எல்லாத்துக்கும் விளங்குறபடி விஷயம் துயரத்துக்கு காரணம். இரண்டாவது அந்த விஷயத்துல நான் வச்சிருக்கிற சம்பந்தம். சப்போஸ் அந்த விஷயம் இருந்தும் எனக்கு அதோட இணக்கம் ஏற்படவில்லை என்றால் எனக்கு அந்த பொருள்னால ஒரு துயரமும் கிடையாது. இனி மூணாவது படிக்கு போவோம். அந்த சம்பந்தம் ஏன் வந்தது? அந்த பொருளோடு நான் இணக்கம் வைக்க காரணம் என்ன என்று வரும் பொழுதுதான் நம்ம மூணாவது படியில பதில் சொல்றோம். என்னுடைய மனம், என்னுடைய சரீரம். இப்ப இந்த இடத்த தான் மனம் அல்லது சரீரம் அப்படின்னு சொல்றோம். இந்த சரீரம், உடல் அல்லது மனம் நம்ம கிட்ட இருக்கிறதுனாலதான் சம்பந்தத்தையே நம்ம வைக்கிறோம். அந்த உடல் நம்ம கிட்ட இல்ல, மனம் நம்ம கிட்ட அந்த நேரத்துல இல்லைன்னா சம்பந்தமே நடக்காது. நமக்கு யாரு துயரத்தை கொடுக்கறாங்களோ அவங்க வீட்டுக்கு வரும்போது நம்ம தூங்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோமே, நம்மளும் இருக்கோம், அங்க சம்பந்தத்துக்கு வழியே கிடையாது. ஏன்னா நம்ம அங்க இல்ல, சம்பந்த வைக்கிற ஆள் அங்க கிடையாது. அப்படி இந்த மனதுதான் சம்பந்தத்துக்கு காரணம். ஒரு பொருளோடு, துயரத்தை கொடுக்கிற பொருளோடு இணக்கம் வைக்க காரணம் நம்முடைய மனம். சரி, நீ அடுத்த கேள்வி. இப்ப மனம்ங்கிறது மூணாவது ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? நம்முடைய துயரத்துக்கு மூல காரணம் என்னன்னு தேடப்பட்டு இருக்கோம். அதுக்கு வந்து இப்பொழுது மனம்ங்கிற லெவல் வரைக்கும் வந்திருக்கோம். இனி அடுத்தது, இந்த மனம் துயரத்துக்கு காரணம் என்றால் எல்லா நேரத்திலையும் இந்த மனம் என்ன பண்ணணும்? துயரத்தை கொடுத்துட்டே இருக்கணும். இப்ப வந்து நெருப்பு வந்து உஷ்ணமான சுடுகின்ற சுபாவம்னு சொன்னா, நீங்க காலையில நெருப்ப தொட்டாலும் சுடும், சாயந்தரம் தொட்டாலும் சுடும், நடு இரவுல தொட்டாலும் சுடும், இல்ல நீங்க இமயமலைக்கு எடுத்துட்டு போய் பனியெல்லாம் இருக்கிற இடத்துல நெருப்ப தொட்டாலும் அது சுடும், வேற நாட்டிலையும் சுடும், எல்லா மனிதர்களுக்கும் அது சுடும். அப்படி ஒரு பொருள் நமக்கு துயரத்தை கொடுக்கிறது தன்மை உடையதா இருந்தா அது எல்லா நேரத்திலையும் துயரத்தை கொடுக்கணும். ஆனா நம்முடைய மனம் அப்படி இல்லை. சில சமயங்கள்ல மனசு மகிழ்ச்சியை வேற கொடுக்குது, எல்லா நேரத்திலையும் துயரத்தை கொடுப்பதில்லை. இப்போ ஒருவரிடத்துல நம்ம வந்து ஒரு நேரத்துல துயரத்தை அனுபவிக்கிறோம், அடுத்த நேரத்துல அவரிடத்திலேயே மகிழ்ச்சியை அனுபவிக்கிறோம். இப்ப நம்ம குழந்தைகள் இருக்கு, அந்த குழந்தைகள் இடத்துல ஒரு நேரத்துல நமக்கு துயரம் இருக்கு, அவர்கள் படிக்கல, சொன்ன பேச்சு கேட்கலங்கும் போது. மற்ற நேரத்தில் அதே பொருளிடமிருந்து மகிழ்ச்சியை வேற அனுபவிக்கின்றோம். அப்படித்தான் சில பொருள்களிடத்துல சில காலத்துலதான் துக்கம், சில காலத்துல துக்கம் இல்லை. இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால், வெறும் மனது மட்டும் துயரத்துக்கு காரணம்னு சொல்லிவிட முடியாது. அப்படி சொல்லிவிட்ட எத்தனையோ பிரச்சனையெல்லாம் வந்துடும். ஞானிகளுக்கும் ஞானத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் மனசு இருக்கு, ஆனா அவங்க துயரமா இல்லையே, மன நிறைவோடுதான் இருக்கிறார்கள். அப்போ மனது மட்டும் துயரத்துக்கு காரணம்னு சொல்ல முடியாது. இந்த துயரத்துக்கு காரணம் மனதிற்குள் இருக்கின்ற காம, குரோத, லோபம், இப்படிப்பட்ட உணர்வுகள். இந்த மனசுக்குள் இருக்கிற ஆசை, மனசுக்குள் இருக்கிற பயம், மனசுக்குள் இருக்கிற பொறாமை, இவைகள் தான் நமக்கு துயரத்தை கொடுக்கு. இவைகள் இல்லாத மனம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுக்கு அந்த மனம் நமக்கு வந்து ஒரு நகை போல, ஆபரணத்தை போல. எப்படிப்பட்ட மனம்னா, ஆசை இல்லாத, கோபம் இல்லாத, பொறாமை இல்லாத, இப்படிப்பட்ட மனம் நமக்கு வந்து ஒரு பழுவா இருக்க. பொறாமை, இப்படிப்பட்ட மனது தான் நமக்கு துயரத்தை கொடுக்கின்றது. அப்ப இங்க தாய்மானவர் வந்து வஞ்ச மாயா மனத்தால் வளர்ந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட மனசை சொல்றார்? இப்படிப்பட்ட மனதை சொல்கின்றார். அதாவது ஆசைப்படுகின்ற, பொறாமைப்படுகின்ற, கோபப்படுகின்ற, இப்படிப்பட்ட மனது தான் நமக்கு துயரத்தை கொடுக்கின்றது. இப்ப இந்த இடத்தை தான் பொதுவா சொல்லுவார்கள். துயரத்துக்கு காரணம்னு சொன்னா இந்த நிலையைத்தான் சொல்வார்கள். இப்ப நம்ம எங்க இருக்கோம்? நான்காவது நிலையில இருக்கோம். இப்ப முதல் நிலையில என்ன சொன்னோம்? என்னுடைய துயரத்துக்கு பொருள் காரணம்னு சொல்லிட்டு இருந்தோம். அது ரொம்ப மேலோட்டமா பார்த்தா சொல்ற உண்மை. பிறகு அடுத்த உண்மையை கண்டுபிடிச்சா அது உண்மை அல்ல. அடுத்த உண்மைன்னு சொல்லும் போதே முன்ன சொன்னது உண்மை அல்ல ஆயாச்சு. அதை விட கொஞ்சம் டீப்பா உள்ள போனோம்னா அதோட வைக்கிற இணக்கம்னு சொன்னோம். மூன்றாவதாக அந்த இணக்கம் வைக்கிற கருவியா இருக்கிற மனம்னு சொன்னோம். நான்காவதாக மனதையும் விட்டுட்டு காமக்ரோதாதிகள் அப்படின்னு சொல்றோம்.
அதுதான் இப்ப கடைசியா சொன்னது. அது

0: மனசுக்குள்ளதான் இருக்கு, மனதுக்குள்ள இருக்கிற ஆசை இவைகள் எல்லாம். இனி அடுத்த கேள்வி, ஏன் இந்த மனசுக்கு இந்த ஆசை வந்தது, ஏன் இந்த மனசுக்கு குரோதம் வந்தது, ஏன் இந்த மனதிற்கு வந்து வெறுப்பு வந்தது என்று கேட்டால், இப்படிப்பட்ட உணர்வுகள் எல்லாம் வந்ததென என்னை துயரப்படுத்துகின்றது, இதற்கு என்ன அடிப்படை காரணம் என்று கேட்கும் பொழுது, இதையும் நம்மளே சற்று அமர்ந்து ஆராய்ந்து பார்த்தா கண்டுபிடிச்சிருவோம்,
1: நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.
2: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: திருநாவுக்கரசு பெருமான் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: இராமேச்சுரம் தமிழகத்தில் உள்ள ஜோதிர்லிங்க திருத்தலம். இராமேச்சுரம் காசி யாத்திரை மேற்கொள்வோர் உப்பூர் வெயிலுகந்த விநாயகப் பெருமானை வணங்கி நவசிலை எனப்படும் தேவப்பட்டணம் தொழுது தீர்த்தாண்டத்தில் சேவேந்து வெல்குடியானைச் சேவித்து இராமேச்சுரத்தில் காசி யாத்திரை நிறைவேற பிரார்த்தித்து பிறகு வாரணாசிக்குச் சென்று கங்கை நீர் படிந்து காசி விஸ்வநாத பெருமான் கடல் போற்றி திருவேணி சங்கம தீர்த்தம் கொணர்ந்து ராமநாத சுவாமிக்கு திருமஞ்சனம் செய்வர். யாத்திரைகளில் சிறந்தது காசி ராமேஸ்வர தலப்பயணம் என்பது உலகறிந்த செய்தி. சங்கு வடிவில் அமைந்த தீவு இராமேச்சுரம். எண்ணிலாத தீர்த்தங்கள் நடுக்கடலுள் நன்னீர் பொங்கும் வில்லூன்றி முதலான தீர்த்தங்களின் பெருமை சொல்லி முடியாது. அக்னி தீர்த்தம் 24 மணி நேரமும் நீராடக்கூடிய சிறப்புடையது. கோடி தீர்த்தமாடிய பின் இராமேச்சுரத்தில் இரவு தங்குதல் மரபன்று என்பது ஐதீகம். அமிர்த பிந்துக்கள் உண்டாகும் அற்புத தீர்த்தம் தனுஷ்கோடியில் உண்டு. சென்றாடு தீர்த்தங்களான தீர்த்தேசனாம் இராமநாத சுவாமியை சீதா பிராட்டி மணல் வடிவில் அமைக்க இராமபிரான் பூஜித்தார் என்பது வரலாறு. அனுமன் காலம் தாழ்த்துக் கொணர்ந்த காசிலிங்கம் இராமநாதர் பக்கத்தில் தனிச்சன்னதியாக உள்ளது. முதல் வழிபாடு இவருக்கு. இத்திருவூர் பிரகாரம் பேரழகுடன் மிளிர்வது. திருஞான சம்பந்தர் நின்றசீர் நெடுமாறர் மங்கையர்க்கரசியார் குலச்சிறையார் உடன் இருக்க இத்திருத்தல தரிசனம் செய்தார் என்பது வரலாறு. அப்பர் பெருமான் அருட்பதிகம் பெற்ற பதி. சேதுமாதவர் திருச்சுற்று வளாகத்தில் எழுந்தருளியுள்ளார். வடநாட்டினர் வருகை தேசிய ஒருமைப்பாட்டுக்கு ஓர் உரைகள். அருணகிரியார் பாம்பநடிகள் பாடல்கள் அற்புதமான சொன்மாலைகள். இறைவர் இராமநாத சுவாமி இராமலிங்கேஸ்வரர் இறைவி மலைவளர் காதலி பர்வத வர்த்தனி. தென் இலங்கை இராவணனது சிரம் பத்தும் துணித்த மன்னவன் இராமன் தமக்கு வரும் பாதகம் பற்றாது இருக்க பரமநடி பரவ விளைந்த அவனுக்கு பேரருள் புரிந்த பிஞ்சகன் இராமேச்சுரத்து மேவிய சங்கரன் என நினைந்தவராய் அப்பரடிகள் ஆலயம் சென்று தொழுது இத்திருப்பதிகம் அருள் செய்தனர். அப்பரடிகள் ஆலயம் சென்று தொழுது திருப்பதிகம் அருள் செய்தனர் என்பது பெரிய புராணம். கோடிமா தவங்கள் செய்து எனத் தொடங்கும் பாடல் திருநேரிசை.

திருச்செம்பன் பள்ளி. இந்திரன் விருத்திராசுரனை வதைக்க வஜ்ராயுதம் பெற்ற தலம் என்பர். வசித்தர், அகத்தியர், பிரம்மன், குபேரன், இலக்குமி முதலியோர் வழிபட்டு பேறு பெற்றனர் என்பது புராணம். கோச்செங்கட்சோழரது திருப்பணி கண்டருளிய திருக்கோயில். மக்கள் வழக்கில் இன்று செம்பனார் கோயில் என்றே வழங்குகிறார்கள். இறைவன் சொர்ணபுரீஸ்வரர், தேவப்பிரியர் ஸ்வர்ண லக்ஷ்மீஸ்வரர், செம்பன் பள்ளியார் இறைவி மறுவார்குழலி புஷ்பாளகி தாட்சாயணி சுகந்த குந்தளாம்பிகை சுகந்தவனநாயகி. திருத்தலமரம் வன்னி வில்வம். தீர்த்தம் சூரிய தீர்த்தம் காவிரி. சம்பந்தர் அப்பர் திருப்பதிகங்கள் பெற்றபதி. அழகு செம்பொன்பள்ளி ஆறு ஆனனத்தன் என்று இங்குள்ள திருமுருகப் பெருமானை சிதம்பர முனிவர் போற்றுகின்றார். திருநாவுக்கரசு நாயனார், திருநனி பள்ளி முதலான திருத்தலங்களை வழிபட்டு திருச்செம்பொன்பள்ளிக்கு எழுந்தருளி அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பராம் திறம் உலகோர் அறியும் வண்ணம் அருளிய அற்புதமான திருநேரிசை தந்தையும் தாயுமாகி எனத் தொடங்கும் பாடல்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நமஹ. Shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ்.

இன்று நாம் தரிசிக்கும் கொங்கு நாட்டு திருத்தலம் வெஞ்சமாக்கூடல் என்பது. இத்தலத்தை தற்போது வெஞ்சமாக்கூடலூர் என்று அழைக்கிறார்கள். கரூரிலிருந்து அரவக்குறிச்சி நோக்கி செல்லும் சாலையில் சுமார் 20 கிலோமீட்டர் சென்ற பிறகு சீத்தப்பட்டி அல்லது ஆறுரோட்டு பிரிவில் பிரிந்து செல்லக்கூடிய சாலையில் சென்றால் இத்தலத்தை அடையலாம். கரூரிலிருந்து சுமார் 20-25 கிலோமீட்டர் உள்ள ஒந்தாம்பட்டி என்ற ஊரில் திரும்பி 4 கிலோமீட்டர் தொலைவு சென்றாலும் இந்த திருத்தலத்தை அடையலாம். இந்த ஆலயமானது சிற்றாறு என்ற நதியின் கரையில் அமைந்துள்ள அழகிய திருத்தலம். அமராவதியின் கிளை நதியாவது சிற்றாறு என்பது அது அமராவதியோடு கூடும் துறையில் உண்டான இடமாதலால் இத்தலம் வெஞ்சமாக்கூடல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சிற்றாற்றை குடவனாறு என்றும் குழகனாறு என்றும் கூறுவார்கள். இது இங்கு வரும்பொழுது வடக்கு நோக்கி ஓடுகிறது. மிக பழமையான இந்த திருத்தலத்தின் மீது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய ஒரு தேவார திருப்பதிகம் அமைந்திருக்கிறது. அதில் இந்த சிற்றாற்றின் மேன்மையை அற்புதமாக விளக்குகின்றார் நம்பியாரூரர். எரிக்கும் கதிர்வேய் உதிர் முத்தமோடு ஏலம் இலவங்கம் தக்கோலம் இஞ்சி செரிக்கும் புனலுள் பெய்து கொண்டு மண்டி திளைத்து எற்று சிற்றாரதன் கீழ்கரை மேல் என்று இந்த சிற்றாற்றில் வரும் பொருள்களை வரிசையாக குறிப்பிடும் அழகு மகத்தானது. மூங்கிலில் விளைந்த முத்துக்களையும் ஏலம் லவங்கம் தக்கோலம் இஞ்சி போன்ற பொருள்களையும் இந்த ஆறு அடித்துக் கொண்டு வருகிறது என்று அந்த வருணனை வருகின்றது. அதற்கு பிறகு இயற்கை அழகு மிக்க இடமாக இத்தலத்தை வர்ணிக்கின்றார் நாவலூர் ஆளி. முறிக்கும் தழை மா முடப்புன்னை ஞாழல் குறுக்கத்தி குறுக்கத்திகள் மேல் குயில் கூவல் அரா வெறிக்கும் கலை மா வெஞ்சமா கூடல் திகிர்தா அடியேனியும் வண்டுதியே என்பது அந்த பாடல். இந்த இறைவனை திகிர்தா என்று அழைக்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதன்படி சுவாமிக்கு திகிர்தேஸ்வரர் என்று திருப்பெயர் வழங்கப்படுகிறது. அம்பாள் திகிர்தேஸ்வரி என்றும் மதுர சுபாஷினி என்றும் அழைக்கப்படுகின்றாள். வெஞ்சமா கூடல் திகிர்தா அடியேனியும் வேண்டுதியே என்று இந்த பதிகம் பாடல்தோறும் ஒரு விண்ணப்பமாக அமைந்திருக்கிறது. இந்த திருக்கோயில் மிகவும் பாழடைந்த நிலையில் இருந்ததை அடியார்கள் திருப்பணி செய்து குடமுழுக்கு நிகழ்த்தியிருக்கிறார்கள். இது ஒரு கிழக்கு நோக்கிய ஆலயம். விநாயகர் கொடிமரம் பலிப்பீடம் நந்தி ஆகியவற்றை தாண்டி உள்ளே சென்றால் சுவாமி சன்னதியை அடைகிறோம். இங்கு உள்ள முருகப்பெருமானுடைய சன்னதியில் மயிலேறும் மாணிக்கமாக ஒரே கல்லில் அழகுக்கு நிகரில்லாதவாறு முருகப்பெருமான் காட்சியளிக்கின்றான். இந்த கந்த கடவுள் மீது அருணகிரிநாதர் ஒரு பாடல் அருளியிருக்கின்றார் திருப்புகழில். வெஞ்சமாக்கூடல் தலபுராணம் திருச்செங்கோடு திரு முத்துசாமி கோனார் என்பவரால் இயற்றப்பெற்றது. இதில் பல புராண வரலாறுகள் கூறப்படுகின்றன. வெஞ்சமன் என்ற வேட்டுவ அரசன் இத்தலத்து இறைவனை பூஜித்து பெயர் பெற்ற வரலாறு கூறப்படுகிறது. அவன் இந்த ஊரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தான். வெஞ்சமனை வெல்வதற்காக கருவூரை ஆண்ட சோழன் படையெடுத்து வந்து போரிட்டான் என்றும்
சொல்லப்படுகிறது. அகழ்ந்த ஒரு அகழி அந்த ஊரை சூழ்ந்து இருந்தபடியால் சோழனால் ஊருக்குள் நுழைய முடியவில்லை. அந்த அகழியின் வாய்க்கால் இருக்கும் இடத்தையும் தண்ணீர் வடிகால் இருப்பிடத்தையும் ஒரு இடையர் குல பெண் ஒருத்தி மூலம் அறிந்த சோழன் அதன் வழியாக நுழைந்து வெஞ்சமனை போரில் வென்று வெற்றிவாகி சூடினான். போரில் அவ்வாறு இறந்த அந்த வேட்டுவ அரசனுக்கு சோழ அரசன் ஆற்றோரமாக வடமேற்கில் ஒரு கற்சினை ஒன்றை எழுப்பினான். தனக்கு உதவியாக இருந்த அந்த இடையர்குல பெண்ணுக்கும் ஒரு படிமம் அமைத்து நிறுவியுள்ளான். ஊரார்கள் ஆண்டுக்கு ஒரு நாள் அந்த இடத்தில் சென்று பூஜிக்கிறார்கள். அந்த நாளில் நல்ல மழை பெய்வது வழக்கம் என்றும் கூறுகிறார்கள். இதனை பொன்பரப்பி அம்மன் கோயில் என்று கிராமத்து மக்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆகவே அவள் இந்த ஊருக்கு கிராம தேவதையாக திகழ்கின்றாள். தேவேந்திரன் தனது பாவம் நீங்குவதற்காக வெஞ்சமாக்கூடல் இறைவனை வழிபட்டு பாவம் நீங்க பெற்றான் என்று வரலாறு குறிப்பிடுகின்றது. சுந்தரமூர்த்தி நாயனார் இங்கு வந்தபொழுது அவருடைய பாடலுக்காக இறைவன் தனது இரு குமாரர்களையும் அடகு வைத்து பணம் கொடுத்ததாக ஒரு வரலாறு கூறப்படுகிறது. கொங்குமண்டல சதகத்திலும் இதை பற்றிய ஒரு குறிப்பு காணப்படுகிறது. கிழவேதி வடிவாகி விருத்தையை கிட்டி எந்த அழகாகும் மக்கள் அடகு கொண்டு அம்பொன் அருளுதி என்று எழு காதலால் தமிழ் பாடிய சுந்தரருக்கு ஈந்த ஒரு மழுஏந்திய விகிருதேஸ்வரன் வாழ் கொங்குமண்டலமே என்று அந்த கொங்குமண்டல சதகத்தில் இந்த வரலாறு குறிப்பிடப்படுகிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வரலாறு பெரிய புராணத்தில் இடம்பெறவில்லை. சுந்தரருக்கு இறைவன் பொன் கொடுத்ததாகவும் அதில் குறிப்பொன்றும் காணப்பெறவில்லை. ஆனால் அவர் வந்து இத்தலத்து இறைவனை வணங்கினார் என்ற செய்தியை மாத்திரம் செக்கிழா பெருமான் ஏகோன் கலிக்காமையனார் சரித்திரத்தில் குறிப்பிடுகின்றார். வண்தமிழால் விருப்போடும் பரவி பெஞ்சமாக்கூடலும் பணிந்து என்று பெரிய புராணம் குறிப்பிடுகின்றது. வெஞ்சமரசனின் தலைநகராக இருந்த அந்த ஊர் இப்பொழுது தூர்ந்து போன அகழியோடு சிற்றூராக காட்சியளிக்கின்றது. இறைவனுடைய கர்ப்பகிரகத்தினுடைய புறச்சுவர்கள் முழுவதும் கல்வெட்டுக்கள் பல காணப்படுகின்றன. இந்த கல்வெட்டுகளில் திருவெஞ்சமாக்கூடல் என்ற ஊரையே இறைவனுக்காக அளிக்க முன்வந்த செய்தி காணப்படுகிறது. இவ்வாறு பல அரசர்களும் பல நிபந்தங்கள் இந்த ஆலயத்திற்கு ஏற்படுத்தி வந்திருக்கிறார்கள். இத்தலத்தில் மாசி மாதத்தில் பிரம்மோத்சவம் நடைபெறுகிறது. இந்த தலத்து இறைவன் மீது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருப்பதியும் தரவல்ல பலனை அப்பதிகத்தின் கடைக்காப்பாக விளங்கக்கூடிய 10வது பாடல் நமக்கு தெள்ளுத்தெளிவாக எடுத்து காட்டுகிறது. அதில் பஞ்சியாது அளிக்கும் வயல் நாவலர்கோன் மனப்பகை அப்பன் வந்துண்டன் சொன்ன செஞ்சொல் தமிழ் மாலைகள் என்று இந்த திருப்பதிகத்தை குறிப்பிடுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இதில் ஒரு நயம் அமைந்திருக்கிறது. வஞ்சியாது அளிக்கும் வயல், அதாவது அந்த வயலுடைய செழுமையையும் வளமையையும் குறிப்பிடுவது போல ஒரு பொருள் கொள்ளலாம். எக்காலத்தும் இல்லை என்னாது பொய்க்காது தரக்கூடிய வளமையான வயல்கள் சூழப்பெற்ற திருநாவலூர் என்று ஒரு பொருள். இரண்டாவது பொருள்,
தன்னை சரணென்று அடைந்த அடியார்களை பெருமான் எவ்வாறு காப்பாற்றுகின்றானோ அதே போல அப்பெருமானுக்கு மீளாடிமை செய்து வந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நாம் சர்க்குருவாகவும் துணையாகவும் கொண்டு பக்தி செய்தோமானால் நமக்கு சிவனொருள் பெறுதல் திண்ணம் என்பதை காட்டுமுகமாக மஞ்சியாது அளிக்கும் வளவையில் நாவலர் கோன் என்று அதை சுந்தரருக்கு ஏற்றி பொருள் உரைப்பது இன்னும் சுவை பயப்பதாக அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பதிகத்தை நாமும் பாராயணம் செய்வதன் மூலம் என்ன கிட்டும் என்பதையும் அவரே இந்த பதிகத்தில் கூறி இப்பதிகத்தை நிறைவு செய்கின்றார். தன்னை வன் தொண்டன் என்று இறைவன் அழைத்த அதே பெயரை இந்த பதிகத்தில் குறிப்பிடுகின்றார். திருநாட்டியத்தன்குடியில் வனப்பகை சிங்கடி என்ற இரண்டு பெண்களையும் தனது குமாரிகளாக பெண்களாக ஏற்றமையால் வனப்பகை அப்பன் வனப்பகை அப்பன் வந்தோண்டன் என்று தன்னை கூறிக்கொள்கின்றார். இந்த தமிழ் எப்படிப்பட்ட தமிழ்? செஞ்சொல் தமிழ் மாலை. செஞ்சொல் தமிழ் மாலைகள் பத்தும் வல்லார் சிவலோகத்து இருப்பது திண்ணமன்றே. இந்த திருப்பதிகத்தை பாராயணம் செய்பவர்கள் சிவனருளால் சிவகதி கட்டி சிவலோகத்து என்றும் இருப்பது நிச்சயம் என்று அறுதியிட்டு குறிப்பிடுகின்ற ஒரு பேரொருள் வாய்ந்த ஒரு திருப்பதிகம் இந்த திருவெஞ்சமாக்கூடல் திருப்பதிகம். அதை நாம் பாராயணம் செய்து அந்த தலத்திற்கு சென்று விகிருதேஸ்வர பெருமானையும் விகிருதேஸ்வரி பெருமாட்டியையும் தரிசித்து எல்லா நலன்களையும் பூர்வமாக தரிசித்தோம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: வடதிசையில் உள்ள தேசங்களையெல்லாம் மனவேகத்தினும் விரைந்து சென்று, மாலையென மலரும் கொன்றை மாலையை அணிந்தும், கையில் சூலத்தை ஏந்தியும் நின்று அருளுகின்ற சிவபெருமான் வீற்றிருக்கும் பேரொளி பிழம்பாக விளங்கும் திருக்கயிலையின் அருகு சென்றார் அம்மையார். அவர்க்கு கயிலாய மலையா தெரிகின்றது. காண்பார்க்கும் காணலாம் நன்மையனே, கைதொழுது காண்பார்க்கும் காணலாம், காதலார் காண்பார்க்கு சோதியாய் சிந்தையுளே தோன்றுமே, தொல்லுலகுக்கு ஆதியாய் நின்ற அரண் என்பதல்லவோ அம்மையார் எண்ணம். அம்மையாருக்கு திருக்கயிலையின் அருகு சென்று இறைவனுடைய திருக்கயிலாயமாம் அந்த பெருமலையை காலால் மிதிக்கவும் மனம் பொறாதவராய் தலையினால் நடந்து செல்லுகின்றார் அன்பின் பேருருவமான அம்மையார். இடம் திருக்கயிலாய மாமலை.
2: என் அப்பன் எழுந்தருளியிருக்கும் திருக்கயிலையில் என் காலடி படலாமா? எம் இறைவனை தலையாலே நடந்து சென்று தரிசிப்பேன்.
3: சுவாமி, தலையினால் நடந்து இங்கு ஏறி வரும் எலும்புடம்பு பெற்ற இவ்வடிவின் அன்புதான் என்ன?
4: உமையே, எலும்பு கூடாக வரும் இவள் நம்மை பேணி வரும் அம்மையே ஆவாள். மற்றும் இப்பேய் வடிவாம் பெருமை பொருந்திய வடிவத்தையும் நம்மிடம் வேண்டி பெற்றுக் கொண்டவள்.

0: அம்மையே வருக. இவ்விடத்து நம்மிடம் நீ வேண்டும் வரம் யாது?
1: எம்பெருமானே, நின்பால் என்றும் இரவாத இன்ப அன்பு வேண்டும்.

0: பிறவாதிருக்கும் வரம் வேண்டும்.
1: வணக்கம் குழந்தைகளா, சைவம் .org-ல கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். 12 திருவிளையாடல்ல முருகப்பெருமானுக்கு, அதாவது உக்கிரபாண்டியனாக அவதரித்த முருகப்பெருமானுக்கு ஈசன் வளையம் வேல் அப்புறம் சண்டாயுதத்தை கொடுத்தாருன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ அந்த ஆயுதங்கள் அவருக்கு எப்படியெல்லாம் உபயோகமாகுது அப்படின்னு இந்த 13 திருவிளையாடல்ல பார்க்க போறோம். உக்கிரபாண்டியன் தன் தந்தை சோமசுந்தர பாண்டியனை போலவே ரொம்பவும் அருமையா ஆட்சி செஞ்சுட்டு வந்தாராம். நெறிவழுவாமல் அரசாட்சி செய்ததால் குடிமக்கள் அவரவர் தொழிலை சிறப்பா செய்தாங்களாம். பயிர் பச்சைகள் நல்லா வளர்ந்துதான், மாதமும் மாறி பெய்ததான், எங்க பார்த்தாலும் ஒரே மகிழ்ச்சி, விழா கோலம், கோலாகலம் தான். இப்போ நாமெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தா உடனே ஏதாவது கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்றோம் இல்லையா, ஒரு அவுட்டிங் போனோம்னு நினைக்கிறோம் இல்லையா. அந்த காலத்துல மக்களும் அரசர்களும் அவங்களோட மகிழ்ச்சியை

இருப்பாங்க. இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாரும் கலந்து பழகவும் பக்தி வளரவும் அறம் ஓங்கவும் பெரிய உதவியா இருந்தது. மக்கள் எல்லாரும் பூஜை ஹோமங்களில் பங்கெடுத்தா என்ன ஆகும்? எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்க இல்லையா? இறைவன் எல்லாரையும் வாழ்த்துவார். எல்லாரும் எந்த குறையும் இல்லாம இருப்பாங்க. இப்போ நிலைமைய பாருங்க, கோயிலுக்கு போகிறதே குறைஞ்சு போச்சு. நியூ இயர், பர்த்டே, வெட்டிங் டே, எக்ஸாமு, இன்டர்வியூன்னா தான் நம்மள பல பேருக்கு கோயிலுக்கு போகணுன்ற ஞாபகமே வருது. நாமும் திருநீர் பூசுறதில்ல, பூசுறவங்கள பார்த்தாலும் கேலி பேசுறோம். நம்மோட கெட்டுகெதரில் வெறும் பண விரயம் தான் நடக்குது. அவங்களோட கெட்டுகெதரில் பாருங்க, சிவ புண்ணியம் பெருகுது, வாழ்க்கை வளமாகுது. இது மாதிரி உக்ரபாண்டியனும் மகிழ்ச்சியோட மிகுதியில் இறைவனுக்கு பல விழாக்கள் எடுக்கிறாரு, ஹோமங்கள் பூஜைகள் செய்கிறாரு. மன்னர்கள் எல்லாரும் அந்த காலத்தில் அஸ்வமேத யாகம்னு ஒரு யாகம் செய்வாங்க. யாகங்கள்லையே தலையானது அஸ்வமேத யாகம் தான். நிறைய செலவு பிடிக்கும் யாகம் அது. பொண்ணும் பொருளும் நிரம்ப செலவு செய்ய முடிகிற மன்னனால தான் அந்த யாகத்தை செய்ய முடியும். அதை செய்கிற மன்னனுக்கு பல தகுதிகள் இருக்கணும். அஸ்வமேத யாகம் செய்த மன்னர்னாலே ஒரு ஸ்டேட்டஸ் தான் அப்போலாம். இப்போ ஐஃபோன் வச்சுக்கிறது, அதுலேயும் 5S 6S கூட வந்துடுச்சு, பெரிய விஷயம் இல்லையா? அது போல தான். இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னா, அஸ்வமேத யாகம் செய்யும்போது ஒரு வெள்ளை குதிரையை யாகம் செய்யும் மன்னர் அவரோட ராஜ்யத்தின் எல்லையில் ஃப்ரீயாக விட்டுருவார். அது வேற எந்த ராஜாங்கத்துக்கும் வேணாலும் போகும். அடுத்த ஊர் மன்னர் இந்த யாகம் செய்கிற மன்னரின் பலத்தை உணர்ந்து சரண்டர் ஆனால் நல்லது. இல்லை, நான் தான் உன்னை விட பெரிய மன்னன்னு நினச்சா அந்த அஸ்வத்தை, அதாவது குதிரையை கட்டி வச்சுடுவார். அப்படின்னா போருக்கு ரெடின்னு சிக்னல் கொடுக்கறதா அர்த்தம். ஆக இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த அஸ்வமேத யாகம் செய்கிறதும் கஷ்டம், செய்தால் போருக்கு வேற போக வேண்டி வருங்கிறதுனால நிறைய மன்னர்கள் செய்யவே மாட்டாங்க. அப்படி செய்தாலும் ஒரு முறை தான் செய்வாங்க. ஆனால் உக்ரபாண்டியன் முருகப்பெருமானுடைய திரு அவதாரம் இல்லையா, அதனால அவர் அடுக்கடுக்க அஸ்வமேத யாகம் செய்தார். 1-2 இல்லை, 96 அஸ்வமேத யாகம் செஞ்சு முடிச்சிட்டாரு. 100 அஸ்வமேத யாகம் செஞ்சா இந்திரலோகத்தை ஆளும் பேரு அவருக்கு கிடைச்சிடும். இன்னும் 4 அஸ்வமேத யாகம் தான் பாக்கி. அதை முடிச்சுட்டா இந்திரனை தூக்கிட்டு முருகப்பெருமானை அடுத்த இந்திரனை முடிசூடிடுவாங்க. இந்த விஷயம் இந்திரனுக்கு தெரிஞ்சிருச்சு. அடடா, நம்ம பதவிக்கு இப்படி ஒரு சோதனை வந்துருச்சே அப்படின்னு இந்திரன் கலங்கிட்டாரு. முதல் திருவிளையாடல் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? இந்திரன் பழி தீர்த்தல் நாம சிந்திச்சோம் இல்லையா? அதுல இந்திரன் குருவுக்கு செஞ்ச துரோகத்தால் எவ்வளோ கஷ்டப்பட்டார். அவரை கடைசியில சிவபெருமான் வந்து எப்படி காப்பாத்தினார்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இந்திரனுக்காக பொற்றாமரைகளை இறைவன் கொடுத்தார்னு சொன்னேன். அவரை அந்த சமயத்தில் காப்பாத்தின ஈசனுக்காக இந்திரன் ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கும் வந்து பூஜைகள் செய்துட்டு இருக்கார்னு கூட அந்த படலத்தில் நம்ம பார்த்தோம். அப்படியாகப்பட்ட இந்திரன் இவ்வளவு நன்றியையும் மறந்து சிவபெருமானுடைய மைந்தனான முருகப்பெருமான் கிட்டையே அவர் 96 அஸ்வமேத யாகம் செய்ததால் விரோதம் கொண்டாராம். 96 அஸ்வமேத யாகம் செஞ்சிட்டாரு. இன்னும் 4 தான் இருக்கு. அந்த 4 வந்து செய்ய விடக்கூடாது. அந்த 4 யாகத்தை, பாக்கி இருக்கிற 4 யாகத்தை செஞ்சு முடிச்சுட்டா முருகப்பெருமான் தான் அடுத்த இந்திரனா வருவாரு அப்படின்னு அந்த 4 அஸ்வமேத யாகத்தை செய்ய விடக்கூடாது அப்படின்னு முருகப்பெருமான் ஆண்டு வந்த மதுரை மாநகரையே அழிக்க திட்டமிட்டாராம். அந்த மதுரை மாநகர் இருந்தால் தானே அதில் உட்காந்துக்கிட்டு இவர் வந்து பாக்கி இருக்கிற 4 அஸ்வமேத யாகத்தை செய்வார். அதனால முதல்ல அந்த நகரை அழிக்கணும், அந்த மக்களை வந்து கொன்றணும், அப்போதான் அவருடைய அட்டென்ஷன் எல்லாம் டைவர்ட் ஆகும் அப்படின்னு இவர் திட்டம் போட்டாராம். என்ன துரோகம் பாருங்க, அந்த மதுரை மாநகர் தான் அந்த

0: மதுரை மாநகர் கடம்பவன காடா இருந்த போதே அந்த எல்லைக்குள் வந்ததும் இந்திரனை துரத்தி வந்த பிரம்மஹத்தி கிட்ட வர முடியாம அவரை விட்டுட்டு போயிடுச்சு. அந்த மதுரை மாநகரையே இப்போ இந்திரன் அழிக்க திட்டமிட்டார். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? மழை பொழிய காரணமா இருக்கிற வருண பகவான அழைச்சார். நேரா மதுரை மாநகருக்கு போய் மதுரைய மழை பொழிஞ்சு கடல் பொங்க வச்சு அழிக்க சொல்லி ஏவி விட்டுட்டார். இந்திரனுக்குத்தான் ஆணவம்னா வருண பகவானுக்காவது தெரிய வேணாமா? அவரும் புத்தி கெட்டு இவர் சொன்னதை கேட்டு கிளம்பி போயிட்டாரு. நல்ல நடு நிசி மதுரை மாநகரே ஆழ்ந்து உறங்கிட்டு இருக்கு. வருண பகவான் கடலை குமுறுவது போல பொங்க செய்து மதுரை மாநகர கடல் தண்ணீர்ல மூழ்கடிக்க ஆரம்பிச்சார். முருகப்பெருமானுக்கு இது தெரியல, அவர் ஆழ்ந்து உறங்கிட்டு இருந்தார். அனைத்தும் அறிந்தவர் இல்லையா பெருமான்? அவர் உடனே தூங்கிட்டு இருந்த முருகப்பெருமானுடைய கனவுல தோன்றி உக்ரபாண்டியா கடல் பொங்கி மதுரைக்குள்ள வந்துருச்சு. மக்கள் இந்த அர்த்த ராத்திரியில தண்ணியில தத்தளிக்கிறாங்க. உடனே நீ போய் அவங்கள காப்பாத்து. உடனே போய் நான் உனக்கு கொடுத்த வேலை கடலை நோக்கி ஆக்ரோஷமா வீசு, கடல் அடங்கிடும்னு சொல்லி வாழ்த்தி திருநீர் பூசி மறைஞ்சு போயிட்டாராம். திடுக்கிட்டு எழுந்தார் முருகப்பெருமான். உடனே இறைவனை வணங்கி வேலுடன் வெளியில வந்தாரு. வெளியே ஈசன் மதுரை மக்களை காக்க சித்தர் வடிவுல நின்றுட்டு இருந்தாராம். மதுரை மக்கள் மேல சிவபெருமானுக்கு என்ன அன்பு பாருங்க. முருகப்பெருமான கனவுலையே எழுப்பி வேலை இருந்து கடலை அடக்குன்னு சொன்னதோட மட்டும் இல்லாம திருநீர் பூசி வாழ்த்திடுறாரு. அப்புறமும் சித்தர் வடிவுல அவரே வெளியில வந்து அவருடைய நேரடி பார்வையில கடலை அடக்க உறுதுணையா நிற்கிறாரு. சித்தரும் முருகப்பெருமானும் பொங்கி வந்த கடல் நீரை பார்க்கிறாங்க. முருகப்பெருமான் தன் கையில இருந்த வேலை தன் தந்தையான ஈசனை வணங்கி பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபித்து ஆக்ரோஷமா எரியறார். அவர் அந்த வேலை எரிஞ்சதும் பூமிக்குள்ள பெரிய ஓட்ட விழுந்த மாதிரி கடல் நீர் அவ்வளவும் வைகை ஆற்றில் கட்டுப்பட்டு ஒடுங்கிடுச்சான். ஒரே செகண்ட்ல தண்ணி அவ்வளவும் வற்றி போயிடுச்சு. அவ்வளவு நேரம் தண்ணியில தத்தளித்த மக்கள் சடனா தண்ணீர் வற்றவும் தங்களை இறைவன் தான் காப்பாற்றினாருன்னு புரிஞ்சுக்கிட்டு ஹரஹரா ஹரஹரான்னு கோஷம் எழுப்பினாங்க. மறுநாள் இந்த நிகழ்வை நினைவில் நிறுத்தும் வகையில புதிதா ஒரு லிங்கத்தை மீனாட்சி திருக்கோயிலுக்குள்ள பிரதிஷ்டை செய்யறாங்க. பின்னர் சோமசுந்தர கடவுளையும் வழிபடுறாங்க. சித்தர் வடிவுல இருந்த ஈசன் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு கடைச்சங்கத்தை நிறுவி தமிழ் வளர்க்க சொல்லி ஆணையிட்டுட்டு ஜோதி வடிவுல லிங்கத்துல போய் கலந்துட்டாரு. இதோட 13 திருவிளையாடல் முடிவடையுது. இந்த 13 திருவிளையாடல பக்தியோட படிக்கிறவங்களுக்கும் கேட்கிறவங்களுக்கும் நீரினால் ஏற்படும் ஆபத்துகள் எல்லாம் விலகும். கடலோர பகுதிகளில் வாழ்றவங்க சுனாமியை நினைச்சு பயப்பட வேண்டாம். இந்த திருவிளையாடலை தினமும் படிச்சாலே போதும். அதே போல ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கோ நகரத்துக்கோ பரிசல் போட்ல போறவங்க கப்பல் படையில வேலை செய்யறவங்க எல்லாரும் இந்த திருவிளையாடல் புராணத்தை படிச்சாலோ கேட்டாலோ சிந்திச்சாலோ அவங்கள எந்த ஆபத்தும் அணுகாது. மட்டுமல்ல, சில குணங்கள் கடல் மாதிரி நம்ம கிட்ட பொங்கி எழுந்து நம்மை அழிக்கும் இல்லையா? பொறாமப்படுறது, காமம், கோபம், லோபம், மோகம், இந்த மாதிரி மனசுக்குள்ள கட்டுக்கு அடங்காம ஆர்ப்பரிக்கும் எண்ணங்களும் இந்த திருவிளையாடல் புராணத்தை பக்தியோட கேட்கறது மூலமாகவும் படிக்கிறது மூலமாகவும்
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: இவர் எண்ணிய பரமேஸ்வரன் ஞானாசிரியன் வர வேண்டும் என்று எண்ணி அப்படின்னால ஞானாசிரிய திருக்கோலத்திலே வந்தார். அதான் ஆசிரியர். ஆசிரியன் வரவேணும் வேத ஆகம சென்னியில் விளைபொருள் அபேதம் பேதமாகிய பணக்கருத்து இருட்பிணி அவிழ்த்த நாதனாகிய தன்னையும் என்னையும் நல்கும் போதனாகிய குருவரன் வருவது எப்பொழுதாவால் என்று எண்ணிக்கொண்டிருந்தாரு. எப்பொழுது குருநாதன் வருவான், ஆசிரியன் வருவான், ஆச்சாரியன் வருவான் என்று எண்ணிக்கொண்டிருந்தாரு. அப்படி எண்ணிக்கொண்டிருந்தபடியே அந்த திருக்கோலத்திலே வந்தார். அந்த திருக்கோலத்திலே வந்தார். சாமியாரா வந்தாரு, யோகியா வந்தாரு, பரமச்சாரியா வந்தாரு, வேற வடிவத்தில் வந்தார். இவர் எந்த வடிவத்தை எண்ணிக்கொண்டிருந்தாரோ அந்த வடிவத்தில் எழுந்தருளியிருந்தார். வேண்டுவார் வேண்டுவதை ஈவான் கண்டாய் என்றார் போல எந்த வடிவத்தை எண்ணிக்கொண்டிருந்தா அந்த வடிவத்தில் ஞானாசிரியன். ஞானாசிரியன் தான் வந்து அஞ்ஞானத்தை நீக்குவார். ஞானாசிரியன் இல்ல வரவில்லை அஞ்ஞானம் நீங்காது. நல்ல ஞானாசிரியன் கிடைச்சிட்டானா போதும், அவன் பார்த்தானா போதும், பார்த்தானா அந்த பார்வையிலே எல்லாம் வந்துடும், பார்வையிலேயே வந்துடும். அப்படிப்பட்ட ஞானாசிரியன் குருவடிவாகி குவலையந்தனில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என அதான் விஷயமே. குரு என்ன பண்ணுவான், திருவடி வைப்பான், இதுதான் திறம், இதுதான் பொருள். அப்படி காட்டுவான். பொருள் அல்லவற்றை பொருள் என்றல்லவா நீ அலைகிறாய், பொருள் அல்லவற்றை பொருள் என்றல்லவா நீ அலைகிறாய். இல்ல புரியுதாது, பொருள் அல்லாததை பொருள் என்றல்லவா எண்ணி அலைகிறீர்கள் உலகத்தவர்களே. பொருள் அல்லவற்றை பொருள் என்றுணரும் அருளானா மானாப்பரப்பு என்பது திருக்குறள். பொருள் அல்லாததை பொருளாக எண்ணிக்கொண்டு திரிகிற மக்களே, அதுவெல்லாம் பொருள் அல்ல, இதுதான் பொருள். விளங்குதா? அண்டம் கடந்த பொருள், அளவில்லதோர் ஆனந்த வெள்ள பொருள், பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு பொருள். என்றும் உள்ள பொருள் இதுதான். பண்டு இருந்தது, இன்றும் இருக்கிறது, என்றும் இருக்கும், என்றும் உள்ள பொருள் என்றே வல்லாண்டு பொருள். அல்லாததே பொருளாக எண்ணி திரிகிறீர்கள், இதுதான் பொருள் என்று காட்டுவார். அதுதான் குருவடி வாயு கொலை என்ன திருவடி வைத்து திறம் இது பொருள், உறுதிப்பொருள். திறம் இது பொருள், உறுதிப்பொருள் இதுதான் என்று காட்டுவதற்காக ஆச்சாரியன் ஞானாசிரிய திருக்கோலத்திலே எழுந்தருள் இருந்தான். குருந்த மரத்தடியிலே, குருந்த மரத்திலே, மரத்துக்களில் இருந்தா அவர் உபதேசம் பண்றது. கல்லால மரத்துக்கள் இருந்து உபதேசம் பண்ணாரா நாலுவருக்கு, இவருக்கு குருந்த மரத்தில் இருந்து. அதனாலதான் அந்த மாணிக்கவாதருக்கு மற்ற நாயன்மார்களுக்கு உள்ள வித்தியாசம். யாருக்கு அந்த மாதிரி குருவடிவாக நாயன்மார்கள் யாருக்கும் அல்ல, குருவடிவாக யாருக்கும் அல்ல, உபதேசமாக தீட்சையாக யாருக்கும் பண்ணல. அது ஒரு முறை தீட்சை. இதை ஒரு தடவை சொல்லிவிட்டேன் காரைக்குடியில, மாணிக்க வாசகர் தான் இப்படி குருவடிவாக நமக்கு போல குருவடிவாக வந்து உபதேசம் பண்ணாரு, தீட்சை பண்ணி வச்சாரு. மற்ற நாயன்மார்ல ஆட்கொண்ட முறைமை வேற அப்படின்னு சொன்னேன். அடுத்தாப்புல குருநாதர் பேசுறாரு, பெரிய புராணத்தை வச்சு எல்லாருக்கும் தீட்சை பண்ணி வச்சுதான் சிவபெருமான் அருள் பண்ணாருன்னு நான் சொல்லுவேன். பெரிய புராணத்தை வச்சு எல்லாருக்கும் தீக்கை பண்ணி வச்சு தீக்கை முறையில தான் எல்லாருக்கும் அருள் பண்ணினா நாயன்மார்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லுவேன். அப்படின்னு சொல்லிட்டு பலவிதம் ஆசான் பாச மோசனம் தான் தீட்சைங்கிறது. இது மாத்திரம் தீட்சை அல்ல, அவன் எல்லாம் வல்லவனாகினாலே, எல்லாம் வல்லவனாலே அவன் எப்படி இந்த ஆன்மாவுக்கு அருள் பண்ண வேண்டும் என்று எண்ணுகின்றானோ அப்படி அருள் பண்ணி விடுவான். அவன் செய்வதெல்லாம் தீட்சையே. பார்க்கிறானா அது தீட்சை, தொடரானா தீட்சை, உன்னை கட்டி கொண்டு போகாம உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு பம்புக்கு நிக்கிறான் பார், அதுவும் தீட்சை. ஓட்ட கொடுத்து விட்டு சண்டை போட்டு நிக்கிறான்ல, அவனே எடுத்துக்கிட்டு அவனே திருடிக்கிட்டு அவனே திருடி சண்டை போ, அது தீட்சை. கௌகனத்தை கொடுத்து விட்டு நீ திருடிக்கிட்டான் சொல்லி அவன் அத்தனை கொடுத்துக்கிட்டு இருந்தவ திருடேன்னு இவர் இந்த திருடம் போயா, அவர் நல்லவரை போய் திருடன். அவன் நாயர் ரொம்ப நல்லவர் இல்ல, நல்லா தெரியும் இல்ல நமக்கு, ரொம்ப நல்லவர். அவரை போய் இந்த திருடன் திருடன் சொல்லிவிட்டார். அது கௌரவத்தை திருடிவிட்டார். அவர் மூட்டை மூட்டையா வச்சிருக்காரு அடியாளு கொடுக்கறதுக்கு எல்லா அவசரங்களும் எல்லாம் தீட்சை அப்படின்னு சொன்னார். ஆகையினாலே இது சிவாகமத்திலே சொல்லப்பட்டபடி, சிவாகமத்திலே சொல்லப்பட்டபடி அதையால இங்க மாணிக்க வாசகருக்கு தீட்சை பண்ணி வச்சு உபதேசம் பண்ணி வச்சு அவரை மந்திரியா இருந்தவரை சாமியாராக ஆக்கி, மந்திரியா இருந்தவரை சாமியாராக ஆக்கி அவர் மூலமாக தன்னுடைய புகழை பாடும்படி செய்தான். பாடும்படி நீ கூடும் பொருட்டு மதுரை மாநகரில் குதிரை மாறியும் உன் காரியம் முடியறதுக்கத்தாவையா இந்த வேலை நீ செஞ்ச. உன் புகழ பாடவனுங்கிற ஆசையினாலதான் புகழ்ச்சி விருப்பம் போலும் கூட சொல்லுவாரு. யாரு சிவராஜர் அவர் ஒரு வகையா இருந்தா கூட பாட்டு சிவபெருமானுக்கு இந்த புகழ்ச்சியில ரொம்ப பிரிய இருக்க மாட்டேங்குது. அடுத்தவன் நம்மள புகழட்டும் புகழட்டும், அதுக்காகத்தான் எங்களை எல்லாம் அப்படி பாட வச்ச. அதனாலே பாடும்பணி நீ கூடும் பொருட்டு அவர் மூலமாக பாட்டு கேட்கணுங்கிற ஆசையினாலதான் அந்த பணி நடைபெறும் பொருட்டு தான் மதுரை மாநகரில் குதிரை மாறியும் விண்புகள் முடிமிசை மண்புரை சுமந்தும். சும்மாவா சுமந்தான், பாட்டுக்காவ சுமந்தான். விண்புகள் முடிமிசை மண்புரை சுமந்து நீற்றலின் மேனியன் மாற்றடிபட்டு நின்னை தொண்டன் என்ன கொண்டனன் என்பது நால்வர் நார்மணி மாலை. ஆகையினாலே இப்படி அமைச்சராக இருந்தவரை ஆண்டி ஆக்கி சாமியாராக ஆக்கி அந்த சாமியாராகிய சிவஞானியின் மூலமாக திருவாசகமாகிய தேனை இந்த உலகத்துக்கு தந்தான். பாய்வரியோன் தந்த பரமானந்த பயனை, பாய்வரியோன் தந்த பரமானந்த பயனை வேற யாருக்கும் குதிரை மேல ஏறி வரவில்லை, எல்லாருக்கும் மாட்டு மேலதான் ஏறி வந்தாரு. நீங்க ஞாபகம் வச்சுங்க, நாயன்மார்கள் பெரிய புராணத்துல எங்கயாவது குதிரையில ஏறி வந்தாரு, யானை மேல ஏறி வந்தாரு, இருக்குதா? பெரியதுல ஏறி வந்தாரு, மாட்டு மேலதான். கடைசியில காட்சி கொடுக்கும் போது வெள்ளி வெறுப்பின் மேல் மரகத குடியுடன் உலகம் தொள்ளு பேர் ஒளி பவள விற்பான் மாட்டு மேலதான் வந்தான்னு சொல்லி வர குதிரை மேலே இருந்தா இருக்குது. மாணிக்க வாசகருக்குதான் குதிரை மேலேறி வந்தான், தேசிய வடிவமாக வந்தான், ஞானாசிரிய திருக்கோலத்தோடு வந்தான், உபதேசம் பண்ணி வச்சான், தீட்சை பண்ணி வச்சான், அவருக்காகத்தான் மஞ்சு வந்தான், அவருக்காக அடிபட்ட இது மாதிரி பெரம்பு பெரிய புராணத்துல கிடையாது அல்லவா. அதனால நாயன்மார்கள் ஒடு மாணிக்கவாசரை சேர்க்கிற வழக்கம் இல்லை. நாயன்மார்கள் ஆண்டு கொண்ட விதம் வேறு, மாணிக்கவாசரை ஆண்டு கொண்ட விதம் வேறு. அதனால மாணிக்கவாசரை பெரிய புராணத்துல பாடவில்லை, திருத்தொண்ட தொகையில பாடவில்லை, விளங்குதா? ஆகவே அப்படிப்பட்ட மாணிக்கவாசகருக்காக சிவபெருமான் பணத்தை வாங்கி கொண்டபடியினாலே, மாணிக்கவாசர் கொண்டு போன பணத்தை வாங்கி கொண்டபடியினாலே அந்த பணத்துக்காக ஈடா குதிரை வாங்க வந்தார் அல்லவா, குதிரையை கொண்டு போய் அரசனுக்கு கொடுக்க வேணும் என்கின்ற எண்ணத்தினாலே எல்லாம் பொய்க்குதிரை கொண்டு வந்தானே என்று உலகம் தெரிந்து அதன் மூலமாக திருநீர் பஞ்சாச்சரம் தான் உயர்ந்தது, சைவ சமயம் தான் உயர்ந்தது என்று சொல்லி பல பேர் இந்த கட்சியில சேரட்டுங்கிறதுக்காகத்தாயா குதிரை கொண்டு போனார் அவர். நிஜமா பாண்டிய பணத்துக்காக குதிரை கொண்டு போகல, அவரை தான் ஏமாத்தி விட்டாரு, நரிக்குதிரை கொண்டு போய் ஏமாத்தி விட்டாரு இல்லையா? அவரு அந்த அதுக்காக கொண்டு போகல, பின்னது கொண்டு போன தெரியுமா? சைவ சமயம் தொலைக்கட்டும், நம்ம கட்சி வலுக்கட்டும் அப்படிங்கறதுக்காகத்தான் கொண்டு போனார்ல. அங்குளர் மதுரையம் பதியில் ஆவணி, அங்குளர் மதுரையம் பதியில் ஆவணி திங்களின் நூல நாள் சிறு தினத்தினில், இது வள்ளி அர்த்தம் தெரியுதுல்ல, சிறு தினத்தினில் எங்கனும் நீரு அஞ்சலுத்து ஓங்கிட சங்கரன் நெடும்பொறி சமூகம் வந்தவா. எதுக்கு? திருநீரும் பஞ்சாச்சரமும் விருத்தி ஆகட்டும் என்பதற்காகத்தான் இவன் குதிரை கொண்டு வந்தான. தவிர பாண்டியனுக்கு உண்மையா பணத்துக்கு அவன் குதிரை கொண்டு வரலையா? அதுல இருக்கிற நாயகன் உண்மை அதுதான் விளங்குதா? அதனாலே இளம் வேறுகந்தேரியை பரிமாமிசவர பண்ணிய புத்தகம் மாட்டு மேலே ஏறிஞ்சிட்டு அறிஞ்சவரு இப்ப குதிரை மேலே ஏறி சொன்னார். யாரு? மாணிக்க வாசகர் செவருமானை காலமாட்டில் ஏறி வர வேண்டாம், ஜெமினி குதிரை மேலே ஏறி வாண்டாரா. பரிமேல் வர அமலன் பாடிய மெய்ப்பத்தன், அந்த பாட்டு அவரை குதிரை மேலே ஏற்றி இருந்து சொன்னார். பரிமேல் வர அமலன் பரியாகி குதிரை மேல வரும்படியாக பாடிய மெய்ப்பத்தன், பரிமேல் வர அமலன் பாடிய மெய்ப்பத்தன் இருபதமும் சென்னியில் வைப்பான். அதனாலே மெய்யன்புடையவராகிய மாணிக்க வாசகர் குதிரை மேலே ஏறி வரும்படியாக பரமேஸ்வரனை வேண்டிக் கொண்டார் அல்லவா, அந்த வேண்டிக் கொண்டவராகிய மாணிக்க வாசகருடைய திருவடி கமலங்களை, இரண்டு திருவடி கமலங்களையும் உடைய தலையிலே சூடிக்கொள்வோமாக என்று வாழ்த்து சொல்லுகிறார். எப்படி சொல்றாரு? பரிமேல் வர அமலன் பாடிய மெய்ப்பத்தன் இருபதமும் சென்னியில் வைப்பான். கையால பாடிய பாட்டினாலதான் குதிரை வந்துச்சுனாரு, பாடிய பாட்டினாலதான் மஞ்சு வந்தார். சொன்னானை துளகலையும் பயில் ஆமாத்தியர் குலத்து தோன்றியாங்கோர் மன்னவருக்கு அரசுரிமை திறல் செய்யும் மந்திரியாகி மன்னருக்கெல்லாம் முன்னவனை, யாரு? பரமேஸ்வரன். மன்னருக்கெல்லாம் முன்னவனை பின்னு சடை முடியின் மேற் பொன்னின் முடி சூட்டியாண்ட மன்னவனை, மன்னவனை ராசாவா இருந்தவனை, மதுரையில அரசனாக வல்லவா இருந்தான் அவனை, மதுரையில குதிரை விற்க சொன்னவனை வணக்கம் செய்வான். மதுரையில தான் ராஜாவா இருந்த அவனையே மதுரையில குதிரை வைக்க சொன்னார். யானார் சொன்ன அனைத்து துளகலையும் பயில் ஆமாத்தியர் உலத்து தோன்றியாங்கோர் மன்னவருக்கு அரசுரிமை திறல் செய்யும் மந்திரியாயி மன்னர்க்கெல்லாம் முன்னவனை பின்னுசடை முடியின் மேல் பொன்னின் முடிசூட்டியாண்ட மன்னவனை மதுரையிலே குதிரை விற்க சொன்னவனை வணக்கம் செய்வான் என்பது அறிவீராபாண்டியர் பாட்டு. ஆகையினாலே இப்படி வந்து அடியவருக்காக இப்படியெல்லாம் அவர் இறங்கி வந்து இப்படியெல்லாம் கருணை செய்தார் என்கின்ற அந்த கருணையிலே மாணிக்க வாசகருக்காக இப்படி குதிரை மேலையும் ஏறி வந்தார் ஐயா என்று சொல்லி அந்த குதிரை மேலே ஏறி வர சொன்னவராகி மாணிக்க வாசகருடைய திருவடி கமலங்களை தலையிலே சுடிக்கொள்வோமாக என்று இதுல தோத்திரம் பண்ணுகிறார். அதற்கு மேலே மாளிகத்தேவர் முதலியோர் வணக்கம். திருமாளிகத்தேவர் என்பவர்கள் ஒன்பதாம் திருமுறையிலே முதல்ல இருப்பவர், ஒன்பதாம் திருமுறையை பாடி ஒன்பது ஆசிரியர்களே முதலாவதாக இருப்பவர். அதனால திருமாளிகத்தேவர் என்று பெயர். அப்படிப்பட்ட திருமாளிகத்தேவர் முதலாக மற்றைய அடியவர்களுக்கும், அடியவர்கள் எண்ணில்லாதவர்கள், அடியவர்கள் என்று சொன்னால் எண்ணில்லாதவர்கள், அப்படிப்பட்ட திருமாளிகத்தேவர் முதலானவர்களுக்கு வணக்கம் சொல்றார். மாளிகத்தேவர் முதல் மதுர வாக்கினர்தம் தாளினையை தாளின வைப்பாம் என் தலை. அதையாலே அவருடைய வாக்கு மதுர வாக்குன்னு வேறு. அந்த திருவசைப்பாவுக்கு பேர் என்ன பேரு? திருவசைப்பான்னு. திருவசைப்பாவுக்கு என்ன பேரு? திருவசைப்பான்னு பேரு. இசைப்பா பா இசைப்பா திருவிசைப்பா இசைப்பா இசை என்றால் வந்து அதுல சந்தம் எதுகை மோனை வந்து அதுல பல வகையான ருஷிகள் அமைந்த பாடல் என்பதுக்கு இசைப்பான்னு பேரு. இசைப்பா இசைன்னா புரியுதல்ல, இசை ஏழு இசையாய், அதனால திருவசைப்பான்னு பேரு. பாட்டு அருமையா இருக்கும். அதனால அப்படிப்பட்ட பாடல்களை பாடி திருமாளிகத்தேவர் முதலானவர்களுக்கு வணக்கம் சொல்லுகிறார். அதற்கு மேல அடியார் வணக்கம்னு பொதுவாக சொல்றார். அடியார் வணக்கம் என்று பொதுவாக சொல்லுகிறார். அந்த பொதுவாக சொல்றதுல என்ன கருத்து சொல்றார்னு கேட்டா, உலகம் வந்து பொய்யா மெய்யா என்றால், பொய்யா மெய்யா என்றால் மெய்யா பொய்யா பொய்தான். யாரு ஒத்துக்குவா? நம்ம அதே அப்படி சொல்லிக்கிட்டு இருப்போம். நம்மளே அப்புறம் அங்கிட்டு போனா மெய்யின்னு தான் சொல்லுவோம். உலகம் வந்து பொய் தான், வாழ்வாவது மாயம், இது மண்ணாவது திண்ணம், அப்படித்தான் இருந்துகிட்டு கண்ணார பாக்கிறாங்க, அதார கேக்குறோம், நம்ம அனுபவத்தில் அனுபவிக்கிறோம். மந்தனில் வாழும் மந்தனில் வாழும் வானத்து அரசயன் மாலார் வாழ்வும் எண்டரு பூத பேத யோனிகள் யாவுமெல்லாம் கண்ட இந்திரமாசால கணாக்கழு திரதங்காட்டி உண்டு போர் இன்றாம்பன் மேல் உலகினை அசத்து என்பார் என்பது சிவஞான சித்தியார். மந்தனில் வாழும் வானத்து அரச அயன் மாலாறு வாழும் எண்டரு பேத பூத யூனிகள் யாவும் எல்லாம் கண்ட இந்திரமாசாலம் கணா கணா கனவு கனவு போன்றது உலக வாழ்க்கை சொப்பனம் ஒரு கழுதரதம் கழுதரதம்னா காணல் நீர் காணல் நீர் போன்றது கழுதரதம் காட்டி அதுக்கு பேய்த்தீர்னு பேர் கழுதரதம்னா அத காணல் நீர் சொல்றது. புத்தாறும் பொய்கை புனலிதுவை என கருதி பேய்த்தீர் முகக்கூறும் பேத குணமாகாமே. அதனால உலகம் பொய் என்று எண்ணி, உலகம் பொய் தானதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை, பொய்யவே நம்பிக்கிட்டு இருந்தா நாமும் பொய்யா போவே என்று சொல்லி, பொய்ய நம்பிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்க நாமும் பொய்யா போவோம் என்று சொல்லி மெய்ப்பொருளை பற்றி பொய்ப்பொருளை விட்டு, பொய்ப்பொருளை விட்டு மெய்ப்பொருளை பற்றி மெய்ப்பொருளை அடைந்தவர்களாகிய அடியார்கள். பொய்யுலக என்று அமலன் பொற்பாதம் சார்ந்தார்கள். உலகம் பொய் என்று சொல்லி மெய்ப்பொருளாகிய பரம்பொருடைய திருவடியை சார்ந்தவர்கள். பொய்யுலகம் என்று அமலன் பொற்பாதம் சார்ந்தார் தாள் கைதொழுவாம் உள்ளம் கசி. அதையால இப்படிப்பட்ட மெய்யடியாருடைய திருவடி கமலங்களை கையினாலே தொழுவோமாக, வாக்கினாலே வாழ்த்துவோமாக என்று சொல்லி இதுல அடியார் வணக்கம் சொல்றாரு. அதற்கு மேல மெய்கண்ட தேவருக்கு வணக்கம் சொல்றாரு. மெய்கண்ட தேவரை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரிந்தவர் தான். அவர் வந்து அவதாரம் பண்ணின ஊரு திருப்பண்ணாகடம், அவதாரம் பண்ணின ஊரு திருப்பண்ணாகடம், வளர்ந்த ஊரு திருவண்ணைநல்லூர், மாமா வீட்டில் வளர்ந்தார், திருவண்ணைநல்லூரிலே வளர்ந்தார். அவருடைய அப்பா வேறு அச்சுத கலப்பாளர், அம்மா வேறு அச்சுத கலப்பாளர், அம்மா வேறு அச்சுத கலப்பாரு. அவர் உள்ள வேணும்னு வரம் கேட்டு திருவன்காட்டில இருந்து தவம் பண்ணி இந்த பிள்ளைய பெற்றார்கள். அந்த சாமியினுடைய பெயரை வச்சார்கள் சுவேதவனப்பெருமாள்னு வச்சாங்க. சுவேதவனப்பெருமாள், சுவேதவனம்னா திருவன்காடு, வடமொழியில சுவேதவனம், தமிழ்ல திருவன்காடு. சுவேதம்னாலும் வெண்மையினாலும் ஒன்று, சுவேதம்னா வடமொழி, வெண்மைன்னா அது தமிழ். அப்படி சுவேதவனப்பெருமாள்னு வைத்தாங்க. அப்படி அந்த பிள்ளை வந்து 2 வயசுலே பொல்லா பிள்ளையாரோட பேசிக்கிட்டு இருந்துச்சான். பொல்லா பிள்ளையார்கிட்ட உள்ள கோயிலுக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருக்குமா, வெளியில இருக்கிறவங்களும் சத்தம் லேசா கேட்குமா. அப்படி அந்த பிள்ளை சின்ன வயசுலயே பொல்லா பிள்ளையார்ட்ட அவ்வளவு உறவு. அப்படி இருந்தவர் பொல்லா பிள்ளையார் மூலம் அருள் பெற்றிருந்தாரு, முன்ன தவமுடையவராக இருந்தாரு, ஞானசமுந்தர் தேவாரத்தின் மூலம் பிறந்தாரு, அவங்க அப்பா தவம் செய்தாரு, எல்லாம் சேர்ந்துருச்சு. எல்லாம் சேர்ந்தபடியினாலே கைலாயத்திலிருந்து பரஞ்சோதி முனிவர் வந்தார். பரஞ்சோதி முனிவர் வந்து அங்கே இறங்கி இவருக்கு உபதேசத்தை பண்ணி வச்சார். உபதேசத்தை பண்ணி வச்சு பேர் தீட்சாநாமம் சத்திய ஞான தரிசனிகள், தீட்சாநாம சத்திய ஞான தரிசனிகள், தமிழ்ல மெய்கண்ட தேவர், தமிழிலே மெய்கண்ட தேவர். சத்திய ஞான தரிசனிகள் என்பது வடமொழி, தமிழ்ல மெய்கண்ட தேவர். சத்திய ஞான தரிசனிகள் என்பது பரஞ்சோதி முனிவருடைய குரு. அகச்சந்தானம் புறச்சந்தானம்னு 2, அகச்சந்தான புறச்சந்தானம்னு 2. அகச்சந்தானம் திருநந்தி தேவர், ஜனத்குமார முனிவர், பரஞ்சோதி முனிவர், சத்திய ஞான தரிசனிகள். அகச்சந்தானம் கைலாயத்தில், அகச்சந்தானம் கைலாயத்தில் இருப்பவர்கள் அவர்கள் திருநந்தி தேவர், ஜனத்குமார முனிவர், சத்திய ஞான தரிசனிகள், பரஞ்சோதி முனிவர், 4 அகச்சந்தானம். இந்த மெய்கண்ட தேவர், அருணந்தி சிவம், மறைஞான சிவம், உமாவிசிவம், 4 புறச்சந்தானம் சொல்றது. அகச்சந்தானம் புறச்சந்தானம் சொல்றது. ஆகையினாலே அப்படிப்பட்ட பரஞ்சோதி முனிவர் மூலமாக உபதேசத்தை, ஞான உபதேசத்தை பெற்று சிவஞானபோதத்தை நமக்கு தந்தவர் இந்த மெய்கண்ட தேவர். மெய்ப்பொருளை கண்டபடியினாலே, மெய்ப்பொருளை எல்லாருக்கும் காட்டியபடியினாலே அவருக்கு மெய்கண்ட தேவர். பொய் கண்டவர்களாலே காண முடியாத பொருளை கண்டவர், பொய் கண்டவர்களால காண முடியாத மெய்ப்பொருளை, பொய் கண்டவர்களால காண முடியாத மெய்ப்பொருளை. பொய் கண்டார் காணா புனிதம் என அத்துவித மெய்கண்டா நாதன் அருள் மேகுனால் இன்னாலோ தாய்மார சுவாமி. பொய் கண்டார் காணா புனிதம் என அத்துவித மெய்கண்டநாதனர், பொய் கண்டவர்களாலே காண முடியாதவர் ஆய மெய்கண்ட தேவர். உலகப்பற்று அதிலே அழிந்தி கிடக்கிற அஞ்ஞானிகளாலே அறிய முடியாது. கற்றவர் விழுங்கும் கற்பக கனியது, கரையிலா கருணைமாகடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையும், மற்றவர்களால அறிய முடியாது. சாமான்யமா இந்த உண்மைகளையும் இந்த நூலையும் இந்த ஆசிரியர்களையும் கற்பனை சாமி கூட காலியாக கூட தெரியுமா? பாவா புறாடி அவனுக்கு சாராயமும் கெடாயும் தான் தெரியும். அவன் போய் இதை போய் எல்லாம் படிக்க முடியுமா, கேட்க முடியுமா? உட்கார்ந்துருப்பான் மட்டும் நேரம் பொறுப்புடுமான். ஆகையினாலே இதை யாருக்கு தெரியும்? கற்றவர் விழுங்கும் கற்றவர் தொழுதே துஞ்சீர் கரையூரி பாண்டி கொடுமுடி நற்றவா. யாரால் இதை அறிய முடியும் என்றால் கற்றவர்களால, எதை கற்றவர்களால? எம்ஏ பிஏ கற்றவர்களால அல்ல, ஞான ஞான நூல்களை ஞானாசிரியன் மூலமாக கற்றவர்கள். அப்படி கற்றல் என்றால் ஞானாசிரியன் மூலமாக, கற்றல் என்றால் ஞானாசிரியன் மூலமாக கற்பதுப்பா, கற்பது ஞானாசிரியன் மூலமாக. படிக்கிறதுன்னா அவனா படிக்கிறது, கற்பது வேறு படிப்பது வேறு, படிப்பது வேறு கற்பது. யார் மூலமாக? ஆசிரியன் மூலமாக கற்றான், இன்னார் மூலமாக கற்றான். படிக்கிறது தானா படிக்கிறது? படிக்கிறதுக்கும் கற்பதற்கு ரொம்ப வித்தியாசம். யார் மூலமாக? யார் வீட்டிலே கற்றீர்கள்? மெய்கண்டியா படிச்சீங்க, கற்றி கற்றி கற்றுக்கொண்டீர்கள். புரியுதா சொல்றது? அதனாலே கற்றவர் ஞானாசிரியன் மூலமாக ஞான நூல்களை கற்றவர்களாலதான் அறிய முடியும். அதுதான் கற்றவர் விழுங்கும் கற்பகனே. ஆகவே அப்படிப்பட்ட ஞானத்தை உடையவர்களாலே அறியப்படுகின்ற மெய்கண்ட தேவருடைய அருளை எப்போது நான் பெறுவேன் என்கிறார் தாய்மான சுவாமி. பொய் கண்டாருகானா புனிதமனு அத்துவித மெய்கண்டநாதன் அருள் மேகுனால் என்னாலோ சிந்திப்பான் வெண்ணை நகர் மெய்கண்ட தேவனடி, சிந்திப்பான் வெண்ணை நகர் மெய்கண்ட தேவனடி. வெண்ணையினாலேயே கோயில் கட்டி வெண்ணையினாலேயே சிவலிங்கம் வச்சு பூஷம் நாளாம் பார்வதி வெண்ணையினால் திருவெண்ணெய்நல்லூர், அதனால திருவெண்ணெய் நல்லூர். அவ எப்படி வேணாலும் ஜீவ, அவ தண்ணியிலேயே லிங்கத்தை பண்றா, என்னென்னமோ பண்ற, அவ எல்லா வசையும் தெரிஞ்சவ, எல்லா வழியிலையும் கட்டிக்காரி. நம்ம பண்ண முடியறதுலயே பண்ண முடியல, பண்ண முடியறதுலயே பண்ண முடியல, அவ பண்ண முடியாததுல பண்றா. நம்ம பண்ண முடியற பொருள்லயே பண்ண முடியல, பண்ண முடியுதாப்பா? அவ பண்ண முடியாத வழியிலே பண்ணுகிறா. சர்வசாவாத்தியமுடைய வழி எல்லா வல்லவளாகையினாலே திருவண்ணூர் ஆகையினாலே அங்கதான் சுந்தரம் சுவாமி அருள் பெற்றது, மெய்கண்ட தேவர் அருள் பெற்றது. அதனால இந்த சைவ சமயம் இந்த சுந்தரம் சுவாமி திருக்கூட்ட ஆரம்பிச்சிருக்கிறதும் ரொம்ப பொருத்தமானதுதான். ஆகையினாலே சிந்திப்பா வெண்ணெய் நகர் மெய்கண்ட தேவனடி வந்திப்பாம் வாழ்த்தி மகிழ்வான். ஆகையினாலே மெய்கண்ட தேவனுடைய திருவடிய வந்திப்போம், வணங்குவோம், அதற்கு மேல வாழ்த்துவோம். வாழ்த்துவதினாலும் வணங்குவதினாலும் மகிழ்வோம். ஏனால இந்த இந்த வணங்குதல் இருக்குது பாரு, வணங்குதல் வாழ்த்து இருக்குது பாரு, அந்த வணங்கத்தக்கவர்களை வாழ்த்தத்தக்கவர்களை வணங்கும் போது வாழ்த்துவோம் போது நமக்கு ஒரு தனி மகிழ்ச்சி உண்டாகும். அது உங்களுக்கு புரியாத அனுபவத்துல நீங்க பார்க்கலாம். இப்ப பெரியோர்கள் இப்ப எங்க யானாசிரியர் குருநாதெல்லாம் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணும் போது அது ஒரு தனி மகிழ்ச்சி தெரியும். இப்படி கிடைச்சதே இந்த மாதிரி திருவடியில வணங்க அப்படின்னு புரியுதா? இதெல்லாம் நீங்க அனுபவத்துலதான் அது அந்த மாதிரி இடங்கள் வாய்க்கும் போது அப்படி அனுபவிக்கும் போதுதான் தெரியும். வந்திப்பாம் வாழ்த்தி வாழ்த்தி மகிழ் என்று இப்படி வீகண்டதேவருடைய வணக்கம் சொல்றாரு. அதுக்கு மேல பதி உண்மை உணர்ந்தார் வணக்கம், பதி உண்மை உணர்ந்தார் வணக்கம். ஐயாலே இது எப்படின்னு கேட்டா, பதி என்பது எது? கடவுள். பதி என்பது கடவுள். கடவுள் என்று சொன்னால் எது பிறப்பு இறப்பு இல்லாமல் இருக்கிறதோ அது கடவுள். பிறப்பு இறப்பு இல்லாதது கடவுள், பிறப்பு இறப்பு உடையது உயிர்கள். பிறப்பு இறப்பு உடைய உயிர்கள் கடவுளை போல சில செயல்களை செய்யும். கடவுள் அருளை பெற்று அதன் மூலமாக கடவுளை போல சில செயல்களை செய்யும். அதற்கு மேலே வந்து பரம விஷ்ணு முதலான தெய்வங்கள் தேவர்கள் எல்லாம் ஐயால அவர்கள் படைக்கிறவர், அவர் காக்கிறவர், அவர் மூலமா அப்படி நினைச்சு, இவர் மூலமா இப்படி நினைச்சு எல்லாம் சொல்றாங்க அல்லவா. இவர் என்ன காரியங்களை செய்தார், இவர் என்ன செயல்களை செய்தாரு, அதனால இவரை எல்லாரும் போற்றினார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். நான்முகன் முதலா வானவர் முதலா ஈரடியாலே மூவுலகளந்து நாற்று முடிவர் ஐம்புலம் முதல போற்று செய் கதிர் முடி திருநெடுமாள்னு சொல்றாரு அல்லவா. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பினாலே அவர்களையே கடவுள் என்று உலகம் வாங்கி கொண்டிருக்கிறது. அவர்களை நான்முகன் முதலா வானவர் தொழுதல அவர் எப்படிப்பட்ட கடவுள் என்று சொல்லி எல்லாரும் அந்த கடவுள் அல்லாதத கடவுள் என்று வணங்குவார்கள் உண்மை தெரியாமையினாலே. ஆனால் பரஞ்ஞானம் உடையவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்று கேட்டால், அதாவது எது உண்மையான கடவுளோ, எது மெய்ப்பொருளோ, எது மெய்த்தெய்வமோ அந்த தெய்வத்தை வணங்குவார்கள். செத்து பிறக்கின்ற தெய்வங்கள் மனவாள சிங்கீரையாடியருடைய என்பது குமர ஒருவரர் புள்ளத்தமிழ். ஆகவே முத்துக்குமார சுவாமி புள்ளத்தமிழ் அப்படிப்பட்ட ஐயாலே மெய்ப்பொருளாயிருக்கின்ற பரமேஸ்வரனை ஐயாலே ஞான நூல்கள் மூலமாகவும் ஞானாசிரியம் மூலமாகவும் கண்டு தெளிந்து அந்த பொருளை உணர்ந்த அந்த புண்மையை உணர்ந்தவர்களாயிருக்கின்ற அடியார்களுக்கு வணக்கம். அதான் பதி உண்மை உணர்ந்தார் வணக்கம். பதி உண்மை உணர்ந்தார் வணக்கம். அந்த அந்த தலைப்பையை பார்க்கணும். பதி உண்மை உணர்ந்தார். அது எப்படி சொல்றாருன்னா, உண்டு சிவன் என்று உயிருள்ளும் என்றுணர்ந்த பண்டிதர் பொற்பாதம் நினைப்பான். அவர்களுக்கு பண்டிதர்கள் பேர். அந்த உண்மையை உணர்ந்தவர்களுக்கு பண்டிதர்கள் என்று, பண்டிதர் என்றால் ஞானிகள் என்பதும் ஒரு விளங்குதா. அவர்கள் எப்படிப்பட்டவர் என்றால், சிவன் உண்டு, சிவன் உண்டு, அவன் புறத்திலையும் இருக்கிறான், அகத்திலையும் இருக்கிறான், உள்ளே இருக்கிறான், வெளியிலே இருக்கிறான், எங்கும் இருக்கிறான். அதனால அப்படிப்பட்ட பரம்பொருளாயிருக்கிற பரமேஸ்வரனை உணர்ந்த உணர்ந்த மெஞ்ஞானியனுடைய அழகு பொருந்திய பாதத்தை நினைப்போமாக. உண்டு சிவன் என்று உயிருள்ளு என்றுணர்ந்த பண்டிதர் ஒரு பாதம் நினைப்பான் என்பது இந்த பாட்டு. அதற்கு மேல வாழ்த்து சொல்லுகிறார். வாழ்த்து சொல்லுவது நூலாசிரியருடைய வழக்கம். வாழ்த்து சொல்லுவது நூலாசிரியர்களுக்கு உண்டான வழக்கம். ஐயால எல்லாரும் நன்றாக இருக்க வேணும், எல்லாரும் வாழ வேணும், எல்லாரும் வாழ வேணும், அப்படித்தானே நினைப்பார்கள் பெரியோர்கள். பொல்லாதவன் என்ன பண்ணுவேன் தெரியுமா, கையால எல்லாம் கெட்டு போகணும், நம்ம நல்லா இருக்கணும், பக்கத்து காணிக்காரி நம்ம கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு நினைப்பேன். அப்படித்தான் நினைப்பேன். பெரியோர்கள் என்ன பண்ணுவார்கள், எல்லாரும் நன்றா இருக்கணும், எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதே அல்லாமல் மற்றொன்று அறியன் பராபரமே விளங்குதா. ஆகையினால குறைவிலாது உயிர்கள் வாழ்க, குறைவிலாது உயிர்கள் வாழ் என்று வாழ்த்தினார் ஒரு ஆசிரியர். அவர் யாரு? குறைவிலாது உயிர்கள் வாழ். அதுபோல இங்க என்ன பண்றாரு, ஆணினமும் அந்தனரும் அன்பரும் ஆண் ஊர்திக்கு வானவரும் வாழ்க மகிழ்ந்து. வாழ்க அந்த பாட்டினுடைய கருத்து, வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் வேந்தனு ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. அதனாலே அந்தனர் வாழ்க, அந்தனர் வாழ்க. அந்தனர் என்றால் சிவனை அர்ச்சிப்பவர்கள், சிவனை அர்ச்சிப்பவர்கள் அந்தனர்கள், யாகாதி காரியங்களை செய்கின்றவர்கள். இப்ப நீங்க சிவனை அர்ச்சனை பண்றீங்களா, நீங்களெல்லாம் அந்தனர்கள் தான், சிவனை அர்ச்சிப்பவர்கள் எல்லாம் அந்தனர்கள் தான். ஆகவே அப்படி ஆணினம், ஆணினம்னா பசுக்கூட்டம், பசுக்கூட்டங்கள் முதலிலே பசுக்கூட்டத்தான் சொல்றாரு. பசு கூட்டம் இல்லையானால் பூசையே இல்லை, திருநீரே இல்லை. பசு இல்லையானால் இறைவர் சாத்து மூலம் தரும் அப்படிங்கிறார் சேக்கிழார். திருநீற்றுக்கு மூலப்பொருளை தருகின்ற, திருநீற்றுக்கு மூலப்பொருள் இது சாணந்தம். இப்ப சாணத்தை தான் நெத்தியில பூச்சிருக்கிறோம், பதிவின் சாணத்தை வழங்குதா. ஆகையினாலே அப்படி ஆணினம் வாழ்க. அந்த அஞ்சு பொருளையும் சௌருமான் அபிஷேகம் பண்ணி கொடுக்கிறான், அதுதான் பெரிய ஆச்சரியம். அஞ்சு உருளையும் ஆவினுக்கு அருங்கலம் அறம் அஞ்சாடுதல், பசுவுக்கு அருங்கலமாக சிறப்புடையதாக விளங்குவது எது என்று கேட்டால், ஐந்து உருளையும் சிவன் ஆடிக்கொள்வதனாலே பசு சிறப்புடையது. பால் தயிர் நெய் கோஷல கோமயா ஆகிய ஐந்து பொருள்களையும் சிவருமான அபிஷேகம் பண்ணி கொடுக்குறார். பசுவினுடைய நீர் பசுவினுடைய சாண இவைகளை அபிஷேகம் பண்ணி கொடுக்குறார். பஞ்சகவி அன்மார்த்த மூர்த்திக்கும் செய்யலாம், அது மாதிரி முறையா அதை தயார் பண்ணி செய்யும். பஞ்சகவியம் சிவபெருமானே என்று சொல்லப்படுகிறது. பஞ்சகவியம் சிவபெருமானும் வித்தியாசமே இல்லையா, சிவபெருமானே பஞ்சகவியமா அப்படின்னு பத்தத்திலே சொல்றாரு. அதனாலே பஞ்சகவியம் ரொம்ப சிறப்புடையது. அதனால எல்லா காரியங்கள்லயும் சுப காரியங்கள்லயும் அப்புறம் மற்ற காரியங்கள் எல்லாத்திலயும் பஞ்சகவியம், புண்ணியாக வாசனம் கணபதி பூசை பஞ்சகவியம் முக்கியம். எல்லா கரிய கிரியைகளுக்கும் புண்ணியாக வாசனம் கணபதி பூஷே பஞ்சகவியம் மூன்று முக்கியம். ஆகையினாலே அந்த பஞ்சகவியத்தை தருவது எது என்று கேட்டால் பசுக்கள். அதனாலே அந்த பசுக்கள் வாழ்கன்னார் முதல்ல. இரண்டாவது சிவனை அர்ச்சிக்கின்ற அந்தனர்கள் வாழ்க. ஆணினமும் அந்தனரும் அன்பரும் ஆண் ஊர்திக்கு, ஆண் ஊர்தியாகிய ரிஷப வாகனத்தை உறுதியாக உடையவனாகிய சிவருமானுக்கு அன்பர்களும், ஆண் ஊர்திக்கு அன்பரும் வானவரும் தேவர்களும் வாழ்க மகிழ்ந்து. அன்பர்கள் வாழ வேணும், சிவனை அர்ச்சனை பண்ணுகின்ற பக்தி பண்ணுகின்ற அன்பர்கள் வாழ வேணும், பூசிக்கின்ற அந்தனர்கள் வாழ வேணும், பூசைக்கு பொருள் கொடுக்கின்ற ஆணின வாழ வேணும். இவர்களுக்கெல்லாம் வந்து மழையை உதவி இந்த உலகத்துக்கு உபகாரம் பண்ணுகின்ற வானவர்கள் வாழ வேணும். அவர்கள் வழங்கலேன்னா தானம் தவ இரண்டு தங்கா வெயன் உலகம் வானம் வழங்காது. இனி தானமாவது தவமாவது சிறப்போடு ஊசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானம் இருக்கு. அதை யாரு தருவோர்கள்? அங்கிருந்துதான் அவங்க சப்பளம் பண்றாங்க, அங்கிருந்துதான் அவங்க இங்கிருந்து இவங்க சப்பளம் பண்றதுனால அங்கிருந்து அவங்க சப்பளம் பண்றாங்க. ஆணினமும் அந்தனரும் அன்பரும் ஆணூர்திக்கு வானவரும் வாழ்க மகிழ்ந்து. இது அப்பர் சுவாமி பூதளமும் மண்டலமும் பொருந்து வாழ்க்கை செய்தாரினார். இப்ப டெல்லியில சென்னையில் இருக்கிற ஒரு சாமான வாங்கறேன்னா எவ்வளவு சிரமப்பட்டு போய் செலவு பண்ணி வாங்கிட்டு வரணும், ஒரு செலவும் இல்லாம அங்கிருந்து வருது, ஒரு செலவும் இல்லாம இங்கிருந்து போகுதுப்பா, இங்கிருந்து போகுது அங்கிருந்து வருதுப்பா. இவ்வளவு தூரத்துக்கு எவ்வளவு பணம் செலவு பண்ணணும், பண்ணினாலும் நடக்குமாண்ணே நடக்குமா? இதே லெகுவாண்டவன் செய்கிறான் உலக வாழ்க்கை உயிர்கள் வாழ்வதற்காக. ஆகையினாலே வானவர் வாழ்க மகிழ்ந்து. வாழ்க தரணிதனை தாங்கும் மனுநீதி மன்னர், அதற்கு மேல அரசன் வாழ்கிறார். தரணியாகிய பூமியை தாங்குகின்றவன் அரசன், பூமியை தாங்குகின்றவன் அரசன், மக்களை எல்லா வழியிலும் துணையாக இருந்து காப்பாற்றுகின்றவன் அரசன். அதனாலதான் வேந்தனும் ஓங்கு கண்ணாறு, வேந்தனும் ஓங்கு கண்ணாறு. வாழ்க தரணிதனை தாங்கும் மனுநீதி மன்னர், அதையாலே மனுசாஸ்திரப்படி நீதியோடு ஆண்டு கொண்டிருக்கிற அரசன், மனுசாஸ்திரப்படி நீதியோடு ஆண்டு கொண்டிருக்கிற அரசன் மனுநீதி மன்னர். மனுநீதி சோழன் தான் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆகையினாலே மன்னர் வீழ்க புனல் மண்மகிழமிக்கு, அதையால புனல் வீழ்க, அதான் வீழ்க தன்புணல் நல்ல அவரு, வீழ்க புனல் மழை பெய்வதாக, மண் மகிழ உலகம் மகிழ பூமியின் உள்ள ஆன்மாக்கள் மகிழும்படியாக இம்மிகுதியாக புனல் பெய்வதாக, மன்னன் வாழ்க என்றெல்லாம் சொல்லி வாழ்த்திய சொல்ற. அதுக்கு மேல வாழ்த்து சொல்றாரு, அதெல்லாம் ரொம்ப நுட்பமானது. இந்த வாழ்த்திலேயே சிவதர்மத்தை நிறைய சொல்றாரு, வாழ்த்துல சிவதர்மத்தை சொல்றாரு, வாழ்த்திலேயே சிவதர்மம் நிறைய வருது. ஆகையினால இவைகளை தவறாமல் வந்து கேட்கணும், சிதறாமல் மனசுல வச்சுக்கணும், தவறாமல் கேட்கணும், சிதறாமல் மனசுல சிந்தையில வைக்க வேண்டும். வராதவர்கள் எல்லாம் வர வேணும், பல நாள் வராதவர்கள் எல்லாம் அவசியம் இந்த சைவ சிவனில் கேட்க வர வேணும். அதனால இது வந்து இப்ப உங்களுக்கு சாதாரணமா தெரியலாம், ஒரு லேசா தெரியலாம். நான் பின்னாலே நினைச்சு பாத்தீங்கன்னா, அது அடாடா இப்படிப்பட்ட ஒரு காலம், இப்படிப்பட்ட ஒரு நூல், இப்படி சொல்றவே லேசா அமையுமா நமக்கு என்று ஒரு காலத்துல எங்கும் முடியா இருக்கும். புரள்வார் தொழுவார் புகழ்வாராய் இன்றே வந்து ஆள் ஆகாதீர், மருள்வீர் பின்னை மதிப்பாரார், மதியுட் கலங்கி மயங்கிவீர், திருள்வீராயில் இது செய்மீன், சிவலோகக்கோன் திருப்புயங்கன் அருளாறு பெறுவார் அகல்டத்தை அந்தோ அந்தோ அந்தோவே என்கிறார் மாணிக்கவாசன். ஆகையினாலே காலம் உண்டாகவே காதல் செய்து கருதறிய ஞாலம் உண்டானோடு நான்முகன் வானவர் நந்தறிய ஆலமுண்டானங்கள் பாண்டிப்பரான் தன் அடியவருக்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துவினே என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நம்ம பார்வதி

0: கோயில் வளாது பெய்ய மலிவளம் துரக்க மன்னன் ஓன் முறை அரசு செய்ய உறவிலாது உயிரில் வாழ்க நான் மறை அரங்கடோங்கனற்றவம் வெள்ளிமல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதீபதே.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: கடவுள் இந்த சரீரத்தை தந்தான் என்று சொன்னால் அது ஒரு குறிப்பு, ஒரு நோக்கம் வைத்துத்தான் இந்த சரீரத்தை படைச்சிருக்கும். ஐந்து மாடு அரண்மணிக்காக வந்தோ என்பது அரண்மணிங்கிறதா சிவபூஷம். அரண் என்றால் சிவன், பணி என்றால் பூஷம், என்கடன் பணி செய்யும். அதனால வந்து எல்லாருமே இந்த மனித பிறவியில அவசியமா சிவ வழிபாடுன்னு இருக்கப்படும். வழிபாடுன்னா சிவ வழிபாடுதான். அதனாலே அப்படிப்பட்ட ஒரு பூஜைய உமாதேவி செய்து காட்டி பூஜை பண்ணாதவர்களை பத்தி ரொம்ப பெரியவங்க வருத்தப்படுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சலிப்பா சொல்றாங்க பூஜை பண்ணாதவர்களை பத்தி. இப்ப வேலை செய்யற இடத்துல ஒருத்தன் சோம்பேறியா சரியா வேலை செய்யாம இருந்தா அவன் என்ன சொல்லுவாங்க? நல்ல நல்ல மனுஷன் பரவாயில்லப்பா அப்படித்தான் இருக்கு. அப்படின்னா சொல்லுவாங்க, சட்டை போடுவாங்க. கூட வேலை செய்யறவங்க என்ன பண்ணுவாங்க? சட்டை போடுவாங்க. அதுபோல பெரியவர்கள் அந்த பூஜை பண்ணாதவனே, வழிபாடு பண்ணாதவனே, கடவுள் வழிபாடு செய்யாதவனை பத்தி ரொம்ப சலிச்சுக்கிறான். ஆசையராய் பாச விடாய், ஆன சிவ பூஜை பண்ணாய், நேசமுடன் ஐந்தெழுத்தை நீ நினையாய், சீசி ஜனமே தவிராய், திருவெழுத்து ஐந்தோராய், மனமே உனக்கு என்ன வாய் அப்படிங்கிறாரு. ஆசையராய் பாச விடாய், ஆன சிவ பூஜை பண்ணாய், நேசமுடன் ஐந்தெழுத்தை நீ நினையாய், சீசி தினமே சினமே தவிராய், திருமுறைகள் ஓராய், மனமே உனக்கு என்ன வாய் வடிவத்தாரு. பொய்யை ஒளியாய், புலாலை விடாய், காலத்தி ஐயரை எண்ணாய், அறம் செய்யாய், பெய்ய சினமே தவிராய், திருவழுத்து ஐந்தோராய், மனமே உனக்கு என்ன மாண்பு அப்படின்னு நிறைய இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு. சிவகர்மம் செய்யார், சிவகர்மம் சிவகர்மம்னா ஜோபூஷன், சிவகர்மம் செய்யார், திருநீறு தாத்தார், தவநெறியான் சைவ நெறி சாரார், அவனிதையில் காண்பறந்த பச்சை களானலை கைதொடார், என் பிறந்தார் மாணவராயிருந்து இப்படின்னு பல பேர் சண்டைக்கு வரார். இன்னும் நிறைய இருக்கு. அது இன்னொரு புலவரு, இந்த சிவபூஷம் பண்ணாத மனுஷன் நல்லவனா குரங்கு நல்லதான்னு குரங்குக்கும் மனுஷனுக்கும் ஈடு வச்சு பேசுறாரு. சிவபூஷம் பண்ணாத மனுஷனும் குரங்கையும் வச்சு குரங்கு நல்லதா அந்த மனுஷன் நல்லவனா குரங்கு நல்லதுன்னு தீர்மானம் பண்றாரு. என்ன காரணம்னா குரங்குக்கு கை இருக்குது, கால் இருக்குது, மனுஷனுக்கு கை இருக்குது, கால் இருக்குது, வாய் இருக்குது, அது பூஜை பண்ணல, இவனும் பூஜை பண்ணலன்னா அது பூஜை பண்ணாததுக்கு காரணம் அதுக்கு ஆறறிவு இல்லை, பகுத்தறிவு இல்லை. இவன் பகுத்தறிவு வந்து பூஜை பண்ணாம இருப்பதுனால இவன் மட்டும் அது உசத்தினார். எது குரங்கு உசந்ததுனார். பூஜனை செய்யாத கை, புராந்தகன் புகழ் பேசுதல் இல்லாத வாய், பெற்று உழந்திடு நீசர் தம்மினும் நெடுவனத்திடை, பூசுதல் இல்லாத குரங்கு நன்றாகும் அப்படின்னு பிரபுலிங்கலையிலும் நூலுக்கு. அதையினாலே வழிபாடு அவசியங்கிறத இந்த காஞ்சிபுரத்துல காமாட்சி இப்படி பண்ணி காட்டியிருக்கிற. நானே பூஜை பண்றேன்னு எங்கெல்லாம் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு மேல அவ என்ன பண்றா, எல்லாத்துக்கும் அவதானே தாய், அதனால ஒரு வயலும் பண்ண மாட்டேங்கிறா, நம்மளாவது பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல வழியே காட்டலாம்னு அவ பண்ணி காட்டான். இப்ப பிள்ளை வியாதிக்கு தாய் மருந்து உண்பது போல, பிள்ளையுடைய வியாதிக்கு தாய் மருந்து உண்பது போல, பத்தியம் இருப்பது போல, அந்த முறையில வெள்ளிம்மாள் வரை கைலையில் வீட்டிருந்தி துள்ளு வார்புணல் வேணியார் அருசய துழு தெள்ளுவாய்மையின் ஆகமத்திறனலான் தெரிய உள்ளவாறு கேட்டருளினால் உலகை ஆண்டையாள். வெள்ளிமாள் வரை என்பது கைலாயம். அந்த கைலாயத்தில் மாதிரி சௌகரமான சிவாகமன்ல சொன்னார். சிவாகமம் என்கின்ற நூல் சௌர்மான் அறிவிச்சு சௌர்மானே பாடி வச்சிருக்கிறார். அதுல சௌர்மான பூஜை பண்ற முறையெல்லாம் அவரை பூஜை பண்ணுற முறையில அவரே எழுதி வச்சிருக்கிறார். சௌர்மானே எழுதி வச்சிருக்கார். ஏன்னா வேற பத்தி தெரியாது அல்லவா? அப்படி அந்த ஆகமம் எண்ணில்லாத ஆகமங்களை குமாரேவிக்கு உபதேசம் பண்ணினார். அந்த நூலை எப்ப நம்ம கதை சொல்ற மாதிரி அவர் அந்த ஆகம கதைய குமாரேவிக்கு சொன்னார். அவ எல்லாம் கேட்டாள். கேட்டு கடைசியா என்ன பண்ணா, விஷயம் கேட்டார். வீட்டுக்காரராகி சிவபெருமான் என்ன கேட்டார்னா, சுவாமி தேவநீத ஆகமத்தில் அளவில்லாத செய்திகளை சொன்னீர்கள், எத்தனையோ விஷயங்களை செய்திகளை புண்ணிய காரியங்களை எல்லாம் சொன்னீங்க. ஆனால் தங்களுக்கு அதிகமான விருப்பமான செயல், தங்களுக்கு அதிக விருப்பம் உள்ள பிரியமான காரியம் எது உங்களுக்கு அப்படின்னு கேட்டாலும், பல வகை பலகாரம் இருக்குன்னு வச்சுக்கோ, பிடிக்கிற பலகாரம் ஒன்று இருக்கும்ல, எனக்கு அல்வா தான் பிடிக்கும், சில பேர் சில பேருக்கு அதில் வந்து ஜிலேபி பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி, சில பேருக்கு காரம் தான் பிடிக்கும், அந்த மாதிரி கேட்கலாம். எப்படி கேட்டான்னா, தேவரீருக்கு என்ன பிரியம், அந்த ஆகமத்தில் என்ன இல்லாத விஷயங்களை சொன்னீர்களே அதே தங்களுக்கு எது பிரியம்னு கேட்டாராம். அவர் என்ன சொன்னார் என்று கேட்டால், எனக்கு மிக பிரியமானது பூசைதான், மிக பிரியமானது பூசைதான், எண்ணில் ஆகம எம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தவர். நான் விருப்பமாக பிரியமாக நான் விரும்புவது எது என்று கேட்டால் பூசை, பூசை ரெண்டே எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப பிரியம் வந்துருச்சா, அவனுக்கு பிரியம் வந்துருச்சா, இதுல பூசையில அவனுக்கு பிரியம் வந்துருச்சு. அதான் நம்ம சுவாமிக்கு பூஜை பிரியம் சொன்னா அப்ப நம்ம கட்டாயம் செய்யணும் என்று அவனுக்கு பிரியம் வந்துருச்சு. எண்ணிலாகம எம்பி இறைவர் தான் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள அன்னதாரதமை அர்ச்சனை புரிய ஆதரித்தாள் பெண்ணில் நல்லவளாயின பெருந்தவ அண்ணலாராயி சிவருமானை அரிச்சனை புரிய ஆதரித்தாள், ஆதரித்தவர்கள் புரியப்பட்டாள், நாசைப்பட்டாள் பூஜையில. அவ யாருன்னா, பெண்ணில் நல்லவளாயின விருந்தவன், பெண்களுக்கெல்லாம் நல்லவளாயிருக்கின்ற தவ குழுந்தாக விளங்குகின்ற பரமேஸ்வரி. அப்படி ஆசைப்பட்டு அவ விரும்பியதை பார்த்து சுவாமி மறுபடியும் அவளை கேட்டார், உமையே உனக்கு இப்பொழுது என்ன தோணுகிறது மனசுல அப்படின்னு கேட்டார்.
2: இவர் கேட்டார்,
1: சுவாமி தாங்கள் அருள் செய்த சிவாகமத்திலே சொல்லி இருக்கப்பட்டபடி தங்களை பூஜை பண்ண வேணும்னு எனக்கு ஆசை பொங்குதுன்னா, ஆசை பொங்குதுன்னா, ஆசை பொங்குதுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம், அதிகமான நங்கை உள்ளிறை காதலை நோக்கி, உள்ளத்துல நிறைந்திருக்கிற அந்த அன்பை பார்த்து நாயகன் திரு உள்ளத்து மகிழ்ந்தே அங்கம் உருவலும் தோன்ற அடுத்ததென் குன்னன் பால்யனவினவ. சாரி மிக்க மகிழ்ச்சியோடு கேட்டார், உங்கள் உள்ளத்துல என்ன தோணுது, நங்கை உள்ளிரை காதலை நோக்கி நாயகன் திரு உள்ளத்து மகிழ்ந்தே அங்கன் நீதிய முழுவலும் தோன்ற அடுத்ததென் பால் என வினவ. இங்கு நாதரின் ஒளிந்த ஆகமத்தின் இயல்பினால் உனை அரிச்சனை புரிய பொங்குகின்றதென் அதையின் திறஞ்சி மார்த்த பொன் உலகினாள் போற்ற. தேவரீர் அருளி செய்த அந்த சிவாகமத்தில் சொல்லி இருக்கப்பட்ட அந்த நூலிலே, அந்த புத்தகத்தில் அப்படி சொன்னாலும், அந்த புத்தகத்தில் சொல்லி இருக்கிறபடி, எந்த புத்தகத்தில், ஆகம புத்தகத்தில் சொல்லி இருக்கிறபடி தேவரீரை பூஜை பண்ண வேணும்னு ஆசையா. பூஜை என்ன, செவ பூஜை தான் பூஜை, அப்படி அல்ல பூஜை, செவ பூஜை தான் பூஜை. அதுல என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, மனம் வாக்கு காயம் மூன்றும் அதில் இருக்கு, மனம் அது நினைய வாக்கு வலுத்த மந்திரங்கள் சொல்ல இனமலர் கையில் கொண்டது சித்தத்தையும் கரிகரணங்கள் எல்லாம் அதுல ஈடுபடுத்தி ஆகணும், கண்ணு பார்த்தாகணும், மனது நினைச்சாகணும், வந்து வாய் பாடி ஆகணும், மந்திரம் சொல்லி ஆகணும், கையினால புத்தம் போட்டாகணும், அபிஷேகம் பண்ணி ஆகணும், காலில் வளவந்தாகணும், புரியுதா, இப்படி தேகம் அர்த்தங்கள் அத்தனையும் அதில் ஈடுபடுத்தி ஆகணும். அதுக்கு மேல அதுல எல்லா புண்ணியமும் வருது. எல்லா புண்ணியம்னா, இப்ப கோயில்ல விளக்கு போடுறது புண்ணியம் இல்லவா, புண்ணியம் தானே, தூபம் போடுறது புண்ணியம் இல்லவா, தூபம் போடுறது புண்ணியம். இப்ப திருவண்ணாமலை ஐயம்பல்ல என்ன பண்ற, ஆளுக்கு ஒரு பத்தியும் புரிஞ்சுக்கிட்டு முன்னாடி பரவனை சுட்டு விட்டுக்கிறாங்க, அது ஆளுக்கு ஒரு பத்தியும் புரிஞ்சுக்கிறாங்கப்பா, அதான் பத்தியம், ஒன்றும் விவரம் தெரியலப்பா. அன்னைக்கு அஜர் உள்ள திருவிழாவில் பார்க்குறேன், அதான் அழப்பூர் பற்றி முடிச்சுடாதே அப்பா. அத்தனை கூட்டிருக்கிறேன், மேலே மோதிருச்சுன்னா குடுக்குள்ளதாக இருக்கும். ஐயா அக்கிரமம் பண்ணுறாங்க, என்ன பற்றி அது மூட பற்றி, என்ன பற்றியது மூட பற்றி. அதனாலே இப்போ ஒரு நாயனார் தூபம் போட்டே முத்தி பெற்றார், ஒரு நாயனார் தூபம் போட்டே குங்குலிய கலையனார் தூபம் போட்டு சுவாமி கோயிலில் தூபம் தூபம் குங்குலியத்தை புகைய வச்சு புகைன்னு போட்டு முத்தி பெற்றார். இன்னும் இரண்டு மூணு நாயனார்கள் விளக்கு போட்டு முத்தியை பெற்றார்கள். இன்னொரு நாயனார் நிவேதன சாமிக்கு பச்சரிசி மாவடு கொடுத்து முத்தியை பெற்றார். இன்னொரு நாயனார் பூக்கட்டி போட்டு முத்தியை பெற்றார். இன்னொரு நாயனார் அபிஷேகம் பண்ணி முத்தியை பெற்றார். இப்படி எல்லாம் வருது அல்லவா. இன்னொருத்தர் சந்தன அரைச்சு கொடுத்து முத்தியை பெற்றார், புரியுதா. இன்னொருத்தர் பாடியே முத்தியை பெற்றார். இப்படி எல்லா ஒவ்வொரு நாயன்மார்களும் ஒவ்வொரு வகையான புண்ணியங்களை செய்து முத்தி பெற்றார்களா. இந்த சிவபூஷணம் இத்தனையும் வருது. சந்தன அரைச்சாவனும் தண்ணி எடுத்தாவனும் வரைச்சாவனும் கட்டியாவனும் விளக்கு போட்டாவனும் பூவம் போட்டாவனும் அர்ச்சனை பண்ணியாவனும் வச்சாவனும் வள வந்தாவன் அத்தனையும் இருக்கு சிவபூஷணம். அதனாலதான் சிவபூஷணம் போயிருக்கு, விளக்குதா. அதையினாலே சிவபூஷணைய கட்டாயம் செய்யணும், அப்படி செய்யவில்லையானா செய்யறவனுக்கு உதவி பண்ணணும். அதை கண்ணால பார்க்கணும், காதால கேட்கணும். அந்த பூஷைக்கு புஷ்பம் கொடுக்கிற செடி குடிகளுக்கெல்லாம் முக்கியம், செடிக்கெல்லாம் முக்கியம். பூஷை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு காதல கேட்டுட்டு போனா முக்கியம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு போனா அப்படின்னு கேட்டா பூஷை பண்ணிக்கிட்டு இருக்காருங்களே அப்படின்னு போனா வீட்டுக்காரமா சொல்லிச்சுட்டு வச்சுக்கோ. அதை கேட்டுட்டு போறவனுக்கு முக்கியம், நான் அப்புறம் வந்து பாக்குறேன் அப்படின்னு போனாலும் வச்சுக்க. பூஷின்னு காதல கேட்டாம பாரு சிவ பூஷை, அவனுக்கு மோசம் விளக்குதா. இப்படி என்னென்னமோ சொல்லுதுப்பா, நிறைய சொல்லுதுப்பா. அரிச்சனை கோயோகங்கள் ஆகிய தருக்களாரி கற்பூரு சிவலோகத்தை கலப்பதே திருந்துங்கள். அற்புதம் புஷதென்னை அருகனை அருவரம்பார் தற்பரம் பூசை கண்டோ சிவபுரம் அடைத்தார். சிவசையை பார்த்தவர்களுக்கு புண்ணியம். அதனால சிவபூஷை அவ்வளவு உசந்தது. அது என்னமோ இந்த பக்கத்துல ஓரளவு சிவபூஷைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அது சொல்லிக்கிட்டு இருந்ததுனால இப்ப ஒரு 40 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சொன்ன விஷயத்துல புடிச்சிருக்குதுல்ல, விளைஞ்சிருக்குதுல்ல, ஓரளவு 40 வருஷமா விதைச்சதுல நல்லா விளக்கலா. லாலாபட்டுல சரியா விளையில ஓரளவு விளைஞ்சிருக்கு, விளைச்ச மாதிரிதான் இருக்குதா. நல்லா விளைந்தா சொல்லுவோம், நான் சொல்றது விளைந்தா. வேற எங்கேயே பார்க்க முடியும், வேற உள்ள அதிகம். அதனாலே 40 வருஷமா போட்டா விடலாம, நல்லா விளைஞ்சு நல்ல ராசி மகசூல் பண்றது. இந்த நாட்டுலதான் தவ அதிகம், தென்னாட்டுலதான் தவ அதிகம். ஆகம விதி பொடி பூஜை இதெல்லாம் தென்னாட்டுல அதிகம், வடநாட்டுல பொதுவா பத்தி எங்குது வடநாட்டுல. இங்கதான் தென்னாட்டுலதான் முறையாக ஆகம விதி பொடி பூஜை அதெல்லாம் இப்ப மாறி பல வகையா செதஞ்சு கிடக்கு. ஆகையினால தேவதேவனும் அது திருவுள்ளன் செய்து தென்திசை மிக்கதை தவத்தால் யாவரும் தன்னை அடைவது மண்மேல் எங்கும் உள்ளது காஞ்சி மற்ற அதனுள் மா அமர்ந்தனம் இருக்கையில் அணைந்து மன்ன பூஜனை மகிழ்ந்து செய்வா என்று ஏவ எம்பெருமாட்டியும் பிரியா இசைவு கொண்டு எழுந்தருவதற்கு இசைந்தார். தென்திசையில இருக்கின்ற காஞ்சி மாநகரத்திலே இருந்து மாமரத்திற்கு அடியிலே நம்ம எழுந்தருளை பண்ணி பூஜை பண்ணுவாயாக அப்படின்னு அருள். ஏதமில் பல யோனி 84,000 துருவித்த வேதமும் புறந்தருள கருணைப்பதான் முடிந்த ஆகம வழிப்பேணி போது நீர்மையை தொழுதனர் போத பொறுப்பில் வேந்த விருப்பில் வந்த இது மாதவம் புரிந்த அருள்தற்கு வந்த வளத்துடும் பரிசனங்கள் இருந்தான். அதற்கு மேலே உமாதேவிக்கு தகப்பனாய் இருக்கிற பர்வதராகம், பார்வதிக்கு தகப்பனாகி பர்வத

தம்பிராட்டி தாழ் மீது வைத்து, தம்பிராட்டி தாழ் தலை மீது வைத்து, அன்னையாயும் உலகனத்தை என்றாய் அடியனேன் உரை பலம் அதன் இடையே மண்ணு கோயில் கொண்டு அருள்வாய் என்ன மலை மடந்து மற்றதற்கு அருள். அதையால அங்கிருந்து அதையால பிளவழியாக வந்து காஞ்சிபுரத்துல பல திருப்புகள் தூமிக்குள்ளே சுரங்கப்பாதை சொல்லுவோம்ல அந்த வழியாக வந்து அதுல வந்து அரிஷடன்கிற நாகம் நீ இந்த பலத்துல இருந்து நீ தவம் பண்ணுவாயாகனு அந்த நாகம் சொல்லிச்சான் மாதிரி. அடியனேன் உரை பிளம் அதன் இடையே மண்ணு கோயில் கொண்டு அருள்வாய் என்ன மலை மடந்து மற்ற அதற்கு அருள். அப்ப இருக்கிற காமாட்சி உள்ள அதுதான் இப்ப இருக்கிற காமாட்சி உள்ளுவாரு அந்த காமகோட்டை அது பிள வழியாக வந்து அதுல இருந்துருவாரு பிளம்னா ஒரு சுரங்க பாதை வழியாகும். அங்கு மண்ணுலக துயிர் தலைப்ப அளவில் இன்பத்தின் அருட்கரு விருத்தி திங்கழங்கிய புரியடையாருக்கு திருந்து பூஜனை விரும்பினர் செய்ய எங்கும் நாடமும் திருவிளையாட்டால் ஏகமா முதல் எதிர்ப்படாத உரிய புங்க மாதவன் செய்து காண்பதற்கு புரிவு செய்தல் பொன்மறை வள்ளி அதையாலே சுவாமிய பூஜை பண்ணுவதற்கு எண்ணினாள். எப்படி எண்ணினாள்னு கேட்டா நெஞ்சம் ஈசனை காண்பதே மனசு சிவனையே நினைக்க வேற எதையும் நினைக்காம நிரந்தரம் திரு வாக்கில் நிகழ்வது அஞ்செழுத்துவேன் வாக்குல அஞ்செழுத்து மனசுல சௌரவான் திருமேனி சௌரவான் வாக்குல அஞ்செழுத்து கையில் கும்பிடுவேன் நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி நிரந்தரம் திரு வாக்கில் நிகழ்வது அஞ்செழுத்துவேன் ஆக ஆளுடைய அம்மை செம்மலர் கைமுடி திரைஞ்சி தஞ்சமாகி அருந்தவம் புரிய இப்படி பல நாள் தவத்தை பண்ணினாள். தனிப்பரே அவள் தனிப்பெருங் கணவர் வஞ்சநீக்கிய மாவின் மூலத்தில் வந்து தோன்றினார் மலவுகள் இப்படி பல நாள் தவஞ்சியவோ அந்த மாமரத்துக்கு அடியிலே சுவாமி முளைச்சார் சிவலிங்கமாக இருந்தது அது மணலை குவித்து சிவலிங்கமாக பண்ணினார் என்பது வரலாறு. மாவின் மூலத்திலே அப்படி சுவாமியே கண்ட போதியில பெருந்தவ பயனான் கம்பம் ஏறிய தம்பெருமானை வண்டுலாங்குழல் கற்ற முந்தால வணங்கி வந்தன ஆதிமம் பூங்க தொண்ட காதலில் விருப்பன விந்தி குறித்த பூஜனை கொள்ளை நீர் கொண்டு தொண்டையங்கனி வாயு மணங்க தூய காத்தனை தொடங்குதல் புரிவாள். அதற்கு மேலே சுவாமியே பூஜை பண்ண ஆரம்பிச்சா அதனால அந்த பூஜைக்கு வேண்டிய தூப தீப நைவேத்தியம் அதற்கு மேல வர்த்தரம் மலரு மற்ற பூசைக்கு வேண்டிய அத்தனை புல்லுள்ள அந்த ஷேடிகள் எல்லாரும் தயார் பண்ணி கொடுத்தார். கும்பர் நாயகர் பூசனைக்கு அவர் தான் உரைத்த ஆகமத்து உண்மையர்கள் அந்த பூசகன் அந்த சிவாகமத்துல இப்படித்தான் பூசை பண்ணணும்னு சொல்லி வச்சிருக்கோம். அதனாலதான் ஆகமும் விசேஷம் எம்பிராட்டி அர்ச்சனை புரிவதன கேள்வியில் வாழ்ந்தது சேடியரான கும்பனாறு கும்பனார்கள் பூம் விடகை கொண்டடைய குலவு மெந்தளிர் அடியினை ஒதுக்கி ஒதுங்கி அம்பிகா வனமான் திருவனத்தில் ஆன தூணரும் புதுமலர் கொய்தால் கொய்த பன்மலர் கம்பைமானதில் குலவு மஞ்சனம் தீர்த்தம் மஞ்சனம்னா திருமஞ்சனம்னா தீர்த்தம் நிலவு மெய்ப்பூச்சு மெய்ப்பூச்சுன்னா சந்தனம் மெய்ப்பூச்சுன்னா சந்தனம் மெய்ப்பூச்சு நெய்தரும் கொடும் தூப தீபங்கள் நெய்யினாலே தீபம் விளக்கு போடுறது நெய்யில போடுறது ரொம்ப விசேஷம் தீபங்கள் நிறைந்த சிந்தையில் நீடிய அன்பில் நிறைந்த சிந்தையில் நீடிய அன்பில் மெய்தரும்படி வேண்டின எல்லாம் வேண்டும் போதில் உதவமை பூஜை இது ஆகவே விதியெல்லாம் செய்தால் உயிர்களை அவை இயந்த எம்பிராட்டி அப்படினாலே அந்த பூஜைக்கு வேண்டியதெல்லாம் அந்த பணிவிடை செய்கின்ற பெண்கள் தயார் பண்ணி கொடுக்க ஆகம விதிப்படி ரொம்ப சிறப்பா பூஜையை பல நாள் அப்படி பண்ணும்போது ஒரு பாட்டு சொல்றாரு கரந்தரும் பயன் இது வரக்கூடாது இந்த கையினால ஆன பயன் பூஜை பண்றதான்னு சொல்லி இப்ப கையில சாப்பிடத்தானே சாப்பிடத்தானே உபயோகப்படுத்த வேற ஒண்ணும் பண்றது இல்லையே இல்ல இல்ல இதுல பூ பறிச்சு அசிங்கம் பண்றதான் பயன் பல பேர் இதை சாப்பிடத்தானே பயன்படுத்துறாங்க இல்ல இல்ல கையினால பூ பறிச்சு அந்த கையினால சுவாமியே அச்சனை பண்றது விளங்குதா கரந்தரும் கரம்னா கை கரந்தரும் பயன் இது வரும் கம்பம் மேவிய உம்பர் நாயகரால் நிரந்த காதலை உள்ளத்தலாய் பயன் இது வேண உணர்ந்தது கையினாலாகிய பயன் கைகால் கூப்பி தொழில் கரிமா மலர் பூவிலிருந்து பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமனை கைகால் கூப்பி அதனால கையினாலே மலர் பறித்து சிவன் திருவடியிலே போடுவதுதான் கையினுடைய பிரயோஜனம்

0: இருக்கின்ற காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற அந்த கம்பையாற்றில் இருக்கின்ற உம்பர் நாயராயிரோடு நான் தேடுகிறேன். நிறந்த காதல் செய்யும் உள்ளத்தலாய் நீடும் நன்மைகள் யாவையும் உயிருக்கு எல்லா நன்மையும் உண்டாகும். அவளுக்கு ஒரு நன்மையும் வேண்டியதில்லை. நீடு நன்மைகள் யாவையும் வரந்தரம் பொருளாம் அலைகள். குமாரிதான் வரத்தை கொடுக்கறவன், குமாரிதான் வரத்தை கொடுக்கறவன், அவர் சாங்ஷன் பண்ணுவாரு, இவ கொடுக்கறவன். வரந்தரும் பொருளாம் மலை வெள்ளி மாடிலா வகை மலர்ந்த பேர் என்றால் சிறம்பணிந்தது பூசை நாடுவோரும் திருவுளம் கூட தெரிகிறது. இப்படி பலகாலம் கௌரவான புகழ்ந்தார். பலகாலம் கம்பை நதியிலே மணலை குவித்து லிங்கமாக ஆக்கி மாமரத்துக்கு அடியிலே பூசை நாதரும் பெரு விருப்போடு நயந்து நங்கை அர்ச்சனை செய்ய போடுதில். அவருக்கு ரொம்ப பிரியம், நம்ம வீட்டுக்காரி நல்லா பூசை பண்றார், சாப்பாடு நல்லா ஆக்கி போட்டாங்கன்னு வச்சுக்க என்னமா இருக்கும், உப்பாளி போட்டி சாப்பிடுனா என்னமா இருக்கும், கஷ்டமா. அது போல குமாரி நன்றாக பூசிதார். ஆகவே விதிப்படி அவர் ரொம்ப சந்தோஷத்தடை. இங்கு காதல் மிக்க ஒரு திருவிளையாட்டில் கணம் குலைக்கரும் புரிந்திட வேண்டி அவர் ஒரு டெஸ்ட் வச்சு ஒரு திருவிளையாடலை செய்து அதன் மூலமாக அவளுக்கு அருள் செய்ய எண்ணினாராம். சிவருமான் ஓதமார்கடல் ஏழு ஒன்றாயும் ஓங்கி வானமும் உட்பட பிறந்து மீது செல்வது போல் வர கம்பை வெள்ளமா திரு உள்ளவன் செய்தார். அதனால கம்பையாட்ட கரையிலே போய் உணர்றாளா அந்த பூசையை பண்ணுற அந்த இடத்துக்கு நேராக ஆற்றிலே பெரிய வெள்ளத்தை ஏழு கடலையும் பொங்கி ஒரு முடிய செய்தார். திடீர்னு வெள்ளம் வந்துச்சு, திடீர்னு வெள்ளம் வந்துச்சு. அண்ணலார் அருள் வெள்ளத்தை ஒழுக்கி என்ன வெள்ளம்
1: தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு தேர்ந்தெடுத்தாங்களாம். நம்ம கூட்டத்துக்கு
0: ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும். எல்லா கட்சிக்கும் எல்லா கூட்டத்துக்கும் ஒரு தலைவர் இருக்கிறாங்கல்ல, அது போல நம்ம கட்சி அமையர் கூட்டத்துக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினைச்சு தேர்ந்தாரு. அந்த தலைவரா இருக்கிறவங்க ரொம்ப நம்ம துறவில கட்டிக்காரரா இருக்கணும்ல, துறவிகளுக்கெல்லாம் தலைவரா இருக்கணும். அவ எவ்வளவு பவரோடவும் ரொம்ப கட்டுப்பாடாகவும் கண்ணியமாகவும் இருக்கணும் அல்லவா, தகுதி நிறைய இருக்கணும் அல்லவா, அப்படிப்பட்ட ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு தேர்ந்தெடுத்தாங்களாம். அப்படி தேர்ந்தெடுத்த போது இவரு தான் காமனையை இருக்கவர், சாமியார் கூட்டத்துக்கு தலைவர் தான் எப்படி இருக்கணும், காமனம் இல்லாதவனா இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். இவர் தான் காமனையை இருக்கவர், யாரு காமனையை இருக்கவர். அதுக்கு மேல வந்து கல்லாடை காவி உடை கட்டிருக்கிறாரு, இது மேல சடையும் இருக்குது. இப்படி பல வகையில பார்க்கும்போது இவர் தான் ரொம்ப நல்லவரா தெரியும், நம்ம கூட்டத்துக்கு தலைவரா இருக்கிறது இவர் தான் தகுதி அப்படி இல்லையே, அவரை தேர்ந்தெடுத்துட்டார் சாமியார் தலைவர் தேர்ந்தெடுத்துட்டு. அப்புறம் கொஞ்ச நாள்ல பார்த்தா ஒரு பெண்ணினுடைய தனத்தினுடைய தழும்பும் வழக்கை வளையல் தழும்பும் அவர் மார்புல பறிச்சுக்கிட்டார். நம்ம ஜாமியாருக்கெல்லாம் தலைவர் நல்ல தலைவர், இவருதான் காமனை எரிச்சவர் அப்படின்னு சொல்லி நம்ம தேர்ந்தெடுக்க போய் இப்ப கடைசியில ஒரு பெண்ணினுடைய முறைத்தரும்பும் வளைத்தரும்பும் பதிய வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த ஆளை சும்மா விடப்படாது, வெளியிலேயே விடப்படாது, இந்த ஆளை வெளியிலேயே விடப்படாது. நம்ம ஜாமியார் கூட்டத்துக்கே இருக்கல்லவா, உங்க தலைவரை பார்த்தியா அப்படின்னு எல்லாம் சொல்லுவார். அதனால இந்த ஆளை சிறையிலேயே போட்டணும், வெளியிலேயே விடக்கூடாது அப்படின்னு உள்ளத்துல வச்சு இரவும் பகலுமா தியானம் பண்றாங்க, வெளியிலே விடாது. எப்படி பாருங்க சிவஞானுடைய கற்பர், காமனை முனிந்து நெடுஞ்சடை தரித்து கவிந்தகல்லாட மேற்புனைந்து யாமலாவழுத்தும் துறவி என்று இருந்தும் ஒரு திறன் இடமுலை சுவடு தோமுற கொண்டார் என சிறையிடல் போல் சுடர்மன குகையுள் சுடர்மன குகையுள் ஏகம்பத்து ஓமொழி பொருளை இருத்தி யோகு செய்து உருணர்வால் இடம் பல உலா உலாவ. இப்படி கற்பனை இப்படி சுவாமி தழுவிக்கொண்டார், கட்டிக்கொண்டார். அப்படி கட்டி கொண்ட போது என்ன ஆச்சுன்னா அந்த வெள்ளம் இரண்டு பக்கம் பிரிச்சு போச்சு, அந்த இடத்துக்கு வந்தவொடனே ரெண்டா பிரிச்சு போச்சு. சாமியும் அடிச்சுட்டு போகல, உபாதேவியும் அடிச்சுட்டு வெள்ளம் பிரிஞ்சு போச்சு, ரெண்டா பிரிச்சு போச்சு. கம்பர் காதலி தடுவமை குழைய கண்டு நிற்பவும் சரிப்பவும் மாற உம்பரே முதல் யோனிகள் எல்லாம் உயிரும் யாக்கையும் உருகி ஒன்றாகி எம்பிராட்டிக்கு மெல்லியரானார் என்று ஏகம்பர் என்று சேர்த்த வம்போலா மல நிறையவன் உடைய கம்பையாரும் வணங்கியதன்றே புதியாகிய புனித நீராடி புங்கு கங்கை நோய் முடிச்சடை முனைந்து யாரு மாறி புதியாகிய புனித நீராடி புதியாகிய புனித நீராடி புங்கு கங்கை நோய் முடிச்சடை முனைந்து காதில் வெண்குடை கண்டிகை கலந்த யோகத்தின் மருவிய கருத்தால் ஆதிதேவனார் ஆயும் ஆதவஞ்சி அவரங்குல அகில நின்றடித்த மாதுமை பயன் கொடுப்பவே உண்டு வளைத்தடும்புடன் முளைச்சுவட அணிந்தார் போதிலா முதலையவள் முளைக்கு குழைந்த தம் மனவாளனர் கோலம் அது வாழவே காட்டி முன்று வரங்கள் வேண்டுவ கொள்கையன் தருள. அதற்கு மேல காட்சி உண்டு, உனக்கு என்ன வர வேணும் அதை கேளுன்னு சொன்னார் உமாடி. நம்மள வந்து கேட்டா பரவாயில்ல, வேண்டுவ கொள்ளை என்பதுடன் வேத காரணராகி ஏகம்பர் விரைவு வளர்ச்சிய தாமரை கணக்கில் ஏதனிங்கிய பூஜனை முடிந்ததின் மீதான அறிவிப்பதற்கிறஞ்சி அண்டர் நாயக எதிர்ந்து கூறு அளவினால் அஞ்சி அஞ்சலி ஒப்பிக்கொண்ட இத்தையன் பூஜை இன்னும் குறை நிரம்பிட கொள்கை என்றருள. இன்னும் பூஜை பாக்கி இருக்குது சாமினாலாம், வண்டுவார் உடல் மலைமகள் கமலவதன நோக்கிய மலர்கண் நெற்றியின் மேல் முண்ட நேற்றின் பூஜனை என்று முடிவதில்லை நம் பால் என முடிய பூஜை எப்போதும் முடியவில்லையா மாறிலாக இப்பூஜனை என்று மன்ன எம்பி நான் மகிழ்ந்து கொண்டருளி இதிலாக இப்பதியினுள் எல்லா அறமும் யார் செய்ய அருள் செய்ய வேண்டும் வேறு செய்வினை திருவடி படைத்தல் உடையையும் கூட அருள் வேண்டினது என்
1: சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: परं सुरवरं पुरहरं पशुपतिं जनितदन्तिमुखषण्मुखममुं मृडं कनकपिङ्गलजटं सनकपङ्कजरविं सुमनसं हिमरुचिम् असङ्घमनसं जलधिजन्मकरलं कवलयन्तमतुलं गुणनिधिं सनन्दवरदं शमितमिन्दुवदनं परचिदम्बरनटं हृदि भज. ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய பஞ்சருத்ரங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நாலு சூக்தங்களை பூர்ணமாக பார்த்துட்டோம். அஞ்சாவது சூக்தம், இந்த அஞ்சாவது சூக்தத்தோடு இந்த பஞ்சருத்ரம் அப்படிங்கிறது வந்து இந்த கூட்டு, இந்த ஐந்து சூக்தங்களினுடைய கூட்டு தான் ரிக்வேதத்தில் ருத்ரம் என்று அழைக்கப்படக்கூடிய சூக்தங்கள். இந்த அஞ்சு ருத்ரங்களும் சேர்ந்து முடியறது, பஞ்சருத்ர சூக்தம் வந்து ரிக்வேதத்தில் பூர்த்தியாகிறது இந்த அஞ்சாவது சூக்தத்தோட. இதுவரைக்கும் பல்வேறு விதமாக துதித்து கொண்டு வந்தது, மின்னலுனுடைய வடிவமாக ருத்ர பரமேஸ்வரனை தியானித்தது, இடியிலிருந்து எங்களை காப்பாற்று என்று சொன்னது, வியாதியிலிருந்து காப்பாற்றுன்னு சொல்லித்து, எங்களுடைய வீட்டிற்கு வந்து அனுகிரகம் செய், எங்களை அனுகிரகம் செய், எங்களுடைய பேரன் எங்களுடைய பிள்ளைகளை அனுகிரகம் செய், எங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பாதுகாப்பை தா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டே வந்து கொண்டிருந்தது ருத்ரம். இப்போ அஞ்சாவது சூக்தம். சோமா ருத்ராதாரயே தாம சூர்யா பிரவாமிஷ்டயோர மிஷ்ணுவந்து தமே தமே சப்தரத்னா ததா நாஷன்னோ பூதம் த்விபதேஷம் சதுஷ்பதே. சோமருத்ரன் அப்படிங்கிறதாக இங்கே ருத்ர பரமேஸ்வரனை பார்த்து ருத்ரம் குறிப்பிடுகிறது வேதமானது. சோம ரூபமாக இருக்கக்கூடிய ருத்ர பரமேஸ்வரனே, அசுரியம் அசுரர்களுடைய வன்மையை தாரையே தாம் எங்களிடத்தில் இருக்க செய்வீர்களாக. எல்லாரிடத்திலும் ஒரு நன்மையை நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும், அது எதிரியாக இருந்தாலும் சரி. அசுரர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்ன என்றால் அவர்களுடைய பலம், அசுர பலம் அப்படிங்கிறத இன்றைக்குமே வழக்கு வழக்கு சொல் வந்து அசுர பலம் பாவனுக்கு அப்படிங்கிறது தான். இந்த பலம், இந்த வன்மை நம்மிடம் இருக்க வேண்டும், ஒரு நல்லதை செய்யக்கூடிய சமயத்தில் இந்த பலம் நம்மிடம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதாக வேதம் வேண்டிக் கொள்கிறது. அந்த பலத்தை எங்களிடம் இருக்கச் செய். தமே தமே, ஒவ்வொரு வீட்டிலும், தாமம் அப்படிங்கிறது வசிப்பிடம் இருப்பிடம், இங்கே தமே தமே அப்படின்னு ஒவ்வொரு மனைகளையும் சொல்கிறது, ஒவ்வொரு இருப்பிடத்திலும் உள்ள. இஷ்டயகா, இஷ்டினா வேள்விகள், அதை வந்து பகுவச்சனமாக இஷ்டயகா அப்படிங்கிறதாக சொல்கிறது. வாம், உங்கள் இருவரையும், அறம் அப்படின்னா வேண்டி, உங்கள் இருவரையும் வேண்டி. யார் இருவரையும் வேண்டி? இங்கே சோமா ருத்ரா அப்படின்னு சொல்கிறது யார் இருவரையும் வேண்டி அப்படிங்கிறது ஒரு கேள்வி, ஏன்னா வாம் அப்படின்னு த்விவச்சனமாக சொல்கிறது. பிராஷ்ணுவந்து, இனிது சூழ்ந்து கொள்ளுவதாக, எது எங்களுடைய இஷ்டிகள் உங்களை இருவரையும் வணங்கி வேண்டி விரும்பி பறந்து அது வந்து உங்களை இருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். சப்தரத்னா ததானா, ஏழு வகையான ரத்தினங்கள், சப்தரத்னானா ஏழு வகையான ரத்தினங்களை அணிந்துள்ள நீங்கள் இருவரும், மீண்டும் நீங்கள் இருவரும் ரெண்டு பேரை சேர்ந்து சொல்கிறது, நகா எங்களுக்கு ஷம் சுகத்தை பூதம் உண்டாக்குபவர்களாக வீற்றிருப்பீர்களாக. த்விபதே, ரெண்டு கால் உள்ள எல்லாருமே. சதுஷ்பதே, நாலு கால் உள்ள எல்லாருமே, நாலு கால் பிராணிகள், இரண்டு கால் பிராணிகள் எல்லாமே ஷம்பூதம், சுகமுடன் இருக்கட்டும் அப்படிங்கிறதாக முடிகிறது. இங்கே ரெண்டு பேராக சொல்கிறது. சோமஹா அப்படிங்கிற பதத்துக்கு உமையா எஸ்ய சகா சகா சோமஹா அப்படிங்கிறதாக கூட ஒரு அர்த்தம் பெரியவர்கள் சொல்லுவார்கள். உமையுடன் கூடியவருக்கு சோமன் என்று பெயர். சோமாஸ்கந்தர் அப்படிங்கிறதாக ஒரு மூர்த்தி இருக்கிறது. உமையும் ஸ்கந்தமூர்த்தியும் சேர்ந்தவர் தான் சோமாஸ்கந்தர். உமையா எஸ்ய சகா சகா சோமஹா, அதனால தான் இங்கே ரெண்டு பேரை சொல்கிறது. இங்கே த்விவச்சனமாக உங்கள் ரெண்டு பேரையும் நாங்கள் பரவட்டும், பரவணும், உங்கள் ரெண்டு பேரையும் நாங்கள் வந்து இங்கே ஏழு சிரேஷ்டமான ரத்தினங்களை அடிந்துள்ள உங்கள் இருவர்கள், நீங்கள் இருவரும் அப்படின்னு ரெண்டு பேராக சொல்கிறது இல்லையா. இங்கே அம்பாலையும் சேர்த்து தியானம் பண்ணுறது வேதம் அப்படிங்கிறதாக நம்மளுடைய எண்ணம். சோமா ருத்ரா விவ்ருஹதம் விஷூஜி மமி அமீவாயானோ கயமா விவேஷ ஆரேபா தேதா நிருதிம் பராச்சே ரஸ்மே பத்ராசௌ ஷவசானி சந்து. மீண்டும் சோமருத்ரனாகவே இங்கே கூறுகிறது. சோமருத்ரனாகியவர் இங்கே வந்து ரெண்டு விதமான அர்த்தம் பண்ணிக்கலாம். அதாவது சோமனையும் ருத்ரனையும் சொல்கிறதுன்னு ஒரு அர்த்தம், இல்லை சோமன்னு பதம் போடுறதுனால யஹா சு உமையா சகா சகா சோமஹாங்கிறதுனால உமையுடன் கூடிய பரமேஸ்வரன்னும் எடுத்துக்கலாம். ரெண்டு விதமான அர்த்தங்களும் இங்கே இருக்குது. சோமதேவன் ஆகிய நம்மளுடைய சந்திரன் ருத்ரன் ரெண்டு சோமருத்ரன் அப்படிங்கிறதாக இங்கே அர்த்தம் பண்ணுறவாளும் இருக்கா, அதுவும் பண்ணிக்கலாம். அது ரெண்டு விதமான நமக்கு பக்தி பாவத்தின் மேலீட்டால் நாம் தாயையும் சேர்த்து தாய் தந்தையாக வணங்குவது எப்படி விசேஷமோ அதனால் நாம் உமையா எஸ்ய சகா சகா சோமஹான்னு சொல்லிட்டு உமையினுடன் யார் கூடியிருக்கின்றாரோ அப்படிங்கிற சோமருத்ரனாக நாம் பார்க்கிறோம். நீவிர் நகா எங்களது கயம் வீட்டை அல்லது வீட்டில் உள்ள மக்களை யா அமீவா எந்த ஒரு வியாதியும் இல்லாமல் விஷூச்சீம் முழுதுமாக வியாதிகளை நீக்கி ஆவிவேஷ விவருகதம் அதை நீங்கள் அது எந்த வியாதி வந்து நம்மளை இது பண்ணுறதோ பாதையை உண்டு பண்ணுறதோ அதை நீக்க வேண்டும் நீங்கள் ரெண்டு பேருமாக சேர்ந்து சோமனையும் ருத்ரனையும் சொல்கிறது. நிருத்திம் அப்படிங்கிறது வந்து இங்கே வறுமையை குறிக்கிறதாக சொல்லுகிறார். பராசைகி நீக்கும் வகைகளால் ஆரே அப்படின்னா தூரத்தில், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஆரே அஸ்மத்து அப்படின்னு பார்த்துருக்கோம். ஆரேனா தூரத்தில், பாதே தாம் வறுமையை நீக்குவீர்களாக, எங்களை பாதிக்கும் வறுமையையும் வியாதியையும் நீக்குவீர்களாக. அஸ்மே எங்களுக்கு பத்ரா மங்களத்தை, சௌஷ்ரவசானி உணவுப் பொருட்களையும் கீர்த்திகளையும் சந்து இருக்கும்படியாக அனுகிரகம் செய்யுங்கள். ஹே சோமருத்ரனே, சோமன் ருத்ரம் என்னும் தேவர்களே, நீங்கள் இருவரும் எங்களுடைய வீட்டில் உள்ள மக்களுக்கு பிணியில்லாது செய்தருள்வீர்களாக, தரித்திரத்தை தூரத்தில் போக செய்வீர்களாக. தரித்திரம் தூர போயிடுத்துன்னா மங்களம்தான், அந்த மங்களத்தை உண்டு பண்ணி எங்களுக்கு உணவுப் பொருட்களையும் கொடுப்பீர்களாக அப்படின்னு இந்த ரெண்டாவது இருக்கு கேட்டுக்கிறது. சோமா ருத்ரா யுவமேதான் யஸ்மே விஸ்வா தனூஷு பேஷஜானி தத்தம் அவசியதம் முஞ்சதம் என்னோ அஸ்தி தனூஷு பத்தம் கிருதமேனோ அஸ்மத். ஹே சோமருத்ரராயே, யுவம் நீவிர் நீங்கள் ரெண்டு பேரும் விஸ்வா ஏதானி பேஷஜானி இந்த உலகத்தில் உள்ளன இந்த மருந்துகள் அனைத்தும், விஸ்வா இந்த விஸ்வத்தில் உள்ள ஏதானி வேஷஜானி எல்லா மருந்துகளும் என்னென்ன மருந்துகள் இருக்கோ அனைத்தும், அஸ்மே என்னுடைய தனுஷு உடம்பில் தத்தம் ஏறச் செய்வீர்களாக, என்னுடைய உடம்பில் இந்த மருந்துகள் அனைத்தையும் ஏறச் செய்வீர்களாக. நான் ஏற்கனவே சொன்னது போல இங்கே வா சொல்லக்கூடிய வியாதி நம்ம உடம்புக்கு வரக்கூடிய வியாதி மட்டும் இல்லை, நம்மளுடைய சம்சார வியாதியும் சேர்ந்து தான், அதுக்கு உண்டான மருந்தைத்தான் இது நம்ம உடம்பு எல்லாம் ஏற்ற செய்யணும் அப்படிங்கிறதாக இங்கே சொல்கிறது. நகா மற்றும் எங்களது தனுஷு உடம்புகளில் கிருதம் செய்யப்பட்ட, யார் செஞ்ச, நாம் செஞ்ச இந்த தனு நம்மளுடைய தனுவால் இந்த உடலால் நாம் செய்ய எம்மால் செய்யப்பட்ட எத் ஏனஹா அஸ்தி எந்த ஒரு பாவம் உண்டோ, ஏனஹாங்கிறது பாவம், எந்த ஒரு பாவம் உண்டோ அதையும் பத்தம் பந்தத்தையும் அவசியதம் போக்குவீர்களாக. திரையம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருக்கமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷி யமாமிருதாத் அப்படிங்கிறதாக நமக்கு ஒரு வேத மந்திரம் நம்ம சொல்கிறோமே, அதில் எப்படி பந்தத்தை நீக்கியருள்க அப்படின்னு கேட்கிறதோ வேத மந்திரமானது, அதே போல் இங்கேயும் கேட்கிறது எனக்கு இந்த பந்தத்தை நீக்கியருள், எப்படி ஒரு முதிர்ந்த வெள்ளரி கனியானது தன்னுடைய காம்பிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு கீழே விழுகிறதோ அதுபோல எந்த ஒரு யத்தனமுமே இல்லாமல் நான் பந்தங்களிலிருந்து விடுபட வேண்டும் அப்படிங்கிறது எப்படி அந்த திரையம்பகம் யஜாமகே மந்திரத்தில் சொல்கிறதோ அதே போல் இங்கே வந்து இது கேட்கிறது. இந்த பத்தம் பந்தத்தையும் அவசியதம் போக்குவீர்களாக, அஸ்மத்து எம்மிலிருந்து முஞ்சதம் நீக்கி விடுவீர்களாக அப்படிங்கிறதாக இந்த மூணாவது இருக்கு ருத்ர பரமேஸ்வரனை பார்த்து வேண்டிக் கொள்கிறது. என்னுடைய மகனை காப்பாற்று, என்னுடைய பேரனை காப்பாற்று, என்னை சார்ந்தவர்களை காப்பாற்று, எங்களுக்கு எல்லாம் மங்களத்தை செய்து மீண்டும் மீண்டும் வந்து பகுவச்சனமாகவே சொல்லிட்டு வந்த வேதம், மகன் பேரன் திரும்ப திரும்ப தன்னுடைய சந்ததியே சொல்லி கொண்டு வந்த வேதம் இப்போ என்ன அழகாக முடிக்கிறது பாருங்கோ, என்னை எல்லா பந்தத்திலிருந்தும் காப்பாற்று அப்பனே. எனக்கு தெரியும் எதுவுமே சதமல்ல, ஊரார் சதமல்ல, உற்று உறவும் சதமல்ல, எதுவுமே சதமல்லன்னு எனக்கு தெரியும், நீ ஒருத்தனே சதம் அப்படிங்கிறதுனால எனக்கு எல்லா பந்தத்திலிருந்தும் என்னை விடுவி அப்படிங்கிறதாக ருத்ரம் வந்து இங்கே கடைசியாக வேண்டிக்கிறது. திக்மாயூதௌ திக்மஹேதி சுஷேவௌ சோமா ருத்ரா விஹசுமிருளதம் நஹா பிரணோ முஞ்சதம் வருணஸ்ய பாஷாத் கோபாயதம் நசுமானஸ்ய மானா. ஹே சோமருத்ரர்களே, நீங்கள் ரெண்டு பேரும் நீவிர் திக்மாயுதௌ கூர்மையான ஆயுதங்களை வில்லை உடையவர்களும், திக்மஹேதி கூறிய பானத்தை உடையவர்களும், சுஷேவௌ நல்ல சுகத்தை கொடுக்கின்றவர்களும், சுமனசியமானா நல்ல மனத்தை உடையவர்களும், அல்லது நல்லா நன்றாக நம்மால் துதிக்கப்பட்டவர்களும், அந்த நீங்கள் இருவரும் இஹ இந்த உலகில் நகா எங்களை சு நல்ல மிருளதம் மிருடன ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், மிருளங்கிற பதத்துக்கு இன்பம்னு அர்த்தம். மிருளத்தம் இன்புறச் செய்வீர்களாக நக. மேலும் எங்களை வருணசிய பாஷாத்து வருண பாஷத்திலிருந்து பிரமுஞ்சதம் விடுவிப்பீர்களாக. மற்றும் எங்களை கோபாயதம் ஆபத்திலிருந்தும் பாதுகாப்பீர்களாக. கடைசியாக என்னை கட்டக்கூடிய எல்லா விதமான கயிற்றுகளிலிருந்தும் என்னை காப்பாற்று. பந்தத்திலிருந்து எனக்கு பந்த விமோசனம் ஏற்படுத்தி கொடு. நான் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய்தேன். என்னுடைய கடமை அத்தனையும் பூர்த்தியாகிவிட்டது. இப்பொழுது என்னை இந்த உடலிலிருந்து இந்த உடலினுடன் உண்டான பந்தத்தையும் விடுவித்து அந்த மருந்துகள் உடலில் ஏறச்செய்னு சொல்கிறதே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உடலினுடனான சம்பந்தமும் கடைசியில் நீங்கி இந்த உடலும் நான் இல்லை, எனக்கு சுற்றி இருக்கிற பந்தங்கள் தான் என்னுடைய கனெக்டட் இல்லைங்கிறது போக, இந்த உடலோடையும் எனக்கு கனெக்ஷன் கிடையாது, நான் வெறும் சுத்த ஆத்மஸ்வரூபம் மட்டுமே அப்படிங்கிறதாக நான் மனசில் ஞானத்தை பெற்று நான் அந்த அறிவை உணர்ந்து நான் வெறும் சிவமாகவே இருக்கிறேன் அப்படிங்கிறதான உணர்வை ஏற்படுத்தி அந்த தான் மருந்து ஏற்படுத்தி எல்லா விதமான ஆபத்திலிருந்தும் என்னை காப்பாற்றுவீராக அப்படிங்கிறதாக இந்த அஞ்சாவது சூக்தமும் முடிகிறது. இதனுடன் பஞ்சருத்ரம் முடிகிறது. மேல்கொண்டு நாம் ஸ்ரீருத்ர பரமேஸ்வரரை பரவுவோம். அது சிவபுராணமாகவும் இருக்கலாம், கிருஷ்ண யஜுர்வேதமாகவும் இருக்கலாம். என்னங்கிறத நான் கூடிய விரைவிலேயே சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இதுவரைக்கும் நீங்கள் எல்லாமே பஞ்சருத்ரம் கேட்டீர்கள். இந்த பஞ்சருத்ரம் ரிக்வேதத்தில் மிகவும் விசேஷமாக இருக்கக்கூடியது. எப்படி கிருஷ்ணயஜுர்வேதத்தில் ஸ்ரீருத்ரம் இருக்கிறதோ அதுபோல் ரிக்வேதத்தில் இருக்க ருத்ர பரமேஸ்வரனை தியானிக்கக்கூடியது இந்த அஞ்சு சூக்தங்கள். இதுபோல் சாமவேதத்திலும் இருக்கிறது, அதரவண வேதத்திலும் இருக்கிறது. நாம் கண்டிப்பாக நிச்சயமாக ருத்ர பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால் கேட்போம். அவர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. அவனருளாலே அவன் தாழ் வணங்கி. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவாலய வழிபாட்டு முறையும் அதன் தத்துவங்களும். வழங்குபவர் திரு ஸ்ரீதர் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஸ்ரீ குருப்யோ நமஹ. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் தக்ஷிணாமூர்த்தயே நம. சோமமானந்த சம்பூர்ணம் சோமார்த கிருத சேகரம் தக்ஷிணாபிமுகம் தேவம் தக்ஷிணாமூர்த்திமாஶ்ரயே சர்வ ஶ்ருங்கார சோபாட்யாம் ஸ்மயமான முகாம்புஜாம் விதீந்திர விஷ்ணு நமிதாம் கலயே கல்பகாம்பிகாம் ஸ்மரதாம் சர்வ பாபக்னம் மயூர புரநாயகம் சர்வ ஜன ஹ்ருதாவாசம் கபாலீஷமஹம் பஜே. சஹஸ்ரம் வர்த்தந்தே ஜகதி விபுதாஹ க்ஷுத்ர ஃபலதாஹ நமன்யே ஸ்வப்னே வா ததனுசரணம் தத் க்ருத ஃபலம் ஹரி ப்ரஹ்மாதீனாமபி நிகட பாஜாம சுலபம் சிரம் வ்யாசே சம்போ சிவ தவ பதாம்போஜ பஜனம் த்வதன்ய பாணிப்யாம பயவரதோ தெய்வத கணஹ त्वमेका नैवासि प्रकटितवरा भीत्यभिनयाम् भयात्रातुं दातुं फलमपि च वाञ्छासमधिकम् शरण्ये लोकानां तव हि चरणावेव निपुणौ உலகெழாமுணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மளி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோகராம் நர்த்தன மகாகணபதிம் பஜே. உலகெங்கும் இருக்கக்கூடியதான ஆன்மீக மெய்யன்பர்களுக்கு எனது பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சைவம் டாட் ஓஆர்ஜி என்று சொல்லக்கூடியதான ஒரு வலைத்தளத்தின் மூலமாக இன்று முதல் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை சிவாலய வழிபாட்டு முறையும் அதன் தத்துவங்களும் என்பதான ஓர் தலைப்பில் மதுரை விவேகானந்த குருகுலக் கல்லூரியில் சம்ஸ்கிருத துறை தலைவரும் உதவி பேராசிரியருமாகிய முனைவர் ஸ்ரீதர் சுவாமிநாத குருக்கள் எனும் நான் சிறப்புரை ஆற்ற இருக்கிறேன். இத்தருணத்தில் எனக்கு இந்த வாய்ப்பினை நல்கிய சைவம் டாட் ஓஆர்ஜி என்ற வலைத்தளத்தின் நிறுவனர் மற்றும் அங்கு பணிபுரியக்கூடியதான ஊழியர்கள் அவர்களது நண்பர்கள் ஆகிய அனைவருக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வர பெருமானுடைய திருவருளினாலும் மீனாட்சி அம்பிகை சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவருளினாலும் அகிலாண்டேஸ்வரி சமேத மூலநாத சுவாமி திருவருளாலும் ஏழவார் குழலி சமேத ஏடகநாத சுவாமி திருவருளாலும் இந்த நிகழ்ச்சியானது செவ்வனே நடைபெற வேண்டும் என்ற பிரார்த்தனையினை மேற்கூறிய சிவபெருமானது திருவடிகளில் நான் சமர்ப்பிக்கிறேன். இந்த பேரிடர் காலம் என்பது நமக்கு பல உண்மைகளை உணர்த்தியுள்ளது. அதில் மிக முக்கியமானது யாதெனில், நாம் அனைவரும் நமக்கு அப்பாற்பட்டதான ஒரு சக்தி இந்த உலகத்தில் இருக்கிறது என்பதை உணர வைத்தது. எவ்வாறெனில், உலகத்தில் எண்ணற்ற நாட்டில் இருக்கக்கூடியதான மனிதர்கள் பல நபர்கள் பாதிக்கப்பட்ட பொழுதிலும் நமது பாரத நாட்டில் இருக்கக்கூடியதான மக்கள் தொகையின் அடிப்படையில் பார்த்தால் பல வல்லரசு நாடுகளை விட பாதிப்பு அதிகமாக இருத்தல் வேண்டும். ஆனால் அதனை விட பாதிப்பு மிக குறைவு என்றால் அது எதனால் இருக்கக்கூடும் என்பதை எனது சிற்றறிவுக்கு எட்டியவரை நான் யோசிக்கையில், அது தெய்வத்தின் அனுக்கிரகத்தால் மட்டுமே சாத்தியம் என்பதை நான் உணர்கிறேன். இதில் பிழையேதும் இருந்தால் மன்னித்தருள வேண்டுகிறேன். அந்த தெய்வம் என்பது யாதெனில், நமக்கு அப்பார் இருக்கக்கூடியதான ஒரு சக்தி. ஆனால் அந்த தெய்வம் நம்மிலும் இருக்கக்கூடியது என்பதை நாம் உணர்தல் வேண்டும். இந்த மானுடனானவன் எண்ணற்ற பிறப்புகளை எடுக்கிறான் என்று நமது புராணங்கள் அனைத்தும் கூறுகின்றன. அவ்வாறு அவனால் எடுக்கப்பட்ட பிறவிகள் அனைத்திலும் மிகச்சிறந்ததாக திகழ்வது இந்த மானுடப்பிறவியே. ஏனெனில், இந்த மானுட பிறவியில்தான் அவன் முழு மனதுடன் இறைவனை வணங்க முடியும். சைவம் என்று சொல்லக்கூடியதான ஒரு மதம், மதம் என்றால் ஒரு கொள்கை உடையது, சிந்தனை உடையது என்று அர்த்தமாகும். அதனை யாரும் மதம் என்று உச்சரித்தல் தேவையில்லை. சைவம், சைவ மதம் என்றால் சிவனாரே உயர்ந்த கடவுள் என்பதான கொள்கையை கொண்டுள்ள ஒரு அமைப்பு அப்படின்னு அதனை கூறலாம். அவ்வாறு மதங்கள் அனைத்திலும் மிக உயர்ந்ததாக திகழக்கூடியதான சைவ மதம், இதனை சைவ சித்தாந்தம் என்றும் கூறுவார்கள். இந்த சைவ சித்தாந்தம் என்னும் நூலில், அதாவது சிவனாரே முழுமுதற் கடவுள் என்பதான கொள்கையை கொண்ட ஒரு மக்களிடத்தில் பல நூல்கள், முக்கியமாக அவைகள் அனைத்திலும் நாம் பார்த்தால் இந்த மானுட ஜென்மம் மிக முக்கியமானது, மிக உயர்ந்தது, மிகச் சிறந்தது என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. சைவத்தின் அடிப்படை யாதெனில், ஆன்மாக்கள் ஆகிய உயிர்கள் எப்பொழுதும் சதா சர்வ காலமும் கட்டுண்டு கிடக்கின்றன. அவைகள் கட்டிலிருந்து வெளிவந்து பரிபூரணனாகிய இறைவனாருடையதான திருவடியை அடைதலே முக்தி என்பதான ஒரு கொள்கையை உடையது. இந்த ஆன்மாக்கள் என்பதை பசு என்று சொல்லலாம். அவைகள் கட்டுண்டு இருக்கின்றன அல்லவா, அந்த கட்டுண்டு இருக்கக்கூடியதான நிலையை பாசம் என்று சொல்லலாம். அவைகள் இறைவனை அடைய வேண்டும் அல்லவா, அந்த இறைவனை பதி என்று கூறலாம். எனவே பசு, பாசம், பதி என்பதான ஒரு மூன்று விஷயங்கள் மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது. இதனை சம்ஸ்கிருதத்தில் திரிபதார்த்தம் என்று கூறுதல் உண்டு. இதை அடிப்படையாக கொண்டுதான் சைவத்தில் அனைத்து விதமான விஷயங்களும் நகர்ந்து கொண்டே இருக்கும். அப்பேற்பட்டதான சைவத்தில் சிவாலய வழிபாடு, அதன் முறையும் அதன் தத்துவங்களும் என்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். இன்றைய தினம் நாம் ஒரு மேம்போக்கான, அதாவது ஒரு பாமரனுக்கும் புரியக்கூடியதான ஒரு எளிமையான நடையில் இந்த தலைப்பினை நாம் அணுகுவோம். இதனை எடுத்துக்கொண்டால் சிவ ஆலய வழிபாடு முறை தத்துவம் என ஐந்து கூறுகள் அதில் இருக்கின்றன. அதில் சிவ என்றால் என்ன, ஆலயம் என்றால் என்ன, வழிபாடு என்றால் என்ன, முறை என்றால் என்ன, தத்துவம் என்றால் என்ன என்பதை ஒரு பொதுவான ஒரு நோக்கில் நாம் இன்று காணலாம். சிவ என்றாலே பொதுவாக மங்களஸ்வரூபி, மங்கள வடிவினன், அதாவது தூய வடிவினன் என்றெல்லாம் அதற்கு பொருள் கூறலாம். இந்த சிவ என்பதை மற்றொரு விதமாக நோக்கும் கால், இந்த சி என்ற எழுத்தானது சிவத்தையும், வ என்னும் எழுத்தானது சக்தியையும் குறிக்கக்கூடியது என்று ஒரு கொள்கை உண்டு. சிகார சிவ இத்யுக்தகா வகார சக்தி ருச்சியதே என்று கூறுதலும் உண்டு. இது ஒரு விதமான ஒரு நிர்வச்சனம் என்று சம்ஸ்கிருதத்தில் இதனை கூறுவார்கள். அதாவது ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒவ்வொரு பயனையோ ஒரு விஷயத்தையோ நியமிக்கும் கால் அதற்கு நிர்வச்சனம் என்று பெயர். இந்த நிர்வச்சனம் என்பதை அடிப்படையாக கொண்டுதான் நமது இந்த ஒரு வார சொற்பொழிவில் பலவிதமான பதங்களுக்கு உதாரணமாக பிரதட்சிணம், ஜபம் என்றால் அனைத்திற்கும் அர்த்தம் கூறப்படும். இது ஒரு விதமான அர்த்தம் கூறும் முறை. அடுத்தது சிவ என்றால் ஞானமே வடிவானது, தூய வடிவானது, அன்பே வடிவானது, உணர்வே வடிவானது என்றெல்லாம் கூறலாம். இவ்வாறு ஞானமே வடிவானது, தூய வடிவானது என்றெல்லாம் கூறும் சமயத்தில் அதனை நிஷ்கல சிவம் என்று கூறுதல் உண்டு. அதாவது கலைகள் ஏதும் அற்றது. தூய தமிழில் கூற வேண்டுமென்றால் குணம் குறிகள் அற்றது, கலைகள் ஏதும் அற்றது, குணம் குறிகள் அற்றது என்பதை நிஷ்கல சிவம் என்பதற்கு ஒரு உதாரணமாகும். அடுத்தபடியாக சகல நிஷ்கலம் என்பதான ஒரு மூர்த்தம். அதாவது குணம் குறி இருப்பதை போல் இருக்கும், ஆனால் முழுமையான குணம் குறி இருத்தல் என்பது கிடையாது என்பது அதன் பொருளாகும். சகல நிஷ்கலம், சகலம் என்றால் குணம் குறிகள் உள்ளது, நிஷ்கலம் என்றால் குணம் குறிகள் அற்றது. இது நாம் அனைவரும் இன்று சிவாலயத்தின் கருவறையில் பார்க்கக்கூடியதான லிங்கத் திருமேனி ஆகும். இதற்கு அடுத்தபடியாக நாம் சகலமூர்த்தி என்பதை பார்க்க வேண்டும். அதாவது முழுக்க முழுக்க குணம் குறிகளுடன் கூறியது, முழுக்க முழுக்க குணம் குறிகளுடன் கூடியது. இவ்வாறு இருக்கும் மூர்த்தி யாதெனில் சோமாஸ்கந்தர், சந்திரசேகரர், நடராஜர், லிங்கோத்பவர், தட்சிணாமூர்த்தி போன்றதான எண்ணற்றதான சிவத்திரு வடிவங்கள். எனவே சிவம் என்பதற்கு மூன்று விதமான நிலைகள் உள்ளது. இந்த மூன்று விதமான நிலைகளுள் முதலில் பார்த்ததான நிஷ்கல வடிவு என்பது தானாகவே மக்களுடையதான நன்மையின் பொருட்டு சகல நிஷ்கலமாக உருவெடுத்தது. அந்த சகல நிஷ்கலத்திலிருந்து சகலமூர்த்தங்கள் தோன்றின என்பதே சைவத்தில் இருக்கக்கூடியதான ஒரு கொள்கையாகும். அதாவது நிஷ்கலமூர்த்தி என்று சொல்லக்கூடியதான பரசிவத்திற்கு அதனுடன் இணைபிரியாததான சக்தி என ஒன்று இருக்கின்றது. அந்த சக்திக்கு, அந்த சக்தியினுடையதான ஆயிரத்தின் ஒரு பங்கிலிருந்து மற்ற ஒரு மூர்த்தமானது தோன்றியது. இவ்வாறு பல படிகள் தாண்டி இந்த நிஷ்கலமூர்த்தியே சகல நிஷ்கலமூர்த்தியாக கருவறையில் இருக்கக்கூடியதான சிவலிங்க மேனியாக ஆவிர்பவித்தது. இவ்வாறு குணம் குறிகள் அற்றதான நிஷ்கலமூர்த்தம் திருக்கோவிலின் கருவறையில் இருக்கக்கூடியதான சிவலிங்க மேனியாக உருவெடுத்து வரும் இந்த வழியினை சாதாக்கியம் என்று கூறுவதுண்டு. இதனை ஐந்து நிலைகளில் வருவதால் பஞ்சசாதாக்கியம் என்று கூறுவார்கள். அவ்வாறு நாம் இன்று கோவிலில் காண்கிறோமல்லவா, சிவலிங்க திருமேனியாக நாம் காண்கிறோமல்லவா, அதற்கு மற்றொரு பெயர் கர்மசாதாக்கிய மூர்த்தம் என்று பெயர். சிவசாதாக்கியம், அமூர்த்த சாதாக்கியம், மூர்த்தி சாதாக்கியம், கர்த்திரு சாதாக்கியம், கர்ம சாதாக்கியம் என்று சொல்லக்கூடியதான ஐந்து நிலை நமது சைவத்தில் ஒத்துக்கொள்ளப்படுகின்றது. இவர் எதற்காக இந்த நிலையினை எடுத்தல் வேண்டும் என்பதான ஒரு கேள்வி தானாகவே தோன்றுகிறது. யோகினாம் உபகாராய ஸ்வேச்சையா சிந்தியதே சிவஹா, தியான பூஜா நிமித்தாய நிஷ்கல சகலோபவேத் என்று வாத்துல சுத்தாக்கியம் என்று சொல்லக்கூடியதான ஒரு ஆகமம் இயம்புகின்றது. யோகிகளும் ஞானிகளும் ஞானம் அடைதலின் பொருட்டு இந்த அருவ வடிவானதான சிவனார், அதாவது நிஷ்கலஸ்வரூபி சிவன், தானாகவே இந்த உலகத்தில் சகல நிஷ்கல மூர்த்தமாக அவர் ஆவிர்பவித்தார். அந்த சகல நிஷ்கலமான லிங்கத்தினுடையதான மத்தியில் ஐந்து முகங்கள் 10 திருக்கைகள் கொண்டதான சதாசிவமூர்த்தம் என்று சொல்லக்கூடியதான ஒரு பெருமான் வீற்றிருக்கிறார். அந்த பெருமானுடையதான 1000 ஒரு பங்கிலிருந்துதான் சோமாஸ்கந்தர், சந்திரசேகரர் போன்றதான அனைத்து மூர்த்தங்களும், விநாயகர், ஷண்முகர் போன்றதான அனைத்து மூர்த்தங்களும் ஆவிர்பவித்தன என்ற ஒரு கொள்கையை கொண்டது நமது சைவ மதம். எனவே எதற்காக உலகத்தில் வர வேண்டும்? ஆரம்ப நிலையில் ஒரு மனிதனுக்கு, ஒரு சாதகனுக்கு குணம் குறிகள் அற்றதான ஒன்றின் மேல், அதாவது ஞானமே வடிவான ஒன்றின் மேல் தியானம் செய்தல் என்பது இயலாத காரியம். இதனை கௌனபக்தி என்று கூறுதல் உண்டு. ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியதான பக்திக்கு கௌனபக்தி என்று பெயர். அந்த கௌனபக்தி நிலையில் இருக்கக்கூடியதான பக்தனுக்கு ஒரு குணம் குறிகள் அற்றதான ஒன்றை நீ வணங்குதல் வேண்டும், நீ அதனை நினைத்தல் வேண்டும் என்றெல்லாம் கூறினால் அவனுக்கு அது சாத்தியமற்ற செயலாக இருக்கின்றது. எவ்வாறு ஒரு சிறிய செடிக்கு அந்த செடியினை வைத்த பிறகு ஒரு வளைவு அமைக்கிறோமோ, அதைபோல் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியதான பக்தனுக்கு இந்த உருவங்கள் போன்றவைகள் தேவைப்படும். அதே அந்த செடியானது வளர்ந்து மரமான பிறகு அதற்கு அதனை சுற்றி இருக்கக்கூடியதான அந்த பாதுகாப்பு வளையங்கள் தேவைப்படா, அப்பொழுது அது தானாகவே வளர்ந்து இருக்கும். அதேபோல் ஞானம் அடைந்ததான ஒரு ஞானியருக்கு இதை போன்றதான முறைகள் அனைத்தும் தேவைப்படா. அது உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியதான மனிதர்களுக்கு. தற்பொழுது வரை நாம் அனைவரும் ஆரம்ப நிலையிலேயே இருந்து கொண்டு வருகிறோம். எனவே நம் அனைவருக்கும் சிவபெருமானவர் அருள் புரிதலின் பொருட்டு சைவத்தின் அடிப்படையில் கூற வேண்டுமென்றால், பசுக்களாகிய உயிர்கள் பாசத்திலிருந்து விடுபட்டு பதி ஆகிய சிவனாரை அடைவதே முக்தி. அவ்வாறு சிவனாரை அடைய வேண்டும் என்றால் அந்த சிவனார் லிங்கத்திருமேனியாக இருத்தல் வேண்டும். மேலும் லிங்கத்திருமேனிக்கு அப்பாற்பட்டு அவர் சோமாஸ்கந்தர், சந்திரசேகரர் போன்றதான வடிவங்களையும் எடுத்துள்ளார். அவர்களை வணங்குதல் வேண்டும். அதன் மூலமாக முக்தி பெறுதல் வேண்டும் என்பதே சிவ என்பதான ஒரு பதத்தின் அர்த்தமாகும்.
4: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
5: எனவே அறியப்படுகிற பொருள் எல்லாம் பாசப்பொருள்கள். நம்முடைய கருவிகள் எங்கிருந்து வந்தவை என்றால் அவையும் மாயையிலிருந்து வந்தவைதான். நம்முடைய கருவிகளும் மாயா கருவிகள். எனவே பாசமாகிய கருவிகள், பாசமாகிய கருவிகள். எனவே பாசமாகிய கருவிகளைக் கொண்டு பாசமாகிய உலகப் பொருள்களை அறிவதனாலே பாச அறிவு என்ற பெயர். பாசமாகிய கருவிகளால் பாசமாகிய பொருள்களை அறிகிற அறிவு. இன்னொரு பேரும் உண்டு, ஏகதேச அறிவு. ஏகதேச அறிவு, ஏகதேசம் என்றால் என்ன பொருள்? ஏகதேசம் அதாவது வியாபகத்துக்கு நேர்மாறானது. வியாபகம் என்றால் எங்கும் நிறைந்தது, ஏகதேசம் என்றால் பகுதின்னு அர்த்தம். ஏகதேசம் என்றால் பகுதி, அளவு உடையது, அளவுபட்டது. அளவுக்கு உட்பட்ட பொருளெல்லாம் ஏகதேச பொருள்கள். எனவே நாம் அறிகிற பொருள்கள் எல்லாமே ஏகதேச பொருள்கள் தான். அவற்றை அறிகிற நம்முடைய கருவிகளும் ஏகதேசமாகிய கருவிகள் தான், அளவுபட்ட கருவிகள். எனவே ஏகதேசமாகிய கருவிகளால் ஏகதேச பொருள்களை அறிவதனாலே ஏகதேச அறிவு. சிற்றறிவு, அது தெரிந்தது உங்களுக்கு, சிற்றறிவு. என அதுவும் வியாபக அறிவுக்கு எதிர்மறைதான் சிற்றறிவு. இப்படி பல பெயர்களால் சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட நம்முடைய அறிவினால், பாச ஞானத்தால் அறியப்படுகின்ற பொருள்கள் எல்லாம் தோன்றி அழியக்கூடியவை. பாச அறிவினால் அறியப்படுகிற பொருள் அனைத்துமே தோன்றி நின்று அழியக்கூடியவை. இப்படிப்பட்ட பாச ஞானத்தால் இறைவன் அறியப்படுவான் என்றால் அவனுக்கு அதே கதிதான். எந்த கதி? அவனும் தோன்றி நின்று அழிகின்றவனாவான். எனவே என்ன தெரிகிறது இதிலிருந்து? இறைவன் பாச ஞானத்தால் அறியப்படாதவன் என்றுதான் நாம் முடிவு செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே பாச அறிவினால் அறியப்படுகின்றவன் என்றால் இறைவன் தோன்றி அழிகின்ற பொருளாகி விடுகிறான். அப்படியானால் அவன் ஆன்மாவினால் அறியப்படாதவன் என்று முடிவு கட்டலாமா என்றால், ஆன்மா அறிவினால் அறியப்படாதவன் என்றால் அவன் இல் பொருள்தான். அறியப்படாத பொருள் எல்லாம் இல் பொருள். எனவே இறைவன் நம்மால் அறியப்படாதவன் என்றால் அவன் முயல் கொம்பு போல, ஆகாயத்தாமரை போல, மணல் கயிறு போல இல் பொருள் ஆகிறான். இந்த ரெண்டுல எது பெட்டர்னு வைத்துக் கொள்ளலாம், எது சிறந்தது? அவனை இல் பொருள் என்று வைத்துக் கொள்ளலாமா, அல்லது தோன்றி அழியக்கூடிய பொருள் என்று வைத்துக் கொள்ளலாமா என்றால் இரண்டும் கொள்ள இடம் இல்லை, இரண்டும் பொருந்தாது. இதென்ன சிக்கலாக அல்லவா இருக்கிறது? அறியப்படுபவன் என்றாலும் தொல்லை, அறியப்படாதவன் என்றாலும் சிக்கல். எப்படி இதற்கு தீர்வு? அங்கே சொல்லுகிறார், உணர் உரு நூற்பாவை பாருங்கள். உணர் உரு அசத்து எனின், அதை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும்? உணர் உரு எனின் அசத்து, உணர் உரு எனின் அசத்து. அசத்து என்ற சொல்லுக்கு பொருள் அசத். அசத்து, அசத்து என்றால் தோன்றி அழியக்கூடிய பொருள், அதான் அசத்து பொருள். நிலையில்லாத பொருள், நிலை மாறக்கூடிய பொருள், எல்லாமே அசத்து. எனவே மாற்றத்துக்கு உட்படுகிற பொருள்கள் எல்லாமே அசத்து. சுருக்கமாக சொன்னால் உலகப் பொருள் அனைத்துமே அசத்து, உலகமே அசத்து, உலகம் என்பது அசத்து. எனவே உணர் உரு நம்முடைய பாச ஞானத்தால், பாச அறிவினால் உணரப்படுகிற உருனா பொருள், உணர் உரு உணரப்படுகிற பொருள், பாச ஞானத்தால் உணரப்படுகிற பொருள். உணர் உரு எனின் எது? யாரை சொல்லுகிறார்? இறைவன். இறைவன் உணர் உரு எனின், இறைவன் நமது நமது பாச ஞானத்தால் உணரப்படுகிற பொருள் என்றால் உணர் உரு எனின் அசத்து. ஏனைய உலகப் பொருள்களைப் போல அவனும் அழியக்கூடிய பொருளாகிறான். உணர் உரு எனின் அசத்து. அடுத்து என்ன சொல்லுகிறார்? உணராது எனின், உணராது எனின் இறைவன் ஆன்மாவினால் உணரப்படாத பொருள் என்றால் என்று கொள்ளலாம் என்றால், உணராது எனின், உணராது எனின் இன்மையின், அவன் இல்லாத பொருளாகிறான், இல் பொருளாகின்றான். இன்மையின் எப்படி தர்க்க முறையிலே அமைத்து கொண்டு போகிறார் என்று பாருங்கள். உணர்வுரியனின் அசத்து உணராதியனின் இன்மையின் அடுத்து என்ன சொல்லுகிறார், இரு திறன் அல்லது. இரு திறன் அல்லது, இந்த இரண்டு தன்மையும் இல்லாதவன் இறைவன். இரு திறன் அல்லது, இரண்டு தன்மையும் அற்றவன். இந்த இரண்டு தன்மையும் அற்றவன். எந்த இரண்டு தன்மை இல்லாதவன்? உணரப்படுகின்ற தன்மை, உணரப்படாத தன்மை. உணரப்படுகிற தன்மையும் இல்லாதவன், உணரப்படாத தன்மையும் இல்லாதவன். உணரப்படும் தன்மை இல்லாதவன் என்ன பொருள்?

இந்த இரண்டு தன்மை உடையவன், உணரப்படும் தன்மையும் உடையவன், உணரப்படாத தன்மையும் உடையவன். எனவே உணரப்படும் தன்மை உடையவன் என்றால், உணரப்படும் தன்மை உடையவன் என்றால் வேறொரு வகையிலே அவன் உணரப்படுகிறான். உணரப்படாத தன்மை உடையவன் என்றால் அதான் உணரப்படுபவன். உணரப்படாதவன் என்றால் நம்முடைய பாச ஞானத்தால் உணரப்படாதவன், ஆனால் வேறொரு அறிவினால் உணரப்படுகிற, நம்முடைய அறிவினால் பாச அறிவினால் உணரப்படாதவன் தான், ஆனால் வேறொரு வகையினால் அவனை உணரலாம். இந்த வழி பயன்படாது, அந்த இன்னொரு வழி இருக்கிறது. இப்போ வானத்துல நெடுந்தொலைவிலே எத்தனையோ விண்மீன்கள், அவையெல்லாம் நம்முடைய கண்களுக்கு புலப்படுகின்றனவா? அவையெல்லாம் உணரப்படாதவை, ஆனால் உணரலாம் அல்லவா? எப்படி? அதற்கு என்று கருவிகள் இருக்கின்றன, தொலைநோக்கி மூலம் பார்த்தால் அவற்றை உணர முடியும். எனவே அவை உணரப்படுகின்றவை, உணரப்படாதவை. அதே போலத்தான் இறைவனும் நம்முடைய பாச அறிவினால் உணரப்படாதவன், ஆனால் வேறொரு அறிவினால் அவன் உணரப்படுகிறவன். இதுல முரண்பாடு ஒன்றும் இல்லை. அந்த வேறொரு வகையினால் உணரப்படுகின்றவன் என்றால் அந்த வேறொரு வழி, வேறொரு அறிவு என்ன என்பதற்கு விடை இங்கே சொல்லவா? ஒன்பதாம் நூற்பாவிலே தான் சொல்லுகிறார், அதுவரை நீங்கள் காத்திருக்க வேண்டுமே. அதாவது இருக்கின்ற அறிவுகள் எத்தனை? இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அறிவுகள் எத்தனை? இருக்கிற அறிவுகள் ரெண்டு தான், இரண்டே அறிவுகள் தான். ஒன்று இறைவனுடைய அறிவு, இன்னொன்று உயிர்களுடைய அறிவு, மூணாவது பொருள் பாசம். அதற்கு தான் அறிவு இல்லையே. எனவே இருக்கிற அறிவு ரெண்டு தானே, ஆன்மாவின் அறிவு, இறைவனது அறிவு, இரண்டு அறிவுகள் தான் உள்ளன. ஆன்மாவினுடைய அறிவினால் உணர முடியாது என்று பார்த்து விட்டோம். எனவே எஞ்சி இருக்கிற இறைவனுடைய அறிவினாலேதான் இறைவனை உணர முடியும். இறைவனுடைய அறிவினாலேதான் அந்த இறைவனை உணர முடியும். இப்ப சூரியன் இருக்கிறது, சூரியன் வராத போது எத்தனை விளக்குகளை, மெழுகுவர்த்திகளை எல்லாம் ஏற்றி தேடினாலும் சூரியனை காண முடியுமா? சூரியனை அறிய முடியுமா? கோடானு கோடி விளக்குகளை ஏற்றினாலும் காண முடியாது. பிறகு எப்படி அறிவது? சூரியனே தன்னுடைய ஒளியை கொடுத்து ஒளியை காலையிலே பரப்பினால்தான் அந்த ஒளியின் மூலம் அவனை உணர முடியும். சூரியனை சூரிய ஒளியின் மூலமாக அறிய முடியுமே தவிர வேறு ஒளிகளால் அறியவே முடியாது. அவனுடைய ஒளி வர வேண்டும். சூரிய ஒளி வந்தாலன்றி அவனை உணர முடியாது. அதேபோல இறைவனுடைய அறிவை நாம் பெற்றாலன்றி அவனை உணர முடியாது. அந்த இறைவனுடைய அறிவுக்கு தான் என்ன பேரு? நாம் இப்பொழுது பார்த்து கொண்டு வந்தோமே, திருவருள். அதுதான் திருவருள். திரோதான சக்தி, அருள் சக்தி என்றெல்லாம் பார்த்து கொண்டு வருகிறோமே, அதுதான் இறைவனுடைய அறிவு, இறைவனுடைய சக்தி, இறைவனுடைய ஆற்றல், இறைவனுடைய ஞானம், திருவருள். அந்த திருவருளை உணர்ந்தாலன்றி இறைவனை உணர முடியாது. அந்த திருவருளை எப்படி பெறுவது? அது எட்டாம் நூற்பாவுக்கு போனால்தான், இப்போது சொல்லக்கூடாது. எனவே இறைவனை பாசானத்தால் உணர முடியாது. பதிஞானம், அந்த திருவருளுக்கு இன்னொரு பெயர் தான் பதிஞானம். பதின கடவுள், பதியினுடைய ஞானம். பாச ஞானம் என்றால் அதை எப்படி விரிப்பீர்கள்? பாசத்தினுடைய ஞானம் என்று சொல்லலாமா? பாசத்தினது ஞானம் அல்லவே. பாச ஞானம் என்றால் பாசத்தினால், பாசத்தினால் ஆன்மாவுக்கு உண்டாக அறிவு, பாசத்தினால் ஆன்மாவுக்கு உண்டாகிற அறிவு. இந்த பாசத்தினாலே ஆன்மாவுக்கு வருகிற அறிவு இயற்கையான அறிவா, செயற்கையான அறிவா? செயற்கையான அறிவு. அப்படியான இயற்கையான அறிவு இருக்கிறதா இல்லையா ஆன்மாவுக்கு? அதற்கு என்ன பேரு? அதுதான் பசுஞான.

0: அதுதான் பசு ஞானம். பசுனா உயிர், அதனுடைய அறிவு, இயற்கையான அறிவு பசு ஞானம். அது எப்படிப்பட்ட அறிவு? பசு அறிவு. பசு ஞானம் எப்படிப்பட்ட அறிவு? அது பாச ஞானம் இல்லையா? அது பாச ஞானம். பசு ஞானம் என்பது வியாபக அறிவு, அதுதானே ஆன்மாவுக்கு இயற்கையான அறிவு. ஆன்மாவுக்கு இயற்கையான அறிவு வியாபக அறிவு. இதை வைத்துதான் மூன்று அறிவுன்னு சொன்னாங்க இல்லையா? பாச ஞானம், பசு ஞானம், பதிஞானம். ஆனா உண்மையில ரெண்டு அறிவு தான். மூன்று என்றாலும் ஆன்மாவினுடைய அறிவு ரெண்டு. எந்த இரண்டு ஆன்மாவுக்குரியவை? பாச ஞானமும் பசு ஞானமும். அந்த ரெண்டுல ஒன்று இயற்கை அறிவு, இன்னொன்று செயற்கை அறிவு. ரெண்டு ஆன்மாவுக்குரிய அறிவு தான், ஒன்று பதிக்கு உரிய அறிவு. எனவே இருப்பவை இரண்டு அறிவுகள். இறைவனை பாச ஞானத்தால் அறிய முடியாது, அது சரி. பசு ஞானத்தால் அறிய முடியுமா? ஏன்? பசு ஞானம் வியாபக அறிவாயிற்று. ஆணவமலை மறைத்தால் வியாபக அறிவு எப்படி உண்டாகும்? இந்த பசு ஞானமாகிய வியாபக அறிவு எப்போது உண்டாகும் என்றால், அதாவது இந்த ஆன்மா இந்த கருவிகளோடு ஐம்பொறிகளோடு கூடியிருக்கிற வரை சிற்றறிவு தான், பாச ஞானம்தான். இந்த ஐம்பொறி முதலிய கருவிகள் நான் அல்ல, இவையெல்லாம் அந்நியம், எனக்கு அந்நியமானவை. நான் இவற்றுக்கு வேறாகிய சித்து பொருள், நான் இவற்றுக்கு வேறானவன் என்ற தெளிவு உண்டாகி, இந்த ஐம்பொறி முதலிய கருவிகளிலிருந்து நீங்க வேண்டும். கருவிகளிலிருந்து நீங்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? காதை அறுத்துக் கொள்வதா? கண்ணை குத்திக் கொள்வது? எப்படி நீங்குவது? நம்மோடு கூடத்தானே இருக்கின்றன. எனவே இவற்றிலிருந்து விடுபட வேண்டும், நீங்க வேண்டும் என்றால் இவற்றின் வசப்படாமல் இருக்க வேண்டும். இந்த ஐம்பொறி, அந்த கரணங்கள் முதலியவற்றின் வசப்படாமல், அவை காட்டிய வழியிலே, அந்த வழியிலே போகாமல், நம்முடைய வழியிலே அவற்றை கொண்டு வர வேண்டும். அதுதான் கருவிகளை விட்டு நீங்குதல். அப்படி நீங்கினால் அது பக்குவப்பட்ட காலத்தில் தான் முடியும். அதற்கு பக்குவம் வர வேண்டும், அதெல்லாம் இப்போது இல்லை. அப்படி பக்குவத்தினாலே அந்த கருவிகளின் வேறுதான் என்று அந்த பக்குவ ஆன்மா உணர்ந்து விட்டால் என்ன நீங்கிவிடுகிறதே? சிற்றறிவு, பாச அறிவு நீங்கிவிடுகிறது. கருவிகளாலே உண்டாகிற அறிவு நீங்கிவிடுகிறது. கருவிகள் நீங்கினால் அந்த கருவி அறிவும் நீங்கிவிடும். அதாவது செயற்கை அறிவு நீங்கிவிடுகிறது. அப்படியானால் இதுவரை மறைந்திருந்த, புலப்படாத வியாபக அறிவு, இயற்கையான அறிவு உண்டாகி விடுகிறது. கருவி அறிவு இருக்கிற வரை வியாபக அறிவு தெரியாது. கருவி அறிவு நீங்கினால் வியாபக அறிவு புலப்படும். அப்போது அந்த சாதகன்னு பேர் அவனுக்கு. சாதகன், சாதனை மேற்கொள்ளுகிறவன். சாதகன் அல்லது அந்த மாணாக்கன், பக்குவ மாணாக்கன், இந்த வியாபக அறிவை பெற்றவுடனே அவனுக்கு எல்லாவற்றையும் அறியக்கூடிய ஒரு திறன் வந்து விடுகிறதல்ல. வியாபக அறிவு எங்கும் நடக்கின்ற எல்லாவற்றையும் அறியக்கூடிய ஒரு நிலை கிடைத்த உடனே அவனுக்கே ஒரு வியப்பு. இதுவரை பெறாத அனுபவம் இல்லையா? அதை கண்ட உடனே, ஓஹோ, நாம் தான் பெரிய பொருள், நாம் தான் பெரிய பொருள், நான் தான் முதல்வன் என்று அவனுக்கு ஒரு செருக்கு உண்டாகிறது. அவனை அறியாமலே நாம் பெரிய பொருள், நான் பெரியவன், நான் முதல்வன். இந்த நினைப்பை கொடுத்தது எது என்றால் ஆணவ மலத்தினுடைய வாசனை. ஏதோ பெருங்காயம் அது இதுன்னு பார்த்தீங்களா? அந்த பெருங்காய, பெருங்காய வாசனை போல அந்த மல வாசனை தான் அந்த எண்ணத்தை, நான் பெரியவன் என்ற எண்ணத்தை தூண்டுகிறது. அப்போதுதான் அந்த ஞானாச்சிரியர் அந்த மாணவனுக்கு உணர்த்துவார், நீ இதுவரை பாசத்திலே கட்டுண்டிருந்தாய், அதை மறந்து விட்டாயா? உன்னை இதுவரை மறைத்திருந்தது பாசம். எனவே பாசத்துக்கு உட்பட்ட நீ பசு எனப்படுவாயே தவிர நீ பதியைப் போல பெரும் பொருள் ஆக மாட்டாய். இப்பொழுதும் உனக்கு இந்த வியாபக அறிவை தந்தது எது? திருவருள். திருவருள் தான் இப்பொழுதும் உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. நீ வியாபக அறிவை பெற்றாலும் நீயாக அறியவில்லை, இறைவன் உணர்த்தத்தான் உணர்கிறாய் என்ற உண்மையை ஞானாசிரியர் தான் அவனுக்கு உணர்த்துவார். அந்த உண்மையை உணர்ந்தவுடனே அந்த மாணாக்கன் அந்த தன்முனைப்பு அடங்கி போய் திருவருள் வழிபடுகிறான் என்று நாம் பின்னாலே பார்க்க போகிறோம். எனவே பசு ஞானம் என்பது ஆணவ மல வாசனை உடையது. மல ஆணவ மலத்தின் வாசனையினால் உண்டாவது செருக்கு தன்முனைப்போடு கூடியது பசு ஞானம். வியாபக அறிவுதான் சந்தேகமில்லை. வியாபக அறிவு என்றாலும் அது தன்முனைப்போடு கூடிய அறிவு. தன்முனைப்பு இருக்கிற இடத்திலே இறைவன் தோன்றமாட்டான். தன்முனைப்பு இருக்கிற இடத்திலே இறைவன் தோன்றமாட்டான். நான் என்ற நினைப்பு இருந்தாலே போச்சு. நான் என்ற நினைப்பு போக வேண்டும். அந்த நான் ஒளிந்தாலன்றி இறைவன் புலப்பட மாட்டான். எனவே பசுஞானத்தாலும் இறைவன் அறியப்படாதவன், பாசஞானத்தாலும் அறியப்படாதவன், தன்முனைப்போடு கூடிய பசுஞானத்தாலும் அறியப்படாதவன். எஞ்சி இருக்கிற பதி ஞானத்தினாலேதான் அவன் உணரப்படுகிறான். எனவே உணர்வுரு எனின் அசத்து, உணராது எனின் இன்மையின் இருதிறன் அல்லது இரண்டு வகையின் இசைக்கும். இசைக்கும்னா சொல்லுவார்கள், இப்படி இரண்டு வகை உடையவனாக அவனை சொல்லுவார்கள். இடையில ஒரு தொடரை விட்டு விட்டேன், தெரிந்துதான் விட்டுருக்கேன். அசத்து என்று முன்னாலே பார்த்தோம். அசத்து என்பதற்கு பொருள் என்ன? தோன்றி அழியக்கூடியதெல்லாம் அசத்து. மாறக்கூடிய பொருள் எல்லாம், மாற்றத்துக்கு உட்படுகிற பொருள் எல்லாம் அசத்து. அதற்கு நேர்மாறானது சத்து. சத்து என்றால் நிலை மாறாதது, என்றும் ஒரு தன்மையோடு இருப்பது, என்றும் ஒரு தன்மையாக இருப்பது, அதுதான் சத். எனவே உலகம் அசத்து, இறைவன் சத்து, நிலை மாறாத என்றைக்கும் ஒரே தன்மையாக இருக்கிற பொருள். சிவம் என்ற சொல், அடுத்து முன்னால் இருக்கிற சிவம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? அறிவு. அறிவு என்ற பொருள். சிவம் என்றால் அறிவு. அறிவு என்றால் எப்படிப்பட்ட அறிவு? நாம் சொன்னோம் அல்லவா, அதி சூக்கும சித்து. எனவே சிவம் என்றால் சித்து என்ற பொருள். சிவம் என்றால் சித்து. எனவே ரெண்டையும் சேர்த்தால் சித்தி சத்து. இறைவன் சித்தி சத்து, சிவசத்து சித்தி சத்து. சித்து என்றால் நுண்ணிய அறிவாக இருப்பவன், அதிசூக்கும சித்தாக இருப்பவன். அந்த தொடரிலே இறைவன் அப்படிப்பட்ட அதிசூக்கும சித்தாக இருப்பதனாலே பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் அறியப்படாதவன். அவன் சித்தாக இருப்பதனாலே, சிவமாக இருப்பதனாலே பாச பசுஞானங்களால் அறியப்படாதவன். அவன் சத்தாக இருப்பதனால், சத்துனா மாறாத உள்பொருள், என்றும் ஒரு தன்மையாக இருக்கிற உள்பொருள், மாறாத உள்பொருளாக இருப்பதனால் அவன் பதிஞானத்தாலே உணரப்படுபவன். இப்படி இறைவனை சிவசத்து என்று இரண்டு வகையாக சொல்லுவார்கள். அந்த சிவசத்து என்பதிலேயே அந்த இரண்டு வகையும் அடங்கியிருக்கிறது. அதாவது எந்த இரண்டு வகை அடங்கியிருக்கிறது? பாசஞானம், பசுஞானம் ஆகியவற்றால் உணரப்படாமை, பரிஞானத்தால் உணரப்படுதல் என்ற இரண்டையும் உணர்த்துவது இந்த தொடர் சிவசத்து. இந்த இரண்டு தன்மையும் உடையவன் என்பதை சிவசத்து என்ற தொடர் நமக்கு உணர்த்தி நிற்கிறது. எனவே சிவம், சிவம் என்றாலே என்ன நினைக்க வேண்டும், என்ன கொள்ள வேண்டும்? இறைவனுடைய அறியப்படாத எல்லாவற்றையும் கடந்த நிலை. இறைவனுடைய கடந்த நிலைதான் சிவம், யாராலும் அறிய உண்ணாத நிலை. இப்படி இரண்டு வகையின் இசைக்கும் சொல்லுவார்கள். இறைவனுடைய இலக்கணத்தை இப்படி இரண்டு வகையாக சொல்லுவார்கள். யார் அப்படி சொல்லுகிறவர்கள்? யார்? மண் உலகே, மண் உலகே. உலகம் என்ற சொல் உயர்ந்தோரை குறிக்கும். உலகம் என்றால் உயர்ந்தோர். உலகம், மண் உலகு. மண் என்றால் நிலை பெற்ற, மண்ணுதல்னா நிலை பெற்ற, நிலைத்த. எனவே இந்த உயர்ந்தோர் ஞானத்திலே நிலை பெற்றவர்கள், ஞான நிலையிலே நிற்பவர்கள். ஞானத்தில் நிலை பெற்ற உயர்ந்தோர் இவ்வாறு இறைவனுடைய உண்மை இயல்பை உணர்ந்து சொல்லுவார்கள். எனவே இந்த நூற்பாவிலே சொல்லப்பட்டிருப்பது இறைவனுடைய உண்மை இயல்பு. இறைவனுடைய உண்மை இயல்பு, இறைவனுடைய உண்மை இயல்பு என்ன? சித்தாகவும் சத்தாகவும், இன்னொன்னு என்னது? ஆனந்தம். சத்து சித்து ஆனந்தம், சத்து சித்து ஆனந்தம், சச்சிதானந்தம் என்று வேதங்கள் இறைவனுடைய உண்மை இயல்பை மூன்றாக சொல்லுகின்றன. சத்து சித்து ஆனந்தம், அதை மெய்கண்டார் இரண்டிலே அடக்கி சொல்லுகிறார். சத்து சித்து, வேதங்கள் இறைவனுடைய குணங்களை மூன்றாக சொல்லுகின்றன, அவற்றை மெய்கண்டார் இரண்டாக சொல்லுகிறார். ஆகமங்கள் எட்டாக சொல்லும். ஆகமங்கள் இறைவனுடைய இயல்புகளை எண்குணங்கள் என்று விரித்து கூறுகின்றன. ஆகமங்கள், சைவ ஆகமங்களிலே இறைவனுடைய குணங்கள் எட்டாக சொல்லப்படுகின்றன. அந்த எட்டு குணங்களும் இந்த மூன்றினுடைய இரண்டினுடைய விரிவுகள்தான். அந்த எட்டு குணங்கள் முதலிலே தன் வயத்தன் ஆதல். இது இதை எதில் அடக்கலாம்? எதிலே அடக்குவீர்கள்? தன் வயத்தனாதல். தன் வயத்தனாதல் அரு விளங்குதா? என்ன பொருள்? பொருள் விளங்கினால்தான் இப்படி அடக்க முடியும். தன் வயத்தனாதல் என்ன பொருள்? சுதந்திரமான அறிவு. அதுதான் சித்து. சித்து அவனுடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவு? சுதந்திர அறிவு. அதுதான் தன் வயத்தனாதல். தூய உடம்பினன் ஆதல், தூய உடம்பினாதல். இதற்கு என்ன பொருள்? தூய உடம்பினாதல், நம்முடைய உடம்புகள் எல்லாம் அசுத்த மாயை, அசுத்த மாயையிலிருந்து வந்தவை அல்லவா? ஆனால் இறைவனுடைய சரீரம் மாயா சரீரமா? மாயா சரீரம்தான் இல்லையா? மாயாத சரீரம். இறைவனுடைய சரீரம் அழிவில்லாத சரீரம். நம்முடைய சரீரம் அழியக்கூடியது. அதாவது அவனுடைய உடம்பு எதனாலானது? ஆமா, அருள் உடம்பு. அருள் திருமேனிங்கிறோம். அவனுடைய அருளே அவனுக்கு திருமேனி. இறைவனுக்கு அருள்தான் வடிவம். அருள்னா அறிவு, அறிவுதான் இறைவனுக்கு வடிவம். அறிவே வடிவானவன். எனவே அறிவு வடிவம் என்றாலும் அருள் வடிவம் என்றாலும் ஒன்றுதான். அறிவுதான் இறைவனுக்கு வடிவம். இதை எதில் அடக்கலாம்? தெரிகிறது, சித்து என்பதில் தான் அதுவும் அடங்குகிறது. சித்து, மற்றவற்றை நாளைக்கு தான் அடக்க வேண்டும் இல்ல நேரம்.
1: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நமசிவாய.
0: அடுத்து அந்த ஆணவத்தை போக்கு பொல்லாத ஆணவம் என்று சொன்னார் அல்லவா, அதனுடைய இலக்கணத்தை அடுத்த பாட்டுல, அந்த பொல்லாத ஆணவம் எப்படிப்பட்டது என்று அதனுடைய இலக்கணத்தை எல்லாம் தொகுத்து தருகிறார். மாயை பற்றி முன்னாடி கொடுத்தார் அல்லவா, என்ன நித்தமாய் அருவாய் ஏக நிலையதாய் உலகத்திற்கோர் வித்துமாய் அசித்தாய் எங்கும் வியாபியாய் விமலனுக்கோர் சக்தியாய் புவன போக தனு கரணமும் உயிர்க்காய் வைத்ததொரு மலமாய் மாயை மயக்கமும் செய்யுமன்றே என்று ஒரு பாட்டிலே உணர்த்தியதை போல இங்கு ஆணவம் அதனுடைய இலக்கணத்தை ஒரு பாட்டிலே தருகிறார். ஒன்றதாய் ஒன்றதாய், ஆணவ மலம் ஒரே பொருள்தான், பொருளால் ஒன்றுதான். ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாய், ஆனால் அதனுடைய சக்திகள் ஒன்றல்ல எண்ணற்றவை. ஏன் அப்படி சொல்லுகிறார்கள்? ஆணவ மலத்தினுடைய சக்தி ஒன்று என்று சொன்னால் என்ன? ஆணவ மலம் ஒன்று, அதனுடைய சக்தியும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். ஏன் பல என்கிறார்? ஒரே சக்தி மறைக்க முடியாதா? அதாவது ஒரே சக்தி தான் எல்லா ஆன்மாக்களையும் மறைத்து கொண்டு இருக்கிறது என்றால், ஒரு ஆன்மா முத்தி அடைகிற போது அந்த சக்தி நீங்கிவிட்டது இல்லையா? முத்தி அடைந்த ஆன்மா அந்த சக்தி நீங்கிவிட்டு எல்லா ஆன்மாக்களுக்கும் நீங்கிவிட வேண்டுமல்லவா? ஒரு சக்தி தானே, ஒரு சக்தி தான் உண்டு என்றால், ஒரு ஆன்மா முத்தி அடைந்தால் ஏனைய உயிர்களும் தானாக அந்த ஆணவ மலம் நீங்கி என்று ஆகுமே. அப்படி இல்லை. எனவே ஒவ்வொரு ஆன்மாவிடத்திலும் மறைத்துக் கொண்டிருக்கிற சக்தி வேறு வேறு. அதனால் தான் ஒவ்வொரு ஆன்மாவும் தனித்தனியாக பல்வேறு கால அளவுகளிலே முத்தி அடைகின்றன. எனவே அநேக சக்தி உடையதாய் உடனாய் ஆன்மாவோடு உடனாகவே இருக்கிறது. உடனாகவே இருப்பது இன்னொன்று எது? இறைவன். இறைவன் அந்த இறைவனைப் போலவே அந்த இறைவனோடு ஆணவ மலமும் உடனாக இருக்கிறது ஆன்மாவில். எனவே ஆன்மாவில இறைவனாகிய ஒளியும் இருக்கிறது, ஆணவமாகிய இருளும் இருக்கிறது. ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், ஒன்றே இடம். எனவே இறைவனைப் போல உடனாகவே இருக்கிறது இந்த ஆணவ மலம். உடனாய் ஆதி அன்றதாய், இதற்கு தோற்றம் என்பது இல்லை. தோற்றம் இல்லை என்றால் அழிவும் இல்லை. தோற்றமும் அழிவும் இல்லாத அனாதி பொருளாக இருக்கு ஆதி அன்றதாய். பிறகு ஆன்மாவின்தன் அறிவோடு தொழிலை ஆர்த்து நின்று, ஆன்மாக்களுடைய அறிவையும் தொழிலையும் ஞானம் கிரியை அதோடு எதையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். எதை சேர்த்துக் கொள்ள வேண்டும்? இச்சை என்ற மூன்றையும் அறிவோடு தொழிலை ஆர்த்துனா பிணித்து கட்டி செயலற்றதாக்கி தொழிலை ஆர்த்து நின்று போத்திருத்துவத்தை நிகழ்த்தி, போத்திருத்துவம் என்றால் நுகர்வோன் என்ற தன்மை. நுகர்வோன் என்ற தன்மை, ஆன்மா எப்போது நுகர்வோனாகிற தன்மை அடைகிறது? எப்போது நுகர்வோன் என்ற தன்மை அடைகிறது? நாம் தத்துவங்களிலே பார்த்தோமே, புருடன் என்ற நிலையில, அதாவது காலம் நியதி கலை வித்தை அராகம் என்ற அந்த பஞ்சகஞ்சுகங்கள் ஆன்மாவோடு சேருகிற போது அதனுடைய அறிவு இச்சை செயல்கள் விளங்குகிற போது ஆன்மா உலகத்தை நுகர்வதற்கு தகுதியை அடைகிறது. நுகர்வோனாம் தன்மையை அடைகிறது. அந்த நிலைதான் போத்திருத்துவம், நுகர்வோனாம் தன்மை. இதேபோல இன்னொன்று சொல்லுவார்கள், அதையும் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த இரண்டையும் உண்டாக்குவது ஆணவ மலம் உயிருக்கு. போத்திருத்துவம், கர்த்திருத்துவம். ஆக செய்வோனாம் தன்மை எப்போது வரும் என்றால், அந்த ஆணவ மலமானது அந்த உயிருக்கு நான் என்ற தன்முனைப்பை கொடுக்கிற போது அது அவன் செய்வோனாக நான், இது என் செயல் என்று ஆணவ மலத்தினாலே உண்டாகின்ற நிலை. தன்னையே எல்லா செயலுக்கும் கர்த்தாவாக நினைத்தல், தன்னையே எல்லா செயலுக்கும் கர்த்தாவாக, அது ஆணவ மலத்தினாலே வருவது. அதேபோல போத்திருத்துவம், நுகர்வோன் என்ற தன்மையை ஆணவ மலம்தான் உண்டாக்குது. அதாவது நுகர்வோனாம் தன்மை எப்போது வரும் என்றால், அந்த விருப்பு வெறுப்பு, விருப்பு வெறுப்பினாலேதான் நுகர்வோன் என்ற நிலை வருகிறது. ஆக ஒன்றை விரும்பி இது எனக்கு வேண்டும் என்று நினைக்கிற போது அவன் அந்த நுகர்வோனாம் தன்மையை அடைகிறான். இது வேண்டும், இது வேண்டா என்று வெறுத்தும் விரும்பியும் செய்கிற போது இந்த போத்திருத்துவமும் கர்த்திருத்துவம் இந்த ரெண்டையும் உண்டாக்குவது ஆணவமான. இங்கே ஒன்றுதான் சொல்லியிருக்கிறார், நாம இரண்டையும் கொள்ளலாம். எனவே போத்திருத்துவத்தை நிகழ்த்தி செம்பினில் களிம்பு எய்ந்து, செம்பிலே களிம்பு என்ற குற்றம் இயற்கையாக அமைந்திருப்பது போல, செம்பு என்று உண்டோ அன்றே அதனிடத்திலே களிம்பும் ஒட்டி கொண்டிருப்பதைப் போல, ஆன்மா என்று உண்டோ அன்றே அதனிடத்திலே ஆணவ மலமும் இயற்கையாக, இயற்கை குற்றமாக அமைந்திருக்கு. அதைத்தான் செம்பினில் களிம்பு எய்ந்துன போல, எய்ந்து என்றால் போல, என்றும் அஞ்ஞானம் காட்டும். எனவே ஆணவத்தினுடைய தன்மையே என்ன என்றால், என்றும் உயிர்களுக்கு அஞ்ஞானத்தை தருவது, அறியாமையை உண்டாக்குவது. அந்த அஞ்ஞானத்துல ரெண்டு வகை இருக்கு, இரண்டு வகையான அஞ்ஞானம். ஒன்றையும் அறிய முடியாமல் இருப்பதும் அஞ்ஞானம்தான், ஒன்றையும் அறிய மாட்டாமை, யாதொன்றையும் அறியாதிருப்பது அஞ்ஞானம். இன்னொன்று, ஒன்றை இன்னொன்றாக தவறாக உணர்வது விபரீத ஞானம், அதுவும் அஞ்ஞானம்தான். விபரீத அறிவும் அஞ்ஞானம். இந்த இரண்டையும் செய்வது ஆணவ மலம். அதாவது கேவல நிலையில ஆணவ மலம் செய்வது என்ன என்றால், அந்த கேவல நிலையில ஆன்மாக்களிடத்திலே ஆணவம் செய்வது முழு அஞ்ஞானம். முழுதும் மறைத்து ஆன்மாவை ஒன்றையும் அறிய ஒட்டாமல் வைத்திருப்பது, அது முழு அறியாமை, ஒன்றையும் அறிய விடாமல், அது கேவல நிலையில. ஆனால் இப்பொழுது சகல நிலையில அது முடியவில்லை, ஆணவ மலத்தினால் அப்படி செய்ய மறைக்க முடியவில்லை முழுதும். ஏன், அது அறிவை விளக்குவதற்கு உடம்பு கருவிகள் எல்லாம் அமைந்து விட்டனவே. எனவே இவற்றினுடைய சேர்க்கையினால், இவை ஒளி பொருள் அல்லவா, எனவே முழுதும் இருளாக்க முடியவில்லை ஆன்மாவை. எனவே இந்த மாயையினாலே வருகிற அறிவை, அந்த சிற்றறிவை விபரீத அறிவாக அந்த ஆணவ மலம் மாற்றுகிறது. அன்றைக்கு சொன்னேன் அல்லவா ஒரு உதாரணம், ஒரு இருட்டு அறை, இருட்டு அறை இருள் செறிந்திருக்கிறது, ஒரு பொருளும் புலப்படவில்லை, அதுதான் கேவல நிலையில ஆன்மா இருக்கிற நிலை, ஒன்றையும் அறியாத நிலை, இருட்டு அறை. அந்த அறையில ஒரு சிறிய தீவர்த்தியை மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்தால் அந்த சிறிய ஒளிதான் மாயையினாலே நமக்கு வருகிற சிற்றறிவு. அந்த மெழுகுவர்த்தியினுடைய ஒளியிலே இருள் கொஞ்சம் விலகுகிறது, முழு இருட்டு போய் நீங்கி கொஞ்சம் மங்கலான வெளிச்சம் கிடைக்கிறது. அந்த ஒளியில அந்த அறையினுடைய மூலையிலே கிடக்கிற கயிறு, கயிறு வளைந்து சுருண்டு கிடக்கிற கயிறு பார்ப்பவனுக்கு பாம்பை போன்ற ஒரு காட்சியை கொடுக்கிறது. இதுதான் திரிபு விபரீத அறிவு, ஒன்றை இன்னொன்றாக காணுதல். இந்த காட்சிக்கு எது காரணம் என்றால் இருள். அந்த அறையில இருக்கிற இருள் என்ன செய்கிறது, முழுதும் மறைக்க முடியாமல் அந்த மெழுகுவர்த்தியினாலே கிடைக்கிற அந்த ஒளியை திரிபுபடுத்தி விபரீத அறிவை காட்சியை உண்டாக்குது. அதுபோலத்தான் ஆணவம் மாயையினாலே நமக்கு வருகிற இந்த அறிவை புல்லறிவாக மாற்றுகிறது. திருக்குறளிலே ரெண்டு அதிகாரம் இருக்கு, ஒன்று பேதமை, இன்னொன்று புல்லறிவாண்மைங்கிற அதிகாரம். ரெண்டு அதிகாரம் அமைத்திருக்கிறார், பேதமை புல்லறிவாண்மை. பேதமை என்றால் ஒன்றையும் அறிய அறியாத தன்மை, பேதமை மூடத்தன்மை, பேதமை. புல்லறிவாண்மை என்றால், புல்லறிவு என்றால் இந்த திரிபு அறிவு, நில்லாதவற்றை நிலையின என்று அறியும் புல்லறிவாண்மை கடை. நில்லாத பொருளையெல்லாம் நிற்பன போல நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், அற்பமான பொருளை உயர்ந்த பொருளாக மதிக்கிறோம். அதெல்லாம் விபரீத அறிவு, மயக்க அறிவு. இந்த மயக்க அறிவை கொடுப்பது ஆணவமலம். என்றும் அஞ்ஞானம் காட்டும் ஆணவம் இயைந்து நின்றே. ஆக நல்ல நல்ல பாட்டு, ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாய் உடனாய் ஆன்மாவின்றன் அதான ஆதி அன்றதாய் ஆன்மாவின்றன் அறிவோடு தொழிலை ஆர்த்து நின்று போத்திருத்துவத்தை நிகழ்த்தி செம்பினில் களிம்பு எய்ந்து என்றும் அஞ்ஞானம் காட்டும் ஆணவம் இயைந்து நின்று. இதுதான் ஆணவத்தினுடைய ஒரு முழுமையான இலக்கணம். ஆனால் இந்த ஆணவ மலத்தை சொல்லுகிறவர்கள் சைவ சித்தாந்திகள் மட்டும்தான், வேறு யாரும் ஒத்துக்கொள்வதே இல்லை. இந்த நாட்டில், இந்திய நாட்டில் இந்த சித்தாந்த சைவர்களை தவிர பிற சமயத்தார் இந்த ஆணவ மலம் என்பதை ஒப்புக்கொள்வது இல்லை. ஆனால் எதை ஒப்புக்கொள்வார்கள், எல்லா ஆன்மாக்களுக்கும் அஞ்ஞானம் உண்டு என்பதை ஒப்புக்கொள்வார்கள். நாம் அஞ்ஞானத்திலே இருக்கிறோம் என்பது எல்லாருக்கும் தெரிகிறது. அதற்கு என்ன காரணம், அதிலேதான் கருத்து வேறுபாடு. காரணம் தான் பலவிதமாக சொல்லுகிறார், காரியம் ஒத்துக்கொள்கிறார், காரியம் அஞ்ஞானம். அந்த அஞ்ஞானத்துக்கு எது காரணம் என்று மற்றவர்கள் என்ன பொதுவாக சொல்லுகிறார்கள், நம்முடைய உடம்புதான், உடம்புதான் ஆன்மாவை மயக்கி அஞ்ஞானத்தை கொடுக்கிறது, அதாவது மாயை. அவர்கள் கருத்துப்படி மாயை உடம்பு இவைதான் உயிருக்கு அஞ்ஞானத்தை தருகின்றன என்று பலர் கருதுகிறார்கள். அதை மறுக்கிறார் அருளந்தி சிவம். மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அந்த சொல்லுகிறார், மலம் என வேறொன்று இல்லை. மலம் என்றால் ஆணவ மலம், ஆணவ மலமாவது ஒன்றாவது, அதெல்லாம் கிடையாது. மலம் என வேறொன்று இல்லை, மாயா காரியம் அது. அதாவது அஞ்ஞானத்தை தருவது எது என்றால் மாயையினுடைய காரியங்கள். மாயையினுடைய காரியங்கள் என்றால் நம்முடைய உடம்பு முதலியவை, இவைதான் அஞ்ஞானத்தை தருகின்றன. எண்ணின் என்று நீங்கள் சொன்னால் அதை மறுக்கிறார். இனி இலகு உயிர்க்கு, இலகு உயிர்க்கு இச்சா ஞான கிரியைகள் எழுப்பும் மாயை. ஆக மாயையினுடைய இயல்பு என்ன என்றால், உயிர்களுக்கு இச்சா ஞான கிரியைகளை எழுப்பும். உயிர்களுடைய இச்சை, அறிவு, செயல் இவற்றை தூண்டுவதுதான் மாயையினுடைய தன்மை. அடுத்து, ஆனால் ஆணவ மலை என்ன செய்யும், விலகிடும் மலம் இவற்றை, இந்த மூன்றையும் ஆணவ மலம் விலகிடும், நீக்கிவிடும். அதாவது இச்சை, ஞானம், கிரியை இவற்றை மறைப்பது ஆணவ மலம். வேறும் அன்று, வேறும் அன்று, அதாவது ஆணவ மலம் உயிருக்கு வேறாக இருப்பதும் அன்று, வேறும் அன்று. அப்படி என்றால் உயிருக்கு வேறாக இல்லை, அதாவது உயிர்களோடு இந்த ஆணவ மலம் இரண்டர கலந்திருக்கிறது. இரண்டர கலந்து உயிர்களோடு ஒன்றாக இருக்கிறது. எப்படி இறைவன் உயிர்களோடு ஒன்றுபட்டு அத்துவிதமாக இருக்கிறானோ, அதே போல ஆணவ மலமும் உயிர்களோடு அத்துவிதமாக இருக்கிறது. ஆக நமக்கும் இறைவனுக்கும் உள்ள அந்த தொடர்பு அத்துவிதம், அதே போல ஆணவ மலத்திற்கும் நமக்கும் உள்ள தொடர்பும் அத்துவிதம்தான். ஆக இறைவனோடு போட்டி ஓடுகிறது ஆணவ மலம். வேறும் அன்று, ஆனா அடுத்து என்ன சொல்லுது, அது வேறாகி, எது அது என்று எதை சொல்லுகிறார்? இல்ல, இப்ப ரெண்டு பொருளை பற்றி பேசுகிறார், மாயை ஆணவ, ரெண்டையும் எடுத்துக்கொண்டு இங்கே விளக்குகிறார். ரெண்டுக்கு உள்ள வேறுபாட்டை காட்டுகிறார். மாயை ஞானம் இச்சை கிரியைகளை எழுப்பும், இது மறைக்கும், அது ஒரு வேறுபாடு. அடுத்து ஆணவ மலம் உயிருக்கு வேறாக இல்லை, ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அது, அது என்றால் மாயை வேறாகி, ஆனால் மாயையோ உயிருக்கு வேறாக இருக்கிறது. எனவே உடம்பு நமக்கு வேறாகத்தான் இருக்கிறது. மாய உடம்பு மாயைதானே, எனவே உடம்பு நமக்கு வேறாகத்தான் இருக்கிறது. அது வேறாகி உலகு உடல் கரணமாகி உதித்திடும். உலகமாயும் உடலாயும் கருவிகளாயும் இந்த மாயைதான் தோற்றுவிக்கிறது. உணர்ந்து கொள்ளே, இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை நீ முதலிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். மாயை ஆணவ மலம். உடனே அந்த அவர் இன்னொரு கேள்வி கேட்கின்றார். மறுபடியும் தான் சொன்ன கருத்தையே அவர் வலியுறுத்துகிறார். மாயைதான் மறைக்கும், மாயையே ஆன்மாவினுடைய ஞான கிரியையை மறைத்து நிற்கும். எதுபோல ஒரு ஓமையும் சொல்லுகிறார், எப்படி ஒளிமயமான சூரியனை அந்த மேகங்கள் வந்து மேகக்கூட்டம் வந்து மறைக்கிறதல்லவா, அப்படி மறைக்கிற போது எங்கும் இருளாகி விடுகிறதே, அந்த சூரியனை புலப்படவில்லையே, அதுபோல ஆன்மாவினுடைய ஞானம் கிரியைகளை இந்த மாயை மறைக்கிறது என்று சொல்லுகிறார். இரண்டாவது வரியில தூய அப்பரிதி தன்னை சூரியனை, பரிதி சூரியனை சுடர் முகில் மறைத்தாற்போல, மேகம் மறைத்து நிற்பதைப் போல, அங்கன முற்றுப்புள்ளி மறைத்தாற்போல. அடுத்த வரியில அந்த முகில் நீங்கினால், மேகம் நீங்கினால் சூரியனுடைய ஒளி எங்கும் பரவும், அதுபோல போய் முகில் அகல சோதி புரிந்திடும், எங்கும் ஒளியை கொடுக்கும். அதுவே போல காயமும் அகல, இந்த உடம்பு, உடம்பாகிய இந்த மாயா காரியம் அகன்றால் ஞானத் தொழில் பிரகாசமாகி அறிவும் செயலும் கிரியையும் ஞானமும் பிரகாசம் அடையும் என்று அவர்கள் சொல்லுகிறார். ஆக எப்போது அறிவும் தொழிலும் விளங்குமா? இந்த உடம்பு இருக்கிற வரைதான் மறைக்கும். இந்த உடம்பு நீங்கினால் நாம் முழு அறிவு விளக்கம் பெறுவோம். அதற்காக உடம்பை விட முடியுமா? அடுத்த பாட்டிலே மறுக்கிறார் ஆசிரியர். பரிதியை முகில் மறைப்ப, அவன் சொன்ன கருத்தை சொல்லுகிறார். முகில் மறைப்ப பாய் ஒளி பதுங்கினாற்போல் உரு, உருன உடம்பு, உடம்பானது உயிர் மறைக்கின், உயிரை மறைக்குமானால் இந்த உடம்பாகிய மாயை, நீ சொல்வது போல உயிரை மறைக்குமானால் ஞானக்கிரியைகள் ஒழிக்கும், அறிவும் செயலும் மறைந்துவிடும். ஆனால் உண்மை அப்படியா இருக்கிறது? உடம்பு விழிப்பு நிலையில இருக்கிற போதுதான் என்ன நிகழ்கிறது? அறிவும் செயலும் செயல்படுகின்றன, விளக்கமடைகின்றன. இந்த உடம்பு செயற்படாத உறக்க நிலையிலே உடம்பு இல்லை என்றால் அறிவும் தொழிலும் விளங்காமல் இருக்கிறது. இது எதை காட்டுகிறது? உடம்பு செயல்பட்டால் அவை விளங்குகின்றன, உடம்பு செயல்படவில்லை என்றால் அறிவும் தொழிலும் இல்லை. இது எதை காட்டுகிறது என்றால் உடம்பினாலேதான் ஞானமும் கிரியையும் விளங்கும், நீ சொல்வது போல இல்லை என்று அனுபவத்தை சொல்லுகிறார். உரு உயிர் மறைக்கின் ஞானக்கிரியைகள் ஒழிக்குமாகும் என்று அதுவரை அவனுடைய கருத்தை சொல்லி அதை மறுக்கிறார். கருதிடும் இச்சா ஞான காரியம் காயம் பெற்றால் மறிவிடும். உடம்பு காயம், காயம் என்றால் உடம்பு செயல்படுமானால் காயம் பெற்றால் மறிவிடும் உயிருக்கு, உயிர்களுக்கு அந்த அறிவு விளக்கம் பொருந்தும். இது விழிப்பு நிலையிலே, இது விழிப்பு நிலை. காயம் பெற்றால் மறிவிடும் உயிர்க்கு, காயம் வந்திடாவிடின் உடம்பு செயல்படவில்லை என்றால் உறக்க நிலையிலே காயம் வந்திடாவிடில் மறைப்பே, அப்போது ஆன்மாவினுடைய அறிவு செயல்கள் மறைந்து போகின்றன. ஆதலால் என்ன முடிவு தெரிகிறது அடுத்த பாட்டுல? போத காரியம் மறைத்து நின்றது புகழ் மலம் காண். போதம் என்றால் அறிவு, போதம் என்றால் அறிவு. போத காரியம் அறிவினுடைய செயல், அறிவினுடைய செயலை மறைத்து நின்றது எது என்றால் புகழ் மலம். ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற ஆணவ மலமாகும். ஆகமங்கள்தான் இந்த ஆணவ மலத்தினுடைய உண்மையை வலியுறுத்தி அந்த மலம்தான் அறிவை மறைக்கிறது என்று ஆகமங்கள் சொல்லுகின்றன. ஆதலால் மறைத்து நின்றது புகழ் மலங்கான். ஓதலாம் குணமுமாக அந்த ஆணவ மலத்தை எப்படி சொல்லலாமா? உயிரினுடைய குணமென்றும் சொல்லலாம், உயிரினுடைய குணமென்றும் சொல்லலாம். சொல்லலாமா? அந்த உண்மைக்கு என்ன அர்த்தம்? குணமுமாக ஓதலாம் என்றால் அது உண்மை இல்லை, செயற்கை. ஆக ஆணவம் என்பது குற்றமே தவிர குணமல்ல. ஏன் குணமென்றும் சொல்லலாம் என்கிறார் என்றால் ஆன்மா என்று உண்டோ அன்றே அதனிடத்தில் பொருந்தி இருக்கிறதே. எப்படி குணம் பொருள் என்று உண்டோ அன்றே குணமும் சேர்ந்திருக்கிறது, அதே போலத்தான் ஆணவமாகிய குற்றமும் ஆன்மா என்று உண்டோ அன்றே அதனிடத்திலே மறைத்து கொண்டிருக்கிறதே. அந்த வகையில ஆணவ மலத்தை குணமென்றும் சொல்லலாம், அவ்வளவுதான். அந்த உண்மையினாலே அது குற்றம் என்பதை வலியுறுத்தி ஓதலாம் குணமுமாக உயிரினுள் விரவலாலே உயிரோடு கலந்திருப்பதனாலே. அடுத்து மாயையை குறிப்பிடுகிறார். காதலால் அவித்தை சிந்த தரும் கலையாதி மாயை. அம்மாயையானது கலையாதிகளை, அதாவது இந்த கலை முதலிய தத்துவங்களை, கலையாதிகளை அவித்தை சிந்த அறியாமை, அவித்தைன அறியாமை, அறியாமை நீங்கும்படியாக தரும், தருகிறது. மாயைதான் இந்த கலை முதலிய தத்துவங்களை கொடுத்து நமக்கு அறியாமை நீங்க உதவுகிறது. காதலால் அது என்ன அன்போடு நம்மீது, நம்மீது யாருக்கு காதல்? மாயைக்கா? மாயைக்கு நம்மீது அவ்வளவு நேசமா? இறைவன், இறைவன் உயிர்கள் மேல் வைத்த காதலால் இப்படியெல்லாம் அவனுடைய விருப்பத்தினால், இறைவனுடைய விருப்பத்தினால் மாயை இப்படியெல்லாம் உதவி செய்கிறது. காதலால் அவித்தை சிந்த தரும் கலையாதி மாயை. ஆதலால் இரண்டும் சோதி இருள் என வேறாமன்றி, இருளும் ஒளியும் போல மாயையும் ஆணவமும், ஆணவம் இருள் மாயை ஒளி, சோதி இருள் என வேறாம். அடுத்த பாட்டுல புருடந்தன் குணம் அவித்தை எனின், ஆன்மாவினுடைய குணம் அவித்தை. அவித்தை என்னது? அறியாமை அல்லது ஆணவமலம். முந்தின பாட்டில் அதான சொன்னார், ஆணவமலம் உயிரினுடைய குணமாக இருக்குமானால் புருடந்தன் குணம் அவித்தை எனில் சடம் புருடனாவான், புருடன் சடப்பொருளாவானே. ஏனென்றால் அறியாமை என்பது ஜடப்பொருளினுடைய தன்மை, ஆன்மாவினுடைய தன்மை அறிவு, ஆன்மாவினுடைய இயல்பு அறிவு, சடப்பொருள்களுடைய இயல்பு அறியாமை. புருடன் சடமாவான். இன்னொரு கேள்வி கேட்கிறார், குருடந்தன் கண்ணின் குற்றம். குருடனுடைய, பார்வை தெரியாதவனுடைய கண்ணிலே உள்ள குற்றமாகிய படலம் கண்ணின்தன் குணமோ? அந்த கண் பார்வையை மறைக்கிற படலம் கண்ணுக்கு குணமாக இருக்க முடியுமா? குருடன் தன் கண்ணின் குற்றம் கண்ணின் தன் குணமோ கூறாய். அடுத்து என்ன சொல்லிருக்கு? மருள், மருள் தன்றன் குணமதாகி மலம் அசித்தாகி நிற்கும். மருள்னு அறியாமை, அறியாமையை தன் குணமதாகி தன்னுடைய குணமாக கொண்டு, அறியாமையை தனது குணமாக கொண்டு மலம், ஆணவமலம் அறியாமையை தனது குணமாக கொண்டு அசித்தாகி நிற்கும். ஜடமாகி அது ஜடப்பு, எனவே அசித்தாகி சடமாகி நிற்கும். ஆணவமலம் ஜடம். அதற்கு மாறாக தெருள் தெளிவு, அறிவு தெளிவு, தெளிவு அறிவு தன் குணமதாகி தன்னுடைய குணமாக கொண்டு அறிவை சித்தென நிற்கும் சீவன். சித்து பொருளாக ஆன்மா விளங்கு. அடுத்து இந்த மும்மலங்களுக்கும் இடையிலே இருக்கிற தொடர்பை, இது ஒரு நல்ல பாட்டு பாருங்க. இந்த மும்மலங்களுக்கும், மும்மலங்களை எப்படி இயைந்து செயல்படுகின்றன என்று இணைத்து காட்டுகிறார். மும்மலங்களுக்கு இடையிலே உள்ள தொடர்பை பார்ப்போம். இப்போ நெல், நெல்லிலே உமி இருக்கிறது, தவிடு இருக்கிறது, தெரியுமில்ல உங்களுக்கு? அது வேற தெரியாத பொருளையும் ஓமையா சொல்லிட்டு. நெல்லில் உமி இருக்கிறது, உமிக்கு உள்ள தவிடு என்பது என்ன? ஆங்கிலத்தில் சொல்றேன். அந்த அரிசியை ஒட்டி இருக்கிற அந்த பழுப்பு நிறத்துல இருக்கிற அந்த தவிடு, இந்த இரண்டோடு அந்த அரிசியில முளைக்கிற தன்மை இருக்கிறது, முளைக்கின்ற சக்தி. அந்த நெல்லை விதைத்தால் முளை தோன்றும், முளைக்கின்ற சக்தியும் அதனிடத்திலே இருக்கிறது. எனவே முளைக்கின்ற சக்தி, தவிடு, உமி என்ற மூன்றும் அடங்கி இருக்கிறது. அந்த உமியை எடுத்துவிட்டு விதைத்தால் முளைக்குமா? எனவே அந்த முளைத்தல் சக்தியை பாதுகாத்து வைத்திருப்பது உமி என்று தெரிகிறது. அதே போல இந்த தவிடை நீக்கிவிட்டால் முளைக்குமா? இந்த மூன்றும் சேர்ந்திருக்க வேண்டும். அதுபோல இந்த மும்மலங்களும் எப்படி என்றால், உமி போல ஆணவமலம், ஆணவமலம்தான் உமி. தவிடு போல இருப்பது மாயை, மாயைதான் தவிடு. அந்த உள்ளே இருக்கிற முளைக்கின்ற சக்தி, முளைக்கின்ற ஆற்றல் போன்றது எது என்றால் கண்மம். கண்மந்தான் முளை. எனவே கண்மம் எதை தோற்றுவிக்கிறது? அந்த முளைக்கின்ற ஆற்றல் அந்த செடியை தோற்றுவிப்பதை போல், அந்த முளைக்கின்ற ஆற்றல். அதுபோல கண்மம் எதை தோற்றுவிக்கிறது? இன்பம் துன்பம். இன்பம் துன்பம் என்ற போகத்தை கண்மமாகிய வினைதான் தோற்றுவிக்கிறது, இன்ப துன்பங்கள். எனவே அந்த கண்மம் என்பது முளைக்கின்ற ஆற்றல், அது தோற்றுவிக்கிற இன்ப துன்பங்கள் தான் முளை, இன்ப துன்பங்கள் தான் முளை. இந்த தவிடு போன்றது எதை சொன்னேன்? மாயை. மாயை எப்படி உதவுகிறது என்றால், இந்த கண்மம் இன்ப துன்பங்களை தர, இந்த இன்ப துன்பங்கள் எப்படி நம்மை வந்து அடைகின்றன, எதன் வாயிலாக வருகின்றன? உலகப்பொருள் என்றால் உடம்பும் சேரும், உலகப் பொருள்களின் வழியாகத்தான் இன்ப துன்பங்கள் நம்மை வந்து அடைகின்றன. இதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆக எப்படி நமக்கு இன்ப துன்பங்கள் வருகின்றன, எந்த வழியாக என்றால், இந்த உலக பொருள்கள் மூலமாகத்தான் நமக்கு இன்ப துன்பங்கள் வருகின்றன. நம்முடைய உடம்பே நமக்கு துன்பத்தை தருகிறது. அந்த மூன்று விதமாக சொல்லுவார்களே வினை, துன்பத்தை தருகிற வழி, ஆதி பௌதிகம், ஆதி ஆன்மீகம், ஆதி தெய்வீகம். ஆதி பௌதிகம், ஆதி ஆன்மீகம், ஆதி தெய்வீகம் என்ற இந்த மூன்று வழியாக துன்பங்கள், இன்பங்களை பற்றி பேசியில்லை, துன்பங்கள் இப்படி வருகின்றன என்று வகுத்து வைத்திருக்கிறார்கள். ஆதி ஆன்மீகம் என்றால் ஆன்மான உயிர்தானே. எனவே ஆதி ஆன்மீகம் என்றால் தன்னாலும் பிற உயிர்களாலும் வருகிற துன்பங்கள், தன்னாலும் பிற உயிர்களாலும் வருகிற துன்பங்கள். ஆக குடும்பத்தில் மனைவியினால கணவனுக்கு துன்பம் வரலாம், வருதா இல்லையா? அதே போல கணவனாலே மனைவிக்கு துன்பம், வேண்டுகிறாலே துன்பம் வரும்போது வேண்டாதவர்கள் எவ்வளவு துன்பம் கொடுப்பார்கள். ஆக எந்த வழியிலையும் வரலாம். ஆதி ஆன்மீகம், ஆதி பௌதிகம். பௌதிகம் என்றால் இந்த இயற்கை, வெள்ளம், புயல், ஆமா, நெருப்பு பிடித்து எரியுது, நெருப்பு விபத்து எல்லாம். ஆதி தெய்வீகம், தெய்வீகம்னா பிற தெய்வங்கள். தெய்வங்கள் என்றால் இந்த என்ன, ஆமா, சிறு தெய்வங்கள், பேயெல்லாம். அந்த அவர் காணவே பேயை பற்றி கேட்டவர். தெய்வீகம் தெய்வத்தினாலே வருவது, ஆமா, இதெல்லாம் ரொம்ப தெய்வீகம். இப்படி பிற பொருள்களால் நமக்கு அந்த அவற்றின் வழியாக நமக்கு இன்ப துன்பங்கள் வருகின்றன. எனவே மாயை, இந்த உலக பொருள் என்பது மாயை தானே, மாயா காரியங்கள். எனவே இன்ப துன்பங்கள் கர்மத்தினாலே வருகின்ற இன்ப துன்பங்கள் நம்மை வந்து அடைவதற்கு வழியாக வாயிலாக இருப்பவை மாயா காரியங்களே. எனவே எப்படி அந்த அந்த நெல்லிலே இருக்கிற அந்த தவிடு அந்த அரிசி முளைப்பதற்கு துணை செய்கிறதோ, அதுபோல மாயை இந்த கர்மம் செயல்படுவதற்கு துணை செய்கிறது, கர்மத்துக்கு துணை போகிறது மாயை. மாயையினுடைய துணை இல்லாமல் கர்மம் தன்னுடைய பயனை தர முடியாது. அப்படி மாயையும் கர்மமும் இணைந்து செயல்படுகின்றன. அதாவது இறைவன் தான் அவற்றை ஏவித்து கொடுக்கிறான். இவையெல்லாம் ஜடம் தானே, அதை பார்த்தோமே. எனவே இறைவனுடைய செயல்தான். சரி, இன்னொன்று ஆணவத்தினுடைய செயல் என்ன? அதுதான் உமி போல. அந்த உமி போல இங்கே ஆணவ மலன்தான் எதை கொடுக்கிறது நான் பார்த்தோமே. போத்திருத்துவம் கர்த்திருத்துவம் என்றெல்லாம் பார்த்தோமே. இந்த இன்ப துன்பங்களை நுகர வேண்டுமானால் ஆன்மாவுக்கு என்ன வேண்டும்? அந்த நுகர்வோன் என்ற தன்மை இருக்க வேண்டும். அதாவது விருப்பு வெறுப்பு ஆன்மாவிடத்தில் இருந்தால்தான் இந்த உலக போகத்தை நுகர முடியும். விருப்பு வெறுப்பு இல்லாத ரெண்டையும் தாண்டி விட்டான் என்றால் அவனுக்கு உலக போகம் கிடையாது, அவனுக்கு கிடையாது. விருப்பு வெறுப்பு உடையவன் தான் உலகத்தை நுகர்வதற்கு தகுதி உடையவன். அந்த தகுதியை கொடுப்பது ஆணவ மலம்தான், விருப்பு வெறுப்பு. எனவே ஆணவ மலம் உயிர்களிடத்திலே விருப்பு வெறுப்பை தோற்றுவித்து நான் என்ற தன்முனைப்பை செய்து அந்த உலக போகத்திலே ஈடுபடுத்துகிறது ஆணவ மலம். உலகத்தை நோக்கும்படியாக நாடும்படியாக தூண்டுகிறது ஆணவ மலம். இச்சை, உலக இச்சையை தூண்டுகிறது. இறைவனை நோக்க விடாமல் உலகத்தையே நோக்கும்படியாக ஆணவ மலம் வைக்கிறது. எனவே அந்த வகையிலே ஆணவ மலம் பிற இரண்டு மலங்களோடும் இயைந்து செயல்படுகிறது. எனவே இறைவன்தான், இறைவனுடைய திரோதான சக்தி தான், அதை மறந்துவிடக்கூடாது. இந்த சகல நிலையிலே இறைவனுடைய திரோதான சக்தி மறைந்திருந்து இந்த மும்மலங்களையும் செயற்படுத்தி உயிர்களுக்கு இன்ப துன்பமாகிய போகத்தை ஊட்டுகிறது திரோதான சக்தி.
2: ஓம் நம சிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் Shaivam.org.
2: ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு தில்லைவாழ் அந்தணர்கள் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: இப்ப அளவிலா அளவுன்னா எதனால் அளக்க முடியாதுன்னா, மனிதன் ஒரு எக்ஸ் ஒரு உயிருடைய அறிவுடைய பொருளாலும், இன்னொன்று அவன் அறிவற்ற பொருளை கொண்டு அளக்கலாம். அறிவற்ற பொருளாலும் இந்த ரெண்டால் அளக்க முடியாது. இசைக்கொண்டு அவங்க அந்த பசுஞானத்தாலும் பாசஞானத்தாலும் சொன்னாங்க அவங்களுடைய. அப்ப அளவிலா அளவும் ஆகி உயிர் தன்னறிவை கொண்டோ அல்லது தனக்கு துணையாக இருக்கிற அந்த உலகியல் பொருள்களை கொண்டோ அளக்க முடியாதது, அளக்க முடியாது. அதுதான் திருவாசகத்தில் அளவறுப்பதற்கு அறியவன். ஏண்டா நீ யாவரை போய் அளந்துடுவேனே, அளவறுப்பதற்கு அறியவன். அப்ப முடியலன்னா நம்ம இந்த சிந்தனையே தெரிஞ்சிருக்கு, போச வேணாம் போயிடலாமே சார். ஆடாடா உட்கார்றார். அடியவர்க்கு எளியன். அடுத்த வரி திருச்சதத்தில் இப்படி எல்லாம் பார்க்கும்போது, அளவிலா அளவும் ஆகி உயிர் தன்னாலும் தன்னுடைய துணைக்கருவியாக இருக்கிற பொருளாலும் அளக்க முடியாத அளவாக இருக்கிறான்.

அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி தோன்றிய பொருளும் ஆகி. தோன்றிய பொருளாவது என்வகை பொருள், அந்த என்வகை பொருளாகவும் இருக்கிறான், என்வகை பொருளாகவும் இருக்கிறான். தோன்றிய பொருளும் ஆகி பேதியா ஏகம் ஆகி, பேதியா ஏகம், பேதித்தல் பேதித்தல்னா பிரிக்கப்படுதல், பிரிக்க முடியாத ஒன்றுபட்டிருக்கிறான், பிரிக்க முடியாமல் ஒன்றுபட்டிருக்கிறான். அது எப்படின்னாரு, பிரிக்க முடியாத ஒருமைப்பாடு. அதுதான் ரொம்ப அருமையா சொன்ன, வேற யாரும் சொல்லல, ஞான சம்பந்தர் தான் சொன்ன. இருமையின் ஒருமையும், இருமையின் ஒருமையும், இருமை இருமை தான், ஆனா அது ஒருமை அப்படியா. ஆண்டவனும் உயிரும் வேறு வேறு தான், ஆனால் அந்த முத்தி நிலையில் எப்படி இருக்கும், இருமையின் ஒருமையம் ஒருமையும். அல பெருமான், பெருமானுடைய திருவடி கீழே இந்த ஆன்மாவானது அப்படியே சார்ந்து அந்த திருவள்ளி இன்பத்தை திளைச்சு போட்டிருக்கும். திளைச்சதுனால ஆண்டவனே ஆயிட்டான் அர்த்தம் இல்ல, நமக்கு மற்றவங்களுக்கு அதான் வேட்டுமே. திளைச்சதுனால ஆண்டவனே ஆயிட்டான்பாங்க, இல்ல ஆண்டவன் ஆண்டவன் தான், டெல்லிக்கு பாய்ச்சாலும் தள்ளிக்கு புள்ளதான், ஆண்டவன் ஆண்டவன் தான், இந்த ஆன்மா ஆன்மா தான். ஆனால் இதுவரை இருந்த இந்த இன்ப துன்பங்கள் பிறப்பிறப்புகள் போன்ற இந்த கட்டுக்கழிவை எல்லாம் இல்லாமல் அந்த அருளானந்தத்தை அப்படியே வடங்குகின்றாய்க்கு உன் அருளாரமுதத்தை வாரி விழுங்கினேன் விக்கினேன் என்று அந்த அனுபவத்திலேயே ஒன்றி இருப்பது இருக்குதே, அது முத்தி பேரு. அதான் இருமையின் ஒருமையும் அருமையான சித்தாந்த சொல்லது இல்ல. அந்த அத்வைதம் அத்வைதம் சொல்றாங்களே வட சொல், அதுக்கு நேர் ஒரு தமிழ் சொல் இருக்குமானால், தொடர் இருக்குமானால் இருமையின் ஒருமை. ஞான சம்பந்தம் எழுகூட்டு இருக்கல இதை சொல்ற இருமையின் ஒருமை. இங்கதான் சொல்றது, இப்ப சொல்றேன், நம்ம எங்கப்பா உரை சொல்ல முடியும் ஞானியருடைய இதுக்கு, ஒரு ஞானியனுடைய தொடருக்கு இன்னொரு ஞானியனுடைய ஒரே இணைச்சா அதான் ஒரையே தவிர உனக்கு என்ன தெரியும், என்ன தெரியும், ஒன்னும் தெரியாதுங்கிறதான் தெரியுது. அதான் பேதியா ஏகம் ஆகி இருமையின் ஒருமையும். இந்த சித்தாந்த சொல்லால் சொன்னா இப்ப எல்லாம் இவங்க எல்லாம் கூட படிச்சவங்க எல்லாருமே நல்லது சிவியான பதில் நல்ல வேலையா, அந்த பக்கத்துல எல்லாரும் இப்ப திருவாரூர் ஆதினு சொல்லி இப்படி எல்லாம் படிக்கிறாங்க. அந்த சொல்ல சொன்னா அவனே தானே ஆகிய அன்னரி ஏகன் ஆகி, பத்தாஞ்சூத்திரம் பத்தாஞ்சூத்திரம், ஏகன் ஆகி இறை பணி நிற்க மலமாயி தன்னோடு வல்வினை என்று அப்படின்னு அதான். எனவே பேதியா ஏகமாகி இந்த உயிர் வேறு பெருமான் வேறு என்று பிரிக்க முடியாத ஒருமை உடையவனாக இருக்கிறான். பெண்ணுமாய் ஆணும் ஆகி, பெண்ணுமாய் ஆணும் ஆகி அப்படின்னு, அவன் பெண்ணாக ஆணாக இருக்கிறான், மற்றதாகவும் இருக்க, இப்படியெல்லாம் கூட முனிவாஸ் சொல்லுவார். ஆனா எது எடுத்தாலும் இதுல ரெண்டு அடங்கிடும், இது பெண் ஆண்ல அடங்கிடும். இங்கே இலக்கணம் தான் வருது, முதல்ல பெண் ஆண் அலின்னு பிரிச்சாங்க. அப்ப அந்த அலியை வந்து எந்த பாலில் சொல்றதுன்னு, அலியே ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை என்ன பண்றது என்ன, தொழு ஆப்பியர் கூட லேசாக தான் விட்டார், நன்னூலால் ஒரு அலசலசி விட்டார். ஏ சார் அலியை போய் அலி வந்தான் அப்படின்னு சொன்னா ஆடவர் உலகமெல்லாம் வெறுக்குது, என்னையா நாங்கெல்லாம் சுத்த மீச உடைய மாப்போசி இவன் வந்து ஆணும் பெண்ணும் எல்லாருக்கும் என்ன ஆண்பாலில் சேர்க்கிறியே அப்படின்னு சொல்லிடுவான். பெண்பாலில் கொண்டு சேர்த்துன்னு வச்சுங்க, என்னையா நாங்கெல்லாம் பெண்மைக்கே நானும் அச்சமும் நானும் மடனும் வந்துருத்த நிச்சயம் பெண்பார்க்கூறி என்ப என்று தொழு ஆப்பின் சொல்லுது. அப்படி பெண்மை உடையவர் இந்த ரெண்டு கட்டான போய் எங்களுக்கு இல்லைங்க பாவந்த அலி, ஆண்லையும் ஜெயிக்க முடியல பெண்மையும் சொல்ல முடியல. உடனே பார்த்தார் பர்சன்டேஜ் பாடுறான்னு, அதனால பண்ணாரு ஆண் தன்மை மிக்க இருந்து பெண் தன்மை குறைஞ்சது ஆண் தள்ளு, என்ன பண்றது மெஜாரிட்டி பார்த்துக்க, இல்ல பெண் தன்மை மிக்க இருந்து ஆண் தன்மை குறைஞ்சது பெண்ணோட சேர்க்கூடிய சார் அந்த ரெண்டு இனமும் வந்து இது வேணான்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணுது சார் அப்படின்னாரு. இருமையும் அகரிணி அன்னவும் ஆகும், உடனே அகரணியில சேர்த்துவோன்னு, ஆ என் கோரிக்கை வெற்றி பெற்றது, வெளியில வந்துட்டான். என்ன பண்றது அந்த காலத்திலேயே கோரிக்கை வச்சு வெற்றி பெறான், ஒரு வாரம் இருந்து வெற்றி பெறான். இதை முன்னே சொல்லி வச்சிருந்தா இந்த இவ்வளவு இப்ப இவ்வளவு தபால் எல்லாம் வரப்போகுதா நமக்கு, சிவ சிவ போக்கும் வரவும் புணரும் இலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே. இது வரைக்கும் பெட்டியில காத்துக்கிட்டு இருந்தது, இனி காண்பறிய பேரொழியே இத்தையும் வரப்போகுதா நமக்கு, ஒரு காலத்திலயும் இல்ல நல்ல காலத்திலேயே இல்ல நீ தானே வரப்போகுது. நேற்று கூட ரொம்ப கடினப்பட்டேன், பெண்ணுமாய் ஆணும் ஆகி அப்படியே பெண்ணானா இருந்தான். அங்க அவன் அவள் அது என்று சொன்னார், இங்க அவனாகி அவளாகி அதுவாகி இருப்பதும் தெரியும். எனவே இதுவரையில் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ

யார் போதிப்பது? இப்படியெல்லாம் இருக்கின்ற பெருமான் போதிப்பது. யாருக்கு? பெருமான் அல்லாத நம்மனோருக்கு. அப்ப பெருமான் அல்லாம ரெண்டு பொருள் இருக்குது சித்தாந்தப்படி. என்னது? ஒண்ணு உயிராகிய நாம், நம்ம பிடிச்சிருக்கிற சனியனாகிய மலம் அல்லவா, அது அறிவற்றது. அதனால அதுக்கு ஒண்ணும் போதிக்க வேண்டியதில்லை. அது என்ன தெரிய போகுது? இந்த தூணுக்கும் இதுக்கும் ஒண்ணும் கிடையாது. அதனால எனவே இறைவன் போதிக்கிறான். எனவே அவனை விட்டு இரண்டு மூன்றாக எண்ணுகின்ற பொருள் உயிரும் தலையும் உணகும். இங்க தலை தானே உணராது, அதனால என்னைக்கு உணர முடியாது. அதனால உணர வேண்டிய நம்ம தான். எனவே உயிருக்கு உணர்த்துகிறான் போதித்தல். யாருக்கு? உயிர்களுக்கு. போதிப்பது யார்? இறைவன். என்ன போதிக்கிறான்? என்ன போதிக்கிறான்? இது மாதிரி உங்களுக்கு தான் சித்தாந்தம் வேணுங்கிறேன். என்ன பண்ணுவீங்க? இல்லைன்னா எதை போதிக்கும்? எதை போதிக்கும்? 14 சாத்திரத்துல ஒரு சாத்திரம் அதுக்காக காத்துக்கிட்டு என்று வந்தா என்னும் என் பெருமானந்தம் திருக்குறிப்பி என்பது போல உண்மை விளக்கம். என்ன போதிக்குது? தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமாய் ஊன்று மலர்ப்பதத்து உற்ற திரோதம் முத்தி நாண்ட மலர்ப்பதத்தே நாடு. அதான் போதிக்குது. எப்பா இந்த பெருமான் ராஜ பெருமான் படியே இருங்கிறாரே, அந்த எதை போதித்துக் கொண்டிருக்கிறான்? அந்த நடனத்துல தோற்றம் துடியதனில் விடாது ஒழித்துக் கொண்டிருக்கிறான். ஏன் சுவாமி கைவழிக்காதா? அந்த அந்த கருவி தான் ஒண்ணும் கெட்டு போகாதா அப்படின்னாரு. அந்த கருவியும் கிடாது கையும் கிடாது, அதுல ஏதேன்னு ஒண்ணு கெட்டுச்சு நாம கெட்டு போடுவோம். அதனால நமக்காக அது கெடாமையே இருக்குது. தோற்றம் துடியதனில் அந்த ஒழிப்பினாலேயே தான் இந்த தோன்றுகிறது. இப்ப அண்மையில ஒரு விஞ்ஞானி கண்டுபிடித்து நம்ம தினமணியில வந்தது. அது எந்த தாழ்ந்த எங்க எடுத்து வைக்கிறது இல்ல, அவ்வளவுலாம் ஒண்ணும் இல்ல. இந்த உலக தோற்றம் எப்படி வருதுன்னு கேட்டா, ஒரு பெரிய பேரொளி ஒண்ணு இருக்குமா வருமா, அந்த பேரொளி ஆனவுன்னே இந்த உலகம் தோன்றும் என்று அப்படி கண்டுபிடிச்சிருக்கிறார். நாம என்ன சொல்றோம்? அந்த நாதம் அதுல இருந்துதான் விந்து மற்றதெல்லாம் வந்தது. நாத விந்து கலாதி நமோ நம, நம்ம நாதம் ஒலிங்கிறோம். அவங்க என்ன, ஒரே ஒரு இடி மாதிரி ஒரு பெரிய சத்தம் கேட்கும். அதன் பிறகு தான் உலக தோற்றம் தோன்றும். எனவே இந்த உலக தோற்றத்திற்கு மூலம் ஒலி. ஒலி என்று இந்திய விஞ்ஞானத்தில் அது குறித்து வச்ச எங்க நாள் இதெல்லாம் தினமில் தான் வந்தது. ஆகவே இந்த உடுக்கையினுடைய ஒலி இந்த உலக தோற்றத்திற்கு காரணம். தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில், பெருமான் அப்படியே சொல்றான் அல்லவா, தோயும் திதி அமைப்பில் திதினா காத்தல் அப்படியே இருந்து என்று வந்தா என்னும் என் பெருமாந்தன் திருக்குறிப்பி என்று சொல்லிட்டு என்னைக்குப்பா வந்து இப்பவா வந்து என்று சொல்லி எல்லாரோடும் வழங்குவது. தோயும் திதி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம். இந்த ஒரு பிறப்பில் நீ பாஸ் பண்ணா முத்திக்கு போடலாம். ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு விட்டுறீனா, ஒரு தாள் ரெண்டு தாள் விட்டுருந்தீன்னா நீ என்ன பண்ணுவேன்? ஏப்ரல் மாதம் ரிசல்ட் வருது, ரிசல்ட் வந்தவொடனே என்ன பண்ற அப்படின்னு சொன்னா, சார் ஒரே ஒரு தாள் போட்டுது அப்படிங்கிறீங்க. உடனே மறுநாளா தேர்வு வைக்கிறான் கிடையாது, ஒரு 6 மாதம் அவகாசம் கொடுத்து அதுக்குள்ளே படிச்சு தோல என்று சொல்லி அவகாசம் கொடுக்கிறான். அது போல இந்த உலகத்திற்கு ஒரு காலத்துல எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் என்று அவன் இழைக்கும் போது, அப்படியாப்பா சரி பேசாம இருப்பா, ராஜாவை கொஞ்ச நேரம் பேசாம இருப்பா, படுத்துக்கப்பா படுத்துக்க. அதான் ஒடுக்கம். ஒடுக்கம் அது சீன சித்தியார்ல சும்மா ரெண்டு சொல்லுல, அடிப்பு இழைப்பாரல். அழிப்பது அழிப்பதுன்னு என்னதுக்குன்னு கேட்டாரு, நம்ம இழைப்பாருவதற்காகத்தான், வேற ஒண்ணும் இல்லை. இந்த உயிரில் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் என்று சொல்லுது. அது மாதிரி இழைச்ச மாட்டை நீ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச நேரம் தட்டி கொடுத்து நிறுத்தணுமே தவிர தார் பூச்சி எடுத்து குத்தப்படாது. நமக்கு இருக்கிறாரா? ஆண்டவனுக்கு இருக்காதா? நமக்கு இருக்கிறாரா? சிமெண்ட் மூட்டை எழுதிட்டு போச்சுன்னா மணல்ல மாடு அப்படியே நீ திணறுது, வாயில அப்படி நுர தள்ளிட்டு இருக்கும்போது ஓட்டுறவன் என்ன பண்ணுவான்? அப்படியே நிறுத்திடுவான். ராஜா அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் நிறுத்துவான். நிறுத்திட்டு புராராஜா புடி, புராராஜா புடி என்று சொல்கிறான் மாடு மேய்க்கிறவன். அப்ப அந்த மாட்டுக்கு அதுதான் அழிப்பு. அழிப்புன்னா இழைப்பாரல் என்று சொன்னார். நம்ம தத்துவம் மாதிரி எளிமையும் இனிமையும் உடையது வேற எங்க இருக்கு? அழகா செய்த. அப்ப அது ஒடுக்கிறான். அந்த ஒடுக்கிறது என்ன? சாத்தியிடும் அங்கியிலே சங்காரம். நெருப்பு இருந்தா தானப்பா எல்லாம் சங்காரம் அழிக்க முடியும், அதுக்காக நெருப்பு வச்சிருக்காங்க. ஊற்றமாய் ஊன்று மலர்ப்பதத்தே உற்ற திரோதம். ஒரு ஆளை போட்டு அமுகிட்டே உட்கார்ந்துருக்கான மனுஷன், மனுஷனுக்கு சார் முதுகு வலிக்காதா? இந்த மனுஷன் தான் ஒரே காலில் ஊனிட்டு இருக்காரு. ஏன்னாரு, அந்த அழிப்பு தான் உனக்கு மறைப்புனர். என்ன மறைப்புனர்? இந்த வினை அனுபவத்தை இந்த நேரத்தில் இது மாதிரி நீ அனுபவிக்கிறேங்கிற அந்த எண்ணம் இருக்குமானா, நீ ஏன் போற? நீ ஏன் போற?
என்னமோ சார் நான் போவேணான்னு தான் நினைச்சேன் பாருங்க, என்னமோ இன்னைக்கு பாருங்க நான் என்னன்னா பஸ் நின்றுது, நின்று ஒண்ணு ஐயா இடம் இருக்கான்னு ஏறலாம் ஐயா அப்படின்ட்டான். ஏறணும் பாருங்க, ஒரு பரலாங்களை பாருங்களேன், இன்னும் ஒரு ரெண்டு செகண்ட் தள்ளி இருந்தேன்னா எனக்கு இந்த மாதிரி வந்திருக்காரு. அது உனக்கு தெரிஞ்சிருந்தா தான் வம்பு இல்லையே, தெரியலையே, அதான் மறைப்பு. ஊற்றமாய் ஊன்று மலர்ப்பதத்தே உற்ற திரோதம். சுவாமி இந்த விடுதலையெல்லாம் பெற்று இந்த ஆன்மா என்னைக்கு கரையேறும்? முத்தி நான்ற மலர்ப்பதத்தே நாடு. இந்த எடுத்த திருவடி இருக்குதே, அந்த எடுத்த திருவடி தான் எப்பா இதை பார்த்துக்கடா, இதுலதான் உனக்கு கரையேறணும், இதை வச்சுதான் நீ கரையேறணும். அப்படிங்களா சுவாமி, இதுதான் கரையேறணும்னார். அதனாலதான் இப்ப ஏன்னா மார்கழி மாசம் வரப்போகுது, அதனாலதான் கரையேறப்படும். எப்படி? போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம். திருவடியை வாழ்த்தி வாழ்த்தி சொன்னது ஏன் கரையேற்றுறது? அதுதான் திருவடி தான். இப்படி போதியா நிற்கும் இந்த மாதிரி தோற்றத்தையும் காத்தலையும் மறைத்தலையும் அப்புறம் அந்த அறிவு கொடுத்து அல்லவா அருளலையும், அருளல் என்பது இருவகைப்படும். இந்த உடம்பு கொடுத்து வினைய அனுபவிக்கின்ற பொழுதே இடைக்காலமான சில அருள், முத்திப்பேருங்கிறது நிலையான அருள், முத்திப்பேர் நிலையான அருள். இப்படி அருளல் ஆகிய இந்த ஐந்தையும் ஆன்மாக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறான் என்பதை அந்த திருநடனம் போதிக்குது, போதிக்குது, போதித்துக் கொண்டே இருக்கிறது. போதியா நிற்கும் தில்லை திருநடம் போற்றி போற்றி, ஐந்தொழிலையும் அந்த பெருமான் செய்கிறான். அப்படி செய்கின்றுதான் இந்த உயிர்கள் எல்லாம் நாம் எல்லாம் உய்கின்றோம், நாம் உய்வதற்காகத்தான் அந்த நடனமே செய்து கொண்டிருக்கிறான் என்பதை போதித்துக் கொண்டிருக்கிறதாம், அறிவுறுத்தி கொண்டிருக்கிறதாம் அந்த தில்லை திருநடம். அதனால் அதற்கு வணக்கம் வணக்கம். அருமையான பாட்டு தான். அடுத்த பாட்டு தான் இவங்க இறைவணக்கமா சொன்னது. கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி, கற்பனை கடந்த சோதி, அந்த சோதி அந்த ஒளின்னு சொன்னீங்களே அந்த ஒளி எப்படி இருக்கும்னு கேட்டார். நீங்க நானும் சொல்லி கற்பனை பண்ணி அது என்னதுன்னு முடிச்சுக்க முடியாதுங்க அடிகளார். இப்ப அண்மையில் வந்தவர் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி என்று முடிச்சுட்டார் அல்லவா. அருளாக இருக்கும், பெருசா இருக்கும்பா, அது எப்படி இருக்கும் சாமி? அனுபவிச்சதுதான் தெரியணும்னு. ஆமா, என்னதுன்னு சொல்ல முடியல, என்னென்னமோ சொன்னார் அவரும், சொல்லி பார்த்த அதுக்கு மேல அவன் தான் அந்தந்த அந்தந்த ஆன்மா தான் உணரணும்னாரு, அந்தந்த ஆன்மா தான் உணரணும்னு. என்னமோ சில அனுபவம்லாம் அவருக்கு வந்திருக்கு, அண்மை காலத்துல இருந்து அவருக்கு ஒரு சில அனுபவம்லாம் வந்திருக்கு. வானத்தின் மீது மயிலாட கண்டேன் மயில் குயில் ஆச்சுதடி என்கிறார். நமக்கு வானம் தான் தெரியுது, மயில் விராலி மலையில இருக்குது, குயில் மரத்துல இருக்கு, அவருக்கு நம்ம வானத்தின் மீது தெரியுதான். சிவ சிவ என்ன தெரியுது நமக்கு, என்ன தெரியும் நமக்கு, என்ன தெரியுது? வானத்தின் மீது மயிலாட கண்டேன், அது பாரு அப்படியே குயில் மயில் குயில் ஆச்சுதடி. அம்மா திருவியாத்துக்கு நாமும் போறோம், அப்பர் சுவாமிகளும் போனார், அந்த குளத்தங்கரையில் ஏறினார், ஏறின உடனே அப்படியே பார்க்கிறார். பார்த்தா என்ன தெரியுதான், நம்ம போய் பார்த்தோம்னா ஏய் பாருடி மலையாளத்து யானை வருது, அது பொன்னானடி அது ஆணியானடி அப்படின்னு சொன்னார். அவர் அதுதான் பார்க்கிறார், அவர் அதுதான் பார்க்கிறார். ஆஹா, முன்னால வர்றது ஆணி யானை, பின்னால வர்றது பெண் யானைன்னு, அதோட நம்முடைய அனுபவம் நின்று போகுது. ஆனா அவருக்கு கால

அது அவங்க அனுபவம். ஆகவே அனுபவத்தால் உணர முடியவே தவிர கற்பனையினால பண்ணி பார்க்க முடியாது. கற்பனை கடந்த ஜோதி. ஒரு சுவாமிகள் சிதம்பரம் மூனி கோவில உன்னுடைய திருவடி எப்படிப்பட்டதுனாரு, கற்பனை கடந்த நின் பொற்காடல் இறைஞ்சதும் அப்படின்னாரு. கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்ட உன்னுடைய திருவடியை நான் வணங்கத்தான் முடியும். அதுதான் நடக்கிற காரியம். கற்பனை கடந்த ஜோதி. ஆனா உயிர்களை ஆட்கொள்ளுகின்ற பொழுது அப்படி இப்படி உருவமா வந்திருக்குதே அப்படின்னு கேட்டா, அது கருணையே உருவமாக உயிரிழப்பு பால் கொண்ட கருணையினாலே அந்தந்த ஆன்மாவை கரையேற்றும் போது அதுக்கு ஏற்ற வடிவை கொள்றோம். கருணையே உருவம் ஆகி அற்புத கோலம் நீடி அற்புத கோலம். அந்த கோலம் இருக்குதே, அந்த நடன கோலம் இருக்குதே, அது அற்புதமான நடனம். ஏன் அப்படின்னா அது அவங்க அனுபவிச்சவங்க தெரியுது. இப்ப நாம நடராஜாதான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு மனுஷன் பார்த்தார் ஏழாம் நூற்றாண்டுல, அவர் அப்படியே சொக்கி நிற்கிறார், சொக்கி நிற்கிறார். நாம் என்ன பண்றோம்னு கேட்டா, சரி பார்த்துட்டீல்ல, சரி சரி வா, ட்ரெயினுக்கு நேரமாச்சு அப்படின்னு வந்துடுறோம். ஆனா அவர் குனித்த புருவம் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும்

மனித பிறவியும் வேண்டுவதே. இதெல்லாம் ரெண்டு விதமான உரையெல்லாம் பண்ணுவாங்க. மனித பிறவியும் வேண்டுவதே, காணப்பட்ட மனித பிரிவையும் வேண்டுவதே. இப்படியும் விரிக்கலாம், இப்படியும் விரிக்கலாம். இம்மாநிலத்தே வேண்டுவதே என்று சொல்லியிருப்பாருமே. அப்படி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம். அருமறை சிரம் நடு வேதங்கள் என்னமோ ரொம்ப அருமையானது, இறைவனால் அருளி செய்யப்பட்டது சொல்றோம். ஆனா அந்த வேதங்களுடைய முடிவாக இருக்கான் பெருமான், அந்த வேதங்கள் காண முடியாத முடிவாக இருக்குதான். அப்போ வேதங்கள் அவனால் அருளி செய்யப்பட்டதுனால ஓரளவு அவனை போற்றும் பாராட்டுமே தவிர, ஆனா அந்த வேதங்கள் அவனை அறிய முடியாது. வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனி. அதனால அந்த வேதங்களுடைய முடிபொருளாக இருக்கிறான். திற்பரவியோமமாகும் திருச்சிற்றம்பலம். அப்பா இப்ப தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் நான் இங்கதான் சொல்லியிருக்கணும், இல்ல வேற எங்க சொல்லணும்னு தெரியல. நம்ம மார்கழி மாதத்துல இந்த பத்து நாளும் நடராஜாவுக்கு அந்த பத்து நாள் நம்ம திருவாதிரைக்கு முன்னே வழிபாடு செய்கிறோம், எல்லா திருக்கோயிலும் வழிபாடு செய்கிறோம், இதெல்லாம் காட்டுறோம், கற்பூரம் எல்லாம் காட்டுறோம் இல்லைங்களா. ஆனால் திருநெல்வேலியில் நடராஜாவுக்கு இது மாதிரி அந்த சிவாச்சாரியார் காட்டும்போது கொஞ்சம் கையை அப்படியே நொடிச்சு நொடிச்சு நொடிச்சு நொடிச்சு காட்டுறார். அங்கே இருக்கிற அன்பர்கள் எல்லாம் நல்லா அருமையாக திருவாசகத்தில் முற்றுவதில் ரொம்ப திருநெல்வேலியில் தான் திருவாசகம் முற்றுவதில் 180 தர்மம் 188 தர்மம் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே தெரியும் அங்க இருக்கிற பெண்கள்லாம் எதேன்னு ஒண்ணு மட்டும்னு சொன்னா பட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஈரோடு, ஈரோடு இப்படிதான் இருக்குது. அது மாதிரி இருக்குங்க. அதனால எல்லா அன்பர்களும் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, தினமும் இந்த பத்து நாளும் காலையும் மாலையும் எல்லா வழிபாடும் சோடச்ச உபச்சாரம்னு சொல்றேன், 16 வகையான உபசாரங்கள் எல்லாம் முடிந்த பிறகு அந்த 5 விளக்கு தீபம் இருக்குதே அதை மட்டும் எடுத்துக்கிட்டு வரும்போது இப்படி வைக்கும்போது முறை அந்த நடராஜா பெரிய நடராஜா இல்ல அப்படி வாட்டுவார் அல்லவா. இவங்க என்ன பண்ணுவாங்க, தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் அப்படி கீழே இறக்கிட்டு வந்து திருவடியிட்ட மீண்டும் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திரு அப்படி ஏறத்தாலும் அந்த பத்து நாளும் காலை மாலை இந்த தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம்ங்கிற அந்த அருமையான மந்திரத்தை அத்தனை பேர் சேர்ந்து கண்ணால் யானும் கண்டேன் காண்கள் நடராஜா பார்த்து வழிபாடு செய்யறது தமிழகத்தில் எங்கேயும் இருக்குது நடராஜாவுக்கு. இந்த மாதிரி சொல்லி அந்த ஒலிக்குறி போற வழிபாடு செய்வதை நாங்கள் தான் பார்த்தோம், வேற எங்கேயாவது இருந்தால் செய்யலாம். இப்போ குற்றாலத்தில் எப்படி இருக்கா அதெல்லாம் தெரியல. அது என்ன திருச்சிட்டம்பலம்னு, திருச்சிட்டம்பலம்ங்கிறது அங்கே இடத்த போய் பார்த்தோம்னா உள்ளே இருக்கிற பரம்பர அதாவது வெளியில் இருக்கிற சபையில் உள்ளே அந்த பெருமான அந்த 5 பஞ்சாட்சரப்படின்னு சொல்கிறோமே அது பஞ்சாட்சரப்படிங்கிறோம். சைவ சித்தாந்தத்தில் திருக்களிற்றுப்படிங்கிறது திருக்களிற்றுப்படி என்ன திருநர் திருவை தாங்கி இருக்கும்படியான படிதானே இது. இந்த படியை கடந்தா தானே திரு நடராஜாவை பார்க்கலாம், திருக்களிற்றுப்படி என்று சொன்னார். இந்த திருக்களிற்றுப்படிக்கு உள்ளே இருக்கிற பெருமானும் அண்மையில் இருக்கிற சிவகாமந்தரி ஆகிய பெருமாட்டி இருக்கிறார். இது சிற்றம்பலம் என்று சொல்றோம். அந்த சிற்றம்பலம்ங்கிறது எதுப்பா அப்படின்னு கேட்டா, இது இப்ப எப்பொருள் எத்தன்மை தாயின் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று அல்லவா அல்லவா. இது புறத்தையே காணுகிறாய், சபை சபைக்குள்ள போய் சட்டையெல்லாம் கழட்டிட்டு உள்ளதான் போய் அங்கதான் பார்க்கணும். வெங்கட்ராமன் பதவியில் இருந்த போதே வந்தாராம், வந்தபோது சட்டையை கழட்டுட்டாங்க இல்லைங்களா. இவர் ஒன்று சரி பரவாயில்ல இந்த இந்த பக்கத்தால் பட்டுக்கோட்டை ஆழ்த்துட்டு சட்டையை கழட்ட ஆரம்பிச்சுட்டுது. மெய்க்காப்பாளர்லாம் கூடாதுட்டாங்க, சட்டையை கழட்டப்படாதுட்டாங்க. அப்படியே நான் அங்கேருந்து பார்க்க வேண்டியதான்ட்டாங்க, கீழிருந்தான் பார்த்துட்டு போனார், மேலே ஏற முடியாது விட்டாங்க. அதில் பிடிப்பு இருக்கு அது வரைக்கும் தெளிவாக இருந்த அந்த ஆற்றுல சொல்கிறோமே அதில் ஏதோ போய் இப்போ இந்த அளவிலாவது இருக்குது. அதை காப்பாற்றின வரைக்கும் பெருமை தான். நடராஜா என்னைக்கு நடராஜா இல்லை, இவங்க சில ஆண்டு இருக்கிறாங்க சில ஆண்டு இருக்காங்க, இதே சில ஆண்டு இருக்கவங்களுக்காக பல ஆண்டு இருக்கிற ஒரு பெரிய சம்பிரதாயத்தை மாற்றணுமா, மாற்றக்கூடாதுதான் நல்ல நெறி தான் அருமையாக செய்வார். கீழேருந்தான் பார்த்துட்டு போனார். அதனால இந்த அந்த மாதிரி இருக்கு. அது வந்து நீங்கள் புறத்தையே காணுகின்ற தோற்றம். ஆனால் அது எங்கே இருக்குது சிற்றம்பலம்னா, நம்ம ஒவ்வொருவர எல்லா உயிரிடத்திலும் அந்த சிற்றம்பலம் இருக்கிறது. அப்படியா அச்சிற்றம்பலத்தை காணலாம், வேலூர்லேருந்து ரத்தனையிலிருந்து ஆற்காடிலிருந்து எங்கேயும் காணலாம். திற்பரவியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலம் மூன்று இலக்கணம் தர. சித்து அறிவாக இருப்பது, பரம் மேலாக இருப்பது, வியோமம் வெளியாக இருப்பது, பரந்த வெளியாக இருப்பது. அப்போ
アリワーヘレンデ、メラン、アリワーヘレンデ、アディエプリエリティマン。アディエプリエリティマン。パタンデルバリコン、トゥムーラ、インデ、ウィレイ、アラアラティレティ、インデプルヴァノデクメレインセンデュ、プルヴァノデレインデパラアンデル、ディアナムバンボ、パルヴィエランボンガランカリキングラ、アプリアノティランディ、アダクムメラハンアノティンパイナーヘ、インデウチトレイリケ。ウチトレーナメガラ、エラーメイク、チンナプレレレーナ、レーサメンメアルコン、イパラウンジャバンメアウェルケ。インダーナ、ウィルポーインダプレレレレーナポハミ、ウチトレーレーナ、アプリエ、ピチーポンド、アディオハネレーナ。ウォナ、インダウチキム、アンダメールセレクトウォーパニランダンゴロム、タンディナー、アダシッパラビオハマーウム、インダアリワーヘ、メアラーヘ、パラビディアヘ。ベッタベリアヘルカレラメルケー、アンデランダン、ペルマンヘルカレラム。イリヴォルトラ、プリケラ、フォローサミル、ヤングアマンゲルパナ、ヤングアマンゲラウンド、シューンズ、グラマー、ミナンシム、アマ、ミナンシム、アラウンド、ウォラマダネ、イリヴィラマー、アナレ。ドワダサン、デペルヴェリエル、ドリエムカダン、デパラナ、デモラタラタ、モレタ、モドムダリ。ムッタムタレヘビームッカチョダケビーンディレムムムーライアイムッタムタレヘビームッタプロトルパナ。

0: சித்திரம் பலம் ரெண்டும் ஒண்ணுதான்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: இனி இருள் மலநிலையிலே பார்க்க வேண்டிய குரட்பாக்களை ஒருவர்களாலே பார்க்க இருக்கின்றோம். அதிலே ஏழாவது குரட்பா நூல் என்று பார்த்தோம் என்றால் 27வது குரட்பா இருள்மலநிலை அதிகாரத்திலே ஏழாவது குரட்பா. இருளின்றேன் துன்பேன் உயிர் இயல்பேர் போக்கும் பொருளுண்டேன் ஒன்றாக போம். ஆனவளத்தை பற்றி அருமையாக விளக்கி வருகின்ற ஆசிரியர் எழுப்பப்படுகின்ற ஒரு தடைக்கு விளக்கமாக இந்த பாடலை அருள் செய்துள்ளார். இருளின்றேன் இங்க ஆனவளத்தை பற்றி கொடுத்த விளக்கம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, ஒத்துக்கிடுறோம், நல்லா பாராட்டுறோம், அருமையான விளக்கம். ஆனா இந்த ஆனவனம் இருக்கின்றதா என்று நாம் எவ்வாறு முடிவு செய்வது? அது இருந்தாதானே இந்த விளக்கங்கள்லாம் வந்து உண்மைன்னு கொள்ள முடியும். கேட்பதற்கு நல்லா இருக்கலாம் உங்க விளக்கங்கள்லாம், நல்லா அருமையா சொல்றீங்க. ஆமா, இருபொருளும் காட்டாது இது, அப்படி இப்படிதான் சொல்றீங்க, நல்லாதான் இருக்கு. அந்த ஆனவனம் இருக்கின்றது என்பதற்கு என்ன ஆதாரம் இல்லையா என்று சொல்லி எல்லாம், அதாவது சொல்பவற்றையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டு கடைசியில் வந்து நான் தாம் சிறிதும் ஒத்துக்கொள்ளவில்லை என்று பெருமையோடு சொல்லக்கூடியவர் இருக்கின்றார். அந்த மாதிரி ஒருத்தன் வந்து கேட்கான், என்ன ஐயா ஆணவ மனம் மாதிரி ஒண்ணாது, அப்படி ஒன்னே இல்லை, அதை பற்றி இப்படி பலவாறு வர்ணித்துக் கொண்டு வருகின்றீர்களே அப்படின்னா. அப்ப சொன்னார், ஏன் இருள் மனம் என்று ஒன்று இல்லாவிட்டால் உயிர்களுக்கு ஏன் துன்பம் வருகின்றது? உனக்கு ஏன் துன்பம் வருது? இருளின்றே துன்பே, துன்பமே எனக்கு இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு வகையில துன்பம் இருக்கும் இல்லையா, அது துன்பம் ஏன் வருகின்றது, அது காரணம் என்ன? யான் எனது என்ற உணர்வு தான் அது காரணம். அந்த உணர்வை விளைவிப்பதுதான் ஆணவ பலம். ஆகவே இருட்சார்பு இருள் என்று சொல்லும் பொழுது அது இருள் மலமாகிய ஆணவமலத்தை குறிக்கும். அதான் அதிகாரம் பேரே இருள் மலநிலை. இந்த நூல்ல வந்து ஆணவமலத்தை பற்றி சொல்ல வருகின்ற இடங்களில் எல்லாம் இருள் இருள் என்றே குறிப்பிடுவார்கள். உவமையாக சொல்லக்கூடிய பெயர் இருள். உவமையே வந்து ஆகு பெயராக பொருளை உணர்த்தலாம். உவமை ஆகு பெயர் சொல்வார்கள். காளை வந்தான் அப்படின்னு சொன்னா காளை போன்ற இளைஞன் வந்தான் அர்த்தம். காளை போன்ற இளைஞனை காளை என்றே உவமை ஆகு பெயராக சொல்வது போல இருள் போன்ற ஆணவளத்தை இருள் என்றே சொல்வார்கள் இந்த நூல்ல. இருளின்றேன் துன்பேன், துன்பம் ஏன்? துன்பம் என்பது அம்மு கெட்டு துன்பு என நின்றது. ஆணவன சார்பு உயிர்களுக்கு இல்லைன்னா உயிர்களுக்கு துன்பம் வரப்போவதே இல்லையே அப்படின்னு சொன்னா அதுக்காக வேண்டி நம்ம ஆணவமனம் ஒண்ணு இருக்கணும்னு கொள்ளணுமா? துன்பம் வருவதனால அதுக்கு அதை தோற்றுவிப்பதாக ஆணவனம் உள்ளதுன்னு அப்படிதான் கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். உயிர் இயல்பேல் அப்படின்னா பிறவி துன்பம் என்பது ஆணவனத்தினால் தான் வரணும்னு ஏன் கொள்ளணும் இல்லையா? ஐம்பொறிகளுக்கும் ஏவல் செய்யக்கூடிய பிறவி துன்பம் அருமையா சொல்றாங்கன்னு நிரம்பளிக தேசிகர். துன்பம்னா என்ன? எதிர்பார்த்த பொருள் கிடைக்காததான் துன்பம் அப்படின்னா கிடைச்சாலும் துன்பம் தான். ஏன்னா பிறவி என்பதே துன்பம் தான். நம்ம என்னமோ கிடைச்சாது இன்பம்னும், எதிர்பார்க்கிற பொருள் கிடைச்சிட்டா இன்பம், கிடைச்சாட்டா துன்பம் நினைக்கிறோம். இந்த அஞ்ஞானம் இருக்க வரைக்கும் துன்பம் தான். ஆனால் அந்த பக்குவம் நமக்கு வருவதற்கு நாம் இன்னும் எவ்வளவோ நாம சிவநெறியிலே ஒழுகி செல்ல வேண்டியுள்ளது. இருளாகிய இந்த அவிச்சை இல்லையாயின் இந்திரியங்களுக்கு ஏவல் செய்யும் பிறவி துன்பம் படற்கு காரணம் என்னை என்ன காரணம் சொல்ல முடியும்? அது ஆன்மாவினது சுபாவம் அப்படின்னு, அது உயிர்களுடைய இயல்பு. யா பிறவி துன்பத்துல சிக்குவது உயிருடைய இயல்பு அப்படின்னு சொல்றான். அது ஆணவ மனம்லாம் ஒன்னும் காரணம் இல்லை, உயிர்களின் இயல்பு தான் பிறவி துன்பம் என்பது அப்படின்னா. அப்போ போக்கும் பொருள் உண்டேல், இந்த பிறவி துன்பத்தை போக்கக்கூடிய பொருள் உள்ளது என்று சொன்னால் அப்போ இந்த துன்பமானது உயிர்களுக்கு இயல்பாக இயல்பான ஒன்றாக இருக்குமே ஆனால் அப்ப இறைவன் இருப்பான் நீ ஒத்துக்கிடுற, ஆணவ மனத்தை தான் ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிற. இறைவன் இருப்பான், அவன் பிறவி துன்பத்தை போக்குவான் என்பதெல்லாம் உனக்கு உடன்பாடுதான். அப்ப இறைவன் வந்து உயிர்களுடைய துன்பத்தை போக்கும் பொழுது நீ சொல்கின்றபடி துன்பம் என்பது உயிர்களின் இயல்பாக இருக்கின்றபடியினாலே அந்த உயிர்களின் இயல்பாகிய துன்பத்தை போக்கும் பொழுது ஒரு பொருளின் இயல்பு நீங்கினால் அந்த பொருளே வந்து அழிந்து போய்விடும். ஆகவே உயிர்களுக்கு இயல்பாக உள்ள துன்பத்தை இறைவன் போக்கும் பொழுது அந்த உயிர்களும் சேர்ந்து அழிந்துவிடும். இதுதான் வந்து உனக்கு கிடைக்கக்கூடிய முடிவு உன் கருத்துப்படி. ஆகவே உன்னுடைய இந்த தவறான கருத்தை மாற்றிக்கொள் என்பது அங்கே குறிப்பு. போக்கும் பொருள் உண்டே அப்படின்னா போக்கக்கூடிய பொருள் உண்டு, இருந்தாலும் ஒரு நயமா சொல்றாங்க, அப்படி ஒரு நயத்துக்காக சொல்றாங்க. என்ன அப்படின்னா, துன்பத்தை போக்கக்கூடிய பொருள் தானே இறைவன், அதுல யாருக்கும் சந்தேகம் இல்லை. இதனால ஒரு நயமா சொல்றாங்க, போக்கும் பொருள் உண்டே உண்டு, உனக்கும் உடன்பாடு தானே, ஆணவம்தான் உடன்பாடு இல்லை, ஆனா நமக்கு துன்பம் இருக்கின்றது என்பது உடன்பாடு தான், இந்த துன்பத்தை போக்குபவன் தான் இறைவன் என்பதும் உடன்பாடு தான். அப்போ இந்த துன்பத்தை வந்து நீ ஆணவமலத்தை உடன்படாததுனால உயிர்களுக்கு துன்பம் என்பது இயல்பு அப்படின்னு ஒரு முடிவுக்கு நீ வர வேண்டியது இருக்கின்றது. அப்ப உயிர்களுக்கு இயல்பாக துன்பம் உள்ளது என்று கொண்டால், அப்ப பக்குவ காலத்தில் உயிர்களை விட்டு அந்த துன்பத்தை இறைவன் போக்கும் பொழுது அந்த துன்பம் உன் கருத்துப்படி உயிர்களின் இயல்பாக இருக்கின்றபடினாலே அந்த துன்பம் கெடும் பொழுது அந்த துன்பத்தை இயல்பாக உடைய உயிர்களும் சேர்ந்து கெடும் என்ற விபரீத முடிவு ஏற்பட்டுவிடும். ஆகையினாலே துன்பத்தை உயிர்களின் இயல்பு என்று கூறாதே. உயிர்களுக்கு துன்பம் வருவதற்கு காரணம் ஆணவ மல சேர்க்கையே ஆகும். ஆகையால் ஆணவ மலம் என்று ஒரு பொருள் உண்டு என்று தெளிவாயாக என்று அருமையாக அறிவுறுத்துகின்றார்கள். தம்முடைய விரிவான நூலாகிய சிவப்பிரகாசம் என்ற நூலிலும் உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் ஐக்கியவாத செய்வரை மறுத்து ஆணவமலத்தின் உண்மையினை அற்புதமாக ஒரு விருத்தப்பாவினை அவர்கள் அருள் செய்வார். அதுவும் மிகச்சிறந்த பாடம். அதுபோல நம்முடைய பண்டார சாத்திரங்களிலே சித்தாந்த சிகாமணி என்று சித்தாந்த சாத்திரங்களுக்கெல்லாம் மணிமுடியாக திகழக்கூடிய அருமையான அந்த நூலிலே ஆசிரியர் இப்படியெல்லாம் ஆணவமலம்னு அது ஏது அப்படிலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காத, என்ன உன் அறிவிலே தோன்றக்கூடிய பொய்யுணர்வு, பொய்யுணர்வு போலி உணர்வு, அதாவது நில்லாதவற்றை நிலையின என்று உணரக்கூடிய, நிலையற்ற பொருள்களை எல்லாம் நிலையானவை என்றுதானே உணர்ந்து வருகின்றோம், அதை மறுக்க முடியுமா? அவற்றை நிலையான நிலையற்றவை என்று நாம கருத்தளவில் உடன்பட்டுக் கொண்டாலும் உலக அனுபவம் என்று வரும் பொழுது அந்த நிலையற்ற பொருள்களை நிலையானவை என்று கருதித்தான் நான் அனுபவிக்கின்றோம். நிறைய பற்றை அவற்றின் மீது நாம் வளர்த்து வருகின்றோம். அப்போ அவை நிறையில்லாமல் நீங்கும் பொழுது துன்பத்தையும் அனுபவித்து வருகின்றன, அதை நம்மால் மறுக்க முடியாது. இந்த பொய் உணர்வு, நிலை இல்லாதவற்றை நிலையின என்று மயங்கக்கூடிய இந்த பொய் உணர்வு நம்முடைய அறிவிலே எழுகின்றது என்று சொன்னார். இந்த பொய் உணர்வுக்கு காரணமாக இருப்பதுதான் ஆணவ மலம். ஆகவே ஆணவ மலமா அதெல்லாம் ஏது என்று கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்காது என்று அருமையாக சொல்கின்றார்கள் நம்முடைய அருள் திரு அம்பலவான தேசிக சுவாமிகள். ஆகையினாலே நம் உள்ளத்திலே பொய் உணர்வை விளைவிக்கும் பொருளாக இந்த ஆணவ மலம் இருக்கின்றபடியினாலே நம்முடைய பக்குவத்திற்கேற்ப இறைவன் சிவாகமத்திலே அருளியுள்ள தவநெறியினை நம்முடைய பக்குவத்திற்கேற்ப அந்த தவநெறிகளுள் ஒன்றினை பின்பற்றுக. சரியைதான் முடியும், என்னால சிவபூசை முடியாது, அது இன்னும் அந்த பக்குவம் அல்ல, சரி சமயதிக்கு எடுத்து சரியை நெறியில் ஒழுக வேண்டும், அதுக்குரிய பக்குவம் வரும்போது பூசை எடுக்கலாம். அழகாக சொல்லியிருக்கின்றார். அவரவர் பக்குவத்திற்கேற்ப சிவநெறியிலே ஒழுகிக் கொள்ளலாம். எல்லாரையும் எல்லா செய்யணும் அப்படிங்கிறது சித்தாந்தத்துக்கே முரணானது. ஏன்னா உயிர்கள் படிமுறையில் அறிவிக்க அறிவன, படிமுறையில் பக்குவப்பட்டு வருவன, அதுதான் சித்தாந்தம். ஆகையினாலே அங்கு அருமையாக சொல்லியிருக்கின்றார்கள் நம்முடைய மூன்றாவது குருமூர்த்திகள் அவர்கள், மலம் ஏது என வேண்டாம், மற்ற உயிர்மேல் நின்ற புலமேல் எழுந்த நெடும் பொய்யாம், உயிர் அறிவிலே தோன்றக்கூடிய அந்த பொய்யுணர்வினை விளைவிக்கும் பொருள்தான் மலம். ஆகவே இளமேல் இருந்து அவத்தை செய்யாதே, வீட்டிலேயே இருந்து கொண்டு அவத்தை பெருக்காமல் ஐம்புலப்பற்றினையே வளர்த்து கொண்டு வருதல், அதுதான் அவம், தவத்துக்கு மாறான அவம். ஐம்புலப்பற்றுகளிலேயே உழந்து வருதல் தான் தவத்துக்கு மாறான அவம். ஆகையினாலே இளமேல் இருந்து அவத்தை செய்யாதே, ஈசன் தருந்தவத்தை ஏதேனும் தரி, ஈசன் தரக்கூடிய தவநெறிகளுள் உன்னுடைய பக்குவத்திற்கு ஏற்ற ஏதேனும் ஒரு தவத்தை, சரியை கிரியை யோகம் இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தரிப்பாயாக, தாங்கி நிற்பாயாக என்று சொல்லி அறிவுறுத்துகின்றார்கள். ஆகவே நமக்கு துன்பம் விளைவது உறுதி, அதிலே நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. துன்பம் விளைவதில் வந்து நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை, தெளிவா இருக்கிறோம் துன்பம் விளைகின்றது. அப்போ ஆணவ மலம் உண்டு என்பதிலும் நாம வந்து தெளிவா இருக்கணும். ஆகையினாலே இந்த துன்பத்தை நீங்குவதற்கு ஒரே வழி சிவநெறியை பின்பற்றுவதுதான் என்பதிலும் தெளிவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இத்தனை தெளிவுகளையும் தரக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் விளங்குகின்றது. சரி, இனி ஆணவ மலத்தை ஒத்துக்கொண்டு அதே சமயத்தில் அந்த ஆணவ மலம் ஒரு காலத்திலே உயிர்களை வந்து கூடியது என்ற ஒரு சிந்தனையும் எழுகின்றது, அதனையும் மறுத்துரைக்கின்றார்கள். ஆச ஆதி ஏன் அனைவ காரணமென் முத்தினிடை பேசாதகவும் பிணி என்று சொன்னார். ஆணவ மலமானது அனாதியே இருப்பது, அதாவது நாம் நன்கு உளத்தில் கொள்ள வேண்டும், உயிரும் அனாதி பொருள், ஆணவ மலமும் அனாதி பொருள், அந்த உயிருக்கும் ஆணவத்திற்கும் உரிய தொடர்பும் அனாதி. ஆணவமும் அனாதி, உயிரும் அனாதி, ஆணவத்திற்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பும் அனாதி. அதுதான், ஒரு காலத்தில் ஆணவமும் உயிர்களும் ஒரு காலத்தில் பிரிந்து இருந்தன, ஒரு காலத்தில் தான் அந்த உயிர் போய் ஆணவத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. ஆணவம் உயிருக்கு அனாதி சம்பந்தம் அதான் சொல்லுவார்கள். எல்லா கருத்துக்களையும் திரட்டி ஒரே வாக்கியமா சொல்லணும் அப்படின்னா, ஆணவம் எல்லாம் உயிருக்கு அனாதி சம்பந்தம், அனாதியே உயிரின் அறிவை பிணித்துள்ளது. ஆக அதாவது ஆதி ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துல பிணித்ததுன்னு சொன்னா அனைவ காரணமே ஆணவம் ஏன் உயிரை வந்து சேர்ந்தது, அதுக்கு காரணம் என்ன? அதெல்லாம் ஒரு காரணமும் இல்லையா, இதுக்கெல்லாம் என்ன காரணம் பாக்குறது? ஏதோ இடையில ஒரு காலத்துல ஆணவம் வந்து உயிரை பிணித்தது அப்படின்னு சொன்னா, அப்படி பிணித்த மாதிரி அப்புறம் முத்தி நிலையில அந்த ஆணவத்தை விட்டு உயிர் நீங்கி விட்டது சொன்னால், அந்த முத்தி நிலையிலும் வந்து இடையில ஒரு சமயத்துல வந்து இந்த ஆணவம் ஏன் உயிரை பற்றாது? ஏன்னா முதல்ல வந்து காரணமின்றி தானே இந்த உயிரறிவை அந்த ஆணவம் எல்லாம் பற்றியது. அதுபோலவே ஆணவத்தின் நீங்கிய முத்தி நிலையிலும் எந்த காரணமும் இன்றி இடையில் வந்து உயிரறிவை இந்த ஆணவமலம் சார்ந்து கொள்ள வாய்ப்பு இருக்கின்றதே. ஆகவே ஆணவமலம் ஒரு காலம் தொடங்கி உயிரறிவை பற்றியது என்று சொல்வது பொருந்தாது. ஆணவமலம் உயிருக்கு அனாதி சம்பந்தம் ஆகும் என்று கூறி அருளினார். இனி அடுத்த பாடலை பார்த்தோம் என்று சொன்னால் மிக சிறப்பான பாடல். ஒன்று மிகினும் ஒளி கவராதே உள்ளம் என்றும் அகலாது இருள். ஒன்று மிகினும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதாவது ஆணவமலத்தோடு கூடிய உயிர்களுக்கு இந்த மாயா காரியங்கள் என்பவை கிடைத்தன, சிற்றறிவை விளக்கக்கூடியவை. இருளிலே கிடப்பவனுக்கு கைவிளக்கு கிடைத்தார் கூட அடுத்த குரட்பாவிலே அந்த ஓமையும் சொல்ல இருக்கின்றன. அப்ப இருளிலே கிடப்பவன் வந்து ஒரு விளக்கு கிடைத்தால் அவனால் பார்க்க முடியவில்லை என்று சொன்னால், விளக்கு கிடைத்தாலும் அவன் வந்து ஒன்றையும் காண முடியாதபடி இருக்கின்றான்னு சொன்னா, கதிரவந்து ஒன்று விடிந்த பொழுதும் அவன் எதையுமே பார்க்க முடியாதான் இருக்கான் இருப்பான். ஏன்னா கிடைத்த விளக்கொழியை துணை கொண்டு அந்த விளக்கொழி மூலம் காணத்தக்க பொருள்களை அவன் காண வேண்டும். அப்படி காணக்கூடியவன் தான் கதிரவன் தோன்றிய பிறகு அந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி நன்றாக தெளிவாக காண்பான். அது மாதிரி தத்துவங்களை பெற்ற உயிர் வந்து இந்த சிற்றறிவாதவற்றுக்கு விளங்கணும். விளங்கினாதான் அது வந்து பக்குவம், அந்த சிற்றறிவினால் சிற்றறிவை படிப்படியாக வளர்த்து பக்குவம் பெற்று, அந்த பக்குவம் பெற்றவுடன் சிவஞானம் கைவரப்பெற்று, குருவருளாலே சிவஞானம் கைவரப்பெற்ற பின் தெளிவான அறிவே அது பெறும். ஆணவமலத்தில் என்று அது முற்றிலும் நீங்கும். ஆகையினாலே இந்த பாடல் வந்து எதிர்மறையில சொல்கின்றது. என்ன அப்படின்னா, மாயா கருவிகள் கிடைத்த உயிர் வந்து சிற்றறிவு விளக்கம் பெறவில்லை என்று சொன்னால், அப்புறம் சிவஞானம் கைவரப்பெற்று ஆணவமலத்தில் என்று முற்றிலும் நீங்குதல் என்பது இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இதுக்கு குறிப்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஆணவமலம் நீங்கக்கூடியதுதான். ஏன் அப்படின்னா, மாயாகாரியமாகிய இந்த தனுகரணாதிகள் பெற்றவுடன் உயிர் சிற்றறிவு பெறுகின்றது அல்லவா? அதுபோலவே பக்குவம் காலத்தில் சிவஞானத்தை பெறும் பொழுது பேரறிவு விளக்கம் பெறும், அப்ப ஆணவமலத்திலிருந்து நீங்கிவிடும். ஆகவே இன்றளவும் நின்றது இருள் என்று ஏற்கனவே குறிப்பாக உணர்த்திய ஆசிரியர், அந்த இருள் நீங்கக்கூடியதுதான் என்பதை அங்கே குறிப்பாக காட்டிய ஆசிரியர் இந்த குரட்பாவில வந்து அதை அருமையாக விளக்கி சொல்கின்றார். குறிப்பாக சொன்னதை அங்கே விளக்கி சொல்கின்றார். முதல் அதிகாரத்துல நிகரின் இறை அப்படின்னு குறிப்பா சொன்னதை அப்புறம் பெருமைக்கும் உண்மைக்கும் சொல்லி விளக்கமா சொன்னார்கள் அல்லவா, அது மாதிரி இன்றளவும் நின்றது இருள் என்று இந்த இருள்மல நிலை அதிகாரத்திலே முன்னால் ஒரு குரட்பாவிலே குறிப்பிட்டார்கள் அல்லவா, 24 குரட்பாவிலே இன்றளவும் நின்றது இருள் என்றார் அதனுடைய விளக்கமாக. அப்போ இன்றளவும் நின்றது இருள்னா இது ஒரு காலத்துல நீங்கக்கூடியதுதான் அப்படின்னு சொல்றாங்க, குறிப்பா காட்டுறாங்க. இது அங்க விளக்கமா வலியுறுத்தி சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஆணவத்திலேயே இருந்து கொஞ்சம் கூட அறிவு விளங்க பெறாமல், அறியாமைனா அப்படி ஒரு அறியாமையில கேவலாவத்தில கிடந்தன உயிர்கள், அப்படிப்பட்ட உயிர்கள் இன்று மாயா காரியமாகிய இந்த தனுகரணாதிகளை பெற்றவுடன் இந்த அளவிற்கு அறிவு விளக்கம் பெறுகின்றன அல்லவா? அப்போ இதே உயிர்கள் வந்து சிவஞான பேற்றினை பெறும் பொழுது, இந்த பிறவியை தக்க முறையில் பயன்படுத்தி பக்குவப்பட்டு குருவருளாலே சிவஞான பேற்றினை பெறும் பொழுது, இப்ப கொஞ்சமா ஆணவமலத்தை விட்டு விலகிருக்கிற உயிர்கள் அப்ப முற்றிலுமே விலகித்தானே நிற்கும். இல்லையா, அந்த சிவஞான பேர் வாய்த்த பொழுது ஆணவமலத்தை விட்டு முற்றிலும் விலகித்தானே இருக்கும். ஆகவே ஒரு காலத்தில் இல்லாவிட்டாலும் ஒரு காலத்தில் இந்த ஆணவமலம் நீங்கத்தான் செய்யும், நம்முடைய துன்பங்கள் எல்லாவும் தொலையத்தான் செய்யும் என்று சொல்லி நமக்கு அருமையான முறையிலே ஊக்கம் அருள்கின்றார்கள் ஆசிரியர் உமாவதி சிவாச்சாரிய சுவாமி. ஆகினாலே என்றும் அகலாத இருள் அப்படின்னா அப்படின்னு முடிச்சிருக்காங்களே அப்படின்னா, அப்ப அதனுடைய குறிப்பு என்ன? ஆகையினாலே இருள்மலம் வந்து அகலக்கூடியதுதான் அப்படின்னு அர்த்தம். அதுதான் குறிப்பு. ஆகவே அடுத்த பாடலை சொல்கின்றார்கள், விடிவாம் அளவும் விளக்கணைய மாயை வடிவாதி கண்மத்து வந்து. அப்படின்னா மாயை, மாயையிலிருந்து வடிவாதி, வடிவாதிங்கும் போது வடிவங்கிறது உடலை குறித்தது, உடல் கரணங்கள் உலகங்கள் இவையெல்லாம் தனுகரண போன போகங்கள் இவைதான் வடிவாதி. இவை சும்மா வரல, வினைக்கீடாக வரும். ஆமா, வினைக்கீடாகத்தான் வரும். எத்தனையோ சரீரங்கள் இருக்கின்றன, எல்லா உயிர்களுக்கும் வந்து சிறந்த சிறந்த தனுகரணாதிகள் கிடைக்கின்றனவா? இல்லை, வினைக்கீடாகத்தான் வரும். அதான் கண்மத்து வந்து, வினைக்கீடாக வந்து மாயை, மாயையில் இருந்து அப்படின்னு பொருள் பண்ணணும். அதான் நீக்க பொருள், அதுக்கு இன் உருவு போட்டுக்கணும். மாயைனா மாயையின் அப்படின்னு போட்டு மாயையில் இருந்து அப்படின்னு பொருள் பண்ணிக்கணும். மாயையில் இருந்து வடிவாதி தனு கரண போன போகங்கள் ஆகியவை கண்மத்து வந்து வினைக்கீடாக, உயிர்களின் வினைக்கீடாக தோன்றி வந்து அந்த உயிர்களுக்கு எப்படி துணை செய்கின்றன? விடிவாம் அளவும் விளக்கணைய, விடிய அதாவது விடுகின்ற வரை கைவிளக்கு எவ்வாறு துணை செய்யுமோ, இருளிலே கிடப்பவனுக்கு விடுகின்ற வரை கைவிளக்கு எவ்வாறு துணை செய்யுமோ, அதுபோல ஆணவ இருளிலே மூழ்கி கிடக்கின்ற உயிர்களுக்கு சுத்தாவத்தை ஆகிய விடியல் தோன்றும் வரை, தத்துவ சுத்தி நிகழும் வரை இந்த உயிர்களுக்கு விளக்கு போல துணை செய்கின்றன என்று சொல்லி அருமையாக கூறினார்கள். ஆக இந்த அளவிலே இந்த இருள்மல நிலை அதிகாரத்தை நிறைவு செய்து இன்றைய திருவருட்பயன் சிந்தனை நிறைவு செய்து
3: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 7.
1: எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை பிரார்த்தித்து தத்துவ ஞானத்தை நமக்கு உபகரிக்கின்ற மனவாசகம் கடந்த தேவர் திருவடிகளை போற்றி அவர் குருநாதராகிய மெய்கண்டரை வணங்கி இன்றைய பாடத்துக்குள்ளே நுழையலாம் என்று நினைக்கிறேன். உண்மை விளக்கம் என்ற நூல் 54 வெண்பாக்களை கொண்டது. அதிலே ஒரு வெண்பா காப்புச் செயலாக அமைய 53 வெண்பாக்களுக்குள்ளே சைவ சித்தாந்த தத்துவ ஞானத்தை நமக்கு மனவாசகம் கடந்த தேவர் ஊட்டுகிறார். அதிலே 3 பாடல்களை 2 பாடல்கள் முழுமையாக பார்த்திருக்கிறோம். 3வது பாடல் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய அபிப்பிராயத்தின்படி ஒவ்வொரு நாளும் வகுப்பு தொடங்குகிற பொழுது படித்த பாடலை ஒரு புறம் வாசித்து விட்டுட்டே எல்லாமெல்ல அந்த பாடல் மனதிலே பதிந்து விடும். ஆகவே முதல் 2 பாடலை படித்து 3 பாடலிலே விட்ட இடத்திலே இருந்து இன்றைக்கு வகுப்பை ஆரம்பிப்போம். காப்புச்செய்யுள்.
2: காப்புச்செய்யுள். வன்மை தரும் ஆகமநூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் முறை செய்ய தின்மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற் ஐங்கரனை வந்தமர பொந்தியுள் வைப்பாம். பாடல் 1. பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம். பொய்காட்டா மெய்யா திருவெண்ணை வித்தகா சுத்தவினா ஐயா நீதான் கேட்டருள். பாடல் 2. ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றேதான் மாறா வினை ஏது மற்றவற்றின் வேறாகா நான் ஏது நீ ஏது நாதன் நடம் அஞ்செழுத்து தான் ஏது தேசிகனே சாற்று. பாடல் 3. உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உந்தனக்கு வள்ளல் அருளால் அன்று வாய்மலர்ந்த தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்று.
1: 3வது பாடலிலே இந்த 8 கேள்விகள் பற்றிய செய்திகள் மெல்ல மெல்ல உரையாசிரியராலே சொல்லப்படுகின்றன. ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது
2: வினை ஏது மாறா வினை ஏது.
1: நீங்களே வாசிங்க.
2: ஆறாறு தத்துவம் ஏது அது 2 பாட்டுங்க. அது ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றேதான் மாறா வினை ஏது மற்றவற்றின் வேறாக நான் ஏது நீ ஏது நாதன் நடம் அஞ்செழுத்து தான் ஏது தேசிகனே சாற்று.
1: இப்போ நாங்க படிக்கிறது எத்தனையாவது பாட்டு?
2: பாடல் 3ங்க ஐயா. உள்ளபடி இத்தை உரக்க கேள் அந்த பாட்டு.
1: சரி, நேற்று விட்ட இடத்துல இருந்து நீங்க வாசிக்க தொடங்கலாம்.
2: சரிங்க
3: ஐயா. பக்கம் 31 இருக்கு.
1: 31. சரி சரி,
2: அது அந்த போன பத்தியும் படிச்சிருங்க ஐயா. இந்த யோகம் நிகழ் புதல்வா என்ற வெளியின் உட்பொருள் நல்லாசிரியரது உபதேசம் மாணாக்கனது அறிவில் பக்குவம் இருந்தாலே விளங்கும். பக்குவம் என்பது ஆசிரியர் அறிவுறுத்தும் உண்மையை விளக்கம் இல்லாதும் பொருள் மாறுபடவும் உணராமல் உள்ளவாறு உணரும் நிலையாகும்.
1: நேற்று அது பார்த்தோம். ஐயம் இருக்கக்கூடாது, திரிவிருக்க கூடாது, தெளிவிருக்க வேண்டும். நல்வினை இருந்தால்தான் அத்தகைய கல்வி வந்து வாய்க்கும். பெரிய பெரிய பேராசிரியர்கள் எல்லாம் படித்துவிட்டு படித்ததனுடைய உண்மை அறியாமல் திரிவு கல்வி பெற்று குழம்பி இருக்கிறார்கள். கடவுள் இல்லை என்கிறவர்கள் போன்ற பல பேர் இருக்கிறார்கள். நூலாசிரியன் சொன்னது ஒன்று இருக்க அவர்கள் வேறொன்றை விளங்கிக் கொள்வார்கள். அது அவர்களே. நாம் குற்றம் சொல்லி பிரயோசனம் இல்லை. அவர்களுக்கு அமைந்த விதி அவ்வளவுதான். அனிசை 1000 அனிசை காவியம் ஆயிரம் கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவியுளம் காண்கிறார் என்று பாரதியார் பேசுகிறார். ஆகவே ஒரு நூலை படிக்கிற பொழுது ஐயமும் தெளிவுமற்று தெளிவு வருவதற்கே இறைவனுடைய கருணை வேண்டும். அந்த கருணை அந்த தன்மையைத்தான் இதிலே அவர் சொல்லுகிறார். ரசிங்கள்,
2: இந்த பக்குவம் ஆன்ம அறிவை ஆணவ மலம் பற்றியுள்ள வரையில் உண்டாகாது.
1: பிரச்சனை ஆன்ம அறிவை ஆணவமலம் பற்றி இருக்கும் மட்டும் இருள் இருக்கும், அந்த இருள் காரணமாக தெளிவு வருவதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்கும்.
2: அம்மலம் அறிவை திசை திருப்பி இழிந்த உலகப் பொருளையே பெரிதாக மதித்து அதனையே நாடும்படியாக செய்யுமே அன்றி உயர்ந்த ஞான பொருளில் நாட்டத்தை செல்ல விடாது.
1: இதுதான் நான் நேற்று சொன்னது. இந்த கம்பனை பார்க்கிற பொழுது அண்ணாதுரைக்கு கம்ப ரசம்தான் தெரிந்தது. அவ்வளவு தத்துவம் பாடி இருக்கிற கம்பனிலே முடிந்தது என்றால் என்றால் அவர்களுடைய மனதே ஆணவம் பற்றி இருந்தது. ஆணவம் பற்றி இருந்த கண்ணாலே உண்மை தெரியாமல் பொய் தெரிகிறது. அது அவர்கள் பல பிறவிகள் எடுத்து அந்த பிறவிகளிலே அனுபவம் பெற்ற பிறகுதான் அவர்களுக்கு அந்த உண்மை தெரிய போகிறது. அந்த ஒப்பீட்டிலே நாம் புண்ணியம் செய்தவர்கள் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். கடவுள் ஏதோ சில நெறிகளையாவது நமக்கு சுலபமாக காட்டி தருகிறார் என்ற அளவிலே தெய்வத்துக்கு நன்றி சொல்லி சொல்லித்தான் படிக்க வேண்டும்.
2: எனவே ஆணவ மலத்தின் ஆற்றல் தேய வேண்டும். மலத்தின் ஆற்றல் தேய தேய ஆன்ம அறிவு சிறிது சிறிதாக விளக்கம் பெற்று படிப்படியே பக்குவம் எய்தும்.
1: இருள் குறைய குறைய ஒளி அதிகரித்துக் கொண்டே போகும்.
2: ஆணவ மலத்தின் ஆற்றல் எவ்வாறு தேயும் எனில், பதியை தொடுதல் ஆகிய தவத்தினாலேயே மல ஆற்றல் தேய்வதாகும்.
1: இதுல ரெண்டு கருத்து இருக்கிறது. ஆணவ மலத்தை எப்படி தேய்க்கலாம் என்றால் இறை நம்பிக்கை அதை தேய்க்கும். இறை நம்பிக்கை எப்படி தேய்க்கும் என்று கேட்டால், புறவிகளிலே தோய்வித்து அல்லது தோய்ப்பித்து அதனாலே ஏற்படுகிற இன்ப துன்ப அதிர்வுகளாலே அனுபவத்தை விரிவித்து அந்த அனுபவத்தினாலே ஆணவ மலத்தினுடைய தன்மையை இறைவன் குறைக்க செய்வான். அதுதான் அந்த ஆணவ மலத்தை தேய்க்கிற முறைமை.
2: ஆணவ மலத்தின் ஆற்றல் எவ்வாறு தேயும் எனில், பதியை தொழுதல் ஆகிய தவத்தினாலேயே மல ஆற்றல் தேய்வதாகும். அத்தவம் சரியை கிரியை யோகம் என மூன்றாய் நிகழும். அவற்றுள் சரியை என்பது திருக்கோயில் வழிபாடு செய்தல், அடியார்களை சிவன் எனவே கருதி வழிபடுதல் முதலியன. இது புற வழிபாடு என்பது புலமாகும் புலனாகும். கிரியை என்பது தம் தம் இல்லங்களில் சிவலிங்கப் பெருமானை ஆன்மார்த்த மூர்த்தியாக எழுந்தருளித்துக் கொண்டு அகத்தும் புறத்தும் வழிபடுதல். இதில் உடலோடு உள்ளமும் ஈடுபடுவதால் புறமும் அகமும் கலந்த வழிபாடாகிறது.
1: யோகம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். வழிபாடு என்பது நாங்கள் பெரும்பாலும் சரியையை தாண்டுவதில்லை. இன்றைய நிலைமையிலே பெரும்பாலானோர் புற வழிபாட்டிலேதான் அதிகம் மெனக்கெடுகிறார்கள். ஓரளவு இந்த தத்துவத்தை படிக்கிற உங்களை போன்றவர்கள் எல்லாம் என்ன செய்ய வேணும் என்றால் அடுத்த நிலை வழிபாட்டுக்கு போக வேண்டும். போக வேணும் என்றால் பிடித்து கொண்டு போவதல்ல, தெரிய வந்தால் அதை ஒரு நல்ல சுவை இருக்கிறது என்று தெரிய வந்தால் அதை கட்டாயமாக சுவைப்போம் முனைவோம். இந்த நூல்களை படிக்கிற பொழுது அது தெரிய வருகிறது, தெரிய வருகிற பொழுது ஆசை வருகிறது. கிரியை வழிபாடு என்பது என்னவென்றால் அது கிரியை என்பதற்கு பல விளக்கங்கள் சொல்வார்கள். அடிப்படையிலே புறத்திலே செய்கிற வழிபாட்டை அகத்துக்கு உண்டாக்கி கொள்வது. அதாவது சிவ பூஜையை உங்களுடைய மனதுக்குள்ளே நிகழ்த்த பழக வேண்டும். அது ரொம்ப முக்கியம். மனதுக்குள்ளே, அதாவது புறத்திலே மெய் வழிபாடு செய்ய அகத்திலே மனம் வழிபாடு செய்ய வேண்டும். அப்போதான் வாய் சொல்லுகிற மந்திரங்கள் மூன்றுமாக சேர்ந்து திரிகரணமாக வழிபடுகிற அந்த ஆற்றல் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ மனதிலே வழிபடுகிறது என்கிறது முதல் ஆரம்பத்திலே அதற்கு பயிற்சி பண்ண வேண்டும். மனதிலே திடீரென்று மன வழிபாடு வராது. சுவாமிக்கு ஒரு பூ வைக்கிறோம் என்பது போல மனதிலே பூ வைக்க வேண்டும், மனதிலே அபிஷேகம் செய்ய வேண்டும், மனதிலே பிரசாதம் படைக்க வேண்டும். இதனால் வரைக்கும் வெளியிலே செய்து கொண்டிருந்த பூசை முறைகளை எல்லாம் அகத்துக்குள்ளே செய்யப்படுகிறது. அப்படி செய்ய செய்ய செய்ய இறைவனுக்குடனான நெருக்கம் உண்டாகும். அதைத்தான் இவர்கள் கிரியை வழிபாடு என்கிறார்கள். அதை நாம் பயிற்சியில நான் முன்பு உங்களுக்கு திருக்குறளோக்கிலும் சொல்லி இருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வழிபாட்டினுடைய தரத்தை நாங்கள் உயர்த்தி கொண்டு போக வேண்டும். பெருமனை கோயிலை கண்டு அல்லது ஒரு படத்தை கண்டு கும்பிடுவது என்பது ஒரு அது தவறல்ல ஒரு நிலை. அதற்கு மேலே போக வேணும் என்ற ஒரு நிலையும் இருக்கிறது. நான் எப்பொழுதும் சொல்றேன், சுலபமான வழி குளிக்கிற பொழுது உங்களுடைய மையை சிவனாக நினைத்து கொண்டு அது சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று தலையிலே ஒரு வாடி தண்ணி வாருங்கள். அது அக வழிபாடாக மாறும். அதுபோல உணவு உண்ணுகிற பொழுது ஒரு பிடி உணவை எடுத்து இறைவனுக்கு படைக்கிறேன் என்று நினைத்து நீங்களே உண்டால் கூட, மற்றொரு உயிருக்கு போடுவது சிறந்தது, நீங்களே உண்டால் கூட ஒரு உயிருக்கு கொடுக்கிறீர்கள். ஆகவே சிவனுக்கு பிரசாதம் படைக்கப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு செயல் செய்கிற பொழுதும் அதை சிவார்ப்பணம் பண்ணி பண்ணி செய்ய வேண்டும். தூங்குகிறீர்களா, இறைவனிடம் ஒப்படைத்து தூங்குவது. படிக்கிறீர்களா, இறைவனிடம் ஒப்படைத்து படிக்கிறது. இது தொடக்கத்திலே கொஞ்சம் ஒரு பொய்மை இருக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் சும்மா ஒரு டூப்பு விடுகிறோமோ என்று நமக்கே படும். ஆனால் இது பயிற்சியாக பயிற்சியாக பயிற்சியாக அது உங்களை அறியாமல் உங்கள் உங்களுடைய வழிபாடாக மாறிவிடும். நாவுக்கரசர் சொல்லுகிறார், நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லுனா நமச்சி வாயமே என்று நாவுக்கரசர் தேவாரத்திலே ஒரு வரி முடியும். அவருடைய முதல் பதியத்திலே வரும். அந்த அந்த வார்த்தைகளை பிடித்து கொள்ள வேண்டும். நற்றவா உன்னை நான் மறைக்கினும் சொல்லுனா நமச்சிவாயவே. தொடர்ந்து ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து பழகினால் அந்த பழக்கம் வழக்கமாக மாறும். பழக்க வழக்கம் என்ற சொல்லுக்கு நான் முன்பு உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன். பிரிந்து செய்வது பழக்கம். சில நாட்களிலே அந்த பயிற்சியாலே அறியாமலே செய்வது வழக்கம். இறை வழிபாட்டை தேவையில்லாத பல விஷயங்களை எல்லாம் பழக்கமாகி வழக்கமாகி வைத்திருக்கிறோம். அப்படி இல்லாமல் இறை வழிபாட்டை முதல் பழக்கப்படுத்துங்கள். இந்த நான் சொன்னது போன்ற அக வழிபாடு என்பது ஒவ்வொரு செயலிலேயும் இறைவனை பூஜிக்கிற தன்மையை நினைத்து நினைத்து செய்து கொண்டு வர கொஞ்ச நாளாலே ஆனாக நாம் மறந்தாலும் நம்முடைய அறிவு, நம்முடைய மனம், நம்முடைய ஆத்மா அந்த வழிபாட்டை செய்யும். செய்கிற பொழுதுதான் வழிபாடு புறத்திலேயே நிகழ்ந்து அகத்தோடும் தொடர்பு கொள்ளும். அதற்கு கிரியை என்று பெயர். அதைத்தான் ஆசிரியர் சொல்கிறார்.
2: அவற்றுள் சரியை என்பது திருக்கோயில் வழிபாடு செய்தல், அடியார்களை சிவன் எனவே கருதி வழிபடுதல் முதலியன. இது புற வழிபாடு என்பது புலனாகும். கிரியை என்பது தம் தம் இல்லங்களில் சிவலிங்க பெருமானை ஆன்மார்த்த மூர்த்தியாக எழுந்தருளித்துக் கொண்டு அகத்தும் புறத்தும் வழிபடுதல். இதில் உடலோடு உள்ளமும் ஈடுபடுவதால் புறமும் அகமும் கலந்த வழிபாடாகிறது. யோகம் என்பது மனத்தை அடக்கி ஒரு வழியில் நிறுத்தி இறைவனை அகக்காட்சியில் கண்டு அவனோடு உள்ளம் ஒன்றுபடுதல். இஃது அக வழிபாடு ஆகும்.
1: யோகம் என்பதை எட்டு கூறுகளாக பிரிக்கிறார்கள். அட்டாங்க யோகம் என்று யோகத்துக்கு யோகத்தை எட்டு கூறுகளாக பிரிப்பார்கள். அதிலே முதலிலே ஒழுக்கம் பயில்வதுதான். அது அங்கே அந்த முதல் ரெண்டு யமம் நியமம் என்று ரெண்டு படிகள் சொல்வார்கள். யமம் என்பது பிழைகளில் இருந்து, அதாவது நாங்கள் சொன்ன விழிக்கென ஒழித்தல். நியமம் என்பது விதித்தன செய்தல். ஒழுக்கம் இல்லாதவனுக்கு யோகம் இருக்கக்கூடாது என்று நம் பெரியவர்கள் நினைத்தார்கள். ஏனென்றால் ஒழுக்கம் இல்லாதவன் யோகத்தை பயின்றால் யோகத்தாலே வருகிற சித்திகளினாலே சமுதாயத்துக்கு நட்டம் செய்வான் என்று பல சாமிமார்கள் ஊடாக நாங்கள் அதை கண்கூடாக காணுகிறோம். ஆகவே ஒழுக்க பயிற்சி முதல் ரெண்டு நிலை. மூன்றாவது சொல்கிறார்கள் ஆசனம். ஆசனம் என்பது ஒரு இடத்திலே உட்கார்ந்து நிம்மதியாக சுகமாக உடம்பை அமைத்து பழகுதல். எவ்வளவுதான் ஞானம் இருந்தாலும் உட்கார்ற பொழுது களைப்பு வந்தால் அந்த களைப்பிலே நாம் யோகத்தை கைவிட்டு விடுவோம். அதனாலே ஒரு இடத்திலே உட்கார்ந்து அதுக்கு ஆசன முறைகள், அதாவது யோகத்தை தரக்கூடியதான ஆசன முறைகளை நமக்கு நம்முடைய பெரியவர்கள் சொல்லி இன்றைக்கு உலகம் பூராகவும் அங்கீகரிக்கப்பட்டு போய்கொண்டிருக்கிறது. உலகம் அங்கீகரித்த பிறகுதான் நாங்கள் அங்கீகரிக்கிறது என்று ஒரு முறை வைத்திருக்கிறோம். நாம் அங்கீகரித்து உலகத்துக்கு கொடுத்தோம் என்று இல்லை, உலகம் பூராகவும் இன்றைக்கு அந்த அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. ஆகவே ஆசனங்களை அவரவர் உடம்புக்கு வாய்ப்பான ஆசனத்திலே அமர பழகுவது, இது மூன்றாவது நிலை. நான்காவது நிலை, இப்ப யமம் வந்து விட்டது, நியமம் வந்து விட்டது, அது பிறகு ஆசனம் வந்து விட்டது. ஆசனம் வந்த பிறகு அதற்கு அடுத்த நிலையாக சொல்வார்கள் பிராணாயாமம், மூச்சை மூச்சிலே பயிற்சி பண்ணுவது. மூச்சுக்கும் நம்முடைய முக்கணங்களுக்கும் தொடர்பு உண்டு. மூச்சு பயிற்சி செய்ய செய்ய நம்முடைய முக்கணங்களிலே இருக்கக்கூடிய தேவையற்ற குணங்களை நீக்கி சாத்வீக குணத்தை உருவாக்கலாம். மூச்சு பயிற்சியினாலே அது அது ஒரு நாள்லயே ரெண்டு நாள்லயே வர்ற விஷயங்கள் அல்ல ஆசனம் பிராணாயாமம் எல்லாம். மூச்சு பயிற்சியினாலே நம்முடைய உடல் இயல்பாக ஞான மார்க்கத்திலே போகக்கூடிய அந்த அந்த பயிற்சியை உண்டாக்குது. இது நாளையும் யோகத்தினுடைய ஆரம்ப நிலை என்று சொல்வார்கள். இதை பற்றி நான் முன்பு உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், அனுபவத்தில் மீண்டும் சொல்லுகிறேன். அப்போ இந்த முதல் நான்கு அட்டாங்க யுகத்திலே முதல் நான்கும் புறப்பயிற்சிகள். அதற்கு பிறகுதான் உண்மையான யோக பயிற்சி தொடங்கும். அது என்ன செய்வார்கள் என்றால், பெயர்கள் நாலு சொல்வார்கள் எனக்கு இப்ப, தேகாக்கிரம், பிரத்யாகாரம் என்று நான்கு நிலை இருக்கிறது. அந்த முதல் நிலை என்னவென்றால், எண்ணங்கள் மனதுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கும். உலக தொடர்பு பட்ட நமக்கு எண்ணங்கள் மனதுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கும். திடீரென எண்ணங்களை பிடித்து நிறுத்த முடியாது. அதற்காக அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், முதல் நிலையிலே பல எண்ணங்களுக்குள்ளே கெட்ட எண்ணங்களும் வரும், நல்ல எண்ணங்களும் வரும். அது சாமி கும்பிடுகிற பொழுது, படிக்கிற பொழுது, எப்பவும் எல்லாம் கலந்து கலந்து வரும். வருகிற பொழுது அவர்கள் சொல்வார்கள், ஒரு கெட்ட எண்ணத்தை முதல் ஒரு நல்ல எண்ணத்தாலே நீக்கு. ஒரு கெட்ட எண்ணம் வருகிற பொழுது அதை எப்படி நீக்குவது என்று கேட்டால், பிடித்து தள்ள முடியாது. பிடித்து தள்ள தள்ள இன்னும் அது பற்றிய பல எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கும். அவர்கள் சொல்லுகிற வழி என்னவென்றால், ஒரு நல்ல ஒரு ஒரு தீய எண்ணம் மனதிலே வருகிறது என்றால், அந்த நேரம் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நினைத்தால் இது மறந்து போய். ஆகவே ஒரு நல்ல எண்ணத்தாலே கெட்ட எண்ணத்தை நீக்கி கெட்டதுகளை முதல் நீக்குவது, எண்ணங்களிலே இருந்து தீயதுகளை நீக்குவது, இது ஐந்தாவது நிலை. இப்போ நல்ல எண்ணங்கள் மட்டும் தேங்கி நிற்கின்றன. நல்ல எண்ணங்கள் கூட நம்முடைய எண்ண ஒருமைப்பாட்டுக்கு இடம் தராது. ஆகவே என்ன செய்ய வேணும் என்றால், நல்ல எண்ணங்களிலே ஒரு ஒரு ஒரு எண்ணத்தை பற்றி கொண்டு, ஏதாவது ஒரு குறித்த எண்ணத்தை பற்றி கொண்டு அதிலே நிற்க பயிற்சி பண்ணுவது. அது அஞ்சாவது என்ன, ஏகாக்கிரமா,
2: தாரணை, பிரத்யாகாரம், தாரணை, தியானம்,
1: தியானம், சமாதி. சரி, தாரணை என்பது ஒரு எண்ண ஒரு எண்ணத்திலே மனதை பல எண்ணங்களை அடக்கி அல்லது ஒடுக்கி ஒன்றாக நிற்க பண்ணுவது. அடுத்த நிலை என்னவென்று கேட்டால், அந்த ஒரு எண்ணத்திலே அதிக நேரம் நம் மனதை நிறுத்திப்படுவது. என்றால் ஒரு எண்ணத்தில் நீக்கி திருப்பி மனம் உடைத்துக் கொண்டு பல எண்ணங்களுக்குள்ளே ஓடும். அப்படி ஓடாமல் பற்றிய ஒரு எண்ணத்திலேயே தொடர்ந்து மனதை பிடிக்க பண்ணுவது, அது ஞானம் என்று பெயர். அதனால்தான் நான் சொல்வது, எங்கள் ஊர்களில் எல்லாம் வழக்கம் இருக்கிறது, முன்பும் சொல்லி இருக்கிறேன். ஒரு பெண் ஒரு பையன் ஒரு பெண்ணை காதலிக்கிறான் என்றால் வீட்டிலே பிரச்சனை வரும். அப்ப அவர்கள் இந்த வீட்டில சொல்றது, அவன் அந்த பெண்ணினுடைய தியானத்திலேயே இருக்கிறான் என்பான். ஓ, தியானம் என்ற சொல்லினுடைய அர்த்தம் நம் பெரியவர்களுக்கு, நம் இல்ல சாதாரண மனிதர்களுக்கும் தெரிந்திருக்கிறது. தியானம் என்றால் தொடர்ந்து ஒரு எண்ணத்தை பேணுவது. அப்போ தியான நிலை, இப்போ ஒரு எண்ணம் வந்து ஒரு எண்ணத்தை தொடர்ந்து நிலைநிறுத்த பழகிவிட்டால் பிறகு என்ன ஆகும் என்று கேட்டால், அந்த எண்ணம் நம்முடைய எண்ணங்களை எல்லாம் மெல்ல மெல்ல அழித்து எண்ணமில்லாத ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு போகும். அதைத்தான் சமாதி என்கிறார். சமாதி என்ற சொல் எட்டாவது நிலை, யோகத்தினுடைய எட்டாவது நிலை. அதிலே அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், இந்த சமாதியிலே ஆரம்பத்திலே நாங்கள் நாலு விஷயம் படிக்கிறோம். அகக்கரணங்கள் என்று, அந்த கரணங்கள் என்று படிக்கிற பொழுது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று நாளை படிக்கிறோம். ஆனால் தத்துவார்த்தமாக நீங்கள் பார்க்கிற பொழுது மூன்றைத்தான் சொல்லுவார்கள். அது நான் தத்துவம் படிக்கிற பொழுது விளங்கப்படுத்துகிறேன். இந்த சித்தத்தை விட்டு ஒன்று குணதத்துவம் எடுத்தால் சித்தத்தை விட்டு விடுவார். சித்தம் என்பது என்னவென்றால், இந்த எண்ணங்களினுடைய மூலாதாரம் அதுதான். அதிலே இருந்துதான் மனம், புத்தி, அகங்காரம் எல்லாம் புறப்படுகின்றன. இப்போ எண்ணங்களை ஒடுக்கி ஒடுக்கி ஒடுக்கி கொண்டு வர மனம் இல்லாத நிலை வந்துவிடும், புத்தி இல்லாத நிலை வந்துவிடும், அகங்காரம் இல்லாத நிலை வந்துவிடும். அப்பொழுது சித்தம் மட்டும் நிற்கும். அதை பெரியவர்கள் எழுதுகிற பொழுது எழுதுகிறார்கள். சித்தம் என்பது ஒரு தளம் போல, ஒரு நிலம் போல, அதிலே முளைப்பதுதான் மனம் புத்தி அகங்காரங்கள் எல்லாம். மனம் புத்தி அகங்காரங்களை எல்லாம் கொண்டு வந்து ஒடிக்க விட சித்தம் மட்டும் நிற்கும். இந்த சித்தம் நிற்கிற நிலைதான் ஆன்மாவினுடைய ஆரம்ப நிலை. அதிலே என்ன என்ன சலனங்கள் ஒன்றும் இருக்காது. ஆகவே ஆன்மாவினுடைய ஆரம்ப நிலையோடு திருப்பி கொண்டு வந்து அதை பொருத்துவது, ஆதி நிலையோடு சமப்படுத்துவது என்றபடியால் தான் சமாதி என்று அந்த எட்டாவது நிலைக்கு சொல்வார். இது படிமுறையாக வர வேண்டியது யோக நிலையிலே. யோக வழிபாடு என்பது மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல நகர்த்தி இந்த இந்த உயர்நிலைக்கு சமாதி நிலை வரையும் வர வேண்டும். ஒவ்வொன்றும் சரியையிலேயும் புற வழிபாடு ரொம்ப கீழ்மையாக புற வழிபாடு செய்கிறவர்கள் இருப்பார்கள். அதிலே படிப்படியாக உயர்ந்து போய் கொண்டிருக்க ஒரு இல்லை.

0: பற்றுடன் செய்யாமல் பற்றற்ற நிலையில் செய்தால் அதுவே உண்மை தவமாகும்.
1: உபாயச்சரியை உண்மை சரியை என்று படிக்கிறோமே, அதுபோல உண்மை என்றால் என்னவென்றால் உலகியல் பற்றி நீக்கி உண்மையான இறைப்பற்றோடு செய்வதுதான் அந்த உண்மை யோகம் என்று பெரு.
0: உண்மை தவத்தினால் ஆன்மாவினது அறிவு மேலும் மேலும் நுணுகி வரும். அது நுணுகி வர வர அதனை மறைத்து நின்ற ஆணவ மலமும் அதற்கேற்ப தேய்ந்து தேய்ந்து வரும். அந்நிலையில் அவ்வான்ம அறிவின் கண் இறைவனது திருவருள் பதிந்து மேம்பட்டு விளங்கி வரும்.
1: இதைத்தான் நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே சத்தினிபாதம் என்று சொல்வார்கள். இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சத்தினிபாதம் என்று மூன்று பிரயோகங்கள் இருக்கிறது. நன்மை தீமையை சமமாக கருதி பழகுவது, அதற்கு இருவினை ஒப்பு என்று பெயர். அப்படி அந்த நிலையை நாம் பேணி கொண்டு வர மலம் பரிபாகமாகும். இப்படி இவர்கள் சொல்லுவது மலம் மெல்ல மெல்ல தேய்ந்து கொண்டு வரும். மலம் எவ்வளவுக்கு எவ்வளவு தேய்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இறைவனுடைய சக்தியின் அருள் நம் ஆன்மாவிலே பதியும். அதைத்தான் சக்தி நிபாதம் என்று சொல்வார்கள். அது எவ்வளவுக்கு எவ்வளவு எவ்வளவு இருள் போகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு வெளிச்சம் பெறும். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேணும் எப்படி என்றால், திடீரென்று இருள் போய் திடீரென்று வெளிச்சம் பெறுவதில்லை. நான் சொல்வது இயற்கையில் காலை பொழுதை பார்த்தீர்களானால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இருள் போகும், இருள் போகிற அளவுக்கு ஒளி வரும். அதுபோலத்தான் இறைவன் இறை வழிபாட்டிலேயும் ஆணவத்தினுடைய சக்தி குன்ற குன்ற குன்ற குன்ற குன்ற அந்த அளவுக்கு இறை சக்தி பதியும். அதை பின்னாலே படிக்க போகிறோம். அது அவர்கள் சொல்வார்கள், தரம் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துவார். தரம் என்று சொல் என்றால் ஒன்றை விட அதிகமானது. அது அது எப்படி சொல்வார்கள் என்றால், அது நான்கு பகுதிகளாக பிரிப்பார்கள். இந்த சத்தினிவாதத்தை நான்கு பகுதிகளாக பிரித்து விட்டு, ஒன்று கீழ்நிலை, கீழ்நிலையிலும் கீழ்நிலை, பிறகு மேல்நிலை, பிறகு மேல்நிலையிலும் மேல்நிலை என்று பிரிப்பார்கள். அந்த உயர்நிலைக்கு வருகிற பொழுது முற்றாக இறைவனுடைய சக்தி நம் ஆன்மாவிலே பதியும். அப்பொழுதுதான் ஞானம் என்பது முழுமை பெறும். அதை எப்படி சொல்வார்கள் என்றால், மந்தம், இந்த மந்த தரம், மந்தம், மற்ற ரெண்டு எனக்கு மறந்து போச்சு, பாடத்துல வரப்போகிறது நான் சொல்லுகிறேன்.
0: உண்மை தவத்தினால் ஆன்மாவினது அறிவு மேலும் மேலும் நுணுகி வரும். அது நுணுகி வர வர அதனை மறைத்து நின்ற ஆணவ மலமும் அதற்கேற்ப தேய்ந்து தேய்ந்து வரும். அந்நிலையில் அவ்வான்ம அறிவின் கண் இறைவனது திருவருள் பதிந்து மேம்பட்டு விளங்கி வரும். அதனால் உலக இன்பத்தில் வெறுப்பும் வீட்டின்பத்தில் விருப்பும் வளர்ந்து வரும். ஞான நெறியில் மனம் செல்லும். இப்பக்குவ நிலை உடையவரே சீடராதற்கு ஏற்றவர்.
1: அதாவது நாங்கள் அங்க படித்தது திருக்குறள்ல படித்தது, அறம் வளர பாவந்தேயும் பாவந்தே அறியாமை நீங்கும் அறியாமை நீங்க என்று அது ஒரு வரிசை சொல்லுகிறாரே பரிமாளர். அதுதான் இங்கேயும் சொல்லுகிறார். அந்த பக்குவம் வருகிற பொழுது சீடனுடைய மனம் ஆசிரியனுடைய செய்திகளை அப்படியே உள்வாங்குகிற தகுதியை பெறும்.
0: அதனால் உலக இன்பத்தில் வெறுப்பும் வீட்டின்பத்தில் விருப்பும் வளர்ந்து வரும். ஞான நெறியில் மனம் செல்லும். இப்பக்குவ நிலை உடையவரே சீடராவதற்கு ஏற்றவர். இங்கே ஆசிரியர் மாணாக்கரை நோக்கி யோகம் நிகழ் புதல்வா என அழைக்கிறார். அம்மாணாக்கர் சரியை கிரிகளை கிரியைகளை முற்றச் செய்து யோக நெறியில் நின்று அதன் பயனாக ஞானத்தை பெறுதலில் வேட்கையுற்று இவ்வினாக்களை கேட்கின்றார். ஆகலின் தாம் கூறும் விடைகளை வாங்கிக் கொள்ளும் பக்குவம் அவர்க்கு இருத்தலை நோக்கியே இவ்வாறு அழைக்கின்றார் என்று கொள்ளலாம்.
1: ஒரு நல்ல ஆசிரியன் மாணவனை நெருப்பான். யாருக்கு இதை கொடுக்கலாம் என்று தெரிந்து கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஒரு ஆசிரியன் குற்றவாளியாக போய்விடுவான். தகுதி இல்லாதவனுக்கு தகுதியானவற்றை கொடுத்தால் அவன் அதை உதாசீனப்படுத்தி கொடுத்த பொருளையும் கொடுத்த மனிதரையும் இழிவு செய்வான். ஆகவே ஒரு ஆசிரியன் முதல் இதை யாருக்கு கொடுப்பது என்று தீர்மானிக்க வேண்டும். நம்முடைய தமிழ் இலக்கிய நூல்களிலே எல்லாம் இந்த நூல் யாருக்கு படிப்பிக்கப்பட வேண்டும் என்பது பற்றி முன்னே சொல்வார். அதாவது அவர் ஏழு எட்டு செய்திகள்

0: செல்வார்கள் முதலிய பொருள் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது ஆருக்கு இந்த புத்தகத்தை படிப்பிக்கலாம் அப்படி அதை ஒரு ஆசிரியன் தீர்மானிக்க வேண்டும். அதுக்கும் தத்துவ நூல்கள் இந்த சித்தாந்த தத்துவ நூல்கள் படிப்பிக்கிற பொழுது சொல்கிறார்கள், நான் அன்றைக்கே சொன்னேன், எவனுக்கு ஆத்ம விசாரம் வருகிறதோ அவனுக்கு ஞானத்தை படிப்பு, மற்றவனை வீணாக பிடித்து இதில் உட்கார வைத்து நாம வேதனைப்படுத்தக்கூடாது என்பது அவருடைய கருத்து. அப்போ இங்கே அதைத்தான் சொல்லுகிறார், அந்த பக்குவம் உள்ள மாணவன் என்பதை மெய்கண்டார் கண்டுபிடித்து விடுகிறார். கண்டுபிடித்து விட்டு இவரை அழிக்கிற பொழுதே யோகம் நிகழ் புதல்வா, அதாவது உயர்ந்த யோக நிலையினுடைய உச்சியிலே வந்து நீ நிற்கிறாய் என்று அவனை விழிக்கிறதன் மூலமே அந்த தகுதி உனக்கு உண்டு, நான் பாடம் சொல்ல போகிறேன் என்பதை அந்த விழிப்பிலே உணர்த்துகிறார் என்கிறார் உரையாசிரியர்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் Shaivam.org இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு திருவுந்தியாரும் திருக்கழுற்றுப்படியாரும். உரை வழங்குபவர் சிவ விஜயலட்சுமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: மக்களுக்கு இயைபு உடைய சித்தியார் பாடலும் திருவருட் பயன்பாடலும். இதுல வந்து பிண்டத்தில் வாரார் என்று ஒரு உந்தி பெற, பிறப்பு இறப்பு இல்லை என்று உந்தி பெற அப்படின்னு சொல்றோம் இல்லையா. பிண்டம் எடுப்பதற்கு வினைதான காரணம் இல்லையா. அப்ப அந்த வினை மாழ்வதனால பிண்டத்தில் வரமாட்டார்கள். ஏன் அவர்களுக்கு வினை மாழ்கிறது அங்க சொல்றார், உலகினில் என் செயலெல்லாம் உன் விதியே என்றும், உள்நின்று செய்வித்தும் செய்கின்றாய் என்றும். யார்ட்டா இறைவன்ட்ட அவர்கள் வைத்திருக்கிறாரா எப்படி என்ன சொல்றாங்க? உலகினில் என் செயலெல்லாம் உன் செயல்தான், அப்புறம் உள்நின்று நீ தான் என்ன பண்ணுகிறாய், செய்விக்கிறாய், செய்ய மட்டும் இல்ல நீ தான் செய்கின்றாய் என்றும். நிலவுவதோர் செயல் எனக்கு இன்று, எனக்கென்று எச்செயலும் நிலவுவதில்லை உன் செயல் என்றும். நினைவார்க்கு வினைகள் எல்லாம் நீங்கும் அன்றே. இப்ப வினைகள் நீங்கிறதுனால பிறப்பு நீங்குகிறது. இது வந்து எதனால இப்படி ஒரு மனப்பாங்கு வரும், நிலவுவதெல்லாம் உன் செயலே, ஏ செய்வித்தும் செய்கின்றாய் என்று சொல்லக்கூடிய அந்த மனப்பாங்கு எப்ப வரும்? உபதேசத்தை எல்லாம் அத கேட்டு சிந்தித்து தெளிந்த பின்தான் இந்த அப்படி ஒரு அவன்கிட்ட எல்லாவற்றையும் பூரணமான சரணாகதி அடையதுக்குரிய நிலை வாய்க்கும். அதனால வினைகள் எல்லாம் நீங்கும் என்று இன்னொன்னு ரெண்டு மூணு பாடல் இதை தொடர்புடைய பாடல்கள் எல்லாம் இறைபணியாளருக்கு எத்தணுவில் நின்றும், எந்த தணுவில் நின்றாலும் அவர்களுக்கு வினை தாக்கம் கிடையாது. இறைபணியாருக்கு இல்லை வினை, எத்தணுவில் நின்றாலும் அவர்களுக்கு வினை இல்லை. அதைத்தான் நம்ம திருவருட்பயன்ல சொல்றாரு. என்ன சொல்றாரு? எல்லாம் அறியும் அறிவுறிங்கவர் அல்லாது அறியார் பிற, திருவருளை அல்லாது வேறு எந்த எதையும் அறியார்கள். நம்ம பார்த்தோம்ல இப்போ அதுக்கு ஒப்பான திருக்கழிற்றுப்படியார் பாடல்ல, அப்புறத்தும் என்னாது இப்புறத்தும் என்னாது, எல்லா அறிவிலையும் ஆன்மாவின் அறிவிலையும் நிறைந்து நிற்பார்கள் என்று. எல்லாம் அறியும் அறிவும் இங்கு இவர் அல்லாது அறியார், எது அறியாது, அருள் அல்லாது வேறு ஒன்றையும் அறியார் பிற, அதான் பரமே பார்த்திருப்பார் தங்கள் பாரார். அப்புறம் உள்ளும் பிற, உள்ளும் உள்ளும் புறமும், உள்ளும் புறமும் தான், ஆமா உள்ளும் புறமும், உள்ளும் புறமும் ஒரு தன்மை காட்சி அவருக்கு எள்ளும் திறம் ஏல், எல்லாமே சிவமாக பார்ப்பார்கள். உள்ளத்திலும் வெளியிலும் அவர்களுக்கு ஒரே காட்சிதான். உள்ளத்தில் எங்க இருக்கிற பெருமானை அவர்கள் எங்கே காண்பார்கள், வெளியிலும் காண்பார்கள். அதனால வெளியில படக்கூடிய காட்சி எல்லாமே சிவமாகவே காண்பர். எள்ளும் திறம் ஏதும் இல், எதையுமே எதையும் யாரையும் எள்ளமாட்டார்கள், எல்லாமே சிவமாகவே காண்பர். ஒரு வாய்மொழியாக ஒரு செய்தி சொல்வார்கள், தாய்மான சிவா சுவாமிகள் மிகப்பெரிய அரச நிலையில் அரசருடைய அவையில் மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தில் இருந்தவர். அப்புறம் அவருடைய அந்த பக்குவத்தை அறிந்த மன்னன், இவரை இனிமே நாம வேலை ஏவக்கூடாது என்று நினைத்து அவருக்கு தக்க மரியாதைகளை செய்து அவரை அந்த அரச வேலையிலிருந்து விடுவிக்கிறான். அவர் எல்லாம் தன்னையே மறந்த ஞானியாக திரிகிறார். மிகப்பெரிய அரச உபச்சாரங்களோடு அந்த ஊர்ல நடமாடியவர். அப்படிப்பட்டவர் இப்போ ஒரு பெரிய ஞானியா ஒரு கோவனாண்டியாக திரிகிறார். அப்ப அதை பார்த்த சில உள்ளங்களுக்கு மனதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எப்படி இருந்தவர் இந்த மாதிரி பனியும் பொருட்படுத்தாது வெயிலும் பொருட்படுத்தாது இப்படி அலைகிறாரு என்று. ஒரு தடவை சரியான பனிக்காலம் அப்படியே போயிட்டு இருக்கிறார். உடம்பெல்லாம் குளிரால் நடுங்குகிறது. அதை பற்றியெல்லாம் அவருக்கு உடல் உணர்வே இல்லை. ஒன்னா அதை தாங்க மாட்டாத ஒரு அன்பர் அவருக்கு மிக ஒரு உயர்ந்த சால்வையை, விலை கூடிய ஒரு அருமையான சால்வையை எடுத்து அவர் உடம்புல போத்தி விடுறார். போத்தி விட்டோன்னா இவர் அவர் பாட்டில் பரபிரம்மமா அவர் பாட்டில் போயிட்டே இருக்கிறார். உடனே மறுநாள் பார்த்தா மறுநாளும் இப்படி கை கால் நடுங்க போயிட்டே இருக்கார். ஒன்னா அவர் வந்த இது குழந்தை தன்மையாக குழந்தை போலும் பிசாசர் போலும் சொல்லுவாங்க இல்லையா. சீவன் முத்தர்களுடைய நிலையை பார்த்தா பைத்தியம் பிடிச்சவன் போலும் பிசாசு பிடிச்சவன் போலும் குழந்தை போலும் தான் நடப்பாங்க. அப்போ அவர் தாய்மான சுவாமியை பார்த்து கேட்கிறார், சுவாமி நேத்துக்கு போர்த்தி விட்டேனே அந்த சால்வை எதுக்கு மறுபடியும் இப்படி குளிரால் நடுங்கி செல்கிறீர்களே அப்படின்னு சொன்னோன்னு அவர் சொன்னாரா, அம்மை குளிரால் நடுங்கி கொண்டிருந்தாள் ஒரு இடத்துல, உடனே நான் அவளுக்கு அதை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அது பார்த்தா என்னன்னா மறுநாள் ஒரு பிச்சைக்காரியனுடைய உடம்புல அந்த சால்வை இருந்துதான். அவன் எங்கேயோ குளிரில் நடுங்கிட்டு இருந்திருக்கா. உடனே இப்போ அண்ட சராச்சரங்களில் உள்ள அத்தனையும் திருவருளாகவே காண்கின்ற ஒரு நிலையை இந்த ஞானிகள் பெற்றிருப்பார்கள் எல்லாம். அதைத்தான் என்ன சொல்கிறார், உள்ளும் புறமும் ஒரு தன்மை காட்சி. அதை தவிர அந்த திருவருள் காட்சியை தவிர எந்த காட்சியும் தென்படாது. எல்லாமே அதான் தெரியும். அப்பர் பெருமான் அண்ட எல்லாம் ஆணும் பெண்ணும் அத்தனையும் சிவமும் சக்தியுமாக காண்கிறார் இல்லையா. கண்டேனவர் திருப்பாதம் எல்லா நிற்பனவும் சரிப்பனவும் எல்லாவற்றிலும் அந்த காட்சியை காண்றார். அம்மையப்பனாகவே காண்கிறார். மாதர்பிறை கண்ணியானை முழுக்க பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் சிவமும் சக்தியுமாக அவருக்கு காட்சி அளிக்கிறார்கள். அதைத்தாங்க எள்ளும் திறம் ஏதும் இல். எல்லா உயிர்கள் வர்க்கத்திலையும் எல்லாவற்றிலையும் அவர்களுக்கு ஒரே காட்சி தான். அந்த உள்ளிலும் புறத்திலும் இருக்கக்கூட அந்த ஒரே திருவருட்காட்சி தான் எங்கும் நிலைத்து நிற்கும். அதுதான் நம்ம இப்ப பார்த்தோம். அப்புறத்தும் இப்புறத்தும் என்னாது, எல்லா ஆன்ம அறிவிலும் அப்புறத்திலும் இப்புறத்திலும் எல்லா இடத்திலும் அவர்கள் பெருமானையே காண்பர் என்பதற்கு இயல்பாக இந்த பாடல்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, அடுத்ததுக்கு போவோம். நாலாவது உந்தியார் பாடல், இங்கன் இருந்ததென்று எங்கனம் சொல்லுகேன், அங்கன் இருந்ததென்று உந்தீபர, அறியும் அறிவு அதென்று உந்தீபர. இதுலயும் பாடபேதம் உண்டு. இங்கன்னு சொல்லுவாங்க, எங்கன்னு போட்டிருக்கும் சில புத்தகத்துல. அதான் எங்கன்னு போட்டிருக்கோம், எவ்வண்ணம்னு போட்டிருக்கா, எங்கன்னு போட்டிருக்கோம் சில இடத்துல. சில பாட புத்தகத்துல இங்கன்னு போட்டிருக்கோம். பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பொருள் ஒன்றுதான். இங்கன் இருந்ததென்று எங்கனம் சொல்லுகேன், அங்கன் இருந்ததென்று உந்தீபர, அறியும் அறிவு அதென்று உந்தீபர. சிவபோக அனுபவம் எப்படி இருந்தது என்பது வெளியில சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அனுபவத்துல அது திரிபுடி ஞானம் அற்ற அனுபவம். அனுபவிக்கிறவன், அனுபவ பொருள், அனுபவிக்கக்கூடிய அறிவு, இந்த மூணும் அந்த தோன்றாதபடி அந்த இன்பத்தை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அந்த பேரின்ப நுகரு திரிபுடி ஞானம் அற்ற நிலை. திரிபுடி ஞானம்னா தெரியும் இல்லையா. பொதுவா எதையுமே நம்ம அனுபவிக்கும் போதே எப்படி அனுபவிப்போம், அனுபவிக்கிறவன் நான், அனுபவிக்கக்கூடிய பொருள் இது, இதன் மூலமாக அனுபவிக்கிறேன் என்ற மூன்றும் உணரப்படும் பொதுவா எந்த அனுபவத்திலையும். ஆனா சிவபோக அனுபவம் என்பது என்னதே, அதுல முழுமையா ஆன்மா தன்னை அழுந்தி அனுபவிக்கிறதுனால அங்க அனுபவிக்கப்படும் பொருளாகி அந்த சிவபோகமோ அனுபவிக்கிற தானோ அனுபவத்திற்கு துணையாக இருக்கிற திருவருளோ எல்லாம் ஒன்றாகவே இருக்கும், அந்த சிவபோக அனுபவமாகவே இருக்கும் இல்லையா. அதனால் அப்படிப்பட்ட நிலையை அதை எப்படி சொல்ல முடியும், வெளியில சொல்வதற்கு மனத்தாலும் நினைக்க முடியாது, கருத்தாலும் நினைக்க முடியாது, சொல்லாலும் அதை சொல்ல ஒண்ணாது இல்லையா, சொல்ல முடியாது. நம்ம சொல்லுவது அறியேன் வாழி முறையோ அப்படிம்பார். நம்ம திருவாசகத்துல மணிவாசக பெருமான் சொல்றார் இல்லையா, அந்த அவன் ஆண்டு கொண்ட நிலையே, அன்பெனும் ஆறு கரையது புரள நண்புலன் ஒன்றி நாதை என்று அரற்றி உரை தடுமாறி ரோமம் செழிப்ப இல்லையா, கரமலர் முட்டித்து இருதய மலர கண்களி கூற நுண்துளி அரும்ப. இந்த அனுபவத்தை சொல்ல முடியுமானா, பாக்கிறந்த அமுதம் மயிர்கால்தோறும் தேக்கினன் இல்லையா, அமுதத்தாரைகளை மயிர்கால்தோறும் தேக்கினன், அதையெல்லாம் எப்படி எடுத்து சொல்ல முடியும் அப்படிங்கிறார். அதுபடி அந்த பேரின்ப உணர்வை இங்கன் இருந்தது என்று சொல்லும் தரமன்று சொல்லுவவும் முடியாது இல்லையா. நம்ம என் இதயத்தும் நாட்டத்தும் என் சிரத்தின் மேலும் என் பாதத்தை பணிவித்தான் அந்த பராபரன் நந்தி, அவன் கதி வைத்தவாறும் எனக்கு கதியை அளித்த அந்த முறையையும் மெய் காட்டிய அந்த முறையையும் விதி வைத்தவாறும் விளம்ப ஒண்ணாதே அப்படிம்பார் திருமூலர். அதுவும் அருமையான பாடல். என்னுடைய இதயத்தில் தன் திருத்தாளை பதிய வைத்தான், என் கண்களில் என் அறிவில் அவனுடைய சிந்தனையே பதிய வைத்தான், என் சிரசினில் அவன் பாதத்தை பதிய வைத்தான். அப்படிப்பட்ட அந்த பராபரனாகிய நந்தியம் பெருமான் எனக்கு என்னெல்லாம் அளித்தான், கதி அளித்தான், அந்த ஆன்மாக்கள் அடைய வேண்டிய கதி, அந்த சிவபோகத்தை அளித்தான். கதி வைத்தவாறும் மெய்நெறி காட்டியவாறும் எனக்கு அந்த உபதேசத்தை அளித்தான், மெய்நெறியை காட்டினான். விதி வைத்தவாறு என்பது உபதேசம், இதையெல்லாம் என்னால் விளம்ப ஒண்ணாதே அப்படிம்பார். அது வேணா குறுத்துக்கிடுங்க, அந்த அதுவும் அந்த சிவபோக அனுபவத்தை விளம்ப முடியாதுங்கிறது தான். இதயத்தும் நாட்டத்தும் என்று தொடங்கும் அந்த பாடல். இதயத்தும் நாட்டத்தும் எந்த சிரத்தும், இதயத்தும் நாட்டத்தும் இல்ல திருமந்திரம், இதயத்தும் நாட்டத்தும் எந்த சிரத்தும் பதிவித்த பாத பராபரன் நந்தி, கதி வைத்தவாறும் மெய் காட்டியவாறும் விதி வைத்தவாறும் விளம்ப ஒண்ணாதே, அதையெல்லாம் வெளியில் சொல்லி இந்த அனுபவம் இப்படி இருந்தது என்பதை சொற்களாலோ மற்றவற்றாலோ அதை வெளிப்படுத்த முடியாது. அவர்கள் அனுபவம்தான் அவர்களுக்கு சான்றாக அமையும். அதத்தான் இங்கன் இருந்ததென்று எங்கன் சொல்லுகேன், அங்கன் இருந்ததென்று உந்திபர, அந்த போகம் அப்படியே இருந்தது, அப்படியே அனுபவிக்கப்பட்டது என்றுதான் சொல்ல முடியும். அறியும் அறிவதென்று உந்திபர, அதை அறிவினால் அறிய முடியும் சொல்ல முடியும் என்பது முடியாத காரியம். அப்ப அந்த அனுபவம் அவனோடு ஒன்றி நின்று அனுபவிப்பவர்களுக்கு தான் அது புலப்படும், மற்றவர்களுக்கு அது புலப்படாது. இதுக்கு இணையான திருக்கழிச்சு பாடல் 9வது பாடல். அன்று முதல் யாரேனும் ஆளாய் உடனாகி, ஆளாய் என்றால் அவனுக்கு அடிமையாகி அவனுக்கு ஆட்பட்டு, அன்று முதல் யாரேனும் ஆளாய் உடனாகி அவனுக்கு ஆட்பட்டு அவனோடு உடனாகி சென்றவர்க்கு இன்னது என்று சென்றதில்லை. யாருமே அன்னைய முதல் அவனுக்கு ஆட்பட்டு அவனோடு உடனாகி நின்றவர்கள் இந்த அனுபவம் இப்படி இருந்தது என்று சொன்னதில்லை. சென்றவர் எனதில் என்ன சொல்ற, அன்று முதல் யாரேனும் இன்னது என சென்றதில்லை, இன்னதுதான் என்று சொன்றது சென்றதில்லைனா சொன்னது இல்லை, சென்றதில்லைனா சொன்னது இல்லை. இன்று இதனை இவ்வாறு இருந்ததென்று எவ்வாறு சொல்லுகேன். அவ்வாறு இருந்தது அது, கடைசி வரி அப்படித்தானே இருக்கு, அவ்வாறு இருந்தது அது, அது எப்படி இருந்ததுன்னு கேட்டா அவ்வாறு இருந்தது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதான் அந்த நிட்டை அனுபவம். அடுத்த பாடலும் இதோட இயல்புடைய பாடல் தான். ஒன்றும் குறியே குறியாதலால், இவருடைய திருக்கழிச்சுப்படியார் பாடல்ல ஒரே சொல்லு பலவித பொருளோட ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு விதமான பொருளோட அமையும்படிதான் பாடல்கள் இருக்கின்றன இல்லையா. இதுலயும் குறி குறின்னு நிறைய இடங்கள்ல வருது. போனதோட உரு பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி ஒன்றும் குறியே குறியாதலால் அதனுக்கு ஒன்றும் குறி ஒன்று இல்லாமையினால். இதனுடைய பொருள் பொதுவா என்ன பொருள்னா, அந்த சிவபோக அனுபவத்தை அதுக்கு ஓமையாக எதையுமே சொல்ல முடியாது. அதை அனுபவிக்கிறாங்கல்ல அவங்க தான் அதுக்கு அடையாளம். அவங்களுக்கு சிவபோக எப்படி சிவஞானிகளுக்கு சிவஞானிகளே ஒப்பாவாரோ, அதுபடி சிவபோகத்துக்கு ஒப்புமையாக சொல்லணும்னா சிவபோகம் தான், வேற எதையும் ஓமித்து சொல்ல முடியாது. அதுதான் இங்க சொல்றார். இது வேணா பொருள் வேணா எழுதிக்கிடுங்க. ஒன்றும் ஒன்றும் போட்டு ஒரு கோடு போட்டு, சிவானுபவத்தில் ஒன்றி நிற்றலாகிய சிவானுபவத்தில் ஒன்றி நிற்றலாகிய அடுத்த வரி குறியே குறியே ஒன்றி நிற்றலாகிய. அதுக்கப்புறம் தனியா அடுத்த வரியில எழுதுங்க குறியே என்பதற்கு என்ன பொருள்னு. முதல்ல முழுக்க அப்படி தனித்தனியா எழுதிக்கிடுங்க, அப்புறம் சேர்த்து பார்ப்போம். குறியே அதுக்கு வந்து அவ் அனுபவிப்பவர்களின் நிலையே, அவ் அனுபவிப்பவர்களின் நிலையே, அப்புறம் ஒரு குறி வருது குறியே, அப்புறம் குறி குறின்னு போட்டு ஒரு கோடு போட்டுட்டு எழுதுங்க. அவ் அனுபவத்துக்கு அடையாளம் ஆதலால், அடுத்த வரி ஆதலால் அதனுக்கு, ஆதலால் அதனுக்கு, அதுக்கு பொருள் ஆதலால் அதனுக்கு, அதுக்கு பொருள் ஆதலால் அவ் அனுபவத்துக்கு, ஆதலால் அவ் அனுபவத்துக்கு, அனுபவத்துக்கு ஒன்றும் ஒன்றக்கூடிய பொருந்தக்கூடிய, அதுக்கு பொருள் வந்து ஒன்றும்னா ஒன்றக்கூடிய பொருந்தக்கூடிய, ஒன்றும் ஒன்றக்கூடிய பொருந்தக்கூடிய, குறி ஒன்று இல்லாமையால், குறி ஒன்று இல்லாமையால், ஓர் அடையாளம் இல்லாமையால், ஒன்றோடு உவமிக்கல் ஒரு கோடு போட்டுட்டு, அவ் அனுபவத்தை எதனோடாவது உவமித்து கூறுதற்கு ஆவதும் இல்லை, அதுக்கு நேரம் ஒரு கோடு போட்டு, உலகில் எப்பொருளும் இல்லை, ஒவ்வா தவமிக்காரே, ஒவ்வா அதெல்லாம் செய்யுள்ள வர்றது, ஒவ்வா தவமிக்காரே, ஒப்பற்ற அத்தவ சிரேட்டரே, ஒப்பற்ற அத்தவ சிரேட்டரே, இதற்கு சான்று ஒரு கோடு போட்டுட்டு, இதற்கு சான்றுனா அவ அனுபவத்துக்கு எடுத்துக்காட்டாவார், அல்லது அவ அனுபவ நிலைக்கு எடுத்துக்காட்டு ஆவார். இப்போ கோடு போட்டதுக்கு அப்புறம் எழுதியிருக்கீங்களே அதை அவ்வளோத்தையும் வசியாத்து வாசிங்க. கோட்டுக்கு அப்புறம் எழுதியிருக்கீங்களே அது அவ்வளோ என்னது, அவ் அனுபவத்தில் ஒன்றி நிற்றலாகிய, எந்த அனுபவம், சிவானுபவத்தில் போட்டிருக்கீங்க இல்லையா, சிவானுபவத்தில் ஒன்றி நிற்றலாகிய அந்த அனுபவிகளின் நிலையே அவ் அனுபவத்துக்கு அடையாளம். அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமானா, சொல்ல முடியாது. அப்ப அதை எப்படித்தான் அடையாளம் கண்டுபிடிக்கணும்னா, எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கணும், அந்த அனுபவம் உடையவங்க என்ன நிலையில இருக்கிறாங்கிறதுதான் அடையாளம். அந்த அனுபவத்துல உள்ளவங்களுடைய நிலைதான் அடையாளம். அப்புறம் என்ன பண்ணிருக்கீங்க, ஆதலால் அவ அனுபவத்துக்கு பொருந்தக்கூடிய ஒரு அடையாளம் இல்லாதபடியால் உலகத்தில் உள்ள அந்த அனுபவத்தை எதனோடாவது ஓமித்து கொள்வதற்கு எப்பொருளும் இல்லை, நிகரற்ற ஒப்பு உயர்வற்ற அந்த தவ சிரேஷ்டர்களே அதற்கு சான்றாவர், அதற்கு அடையாளம் ஆவர். அதாவது எப்படி சிவானுபவத்துக்கு சிவ தவ சிரேஷ்டர்களுக்கு ஒப்பாக யாரையும் சொல்ல முடியாதோ, அதே மாதிரி சிவானுபவத்துக்கும் ஒப்பாக எதையும் சொல்ல முடியாது. இப்ப பாட்டை வாசிங்க. ஒன்றும் குறியே குறி ஆதலால், அதா இருங்க, அதுக்கு என்ன பொருள், ஒன்றும் குறியே குறி ஆதலால், அந்த ஒன்றும்னா என்ன அர்த்தம், ஒன்றி நிற்கக்கூடிய அந்த ஒன்றி நிற்கக்கூடிய அந்த நிலை தான் அதுக்கு அடையாளம். ஒன்றும் குறினா ஒன்றி நிற்கக்கூடிய அந்த நிலை, ஒன்றி நிற்கக்கூடிய நிலை தான் ஒன்றும் குறி. குறினா என்னது, சாதாரண அடையாளம், இந்த இடத்துல அந்த ஒன்றி நிற்கக்கூடிய நிலை அதுதான் அது எதுக்கு, அதற்கு குறி, அதற்கு அடையாளம். ஆதலால் அதனுக்கு ஒன்றும் குறியின் ஒன்று இல்லாமையினால், அதை ஒப்புமையாக சொல்லக்கூடிய வேற எதுவுமே இல்லாததுனால, ஒன்றால் ஓமிக்கல் ஆவாதும் தான் இல்லை, ஒவ்வா தவமிக்காரே இதற்கு சான்று. இதற்கு அந்த ஒப்பு உயர்வற்ற தவ சிரேஷ்டர்களே சான்றாவார். அதுக்கப்புறம் தனியா இன்னும் புரியதுக்கு இன்னும் ஒரு வரி எழுதிக்கிடுங்க. அந்த யாரு அந்த அனுபவ நிலைக்கு அந்த தவ சிரேஷ்டர் தான் எடுத்துக்காட்டு ஆவார்கள். அப்புறம் எழுதிக்கிடுங்க. சிவானுபவத்துக்கு ஓமை இல்லாத போல சிவானுபவத்துக்கு வேறு ஓமை இல்லை, அதை அனுபவிக்கும் தவ சிரேஷ்டர்களே சான்றாவர். இப்ப இதுல இந்த பாடல்ல முதல்ல வர்ற குறி வந்து நிலை, அனுபவ நிலை. எத்தனை முதல் பாட முதல் வரியிலே ரெண்டு குறி வருது இல்லையா, ஒன்றும் குறியே ஒன்றி நிற்கக்கூடிய நிலையே. முதல்ல வர குறிக்கு பொருள் நிலை. இப்படி பலவேறு கோணங்கள்ல அந்த பாட்டை பார்த்தா தான் பொருள் புரியும். இல்லாட்டா எல்லாம் ஒரே குறி குறின்னு ஒரே குறிமயமா ஆயிரும் இல்லையா. முதல்ல வர குறிக்கு நிலை, அந்த ஒன்றும் நிலை. அதே வரியில வர ரெண்டாவது குறிக்கு ஒன்னாவது குறி ரெண்டாவது குறின்னு போட்டுக்கிடுங்க. ரெண்டாவது அதே வரியில வர குறிக்கு பொருள் அடையாளம். அப்புறம் மூணாவது வரிக்கும் ரெண்டாவது வரியில வர குறிக்கும் அடையாளம் தான், அல்லது ஒப்புமை. அந்த ஆனந்தம் ஓமைகளையெல்லாம் கடந்த ஆனந்தம் அதான் இதுல உள்ள இது. சிவானந்தம் எதற்கும் ஒப்புமையாக சொல்லப்பட முடியாது.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: Om Shivaya Namah. Shaivam.org in ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சங்கர்ப்ப நிராகரம். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
5: அஞ்சு ஆயா, நீ சிலந்தியிலிருந்து சிலந்தி நூல் மட்டும்தானே தோன்றுது, அப்ப இறைவன் சேர்ந்து ஒரு உருவம் தானே தோன்றணும், முத்தப்பன் மட்டும்தானே தோன்றணும், ஒரு உயிர் பொருள் இருந்து ஒரு ஜடப்பொருள் தானே தோன்றுச்சு, அதான சிலந்தியிலிருந்து சிலந்தி நூல். அது மாதிரி ஒன்றுதானே தோன்றணும், மைக்கா இருக்குங்கிற, சாட்சிசா இருக்குங்கிற, சாவியா இருக்குங்கிற, எல்லாவா இருக்குங்கிறியே அப்படின்னா, அதையடா ஒரு மரத்துல காய் கனி இலை இதெல்லாம் தோன்றது இல்லையா, அது போலாம். ஒரு மரத்தில இருந்து மரத்திலிருந்து மரமா தோன்றுச்சு, மரத்திலிருந்து வெறும் காய் மட்டுமா தோன்றுச்சு, மரத்துல முதல்ல கிளை, அப்புறம் இலை, அப்புறம் பூ, அப்புறம் காய், அப்புறம் கனி, வருதா இல்லையா. அது மாதிரி இறைவனிடத்திலிருந்து இத்தனை ஜடப்பொருளும் தோன்றும். அஞ்சாவது கருத்து, உயர்நிலையாக இருக்கக்கூடிய கடவுளிடத்திலிருந்து ஜடப்பொருளாக இருக்கிற பல பொருள் தோன்றுவது எது போல என்றால், நான் எழுத வேண்டியதான, உயர் பொருளாக இருக்கிறது அறிவுடை பொருளாக இருக்கிற கடவுளிடத்திலிருந்து அறிவற்றதாக இருக்கிற ஜடப்பொருள்கள் பல தோன்றுவதற்கு காரணம் என்ன என்றால், ஒரு மரத்தில் தோன்றுகின்ற காய் இலை கனி இவை கிளை, அப்புறம் இலை, அப்புறம் பூ, அப்புறம் காய், அப்புறம் கனி, இவை போல ஒரு பொருள் இருந்து பல பொருள் தோன்றும் இல்லைங்களா. இப்ப மாமரத்திலிருந்து வேதத்துக்கு மாவில கிடைக்குது, வேதத்திற்கு மாவில கிடைக்குது, வேலியை போடுவதற்கு குச்சி கிடைக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்காரம்மா விலைக்கு வாங்கிட்டு வந்து சொல்ற மாவடு கிடைக்குது. எல்லாம் வீட்டோட தான் சித்தாந்தத்தை பார்க்கணும். மாவடு கிடைக்குது, அப்புறம் மாங்காய் கிடைக்குது, அப்புறம் மாம்பழம் கிடைக்குது. அப்ப ஒரு பொருள் இல்லையே, பல பொருள் கிடைக்குதே. இலை பூ, இலைங்கிறது தனி, பூங்கிறது தனி, அப்புறம் அது காயா தனியா வருது, அப்புறம் அது தனியா மாறுது. இது மாதிரி இருக்கா இல்லையா? மின்சாரம்னு தோன்றுச்சு, அது கடவுள் தான். அது மின்சாரத்துல பேனா தோன்றுச்சு, எது போல பூவிலிருந்து காய் தோன்றியது போல. அந்த காய் எப்படி தனியாக மாறுச்சுன்னா, இப்ப பேன் தோடுச்சு, பேன்ல கொஞ்சம் ஓட வச்சு தண்ணி குளிர்ச்சியாகிருந்தா பிரிட்ஜ் உருவாகுனா. முதல்ல கண்டுபிடிச்சது பேனு, அப்புறம் கண்டுபிடிச்சது அந்த பேனை சுத்த விட்டா, உள்ளுக்குள்ளேயே சுத்த விட்டா குளிர்ச்சியாகும். குளிர்ச்சியானா பிரிட்ஜ் கண்டுபிடிச்சான். சுத்தின பேனை வச்சு கண்டுபிடிச்சதுதான் பிரிட்ஜ். அப்ப காஞ்ச காய், காய்ச்ச காய் தான் தனியா மாறுச்சு. அது சொல்ற விளக்கம் கரெக்டானே. அப்ப ஒரு உயிர் பொருளில் இருந்து பல, மரம் என்ற உயிர் பொருளில் இருந்து பல ஜடப்பொருள் கிடைக்குது. இலை ஜடப்பொருள், பூ ஜடப்பொருள். பூ உயிரோட இருந்தா நம்ம தலையில உட்காருமா? சிக்கு பிடிச்ச தலைக்கு இதுக்கு வேற நான் வேற இருக்கணுமா? பூ தானே கீழே விழுந்துடும். நல்ல வேலையா அதுக்கு உயிர் இல்லை. இல்ல என்ன பாருங்க, பூவுக்கு மட்டும் உயிர், இப்ப செடி உயிர், உயிரோடு கூடிய பூ வருது. பூ எடுத்து நம்ம தலையில வைக்கிறோம். சத்தியத்துக்கு அந்த பூவுக்கு உயிரா இருந்தா எல்லா தலையிலும் இருக்குமா? இருக்கா? அதுக்கே தெரியும் இந்த தலையில் இருக்கப்படாதுன்னு. அதுவே கேள்வி விழுந்து நல்ல விளையாது. உயிர் இல்லாத பொருள், அப்ப உயிர் பொருள் இருந்து உயிரற்ற பொருள் தோன்றுதா இல்லையா? பல தோன்றுதா இல்லையா? இலை தோண்டிச்சு, இலைய கிள்ளிட்டா சருகு. பூ தோண்டிச்சு, அவன் சொல்றது நியாயம் தானே. அப்ப அறிவு பொருளாக இருக்கிற இறைவனிடத்தில் இருந்து, அறிவு பொருளாக இருக்கிற இறைவனிடத்தில் இருந்து பலவிதமான ஜடப்பொருள்கள் தோன்றுகிறது. எவ்வாறு என்றால், ஒரு உயிராக இருக்கிற மரத்தில் இருந்து பலவிதமான உயிர் தத்த பொருள்கள் தோன்றுவது போல. நாலாவது பாயிண்ட் முடிஞ்சுதா? அடுத்தது அஞ்சாவது. ஏயா, ஒரு உயிர் பொருளிலிருந்து ஒரு பயனற்ற பொருளாக இருக்கிற இந்த உயிர்கள், இந்த ஜடப்பொருள் தோன்ற வேண்டுமா? ஏன் அரை இறைவன், இறைவனா இருக்கலாம்ல, எதுக்காக நம்ம உடம்பா தோன்றும்? அது உடம்பு தோன்றி அப்புறம் மறுபடியும் அந்த உடம்ப அவன் ஐம்புலங்கள் நீக்கி மறுபடியும் அவன் மறுபடியும் உடம்பெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் கடவுளா ஏன் மாறான்? கடவுளா பிறந்த நம்ம எப்படி மறுபடியும் கடவுளா மாறி? கடவுளா இருந்து உடம்பு தோன்றிய உடம்பு கடவுளா மாறும். அதனாலதான் குடத்தை கூட நம்ம கும்பிடும். ஏன் குடம் தானே, நாரி போற குடம் தான் உடம்பு தான், ஏன் கும்பிடுமா? கடவுள். ஏன்னா கடவுளை நம்மள சமயம், நம்ம சமயத்திலயும் அவனும் சேர்ந்த வந்தேன். அவன் சொல்ற கருத்திலயும் நம்ம கொண்டு வந்து உடன்பாடாத்தான் இருக்கும். நாம அவன் உடம்பு தான் கடவுள் நினைச்சு உடம்ப வணங்கலாம். நாம உடம்பு கடவுள் இருந்த இடம், நாம கொஞ்சம் அதுல இருந்து வேறுபடுவோம். அவன் உடம்புதான் கடவுள் நினைச்சு மாலையை போட்டேன் நம்ம செத்த உடம்பு. நாம ஏன் மாலையை போட்டோம்னா, அந்த கடவுள் இருந்த கருவறை, அதனால செத்த உடம்புக்கு நாம வணக்கம் செலுத்தோம். அதனால நாம இப்ப அவன் கடவுளா நினைக்கிறான். அவன் கேக்குறான், ஏயா ஏன் இந்த உடம்பா? கடவுள் சும்மாவே அங்க இருக்கப்படாதான்ப்பா. நெல்லு உனக்கு நலமான பொருள் இல்லையா? நெல்லு நல்ல உணவு பொருள், நமக்கு வேண்டிய பொருள். நெல்ல மண்ணுல போடுறோம், மறுபடியும் நெல்லாத்தானே முளைக்கணும். அது நெல்லா முளைக்காம வைக்கோலா முதல்ல முளைக்குது. அப்படியே முளைச்சி நெல்லு வைக்கோல இருந்து அப்படியே காயா வந்து பதறாவும் போயிருது. நெல் போட்ட நெல் என்னவாயிடுச்சு? பதறாவும் போகுது, வைக்கோலாவும் பயனற்ற. நமக்கு பயனா? நல்லவேளை நமக்கு பயன் இல்லாத விட்டதுனால தான் அந்த மாடு அதை பயனோட சேர்ந்து பால் தருது. அதே நம்ம சாப்பிட்டிருந்தா அந்த மாடும் தராது. நல்ல வேலை நமக்கு பயன் இல்லைன்னு வைக்கோல நிற்கும். ஒரு காலுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு காலாக ஒரு காம்பத்தான் தொடுவாரா சண்டிகேஸ்வர பெருமான். ஒரு காலத்தை ஒரு தொடுவார், ஒரு ஆவுக்கு ஒரு காலாக. அப்ப ஒரு கால் இறைவனுக்கு அபிஷேகத்துக்கு ஒரு கால் தான், மற்ற மூன்றுக்கு மற்ற மூன்று சீக்கிரத்தோட எழுதுகிறார். இப்ப பயனற்ற பொருள் ஏன் தோன்றுவானே? அதான் கேள்வி. அட நெல்லுல வைக்கோலும் பதரும் தோன்றுதா இல்லையா? அது மாதிரி இது வைக்கோல், இது வைக்கோல் பயனற்ற பதரா போச்சு. தொடர்ல இவன் வாழ்ந்து என்ன பண்ண பதறு பண்ணுவனே சொல்றான். இவன் பதறு அப்படின்னு பதில் சொல்றான். இப்ப அஞ்சாச்சா, அடுத்தது ஆறு. சரி, அப்படியே இருக்கட்டும். நம்ம இறைவன் பல விதமான உருவங்களாக காட்சி தர்றான்னா அப்ப அவனுக்கு பலவித நிலைகள் உண்டோ? முத்தப்பண்ணா முத்தப்பன் என்ற கடவுளுக்கு முத்தப்பண்ணு ஒரு பாகம், ஒரு நடிக ஒரு பாத்திரமா? அப்ப இது ஒரு பாத்திரமா? அப்ப இறைவன் ஒவ்வொரு வடிவமாக தோன்றுவானோ? அதெல்லாம் பல வடிவமாக தோன்றினாலும் அதில் இருப்பது ஒருவன் தான். அது எப்படியா? என்ன கேள்வி? இறைவன் ஒருவன்ட்ட அவன் பலவித உலக பொருள்ல இருக்கிற மாயாக தோன்றுகிறாங்க. அத மைக்காக முத்தப்பனாக டேபிளாக வருகிறது சொல்றேன். அப்படின்னா அவன் பலவீதத்திற்கும் அவன் தன்னை மாற்றிக்கொண்டு இதுல இரும்பாக காட்சி தருகிறான், இதில் கதையாக காட்சி தருகிறான், இதில் மரமாக காட்சி தருகிறான், இதில் புத்தகமாக காட்சி தரானா? அப்ப பலவித நிலை உண்டோ? கடவுள் ஒரு ஒரு நிலை இல்லையோ? அப்ப அந்த கடவுளுக்கு எதுதான் நிலை? சுமாரியா மாட்டுல எத்தனை மாடு பார்த்துருக்கேன்? மாடு ஒண்ணுதான். சவளக்கால பார்த்திருக்கியா இல்லையா? கருப்பு காலை பார்த்திருக்கியா இல்லையா? வெள்ளை காலை பார்த்திருக்கியா இல்லையா? ரவுண்ட் ரவுண்டா கலர் நிறக்கிற மாடு பார்த்திருக்கியா இல்லையா? அப்ப பலவிதமான நிறங்களோடு இருக்கிற மாடாக இருந்தாலும் அது கறக்கின்ற பால் வெள்ளையாக இருக்கும். அதுபோல பலவிதமான உருவங்களாக இருந்தாலும் அதற்குள் இருக்கிறவன் பசும்பாலை போல இறைவன் ஒருவன் தான். இப்ப கேள்விக்கு அவன் எவ்வளவு அழகா பதில் சொல்றான். ஒருவன் தான் பலவித வடிவங்களை ஏற்கிறான் என்றால் இறைவனுக்கு பலவித வடிவங்களா? இல்லை, இறைவன் ஒருவன் தான், வடிவங்கள் பலவாக இருந்தாலும் வடிவங்கள் ஜடப்பொருள், அதற்குள்ளே இருக்கிற ஒரே அறிவு பொருள் ஆண்டவன் தான். எது போல என்றால் பல நிற மாடுகள் இருக்கிற பொழுது அந்த பல நிற மாடுகள் தருகிற பால் ஒரே மாதிரியான தன்மையுடையது போல, வெண்மை துசி எல்லாம் உள்ளது. கருப்பு மாட்டுப்பால் கருப்பாக இருக்குமோ? கருப்பு மாட்டுப்பால் கருப்பாக விஷம் போல இருக்குமா? இல்லை, கருப்பு மாட்டுப்பாலும் வெள்ளையாகத்தானும் வெள்ளையாக இருக்கிற பாலும் ருசியாகத்தான். அதுபோல பலவித முத்தப்பனாக இந்த மைக்காக இந்த டேபிளாக இருந்தாலும் அதற்குள் இருக்கிற உணர்ச்சி இறைவன் ஒருவர் மட்டும்தான். பாராவு தெரியாப்பட்ட அறிவுடைய பொருளாக இருக்கிற இறைவன் அறிவற்ற பொருளாக காட்சி தருகிறான் என்றால் அறிவற்றதும் அவனுக்கு உருவமா? அறிவற்றதும் அவனுக்கு உருவமா என்றால் இல்லை. பலவிதமான நிறங்களை உடைய இல்லை பலவிதமான நிறங்களை உடைய மாடு இருந்தாலும் அவற்றின் உள்ளே அவற்றால் தரப்படுகிற பால் ஒரே தன்மையாய் இருத்தல் போல பல வடிவங்கள் இருந்தாலும் ஒரே கடவுள்தான், ஒரே உணர்ச்சியுடைய கடவுள்தான். இது ஏழாவது. அப்புறம் ஒண்ணு கேட்டான், அப்படியா? அப்படியானா ஓ இறைவன் முத்தப்பனாக முத்தப்பனாக இருக்கிறான், வடிவம் இல்லை. ஆனா முத்தப்பனுக்கு மத்தியானம் சாப்பிட்ட மோர் குழம்பு துவைச்சு அது மாதிரி உங்க சாமி சுவைப்பாரோ கேட்டான். உன் சாமி அது போல சுவைப்பாரோ? இந்த உடம்பு சுவைக்க அது போல சாமி சுவைப்பாரம்னா கண்ணாடியில் தோன்றும் உருவம் சுவைக்குமா? பதில், கண்ணாடியில் தோன்றும் உருவம், உருவம் இருக்கு, அது போல இது பிரம்மம் உருவம் தான். ஆனா உருவம் சுவைக்குமா? கண்ணாடியில் தோன்றுகிற பிம்பம் சுவைக்காது. பிம்பத்துக்குரியவன் வேண்டுமானால் துவைக்கலாம். இந்த பிம்பம் கண்ணாடியில் தெரிகிறது. நான் சாப்பிட்ற மாதிரி கண்ணாடியில் இருந்து சாப்பிடுறேன்னு வச்சுங்க. யாரு சொல்லுவாங்க கண்ணாடியில என்ன மாதிரி அழகு உண்டாது? தலையை வாரி இப்படி வரும் இப்படி வரும் பார்த்து யாராவது கண்ணாடியை பார்த்து தான் அழகுன்னு சொல்லுவாங்களா? ஒவ்வொருத்தரும் கண்ணாடியை பார்க்கும்போது தான் தான் சூப்பர் ஸ்டார் மனுஷன். அப்படி தெரியலைன்னா அடுத்த நாள் கண்ணாடியை பார்க்க மாட்டோம். இப்ப சூப்பர் ஸ்டாரா தெரியறதுனால கண்ணாடியில் தோன்றும் அந்த உருவம் அழகுடையதாக நான் நினைத்தால் அந்த கண்ணாடியில் தெரிகிற உருவமும் அழகுடையது என்று அதுவும் நினைத்துக் கொண்டு, முத்தப்பா உன்னை போல்தான் நான் அழகா இருக்கிறேன் அப்படின்னு கண்ணாடியில தோன்றுகிற உருவம் சொல்லுமோ? அது நீ என்ன நினைச்சாலும் அது நெளியும், நீ என்ன குனிஞ்சாலும் அது குனியும். அது விலகிட்டீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. அதுபோலத்தான் கடவுள் இங்கே இந்த வடிவமாக தோன்றுகிறான். கண்ணாடியில் தோன்றுகிற வடிவம் சீவார், கண்ணாடியில் தோன்றுகிற வடிவம் அந்த எண்ணெயை தடவிக்காது. நல்ல எண்ணெயா கெட்ட எண்ணையா அது தெரியாது, ஆனால் தடவுற உனக்குத்தான் தெரியும். அதுபோல இந்த உடம்புக்குத்தான் தெரியுமே தவிர கண்ணாடியாக இருக்கிற இறைவனுக்கு அது வேண்டியதில்லை. அப்பா மாட்டிக்கிட்டோம். இப்ப ஏழு முடிஞ்சு போச்சா? அதுக்கப்புறம் அவங்க சொல்றான், நீங்க இதெல்லாம் கொஞ்சம் மனசுல வாங்கிட்டீங்கன்னா தான் படிக்கிற போது புரியும். இப்ப ஒன்பதாவது பத்தாவது சொல்லி முடிச்சேன், எட்டு ஒன்பது பத்து ஏழு சொல்லி முடிச்சேன். ஏன் யார் கண்ணாடியில் இருக்கிற உருவம் அனுபவிக்காதுங்கிற கரெக்ட், அதனால சாமி அனுபவிக்காதுங்கிற கரெக்ட். ஏன்னா கண்ணாடி தெரியுது நிழல், கண்ணாடி தெரிகிற உருவம் எது? சாமி, சாமியினுடைய நிழல் தான் இது. சாமி இப்ப உடம்பாக நிழலாக இருக்கிறார். அதனால கண்ணாடியில் தோன்றுகிற நிழல் எப்படி அனுபவிக்காதோ அந்த கண்ணாடிக்கு உள்ளே இருக்கிற இந்த உடம்பு செய்யக்கூடிய நிலையை கண்ணாடியாக இருக்கிற இறைவன் அனுபவிக்க மாட்டான். இது அப்ப மறுக்க போறாரு, எது நிழல் எது இதுன்னு அவர் சொல்றது அப்படி கேட்க. அப்புறம் சொன்னா, ஆமா நிழல் அனுபவிக்காதுன்னா எப்படி அனுபவிக்காது? நிழல் அனுபவிக்காதுன்னா ஏய், நிழல் வந்து அனுபவிக்காதுங்கிறது அது எப்படி அனுபவிக்காது அப்படின்னா, இப்ப கண்ணாடியில் தோன்றுகிற ஒரு உருவம், முத்தப்பர் உருவம், நான் கண்ணாடியிலே ரொம்ப நேரமா நின்றுகிட்டு இருக்கேன். அந்த நேரத்துல என் வீட்டுக்காரி வந்து, ஏங்க இப்படி கண்ணாடியை பார்த்துட்டே நிற்கிறீங்க அப்படின்னு ஒரு குத்து குத்தணும்னு நினைச்சு கண்ணாடியில் தெரியல முத்தப்பராய் என்னுடைய கன்னத்தில் ஒரு குத்து குத்துறேன்னு கண்ணாடியில் தெரிகிற கன்னத்தில் குத்தினார். எனக்கு குத்தியதாகவா இருக்கும்? கண்ணாடி தான் உடையும். அதுபோல இறைவன் எந்த விதத்திலும் நிழல் தான், உன்னுடைய நிழலாக இருக்கிற இந்த உடம்பு தான் அனுபவத்தை அனுபவமே தவிர கண்ணாடிக்கு முன்னே இருக்கிற ஒருவனுடைய கண் குத்துப்படாது. நிழல்ல இருக்கிற கண்ணாடியில குத்துனா கண்ணாடி உடையும், ஆனா நிழலுக்குரியவர் கண்ணுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அப்புறம் பத்தாவது வந்த, கொஞ்சம் இரியா, நீ உங்க வேதத்தினுடைய கருத்தாக என்ன சொல்கிறாய்? தத்துவம் அசியா? தத்துவம் அசி அதானே? அந்த தத்துவம் அசி தான் வேதத்தின் வாக்கியம். அந்த வாக்கியம் தான் நாங்கள் சொல்வதற்கு ஆதாரம். தத் சுவம் அசி, தத் நீ சுவம் அவனாக ஆகினாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலினாலேதான் நான் என்ற உடம்பு என்னுடைய உடம்பு அல்ல, அவன்தான் என் உடம்பாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிற கருத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே என் கருத்து தப்பு அல்ல என்று முடிக்கிறேன். தத்துவமசி என்ற சொல் அகம்பிரமாத்மி என்ற பொருளை தருவதால் மாயாவாதியாக நாங்கள் சொல்லுகிற கருத்து என்றைக்கும் மாறாது. எனவே இதுதான் எங்கள் கொள்கை அப்படின்னு மாயாவாதி கொள்கையை வரையறுத்தார். இப்ப நான் மறுபடியும் அதை ஒரு தொகுத்து சொல்கிறேன். இறைவன் யார், அவன் அருள் என்ன என்று வஞ்சப்பிறவிக்கு அஞ்சிய ஒருவன் கேட்கிறான். கேட்ட பொழுது இறைவன் யார் என்பதற்கு பதில் மாயாவாதி சொல்லுகிறான், இறைவன் எல்லாவற்றிலும் உயர்ந்தவன். அவன் யார் என்றால் இந்த உலகத்து பொருளாக பிம்பமாக நிழலாக தோற்றம் அளிக்கிறான். அந்த இறைவன் இந்த கேள்வி இறைவன் யார் என்பது ஒவ்வொரு பதிலா பார்த்துட்டே வந்தீங்கன்னா இறைவன் யார் என்பதற்குரிய பதில் தெரியும். இந்த பத்துமே இறைவன் யார் என்பதற்குரிய பதில், பத்துமே இந்த முக்திக்கு நம்ம போகல, இறைவனுக்குரிய பத்து சிறப்பு. இறைவன் யார் என்ற கேள்விக்கு பதில், முதல் பதில், இறைவன் எல்லாவற்றிற்கும் உயர்ந்தவன், உயர்ந்த அறிவுடையவன். அவன் பிற பொருளாக அறிவற்ற பொருளாக காட்சி தருகிறான். அவன் அறிவற்ற பொருளாக காட்சி தருவதற்கு காரணம் அவருடைய எளிவந்த தன்மை, அதாவது தன் பெருமையை தானறியாத தன்மை. அந்த தன்மைக்கு கரும்பு தன் சுவையை உணராததை மாயாவாதி ஓமையாக காட்டுகிறான். அவ்வாறு எளிமையாக வருகிற இறைவன் அப்படியே தோன்றுகிறானா என்றால் இல்லை, பல பாகங்கள் ஒன்று சேர்ந்து தோன்றுகிறான். அந்த பாகங்கள் எது என்றால் ஐந்து பூதங்கள், ஆறு தாதுக்கள், அஞ்சு விதமான உடம்பு. இவை போன்ற நிலையில் அவன் பல பொருள் ஊட்டுணர்ச்சியாக தோன்றுகிறான். அவ்வாறு ஏன் தோன்ற வேண்டும், அதான் அடுத்த கேள்வி. அவன் ஏன் அவ்வாறு தோன்ற வேண்டும், இழி பொருளாக ஏன் அவன் தோன்ற வேண்டும், அதற்குத்தான் நாம் பதில் சொன்னோம். இல்லை, அவன் தோன்றினான் என்பதல்ல, அவன் தோன்றியது போல் ஒரு பிரம்மை நமக்கு ஏற்படுகிறது, அங்கதான் வழுகிறான். அவன் தோன்றியது போல் பிரம்மை, இப்பொழுது இந்த உடம்பு இறைவனுடைய நிழல் பிரம்மை, கனவுல காண்பது மாதிரி. ஏனென்றால் இந்த பொருள் நித்திய பொருள் அல்ல, அழியக்கூடியது. கனவு அழியுமா அழியாதா? ராத்திரி பார்த்த கனவு காலையில நேமாறுதா என்ன ஆகும் கதை? கனவு நிலைக்காது. அது போல இந்த ஐந்து தாதுக்களாக, ஆறு தாதுக்களாக, ஐந்து உடம்பாக தோன்றுகிற நிலை ஒரு பிரம்மை. எது போல என்றால் வெள்ளி என்று நாம் சிப்பியை நினைப்பது போல. இதை நீ கடவுள் என்று நினைக்காது, இது கடவுளுடைய பிம்பம், கடவுளுடைய பிரம்மை. கடவுள் இருக்கிறாரா? இது சிப்பி, கடவுள் வெள்ளி. அந்த வெள்ளி சிப்பி போல இருப்பது போல காட்சி அளிக்கிறார். ஓ, அறிவான பொருளுக்கு இப்படி அறிவற்ற பொருளை நீ ஒரு உதாரணம் காட்டியே, அறிவுடைய பொருளாக இருக்கிற கடவுளுக்கு வெள்ளியும் சிப்பியும் அறிவற்ற பொருளாச்சே, இதை நீ உதாரணம் காட்டியே லாயக்கா அப்படின்ட்டு அப்படின்னு அவனுக்குள்ளே கேட்டுக்கிறான் என்று நீ கேட்பாயானால், அறிவுடையதாக இருக்கிற சிலந்தியில் இருந்து அறிவற்ற நூல் வருவது போல. அப்ப அறிவற்ற சிலந்தி நூல் ஒன்று தானே இருக்கு, ஆனா இங்க முத்தப்பன் கந்தப்பன் சொத்தப்பன் இத்தனை அறிவற்ற உடம்பு இருக்கு. ஏன்னா அட மரம் என்ற அறிவினால் காய் கனி இலை பூ என்று சொல்லப்படுகிற ஜடப்பொருள் போல தோற்றும். அப்படி ஏண்டா ஜடப்பொருளா அந்த இறைவன் தோன்றணும்? எந்த அறிவன் அறிவுடையவனா இருக்கப்படாதா? ஆனா அறிவுடைய பொருளோடு அறிவற்ற பொருள் உடன் தோன்றும்டா. அறிவற்ற பொருளோடு அறிவுடைய பொருள் இருக்க அறிவற்ற பொருள் தோன்றும். அறிவாக இருக்கிற இறைவன் அறிவற்ற உடம்பாக தோன்றுவார். அறிவாக இருக்கிற நலமாக இருக்கக்கூடிய நெல்லில் எப்படி தவிடு அது பதரும் வைக்கோலும் தோன்றுகிறதோ அது போல. உடனே அவன் கேட்டான், வைக்கோலும் அதுவும் தோன்றுவது போல என்று நீ சொன்னால், அறிவற்ற பொருள் தோன்றுகிறது என்று நீ சொன்னால், அப்ப அறிவற்றவனாவே அதை இல்லடா, அறிவற்ற பொருளாக இருந்தாலும் அறிவற்ற பொருளுக்குள்ளே அவன் இருக்கிறான். அது எப்படின்னா பலவிதமான நலன்களை உடைய பசுக்களுக்குள்ளே பால் என்ற ஒன்று இருப்பது போல. ஓ அப்படி சொல்றியா, அறிவற்ற பொருளுக்குள்ளே அறிவு உள்ளே இருக்கிறது. ஒரு நூலில் பல மணிகள் பொறுப்பது போல, ஒரு கடலிலே அலை நுரை இவை தோன்றுவது போல என்றெல்லாம் உண்மை சொல்கிறான். அதுல இந்த பசுக்கள் உண்மை பலவிதமான நிறங்களையுடைய பசுக்கள் போல ஒரு பொருள் உள்ளுக்குள்ளே தோன்றும் என்று சொல். சரி, அப்படியானால் அந்த தோன்றுகிற பொருள் அதற்கு எப்படி கரு நிறம் இருக்குன்னா அது அனுபவம் உண்டா? அனுபவம் இல்லை. ஏனென்றால் கண்ணாடியில் தோன்றுகின்ற இப்ப மாறுது, கண்ணாடியில் தோன்றுகின்ற நிழல் எதையும் அனுபவிக்காது. அதை மறுக்க போறான், கண்ணாடியில் தோன்றுகிற நிழல் எதனையும் அனுபவிக்காது, அதுபோல இதனை அனுபவிக்க மாட்டான். உதாரணம் சொல்லு, நிழல்ல இருக்கிற கண்ணுக்குள்ள குத்துனா அது நிழல் கண்ணாடி உடைக்குமே தவிர இதனுக்கு வராது. எனவே நிழலாக இருக்கக்கூடியவற்றை நிகழ்வது அந்த நிழலுக்குரிய தலைவனுக்கு ஆவது இல்லை. அதுபோல நிழலாக இருக்கக்கூடிய இவை அனுபவிப்பது இறைவனுக்கு இல்லை. இதெல்லாம் எதனால தெரியுனா, இந்த நிழல் தான் நீ, இந்த நீதான் அவன், நீ அவனாக ஆகிறாய். இதைத்தான் எங்கள் தத்துவமூர்த்தி சொல்லுகிறது. இதுதான் மாயாவாதியின் கருத்து.
6: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு கடிநெடில். வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதவாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: நமக்கு இன்பம் நானாவது நம் இன்பங்கள் இருக்கு. இப்படி முப்பொருள் உணர்ச்சி நம்ம செஞ்சா இன்பம் நம்மை பொருந்துவதற்கு நாளுமா, இன்பம் நம்மை பொருந்துவதற்கு நாளும் என்ன வழிமுறையை கையாளலாம், இவன் போய் நம்ம சேரலாமா இன்ப நாளும் அருமையாக ஆகவே குருவின் வழி நின்று ஆரம்ப உதயத்தின் வழி நின்றால் இன்பம் நாளாகும். இது நிச்சய் என்றால் சிவாய நம குருவே என்றார். இதுவே நிச்சய் இயல்பு என்று சிவாய நம குரு சொன்னார். அஞ்சு எழுத்தையே நம்மை நாமமாக கொண்ட நமச்சிவாய முக்தி சொன்னான். நமச்சிவாய முக்தி சிவாயம் அவர் கூறுவார். சில இடங்கள்ல அனுப்பு போன சிவாய சத்குருவேன்னு சொல்லுவாங்க. ஆகவே இசை என்பது என்ன என்றால் அது மிகுந்த வீடு, அதற்கு சரியை பெரிய யோகம் நெருக்கிலே ஒழுகி அதன் வழியாக சுரபகமானே குருநாதனாக இருந்தவர்களுக்கு அவர்தான் சென்ற ஞான நெறியே இந்த கேட்டல் சிந்தித்தல் செய்தல் இந்த நிலையை நின்று செய்ததுக்கு அப்புறம் அவர்களை அதுதான் உண்மையான இசை, அதுதான் முடிந்த வீடுகிறது. அப்போது உயிர் கணக்கென ஒரு செய்தி சட்டகாலத்து ஆன்மீக தன் தேவையாகும் திறன் தேவை என்று அந்த சிவன் அருள் சிவன் அருளன்றி தனக்கு எந்த செயலும் இல்லை சொல்லி அவன் அருளாளன்றி ஒன்றும் செய்யானவர்களே அஞ்ஞான பிரவேசியாகலாம் அப்படின்னு சொல்வார் இல்லையா, அப்போது ஏற்று சொல்வார். அதனால அவன் அருளாளன்றி எனக்கு அறிவில்லை, அவன் அருளாளன்றி எனக்கு செயலில்லை என்று அருளுக்குள் பரிபூர்ணமாக தன்னை ஒப்படைத்து விடுகிறது. அதுதான் நிச்சய நிலை. அப்போ அதுக்கு என்ன அற்புதமான எடுத்துக்காட்டு அமர்வான இருக்கு சொல்லி பார்த்துட்டா நிச்சய வளர்த்துட்ட ஓவியத்துக்கு சுதந்திரம் சுதந்திரம் தான். ஓவியனுடைய கை எப்படி எப்படி இருந்ததோ அதன்படி ஓவியம் அமைக்கும். ஓவியம் தானா தன்னை அமைக்கப்பட முடியுமா இல்லையா? ஓவியன் கைகளை ஓவியம் போல் ஒன்றாகி உற்று சாவியதே நிச்சய் என்றான் சிவாய நை தற்கூறுவே என்றான். இன்னொரு பாடம் அந்த ஆணவம் என்ன பண்ணிருக்கு, ஜாதக பொருளாகிய ஆன்மாவை உடலுக்குள் அடக்கி வைத்து அது மட்டுமா அஞ்ஞானத்திலேயே அடக்கி வைத்திருக்கின்றது. மெய்யான இன்பம் ஒன்று உண்டு சிவபெருமான் திருவழி என்ற சிந்தனைக்கெல்லாம் இடம் வைக்காமல் இந்த பொய்யான புலர் இன்பங்களையே மெய்யான இன்பம் என்று அஞ்ஞானத்தில் அடக்கி இருக்கிறது. உடம்புக்குள்ள அடக்கி வச்சு இந்த புலர் இன்பங்களை உட்பதற்கு ஏற்ப உடம்புக்குள்ள ஆன்மாவை அடக்கி வச்சு இந்த பொய்யான புலர் இன்பங்களையே மெய்யான என்று அஞ்ஞானத்தை செய்து கொண்டிருக்கின்றது இந்த ஆணவம். ஆகவே இதை மாற்ற திருவருள் வழி ஆன்மா நின்றுவிட வேண்டும். எப்படி திருவருள் வழி ஆன்மா இருக்கின்றன சின்ன செயலில்லை என்று திருவருள் அடக்கி இருக்கிறார். எப்படி நான் ஓவியம் கைகள் ஓவியம் ஒன்றாக இருக்கிறது போல அடக்கி நின்றால் அந்த ரெட்டை கை போடும் எவ்வளவு அற்புதமான ஓவியம் இருக்கின்றார். ஆவியை ஆவினா ஆன்மா ஆவியை காயத்து அடக்கி அஞ்ஞானத்து அழுத்தி மலம் ஏறியதால் அதனை மாற்ற விஞ்ஞானம் அருவி அங்க ஓவியம் கைவழி ஓவியம் போல் ஒன்றாகி விட்டு சாவியலே நிச்சய் என்றான் சிவாயனை தற்கூறு. அங்கம் ரெண்டாம் அடி கடைசி இருக்கா அதை வந்து கடைசி கூட அங்கம் சாவியதே உடலை

0: இருந்து திரும்புதல் குற்றமாகும். அவற்றை இழுத்து திரும்புதல் குற்றமாகும். கருவி சேருதல் பிரிதல் இல்லையா முறையில் செயல்படும். கருவியே செய்யும் தாவிரா அறிவு தங்கின இடமே தகுதிக்கு இருப்பிடம் என்று சாற்றி என் உள்ளத்தின் ஐயமும் திரிவும் தவித்தனை ஆண்டு கொண்டனையே. பாவனை கடந்த உனை வசமாக்க பாதமும் பசுவுமான பற்றி நாட்டத்தை முழுத்து வாய் நீரை பசையர பருகுவார் தங்கள் ஆவத்தே நிச்சை அபாயமாய் கருதி அதற்கு இயல்பினை அளித்தவனை. அதாவது நிச்சை விளக்கம் இல்லை, அதற்கு இலக்கணம் சொன்னவன், நிச்சைக்கு இலக்கணம் சொன்னவன், அதற்கு இயல்பினை அளித்தவனை ஆவல் குரத்தை அம்பலவா ஐயோருக்கு அருள்வா நீயே என்று சொல்லி அதனை ஞாபகப்படு. மிக அற்புதமான பாடல் இருந்தாலே நான் சொல்கிறேன். அடுத்த பாடல் இருக்கின்றதே அது கூட்ட பெருமானே நான் தெரிவிக்க முடியுமா? நம்மளால ஆலயத்தை தெரிவிக்க முடியும். ஆலயத்துக்கு போய் சொல்றதுக்கு இப்ப கூட இல்லை. ஆனா இப்ப இங்க இருந்தவரை தெரிவிக்கிறோம் அப்படின்னா நம்ம உறவு நாயன் அவர்கள் பொறுப்பு ஓவியமாக கூட்ட பெருமானே நம்முடைய மனக்கம் அவர்கள் காட்டியிருக்கார். அப்படிப்பட்ட அருமையான பாடம் நான்காம் பாடம். புரிந்த உருவம் அசல் உருவான பாடிய மாதிரி இது ஒரு விதமாக பதினான்கு ஆசிரியர் உருவாக வந்து அந்த அடைக்கு பாடிக்கின்றார். நான்கு திருக்கரங்களை வெளியே கொடுத்திருந்தார். நான்கு திருக்கரங்கள், அதுல ஒரு திருக்கரம் முன்னால் தொங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த வீட்டு கரம் முன்னால் தொங்கிக் கொண்டிருக்கு. இன்னொரு கரம் அபயகரம் அமைந்த ஏனைய இருக்கிறார்கள். ஒன்று நெருப்பை எழுதி உள்ளது, இன்னொன்று உடுக்கையை எழுதி உள்ளது. ஒரு பாதம் ஞான ஆதாயத்திலே ஊற்றப்பட்டு நிற்கின்றது, இன்னொரு பாதம் இருக்கப்பட்டு இருக்கின்றது. இப்படி இந்த நிலையிலே திருநகரம் ஆடி இன்பவாய் என்பார் சொல்லியிருக்கின்றாய், இன்பவாய் இடத்திலே சொல்லியிருக்கின்றாய். நான் உன்னோடு இரண்டர கலந்தும் உன்னுடைய அறிவு செயல்களும் நிலையாக இருக்கின்றன, என்னுடைய அறிவு செயல்களும் நிலையாக
1: நாலு கைகளிலே ஒரு கையை பெறுகிறது.

0: நளின பாதத்தின் ஒன்று எடுத்து நளினமான பாதம் என்ன சிறுநலனம் ஏற்பதனால நளினமான பாதம் சொன்னார். நளின பாதத்தின் ஒன்று எடுத்து ஒரு பாதத்தை எடுத்து தூக்கிய திருவடியாக எடுத்து ஒன்றை ஞானவான் பொதுவிலே நாட்டி இன்னொன்றை ஞான ஆதாயமாகிய திருவடியிலே நாட்டி அவருடைய ஞானம்தான் எங்கும் நிறைந்திருப்பது. அந்த ஞானத்தையே இடமாக கொண்டுதான் அவன் சிறுநலனம் ஏற்றுகின்றார். வேற எந்த பொருளும் அவன் ஆடும்போது அவனுக்கு ஆதாரமாக இருந்து அவனை தாங்கிக் கொண்டிருக்கிற எல்லா பொருளுக்கும் அவன் தான் ஆதாரம். தன்னுடைய ஞானத்தையே அவன் இடமாக கொண்டு இருக்கின்றான். அதனால ஒரு பாதத்தை ஞானவான் பொதுவிலே ஊன்றி ஒன்றை எடுத்து ஒன்று ஞானவான் பொதுவிலே காட்டி கோலமான கூத்து அழகு நிறைந்த இந்த திருக்கூத்தினை விடாத நீ இப்போது விடாமல் இயற்றிக் கொண்டிருக்கின்ற நீ என முசா நாட்களுக்கு இந்த நகரம் மூலமாக இன்பத்தை அறிவிக்கொண்டே இருக்கின்றான். இல்லையா ஒருத்தர் பொறுத்துக்கொண்டே இருக்கின்றான். அதான் கோலமான கூத்து விடாத நீ உன் குளம் இரண்டு என் குளம் இரண்டும் குறுகிடா வண்ணம் உன்குளம் இரண்டு என் குளம் இரண்டும் குறுகிடா வண்ணம் இன்பவா என்பால் உன்னையும் கொண்டது எப்படிதான் என்று கேட்கின்றார். குளம் சொன்னது ஞானத்தையும் கிரியையையும் குறிக்கும் அறிவையும் செயலையும் குறிக்கும் என்று திருநாத சுவாமிகள் உணர்த்துள்ளார்கள். இந்த இடத்துல உன்குளம் என் குளம் உன்குளம் இரண்டு என் குளம் இரண்டுங்கிறதுக்கு இந்த மாதிரி அழகாக ஏதாவது எழுதுவோம். ஞானம் கிரியும் அறிவும் செயலும் உன்குளம் இரண்டுனா சிவபெருமானுடைய ஞானம் கிரியும் தென்குளம் இரண்டுனா அந்த முக்கிய ஆன்மாவினுடைய ஞானம் கிரியும் உன்குளம் இரண்டு தென்குளம் இரண்டு அதாவது சிவபெருமானுடைய ஞானக்கிரியைகளுக்கு உள்ள இந்த முத்தாமாவுடைய ஞானக்கிரியைகள் அடங்கியிருக்கும். இது அவரது மங்களவாசத்தையுடைய தெரியாத ஒரு நல்லார் துணைவரே நல்லா நிலைமுறை நல்லா அவருடைய பொன்னார் நினைவர் நல்லார் துணைவரே இருக்கிற துணைவரே அதுக்கு என்ன சொல்றாங்க தனியார் சுவாமிகள் அவனை ஞானசக்தி கிரியாசக்தி அதான் நாயகருடைய திருவடிகள் அவருடைய ஞானசக்தி கிரியாசக்தி கூட தம்முடைய ஞானம் கிரியையும் அரங்கத்துக்கு காரடை போல் இருப்பர் அப்படின்னு அந்த பொருள் சொல்லுவாங்க. அதனால சிவபெருமானுடைய ஞானத்துக்குள் ஆன்மாவின் ஞானம் அடங்கியிருக்கணும். அதாவது அவன் ஞானம் உணர்ச்சினாலே எனக்கு ஞானம் இல்லை அவன் திருத்தினாலே எனக்கு செயல் இல்லை என்ற கருத்தோடு இருப்பதுதான் ஆன்மாவின் செயல் சிவனுடைய செயலுக்கு அடங்கியிருக்கேன் முசாமாவை அடங்கி ஞானத்திரிகள் அடங்கப்பட்டு அடங்கப்பட்டிருக்கோ அந்த ஞானத்திரிகளை அழிந்து போய்விடவில்லை அடங்கப்பட்டுதான் இருக்கின்றன அழிந்து போய்விடவில்லை என்று சொல்லுங்க. உன்கூடம் இரண்டு என் கூடம் இரண்டு திருஞான சுவாமிகளுக்கு எங்க உரைக்குனாங்க குலபுர நாயகத்தில் இருக்கு ஒரு உரையிடவில்லை அப்ப எந்த இடத்துல இருக்காங்க காத்த உதயில மேற்கோள் எந்த இடத்துல மேற்கோள் அப்படின்னு சொன்னா திருஞானியாரிலே ஒன்பதாம் திருவிழே கண்ட இவை அல்லே நான் அப்படின்னு ஒரு பாடல் போடணும். கண்ட இவை அல்லே நான் அப்படின்னு ஒரு பாடல் போடணும். அந்த பாடலுக்கு அந்த பாடலுக்கு பொறிப்புரை எல்லாம் சொல்லிட்டு விசேட உரையிலே வந்து இந்த இடத்தை மேற்கோளாக காட்டியிருக்கிறார். உன்குளம் இரண்டு அதே சமயத்தில் என்னை உன்னோட என்ன இருக்கார் உன்னோட இரண்டரை அடியார்கள் சிவம் எல்லாரையும் குருவாகவே வச்சு சொல்கின்ற வழக்கு. ஆகவே 28 குருவின் சேராக இருபத்தி சிவம் தானே, குருவும் சிவம் இல்லையா. அந்த மலரை பொருந்தக்கூடிய மலர்களை வீசுகின்ற புத்தத்துக்காக வேடத்தினது யானை நிறுத்தி குடித்தாயே, சினகரம் தரத்தை எப்படி கொடுத்தாய், கோயில் கரத்தரை மட்டும் எப்படி கொடுத்துக் கொண்டார், பூவை வாயில் இருக்கிறதுக்கே சுருக்கி தனித்தனி கோயிலை சிரித்ததற்கு எப்படி கொடுத்துக் கொண்டார், இதையும் வேலை செய்யவில்லையே, அது நீயே இருக்கு ஆகவில்ல, கோயில் பூ செய்த மாதிரி பாவம் வேலை இருக்கு நீயே ஆகப்பட்டு சொல்லியிருக்கிற, பூவை எழுதியதற்காகவே யானை சிரிக்கையை துணித்தனி கோயிலை சிரித்ததுக்கு மட்டும் தண்டிக்கவில்லைன்னு கேட்கிறார். அப்போ இங்க யானையை சொன்னதுனால்தான் கோயிலை சிரித்து யாருக்கு சொல்ல, இங்க யானை சொன்னதுனால அங்கேயும் யானை என்பதை பெற வைக்கின்றா இல்லையா. திருவானைக்காவல சிறந்து வந்து நூல் செய்து ஒரு மந்திரம் அமைச்சது சாமியார் வெயில் பண்ணலாம் பழங்கக்கூடாதுங்கிற நோக்கத்தோட கோயில் எடுக்கணுங்கிற ஒரு கருத்தோட தான் செஞ்சது. அதனால மறுபடியும் போக்குவரத்து கட்டுவதாகி மாட கோயில் எல்லாம் ஏற்பாடு செஞ்சார். ஒரு மனதில் அதால் முடிஞ்ச கோயில் அதுதான் இல்லையா, அது மந்திரப்பாடுலாம் இருக்கு அதால் முடிஞ்ச கோயில் அதுதான். அதை யானை வந்து சிரிக்கதே, அப்போ கோயிலை சிரித்ததுக்கு யானை ஒன்றும் சரியே, பூக்கிறதுக்கு யானையும் சரியாயே, ஒரு நமக்கு ஒரு சிந்தனை எழுப்புறாரு. ஆனா கருத்து தான் அந்த முக்கியம் இல்லையா. சாக்கியநாயனா கல்லைதான் போட்டார், ஆனா கருத்தை தான் சுவாமி பார்த்தார் இல்லையா. அது மாதிரி இங்க யானை சிரித்தது அங்க யானை கருப்போட சிறிது பட்டத்து யானை போய் கொண்டிருக்கும் போது எந்த காரணமின்றி அந்த சிவாமியான சிரித்தது. அது கூட திருவள்ளுவர் தான் எல்லாத்தையும் மறுபடியும் பிழைக்க வைத்தார் சுவாமி வந்து அது ஐயாவுடைய அற்புதத்தை உணர்த்துவதற்காக செய்தது. அது மாதிரி செருப்போடு செய்தார் அதை செய்தார் இது ஒன்று செய்தார். ஆனா இங்க வந்து யானை வந்து இது அனுசிதம் புரிமையற்றது அமைந்த இப்படி சிறந்து ஏன்னா வாயானதான் வாயிருந்தது வாயிருந்தது கூட இது அனுசிதம் அல்லவா, புரிமையற்ற நிலை அல்லவா, இது சாமியோட இருக்கக்கூடாது அந்த கருத்தோடு தான் சிரித்ததோடைய சிறந்தின் உணவெடுத்து கொண்டு அதை நோவெடுக்கணும்னு செய்கிறேன். சிறந்திக்காது இல்லையா அதனால கருத்து, அதனால அந்த கருத்து தான் முக்கியங்கிறதுக்கு நம்ம சிந்தனை எடுக்கிறார். அதுவே யானை வந்து கோயில் நினைச்சிருக்கவில்லை அனுசிதம்ங்கிற சொல்ல அதே தெளிவாக சேர்க்கா இருக்கணும் வைக்கல அந்த இடத்துல மேற்கோள் காட்டுகிறேன் அனுசிதம் தான் பேசுவோம். ஆகவே அந்த யானை தெரிஞ்சு இந்த யானை ஏன் தெரிஞ்சீங்கன்னா அப்புறம் நம்ம ஆர்வம் புரிஞ்சுக்கணும். இது தெருப்போல் செய்யவில்லை சுவாமிக்கு தூய்மை பொருள் ஏற்பட்டுள்ள கூடாது என்ற நோக்கியை செய்தது அதனால நினைக்கவில்லை என்று நாம் புரிந்து கொள்ள இருக்கின்றார். அதான் ஏழுமா மலர்க்கா நாட்டிகை நேரம் எழுந்தரங்கி எழுந்தரங்கினா அதை குறிக்க குடித்தனை சினகாந்தர் சினகம் என்பது கோயில் என்று பொருள்கொள்ளலாம். சினகம் தரத்தை எப்படி பொறுத்தால் இதற்கு நேர் நிலையும் இல்லை என்று வைத்தது நிலையோ கோயில் தகர்க்கிற மாதிரி ஒரு பொல்லாத நிலையும் இல்லைன்னு ஈயே ஆரம்பித்து சொன்னது இல்லையா. அப்புறம் இன்னொரு பிராணி ஆரணிகளிலே அயல்தர் புதல்வர்க்கு ஆகமம் வைத்த பூரணமே, ஆரணிகள் கல்லார மர நிழலிலே அயல்தர் புதல்வர் பிரம்மாவுடைய புதல்வர்களாகிய நான்கு முனிவர்கள் சனகர் சனாதனர் சனந்தனர் சனத்குமாரர் நான்கு நீ ஆகமம் வைத்தார். இவர்கள் வேதங்களை கற்று பொருள் முடிவு காண முடியாமல் மிகவும் இடர்பட்டு சுவாமியை சஞ்சம் கொண்டார் இல்லையா. என்னன்னா பெரிய இருட்டாகிய கடலுக்குள்ள சூறாவளி காற்று வீசி அங்கையும் இங்கையும் அலைக்கடித்தால் எவ்வளவு பெரிய துன்பம். அந்த மாதிரி வேதங்களின் பொருளை பார்க்கும்பொழுது எங்களுடைய அஞ்சாரத்தால் ஒரு இடத்துல சொன்னது இன்னொரு இடத்துல சொன்னதும் ஒன்று போன்று முரண்படுற மாதிரி தெரியுது. அதனால நாங்கள் அங்கு மிகவும் அலைக்கழிக்கப்படுறோம். இருள் கடலுக்குள்ள வீசுற சூறாவளியால் அலைக்கழிக்கப்படுற மாதிரி எங்களுக்கு உணர்வு அன்னும் அமையவில்லை. எனவே நாங்கள் இந்த மறுக்கடலிலிருந்து நீங்க அருக்கடலாகிய நீர் உதவி செல்ல வேண்டும் என்று வேண்டுகிறார். இருக்கும் கடவுள் யாவத்து எரி மறுத்து இடைப்படுத்தாங்கு பொருட்பெருந்தரான நேரம் புடையோரும் அழைப்பார். அருட்பெரும் கடலே ஜெயித்தேன் கலைத்து போய்விட்டோம். அருட்பெரும் கடலே ஜெயித்தேன் அமைந்திருந்த உணர்வு யாங்கள் மறுப்பெரும் கடலில் நீங்கும் வண்ணம் ஒன்று அருதி என்றார் கந்தபுராணன் பாடம். மருளாகிய கடல் குழப்பமாகிய கடலை நீங்குவதற்கு அருளாகிய கடலாகி நீ உதவி செல்ல வேண்டும் என்று நாகர் கேட்டவுடனே சுவாமி வந்து நந்தியின் பெருமாளை மட்டும் நீ வாசலை காட்டுவா யாருங்கிறதாலே சொல்லிட்டு என்ன இவர்கள் நாள்வருக்கும் அந்த ஆகமத்தின் அருபொருள் மூன்றும் கூட அந்த இல்லாத இல்லாத அறிவில்லாத ஆகமத்திலேயே மூன்று பொருள்களையும் உணர்த்திருக்காங்க. ஆக ஆகமத்தை கற்றால்தான் வேதத்தின் பொருள் விளங்கும். அதான் கிளையான பாடியத்துல வேதத்தை சூத்திரம் என்றும் ஆகமத்தை பாடியம் என்றும் பல இடங்களிலே கிளையான பங்கு எடுவார்கள். ஆகமத்தின் சார்பு இல்லாமல் வேதத்தை கற்றால் தனகாலி முனிவர்கள் என்ன பார்த்தா அப்ப அப்பேற்பட்டவர்களுக்கே ஒன்றும் செய்யல இல்லையா. ஆகையினாலே அந்தரில் ஆகமத்தின் அரும்பரம் மூன்று கூட என்று சொல்வார். அந்த பதிவுக்கு பார்த்து பார்த்து முப்பொருள்களை உணர்த்தினார். இதை உணர்ந்து எங்களுக்கு சிந்தையை அடங்க வேண்டும். உன் அருளே நீங்கள் கிறிஸ்துவை ஒடுக்க வேண்டும். அதற்கு என்ன போதிக்கமோ அதே போதியுங்கள் நாங்கள், அது வார்த்தையால் போதிக்கக்கூடியது அல்ல என்று இருந்தபடி இருந்து காட்டினார் திருமுத்திரைகள். அப்புறம் என்ன நடந்தது உலகத்துல எல்லாம் உங்களுக்கு தெரியும்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 53 படலம் முதல் 57 படலம் வரை. வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: கீரனை கரையேற்றியது. கீரன் வந்து வெற்றாமரைக்குள்ள முழுகி கிடக்கிறான். வெளியில வந்தா அந்த நெருப்பு அவனை கொன்றுவிடும். வெற்றாமரை மட்டுமே அவனை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றது. அந்த நிலையிலே சங்கத்திலே கீரன் இல்லை. கீரன் இல்லாத சங்கம் எப்படி இருக்குன்னா, நிலா இல்லாத வானம் போல இருண்டு இருக்கு. அது ஞானம் இல்லாதனுடைய கல்வி போல இருக்கு. நாயக மணி இல்லாத மாலை போல இருக்கு. மாலர் இல்லாத ஒரு மாலை வட்டமா இருக்குன்னா அது அழகு இல்லாமல் இருக்கு. அரசன் இல்லாத நாடு போல இருக்கு. நல்ல பெண் இல்லாத வீடு போல இருக்கு. நிறைய பசங்க இங்கேயும் ஓடி வந்துருக்கு. ஆனா வரவாளுக்கு வாங்கன்னு கூப்பிடுறதுக்கும் ஒரு காபி போட்டு கலந்து தரத்துக்கும் ஒரு பெண் இருக்கணும் அங்க. அதுல மனையாட்டி இல்லாத மனை போல இருக்கு. ஆறு இல்லாத ஊர் போல இருக்கு. நீர் இல்லாத நெற்றி போல இருக்கு. இது கீரன் இல்லாத சபை. அதனால ஏனைய புலவர்களாகின்ற கபிலன் பரணன் புத்தவர்கள்லாம் பெருமானிடத்திலே மன்னிப்பு கேட்டு அந்த கீரனுடைய ஒரு குற்றத்தை மன்னிக்க சொல்லி நாம் அந்த கீரனை வந்து கரையேறும் வண்ணம் பெருமான் திருள் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனா அவர்களுக்கும் பயம். என்ன பயம்னா, இவன் எல்லை மீறி வாய விட்டுருக்கிறான். ஞான பூங்கோதையே வந்து இவன் பகைச்சுட்டான். அப்படிப்பட்டவனுக்கு அவனுக்கு வக்காலத்தை வாங்குறதுக்கே பயம் எல்லாருக்கும். பெரிய தப்பு பண்ணவனுக்கு வக்கீல் போக மாட்டான் கூட. அது போல கோதையார் உலகம் இன்ற புனிதையார் பரஞான பூ கோதையார் குழற்கும் தீங்கு கூறிய கொடிய நாவின் தீதையார் பொறுப்பார். ஞான பூங்கோதையுடைய கூந்தலுக்கும் தீங்கு சொன்ன கொடிய நாக்கு, அந்த நாக்குடைய தீங்கை யார் பொறுப்பார்? புத்தர் தான் பொறுப்பார். யாருன்னா, பெருமான் மட்டும்தான் பொறுக்க முடியாது. அந்த குற்றத்தை யாரால் மன்னிக்க முடியும்னா, பெருமான் ஒருவனால் தான் அந்த குற்றத்தை மன்னிக்க முடியும். என்பதனால பெருமானே உன்னை தவிர கதியில்லை, கீரனை காத்துருள வேண்டும் என்று சொல்லி அந்த சங்கத்தில் இருக்கின்ற ஏனைய புலவர்கள்லாம் கபிலரை வந்து கபிலர் தலைமையிலே சுக்கநாத பெருமான் இடத்திலே மண்டியிட்டு வேண்டிக் கொள்கிறார்கள். அவனை தோத்திரம் பண்ணுகிறார்கள். உடனே பெருமான் கருணை கூர்ந்து மீண்டும் சங்க புலவனை போல் வருகின்றான். வந்து என்ன பண்றாரு, அந்த பொற்றாவரியுடைய படிக்கட்டுகளில் இறங்குகின்றார். கீரா என்னை பார் என்று சாமி சொல்றார். கீரன் தலை தூக்கி பார்க்கின்றான். அப்பொழுது பெருமானுடைய திருவுருள் நோக்கம் படுகின்றது. அதனால அவனுக்கு நல்லறிவு தோன்றுகின்றது. அந்த அவன் பட்ட கஷ்டத்தினாலே அவருடைய அறியாமை நீங்கி பெருமானுடைய திருவுருள் நோக்கத்தினாலே அவனுக்கு நல்லறிவு தோன்றியது. உடனே இந்த பெருமாட்டியாகின்ற ஞான பூங்கோதையை நாம் குற்றம் கூறினோம், ஆகவே அவருடைய திருவுருளை பெற வேண்டும் என்று சொல்லி அந்த கீரன் அந்த தொற்றாமரையிலே மூழ்கிய வண்ணமே பெருமானை பார்த்தபடி கையிலை பாதி காலத்தை பாதி அந்தாதி என்ற ஒரு 100 பாடல்கள் நேரிசை வெண்பாக்களால் பாடுறார். ஒரு பாடல்ல கைலாச பெருமானை பாடுவார், அடுத்த பாடல்ல காலத்தி பெருமானை பாடுவார். அடுத்தடுத்து இவ்வாறு அந்த கையிலை பாதி காலத்தி பாதி என்ற அந்த நூலினை பாடுகின்றார். உடனே பெருமான் மனமுகின்றான். கீரா நீ எனக்கு எப்பொழுதுமே வேண்டியவன் என்று சொல்லி தன்னுடைய கையினை கொடுத்து அந்த கீரனை கரையேற்றுகின்றான். கீரன் உடலில் இருக்கின்ற பிணி நீங்கி நல்ல பொன்னார் மேனியனாக கரையேறி விட்டான், என்பதை கரையேறி விட்டான். பெருமான் தன் கை கொடுத்து இந்த குளத்தில் இருந்து அவனை கரையேற்றினானா? அந்த பெருமான் தன் கால் கொடுத்து பிறவியாகின்ற சமுத்திரத்திலிருந்து பல உயிர்களையும் கரையேற்ற வல்லவன். திருவடியை கொடுத்து பெரிய சமுத்திரத்திலிருந்து நம்மை கரையேற்ற வல்ல அந்த பெருமான் கை கொடுத்து இந்த கீரனை கரையேற்றினான். கரையேற்றியுடனே கீரன் பெருமானுடைய திருவடியிலே கண்ணீரினால் நினைத்து பெருமானை பாடுகின்றான். கோபப்பிரசாதம் என்ற ஒரு நூல். பெருமானை பகைத்து யார் யாரெல்லாம் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், பெருமானுக்கு தொண்டு செய்து யார் யாரெல்லாம் அவனுடைய அருளை பெற்றிருக்கிறார்கள் ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார் புராணங்களில் இருந்து. அதான் கோபப்பிரசாதம் என்ற ஒரு நூல் நக்கீரர் பாடியது. பெருந்தேவபாணி என்ற ஒரு நூல். தேவபாணி என்பது ஒரு வகையான பாடல், அது தெய்வத்தை பாடுவது. தெய்வங்களில் பெருந்தெய்வது மகாதேவர் பெரும் பரமேஸ்வரர், ஆகவே அவரை பாடுகின்ற நூலுக்கு பெருந்தேவ பாணி என்று பெயர். பிறகு திரு எழுகூற்றிருக்கை என்று ஒரு ரதபந்தம் என்று சொல்ற சித்திர கவி. அது என்ன அலங்காரமாக, ஒன்று ஒன்று இரண்டு ஒன்று, ஒன்று இரண்டு மூன்று இரண்டு ஒன்று, ஒன்று இரண்டு மூன்று நான்கு, மூன்று இரண்டு ஒன்று, ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து, நான்கு மூன்று இரண்டு ஒன்று, ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு, ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று, ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஆறு ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்ற எண்கள் இந்த வரிசையில வரும்படியாக, அந்த எண்ணினுடைய பெயர்கள் வரும்படியாக பெருமானுடைய பெருமையை சொல்லி பாடிட்டு, பிறகு அதே வந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று இப்படி குறுகி போகும். இதை எழுதி வச்சா ஒரு தேர் எப்படி வரும்? தேர் கீழே ரெண்டு தகடு இருக்கு, கீழுடைய தேருடைய அந்த தேரு கட்டும் போது இப்படி போகுது. நடுப்புற தேர் தட்டுன்னு ஒரு பெரிய அகலமான பகுதி இருக்கு, அதிலிருந்து தேர் வந்து டேப்பரிங்கா இப்படி குறுகி போகுது. அப்படி இந்த பாடலில் இருக்கிற எண்களை கட்டமிட்டு எழுதினால் ஒரு தேர் போல இருக்கும். இதற்கு ரதபந்தம் என்று திரு எழு கூற்றிருக்கை. இதை முதலிலே பாடினார் தமிழிலே நக்கீரர் சுக்கராத பெருமானை கூட்டி. அதை பாடின பெருமான் அவரை மிகவும் மனமகிழ்ந்து அந்த நக்கீரனை பெருமான் ஆசீர்வாதம் பண்ணி தன் திரு கையை திருக்கரத்தினாலே அவனுக்கு திருநீர் அணிவித்து நீ எப்பொழுதும் போல சங்கத்திலே இருந்து நம்மை பாடுவாயாக என்று அருளினார். அதான் கீரனை கரையேற்றியது. உடனே கீரனே வந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டான் பெருமான்ட. பெருமானே, நான் அறியாமை காரணமாக இல்லாத குற்றத்தை கற்பித்தேன். உண்மையில் அந்த பாடலிலே குற்றம் இல்லை, அதுதான் உண்மை. இருந்தும் அந்த உண்மையை நான் அறிந்திருந்தும் பொறாமை காரணமாக இவன் அந்த பரிசை பெறுவதை தடுத்தேன். கேட்கிறார், மன்னிப்பு கேட்கிறார். தாங்கள் சொல்வதே சாத்திரத்தின் மெய்ப்பொருள் என்பதை நான் அறிவேன், ஆனா அந்த உண்மையை எழுதி கொடுத்து நான் வாங்க வேண்டிய காசை எவனோத்து வாங்கிட்டு போறேங்கிற பொறாமையினால தப்பு பண்ணிட்டேன். அறிந்த உண்மையை நான் ஒரு கவிதையா எழுதி நான் அந்த காசை வாங்கியிருக்கலாம், ஆனா மன்னன் வந்து இது உண்மை இல்லைன்னு சொல்லிடுவானோ என்பதுக்காக பயந்துட்டு நான் எழுதல. இப்ப நாம இந்த பிரைஸ் வாங்கியிருக்கலாமே நினைச்சு இவன் பிரைஸ் வாங்குறதுல பொறாமை காரணமாக பொய் கூறிவிட்டு என்னை மன்னித்தருளுங்கள் என்ன நக்கீரன் மன்னிப்பு கேட்கும். பெருமான் மன்னித்தருளினார். என்ன காரணம்னா, பொறுப்பரன்றே பெரியோர் சிறு நாய்களும் பொய்யினையே. இன்னைக்குமே பெரியவா இதை தெரிஞ்சுக்கணும். திருவாசகம் சொல்றது, யாரையுமே நம்ம கீழே இருக்கிறவாள அவ என்ன தப்பு பண்ணாலும் மன்னிக்க மாட்டேன்னு நம்ம சொல்லக்கூடாது. மன்னிப்பது நம்முடைய கடமை. தப்பு பண்றது அவளுடைய இயல்பு. தப்பு பண்றதுனால அவன் தப்பு பண்ணினோட ஆயிடமாட்டான், ஏன்னா தேள் கடிக்கத்தான் செய்யும். ஆனா அதை மன்னி பொறுமை நம்ம கிட்ட இல்லைன்னா நாம் செய்கின்ற தப்பாயிடும். குழந்தைகள் தப்பு தான் பண்ணும், பெரியவா பொறுத்துக்கல மன்னிக்கலன்னு சொன்னா பெரியவா பண்றது பெரிய தப்பாயிடும். நமக்கு மன்னிக்கிற கடமை இருக்கு. பொறுப்பரன்றே பெரியோர் சிறு நாய்கள்தான் பொய்யினையே என்று திருவாசன் சொல்லு. பெருமான எல்லா குற்றங்களையும் பொறுக்கின்ற குற்றம் பொறுத்த நாதன். இந்த காரணத்தாலே அந்த குற்றத்தை பொறுத்து கொண்டான். அப்புறம் பெருமான் நினைக்கிறானா, நம்ம குழந்தை கீரன், அந்த கீரன் செவ்வனே குருமுகமாக எல்லா இலக்கண இலக்கியங்களையும் அறியவில்லை. அந்த காரணத்தினாலே அவனுக்கு இந்த இடர்பாடெல்லாம் வந்தது. அச்சம் அழுக்காறு போன்ற குணங்கள்லாம் கல்வியை ஒழுங்காக கற்றால் இருக்காது. நல்ல குருநாதன்ட்ட நம்முடைய தமிழ் சாத்திரங்களை ஒழுங்காக கற்றால், திருக்குறள் கற்றால், திருவாசகம் கற்றால் முக்தி பெறும். என்ன காரணம்னா, கல்வியை கற்பதனாலேயே உயிருக்கு இருக்கிற குற்றங்கள் நீங்கும், நிற்க அதற்கு தக என்பதனால. ஆகவே இவன் ஒழுங்காக குருமுகமாக இலக்கணத்தை அறியவில்லை. இவனுக்கு இலக்கணத்தை போதிக்கணும். இவனுக்கு இலக்கணம் போதிக்க வல்லவர் யார் இருக்கா? அந்த சங்கத்தில் எல்லோரும் கீரனை விட சற்று தகுதி குறைந்தவர்கள். கீரன் தான் நடராஜமணி. அப்பொழுது கீழிருப்பவர்கள் மேலிருப்பவருக்கு உபதேசிக்க முடியாது. ஆகவே யாரை கொண்டு கீரனுக்கு இலக்கணம் உபதேசிக்கலாம் என்று சொக்கராதர் நினைச்சிட்டு இருக்கிறார். சொக்கநாதர் நினைப்பது மீனாட்சிக்கு தெரியும். என்ன காரணம்னா, சொக்கநாதருடைய மனமாக மீனாட்சி இருக்கிறார். சொக்கநாதர் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டும். உயர்ந்த தம்பதிகள்னு சொன்னா வீட்டுக்காரர் நினைக்கிறது வீட்டுக்காரருக்கு தெரியும், சொல்லி தெரிய வேண்டிய தெரியும். ஞானசம்பந்த பெருமானுடைய தாயார் அப்படி இருந்தாங்களா? தந்தையார் நினைப்பதே அறிவர்களா இருந்தார். கற்பின் மேம்பட்டவர்னு சொல்றார். கற்பு என்பது கணவன் சொல்வதை கேட்டு நடப்பது, சொல்றதுக்கே வாய்ப்பு இல்லாம சொல்றதுக்கு முன்னாடி நடக்கிறது கற்பின் மேம்படுதல், மனதறிந்து நடப்பது. அப்படி வந்து மக்கள் இருந்திருக்கிறார். மீனாட்சி சொன்னா, பெருமானே நமக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆச்சு இல்லையா முன்னாடி பர்வத மலையில அந்த ஹிமாலயத்துல, அப்பொழுது வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்தது, பூமியை சமன்படுத்துவதற்காக நீங்க அகத்தியரை தானே அவன் மனைவியோடு அனுப்பினீர்கள். அகத்தியரை மட்டும் சாமி அனுப்பல, அதுக்காக சொல்றேன், அகத்தியரை கோபாமுத்திரோட அனுப்பிச்சார். அகத்தியர் மட்டும் போனார் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாதுங்கிறதுக்காக. ஆகவே அந்த அகத்தியன், அந்த அகத்தியனுக்கு தாங்கள் தமிழ்நாட்டுக்கு அவனை அனுப்பும் முன்பாக தமிழ் மக்களிடம் அவன் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக தமிழை கற்பித்து அனுப்பினீர்கள் என்ற காரணத்தினாலே அகத்தியனை கொண்டே கீரனுக்கு இந்த இலக்கணத்தை கற்பிக்கலாமே என்று மீனாட்சி ஐடியா கொடுத்தார். சொக்கர் சொன்னார், மீனாட்சி நான் நினைத்ததை நீ சொன்னாய், அதுக்காக நீ எப்படி என் பக்கத்திலே இருக்கும், நான் நினைத்ததை நீ சொன்னாய் என்று சொல்லிவிட்டு அந்த அகத்தியனை மனதால் நினைக்கிறார் சொக்கநாதர். உடனே என்ன பண்ணார், புதிய மலையிலிருந்து ஓடி வந்தார். லோபாமுத்திரையோட அகத்தியர் வந்து மீனாட்சி சுந்தரர்களை வணங்கி, பெருமானே என்னை நினைத்தது எதற்காக, எனக்கு இடுகின்ற பணி யாது என்று கேட்ட உடனே அவர் சொல்றார், பெருமான் சொல்றார், கீரனுக்கு தமிழ் இலக்கணத்தை செம்மையாக உபதேசம் செய்வாயாக என்று சொல்ல உடனே அகத்தியர் கீரனுக்கு பிழையற அந்த இலக்கணத்தை ஓதுகின்றார். கீரனும் அந்த இலக்கணத்தை கற்று துறை போகின்றார். இந்த லீலை என்பது சண்பகமார பாண்டியன் அவருடைய ஆட்சியில் நடக்குது. சண்பகமாறன் தான் அந்த கோவில்பட்டியில பெருமானுக்கு கோயில் எடுத்தது. கோயில்பட்டியில் கோயில் இல்லையா, விஸ்வ கணேஸ்வரர் சண்பகவல்லி தாயார் அந்த கோயில் கட்டுது. அந்த சண்பகமாரனுடைய காலத்துல இந்த இது நடக்குது. அப்ப அம்பாள் கேட்கிறா, பெருமானே நீங்கள் நேரடியாவே கீரனுக்கு பரிசு பண்ணிருக்கலாமே, ஏன் அகத்தியனை கூப்பிட்டீர்கள்? நல்லா கதையா இருக்கே, நீ தானே அகத்தியனை கொண்டு அவனுக்கு இலக்கணம் உபதேசம் பண்ணு சொன்ன, இப்ப பிளேட்டை மாத்தி போட்டு நீனே உபதேசம் பண்ணிருக்கலாமே, அகத்தியனையும் கூப்பிட்டேன் கேட்கிறியே அப்படின்னு கேட்கிறேன். அப்படி இல்ல பெருமானே, யாரை கொண்டு உபதேசிப்பது நீங்க நினைச்சீங்க, அதனால அகத்தியனை கொண்டு உபதேசிக்கலாம் சொன்னேன். அப்படி நினைக்காமல் நீங்களே உபதேசிக்கலாம் ஏன் நினைக்கலன்னு இப்ப கேட்கிறேன். நம்ம குழந்தைக்கு நாமளே உபதேசிக்கலாமே. இப்ப சுவாமி சொன்னார், நம்ம குழந்தையா இருந்தாலும் கூட சில நேரங்கள்ல நாம் உபதேசிக்க கூட, இந்த திருப்பதான் உபதேசிக்கணும். பெருமாள் சொன்னார், நான் யாருக்கு நேரடியாக உபதேசிப்பேன் என்று சொல்றார். தன்னை நித்தலும் வழிபடும் தகுதியோர், அன்றாடம் என்னை விடாது பூசிக்கின்றவர்கள், வேறு தகுதி வேண்டாம் அவர்களுக்கு, அவர்களுக்கு நான் உபதேசிப்பேன். சால பொன்னளிப்பவர், சிவதர்மங்களுக்காக எல்லையில்லாமல் தன்னுடைய அந்த தனத்தை கணக்கு பார்க்காம கொடுக்கிறவர், அவர்களுக்கு உபதேசிப்பேன். தொடுத்த மத்தர் அமிலா புனிதர், பிறருடைய வாழ்க்கை கல்வி செல்வம் இதை கண்டு சிறிதும் பொறாமை இல்லாமல் குழந்தை போல் இருப்பவர்கள், அழுக்கார் இல்லாதவர்கள், அனசூயா என்ற உயர்ந்த குணம், அசூயை இல்லாதிருத்தல், அப்படி பொறாமையற்றவர்கள், சொன்ன சொல் கடவாதவர், கனவிலும் குருநாதன் சொன்ன கட்டளையை மீறாத நடப்பவர்கள், நூற்றுக்கு நூறு பட்டுட்ட குருமொழி காப்பவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் நேரடியாக உபதேசிக்கலாம், சனக்கர் முதலியோர்கள் என்று சுவாமி சொன்னார். ஆகவே இவன் பொறாமை காரணமாக குற்றம் கூறுகிறான் என்ற காரணத்தினாலே அந்த பொறாமை நீங்குவதற்காக, அது நீங்கிற பிறகு நான் உபதேசிக்கல, அது நீங்குவதற்காக நேரடியாக உபதேசிக்கவில்லை என்று சுவாமி சொன்னார். நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சனக்கர் முதலியோர் பெருமானிடம் வேண்டினார்கள், ஞானத்தை வேண்டினார்கள், பெருமானவர்களுக்கு மௌனமாக அதை உணர்த்தினான். ஆனால் பெருமான் சனக்கரை விட உயர்ந்ததாக நம்முடைய குருநாதர் திருவாரூர்களை கருதி குதிரை வாங்க போனவருக்கு குறுக்க வந்து உபதேசம் பண்ணார். அப்படின்னா இந்த உலகத்திலேயே எம்பெருமானால் உபதேசிக்கப்பட்டவர்கள தலையாயவர் யார் என்று சொன்னால் திருவாசகம் பாடிய குருநாதர் மட்டும்தான். இதை குறிப்பால் உணர்த்துவது போல பெருமான் சொல்றார், அவரை விட உயர்ந்த தகுதிப்படுத்தவர்கள் யாரும் கிடையாது என்ற காரணத்தினாலோ என்னவோ அந்த குருநாதருடைய மொழியை அவர் தன் திருக்கரத்தினாலேயே நடராஜா எழுதியிருக்கிறார் என்று பார்க்கின்றார். அப்புறம் சங்கத்தார் கழகம் தீர்த்தது. பெருமான் இவ்வாறு அந்த கழகத்திலே அமர்ந்திருக்கின்றான். அப்படி இருக்கும்பொழுது சங்க புலவர்கள் பெருமான் இங்க இறையராக தன்னுடைய திருமேனியை கொடுத்து விட்டு இதை வழிபடுங்கள் என்று சொல்லிவிட்டு லிங்க உருவனை கொடுத்து விட்டு அவன் தன்னுடைய தெய்வ மானுஷ வடிவினை மறைத்துக் கொண்டான். ஒளிசை மருமமாக வந்த அந்த வடிவினை மறைத்துக் கொண்டு சுக்கலிங்கத்திலே புகுந்து விட்டான். அந்த சங்கத்திலே 48 புலவர்கள் வந்து தமிழ் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்துல அவர்களுக்குள்ள நிறைய பிணக்கு வருது. என்ன பிணக்குன்னா, ஒருவர் பாடலிலே ஒருவர் குற்றம் கூறுகிறார்கள், எது உயர்ந்த பாடல், இந்த கருத்தினை செம்மையாக கூறுகின்ற பாடல் இது என்றெல்லாம் அவர்களுக்குள்ள பிணக்கு வருகின்றது. அப்படி வரும்பொழுது அவர்கள் பெருமானிடமே விண்ணப்பித்தார்கள், இந்த பிணக்கினை நீங்களே தீர்த்துருங்கள். சுவாமி சொன்னாரு, உங்கள் பிணக்கினை ஒரு ஊம குழந்தை தீர்க்கும். இந்த ஊரிலேயே வணிகர் தெருவில் தனபதி என்ற ஒரு வணிகன் இருக்கின்றார், அவனுக்கு குணசாலினி என்ற ஒரு மனைவி இருக்கின்றாள், அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அவன் வந்து குமார வடிவத்தில் இருக்கின்றார், அவன் பிறந்ததிலிருந்து ஊமை, பேச மாட்டான், அவன் வந்து உங்களுடைய கலகத்தை தீர்ப்பான் என்று சொன்னார். நல்ல கதையா இருக்கே, பேசுறவன் பேசினாலே எங்களுடைய பிணக்கு தீராது, அவன் பேச்சுக்கு மேல இன்னொரு கோர்ட்டுக்கு போவோம், நாங்கள் கீழ்கோட்டிலேருந்து மேல்கோட்டு, மேல்கோட்டிலேருந்து அதுக்கு மேல்கோட்டு அப்படி போவோம், எல்லா மேல்கோட்டுக்கும் போன போற எலெக்ஷன்ல பார்த்துக்கோன்னு சொல்லுவோம், மக்கள் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம், யாரையும் ஏத்துக்காதாங்க, ஒரு ஊமை எப்படி எங்களுடைய கலகத்தை தீர்ப்பார் என்று சொன்னபோது நல்ல கவிதையா இருந்தால் அவன் மனமகிழ்ந்து கண்ணிலிருந்து நீர் வார்த்து தலையசைத்து மகிழ்வான், அந்த கவிதையிலே ஆழம் இல்ல பொருட்பட்டும் இருந்தால் சினந்து பார்ப்பான், இதுவும் ஒரு கவிதையா, சீச்சி போதும், அதை தொடர்ந்து படிக்காதேன்னு காதம் பிடிக்கும், அப்படித்தானே உங்கள் கவிதைகளிலே உயர்ந்தது இது ஆழ்ந்தது என்று அறியலாம் என்று சொன்னார். அந்த முருகப்பெருமானே அந்த ஊமையா பிறந்து போவார்கள், அதுக்கான காரணம் பின்னாடி வரும். அந்த குழந்தையை அவர்கள் நாடி சங்கத்துக்கு அழைத்து வந்து கவிதைகளை பாடி காண்பிக்கிறார்கள், சிலர் கவிதைகளை மகிழ்ந்து அவன் தலையாட்டுகின்றான், மகிழ்ந்தான் சிலர் சொல் ஆட்சியை, மகிழ்ந்தான் சிலர் பொருளினை, இகழ்ந்தான் சிலர் சொல் வைப்பினை, இகழ்ந்தான் சிலர் பொருளினை, புகழ்ந்தான் சிலர் சொல் இன்பமும் பொருள் இன்பமும் ஒருங்கே, திகழ்ந்தான் சிலர் சொல் திண்மையும் பொருள் திண்மையும் தெரிந்தே, அப்ராப்ரேட்டான வார்த்தை இது என்று சில பேர் மகிழ்வான், சிலருடைய பொருளை மிகச்சிறப்பு என்று மகிழ்வான், நன்னா சொல்லியிருக்கீங்க என்பதை தலையாட்டி காண்பிப்பான், சிலர் பாடல்களை காதை கொண்டு மூடிக்கொள்வான், சீச்சி என்பதை போல அருவறுத்த முக பாவனை காட்டுவான் என்று இவ்வாறு அவருடைய கழகத்தை அவன் தீர்த்துள்ளினான் என்பது சங்கத்தால் கழகம் தீர்த்த ஒரு திருவிளையாடல். அடுத்தது இடைக்காடன் பிணக்கு தீர்த்தது. சண்பகமாறன் சிவகதியை அடைந்தான், அவனுக்கு 15 தலைவர்கள் பின்னாடி, அவனுடைய பிள்ளை அவனுடைய பிள்ளை என்று நீண்ட காலத்திற்கு பின்னால் 16வது தலைமுறையில ஒரு வீர மகன் தோன்றினான், நல்ல புலவனாக இருந்தான் அவன், அவனுக்கு குலேச பாண்டியன் என்று பெயர், அவன் வடமொழி தென்மொழி ஏனைய மொழிகள் எல்லாம் வல்லவனா இருந்தான், தமிழ் இலக்கண இலக்கணங்களே வல்லவனா இருந்தான், அவனே பாடல்கள் எல்லாம் பாடுவான், அவனே ஒரு புலவன். அவனுக்கு என்ன சிறப்புன்னா, அவன் இந்த சங்கத்திற்கு செல்லும் போது அந்த சங்க பலகை அவன் அமர்வதற்கு இடம் கொடுக்கும், அப்ப அந்த சங்க பலகர்களே ஒருவனா இருக்கின்றது இருக்கு. இப்ப 48 பேர் அந்த பலகையில உட்காரலாம் அப்படின்னா, அவர்களா காலகதியை அடைந்தானோ அந்த தகுதி உள்ளவர்கள் என்ற எந்த இன்றும் அந்த பலகையில உட்கார் என்ற பொருள். அப்படிப்பட்ட புலவர்களை பொய்யடியே பொய்யடிமை இல்லாத புலவர்கள் என்று திருத்தொண்டு தொகையில நம்முடைய நம்பி அவர்கள் சொல்றார், நம்பியன்ற நம்பி இந்த சங்கப்பலவர்கள் தான் சொல்றார், சங்கப்பலகை யார தள்ளி விடாதோ அந்த புலவர்களுக்கு பொய்யடிமை இல்லாத புலவர்கள் என்று பெயர், அவர்கள் உலக பற்றி இல்லாமல் எம்பெருமானையே பாடுபவர்கள். அப்ப அந்த தேசத்துல இடைக்காடன் என்று ஒரு புலவன் இருந்தான், அவன் கவிதனுடைய நல் மதிப்பை பெற்றவன், அவன் சிறந்த ஒரு கவிதையை எழுதி கொண்டு மன்னனுடைய அரசவைக்கு சென்று, மன்னா ஒரு நல்ல பிரபந்தம் பண்ணியிருக்கேன், இந்த பாடலை கேட்டுப்பார் என்று சொல்லி பாடினான். மன்னனுக்கு அந்த பாடல் பிடித்திருந்தது, அது உயர்ந்த பாடல் என்ற அறிவும் இருந்தது, இருந்தாலும் பொறாம இவன் இப்படி இவ்வளவு நல்லா பாடுறானே என்று சொல்லி அந்த அழுக்காறு காரணமாக, இதுல இருந்து புராணம் என்ன சொல்லுது நமக்கு, மிகப்பெரிய பாவம் என்பதும் அவகுணம் என்பதும் பொறாமைதான். ஒருத்தர் நல்லா படிக்கிறாங்க, ஒருத்தர் நல்லா கையில காசை வச்சிருக்காங்க, நல்லா வாடுறாங்கிறத கண்டு நம்ம பொறாமைப்படவே கூடாது, அவரவர் வினை வழி அவரவர் வந்தது, நமக்கு உள்ளதை சுவாமி நமக்கு தருவார், சுவாமி என்னைக்குமே நமக்கு நம்ம பண்ற தப்புக்கு குறைச்ச தண்டனையும் நம்ம பண்ற புண்ணியத்துக்கு நிறைய பரிசும் தான் கொடுக்கிறான் என்ற நம்பிக்கை நமக்கு வேணும். நம்ம பண்ற தப்புக்கெல்லாம் அவன் தண்டிக்க ஆரம்பிச்சான்னா நமக்கு கதியே கிடையாது, நம்ம கொஞ்சம் நன்னா சொன்னா கூட நிறைய மார்க் போடுற வாத்தியார் தான் சுவாமி, அவர் கருணையோட என்ன பண்றாருன்னா பாஸ் எப்படியாவது இந்த குழந்தை பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு, இது ஃபெயிலாக மாதிரி எழுதியிருந்தா கூட எல்லா விடைகளிலும் 6.5 மார்க் போட்டு 34 பண்ணி அதை ரவுண்ட் பண்ணி 35 மார்க்காக பண்ணி அடுத்த கிளாஸுக்கு போகும் தள்ளி விட்டுருவார், அவர் கிருபா சமுத்திரமாக இருக்கார் என்பதனால பிறரை கண்டு நாம் வந்து அழுக்காறு கொள்ளக்கூடாது, அவர்கள் பண்ணின புண்ணியம் அவர்கள் அவ்வாறு இருக்கும். உடனே அவன் என்ன பண்ணா, அதை அந்த கவிதையை கேட்டு மன மகிழ்ந்தான், இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருந்தான், தலை அசைக்காம அந்த பொருள் ஆழம் அதில் இல்லை என்பதை போல மோட்டு வலையை பார்த்துக்கிட்டு சரி சரி அப்படின்ட்டு, இந்த கூட எத்தனையோ கவிதை என்னமோ இல்லாத சொல்கிற மாதிரி வந்துட்டேங்கிற மாதிரி, அதாவது அவன் மனம் முன்முறையாக பேசவும் இல்லை, மனமகிழ்ந்ததை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு பரிசு தரவும் இல்லை, அவனை இகழ்ந்தான், இகழ்தல்தான் என்ன, இழனம் என்றதில்லை புறக்கணித்தல், நெக்லெக்டிங், தமிழில் இகழ்ச்சி என்ற சொல்லுக்கு புறக்கணித்தல் என்பது பொருள், பாராமுகமாக இருக்கும், அவனுக்கு உரிய மரியாதையை தரவில்லை, அதனால் அவன் மனம் மிகவும் புழுங்கினான். இடைக்கணன் வேற சுவாமிகிட்ட போனார், சுவாமிகிட்ட போய் சொல்றார், இடைக்கணம் சென்றார். பெருமானே, இந்த அவமானம் எனக்கு இல்ல, பாக்காக இருப்பவள் மீனாட்சி, அதன் பொருளாக இருப்பவன் நீ. பாகர்த்தா இவ சம்பிருத்தோ பாகர்த்த பிரதிபத்தையே ஜகத பிதரோ வந்தே பார்வதியே பரமேஸ்வரு. சொல்மயமாக அம்பாள் இருக்கா, பொருள்மயமா நீ இருக்க. சப்த பிரபஞ்சமா அம்பாள் இருக்கா, அர்த்த பிரபஞ்சமா அம்பாள் இருக்கா, சப்த பிரபஞ்சமா நீ இருக்க. இப்படி நீங்க ரெண்டு பேரும் சிவசக்தி சமவேதையாக இருந்து அந்த சமன்வயத்தினால பிரபஞ்சமாக நடக்கிறது. அப்படி இருக்கும்போது அவன் இதை இகழ்ந்தான் என்று சொன்னால் உண்மை இகழ்ந்தான். இந்த அவமானம் உனக்கு தான், எனக்கு இல்லை என்று அழுதான். அதனால சுவாமி என்று சொன்னார், நீ பயப்படாத, நீ இருக்கிறதுல நான் இருக்கேன், உனக்கு நான் தானே வேணும் என்று சொல்லி சுவாமி இடைக்காலனோடு வந்து விட்டார். இடைக்காலனுடைய வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, வைகக்கரையில இருக்கு. நம்முடைய ஆலவாய் பெருமானுடைய கோயிலுக்கு வட திசையில வைகையின் தென்கரையில இடைக்காலனுடைய வீடு இருக்கு. நான் உங்க கூட இருக்கேவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கு பெருமான் இன்று ஆதிசொக்கநாதர் என்ற கோயில் இருக்க அந்த இடத்துக்கு வந்து இருந்துட்டார். ஆதிசொக்கநாத பெருமானுடைய லிங்கத்துல ஆலவாய் பெருமான் உறைந்து விட்டார். காத்தால திருப்புழிச்சிக்காக கோயில சிப்பந்திகள் எல்லாம் திறந்து உள்ள போய் பார்க்கும்போது பெருமானுடைய சிவலிங்க திருவேணியே காணும். மீனாட்சி அம்மன் கோயில மீனாட்சியை காணும். வெறும் கருவறையா இருக்கு, வேகண்டா இருக்கு. அவரெல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள், அதிர்ச்சி அடைந்தார்கள். மன்னன் போய் ஓடி போய் சொல்றாங்க, மன்னன் புழுங்கினான், இது பெரிய ஆபத்து இல்லையா, என்ன உலகம் அழிய போகின்றதா, இது பெரிய உற்பாதமா, என்ன பாவம் பண்ணினோம் என்று தெரியாமல் ஓடி வந்து பார்த்தான். பெருமான் இங்கு காணவில்லை, அழுது புரண்டான். பிறகு சில உற்றர்கள் வந்தார்கள், மன்னா ஒரு அதிசயம் கண்டோம், நேற்று வரை இல்லாத ஒரு கோயில் அங்க இருக்கு வைகை கரையில, விமானத்தோடு பிராகாரத்தோடு ஒரு திருக்கோயில் இருக்கின்றது, அதிலே எம்பெருமான் கோயில் கொண்டிருக்கின்றான். மன்னன் அங்கு ஓடி வந்து பார்த்தான், இடைக்காலன் வீட்டுக்கு அருகிலேயே பெருமானுடைய கோயில் இருக்கின்றது, பெருமானுடைய திருவிழியில் விழுந்து வணங்கி, பெருமானை நான் என்ன குற்றம் செய்தேன் என்று கேட்கின்றான். அப்பொழுது ஆகாய வாணியாக அந்த பெருமான் சொல்றார், உன்னிடம் வந்து நீ பல இயல் இசைகளெல்லாம் அறிந்திருந்தும் கூட பொறாமை காரணமாக இந்த இடைக்காலன் நீ வந்து அவன் மனம் புழுங்கும்படி செய்து நடந்து கொண்டு விட்டாய். எப்பொழுதுமே என்னை பாடுகின்ற புலவர்கள் பக்கம் நான் இருப்பேன், தமிழும் புலவர்களும் எங்கிருக்கிறார்களோ அங்கு தமிழ் சொக்கன் இருப்பான் என்ற காரணத்தினால இதை நீயும் பிறரும் வருங்காலமும் அறிய வேண்டும், வருங்காலம் அறிய வேண்டும் என்பதற்காக இங்கு நான் எழுந்தருளினோம். இந்த ஆதிசொக்கநாதர் கோயில் இருக்கின்றது, இது உத்தர ஆலவாய் என்று பெயர் பெறும். இந்த ஆலவாய் தலங்களிலே மிக அதிகமானது. இங்கு நம்முடைய சொக்கலிங்கம் தான் இருக்கு என்று நினைக்காத, இங்கு எண்ணில்லாத கோடி லிங்கங்கள் இந்த பூமியில இருக்கு. மதுரை மாநகரம் இருக்கின்றது ஆலவாய், இதுல எண்ணில்லாத லிங்கங்கள் இருக்கின்றன, ஆயிரக்கணக்கான லிங்கங்கள் இருக்கின்றன. அந்த லிங்கங்களிலே 66 லிங்கங்கள் உத்தம லிங்கங்கள், அதில 8 மிக முக்கியம். அந்த 8 திசை காவலர்களால் நிறுவி எம்மை அதில் பூசிக்கப்பட்ட லிங்கங்கள், அச்சத்திற்கு பாலர்கள் எம்மை பூசித்த லிங்கங்கள். அதில இது குபேர லிங்கம், நம்முடைய நண்பனாகின்ற குபேரன் பூசித்த லிங்கம் இந்த ஆதி சொக்கநாத லிங்கம், உத்தர ஆலவாய் என்று இந்த தலத்திற்கு பெயர். உன் மனம் மகிழ நாம் இங்கும் உறைவோம் அங்கும் உறைவோம், பண்டுபோல் எங்கும் உறைவோம் என்று சொல்லி பெருமான் மீண்டும் எழுந்துள்ளார். அந்த இடைக்காலனுடைய பெருமையை உணர்ந்த மன்னன் குலேச பாண்டியன் அவரிடம் மிகுந்த மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவனுக்கு பொன்னும் துகிலும் அளித்து அவனை யானை மீது ஏற்றி அவனை சிறப்பு செய்து அவனுக்கு பல மானியங்கள் அளித்தான் என்பது இந்த திருவிளையாடு. வலை வீசியது மீனாட்சி சுந்தர சோழன் தனியாக பேசிட்டு இருக்க, அவா ரெண்டு பேரும் பேசினா இதை பத்தி பேசுவார், வேதாதி சாஸ்திரங்களை தான் பேசுவார், அவரவர் தகுதி கேட்டு பேசுவார். ஸ்கூலுக்கு போற பசங்க லீவில வெக்கேஷன்ல பேசிட்டு இருந்தாங்கன்னா ஐபிஎல் மேட்ச் பத்தி பேசுவாங்க, ஓதுவர்கள் பேசிட்டு இருந்தாங்கன்னா தேவார பாடல் பத்தி பேசிட்டு இருக்காங்க, வேத வித்வான்கள் பேசிட்டு இருக்கும்போது வேதத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க, சிவாச்சாரியர்கள் பேசிட்டு இருக்காங்கன்னா ஆகமங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க, மீனாட்சி சுந்தரன் பேசுறாங்கன்னா எல்லா சாஸ்திரங்களுக்கும் ஹிருதயமான அந்த முக்கியமான மூல கிரந்தங்கள் வேதங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப பரமேஸ்வரன் சொக்கநாதர் மீனாட்சிக்கு வேதாதி சாஸ்திரங்களுடைய ஹிருதயம் ரகசியத்தை எடுத்து பேசிட்டு இருக்க விளையாட்டா. அப்படி பேசிட்டு இருக்கும்போது என்ன காரணமோ தெரியல, நம்மையெல்லாம் பெற்ற தாயார் பராமுகமா இருந்தாலும் பாடத்தை கேட்காம எங்கேயோ எதையோ நினைச்சிட்டு இருந்தார். ஏன் அப்படி இருந்தா, என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கிறது யாருக்கும் தெரியாது, நம்மளோட முக்கியமா மேல இருக்கிறவா, பகவானுக்கு வேணா தெரியலாம், பகவானே அவளை அவளுடைய சித்தத்தை அவர் மறைச்சிட்டாரோன்னு ஒரு லீலைக்காக அவள் பாடத்துல கவனம் இல்லாம இருந்தா. உடனே சுவாமி சொன்னார், நீ பாடத்துல கவனம் இல்லாம இருக்க, அதனால படிப்பிலேயே நாட்டம் இல்லாத ஜாதியில போய் பிறந்துடும், மீன் பிடிக்கிற ஜாதியில போய் பிறந்துடும் என்று சொல்லி சொன்னாராம். பெருமானே, உங்களை நான் பிரிஞ்சு எப்படி இருப்பேன் அப்படின்னு கேட்டானா, நான் மட்டும் உன்னை பிரிஞ்சு எப்படி இருப்பேன், சீக்கிரம் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிருப்பேன், நீ தான் என்னை பிரிஞ்சிருப்பியா, நீ 4 நாள் பிரிஞ்சிருப்பேன்னா நான் 2 நாள் கூட உன்னை பிரிஞ்சிருக்க மாட்டேன் என்று சுவாமி, நான் உடனே வந்து உன்னை திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்லி சுவாமி சொன்னார். நீ வருந்தாது ஏகலாம், உன்னை மகளாக பெற வேண்டும் என்று ஒரு மீனவர் அரசன் தவம் செய்து கொண்டிருக்கின்றான். அவன் தவத்திற்காக தான் உன்னை அனுப்புகின்றான். பக்தாளுடைய மனோபிஷ்டங்களை நம்ம நிறைவேற்றணும். அந்த கடமை நமக்கு இருக்கு. சீர்காழியில சிவபாத ஹிருதயரும் பகவதி அம்மையாரும் இந்த உலகம் உய்ய வேண்டி, சைவம் சைவ தர்மங்கள் உய்ய வேண்டி, சைவர்கள்லாம் மதம் மாறாமல் அந்த பசுமருத்திரர்களை தரித்து பெருமாண்டி திருவிழி அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு உலகுய்ய ஒரு பிள்ளை பெற வேண்டும் தவம் பண்ணினார். அதனாலதான் ஜன்மாந்திர கர்ம சேஷம் இல்லாத முக்தி நிலையில் இருக்கிற ஒரு உயிரையே சுவாமி பூமிக்கு அனுப்பிச்சார். சுவாமி விருப்பத்துல பூமிக்கு வந்தார். கர்ம சேஷத்தினால யார சம்பந்த பிரிவன் வரல. குரான் அப்படிதான் சொல்றது. அவள் தபஸ்னால வந்தார். அது போல அம்பாளிகா இந்த வீரனுடைய தபஸ்னால மகளாக வருகின்றனர். தண்டுரை பாக்கம் என்று ஒரு ஊர், அது அந்த உத்தரகோசம் எங்கிருந்து தூத்துக்குடி போற வழியில் இருக்கு. அந்த தண்டுரை பாக்கத்துல ஒரு பரதவர் தலைவன், மீனவர் தலைவன், அவன் சிறந்த சிவபக்தன். அவனுக்கு நெடுநாட்களாக பிள்ளை இல்லை. இனி நமக்கு பிள்ளை பேரோ இல்லையோ, பிள்ளை பேர் கிடையவே கிடையாது என்று வருந்தி அவன் இருந்த இடத்திலிருந்தே மீனாட்சி சுந்தர சொல்ல வணங்கிக் கொண்டே இருக்கிறான். வடசியை நோக்கி வணங்குவான். என்ன காரணம்னா, சுகேசர் அங்கிருந்து நமக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்று சொல்லி திசை நோக்கி வணங்குவான். அப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் அவன் கடற்கரைக்கு செல்லும் பொழுது ஒரு பச்சை இலைகளை கொண்ட பொன்மயமாக பூக்கின்ற புன்னை மரத்தினுடைய நிழலிலே, அதனுடைய மலர்கள் மலர்களாகின்ற படுக்கையில ஒரு சிறு குழந்தை, பெண் குழந்தை கிடந்தது. கரிய பொன்னை உருக்கி வார்த்ததை போல, கரும் பொன் அதை உருக்கி வார்த்ததை போல அந்த பெண் குழந்தை இருந்தது. உடனே அதனை கண்டு மகிழ்ந்து வாரி அணைத்துக் கொண்டான். அணைத்த பொழுது அவனுக்கு என்ன தோன்றியது, பெருமான் முன்பு மலையரசனாகின்ற இமவானுக்கு அளித்ததைப் போல, தொடர்ந்து மலையத்துஜுவனுக்கு அந்த ஹோமத்தில் அளித்ததைப் போல, இன்று நாம் கேட்டுக்கொண்டதுனால நமக்கு அளித்திருக்கின்றான் என்று உள்ளத்திலே தோன்றிவிட்டது. வந்தது அம்பாள் சொன்னதோ இல்லையோ, சாமி அவளுக்கெல்லாம் கேட்டவொன்னே எப்படி கொடுத்தார், அதே போல நமக்கும் கேட்டவொன்னே கொடுத்திருக்கார். ஆகவே பெருமான் தான் நமக்கு இந்த பிள்ளையை கொடுத்துக்கிறார், இது நம்முடைய பிள்ளை என்ற உறுதி. உடனே கொண்டு போய் மனைவிட்டு கொடுத்தான். இங்க பாரு சாமி நமக்கு கொடுத்த குழந்தை, இதை நீ வள என்று சொல்லி கொடுத்தோன்னா அவள் அதை வாங்கி முத்தம் கொடுத்து அணைத்து கொண்டு அதை சீராட்டி தாளாட்டி உணவூட்டி வளர்க்கின்றாள். அவ்வாறு அந்த பிள்ளையை பெற்றவுடனேயே அவனது வலது தோல் துடித்தது. அந்த குழந்தையை அவர்கள் வளர்க்கின்றார்கள். பிறவிக்குளுடன் கண்பற்றதை போல அவர்களுக்கு அந்த பிள்ளையானது அந்த இன்பத்தை செய்கின்றது. பரம தரித்திரன் அவனுக்கு கோடி ரூபாய் லாட்டரி சீட்டு விழுந்ததை போல அந்த பிள்ளை அவர்களுக்கு வந்தது. அந்த அன்போடு அவர்கள் அதை வளர்க்கின்றார்கள். அப்படி இருக்கும்பொழுது பெருமான் பிராட்டியை அனுப்பிவிட்டார். உள்ள வந்தார் விநாயக பெருமான். என்ன பண்ணார், அம்பாளுக்கு சுவாமி சாபம் கொடுத்திருக்கிறார், அதனால அம்பாள் பூமியில போய் பெண்ணா பிறந்திருக்கிறார் தெரிஞ்ச உடனே அவருக்கு கோபம் வந்தது. இந்த புஸ்தகங்கள்னால தானே இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லி சுவாமிகளுக்கு புத்தகத்தெல்லாம் பிடுங்கினார். சமுதிரத்தில் தூக்கிப்பட்டு உடனே ஓடி வந்தார் முருகப்பெருமான். சுவாமிக்கெல்லாம் ஒரே ஒரு புக்கு பாக்கி இருந்தது, சிவகான பகம் ஒரு புக்கு, அது மட்டும் பாக்கி வச்சிருந்தார் சுவாமி. அதை பண்ணார், இது பாக்கி இருக்கா, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை பிடுங்கி போட்டார் சமுதிரத்தில். உடனே சுவாமி சொன்னார், நந்தியை கூப்பிட்டார், நீ ஏன் என் பர்மிஷன் இல்லாமல் இந்த பசங்களெல்லாம் உள்ள விட்ட, எல்லாம் ரெண்டு கட்டான வேலை செய்யுது என்று சொல்லிட்டு விநாயக பெருமானுக்கு சாபம் கொடுக்கலையா. என்ன காரணம்னா, அந்த விக்ன விநாயக பெருமான் இறைவனை விளங்கின்ற அடையாளருடைய துன்பங்களை நீக்குவதற்கென்றே படைக்கப்பட்ட பெருமான். அதனால அவருக்கு மட்டும் மன்னிச்சு விட்டுட்டார். அது பெருமானுடைய இது, ஒரு ஒரே குற்றத்தை இருவர் புரிந்திருந்தா அந்த குற்றத்துக்கு நியாயம் வழங்கக்கூடியவர் ஒருவர் குற்றத்தை மன்னிக்கலாம், இன்னொருவருக்கு சிறு தண்டனை தரலாம், அது அவருடைய இஷ்டம். பெருமான் மன்னித்தார். முருகப்பெருமானை பார்த்தார், நீ எப்ப வித்தைக்கு விரோதமா இதே மாதிரி பண்ணினையோ, நீ பூமியில ஊமையா போக கிடவுது, இந்த தனபதிங்கிற வணிகனுக்கு மகனாக ஊமையாக நீ பிறக்க கிடவுது. அவர் தான் சங்கத்தாருடைய கழகத்தை தீர்த்தார். முதல் லீலையில போட்டு நந்தி பெருமானை கூப்பிட்டார். இந்த பசங்களை நீ வந்து உத்தரவு இல்லாம விட்ட காரணத்தினால நீ சுறாமீனாக போய் அம்பாள் எந்த கடற்கரையில இருக்காளோ அதுக்கு பக்கத்தாப்புல சமுதிரத்துல சமுதிரத்தை கலக்கிண்டு கட. ஆனா அந்த சமுதிரத்துல இந்த புஸ்தகங்களையும் இவெல்லாம் தூக்கி போட்டிருக்கான், அந்த புஸ்தகத்தை மட்டும் ஜாகிரதையா காப்பாத்தி வச்சுக்கு. ஏன்னா அவர் தான் நம்முடைய சைவ சித்தாந்த மரபிற்கு ஆதி குருநாதர். அதனால குருநாதருக்கு தான் பொறுப்பு, ஞானத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாருக்கு, குருநாதருக்கு பொறுப்பு. அதனால நந்திய பெருமான் அந்த பொறுப்பை கொடுத்தார். இப்படி இருக்கும்போது நந்திய பெருமான் சுறாமீனாக அங்கு வந்து அந்த சமுத்திரத்தை கலக்கின்றிருக்க, யாராலும் எந்த மீனவர்களாலும் அந்த சமுத்திரத்துல ஒரு தோணியை ஓட்டிண்டு போய், ஒரு படகை ஓட்டிண்டு போய், ஒரு நாலு மீன் பிடிக்க முடியல. அந்த படகை ஓட்டிண்டு போன உடனே படகை உடைச்சிடுறார். இவர் படகு வரதுன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவார், தோன்றுவார், நடு சமுத்திரம் தோன்றுவார், தன்னுடைய மூக்காலேயோ வாலாலேயோ அந்த படகுல ஓங்கி ஒரு அடி அடிப்பார், அது சுக்குநூறா போயிடும். ஆனா அந்த மீனவர்களை ஒன்றும் பண்ண மாட்டார், அவளை தூக்கி கரையில தூக்கி எரிஞ்சிருவார், உயிர் பிடிச்சிக்கோ போ சாமியுடைய கிருபை. இப்படி பார்க்கும்போது அந்த ராஜா இந்த மீனை வந்து வதம் பண்ணால் ஒழிய, இந்த மீனை பிடிச்சால் ஒழிய, நாம வந்து மீன் இல்லாமல் வந்து சாக வேண்டியதுதான், சாப்பிட்றதுக்கு மீன் இருக்காது, நம்ம தொழிலும் இருக்காது என்று சொல்லி நமக்கு எதிரியா வந்திருக்கிற இந்த சுறா மீனை எப்படியாவது வலை வீசி பிடிக்க வேண்டும் என்று சொல்லி மன்னன் பெரிய சைன்யத்தோட ஆயிரக்கணக்கான போட்டுல போறான். அந்த 1000 போட்லயும் மீனவர்கள் இருக்கிறார்கள். நடுப்புற ஒரு போட்ல அந்த மன்னன் போறான், போய் வலை வீசுறான். அவன் வலையை கிழிக்கின்றது, அத அவருடைய போட்டை தூக்கி எறிகின்றது, கரையில வந்து முடிஞ்சு விழுறது. அப்ப மன்னன் என்ன பண்றான், தான் உயிர் பிழைப்பதற்காக அடுத்த போட்ல தாவிக்கிறான். அவன் எந்த போட்ல தாவிக்கிறானோ அந்த போட்டு உடையிறது. இந்த பக்கம் தாவறான், முன் பக்கம் தாவறான், அது எல்லா பக்கத்திலையும் மூஞ்சி காமிக்கிறது. சுறாமீர் என்ன பண்றது, வடக்கை இருப்பதை போல தெற்க இருக்கு, தெற்க இருக்கிறது கிழக்க இருக்கு, கிழக்க இருக்கிறது மேற்க இருக்கு. சுத்தி போட்டு வந்தா எல்லா போட்டையும் உண்டியா இருந்து எம்ஜிஆர் எல்லா வில்லனையும் அடிக்கிற மாதிரி உண்டியா இருந்து அத்தனை போட்டையும் உடைக்கிறது. அப்ப இவன் உயிர் தப்புறதுக்காக ஒரு போட்டுல இருந்து ஒரு போட்டுக்கு மாறி மாறி இந்த மன்னன் தாவுகின்றான். அது எப்படி இருக்கா, நாமெல்லாம் உடம்பு தோறும் தாவி தாவி பிறக்கிற மாதிரி இருக்கு. ஒரு உடம்பை விட்டு ஒரு உடம்பை பிடிச்சிருந்தா நம்ம இத்தனை தினமா எடுத்துருக்கிறோம். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராய் முனிவராய் தேவராய் செல்லாய் என்ற இன்றைய தாவர ஜங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்திருத்தேன் என்பான். நான் எல்லா போட்டுக்கும் ஓடிட்டேன் பெருமானே, போட்டே பாக்கி போட்டுங்கிறது கரை சேர்ப்பது. ஒவ்வொரு பிறவியும் நம்மை கரை சேர்ப்பன, ஆனால் அந்த கரை சேர்க்கின்ற போட்டு உடஞ்சு போச்சு. அதாவது நாம் தவற விட்டுட்டோம். ஒவ்வொரு பரீட்சையும் பாஸ் பண்றதுக்காக தான் எழுதுறோம், ஒழுங்கா படிக்காதனால ஃபெயில் ஆயிடுறோம், பரீட்சை எழுத வேண்டும். ஒவ்வொரு பிறவியும் போட்டு போல கரை சேர்க்கும், ஆனா பிறவியை ஒழுங்கா பயன்படுத்தாத காரணத்தால திரும்பவும் பிறக்க வேண்டும் அப்படிங்கிற உபமானத்தை சொல்றார். கடைசியில மன்னன் என்ன பண்றான், இந்த சுறாமீன் திவ்யமான மீனாக இருக்கின்றது என்று சொல்லி இந்த மீனை யார் பிடித்து தருகின்றார்களோ அவர்களுக்கு பிறர்க்கிறிய என் பெண் ரத்திதேவியை போன்று இருப்பவள், அவளை திருமணம் செய்து கொடுக்கின்றேன் என்று கரை அறிவிக்கின்றான். அப்ப சொக்கநாதர், ரொம்ப நாளாச்சு மீன, ரொம்ப நாள் ஆயிடுத்து, ரொம்ப நேரமா ஆயிடுத்து, அதனால நேரம் தாழ்த்தாது மீனாட்சியுடைய கரத்தை பிடிக்க வேண்டும், 5 நிமிஷம் கூட என்னால் கொடுக்க முடியாது என்று பெருமான் வருகின்றார். வந்து சுந்தர ரூபத்தோட வரார். வந்தா ஒவ்வொரு ஜாதிக்காரனுக்கும் என்ன எண்ணம் இருக்குமா, நம் ஜாதி உயர்ந்துங்கிற எண்ணம் இருக்கும். அந்த எண்ணத்தை பெருமான் கொடுத்திருக்கிறார். ஒரு குறவன் தன் குலத்து பெண்ணை இன்னத்திற்கு கட்டி கொடுத்துட மாட்டான், ஒரு மீனவன் தன் குலத்து பெண்ணை இன்னத்திற்கு கட்டி கொடுக்க மாட்டான். ஆகவே சொக்கநாதரா வந்தாலும் சரி, அந்தனரா வந்தாலும் சரி, அவன் மாட்டேன்பான் என்பதனால மீனவனாகவே வந்தான். அப்பதான் நம்ம நம்ம நம்ம பெருமான் என்று நினைப்பான் என்று சொல்லி சுந்தர மீனவனாக பெருமான் வருகின்றார். அந்த மீன் வேடன் கே வேடர்னு பேரு, மீனையும் அவர்கள் பிடித்து கொள்வதனால கே வேடர்கள். அந்த வேடத்திலே வந்து மன்னாணி மன்னன்னா அந்த பரதவ மன்னன், மன்னாணிக்கு வரப்படாத உன்னுடைய துயர் கேட்டு நான் வந்தேன், எளிதில் நான் இந்த மீனை பிடித்து தருகின்றேன் சொல்லி ஒண்டியா போறா. நீங்க யாரும் எல்லா கரையில இருந்துட்டு வெடிக்க பாருங்க, யாரும் கிட்டக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிறு தோணி கால் வைப்பதுதான் இடம் இருக்கும், அதை எடுத்துக்கொண்டு ஒண்டியா போறார். ஒண்டியா போய் வலையை வீசுறார், அந்த மீன் மாட்டுகின்றது. அந்த மீனை பிடித்து வலையை எப்படி எந்த வேகத்துல நடுக்கடலில் வீசினாரோ அதே வேகத்துல இன்னொரு கையினாலே அந்த சிக்கிய மீனோடக்கூடிய வலையை கரையில வீசுகின்றார். அந்த மீன் கரையில இருந்து விழுகின்றது. அதனுடைய சிறசில திவ்யமான வேதாதி சாஸ்திரங்களும் ஆகங்களும் இருக்கின்றன. அந்த பெருமான் அந்த சாஸ்திரங்களை கையில எடுத்துக்கொண்டுடன அந்த மீன் நாற்கரங்களோடு மான்மொழியோடு நந்தேன் பெருமானாக விண்ணிலே சென்று மறைகின்றது. பெருமான் அந்த வேடவனுடைய அந்த பரத மன்னவனுடைய பெண்ணை கரம் பிடித்துக் கொண்டு ஆகாயத்திலே ரிஷபாரதராக இப்ப நம்ம பார்க்கிறோம். மீனாட்சி பேசுறாங்க, சிரிச்ச முகமா சக்கர் இருக்கிறாரு. அந்த காட்சியை இந்த மீனவருக்கு நல்கி அவருடைய பிறவி நோயை நீக்கி விழுகின்றார். நீக்கொழியுடனே சுவாமி மீனாட்சி சொல்றா, சரி சுவாமி, நான் பண்ணின தப்பு தான், ஒழுங்கா பாடம் கேட்கல, நான் வந்து திரும்ப இந்த பாடலாம் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா பாடத்தை கேட்டால்தான் இந்த கதைக்கு பலன். சிவகாமி ஆண்டாருடைய அந்த கையில இருக்க பூங்குடலையிலேருந்து இந்த பூவை அந்த யானை பறிச்சது, அதனால இறைபத்தர் வெட்டினார். பிறகு வந்து புகழ்ச்சோழர் இறைபத்தர் யானை பாகர்கள் எல்லாருக்கும் இறைவன் வந்து அருள் செய்து உயிர் கொடுத்தான். ஆனா கதை அப்படி முடியல. சிவகாமி ஆண்டாருக்கு பூ வேணுமே, சுவாமிக்கு பூஜை பண்றதுக்காக பூ வேணுமே, பெருமாள் அந்த குடலிலே பூ நிரம்பும் கொண்டு வரல் செய்தார். அது போல இப்ப அம்பாள் சொல்ற, நான் பிறந்தது சரிதான், என்னுடைய தோஷம் நீங்கிடுத்து, ஆனா வித்தி வேணுமே என்று சொன்ன உடனே பெருமாள் சொன்னார், இப்படியே வா, மதுரைக்கு போற வழியில உத்தரகோசம் ஒரு ஊர் இருக்கு, அங்க கொஞ்ச நாள் தங்கிட்டு போலாம், மதுரைக்கு போற வழியில உத்தரகோசம் போய் தங்கிட்டு போலாம்னு சொல்லி அங்கிருந்த வண்ணம் மங்களநாதராக இருந்த பெருமாள் மங்களநாயகி என்ற அம்பாளுக்கு வேதாதி சாஸ்திரங்கள் அவளுக்கு இருக்கிற ஐயங்கள் எல்லாம் விளக்கி அவளுக்கு தான் புகட்ட வேண்டிய பாடம் அனைத்தையும் புகட்டினார். அப்பொழுது அம்பாள் கேட்ட ஐயங்களுக்கெல்லாம் அவர் விடை அளித்தார். கோஷம் என்பது ஐயங்களுடைய கோஷம், மங்கையினுடைய ஐயங்களுடைய கோஷத்திற்கு பெருமாள் அளித்த விடைகளின் கோஷம் அந்த ஊரில் இருக்கு. அப்ப அந்த ஊரிலே பெருமாளுடைய காட்சி என்பது திவ்யமான ஞானத்தை தரக்கூடியது. அந்த ஊர் தான் உத்தர கோஷமங்கை. அங்கே பெருமான் சொன்னாரா, தெல்லு கிடைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே புசியோம் என்ற வண்ணம் ஜெகன்மாதா இருக்கின்ற அம்பாள் சொன்னார், நான் தாயார், ஒரு தாய் என்பவள் தனக்கு மட்டுமே சமைத்துக் கொள்ள மாட்டேன், வேற யார் வேணா தனக்கு தானே சமைச்சு சாப்பிடுவாங்க, ஆனா ஒரு அம்மா தனக்கு மட்டும் சமைக்க மாட்டான், சமைக்கும் போது வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் குழந்தைகளா சேர்த்து சமைப்பான். ஆகவே நான் கேட்கின்ற பாடத்தை என் கூட நிறைய குழந்தைகள் கேட்கணும்னு சொன்னாராம். அப்ப கேட்கும் தகுதி கொண்ட 60,000 சீடர்கள், அந்த 60,000 சீடர்களையும் வைத்துக் கொண்டு பெருமான் உத்தர கோஷ வங்கியிலே பெருமாட்டிக்கு அந்த ஞானத்தை போதித்திருந்தார். அதிலே ஒருவர் திருப்பெருந்துறையிலே திரும்பவும் தீட்சை பெறுவதற்காக திருவாதூர் அடிகளாக நம்முடைய மதுரைக்கு அந்த வடகிழக்கே இருக்கின்ற திருவாதூரிலே அவதரிக்கப் போகின்றார். அந்த பெருமாளுடைய திவ்ய சரித்திரத்தை நாம் கேட்போம். நம பார்வதீபதயே நரஹர மகாதேவ ஆடக மதுரை அரசே போற்றி உடலிலங்கே குருமணி போற்றி.
4: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
5: கந்தபுராணத்திலே அடுத்த சரித்திரமாக நாம் பார்க்கக்கூடியது ஒரு சின்ன சரித்திரம் தான். அதில் பலவிதமான கருத்துக்கள் நம்முடைய சிந்தனைகளை தூண்டக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கின்றன. பிரம்மனுடைய மானச புத்திரரான நாரத மகர்ஷி சிவபெருமானை குறித்து உலகமெல்லாம் நலம் பெற வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய யாகம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார். முனிவர்களை எல்லாம் அவர்களுடைய அழைத்து அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு ஒரு நல்ல இடத்தை தேர்ந்தெடுத்து ஏராளமான அந்தணர்களை நியமித்து முனிவர்களை எல்லாம் வரவழைத்து அதற்கு இருக்கக்கூடிய ரித்விக்குகள் எல்லாரையும் அமைத்து யாகத்தை தொடங்கினர். இந்த யாகம் நடத்தும் பொழுது இந்த யாகம் சிவபெருமானை மகிழ்வித்து அவர் மூலமாக அவருடைய மகிழ்ச்சியின் மூலமாக உலகங்களுக்கெல்லாம் நன்மை செய்ய வேண்டும் என்பதே நோக்கத்தை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அதிலே ஆட்டினுடைய வபையை எடுப்பதற்காக அதனை விசனம் செய்யும் பொழுது அந்த ஆட்டிலே இருந்து ஒரு மிக பெரிய உருவத்தோடு ஒரு சிவந்த நிறத்திலே ஒரு ஆட்டுக்கடாயானது தோன்றியது. இந்த யாகத்தில் யாகப்பசு என்று சொல்லும்படியாக சில பிராணிகள் வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. இவை அந்த யாகத்திலே யாகப்பசுவாக வழி கொடுக்கப்பட்டு யாக வேள்வியிலே சேர்க்கப்பட்டிருக்கின்றன. இதை பற்றி பலவிதமான கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம், அதெல்லாம் நம்ம அதற்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. பண்ணலாமா கூடாதானா வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முறையிலே செய்கின்றார்கள், முடிந்தது. நம்ம அந்த கருத்துக்குள்ளே நம்ம நுழைய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விசனம் செய்யக்கூடிய ஆட்டுக்கடாயிலே இருந்து ஆட்டிலே இருந்து ஒரு பெரிய கடாய் தோன்றியது. செந்நிறத்தோடு மிகச்சிறந்த அப்படியே தீயை கக்கக்கூடிய விதத்தில் தன்னுடைய மூச்சுக்காற்றை எடுத்துக்கொண்டு வளர்கிறது. பெரிய உருவத்திலே வளர்ந்தது. எல்லாரும் பயந்து நடுங்கி ஓடினார்கள் அந்த யாகசாலையை விட்டு. இந்த ஆடு ஆட்டுக்கடாய் தன்னுடைய மதம் வளர்ந்து மதநீர் வளர்ந்து அந்த ஒரு வாசனையோடு உலகங்களை எல்லாம் அழிக்கும்படியாக எல்லாரோடும் போய் போர் செய்ய சென்றது. எல்லாரும் அஞ்சு நடுங்குகின்றார்கள். யாராலையும் இந்த ஆட்டுக்கடாயை எதிர்க்க முடியவில்லை. எல்லாரையும் அது வென்று இங்கிருந்து இந்த உலகத்தை வென்று மேலே இந்திரலோகத்துக்கு சென்று அங்கிருந்து சத்தியலோகத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது. நடு நெடுங்கிய இந்த ரிஷிகள் எல்லாம் சிவபெருமானை கண்டு அவரிடத்திலே இதை பற்றி முறையிட வேண்டும் என்பதற்காக கைலாயத்திற்கு சென்றார்கள். அங்கே போகும்பொழுது தன்னுடைய தம்பியரோடு நவ வீரர்களோடு முருகப்பெருமான் விளையாடி கொண்டிருக்கிறார். சின்னஞ்சிறு பாலகனாக பார்த்த உடனே நாரதருக்கு பரம சந்தோஷம். உடனே கீழே விழுந்து வணங்கினார். முருகப்பெருமானே, உன்னை அல்லாது எங்களை காக்கக்கூடியவர் யார் யார் என்று சொல்லி ஓலம் ஓலம் என்று அந்த இடத்திலே முறையிடுகின்றார்கள். அவர் கேட்டார், என்ன விஷயம், என்ன நடந்தது? இது மாதிரி யாகம் செய்வதற்காக சென்றோம். அங்கே யாகத்திலே இருந்து ஒரு பெரிய ஆட்டுக்கடாய் தோன்றியது. உலகங்களை எல்லாம் அழித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அப்படியா? சரி, வீரபாகு இங்க வா. வீரபாகு தான் முதன்மையான தம்பி. வந்தார். வந்த உடனே வீரபாகு, ஏதோ ஒரு ஆட்டுக்கடாய் இங்கே உலகங்களை எல்லாம் அழித்துக் கொண்டிருக்கிறதா, அதை பிடித்து இங்கே கொண்டு வா. இந்த ஆட்டுக்கடாயை பிடிப்பதற்காக எல்லா இந்த பிரபஞ்சத்திலே எல்லா இடத்திலையும் தேடிக்கொண்டு வீரபாகு செல்லுகிறார். பார்த்தால் சத்தியலோகத்திலே நின்று பிரம்மனையும் விரட்டி கொண்டிருக்கிறது.

இருக்க வேண்டும் என்று நினைத்தது. ஆனால் சாட்டையினாலே அடித்து தன்னுடைய கால்களினாலே உதைத்து துவைத்து அதனுடைய கர்வத்தை அடக்கி அது களைப்படந்து இதற்கு மேல என்னால என்ன செய்ய முடியாது என்று திகைத்து மீண்டும் கந்தகிரியிலே, அதாவது கைலாசவரையனுடைய ஒரு பகுதி நம்ம பார்த்திருக்கிறோம், அவருக்கு எப்பொழுது தேவ சேனாதிபதி என்று பட்டம் கட்டினார்களோ அந்த இடத்துக்கு மீண்டும் வந்து நின்றது முருகப்பெருமான் ஆரோகணித்திருக்கின்ற அந்த ஆட்டுக்கடாயில. தன்னுடைய கர்வமெல்லாம் அடங்கியதாக தன்னுடைய பலமிழந்து கர்வமிழந்து அறிவிழந்து கீழே கிடக்கின்றது ஆட்டுக்கடாய். எல்லா முனிவர்களும் தேவர்களும் துதிக்கின்றார்கள், உங்களை எல்லாமே எங்களை காக்கக்கூடியவர்கள் வேறு யாரும் இருக்க முடியும், மிருகப்பெருமானே காப்பாற்றினீர் காப்பாற்றினீர் என்று ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். உடன் அவர் சொன்னார், கவலைப்பட வேண்டாம், இந்த ஆட்டுக்கடா இனிமேல் எதுவும் செய்யாது, நம்முடைய பாத ஸ்பர்சத்தினாலே நல்வினை பெற்றது என்று அதற்கு நல்லறிவு கொடுத்தார் முருகப்பெருமான். அது மட்டுமல்ல, நாம் இதனை வாகனமாக ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று முதல் முதல்ல முருகப்பெருமானுக்கு வாகனமாக ஆனது ஆட்டுக்கடாய். அதனால்தான் நீங்க பார்த்திருக்கிற கோயில்களிலே இந்த சூரசம்ஹாரத்தை அந்த கந்தசஷ்டி திருவிழா நடக்கும் பொழுது முருகப்பெருமான் முதல்ல ஆட்டுக்கடாய் வாகனத்துல தான் வருவார். அப்புறம் சூரசம்ஹாரம் நடந்த பிறகுதான் இவர் மயில் வாகனத்துல வருகிறார். இப்படி எல்லாம் நீங்கள் பார்த்திருக்கலாம், அந்த இடத்துல உற்சவாதிகள் நடக்கும் பொழுது நம்ம இதை அப்படியே நடத்தி காண்பிப்பார்கள். இதுல சில சில மாறுபாடுகள் உண்டு. இதுல இன்னொரு விதத்தில் புராணத்தில் சொல்லும் பொழுது நாரதர் என்பவர் பிரம்மனுடைய மகன் அல்ல, நாரதர் என்கின்ற பிராமணர் இறைவனை சுமையாகத்தானே சிவபெருமானை திருப்தி பெய்ய வேண்டும் என்று யாக பசு, இந்த யாகத்திலே வேள்வியிலே வழி கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பசுவை, அத பசுன்னா இந்த இடத்துல ஒரு பிராணி, தேடிச் சென்றார் என்றும், அப்போ அந்தரணர்களை பரிகசிப்பதற்காக அவர்களை கொல்லுவதற்காக ஆடுவேஷத்திலே இருக்கக்கூடிய ஒரு ராட்சசன் அவன் ஆடாக மாறி நிற்க அவனை பணம் கொடுத்து வந்து வாங்கி அவனை இந்த வேள்வியிலே பலி கொடுக்கும் பொழுது அவன் வளர்ந்து மாறுபட்டான் என்பதாகவும் ஒரு சரித்திரமும் உண்டு. இந்த சரித்திரத்தில் அவனுக்கு 1000 அஸ்வமேத பலனை கொடுத்தார் முருகப்பெருமான் என்று இந்த சரித்திரமானது முடியும். இதுல இந்த ஸ்காந்தம் கந்தபுராணம் எப்படி வால்மீகி ராமாயணம் கம்பராமாயணம் இருக்கிறதோ அதே போல சில விஷயங்கள் ஸ்காந்தத்திலே வெளிப்படையாக இல்லாத பொழுது அதை வெளிப்படுத்தி இப்படித்தான் என்று சொல்வதற்காக கந்தபுராணத்திலே கச்சியப்ப முனிவர் மிகச்சிறப்பாக சொல்லுகிறார். இந்த ஆட்டை விசனம் செய்யும் பொழுது ஒரு பெரிய மேஷமானது வந்து தோன்றியது. ஆனா ஏன் இப்படி வந்தது, எல்லா இடத்திலையும் வேள்வியிலே செய்கிறார்கள், இந்த வேள்வியிலே ஏன் வந்தது என்று சொல்லும் பொழுது கச்சியப்பர் சொல்லுகிறார், மந்திர மாறுபாட்டினாலே இது ஏற்பட்டது என்று அந்த இடத்துல விளக்கம் அவர் கொடுத்து அந்த கதையை சொல்லுகிறார். மந்திர மாறுபாடு ஏற்படும் பொழுது ஒரு காரியம் செய்வதற்காக நம்ம கூட கதை கேள்விப்பட்டு இருப்போம், நித்தியத்துவம் வேண்டும் என்று கும்பகர்ணன் கேட்பதற்காக போனானோ, மூணு பேரும் சென்று ராவணன் கும்பகர்ணன் விபீஷணன் மூணு பேரும் பிரம்மாவின் இடத்திலே சென்று, ஏன்னா அவர் தான் தாத்தா, அவரிடத்துல போய் வரம் கேட்க வேண்டும் என்று கேட்டாராம். போகும் பொழுது இவன் கும்பகர்ணன் இது அவன் வந்து பெரிய பலசாலி, அவன் போகும் பொழுது அவன் இடத்துல சொன்னாங்களா, நீ நித்தியத்துவம் வேணும் அழியாத வரம் வேணும்னு போய் பிரம்மாவிடத்துல கேளுன்னுட்டு. ஆனா தேவர்களுக்கெல்லாம் பயம், இவன் எப்பவுமே அழியாம இருந்தானா என்னடா ஆகுறதுன்னு சொல்லி சரஸ்வதியின் இடத்திலே பிரார்த்திக்க அவள் கொஞ்சமாக தந்த தூக்கத்திலே வாயை குளர வைத்தாள், நித்தியத்துவம் பதிலாக நித்திரத்துவம் என்று கேட்டானோ, அதை எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கேட்டானோ. இந்த வாய் குளரும் பொழுது என்ன ஆகிறது, மாறிவிடுகிறது, மாறும் பொழுது அர்த்தமே அனர்த்தமாகிறது, அர்த்தமே மாறுபடுகிறது. நம்ம சாதாரணமா சொல்லணும், துவனி மாறுபடும் பொழுதே என்ன ஆகும், அர்த்தம் மாறுபடும். ஒன்றும் இல்லை, நீங்க போயிட்டு இருக்கீங்க, கேட்கிறோம் சார் சௌக்கியமா எப்படி இருக்கீங்க, இப்படி கேட்கிறோம், உடம்பு எப்படி இருக்கு நல்லா இருக்கீங்களா, இந்த துவனி எப்படி இருக்கிறது, உடம்பு எப்படி இருக்கு, என்ன சௌக்கியமா, ரொம்ப சௌக்கியம் போல இருக்கு. இந்த துவனி மாறும் பொழுது வார்த்தைகள் இருக்கலாம், துவனி பொருள் மாறுகிறது. இந்த துவனிக்கே இப்படி இருந்தால் மந்திரங்கள் சப்தங்களாக இருக்கப்படக்கூடிய வேத மந்திரங்கள் மாறும் பொழுது என்னாகும், அர்த்தம் அனர்த்தமாகலாம் ஆகியிருக்கிறது என்பதுதான் இந்த காந்த புராணத்திலே சொல்லக்கூடிய விஷயம். இதுல ஏராளமான கருத்துக்கள், கதை இப்படி போனாலும் ஏராளமான கருத்துக்கள் இங்கே நம்முடைய மனத்தில் வருகின்றன. சரி, இந்த ஸ்காந்தத்தில் நம்ம ஒரு சரித்திரத்தை பார்த்தோம், இது நமக்கு இந்த வாழ்வில் என்ன சொல்லுகிறது, அதானே முக்கியமான விஷயம், நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது. இதுல ஒரு வேடிக்கையா ஒரு கருத்து உண்டு, இந்த ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம் சொல்லும் பொழுது சொல்லுவார்களாம், யாகத்துல வந்து ஏன் ஆட்டை கொண்டு போய் பலி கொடுக்கணும், ஒரு ஆணையை கொடுக்க வேண்டிதானே, ஒரு புலியை கொடுக்க வேண்டிதானே, ஒரு சிங்கத்தை கொடுக்க வேண்டிதானே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வரும். ஆனா கொடுக்க முடியாது, யானையை கொண்டு போய் பலி கொடுத்தா இவன் பலி ஆயிடுவான், சிங்கத்தை கொண்டு போய் சிங்கமோ புலியோ பலி கொடுக்க முடியுமா, இவனை சாற்றும். எவன் எளியவனாக இருக்கிறானோ அவனைத்தான் எல்லாரும் மெய்கிறார்கள், அவனைத்தான்

0: எல்லாரும் அடக்கி ஆளுகிறார்கள் என்று ஒரு வேடிக்கையான ஒரு ஸ்லோகம் வரும். இது வேடிக்கைக்காக சொன்னது, இருக்கட்டும். இதுல பல நம்முடைய இன்றைய சிந்தனைகளுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான கருத்துக்கள் இந்த சிறிய சரித்திரத்தில் அடங்கி இருக்கின்றன. முதல் விஷயம், இன்றைய காலகட்டத்துக்கு நம்ம முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, வேதங்கள் அந்தணர்கள் தான் சொல்லணுமா, வேற யாரும் சொல்லக்கூடாதா, நான்லாம் சொன்னா என்ன? எல்லாரும் சொல்லலாம். வேதத்தை சொல்லக்கூடியவன் அண்டனன் ஆகிறான். அவன் காது வழியாக வேதத்துக்கு சொல்லும் பொழுது வேத மந்திரங்கள் யாராலையும் கொடுக்கப்பட்டது கிடையாது, அபௌருஷேயம் என்று சொல்லப்படும். அபௌருஷேயம் அதாவது ஒருவராலேயும், பௌருஷம் சொன்னா புருஷன் பௌருஷம், ஒருவராலே புருஷன் என்று சொன்னால் ஒரு ஒருத்தர் மனிதன் அல்லது யார் வேணும்னாலும் சொல்லலாம், அவராலே தோற்றுவிக்கப்பட்டது பௌருஷேயம், அவராலே செய்யப்பட்டது அபௌருஷேயம், அப்படி செய்யப்படாமல் இருப்பது. இதுக்கு ஒத்து என்றும் மறை என்றும் எழுதா கிளவி என்றும் ஸ்ருதி என்றும் பலவிதமான பெயர்கள் சொல்லப்படுகின்றன. ஸ்ருதினா என்ன? ஸ்ரோத்தம்னா காதுன்னு பேர், எல்லாருக்கும் தெரியும். ஸ்ரோத்தம்னா காது, அந்த காதின் வழியாக கேட்டு கேட்டுத்தான் வேதங்கள் வர வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால இதுக்கு பேர் ஸ்ருதின்னு பேர். காதின் வழியாகத்தான் படித்து பார்ப்பது கிடையாது. வேதத்தில் என்ன குற்றம் என்று சொல்லும் பொழுது, எவன் அந்த ஸ்ருதியை மாறுபட்டு சொல்லுகிறானோ, உதாத்த அனுதாத்தங்கள் தீர்க்கஸ்வரங்களை மாற்றி சொல்லுகிறானோ அவனுக்கு பாபம் வரும், எவன் எழுதி வைத்து படிக்கிறானோ அவனுக்கு பாபம் வரும். இப்ப பார்த்தா எல்லா இடத்துலையும் புத்தகங்கள் போடப்படுகின்றன, போடணும். காரணம் என்னன்னா, அப்படி சொல்லக்கூடியவர்கள் இல்லை, புத்தகத்திலேயாவது இந்த வேத மந்திரங்கள் இருக்கின்றன என்றுதான் பெரியவர்கள் போட்டார்கள். ஆனா நம்ம புத்தகத்தை பார்த்து படிக்கலாம் என்று சொல்லக்கூடியதற்கு இது வேத மந்திரங்கள் சாதாரணமான விளையாட்டு பொருள் அல்ல. ஒரு சினிமா பாட்டை படிக்கணும்னு சொன்னா கூட, சாதாரணம்னு சொல்லப்படக்கூடிய சினிமா பாட்டுக்கு கூட இப்படித்தான் நீங்க பலவிதமான போட்டிகள் நடக்கின்றன. எல்லாரும் ஒரே சினிமா பாட்டை ஒரே மாதிரி பாடிடுறாங்களா? அதுக்கு கூட ஒரு பிராக்டிஸ் உண்டு. அதுக்கு கூட என்ன செய்ய வேண்டி இருக்கின்றது? நம்ம முயற்சி செய்து கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. ஒன்றும் இல்லை, அவ்வளவுதான் ஒரு சினிமா பாடல். ஆனால் இறைவனை எது தனக்குள்ளே புதிந்து வைத்து மறை என்று பெயர் கொண்டிருக்கிறதோ, எது சொல்லி சொல்லி ஓத்து என்று பெயர் பெற்றிருக்கிறதோ, அப்பேற்பட்ட வேதத்தை, எது ஞானத்தை, விது என்று சொல்லும்படியாக இருக்கப்பட்ட எந்த ஞானத்தை வேதமானது கொடுக்கிறதோ, அதை வந்து நான் சாதாரணமா புத்தகத்தை பார்த்து படிச்சிருவேன், என் இஷ்டத்துக்கு நான் சொல்லுவேன் என்று சொல்லக்கூடியது எப்படிப்பட்ட நியாயமா இருக்கும்? ஒன்று. இரண்டாவது விஷயம், ஒரு விஷயத்துக்கு மேல நமக்கு மதிப்பு இருக்கிறது என்று சொன்னால், அந்த விஷயத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தை ஒருவர் உண்மையாக மதிக்கிறார்கள் என்று சொன்னால், வேதம் இப்படித்தான் சொல்லப்பட வேண்டும். நன்றாக கவனிக்க வேண்டிய வார்த்தையை, இன்னார் சொல்லணும்னு நான் சொல்லல, இப்படித்தான் சொல்லப்பட வேண்டும், அவருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வேதமே சொல்லும் பொழுது, இல்லை நான் அப்படி பண்ண மாட்டேன், ஏன் இஷ்டத்துக்கு நான் செய்வேன்னு சொன்னா உங்களுக்கு அந்த வேதத்தின் மீது மரியாதை இல்லைன்னு அர்த்தம். மரியாதை இல்லாத ஒரு பொருளை நீங்கள் அணுகுவது தவறு. அதுக்கு மேல உங்களுக்கு எந்த விதமான ரைட்ஸ் கிடையாது. நான் அந்த இடத்துல சொல்ல முடியாது, இது என்னுடையது, நான் எப்படி வேணும்னாலும் பண்ணுவேன், ஏன்னா இது உங்களுடையது அல்ல. இந்த வேதம் உங்களுடையது, நீங்கள் கொடுத்ததோ நீங்கள் வாங்கினதோ அல்ல. அனாதி காலமாக பலவிதமான தவம் செய்து முனிவர்கள் கொண்டது, அவர்கள் பெற்றுக்கொண்டது. அவர்களுக்கு அதனால தான் மந்திர திரஷ்டாக்கள் என்று சொல்லுவார்கள். யாரும் மந்திர கர்த்தாக்கள் அல்ல. கர்த்தான்னு சொன்னா செய்தவர்னு பொருள், திரட்டார்னா பார்த்தவர்னு பொருள். இந்த வேத மந்திரங்களை எல்லாம் அவர்கள் பார்த்தார்கள். அனாதி காலமாக இந்த வேதங்கள் இருக்கின்றன. இந்த பிரபஞ்சத்துல இறைவனுடைய பரமேஸ்வரனுடைய உஸ்வாச நிஸ்வாசங்களாக இருக்கின்றன. இவர்களை தரிசித்தார்கள். எப்படி தரிசித்தார்கள்? பலவிதமான தவம் செய்து, அனாதி காலம் தவம் செய்து முறைப்படி இருந்து அவர்கள் வேதத்தை தரிசித்தார்கள். அப்படிப்பட்ட மகரிஷிகள் கொடுத்ததே, நான் எந்த கட்டமும் பட மாட்டேன், என் இஷ்டத்துக்கு தான் அதை கையாளுவேன்னு சொல்வது எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். ஒரு பெரிய 12,000 வாட் இருக்கக்கூடிய பெரிய கேபிள் போயிட்டு இருக்கு, நீங்க பார்த்துருக்கலாம், ஹை டென்ஷன் வயர் போயிட்டு இருக்கிறது, எலக்ட்ரிசிட்டி வயர். இந்த பார்ப்பா, அது வந்து பொது சொத்து. ஏன் எல்லாருக்கும் இந்த ஹை டென்ஷன் வயர்ல இருந்தா டிஸ்ட்ரிபியூட் பண்றான், பவர் டிஸ்ட்ரிபியூட் பண்றான், இது பொது சொத்து, இது ஏன் சொத்து? நான் போய் கையை வைப்பேன்னு சொன்னா என்ன ஆகும்? ஒரு அணுகுண்டு, ஒரு விஞ்ஞானி அணுகுண்டை தயாரிக்கிறார். அணுகுண்டு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வத்துக்காக அணுவை வைத்துக் கொண்டு பரிசோதனை செய்கிறார் ஒரு விஞ்ஞானி. அவரிடத்தில் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், எந்த விதமான பரிசோதனைக்கும் நான் உட்பட மாட்டேன், எனக்கு எந்த விதமான முறையும் தேவையில்லை, நான் அதை பண்ணுவேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இதே போலத்தான் வேத மந்திரங்களும். ஒரு விஷயம் உங்களுக்கு அதிலே மரியாதை இருக்குமானால் அது எப்படி சொல்லப்படுகிறதோ அப்படித்தான் நீங்கள் செய்ய வேண்டும். இரண்டாவது விஷயம், இது அது மட்டும் கிடையாது, இதிலே பலவிதமான சக்திகள் இருக்கின்றன. வேத மந்திரங்களுக்கு சக்திகள் உண்டு என்பதையெல்லாம் நிரூபித்திருக்கின்றார்கள். சக்தியுடைய ஒரு பொருளை என்னுடைய முறையற்ற முறையிலே என்னுடைய இட்டத்துக்காக நான் வளைப்பேன் என்று சொன்னால் அது அனர்த்தத்திலே தான் கொண்டு வரும். ஏன் இதையெல்லாம் சொல்லுகிறேன்னா, இன்றைக்கு பலவிதமான பத்திரிகைகள் வருகின்றன, பலவிதமான டிவி சேனல்கள் வருகின்றன. அங்கே பார்த்தா எல்லாரும் என்ன சொல்லுகிறார்கள், இந்த ஒரு மந்திரம், அந்த ஒரு மந்திரம், காசு சம்பாதிக்கணுமா, வேலை தேடிக்கணுமா, கல்யாணம் நடக்கணுமா, ஒரு மந்திரம். மந்திரங்கள் எல்லாம் விளையாட்டு பொருள்கள் அல்ல, ஒரு ஆச்சாரியன் மூலமாக கொடுக்கப்படக்கூடியது. நம்ம அடுத்த கருத்து, நம்ம ஆச்சாரியனை பற்றி தான் அடுத்த சரித்திரம் நம்ம பார்க்க போகிறோம். ஆச்சாரியன் மூலமாக நடக்க வேண்டியது. இப்ப இதே பழைய உதாரணத்துக்கே நான் வருகிறேன். என் வீட்டில் ரொம்ப அழகான ஒரு சாண்டிலியர் போட்டிருக்கிறேன், பலவிதமான விசித்திரமான லைட்ஸ், அங்கங்கே பல்ப்ஸ் எல்லாம் கலர் கலரா பல்ப்ஸ் வச்சிருக்கிறேன், வயர் கனெக்ஷன் எல்லாம் எல்லா இடத்துலையும் உள்ள சீலிங் ஆகி இருக்கிறது, எல்லா இடத்துலையும் இருக்கிறது, அழகான மெயின் பாக்ஸ் எல்லாம் இருக்கிறது, எல்லாம் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. சுவிட்ச போட்டேன், ஆனால் லைட் எல்லாம் எரியல. ஏன், மெயினோட அது கனெக்டே ஆகல. எது மெயின் லைனோ இருக்கு, எது எங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகணுமோ, போல்ல போய் நான் கனெக்ஷனே கொடுக்கல. போல்ல கனெக்ஷனே கொடுக்காத பொழுது உள்ள வீட்டில் லைட் எரியுமா? நான் எவ்வளவு அழகா பல்பு போட்டான, சாண்டிலியர் போட்டான, எந்த விதமான லைட் போட்டான, பிரயோஜனம் உண்டோ? நான் எப்படிப்பட்ட 320 720 எந்த கேபிள் போட்டான, பிரயோஜனம் இல்லை. ஏன், முக்கியமான ஒரு விஷயம் எங்கே கொண்டு போய் இந்த பவர் கனெக்ஷன் கொடுக்கணுமோ நான் கொடுக்கல. கொடுக்கலன்னா லைட் எரியுமா? எரியாது. வேத மந்திரங்கள் இருக்கின்றன, புத்தகத்துல அழகா பிரிண்ட் போட்டிருக்கிறோம், அது சரியாகவே இருக்கலாம். வேத மந்திரங்கள் சொல்லப்படுகின்றன, இதுக்கு பலன் இருக்கிறது, அழகழகான பலவிதமான மந்திரங்கள் இருக்கின்றன. ஆனால் குரு என்கின்ற மெயின் இல்லாத பொழுது, குரு என்கின்ற ஒருவர் தன்னுடைய சக்தியை இங்கே கொடுக்காத பொழுது இந்த இடத்துல எப்படி லைட் எரியும், எப்படி இந்த மந்திரங்களுக்கு வந்து பலன் ஏற்படும்? பலன் ஏற்படாது, நிச்சயமாக பலன் ஏற்படாது அடித்து சொல்லலாம். நான் வருத்தத்தோடு நினைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, எவ்வளவு சாதாரணமாக ஒரு உயர்ந்த பொருளை நாம் அணுகுகிறோம் என்பதுதான். உங்களுக்கு அவ்வளவு ஆசை இருந்தால் ஒரு குருவை தேடிச் செல்ல வேண்டும், அவரிடத்திலே பணிவிடை செய்ய வேண்டும், அவரிடத்திலே இருந்து மந்திரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். காசு கொடுத்து வரக்கூடியதல்ல மந்திரம், நாம் அவரிடத்திலே பணிவிடை செய்து அவர் மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்கும் பொழுது இதுதான் உனக்கு தகுந்த மந்திரம் என்று சொல்லி அவருக்கு நமக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட மந்திரமானது நமக்கு பலன் தரும், இல்லைன்னா நமக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. இது 10 to 11 வார்த்தைகள் எனக்கு தெரியும், இது 1001 வார்த்தையா இருக்கும், அவ்வளவுதான். இன்னொரு விஷயமும் நடக்கலாம், இதனால கெடுதலும் ஏற்படலாம். இதனால கெடுதலும் ஏற்படலாம். எப்படி நான் முதல்ல சொன்ன பொழுது 12,000 volt ஒரு பெரிய ஹை டென்ஷன் வயர் போய் கொண்டு இருக்கிறது, அந்த இடத்துல போய் நான் வெறும் கையால பிடிப்பேன் அப்படின்னு சொல்லுகிறோமோ, 12,000 volt வேண்டாம், இருக்கிற இந்த 200 watts இருக்குன்னே வச்சுக்கலாம். வீட்டிலேயே இந்த வீட்டில் சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த 220 volts இருந்தாலும் கூட நான் வெறும் கையால தொடுவேன் லைவ் வயரேன்னு சொல்ல முடியாது, சேகத்தான் வேணும். அதே போலத்தான் லைவ் வயர் மாதிரி இந்த வேத மந்திரங்களும் பல மந்திரங்களும் இருக்கின்றன. இதை நான் கிளவுஸ் போடாம, கீழே ஒரு செப்பலோ அல்லது அதை நம்ம தடுத்துக் கொள்ளக்கூடிய விஷயமோ இல்லாம நான் போய் தொடுவேன் என்று சொல்வது எவ்வளவு முட்டாள்தனமோ, அதே போலத்தான் வேத மந்திரங்களை நாம் அணுகுவதும். இதை சொல்லக்கூடிய ஒரு சரித்திரம் எப்படின்னு கேட்கலாம். மிக சிறந்தவரான மானசபுத்திரராக இருக்கக்கூடிய நாரதருக்கே இந்த கதி, அவர் வேத மந்திரங்களின் மாறுபாட்டினாலே உலகங்களையே அழிக்கக்கூடிய ஒரு ஆடு தோன்றியது என்று பார்க்கிறோம். சரி, இல்ல சார் நான் நீங்க சொல்றதெல்லாம் நீங்க எங்கேயோ வலிந்து பொருள் கொள்ளுகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம், கிடையாது, நான் அதுக்கு வந்து அப்படியே கொண்டு வருகிறேன். இந்த சரித்திரத்தில் இருக்கக்கூடியது அப்படியே நீங்க பார்க்கலாம். எப்படி, இந்த பிரபஞ்சம் இருக்கிறது, பிரபஞ்சத்திலே நன்மைக்காக இந்த பிரபஞ்சம் நடக்க வேண்டும் என்பதற்காக இயற்கை இருக்கிறது. இயற்கை என்கின்ற ஒரு தன்மை, இதனுடைய இயல்பு என்கின்ற ஒன்று இருக்கிறது, அதுதான் வேத மந்திரங்கள், வேற ஒண்ணுமே கிடையாது. வேதம் என்ன, பிரபஞ்சத்தினுடைய இயல்பு, இறைவனுடைய உஸ்வாச நிஸ்வாசங்கள், அவனுடைய மூச்சு காற்று என்று இந்த வேத மந்திரங்கள் சொல்லப்படும். அப்படின்னா என்ன, பிரபஞ்சத்தினுடைய உலகமே தன்னுடைய வடிவாக இருக்கப்பட்ட இறைவனுடைய உஸ்வாச நிஸ்வாசங்கள் என்கின்ற வேத மந்திரங்கள் இந்த பிரபஞ்சத்தினுடைய இயல்பு. இந்த இயல்பை நாம் என்ன செய்கிறோம், நாம் இந்த இடத்துல இருந்து ஒரு காரியம் செய்கிறோம், ஒரு கர்மம் செய்கிறோம். கர்மம்னா காரியம், ஒரு வினை, ஒரு ஏதோ ஒரு செயல் செய்கிறோம். யாகமாக இருக்கலாம், பூஜையாக இருக்கலாம், எதாக வேணும்னாலும் இருக்கலாம். அதுதான் நாரதர் செய்த வேள்வி. இவர் நல்லதை நினைத்துத்தான் செய்கிறார். சிவபெருமானை திருப்தி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் செய்தார். இந்த பிரபஞ்சத்திலே நாமும் சில காரியங்களை செய்கிறோம், இந்த உலகத்திலே நாமும் சில வினைகளை செய்கிறோம். ஆனால் அந்த வினை நம்முடைய அறியாமையின் காரணத்தினாலே மாறுபடுகிறது. ஒரு உதாரணம் பார்க்கலாம். நம்ம என்ன நினைச்சோம், ராக்கெட்டு ஏரோப்ளேன் எல்லாம் வந்து நம்முடைய விஞ்ஞானத்தினுடைய மிகச்சிறந்த வெளிப்பாடு. நான் வந்து தரையில நடந்து கொண்டு சென்று கொண்டிருந்தேன், பின்னாடி குதிரை வந்தது, ஆணை வந்தது, படகு, என்னென்னமோ பண்ணேன், தரையில போவதற்காக பலவிதமான வாகனங்களை கண்டுபிடித்தேன், ரத்தம் வந்தது, எல்லாம் இருந்தது. இதெல்லாம் பற்றாது, எனக்கு ஒரு பெட்ரோல் டீசல்னு சொல்லி அதுல இருக்கக்கூடிய வாகனங்களை கண்டுபிடித்து, இல்ல நீராவி என்ஜினை கண்டுபிடித்து நான் எவ்வளவு வேகமா போகலான்னு பார்த்தேன். இல்ல அதுவும் பற்றாது, நான் வானத்திலே பறக்க வேண்டும் என்று மனிதன் நினைத்தான். இது கண்டுபிடிப்பு தானே. இவன் இந்த இயற்கையை என்ன செய்கிறான், இயற்கை ஒரு இயல்பை, இந்த பூமியினுடைய இயல்பு ஈற்றுக் கொள்வது இல்லை, நான் அதை தாண்டுவதற்காக மாறி செல்லுகிறேன் என்று சொல்லும்படியாக அதை மாற்றுவதற்காக நம் பலவிதமான கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தோம். அது என்னாச்சு, இப்ப நம்ம என்ன புலம்புகிறோம், ஓசோன் லேயர் இதிலே ஓட்டையிடப்பட்டிருக்கிறது, இதுல இந்த மண்ணெண்ணெயினாலே இந்த எரிபொருளினாலே பலவிதமான வாயுக்கள் கிளம்பி ஓசோன் லேயரை அங்கங்கே ஓட்டை போடுகிறது. நன்றாக கவனிக்க வேண்டும், இந்த பிரபஞ்சத்திலே இயற்கை என்கின்ற நேச்சர் இருக்கிறதே அதுதான் வேதமாக இருக்கிறது. அதிலே மாறுபாடு ஏற்படும் பொழுது நம்முடைய அறியாமையினாலே, முதல்ல அதுதான் பெரிய விஷயம்னு நினைச்சோம், உலகம் தட்டையானதுன்னு ஒரு காலத்துல நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனா அது உருண்டையானதுன்னு சொன்னவரை எரிச்சு கொண்டாங்க. அது அடுத்தது, அது உருண்டை, உலகம் உருண்டையானதுன்னு சொல்லும் பொழுது அவரை எரிச்சு கொண்டார்கள் கலிலியோவை. பின்னாலே இல்லை, உலகம் உருண்டையானது என்று சொல்லும் பொழுது பலவிதமான கண்டுபிடிப்புகள், இப்படி இப்படி கண்டுபிடிப்பு எதுவும் கிடையாது, உலகம் முதல்ல இருந்து உருண்டையா தான் இருக்கு, உலகம் உருண்டைன்னு கண்டுபிடிச்ச. இப்போ பூமி சூரியனை சுற்றுகிறது, முதல்ல இருந்தே சுற்றின் இருக்கு. இவர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியும் இப்படித்தான் சுற்றி கொண்டிருந்தது, இவர் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்புறமும் இந்த பூமி சுற்றி கொண்டிருக்கிறது சூரியனை. ஆனால் கண்டுபிடிப்பல்ல, முதல்ல இருந்தது, ஆமா இப்படி இருக்கிறது என்று அறிந்து கொண்டோம். ஒரு அதனுடைய இயல்பை, நேச்சரை, இயற்கையை நாம் அறிந்து கொண்டோம். ஆனால் அறியாத பொழுது என்ன செய்கிறோம், நாம் அதிலே இருந்து கண்டுபிடிப்புகள் என்ற பெயரிலே ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது நமக்கு அழிவாக வந்து முடிகின்றது. இப்ப என்ன செய்கிறோம், கிடையாது, எல்லாரும் குறைத்துக் கொள்ளுங்கள், எத்தனையோ அது வேண்டாம், நேச்சருக்காக போகணும், எரிசக்தினாலே, இந்த எரிசக்தினாலே, எரிபொருளாலே, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வேண்டாம், என்ன செய்ய வேண்டும், சூரிய சக்தியிலே செல்லுங்கள், மின்சார சக்தியிலே நீங்கள் வாகனத்தை ஓட்டுங்கள். இதெல்லாம் இப்ப வருகிறோம். கண்டுபிடிச்சது யாரு, நாம தான். கண்டுபிடிச்சப்ப என்ன சொன்னோம், இதுதான் மிகச்சிறந்ததுன்னு சொன்னோம். இப்ப என்ன சொல்லுகிறோம், கிடையாது, இது அழிவுக்கு வழிவகுக்கிறதுன்னு. ஒரு பிரபஞ்சத்திலே நாம செய்யக்கூடிய காரியம் இயற்கையை மாற்றி செய்யும் பொழுது அழிவுக்கு வழிவகுக்கின்றது என்று சொல்லக்கூடியதைத்தான் உருவகமாக இந்த கதை சொல்லுகிறது. வேள்வி என்று சொல்லக்கூடியது ஒரு செயல், மந்திரங்கள் என்று சொல்லக்கூடியது அதனுடைய இயற்கை, செய்யக்கூடிய இயற்கை. ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்கு இதுதான் தண்ணீருடைய இயல்பு, தன்மையாக இருப்பது. இத மாணிக்க வாசகத்துல ரொம்ப அழகா சொல்லுவார், அது யாருன்னா, அந்த இயல்பு யாருன்னா இறைவன் தான் அப்படின்னு சொல்லுவார். நீரில் திண்டிரல் தீயில் வெண்மை செய்தோன், பொய்தியில் வானில் கலப்பு வைத்தோன், மேதகு காலின் ஊக்கம் கண்டோன், நிழல் திகழ் நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன், வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன் என்றென்று வாய்த்தனை தபையின் அடைத்தோன் அகுதான்று முன்னோன் காண்க முழுதோன் காண்க தன்னேரில்லோன் தானே காண்க ஏனத்தொல் ஏறு அணிந்தோன் காண்க என்று சொல்லபடியாக மிகச்சிறப்பாக மாணிக்கவாசகர் பாடி வருவார். இயற்கையாகவே இருக்கக்கூடியவன் இறைவன். இந்த இயற்கை தான் வேதம். இந்த இயற்கை மாறுபடும் பொழுது, இந்த இயற்கை மாறுபடும் பொழுது, வேத மந்திரங்களிலே மாறுபடும் பொழுது ஆக்கம் அழிவாகிறது. ஆக்கம் அழிவாகிறது, இவ்வளவுதான். இந்த சரித்திரமானது இதைத்தான் சுட்டி காட்டுகிறது. சரி, இதனால நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும், இரண்டு விஷயம். இயற்கையை எதிர்த்து இயற்கையை மாறுபட வேண்டும் என்று நினைத்தால் அது நம்மை அழிக்கும். இயற்கையோடு இயைந்து வாழ வேண்டும், இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், வேத மந்திரங்களை விளையாட்டுத்தனமாக நினைத்து இதனால நம்ம இஷ்டத்துக்கு அதை வளைக்கலாம்னு நினைச்சால் நமக்கு அழிவு வரும், நமக்கு துன்பம் தான் வரும். இது இரண்டாவது விஷயம். இதுல இன்னொன்னு உண்டு. சரி ஆச்சு சார், தெரியாதனமா பண்ணிட்டோம், நான் என்னை அறியாது ஒரு தவறு செய்து விட்டேன். இப்ப நாரதருக்கு தெரிஞ்சு அவர் செய்யல, அவருக்கு வந்து தெரியாமல் அவர் மந்திர மாறுபாடு அடைந்ததை கூட அறியாமல் அவர் செய்தார். அப்படி செய்யும் பொழுது மந்திர மாறுபாடு ஏற்படும் பொழுது இதுக்கு என்ன விமோசனம், இதுக்கு என்ன விடிவு, இதுக்கு ஏதாவது ஒரு ஒரு தவறு செய்து விட்டேன், எப்படி திருத்திக் கொள்வது? அது ஒண்ணு இல்லையா, நான் தவறு செய்து விட்டேன், தவறு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த சில மதங்கள்ல என்ன உண்டுன்னா, நீ இப்ப என்ன நல்லா தப்பு பண்ற, நல்லது பண்ற, அங்க போய் பகவான் என்ன பண்ணுவார்னா, தப்பு பண்ணவனையெல்லாம் தூக்கி நரகத்துல போட்டுருவார், நல்லதெல்லாம் தூக்கி சொர்க்கத்துல போட்டுருவார், அவ்வளவுதான். நீ வந்து தப்பு பண்ணது அதுக்கப்புறம் திருத்திக்க முடியுமா முடியாதா, அதெல்லாம் அதுக்கு ஒரு சான்ஸே கிடையாது. நம்முடைய மதத்தில் அப்படி கிடையாது. மறுபிறவி என்று சொல்லக்கூடிய கொள்கையெல்லாம் வரும்பொழுது இந்த உயிர் எப்பொழுது பார்த்தாலும் பிறந்து இறந்து புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் தேய பேயாய் கணங்களாய் வல்லசுராராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறக்கிறோமே, மறுபடி பிறந்து புனரபி ஜனனம் புனரபி ஜன புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜட்டரே செயனம் என்று சொல்லும்படியாக பிறந்து இறந்து பிறந்து இறந்து நடந்து கொண்டிருக்கிறோம். ஏன் ஒரு காரியத்தை செய்கிறோம், அது தவறாக இருக்கலாம் நல்லதாக இருக்கலாம், திருத்திக் கொள்கிறோம், மீண்டும் காரியத்தை செய்கிறோம், இந்த காரியம் திருத்திக் கொள்வதும் கூட ஒரு காரியம் தான், செய்து கொண்டே இருக்கிறோம். இதுதான் நம்முடைய மிக சனாதனமான இருக்கப்பட்ட நம்முடைய வேத மார்க்கம் சொல்லிக் கொடுத்தது. இப்ப ஒரு கேள்வி வரும், என்ன இவர் தவறு செய்தார் அல்லது நாம் தவறு செய்கிறோம், மந்திர மாறுபாடு போல இயற்கையை விரோதித்துக் கொண்டு நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம், இதை எப்படி சரிப்படுத்துவது? ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். தவறு செய்து விட்டோம், தவறு செய்து விட்டோம், நம்ம தெரியாமல் தவறு செய்து விட்டோம், எப்படி நாம் சரி செய்து கொள்வது? அதானே முக்கியம். ரொம்ப அழகான வழியை இங்கே சுட்டி காட்டுகிறது. யார் நமக்கு கதி? அந்த இறைவன் தான் கதி. எவன் ஒருவன் இந்த பிரபஞ்சமாகவே இருக்கிறானோ, எவன் இந்த இயற்கையாகவே இருக்கிறானோ, அவன் ஒருவனே இதனை சரி செய்கிறான், வேற ஒண்ணுமே கிடையாது, நம்மாலே செய்யக்கூடியது கிடையாது, அந்த இறைவன் தான் இதனை சரி செய்கிறான் என்பதுதான் இது சொல்லக்கூடியது. சரி சார், சொல்லிட்டீங்க, ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் கடவுளை போய் எங்க பாக்குறது, கடவுளத்துல போய் எப்படி நான் மன்னிப்பு கேட்பது? பாவம் மன்னிப்பா, இன்னைக்கு போய் தவறு செய்து விட்டேன், நாளைக்கு போய் கடவுளே நான் தவறு பண்ணிட்டேன், ஏன் அடுத்தது பண்றதுக்காக கிடையாது. ஒரு முறை தவறு செய்தால் நான் தவறுக்காக மன்னிப்பு கேட்கிறேன், பச்சாதாபப்படுகிறேன்னா அடுத்த முறை அந்த தவறை நான் செய்யக்கூடாது. சரி, இதெல்லாம் இருக்கட்டும், நான் இறைவனிடத்துல போய் நான் வேண்ட வேண்டும், இறைவன் இதனை மாற்ற வேண்டும். இறைவனை எங்கே போய் பார்க்கறது, இறைவனை எங்கே சென்று காண்பது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இறைவனை பார்க்க முடியாம, இறைவனை பற்றி தெரியாமத்தானே ஒரு தப்பே பண்றோம். இப்ப இறைவனத்திலே போய் பண்ணுன்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா? அதான் ரொம்ப வேடிக்கையா சொல்லுவாங்க, பிள்ளைக்கு பைத்தியம் முடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி வச்சா சரியா போயிடும். கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பொண்ணு இடத்துல போய் கேட்டா பைத்தியம் தெளியட்டும், கல்யாணம் பண்ணி வச்சு விடலாம். இப்ப பைத்தியம் தெளிஞ்ச பிறகு கல்யாணமா, கல்யாணம் பண்ணி வச்ச அப்புறம் பைத்தியம் தெளியுமா? அவ்வளவுதான், இப்படியே நின்று கொண்டிருக்க வேண்டியதுதான். கடவுளை பார்த்திருந்தா, கடவுளை பற்றி அறிந்து கொண்டிருந்தால் நாம் தவறு செய்திருக்க மாட்டோம். சரி, இப்ப தவறு செய்து விட்டோம், கடவுள் இடத்திலே சென்றால் அவர் நம்மை காப்பாற்றுவார், எப்படி சார் போறது எனக்கு தெரியலையே. அதற்கு இங்கே ஒரு நுட்பமான ஒரு கருத்து இருக்கிறது, ஒரு நுட்பமான ஒரு கருத்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அழகுன்னா, நம்மை நேரடியாக இறைவனை பற்றி நமக்கு தெரியலே, அவனை புரிந்து கொள்ள முடியவில்லை, அவ்வளவுதானே. இறைவனுடைய பிரதிநிதிகளாக, இறைவனுக்கும் மேற்பட்டவர்களாக, ஏன் இறைவனையே காட்டி கொடுக்கக்கூடியவர்களாக இறைவனுடைய அடியவர்கள் இருக்கிறார்கள். இறைவனுடைய அடியவர்களை அணுகினால் இறைவன் காப்பாற்றுகிறான். எப்படி சொல்லப்படுகிறது, முருகப்பெருமானா போய் ஆட்டுக்கடாயை எடுத்துக்கொண்டு வந்தார், முருகப்பெருமான் தான் ஆட்டுக்கடாயை அடக்கினார், அவனுடைய ஆணவத்தை மாற்றி நல்லறிவு புகழ்ந்து தன்னுடைய வாகனமாக ஏற்றுக்கொண்டார். ஆனால் இறைவனா பிடித்துக் கொண்டு வந்த இவர் போய் கேட்ட பொழுது, இறைவா என்னை காப்பாற்றுன்னு சொன்னா, யார் மூலமாக காப்பாற்றுகிறான், வீரபாகு என்று சொல்லும்படியாக தன்னுடைய அடியவர் மூலமாக, தன்னுடைய அடியவர் மூலமாக இறைவன் நம்மை காப்பாற்றுகிறான். இதுல இன்னொரு விஷயம் உண்டு, இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே நல்லதும் இல்லை, எதுவுமே கெட்டதும் இல்லை, இதுதான் இயற்கை, சாதாரணமான இயற்கை. நம்ம தான் நல்லதும் போ கெட்டதும் போ. ஒரு உதாரணம் சொல்றேன், இந்த அறிவியல் உதாரணம் சொன்னா தான் பல பேருக்கு புரிகிறது. இந்த பென்சிலின் வந்த பொழுது அவருக்கு நோபல் பிரைஸ் எல்லாம் கிடைத்தது, பென்சிலின் உயிர் காக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருந்து என்று சொன்னார்கள்.
1: இப்ப சில பல வருஷங்களுக்கு முன்பாக என்ன சொன்னார்கள், பென்சிலின் போட்டுக் கொண்டவர்கள் உயிர் இழந்தார்கள். அதனால முதல்ல டெஸ்ட் டோஸ் போட்ட பிறகுதான் இப்ப என்ன செய்கிறோம், பெனிடியூர் இது மாதிரி உள்ளதெல்லாம் பென்சிலின் சம்பந்தப்பட்டதெல்லாம் டெஸ்ட் டோஸ் போட்ட பிறகுதான் இன்ஜெக்ஷன் கொடுக்கிறார்கள். அது உயிர் காப்பாற்றக்கூடியது தானே, அது எப்படி உயிரை குடிக்கக்கூடியதாக மாறுகிறது? ஒரே பொருள் தான், இந்த பிரபஞ்சம் இந்த இயற்கை ஒன்றுதான். அது நதி சாதாரணமாக ஓடிக்கொண்டிருக்கிறது, நல்லது பண்ணுகிறது. இதே நதி பெரிய வெள்ளமாக வரும் பொழுது நமக்கு அழிவு செய்கிறது. பிரபஞ்சம் ஒன்றுதான், வேறொன்னும் கிடையாது. அதுல நல்லதும் தீயதும் வருகிறது, ரெண்டும் இறைவனுக்கு ஒண்ணுதான். அவனுக்கு நல்லதுங்கிறது கிடையாது, தீயதுங்கிறது கிடையாது. தீயதை நல்லதாக மாற்றுகிறான், நல்லதிலே இருந்து தீயதும் வருகிறது. இங்கே பார்த்தால் யாகம் என்று சொல்லக்கூடிய நல்ல விஷயத்தில இருந்து ஆட்டுக்கடாய் என்கின்ற தீமை உலகத்தை அழிக்கக்கூடியதாக வந்தது. இறைவன் அதனை மாற்றுகின்றான். ஆட்டுக்கிடாயை இறைவன் மாற்றினான், அதை தன்னுடைய வாகனமாக ஏற்றுக்கொண்டான், தீயதையும் நல்லதாக மாற்றிக்கொண்டான். இறைவன் தீயதையும் நல்லதாக மாற்றிக் கொடுத்தான். ஒரே பிரபஞ்சம் தான், ஒரே சக்தி தான், அது நல்லதும் தீயதுமாக மாறுகிறது இறைவனுடைய சங்கல்பத்தினால. இதான் பேலன்சிங் ஆக்ட் என்று சொல்லுவார்கள். அளவுக்கு அதிகமாக ஒன்று செல்லும் பொழுது இறைவன் அதனையே மாற்றி, அதன் மூலமாகவே அதனை தீயதை அதிலே இருந்து எடுத்துக் கொடுக்கிறான். பலவிதமான உதாரணங்கள் சொல்ல முடியும், இருக்கட்டும். இப்ப நம்முடைய விஷயம் எதுக்காக சொல்ல வருகிறேன், நம்மை அறியாத ஒரு தவறு செய்யும் பொழுது அடியவர்கள் நம்மை காப்பாற்றுகின்றார்கள். பலவிதமான சரித்திரங்கள் நம்ம பார்க்க முடியும், ஏராளமான சரித்திரங்கள், ஒன்னு ரெண்டு இல்லை. ஷீரடி சத்யசாய்பாபா பற்றி சொல்லும் பொழுது, அவ்வளவு வயதான தன்னுடைய அடியவர் ஒரு பெண்மணி அவருக்கு குழந்தை இல்லைன்னு வந்து அழுத பொழுது அவரை காப்பாற்றி அவருக்கு என்ன செய்கிறார், தன்னுடைய அருள் மூலமாக குழந்தையை அவர் அடையும்படியாக செய்கிறார். அந்த வயதான பெண்மணிக்கும் குழந்தை வருகிறது, இது ஒரு விஷயம். ராமகிருஷ்ணனிடத்தில் கிரீஷ் சந்திர கோஷ் என்று சொல்லக்கூடிய நாடக ஆசிரியர் வந்து சேர்ந்தார். அவருக்கு அவர் பண்ணாத தப்பே கிடையாது. அவர் சொல்லிட்டார், பரமஹம்சா பகவானே, என்னால தப்பு பண்ணாம இருக்க முடியாது, என்னால தப்பு பண்ணாம இருக்க முடியாது, என்னுடைய இயல்பு, நான் குடிக்கணும், நாடகத்தில் ஆடணும், பாடணும், பல பேர் வீட்டுக்கு போவேன், நான் தப்பு பண்ணுவேன், என்னால பண்ண முடியாம இருக்க முடியாது, ஆனா எனக்கு தெரிகிறது தவறுன்னு, எனக்கு தெரிகிறது, நான் என்ன பண்றதுன்னு. அவர் சொன்னார், அப்படியா, இப்படி சொல்லி பார்த்தார், அப்படி சொல்லி பார்த்தார் ராமகிருஷ்ணர், ஒன்னும் ஆகல. கடைசியில பகவான் சொன்னார், அப்படியா ஒரு காரியம் பண்ணு, என்ன, நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ, குடிக்கணுமா சந்தோஷமா குடி, சீட்டாடணுமா சந்தோஷமா சீட்டாடு, விலைமகளின் இடத்துல போனமா சந்தோஷமா போ, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், என்ன, போன பிறகு இதெல்லாம் ராமகிருஷ்ணருக்கு போய் சேரும் சொல்லிடு, நல்லா குடிச்சியா எல்லா பாவமும் ராமகிருஷ்ணருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போதும், எல்லாம் என்கிட்ட தள்ளி விட்டுரு அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம் இவருக்கு, ஏன் லைசன்ஸ் கொடுத்தாச்சு இல்லையா, நல்லா குடிச்ச, ஒரு நாள் ரெண்டு நாள் பத்து நாள் ஒரு மாசம் பண்ணார், இது என்ன பண்ணும், இவர் குடிச்ச பிறகு எல்லாம் ராமகிருஷ்ணருக்குன்னு சொல்லணும். ஐயா கல்கத்தாவில் அவர் விலைமகளிர் இடத்துல போனா எல்லாம் ராமகிருஷ்ணருக்கு கடைசியில் சொல்லணும். ஒரு தடவை சொல்லி பார்த்தார், ரெண்டு தடவை சொல்லி பார்த்தார், இவருக்கே தாங்கல, அவர் ஓடி வந்து காலை பிடிச்சு கதறினார், என்னால பண்ண முடியலையேன்னார். ஏன்னா நீங்க ஒண்ணுமே, நீங்க பகவான், நீங்க தப்பு பண்ணல, நான் தப்பு பண்ணிட்டு என் தப்பெல்லாம் பாவமெல்லாம் உங்களுக்கு போகணும்னு சொல்றேனே, என்னால சகிக்க முடியல, அப்படின்னா விட்டுரு, அவ்வளவுதான், விட்டுரு, எது பிடிச்சிட்டு இருக்கிறேன். இவரை மாற்றினார், கிரீஷ் சந்திர கோஷையும் பகவான் ராமகிருஷ்ணர் மாற்றினாராம். ரொம்ப இப்ப இருக்கக்கூடிய ஒரு சரித்திரத்துக்கு கூட நம்ம வரலாம். காஞ்சி மகான் மகா பெரியவர் என்று எல்லாராலையும் அழைக்கப்பட்டவருக்கு தெரியும், அவர் அப்படியே இந்தியாவில பல இடங்களுக்கு அவர் கால்நடையாகத்தான் யாத்திரை போயிருக்கிறார். அவர் ஆந்திரால, இது அவருடைய நூற்றாண்டு விழா சமயத்துல ஹிந்து பேப்பர்லயே வந்தது, ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் எழுதியிருந்தார், சந்தேகம் இருந்தா ஹிந்துவையும் படிச்சு பாருங்க. ஆந்திராவிலே ஒரு பகுதி மழையே இல்லாமல் 10-12 வருடமாக மழையே இல்லாமல் தவித்த ஒரு பகுதி, மழையே கிடையாது, அத்தனை பேரை வந்து வேண்டுகிறார்கள், நீங்க எங்க இடத்துக்கு வரவேணும், மழையே கிடையாது, எல்லாரும் ஊரை விட்டு காலி பண்ணிட்டாங்க, எங்களால போக முடியல, சாகவும் முடியல, வாழவும் முடியல, தவித்துக் கொண்டிருக்கிறோம், நீங்க தான் எல்லாருக்கும் காப்பாற்ற வேண்டும். நான் முதல்ல சொன்ன அந்த விஷயத்தை இதோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், அதுக்காகத்தான் இந்த சரித்திரங்கள் எல்லாம் சொல்லுகிறேன். இவர் என்ன பண்ணார், அப்படியா வருகிறேன், அவ்வளவுதானே, போகிறார் மகா பெரியவர், அங்கே போகிறார், ஒரு சின்ன குன்று, அந்த குன்றின் மேலே ஏறி நிற்கிறார், அங்கே ஒரு சின்ன கோயில், பூஜையெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியல, ஏன்னா அவன் சாகுறான், யாரு போய் சாமியை பாக்குறான், நமக்கு மிஞ்சித்தான் சாமி எல்லாம், நம்ம சந்தோஷமா இருந்தோம்னா சாமிக்கு எல்லாம் கொண்டு போய் கொடுப்போம், இல்லைன்னு சொன்னா அடப்பு ஐயா நானே துவச்சுட்டு இருக்கேன்ருவோம், இங்கே சாமி அப்படி இருக்கிறார், போனார், சரி அபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னா தண்ணி இருக்கணுமே, சரி கொண்டு வா கொஞ்சம் இருக்கிறத பண்ணுன்ட்டு. அங்க என்ன பண்ணா, தன்னுடைய மேலே இருக்கக்கூடிய காவி வஸ்திரம், அவர் வந்து காதி தான் கட்டுவார், காதி வஸ்திரம், அது காவி வஸ்திரம், அந்த வஸ்திரத்தை மேலே இருக்கக்கூடிய அங்க வஸ்திரத்தை எடுத்து மேலே போட்டுக் கொண்டிருக்கிறத எடுத்து தலை மேல அப்படியே மூன்று முறை சுழற்றினோம். என்னமோ நினைச்சாங்க, சரி ஏதோ ஒன்று ரொம்ப புழுக்கமா இருக்கிறது போல இருக்கு, ஏன்னா இந்த இடத்துல மழையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, காத்து வரல, ஏதோ பண்ற, என்னங்க உங்களுக்கு விசிறு வேணுமா, ஒண்ணும் வேண்டாம், ஒண்ணும் சொல்லல, மழை இறங்கவில்லை அவ்வளவுதான், அத்துணை வருஷமாக வராத மழை வராத இடத்துல மழை கொட்டு கொட்டு என்று சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கு மழை கொட்டியதான். ஒரு அடியவர், ஒரு பெரியவர் இதை செய்ய முடியும் என்று சொன்னால், ஒரு தப்போதனர் செய்ய முடியும் என்று சொன்னால், தான் அடியவன் என்று நினைத்து செய்ய முடியும் என்று சொன்னால், ஆண்டவன் யார் மூலமாக நமக்கு அருள் புரிகிறான், தன்னுடைய அடியவர் மூலமாக, குரு மூலமாக அருள் செய்கிறான். இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அவர் வரும்பொழுது எல்லாரும் கொடைபிடிக்கு வந்தாங்களாம், அவர் சொன்னார் ஒண்ணு வேண்டான்னு, மழையிலே நனைந்து இன்னொரு 10 மைல் அவர் போகணும். அப்போ சரி என்னதான் ஒண்ணு மேலே ஏதாவது போட்டுட்டு போகணுமே, அவர் கேட்டாரா, என்னுடைய மடி அதுக்கு வந்து எதுவும் ஒத்து வராது, என்னுடைய கொடை இடையெல்லாம் கோணி இருந்தா கூட நான் கோணியை மேலே போட்டுட்டு போறேன்னு கேட்டாராம். இப்ப யோசிச்சு பார்க்கணும், நாம பண்ணிட்டோம்னு சொல்லி அவர் எதுவும் சொல்லல, இவரால வந்ததுன்னு அவர் பேசக்கூட இல்லை, கருணையினாலே மனம் இறங்கினார், மழை வந்தது. ஒரு அடியவர் மகா பெரியவர் செய்தார், அதே போலத்தான் ஒரு இயற்கையிலே மாறுபாடு ஏற்படும் பொழுது, நம்முடைய அறியாமையினாலே நமக்கு துன்பம் ஏற்படும் பொழுது, நம்ம செல்லக்கூடிய ஒரே ஒரு இடம் எதுன்னு கேட்டா அடியவருடைய திருவடிகள். அது அருணகிரிநாதர் ரொம்ப அழகா சொல்லுவார், அடியவரை பவித்துக் கொண்டார் என்ன நடக்கணும், அடியார் மன்னன் சலிக்க

0: அடியார் மனம் செலிக்க எவராகிலும் பகிக்க அபராதம் வந்து கெட்ட பிடி மூடி. உண்மையான பலவிதமான சரித்திரங்கள் தெரியும். நல்ல அடியவர்களை, நல்ல கற்புக்கரசிகளாக இருக்கக்கூடிய பெண்மணிகளை, பக்தர்களை எல்லாம் யார் நிந்திக்கிறார்களோ, அவர்கள் மனம் நோகும்படியாக செய்கிறார்களோ, அவர்களுக்கு வியாதி, தீராத வியாதி வருகிறது. இது பலவிதமான அனுபவத்தில் நானும் பார்த்திருக்கிறேன். தீரான வியாதி வந்து சேருகிறது. அவங்க போய் அங்கே சேர்ந்தால்தான் அடியவரிடத்திலே திருப்பியும் போய் பாவம், தன்னுடைய பாவத்தை நினைத்தால் மட்டுமே அவர்களுக்கு நல்லது நடந்திருக்கிறது. இருக்கட்டும். ஆக அடியவர்கள் மூலமாக இறைவன் இதுல இருக்கக்கூடிய தீமையை மாற்றி நல்லதை கொடுக்கிறான் என்கின்ற மிகப்பெரிய தத்துவத்தை இந்த ஒரு சரித்திரம் சொல்லும். நம்ம முதல்ல பார்த்த சரித்திரம் தன்னுடைய அகங்காரத்தினாலே இறைவனுடைய தன்மை தெரியாமல் இருந்து இறைவனை எதிர்த்தவர்கள் தேவர்கள். அறியாமையினாலே வேத மந்திரங்கள் மாறுபட்டன என்று கூட தெரியாதவராக வேள்வி செய்தார். அதன் மூலமாக ஒரு தீவை வந்தது. இது நாரதனுடைய சரித்திரம். அடுத்தது இன்னொரு சரித்திரம் நம்ம பார்க்க போகிறோம். அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு முன்னாலே இத அருணையர்நாதர் ரொம்ப அழகா சொல்லுவார். அண்டம் கண்டும் பண்டுண்டும் புங்கமர்தனில் விஜயவன் இரதமை நடவிய துங்கன் வஞ்சன் சங்கன் மைந்தன் தருமகன் முனி தழல் வருதகன் இவர் வல அங்கம் கஞ்சம் சங்கம் பொங்கும் கயனிரை துடம் வளமுரு சிவகிரி மருவிய பெருமாடே சங்கன் மைந்தன். சங்கன்னா சங்கத்தை ஏன்றி ஏந்தி இருக்கக்கூடிய திருமால். அண்டம் கண்டும் பண்டு உண்டும், அண்டத்தை உலகத்தையெல்லாம் அவன் ஆலிலை பாலகனாக உண்டான். பொங்கு அமர்தனில் விஜயவன் இரதமை நடவிய துங்கன், ரொம்ப பரிசுத்தனாக இருக்கப்படவன். துங்கன்னா பரிசுத்தன், பார்த்தசாரதியாக இருந்தவன். வஞ்சன் ஏ திருண்ணவன். சங்கன் சங்கபாணி, அவனுடைய மைந்தன் பிரம்மா. தருமகன் முனி, பிரம்மாவினுடைய மானசபுத்திரன் நாரதர். தழல் வரு தகர் இவர் வல. தகர் என்று சொன்னால் ஆட்டுக்கடாய், ஆண் ஆட்டுக்கடாய் என்ற அர்த்தம். தழல் வரு தகர் இவர் வல அங்கம் கஞ்சம் சங்கம் பொங்கும் கையநிறை வளமுரு சிவகிரி மருவிய பெருமாடே என்று சொல்லி குன்றும் குன்றும். ரொம்ப அழகான பெரிய பாடல். தெரிந்தவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். குன்றும் குன்றும் படி என்று வார்த்தையில தமிழில விளையாடி இருக்கிறார் அருணையர் பெருமான். பழனி பழனியா முருகப்பெருமானுக்கு பாடிய திருப்புகள். அதற் போல நமக்கு ஒரு தீமை வரும் பொழுது எதனால நடந்ததுன்னு நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அடியவர்களை வேண்டி, அடியவர்கள் மூலமாக இறைவனை நாம் யாசித்தோம் என்று சொன்னால், நம்முடைய தீமைகளை விலக்கி நல்லது செய்கின்றான் இறைவன் என்று சொல்லக்கூடிய சரித்திரமாக இது இருக்கும். அடுத்த சரித்திரம் பார்க்கலாம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivayana. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
3: ஸ்ரீ சிவமகாபுராணம் முதலாம் அத்தியாயம், வித்வேஸ்வர சம்ஹிதை, அதிலே அத்தியாயம் 14. சௌனகர் முதலிய முனிவர்கள் வினவுதல். சூதரே, ஔபாசனம் எனப்படும் அக்னியஜம், தேவயஜம், பிரம்மயஜம், குருவை பூஜிப்பது மற்றும் பிரம்மத்தை மகிழ்விப்பது பற்றி தயவு செய்து விளக்கமளிக்க வேண்டுகிறோம். சூதர் கூறுகிறார், மகர்ஷிகளே, இல்லறத்தில் இருப்பவர் காலையிலும் மாலையிலும் அரிசி மற்றும் நெய் முதலியன கொண்டு அக்னியில் ஹோமம் செய்வதை அக்னியஜம் உபாசனம் என்பர். பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருப்பவர்கள் காலையிலும் மாலையிலும் அரசங்குச்சி கொண்டு அக்னியில் செய்யும் ஹோமத்திற்கு சமிதாதானம் என்ற பெயர். அவர்கள் சமித்துக்கள் கொண்டுதான் அக்னியில் ஹோமம் செய்ய வேண்டும். அந்தணர்களே, பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கும் அந்தணர்களான பிரம்மச்சாரிகள் திருமணமாகி உபாசனம் மேற்கொள்ளும் வரை சமித்துக்களால், அதாவது அரசங்குச்சிகளால் அக்னியில் ஹோமம் செய்தல், விரதம் இருத்தல், விசேஷமான பூஜைகள் செய்தல் முதலியன கட்டாயம் செய்ய வேண்டும். இவையே அவர்களுக்கான அக்னி காரியம். அந்தணர்களே, வெளிப்படையாக செய்யும் அக்னி வேள்வியை விடுத்து தன் ஆன்மாவிலேயே அந்த சமிதாதான அக்னியை ஆரோபணம் செய்து, அதாவது ஏற்றுக்கொண்டு, இப்படி ஏற்றுக்கொண்டுள்ள வானப்பிரஸ்த ஆசிரமிகள் மற்றும் துறவிகளுக்கு உரிய சமயத்தில் உடலுக்கு நன்மை தரக்கூடிய அளவிற்கு உட்பட்ட தூய்மையான உணவு என்பதே அவர்களுக்கான அக்னி யஜ்யமாகும். ஏனெனில் அவர்கள் உண்ணும் உணவை ஓம் என்று கூறிக்கொண்டு துறவிகளும் பிராணாய சுவாகா முதலிய ஆறு மந்திரங்களை கூறி வானப்பிரஸ்த ஆசிரமிகளும் உண்பதால் அவையே ஜடராக்னியில் செய்யப்படும் ஹோமமாகிறது. மாலையில் அக்னியில் செய்யப்படும் ஆகுதி செல்வத்தை தருவதாகிறது. காலையில் சூரியனை குறித்து செய்யப்படும் ஆகுதி நீண்ட ஆயுளை தருகிறது என்றறிந்து கொள்ள வேண்டும். பகலில் அக்னி தேவன் சூரியனில் புகுந்திருப்பதால் காலையில் சூரியனை குறித்து செய்யப்படும் ஆகுதி அக்னிக்கும் தந்ததாகிறது. இதுவே அக்னியை குறித்த வேள்வியாகும். இந்திரன் முதலிய தேவர்களை குறித்து அக்னியில் செய்யப்படும் ஆகுதிகள் தேவயஜ்யம் எனப்படும். தாலி பாகம் முதலிய யஜ்யங்கள் தேவயஜ்யமாகும். சூடா கர்மம் அதாவது குடிமை வைத்தல் எனப்படும் சடங்கிற்காக லௌகீகமாக அக்னியை பிரதிஷ்டை செய்து அதில் செய்யப்படும் ஹோமமும் தேவயஜ்யமே என அறிந்து கொள்க. இனி பிரம்ம யஜ்யம் பற்றி கூற கேளுங்கள். அந்தனர்கள், தேவர்களின் திருப்திக்காக தினமும் பிரம்ம யஜ்யம் செய்ய வேண்டும். வேதத்தை தினமும் கற்பதும் ஓதுவதுமே பிரம்ம யஜ்யமாகும். தினமும் காலையில் செய்ய வேண்டிய நித்திய கர்மானுஷ்டானங்களை முடித்த பின் மாலை வரை பிரம்ம யஜ்யம் எனப்படும் வேதத்தை கற்பதும் ஓதுவதும் செய்யலாம். இரவில் வேதம் ஓதுவதற்கான விதி இல்லை. அதாவது இரவில் வேதம் ஓதுவது தவிர்க்கப்பட்டுள்ளது. அக்னியின்றியே தேவயஜ்யம் செய்வது எப்படி என்பதை ஸ்ரத்தையுடன் கவனமாகவும் கேளுங்கள். படைத்தலை தொடங்கும் போது அனைத்தும் அறிந்த கருணைக்கடலான பகவான் ஸ்ரீ பரமசிவன் அனைத்து உலகங்களுக்கும் உபகாரமாக கிழமைகளை படைத்தார். இவ்வுலகியல் நோயை தகர்த்து எரியும் சிறந்த மருத்துவர் பகவான் ஸ்ரீ சிவன் அல்லவோ? அவர் அனைத்தும் அறிந்தவர், மருந்துக்கும் மருந்தாவார். அவ்விறைவன் நோயின்றி ஆரோக்கியத்தை தரும் ஞாயிற்றுக்கிழமையை படைத்தார். பின் அனைத்து செல்வங்களையும் தரும் தன் மாயாசக்தியின் கிழமையான திங்கட்கிழமையை படைத்தார். பிறவியிலிருந்தே தாழ்ந்த இழிவான நிலையை கொண்டுள்ள குழந்தையை காக்க குமாரனான முருகனின் கிழமையான செவ்வாய்க்கிழமையை படைத்தார். அதன் பின் திரள் கொண்ட பரமசிவன் சோம்பேறித்தனத்தையும் பாவத்தையும் நீக்கி அனைத்து உலகங்களுக்கும் நன்மை பெற காக்கும் கடவுளான ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நாடான புதன்கிழமையை படைத்தார். அதன்பின் முழுமுதற் கடவுளான பரமசிவன் செழுமையும் காத்தலும் பெற மும்முலகங்களையும் படைக்கும் ஆயுளை தரும் பரமேஷ்டியான பிரம்மதேவரது நாளான வியாழக்கிழமையை படைத்தார். அதனால் அனைத்து உலகங்களும் நீண்ட ஆயுளை பெறுகிறது. அதன்பின் சிவபரம்பொருள் மும்முலகங்களும் பல்கிப் பெருகி நிற்க புண்ணிய பாவங்களை படைத்து அதை செய்யும் மக்களுக்கு அதற்கான நற்பயன் தீய பயன்களை தருவதற்காக இந்திரனது கிழமையான வெள்ளிக்கிழமையையும் யமனது கிழமையாக சனிக்கிழமையையும் படைத்தார். இவை முறையே போகத்தை தருவதும் மரணபயத்தை விலக்குவதும் ஆகும். இதன்பின் தன் சுரூபங்களே ஆன பிராணிகளின் இன்ப துன்பங்களை தெரிவிக்கும் சூரியன் முதலிய ஏழு கிரகங்களையும் அந்த ஏழு கிழமைகளையும் தலைவர்கள் ஆக்கினார். இவர்கள் அனைவரும் கிரகங்களும் நட்சத்திரங்களும் அடங்கிய ஒளிமண்டலத்திலேயே நிலையாக இருப்பவர்கள். சிவனது கிழமைக்கும் பகலுக்கும் தலைவன் சூரியன், சக்தியின் நாளுக்கு சந்திரன், முருகன் தொடர்புடைய நாளுக்கு அதிபதி செவ்வாய், விஷ்ணுவின் நாளுக்கு தலைவன் புதன், பிரம்மாவின் நாளுக்கு அதிபதி வியாழ பகவானான குரு, இந்திரன் நாளான வெள்ளிக்கிழமைக்கு தலைவர் சுக்கர பகவான், யமனது நாளான சனிக்கிழமைக்கு அதிபதி சனீஸ்வரர். அந்தந்த கிழமைகளில் அந்தந்த தேவதைகளை குறித்து செய்யும் பூஜை அந்தந்த தெய்வங்களின் அருளை பெற்றுத்தரும். சூரியன் ஆரோக்கியத்தையும் சந்திரன் செல்வத்தையும் தருபவர், செவ்வாய் நோயை தீர்ப்பவர், புதன் செழுமையை தருபவர், வியாழ பகவானான பிரகஸ்பதி நீண்ட ஆயுளை தருபவர், சுக்கர பகவான் போகங்களை தருகிறார், சனீஸ்வரர் யமபயத்தை நீக்குகிறார். இப்பொழுது கூறிய ஏழு நாட்களின் பயன்களை அந்தந்த தேவதைகளை மகிழ்வப்பதின் மூலம் பெறலாம். பிற தேவதைகளை பூஜிப்பதன் பயனையும் தருபவர் பகவான் ஸ்ரீ சிவபெருமானே. தேவதைகளை மகிழ்விக்க செய்யும் பூஜை ஐந்து விதங்களாக பகுக்கப்பட்டுள்ளன. அந்தந்த தேவதைகளின் மந்திரங்களை ஜபிப்பது முதல் முறை, ஹோமம் செய்வது இரண்டாவது முறை, தானம் அடிப்பது மூன்றாவது முறை, தவம் செய்வது நான்காவது முறை, வேதிகையில் கலசத்தை வைத்த கலசத்தில் அல்லது பிரதிமையில் தீயில் அல்லது அந்தணர்களது திருமேனியில் நாம் ஆராதிக்கும் தேவதையை தியானித்து ஆவாகனம் முதலிய 16 வகை உபச்சாரங்களோடு அவற்றை பூஜித்து ஆராதிப்பது ஐந்தாவது வகை. இவை முறையே ஒன்றை விட மற்றொன்று உயர்ந்தது. முதலாவது இயலாமல் போனால் அடுத்ததனை கை கொள்ளலாம். கண்நோய், தலைநோய், தொழுநோய் நீங்க சூரிய பகவானை பூஜித்து அந்தணர்களுக்கு அன்னம் பாலிக்கலாம். ஒரு நாளோ, ஒரு மாதமோ, ஒரு வருடமோ அல்லது மூன்று ஆண்டுகளோ தொடர்ந்து இம்மாதிரியே பூஜித்து வர வேண்டும். இதனால் முன்வினையால் விளைந்த நோய் மற்றும் கிழட்டுத்தன்மை முதலிய ரோகங்களும் நசித்துவிடும். இஷ்ட தேவதையின் நாமத்தை ஜபிப்பது முதலிய சாதனைகள் அந்தந்த கிழமைகளுக்கு ஏற்றாற்போல பயனை தருவதாக ஆகும்.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனை குறித்தோ அல்லது மற்ற தேவதைகளை குறித்தோ அல்லது அந்தணர்களை குறித்தோ உயர்ந்த வஸ்துக்களை அர்ப்பணிக்கலாம். இது உயர்ந்த பயனை தருவதோடு அல்லாமல் பாவங்களையும் நீக்கும். உயர்ந்த செல்வங்களை பெற திங்கட்கிழமையில் திருமகளை பூஜிக்க வேண்டும். மனைவியோடு இல்வாழ்க்கை வாழும் அந்தணருக்கு நெய்யில் தயாரிக்கப்பட்ட அன்னத்தை கொண்டு விருந்து படைக்க வேண்டும். நோய் நீங்குவதற்காக செவ்வாய்க்கிழமைகளில் காளியை பூஜிக்கவும். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு முதலிய பருப்பு வகைகளோடு அந்தணர்களுக்கு அன்னமிட வேண்டும். புதன்கிழமையில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு தைரன்னம் நிவேதனம் செய்து பூஜிக்க வேண்டும். அதனால் மகன், நண்பன், மனைவி ஆகியவர்கள் சிறப்புடன் வாழ்வார்கள். நீண்ட ஆயுளை விரும்புபவர்கள் வியாழக்கிழமை என்று வஸ்திரம், பூநூல் மற்றும் நெய்ப்பாயசம் வைத்து படைத்து மிருத்யுஞ்சயரான ஸ்ரீ சிவபெருமானை வழிபட வேண்டும். நல்ல சிறந்த போகங்களை பெற விரும்பினால் வெள்ளிக்கிழமையன்று ஒன்றுபட்ட மனதோடு ஸ்ரீ மகாலட்சுமியை பூஜித்து அந்தணர்களுக்கு அறுசுவை உண்டி படைக்க வேண்டும். பெண்களை மகிழ்விக்க நல்ல புடவைகளை வாங்கித்தர வேண்டும். சனேச்சரர் அகாலத்தில் நிகழும் யமபலத்தை போக்குபவர். விஷயமறிந்தவன் அன்றைய தினம் ஸ்ரீ ருத்ரனை பூஜிப்பான். எள்ளினால் ஹோமம் செய்து எள்ளை தானமளித்து எள் அன்னத்தால் அந்தணர்களுக்கு அன்னம் பாலித்தால் தெய்வங்கள் மகிழ்வரும். இவ்வாறு தெய்வங்களை பூஜிப்பவன் நோய் நொடியின்றி வாழ்வான். தேவதைகளின் நித்திய பூஜை, விசேஷ காலங்களில் செய்யும் நைமித்திக பூஜை, திரு அபிஷேகம், தானம், ஜபம், ஹோமம், அந்தணர்களுக்கு விருந்தோம்பல் ஆகியவைகளால் ஞாயிறு முதலிய கிழமைகள், விசேஷமான திதிகள், நட்சத்திரங்கள் சேரும் விசேஷ காலங்களில் செய்யும் பூஜையால் சர்வலோக நாயகரான பகவான் ஸ்ரீ பரமசிவனே அந்தந்த தேவதையின் சுரூபத்தில் பூஜிக்கப்படுகிறார். அதனால் அனைத்து மக்களுக்கும் ஆரோக்கியம் முதலிய பலன்களை தருகிறார். இடம், காலம், நல்ல சத்பாத்திரம், நல்ல திரவியம், ஈடுபாடும் பக்தியும் செய்பவரின் தன்மை ஆகியவற்றிற்கேற்பவே பகவான் தன்னை பூஜிப்பவனுக்கு ஆரோக்கியம் முதலிய நற்பலன்களை தருகிறார். இல்லறத்தார்கள் தம் வீட்டில் நடக்கும் திருமணம் முதலிய சுபமான மங்களச் சடங்கின் தொடக்கத்திலும், ஈமக்கடன் முதலிய அமங்கலமான கர்மங்களின் முடிவிலும், தன் பிறந்த நட்சத்திரத்திலும், வீட்டில் நோய் நொடியின்றி செல்வம் செழிக்கவும், சூரியன் முதலிய நவகிரகங்களுக்கு பூஜை செய்ய வேண்டும். இதனால் தேவதைகளை குறித்து செய்யும் பூஜை விரும்பும் அனைத்து பொருள்களையும் தருவது என்பது நிச்சயமாகிறது. அந்தணர்கள் வேதமந்திரங்களை கூறி பகவானை பூஜிக்க வேண்டும். இங்கு அந்தணர்கள் என்று கூறுவது க்ஷத்ரியர்கள், வைசியர்கள் ஆகிய இருவருக்கும் பொருந்தும். வேளாளர்கள் முதலிய நான்காம் வருணத்தவர்கள் புராணங்களில் கூறப்பட்ட மந்திரங்களை கூறி தாந்திரீக முறையில் பூஜை செய்ய வேண்டும். நற்பலன்களை விரும்புபவர்கள் வாரத்தின் ஏழு நாட்களிலும் தங்கள் சக்திக்கேற்ப தேவ பூஜை செய்ய வேண்டும். ஏழை உடலை வருத்தும் விரதம் முதலிய தவத்தின் மூலமாகவும், செல்வந்தன் செல்வத்தை தானம் செய்வது போன்றவை மூலமாகவும் தேவ பூஜை செய்ய வேண்டும். அவன் இவ்வாறு ஸ்ரத்தையோடு அடிக்கடி பூஜை செய்வதால் பல பிறவிகளில் புண்ணிய உலகங்களில் பலவாறான இன்பங்களை அனுபவித்து பின் இம்மண்ணுலகில் திரும்பவும் பிறக்கிறான். செல்வந்தன் நல்ல இன்பபோகங்கள் சித்திப்பதற்கு தொலைவழிகளில் மக்களுக்கு நிழல் தரும் மரங்களை நட வேண்டும். நீர்விடாய் நீக்க கிணறு, குளம், குட்டை முதலிய நீர்நிலைகளை அமைக்க வேண்டும். வேதங்களும் சாஸ்திரங்களும் அடியாமல் நினைத்திருக்க வேதபாட சாலைகள் அமைத்தல் போன்ற பல பல வகைகளிலும் தர்மத்தை சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். செல்வந்தர்கள் இம்மாதிரியான தர்ம காரியங்களை எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். காலத்திற்கேற்ப புண்ணிய கர்மங்களின் நற்பயனால் மனம் மாசற்றதாக ஆகி தூய்மை அடையுமேயானால் ஞானத்தின் சித்தி பெறலாகும். அந்தணர்களே, இவ்வத்தியாயத்தை கேட்பவன், படிப்பவன் அல்லது கேட்கும்படி செய்பவன் ஆகிய மூவரும் தேவ யஜ்யத்தை செய்த பலனை பெறுவர். ஸ்ரீ சிவமகா புராணம் முதலாவது வித்யேஸ்வர சம்ஹிதை அத்தியாயம் 15. சௌனகாதி ரிஷிகள் கேட்கிறார்கள், அனைத்தும் அறிந்த அறிஞர்களின் சிரோமணியே, சூத புராணிகரே, இப்பொழுது நீங்கள் இடம், காலம், பொருள், தானம் முதலியன பற்றி எங்களுக்கு விளக்க வேண்டும். சூதர் பதில் கூறுகிறார், மகரிஷிகளே, தேவயஜ்யமான பூஜை முதலிய தூய்மையான கர்மங்கள் தூய்மையான நம் வீட்டைப் போல பலன் தருவதாக ஆகிறது. அதாவது நம் வீட்டில் செய்யும் பூஜை முதலியன சாஸ்திரங்களில் கூறியுள்ள பல பயன்களை சமமாக, அதாவது முழுமையாக தரக்கூடியன. வீட்டை காட்டிலும் பசுமாடு கட்டும் கொட்டில் 10 மடங்கு அதிக பலன் தருவதாகும். ஆறு முதலிய நீர்நிலைகளின் கரை அதைவிட 10 மடங்கு உயர்வானது. பில்வமரம், துளசி செடி, அரசமரம் இவற்றின் தாழ்வரை நீர்நிலைகளை காட்டிலும் 10 மடங்கு அதிக பலன் தருவதாகும். தேவாலயங்களோ இவற்றை விட 10 மடங்கு அதிக உயர்வானது. இதைவிட 10 மடங்கு உயர்வானது புண்ணிய தலங்கள். இதைவிட 10 மடங்கு உயர்வானது நதிகளின் கரைகள். இதைவிட 10 மடங்கு உயர்ந்தது புண்ணிய நதிக்கரைகள். இதை காட்டிலும் சப்த கங்கைகள் என்று அழைக்கப்படும் நதிக்கரைகள் 10 மடங்கு உயர்வானது. கங்கை, கோதாவரி, காவேரி, தாமிரபரணி, சிந்து, சரயு, நர்மதை ஆகிய நதிகளே
3: சப்தகங்கை என்று அழைக்கப்படுவன. சப்தகங்கையை காட்டிலும் சமுத்திரக்கரை 10 மடங்கு தூய்மையானது. மலைச்சிகரம் கடற்கரையை காட்டிலும் 10 மடங்கு தூய்மையானது, புண்ணியமானது. இவை அனைத்திலும் சிறப்புடைய இடம் மனம் ஒன்றுபட்டு நைத்திருக்கும் இடமே ஆகும். இதுவரை இடத்தின் பெருமையை கூறினேன். இனி காலத்தின் பெருமை சிறுமைகளை கூறுகிறேன். சத்திய யுகமான கிருதயுகத்தில் செய்யும் வேள்வி தானம் முதலின பூரணமான அதாவது முழுமையான பலனை தருவதாகும். திரேதாயுகத்தில் 1/4 பலனே கிடைக்கும். துவாபர யுகத்திலோ பாதி பலனே பெறுவதாகும். கலியுகத்திலோ எனில் 1/4 பலன்தான் பெறலாகும் என்று அறிந்து கொள்ளுங்கள். கலியுகம் பாதி கழிந்தவின் கிடைக்கும் பலனோ அந்த 1/4 குறைந்து விடுகிறது. அதாவது 3/16 பயனே கிட்டுகிறது. தூய்மையான மனங்கொண்டவனுக்கு சுத்தமான புண்ணியமான தினம் முழுமையான பயனை தருவதாக ஆகிறது. அறிஞர்களே, சூரியன் ஒரு ராசியில் இருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் சங்கராந்தி தினத்தில் செய்யும் நற்கர்மங்கள் முன்கூறிய சுபதனங்களை காட்டிலும் 10 மடங்கு அதிக பலனை தருவதாகும். விஸ்வயோகத்தில் செய்யும் கர்மம் அதை காட்டிலும் மேலும் 10 மடங்கு அதிக பலனை தரும். விஸ்வம் என்பது சூரியன் பூமத்திய ரேகையின் மீது வரும் நாள். அன்றைய தினம் பகலும் இரவும் ஒரே அளவு இருக்கும். இந்நாள் வருஷத்தில் இருமுறையே வரும். 1 சித்திரை மாதம் நவம திதியிலும், அநேகமாக மார்ச் மாதம் 21ஆம் தேதியிலும், மற்றொன்று அஸ்வின மாதமான புரட்டாசி மாதம் நவமி திதியிலும், அநேகமாக செப்டம்பர் 22ஆம் தேதியிலும் வருகிறது. தட்சிணாயன ஆரம்பமான சூரியன் கடகராசியில் பிரவேசிக்கும் ஆடி மாத பிறப்பின் போது அதாவது தட்சிணாயன புண்ணிய காலத்தன்று செய்யப்படும் புண்ணிய கர்மம் விஸ்வதினத்தில் செய்வதை விட 10 மடங்கு உயர்ந்தது. சூரியன் மகர ராசியில் புகும் உத்தராயண புண்ணிய காலமான அதாவது தை மாதம் முதல் நாள் மகர சங்கராந்தி என்று செய்யும் புண்ணிய கர்மம் தட்சிணாயன புண்ணிய காலத்தை விட 10 மடங்கு உயர்ந்தது. அதை விட 10 மடங்கு புண்ணியமானது சந்திர கிரகணத்தின் போது செய்வது. சூரிய கிரகணத்தின் போது செய்வது எல்லாவற்றை காட்டிலும் மிக மிக உயர்ந்தது. இச்சமயத்தில் செய்யும் புண்ணிய கர்மம் சந்திர கிரகணத்தின் போது செய்வதை விட அதிகமான பூரணமான பலனை தருவது என்பது அறிஞர்கள் கருத்து. அதாவது இச்சமயத்தில் சூரிய கிரகணத்தின் சமயத்தில் செய்யும் புண்ணிய கர்மம் சந்திர கிரகணத்தின் போது செய்வதை விட அதிகமான பூரணமான பலனை தருவது என்பது அறிஞர்கள் கருத்து. உலகமே வடிவமாக கொண்ட சூரிய பகவான் ராகு என்னும் விஷத்துடன் சேரும் போது அதாவது அதனால் பீடிக்கப்படும் போது அதனை சூரிய கிரகணம் என்கிறோம். அச்சமயம் நோய் பரவ காரணமாகிறது. ஆகவே அந்த விஷத்தன்மை நீங்க அச்சமயம் நீராடி தெரிந்த ஏதாவது ஒரு மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். தானம் கொடுப்பது மிகவும் நல்லது. கிரகண காலம் விஷத்தன்மை குறைவதற்கு காரணமாக அமைவதால் புண்ணியம் அளிப்பதாக கொள்ளப்படுகிறது. நாம் பிறந்த ஜென்ம நட்சத்திர நாளும் மேற்கொண்டுள்ள விரதத்தின் நிறைவு தினமும் சூரிய கிரகணம் காலம் போலவே புண்ணிய காலமாக கருதப்படுகிறது. ஆனால் மகாத்மாக்களான சான்றோர்களின் சேர்க்கை பெருங்காலம் அதாவது சத்சங்கத்தின் சமயம் கோடிக்கணக்கான சூரிய கிரகண புண்ணிய காலத்திற்கு சமம் என்பது அறிஞர்களின் கருத்தும் நம்பிக்கையும். பாவங்களின் அழிவிற்கு காரணமாவதால் தவம் செய்யும் யோகிகளும் ஞானத்தில் ஊறிய துறவிகளும் நம்மால் பூஜிக்கத்தக்கவர்கள். 24 லட்சம் காயத்ரி மகாமந்திரத்தை ஜபித்த அந்தணனும் உத்தமமான பூஜைக்கு உரியவரே ஆகும். அவரே பூர்ண பலனையும் போகங்களையும் அளிக்க வல்லவர். எவனொருவன் நம்மை கீழ்நிலைக்கு செல்லாது கைதூக்கி உயர்த்தி காப்பவனோ அதாவது நரகத்தில் வீழ்ந்து அழிவதிலிருந்து காப்பாற்றுவானோ அவனை அவ்வுயர்ந்த குணத்தினால் சாஸ்திரங்கள் பாத்திரம் என்று அழைக்கின்றனர். தானம் அளிப்பவனை பாதகமான நரகத்திலிருந்து விழாமல் காப்பதால் அவன் பாத்திரம் எனப்படுகிறான். என்று சிவராணத்திலே சொல்லப்படுகிறது. இங்கே காயத்ரி மகாமந்திரம் தன்னை நித்தமும் ஜபிப்பவனை கீழே நரகத்தில் விழுவதில் இருந்து காப்பாற்றுவதால் காயத்ரி என்று அழைக்கப்படுகிறாள். இவ்வுலகில் பணமற்ற ஏழை மற்றொருவனுக்கு பணம் தர இயலாதது போல், பணம் உள்ளவன் பிறருக்கு பணம் தர இயல்வது போல், எவன் ஒருவன் தூய்மையும் புண்ணியமும் படைத்தவனோ அவனன்றோ பிறரை காக்கவோ கையமர்த்தி தூக்கிவிடவோ முடியும். எவன் காயத்ரியை ஜபித்து தூய்மை அடைந்தவனோ அவனே உண்மையான தூய்மையான அந்தணன் எனப்படுவான். ஆகவே தானம் ஜபம் வேள்வி மற்றும் பூஜை முதலிய கர்மங்களுக்கு அவனேதான் தூய்மையான ஏற்ற சத்பாத்திரம் ஆவான். அம்மாதிரியான அந்தணனே தானம் பெறவும் கொடுப்பவனை ரட்சிக்கவும் தகுந்தவன். பெண்ணோ ஆணோ பசித்திருப்பவரே அன்னதானம் பெற சற்பாத்திரம் ஆவர். எவனுக்கு எப்பொருள் மேல் ஆசை இருக்கிறதோ அவனுக்கு அப்பொருளை அவன் கேட்காமலேயே ஒருவன் கொடுப்பானேயாகில் அக்கொடையாளுக்கு அக்கொடையாளிக்கு அத்தானத்தின் முழு பயனும் கிட்டுகிறது என்பது மகரிஷிகளின் எண்ணம். கேட்ட பின்போ
4: யாசித்த பின்போ தருவானாகில் அத்தானம் பாதிப்பலனையே தருவதாக கூறப்படுகிறது. தனது வேலையாளுக்கு தரும் தானம் கால் பங்கு பலனைத்தான் தரும். பிறப்பிலேயே அந்தனாக பிறந்து ஏழ்மையிலேயே வாழ்க்கையை கழிப்பவனுக்கு தரும் தானம் அக்கொடையாளியை இப்பூலகின் பத்து வருட காலம் சீரும் சிறப்பும் மிக்கவனாக வாழச் செய்கிறது. அதே தானம் வேதம் நன்கு கற்றறிந்த அந்தனருக்கு தரப்பட்டால் தானமளித்தவன் உள்ளுலகில் தேவர்களின் வருடத்தில் பத்து வருட காலம் உயர்ந்த போகங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பான். வயலில் சிந்திய, அதாவது வயலின் சொந்தக்காரனால் எடுக்கப்படாமல் விடப்பட்ட நெல் முதலிய தானியங்களை பொறுக்கி எடுத்துக்கொண்டு ஜீவிப்பது சிலம் எனப்படும். கடைகளில் கீழே விழுந்து பிறரால் எடுக்கப்படாமல் விடப்பட்ட தானியங்களை சேகரித்தல் உஞ்சம் எனப்படும். இம்மாதிரி உஞ்சம் விருத்தியிலும் சில விருத்தியும் பெறப்படும் மற்றும் குருதட்சிணையாக பெறப்படும் அன்னமும் தனமும் தூய்மையான திரவியங்களாகும். இவ்வாறான பொருளை தானமளிப்பது கொடுப்பவனுக்கு முழு பயனையும் அளிப்பது என்று கூறப்படுகிறது. க்ஷத்திரியர்களுக்கு வீரத்தினால் பெறப்பட்ட, வைசியர்களுக்கு அறமுறையில் செய்த வியாபாரத்தினால் பெறப்பட்ட, வேளாளர்களுக்கு தொண்டு புரியதின் வாயிலாக பெறப்பட்ட தனமே உத்தமமான திரவியமாக கூறப்படுகிறது. தர்மத்தில் விருப்பம் கொண்ட பெண்களுக்கு தந்தையோ கணவனோ தரும் பொருளே தனமே அவளுக்கு உயர்ந்த திரவியம் ஆகும். பசு முதலிய பன்னிரண்டு வஸ்துக்களையும் முறையே சித்திரை முதலிய பன்னிரண்டு மாதங்களில் தானம் செய்ய வேண்டும். பசு, பூமி, எள், தங்கம், நெய், வஸ்திரம், நெல் போன்ற தானியங்கள், வெல்லம், வெள்ளி, உப்பு, பூசணிக்காய், கன்னிகை என்பனவே அப்பன்னிரண்டு வஸ்துக்கள். கோதானம் செய்வதால் மனோபாக்காயங்களால் செய்யப்பட்ட பாவங்கள் நீங்குகின்றன. உடலால் செய்யப்பட்ட புண்ணிய செயல்கள் முழு திறனை பெறுகின்றன. அந்தனர்களே, பூதானம் செய்வது ஈக்க பர உலகங்களில் நமக்கும் ஓர் இடம் நிச்சயிக்கப்படுகிறது. எல்லை தானம் செய்வது நமக்கு நிகரான நமக்கு திறனை தருவதோடன்றி மரணபயத்தை போக்குகிறது. தங்கத்தை தானம் அளிப்பது ஜடராக்னியை வளர்த்து பசியை உண்டாக்குகிறது, மேலும் வீரியத்தை பெருக்குகிறது. நெய் தானம் புஷ்டியை, அதாவது செழிப்பை தரும். வஸ்திர தானம் நீண்ட ஆயுளை தருகிறது என்று அறியவும். வாசோ ததாதி தேன ஆயு பிரதிரதே என்பது வேதம். தானியங்களை தானமாக அளிப்பது அன்னம், அதாவது உணவு, தனம் இவற்றின் செழிப்பை தரும். வெள்ளத்தை தானம் அளிப்பது இன்சுவை உண்டியை தரும். வெள்ளி தானம் வீரியத்தை பெருக்கும். உப்பு தானம் அறுசுவை உண்டியை தரும். எல்லா தானங்களும் எல்லா செழிப்பையும் அளிப்பனவே. பூசணிக்காயை தானம் அளிப்பது புஷ்டியை, அதாவது உடல் நலத்தை தருவதாக அறிஞர்கள் கூறுகிறார்கள். கன்னிகா தானம் செய்வது வாழ்நாள் முழுவதும் இன்பத்தை தருவதாகும் என கூறுகிறார்கள். அந்தனர்களே, அந்த கன்னிகாதானம் இகபர உலகங்களில் முழுமையான போகங்களை தருவதாகும். எந்தெந்த பொருட்கள் செவிக்கின்பம் போல் மற்ற புலன்களுக்கும் இன்பம் அளிக்குமோ அவற்றையே எப்பொழுதும் தானம் அளிக்க வேண்டும். செவிப்புலன் முதலிய பத்து புலன்களுக்கும் இன்பம் பயக்கும் சத்தம் முதலிய பத்து விஷயங்களையும் தானம் செய்வானேயாகில் அந்த தானம் அனைத்து போகங்களையும் அளிப்பதாகிறது. மேலும் திக்குகள் முதலிய புலன்களுக்குரிய தேவதைகளை மகிழ்ச்சி கொள்ளச் செய்கிறது. புலன்களுக்குரிய தேவதைகள் செவிக்கு திசைகள், கண்களுக்கு சூரியன், மூக்கிற்கு அஸ்வினி தேவர்கள், நாக்கிற்கு வருணன், தொடு உணர்ச்சிக்கான தோலிற்கு வாயு, வாக்குக்கு அக்னி, பால் குறிக்கு பிரஜாபதி, எருவாயுக்கு முத்திரன், கைகளுக்கு இந்திரன், கால்களுக்கு ஸ்ரீ விஷ்ணு. வேதசாஸ்திரங்களை ஒரு குருவின் மூலம் நன்கு கற்று குருவின் உபதேசத்தினாலோ அல்லது தானாகவோ பெற்ற ஞானத்தினாலோ கர்மத்திற்கான பல நிச்சயம் கிடைக்கத்தான் போகிறது என்ற உறுதியான எண்ணம் ஏற்படுமானால் அதையே மிக மிக உயர்ந்த ஆஸ்திகம் என்கின்றனர். சுற்றத்தார் அல்லது அரசனிடம் கொண்ட பயத்தினால், அதாவது பிறர் திணிப்பதால் ஏற்படும் ஆஸ்திக புத்தி அல்லது ஸ்ரத்தை மிகவும் மட்டமான தாழ்ந்த தரத்ததான் ஆஸ்திகமாகும். முற்றிலும் ஏழ்மையானதால் கைப்பொருள் ஒன்றுமின்றியுள்ள வறியவன் சொற்பணியோ உடல் உழைப்போ செய்யலாம். மந்திரம், தோத்திரங்கள், ஜபம் முதலியன சொல்லாலே செய்யப்படும் சிறந்த பணிகளாகும். தீர்த்த யாத்திரை செய்வது, விரதம் இருப்பது முதலான உடல் உழைப்பால் செய்யப்படும் வேள்வியாகும். இது அறிஞர்களின் கருத்து. ஏதோ ஒரு உபாயத்தினால், அது சிறியதோ பெரியதோ, தேவதைக்கு இது அர்ப்பணம் என்கின்ற எண்ணத்தில் எது கொடுக்கப்படுகிறதோ அல்லது செய்யப்படுகிறதோ அத்தானம் அல்லது அச்செயல் அனைத்து போகங்களையும் தரவல்லது. தவமும் தானமும் எல்லோராலும் எப்பொழுதும் செய்யத்தக்கனவே. வீடு தானம், அதாவது கிரக தானம் செய்வதாக இருப்பின் அது நன்கு தூய்மையானதாகவும் நல்ல வசதி உள்ளதாகவும் அழகாகவும் இருக்க வேண்டும். சான்றோர்கள் தெய்வங்களது மகிழ்ச்சிக்காக எதை அர்ப்பணிக்கின்றனரோ அது எப்படியாயினும் அனைத்து நலங்களையும் வியக்கும் அளவில் தந்தருளும். அதலால் அவ்வறிஞன் உயர்ந்த பிறவியும் ஈகபர உலகங்களில் நல்ல சுகபோகங்களும் பெறுகிறான். அத்தானத்தையே பகவது அர்ப்பணமாக செய்தால் அது மோட்சமாகிற உயர்ந்த பயனை தருகிறது. இவ்வத்தியாயத்தை படிப்பதாலும் கேட்பதாலும் அறவழியில் நற்புத்தியும் நல்லெடுக்க நல் எண்ணங்களும் ஞானமும் சித்திக்கின்றன.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.

திருப்பெருந்துறையில் அருளியது. அனுபவம் ஆற்றாமை. மாணிக்கவாசகப் பெருமான் மறுமையின் உண்மையான தெளிவினை தமக்கு வழங்கி ஆண்டுகொண்ட அதிசயத்தினையும் பொங்கிப் பெருகும் சிவானந்த அனுபவத்தினையும் சொல்ல இயலாமல் ஏங்கும் பொருட்டு சுவாமிகள் அருளிச் செய்த இப்பத்து பாடல்களே அற்புத பத்து ஆகும். திருச்சி.

0: விளையாட்டு சிற்றம்பலம். மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
1: சனற்குமார சங்கிரியில அந்தர்யாகம் இதை பற்றி சிந்தித்தோம். அதாவது உள்ளே அகத்திலே பூஜை செய்வது பற்றி அப்ப பேசினா கொஞ்சம் எனக்கு நோஞ்ச சொல்லலாமோன்னு ஒரு ஆசை. யோகினை கூடி தன்னுடைய இதயத்து ஈசன் என்று உரைக்கும் எட்டிதழும் சேகு அருண் வைராக்கியம் என்னும் பொகுட்டும்

தாமரை கூவமாக சொல்வது வழக்கம். இதய தாமரை சொன்ன வளமுடியல ஹிருத்புண்டரீகம். இந்த இதயத்தலை எப்படி பூஜ வேண்டும் ஈசனை என்ற பற்றி விரிவாக சொல்ல, தாமரை என்று சொன்னால் அதுக்கு கீழே தண்டு இருக்கணும், அது கீழே கிழங்கு இருக்கணும், கிழங்கிலிருந்து தண்டு வரும், கிழங்குக்கு வடமொழி கந்தம் என்ற பெயர். கந்தம் கந்தம் ஸ்கந்தம் மூணு பதம் இருக்கு. கந்தம்னா வாசனைத்தான், கந்தம்னு அதே கந்தம் சொன்னா கிழங்கு. அந்த கிழங்குலிருந்து தண்டு மேலே வரும். கிழங்கு வந்து பிருத்திவி தத்துவத்தை குறிக்குது. அதான் பூஜை முத முத கந்தாய நமஹா. ஆனால் அது ரெண்டு நாளம் மேலே வரும், நாள் விரல் கிடை நாளம் இருக்கிறதா சொல்லணும். அது அப்பு தத்துவத்தின் வித்யா தத்துவம் வரல, அது நீளம் நாளாய நமஹா ஆனிடணும். அடுத்து தாமரை வரும். தாமரையில் என்ன இருக்கும், உள்ள பொகுட்டு இருக்கும், அதுக்குள்ள விதை இருக்கும், மேலே அங்குரம் இருக்கும், கேசரம் இருக்கும், இதழ்கள் இருக்கும், கழுத்து தண்டத்து இருக்கா இருக்கும். இந்த தண்டத்துக்கும் தாமரைக்கும் இருக்கிற தொடர்பு இருக்க அது கண்டாய நமகன் கண்டகேபியோ நம. அட இதழ் தலேபியோ நம அத சொல்றோம். எப்படி சொன்னா, நாட்டும் இதயந்தானம் நாபியினில் அடியாய் ஞானமுதல் தத்துவத்தால் என்கிற நாழத்தாய் மூட்டு மோகினி சுத்த வித்தை மலர் எட்டாய் முழு இதழ் எட்டக்கரங்கள் முறைமையினால் உழைத்தாய் நாட்டு கமலாசனம் மேல் ஈசர் சதாசிவமும் கலாமூர்த்தமுமாம் இவற்றின் கண்ணாகும் சக்தி வீட்டை அருள் சிவன் மூர்த்திமானாகி சக்தி மேலாகி நிற்பன் இந்த வினையறிந்த போற்று. ஹிருதயத்தில இருந்து நிலம், அது நிலம் கிழங்கு வந்து நிலம் பிரிவியிலேருந்து தொடங்கி சக்தி தத்துவம் எல்லாம் முடிக்கிறது. இதுல நாட்டு இதயந்தானம் மாபியினில் அடியாய் எப்படி பூஜிக்கிறோம், ஆதார் சக்தி நம அனந்தாசனாய நம அப்புறம் தர்மாய். அதாவது திசையை சொல்லும் பொழுது திசை சொல்லி சொல்வது வழக்கம் ஒரு ஞாபகத்துக்காக. ஆக்னயாதி கோணேஷு ஆன்னு சொல்லுவோம், அதாவது கோணம்னா முக்கு. ஆக்னயாதி கோணேஷு அக்னி முதலிய நாலு கோணங்கள், அக்னி மிருதி வாயு ஈசானம். இதுல என்னதான், தக்ஷாய நம தர்மாய நம ஞானாய நம வைராக்யாய நம ஐஸ்வர்யாய நம சொல்றோம். அப்புறம் பூர்வாதி தளேஷு அத கிழக்கு முதலிய தளங்களில், ஆன கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு. இப்ப இது சிவலிங்கமாவது, இது கிழக்கு. தர்மாய நம ஞானாய நம வைராக்யாய நம ஐஸ்வர்யாய நம கிழக்கு முதலிய தலங்களை பூர்வாதி தலே. அகர்மாய நம அஜ்ஞானாய நம அவைராக்யாய நம அனைஸ்வர்யாய நம ஆக்னயாதி கோணேஷு ஹிருதயுகாய நம திரேதாயுகாய நம தாபரயுகாய நம கலியுகாய நம பூர்வாதி தலேஷு ரிக்வேதாய நம எஜுர்வேதாய நம சாமவேதாய நம அகரண வேதாய. இந்த வேதத்துல மாத்திரம் குறிப்பா கவனிக்கணும், நாளையும் வருத்தமா சொல்லக்கூடாது. ரிக்வேதாய கிழக்கு, எஜுர்வேதாய நம தெற்கு, வடக்கு சாமவேதாய நம மேற்கு தான் அகரண வேதாய. அது ஒரு சின்ன சுரு. அப்புறம் அவ்யக்தாய நம நிஜதய நம காலாய நம கலாய நம. அப்புறம் பூர்வாதி ஈசான பூர்வையோர மத்திய அதஸ்தனாய நம
மிருசிவர்ணையோர் மத்தியே ஊர்.

அஜஸ்வதனாயனமா. அஜஸ்வதனாயனா கீழ் நோக்கி தாமரை, மேல் நோக்கி தாமரை. இந்த மேல் நோக்கி கீழ் நோக்கி தாமரைக்கு மேலதான் சுவாமி வர்றார். அதுக்கப்புறம் கந்தாய நமஹா நான் சொல்றேன், நாளாய நமஹா. அந்த கிழங்குலேருந்து எட்டங்குல நிலம் உடையதாக இருக்கு நாளம். இதுக்குள்ள துவாரம் இருக்கான், தண்டுல துவாரம் இருக்குமே. நீங்க பாத்துருக்கலா, தண்டு பாத்துருக்கலா, அனைவரும் பேர் பார்த்துக்க மாட்டாங்க. அது வந்து அப்பு தத்துவம் மூலம் 23 தத்துவத்தை அதை குறிக்கிறது. அடுத்தா என்ன, அந்த பொகுட்டுக்குள்ள இருக்கிற பீஜம் விதை, அது 51 விதை இருக்கிறதாக இப்ப உடனே இங்க தாமரை கிழிச்சவா தான் இருக்காரு. அது பீஜாய நமஹா. அப்ப பொகுட்டு அங்குராய நமஹா மேல இருக்கு. கண்டகேபியோ நமஹா, தளேபியோ நமஹா, தளங்கள். இந்த தளங்கள் 8 தளங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த 8 தளங்களில் தான் வாமாதி அஷ்டவிசம். வாமாய நமஹா பார்த்தோம்னா, வாமாய நமஹா, ஜேஷ்டாய நமஹா, ரௌத்ரீ நமஹா, காளியே நமஹா, கலவிகரண்யே நமஹா, மலவிகரண்யே நமஹா, மலப்பிரமதன சர்வபூதகமன்யே நமஹா, மனோன்மன்யே நமஹா ஆன்னு சொன்னோம். இப்படி வாமாதி அஷ்ட சக்திகளை பூஜிக்கிறோம். அப்புறம் கேசரங்கள், அதுக்கு இதுல ஈஸ்வர தத்துவம் சதாசிவ தத்துவத்தை அது குறிக்கிறது இந்த கேசரங்கள். அதான் கேசரேபியோ நமஹா. அதாவது பன்மையில சொல்லியிருக்கு, நிறைய இருக்கிறதுனால உள்ள ஒரு பொகுட்டு இருக்க, அது கன்னிகாயி நமஹா. உள்ளே இருக்கிறவருக்கு பீஜேபியோ நமஹா ஆனும். இதுல ஆவரண பூஜைன்னு ஒன்று, அதாவது போகாங்க பூஜைன்னு சொல்றாங்க. லயாங்க பூஜை, போகாங்க பூஜைன்னு சொல்லுங்க. அதாவது பஞ்சபிரம்ம சடங்கத்தோட நிப்பாட்டுகிறது அது லயாங்க பூஜை. அதுக்கு பின்பு ஆபரண பூஜைன்னு சுற்றி 5 ஆபரணம் சுவாமிக்கு. இதுல ஒரு கட்சி என்னன்னா, உங்களுக்கு விஷயம் தெளிவுதான் தெரியணுங்கிறக்காக சொல்லேன், தவிர போய் சண்டை போடுறதுக்காக சொல்லல, அது வேண்டாம். ஆகமங்கள் போறாம், சைவாகமங்கள் போறாம், பஞ்ச ஆவணத்துக்கு மேல் சொல்லவில்லை. எந்த மூர்த்தி எடுத்துக்கொண்டாங்க, கணேசாதி சண்டபரியன் தான். எந்த மூர்த்தி காணாதோ 5 ஆவரம் தான், அதுக்கு சப்தாவரம் நவாவரம்லாம் கிடையாது. நவாபரணங்கிறது சாத்தமரம், சாத்த முறை. அது எப்படி உள்ள நுழைஞ்சிருக்கு. இதுல கழிஞ்ச சன்னிதானங்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஒரு கேள்வி கேட்டான், ஏதோ சாத்தது வரை நமக்கு உடன்பாடு இல்லையில வாங்கினார். உடன்பாடுன்னு சொல்ல முடியாது, உடன்பாடு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் சிவஞான சுவாமியா அதை சொல்றார். ஒவ்வொரு தத்துவத்தை பற்றி சொல்லிக்கொண்டே வரும் பொழுது சக்தி தத்துவத்தை வந்து சொல்ல முறை, சக்தி தத்துவத்தில் உள்ள ஒரு ஆன்மாவால் செய்யப்பட்டதுன்னு சொல்லி முடிச்சிட்டார். வேற ஒரு வார்த்தை சொல்ல, மற்ற சமயங்கள்லாம் சொல்லி பூரம் சொல்லி கண்டிக்கிறார், சித்தாந்தம் பண்றார். இது விஷயம் வரும் டக்குன்னு பேட்டார். சக்தி தத்துவத்தில் ஒரு ஆன்மாவால் செய்யப்பட்டது சொல்லி முடிச்சிட்டார். அதுக்கு கண்டனம் பண்ணல, ஆத்மானம் பண்ணல, அப்படியே விட்டார். இப்ப சக்தி தத்துவ ஆன்மானா நான் நீங்கள் நானுமா, எவ்வளவு பெரிய அவரால் செய்யப்பட்டது. சக்தி அந்த சாத்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு சமயம் இதை பற்றி பேசக்கூட வேண்டிய ஒரு சபையில வந்தது. ஆனால் சாத்தத்தில் ஸ்ரீ சக்கர பூஜைன்னு மேரு பீஜன் மேரு, அதாவது அந்த ஸ்ரீ சக்கரம் படுக்க போட்டார். மேருன்னா ஸ்டெப் ஸ்டெப்பாக, அதுக்கு நவாபரணம். நவாளுக்கு கடைசியில வரும்போது சக்தி தத்துவத்தையும் 36 தத்துவத்தையும் உடன்படுகிறது. சைவம் போல நம்ம கூடையே வர சைவம் சமயங்களை தான் பார்த்துக்கிட்டே வரும்போது எல்லாம் கலண்டுருவான். சாத்த மாத்திரம்தான் நம்ம கூட வருவான். 36 தத்துவத்தை ஒத்துக்கிறான். 36 தத்துவத்துக்கும் பூஜை வச்சிருக்கு. 36வது தத்துவத்துல
காமேஸ்வரன் மடியில் இருக்கிற காமேஸ்வரி காட்டிட்டான். அப்ப சிவனை ஒப்புக்கொள்றான், சக்திக்கு தான் மேல், சிவன் கிடையாதுன்னு சொல்லல, சக்தி தான் எல்லாம், சிவனே கிடையாது அப்படின்னு சொல்லல. சிவனை ஒப்புக்கொண்டு அவனுடைய மடியில என்னுடைய சக்தி இருக்கான். இப்ப 36 அர்த்தத்தை அவன் ஒத்துக்கிட்டான். ஆனால் நம்மோடு கூட அவர் அண்ணாச்சவர், அதனால அவர் தள்ளவும் முடியாது கொள்ளவும் முடியாது, அதனால அதாச்சு. ஆனா நவாவரங்கிறது ஆகமத்தை சொல்லப்பட்டதல்ல, பிற்காலத்தில் வந்து என்ன தப்பு இல்லை நடத்திட்டு போட்டோம். இப்படி பஞ்சாவரணம் என்று சொல்லும் பொழுது முதல் ஆவரணத்துல ஈசானாதி அஸ்திரம் வரை, ஈசானமூர்த்தாய நமஹ ஈசானே, தற்புருஷபக்தராய நமஹ பூர்வே, அகோரஹதயாய நமஹ தட்சிணே, வாமதேவ்யாய நமஹ உத்தரே, சத்யோஜாரமூர்த்தே நமஹ பஷ்சிமே, நேத்திரேபியோ நம ஈசான பூர்வையோர் மத்தியே, ஹிருதயாய நம ஆக்னேயான், சுரசே நம ஈசான்யான், சிகாய நம நரதித்யான், கவஜாய நம வாயவியான், அஸ்திராய நம அஸ்திராய நம அஸ்திராய நம நான். இது பிரசமாபரணம். அடுத்து இரண்டாதாரம் துதியாவரணத்துல இந்த அனந்தீஸ்வரபரன் அனந்தாய பிரதமாவரம் துதியாவரம் வருவது கிட்டத்தட்ட சக்தி தத்துவம் வரும். அந்த சக்தி தத்துவத்தை தான் அனந்தேஸ்வரர் இருக்கார். அனந்தாய நம சூஷ்மாய நம சிவோத்தமாய நம ஏகநேத்ராய நம ஏகருத்ராய நம ஸ்ருதிகண்டாய நம ஸ்ரீகண்டாய நம ஸ்ரீகண்டினே நம திரிமூர்த்தையேன்னு வரும் 8 பேர். அது அனந்தாதி அஷ்ட வித்யேஸ்வரன். இதுல வருகிற இந்த அனந்தேஸ்வரர்தான் சிவஞான போதத்தை சத்யஞான தரிசனைக்கு உபதேசம் செய்தார். நந்தியம் பெருமானத்திலே கேட்ட முகத்தானே சத்யஞான அனந்த தேவரானவர் பூஜை சொல்றாரு, இந்த சக்தி தத்துவத்தில் அனந்தேஸ்வரர்தான் நந்தி தேவர்கிட்ட சிவஞான போதத்தை வாங்கி சத்யஞான தரிசனம் கொடுத்தார். இவர் அவரே சக்தி தத்துவத்தில் இருக்கிறார். மூன்றாவது ஆவரணம் என்ன, அவள் சதாசிவ தத்துவத்தில் இருக்காங்க. நந்தினே நமஹா, பிருங்கினே நமஹா, மகாகாளாய நமஹா, கணபதயே நமஹா, ரிஷபாய நமஹா, ஸ்கந்தாய நமஹா, தேவி நமஹா, சண்டாய நமஹா. மூணாவது ஆவரணம் ஆவரணம். அதுக்கு அடுத்த தத்துவத்தில் உள்ளவர்கள் தான் இந்திராதி திக்பாலர்கள். இந்திராய நமஹா, அக்னேய நமஹா, யமாய நமஹா, மிருதய நம வருணாய நம வாயுவே நம குபேராய நம ஈசானாய நம ஈசான பூர்வையோர் மத்தியே பிரம்மணே நம மிருதி வருணையோர் மத்தியே விஷ்ணவே நம. விஷ்ணு அங்கே இருக்கார். அதுக்கப்புறம் பஞ்சமான புத்தில அவருடைய தச ஆயுதங்கள் பற்றி வரணும். இப்படி அந்த தத்துவங்கள் குறைந்து கொண்டு சதாசத்துவத்தால வரணும். இதுல இந்த வாமாயணம் ஜேஷ்டாய நமகான்னு சொன்னேன், இந்த அஷ்ட சக்திகள் இருக்கான். வேதத்தில் உள்ளதுதான் அப்படியேங்க வேதசாரம் இடன் தந்திரம்னு சொன்னேன்.

నమో బల విజరనాయ నమో బల ప్రమదనాయ నమో సర్వభూతదమనాయ నమో మనోన్మనాయ నమ. அதுக்கப்புறம் ஆண் பாலாருக்கு பேசல, இங்க பெண் பாலாச்சு. இப்படி சூரிய மண்டலம், சோம மண்டலம், அக்னி மண்டலம், அதற்கு மேல் சக்தி மண்டலம், ஈஸ்வர சிவாசனாய நம, சிவமூர்த்தையே நமஹான முடிச்சு. இதை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பிரம்ம விஷ்ணு ருத்ர இந்திராதிகள் இவர்கள்லாம் கீழே இருக்கிற மாதிரி மேலே இருக்கான் ஒரு செட்டு, வித்யாதத்துவத்துலயும் ஒரு செட்டு இருக்காங்க. அங்கேயும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இந்திராதி பாரு இருக்கா, அவ வேற இவா வேற. அவ யாரு ஆனா அத சிவஞான சுவாமி தான் அதை தெடுவா சொல்றார் பாஷத்துவம். இதனை சுத்த வித்யா தத்துவத்தில் உள்ளவர்களை பற்றி கூறும் பொழுது முக்தி பெற்று மலவாசனை மாத்திரம் உடையவராய், அவள் முக்தி வந்தாச்சு, கொஞ்சம் மலவாசனை லேசா இருக்கு, கொஞ்சம் கீழுள்ள ருத்திரன் மால் அயன் இந்திரன் முதலியோரை தொழிற்படுத்துவோராகிய ருத்ரன் மால் அயன் இந்திரன் முதலியோருக்கும் அவர் தனுகரணாதிகளுக்கும் இடமாம் என்று உணர்க. சுத்த வித்யே அவளுக்கெல்லாம் இருக்கு, அங்கே இருக்கா, அங்க ஒரு செட்டு, அங்க ஒரு செட்டு இருக்கா, அவாதான் இவாளா இயக்குகிறா. இப்படி இதன் சிவமூர்த்தையே நமஹான்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் நியாசங்கள்னு ஒன்று. நியாசம் என்பதற்கு பதிதல் பொருத்துதல் தண்ட நியாசங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க அவங்கள, அதெல்லாம் பண்ணங்க கும்பாபிஷேகத்திலே நடக்க மாட்டேங்க. அவன் கும்பாபிஷேகத்திலே சொல்லப்பட்ட நியாசங்கள்லாம் உனக்கு நடக்கல, லௌகியங்கள் வந்து நம்ம போட்டு அழிச்சிருவான், ஒன்றும் நடக்காது. ஆமாம், தண்ட வங்கி, முண்ட வங்கி, பத்திர வங்கி, கலா வங்கி, பகிர் மாத்ருகாநாசன், அந்தர் மாத்ருகாநாசன், ஆகம நியாசம்னா அப்படி நிறைய சொல்லிட்டே ஒரு அஞ்சு நியாசம் மாத்திரம் கண்டிப்பாக பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா தண்ட வங்கி நியாசம், அது எப்படின்னா ஈசான மூர்த்தாய நமஹா மூர்த்தே, தத்புருஷ பக்தராய நமஹா பக்தரே, அகோர் ஹிருதயாய நமஹா ஹிருதயே, வாமதேவ்யான் குச்சே, சத்யோதாரமூர்த்தே நமஹா பாதயோஹோ. ரூபமா நினைக்க அது லிங்கம் தான், நான் ரூபமா கல்பம். இது தண்ட வங்கி நியாசம். முண்ட வங்கி நியாசம் ஈசானம் விரல் மாறியும், ஈசான மூர்த்தாய நமஹா ஊர்தமூர்த்தனே, தத்புருஷ மூர்த்தாய நமஹா பூர்வமூர்த்தனே, அகோர மூர்த்தாய நமஹா தட்சிணமூர்த்தனே, வாமதேவ மூர்த்தாய நமஹா உத்தரமூர்த்தனே, சத்யோஜார மூர்த்தாய நமஹா பசும மூர்த்தனே. அது கலாபங்கி பக்திரம் பக்திரபங்கி நியாசாகத்து நான் ஈசான பக்தராய நமஹா ஊர்தபக்தரே, தத்புருஷ பக்தராய நமஹா பூர்வபக்தரே, அகோர பக்தராய நமஹா தட்சிண பக்தரே, வாமதேவ பக்தராய உத்தர பக்தரே, சத்யோஜார பக்தராய நமஹா பசும பக்தரே. அதுக்கு பகிர் மாத்ருகா நாசன் மாத்ருகா ஆ முதக்ஷாபர். இந்த பகிர் மாத்ருகா நாசன் மாத்ருகா நியாசத்தை சாத்த ரொம்ப பெருசா பிரமாதமா சொல்லுவாங்க, அதுதான் நியாசமே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு எழுத்துமே ஒரு மந்திரம், கா அது ஒரு மந்திரம், தானா அது ஒரு மந்திரம் அப்படின்னு. அப்போ அத நியாசம் பண்றது நானும் சிறசிலிருந்து கீழே பாடம் வரையில இந்த 51 எழுத்துக்களை இந்தந்த இடத்துல வைக்கணும். அம் நமஹா, ஆ நமஹா, என் நமஹா, ஏ நமஹா, உன் நமஹா, ஓம் நமஹா, ரன் நமஹா, ரே நமஹா, லென் நமஹா, ரே நமஹா, ஏ நமஹா, ஐ நமஹா, ஓ நமஹா, ஓம் நமஹா, அம் நமஹா, நமஹா, கம் நமஹா, கம் நமஹா, கம் நமஹா, கம் நமஹா, கம் நம சன்மஹா, சம் நமஹா, சம் நமஹா, ஜம் நமஹா, ஜம் நமஹா, ஞம் நமஹா, டம் நமஹா, டம் நமஹா, டம் நமஹா, நம் நமஹா, தன்னஹா தன்னஹா தன்னஹா பன்னமஹா பன்மா பன்மஹா, யம் நமஹா ரன்னஹா ரன்வன சம்ஹம் ரம சம்னமா. இப்படி இப்ப நாம செய்யற மாதிரி சுவாமிக்கும் செய்யணும். இப்படி நியாசங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நியாசங்கள்லாம் செய்து முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் வித்யாதேகம் ஆன் ஞானஸ்வரூபமாக அந்த தேகத்தை தியானித்தல்,
இதுல ஒரு சூட்சம இருக்கு. இந்த சூட்சம் அதுக்கு வந்து என்ன யாரையும் பயிர் சொல்ல மாட்டேங்கிறாங்க, எனக்கு சந்தேகம் இருக்கு தீரல. அருவம் அரு உருவம் உருவம், இறைவன் அருவமாக இருக்கிறார், மகேஸ்வராதி மூர்த்தங்கள் உருவம், இரண்டுக்கு நடுவில் சிவலிங்கம் அரு உருவம். அரு உருவம் ஏதாவது உருவம் இருக்கால, சிவலிங்கத்தை ஏதாவது உருவம் இருக்கா? ஒண்ணும் இல்லை, இதான் ஒட்டம் வளர்க்கேட்டா இருக்காரு. ஆனா உருவம் இல்லாம இருக்கா? ஏதோ ஒரு வடிவத்தில் இருக்கு, உருவமாவும் இல்லை உருவம் இல்லாமல் ஏதோ ஒரு வடிவத்தில் இருக்கு, அதுதான் அரு உருவம். நான் மத்தியில் ஆனா இதுக்கு தியானம் சொல்லும் போது உருவமா சொல்லிருக்க ஆகமா? நான் கேட்டேன் சார், அரு உருவம் சொல்லிட்டு தியான சுலபம் உருவமா வச்சிருக்கல, என்ன கான்ட்ரவர்சின்னு கேட்டேன். எனக்கு தெரிஞ்சோன்னு சொல்லலை, ஏதோ சொல்லியிருக்கு அப்படிதான். ஆகமம் சொல்லிக்கு மூச்சு கேட்டா எத்தனை விடாண்டார வேண்டா விவகாரம் பண்ணப்படாது. சரி ரைட், நான் கேட்கல வேண்டாம். சித்யாதி குடில பிராந்த மன் பிரசன்ஹாசனஸ்திதம்

வேதம் தத்புருஷானனன் கிருஷ்ணாகோரமுகோ வேதம் ரத்தாபோரத்தவத்ரகம் சுஸ்வேதம் பசிமாசைஹம் சத்யோஜாடம் சமோத்தகம்

0: அம்புஜம் வாமதட்சிணையோர்ஹஸ்தே டமரும் வீதபூரதம் நாகாட்ச சூத்திர நீராப்தம் விப்ராணம் பஞ்சபிக்கரைஹி. என்ன சார் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு உட்காந்துருக்க முடியுமா? மரப்பழம் ஆகிட்டா ஓடிடாது, ஒரு செகண்ட்ல ஓடிடும். சித்தாதி குடில பிராண்டன் சுவாமி எப்படி இருக்காருன்னா, பிருத்திவி முதல குடிலே வரும் யாபகமா இருக்கார். அவர் ஆசனம் மந்திர சிம்ஹாசனஸ்திரன், பஞ்சபிரம்மே ஆசனமாக இருக்கு. சுத்த ஸ்படிக சங்காசன் ஸ்படிக மாறி இருக்கார். யாரும் துவாத்திரம் சல்லக்ஷணான் முப்பத்தி ரெண்டு லட்சணம் கூட இருக்காரு. அது என்ன சார் முப்பத்தி ரெண்டு லட்சணம்? திருமுகங்கள் ஐந்து, கண்கள் ஐமூணு, பதினஞ்சு கண், கரங்கள் பத்து, திருவடி ரெண்டு, ஆக முப்பத்தி ரெண்டு. தாத்ரம் சொல் லட்சணம் முப்பத்தி ரெண்டு லட்சணத்தோடு இருக்கார். பத்மாசனஸ்தம் பத்மாய் பத்மாசனத்தில் இருக்கார். பஞ்சாசன் ஐந்து முகம், பிரதிபத்ரம் திரிலோச்சனம் ஒவ்வொரு முகத்திலும் மூமூன்று கண். இதுல ஒரு கேள்வி வந்தது, ரத்னேஸ்வரர் நாங்கள் மரத்தில் பேசிட்டு இருக்கும் போது சண்முருக்கு எத்தனை கண், ஆறுமுனைனாருக்கு எத்தனை கண், ஆறு முகம். இப்ப ஆறு இரண்டு பன்னிரெண்டா, ஆறு மூணு பதினெட்டா. ஆனால் தியானஸ்லோகம் பூரா பன்னிரெண்டு தான் இருக்கு. அவர் கந்தபிரானந்த பதினெட்டுன்னு சொல்லி வச்சிருக்காரு கணிசுவாச்சார. நாங்க என்ன சார் எங்க பூரா பன்னிரெண்டுன்னு சொல்லியிருக்கு, இவர் பதினெட்டு சொல்லியிருக்காரு, பதினெட்டா பன்னிரெண்டா பெரிய கட்சி வந்து பன்னிரெண்டுன்னு முடிவாயிட்டு. அதோட தான் அதோட அவர் ஏதோ ஒரு ஆழமத்தில் அடிப்படையா சொல்லியிருப்பார், நமக்கு தெரியல. கட்சி வசிவாச்சாரா சும்மா சொல்லியிருக்க மாட்டார், நமக்கு தெரியல, விட்டுருங்கன்ட்டு. பதினெட்டானா இருந்துட்டு போ, நாம என்ன போறோம்? பன்னிரெண்டு தானா, பதினெட்டு தானா, நாம என்ன போறோம்? ஒன்னொன்று பிரதிபத்திரம் திலோதனம் ஒவ்வொரு முகத்துக்கும் ஐந்து முகம், பதினஞ்சு பதினஞ்சு கண். விக்ரியேதா விசாலாட்சம் விசாலமான கண்களை உடைய ஞான சந்திர கலான்விடம் ஞானமாகி சந்திரனை சுடியவர் ஞான சந்திரன் அவர் சுடியிருக்கிறது. பின்னால பௌராணிகமா ஒரு சந்திரன் மேலே எரிக்கு வந்திருக்கார். அது வேற, அதுக்கு முன்னாலே சந்திரன் இருக்கார். ஒருத்தன் கேட்டான், இப்போ இவ சந்திரன் கால வாய்க்கு முன்னால சந்திரன் கிடையாதா? அவர் தலையில படம்லாம் போட்டு வச்சிருக்கல. அதுக்கு முன்னாலே ஞானனாய் சந்திரன், ஞான சந்திரகளான். தபளே சாண்ணபதனம் வீரம் ஒவ்வொரு முகத்துக்கும் நிறம் சொல்லியிருக்கார். தபளே சாணம் வதனம் ஈசானம் பளிங்கு நிறத்துல இருக்கு. பீதம் தத்புருஷானா தத்புருஷம் மஞ்சள் நிறத்துல இருக்கார். கிருஷ்ணா அகோரமுகோ பேதன் அகோரமுகம் கருப்பு. ரத்தாபோ ரத்தபத்ரகன் அவருக்கிற ஈசாந்த வாமதேவன் வந்து ரத்த நரத்துல இருக்கான். சுஷ்பேதம் வஸ்திமாசைகன் மேற்கு முகம் வெள்ளை. இப்படியாக அவருடைய நவரங்கள் நாகோப வீதினம் சாந்தம் பூணருக்கேதான் நாகத்தை தான், நான் பாம்பு தான் பூனைதான் போட்டிருக்காராம். பூ பாம்பையும் நம்மளுக்கு மூர்த்தி இணைக்காத தியானஸ்லோகமே இல்லை. எல்லாம பிள்ளையார் அறையில கட்டியிருக்காரு, ஒருத்தர் இருப்பில் கட்டியிருக்காரு, ஒருத்தர் கழுத்த போட்டிருக்காரு. இப்படி இருக்கிறத பாம்புக்கும் நம்ம மூர்த்திக்கு என்ன சம்பந்தமோ தெரியல. எல்லா தியானஸ்லோகத்திலையும் பாம்பை சேர்க்காத தியானஸ்லோகமே கிடையாது. இவர் பூனைதான் போட்டிருக்காரு. பிள்ளையார்ட்ட கேட்டால் அவர் அறையில கட்டியிருக்காங்க. என்ன பண்ணுவாரு? ஜடா கண்டென்று வந்துடும் ஜடையுடன். அப்புறம் பதினாறு ஆயிரம், பத்து திருக்கரங்களுக்கு பத்து ஆயிரம். சத்திய சீசூல கட்வாங்கம் சக்தி என்பது ஆயிரம். சூலம் கட்கு கத்தி. வரவுயக்ரகராங்குஜம் வாம தட்சிணையோர்ஹஸ்தே டமருண் பீஜபூரகம் நாகாட்ச சூத்திர நீலாத்மம் நாகம் வச்சிருக்கார். விப்ராணம் பஞ்சபிக்கரைஹி. இப்படியாக அவனை தியானம் பண்ணணும்னு சொல்ற. தமிழ்ல இதுக்கு நேரான ஒரு பாடல் இருக்கிற மாதிரி தெரியல. அவர் சைவானுஷ்டான வீல வாலையானந்த ஒரு செய்யுள் போட்டிருக்காரு. ஆனா அவராய் ஏற்றி போட்டிருக்காரா வேற எதிரிருந்து போட்டாருங்கிறது தெரியல. இதன் பின்பு ஆவாகனம் தான் சொன்ன. இது வித்யாதேகாய நமஹா ஆனு போட்டோம். அப்புறம் நேத்ரேபியோ நமஹா நேத்திரம் கொடுக்கணும். அப்புறம்தான் ஆவாகனமே சொல்லப்பட்டிருக்கு. வைதிக பூஜைக்கும் ஆகம் பூஜைக்கும் டிஃபரன்ஸுங்க தான் வரும். நம்ம ஆகம் பூஜையில பூரா முதல்ல வித்யாதேகம் அங்கே ஜான ஸ்லோகம் வந்துடும், நேத்திரம், அதுக்கப்புறம்தான் ஆவாகனம். அவன் இரண்டு கைகளை புஷ்பங்களை எடுத்துக்கொண்டு மூலாதாரத்திலிருந்து போறதாக பாய்ச்சி நடக்கும். துவாரசாந்தத்து விளங்கணும். துவாரசாந்தத்தில் எங்கும் நிறைந்திருக்கிறான் இறைவன் அந்த புஷ்பத்தில் வந்ததாக பாவிச்சு அப்படியே இருக்கும். அங்கிருந்து இதை வராரு, அவருக்கு ரெஸ்ட் வேண்டாமா? அதுக்காக நீங்க இந்த நந்தவொடனே ஒரு செகண்ட் அப்படி நிப்பாட்டி எனக்கு எழுது காசினால மூச்சை உள்ள வாங்கி ஸ்தம்பனம் பண்ணி இயன்றளவு பஞ்சாட்சரம் ஜெபம் பண்ணி பலுநாசனாவிட எங்க சுவாமி இங்க புஷ்பத்தை வந்ததாக பாவிச்சு இது ஆவாகனம் அழைத்தல் என்றதான பொருள். ஸ்தாபனம் ஏன்னா எனக்காக இங்கே இருக்கும் ஆண்கள்ற மாதிரி. அது சன்னிதானம் நமக்கு சமீபத்தில் வரணும், அவருக்கு நமக்கும் அங்க காலுக்கு. என்னில் ஆறும் எனக்கு இனியார் இல்லை. நமக்கு யார் இனியார் சொல்லுங்க பாவம். பௌத்தரன் பையன் சொல்லுவான், கழடி சாக மாட்டான் கழுத்தறிட்டு இருக்கு, இவர் போனாலும் நமக்கு அடுத்த கால பேங்க் எவ்வளவு வச்சிருக்காரு போக்குன்னு பார்க்க வழி இல்லாம தலைமாட்டை வச்சுட்டு படிச்சிடாது. எல்லாம் முற்றார் துட்டு இருந்தா போட்டுவான், இல்லைன்னா போயிடுவான். உறவினர்கள் எல்லாம் ஒட்டும் நமக்கு வரமாட்டான். நமக்கு இனியவன் யாருமே இல்லை. இருக்கிற போல நடிப்பான், நாடகத்தால் உன் அடியார் போல் நான் நடுவே நடித்தேன். அடியாரே நாடகம் போட்டான்னா நான் விளையாட்டு. என்னில் யாரும் எனக்கு இனியார் இல்லை. என்னிலும் இனியான் ஒருவன், நமக்கு நாம் இனியன் தானே, ஆனா அதை விட இனியனா என்னில் இனியான் யாரும். என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம்போங்க, என்னுள்ளேன்னு இருக்க என்னன்பர்தானே அவன் தான் நமக்கு இனி. யாரும் நமக்கு இனியார். அட இப்போ சிவலிங்கருக்கு இப்போ ஆவுடையாள் போயிட்டோம். ஆவுடையாளுக்குள்ள சீனிவாசன் இது சிவம், ஆவுடையாள் சக்தி ரெண்டும் சேர்ந்து சிவசக்தி ஐக்கியத்தைதான் அதை குறிக்கிறது. உடையாள் உண்டன் நடுவிருக்கும் உடையாள் நடுவில் நீருச்சு. உடையாள் அதுக்கு நடுவில் நீருக்க இதுக்கு நடுவில் அதுக்கு அது அடியேன் நடுவில் இருவீரம் இருப்பதானால் அடியேன் அடியார் நடுவில் இருக்கலான். சத் சங்கன்னு சொல்ற அடியார் நடுவில் இருக்கணும். இதனால தான் நம்ம தவறு செய்ய முடியாது. அவன் பார்த்துட்டு காண்டே பெஜான் நான் அரை இன்னொரு இடத்துல ஆரணம் நான்கிற்கும் அப்பாலவன். ஆரணம் நான் வேதங்கள், வேதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். அரியத்துணின் ஆரணம் நான்வனுக்கும் அறியான், அவாருக்கும் அறியான். நடுவாய் நிறைந்த பூரணன் எந்தை புகழி பெருமான் பொழில் அத்தனைக்கும் காரணம். அந்த கரணம் கடந்த கருப்புரள், நம்முடைய அந்த கரணங்களெல்லாம் கடந்தவன் அவன். அதனால்தான் அந்தரியாகத்தில் அவர் பூஜை பண்றான். இப்படி அவருடைய சுவாமியை தியானம் பண்ணி கணக்கணும். இதில் 11 திருமுறையில் அழகான ஒரு பாடல் இருக்கு. கருமுதல் தொடங்கி பெருநாள் எல்லாம் காமம் வெகுழி கழிபெறும் பொய் எனும் தூமையில் குப்பை தொலைவின்றி கிடந்து. உள்ள இவ்வளவு குப்பை கிடக்கு, எப்போ இவ்வளோ கிடக்கு. அருகின் இகழ்ந்து போக்கி நோக்கி பொருதினன் மயிருள் நிறத்து மதனரை அடுசினத்து ஐவகைக் கடாமும் யாப்பமின் அகற்றி அன்பொழு மெழுகி அருள்விளக்கேற்றி துன்பம் எனும் இருளை துறந்து முன்புற மெய்யனும் விதானம் எரிக்கும். சுவாமிக்கு விதானம் இருக்கிறார் கிழமை. மெய்யனும் விதானம் எரித்து நொய்ய கீழ்மையில் தொடர்ந்து கிடந்த எண்ணம் என் சிந்தை பாடரை உனக்கு பள்ளியறையாக்கி. நான் கொடுத்துருக்க இடம் அப்படின்னா கீழ் நொய்ய கீழ்மையில் தொடர்ந்து கிடந்த என் சிந்தை பாடரை உனக்கு பள்ளியறையாக்கி எந்த சிந்தை தாமரை செழுமலர் பூந்தபிசு எந்த நீருக்க இட்டனன். அந்த இளைய தாமரத்தில் உன் வைத்தேன் அருணனி சுரக்கும் பிரளய விளங்க நின் செல்வ சிலம்பு மல்லனமிழற்ற அமையா காட்சி இமயக் குழந்தையும் உடனே கொண்டு இழந்திருத்தகம் எம்பெருமானே. சுவாமியும் எழுந்த நான் எப்படி கடந்தேன், அதை என்னை எடுத்து கொண்டு வந்திருக்கியே. அதனால அந்த உன்னை மன ஹிருதயத்தை உனக்கு பல்லடி ஆக்கியிருக்கேன், எழுந்தும் என்று பிரார்த்தனை. அந்த அந்த அதாவது அந்தர்யாகத்தை குறிப்பாக அப்படியே அங்கங்கே திருமுறைகளை சொல்லியிருந்தேன். அப்புறம் ஆபாகனம், ஸ்தாபனம், சன்னிதானம், சன்னிரோதனம், தாளத்திரயம், திக்பந்தனம், அவகுண்டனம், தேனுமுத்திரை கொடுக்கணும். பின்பு என்ன, அதுக்கப்புறம் தான் பாத்திய ஆகமனார்க்கம். சுவாமி வந்தாச்சுன்னா அவருக்கு உபச்சாரம் பண்ணணும் இல்லையா. அதாவது ஒரு பெரியவாள் வந்தா என்னெல்லாம் செய்யணும், முதல்ல வாழ்க்கை பாத பிரசாரம் எல்லாம் எடுத்து கொடுக்கணும், உடனே ஆசனம் போட்டால் உட்கார சொல்லணும், காலலபனா ஆச்சமனம் பண்ணியே ஆகணும். எப்பெல்லாம் ஆச்சமனம் பண்ணணுங்கிறது சொல்ல சொல்லியிருக்கேன், காலலபனா உடனே ஆச்சமனம் பண்ணணும். ஆச்சமனம் கையை காட்டா அர்ஜுன் கையில ஜலம் விடணும். இவ்வளவுக்கு அப்புறம் தான் அடுத்த சமாதானம் பேசணும். அதுமாரி நான் சுவாமியே வந்து உட்கார்ந்துருக்கார், இப்ப அவருக்கு பாத்தியாச்சமனே யாரும் கொடுக்க வேண்டாம். பாத்தியம் திருவடி கழுவுதல், அவருக்கு ரெண்டு திருவடி இல்லையா, அப்ப ரெண்டு தரம் கொடுக்கணும். அப்புறம் ஆச்சவனம் மூணு தரம் இல்லையா, இப்ப மூணு தரம் கொடுக்கணும். அர்க்கம் ஒரு தரம் சிறசில கொடுக்கணும். எடுக்க மந்திரம் என்ன, எல்லாம் சிவாய நமதான். நமக என்ற சப்தத்தினாலே பாத்தியமம், சுதா என்ற சப்தத்தினாலே ஆச்சமனியமம், ஸ்வாஹா என்ற சப்தத்தினாலே அர்க்கம் கொடுக்க. சிவாய நமகா, சிவாய நமகா, சிவாய சுதா, சிவாய சுதா, சிவாய சுதா, சிவாய சுவாஹா சரசம் பாத்யாஜமுனா அர்க்கம் கொடுக்கும். இதுல ஒரு சிக்கல் இருக்குப்பா. ஏன்னா திருவாளுதுறை ஆதீன சம்பிரதாயத்துக்கு விரோதமா தர்மோதனியாக ஒரு தம்பிரான் ஒரு ஒரு எழுதினார், சிவசமவாதமாக ஒரு எழுதினார் சித்தியார். அதுக்கு சுவாமி கண்டனம் பண்ணார் சுஞ்ஞாசன், அதுக்கு கண்டனம், கண்டனத்துக்கு கண்டனம், சித்தாந்த மரபு கண்டனம், சித்தாந்த மரபு கண்டன கண்டனம். அதுல ஒரு இடத்த வருது, எது சொல்றேன்னா இந்த கலையில என்னத்துக்கா எங்களுக்கு என்ன தவறாக குறுகொண்டிருக்கிறார்கள் நமது அடியார்களே சில பேருங்க காட்டும். அதாவது அவர் இடத்துல சொல்றாருன்னா, ஆபாகனமே இல்லாத போது அபிஷேகம் எற்றுக்குன்னு ஒரு கேள்வி வருது. இதை நம்ம அடியார வச்சு தடுத்துருக்கார். அப்போ ஆபாரம் பண்ணிட்டா அபிஷேகம் பண்ணணும், அபிஷேகம் பண்ணிட்டு ஆபாரம் பண்ணணுமா, இந்த கேள்வி. அபிஷேகம் பண்ணிட்டு ஆபாரம் பூஜை பண்ணுமா, ஆபாரம் பண்ணிட்டு அபிஷேகம் பண்ணணுமா? ஆனா இவா வெறும் பெரிய சண்டை எங்க ஊர்ல நடந்து, அப்பதான் நிறைய ஆட்கள் படித்தவர்கள் நிறைய ஜாதி சொன்ன. அதாவது என் பேர பையன் ஒருத்தன் மூணு வேதையும் படிச்சுட்டான், மூணு வேதமும் படிச்சு, ஏன்னா அவன் படிச்சிருக்கானே தெரியாது, மாடுதல்ல வந்தா என்னடா படிச்சிருக்கேன்னு சொன்னாலும் சரி படிக்கட்டேன். அடுத்தவரை என்ன செய்ய போறேன்னா மீமாம்சை படிக்க போறேன்னா, மீமாசை படிச்சு என்ன செய்ய போறாங்க, நான் தான் படிக்கணும். ஒருத்தர் கேட்டாரு மீமாசைனா என்னதுன்னு கேட்டாரு பெரியமாமக்கு. அவன் உண்டுன்னு சொன்னா நான் இல்லே சொல்லணும், அவன் இல்லைன்னு சொன்னா நான் உண்டு சொல்லணும். இந்த பாத்திரத்தை அவன் கவுத்தணும்னு சொன்னா இல்லை நிமித்தனும் நான் சொல்லணும், இல்லை நான் நிமித்தம் சொன்னா அவன் கவுத்தணும் சொல்லணும். இதுதான் படிச்சாரு விவகாரம் படிச்சு போறேன். எது சொல்ல அது மாதிரி சித்தான உறவு கண்டனான், அவர் வந்து சனிகலிங்கத்தை பத்தி பேசும்போது சொல்லியிருக்கார், சனிகலிங்கத்தை வந்து ஆபாரம் பண்ணதுக்கு அப்புறம் தானே நாம அபிஷேகம் எல்லாம் பண்ண முடியும் மானசீகமா இல்லையா. சனிகலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணம்னா பண்ணுவாரு அப்படி கரைஞ்சி வீடு தந்தனம் போறான், சுவாமியே வல்லிய ஜெயிக்க அபிஷேகம் பண்றதுங்க. அவர் அதுதான் கேட்டார், சனிகலிங்கத்துக்கு தான் அவர் ஆவாகனத்துக்கு அப்புறம் அபிஷேகம் சொல்லியிருக்காரு. ஸ்வரலிங்கத்துக்கு அப்படி இல்லை, எப்படின்னா எங்க நாங்க வச்சுக்கோம் ஸ்வரலிங்கம், அது சுவாமி அங்கேதான் இருக்காரு, எங்க போனாரு? நீங்க சனங்கலிங்கத்துல நீங்க ஒடுக்குறீங்க, நாங்க ஒடுக்க மாட்டோமே, ஸ்வரலிங்கத்துல ஒடுக்கமே கிடையாது, அங்கேதான் இருக்காரு. அதனால வச்ச உடனே நாங்க அபிஷேகத்தை ஆரம்பிச்சிடறோம், பாத்தியாச்சனம் கொடுத்தோடனே அபிஷேகத்தை ஆரம்பிச்சிடறோம். அதை புரிஞ்சுட்டு அப்படி நீங்க செய்யறது தப்பு, ஆபாரம்லாம் பண்ணிட்டு தான் அபிஷேகம் பண்ணணும், இந்தப்பா இப்படி கடைசியில் நீ போய் சேருன்ட்டேன். தப்பாக பொறு புரிந்து கொண்டு அதான் இங்கே எதுக்கு சொல்ல வரேன்னா, சனிகலிங்கத்தை பூஜை செய்கிறவர்கள் முதல் ஆவாகனாதி உபச்சாரங்கள் எல்லாம் கண்ணிய பின்பு மானசீகமாக அபிஷேகத்துவனும். சிரலிங்கம் பூஜை பண்ணுறவர்களுக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்கு. பண்ணுறனால தப்பு இல்லை, ஆவாகனம் பண்ணிட்டு பண்ணுறனால தப்பு. இப்படியே கொடுத்து அப்போ மூன்று தத்துவ திரையங்களால பூஜை, ஆத்ம தத்துவாய நமஹ, அபிஷேகம், மற்ற வஸ்திரங்கள்லாம் சாற்றி எல்லாம் செய்யணும். இதுக்கு ஒரே வாக்கியமா அடிச்சது, கடிசூத்திர கௌபீன வஸ்திர யஜ்ஞோபவீத திவ்ய பரிமள கந்த குங்கும லாஜ புஷ்ப அக்ஷதான் சமர்ப்பதான் ஒரே அடி எல்லாம் போட்டாச்சு. அவன் கடிசூத்திரம் சாப்பிட்டாமே உபயானம் சாப்பிட்டாங்க முடிட்டாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. அப்புறம் ஆத்மத்திரயம் தத்துவத்திரயம். அப்போ ஆவாகனம் பண்ணி முடிஞ்ச உடனே அவர்கிட்ட ஒரு பிரார்த்தனை, சுவாமின் சர்வ ஜெகநாத யாவது பூஜாவசாமகம் தாவத்தம் பிரீதிபாவேன லிங்கேஸ்மின் சந்நிதர் பவ. சுவாமி சர்வ ஜெகநாதரே, நான் பூஜை முடிச்சேன்னே கொஞ்சம் ஏந்திரும். யாவது பூஜாபசான பூஜை முடிந்தன்னையும் தாபத்தம் பிரீதிபாவினை என் மேல இறக்கம் கொண்டு இங்கே இருந்தரணும். இப்படி அது பூஜை. அதுக்கப்புறம் ஈசானாதி பஞ்சபிரம்மத்தினால லயாங்க பூஜை, அதுக்கப்புறம் தான் போகாங்க பூஜை பஞ்சாவரம் சொன்னோம். எதுக்கு சொல்ல வர, பஞ்சாவரம் பூஜை செய்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்புறம் தூபதீப நைவேத்தியம் கற்பூரம். கற்பூரம் கிடையாது பண்ணு பண்ணி நான் சொன்னா அடிக்க வந்துடும், என் குழப்பை கெடுக்க வந்துச்சேன். கற்பூரம் காட்டுறதே நம்ம சம்பிரதாயத்தில் கிடையாது, இன்று இடையில வந்தது. அதுக்கு ஒரு தனியாக ஒரு கற்ற எழுதி எல்லாரும் ஊருக்கெல்லாம் அனுப்பிச்சேன். டிவியில இருந்து எங்கிட்ட வந்து பேட்டி எடுக்க வந்தான், எல்லாம் சொன்னேன். இது அப்படித்தான் செய்யறாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, நீங்க சொல்றபடி இது வந்து கெமிக்கல் தாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, எங்க வீட்டுக்கு எடுத்தாப்பு தான் சூடம் செய்யறான். நாங்க போய் கேளுன்னு போனோம், தோழி வருண்டாங்க சொல்ல முடியாது, தொழில் ரகசியம் சொல்ல முடியாது போன்ட்டான். பார்த்தடா சொன்னாரா பார்த்தடான்னு, ஒழுங்கு இருக்குன்னா காட்டிடலாமே, அவன் சொல்றது தப்பியான்னு சொல்லிடலாம்ல, குற்றம் அல்ல முடியாது காட்ட முடியாது போன்ட்டான். அவ்வளோதான் ஆசிட். அதாவது பெட்ரோல் எடுக்கிறான், பெட்ரோல் எடுத்து அதுக்கு அடுத்த கழிவு தான் டீசல், அது அந்த கழிவு ஆயில். இப்படியே எடுத்து எடுத்து எல்லாம் முடிஞ்சு கடைசியில ஒரு பொருள் மிஞ்சிருது, அது வெள்ளையா இருக்கும். அதை கொண்டு வந்து வேற என்னெல்லாமோ சேர்த்து சூடம் தயார் பண்றோம். அதனால அது கொளுத்தணும்னா பக்கத்துல இருக்க முடியல, அது கொளுத்து முடிஞ்சோடனே ஒரு கொஞ்சம் போல ஆயில் மிஞ்சிருக்கும், பார்த்தா செய்யும் கொஞ்சம் போல திரவம். இதைத்தான் எல்லாம் காட்டக்கூடாது. இது என்னன்னா ஒரே புகையா இருக்காலும் ஒரு அச்சருக்கு தொண்டை பேச முடியல, டக்குன்னு தொண்டை அடிச்சு சரி டாக்டர்கிட்ட கொண்டு காட்டினா நீர் என்ன பண்றேன்னு இந்த மாதிரி போச்சு. கற்பூரம் காட்டுறோம், இனிமே காட்டக்கூடாது. அந்த புகை ஊராங்க இருந்து உருண்டையாயிடு, பேச முடியல முழுங்க முடியல. அந்த டீ வடிவு அநேகம் கோயில் பாட்டிட்டான். ஆமா, இந்த சூடம் காட்டுறங்கிறது நம்ம வழக்கத்தை இல்லை, தூப தீபம் தான். ஆமா, தீபத்தையே ரெண்டாந்திரம் காட்டலாம், கட்டு சூடனுக்கு பலாரம் தூபதி வேத்த கற்பூரம், அப்புறம் பிரதட்சணம் பிரார்த்தனை, அப்புறம் பஞ்சபுராணம், இதை தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொன்னோம். பூஜை முடிஞ்சாச்சு. இதுல எதுக்கு இத்தனையும் கண்ணி பாடத்தை படுத்தினார் சித்தாந்த இந்த சித்தியா இருந்தா, சிவஞான சிவன் காஞ்சி புராணத்தை ஒரு முறை சொல்லிக்கிட்டே போறார், சித்தியாரத்துல வேறொரு முறையா இருக்கு. அன்பர் யாகந்தனை முக்தி சாதனமாய் அரங்கிடுவர் அருதானம் ஆன்ம சுத்தியாகும் கந்தமலர் புகை ஒளி மஞ்சனம் அமுது முதலாக கண்டனமெல்லாம் மனத்தால் கருதி கொண்டு சிந்தனையில் அர்ச்சிக்கும் சிவனை ஞானத்தால் சிந்திக்க சிந்திக்க கற்பனத்தை விளக்க வந்திடன் அவ்வொழிகோல் மருவியார் உள்ளத்தே வரவர வந்திடுவன் என் மலமானது அருமை. அதாவது இப்படி அந்தர்யாயத்தினாலே மனத்தினாலே சிந்திச்சு சிந்திச்சு வழிபட வழிபட எப்படி ஒரு கண்ணாடியிலே கொஞ்சம் அழுக்கானது கொஞ்சம் கொஞ்சமான் நீங்குமோ, தர்ப்பணத்தை விளக்க வந்திருந்து அவ்வொழியோ நமக்கு நிமலமாகி வாசனம் என் மலமானது அருமே. அந்தர்யாகத்துக்கு அவ்வளவு பவர். சாரா தண்டவாணி தேசிகர்கள் எல்லாம் கேள்விப்பட்டி மகாவித்வான், ரெண்டு மொழியிலையும் வல்லவர். அவர் எங்க ஊர்ல வந்து பேசிட்டு இருந்தார் எங்க கழகத்துல. அவர் சும்மா இருக்க மாதிரி நான் முன்னால உட்கார்ந்துருந்தா பேசி டப்புன்னு இப்பாட்டிடுவார். அது கத்தாவில் என்னது எங்கிட்ட கேட்பார். அவரு உடனே எடுத்து கொடுக்கணும் பம்பு. அவர் தெரியாம இல்லை பம்பு ஏன் பிடிக்காம பார்ப்போம். வித்வாத்தின் வித்வான் வந்தாச்சுனாலே பம்பு அது உள்ள சேர்ந்துடும். ஆமா இந்த மாதிரி அந்த ஆயத்தை பேசிக்கிட்டே வந்தார். ஆமா இந்த ஆர்மாவைக்கு வந்து ஒடுக்கியாச்சு, அப்புறம் மீள வரணும்ல ஆனார். ஆமா வரணும்னு அது எப்படி வரும் ஆனார். நமக்கு தொட்டி போட்டா எழுதிட்டு வர முடியும் எப்படி வரும் கேட்டேன். பாவனை தானே யார் அது எதுக்காக செய்யறோம். நல்ல கரு சொன்னார். போய் சேர்த்துட்டு வருத்த ஒரு செகண்ட் அங்க இருக்குல்ல, அப்படி தினசோறும் ஒரு செகண்டு அரை செகண்டு ஒன்றரை செகண்டு அங்க இருந்து வர வர வர சுவாமி கொஞ்சம் கொஞ்சமா அங்க சிவனுடைய போயிட்டு போயிட்டு வரனால பக்குவமாகறது. அதனால ஆன்மா பக்குவம் அடைய வேண்டுமானால் அந்தரியாகம் கண்டிப்பா அவசியம். அதான் தர்ப்பணத்தை விளக்க வந்திடம் அவ்வொழிகோல் மலமானது அருமே. இந்தனத்தின் எரி பாலின் நெய் பலனத்தின் இரதம் எள்ளின் கண் எண்ணையும் போல் எங்கும் உடன் இறந்தன். இறைவன் எங்க இருக்காங்கிறதுக்கு உதாரணம் இந்தனத்தில் எரி விறகுல இருக்கிற அக்னி. அனே மாதிரிக்கு அது புரியல, எனக்கும் நம்மளா புரியாம இருந்தது. விறகுக்குள்ள தீ இருக்குன்னு அது எப்படியா இருக்கு, அது வெறும் கட்டை. நான் தட்டி பார்த்தேன் கொட்டி பார்த்தேன் ஒரு தீயும் காணாமையா. அது யாகத்தை பற்றி வைக்கும்போது தான் வரும். அதாவது யாகசாலையில் அக்னியை எப்படி உண்டாக்கணும் ஆனு முறைகள் சொல்லியிருக்கேன். முருகை வாங்கி கடைய ஒன்றுக்கு மேன்படுத்தேன் கடைஞ்சி எடுக்கணும், அதுதான் உத்தமமான அக்னி. அது போச்சு. இல்லை அந்த மடப்பள்ளியிலேருந்து அக்னியை எடுத்துகிட்டு வரணும். இல்லை அதுவும் இல்லை, மடப்படியில பூனை உடச்சு போய் கிடக்கு ஒன்றும் இல்லை. அப்படின்னா இங்கே வச்சு அக்னியை உண்டாக்கி அதை கொண்டு வச்சு சூடனை வச்சு கொடுத்தே கூடாது. நான் சூடனே கூடாதுங்க, சூடனை வச்சா இப்போ கொடுத்துறான் நாட்டில். இப்போ இந்தனத்தில் அறிய எப்படியா வரும், முருகை வாங்கி கடை நிற்குமேனா அது யாகங்கள் செய்கிற வீடுகளில் இருக்கும். நான் ஒரு ரெண்டு தரம் நான் பார்த்தேன், அது பண்ணி காட்டினார். அந்த குழி மாறி இருக்கும் மரத்தில், மேலே ஒரு கம்பு நீளமான கம்பு அதில் கயிறை கட்டு தயிர் கடையை மாதிரி இருக்கும். ரொம்ப இழுக்கணும், சும்மா லேசாக அழுத்தா வந்துடாது. ஒரு பலமான ஆள் இழுத்தா தான் ஒரு என்ன மாதிரி அழுத்தா வராது. கிரு கிரு கிருன்னு இழுத்து இழுக்க டப்பு டப்புன்னு பொறி வரும். பஞ்சை பக்கத்தில் அழைப்பாங்க டக்குன்னா பஞ்சில் பிடிக்கும் பஞ்சை எடுத்து அதை வச்சு டெவலப் பண்ணணும். அக்னி டெவலப் பண்ணி அதை தான் ஒன்றரை வைக்கணும்னு கிடையவா கிடையாது. தயிரே கடையில் நாம் வைப்போம், வேணாம் விலைக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதைத்தான் இங்க எரி இந்தனத்தின் எரி, அப்பதான் மரத்துக்குள்ள அக்னி இருக்கு. பாலின் நெய் பலனத்தில் பழத்தில் இருக்க ரசம் எள்ளின்கள் எண்ணெய் தில தைலமை வஸ்தித்வா பகிரந்தர் விவசிதான் ஆகணும். தில தைலமை வசிதம் திலத்தது எப்படி எள்ளுக்கோ நெல்லில் எப்படி எண்ணெய் இருக்கோ அது ஒரு இறைவன் இருக்கான். பகிரந்தர் வசிதாக மேலும் இவனை என்ன வந்தனை செய்து எவ்விடத்தும் வடிவளரே அருளும் மலம் அறுப்போர் ஆன்மாவில் மலர் அடிஞானத்தால் சிந்தனை செய்து அர்ச்சிக்க சிவன் உள்ளத்தே தோன்றி தீ இரும்பை செய்வது போல் சீவன் தன்னை வந்தனைய அறுத்து தானாக்கி இரும்பு கச்சன் டான் டான் அட்டிங்க அட்டிச்சு அந்த மாதிரி நம்ம தான் பண்ணிட்டு இருக்கான். ஆமா துன்பங்கிறானுக்குள்ள வச்சு நல்லா நடிக்கிறாங்க நம்ம. அதை மாதிரி தீயில நல்ல காய வச்சான் சமாட்டி விட்டு அடிக்கிறது தான் நமக்கு இஷ்டம் போல வளையன். நம்ம வளைக்கணுமே, எப்படி வளைக்க முடியும்? இது பண்ணாதான் வரும், கஷ்டப்பட்டாதான் அவனுக்கு ஞானம் வரும். கட்டமே முடியலன்னா அவனுக்கு ஞானம் வரும். வந்த மாதிரி பாவனை பண்ணலான். உண்மையான ஞானம் யாருக்கு வரும்னா வாழ்க்கையில அடிபட்டாதான் அவனுக்கு வரும். அது மாதிரி பாராக்கி தன் பரப்பெல்லாம் கொண்டு போந்து பறிப்பன் இப்படி சொல்லியிருக்கார். இந்த மாதிரி பாஷ்யத்துல இத வேறொரு மா சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, அந்தரத்து எங்கன் அவள் கோள்கள், அந்தரத்துல ஒன்பது கோள்கள் இயங்குறது, ஏனைக்கோள்கள் போல காணப்படாத ராகு கேதுக்களை, சூரியன் சந்திரன் எல்லாம் இருக்கு அதெல்லாம் காணலாமா, ராகு கேது பார்க்க முடியாதுன்னு சொன்னார். காணப்படாத ராகு கேதுக்களை உபராகத்தில் சந்திராதித்யரிடத்தில் காணுமாறு போல, உபராகம்னா கிரகணம், கிரகணத்துல பார்க்கணும், ராகு கேதுக்களை பார்க்கணும், சந்திரனோடு சேரும் போது பார்க்கணும். பதி பசு பாசங்களுள் யான் இதனை அறிந்தேன் அறிகின்றேன் என்னும் உணர்வுக்கு விடயமாக காணப்படும் பசுப்பாசங்களோடு ஒப்ப வேறு காணப்படாத பதிப்பொருளாகிய முதல்வனை தன் இதயத்தின் கண் அஞ்செழுத்து ஊதுமுறையால் காணுமாயின், கோலை நட்டு கயிற்றினால் சுற்றி கடையவே காட்டத்தினன்றும் தோன்றும் அஞ்சு காட்டன மரம், அதிலிருந்து தோன்று அங்கி போல அக்னி போல் அமுதல்வன் ஆண்டு தோன்றி அறிவு கருவாய் விளங்கி நிற்கும். அப்பொழுது தானும் கணவைச் சேர்ந்த இரும்பு போல தன் சுதந்திரத்தை விட்டு அம்முதல்வனுக்கு அடிமையாமாகலாம். அந்தரியாகத்தை பற்றி இப்படி குறிப்பா சொல்றார். இப்படி அந்தரியாகத்தை பற்றி மிக விரிவாக சொல்றார். உற்சவத்தை பற்றியும் சொன்ன, அத சிவஞானபுரத்துல ஒரு உதாரண சிவிலால உங்களுக்கு தெரியும் என்னன்னு. மண் முதல் நாளம் மலர் வித்தை கலாரூபம் எண்ணிய ஈஸ்வர் சதாசிவம் நன்னில் கலையுருவாம் நாதமாம் சக்தியதன் கண்ணாம் நிலையதாம் அச்சிவன் தான் நேர். அதாவது பிருத்திவி முதல் சுத்த வித்தை தத்துவரை இருக்கின்ற ஹிருதய கோயிலே இறைவன் இருக்கின்றான். இப்படி எல்லாம் சொல்லி பூஜை பண்ணலாம் சொல்லிட்டாங்க. இதுக்கு வேதத்துல ஒரு ஆதாரம், தகரம் விபாவம் பரமேஷ்டபூதம் தக்ரம் விபாவம் பரமேஷ்டபூதம் யத்புண்டரீகம் புரமத்யதக்ரஸ்தம் தத்ராவிதக்ரம் ககனம் விசோக தஸ்மிநயதந்தஸ்தசுபாசிதௌயம் யோ வேதாதௌ ஸ்வரத் ப்ரோக்தௌ வேதாந்தே ச ப்ரதிஷ்டிதஃ. யோ வேதாதௌ ஸ்வரத் ப்ரோக்தௌ, எந்த வேதத்தினாலே சொல்லப்படுகிறாரோ, வேதாந்தே ச ப்ரதிஷ்ட வேதத்தினாலே நிலைநாட்டப்படுகிறாரோ, தஸ்ய பிரகிருதீன சௌர்யான யப்பரஸ்ஸ மகேஸ்வரஹ. மகேஸ்வரன் தான் சூரமான் தான். இப்படி அந்தரியா தகரம் விபாவம் என்ற சொல்லி சொன்னார். இப்படி சொல்றார். இந்த கதையெல்லாம் இப்ப காஞ்சிபுராணம் என்னாச்சியா ஆன்னு கேட்டேன்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org. சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். திருப்பெருந்துறை இறைவன் திருவாதவூரரை ஆட்கொள்ளுதல் தொடர்ச்சி. வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அப்பொழுது மாநகர் என்று சொல்வது நகை. ஏன் மாநகர் என்று சொல்ல வேண்டும் என்றால், பெருமான் அங்கு அருள்பாலிப்பது அதனை மாநகர் என்று கருதி போலும் அருள்பாலிக்கின்றான். பெருமானுடைய வியூல அது நல்ல சிவத்தலம். அதனால பெருமானுக்கு புரியுற மாதிரி பேசுறார். இப்பொழுது உலகம் எல்லாம் எதை பெருசுன்னு நினைக்குதோ அந்த பெரிய பொருள் எனக்கு வேண்டாம். உலகம் பெரிய பொருள் என்று கருதுகின்ற எந்த பொருளும் எனக்கு வேண்டாம். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பெயர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும். சரி, அப்ப என்ன வேணும்? பெருமானே உன் திருவடிக்கு தொண்டு செய்து நான் உற்பவம் ஒழித்தல் வேண்டும், உருபவம் ஒழித்தல் வேண்டும், மறுபிறவி அழிக்க வேண்டும். உன் திருவடிக்கு தொண்டு செய்து கொண்டு மறுபிறவியை நான் நீங்க வேண்டும். உன்னடி அணிந்து நாயேன், உருபவம் ஒழித்தல் வேண்டும். என்னை இன்று அடிமை கொள்வாய் எம் உயிர்க்கு இறைவா, என்னை நீ அடிமை கொள்ள வேண்டும் பெருமானே. எனக்கு ஒரே பர்பஸ் வந்து பிறவி அறுத்தல் தான். பார்த்த பிற பருத்திடுவான் யானும் உனை பரவுவனே. எத்தனையோ பேர் பெருமாட்ட வந்து எத்தனையோ வேண்டிக் கொள்கிறார்கள், கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆனா குழந்தை பிறக்கணும், குழந்தை பிறந்தா ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்கணும், அது நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வரணும், அப்புறம் அதுக்கு கல்யாணம் ஆகணும், அதுக்கு வேலை கிடைக்கணும், அதுக்கு குழந்தை பிறக்கணும். லிஸ்டுக்கு ஒரு முடிவு கிடையாது. இந்த லிஸ்டுக்கு முடிவு கிடையாது என்பதை அறிந்த உடனே பக்குவம் இருந்ததுன்னா, பெருமானே இந்த லிஸ்ட் நான் அடுத்த ஜென்மாலையும் போடாம பெரிய மளிகை கடை லிஸ்டா இல்லாம உன்னுடைய திருவடியில சேர்த்துக்கணும். மீண்டும் பிறக்க கூடாது. வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை. கடவுளிடத்தில் நீ எதையாவது வேண்டு வேண்டுகின்றாய் என்று சொன்னால் பிறவாமையை கெட்டு பெற்றுக்கொள்ளும் வள்ளுவர் சொல்றார். கடவுள்கிட்ட வேண்டி பெற வேண்டும் என்றால் பிறவாமையை வேண்டி பெற வேண்டும். பிறவு பிறப்பு எடுத்துக்கிட்டா எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களும் வந்துடும். அதுக்கப்புறம் நம்மால அந்த சிக்கல் விழுந்த முடிச்ச நம்மால அழிக்க முடியாது. நம்ம ஆற்றல்ல இல்ல, குருநாதனுடைய ஆற்றல்ல தான் இருக்கு இந்த சிக்கல் எடுத்து விடுறது. ஆகவே பிறவிக்கு ஆசைப்படக்கூடாது. அப்ப பிறவாத நிலை வேண்டும் என்பதுக்காக என்னை இனி அடிமை கொள்ள வேண்டுங்கிறார் சாமி. ஒரு பார்வை பார்த்தாரா, இப்பவுமே ஒரு பொருளை ஒருத்தன் வாங்கணும் அல்லது அனுபவிக்கணும்னு சொன்னா அது என்கும்பரன்ஸ் இல்லாம இருக்கணும். ஃப்ரீ ஆஃப் என்கும்பரன்ஸ், டைட்டில் பியூரா இருக்கணும். நீங்க ஒரு வீடு வாங்குறீங்கன்னா அதுல வில்லங்கம் இருந்தா வாங்குவீங்களா? ஒரு நகை வாங்குறோம் அப்படின்னா அது திருட்டு நகையா இருந்தா நீங்க எத்தனை பைசா கொடுத்து வாங்கியிருந்தாலும் பின்னாடி போலீஸ்காரன் திருப்பி கொடுங்கன்னு வாங்கி போடுவோம். திருடப்பட்ட நகையை நம்ம வாங்கி வைத்துக் கொண்டாலும் நம்ம தான் காசு கொடுத்துருக்கோமே அப்படிங்கறதால நகைக்கு சொந்தம் கொண்டாட முடியாது. டைட்டில் சுத்தமா இருக்கணும். இப்ப என்னை அடிமை கொள்வாய்ன்னு கேட்ட உடனே சாமி ஒரு பார்வை பார்த்தாரா, ஏற்கனவே நீ பாண்டியனுக்கு அடிமை தானே அப்படி சாமி நம்மளெல்லாம் பாப்பார். ஏற்கனவே நீ மனைவிக்கு அடிமை தானே, ஏற்கனவே நீ மக்களுக்கு அடிமை தானே, ஏற்கனவே நீ செல்வத்திற்கு அடிமை தானே, ஏற்கனவே நீ உன்னுடைய குலத்திற்கு அடிமை தானே, ஏற்கனவே நீ உன்னுடைய தவத்திற்கு அடிமை தானே, ஏற்கனவே உன் படிப்புக்கு அடிமை தானே. ஏன்னா இன்னைக்கும் சித்தாந்த சாத்திரமா இருந்தாலுமே கூட வாசல்ல சாமி வரும்போது பாக்காம புஸ்தகத்தை படிக்கிறவங்கலாம் இருக்காங்க. இதை எப்ப வேணா படிச்சுக்கலாம் முடி வச்சுட்டு ஓடி போய் சாமியை பாக்கணும். சிவம் நம்முடைய சைவம் வந்து அன்பு நெறி, வழிபாடுதான் முக்கியம். சைவத்துல அண்ணா தெரிஞ்சுக்கணும், வழிபாடும் தொண்டு தான் முக்கியம். கல்வி என்பது செகண்டரி தான். கல்வி இல்லாமல் இருக்கக்கூடாது. கற்றல் கெட்டல் உடையார் பெரியார்னு சொல்லியிருக்கு. கல்வி என்பது நமக்கு ரிமைண்டர், அலாரம் மாதிரி. 7:50 இது அடிக்கும். ஏன்னா எல்லாரையும் அவங்க அவங்க வீட்டுக்கு அனுப்பணும். அவங்க அவங்க வீட்டுக்கு நீ இன்னைக்கு நேரத்துல அனுப்பிச்சா அடுத்த மாசம் 19 அவங்க நேரத்துல வருவாங்க. நீ இன்னைக்கு அவங்க வந்துதான் மாட்டிருக்காங்களேன்னு சொல்லி நீ அதிக உரிமை கொண்டாடினா அவங்க அவங்களுக்கு மட்டும் தெரியாதா? அடுத்த மாசம் வந்தாதான் அப்படின்னு ஒரு ரிமைண்டர் அலாம். கல்வி என்பது நம்முடைய கடமைகளை நமக்கு அறிவுறுத்து கொண்டே இருக்கும். அப்பொழுது அன்றாடம் திருமுறைகள் கல்வி வேணும். அது இந்த நீண்ட வாழ்க்கை பயணத்தை நம்ம வந்து படுகுழியில விழுந்துடாம போறதுக்கு இதே போன்ற கல்வி. இது அலாரம். இந்த 2 மணி நேரம் சொற்பொழிவா இருந்தா கூட இது அலாம் தான். ஆனா இது மியர்லி அன் அலாம். நீங்க 2 மணி நேரம் தான் கேட்கணுங்கிறது இல்ல, நீங்க 1 மணி நேரம் கேட்டாலும் போதும். 1 மணி நேரம் தான் கேட்கணுங்கிறது இல்ல, 1/2 மணி நேரம் கேட்டாலும் போதும், 10 நிமிஷம் கேட்டாலும் போதும். நிறைய கேட்கணுங்கிறது கிடையாது. ஆனா என்ன செய்யணும்? நிறைய செயல்படுத்த வேண்டும். பெருமானை வழிபடுவதும் பெருமக்களை வழிபடுவதும் தொண்டு இயற்றுவதும் என வாழ்த்தவாயும் நினைக்க மடஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன், இதெல்லாம் சாமி கொடுத்துட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு பாக்கணும். ஆகவே நீ ஏற்கனவே வந்து நம்ம எல்லாத்துக்கும் அடிமையா இருக்கிறோம், பாண்டியன்ட்ட சம்பளம் வாங்குற ஆள் தானே நீ அப்படின்னு சாமி பார்த்தாரு போல இருக்கு. உடனே தொடர்ந்து குருநாதர் சொல்றார், எம் உயிர்க்கு இறைவா. எம் என்று சொல்லும் பொழுது பன்மையில சொல்றார். பன்மையில சொல்றாருன்னா தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்பவன் பன்மையில பேசுவான். ஐயா நீங்க எங்க வீட்டுக்கு வரணும், அவர் ஒத்தரதான் அவர் வீட்டுல இருக்கிறவர், நம்ம மரியாதைக்காக நீங்க எங்க வீட்டுக்கு வரணும். அப்ப அவர் எப்படி சொல்லணும், நாளைக்கு எனக்கு அலுவலகத்துல முக்கியமான வேலை இருக்கு, இன்ஸ்பெக்ஷன் வராங்க, நாளைக்கு என்னால் உங்கள் வீட்டுக்கு வர முடியாது, மறுநாள் வந்து அரசாங்க விடுமுறை தான், அன்றைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வரேன். மரியாதை சொல்லணும். நாம் உங்கள் இல்லத்திற்கு எழுந்துள்ள வேண்டும் என்றால் தாங்கள் எனக்கு ஒரு ஏசி டொயோட்டா அனுப்புவீர்களா? நாங்க திருமறை வகுப்பு எடுக்கணும்னா எங்களுக்கு என்ன சம்பளம் தரணும்? நாங்க எங்க மனைவி மக்களோட தான் எந்த ஊருக்கு போனாலும் போவோம். ஏன்னா அவங்க முகத்தை பார்க்காம எங்க கடவுளை பார்க்க முடியாது எங்களால. அதனால நாங்க வந்தா எங்களுக்கு நல்ல ஒரு ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணணும் அப்படின்னு கேட்கறவங்களும் இருக்காங்க. தங்களை தாங்களே பெருமையாக கருதி கொள்வதனால பன்மை வரும். நாம் நாங்க எம் உயிர்க்கு இறைவான்னு சொல்றார், எங்கள் உயிர்க்குங்கிறார். அப்ப குருநாதர் அகந்தையினால தன்னை பெரியவனா கருதுறாரா? அப்படி கிடையாது. எம் என்பது உளப்பாட்டு பன்மை. என்ன அர்த்தம்னா, நாம் எல்லாம் புரிதர் பேரவையினுடைய உறுப்பினர்கள். புனிதர் பேரவை. அப்ப நான் மட்டும்தான், நானும் உங்க பேரவையில ஒரு உறுப்பினர்னு வச்சுக்கோங்க, உறுப்பினர் தானே, அது ஒன்றும் சந்தேகம் இல்லையே. அது கேக்குறாங்க, ஐயா புனிதர் பேரவை வந்து வருமா, இந்த இடத்துக்கு வந்து திருவாசகம் முற்றுதல் செய்வாங்களா? இப்ப சொல்றேன், எங்களுக்கு அன்றைக்கு திருமுறை வகுப்பு இல்லைன்னா நிச்சயமா நாங்க வருவோம். அப்ப ஒருவரை பார்த்து கேட்டால் கூட பலரையும் உளப்படுத்தி சொல்றோம். என்னன்னா ஒவ்வொருத்தரையும் நான் கேட்டு பர்மிஷன் வாங்க வேண்டியதில்லை, நான் தைரியமா சொல்லலாம், நாம எப்படி செயல்படுவோம் நமக்கு தெரியும். அப்ப உளப்பாட்டு பன்மைன்னு பேரு. எம் உயிர்க்கு இறைவான்னு சொல்லும் போது எம் என்பது உயிர்களை உளப்படுத்துகின்றார். எல்லா உயிர்களுக்கும் கடவுள் ஒருவன் தான். ஆகவே இந்த உயிர்களாகின்ற எங்களுக்கு உண்மையான தலைவன் நீ, மற்றவர்கள்லாம் பொய்யான தலைவர்கள் தான். அது பாண்டியனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, நண்பனா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி, பதவியா இருந்தாலும் சரி, அது நமக்கு உண்மையான தலைமை பாடு கிடையாது. அதுக்கு உண்மையான அடிமைப்பட போவதில்லை. உண்மையிலே இந்த உயிர் வந்து உயிர்கள் யாருக்கு அடிமை? உயிர்கள் இறைவனுக்கு அடிமை என்பதனால உள்ளப்பாட்டு பன்மையினால எம் உயிர்க்கு இறைவா அப்படின்னார். ஆனால் எம் உயிர்க்கு இறைவா என்று சொன்னாலும் கடவுளே உண்மையான தலைவர் என்பதை அறிந்த அந்த உயிர் மட்டும்தான் பெருமாண்டத்திலே அடிமைப்படுமே தவிர, உண்மை நிலையிலே கடவுள் எல்லோருக்கும் தலைவனா இருந்தாலும் அந்த தலைமை உணராத உயிர்கள் தலைவனுக்கு அடிமைப்படாது, பொதுமக்களாக இருக்கும், அடியார்களாக இல்லாமல் பொதுமக்களாக இருக்கும். எம் உயிர்க்கு இறைவா அப்படின்னு சொன்னார். ஆகவே எனக்கு புறப்பொருளிடத்திலே பற்று கிடையாது, நான் இந்த உலகத்திலே எந்த ஒரு தலைவருக்கும் அடிமையும் கிடையாது, உனக்கு மட்டுமே நான் அடிமை என்று சொன்னார். முன்னுற வணங்கி நின்றார் முகமெல்லாம் கண்ணீர் வார. தன்னுடைய திருக்கண்களில் இருந்து கண்ணீர் ஆறு ஒழுக பெருமானுடைய திருவடியில விழுந்து வணங்கி மாட்டேன்னு மட்டும் சொல்லிடக்கூடாது. அழுத புள்ள பால் குடிக்கும், அழுது கொண்டே ஒரு விண்ணப்பம் செய்யும் பொழுது பெருமானுக்கு மனம் இறங்கும். எனக்கு வேற இடத்திலே பற்று கிடையாது பெருமானே, நீ ஆட்கொள்ள வேண்டும் என்று உணர்ச்சியின்றி சும்மா சொன்ன ஒரு வாரம் கழிச்சு வாங்க அப்படின்னு சாமி சொல்லுவார். எனக்கு வேற வழி கிடையாது பெருமானே, என்னை ஆட்கொள்ளவில்லை என்றால் உன் திருவடியில விழுந்து உயிரை விட்டு விடுவேன் என்று அழுது கொண்டே சொன்னால் பெருமானே நினைச்சிருப்பாரு, ஒரு நல்ல நாளா பார்த்து உனக்கு உபதேசம் பண்ணலாம்னு இருந்தேன், இருந்தாலும் நீங்க இருந்துட்டு போ, இங்கே இருந்துட்டு போ, நீ என்னை பிரிந்து உயிர் வாழ மாட்டாய், நீதான் அழறிய, இதுதான் அழுகையினுடைய ஆற்றல், அழுதால் உன்னை பெறலாமே. யானே போய், என் நெஞ்சும் போய், என் அன்பும் போய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறான். பெருமானே உன்னை பிரிந்து நான் வாழ மாட்டேன், எனக்கு ஒன்னு தகுதி கிடையாது, நீ ஆட்கொள்வதற்கு எனக்கு தகுதி இருக்கு அப்படின்னு நான் சொல்ல தகுதி கிடையாது, நான் ஒன்னும் ரைட் உரிமையா கேட்கல, நீ ஆட்கொள்ளவில்லை என்றால் நான் வீணாகி அழிவேன் அவ்வளவுதான். என்னை ஆட்கொள்வதற்கு என்னிடம் ஒன்னும் தகுதி இல்லை, நீ ஆட்கொள்ள மறுத்தால் அந்த பாவமும் பழியும் உன்னை வந்து சேரும், அதுல சந்தேகம் கிடையாது. உரியே நல்லேன் உனக்கு அடிமை, உனக்கு அடிமை செய்வதற்கு எனக்கு தகுதியே கிடையாது. எத்தனையோ பெரிய தவசைகள்லாம் உனக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள், அந்த அவர்களுக்கு இணை நான் கிடையாது. ஆகவே பெருமானுக்கு நான் அடிமை என்று சொல்லிக் கொள்வதற்கு கூட எனக்கு தகுதி கிடையாது. உரியே நல்லேன் உனக்கு அடிமை, இருந்தாலும் அப்படின்னா நீ போய் வேலையில வெளியில எங்கேயாவது ஜோலியை பாத்துக்கன்னு சொன்ன பெருமானே என்ன நீ வெளியில தூக்கி போட்டா செத்துருவேன், உன்னை பிரிந்து இங்கு ஒருபொழுதும் தரியேன். என்ன பதிகம்ங்கிற பதிகத்துல இந்த கருத்து வருது, உரியே நல்லேன் உனக்கு அடிமை, உன்னை பிரிந்து இங்கு ஒருபொழுதும் தரியேன். நாயேன், சரி பெருமானை பிரிந்து தரிக்க மாட்டேன், உயிர் வாழ மாட்டேன் என்பதனால பேரன்பன் போலும் அப்படின்னு நினைச்சிடாத, பேரன்பர்களைப் போல இருப்பேன், ஆனால் நாயின் தன்மை கொண்டவன். அன்பு கொண்டவர்களும் பெருமானை பிரிந்து வாழ மாட்டார்கள், அன்பில்லாத நானும் பெருமானை பிரிந்து வாழ மாட்டேன். எப்படின்னா நோய்வாய்ப்பட்ட குழந்தையை போல, அம்மாட்ட ரொம்ப அன்பு வச்சிருக்கிற குழந்தையும் அம்மாவை விட்டு பிரிஞ்சு வாழாது. அம்மா மருந்து தந்து பால் ஊட்டவில்லை என்றால் மறித்து விடுகின்ற நோய்வாய்ப்பட்டிருக்கிற குழந்தையும் அன்பில்லாவிட்டாலும் அம்மா பக்கத்துல இருந்தாதான் வாழும். அன்பின் காரணமாக அம்மாவை பிரியாத குழந்தையும் உண்டு, அன்பு இல்லாட்டாலும் இந்த குழந்தையை பிரிந்தால் செத்துருங்கிறதால அம்மா பிரியாம இருப்பதும் உண்டு. நான் ரெண்டாவது கேஸ், நான் ஏன் அப்ப உன்னை பிரிந்து ஒருபொழுதும்

தலைவன் பிரிஞ்சு போயிருக்கிறார் ஏதோ காரணத்தினால, சம்பாதிக்கிறதுக்காக வரேன்னு சொல்ல நல்ல வரல, அதுக்கப்புறம் மழை வருது வரல. அப்ப தோழி வந்து தலைவனை இயற்பழிப்பாள், உண்மையான அன்பு இருந்தா வராம இருப்பாரா, நீதான் வந்து ரொம்ப ஏமாந்துட்டான்ட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்ற. அப்ப அவன் சொல்ற, என்னை ஆட்கொண்ட பெருமான் அன்பில்லாத என்னை அவன் ஆட்கொண்ட திறம் நான் மட்டும்தான் அறிவேன், இன்னொருத்தருக்கு எப்படி தெரியும்? இந்த உயிரை கடவுள் ஆட்கொள்வது அந்த உயிருக்கு தான் தெரியும், இன்னொருத்தருக்கு தெரியுமா? அம்மையார் அற்புத திருவந்தாதியில சொல்றாங்க, நான் எத்தனை பாட்டு பாடினாலும் கடவுளை நான் அறிந்து வைத்திருப்பதும் அவன் எனக்கு காட்டிய கருணையும் எனக்கு தான் தெரியுமே தவிர யாருக்கும் தெரியாது. அம்மையார் சொல்ற, இது கடவுளுக்கும் உயிருக்கும் உள்ள உறவு, அது அந்த பெருமானுடைய அருளை பெற்ற உயிர் மட்டும்தான் அறியும். அப்ப அவர் சொன்னதே பொய் என்று சொன்னால் உலகத்தில் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை. ஆகவே தலைவன் சொல்லி பொய் என்று கருதக்கூடாது. வர்றேன்னு அவர் சொன்ன சொல்லு பொய்யாக, ஏன் பொய்யாகாது? எது உண்மையோ இத பொய்னு சொல்லிட்டா உலகத்துல உண்மை என்று ஒன்றே கிடையாது. உலகத்துல எல்லாமே பொய் தான். உலகத்துல எல்லாமே பொய்னா உண்மை என்று ஒன்று இருந்தால் தானே மற்றது பொய்யாகும். உண்மையே இல்லைன்னா எல்லாமே உண்மையாகும். உண்மை என்று ஒன்று இருந்தால்தான் ஏனைய பொய்யாகும். கடவுள் பொய் என்று சொன்னால் உலகத்துல உண்மை என்பதே கிடையாது என்ற கருத்துல சொல்றார். அப்படி பெருமானிடத்திலே உன்னை பிரிந்து வாழ மாட்டேன் என்று கண்ணீர் பெருக இவர் வந்து பெருமானிடத்திலே விண்ணப்பம் செய்தார். கண்ணீர் பெருக விண்ணப்பம் செய்தார் என்பதை எப்படி தெரிஞ்சுக்கிறோம் சொன்னா, இது புராணம். கண்ணீர் பெருக பெருமானத்தில் விண்ணப்பம் செய்தார் என்பது திருவாசகம் தெரிஞ்சுக்கிறோம். எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா, பெருமானிடத்திலே என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று அவர் பணிந்து விழுந்த பிறகு பெருமான் என்ன செய்தாரா, அந்த கண்ணீரை மாற்றி விட்டார். அப்படி கன்னத்துல கையை வச்சு கண்கள் இருக்கிற கண்ணீரை தொடச்சு விட்டு, இனிமே நீ அழ வேண்டாம், உன் எண்ணத்தை நிறைவேற்றுகின்றேன், அஞ்சற்க என்று அன்போடு அருகிலே வருவதற்கு பணித்தார். பயந்து பயந்து எட்டி இருக்க வேண்டாம், பக்கத்துல வந்து கீழே திருவடி கீழே உட்காந்துக்க, இனிமே நீ எப்ப வந்தாலும் நேரம் வந்துடலாம், கிட்டக்க வந்துடலாம், இங்கேயே உட்காந்துக்கலாம் அப்படின்னு. அதான் வண்ண பணித்தல், நிறைய தகுதியை கொடுத்து பணித்தல். பணித்தல்னா பெருமாள் ஒரு அனுகிரகம் செய்யறார். என்ன, அருகிலே வா என்று அருகிலே வைத்துக் கொண்டார். வண்ண பணித்தென்னை வா என்ற வான் கருணை, அஞ்சேல் என்று அருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோவே, பயப்பட வேண்டாம் நீ இனிமே உன் எண்ணத்தை முடிக்கின்றேன் என்று சொன்னார்னு திருநாட்பணத்துல வருது. நீ விரும்பினதை நான் செய்யறேன் சாமி சொல்றார், நீ இனிமே அழக்கூடாது. அப்பா என்ன சொல்றாரு, பிள்ளை அழும்பொழுது இங்க பாரு நீ கேட்டதை வாங்கி கொடுக்கறேன், அழுதது போதும், அழ வேணாம் இனிமே, நீ கேட்டதை வாங்கி கொடுக்கறேன். பெருமாள் சொல்றார், உன் எண்ணத்தை முடிக்கின்றேன், அழ வேண்டாம் என்று மலங்கினேன் கண்ணில் நீரை மாற்றி. அப்படியே பயந்து அழுகின்ற என்னுடைய கண்ணிலே இருக்கின்ற மலங்குதல் விக்கி விக்கி பயந்து போய் அழுதல், அந்த கண்ணில் இருக்கின்ற நீரினை மாற்றினார் பெருமாள். தொடச்சு விட்டார் கண்ண, இப்படி இன்னொருத்தர் தொடச்சு விட்டுருக்கிறார். அந்த பிரம்மதீர்த்த கரையில ஒரு குழந்தை அழுது அம்மையா அப்பான்னு, அதுக்கும் சாமி என்ன பண்ணாரு, கண்ணில் இருக்கிற ஜலத்தை தொடச்சு விட்டார். நம்ம குருநாதருக்கும் அது குழந்தை, இது இவர் இளைஞர், இவர் கண்ணில் இருக்கிற கண்ணீரை துடைத்து விட்டு மலங்கினேன் கண்ணில் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துரை என்று சொல்றார். ஆகவே முகமெல்லாம் கண்ணீர் வர விண்ணப்பிக்கின்றார். என் உயிர்க்கு இறைவான்னு சொன்னார். இப்ப இந்த உயிர் தன் உயிர்க்கு இறைவனா யாரையும் கருதுதில்லை. அப்படி கருதினால்தான் அடிமை முழுமைப்படும் என்று பார்க்கின்றோம். ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறோம், மேனேஜர் மெமோ கொடுக்கும் போது நம்ம பணிவா பதில் சொல்றோம், என்ன சம்பளம் வேண்டிருக்குங்கிறதுனால. இதை இன்னொரு இடத்துல வேலைக்கு போக போறோம், இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்துட்டோம், அவங்களும் கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க, இந்த இந்த இந்த மேனேஜர் நம்ம விடைப்போம், விடைப்போமா மாட்டோம், என்னையா பெரிய என்னையா பெரிய ஆபீஸ். அது தன்னுடைய உயிருக்கு அவன் தலைவன் அல்லன், ஆகவே அவனிடத்தில் நம்ம முரண்டு பிடிக்கலாம். நம் உயிருக்கு ஒருவன் தலைவனா இருக்கின்ற பட்சத்துல இந்த உயிர் அவனுக்கு அடங்கி வாழும். இந்த கருத்து பெரியபுரணத்துல வருது. இப்ப எல்லா மனைவியரையும் போல இல்ல இயற்பகை என்னுடைய மனைவி. அவங்க எப்படிப்பட்டவங்க, திருக்கோயில சொல்லப்பட்டபடி ஒரு தலைவனும் தலைவியும் பிறவிதோறும் இறைவனுக்கு அடிமைப்பட்டு கணவனும் மனைவியாக பிறவி எடுப்பதை ஒத்தது. அப்ப இவர் என்ன சொல்றாரு, விதி மணக்குல மடந்தை இன்று உனையும் மெய்த்தவர்க்கு நான் கொடுத்தனன்னு நாயனார் சொல்றார். விதி மணக்குல மடந்தைன்னு சொன்னா சட்டப்படி கல்யாணம் பண்ணிட்டு பண்ணேன்னு அர்த்தம். என்ன அர்த்தம், சட்டப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிற பெண்ணுனா அந்த பெண்ணுக்கென்று சில கடமைகள் உண்டு, ஆணுக்கென்று சில கடமைகள் உண்டு. கணவனுக்கு என்ன கடமைன்னா கடைசி வரையும் கண்கலங்காம காப்பாத்துறது கடமை. பெண்ணுக்கு கணவனிடத்தில் உண்மையாக இருப்பது என்பது கடமை. இந்த ரெண்டு கடமைகளும் நம்ம ரெண்டு பேருக்கும் உண்டு. இந்த கடமைகளை புறக்கணித்து நான் உனக்கு இந்த பணியை தரல அப்படின்னு அர்த்தம். என் கடமையை நான் உணர்ந்திருக்கிறேன், உன் கடமையை நான் உணர்ந்திருக்கிறேன். விதிமணக்குல மடந்தை இன்று உனை இம்மெய்த்தவர்க்கு நான் கொடுத்தனன். வீட்டுக்குள்ள வந்த ஒருத்தன் கேக்குறான், நான் கேட்கறத கொடுப்பேன்னு தான் சொல்லுவேன்னு சொல்றான். நீ எது கேட்டாலும், அது இருக்கின்ற பொருளா இருந்தாலும் ஈட்டுகின்ற பொருளா இருந்தாலும், அது பெருமானுடைய அடியவர் உடைமை என்பதில் ஐயமே இல்லை, சிறிதும் ஐயம் இல்லாமல் நீங்க எந்த பொருளா இருந்தாலும் கேட்கலான்னு இவர் சொல்றாரு. உடனே காதல் உன் மனைவியை விரும்பி வந்தேன்னு சொல்றாரு. காதல் மனைவினா சரி எவனா கேட்க மாட்டானா தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு சண்டை போடுற மனைவி இல்ல, அன்றாட அன்பு ஒழுக

0: என்ற மனைவி, காதல் மனைவி. அந்த மனைவிக்காக யார்ட்ட வேணா சண்டைக்கு போகலாம், அப்படி அப்படிப்பட்ட மனைவி. அது கேட்டோன்னே இவருக்கு கொடுக்க போறாரு. அந்த பெண்ணிட்ட சொல்லணுமே, என்ன சொல்றார், ஒருவன் நம்ம வீட்டு வாசல்ல வந்து நம்மளை கேக்குறான், நம்ம வீட்டுக்காரர்கிட்ட எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருக்கணுங்கிற எண்ணம் வருமா வராது? அந்த எண்ணம் வரக்கூடாது என்று மனைவியை காக்கின்றார். அப்ப மனைவியை காக்க கடைசி வரையும் அறம் பிழையாமல் மனைவியை காக்கின்ற கடமையை அவர் தவறாது செய்கின்றார். அதாவது வருகின்ற ஒரு தவசியை இவன் அயோக்கியன் நினைச்சிட்டா அந்த பாவம் வந்து பற்றுமா இல்லையா? அந்த பாவம் யார பற்றும்? அந்த பாவம் உயிரினை பற்றும். நல்லா கவனிங்க, நம் உடல் வேறு, நம் உயிர் வேறு. உயிர் தான் புண்ணிய பாவங்களை ஈட்டுது. அந்த புண்ணிய பாவங்களை அறுவடை செய்வதற்காக ஒரு கருவியாக இந்த உடம்பு வந்து அமைஞ்சிருக்குது. உடம்புக்கு புண்ணியமோ பாவமோ கிடையாது, இன்பமோ துன்பமோ கிடையாது. உடம்பு இப்ப வால் இருப்பதுனால, கூட்டுக்குள் இருப்பதுனால ஒரு கிளி சிறைப்பட்டிருக்கு. கூட்டுக்கு எந்த துன்பமும் கிடையாது. கூட்டிலே கிளி இருப்பதுனால கிளிக்கு துன்பம். அப்ப உடம்பிலே உயிர் இருப்பதனால உயிருக்கு துன்பமே தவிர உடம்புக்கு துன்பம் கிடையாது. கூட்டுக்கு புண்ணிய பாவம் கிடையாது, உடம்புக்கும் புண்ணிய பாவம் கிடையாது. உயிருக்கு தான் புண்ணிய பாவம், இன்ப துன்பம் எல்லாம் உயிருக்கு தான். ஆகவே உயிர் அறம்பிழைக்க கூடாது. ஒரு அடியவனை அயோக்கியன் நினைச்சா அந்த எண்ணம் இந்த பெண்ணுக்கு வராமல் இம்மைத்தவர்க்கு இன்று உனை கொடுத்தனன்னு சொன்ன. இந்த தவசிக்கு கொடுத்தேன். அப்ப கணவன் தவசி என்று நினைப்பதனால நாம் இவரை தவசி என்று நினைக்க வேண்டுமே தவிர தவறாக நினைக்க கூடாது. அப்படி காப்பாத்திட்டார். கணவன் என்பவன் மனைவியை அவள் தவறு இழைக்கின்றாளா என்று மேற்பார்வை பார்ப்பவன் அல்லன், அவளிடத்திலே தவறு நிகழாமல் அவளை காப்பவன். காதலன் பேர். காத்தல் தொழிலை செய்வதனால காதலன் என்று பெயர். பிள்ளைக்கும் காதலன் பேரு. அம்மாவுக்கு வயசாயிடுச்சுன்னா காக்கின்றது. வயிற்றுல பிறந்த பிள்ளைக்கும் காதலன் பேரு. கழுத்துல தாலி கட்ட வீட்டுக்காரருக்கும் காதலன் பேர். என்னன்னா அவர்கள் நம்மை காத்து வருபவர்கள். அப்ப இம்மைத்தவருக்கு உனை கொடுத்தனன்னு சொன்னார். அந்த நுண்ணறிவு படைத்த அந்த பெண் ஒரு நிமிஷம் மனசு கலங்கினாலும் தெளிந்தாள். என்ன காரணம்னா, பிறவிதோறும் இவனை கணவனாக பெற்றிருக்கின்ற அந்த தெய்வத்தன்மை இருக்கின்ற காரணத்தினாலே, தேற்றம் மருவிய தெய்வக்கற்பு இருக்கிற காரணத்தினாலே, அவங்க சொல்றாங்க, நீங்க சொல்றதா மாட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றாங்க. எவ்வளவு அழகா சொல்றாங்கன்னு பாருங்க. கணவனாட்ட, நீங்க இட்ட பணியை செய்ய முடியாது என்று நான் மறுக்க மாட்டேன். நீங்கள் இட்ட பணியை செய்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். என்ன காரணம்னா, நீர் இந்த உடம்பிற்கு கணவன் அல்லர், என் உயிருக்கு கணவன் அப்படின்னு சொல்றாங்க. இன்றனுக்கு நீர் அருள் செய்தது, என் உயிர்க்கு ஒரு நாது நீர் உரைத்த தொன்றை நான் செய்யும் அத்தனை. இன்றனுக்கு நீர் அருள் செய்து இதுவேல் பெருமானே, அன்றாட ஒரு வேலை கொடுக்கறீங்க. என்ன கொடுக்கறீங்க? கத்திரிக்காயா கறி பண்ணுங்கிறீங்க, புடலங்காயா கூட்டு பண்ணுங்கிறீங்க, இந்த துணியை தோச்சு பிடுங்கிறீங்க, இதை செய்யுங்கிறீங்க, அதை செய்யுங்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பணி கொடுக்கறாரு வீட்டுக்காரர். வீட்டுக்காரர் இட்ட பணியை செய்வதை பாக்கியமா நினைச்சு செய்யறாங்க, அது சுமையா நினைக்காம பாக்கியமா செய்யறாங்க. அது போல இன்றைக்கு கொடுத்திருக்கிற பணி இது, இவன் கூட போங்கிறது. இன்றைக்கு நீர் பணி செய்தது இதுவேல், என் உயிர்க்கு ஒரு நாதநீர் உரைத்தது ஒன்றை நான் செய்யும் அத்தனை அல்லால் உரிமை வேறு உள்ளதோ எனக்கு என்று தன் தனிப்பெரும் கணவரை வணங்க. உலகத்துல எந்த கணவனும் இப்படி செய்ய மாட்டான். வந்திருக்கின்ற அடியார்களுக்கு கெட்டதெல்லாம் கொடுக்க மாட்டான். அவர் கொடுக்கும்போது எப்படி கொடுத்தாரா, பெருமானே எனக்கு சிரமமே இல்லாம வீட்டுல இருக்கிற பொருளா நீங்க கேட்டீங்க, ஒரு 10 ரூபாய் எடுத்துக்கிட்டு போய் பக்கத்து கடையில வாங்கிட்டு வர பொருளா கேட்காம வீட்டுல இருக்கிற பொருளா. ஒரு 2 வருஷம் முன்னாடி சாமி எனக்கு எதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சாருன்னு இப்பதான் தெரியுது. எங்கிட்ட இருக்கிற எல்லா பொருளும் அடியார்களுக்கு பொருள். அது யாருக்கு எது சொந்தன்னு தெரியாம நான் ஜாகிரதையா பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஒருத்தர் வீட்டுக்கு வராரு, இந்த பிரிட்ஜ் நல்லா இருக்கேன்னு சொன்னா இது உங்களோட தான் எடுத்துட்டு போயிடுங்கன்னு சொல்லுவேன். என்ன காரணம்னா, அந்த பிரிட்ஜ் அவரோடதுங்கிறது எனக்கு இதுவரையும் தெரியாது, இப்ப தெரிஞ்சிருச்சு. இந்த பிரிட்ஜ் இவரோடது, எடுத்துட்டு போங்க. அப்ப பெருமான் எனக்கு எதுக்காக கட்டி வச்சிருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது, இவருக்காக தான் கட்டி வச்சிருக்கேன் தெரிஞ்சிருச்சு, எடுத்துட்டு போங்க. அப்ப இது எனக்கு முன்பு உள்ளதே வேண்டி எம்பிரான் செய்த அருள்னு முதல் பாட்டுல சொல்றாரு. சாமி முன்னாடியே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறார். என்ன காரணம்னா, ஒரு அடியவர் வந்து கேட்கும் போது இல்ல நான் கல்யாணம் பண்ணிட்டு தரேன்னா சொல்ல முடியும், இருக்கிறது தானே கொடுக்க முடியும் என்பதற்காக பெருங்கருணையோடு செஞ்சிருக்கிறார் என்ற பக்குவ நிலையில் இருக்கிற அந்த கணவரை பார்க்கும்போது இந்த மனைவி நினைக்கிறாங்க, உலகத்துல யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு தூய உள்ளமோ, கடவுளுக்கும் அவனுடைய அடையாளர்களுக்கும் அடிமைப்பட்டிருக்கின்ற உயர்ந்த அன்பு நிலையோ யாருக்கும் கிட்டாது. நம்முடைய கணவர் தனித்தன்மை வாய்ந்தவர், அவருக்கு யாரும் இணை கிடையாதுங்கிற பெருமித உணர்ச்சி இருக்கு அந்த அம்மாவுக்கு. அதனால என்ன பண்றாங்க, வந்திருக்கிற அடையார் கூட போறதுக்கு முன்னாடி தன் கணவரை வணங்குறாங்க. தன் தனி பெரும் கணவரை வணங்க அவர் என்ன பண்றார், அவரு எதிர் வணங்குறார். என்ன, தன் மனைவி என்று கருதாது அவரோட அனுப்பிச்சிட்டதுனால அடியாருக்கு சொத்து. அவரை வணங்கும் போது அந்த வணக்கத்தை திருப்பி செலுத்துறார். சென்று மாதவன் சேவடி பணிந்து திகைத்து நின்றனால் திருவினும் பெரியாள் லட்சுமி விட உயர்ந்தவங்கன்னு சொல்றாங்க. அப்பொழுது இந்த நிலை தேற்றம் மருவிய தெய்வ கற்பு நிலை இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் இருந்திருக்காங்க, நினைச்சிருக்காங்க, செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அதற்கு காரணம் தன்னை உயிர் என்று கருதுவதும், இந்த உயிர் கடவுளுக்கு அடிமை என்ற அந்த நிலையும் இருப்பதனால, தன்னை உடல் என்று கருதாமல் தன்னை உயிர் என்று கருதுகின்ற விவேகமும், உயிருக்கு தலைவன் உண்டு அவன் கடவுள் என்ற விவேகம் இருக்கின்ற காரணத்தினால, அந்த விவேகம் வந்தால்தான் குருநாதன் நம்ம வந்து விண்ணப்பிப்போம். அதே போல இவர் விண்ணப்பிக்கிறார், எம் உயிர்க்கு இறைவன், எம் உயிர்க்கு இறைவா என்று கேட்டார். எம் உயிர்க்கு இறைவன் சொன்னதினாலே சாமி தன்னை உயிர் என்று கருதுகின்றான், கடவுளை தேடுகின்றான். ஆகவே இவன் உலகத்திலே எத்தனை தலைவர்களை பெற்றிருந்தாலும் அவர்களை துறந்து விட்டான் என்ற பொருள்ல அனுகிரகம் பண்ணப்பட. இவ்வகை புகன்று முன்னோன் முன்னுரை இறங்கி நிற்ப, இறங்குதல்னா உள்ளத்தினாலே அடிமைப்பட்டு கிடத்தல், பெருமானே என்னை ஆட்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் நான் உயிர் வாழ மாட்டேன், முடிவேன் என்று நிற்க வேண்டும். நிற்ப திவ்ய தலைமையான செய்தியர் என்று நாடி பெருமான் ஆராய்ந்து பார்த்தாராம். அவர் ஒரு தடவை நோட்டம் போட்டார், ஆராய்ந்து பார்த்தார்னா அவருக்கு அதிக நேரம் பிடிக்காது. ராமகிருஷ்ண பரமசர் அப்படின்னு ஒரு பெரிய குருநாதர் இருந்தார். அவர் எல்லாருக்கும் பொதுவா எல்லா மக்களுக்கும் கருணையோடு வந்திருக்கிற மக்கள்ல பல தகுதி படைத்தவர்கள் இருப்பார்கள். அதனாலெல்லாம் அவர் வந்து ஏற்றத்தாழ்வுகள் பார்க்காமல் அவர்களுக்கு அருள் செய்வார். ஆனா ஒருத்தர் வந்த உடனே டக்குன்னு வாய முடிக்கிட்டாராம். அவர் எழுந்து போறவரையும் வாயே பேசலையா. அவர் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருந்தார், பொறுமை இல்லாம எழுந்து போயிட்டார். உடனே குருநாதர் போய், ஐயா திடீர்னு பேசுறது நிறுத்திட்டீங்களே, வந்தவன் அயோக்கியம், அவன் பண்ணாத பாவம் இல்ல, அவர் முன்னே உங்களுக்கு தெரியுமா, முன்னே எனக்கு தெரியாது, அவனை பார்த்தாலே தெரியுதுன்றார். பெரியவர்களுக்கு எல்லாம் ஒரு பார்வை பார்த்தாலே யாருன்னு தெரியும், நம்ம பத்தி முழுக்க தெரியும் அவங்களுக்கு. கருணையினால போனா போறதுன்னு நமக்கு அனுகிரகம் பண்றாங்க. அனுகிரகம் பண்ற அளவுக்கு தகுதி இல்லைன்னா தூக்கி துரத்தி போட்டுருவாங்க. எப்படின்னா வீடு கட்டுற ஒரு மேஸ்திரி அரைக்கல் காக்கல் எல்லாத்தையும் வச்சுதான் சிமெண்ட் பூசுறான். ஒரு சுவர் எழுப்பணும்னா எல்லாம் முழுக்கல்லா இருக்கணும்னு அவன் எதிர்பார்க்கறது இல்ல. ஆகவே முழு தகுதி படைத்தவர்களுக்கு தான் அருள் செய்வேன்னு குருநாதன் நினைக்கிறது கிடையாது. அரைக்கல்லு முக்காக்கல்லு மூலிக்கல்லு கேப்பில் வச்சு வச்சு பூசிடுவார். ஆனால் கல்லே இல்லைன்னா தகுதியே இல்லைன்னா இருக்க மாட்டார். அது போல பெருமான் இவருடைய தகுதியை நாடும் பொழுது பெருமான் நினைத்தாரா, திவ்ய தரமேயான செய்தியர். செய்தி என்றால் செய்கை, இவர் தரம் என்றால் மேன்மை, திவ்ய தரம் மேலானதற்கு மேலானது. திவ்யம் என்றால் தூயது, டிவைன். என்ன டிவைன் அப்படின்னு கேட்டா தன்னளவிலே தூயது, தூயது தன்னை சார்ந்ததையும் தூயது ஆக்குவது திவ்யமானது. பியூர்னு ஒரு பொருள், டிவைன்னு ஒரு பொருள், தூய பொருள், திவ்யமான பொருள், தெய்வத்தன்மை வாய்ந்த பொருள். என்னன்னா ஜலம் தூயது ஆனா அழுக்கு சேர்ந்தா அழுக்காயிடும். பால் தூயது ஆனா அழுக்கு சேர்ந்தா அழுக்காயிடும். பால் தூயது, பாலல்லாத பொருளாகின்ற ஒரு ஸ்பூன் தயிரை சேர்த்துட்டீங்கன்னா பால் திரிந்து போகும் இல்லையா. சரி, கங்கா ஜலம் தூயது, அதுல சாக்கடை கலந்தாலும் அது தூயது. சிவநாமா தூயது, அது அதை சொல்பவன் தீவனா இருந்தாலும் அவனை நல்ல வழிக்கு கொண்டு போகும். கொல்வாரேனும் குணம் பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவராயிடின் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பதால் நல்லான் நாமம் நம சிவாயது. அப்பொழுது தாயன் தான் தூயதாக இருப்பதோடு தன்னை சார்ந்திருக்கின்ற தூயதற்ற ஒரு பொருளை தூயதாக்குகின்ற தன்மை கொண்டது திவ்யம். தூய பொருளுக்கும் திவ்யமான பொருளுக்கும் வேறுபாடு இதுதான். தூய பொருள் தன்னளவிலே தூயது. கொடியில வந்து நம்ம வஸ்திரம் தோச்சி உணர்த்திருக்கிறோம், அது மடி வஸ்திரம்னு பேர், தூய வஸ்திரம். விழுப்போட அதுல பட்டுட்டோம் அப்படின்னா அது தோச்ச வஸ்திரமே தவிர பூஜைக்கு உரியதல்லது, விழுப்பு வஸ்திரம் ஆகிடுது. ஒரு தூய பொருளோடு தூயமை அற்ற பொருள் சேரும் பொழுது தூய பொருள் தான் தூய்மையை இழக்கின்றது, தூயதற்ற பொருள் தூய்மை பெறுவதில்லை. பன்னியோட சேர்ந்தா கண்ணுக்குட்டி சொல்லுவாங்களே எதையோ திங்க போச்சுன்னு போகும். கண்ணுக்குட்டியோட சேர்ந்ததுனால பன்றி வந்து குணம் மாறாது, நம்முடைய தூய்மையை கெடும் தூயதற்ற பொருள்னால. ஆனால் திவ்யமான பொருள் என்பது தூயதற்ற பொருளுடைய தூய்மையற்ற தன்மையை மாற்றி தூயதாக்கும். கங்காஜலம் போல, சிவநாமத்தை போல, கொலகாரன் சொன்னாலும் சிவநாமம் அவருக்கு திருவடியை கொடுக்கும். படிப்படியாக குலத்திற்கேற்போதோர் நலமிக கொடுப்பது நம சிவாயவே. ஏன்னா அது தூயதற்ற பொருளை தூயதாக்குவதற்கென்றே உண்டாயிருக்கின்றது, அதான் திவ்யம். அப்ப தெய்வத்தன்மை என்பது அழுக்கை நீக்குகின்ற தன்மை, மலத்தை போக்குகின்ற தன்மை, தூய்மையின்மையை நீக்குகின்ற தன்மை. தன்னளவிலே தூயதா இருந்தா பத்தாது, திவ்யமா இருக்கணும். நம்ம குருநாதருடைய செய்கைகள்லாம் எப்படிப்பட்டதுன்னா திவ்ய தரம் என்று அவருடைய குருநாதரை நினைக்கிறாராம். இந்த வாதவருடைய செய்கைகள்லாம் வாதவர்களோடு ஒருத்தர் சேர்ந்தார் என்று சொன்னால் அவர்கள் பெருமானுடைய திருவிழை பெறுவதற்கு தகுதி வந்துடும், அவங்களுக்கு வந்துடும். அது அவர் வாழ்ந்த காலத்தில் மட்டுமில்ல, அவர் பாடிவிட்டு போன திருவாசகம் ஒரு சிறு நூல், அந்த நூல் வருகின்ற ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு உயிர்களை முக்தி கரைக்கு சேர்க்கின்ற ஆற்றல் இருக்குன்னா அவருடைய செய்கை எப்படிப்பட்டதா இருக்கணும். ஜெகத்குரு, உலகிற்கெல்லாம் ஆசிரியர், சமய ஆச்சரியர்ங்கிறது அந்த தன்மை அப்படிப்பட்டது. அது திவ்ய தரமான செய்தியர். இவர் உலகனை காக்கின்ற அளவிற்கு தெய்வத்தன்மை வாய்ந்தவர் என்று தன்னுடைய சீடனை பற்றி கருதுகிறார். ஒரு ஆசிரியர் என்பவர் சீடனை பற்றியும் உயர்வாக கருதுவார். சீடன்னா ஒண்ணும் தெரியாதவன் நினைக்க மாட்டார் ஆசிரியர். ராமகிருஷ்ணர் விவேகானந்தரை பத்தி கருதும் போது உயர்வாக கருதினார். எப்ப பார்த்தாலும் நரேன் நரேன் சொல்லுவாராம். மத்தவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் வருத்தமா இருந்தது. நரேன் என்பது விவேகானந்தருடைய பெயர். திரும்பி திரும்பி உங்களுக்கு நரேன் தான் பிடிக்குமா? அவருடைய தகுதி அப்படிப்பட்டது. நீங்கெல்லாம் உங்களுக்கு புராண வைராக்கியம் தான். இங்க கேப்பீங்க, வீட்டுக்கு போன மாறிடுவீங்க. அவன் வீட்டுல போய் என்னையே நினைச்சிட்டு இருப்பான். எப்படா திரும்பி நாளைக்கு குருநாதனை பார்க்கலாங்கிற எண்ணத்திலேயே இருப்பான். இங்க இருக்கும் போது அவன் என்னுடன் இருக்கிறான், அங்க இருக்கும் போது நான் அவனுடன் இருக்கிறேன். அந்த நிலையில அவன் இருக்கிறான். ஒரு கொசு என்ன பண்ணும்? பூவில உட்காந்து தேனும் குடிக்கும், மலத்திலையும் உட்காரும். ஆனா கொத்தும்பி என்று சொல்லப்படுற தேனி இருக்கே, அது மலரில் மட்டும் அமரும். நரேன் அப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்றார் அவர் சொல்றது. அப்ப தன்னுடைய சீடனை பற்றியும் குருநாதர்கள் உயர்வாக கருதுவார்கள். அப்ப ஆத்ம குருநாதர் நம்முடைய குருநாதராக இந்த திருவாதிரிகளை பற்றி என்ன கருதினார்னா, திவ்ய தரமான செய்தியர், இவருடைய செய்தின செய்கை, இவருடைய செயல்கள் எல்லாம் உலகை காக்கும். இவர் பண்ண போற காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணும்? உலகத்தில எல்லா உயிர்களையும் காப்பாற்றக்கூடிய தன்மை கொண்டது. திவ்ய தரமான செய்தியர் என்று நாடி ஆராய்ந்து பார்த்து, அவ்வடியவரின் மிக்கார் ஒருவர், அங்க நிறைய அடியார்கள் இருக்கிறார்கள், 999 அடியார்கள் இருக்கிறார்கள் பார்த்தோம். அதுல தலைவரா ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய பெயர் இந்த புராணத்தில் சொல்லப்படல. திருப்புரந்துரை புராணத்தை கொண்டு அவர் பெயர் ரௌக்ஷாயனர் என்று ஊகிக்கலாம். அவருக்கு ரௌக்ஷாயனர் பேர். அவர் தான் மனிதரிலே முதன்முறையாக ஆத்மநாதரை வழிபட்டவர். அதற்கு முன்பு பிரம்மதேவனே வழிபட்டான். அவன் ஒரு தெய்வன். அவன் என்ன பண்ணா, அந்த தேவர் பிரம்மதேவர் என்ன பண்ணாரு, பெருமான் சொன்னார், என்னுடைய வழிபாட்டை நீ முக்கியமாக கருதாமல் இந்த வழிபாட்டிற்கு ஒருவரை சிருஷ்டித்து விட்டு நீ சத்தியலோகத்தில் இருந்து கலைமுகளோடு இருந்து உலகங்களை படைக்கின்ற அந்த கடமையை செய்வாயாக அப்படின்னு ஆத்மநாதர் சொன்னார்னு வருது திருப்புரந்தரி புராணத்துல. அப்ப பிரம்மன் என்ன பண்ணாரு, திருப்புரந்தரில் இருக்கின்ற ஆத்மநாத சுவாமியை வழிபடுவதற்காக பூஜைக்காரர்களை உண்டாக்குவதற்காக ஒரு ருத்ரோகமம் பண்ணினார். அதிலே நெருப்பிலிருந்து 7 வயது சிறுவனாக ரௌக்ஷாயனர் என்ற ஒருவர் தோன்றினார், ஒரு சிறுவர் தோன்றினார். அவருக்கு பஞ்சாட்சர உபதேசம் பண்ணி ஆத்மநாதர் எப்படி பூஜை பண்ணு சொல்லி கொடுத்தாங்கன்னு. அவர் தான் இந்த ஆத்மநாத சுவாமியினுடைய முதல் சீடர், தலைமை சீடர். அவராக இருக்கலாம் இவர், அவராக ஏன் இருக்கலாம்னு கேட்டா, திருப்புரந்துரில் நீங்க பார்த்திருப்பீங்க, திருப்புரந்துரை மூலஸ்தானத்துக்கு பின்னாடி குருந்த மூலம்னு ஒரு வழிபாட்டு தலம் இருக்கு. சாமிக்கு தீபாதனம் அங்க காமிப்பாங்க. அங்க தெற்கு நோக்கி தன்னுடைய வலது கால் மீது இடது காலை மடித்து போட்டு சின்முத்திரையோடு குருநாதர் எழுந்துள்ளிருப்பார். அவருடைய திருவடியை, அவருடைய வலது திருவடியை, வலது திருவடி என்பது தொங்க விட்ட திருவடி, இடது திருவடி என்பது வலது திருவடிக்கு மேல் போட்டு அமர்ந்திருக்கிற திருவடி. ஆகவே இடது திருவடி தூக்கிய திருவடி மேல இருக்கும், வலது திருவடி தொங்கிட்டு கீழே இருக்கும், அதான் ஊன்றிய திருவடி. வலது திருவடியாகின்ற ஊன்றிய திருவடியை தன்னுடைய தலையினால் தாங்கிக் கொண்டு பெருமானுடைய அந்த தூக்கிய திருவடியாகின்ற இடது திருவடியை தன் இரண்டு கைகளால் பிடித்துக் கொண்டு ஒருத்தர் இருப்பார். வஸ்திரம் சாத்தியிருக்கும் போது அவர் பார்க்க முடியாது, அபிஷேகம் பண்ணும்போது பார்க்கலாம். அவர் தான் நம்ம குருநாதர். இப்படி அவருக்கு ஒரு வடிவம் காட்டிருக்காங்க. இந்த வடிவத்தை எப்படி காட்டிருக்காங்கன்னா, திருவாசகம் திருக்கோவையார் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி காட்டியிருக்காங்க. அதை நம்முடைய புராணம் சொல்லும் போது நான் சொல்றேன், இங்க எங்கேயும் கேட்க முடியாது இந்த செய்தியை. இந்த இந்த குருந்த மூலம் எப்படி அமைச்சிருக்காங்கன்னா, திருவாசகத்துல குருநாதர் பெற்ற இன்பத்தையும் திருக்கோவையார்ல பெற்ற அருள்நிலைகளையும் சேர்த்து இப்படி இந்த இன்பத்தை ஆத்மநாதர் அவருக்கு கொடுத்தார் அப்படின்னு காமிக்கிறாங்க. அப்படி இருக்கிற வலது திருவடியை தன் சிரத்தினால் தாங்கி, இடது திருவடியை இரண்டு கைகளால் பிடித்துக் கொண்டு குருநாதர் கீழே இருப்பார். திருவாசம் மாண்டவர் எழுத்தா மாதிரி ஒருத்தர் நின்றுட்டு இரண்டு கைகளை கூப்பிக்கிட்டு இருப்பார். குருநாதருக்கு பின்னாடியே நின்ற திருக்கோலத்தில் ஒரு அடியவர் இருப்பார். விஷயம் தெரியாம என்ன சொல்லுவாங்க கைட்லாம், நமக்கு வஸ்திரம் சாத்திருக்கும் போது நம்ம குருநாதர் கண்ணுக்கு தெரிய மாட்டார் இல்லையா, கீழல்ல இருக்கிறார். ஆத்மநாதருடைய முகம் தெரியும், ஏத்தாமரி நிக்கிற ஒரு அடையாருடைய முகம் தெரியும். திருப்புரந்தரி ஆத்மநாத சுவாமி ஏத்தாமரி மாணிக்க வாசகர் அப்படின்னு காமிச்சிருவாங்க. நாமளும் கேட்டு ஆமா ஆமா சொல்லி கண்ணத்தை போட்டுட்டு வந்துருவோம். அவர் மாணிக்க வாசகர் இல்ல, கீழே தான் மாணிக்க வாசகர் இருக்கிறாரே. அப்ப கீழே உட்காந்துட்டு எழுந்து நிற்கிறாரு சொல்லணுமா? எழுந்து நிற்பவர் ஒரு விண்ணப்பம் பண்றார். என்ன விண்ணப்பம் பண்றாருனா, பெருமானே இந்த அடியவனை உடனே ஆட்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பம் பண்றார். அப்ப பெருமான் அவருடைய விண்ணப்பத்தை தட்டி கழிக்க மாட்டான்ங்கிற அளவுக்கு பெருமானுக்கு செல்ல பிள்ளையா இருக்கிற ஒருத்தர் இருக்காருங்க. அவர் சொன்னா பெருமான் கேட்டு நடப்பான். அவரும் வந்து தவறா ஒரு வார்த்தை சொல்லக்கூடியவர் இல்ல. பெருமான் திருவுள்ளம் அறிந்து சொல்றவர், அவ்வளவுதான். பெருமான் விரும்புறதே தான் அவர் சொல்லுவார், மாத்தி சொல்ல மாட்டார். ஒரு கணவன் மனைவி எது சொன்னாலும் கேட்பார். அந்த மனைவி வீட்டுக்காரர் விரும்புவதை மட்டும் தான் சொல்லுவாங்க. அதான் 100% பர்ஃபெக்ட் கப்புள். அது போல குருவும் சீடனும், சீடன் வாய் திறந்து சொன்னான்னா குருநாதர் நினைச்சிட்டாருன்னு அர்த்தம். குருநாதன் மனசுல அந்த நினைப்பு வராம இவன் வாயில வார்த்தை வராது. இந்த சீடன் சொல்லி மாட்டேன்னு குருநாதர் சொல்லவே மாட்டார். அப்படி அவங்களுக்குள்ள உறவு இருக்கு. குருநாதனுக்கும் சீடனுக்கு இருக்கிற உறவு கிட்டத்தட்ட கணவனுக்கு மனைவி இருக்கிற உறவு மாதிரி அவ்வளவு அன்புனால, அன்பு நெறியில ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுல இதுதான் ஹையஸ்ட் எக்ஸாம்பிள்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: நன்றி டாக்டர். இன்னொரு இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
3: வணக்கம். சிவகுமார் இருவருக்கும் வணக்கம்.
4: வணக்கம் சிவகுமார், சொல்லுங்க.
3: நீங்க அந்த MBBS டாக்டரா மட்டுமில்ல, உங்களை ஒரு ஆன்மீக டாக்டரா பாக்குறேன்.
4: நன்றி. இது உறவினருக்கு கருணை காட்டி அது வழிநடத்தலுக்கு உதவ வேண்டும். அவருடைய வார்த்தையைத்தான் நான் சொல்லிக் கொண்டோம். அவருடைய அருள் இல்லாவிட்டால் நாங்கள் எல்லாம் வெறும் வெற்றி செய்கின்ற பாத்திரங்கள்.
3: சொல்ல சொல்ல இந்த பள்ளிக்கூடத்துல டீச்சர் படிப்பிக்க பிளாக் போர்டு எழுத நாங்களும் கொப்பிலதான் நானும் எழுதி எழுதி வச்சிருக்கேன் சின்ன சின்ன வசனங்களை, உங்களோட ஆன்மீக வசனங்களை.
4: அதுகள் வந்து ஒன்றும் என்னுடைய சுயமான வசனங்கள் இல்லை. இதெல்லாம் எங்களுடைய ஞானிகள், எங்களுடைய பெரியவர்கள், எங்களுடைய வேதாகமங்கள், புராண இதிகாசங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டது. இந்த கிளிப்புல சொல்றது போல நான் திருப்பி சொல்றேன். அவன் சொல்ல வைக்கிறான். நான்
3: சொல்றேன் கேள்வி என்னென்றா, உயிர் வந்து உடம்புக்குள்ள எங்க இருக்கு டாக்டர்? திருமூலர் சொல்றார், உச்சிக்கு கீழே உள்நாக்கின் மேலே வைத்த பொருளின் வகை அறிவார் இல்லை என்று திருமூலர் சொல்றார். சயின்ஸ் வந்து என்ன சொல்லுது, அது ஒரு கேள்வி. உடம்புல உயிர் எங்க இருக்கு, அதான் இந்த கேள்வி. மற்ற அடுத்த கேள்வி, சாதாரண நாங்கள் டாக்டர் அருள் அருளை நோக்கி போகிறோம், பொருளை நோக்கி போகிறோம், பந்தபாச சேர்த்துக்கையும் புதஞ்சிருக்கிறோம், வீட்டு சண்டையிலிருந்து நாட்டு சண்டை மட்டும் அரசு எல்லாத்தையும் நாங்கள் செய்யறோம். அப்ப வந்து தந்தை தாய் சகோதரர்கள் பொய்யனவே சிந்தையில் காட்டி நிற்பது எக்காலம், அந்த அருள் 100% அருள் கிடைப்பது எக்காலம், அதான் இந்த ரெண்டாவது கேள்வி. நன்றி டாக்டர்.
4: நன்றி. இரண்டாவது கேள்வி, இந்த 100% அருள் கிடைப்பது நல்ல வடிவா சொன்னீர்கள். எப்பொழுதும் அருள்ல தான் இருக்கிறோம். எல்லாரும் முன்னோக்கிய ஞானத்திலே போய்கொண்டுதான் இருக்கிறோம். இந்த ஞானத்திலே போய்கொண்டு இந்த உலகத்திலே நாங்கள் மருத்துவம் படிக்கின்றோம், கணக்கியல் படிக்கின்றோம், சட்டம் படிக்கின்றோம், அரசியல் படிக்கின்றோம், எல்லா பாடங்களையும் படிக்கின்றோம். இந்த பாடங்களிலே ஒருபோதும் நாங்கள் பூரணத்துவம் பெற முடியாது. இப்ப மருத்துவத்தில் நாங்கள் படிக்கக்கூட ஒரு பகுதியை படிப்போம், அதே பிறகு ஒவ்வொரு நாளைந்து ஒவ்வொரு முறையும் அது நாளும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. சொல்லுவார்கள், மெடிக்கல் டெக்ஸ்ட் புக் படிச்சு கொண்டிருக்கிற பிரயோஜனம் இல்லை. அதுக்கெல்லாம் அண்டர் கிராஜுவேட்ஸுக்கு போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் மெடிக்கல் ஜேர்னல்ஸ் படிக்கணும். ஒவ்வொரு மாசமுமே சேஞ்சஸ் வந்து கொண்டிருக்கு தொடர்ந்தேச்சியாக. அப்ப இது ஓன் கோயிங் திங். இந்த அறிவுக்கு இந்த ஞானம் வந்து இட்ஸ் அன் ஓன் கோயிங் திங், ஓன் க்ரோயிங் திங். அதாவது உலக ஞானம், பசு ஞானம் அல்லது பாச ஞானம் என்று சொல்லுவார்கள். இந்த உலக விடயங்களிலே நாங்கள் அறிவின்ற அறிவு, எங்கள் புலன்கள், எங்களுடைய மனம் புத்தி போன்ற உள்கரணங்களை வைத்து அறிவின்ற அறிவு, இது தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த 100% இதுக்கு நேவர் கம்ஸ். இது 50 இயர்ஸுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் கூட வரும். 500 இயர்ஸ், 5000 இயர்ஸ், 500,000 வருஷத்துக்கு பிறகு இது வளர்ந்து கொண்டே இருக்கின்ற அறிவு தான். அது ஒன்று. இப்ப இந்த பூரண அறிவுன்றது இதற்கு அப்பாலே, இந்த பூரண ஞானம் அறிவுன்றது ஞானம் மெய். இந்த பூரண ஞானம் எப்ப வரும் என்று சொன்னால், அந்த இந்த பூரண ஞானத்தோடு நாங்கள் ஒன்றாகின்ற பொழுது பூரண ஞானம் வரும். அதுல இருந்து வேறாயிருக்கிற மட்டும் வராது. அதாவது வந்து அது ஒருவரை அறிகின்றது என்றால், உண்மையை அறிகின்றது என்று சொன்னால் உண்மையை கிட்ட கிட்ட போக போக கூட கூட தெரிஞ்சு கொண்டு வரும். அந்த உண்மைக்கு மிக அணுக்கமாக வருகின்ற பொழுது மிக கூடுதலாக உண்மை தெரியும். அந்த ஆக கிட்ட வந்து உண்மையும் நானும் ஒன்றாக இணைகின்ற பொழுது, ஏக பூகமாய் நீயும் நானுமாய், அந்த பவுண்டரியும் இல்லாமல் வருகின்ற நிலை, அதைத்தான் சொல்லுவார்கள் இரண்டரக் கலத்தல், அத்துவித முத்தி என்று சொல்லுவார்கள். அந்நிய மின்மையின் அரண்களோ செலுமே, இது சுவையான சூத்திரம். அந்த டியூவல்னஸ் இருக்காது, இந்த ஏலியன்னஸ் இருக்காது, அந்நியன் தன்மை இல்லாமல் அந்த உண்மையோடு, அந்த ஞானத்தோடு, அந்த இறையோடு ஆன்மா ஒன்றுகின்ற தன்மை. சொல்லுவார்கள் யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாயினன் என்பது தற்பரமே. அந்த இறைவனோட நாங்கள் என்னுடைய நான் என்ற இருப்பு விழுங்கப்பட்டு அந்த இறைவனாகவே இருக்கின்ற அந்த நிலை சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் சிவன் சிவனாகின்ற தன்மை, அதுதான் இந்த மேக்சிமம் ஸ்டேட், த 100% த சோல் கேன் கெட். அதுதான் அந்த ஞானம். இது எப்ப வரும்? முந்தி சொன்ன மாதிரி தான், அநேக ஜென்ம சம்சித்தா சதோஜாதி பராங்கதி. அநேக ஜென்மங்களிலே செய்கின்ற நற்கர்மங்கள். எங்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும் வந்து என்ன சொல்லுகிறார்கள், இந்த வேதங்கள் வந்து எல்லாருக்கும் சொல்றது, இந்த உலகத்தை விட்டு ஓடணும்னு சொல்லல, தந்ததாயெல்லாம் பொயின்று வருகின்ற அந்த நிலைக்கு உடனே போக முடியாது. எல்லாரும் சொல்லுகிறது என்ன, இந்த உலகத்துல அறம் செய்ய வேணும், தர்ம வழிப்படி வாழ வேணும். முதலாவது அறம் அல்லது தர்மம், இரண்டாவது அர்த்தம் அல்லது பொருள், பொருள் தேட வேண்டும், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் வடிவா செய்ய வேணும். அதான் திருக்குறள் இருக்கிறது அறம் பொருள். இன்பம், இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க வேண்டும், இன்பம் அல்லது காமம் என்று சொல்லுவார்கள். இன்பத்துப்பால் திருக்குறள் பார்த்தா தெரியும். அடுத்தது இந்த மூன்றும் செய்து முறைப்படி இந்த வேதங்கள்ல விதிக்கப்பட்டபடி செய்து கொண்டு வர அந்த பக்குவ நிலை வரும். If and when we are ready, அந்த பக்குவ நிலை வரும் பொழுது இறைவனே குருவாக வருவான். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நாங்க ஓடி போய் இங்கே அட்வர்டைசன் பண்ணி இருக்கு, இங்க குண்டனி தீட்சை கொடுக்கிறார்கள், இங்க நிர்விகல்ப சமாதி தீட்சை கொடுக்கிறார்கள், இங்கே இந்த குருமார் வந்திருக்கா, ஓடி பிடித்து தேடல் தேவையில்லை. அதெல்லாம் யோகம் பழகுவதற்கு சில விஷயங்கள் கேட்பதற்கு உதவும், ஆனா அந்த நூறு பிரதேசம் அந்த ஞானம் அந்த பர ஞானத்துக்கு உதவாது. அப்ப இந்த ஞானம் வந்து இறைவனே வந்து தருவது, அந்த மெய்யே வந்து மெய்யை உணர்த்தல், மெய்யே வந்து மெய்யை தருதல், மெய்யே வந்து மெய்யில் அமிழ்த்துதல், அவன் வந்து அவன் காட்ட நாம் காண்பது, அவன் வந்து அவன் அவிழ்த்த நாம் அமிழ்வது, அவன் வந்து அவனை தர நாம் அனுபவிப்பது, அதுதான் இந்த ஞானம். இது அந்த இஃப் அண்ட் வென் வி ஆர் ரெடி, அது தன்னுடைய பாட்டிலே வரும். சொல்லுவார்கள் ஈதல் அறம், மற்றவர்களுக்கு கொடுத்து ஷே பண்ணி சீவிப்பதுதான் அறம். தீவினை விட்டு ஈட்டல் பொருள், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். தீவினை இல்லாமல் மற்றவருக்கு தீங்கு செய்யாமல் இந்த ரிசோர்ஸ் மேனேஜ் பண்ண வேண்டும். பாலிடிக்ஸ் எக்கனாமிக்ஸ் எல்லாம் இதுக்கு தான் வருது. காதலர் கருத்தொருமித்து ஆதரவு பெற்றதே இன்பம். ஆண் பெண் இன்ப வாழ்க்கையில சந்தோஷமா இந்த உலகத்துல இன்பங்களை அனுபவிச்சு வாழ வேண்டும், அனுபவிக்கப்படாது என்று சொல்லல. அதுவெல்லாம் வந்து கொண்டு வர எத்தனையோ புறவிகள்ல இதை செய்து கொண்டு வர பிறகு பரணன் இணைந்து இன்னொன்றும் விட்டதே பேருந்த வீடு. அது தன்பாக நித்திரையிலே கைப்பொருள் வளவுமா போல வளவும். நாங்கள் போய் உதவி போட்டு போறது கிடையாது, இது ஸ்லிப் என்றது. நித்திரை விழுகிறது எங்களுக்கு தந்த பால் நித்திரைக்க போறோம், அது கனவு வருது, நித்திரை வருது கையில, அது மாதிரி இது இது ஜஸ்ட் யூ ஸ்லிப் என்றது, இட்ஸ் நாட் யூ ஆர் நாட் ஸ்ட்ரைவிங். அந்த அந்த இதுல அந்த இதுக்குள்ள வரும். அந்த நிலையில வாழ்றதுக்கு இந்த உத்திகள் இருக்குது, பூஜைகள் இருக்குது, கோயில் இருக்குது, மந்திரம் இருக்குது, தீட்சை இருக்குது, அதெல்லாம் உதவு. அடுத்த கேள்வி, இந்த உடலிலே உயிர் எங்கே இருக்கின்றது? மாயா யந்திர தனுவினுள் ஆன்மா, சிவஞான போத சூத்திரம். யந்திர தனு, தனு என்றால் உடம்பு, யந்திரம் என்றால் மிஷினரி. இந்த உடம்புல எத்தனையோ மிஷினரி இருக்கு, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சுவாச தொகுதி, அலிமெண்டரி சிஸ்டம் உணவு கால்வாய் தொகுதி, நர்வஸ் சிஸ்டம் நரம்பு தொகுதி, எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் கழிவு தொகுதி, ஸ்கெலிட்டல் சிஸ்டம் வெண்கூட்டு தொகுதி, இப்படி உலக இது முழுக்க தொகுதிகளும் அங்கங்களும் உலயங்களுமாக இருக்குது. மருத்துவத்திலாம் இதைத்தானே படிக்கின்றோம் நாங்கள். வேற்று விகார விட குடம்பின் உட்கிடப்ப ஆத்தேன் எம்மையா அரணே ஓன்றென்று சிவபுராணத்துல சொல்றாரு. வேற்று விகார விட குடப்பின் வெவ்வேறு மெக்கானிசம், வேறு வேறு வேறு வேறு மெக்கானிசம் உள்ள இந்த விட குடப்பின் உள் கிடப்ப, இந்த உடம்புக்குள்ள கட்டுண்டு கிடக்க ஆத்தேன் என்னால் இயலாதையா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்து இருந்து பொய் கட்டு மெய்யான, அவரை போற்றி புகழ்ந்திருங்க பொய் கட்டு, அதான் இந்த 100% ஞானம், பொய் கட்டு மெய்யான. இப்ப இந்த உடம்புக்குள்ளதான் இருக்குது. இது எங்கே இருக்குது? ஹார்ட்ல இருக்குதா, லங்ஸ்ல இருக்குதா, தலையில இருக்குதா, எங்கே இருக்குது? ஆத்மா ஒரு இடமென்று இல்லை, ஆத்மா பிரமாணு என்று சொல்லுவார்கள். அதுக்கு பிரமாணம் கிடையாது, இவ்வளவு சைஸ் என்று கிடையாது, மிகவும் அணுத்தன்மையாகவும் அணுத்தன்மையான நுண்ணியது. ஆத்மா எங்கே இருக்குது? சில பேர் புருவநடு உச்சைக்குழி எல்லாம் சொல்லுவோம். ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு இடமாக இருக்கிறது. அந்த ஆன்மா வந்து 5 அவஸ்தை 5 நிலைகளை அனுபவிக்கின்றது இந்த உடம்பிலே இருக்கின்ற பொழுது. 5 அவஸ்தைத்தே அமைச்சு ஏற்ப அரசு, அமைச்சு அரசு ஏற்ப நின்று 5 அவஸ்தைத்தே 5 அவஸ்தைகளை அனுபவிக்கின்றது. முதலாவதாக எங்களுடைய நினைவு நிலையிலே இந்த ஆத்மா புருவ மத்தியிலே நின்று தொழிற்படுகின்றது, 35 தத்துவம். பிறகு அங்கால கனவு நிலையிலே கண்டத்திலே வந்து தொழிற்படுகின்றது, 24 தத்துவம் இல்லையா. அதுக்கு அடுத்ததாக ஆழ்ந்த உறக்க நிலையிலே இருதயஸ்தானத்திலே தொழிற்படுகின்றது, என்ன கொஞ்சம் குறைஞ்சது. அதுக்கப்புறம் உந்தி ஸ்தானத்திலே வருகின்றது துரியம். துரியாதீதம் என்பது மூலாதாரம். அப்ப இந்த உச்சியில இருந்தே இந்த மூலாதாரம் வரைக்கும் ஆன்மா பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றது உடம்பிலே. இதுதான் சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது. அஞ்சு அவஸ்தைகள் இந்த உடம்புல வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தூக்கம் நாங்கள் முழித்திருக்கின்றோம் இப்ப, இது விழிப்பு. நல்ல ஆழ்ந்து தூங்குகின்றோம், அது ரெண்டாவது. மற்றது அதுக்கு இடையிலே கனவு வருகின்றது, அது மூன்றாவது. இந்த மூன்று நிலையும் எங்களுக்கு தெரியும். இதற்கு அப்பாற்பட்டு ஒரு ஞான நிலை ஒன்று இருக்கின்றது, அது இடக்கிட எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து போகும். இந்த ஆத்மீகத்தில் மட்டுமல்ல, சில பேரோடு மின் மறந்து அந்த ஆழ்ந்து போகின்ற அந்த தியான நிலை வரும், துரியம் என்று சொல்லுவோம். அந்த துரிய நிலை வந்து போறதுண்டு. அந்த நிலைக்கு இடக்கிட வந்து போறது உண்டு, அது துரியம். அதிலேயே ஆழ்ந்து 24 மனத்தால் நிலை பெற்றிருத்தல் துரிய அதீதம். ரமண மகரிஷி போன்றவர்கள் அந்த நிலையிலே வாழ்ந்தவர்கள், துரியாதீதம். இதைத்தான் சொல்றார்கள், தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது காலம். இதன் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது காலம் என்று சொல்லுகிறார்கள். அப்ப இந்த நிலையில வந்து அந்த ஆத்மா வந்து அஞ்சு அவஸ்தைகளுக்கு கூட போய்கொண்டிருக்கு. இன்ன இடத்தில் என்று இல்லை அந்த ஆன்மா. மேலும் அதிசயம் என்று கேட்டால், இந்த உடம்புல ஆத்மா உள்ளுக்கு இருக்கிறது. இன்னொரு விதத்தில் சொல்லுவார்கள், இது ஒரு கூட்டுக்குள்ள இருக்கிறது. இந்த ஆத்மா வந்து சொல்லுவார்கள், இந்த உடம்பு வந்து ஒரு கூடு, ஒரு கூட்டுக்குள்ள ஒரு பட்சி வச்சுங்க. உபனிஷத்திலே அப்படித்தான் சொல்லியிருக்கு, ரிக்வேதத்திலையும் உபனிஷத்திலையும் சொல்லி இருக்குது. கிளிக்கூடு, ஒரு பட்சி கூடு மாதிரி இந்த ஆத்மா வந்து ஒரு கூட்டுக்குள்ள இந்த உடம்புக்குள்ள இருக்குது என்றுதான் சொல்லுகிறார்கள். அது இன்னொரு விதமாக சொல்லுவார்கள், ஒரு விருட்சத்துல இருக்கிற மாதிரி, ஒரு மரத்திலே ரெண்டு பறவைகள் இருக்கின்றன. உபனிஷத்துல சொல்லுவார்கள், இந்த மரத்திலே ரெண்டு பறவைகள் இருக்கின்றன. ஒரு பறவை அந்த மரத்திலே இருக்கிற பழங்களை பட்சிக்கின்றது, சாப்பிடுகின்றது, அனுபவிக்கின்றது. இன்னொரு பறவை பார்த்து கொண்டு சும்மா இருக்கின்றது. ரெண்டும் அந்த மரத்துல தான் இருக்கு. இந்த மரத்தில் இருக்கிற அந்த பட்சிக்கின்ற பறவை, சாப்பிடுகின்ற பறவை தான் ஆன்மா. அதை பார்த்து கொண்டு அதிலே தான் பட்சியாமல் ஆனால் சாட்சியாக இருக்கின்றது, அதுதான் பரமாத்மா, ஜீவாத்மா, பரமாத்மா. அந்த இறைவன் உயிரோடு உயிராக இருக்கின்றான், உயிருக்கு உயிராக, உயிருக்கு தலைவனாக. அதைத்தான் சொல்வார்கள், இஜமானன். இறைவன் வெளிப்பட்டு நிற்கிற எட்டு மூர்த்தங்களில் ஒன்று இஜமானன். உயிருக்குள்ள உயிரா நிற்கிறான், எனக்கு உடம்புக்குள்ள உயிர் இருக்கிற மாதிரி உயிருக்குள்ள உயிராக இறைவன் இருக்கிறான். அதான் இயமான ஆம்பிமனா. எட்டு இடங்களிடம் வெளிப்பட்டுள்ள எல்லா ஆன்மாக்கள்லயும் அவன் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? பிரியாமல் இருக்கின்றான். உடம்பை விட்டு உயிர் பிரியும், உடம்பை விட்டு உயிர் பிரிந்தால் இது சபம், அப்படித்தான் சொல்லுகின்றோம். ஆனால் உயிரை விட்டு இறைவன் பிரிவான் என்றால் பிரியான், அதனால்தான் அவனுக்கு பெயர் பிரான். பிரியான் என்பதனால்தான் பிரான், அவன் உயிரோடு உயிராக இருக்கிறான். இதைத்தான் சொல்லுகின்றார், இமைப்பொழுதும் என் நெஞ்சல் நீங்காதான் தாழ்வார்கள். ஒரு இமைப்பொழுது கூட அவன் நீங்க மாட்டான். இந்த உள்ளம், நெஞ்சு, இதுவெல்லாம் எண்ணத்தை குறிப்பது என்பதற்கு பார்க்க வேண்டும். நெஞ்சென்றா சில பேர் ஹார்ட் என்று சொல்லுவார்கள், இங்கு வந்து அது ஆன்மாவை குறிக்கின்றது. தோருடைய செவியன் விடையேறியோர் என்றதில் வரைமுறை என் உள்ளம் கவர்கள்வன் என்றால் அந்த உள்ளத்தை கவர்ந்தான் என்றால் மனத்தை கவர்ந்தானா? இல்லை, அங்கே உள்ளுக்கு இருப்பது உள்ளம், ஆன்மா. சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் என்றா சித்தம் வண்டா என்ன? கான்சியஸா? இல்லை, சித்தம் என்பது இங்கே ஆன்மா, சித்தத்துக்கு உள்ளாக இருக்கின்ற ஆன்மா. அப்படி பார்க்க வேண்டும். அப்ப இந்த இறைவன் உள்ளுக்கு இருக்கின்றான், உயிர் எங்கள் உடலுக்குள்ளே இருக்கின்றது, உயிர் இன்ன இடத்திலேதான் இருக்கின்றது என்று இல்லை. இது உயிருக்குரிய ஒரு விளக்கம், உயிருக்குரிய அடுத்த விளக்கம். உயிருக்கு ஒரு பெயர் ஆத்மா, அத்தன்ற சமஸ்கிருத மூலத்திலிருந்து வந்தது. வேதங்களுக்கு நான்கு ஆக்சிலரி, ஆறு ஆக்சிலரி டெக்ஸ்ட் இருக்கு. ஆறு அங்கன் நாள் வேதம் ஆனாய் போட்டி இல்லையா? அந்த அதுல வந்து அந்த ஆக்சிலரி டெக்ஸ்ட்ல ஒன்றுல இந்த சொற்களுக்கு பொருள்காணும் விதம் இருக்கிறது. அதி என்றால் எங்கும் வியாபகம், எது எங்கும் வியாபகமாயிருக்கிறதோ அது ஆத்மா. இப்படி உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மா அதே நேரத்திலே எல்லா இடமும் வியாபகமாயும் இருக்கிறது, சர்வ வியாபகமாயும் ஆத்மா இருக்கின்றது. இது புரிவதற்கு கஷ்டமாக இருக்கும், சிம்பிள். நீங்கள் எல்லாரும் வந்து ரேடியோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், இந்த அலைவரிசை எல்லா இடமும் இந்த வெளியிலே வியாபித்திருக்கின்றது. ஆனா நீங்க டியூன் பண்ணி உங்க ரேடியோ பெட்டியில அந்த அலைவரிசைக்கு டியூன் பண்ண அந்த பெட்டியிலே அந்த சத்தம் வருகின்றது. அதே மாதிரிதான் இந்த ஆத்மா எல்லாடவும் வியாபித்திருந்தாலும் இந்த உடம்பிலே நின்று தொலைப்படுகின்றது. அதான் இந்த விளக்கம்.
5: நன்றி டாக்டர் சிவகுமாரனுடைய கேள்விக்கு அருமையான பதில் கூறினீர்கள். நீண்ட நேரமாக நிற்கும் நேரை இணைத்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம்
6: ஐயா, உங்களுக்கும் வணக்கம். வணக்கம். நான் திருமணி.
4: நான்
6: கேட்கறது, இந்த பெண்கள் சங்கு ஊதுவது கூடாதா? கோயில் இல்ல ஹாட்டுக்கு கூடாதுன்னா அப்படியும் கூடாது இருக்கா?
4: பெண்கள் சங்கு ஊதுவது கூடாது என்று சொல்லப்படவில்லை. பொதுவாக சில காரியங்கள் மஸ்குலைன் அண்ட் ஃபெமினைன் என்று சொல்வது இல்லையா, அப்ப குழந்தை பார்ப்பது பராமரிப்பது போன்றவைகள்லாம் பெண்களுக்கு சொல்லுவார்கள், அதுக்காக ஆண்கள் பராமரிக்கப்படாது என்று இல்லை. வேதம் ஓதுவது பெண்கள் செய்யப்படாது என்று சொல்வார்கள், அதுக்காக பெண்கள் வேதம் போடப்படாது இல்லை. மகாபாரதத்திலே குந்தி தேவி அதர்வ வேதம் ஓதியவள் என்று இருக்கின்றது. அது வந்து ஒரு ரிலீஸ், அதாவது உங்களுக்கு அந்த கடப்பாடு. சங்கு எப்போது ஊதுவார்கள் என்றால் ரெண்டு மூணு விஷயங்கள்ல ஊதுவார்கள். ஒன்று வந்து ஒரு குழந்தை பிறந்தவுடன் சங்கு ஊதி சங்கநாதத்தினாலே அதை அறிவிப்பார்கள், அது முதல் சங்கம். இரண்டாவதாக கல்யாண வீட்டில் ஊதுவார்கள், அதான் முடைச்சங்கம் அமது ஊட்டும், இடச்சங்கம் மொய்குழலார் நல்விலங்கு பூட்டும், கடைச்சங்கம் வந்து இந்த எங்களுடைய இறப்பு கிரியையும் போது சங்கு சேமங்கத்தோடு போனது. அந்த மூன்று சங்கு ஊதுவார்கள், அது உண்டு. அடுத்ததாக யுத்தத்திலே போகின்ற பொழுது சங்கு ஊதுவார்கள், அர்ஜுனனுடைய சங்கு இருக்கின்றது, கிருஷ்ணனுடைய சங்கு இருக்கின்றது, பாஞ்சு சங்கம் கிருஷ்ணனுடைய சங்கு, அப்படி அந்த சங்கு ஊடுவார். அது யுத்தத்திலே தன்னுடைய கீர்த்தியை அழைப்பை யுத்தத்துக்கு அழைக்கின்ற காரணம், அப்படியான இடங்களை ஊடுவார்கள். கோயில்களிலே இறைவனுக்கு மங்கள வாத்தியமாக ஊதுவார்கள். பெண்கள் ஊதப்படாது என்று நித்தியமாக சொல்ல முடியாது, ஆனா பெண்ணுடைய பெண்கள் வந்து ஒரு மெல்லியலார்கள், மென்மையானவர்கள் என்ற விதத்திலே சங்குவதற்கு நிறைய நீங்க ப்ளோ பண்ண வேண்டும், அந்த பிரஷரை எடுத்து ப்ளோ பண்ணத்தான் வரும், அதுக்கு ஒரு பயிற்சி தேவை. அதை செய்தவர்கள் அதை செய்யறாது, செய்யப்படாதன் இல்லை. இது மெஸ்குலைன் வேர்க். ஆனால் இன்றைக்கு நாங்கள் ட்ரக் ஓடுகின்றோம், டிரைவ் பண்ணுகின்றோம், பெண்கள் எல்லாம் எத்தனையோ வேலைகள் எல்லாம் செய்கின்றார்கள், நாடாளுகின்றார்கள், ஆனால் இது செய்யப்படாது என்று இல்லை.
5: நன்றி, நன்றி, நன்றி. இணைப்பில் இணைந்திருக்கின்ற அர்த்தனியர், வணக்கம்.
3: ஹலோ,
4: வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
4: வணக்கம், சொல்லுங்க.
3: மனதில சொல்றது ஒரு ஒரு ஒரு அளவு பலன், ஒரு பலன் என்று வைத்தால் வாயால முணுமுணுத்து சொல்றது இருக்கல்லோ, அதுக்கு அதை விட ரெண்டு மூன்று மடங்கு பலன். சத்தமாக வெளியில சொல்றதுக்கு பல மடங்கு பலன் என்று சொல்லி பிரசங்கத்துல கேட்டிருக்கேன். அது உண்மையா இருக்குமோ? அடுத்தது வந்து என்ன ஒரு கேள்வி உண்டு, அந்த உயிர் வந்து ஒரு இடத்துல இந்த பிரம்மகுமாரிகள் அபுமத ராஜஸ்தான் அவைந்த தியானத்தின்பது அதை சொல்லினோம், இந்த தலையீட்டுல இருக்கின்றோம். என்ன ஒன்று வந்து அந்த இதயத்தின் வலது பக்கத்துல இதய தாமரை என்று சொல்ற அந்த கொஞ்சம் நடு குளிக்கு கொஞ்சம் வலது பக்கமாக உயிர் இருக்கிறதாக ஆன்மான்றது உயிர்தானே இருப்பதாகவும் எங்களை இது சொல்லினோம். பிரம்மகுமாரியாக கூடாது நாம் பாகடேசில அதை சொல்லினோம், அழுத்தை வெட்டினால் என் ஆக்காசாயின உயிர் மேல இருந்த வழியா தான் என்று சொல்லினோம். கையை வெட்டினால் ஆக்காசாகர இல்லை அதுங்க உயிர் இல்லை என்ற மாதிரி சொல்லினோம். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு வியாதம் பண்ணி இந்த மதத்துக்குள்ளே அந்த உயிர் போய் அடைதல் மீண்டும் புறத்தல் அது அந்த வைஷ்ணவத்துக்கும் இதுக்கும் இடையில முரண்பாடுகள் இருக்கிற மாதிரி கன முரண்பாடுகள் இருக்குது. நான் இந்த உயிரையும் இந்த மந்திரத்தையும் பற்றி கேட்கிறேன்.
4: நல்ல விஷயம். நாங்கள் இரண்டாவது கல்வியை முதல் சொல்லி எடுப்போம். முதலாவதாக இந்த உயிர் வேறுபாடுகள் உண்டு, உண்மை சொல்லுவார்கள் உண்டு. வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல், வேதங்களும் இறைவனிடமிருந்து வந்தன, ஆகமங்களும் இறைவனிடமிருந்து வந்தன, இவையெல்லாம் மெய்யான இறைவன் நூல். வேதமது என்பர் பெரியோர்க்கு அபேதனி. மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது ஒன்றோடொன்று முரண்படுகிற மாதிரி இருக்கும், ஆனால் அந்த ஞான நிலையடைந்த பெரியவர்களுக்கு பேதம் இல்லை, அபேதம். இது திருமந்திரம். அடுத்ததாக சொல்லுவார்கள், ஒவ்வொரு சமயங்கள் பொருள் நூல்கள் ஒன்றோடு ஒன்று ஒவ்வாமல் உள்ள பலவு. இப்படி சமயங்கள் நூல்கள் எல்லாம் ஒன்றோடொன்று ஒத்துக்கொள்ளாமல் பல இருக்கின்றன. இவற்றில் ஒன்றோடு கன்ஃபிளிக்டா இருக்குது. இவற்றில் ஜாதி சமயம், பொருள் நூல் ஜாதி இங்கு என்னின், இதுக்குள்ளே இதுதான் சமயம், இதுதான் இதில் பொருள் நூல், அவர் அப்படி சொல்றார், இவர் இப்படி சொல்றார் என்று கேட்டால், நீதி இது ஆகும் அது அல்லது எனும் புனக்கது என்று ஒரு பக்கம் சார்ந்து இதுதான் சமயம் இதுதான் புஸ்தகம் அது இல்லை இதில் என்ற புனக்கொண்டும் இல்லாமல், நீதியினால் இவையாவும் ஓரிடத்தே காண நின்றது யாது ஒரு சமயம் அது சமயம். எல்லாவற்றையும் டோட்டலிஸ்டிக்காக பார்க்கணும். ஒவ்வொரு மதங்கள், ஒவ்வொரு சங்கங்கள், ஒவ்வொரு சபைகள் தங்கள் தங்கள் நிலையில் இருந்து தான் பார்க்கிறார்கள். ஆனால் மற்ற டோட்டாலிஸ்டிக் வியூ வந்து குறைவு. இது சொல்வார்கள் ஏக தேச ஞானம், ஒரு இடத்துல நின்று தன்னுடைய நிலையில் நின்று பார்ப்பது, மற்றவர்களே என்ன சொல்றாரு பார்ப்பது இல்லை. அப்ப இந்த எல்லாத்தையும் டோட்டாலிஸ்டிக்கா பார்த்து நீதியினால் நீதியினால் ஜஸ்டிஸோட இதை யாவும் ஓரிடத்தையே காண நின்றது யாரு ஒரு சமயம் அது சமயம், அது பொருள் நூல். அப்படி பார்க்கிற நூல் தான் பொருள் நூல். ஆகையினால் இவை யாவும் அடுமறை ஆகமத்தை அடங்கிடு. இப்படி எல்லா சமயங்களையும் எல்லா நூல்களையும் ஒன்றாக டோட்டலாக பார்க்கின்ற தன்மை இந்த வேதங்கள் ஆகமங்களில்தான் இருக்கின்றன. அடுமறை அருமையான மறை, மறை என்றால் வேதங்கள், ஆகமங்கள் ஆகமத்தை அடங்கிடும். அங்கே இது இருக்கின்றது, அடங்கி இருக்கின்றது. இதெல்லாம் எங்கே இருந்து வந்தது? இறைவனிடமிருந்து வந்தது. இது நான் சொன்னதில்லை, என்னை போல ஞானிகள் மனிதர்கள் சொன்னதில்லை. அபௌருஷேயம், புருஷ என்றால் மனுஷன், மனுஷனால வராதது அபௌருஷேயம், பிரம்மனிடமிருந்து வந்தது, அவன் தான் முதற் குரு என்று சொன்னோம். அப்ப இவை இரண்டும் அருமறை ஆகமத்தை அடங்கிடும், இவை இரண்டும் அரணடிக்கு அடங்கும், அரணுடைய பாதத்திலே அடங்கும். இது சிவஞான சித்தியார். அப்ப பேதங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் ஒன்றாக பார்க்கின்ற தன்மை இந்த சைவத்துக்கு இருக்கின்றது, அது ஒன்று. இரண்டாவதாக இந்த ஆத்மா எங்கே இருப்பது என்று கேட்டா, நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு ஆறு ஆதாரங்கள் சொல்லுவார்கள், தெரியும் உங்களுக்கு. மூலாதாரம், அதாவது ஜனனத்துவ ஜனனத்துக்கு அங்கத்துக்கும் குதத்துக்கும் இடையிலே இருப்பது, மூல வருத்தம் என்று சொல்லுவோம் இல்லையா, இந்த மூலம் அது. அதுக்கு அடுத்ததாக சுவாதிஷ்டானம், அடுத்ததாக மணிபூரகம், அடுத்ததாக அநாகதம், சுத்தி, ஆக்ஞை. ஆட்சி என்பது பூர்வ மத்தி. இந்த ஆறு ஆதாரங்கள் இருக்கின்றன யோகத்திலே. இதற்கு மேலே உச்ச தலையிலே இருப்பது சொல்லுவார்கள் சகஸ்ட்ராரம். இதெல்லாம் சில பேர் நரம்பு முடிச்சு ஸ்பைனல் கார்ட், நர்வ் பிளக்ஸஸ், பிரெயின் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்படி சொல்வது அபத்தம். இந்த ஜோக நூல்கள்ல பதஞ்சலி யோக சீஸ்திரத்திலேயோ கடஜோக தீபிகாவிலேயோ இது எல்லாம் ஸ்பைனல் கார்ட் உண்டோ நர்வ் பிளக்ஸஸ் உண்டோ பிரெயின் உண்டோ சொல்லவில்லை, அவர்களுக்கு எனக்குமே தெரியும். இது சக்ராஸ், இதெல்லாம் டிசெக்ட் பண்ணி பார்க்க முடியாது, எம்ஆர்ஐ டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது, ஈவன் எலக்ட்ரிக்கல் டெஸ்ட் கூட கூட செய்து பார்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் இது எல்லாம் ரெண்டம்சம் சுத்த மாயா, சரிசித்தாந்தல பொருளுக்கு விளங்கும் எல்லாம் இந்த மாயால தான் இந்த உடம்பு இதெல்லாம் இருக்குங்கிற மனம் எல்லாம். இங்கே இருக்கிற என்னுடைய மாயா வந்து பிரகிருதி மாயா, ஆனால் சுத்த மாயா வந்து ஒரு ஒரு பரிமாணம். அந்த மாயா கருவிகளை கரணங்களை இந்த பிரகிருதி மாயா கருவிகரணங்களால பகுத்தறிய முடியாது. It is not measurable, not demonstrable. In the chakrangal, in the chakram சொல்லுவார்கள் ஆதார சக்கரம். ஆதாரம் என்றால் இந்த உடம்புக்கு இந்த உயிருக்கு ஆதாரமா இருக்குது. இந்த சக்கரத்துல ஒன்று இல்லாவிட்டாலும் இருக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, கையை வெட்டினா இருக்கலாம், காலை வெட்டினா இருக்கலாம், இடுப்புக்குள்ள வெட்டினா இருக்க இல்லாது, தலை மட்டும் இல்லை. இடுப்புக்குள்ள ஒரு ஒரு ஆக்சிடென்ட் வந்தாலே ஆள் இல்லை, நெஞ்சு போனா இல்லை. அப்ப இது தலையில மட்டுமண்ணு இல்லை, இந்த சக்கர அதான் நான் சொன்னேன். இந்த உயிர் பயணம் செய்து கொண்டிருக்குது இந்த ஆதார சக்கரங்கள்ல, சொன்னேன் இல்லையா, மேலும் கீழமாக அந்த அஞ்சு அவத்தகல்ல போய் கொண்டிருக்குது. அந்த அஞ்சு அவத்தில மேலான இருக்குது, இதுலயே அஞ்சு மட்டும் இல்லாது, அஞ்சு பிறகு அஞ்சு மூணு நிலைகள்ல பதினைந்து அவத்தை என்றெல்லாம் இருக்குது, அதெல்லாம் விரிவு கூட. சுருக்கமாக இந்த உயிர் வந்து மேலும் கீழமாக போய்கொண்டிருக்கு, ஒரு இடத்துல இல்லை. அதுல நீங்க சொன்ன இதய தாமரை இருக்கின்றது. அந்த இதய தாமரை வந்து இந்த ஆத்மா பரமாத்மா இருக்கின்ற இடம், அதான் இதய தாமரை. நீங்க சொன்னது சரி, அதை பற்றிய விளக்கங்கள் சித்தாந்த நூல்கள்ல இருக்கு. அதாவது ஒரு தாமரை போல இருக்கின்றது. இந்த தாமரை வந்து மொட்டு, இந்த மொட்டு வந்து கவிண்டு இருக்கின்றது, தெரியுமா, இந்த தாமரை மொட்டு ஒரு பக்கம் கவிண்டு இருக்கின்றது. அது மாதிரி இந்த தலைகளாக கவிண்டு இருக்கின்றது, இது வலப் பக்கமாக கவிண்டு இருக்கிறது நெஞ்சில. இந்த ஞான நிலையில போகின்ற பொழுது தாமரை நினைந்து இதழ் முகத்து விரிய அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் சீவனை காணுவீர்கள், சிவனை காணுவீர்கள். அங்கேதான் அவர் உறவன் இருக்கிறார். அந்த தாமரைக்குள்ளே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ஆகாசம் தான் சித் ஆகாஷ், அது சின்ன ஆகாசம். அதுதான் சித் அம்பரம், சித் என்றால் சிறிய, அம்பரம் என்றால் ஆகாசம், சித் என்றால் அறிவுப்பொருள். இது பாட்டத்த சோல், பாட்டத்த சோல் என்றபடினால அறிவுப்பொருள். வெளியே இருக்கிற ஆகாசம் வந்து பேரம்பலம், அது ஜடம். சிதம்பரத்தை போனா சொல்லுவார்கள் இங்க இருக்கிற ஆகாசம் வந்து சித் ஆகாசம், அறிவுப்பொருள், சக்தி என்றெல்லாம் சொல்லுவார்கள். அது வந்து இந்த உள்ளுக்கு இருக்கிற ஆகாசம், அது ரிப்ளிக்காத மங்கால. அந்த அந்த தாமரை இதழுக்கு ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் இருக்கின்றது. இதழ்களுக்கு, தண்டுக்கு, கிழங்குக்கு, கிழங்கு வந்து மண்பொண்ணு 36 தத்துவங்களும் சொல்லி அதற்கு அப்பால அங்க சிவலிங்கமாக நடராஜராக இறைவன் அங்கே இருக்கின்றான் நடுவிலே. அந்த தத்துவம் அது மேலான சைவ சித்தாந்த ஞானத்திலே போகின்ற பொழுது அது புரியும், அது விளங்கும். அது இரண்டாவது கேள்விக்கு சொல்லி போட்டோம். முதலாவது கல்வி நீங்க மந்திர ஜபம். மந்திர ஜபம் வந்து மூன்று வகையாக ஜபிக்கலாம். ஒன்று வந்து உபாஞ்சு. உபாஞ்சு என்றால் தன்னுடைய செவிக்கு மாத்திரம் கேட்கும்படி நானுனி உதட்டை தீண்ட மெல்ல செபித்தல், இதற்கு மந்தம் என்று சொல்லுவார்கள். இது எங்க இருக்குது? இது ஆரம்ப நாளுடைய சைவ வினாவோட இரண்டாம் பக்கம், இரண்டாம் சைவ நாளில 190 க்வெஸ்சன் கேள்வியில இருக்கிறது மந்த செவிக்கிற விதங்கள். மற்றது அடுத்தது வந்து வாசகம். வாசகம் என்றா மற்றவற்ற செவிக்கும் கேட்கும்படியாக செவிக்கிறது வாசகம். மூன்றாவது மானசம். மானசம் என்றால் தனக்கு மட்டும் மனசிலே செவித்தல். இந்த மூன்று வகையாக இருக்கின்றது. இப்ப இந்த மனசுக்குள்ளேயே மந்திரத்தை சொல்லுறது உண்டு, என்னுடைய காதுக்கு மட்டும் கேட்கும்படியாக சொல்லுகின்ற உண்டு. சில வேலை நான் இன்னொன்று செய்யறேன், நான் ஒரு காதை பொத்தி கொண்டு மந்திரத்தை சொல்லி பாருங்க, உங்களோட தலைக்குள்ளேயே அந்த மந்திரம் வைப்ரேட் பண்ணு. ஒவ்வொரு பிராக்டிஸ் ஒவ்வொரு விதமாக மற்றவற்ற காதுக்கும் கேட்கும்படியாக பிளத்து செல்வது. ஹரே கிருஷ்ணா கோயிலுக்கு போனால் அவர்கள் அந்த ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே என்ற அந்த மந்திரத்தை எல்லாரும் கேட்கும்படி சொல்லுவார்கள். அது அவர்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கு கேட்பதனால மற்றவர்களுக்கும் பலன் உண்டு. பிறகு பிளத்து சொல்லும் பொழுது கவனக்கலைப்பான் என்று இருக்கின்றது. இப்ப மற்ற டிஸ்ட்ரக்ஷன்ல இருந்து இந்த சத்தமே எங்களுக்குள்ளே ஆழ்ந்து இருப்பதனால சுற்றி வர அந்த மற்ற டிஸ்ட்ரக்ஷன்ல இருந்து கவனிடுவோம், பிறந்து புறக்கணித்து விட்டு இருப்போம். தக்குவ நிலையில தொடக்கத்தில் அது கேட்க மந்திரம் பாசகமாக சொன்னால் சிறப்பு என்று கேட்டால் அந்த மந்திரம் மனதில் சொல்றதோட வாக்கில வந்து அந்த சத்தமே எங்களை சூழ்ந்திருப்பதாக சுற்றி வர இருக்கிற டிஸ்ட்ரக்ஷன்ல இருந்து எங்களை தடுக்கிறது. அது கொஞ்சம் முன்னேறி கொண்டு போகும்பொழுது தன்னுடைய காதுக்கு மட்டும் கேட்கும்படியாக சொல்லலாம். இன்னும் முன்னோட மனசுக்கு மட்டும் கேட்க சொல்லலாம். உங்களுக்கு எது அந்த நேரம் சரியா வருவதோ அதன்படி சொல்லலாம். இதன் பலனில் ஏற்றத்தாழ்வு உண்டு. அதாவது வாயால மற்றவர்கள் கேட்க சொல்றதுக்கு வந்து பலம் வந்து இருக்கிறது, அது குறைவு. தன் செவிக்கு கேட்க சொல்றது அதை விட கூட மனதுக்குள்ள சொல்றது கோடி மடங்கு பலன். மனசுக்கு சொல்றதுதான் கூட பலன் தரும். அப்ப இது வந்து 191 விடாமலையில சொல்றார், இந்த மூவகை செபமும் பலத்தினால் ஏற்ற குறைவு உடையனவா? நீங்க கேட்ட கேள்வியே கேட்கிறார். அவர் சொல்றார், ஆம், வாசகம் 100 மடங்கு பலம் மற்றவர்களை கேட்கும்படி சொல்றது, உபாஞ்சு 10,000 மடங்கு பலம், மானசம் மனதுக்க சொல்றது கோடி மடங்கு பலம். ஆனா மனசு சொல்றது மிகவும் கஷ்டம். நாங்க நிக்கிற மாதிரி இந்த மனது ஒரு குரங்கு இருக்காது. அதை மனதுக்குள்ள யோசிச்சு கொண்டு கொஞ்ச நேரத்துல எங்களுடைய மந்திரம் இல்லாம வேறு எல்லாம் வந்துடும். ஆனப்படினால நாங்கள் வாயால முதல் சொல்லி பிறகு தன் பாட்டிலே அது வரும். அந்த அது வந்து அந்த மந்திரம் வந்து எங்களோட மனதுக்குள்ள தானாக ஒலிக்க தொடங்கும். அவனால இந்த 3 வகையான மந்திர சிவங்களும் விதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஏற்றத்தாழ்வு இதில் இருக்கின்றது. எல்லாவற்றையும் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம், அதுல எந்த விதமான தப்பும் இல்லை.
5: நன்றி சிவகுமார். நேயர்கள்
4: நினைந்திருக்கின்றார்கள்,
5: சிவகுமார் குறை வழங்க கூடாது. ஒருவர் ஒரு கேள்வி மட்டும்தான் டாக்டருக்குரிய கேள்வி, ஆனால் உங்களுக்காக நாங்கள் எடுத்திருந்தோம். இணைப்பிலே இணைந்திருக்கின்ற நேயர் வணக்கம். இழப்பிலே இணைந்திருக்கின்ற நேயர் தயவு செய்து இந்த 3 நிமிடங்கள் இருக்கின்றன, உங்களுடைய கேள்வியை கேளுங்கள் ஐயா.
7: வணக்கம் டாக்டர்.
4: வணக்கம் அம்மா.
7: நான் ஜோஹா
4: கவிக்கின்றேன்.
7: சித்தாந்தம் வேதாந்தம் என்று ரெண்டு இருக்குது. அதுல சித்தாந்தம் என்ற சரியே கீழே, வேதாந்தம் என்ற ஜோகம் ஞானம். அப்ப அந்த வேதாந்தத்தை படித்து அதை பிராக்டிஸ் பண்றவர்கள் இந்த சடங்க சம்பிரதாயங்களை பின்பற்றுவதில்லை. சரியே கிரியை உள்ளவர்கள் தான் கூட சடங்குகள் சம்பிரதாயங்களை பின்பற்றுகிறார்கள். அப்ப அவர்கள் வந்து தியானம் மதிகளைத்தான் செய்கிறார்கள். அப்ப நாங்க எல்லா சடங்குகள் சம்பிரதாயங்களையும் பின்பற்றணும் வந்து இல்லைத்தானே.
4: நல்ல ஒரு கேள்வி. வேதாந்தம் சித்தாந்தம் முதலாவது வந்து இந்த சரியை கிரியை யோக ஞானம் வேதாந்தத்திலே கிடையாது. வேதாந்தத்துல நீங்கள் எடுத்து பார்த்தால் சொல்லுவார்கள் கர்மயோகா, ஞான யோகா, ராஜயோகா, பக்தி யோகா, இப்படி எல்லாம் யோகா யோகான்னு சொல்லுவார்கள். தவிர சரியை கிரியை யோக ஞானம் என்பது ஆகமங்களிலே சொல்லப்பட்டது, சைவ சித்தாந்தத்திலே உரியது. அது உண்டு. இரண்டாவதாக வேதாந்தத்திலே ஈடுபடுபவர்கள் இந்த புறக்கிரியர்கள் ஆலய அவங்க வழிபாட்டிலே ஈடுபடுவதில்லை என்று சொல்கிறார்கள். அப்படி சில பேர் சொல்லுகிறார்கள், சேவை செய்வதன் சொல்லுவார்கள். சில பேர் என்று கேட்டால் அதெல்லாம் ஆரம்பத்திலே தேவை, அதாவது ஆரம்ப பள்ளிக்கூடத்திலே கிண்ட கார்டன் மாதிரி இந்த கிரியர்கள் இதையெல்லாம் தேவை. ஆனால் ஆத்ம நிலையிலே முன்னேற்றம் அடைகின்ற பொழுது இவை தேவையில்லை, இப்படி சில பேர் சொல்லுகின்றார்கள். ஆனால் எங்களுடைய இதன்படி இந்த வேதாந்த சம்பிரதாயத்தை நிலைநிறுத்திய ஆதிசங்கர் பகவத் பாதர் சங்கராச்சாரியாரே தான் எல்லா கோயில்களுக்கும் போய் பக்தி பாடல்கள் பாடியிருக்கிறார். அவர் வந்து மீனாட்சிக்கு மீனாட்சி பண்டம் பாடியிருக்கிறார், காசி விஸ்வநாத அஷ்டகம் பாடியிருக்கிறார், மற்றது அன்னபூர்ணி அஷ்டகம் அன்னபூர்ணிக்கு பாடியிருக்கிறார், லிங்காஷ்டகம் பாடியிருக்கிறார், பில்பாஷ்டகம் பாடியிருக்கிறார், சொல்லுகிறார் திருஜன்ம பாபசம்ஹாரம் ஏகபில்வம் சிவார்ப்பணம். ஒரு பில்வத்தனத்தை இறைவனுக்கு போடுவதால 3 ஜென்மங்களிலே செய்கின்ற பாவங்கள் நலியும் என்று பில்வாஷ்டகத்திலே சங்கராச்சாரியார் சொல்லுகின்றார். பஜகோவிந்தத்திலே பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சன்னிகிதே காலே நகினகி நகினகி டொக்ருண்ய கரணே. நீ கோவிந்தனை பஜனை செய், கோவிந்தனை பஜனை செய், மூட மனமே, ஃபூலிஷ் மைண்ட், கோவிந்த் என்ன பதில் சம்பிராப்தே சந்நிகிதே காலே, உன்னுடைய கடைசி காலத்துல உன்னுடைய இல்லத்துல யமன் வந்து நிற்கின்ற பொழுது நீ படிக்கின்ற கல்வி எல்லாம் வந்து உதவாது. நகி நகி நகி நகி, சிங்களம் தெரிஞ்சவர்களுக்கு தெரியும் நகி என்றா ஒன்றும் இல்லை. இப்படி அவரே அத்வைத சங்கராச்சாரியாரருக்கு மேல ஞானி இல்லை, அவரே இந்த ஆலய வழிபாடு பில்ப பூஜை நாம பஜன் எல்லாம் சொல்லி இருக்கின்றார். அவனுடையால் இதை நாங்கள் விடுவது தவறு. நம்முடைய சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவார்கள், 12வது சுவஞான சூத்திரத்துல மாலர நேயம் மலிந்தவர் வீடமும் ஆலயந்தானும் அரணத்திலுமே அம்மலங்களி அன்பரோடு மறி. இந்த மலங்கள் எல்லாம் நீங்கி நின்ற ஜீவன் முக்த நிலையில இருக்கும் பொழுது லிபரேட்டட் அந்த நிலையில் கூட அந்த ஆன்மாக்கள் அன்பரோடு மறி சிவனடியாரோடு சேர்ந்து மாலர நேயம் மலிந்தவர் நேடவும் குற்றமற்ற நேயமுள்ள குற்றமற்ற நேயம் என்று சொல்ல வேண்டும். அந்த மாசில்லாத நேயமுள்ள இறுதியாகக்கூடிய வீடம் ருத்ராட்சம் மற்றது விபூதி போன்ற வீடங்களையும் ஆலயம்தானும் ஆலயங்களையும் அரண் என தொழுமே, இறைவன் என்றே தொழும் தொழுமே, தொழு என்று சொல்லவில்லை தொழுமே. இது வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி ஜீவன் முக்தாஸ். ஜீவன் முக்தாஸ் எப்படி இருப்பார்கள் என்று சிவஞான போதத்தின் கடைசி சூத்திரம் வர்ணிக்கின்றது. ஜீவன் முக்தர்களே வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது அவர்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் என்றால் மற்றவைக்கு பிரிஸ்கிரிப்ஷன். டாக்டர் சொல்லுகின்றேன் பிரிஸ்கிரிப்ஷன் என்றால் கொடுக்கிறது. இது ஜீவன் முக்தருக்கே இது டிஸ்கிரிப்ஷன் என்றால் இது வந்து மற்றவர்களுக்கு பிரிஸ்கிரிப்ஷனாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனபடியினாலே இந்த வழிபாடுகள் இதுகள் எப்பொழுதுமே தேவை. இந்த இடையிலே நாங்களாக கைதட்டி உதறி விடக்கூடாது. ஆனாலும் ஒரு நிலையிலே ஒரு சில பேருக்கு ஞான நிஷ்டையிலே நோகி இருப்பவர்களுக்கு இவை தானாக கைவிலகும். அதான் அங்க இருக்கிறது. ஞான நிஷ்டையிலே எப்பவும் இருப்பவர்களுக்கு இந்த கிரியைகள் பூதங்கள்லாம் அதுல இருந்து வந்து செய்ய முடியாது, தானாக போகும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளி தேவியுடைய பூஜையை செய்து கொண்டு வருகின்றார் தட்சிணீஸ்வரத்திலே. அவருக்கு அந்த காளி தரிசனம் எல்லாம் வந்து இந்த ஞானம் வந்த பிறகு பூஜையை செய்ய முடியவில்லை. போய் அங்க பூஜை செய்ய தொடங்கி போட்டு இதில் பிரசாதத்தை எடுத்து அம்பாளுக்கு ஊட்டி தானும் சாப்பிடுவார். அது செய்ய முடியவில்லை. அந்த நேரம் வந்துவிட்டபடியினாலே அந்த நிலை தானாக வருகின்ற பொழுது நித்திரையில் கைப்பழுவதுமா போல நிஷ்டோடையர்களுக்கு போகாமல் தவிர நாங்களாக இது ஞானத்திலே இல்லை என்று விடக்கூடாது. வேதாந்தம் ஞானாந்தம் வேதாந்தம் என்ற பேரம் கிடையாது. சித்தாந்தமும் வேதாந்தமும் அத்வைத முத்தியை ஒன்றையே சொல்லுகின்றன. எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த சேம் மற்ற எக்ஸ்பிரஷன் இஸ் த டிஃபரெண்ட். ஒரே அனுபவ முத்தி, ஆனாவுடைய வெளிப்பாடுகள் வித்தியாசம். அவ்வளவுதான். இதை பற்றிய மேலஞ்சிய விளக்கங்களும் அடுத்தடுத்த இடங்களிலே கலப்போம். என்னுடைய சத்சங்க நிகழ்ச்சி நாளைக்கு இருக்கின்றது. நீங்கள் அதிலே கலந்து கொண்டு பயன்பெறமாக உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
8: நன்றி டாக்டர். அருமையான கேள்விகளுக்கு மிகவும் ஆக்கப்பூர்வமான விடைகளை கூறி எங்களுடைய நேயர்களை திருப்திப்படுத்திய உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும்.
9: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
10: மனுஷாளுக்கு இந்த மனசானது துன்புறுத்துண்டே இருக்க பழைய கதைகள்லாம் ஞாபகப்படுத்துறது, ஏதோ எண்ணத்தை உண்டு பண்றது, அது பட்டுக்கு சும்மா இருக்க மாட்டேங்கிறது. அப்படி வெங்கல பானையில ஜலத்தை விட்டுனா அது எப்படி கொதிக்கிறதோ அப்படித்தான் கொதிச்சுண்டே இருக்காது. அதனுடைய சுபாவம் அது கொதிச்சுண்டு பொங்கிண்டு வேலை வருது பாருங்க. அந்த பாலானது எப்படி பொங்குறதோ, அந்த பொங்குற பாலுக்கு என்ன பண்றதுன்னு கொஞ்சம் தீர்த்தத்தை விடுவா. அந்த தீர்த்தத்தை அதனால அப்படி தெளிச்சா அது எப்படி தானா இறங்கி போறது பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்த பொங்கிண்டு மேல கொதிச்சுண்டு வரக்கூடியதான் இந்த மனசுக்கு பகவானுடைய நாமாவை விடுங்க. அந்த கொதிக்கிறது தானா குறையும், வேற வழி இல்லை. ஆகையால் மற்ற தேவதைகளை ஆயாதம் லபியதே காவா முக்தி. அந்த மனசானது தானா சமிச்சு மனசு தன் வேலை பண்ணாம நின்று போறது பார்த்தீங்களா, அதான் நிஜமான முக்தி. முக்தின்னா ஞானத்தினால மனோநாசம், மனோலயம் இல்லை. மனசு அப்பப்ப லயத்தாலையும் மறுபடியும் வந்துடும். மனசு டோட்டலா அழிஞ்சு போகணும். அப்பப்ப தூக்கத்திலையும் மனோலயம் ஏற்படுறது, சமாதியிலையும் மனோலயம் ஏற்படுறது, மனசு லயிச்சு மறுபடியும் தீர்ந்து வருது. அழகான சங்கீதம் கேட்டிருக்கள் எந்த ரோ மகானுபாவும் மனசு லயத்தை அடையிறது, ஆனா முடிஞ்சதே மறுபடியும் வந்துடுறது. இப்படித்தானே இருக்கு. ஆனா இங்க என்ன டோட்டலா மனசு அழிஞ்சு போயிடும். வித்யதே ஹ்ருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாஹ க்ஷியந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. அந்த பராபரமான அந்த பரமாத்மாவை பார்த்த மாத்திரத்தினால் அபரோட்சமாக நீங்க பார்த்தேவையானால் இனிமேல ஒரு கவலையும் கிடையாது. ஏன்டா மனசானது வேலை செய்யறது நின்று போயிடுச்சு சார். இங்கேயும் எங்கேயும் அலையாது, இங்க மேல மனசு அதனுடைய ஸ்வரூப நாசமா போயிடுது. அப்படி ஒரு நிலை வந்தா தான் அதுதானே முக்தி. அது உங்களால தானே முடியும். நீங்க தானே ஞானத்தை, ஞானம் மகேஸ்வராதிச்சே, ஞானம் நீங்க தானே கொடுப்பேள். தட்சிணாமூர்த்தியா ரூபமா இருந்து கொண்டு என்ன பண்றேள், எல்லோருக்கும் ஞானத்தை கொடுக்கறேன். அந்த ஞானமானது நீங்க பேச்சு கொடுக்கல, நீங்க என்ன பண்ணிவிட்டேள், ஒரு குருவை தயார் பண்ணி அனுப்பிச்சு விட்டேன். அவர் சாஸ்திரத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காள். ஒரு நாளைக்கு நீங்க உங்க முத்திரையை பார்க்கறான், சின்முத்திரையை பார்க்கறான், அந்த ஜீவ பிரம்மைக்கன் தெரியறது. அடுத்த க்ஷணம் தானா ஞானம் வந்துச்சு. அந்த ஞானத்துக்கு வேற ஒண்ணும் அது இது ஒண்ணும் பண்ண வேண்டாம். தட்சிணாமூர்த்திய அனுகிரகம் உங்களுக்கு வருது. ஆகையால் அந்த முத்திரை காவா முக்தி இதஹா குதோ பவதி சேத், இதை விட வேறாவது வழியில வரும்னா கிம் பிரார்த்தனியம் ததா, அதை விட வேற ஏதாவது என்ன கேட்கறது. ஆகையால் பகவானே ஒன்னே ஒண்ணுத்தான், உங்களுடைய பூஜை, உங்களுடைய நமஸ்காரம், உங்களுடைய துதி, உங்களுக்கு பூஜை பண்றது, உங்களை மனசால நினைக்கிறது, உங்களுடைய கதாசிரவணத்தை பண்ணி கொண்டு இருக்கிறது, எண்ணிக்காது உங்களுடைய ஸ்வரூபத்தை இதயத்துல பார்க்கிறது. இதை பண்ணி பண்ணி கடைசியில உங்க இதயத்துல பார்க்கணும், ஹிருதயத்துக்குள்ள தோணணும் அந்த ஸ்வரூபம். இதுதான் சுவாமி நிஜமான பக்தி. சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியமத்ம நிவேதனம். ஸ்ரீமத் பாகவதத்துல ஒன்பது விதமான பக்தி சொல்லியிருக்கார். பகவானுடைய நாமாவை கேட்கறது, பகவான் நாமாவை சொல்றது, பகவான மனசால தியானம் பண்றது, பகவானுடைய பாதங்களுக்கு பூஜை பண்றது, ஆத்ம நிவேதனம், எல்லாமே என் வாழ்க்கையே பகவானுக்காகத்தான் என்று நம் வாழ்க்கையை பகவானுக்கு அர்ப்பணம் பண்றது. எட்டரோடு எஜோது எதா செய்யுது, நீங்க எதை பண்றோ வாழ்க்கையில எல்லாம் பகவானுக்காக பகவானுக்காக என்று நினைக்கிறது. இதுதான் சுவாமி பக்தி. அந்த பக்தியை முதல்ல இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணின பிறகு அந்த பகவானுடைய ஒரு ஸ்வரூபத்தை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லிட்டு இருக்கார். ஏன்னா இந்த பக்திக்கு முக்கியமாக வரக்கூடியது இந்த பயம். நமக்கு எப்ப மரணத்தை அடைவோமோன்னு ஒரு பயம், அந்த பயமானது மரண பயத்திலிருந்து நமக்கு போகணும். அந்த மரண பயத்தை போக்கக்கூடியதான லீலை அடுத்தது, கிம் ப்ரூமஸ்தவ சாஹசம் பசுபதே கஸ்யாஸ்தி சம்போ பவத் தைரியம் ஜெத்ருஷமாத்மனஸ்தி திரியம் சன்யை கதம் லப்யதே பிரஸ்ய தேவகணம் வசந்திரசன்முனிகணம் நஸ்யத் பிரபஞ்சம் லயம் பஸ்யன் நிர்பய ஏக ஏவ விஹரதி. ஆனந்த சாத்ரோ பவானு, ஆனந்த வடிவமாக தங்கள் இருக்க இருந்த போதே உங்களை கண்டு நடுங்கிறதுன்னார் அர்ஜுனன். முதல்ல பகவானுடைய விஸ்வரூபத்தை காமின்னு கேட்டார். அவர் பாட்டுக்கு விபூதி யோகத்துல பத்தாவது அத்தியாயத்துல நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு சொன்னார். சொன்னதுமே நம்ப வேண்டியது தானே, எல்லாம் நம்புறேன் நீங்க சொன்னபடி எல்லாம் யதார்த்தத்துவம் அதெல்லாம் அது ரைட்டு தான் நான் நம்புறேன். ஆனாலும் பார்த்தா தேவையில் இருக்கிறது என்ன சுவாமி, அது பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்துருது. பகவான காமிங்கோன்னு கேட்கிறார். அது எப்படி முடிஞ்சா காமிங்கோ, அது வேற பகவான் பார்த்தா நீ என்னைக்கு பார்க்கணும்னு நினைச்சியோ உங்க மனசுல என்ன உண்டாச்சோ நான் சித்தமாயிட்டேப்பேன். பக்தர் நினைக்க வேண்டியதே தவிர அவள் ஒண்ணும் என்ன பிராதேய பண்ணணும்னு ஒண்ணும் கிடையாது. நீங்க சொன்ன போறோம் அடுத்த மனசுல நினைச்சிடா இல்லையா பாக்கிறக்க, ஆனா ஒண்ணு இந்த கண்ணால பார்க்க முடியாது. உங்க கண்ணுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு, அதை தாண்டி ரொம்ப டூ மச் லைட் வந்ததுன்னா உங்களால பார்க்க முடியாது. என்னுடைய ஸ்வரூபமா தேஜஸ்வரூபம் திவி சூரிய சகஸ்திர பா எதிரி, ஆயிரம் சூரியர்கள் வந்தா எப்படியோ அப்படி பாசஸ்திய மகாத்மனஹா, அந்த ஒரு பிரகாசம் இருக்கிறதுனால பார்க்க முடியாதப்பா. ஆகையால் நான் என்ன பண்றேன் தெரியுமோ, நான் திவ்யம் ததாமிதே சட்சுஹோ, அந்த வேற திவ்யமான அதை பார்க்க தகுந்ததான ஒரு கண்ணை உங்களுக்கு கொடுக்குறேன். பகவத் ஸ்வரூபத்தை பார்க்கறதுக்கு நமக்கு பகவானே முன்னால அனுகிரகம் பண்றார். பிறகு அந்த ஸ்வரூபத்தை பார்க்கும்படி ஒரு தன்மையை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து அதுக்கப்புறம் பார்க்க வைக்கிறார். ஆகையால் அப்படி பண்ணின மாதிரி அதை பார்த்து காமிச்சார். முதல்ல நன்னத்தான் இருந்ததுன்னு, ஆஹாஹா என்ன எத்தனை தேவ பத்தியாம தேவாம் சவ தேவ தேகே ஹரே கிருஷ்ணா கமலாசனஸ்தம், பிரம்மதேவர் இருக்கார், மற்ற தேவதைகள்லாம் இருக்கார், எல்லோரும் இருக்காங்க, தேவ கணங்கள் முஷி கணங்கள் முனி கணங்கள் ரிஷி கணங்கள் எல்லாரும் என்ன ஆனந்தமா இருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பயமா மாறித்து யார் யார் என்னோட சண்டை போடணும்னு நினைக்கிறாளோ அவள் நீங்க சாப்பிட்டுட்டே இருக்க. ஒரு மனுஷன் மனுஷனையே சாப்பிட்டே இருந்தா பார்த்தா எப்படி இருக்கும்? வடான்னு சாப்பிட்றாப்பல மனுஷன் சாப்பிட்டுருக்க, என்னமா பண்றது? அங்கே கீழே தொங்கிண்டே இருக்க, அது நாக்கால உள்ள தள்ளிண்டே இருக்கார். அப்படியே இது ரொம்ப பயமா இருக்கேன், விவகாரம் என்னமோ நினைச்சேன், இவர் என்ன இப்படி பயமா இருக்காரு, என்ன பண்றதுன்னு போரும். முதல்ல நம்ம கேட்டுக்கிறது ஒண்ணு, அது என்னடா அது போரும், அது பேர் கேட்கணும். எங்கே பார்த்தாலும் அந்த ஸ்வரூபம் முன்னால புறத்தா புரட்டதா பார்த்ததா மேலையும் கீழையும் எந்த பக்கம் திரும்பினாலும் தெரியுது. அர்ஜுனன் பார்த்தா என்னடா ஆச்சுனர், கண்ணை மூடிப்போம் மறந்துடுவோம், கண்ணை மூடிண்டாலும் தெரியுது. என்ன சுவாமி இது இப்படி ஆயிடுத? இத பாருங்க, இந்த ஸ்வரூபத்தை நமஸ்காரம் பண்றேன், ஸ்தானே ஹிருஷிகேச தவ பிரகத்திய நமஸ்காரம் பண்றேன், ஆனா ஒன்னே ஒண்ணு இந்த உருவத்தை எடுத்திருக்கோம். இது என்ன பண்ற சுவாமி? கால் பணத்தை கொடுத்து வாங்கினா ஒரு பணத்தை

என்ன தெரியுதுன்னா, அர்ஜுனனுக்கு மட்டும் எப்பொழுதுமே சதுர்புஜ சேவை உண்டு பகவான், மீதி எல்லோருக்கும் ரெண்டு கை தான் தெரியும். ஆனா அர்ஜுனனுக்கு மட்டும் நாலு கையோட சேவை, ருக்மிணிக்கு ரெண்டு கையோட தான் சேவை. அது கவனிக்கணும், ஸ்ரீமத் பாகவத படிக்கணும். அக்கா அக்கக்கா ருக்மிணி முதல்ல இருந்து பகவான ரெண்டு கையோட தான் பார்த்திருக்கா, நாலு கையோட பார்க்கல. மற்ற தேவிகள் எல்லோருக்கும் ரெண்டு கையோட தான் பகவானுடைய சேவை, அர்ஜுனுக்கு மட்டும் நாலு கையோட. தேனைவ ரூபேண சதுர்புஜேனா, அந்த பழைய உருவமே அந்த சிரிக்கிற உருவம் இருக்கு பார்த்தேடா, புன்சிரிப்போட கூடியிருந்தார் அதை காமிங்கோ அப்படின்னா. அது மாதிரி எங்க பகவானுடைய ஸ்வரூபத்தை பார்த்ததுமே என்னடா அர்ஜுனர், தேவகணங்கள் தேவகணம் இப்பொழுது இல்ல, பிரளய காலத்துல உலகத்தை எல்லாம் அழிக்க வேண்டியதான ஒரு சந்தர்ப்பத்துல இப்பொழுதெல்லாம் நாம பார்த்துட்டே இருக்கோம். உலகம் எல்லாம் ஆனந்தமா இருந்துட்டு இருக்கு. ஆனா இந்த உலகத்தையும் மாத்தணும், புதுசா ஒண்ணு கொண்டு வரணும். பழச அழிச்சாத்தான் புதுசை கொண்டு வர முடியும். நமக்கெல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கார், எத்தனையோ ஜென்மாக்களை கொடுத்து இது இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு. ஒவ்வொரு பிறவியும் கொடுத்த அந்தந்த பிறவியில சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கமே தவிர துன்பத்துக்கிட்டே போறதில்லை, பகவானை நினைக்கிறதே இல்லை. அழகான அந்தனரா பிறந்தார், வேதாத்தியனம் பண்ணல, காசுக்காக அலைஞ்சிட்டு இருக்கார். வேதாத்தியனம் பண்ணினாலும் காசுக்காக அலையறா, பகவான நினைக்க மாட்டேங்கிறேல. எவ்வளவு இருந்தது அழகான ஒரு ஸ்திரீ சரீரம் கொடுத்தா அந்த ஸ்திரீ சரீரத்துல நாலு பேரை வசம் பண்ணுன்னு நான் அழகா இருக்கணும்னு அழகு மண்டலத்திலேயே பொழுது போறதே தவிர பகவான நினைக்கிறேடோ? யவனம் எல்லாம் போயிடுது, வயசான காலத்துல என்னடா அர்ஜுனர் ஊர்வம் இருக்கு. மணிக்கணக்கா டிவி சீரியல பத்தி பேசிட்டு இருக்க பாகவதத்தை வந்து பேசுறோமா? ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு நேரம் நம்ம பகவான் பக்கத்துல நம்ம மனசு போகும்படி வச்சுட்டு இருக்கோம்னு யோசனை பண்ணிடா. ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம்னு சொல்ல முடியுமா? எட்டு மணி நேரம் நிச்சயமா தூங்குறோம், பகல்லையும் சாயங்காலம் எப்ப தூங்கப்படாதோ அப்பவும் தூங்குறா. விவகாரம் என்ன இருந்தாலும் மீதி பதினாறு மணி நேரம் முடிச்சுட்டு இருக்கோமே, பதினாறு மணி நேரத்துல ஆக்சுவலா எவ்வளவு நேரம் நீங்க பகவானுக்காக ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன், பகவான நினைச்சுட்டு இருக்க, எந்த பகவான் உங்களை படைச்சாரோ, எந்த பகவான் உங்களுக்கு இந்த சரீரத்தை கொடுத்தாரோ, எந்த பகவான் உங்களுக்கு உத்தியோகத்தை கொடுத்து காசை கொடுத்தாரோ, எந்த பகவான் உங்களை பார்த்துக்கிறதுக்கு அம்மாவையும் அப்பாவையும் கொடுத்தாரோ, எந்த பகவான் நீங்க சந்தோஷமா இருக்கணும் உங்களுக்கு குழந்தைகளை கொடுத்தாரோ, எந்த பகவான் உங்களுக்கு வீடை கொடுத்தாரோ, எல்லா வசதியும் கொடுத்தாரோ, அவளை பத்தி நினைக்கிறதே கிடையாது. எப்பவும் நான் இனிமேல எனக்கு என்ன வரும், எதை பண்ணினா நான் சௌக்கியமா இருக்கும், எதை பண்ணா இப்படி நானு கவனிக்கிறேன் தவிர இந்த நானுக்கு காரணமா இருக்கிற பகவான கவனிக்கிறேன். அதனால அவரும் பார்த்தார், எத்தனையோ பிறவியை கொடுத்துருக்கேன், ஆணா கொடுத்துருக்கேன், பெண்ணா கொடுத்துருக்கேன், மனுஷனா கொடுத்துருக்கேன், பசுவா கொடுத்துருக்கேன், என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், சரியா வரல சார், என்ன பண்றதுன்னு. ஆட்டம் சரியா இல்லைன்னா கெடுத்து விடணும், மனுஷன் ஃப்ரம் தி பிகினிங் ஆடுனர். அதே போல விவகாரம் என்ன, அட்லீஸ்ட் இன்னொரு தரம் கிருத்த யுகத்திலிருந்து ஆரம்பிப்போம். அந்த கிருத்த யுகத்துல ஆரம்பித்த கிருத்த யுகத்துல என்விரான்மெண்ட் எல்லாம் சௌக்கியமா இருக்குன்னு ரொம்ப பேர் ரிஷிகள் இருக்கா, மகர்ஷிகள் இருக்கா, அவ தபஸ் பண்ணிட்டு இருப்பா, அதனாலயாவது இவன் திருந்துறானோ என்னமோ பார்த்து அப்படிங்கிற அபிப்பிராயத்துல மறுபடியும் பிரளயத்தை கொண்டு வர. இவர் கலியுகத்த பிரளயத்தை கொண்டு வரதுக்கு காரணம் என்ன, புதுசாக ஒரு கிருதயுகம் பண்ணணும். பில்டிங் ரொம்ப பழசா போச்சு, தானா உதிர்ந்து கீழே விழுந்துரும், அதுக்காக அதை கம்ப்ளீட்டா எடுத்து மறுபடியும் புதுசா ஃபவுண்டேஷன் பண்ணி அழகா நம்ம மாடர்னா கட்டுறோமோ இல்லையா, அதே மாதிரி தான் இவைகள்லாம் அழிச்சு விட்டு பழசா அழிச்சாதான் புதுசா உண்டு பண்ண முடியும். அதுக்காக பிரளயத்தை கொண்டு வர. அந்த பிரளயத்தை கொண்டு வரும் பொழுது அதுக்குன்னு ஒரு வழி இருக்க, பாதாள லோக்கத்துல, பாதாள லோக்கம்னு இங்க இருந்து ஏழு லோக்கம் கீழே, அங்க இருந்து சம்பத்தாக்னி வர ஆரம்பிக்கிறது. அந்த நெருப்பானது பிரம்மலோகம் வரைக்கும் அதனுடைய ஜுவாலை போறதாம். இப்படி ஜஸ்ட் நினைச்சு பாருங்க, சம்பத்தாக்னி பாதாள லோக்கத்துல இருந்து பிரம்மலோகம் வரைக்கும் ஜுவாலை போறது. இருக்கக்கூடிய நான் எல்லா பதார்த்தங்களும் தானா எரிஞ்சு பட்டு பட்டுன்னு விழருது. அது மாதிரி இருக்கிற அவருடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கு இதை கண்டதுமே என்ன, தேவகணம் தேவதைகள்லாம் ஓடுறாளாம், அவ இருக்கிற இடத்துல போட்டு ஓடுறா. ஏண்டன்னார், நெருப்பு வந்தா என்ன பண்ணுவா, முதல்ல அங்கிருந்து நான் ஓடுவான், அதுக்கப்புறம் எட்டி இருந்தேன்னா அதுல ஜலத்தை விடுவான், அங்கிருந்து ஜலத்தை விட மாட்டான், ஓடி வந்து தான் எட்டு முதல்ல தான் சேஃபா பிளேஸுக்கு போய் அப்புறம் ஜலத்தை எடுத்து அந்த அக்னியை அணைக்கிறதுக்கு வழி பண்றாளோ இல்லையா, முயற்சி எடுத்துக்கிறாளோ இல்லையா. அதே போல என்ன பண்ணார், தேவகணம் அடாடா ஸ்வர்க்கலோகத்தில் இப்படி வந்துட்டு நம்ம இங்கிருந்து கிளம்பணும்னு ஓடினா.

0: சரி, அவள்லாம் ஓடினான். மகர்ஷிகள்லாம் என்ன பண்ணா, நத்ரஸ்யன் முனிகணம், முனிகள்லாம் பார்த்தா, அவள் பார்த்தா அவள் ஓட வேண்டியது இல்லை. நினைச்சா சங்கல்பத்தினாலே எங்கேயும் போவா. ஆனா என்னன்னார், அவ நடுங்கின்னு அங்கே ஸ்வஸ்தி வாசனங்கள் பண்ணிட்டு இருக்கா. வேதத்தில் இருக்கக்கூடியதான ஸ்வஸ்தி மந்திரங்களை சொல்லிருக்கா. ஸ்வஸ்தின இந்திரோ விருத்த ஸ்ரவாஹ, ஸ்வஸ்தின பூஷா விஸ்வவேதாஹ, ஸ்வஸ்தி நத்தார்ஷோ அரிஷ்டனிமி. எதற்காக குலங்கள்லாம் சௌக்கியமா இருக்கணும். இந்த ஸ்வஸ்தி அப்படின்னு சொன்னா நன்னா இருக்கணும்னு பிரார்த்திக்கிறது. சு அஸ்து, நன்றாக இருக்கட்டும், நன்றாக இருக்கட்டும். இருந்த ஸ்வஸ்தி, ஸ்வஸ்தினா நன்னா இருக்கட்டும், க்ஷேமமா இருக்கட்டும், சாந்தமா இருக்கட்டும். இந்த ஸ்வஸ்தி வதனம், ஸ்வஸ்தி நமஸ்காரங்கிறல, இந்த ஸ்வஸ்தி இருந்த ஸ்வஸ்தி கம்முன்னு உண்டாச்சு. ஒரு பிள்ளையா இருக்க ஒரு ஸ்வஸ்தி கோலம் போடுறது பார்த்தேடா, இது என்ன, அந்த கோலமே நன்னத்தை கொடுக்குமா, நன்மையை கொடுக்குமா. நம்ம பிள்ளையா இருக்க ரவுண்டா கோலம் போடுறோம், ஆனா ஆன்டி கிளாக் வைஸா போட்டுருக்கா ஜெயின்கள், அவ்வளவு ஸ்வஸ்தி தான் போடுறான். இந்த ஸ்வஸ்திக்கும் அந்த ஸ்வஸ்திக்கும் வித்தியாசம் அவ்வளவுதான். ஸ்வஸ்தி என்ன, க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதான பதார்த்தம். இந்த ஸ்வஸ்தி வாசனங்களை சொல்லிட்டு இருக்கா யார, மகர்ஷிகள்லாம். ஏன்னா பகவான் கோபம் வந்துருத்தோ என்னமோ, அவர் சௌக்கியமா இருக்கட்டும், அவர் மனசு சாந்திக்கட்டும், அவர் உலகத்துக்கு நல்லது பண்ணட்டும், ஆனா அவளுக்கும் உள்ளூர நடுக்கம் இருக்குன்னு. பிரஸ்ய தேவகணம், தேவதைகள்லாம் ஓடுறா, மகர்ஷிகள்லாம் ஓடல, ஆனா இருக்கிற இடத்துலயே பயந்து ஸ்வஸ்தி வாசனம் பண்ணிட்டு இருக்காள். நஸ்யத் பிரபஞ்சம் லயம், நஸ்யத் பிரபஞ்சம், உலகமெல்லாம் தானே உதுந்து உதுந்து கீழே விழுந்து அழிஞ்சு போயிட்டே இருக்கு. லயம் பசியன்னு பார்த்துட்டே இருக்க. ஆனா இத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவர் அந்த பரமாத்மா, அவருக்கு பயம் உண்டோ? இல்ல. நிர்பய ஏக ஏவை விஹரதி, பயம் இல்லாமல் ஏகாந்தியா ஒண்டியாக நீங்க சுத்தி கொண்டு டான்ஸ் ஆகிட்டு இருக்க, இது எப்படி சார் உங்களால முடியும்னு கேட்கிற. உலகமெல்லாம் அழிஞ்சுட்டு இருக்க, ஒரு சின்ன பொருள் வந்தாலே ஜனங்கள்லாம் நடுங்குதா. அந்த நடுங்கி ஏதாவது ஒண்ணா, அதுக்கு உங்க டிவியில எல்லா டிவியும் அதைத்தான் சொல்லிட்டு இருக்கான். அது ஏதோ நடக்கிறது போடட்டும், அது நடந்த பிறகு ஒரு மாசம் வரைக்கும் இப்படி ஆயிடுது அப்படி ஆயிடுது, அதுக்கு காரணம் என்ன யோஜனம். இவன் ஆனந்தமா ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்கான், அங்க இருக்கிறவருடைய கஷ்டம் அவனுக்கு என்ன தெரியும். ஆனா விவகாரம் என்ன, இப்படி ஆயிடுது அப்படி ஆயிடுது, ஜனங்கள் பண்ணினதுனால்தான் ஆச்சு, இன்னொருத்தர வெய்யறதுல இருந்துட்டு இருக்கான். ஆனா அது கொஞ்சமா இருந்தாலும் அது மறுபடியும் மறுபடியும் காட்டினா மனசுல பயம் ஜாஸ்தி ஆயிடும். அதேபோல இந்த ஜனங்கள்லாம் நடுங்கிறார். பிரபஞ்சம் இத பார்த்துட்டே இருந்த நீங்க பயம் இல்லாம இருக்கட. ஹே பரமேஸ்வரா, நிர்பய ஏகையேவ விஹரதி, ஆனந்த சாந்திரோ பவான். இது காரணம் என்ன, நீங்க ஆனந்த கட்டி, ஆனந்தமானது அது உறையாம இருக்கக்கூடியதான ஒரு ஆனந்தம். நெய் இருக்க பார்த்தேட, பாத்திரத்துல போட்டு அந்த நெய்யை நெருப்பு வேலை வச்சோம்னா அது ஆனா உருகி போறதோ இல்லையா, அப்படி உருகி அது பொழுதுன்னா அது பிரயோஜனம் இல்லை. என்ன பண்ணாலும் உருகால அப்படியே ஆனந்தமா அப்படியே கட்டி நிக்கிறது பத்தல, அப்படிப்பட்டதான ஆனந்த கட்டி நீங்க விஞ்ஞான கணம் வாரே மகாத்மா வேதம் கட்டுறது அறிவு கட்டி. அதே போலயே ஆனந்த கட்டி அவர் என்னைக்கும் அழிஞ்சு போக மாட்டார். அந்த ஆனந்தத்துக்கு ஒரு சிறிதேனும் நாசம் வராது, அப்படிப்பட்டது ஆனந்தம். அதையே பட்டத்தை சொல்லும்போது சாந்திர ஆனந்தாவபோதாத்மகம் அனுபமிதம், இந்த சாந்திராங்கிற பதம் அவரும் சொல்லியிருக்கார், வேதத்துல இருக்கு. அது வர பசியன் நிர்பய ஏக ஏவ விஹரதி ஆனந்த சாந்திரோ பவானு. நிஜமா நானும் பாக்குறேன், இவ்வளவு பயம் வந்துட்டு இத்தனை ஜனங்கள் வணுந்துட்டு இருக்க, நடுங்கிட்டு ஓடுற பக்கத்துலயும் எல்லா பக்கத்துலயும் தேவதைகள் மார்க்கிகள்லாம் எதுக்கும் பயப்படாதவாள், அவளுக்கும் பயம் வந்து அவளை சொத்தி வாசனம் சொல்லிட்டு இருக்க. பிரபஞ்சமா ஒவ்வொன்னா போயிட்டே இருக்கு, இருந்தாலும் அத்தனையும் பார்த்து நீங்க ஆனந்தமாக கூத்தாட்டே இருக்கேன்னா நிஜமாக சொல்லணும், உங்க ஆனந்தத்துக்கு ஒரு நாளும் குறவில்லை, ஒரு நாளும் அசையறது இல்லை. அப்படிப்பட்டதான உங்களுடைய தைரியத்தை நான் என்ன சொல்றேன், கிம்ப்ரூமஸ்தல சாகசம் பாருங்க. ரோட்ல ஏதாவது ஆக்சிடென்ட் இருந்தா கண்ணை முண்டு ஓடி போயிட்டான் சார், ரெண்டு பேரும் உறக்க கத்தினா போறோம், அங்கிருந்து முதல்ல இவன் இடம் கழிட்டு போயிட்டான், ஒண்ணும் இல்லைன்னா எட்டி எட்டி பாக்குறான். அங்கவே இந்த ஊர்வம்பும் வேண்டி இருக்கு, பயமும் இவனுக்கு இருக்கு. நாலு பேர் கத்தினா அது நமக்கு என்ன சார், மேலே விழ போறது அடி என்ன, அந்த பக்கம் ஓடி போயிட்டான். ஆனா இவ்வளவு ஆனாலும் ஆனந்தமா பார்த்துட்டு இருக்காரு அந்த பரமேஸ்வரனுடைய சாகசத்தை என்ன சொல்ல முடியும், கிம்ப்ரூமஸ்தவ சாகசம் பசுபதே. இத்தனையும் சொன்னாலும் காரணம் நீங்க பசுபதி, நீங்க எதை பண்ணினாலும் ஜனங்களுக்கு நல்லதாகணும் தான் பண்ணிட்டு இருக்க. டீச்சர் ஒரு தரம் அந்த ஸ்கூல்ல காப்பி ரைட் காப்பி, இவர் தரம் தப்பு பண்ணிட்டான்னு 100 தரம் எழுதுங்கிறான். இது நிஜமான பனிஷ்மெண்ட் தானே. அதையே 100 தினம், 10 தினம் சொன்னா 7 நாள்ல நொட்ரு ஆயிடும் சார். சின்ன குழந்தைக்கு 100 தினம் எழுதுங்கிறார், எழுத வேணா அன்னைக்கு நாளைக்கு வருது இன்னொரு 100 தினம்ங்கிறார். எதற்காக? எதை பண்ணினாலும் அந்த குழந்தைக்கு நிஜமாக ஞானம் வரணும்னு ஒரு எண்ணத்தினாலத்தானே. அதே போல பசுபதியா இருக்கக்கூடியதான தாங்கள் எதை பண்ணினாலும் குழந்தைகள் சௌக்கியமா இருக்கணும், அவ முன்னுக்கு வரணுங்கிற ஒரு அபிப்பிராயம் தான். ஆகிய ஹே பசுபதே கஸ்யாஸ்தி சம்போ பவத் தைரியம், உங்க போன்றதான ஒரு தைரியம் யாருக்கு இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். ஏன்னா எல்லா தேவதைகளும் ஓடிவிட்டான்னு இந்த பிரளய காலத்துல எல்லா தேவதைகளும் அவ என்ன பண்ணி விட்டான், பிரம்மலோகத்துக்கு போனா. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அங்கேயும் சரியா இல்லையா, கேவலமான ஒரு சொரூபத்தை நிர்குண சைத்தன்ய பாவத்தை அரைஞ்சுட்டாலும் இங்க இருந்தா கஷ்டம்னு, லோகத்துல எங்க இருந்தாலும் எந்த மூலையில இருந்தாலும் கஷ்டம்னு அரைஞ்சிட்டா பிரஸ்யத்தேவகணம் ஆகையால் பரமேஸ்வரா சம்போ பவத் தைரியம் சைத்ருஷம் ஆத்மனஸ்திதி, உங்களுடைய இருக்கக்கூடியதான ஒரு தைரியமும் ஆத்மனஸ்திதி, உங்களுடைய மனசுல இருக்கக்கூடியதான இந்த மனசுல ஒரு சாஸ்வதமான ஒரு எண்ணம் இருக்க, திடமான ஒரு நிச்சயம் கதம் லப்யதே, இது எப்படி கிடைச்சது பார்க்கலாம். ஆச்சாரியால இன்னொரு பஞ்சத்வம் ரஜதி ஹரிரபி ஆப்ரோதி விரதிம் விநாசம் கீநாசா பஜதி தனதோ யாதி நிதனம். ஹே பரமேஸ்வரா பாருங்க, விரிஞ்சி பஞ்சத்வம் ரஜதி, எல்லாமும் ஆண்டவரும் பரமே மகா விஷ்ணு என்ன பண்ணினார், பிரம்மதேவரை போறோம்னு அனுப்பிச்சு விட்டார். நீங்க மோட்சத்தை அடைஞ்சுங்கொண்டு என்ன சுவாமினார், உலகத்தையெல்லாம் அழிக்க போறேன், இப்ப இந்த டிபார்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணி பண்ணும், இனிமேல யாரும் விட்டு பறக்க வைக்கப்படாது இல்லை. ஆகையால் உலகத்தை படைக்கிறதுங்கிற டிபார்ட்மெண்ட் அதை க்ளோஸ் பண்ணுறேன், எல்லாத்தையும் அழிக்கணும்னு வரப்ப இவர் அதுக்குன்னு விரிஞ்சி பஞ்சத்வம் ரஜதி. அதுக்கப்புறம் ஹரிரபி அப்புறம் திவ்யராஜையும் மகாவிஷ்ணு பார்த்தார், இத்தனை நாளாக ஆனந்தமாக பார்க்கடல, காலை நீட்டுண்டு மகாலட்சுமி காலை பிடிச்சுட்டே இருந்தேன்னா ஆனந்தமாக சிரிச்சுண்டே அப்படியே இருந்துட்டுருந்தார். உலகத்தை காக்க வேண்டியதான ஒரு நிலை இப்போ இல்லை, ஏன் உலகத்தை அழிச்சுட்டு இருக்கேன், உலகத்தை பண்ணிட்டு இருக்கிறேன். ஆகிய நீங்களும் என்ன சுத்த பிரம்ம பாவத்தை அடைங்க ஒரு விட்டார், அவர் உருவத்தை வரைஞ்சு விட்டார். விநாசம் கீநாசோ பஜதி, யமதம ராஜாவுக்கும் நாசம் வந்தாச்சு, தனதோ யாத்திரை தனம், எல்லோருக்கும் பணத்தை கொடுக்கக்கூடியதான குபேரன் அவரும் போருண்டர். என்ன ஆச்சுனர், விதந்திரி மகேந்திரி விரதி சமீலி ததுசா, எல்லாரும் போயாச்சு இந்திரனும் எதுக்குண்டர் அனுப்பிச்சுட்டுருந்தார். என்ன ஆச்சுனர், அப்படிப்பட்டதான மகா சம்ஹாரேஸ்வின்னு, அப்படிப்பட்டதான மகத்தான சம்ஹாரம் பண்ணக்கூடியதான காலத்துல விஹரதி சதித்வத்பதி ரசோ, அம்மா உங்க ஆத்துக்காரர் பரமேஸ்வரர் அவர் ஏகாந்தமாக ஆனந்தமா இருந்துட்டு இருக்கார், அவர் தான் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கார். அப்ப இது எல்லாரும் அவாவா பார்த்தா நமக்கு போறோம், உத்தியோகத்திலிருந்து ரிட்டையர் ஆக வேண்டிய சந்தோஷம் வந்து இருந்தேன்னு அவர் ரிட்டையர்ட்டு போயிட்டா. இவர் மட்டும் என்னன்னார், இவர் பட்டுக்கு ஆனந்தம், மறுபடியும் இவரை இதை புதுசா உண்டு பண்ணுவோம், புதுசா வீடு கட்டுறவாளுக்கு ஒரு சந்தோஷம் தானே, என்னடா நம்ம ஆனந்தமா இருப்போம் அப்படிங்கிற. இப்ப இருக்கக்கூடியதான இவர்கள்லாம் கஷ்டங்கள்லாம் விட்டு நமக்கு வசதியாக மாடர்னா இருக்கிறதுக்காக இப்போ புதுசா ரிட்டையர் ஆனப்புறம் வந்த காசுல இது சரி பண்ணி அது சரி பண்ணி நமக்கு கிட்டையே அட்டாச்சு பாத்ரூம் நன்னா வச்சுண்டு, எது போடாதோ அதை வச்சுட்டு இருக்கோம், இத்தனையும் பண்ணிட்டு நம்ம வசதிகளா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு பண்ற பதில, அதே போலயே மகாவிஷ்ணு என்ன பண்ணினா, பரமேஸ்வரன் எல்லாத்தையும் அழிச்சு விட்டு புதுசாக ஒரு சட்டம் தயார் பண்ணணும் அப்படின்னார். இதுக்கும் இந்த தேவதைகள்லாம் என்ன தெரியுமோன்னா, அமிர்தத்தை குடிச்சவா அவளுக்கு நிஜமா பயம் இருக்கலாமா சார். சுதாமப்பி ஆஸ்வாத்ய பிரதிபட்ட பிரதஞ்சாரணி, சுதாமப்பி ஆஸ்வாத்ய சமுத்திரத்தையும் சாப்பிட்டு என்ன பண்ணினார், பிரதிபய ஜரா மிருத்யுஹரணி, மனுஷியாளுக்கு பயமோ அல்லது கிழத்தனமோ இல்லாதான போக்கக்கூடியதான அமிர்தத்தை சாப்பிட்ட போதிலும் விபத்யந்தே விஸ்வே விதி முக மகாத்யாதி விஷதா, பிரம்மதேவர் என்ன சதமகத் யார் 100 யாகம் பண்ணினதானே இந்திரன், அந்த தேவதைகளும் நடுங்கிறாளாம் பிரளய காலத்தில். என்ன விபத்யந்தே விஸ்வே விதி சதமகாத்யாதி விஷதா, ஆனா என்ன உங்க பரமேஸ்வரனோ கராளம் யக்ஷேளம் கபலிதவதா, நிஜமா இவர்னா பயப்படணும். என்ன எல்லோருடைய பிராணியும் வாங்கக்கூடியதான ஹாலாகல விஷத்தை சாப்பிட்டிருக்கார், சில விஷங்கள்லாம் சாப்பிட்டா அது அன்னைக்கே வேலை செய்யாது சார், சைனைடு மாதிரி இருந்தால் தான் உள்ள போறப்ப கொண்டு விடும், சிலதெல்லாம் உள்ள போய் அப்படியே நிக்கிறது, ஒரு 15 வருஷம் 20 வருஷம் ஆனப்புறம் அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. என்னடா அதுனர், அது தெரியாது, அது எப்ப வேலை செய்யுமோ அப்பதான் வேலை செய்யும். விஷமா சாப்பிட்டா அது அப்படியே இருக்கு, வழியிலையும் வரமாட்டேங்கிறது, என்னைக்காவது ஒரு நாள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த பரமேஸ்வரன் இவர்னா நடுங்கணும், என் உடம்புல விஷம் இருக்க அது எண்ணிக்கிறேன் சார்தோ, வியாதிகள்லாம் அது வந்த கணத்திலேயே வேலை செய்யாது, அப்படியே உள்ள இருக்கா. அது என்ன ஆச்சுன்னா, என்னைக்கு உடம்புல தடுப்பு சக்தி குறையறதோ அன்னைக்கு அது தலை தூக்கும், அது வரைக்கும் அங்கேயே இருக்கு, நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அதே போல ஒரு நாளைக்கு நான் விஷத்தை சாப்பிட்டேனே, சாதாரண விஷம் இல்லப்பா. கராளம் யக்ஷேளம் கபடி தவதா காலகலனா, அவர் வந்து இந்த இதுக்கு பயப்படவே இல்லையே, காலத்துக்கு பயப்படவே இல்லையே. அது என்னன்னார், அங்கே அம்பாட ஸ்தோத்திரம் பண்ற. அது என்னன்னார், தவதன நீ தாட்டங்க மகிமா ந சம்போ தன்மூலம். அது ஏதோ பரமேஸ்வரன் வசத்தையும் நினைக்காதையும், உங்களுடைய ஐஸ்வர்யம், உங்களுடைய மாங்கல்ய பலம், அதனால அவர் இருக்கார் அப்படின்ட்டார். அப்படி என்ன விவகாரம், அப்போவும் அவன் நடுங்கலையா, இவ்வளவு உலகம் முழுக்க நடுங்கின போதிலும் நடுங்காம இருக்கல, அந்த மனசுல ஒரு கான்பிடன்ஸ், அதுதான் மனுஷனுக்கு வேணும். நடுங்கி போனேன்னா ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுது நீங்க நடுங்கி விட்டீங்கன்னா மனசை தளர விட்டேலையானால் ஜெயிக்கவே முடியாது. எந்த சந்தர்ப்பம் வந்தாலும் மனுஷனுக்கு முக்கியமா வேண்டியது வில் பவர், அது போயிடுத்துன்னா வாழ்க்கை பிரயோஜனம் இல்லை. கட்டங்கள் வரட்டுமே, நான் தாங்க முடியும் என்னால. எனக்கு பகவான் காமாட்சி காடம் அவலம்பிய கடாட்ச எட்டி, உன்னுடைய கடக்கன் பார்வைங்கிற ஒரு ஸ்வரூபத்தை வச்சுன்னு நான் மூலத்தையும் ஜெயிப்பேன்னு ஒரு நம்பிக்கை இருக்கணும். இது போயிடுத்து அது போயிடுத்துன்னா வாழ்க்கையில என்ன வேலை புதுசா வந்ததே, அதுக்காக பிராண நான் போயிட்டு விட்டுக்கிறத கிடையாதுன்னு, என்ன ஆனாலும் என்னால ஜெயிக்க முடியும்னு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்துக்கு இருப்பிடமா இருக்கக்கூடியது பரமேஸ்வரன், அதான் விசேஷமா சொல்றார். தைரியம் ச ஈதிருஷம் பவத் தைரியம் ச ஈதிருஷம் ஆத்மநஸ்தி திரியம் ச அந்நை கதம் லப்யதே, மற்றவர்கள்னால் எப்படி கிடைக்கும் பரமேஸ்வர. இப்படி பிரளய காலத்துல எல்லோரும் நடுங்கினாலும் நடுங்காம இருக்கக்கூடியதான நிலை இருக்க, அப்படி வாழ்க்கையில யாருக்கு எந்த கட்டம் வந்தாலும் அந்த கட்டமானது என்ன தாக்காமல் நான் அதை எதிர்த்து ஜெயிக்கக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் நமக்கு வரணும். இதே தான் ஆச்சாரியால் சொல்றார் தைத்தரிய உபனிஷத் பாஷ்யத்துல, உலகம் முழுக்க உங்களுக்கு எதிர்க்க இருக்க நீங்க சொல்றது ஒத்துக்கொள்ளாமல் நீங்க சொல்றது தப்புன்னு சொல்லிட்டு இருக்காளே, நீங்க ஒருத்தர் மட்டும் அந்த வாதிகளை எப்படி ஜெயிக்க போறீங்க. இப்ப அவர் சொல்றார், நீ என்ன பண்ணின, உலகம் முழுக்க ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் ஒரு இடத்துல இருக்கேன், யார் வசத்தின்னு உலகம் முழுக்க சேர்ந்து என்ன ஹிம்ச பண்றதுக்காக ஒன்னா சேராதவா சேர்ந்து இருக்கா, அதுலயும் இந்த புத்திசாலிகளா இருக்கிறவா சேரவே மாட்டான். எல்லாம் ஒண்ணு சாதாரண மனுஷால ஒரு சேர்த்து வைக்கலாம் ஒரு பேச்சு பேச்சு, புத்திசாலிகளை நீங்க என்ன என்ன பண்ணுவான்னு, இவர் பேசுறது ரைட்டா தப்பா ரெண்டு படிச்சவும் ஒத்துக்க மாட்டான் சார், அவன் சொந்த ஐடியா தான் பண்ணிருப்பான். அது மாதிரி இவெல்லாம் எல்லோரும் ஒன்னா சேர்ந்திருக்கான்னு சேர்ந்துருந்து என்ன எதிர்த்து பண்ணணும்னு இத்தனை பேருக்கு சமானமா என்ன ஒன்னத்தானு வச்சுருக்கேன். ஆகியல் இதம் மே ஸ்வஸ்தியனம் ஏகதேவமே ஸ்வஸ்தியனம், இதுதான் எனக்கு ஒரு ஆசீர்வாதம். எம் துவாம் பகுபட்சமாத்தா, இத்தனை பேருக்கு எதிர்க்கா நான் ஒத்த நிற்கிறேன் சொன்னதே ஒரு ஆசீர்வாதம்ங்கிறார். அது மாதிரி உலகம் முழுக்க அழிஞ்சாலும் அத்தனை தேவதைகளும் அவள்கிட்ட ரெஸ்ட் எடுத்துட்டாலும் கடைசியில் இருந்துட்டு காத்துட்டு இருக்கக்கூடியதான் அந்த தைரியம் பரமேஸ்வர அனுகிரகத்தினால நமக்கு கிடைக்கும். ஆகையால் அந்த தைரியத்துக்கு காலனை எதிர்த்து நிற்கக்கூடியதான ஒரு தைரியம் ஈஸ்வர அனுகிரகத்தினால கிடைக்கும். ஆகையால் நம்ம க்ஷேமமா இருக்கலாம்ங்கிறது இந்த பக்தியினுடைய ஒரு பிரயோஜனம் சொன்னார். கிம் ரூம சவதாசம் பசுபதே கசியாத்திஜம்போ பவத் தைரியம் ச ஈதம் ஆத்மனஸ்திதிஹி இயம் நான்யை கதம் லப்யதே பிரத்யத்தேவகணம் த்ரதன்முனிகணம் நஸ்யத் பிரபஞ்சம் லயம் பஸ்யன் நிர்பய ஏக ஏவ விஹரதி ஆனந்த சாந்த்ரோ பவான் அப்படின்னு பகவானுடைய ஆனந்த வடிவத்தை சொன்னதான ஒரு ஸ்லோகம். அதுக்கப்புறம் மேல் ஸ்லோகங்கள் ரெண்டு இது நாளை.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய. சைவம்.org இன் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு நியாய பாதகிருத்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஹரி ஓம். ஓம் நிதாய ஹரி விஸ்வேஷம் விதாய குரு வந்தனம். பாலானாம் சுகபோதாய க்ரியதே தர்க்க சங்கிரஹ. காரணம் த்ரிவிதம். சமவாய சமவாய் நிமித்த பேதா. அது காரணம் எத்தனை வகை? மூணு வகை. சமவாயி அசமவாயி நிமித்தம் அப்படின்னு மூணு வகையான காரணம். சமவாய் காரணம், அசமவாய் காரணம், நிமித்த காரணம் அப்படின்னுட்டு. பதக்கிருத்தியம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இது வந்து வெறும் சூளுரை மாத்திரம் தான், பிரதிஜா மாத்திரம் தான். இங்க உத்தேசம் சொல்லியிருக்கீங்க. எத் சமவேதம் காயம் உற்பத்தியதே தத் சமவாயி காரணம் யதா தந்தவஹ பதஸ்ய பதஸ்ச ஸ்வகத ரூபாதே. எத் சமவேதம் காரியம் உற்பத்தியதே, எது சேரதனால காரியமானது உண்டாரதோ தத் சமவாயி காரணம். அதுக்கு பேரு சமவாயி காரணம். எது பிரிக்க முடியாம சேர்றதுனால காரியமானது உண்டாரதோ அதுக்கு பேரு சமவாயி காரணம். தந்தவக பட்டசிய தந்து நூலானது துணிக்கு. நூலையும் துணியும் பிரிக்க முடியாது. நூலை பிரிச்சுட்டோம்னா துணி இருக்காது. அதே மாதிரி பட்டச்ச சுகத்த ரூபாதே, நூல் துணியில துணியோடைய நிறம் முதலியது. துணியும் நிறத்தையும் பிரிக்க முடியாது. அப்படி பிரிக்க முடியாத சம்பந்தத்தோட எது காரியத்துக்கு உதவியா இருக்கோ அதுக்கு பேரு சமவாயி காரணம். எஸ்மின் சமவாய சம்பந்தேன வர்த்தமானம் தத் இத்தியர்த்த சக்கராதி வாரணாய சமேதம் இது. அப்போ எது பிரிக்க முடியாத சம்பந்தத்தோட சேர்ந்திருக்கோ அதுக்கு பேரு சமவாய் காரணம். காரியத்துக்கு உதவி புரியறதா, காரியம் உண்டாகிறதுக்கு உதவி புரியறதா, பிரிக்க முடியாத சம்பந்தத்தோட எது இருக்கோ அந்த காரணத்துக்கு பேரு சமவாய் காரணம். அங்க சமவேத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சமவேத்தம் காரியம் உற்பத்தியத்தேன்னு சொல்லியிருக்கு. எது காரியம் உற்பத்தியத்தையும் சொல்லி சொன்னா சக்கரம் முதலியதும் காரியம் உற்பத்தி காரணமாகிறது. அதனால அங்க போயிடக்கூடாதுன்ற யோசனம் எது சமவேதம் அப்படின்னு சமவேத சப்தத்தை பிரயோகம் பண்ணியிருக்கு. காரியன காரணேன வா சக ஏகஸ்மின் அர்த்தே சமவேதம் சது காரணம் சமவாயி காரணம். இங்க படத்வாவ சின்னம் ஃபர்ஸ்ட் உதாரணம் தந்தவக பட்டசிய அப்படின்னு சொல்லிட்டு அதுல படத்வாவ சின்னம் காரியம் பட தந்துத்வாவ சின்னேஷு தந்துஷு சமவாய சம்பந்தேன உற்பத்தியதே அத்த படத்துவாவ சின்னம் பிரதி தந்துத்வாவ சின்னம் சமவாய் காரணம். படத்துவாவ சின்னம் காரியம், படத்தன்மை கூடியதானது, துணித்தன்மை கூடியதான காரியம். அந்த துணித்தன்மை கூடியதான காரியமான துணிக்கு தந்துத்வாவ சின்னேஷு தந்துஷு சமவாய சம்பந்தேன உற்பத்தியதே. அந்த துணியானது எப்படி உண்டாருது? தந்துத்தன்மை கூடியதான நூல், தன்மை கூடியதான நூல் ஆனது சமவாய சம்பந்தத்துல சேர்றதுனால உண்டாருது. அதனால பட்டத்துவாவ சின்னம் பிரதி துணித்தன்மை கூடியதான அந்த விஷயத்துக்கு காரியத்துக்கு தந்துத்துவாவ சின்னம் சமாய் காரணம். தந்துத்தன்மை நூல் தன்மை கூடியதானது சமாய் காரணம். துணித்தன்மை கூடியதானதற்கு நூல் தன்மை கூடியதான சமாய் காரணம். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா அங்க பிரிக்க முடியாத சம்பந்தத்தோட அது அந்த துணித்தன்மை கூடிய நூல் தன்மை கூடியதானது சேர்ந்து துணித்தன்மை கூடியதான துணிய உண்டு பண்றது. இது முதல் உதாரணம். இரண்டாவது உதாரணம் படச்ச சுகத ரூபாதேகே பாட்டாக பட ரூபம் பிரதி சமாய் காரணித்தியர்த்த. பட்டமானது நூலானது, நூலுடைய துணியானது துணியினுடைய ரூபத்துக்கு சமாய் காரணமா இருக்கு. துணியையும் ரூபத்தையும் பிரிக்க முடியாது நம்ம. அதனால குணம் குணி ரெண்டுமே பிரியாது அப்படிங்கறதுனால அது சமவாய் காரணம். ரூபத்வாவ சின்னம் காரியம் படத்வாவ சின்னே உற்பத்தியதே அப்படின்னு சொல்லிட்டு நியாய பாஷையில சொல்றது. அந்த நியாய பாஷையில சொல்ற அந்த விஷயத்தை பிரசன் பண்றதுதான் அங்க டீக்காக்குள்ள போன நான். காரியன காரணேன வாச ஏகஸ்மின் அர்த்தே சமவேதம் சது காரணம் அசமவாய் காரணம் சந்து சயோக பட்டசிய தந்து ரூபம் பட ரூபசிய. காரியன காரணேன வாச ஏகஸ்மின் அர்த்தே சமவேதம் சது காரணம் அசமவாய் காரணம். காரியத்தோடையோ இல்ல காரணத்தோடையோ ஏதோ ஒரு விஷயத்தோட சமவேத சம்பந்தத்தோட எது இருக்கோ அதுக்கு பேரு அசமவாயி காரணம். தந்து சயோக பட்டசிய நூலானது சேர்றது துணிக்கு காரணமா இருக்கு அசமவாயி காரணமா. தந்து ரூபம் பட்ட ரூபசிய நூல் ரூபமானது துணி ரூபத்துக்கு காரணமா இருக்கு. அப்படி அசமவாயி காரணம். காரியன காரணேனவா ஏகஸ்மின் அர்த்தே சமயதத்வே சதி ஆத்ம விசேஷ குண பின்னத்வே சதி எது காரணம் தத் அசமவாயி காரணம். அப்படி காரியத்தோடையோ இல்ல காரணத்தோடையோ சமயத சம்பந்தத்தோட ஆத்ம விசேஷ குணத்திலிருந்து வேறுபட்டதா இருந்த நிலையில எது இருக்கோ அதுக்கு பேரு சமவாயி அசமவாயி காரணம் சொல்லிட்டு தந்து சயோகாதவ அதிவ்ய தந்து சயோகாதவ அவ்வியாப்தி வாரணை காரியன இப்பி. தந்து சயோகத்துல அவ்வியாப்தி வரக்கூடாது அப்படிங்கறதுக்கோசரம் காரியன அப்படின்னு சொல்லியிருக்கு. தந்து ரூபாதவ அவ்வியாப்தி வாரணை காரணே நேத்தி தத்து ரூபத்துல அதிவியாப்தி அவ்வியாப்தி ஆயிடும் இல்ல இடனால இதை மாத்திரம் சொன்ன காரியணம் அப்படின்னு சொல்லி சொன்னா தந்து ரூபத்துல போயிடும். காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா மாத்திரம் காரணம் மாத்திரம் சொன்னா துணி ரூபத்துல போயிடும். அதனால அங்கேருந்து அதுல இருந்து அவ்யாப்தி தந்து சயோகத்துல போயிட்டோம், அதுல இருந்து அவ்யாப்தி வரக்கூடாது அப்படிங்கறதுக்கோசரம் அது ரெண்டு அந்த ரெண்டு பதத்தையும் பிரயோகம் பண்றோம். ஆத்ம விசேஷ குணையே அதிவியாப்தி வாரணாய ஆத்ம விசேஷ குண பின்னப்பேசதீதி. ஆத்ம விசேஷ குணத்துல அதிவியாப்தி போயிடக்கூடாதுங்கிறதுக்கோசரம் ஆத்ம விசேஷ குணத்தை நாம இங்க பின்னத்வேசத்தி அப்படின்னு சொல்லிட்டு இச்சா முதல் இதெல்லாம் இச்சா ஞானம் அதெல்லாம் வந்து ஆத்ம விசேஷ குணம் அதுல போயிடக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் அதுல இருந்து வேறுபட்டதாக அப்படின்னு சொல்லி இங்க லட்சணம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. விசேஷ வாரணாய காரணம் இது விசேஷ குணத்தை நிராகரணம் பண்றதுக்கோசரம் காரணம் சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா துனுக்கு முதல் இதெல்லாம் பரமாணு சேர்றதுனால சமய பிரிக்க முடியாத சமத்தோட பரமாணு சேர்றதுனால துனுக்கு முதல் இதெல்லாம் உண்டாருது அங்க போயிடும். ததுபயம் பின்னம் காரணம் நிமித்த காரணம் யசா துரியம் துரி பேமாதிக்கம் பட்டசிய அது ரெண்டுத்திலிருந்தும் சமவாய காரணத்திலிருந்தும் அசமவாய காரணத்திலிருந்தும் வேறுபட்டதா எது இருக்கோ அது நிமித்த காரணம்னு பேரும். யதா துரி வேமாதிக்கம் அந்த தரியும் அதுல போற அந்த கயரும் அந்த கம்பும் அது போல துணிக்கு சமவாயி அசமவாயி காரண வாரணாய ததுபய பின்னத்துவம் இது சமவாயி காரணம் அசமவாயி காரணம் காரணம் நிமித்த காரணம் சொல்லிட்டான்னா சமவாயி காரணத்தையும் அசமவாயி காரணத்தையும் லட்சணம் போயிடும். அதனால ததுபய பின்னம்னு சொல்லிட்டு சமவாய சமவாயி பின்னம் அப்படின்னு இங்க சொல்லிருக்கு. விசேஷாதவாதிவியாப்தி வாரணாய காரணம் இது ததுபய பின்னம் அப்படின்னு சொல்லிட்டாலே போதுமே அப்படின்னு சொல்லி கேட்டா ததுபய பின்னம்னு சொல்லிட்டா வேற தெரியாது போயிடும். அசமவாய காரணம் இல்ல சமவாய காரணம் வேற என்ன விசேஷமான ஏதோ ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விசேஷமான இடத்துல போயிடும். அது விசேஷத்துல போகாம இருக்கணும்ன்றது நம்ம என்ன சொல்றோம் காரணம் அப்படிங்கிற அந்த பதத்தை சேர்த்துக்கிறோம். ததேத திரிவிதம் ததேத திரிவித காரணம் மத்தியே அசாதாரணம் காரணம் ததைவ காரணம். இந்த மூணு காரணத்துக்கும் நடுவுல எது அசாதாரணமான காரணமா இருக்கோ அதுதான் காரணம்னு சொல்லப்படுறது. எது விசேஷ காரணமா இருக்கோ அதுக்கு பேர் தான் காரணம். எத் எஸ்மாத் காரணாது கரணத்வா கரணத்துவ கடகம் எஸ்மாத் காரணாத் கரணத்துவ கடகம் காரணம் உபதர்ஷிதம் தஸ்மாத் ஏத திரிவித சாதக மத்தியே எது சாதகதமம் ததைவ காரணம் இது பாவக. அப்படி இந்த காரண கூட்டத்து நடுவுல எந்த காரணமானது ரொம்ப ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமா இருக்கோ அதாவது காரியம் உண்டாத்துக்கு ரொம்ப முக்கியமா இருக்கோ சாதக தமம்னு சொல்லியிருக்கு. எந்த சாதகமானது காரணமானது ரொம்ப சிரேஷ்டமான காரணமா இருக்கோ அதாவது காரியம் அது இல்லைன்னா நிச்சயமா உண்டாக முடியாது மற்றதா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நிலையில எது அவசியம் பாவியா இருக்கோ அந்த அவசியம் பாவியா இருக்கிற காரணத்துக்கு பேர் தான் இங்க காரணம்னு சொல்லியிருக்கு. வியாபாரவத்வேசதி இது பூரணியம் சொல்லிருக்கு. இல்லாட்டி வியாபாரவத்வேசதி ஏத்த அசாதாரண கணம் வியாபாரவத்வேசதி அப்படின்னு அங்க லட்சணம் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கு. இல்லாட்டி தந்த சயோகத்தையும் கபால சயோகத்தையும் அதிவியாப்தி ஆயிடும். தத்திர பிரத்யக்ஷ ஞானகரணம் பிரத்யக்ஷம் பிரத்யக்ஷ ஞானகரணம் எதுவோ அதுதான் பிரத்யக்ஷம் பிரத்யக்ஷ பிரமாணத்தை எடுக்கிறோம். இங்கே இருந்து ஆரம்பிக்கிறோம் பிரத்யக்ஷ ஞானகரணம் பிரத்யக்ஷ ஞானத்துக்கு எது கரணமா இருக்கோ அதுக்கு பேரு பிரத்யக்ஷம். பிரமாண சதுஷ்டய மத்தியே இத்தியர்த்த பிரமாண சத்திர அப்படின்னு சொல்லி சொன்னா பிரத்யக்ஷம் அனுமதி உபமிதி சாப்தம்னு நாலு பிரமாணத்தை சொன்னோம். அந்த நாலு பிரமாணத்துக்கும் நடுவுல எது பிரத்யக்ஷ ஞான காரணமா இருக்கோ அதுதான் பிரத்யக்ஷ பிரமாணம். தண்டாதி வாரணாய ஞானேதி பிரத்யக்ஷ கரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா தண்டமும் பிரத்யக்ஷ கரணமாயிருது கரணம் பிரத்யக்ஷ ஞான கரணம் சொல்லாம பிரத்யக்ஷ கரணம்னு சொல்லி சொன்னா தண்டமும் பிரத்யக்ஷ கரணம் அதுவும் தெரியும் நமக்கு பிரத்யக்ஷமா தெரியறது கருவியா இருக்கு அப்படின்றது சக்கரத்தை சுத்தத்துக்கு அங்க லட்சணம் போயிடும். அதனால பிரத்யக்ஷ ஞான கரணம்னு சொல்லிட்டு அது ஞானத்துக்கு உதவியா இருக்கிறது இல்ல அதனால அங்க லட்சணம் போகாது. அதே மாதிரி அனுமானாவதி காரண பிரத்யக்ஷி பிரத்யக்ஷ ஞான கரணம்னு சொல்லாம ஞான கரணம்னு மாத்திரம் சொல்லிட்டோம் அப்படின்னா ஞானத்துக்கு கருவியா இருக்கிறது பிரத்யக்ஷம்னு சொல்லிட்டாங்க. அனுமானமும் ஞானத்துக்கு கருவியா இருக்கு அனுமதி ஞானத்துக்கு கருவியா இருக்கு அதனால அனுமானத்துல லட்சணம் போயிடும். நீங்க பண்ண போனது பிரத்யக்ஷத்துக்கு லட்சணம் போறது அனுமானத்துக்கு அதனால பிரத்யக்ஷம் அப்படிங்கிற அந்த வார்த்தைய நம்ம சேர்க்க வேண்டியதா இருக்கு. அந்த பிரத்யக்ஷம்னா என்ன அப்படின்னா இந்திரியா சன்னிகர்ஷம் ஜன்யம் ஞானம் பிரத்யக்ஷம் இந்திரியம் அர்த்தம் விஷயம் சேர்றதுனால உண்டார ஞானத்துக்கு பேரு பிரத்யக்ஷம். தத்விதம் நிர்விகல்பகம் சவிகல்பகம் சேதி அது ரெண்டு வகை ஒண்ணு நிர்விகல்பக பிரத்யக்ஷம் இன்னொன்னு சவிகல்பக பிரத்யக்ஷம்னு சொல்லிட்டு இந்திரியம் சக்ஷாதிக்கம் அர்த்தோ கடாதி தையோ சன்னிகர்ஷ சயோகாதி சயோகாதி தஜன்யம் ஞானம் பிரத்யக்ஷம் வித்தியாசம். அப்படி இந்திரியம்னா என்ன கண்ணு காது முதலியது எல்லாமே இந்திரியம் தான் புலன்கள் அப்புறம் அர்த்தம் விஷயம் விஷயம்னு சொல்லி சொன்னா பானை முதலிய எல்லாமே அப்படி புலன்களும் விஷயமும் சேர்றதுனால சன்னிகர்ஷம்னு சொல்லி சொன்னா சயோகம் முதலிய ஆறு வகையான சன்னிகர்ஷம் சொன்னோம் ஆறு வகையான சேர்க்கை அந்த ஆறு வகையான சேர்க்கையில ஏதாவது ஒரு வகையான சேர்க்கையோட இந்திரியமும் அந்த விஷயமும் சேர்றதுனால உண்டார ஞானத்துக்கு பேரு பிரத்யக்ஷம். சன்னிகர்ஷ துவம்சவாரணாய ஞானம் தி சன்னிகர்ஷ துவம்சவாரண ஞானம்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இந்திரியார்த்த சன்னிகர்ஷ ஜன்யம் அப்படின்னு சொல்லிட்டாலே போதுமே அப்படின்னு கேட்டா, இந்திரியார்த்த சன்னிகர்ஷத்தினாலதான் உண்டாருது சன்னிகர்ஷ துவம்சமும் கூட. இந்திரியம் அர்த்தம் பிரியும் போது இந்திரியார்த்த சன்னிகர்ஷம் தானே உண்டாருது, அங்க பிரியறதுனால அங்கேயும் அது அதனாலதான் சேர்ந்ததுனால தானே பிரியறது, அப்போ அதனாலதான் உண்டானது அப்படிங்கறதுனால அங்க லட்சணம் போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்கோசரம் ஞானம்னு சொல்றோம் நம்ம, அத தெளிவா பண்றதுக்கோசரம். அனுமதி அனுமித்தியாதி வாரணாய இந்திரியார்த்த சன்னிகர்ஷி. சரி, ஞானம் பிரத்யம்னு சொல்லி சொல்லிட்டா, ஜன்யம் ஞானம் பிரத்யம்னு சொல்லிட்டா, ஜன்யம் ஞானம் பிரத்யம்னு சொல்லுங்க லட்சணம் வச்சுக்கோங்களேன். ஏன் இந்திரியார்த்த சன்னிகர்ஷம் சொல்றீங்க அப்படின்னா, ஜன்யம் ஞானம் தான் அனுமித்தியும் கூட, ஜன்யம் ஞானம் தான் உபமித்தியும் கூட, ஜன்யம் ஞானம் தான் சாப்தமும் கூட, அதெல்லாம் கூட உண்டார ஞானம் தான். அதனால ஆனா என்ன விஷயம் அப்படின்னா, இந்திரியம் அர்த்தம் விஷயம் சேர்றதுனால உண்டார ஞானம் இல்ல. ஏன் அனுமானத்துல இந்திரியமும் அர்த்தமும் சேர்றது இல்ல, இந்திரியமும் அர்த்தத்தோட சம்பந்தப்பட்ட வேற ஏதோ ஒரு வியாப்தி சம்பந்தப்பட்டதான ஒரு விஷயம் தான் சேர்றது நமக்கு. புகையை தான் பாக்குறீங்க, நெருப்பு பாக்குறது இல்ல, அதனால இந்திரியமும் அர்த்தமும் சேர்றது இல்ல. ஆனா ஞானம் என்னாருது, நெருப்பு ஞானம் உண்டாருது. இங்க ஆனா நெருப்பு நீங்க நேரா பார்த்து நெருப்போட ஞானம் உண்டாருது, அதனால இந்திரியார் சன்னிகர்ஷம்னு சொன்னதுனால மத்த பிரமாணத்தெல்லாம் நிராகரிச்சுட்ட, மத்த ஞானத்தெல்லாம் நிராகரிச்சுட்டு ஆயிடுறது. நனு சோபநேத்திர சக்ஷா கதம் பதார்த்த கிரகணம் சக்ஷுஷ உபநேத்திர நிருத்தத்வேன பதார்த்தேன சக சன்னிகர்ஷ அபாவாத் கதம் வா ஸ்வச்ச ஜானவி சலில ஆவருத்த மத்ஸ்யாதேஹே சக்ஷுஷா கிரகணம் இச்சே. இங்க ஒரு சின்ன விசாரம் வந்தவர் என்ன அப்படின்னு கேட்டா, சோபநேத்திர சக்ஷா கண்ணாடி போட்டுருக்கான் ஒருத்தன் கண்ணுல, இந்த கண்ணாடி போட்டு கண்ணாடி வழியா பாக்குறாரு. அப்போ கண்ணாடி வழியா பார்க்கும் போது இந்திரிய அர்த்த சன்னிகர்ஷம் உண்டாருது இல்ல, இந்திரிய கண்ணாடி சன்னிகர்ஷம், கண்ணாடி விஷய சன்னிகர்ஷம் தான் உண்டாருது. இல்லாட்டி ஸ்வச்ச ஜான்னவி ஜலை, ஜான்னவி நீர் இருக்கு, நம்ம கங்கா நீர் இருக்கு, கங்காஜியோட நீர் கீழே இருக்கிற மீன் முதலியதெல்லாம், கல்லு மீன் முதலியதெல்லாம் நமக்கு தெளிவா தெரியறது. இப்போ இந்திரியார்த்த சன்னிகர்ஷம் நடக்கல, நடுவுல தடை ஒண்ணு இருக்கு. இப்ப அது பிரத்யட்ச ஞானம் எப்படி ஏத்துப்பீங்க, அது பிரத்யட்ச ஞானம் இல்லதானே அப்படின்னு கேட்டா, இல்ல அதுவும் பிரத்யட்ச ஞானம் தான். ஏன் அப்படின்னு கேட்டா, ஸ்வச்ச திரவியசிய தேஜோ நிரோதகத்துவ அபாவேன தலந்தச்சு பிரவேச சம்பவாது. ஸ்வச்சமானது தெளிவான எது நீ எது இருக்கோ, நீரோடையோ இல்ல கண்ணாடியோ, தெளிவானது எது இருக்கோ அத கண்ணு வந்து கண்ணுடைய பார்வை எப்படிப்பட்டது, பார்வையானது தேஜோ திரவியம், தேஜஸோட சொருப்பம் அங்கிறதுனால அது இத பிளந்துட்டு போயிடும், அந்த தடைய பிளந்துட்டு போயிடும், அதனால அங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நச்ச ஈஸ்வர பிரத்யட்ச அவ்யாப்தி ரீதி வாச்சியம் அத்த ஜன்ய பிரத்யட்சஸ்ய ஏவ லட்சியதத்வாது இந்திரியார்த்த சன்னிகர்ஷம் ஜன்யம் ஞானம் பிரத்யட்சம்னு சொல்லி சொன்னா, ஈஸ்வரனும் கூட இந்திரியார்த்த சன்னிகர்ஷம் ஜன்யம், அவனுக்கும் இந்திரியார்த்த சன்னிகர்ஷம் உண்டாருதே, ஈஸ்வரனும் கூட விஷயத்தை பாக்குறானே, அப்ப அவருடைய ஜானமும் கூட ஜன்ய ஜானம், அவருடைய ஜானம் கூட அப்படிப்பட்டதான்னு கேட்டா, அப்படி இல்ல, நித்திய ஜானவான்னு சொல்லிட்டோம் ஈஸ்வரன். இங்க ஜென்ய ஜானத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம், உண்டார ஜானத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். அவருக்கு நித்திய ஜானம், உண்டார ஜானம் இல்ல அவருக்கு, அதனால அவர்ல லட்சணம் போகாது, அதனால பிரச்சனை இல்ல. அவரது நித்திய ஜானம் அப்படிங்கறதுனால அங்க பிரச்சனை இல்ல அப்படின்னு நிராகரிச்சாச்சு. தத்ர நிஷ்பிரகாரகம் ஞானம் நிர்விகல்பகம். அப்போ நிர்விகல்பகம் சவிகல்பகம் ரெண்டு வகை சொன்னோம். நிர்விகல்பகம் என்ன அப்படின்னா, நிஷ்பிரகாரக ஞானம், தெளிவில்லாதா ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞானம் இருக்கிறதுக்கு பேரு நிர்விகல்பகம். சவிகல்பக அதி வியாப்தி வாரணாய் நிஷ்பிரகாரகம் இது, பிரகார வாரணாய ஞானம் இது. ஞானம் நிர்விகல்பகம்னு சொல்லிட்டா போதுமே அப்படின்னு கேட்டா, சவிகல்பத்துல போயிடும் ஞானம். நீங்க இப்ப லட்சணம் பண்ண போனது நிர்விகல்பகத்துக்கு, லட்சணம் போனது சவிகல்பத்துக்கு, சவிகல்பத்துக்கும், அதனால அதிவியாப்தி ஆடுறது. அதனால நீங்க நிர்விகல்பகம், நிஷ்பிரகாரகம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை சேர்க்கிறீங்க. சரி, நிஷ்பிரகாரகம் அப்படின்னு மாத்திரம் சொன்னா போதுமே அப்படின்னா, ஞானத்துல லட்சணம் போயிடும், பிரகாரத்துல லட்சணம் போயிடும். பிரகாரத்துல லட்சணம் போகாம இருக்கணுன்றதுக்கோசம் நீங்க என்ன பண்றீங்க, ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க, ஏதோ இருக்கு அப்படின்ட்டு ஒரு ஞானத்துக்கு நிர்விகல்பகம். அடுத்தது சவிகல்பகம், சப்பிரகாரகோ ஞானகம் ஞானம் சவிகல்பகம் யதா டித்தோ எம் பிராமணோ எம் ஷியாமோ எம் இது. சப்பிரகாரக ஞானம் அதாவது தெளிவான ஞானம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த ஞானம் உண்டாருதோ இது இப்படித்தான் இப்படிப்பட்டது அப்படின்றத தெளிவான ஞானம் எது உண்டாருதோ அதுக்கு பேரு சவிகல்பகம். இது செவரு, இது பிராமணன், பிராமணன் இவர், இது இவர் வெள்ளைய அப்படின்னு பல வகையான இந்த விசேஷணத்தோட கூடியதான ஞானம் கட்டாதிவாரண ஞானம் இது. சப்பிரகாரகம்னு சொல்லிட்டானா, சப்பிரகாரகம் சவிகல்பகம்னா பிரகாரம் கூடியது எது, பாணி முதலீதும் கூட, அதனால கடத்துவ பிரகாரகம் கட்டம், அதனால அங்க லட்சணம் போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்கோசம் நீங்க என்ன பண்றீங்க, ஞானம்னு சொல்லி சொல்றீங்க. நிர்விகல்பகவாரனாய சப்பிரகாரகம் இது, ஞானம் சவிகல்பகம்னு சொன்னா நிர்விகல்பகத்திலையும் போயிடும், அதனால சப்பிரகாரகம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. இதுல என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நிர்விகல்பம்னா என்ன, நாம ஜாத்தியாதி விசேஷ விசேஷிய சம்பந்த அவகாசி ஞானம் இத்தியர்த்த. அதாவது நாமம் ஜாதி பேரு உருவம் இந்த ஜாதி அதோட சம்பந்தத்தோட விசேஷம் அதெல்லாம் விசேஷங்கள், நாம ஜாதி எல்லாம் விசேஷங்கள், விசேஷம் சிறப்பு இதெல்லாம் எது சிறப்பிக்கப்பட்டதோ அந்த சிறப்போட உண்டான சம்பந்தம், சிறப்பும் சிறப்பிக்கப்பட்டதுக்கும் உண்டான சம்பந்தத்தோட ஞானமானது சப்பிரகாரகம் சவிகல்பகம் அர்த்தம், சவிகல்பக ஞானம் அர்த்தம். பிரத்யக்ஷ ஞான ஹேத்துர் இந்திரியா சன்னிகர்ஷ சத்விதஹ, அப்படிப்பட்ட அந்த பிரத்யக்ஷ ஞானத்துக்கு காரணமா இருக்கிற இந்திரியா சன்னிகர்ஷமான இந்திரியம் அர்த்தமும் சேர்றதுதான் பிரத்யக்ஷ ஞானத்துக்கு ஹேத்து காரணம். அந்த சேர்க்கையானது ஆறு வகை, என்னது? சயோகம், சயுக்தம், சயோக, சயுக்த சமவாய, சயுக்த சம்வேத சமவாய, சம்வாய, சம்வேத சமவாய, விசேஷ விசேஷ பாவச்ச அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆறுத்துக்கும் பேரு. உத்தேசம் சொல்லியாச்சு, உத்தேசத்துல எந்த ஒரு பதக்கிருத்தியும் இருக்காது, பதக்கிருத்தியும் இருக்கே. தச்ச பிரத்யம் சர்விதம் கிராணஜ ராசன சாசுஷ ஸ்ரௌத்ர துவாச மானச பேதாத். நானும் பிரத்யக்ஷ காரணீபூத இந்திரிய நிஷ்ட பிரத்யக்ஷ சாவானாதிகரண கடக சன்னிகர்ஷக அபேட்சாயாம் தம் விவஜ்ய தர்ஷிதி பிரத்யக்ஷேதி லௌகிக பிரத்யக்ஷம். பிரத்யக்ஷமானது ஆறு வகை, என்னது? ஒரு ஒரு இந்திரியத்தினோட சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு பிரத்யக்ஷம் உண்டாருது. ஆறு, அஞ்சு இந்திரியங்கள், ஆறாவது மனசு. அப்படி ஆறு இந்திரியத்தோடையும் உண்டார சம்பந்தத்தினால இங்க மனசு இந்திரியமா இருக்கு, அதனால ஆறு இந்திரியத்தோட ஒன்னொன்னு சேரும்போது உண்டார சம்பந்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா, எதோட என்ன மாதிரி சம்பந்தம் உண்டாருது அப்படின்னு கேட்டா, அதுக்கு சொல்றோம் இந்திரிய நிஷ்ட பிரத்யக்ஷ சமானாதிகரண்ய கடக சன்னிகர்ஷக. அந்த இந்திரியத்தோட சம்பந்தப்பட்ட சமானாதிகரணத்துல அந்த இந்திரியத்தோட அதே அதிகரணத்துல அதே நிலையில இருந்துட்டு சம்பந்தத்தை உண்டு பண்ற அந்த சம்பந்தமானது என்னது, அந்த சன்னிகர்ஷமான சம்பந்தமானது என்னது அப்படின்னு கேட்டா, அதுதான் சொல்றோம் என்னது, ஒரு ஒரு இந்தியத்துக்கும் இப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலையில வர்றது அப்படின்னுட்டு. சக்ஷுஷா கட பிரத்யக்ஷமே சயோக சன்னிகர்ஷ, கண்ணானது கடத்தை பிரத்யக்ஷம் பண்றதுக்கு சன்னிகர்ஷம் சயோகம் அப்படிங்கிற சம்பந்தத்தை எதிர்பார்க்கறது. சக்ஷுஷாச்சுவாச்ச மானசேஷு சயோக ஏவ சன்னிகர்ஷ இது பாவக. கண்ணுனால அப்படின்னு சொன்னிச்சுன்னா கண்ணு, அதே மாதிரி திரவியத்தோட கண்ணு, தோலு, மனசு, இது மூணுமே திரவியத்தோட சம்பந்தம் படுறது. என்ன சம்பந்தத்தினால? சயோக சம்பந்தத்தினால. திரவியமும் இந்திரியமும் சேர்றது சயோக சம்பந்தத்தினால அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது குணமும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வருது. கடரூப பிரத்யக்ஷ ஜனனி சயுக்த சமவாய சன்னிகர்ஷ சசு சயுக்தே கடே ரூபசி சமவாயாது. கடரூப பிரத்யக்ஷத்துக்கு சயுக்த சமவாய ஏற்கனவே சொல்லிட்டேன், முதல்ல சயோகம், அந்த சயோகமானது ரெண்டாவது நிலைக்கு சயுக்தம் ஆயிடுறது. ரெண்டாவது நிலை சமவாயம், என்னது? பிரிக்க முடியாது, கட்டமும் கட்டரும் பிரிக்க முடியாது, அதனால சமவாய சம்பந்தத்துல இருக்கு. சயோக சமவாயங்கிறது சயுக்த சமவாயம் ஆயிருக்கு. சக்ஷா இது அனுசச்சிச்சே ததாச்ச திரவிய சமவேத சாட்சுஷத்வாச்ச மானச ராசன கிராசனே கிராணிஜேஷு சயுக்த சமவாய ஏவ சன்னிகர்ஷ. திரவியத்தோட சமவேதமா இருக்க சமவாய சம்பந்தத்துல இருக்கிற திரவியத்தோட பிரிக்க முடியாத சம்பந்தத்துல இருக்கிற விஷயத்தோட நமக்கு எந்தெந்த இந்திரியங்களோட சம்பந்தப்படுறதோ அதெல்லாம் என்னது? சமவேத சமவாய சம்பந்தத்துலதான் சமவேத சமா சயுக்த சமவாய சன்னிகர்ஷத்துலதான் உண்டாகும். அடுத்தது ரூபத்துவ சாமானிய பிரத்யக்ஷே சயுக்த சமவேத சமவாய சன்னிகர்ஷ. ஃபர்ஸ்ட் திரவியத்தோட இந்திரியம் சம்பந்தப்படும் போது அது சயோக சன்னிகர்ஷம். திரவியத்தோட சமவாய சம்பந்தத்தில் இருக்கிறதோட சம்பந்தப்படும் போதே சயுக்த சமவாய. அடுத்தது சொல்றாரு ரூபத்துவ சாமானிய பிரத்யக்ஷே சயுக்த சமவேத சமவாய சன்னிகர்ஷ. ரூபத்துவ சாமானிய ரூபத்தோட ரூபத்தன்மையோட பிரத்யக்ஷத்துல நமக்கு சயுக்த சமவேத சமவாய சன்னிகர்ஷ. எப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டா சக்ஷு சயுக்த கட்டே ரூபம் சம்வேதம். கண்ணானது பானையோட சம்பந்தப்பட்டிருக்கு, இது சயோகம். அந்த பானையில ரூபமானது சமவாயமா இருக்கு, பிரிக்க முடியாதா இருக்கு, அது சம்வேத சம்பந்தமா இருக்கு. ரெண்டாவது நிலை சம்வேதமாகவும் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அந்த ரூபத்தோட ரூபத்தன்மையானது சமவாயமா இருக்கு, அதனால சயுக்த சமவாயமானது ரெண்டாவது நிலையில சமவேத்தமாச்சு. சயுக்த சமவேத சமவாயம் அப்படின்ட்டு சம்பந்தமானது உண்டாருது. ரூபத்வாத்மகம் எத் சாமானியம் தத் பிரத்யக்ஷ இத்யர்த்த. ரூபத்வாத்மகமான எந்த பிரத்யக்ஷமோ அந்த ரூபத்தன்மையை அறியக்கூடியதான பிரத்யக்ஷத்துக்கு இந்த சம்பந்தம்னு சொல்லியிருக்கு. அத்தாபி சாக்ஷா இத்தியனுசிச்சத்தை கண்ணுனால அப்படின்ட்டு, சாக்ஷுஷா கண்ணுனால இந்திரியத்தினால அப்படின்னு இங்கேயும் புரிஞ்சுக்கணும் நீங்க. ததாச்ச திரவிய சமவேத சம்வேத சாக்ஷுஷ. அப்படி திரவியத்தோட சம்வேதத்தோட இருக்கிற சம்பந்தத்துல திரவியத்தோட சமவாயமா ஒண்ணு இருக்கு, அதோட சமவாயமா இருக்கிற எந்த பொருளோ அது வந்து கண்ணோட சம்பந்தப்படும் போது, கண்ணோடையோ மூக்கோடையோ இல்ல வாயோடையோ இல்ல ஸ்பர்ஷன தோலோடையோ இல்லாட்டி மனசோடைய சயுக்தம் சம்வேத சமவாய சன்னிகர்ஷத்துல தான் உண்டாகும் அப்படிங்கறது அர்த்தம். சயுக்த சம்வேத சமவாய ஏவ சன்னிகர்ஷ இது பாவக. அத திரவிய தத் சம்வேத பிரத்யக்ஷ அபி சயுக்த சம்வேத சமவாய ஏவ சன்னிகர்ஷ அஸ்தி இது சேத் நைதத். ஈஸ்வர ஈஸ்வர ஆத்மாதேகே அனத்யக்ஷத்துவ பிரசங்காத். சரி, இது எதுக்கு இவ்வளவு சுத்தி கொண்டு வரணும்? நீங்க வந்து சைத்த சமவேத சமவாய சன்னிகர சக்தியை நீங்க எல்லாத்தையும் ஒத்துன்றீங்களா? திரவியத்தை தத் சம்வேத பிரத்யக்ஷத்தை, திரவியத்துல எந்த சம்வேதமா இருக்கோ அந்த பிரத்யக்ஷ தன்மையிலையும் திரவியத்தோட சம்வேத சம்பந்தத்துல இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? சமவாய சம்பந்தம், சைத்த சமவாயம்னு சொல்லி சொன்னீங்க. அதை விட்டுட்டு இந்த லட்சணத்தையே எதையே ஒத்துன்றீங்களா எல்லா இடத்துலயும் அப்படின்னு சொல்லி சொன்னா இல்ல. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஈஸ்வர ஆத்மாதேகே, ஈஸ்வர ஆத்மா முதலிய விஷயத்துல, ஆத்மால வந்து ஆத்ம சுகம் துக்கம் முதலிய அனுபவத்துல இது வந்து அதிப்பிரசங்க தோஷம் வந்துடும், இது நிலைப்படாத ஒரு பிரச்சனை வந்துடும். அதாவது ஆத்மா, அதுல ஆத்மால உண்டார இந்த குணங்களான சுகம் துக்கம் முதலிய அனுபவத்துக்கு வராததா போயிடும். ஸ்ரோத்ரேன சாட்சப்த சாட்சாத்காரே சமவாய சன்னிகர்ஷ, ஸ்ரோத்ரத்தோட சப்தமானது சாட்சாத்காரம் பண்ணப்படுறது அறியப்படும் போது அது பிரத்யக்ஷமாகிறது. சாட்சாத்காரம்னா பிரத்யக்ஷம், பிரத்யக்ஷம் ஆகிறது சமவாய சன்னிகர்ஷ, சமவாயம்ன்ற சன்னிகர்ஷம். ஏன்னா பிரிக்க முடியாத சன்னிகர்ஷம் சமவாய சன்னிகர்ஷம். அதுல ஏன் அப்படின்னா, கர்ண விவர விரவர்த்தி ஆகாஷஸ்ய ஸ்ரோத்ரத்வாத், காதுக்குள்ள இருக்கிற அந்த காது இந்திரியத்துக்குள்ள இருக்கிற ஆகாஷமா ஆகாஷத்தை தான் ஸ்ரோத்ரம்னு சொல்றோம். சப்தசிய ஆகாஷ குணத்துவாத், அந்த ஆகாஷத்தோட குணம் என்ன? சப்தம். அதனால குணகுணினோ சமவாய, குணமும் குணியும் குணத்தை உடையதும் சமாய சம்பந்தத்துல பிரிக்க முடியாத சம்பந்தத்துல இருக்கிறதுனால, ஆகாஷமும் சப்தமும் பிரிக்க முடியாத சம்பந்தத்துல இருக்கு அப்படிங்கறதுனால சமாய சம்பந்தத்துல தான் அதோடைய அறிவானது உண்டாருது. நானும் தூரஸ்தப்தசிய கதம் ஸ்ரோத்ரே சம்பந்தம் இது சேத் வீசி தரங்க நியாயன கதம் மௌகுல நியாயினவா சப்தாந்தர உற்பத்தி கிரமேன ஸ்ரோத்ர தேச ஜாத்தசிய ஸ்ரோத்த சம்பந்தா பிரத்யக்ஷ சம்பந்த பிரத்யக்ஷ சம்பவா. அதாவது தூரத்தை ஏதோ சப்தம் உண்டாயிருக்கு, அந்த தூரத்துல உண்டாத சப்தமானது நமக்கு எப்படி கேட்கறது? இன்றியும் விஷயமும் சேரவே இல்லையே இங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, வீச்சி தரங்க நியாயம் கதம் உங்கள் நியாயம்ன்ற மாதிரி ஒரு கல்லு போடுறீங்க தண்ணியில, அது என்ன பண்றது? ஒரு அலையை உண்டு பண்றது. அடுத்த அலை உண்டாகும் போது, அந்த நடுவுல இருந்து அடுத்த அலை உண்டாகும் போது முன்னாடி உண்டான அலையை தள்ளுறது. அது அப்படி ஒரு அலைய தள்ளி தள்ளி தள்ளி நம்ம காது கிட்ட வரைக்கும் அந்த சப்தமானது வர்றதுனால நம்ம காதால கேட்க முடியறது அப்படின்ட்டு. அதனாலதான் என்ன ஆறுது, இந்த தள்ளுற போர்ஸ் கம்மி ஆக ஆக ஆக தூரத்துல போனவன கேட்க மாட்டேங்குது நமக்கு, அந்த தள்ளுற போர்ஸ் ஆனது கம்மி ஆயிடுது அப்படின்ட்டு. இங்க இவங்க இப்படி ஒத்துக்கிறாங்க, அதாவது சப்தமானது காதை வந்து சேர்றதுன்ட்டு. வேதாந்திகள் எப்படி ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, காதானது சப்தத்தை போய் அடையறதுன்ட்டு. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, சப்தமானது எல்லா இடத்தையும் நித்தியமா நிக்கிறது, அது போய் ரீச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த விஷயத்த போய் ரீச் பண்ண முடியலன்னா அது சரியா இருக்காது அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. இந்திரியமானது பழுதடையும், ஒரு தூரத்துக்கு பருவிக்கு மேல போக முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். அதனால இந்திரியத்தோட சக்தி க்ஷீணமாறுது அப்படிமா, இவன் சப்தத்தோட சக்தி க்ஷீணமாறுதும்மா, அவன் இந்திரியத்தோட சக்தி க்ஷீணமாறுது அப்படிமா, அதோட சக்தி கம்மி ஆகுது அப்படிமா. வித்தியாசம் அவ்வளவுதான், புரிஞ்சுக்கோங்க. சப்தத்த சாட்சாத்காரே சமவேத சமவாய சன்னிகர்ஷ, சப்தத்தை சம்பந்த சப்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சமவாயம். சப்தத்துல சப்தத்தன்மை இருக்கு, அது சமவாயத்துல இருக்கு, சப்தத்தோட சப்தத்தன்மை சமவாயத்துல இருக்கு. அதனால சமவேத சமவாயம், சமவாயம் ரெண்டாவது நாளைக்கு போனா சமவேதம்னு சொல்லியிருக்கேன். அதனால சமவேத சமவாய சன்னிகர்ஷத்தினால சப்தத்தன்மையானது அறியப்படுது. ஸ்ரோத்ர சமவேதே சப்தே சப்தத்தசிய சமவாய, ஸ்ரோத்ரத்தோட சமவாய சம்பந்தத்துல சப்தம் இருக்கு, அது சமவேதம் ஆச்சு. அந்த சமவேத சம்பந்தத்துல இருக்கிற சப்தத்தோட சப்தத்தன்மையானது சமவாயத்துல இருக்கிறதுனால சமவேத சமவாயம்ன்ற சன்னிகர்ஷம். சமவாய சன்னிகர்ஷம் உதாரதி ஜனநீயே இதி ஜனநீ இதி சேஷ. நனு ஸ்ரோத்ர சப்தயோ கதம் சமவாயத்தி அபேக்ஷானா அபேக்ஷமானம் பிரதி தம் உபவாதே தர்ஷதி கர்ணீதி. அங்க பதக்கிருத்தியம் ஒண்ணு, அது அங்கே நீங்க ஒண்ணுதாங்க. எப்படி ஸ்ரோத்ரத்தோட சமாய சம்பந்தத்துல இருக்கு சப்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்ண விவரத்தை விவரவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. காது ககதுக்குள்ள ஆகாசம் இருக்கு, அந்த ஆகாசத்தோட குணம் சப்தம், அதனால சப்தம் வந்து காதோட சமவாய சம்பந்தத்துல இருக்குன்னு அர்த்தம். அத விளக்காங்க. அத சமவாயசி நித்தியத்துவேன சப்த பிரத்யக்ஷ கியா வியாபாரத்தை செய்யுது. ஆனா சமவாய சம்பந்தமான நித்திய சப்தம் சம்பந்தம் அப்படிங்கறதுனால சப்தம் எப்பவுமே கேட்டுட்டே இருக்கணுமே. இப்ப வியாபாரம் என்ன, அங்க செயலே இல்லையே, சப்தம் கேட்டுட்டே இருக்கணுமே அப்படின்னு கேட்டா, அதுக்குதான் சப்த ஸ்ரோத்ர மன சயோகவே வா இது கிரகான. சப்தம் ஸ்ரோத்ரம் மனம் இதோட சயோகம். சப்தம் வந்து ஸ்ரோத்ரத்தோட சம்பந்தப்படுறது, ஸ்ரோத்ரம் வந்து மனசோட சம்பந்தப்படுறது. இங்க எந்த இடத்துலயும் ஞானமானது உண்டாருக்கு தடை வர வாய்ப்பு. சப்தமானது ஸ்ரோத்ரத்தோட சம்பந்தப்படலை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் ஞானம் உண்டாகாது. மனசானது ஸ்ரோத்ரத்தோட சம்பந்தப்படலை அப்படின்னாலும் காதை விஷயம் விழுந்துருக்கும், ஆனா அது தெளிவா புரியாது நமக்கு, அதோட அர்த்தம் புரியாது. அதனால அபாவ பிரத்யட்சே விசேஷ விசேஷ பாவ சன்னிகர்ஷ கடபாவத் பூதலம் இத்தியத்ர சஸ்வ சயுக்தே பூதலே கடாபாசிய விசேஷத்வாத். அபாவ பிரத்யட்சத்தை இன்மைய பார்க்கும்போது நம்ம அதுவும் பிரத்யம் தான் பாத்துருங்க, இங்கே அபாவத்தை பிரத்யத்துல கொண்டு வந்துச்சு. அபாவ பிரத்யத்துல எப்படி நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, விசேஷ விசேஷ பாவ சன்னிகர்ஷா அப்படிங்கறது. விசேஷ விசேஷ பாவம் கட அபாவத்து பூத்தலம்னு சொல்லும் போது, கட அபாவத்து பாணி இன்மை உடையது அப்படிங்கிற விசேஷம் உடையது இந்த பூத்தலம் தரை. தரை பாணி இன்மை உடையது, பாணி இன்மை உடையது தரை, ரெண்டு வகையா இருக்கு. தரை பாணி இன்மை உடையதுங்கிறதுல சிறப்பு தரை, சிறப்பிக்கப்பட்டது பாணி இன்மை உடையது. பாணியின்மையுடைய தரை அப்படின்னு சொல்லி சொன்னதுல சிறப்பு சிறப்பிக்கப்பட்டது, மாறுறது, வேற ஒண்ணும் இல்ல. விசேஷண அபாவ விசேஷ பாவஸ்தி போத்தியம், விசேஷண பாவ விசேஷ பாவ அப்படின்னு ரெண்டு வகையான பாவ சன்னிகர்ஷத்தை இங்க சொல்றோம். இந்திரிய சம்பந்த விசேஷணத்துவ இந்திரிய சம்பந்த விசேஷத்துவ யாவது, அதாவது இந்திரியம் விசேஷணத்தோட சம்பந்தப்படுறதோ இல்ல இந்திரிய விசேஷத்தோட சம்பந்தப்படுறதோ அப்படிங்கறத பொறுத்து ஞானமானது உண்டாருது. விசேஷண பாவ சன்னிகர்ஷம் உபாதி உதர்ஷிதி கடாபாவதி, அதாவது விசேஷண பாவ சன்னிகர்ஷத்தை வச்சுண்டு கட அபாவத்து பாணி இன்மை உடையது, விசேஷம் பாணி இன்மை உடையது, விசேஷம் பூத்தலம், அப்படி முதல் வகையான சம்பந்தம். இக பூத்தலே கட்டோ நாஸ்தி, இந்த தரையில பாணி இல்ல அப்படின்னு சொல்லியிருக்க. பாணி இன்மைங்கிறது விசேஷம், இந்த தரை அப்படிங்கிறது விசேஷம் சிறப்பு, அப்படி வேற மாதிரி மாறுது. அதோ விசேஷதா சன்னிகர்ஷே அவய அவசிய விசேஷ சன்னிகர்ஷ அவசேஷ அவச அவசிய, பூத்தலம் மாத்திரம் தான் நீங்க பாக்குறீங்க, அதனால விசேஷதா சன்னிகர்ஷம் சொல்லிட்டு இங்க புரிஞ்சுக்கணும். சப்தம் எந்த விசேஷத்துவா, ஏன்னா எப்பவுமே சப்தம் எந்தம் விசேஷத்துக்கு சப்தம் எந்த சத்திய சப்தமின்னு சொல்றோம். விசேஷத்துக்கு சப்தம் எந்தம் ஏழாம் வேற்றுமையை தான் நம்ம பிரயோகம் பண்றோம். ஏவம் சன்னிகர்ஷன்ய ஞானம் பிரத்யம், இப்படி அறுவகை சன்னிகர்ஷத்தினால எந்த ஞானம் உண்டாருதோ அதுக்கு பேர் பிரத்யம். தத் கரணம் இந்திரியம், அதுக்கு கருவியா இருக்கிறது இந்திரியம். அந்த கரணமானது மூணு வகை அப்படின்னு பார்த்துட்டோம். இங்கே கரணமானது இந்திரியம் தான் கரணம். தஸ்மாத் இந்திரியம் பிரத்யக்ஷ பிரமாணம் இது சித்தம், அதனால இந்திரியம் தான் பிரத்யக்ஷ பிரமாணம் அப்படிங்கிறது இங்க நிறுவனமாறுது. பிரத்யம் வியாக்கியாசம், அதனால பிரத்யமானம் நிரூபிக்கப்பட்டதா எடுத்து பிரத்யக்ஷ பிரமாணம் பிரசம்ஹரதி. பதர்சித கிரமேன இத்யர்த்த, இவ்வளவு நேரம் ஏவம்னு சொல்லி சொன்னா இப்ப இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோமோ இந்த முறையில நானு சித்தாந்த பிரத்யக்ஷ ஞான கரணம் இந்திரியா சன்னிகர்ஷ கிம் கிம் நசியாதி சேது நைத்தியாக. சித்தாந்தத்துல இந்த உங்களுடைய தர்க்க சித்தாந்தத்தை பிரத்யக்ஷ ஞான கரணம் இந்திரியமா ஏன் எடுத்துக்கூடாது, இந்திரிய சன்னிகர்ஷம் ஏன் எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்திரியம் தான் கரணம், அதோட சன்னிகர்ஷம் ஞான கரணம் அல்ல. பிரத்யக்ஷ ஞான கரணம்னு சொல்லி சொல்ல முடியாது. பிரத்யக்ஷ ஞான கரணம் இந்திரியா சன்னிகர்ஷம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க கூடாது நீங்க, ஏன்னா தத் கரணம் இந்திரியம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியாச்சு. பிரத்யக்ஷ பிரமாணம் நிகமயதி, முடிஞ்சிருக்கு பிரத்யக்ஷம் தஸ்மாத் அப்படின்னா நிகமனம் ஏற்கனவே பார்த்திருக்கோம். இனிமேல் அனுமானத்தை திருப்பி பார்ப்போம். பிரத்யக்ஷ பிரமா கரணத்துவாது இத்தியர்த்த, பிரத்யக்ஷ பிரமா கரணத்தினால அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பிரத்யக்ஷ பிரமாணம் அப்படின்றது நியாய சித்தாந்த சித்தம் சித்தம் எதனால எங்க நிரூபிக்கப்பட்டது அப்படின்னா, நியாய சித்தாந்தத்தை இப்படி ஒத்துக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். சித்தாந்தம்னா சித்த அர்த்தம் சித்தாந்தம், எது நிரூபிக்கப்பட்டதோ எது நிலையானதோ எது தீர்மானமானதோ நாம ஏத்துக்கிறோமோ அதுக்கு பேர் சித்தாந்தம். அந்த சித்தாந்தமானது நியாய சித்தாந்தத்துல அப்படின்னு சொல்லி அர்த்தம். சாதாரண காரணமா இந்திரியத்தை புரிஞ்சுக்கணும் காரணமா. சரி, ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
4: ஓம் நமசிவாய.
5: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
4: ஓம் நமசிவாய்.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் தாட்டார்பின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: அருள் விளக்கம், ஆனந்த விளக்கம் என்பதை வைத்துக் கொண்டு நாம் இந்த இதுக்கும் அந்த ஏன்னா இது முடிந்த நிலைன்னு சொல்ல பார்த்தீங்களா, அவன் என்ன சொன்னாங்கன்னா இறைவனுடைய அந்த சாதனையில இது வந்து முடிந்த நிலை இல்லைன்ட்டாங்க. யோகம் என்பது முடிந்த நிலை இல்லை, இது ஞானத்தை அடைவதற்கு ஒரு ஸ்டெப் வருது, இங்க யோகத்துக்கு வருது. யோகத்துக்கு வரும்போது தான் என்ன பண்ணுதுன்னு கேட்டா அவருக்கு அதான் உண்மையில சொல்ல போனா அந்த யோக நிலையை அடையும் பொழுதுதான் யார் எனது என்ற செருக்கு முழுவதுமாக அறுகிற இந்த ஆன்மாவும் அது எப்படி எப்படி எழுதுறாங்க. திருக்குறளை கூட எழுதுனாங்க, ஒருத்தர் ஐனஸ் அண்ட் மைனஸ் எழுதினார். யான் என்பதற்கு ஐனஸ், எனது என்பதற்கு மைனஸ், ஐனஸ் அண்ட் மைனஸ் இப்படி எல்லாம் வார்த்தை ஜாலங்கள் எவ்வளவு யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆனாலும் அத திருவள்ளுவர் என்ன சொல்ல வர்றாருங்கிறத புரிய முடியுமா? அங்க என்னன்னு கேட்டா அதைத்தான் மெய்கண்டார் என்ன சொல்றாருன்னா, அந்த யான் என்ற செருக்கு வந்து ஏகனாகி நிற்றதை நிற்கும் பொழுது யான் என்ற செருக்கு அறம், இறைவனி நிற்கும் பொழுது எனது என்ற செருக்கு அறம். இந்த ரெண்டு செருக்கு அரும்பொழுது என்ன ரிசல்ட் அப்படின்னா, இந்த ஆணவம் கண்மம் மாயை என்று இந்த மூன்று மலங்களினாலே வரக்கூடிய எந்த தாக்கமும் இல்லாம போயிருது அந்த ஆன்மாவுக்கு. அதான் மலம் மாயை தன்னோடு வல்வினை இன்றே, அந்த இன்று என்ற அந்த ஒரு ஒருமைக்கு பயனிலை எப்படி கொடுக்கிறார், எழுவா எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, மலம் இன்றே மாயை தன்னோடு வல்வினை இன்றே அப்படி சொல்லும்போது இலக்கணத்துல தமிழ் இலக்கணம் வந்து அங்க சிக்கல் வராது. அது தொல்காப்பியத்துல ரொம்ப அருமையா சொல்வேன், அதாவது அந்த நூல்களை படிச்சுக்கும் போதுதான் நமக்கு அது தெரியும். அது வேணா ஒருமைக்கு சொல்லும் பொழுது சொல்வார், எப்படி இந்த ஒருமை சிங்குலர் அதாவது எழுவாய் வந்து ஒருமையா இருக்கும் பொழுது பயனிலை எப்படி வரும், அகிரிணையா இருந்தா அப்படின்னு கேட்டா, ஒன்றரை கிளவி த ர ட ஊர்ந்த குன்றியல் உகரத்து இறுதியாகும். இந்த த ர டங்கிற குன்றியல் உகரம் குட்டியல் உகரத்தோட முடியும். அப்ப என்ன அர்த்தம், தூ ரூ டூ தூ ரூ டூ இல்லையா, அப்படி குட்டியல் உகரத்தை சேருங்க என்ன ஆகும், தூ ரூ டூ. அப்ப எழுவாய் வந்து ஒருமையா இருந்தா இப்படிதான் முடியணும். இங்க எப்படி முடிஞ்சிருக்கு, இதான முடிஞ்சிருக்கு. அது உயர்நியா வரும்போது சொல்வாரு, ரகர ஈரும் ரகான் ஒற்றும் பகர இறுதியும் மாறை கிளவி உளப்பட நேரத்தோன்றும் பலரை சொல்லே. ஆண்பால் வந்து பண்மையா இருந்தா என்ன வரணும்னாரு, ரகான் ஒற்றும் இரு வரணும், பகர இறுதியும் கூறுவர் அவர் சொல்லுவர் கூறுவர் அப்படிங்கும்போது ரகான் ஒற்றும் இல்லையா. அப்புறம் வந்து என்ன, பகர என்ப தமிழ் என்பன்னு சொல்லலாம் தமிழ்ல, என்ப என்றால் இது கூறுவார்கள். இன்னொன்னு மார், மாறணும் முடியலாம் என்மார் அப்படி சொல்லலாம். அப்ப அங்க சொல்லும்போது சொல்லுவாரு, அந்த ரகான் ஒற்றும் பகர இறுதியும் மாறை கிளவி உளப்பட மூன்றும் நேரத்தோன்றும் பலரணி சொல்லே. அப்ப அதெல்லாம் படிச்சாதான் ஸ்ட்ரைக் ஆகும், இப்படி சொல்றது என்ன மிஸ்டேக் வருது ஏன் சொல்றாரு, முதல்ல மிஸ்டேக்னு தெரியணும் இல்லையா, அது வந்து இலக்கணத்துல பிழை. அப்ப மெய்கண்டா திருவள்ளுவர் போனவங்க பிழை விடுவாங்களா? இப்ப பாருங்க, இப்ப திருக்குறள்ல ஒரு விஷயம் பாருங்க, எல்லாரும் எழுதி போடுற குரல் கேட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டுல ஒரு மரபு உண்டு, இந்த கல்யாண பத்திரிகை அடிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, சைவர்களா இருந்தா இதை போட்டுருவாங்க, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்ங்கிற தேவாரம், சைவர்களா இருந்தா போட்டுருவாங்க. வைணவர்களா இருந்தா என்ன போட்டுருவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பூத்து, வைணவர்களா நடக்க என்ன பண்ணுவாங்க, ஆண்டாளுடைய பாசுரம், மத்தளம் கொட்ட வரிசன் வரிசங்கம் நின்று முத்துடை தாமம் நிறைகாழ்ந்த பந்தற்கு மைத்துணன் நம்பி மதுசூதனன் வந்து என் கைத்தளம் பற்றி கணாக்கண்டேன் தோடினான், இது ஆண்டாளுடைய பாசுரம், அதை போட்டுருவாங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் என்ன பண்ணுவான்னா, அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும். அது நான் போட்டவட அவளை பாட்டு கேட்பேன், இந்த குரல்ல ஒரு இலக்கண பிள்ளைக்கு தெரியுதான்னு கேட்பேன். இந்த குரல்ல அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அவைன்னு தானே சொல்லணும், அன்பு அறன் பண்பும் பயன் ரெண்டு என்னது, புளூரல் இல்லையா, அன்பும் அறனும் உடைத்தாய் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அவைன்னு தானே சொல்லணும், பண்பும் பயனும் அதுன்னு சொல்றாரு. இப்ப இதெல்லாம் நாங்க பாக்கறதில்லை சார் அப்படின்னு. அதுபோல அங்க என்ன அங்க உடைமை, அதாவது அன்பும் அரணும் உடைமை என்று அந்த மை விதிப்பட்ட தொழிற்பெயராதான் அதை அர்த்தம் பண்ணணும்னு அர்த்தம். சொல்றது என்னன்னு ஏன் போடுறாருன்னா அது கருத்து அதே மாதிரிதான். ஏன் அது சொல்றாருன்னா அங்க அன்பும் மரணம் உடைத்தாயின், அப்போ அங்க அது என்பது அன்பும் மரணம் உடை உடைமை என்ற ஒரு அந்த மை விகுதி பெற்ற தொழிற்பெயராக கன்வெர்ட் பண்ணிக்கணுங்கிறது அங்க குறிப்பு. அப்ப உடைமை என்று வந்தா அதுன்னு வரலாம் பாத்தீங்களா. தமிழ்ல வந்து என்ன அப்படி எப்படி கொண்டு கூட்டணுங்கிறத இங்க வைக்கிற. அதுபோல எப்படி கொண்டு கூட்டணும்னா மலம் இன்றே மாயதனோடு வல்வினை இன்றே என்று இந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த உற்பத்திக்குள்ள போகும்போது தமிழை அனுபவிப்பது, அடுத்தால நம்முடைய நம்முடைய கடவுள் கொள்கையை அனுபவிப்பது, இப்படி பலவிதமான நுணுக்கங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனால சாஸ்திரங்கள் படிக்கும் போது நமக்கு டாக்டர் லம்போ அடிக்கடி சொல்ற சைவ சித்தாந்தம் படிக்கும் போது இலக்கண நுட்பங்களும் தெரியுதுன்னா தெரியும். அப்படி வச்சு காட்டுறாங்க அப்ளைட் கிராமர். இந்த அப்ளைட் கிராமர் வர வரவே உங்களுக்கு ஓரளவுக்கு என்ன தெரியும்னா ஓரளவுக்கு நம்முடைய மொழியினுடைய அமைப்பு எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சு போயிடும். அன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா, அதாவது இந்த சந்தானக்குரவர்கள் நான் ஏதாவது என்கிட்ட கேட்பாங்க திருவள்ளுவர் சிலை வச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா திருவள்ளுவர் சிலையை பார்க்கணுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயம். அரசாங்கமே கட்டிச்சு அந்த மூணு கடலும் சந்திக்கிற இடம், முப்பாலையும் செய்த திருவள்ளுவருக்கு மூணு கடலும் சந்திக்கிற இடத்துல சிலை வச்சிருக்காங்களாம். திருவள்ளுவர் சிலை வந்து நம்முடைய சைவத்தின் மரபு பிரகாரம் சரியில்லை, இருக்கக்கூடாது. ஏன்னா திருவள்ளுவருடைய சிலை என்று சொன்னால் திருவள்ளுவரை குருநாதனாக நாம் வைக்கும் பொழுது திருவள்ளுவரை எப்படி வைக்கணும்னா இந்த மாதிரி கோலத்துலதான் பார்க்கணும் சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவருடைய தியான சுலோகத்துல அமர்ந்த கோலம் தான், திருவள்ளுவருக்கு நின்ற கோலம் கிடையாது. இப்ப இவர்களுக்கு நால்வர் கோலம் இருக்க மாதிரி திருவள்ளுவருக்கு ஒரு கோலம் நமக்கு சொல்லி அந்த தியான சுலோகத்துல திருவள்ளுவரை நின்ற கோலத்துலதான் வைக்கணும் அப்படின்னு இருக்கு. கையில எழுத்தாணி இருக்கக்கூடாது, எழுத்தாணி இருக்கக்கூடிய எழுத்தாணியை கொடுத்தாதான் திருவள்ளுவர் நினைக்கிறான். எழுத்தாணியிலே எழுத முடியாது. அப்ப அங்க திருவள்ளுவரை எப்படி தியானம்னு கேட்டீங்கன்னா வலது கையில தாமரை மலர் இருக்கணும், அப்படிதான் நமக்கு தியான சுலோகத்தை. இது போல அது போல நெற்றியில விபூதி, கழுத்துல ருத்ராட்சம் எல்லாம் போட்டாதான் திருவள்ளுவர். மற்றவங்களை மட்டும் அப்படி செய்யணும். மதர் தெரசாவை போட்டா அவர் போடுறான்னு அந்த ட்ரெஸ்ல தானே போடுறான். மதர் தெரசான்னு உனக்கு அந்த இயேசுநாதர் கொள்கை ஒத்துக்கிறியோ இல்லையோ நீ எப்படி போடுற? மதர் தெரசாங்கும் போது கிறிஸ்டியன் ட்ரெஸ் தான் நீ போடுற, ஒரு நன்னுக்கு என்ன ட்ரெஸ்ஸோ அந்த ட்ரெஸ் தானே போடுற. அப்ப மட்டும் உன்னுடைய கொள்கையை காத்துல கறக்க விடுறீல, மதர் தெரசாவுக்கு கொடுக்குற ரைட்டு மரியாதை கூட இல்லைன்னு சொல்லல. ஆனா மதர் தெரசாவுக்கு படம் போடும்போது உருவம் வைக்கும் போது எப்படி வைக்கிற? அந்த நன்கிற கோலத்துலதான் வைக்கிறேன். இப்ப அது மட்டும் என் அப்ப மட்டும் உடன்பாடு ஆயிருது உங்களுக்கு. நம்ம கிட்ட சொல்லும் போது மட்டும்தான் திருநீர் பூசுனா அது வந்து என்ன ஆகும், அது வந்து செக்குலர் பிரின்சிபிளுக்கு அகேன்ஸ்டா போதும். மத தெரசாவை போடும்போது மட்டும் செக்குலர் வரலையாங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், திருவள்ளுவர் உண்மையான கோலம் எங்க இருக்குன்னு கேட்டா மயிலாப்பூர்ல திருவள்ளுவர் தெருன்னே இருக்கு, அதுல போய் பார்த்தா தெரியும். அதுல போய் பார்த்தா திருவள்ளுவர் அதுதான் உண்மையான திருவள்ளுவருடைய வடிவம். திருவள்ளுவர் கோயில் இருக்கு இல்லையா மயிலாப்பூர்ல, மயிலாப்பூர் தான் இருந்த இடம். மயிலாப்பூர்ல திருவள்ளுவர் ஸ்ட்ரீட்னே ஒண்ணு இருக்குது, அந்த திருவள்ளுவர் ஸ்ட்ரீட்ல திருவள்ளுவர் கோயில் இருக்கு, அது திருவள்ளுவர் தன வழிபாடு நடக்குது. அப்படி வந்து அந்த நமக்கு அந்த மரபுகளை வந்து நம்ம மாற்றக்கூடாது. இந்த 11வது சூத்திரத்துக்கு நாம் செல்வதற்கு முன்பாக இந்த பெத்தம் முட்டியில இப்படி இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அந்த உண்மையை அப்பர் சுவாமிகள் தேவாரத்தில் அப்படியே வருது இந்த கருத்து. அதாவது பெத்தத்தில் அவன் என்ன செய்யறான், அவன் ஒளிந்து கொண்டு ஆன்மாவை முன்னிறுத்துகிறான். ஆனா சிவயோகத்தில் அவன் என்ன செய்கிறான், ஆன்மாவை தன்னுள் ஒழித்துக் கொண்டு அவன் காட்டுகிறான். இதை என்னோட அப்பர் சுவாமிகள் திருப்புகலூர் தேவாரத்தில் தனி நேரிசை திருப்புகலூர்ல எம்பிரான் ஆரம்பிக்கும். அதுல நாலு வரியிலுமே எம்பிரான் எம்பிரான்னே வரும் அப்பருடைய தேவாரம். அது திருப்புகலூர் எம்பிரான் ஆரம்பிக்கிறது போட்டா நீங்க பாத்துக்கலாம். அதுல சொல்லுவார் தெளிவாக, எம்பிரான் என்றதே கொண்டு என்னுள்ளே புகுந்து நின்று இங்கு எம்பிரான் ஆட்டாடி என்னுள்ளே ஒளிதறிவேனே. அதாவது எம்பிரான் என்றதே கொண்டு என்னுள்ளே புகுந்து நின்று எம்பிரான் ஆட்ட ஆடி, அவன் ஆட்டுவிக்கின்றான். அதாவது சாட்டை இல்லா பம்பரம், தாய்மான சொல்லும் பொழுது சாட்டை இல்லா பம்பரம். இப்ப பம்பரத்தை ஆட்டும் பொழுது நம்ம என்ன தெரியுது, பம்பரம் ஆடுவது தெரிகிறது, ஆட்டுகின்றவன் தெரிகிறான், இந்த பம்பரம் ஆடுவதற்கு காரணமாக இருந்த கயிறும் கண்ணுக்கு தெரிகிறது. பம்பரத்தை ஆட்டினா ஒரு கயிறு வேணும் இல்லையா? ஆனா இறைவன் அதையோடு ஆட்டி வைக்கிறான். ஆனால் அங்க என்ன இல்ல, கயிறு இல்ல. அதாவது சாட்டை இல்லா பம்பரம் போல் என்னை ஆட்டுவித்தின்னு சொல்லுவேன். ஆகவே ஆடுதல் அத இவரு சொல்வார். நம்ம அப்பர் சுவாமிகள் இன்னொரு தேவாரத்திலையும் சொல்லுவாரு,
2: கயிறு இல்லாம இப்ப வயலசிலே பண்றாங்க.
1: அது போல அதுல சொல்றாரு பாருங்க, எம்பிரான் ஆட்ட ஆடி, நான் இதுவரைக்கும் ஆடினது எம்பிரான் ஆட்ட ஆடுகிறேன், என்னுள்ளே உடிதருவேனை எம்பிரான் என்னை பின்னை தன்னுள்ளே கறக்கும் என்றார். கருத்து அப்படியே முதல்ல அவன் என்ன செய்யறானா, என்னுள்ளே புகுந்து நின்று வருகிறான். அப்புறம் என்னது பின்னை அப்படின்னே சொல்ற பின்னை, அந்த பின்னைங்கிறது சிவயோகத்துக்கு வந்த பிறகு, பின்னை எம்பிரான் என்னை தன்னுள்ளே கறக்கும் என்றால் எம்பிரான் என்னில்லால் என் செய்கேன் ஏழையேனே. ஆகவே நெல்லா நீதான் என்பதற்கு இதை விட என்ன சான்று வேணும்னு கேட்கிற மாதிரி ஒரு தேவாரம். அதுபோல இந்த தேவாரத்தில் வரக்கூடிய பல நுட்பங்கள் வந்து அந்த நம்முடைய கான்செப்டை வந்து அவங்க இலக்கிய வார்த்தைகளில் விளக்கும் போது நாம் அதை புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினமா இருக்கு. அதுக்குதான் சாத்திரங்கள் படிக்கும் போது என்ன கருத்தை எங்க சொல்ல வர்றார், தேவாரத்தில் இங்க வந்து என்ன வலியுறுத்த வருகிறார் என்பது சாத்திர பயிற்சி இருந்தால்தான் தெரியும். ஆகவே பெத்தம் முத்தி என்ற ரெண்டு நிலையில அவன் இறைவன் நிற்கக்கூடிய நிலையை தான் அந்த தேவாரத்தில் சொன்னேன். இப்ப நம்முடைய அடுத்த பாடலுக்கு போவோம். இந்த 11 சூத்திரம் என்பது சிவபோகம், அதுக்கு இன்னொரு பேர் நின்மல துரியாதீதம். யோகத்தை என்ன சொல்றோம், நின்மல துரியம்னு சொன்னான். இது நின்மல துரியா

உள்ளம் என்பது உளம் என்று வரும், மைண்டுங்கிற பொருள்ல. இன்னொன்று வந்து நம்முடைய சூக்கும சரீரம் இருக்கு இல்லையா, அதையும் உள்ளம்னே தமிழ்ல சுட்டுவாங்க. சூக்கும சரீரத்தையும் குறிக்கும். அது சிவஞான போத உதாரணம் என்பாலே வரும், உள்ளம் போமாறு அது. இப்ப இந்த இடத்துல என்ன வருதுன்னா, குருடன், அதாவது அந்த கஞ்சுக சரீரத்தை பெற்றுக்கொண்ட ஆன்மா இருக்கு இல்லையா, அந்த கஞ்சுக சரீரத்தை பெற்றுக்கொண்ட பிறகுதான், அதுக்குதான் அந்த சித்தாந்த வார்த்தைகளை ஞாபகத்துக்கிட்டே வரணும். இங்க சொல்லப்படுவது இப்ப கண்ணுக்கு வந்து, அந்த கண்ணுக்கு காட்டும் உபகாரத்தை செய்வது எதுன்னா குருடன். இந்த உதாரணத்தின் மூலம் என்ன விளக்க வர்றாரு பாக்குறாரு. இன்னொரு உதாரணம், இன்னொரு இலக்கணம் என்னன்னா, உள்ளத்தை என்பது அதுக்கு என்னன்னா, ஒரு வேற்றுமை உருவ இடத்துல இன்னொரு வேற்றுமையுடைய பொருளை கொள்ளணும், அதுக்கு வேற்றுமை மயக்கம்னு பேரு. நீங்க அர்த்தம் பண்ணும்போது உள்ளத்துக்குன்னு அர்த்தம் பண்ணும், உள்ளத்தை என்பது இரண்டாம் வேற்றுமை உருவு. ஆனா நான்காம் வேற்றுமை பொருள்ல வரும்பொழுது உள்ளத்திற்கு, அதுக்கு தமிழ்ல என்ன பேரு, வேற்றுமை மயக்கம்னு பேரு இலக்கணத்துல. அந்த ஓசைக்கு உள்ளத்துக்குன்னு சொல்றதை விட உள்ளத்தை என்பது அந்த ஓசை வருது, ஓசை நயம். உள்ளத்துக்கு கண்டு காட்டலின், அப்புறம் அயரா அன்பின், இந்த அன்பின் என்பது என்ன, ஏது பொருள், ஏது பொருள்னா ரீசனிங். இன் என்பது ஐந்தாம் வேற்றுமை உருவு. இந்த ஐந்தாம் வேற்றுமை உருவு அன்னைக்கே சொன்னேன், நான்கு பொருள்ல வரும், ஒப்பு பொருள், உரட்சி பொருள், ஏது பொருள், எல்லை பொருள். இப்ப மதுரையும் நீங்கினான் அப்படின்னா மதுரையை விட்டு போனான்னு அர்த்தம். அன்னைக்கு திருக்குறள் ஒண்ணு சொன்னேன் இல்லையா, அவிர் சொரிந்து ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாவேன் என்று. அந்த இடத்துல ஒப்பு பொருள் என்று வைத்துக் கொண்டாலும், உரட்சி பொருள் என்று வைத்துக் கொண்டாலும் பரவாயில்லை. ஒப்பு பொருள், உரட்சி பொருள், ஏது பொருள், எல்லை பொருள், நீங்கள் பொருள், அஞ்சு பொருள்ல வரும். அதனாலதான் அந்த காலத்துல வந்து தமிழர்களுக்கு பொருள் சொல்லும் பொழுது நல்லது இலக்கண குறிப்பை முதல்ல கேட்பாங்க. சில சமயத்துல என்ன வரும்னா, ஒரு இடத்துல நவுனா வரும், இன்னொரு இடத்துல வந்து வெர்பா வரும். தமிழ்ல வந்து ஒரே ஒரு சொல் மட்டும்தான் நான்குலயும் வரும், பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என்ற நான்கு பொருளையும் வரக்கூடிய ஒரு சொல் வந்து தமிழ்ல ஆ. ஆங்கிற சொல் வந்து பெயரா நவுனாவும் வரும், வினையாக ஒரு ஆதல் அப்படிங்கிறது அந்த ஆதல் தன்மையும் பிடிக்கும். தல்விகுதி இல்லாம ஆன்னு வரும், என்னவா என்னவா என்றால் என்னவா என்னவா என்னவாதல் அப்படிங்கிற பொருள் வரும். அது ஒரு பெரிய இலக்கண நுட்பம். அயரா அன்பின், அன்பின் காரணமாக. எட்டாம் சூத்திரத்திலையும் அறங்கடல் செலுமேன்னு வந்தது, இங்கேயும் அறங்கடல் செலுமேன்னு வருது. அங்க அர்த்தம் வேற, இங்க அர்த்தம் வேற. எட்டாம் சூத்திரத்துல என்ன படிச்சோம், ஐம்புல வேளரின் அயந்தனை வளர்ந்தனை தமுதல் குருமாய் தவத்தினின் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அறங்கடல் செலுமே. அறங்கடல் செலுமேங்கிறது அங்கேயும் வந்துச்சு, இங்கேயும் அறங்கடல் செலுமே வருது. அங்க எட்டாம் சூத்திரத்துல தான் அறங்கடல் செலுமேன்னா என்ன அர்த்தம் சொன்னீங்க அவருக்கு, அவங்களுக்கு அது வந்து என்னன்னு கேட்டா, அது வந்து இறைவன் தான் தன்னை செலுத்தினான் என்பதை அனுபவத்துல உணர்வுதாங்க. ரியலைஸ், அதுக்கு உதாரணம் சொன்னேன், நாம வந்து ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தை வரைக்கும் நம்முடைய அம்மா வந்து நம்மளை வளர்க்கிறார். ஆனா அந்த குழந்தையில அம்மாவுடைய வளர்ப்பு இருக்கு, ஆனா அந்த குழந்தைக்கு என்ன தெரியாது, அம்மாதான் தன்னை வளர்க்கிறாள்னு தெரியாது, தெரியுமா? அப்புறம் வயது வந்த உடனே தெரியுது, இந்த வயசுல அம்மாதான் வளர்த்துக்க முடியும்னு ஒரு அனுமானத்தினால வர்றோம் இல்லையா. எதை வச்சு, நம்மளை வளர்க்கும் போது தெரியல, நம்மளை வளர்க்கும் போது அம்மாதான் வளர்த்தான்னு தெரியல. ஆனா என்ன வருது, நம்ம ஒரு குழந்தைய பெற்று வளர்க்கும் போது தெரியுது, இப்படித்தானே நம்ம அம்மாவை வளர்த்திருப்பான்னு அப்ப தெரியுது இல்லையா. சில விஷயங்கள் அப்பதானே தெரியுது. அப்ப என்னன்னு கேட்டா, அந்த அவள் தான் நம்மை வளர்த்தாள் என்பது தெரிகிறது அல்லவா, அந்த வளர்ப்புல இருக்கிற நிலை வேற, வளர்த்தால் தெரிகிற நிலை வேற. அங்க எட்டாம் சூத்திரத்துல இறைவன் தான் நம்மை வளர்க்கிறான் என்பது, அதாவது பொதுவாக நான் இந்த பெற்றோர்கள் வந்து அவர் சில கேள்வி கேட்பேன், அதாவது எங்க குழந்தைய வளர்க்கறதுக்கு நான் அப்படி பட்டிருக்கேன் இப்படி பண்றேன் அப்படி பண்றேன்னு சொல்லுவாங்க. அப்ப நான் ஒரு கேள்வி கேட்பேன், சரி உங்களை உங்க குழந்தைய வளர்க்கறது நீங்க ரைட், உங்களை வளர்க்கறது யாருன்னு கேட்பேன். இப்பயும் வளர்க்கலாம் இல்லையா, இப்பயும் இருக்கு, இப்பயும் நீங்க எல்லாமே உங்களை வளர்க்க இப்பயுமே. அப்ப அதாங்க, அப்ப நாம என்ன பண்றோம், அந்த நிலையில நமக்கு முதல் வயது முடிஞ்ச உடனே என்ன பண்றோம், அப்ப தெரியுது அப்ப நம்ம

0: நாம அப்ப நான் கேக்குறது உங்களை வளர்க்கறது யாருன்னு அப்படின்னா எங்களை வளர்க்கறது கடவுள் தான். அடுத்த கேள்வி என்ன வருது, உங்களை வளர்க்கிற கடவுளுக்கு குழந்தைய வளர்க்க தெரியாதா? அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா எல்லாமே அந்த திரைவு. அப்ப என்னன்னு கேட்டா அந்த குழந்தையினுடைய வினைக்கு தகுந்தால ஒரு பெற்றோரை கொண்டு கூட்டுறாரு, அவ்வளவுதானே. உடைய குடலை வளர்ப்பு வருமா? ஒரு நிலைதான் தெரிகிறது, எதுவும் நம்முடைய செயல்ல இல்ல. ரொம்ப நல்லாவே தெரியுது இளைஞர்களுக்கு, முதல்ல கல்யாணம் ஆனவுடனே நம்ம செயல்ல ஒண்ணு இல்லையான்னு தெரிய ஆரம்பிச்சிருது. அது வரைக்கும் ஆகுமா வருது இல்ல, அதுவும் ஒரு உணர வேண்டி இருக்க. அது போல அங்க வந்து என்ன அர்த்தம்னா, த சோல் வில் ரியலைஸ் த சோ ஃபார் காட் ஓன்லி அஸ் நரிஷ்டஸ் அப்படிங்கிறது தெரியுதுங்கிறது அங்க அறங்கடல் செழுமைக்கு அங்க அர்த்தம். இங்க அறங்கடல் செழுமைங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, நிட்டை கூடும் முழுவதுமாக இறைவன் திருவடியில் அடங்கின உடனே அறங்கடல் செழுமே என்பதற்கு என்ன இலக்கணம் எழுதணும், இட் வில் ரீச் த லோட்டஸ் ஃபீட் ஆஃப் லார்ட் எழுதக்கூடாது, இட் வில் லேண்ட் இன் நிஷ்டா. இங்கிலீஷ் வந்து ஒரு நியரஸ்ட் சுவாமி இவரே சொல்றார், சிவாய சுப்பிரமணியன் சொல்லும் பொழுது நான் இன்னைக்கு சொன்னேன் இல்ல, என்ஸ்டசி எக்ஸ்டசி அப்படின்னு ரெண்டு வார்த்தையை சொல்றார். ஆனா அது வந்து எவ்வளவு தூரத்துக்கு சரியா, யோகம் என்பதற்கு என்ஸ்டசி பாரு, நிஷ்டைக்கு எக்ஸ்டசி, ஆமா என்ஸ்டசி எக்ஸ்டசிங்கிறார். அது ஒண்ணு இல்லதான், அதாவது ட்ரக்கு என்ன பண்ணுதுன்னா தன்னை மறந்த நிலையை உண்டாக்குது, ஒரு வகையில ரெண்டும் பங்கன் அதானே. பிளிஸ்ங்கிறது என்னன்னா, பிளிஸ்ங்கிறது அவர் அது வரைக்கும் செலுத்துகின்ற அந்த இது இருக்கு இல்லையா, அதுக்கு தான் பிளிஸ் சொல்றது. அது வந்து அருள் கருணை ரெண்டு விஷயம், கருணை அது ரெண்டு சைவிசுதான் எப்பயுமே கருணை வேற அருள் வேற. கருணை என்பது திரோதான சக்தியினால் வளர்க்கும் போதுதான் கருணை, அருள் சக்தியினால் வளர்க்கும் போது அது இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா ரெண்டு கிரேஸ் அண்ட் பிளிஸ் மாதிரி, கிரேஸ் அண்ட் பிளிஸ். கருணை கேன் பி ஈக்குவல் டு கிரேஸ், அருள் கேன் பி ஈக்குவல் டு பிளிஸ். அவனும் ரெண்டு வார்த்தை கொஞ்சம் நியரஸ்டா வர மாதிரி வச்சிருக்கான். ஆகவே இங்க வந்து அன்பின் என்பது அன்பின் காரணமாக அங்க வந்து என்னன்னா, அதாவது இந்த அன்பு அன்னைக்கு சொன்ன அன்பு என்பதற்கு நம்முடைய சைவ சித்தாந்தத்துக்குள்ள அர்த்தம் வேற, அதனை எல்லாம் யோசிக்கும். அன்பு என்பது இந்த இடத்துல இலக்கிய அர்த்தம் கிடையாது. இந்த அன்பு என்ற சொல்லுக்கு இலக்கியத்துல ரெண்டு அர்த்தம் வந்துச்சு. இலக்கியத்துல என்ன அர்த்தம், தொடர்புடையவர்கள் மாட்டு செலுத்துவது அன்பு. திருவள்ளுவர் எப்படி பயன்படுத்துறார் அந்த சொல்ல, இல்லறவியல் தொடர்பறவியல், தொடர்புடையார் மாட்டு நாம் செலுத்துவது அன்பு, தொடர்பு இல்லாத இடத்திலே நாம் செலுத்துவது அருள். This is a literal meaning. அதனாலதான் கணவன் மனைவி செலுத்துவது அருள்னு அவர் சொல்லல, அன்பும் மரணம் உடைத்தாயின்னு தானே சொன்னார். ரெண்டுக்கு ஒரு அடிப்படையில ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டா, அன்பு வந்து எப்பயுமே எக்ஸ்சேஞ்சபிள். அன்பை செலுத்தினா அன்பு என்ன பண்ணும், பிரதி உபகாரத்தை எதிர்பார்க்கும். எப்பயுமே அன்புங்கிறது அதான், அன்பு செலுத்தினவுடனே என்ன ஆகுது, அது திரும்ப வந்து அது நமக்கு ரீபே ஆகுதா ரெசிப்ரேக்கெட் ஆகுதான்னு பார்ப்போம், அதுதான் அன்பு. இப்ப நம்ம குழந்தைய கஷ்டப்பட்டு வளர்க்கணும் எல்லாம் பண்ணோம், பண்ண உடனே அப்புறம் என்ன பண்றோம், இந்த பையன் நம்ம கிட்ட நம்மளை வந்து நம்மள டிபெண்ட் பண்றானா, ஒரு முக்கியமான இஷ்யூ தான் நம்மளை கரெக்டான பத்தியம், எப்படி எல்லாம் அவனை படிக்க வச்சோம், ஒரு வீடை வித்துல அவனை கடைசி ஆத்தேன் எம்பிபிஎஸ்ல. அன்னைக்கு பாருங்க ஒரு சின்ன ஒரு வார்த்தை கேட்டாலாம் பாரு, அதையும் வருது பாருங்க. அப்ப என்ன தெரியுது, நம்ம செலுத்தின அன்புக்கு ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்கு. அன்பு வந்து ரெண்டு காரணம், ஒன்னு தொடர்புடையவர்கள் மாட்டு செலுத்துவது, இன்னொன்னு எக்ஸ்சேஞ்ச் எதிர்பார்க்கும். ஆனா அருள் என்பது என்ன என்பது தொடர்புடைய மாட்டு துறவிகள் வந்து எல்லாரும் ஒன்னால பார்க்கணும் அவங்களுடைய கடன், அது அவங்களுக்கு எனக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க அருள், அதாவது துறவிக்கு அது அது ஒரு இலக்கணம். ஆனா சைவ சித்தாந்தத்தில் அருள் அன்புக்கு அர்த்தம் வேற, சைவ சித்தாந்தத்தில் அருள் என்று சொல்ல அன்பு என்று சொன்னால் ஆன்மாக்கள் இறைவனிடத்து செலுத்துவது அன்பு, இறைவன் நம்மிடத்திலே செலுத்துவது அருள். பக்தி, பக்திங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை, இது ரெண்டும் தமிழ் வார்த்தை இல்லையா, பக்திக்கு தான் என்ன சொன்னாரு, அதுதான் அயரா அன்பு. இந்த பக்திங்கிற வார்த்தைக்கு பக்திங்கிறது இன்னும் கொஞ்சம் சிறப்பு என்னன்னு கேட்டா, இடைவிடாமல் நிகழ்வது அன்புதான் பக்தி. அதான் பக்திங்கிற வார்த்தையை சம்ஸ்கிருதத்தில் எப்படி வச்சான்னு கேட்டீங்கன்னா, அன்பு இடைவிடாமல் நிகழ்ந்தால் அது பக்தி. அதனாலதான் என்ன சொன்னாரு, அதுக்கு என்ன சொன்னாரு, பக்திங்கிறதுக்கு வார்த்தை சொன்ன அயரா அன்பு. மாணிக்க வாசகர் என்ன சொன்னார்னா, சாயா அன்புன்னாரு, பக்திக்கு தான் சாயா அன்பு. மாணிக்க வாசகர் சொல்லு, சாயா அன்பினை நாடரும் தழைப்பவர் தாயேயாகி வளர்த்தனை போட்டி. சாயா என்ன சொன்னா என்றைக்கும் அது வந்து அதாவது அதாவது இது பண்றதில்லை, இடைவெளி இல்லாம விழாது, சாயாம நிக்குது அப்படின்னு சொல்றீங்களா, சொன்னீங்களா, சாயாம
1: சூரியன் சாய்,
0: அது சாயை, அதுக்கு வந்து நிழல், அந்த இடத்துல அந்த இடத்துல சாயை என்று சொல்றது நிழல், ஷேடோங்கிற பொருள் அவர், அது வேற.
2: ஆமா,
0: சாயை தமிழ் வார்த்தை, சாய்தல் சாயாமல்
2: நிற்கல்,
0: சாயா அன்புங்கிறது மாணிக்கவாசகர் அந்த பக்திங்கிற சொல்லுக்கு பயன்படுத்தின வார்த்தை. சுந்தரன் அப்படியே சொல்லிட்டார், கத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன். அது சம்ஸ்கிருதத்துல எப்படி வரும், பக்தின்னு தான் வரும், பக்தி. தமிழ் இலக்கணத்தின்படி பக்தின்னு சொல்லக்கூடாது, அதனால பத்தின்னு தான் சொல்லணும். தமிழ் இலக்கணத்தின்படி பக்தி அது இலக்கணம், அதான் பத்தரா, அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாம்.
1: பக்தியால் ஞானுனை பிரகாரம்,
0: பக்தியால் ஞானுனை பிரகாரம் அது அரங்கினாங்க.
3: சத்தியம்,
0: ஆமா, பக்தி என்பது அந்த ரெண்டு ஒரே சொல்லுதான். இந்த சொல் வந்து இங்க வரும்பொழுது முக்திங்கிற சம்ஸ்கிருதத்துல முக்தின் தான் வரும்,
1: முக்தி தமிழ்,
0: தமிழ்ல வரும்பொழுது முக்தின் தான் வரும். ஏன்னா இந்த ரெண்டு வல்லினம் அவர் வரக்கூடாதுங்கிறது தமிழ் இலக்கணம். தமிழ் இலக்கணத்துல ஒரு வல்லினம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மெல்லினம் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. ரெண்டு ஒரே சொல்லுதான். அதுபோல என்ன சொல்ல வந்த நினைப்போ, அந்த பத்த அவர் அப்படி சொல்ற பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியே, அந்த இறைவனிடத்துல அந்த அன்பு வந்து மேலும் மேலும் இதுக்கு அந்த 100% அன்பு எப்ப வருது பாருங்க, அதான் சொன்னாரு அயரா அன்பு. அந்த அயராமல் அது சிவஞான சுவாமி சொல்ல இடையரா பேரன்புனார். இந்த பக்திங்கிறதுக்கு ஒவ்வொருத்தர் ஒரு தமிழ் கொடுத்தாங்க. சிவஞான சுவாமிகள் சொல்லும் போது இடையரா பேரன்பு, அதான் பக்தி. இப்ப நமக்கு என்னன்னா, ஒரு பொருள்ல அன்பை செலுத்தும் போது இன்னொரு பொருளை மறந்துடுவோம், அந்த நிலை நமக்கு ஞாபகம். அதான் இடைவிட்டு நிகழ்வு, நம்ம அன்பு வந்து இடைவிட்டு நிகழும், ஒண்ணுல இருந்து இன்னொன்னு தாகும், அது வேற இருக்கு, அதுவும் இருக்கு. என்னைக்கு நிலையாக ஒன்றை ஒரு பொருளையும் படித்துக் கொண்டு இருக்காது. இளையரா பேரன்பு இப்படிலாம் அதுக்கு விளக்க சொன்னாங்க. அந்த பக்தியினுடைய முடிந்த நிலையாக அது என்ன பண்ணும், நிட்டை கூடும். இந்த நிட்டை கூடும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டா, 36 தத்துவங்களுடைய செயல்பாடே இல்லாம போயிருக்கு. அது குறைந்து கொண்டே வந்து கடைசி நிலையை அடையும் பொழுது, அப்ப இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அந்த அருள் விளக்கம், அது ஆனந்த விளக்கம் சிவயோகத்துல, அது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டுக்கு என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, சிவயோக நிலையிலே, சிவயோக நிலையில் இறைவனின் கிரியாசக்தியும் ஞானசக்தியும், கிரியாசக்தியும் ஞானசக்தியும் ஆன்மாவின் மீது முழுவதும் பதியும். சிவபோகம் வரும்போது என்ன கேட்டா, சிவபோகத்தில் இறைவனுடைய இச்சாசக்தியும் சேர்ந்து பதியும். என்ன சொல்றாங்க, அங்கதான் என்ன வருதுன்னு கேட்டா, கோயின்சைடிங் சொல்லணும் இல்லையா, அதாவது ஆங்கிலத்தை சொல்வதா இருந்தா, இப்ப ரெண்டுக்கும் என்ன பொருள், இறைவனுக்கும் இச்சா ஞான கிரியை இருக்குது, ஆன்மாவுக்கும் இச்சா ஞான கிரியை இருக்கு. ரெண்டுக்கும் என்ன, அந்த அந்த ஒரு பொருள் இருந்தால் அது ஒரு சித்து பொருளுக்கு, அது எலக்ட் சித்து பொருள் என்று சொன்னால் அதுக்கு என்ன இருக்கணும், அதுக்கு ஒரு விருப்பம் இருக்கும், அதுக்கு ஒரு செயல் இருக்கும், அதுக்கு ஒரு அறிவு இருக்கும். அதான் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி அப்படிங்கிற, அது உயிருக்கும் இருக்கு. அப்போ என்ன கேட்டா, எப்ப கம்ப்ளீட்லி கோயின்சைட் ஆகும், அந்த இறைவனுடைய இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தியோட இந்த உயிரோட ஞானசக்தி கிரியாசக்தி இருக்கு இல்லையா, அது கம்ப்ளீட் கோயின்சிடன்ஸ், 100% வருது பாருங்க, அதான் நிஷ்டை.
4: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org.
5: ஆன்மீக சொற்பொழிவு, அடியவர் அருள் வரலாறு, தலைப்பு ஞானம் அடைந்த மேன்மை தெய்வத்தமிழ் நல்கியருள் ஞான பேராளர், வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: இப்ப அடுத்து கழுமலம் வர, கழுமலம் சீகாழி, சீகாழி வரும்போது சுந்தரருக்கு தடுமாற்றம் முந்தி, 50 முந்தி வாழ்ந்தவங்க, இப்ப நேற்று வாழ்ந்தவங்க இல்ல, 50 முந்தி. இனி அது சீகாழி திருஞான சம்பந்தர் அவதரித்த இடம், அவர் திருவடி பட்ட இடம், நான் உள்ள போக மாட்டேன், தோணி இப்ப போக மாட்டேங்கிறார், தோணிங்க தோணியப்பரை விட பெரிய நாச்சாரை விட திருஞான சம்பந்தர் பெரியவர். அவர் பிறந்த ஊர்ல நான் கால வைக்க மாட்டேன். இப்படி எல்லாம் பக்தி பண்ண நீங்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க, தயவு பண்ணி தயவு பண்ணி யோசிச்சு பாருங்க. நம்ம தயவு இருக்கமா யோசிச்சு பாருங்க. ஊருக்கு போனோம் முதல்ல என்ன கேட்போம், வேர் இஸ் தி ரெஸ்ட் ரூம், கேன் யூ பிளீஸ் டைரக்ட் மீ டு தி ரெஸ்ட் ரூம் பிளீஸ், அதனு கேட்கணும். யோசிச்சு பாருங்க, ஐ நீட் சம் ரெஸ்ட். என்ன பண்ணா பண்றோம் பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதே சுந்தர பெருமா என்ன பண்றாரு, காலில் முள்ளு தெக்குது, ஆனா திருஞான சம்பந்தரை நினைச்சுக்கிட்டே போறாரு. என்ன ஆச்சு சாமி வந்து கேக்குற பெரியநாச்சியார், பெருமாட்டி என்ன ஐயா கேக்குற அம்பாள், பச்சை புடவை கட்டிக்கோ, எதுக்காக சுந்தரன் நம்ம தாண்டி போயிட்டு இருக்கா, அவனுக்கு போய் காட்சி கொடுக்கணும். மண்டிய பேரன்பினால் வந்தொண்ட நின்றி தென்திரை வேதையில் மிதந்த திருத்தோணி புறத்தாரை கண்டு கொண்டேன் கையிலையில் வீட்டிருந்தபடி. இப்படியே கையில வீட்டிருந்தபடின்னு சொன்னாரு இவர். அணுக்க தொண்டரா ஆளாள சுந்தரம் அங்கதானே இருந்தாரு. அங்க இருந்த சாமி இங்க இருக்கிற இடம் தோணிபுரம் சீகாழி. உங்களுக்கு நான் சத்தியம் பண்ணி சொல்லுவேன், திருமலை என்பது கட்டுமலை கைலாய மலை. நீங்க கஷ்டப்பட்டு கைலாயத்துக்கு 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணிலாம் போக வேண்டாம். உங்களுக்கு போகணும்னு ஆசை இருந்தா சீகாழி போய் பெரிய நாச்சியாரை பார்த்துட்டு சாமியை பார்த்துட்டு வாங்க. உங்க 2 லட்சம் எனக்கு வேண்டாம், முடிஞ்ச அடியாருக்கு கொடுப்பேலாம் தெரியும். தயவு பண்ணி சொல்றேன். அதே மாதிரி கஷ்டப்பட்டு ட்ரெயின்ல புக் பண்ணி 2 மாசம் முந்தி காசி போய் கும்பிடுறேன், தலைகீழே நிக்க வேண்டாம். இங்க பக்கத்துல திருநனா இருக்கு, கூடல் அழகர் இருக்கார், கூடுதை குழகர் இருக்கார், ஆனந்தமா கும்பிட்டு திருவேரி சங்கமத்துல தீர்த்தமாடி திருஞான சம்பந்த திருவடி பட்ட இடம் மறந்து விட வேண்டாம். அத்தனை அருளி வாங்கிட்டு வாங்க. அது என்ன ஊர் தெரியுமா, அது செல்லா அருணிக்கு. இது வேற எந்த தேவத்திலையும் சொல்லல, ஊர்லதான் சொல்லு. அது என்னையா செல்லா அருணிரி, அதுக்கு என்னையா செல்ல அருள் புரியுறாங்க. நிறைய சொல்லிட்டு போலாம். அடுத்தது ஆச்சாரம் இன்னும் கொஞ்சம் சொல்லிடு. இப்போ திருவடி வேணும்னா அப்புறம் கும்பிடணும், கைலை காட்சி வேணும்னா சம்பந்தர கும்பிடணும்னு சொன்னேன். ஒருத்தர் இவர் கேக்குற எனக்கு ரெண்டுமே வேணுமேங்கிற, இவர் கொஞ்சம் பேராசை, கைலையும் வேணும் திருவடியும் வேணுங்கிற. அதுக்கு நான் வழி சொல்றேன், சுந்தரரை கும்பிட்டுருவோம், ரெண்டும் கிடைச்சிடும். இன்னொரு சார்ந்த சொல்ற சில பேர் சொல்றாங்க, ஏன்னா நிறைய பேர் பேச எது பேச விருப்பாங்கல்ல, அட போய் அதிகமா பெருசா சொல்லிட்டு இருக்க எல்லாம் முடியாது. இதுக்கு நான் சேக்கிரார் வாக்குக்கு போறேன். திருப்பரங்குன்றத்துல சுந்தரமூர்த்தி சாமிகள் சேரரோட போறார். அங்க சேக்கிரார் சொல்றாரு, அங்க பாடுற பாட்டு இந்திரத்துல அருமையா இருக்கும். கோத்திட்டையும் கோவலும் கோவில் கொண்டீர் உம்மை கொண்டுடல்கின்றது ஓர் கொல்லை சில்லை. அருமையா இருப்பாங்க பையன். அந்த திருப்பரம் கொண்ட சம்பந்த சுவாமி திருஞான சுவாமி பாடினது குறிஞ்சி பண்ணல, அவர் பாடிப்பார். இப்ப சேக்கிரார் வர கவனிங்களேன், 5 தினமே 5 தினமே எனக்கு பாட்டு முடியும். அதை ஒண்ணு விளக்கிறார் சேக்கிரார்.
2: இறைவர் திருத்தொண்டுபுரி அருமையினை இருநிலத்து முறைபுரியும்.
6: அப்ப சேர சோழ பாண்டியர் 3 பேரும் அங்க இருக்காங்க.
2: முறைபுரியும் முதல்வேந்தர் மூவர்களும் கேட்டு 5.
6: நான் சுருக்கமா சொல்லிடுறேன். சோழ சேர பாண்டியர் இருக்கிற இடம் திருப்பரங்குன்றம் வந்திருக்காங்க, சுந்தரரோட வந்திருக்காங்க. சேரதான் முக்கியமா வந்த சோழரும் பாண்டியரும் கூட வந்தாங்க. அவங்க சொல்றாங்க, சாமி கும்பிடுறது கஷ்டம், சாமி கும்பிடுறது அருமைப்பாடு உடையது, நாங்க என்ன பண்றோம் தெரியுமா, சாமியை காட்டின குருநாதராகி உங்களை கும்பிட்டுறோம். பாருங்க சுந்தரரை கும்பிட்டாங்க, இது பரமசக்தி. இன்னும் கொஞ்சம் சார்ந்து சொல்லு, இந்த நெடுமாறர் இருக்கார் அல்லவா கும்பாண்டியர், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தானே வர்றார். அதுக்கு சேக்கிரார் சொல்றார்,
2: தடுமாறும் நெறியதனை தவமென்று தம்முடலை அடுமாறு செய்து ஒழுகும் அமன்வலையில் அகப்பட்டு விடுமாறு தமிழ் விரகர் வினைமாறும் கடலடைந்த நெடுமாறனார் பெருமை. இப்படிதான் ஆரம்பிக்கிறார். சரி,
6: அந்த வினையிலிருந்து அவரை காப்பாத்தினது எது தெரியுமா, திருஞான சம்பந்தர் திருவடி. நல்ல திரும்ப திரும்ப திரும்ப புரிய வேண்டிய இடம் அதெல்லாம். இன்னொரு அதே கணநாதர் புராணத்தில் இன்னொரு சார்ந்து சொன்னேன், கணநாதர் புராணம். கணநாதர் சீகாவில் அவதரித்தவர் தான், அவர் தோணிப்பரை தான் கும்பிடுவார். அப்ப என்ன சொல்வார் சீக்கிரார், ஆய அன்பர், அவ்வளவுதான் சொல்வார், ஆய அன்பர். அதுக்கப்புறம் அவர் திருத்தொண்டுல பல பேரை பயிற்றுவிப்பார். 9 வகை திருத்தொண்டு அவர் புராணத்தில் இடம்பெறும்.
2: நல்ல நந்தனபணப்படி செய்பவர், நறுந்துணர் மலர் பெய்வோர், பல்படித்தொடை புடைபவர், குளதிரு மஞ்சனப்பணி குள்ளோர், அல்லும் நண்பகலும் திருவலகிட்டு திரு. நீங்க பெரிய புராணம் வாசிக்கணும்,
6: உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி சொல்றேன். வாசித்த அளவில் பொருள் புரியாட்டி கவலைப்படாதீங்க, அந்த தமிழ் புரியலேரு கவலைப்பட, தெரிஞ்ச வரைக்கும் வாசிங்க.
2: அது மிகப்பெரிய சிவபுண்ணியம், சைவ ஆராதனை, சைவ ஆராதனை வழிபாடு. பண்ணினார் இசையால் வழிபாடு செய்து வன்னினார் வினையாயின மாயுமே. இதுக்கு பிரமாணம் இதுதான். நீங்க திருத்தொழில் மத்த நூல் படிக்கிறீங்களோ இல்லையோ படிங்க, ஏன்னா அது ரூட்டு வேற பெரிய புராணம். 11 திருமுறை ஆதிமான்பை சொல்லிட்டே கொஞ்சம் சாமி புகழ சொல்லிட்டு 11 திருமுறை 12 திருமுறை பார்த்தது போராது. என்ன பண்ணணும்? அடியார் புகழ சொல்லி பாருங்களேன். 11 திருமுறை செஞ்ச வேலைய ஒரு திருமுறை செய்யுதுன்னா எது பெருசு? நீங்களே கண்டுபிடிங்களேன். இப்ப என் வீட்டை வீடு கட்டுறையா, 11 கொத்தனார் வேலை செய்யறாங்க. இன்னொரு வீடு கட்டுறேன், ஒரு கொத்தனார் வேலை செய்யறார். இத 11 கொத்தனார் செஞ்ச வேலைய அந்த ஒரு கொத்தனார் செய்யற, எதையா எளிது? எதையா பிரமிக்கத்தக்கது? கொத்தர் செய்யறது தானே. அப்ப 26 ஆசிரியர்கள் 11 திருமுறையில் அருளினத ஒரே ஒரு ஆசிரியர் 12 திருமுறையில் அருளினார்னா அவர் பெரியவில்லையா? எப்ப எப்படி கணக்கு நல்லமா போட்டு நானும் பாக்கிறேன், மயங்க மாட்டேங்க. இப்ப என்ன சொல்ற, இந்த கணநாதர் இருக்காரு இல்லையோ, அவர் திருவாரூர் சங்கத்தை கும்பிட ஆரம்பிச்சுரு. முதல்ல தோழிப்பட தான் கும்பிடுவார், அப்புறம் அடியாருக்கெல்லாம் திருவிழா பண்ணுவார். பாருங்க படிப்படியா வருது. முதல்ல சுவாமி, அப்புறம் அடியார், அப்புறம் குருராட்ட போடுவார். என்ன சொல்வார் ஆசிரியர்? இப்பெரும் சிறப்பீதிய தொண்டர்தான் ஏறு சீர் வளர்காழி மெய்ப்பெரும் தரு ஞான போனகர் கடல் மேவிய விருப்பாலே முப்பெரும்போது அர்ஜனி வழிபாடு மூடு மண்போடு நாளும் உப்பில் காதல் கூர் உளங்களை சிறந்திட உருகினார் விழுவாலும் அப்படின்னு பாட்டு போகும். பாட்டை கேட்க மறலாதீங்க, தமிழ் கொஞ்சம் ரசிச்சு பாருங்க, தமிழை ரசிங்க, தமிழ் சுவை பருங்க. அப்ப என்ன சொல்றார் ஜெய்கிறார்? ஆய தொண்டினில் அமர்ந்த பேரன்பர். இதை விட ஒரு நல்ல சான்று சொல்லு. சாமி கொண்டு தொண்டரா இருந்தாரா, இப்ப பேரன்பரா மாறிட்டார். யாரு? கணனா. இன்னொரு சாமி சுந்தரர் ஆடி சுவாதி அன்னைக்கு சாமியிட போறது, முத நாளே அவரை கும்பிட்டு சாமிட்ட போனவர் பெருமையிலே கூறுவார். குருநாதருக்கு கிடைக்கிறதுக்கு முந்தி குருவை கும்பிட்டு சீடருக்கு கிடைக்கிது. இப்ப கவனிங்க, குரு வழிபாடு அவ்வளவு பெருசு. இப்ப பெரியவனத்தை நம்ம இப்படி ஒரு மாதிரி அமைச்சு கொண்டு வந்துடலாம். அப்படின்னா முதல்ல அரண் புகழ். சாமி அப்படித்தான் சொல்றார், ஆழமே அமுதமாக உண்டு வானவர் கழித்து காலனை மார்க்கண்டற்கா காய்ந்தனை அடியற்கு இன்று ஞானம் இன்புகளே ஆக வேண்டும். தயவு பண்ணி புரியுது, நாங்க தற்பரம் அடிக்கவே வரல, உங்க திருவடியை வணங்க. தற்பரமே நம்ம சைவத்துல என்ன பண்ண தெரியுமா, நரகத்துல கொண்டு தள்ளிடும். நான் கத்துக்கிட்ட உண்மையை சொல்றேன், நீங்க பெரியவங்க நான் சின்னவன். சத்தியமா சொல், உள்ளும் புறமும் ஒத்து சொல். ஆழமே அமுதமாக உண்டு வானவர் கழித்து என எத்தனை பாட்டை படிக்க வேண்டியது, எத்தனை சொல்ல வேண்டியது. எனக்கு ஒரே ஒரு ஆசை, அந்த வரம் மட்டும் நீங்க கொடுத்துக்கோ, நான் வர கும்பிடுறேன். சொல்ல மாட்டேங்கிறல, என்ன இத்தனை ரெண்டாவது தான் சொல்லுவேன். ஏ இப்படி இருந்தா அப்புறம் சார் இன்னும் ஆபத்தா போயிடுங்க, பஸ்ல ஏற ஆனா பின்னான்னு யோசிச்சு ஆபத்தா போயிடுங்க. இன்னும் அது ரொம்ப இருக்கு உங்களோட விழுமையா நாய்மார கும்பிட. ஆலமே அமுதமாக கொண்டு வானவர் கழித்து காலனை மார்க்கண்டற்கா காய்ந்தனை அடியேற்கின்ற ஞானம் நின்புகளே ஆக வேண்டும். பண்புகள் கேட்கல, நின்புகள். இது சம்பந்தர் கேட்டார். கவனி தயவுன்னு கேளுங்க, இதை கேட்டது சம்பந்த பெருமான், கேட்கப்பட்டவர் ஆலவாகீசன். சம்பந்தர் சாமி புகழ் தானே கேட்டார், பார்த்தார் சீக்கிரம் பொறுக்கல. சம்பந்த புகழ நாங்க பெருமை சைவத்துல இறைவர் புகழே ஆச்சாரியார் கேட்டார், ஆச்சாரியர் புகழ அண்ணலார் சேர்க்கிறார் கேட்கிறார். என்ன சொல்ற? மீனவர் குயிரை நல்கி மெய்நெறி காட்டி மிக்க ஊனமாம் சமணி நீக்கி உலகளாம் கொண்ட ஞான சம்பந்தர் வாயிலே ஞானத்தில் பெருகி ஓங்க தேனலர் கொன்றையாதம் திருநெறி நடந்ததன்று. அப்ப சிவநெறி நடக்கணுமா, அதுக்கு சம்பந்தர் நெறி நடக்கணும். கவனிங்க, சம்பந்தர் சொன்னாலும் ஏனைய ஆச்சாரியர்களும் அதுல அடக்கம். அப்ப திருமுறை நெறி விளங்குவேயானால் சிவநெறி நன்றாக விளங்கும். சரி, இது சொல்லிட்டாரா? கடைசியில பார்த்தார் ஆசிரியர், முதல்ல சாமியை சொன்னார் ஆச்சாரியார், கடைசியில அடியார்த்த வர நின்று நிலாவுக ஒன்றுள்ளார் அவர் வாழ்ந்து. அது நல்ல கவிதை, இதுதான் செய்வோம். மூணு இடத்துல வணங்கணும், சுவாமி தேசிகர் அடியார். இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரேன். சாமியை வணங்கினா அருள் வரும், ஒரு வகைப்பட்ட அருள். தேசிகரை வணங்கினா பலவிதமா அருள் வரும், அதுவும் பலவிதப்பட்ட அருள். ஆனால் கணக்கிட முடியாதபடி, அளவு சொல்ல முடியாதபடி, எண்ணற்றபடி அருள் வேண்டும்னு விரும்புறவங்க தயவு பண்ணி கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னுடைய ஆத்மார்த்தமான விண்ணப்பமா, உங்க திருவிடிகளை பிரார்த்தனை பண்ணி கேட்டு இருக்காருன்னா இதுல எனக்கு ரெண்டு பலன் வரும். ஒரு பலன், நீங்களும் நல்லா இருப்பீங்க. பல பேர் வீட்டுல பிரச்சனை இருக்கும், சில வீட்டுல குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும், ஹார்ட்ல ஒரு வால்வு பயன் இல்லைங்க, ஒண்ணு இருந்துட்டே இருக்கும். அதுதான் வழி சொல்லணும், உங்களுக்கு கெடுக்க மாட்டேன், அருளை கொடுக்கத்தான். தயவு பண்ணி புரிஞ்சுக்கோங்க, நீங்க நாயன்மார வணங்கங்க. எனக்கு கிவ் மீ டைம் ஆஃப் ஒன் இயர், நெக்ஸ்ட் இயர் வி மீட் இன் திஸ் ஆடிட்டோரியம் தி சேம் டே. அன்னைக்கு சொல்லுங்க அருள் வரலன்னு சொல்லுங்க, மீண்டும் சொல்றேன், சத்தியம் பண்றேன்,
6: நியாயமா இருக்க முடியும். தயவு பண்ணி உங்க நன்மைக்காக சொல்லு, உங்க நன்மைக்காக சொல்லு. எனக்காக நீங்க கும்பிட்டா எனக்கு யாராவது கோடி ரூபாய் கொடுக்க போறாங்களா? இது நான் கண்ட உண்மை. இத்தனை வீபதி பூசிக்கிட்டு சிவனை நம்பி வந்துட்டீங்க, உங்களுக்கு நான் நற்கதி காட்டுறேன்னா நாசமா போயிடும். நான் பெற்ற நற்கதி உங்களுக்கு கொள்ள சொல்லணும் அல்லவா? இந்த நன்மையை நான் பெற்றிருக்கேன், நீங்களும் பெறணுங்கிற ஆசையில தான் கெஞ்சி கேட்டு எனக்கு திருமறை மன்றத்தார் இந்த ஞான பிச்சை இத்தாங்க. இப்ப ஆச்சாரியர் புகழ் ஒரு வாரம் சொன்னேன், அடியார் புகழும் ஒரு வாரம் தான், முழுசா சொல்லல, ஒரு வாரம் சொன்னேன். இனி அம்மாக்கள் புகழுக்கு போகணும். நம்ம சொன்ன அம்மா இல்லைன்னா சைவமே இல்லை. கொஞ்சம் சொல்லிருங்க ஐயா. பெருமக்களே, சைவத்துல தலை சிறந்த தொண்டு எது அப்படின்னா ஆச்சரியரே ஒண்ணு சொல்லுவார், வாய்மை சாலமுக்கு உயர் திருத்தொண்டுன்னு பேர் வைப்பாரு. அது என்ன அப்படின்னாக்க, திருப்பதிய செழிந்தமடின் திறம்போற்றிய மகிழ்வுற்று பொறுப்பறையின் மடப்பாவை இடப்பாக பொற்றாளின் திருப்புடைய திருத்தொண்டர் பெருமையினை விரித்துரைத்தல். நான் மீண்டும் சொல்றேன், நீங்க நாயமார கும்பிட்டு சமகால அடியாரை கும்பிட்டீங்கன்னா பலன் வராம போகவே போகாது. நீங்க கும்பிடலன்னா உங்களுக்கு விபரீதம் வரலாம். அப்ப பிராரத்தவனை நீங்க சில பேர் பாக்குறோம், நிறைய பேரை நான் பாத்திருக்கேன், அடியார் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். நான் பழைய ஊர் போயிருக்கேன், வயசான பயதானே, எத்தனை அனுபவம் இருக்கும் நீங்க உங்களுக்கே தெரியுமே. பல ஊர் போயிருக்கேன், பல பேரை சந்திச்சிருக்கேன், அடியார்னா திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஆனா சேக்கையார் வேற மாதிரி சொல்லுவார், பத்து பத்தியும் பாலராகி பரமனு காலாமன்பர் தத்தமில், அந்த மாதிரி வழக்கெல்லாம் நீங்க நடைமுறையில் இருக்காது. அதெல்லாம் மாறணும். நீங்க மாறிடுதுன்னா நம்ம நாட்டுல எதுவும் கஷ்டமே இருக்காதீங்க. பழைய காலத்துல சொல்றாங்கல்ல, சோழர் ஆட்சியில தேனும் பாலுமா ஓடித்து தெருவில்ன்னு, அந்த ஆட்சி வரும், ரொம்ப நல்லது நடக்கும். உங்க வீட்டுல குறைகள் திரும்ப திரும்ப அல்லாம எதுக்கையா பெரிய புராணம் பாட்டு அவங்க என்ன தலையெழுத்தாங்க, எதுக்கையா சொல்லணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பெண்ணு பூவை மோந்தா மூக்க வெட்டினாங்க, கைய வெட்டினாங்க, அந்த கதையை நான் எதுக்கையா சொல்லணும்? நீங்க நினைப்பீங்க பெரிய புராணம் ரத்தம் சிந்திர கதை, ரத்தம் சிந்திர கதை, சத்தியமா கிடையாது. பெரிய புராணம் நம்ம பித்த சிந்திர கதை, பித்து போர்வையா பெரிய புராணம் படிக்க. நீங்க மீண்டும் சொல்றேன், இன்னும் முக்கியமான செய்தி சொல்ல மறந்துட்டேன், இப்ப ஞாபகம் வருது சொன்னேன். எல்லாருமே பெரிய புராணத்தை கண்டு அஞ்சறது ஒரு இடத்துல, அதை நான் தெளிவு பண்ணிருக்கேன். கண்ணப்பரா கண்ணை கொடுத்தாரு, சிறுத்தொண்டரா புள்ளைய வெட்டினாரு, சண்டேசரா அப்பாவை வெட்டினாரு, ஏப்பையாரா மனைவியை கொடுத்தாரு, அப்புதியாரா புள்ளைய நாகப்பாம்புக்கு பலி கொடுத்துட்டு பேசாம இருந்தாரு, ஐயோ என்னால இந்த தொண்டெல்லாம் பண்ண முடியாது, நான் பண்ண முடியாது அப்படிங்கிற விடை தந்துடுறேன். நீங்க அந்த தொண்டு பண்ண வேண்டாம், பண்ண வேண்டாம், பண்ண வேண்டாம். நாயன்மாரை கும்பிடுங்க, நாயன்மாரை கும்பிட்டு மகிழ்ச்சி அடைங்க. மகிழ்ச்சி அடைந்த அந்த அடுத்த கணமே நாயன்மார் செஞ்ச பிரம்மாண்டமான தொண்டின் பெரும் பயன் உங்களை வந்து சேரும். திரும்ப சொல்றேன், நாயன்மார் செஞ்ச தொண்டுகள் எல்லாம் நம்ம செய்ய முடியாது, செய்யவும் வேண்டாம், செய்ய முடியாது, செய்யவும் வேண்டாம். அவங்களை வணங்க முடியுமா? அதை மட்டும் செய்யுங்க. இதுக்கு நான் பிரமாணம் காட்டுறேன், இதுக்கு சாத்திர பிரமாணத்துக்கு பேரு சிவஞான சித்தியா. இவன் உலகில் இதமகிதம் செய்த எல்லாம் இதமகிதம் இவனுக்கு செய்தார்பாலே செய்யும். அவன் இவனான் இன்ற முறை ஏகமாகி அரண்படியில் நின்றிடமும் அகலும் குற்றம் சிவனும் இவன் செய்தி எல்லாம் என் செய்தி என்றும் செய்தது எனக்கு இவனுக்கு செய்தது என்றும் பவமகள உடனாகி நின்று கொள்வன் பரிவா பாதகத்தை செய்திடும் பணியாக்கி விடுங்க. பாட்டு கஷ்டமா இருக்கும். பொருள் சொல்லி ஒரு சிவனடியார் இருக்கார், இவர் எடுத்துப்போம் இல்ல அவர் எடுத்துப்போம் இல்ல அவர் எடுத்து, நான் அவரை வணங்குறேன், நான் வேற ஒண்ணும் செய்ய வணங்குறேன், இவரை வணங்குறேன், அவரை வணங்குறேன். இப்ப கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இவங்க எல்லாம் தவம் பண்ணிப்பாங்கல்ல, தவம் பண்ணிப்பாங்கல்ல, அவங்க பண்ண தவம் அத்தனையும் நான் வணங்கினா எனக்கு வந்து சேரும். கவனிங்கோ, தயவு பண்ணி. இப்ப நான் இதை திட்டேன்னு வச்சுங்களேன், இவர் திட்ட அவரை திட்ட அவரை திட்டேன், திட்டி அவரை வசப்பாடு, இவங்க ஏதாவது தப்பு பண்ணிருப்பாங்கல்ல, தப்பு பண்ணிருப்பாங்கல்ல, அந்த பாவம் என்ன வந்து சேரும். இப்ப திரும்ப சொல்றேன், விதியா சொல்றேன், நாயன்மாரை கும்பிட்டு வணங்கிய அளவிலே அவர்கள் எட்டிய உயரத்தை நீங்கள் எட்டலாம். சத்தியமாக தொண்டு செய்யாமல், இதைதான் கவனிக்கிறோம், தொண்டு செய்யாமல் பிள்ளைக்கறி கொடுக்காமல் சிறுத்தொண்டராக ஆகலாம், சிறுத்தொண்டரை வணங்கி. கண்ணை கொடுக்காமல் கண்ணப்பர் ஆகலாம், கண்ணப்பரை வணங்கி. இது மாதிரி மற்ற நாயனருக்கு வச்சுக்கோங்க. சம்பந்தர் அடைந்த ஞானத்தை நீங்கள் அடையலாம், அவரை வணங்கி. திருநாவுக்கரசர் கல்லிலே மிகுந்த பெருமையை நீங்கள் அடையலாம், அவரை வணங்கி. வணங்குறது கஷ்டமா, வணங்குறது கஷ்டம், யோசிச்சு பாருங்க. இது மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்களா இதுவரை? ஏன்னா நாயன்மா புகழ் பரவணும். இதை மீண்டும் சொல்றேன், இதை கண்டுபிடிச்ச உண்மை, இதை நான் பெரிய புராணத்துல கண்டுபிடிச்ச உண்மை, இது எந்த நூலையும் சொல்லப்படலாம். சேக்கியார் சில இடங்கள்ல சொல்லுவார், தீதினை நீக்க முற்றே சிறப்புலியாரை செப்பி சொல்லுவார். போற போக்குல சொல்லிட்டு போவார். கூர்ந்து கவனிச்சாதான் அந்த இடம் தெரியும். கூர்ந்து கவனிக்கணும், கொஞ்சம் வேகமா படிச்சோம்னா அந்த பாட்டு நம்மளை தாண்டிட்டு போயிடும். அது நம்ம இதோட அவர் நோட்டீஸ் மறைஞ்சு போயிடும். அப்ப என்ன சொல்றாரு, நான் என்ன பண்ண சிறப்புலியார செப்பினேன், கீழே போயிருப்பே கவனிங்க. இதே மாதிரி சாக்கியனார் பிறந்த கடைசி பாட்டுல இப்படி வரும், கோதில் சீர் தொண்டர் கொண்ட குறிப்பினை அவருக்கு நல்கும் சோதியார் அறிதலன்றி பிடிவதன் அவர் தாதிலை சூடி. அதுதான் சொன்ன தீதினை நீக்கலுற்றேன் சிறப்புலி அரைச்சிப்பேன். இன்னொரு புராணம் அது தண்டீடுகள் புராணம், கண்ணின் மணிகள் அவையின்றி கயிறு தடவி குளம் தொட்ட எண்ணில் பெருமை திருத்தொண்டர் பாதம் இறைஞ்சி இடர் நீக்கி. பாதம் இறைஞ்சினா இடர் நீங்க, இதுக்கு மேல என்னையா சொல்ல முடியும், எப்படியா அந்த பக்தியை விளைக்க முடியும், எப்படி ஊட்ட முடியும் சொல்ல. உங்களுக்கு கடன் இருக்கலாம், எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், கழுத்தளவு கவலைகள்ல நீங்க மூழ்கி இருக்கலாம், அத்தனையும் தீருகின்ற இடம் நாயன்மார் திருவடிகள். இதுக்கு மேல என்ன சொல்ல தெரியல, இதுக்கு மேல ஐ அட்மிட் மை ஃபெயிலியர், இதுக்கு மேல என்ன சொல்ல தெரியும். இப்ப அடுத்தது திருமுறை பத்தி சொல்லு. சேக்கையார் சொன்ன, பரிகம்பாடுறது ஒரு தொண்டு, அடியார் புகழ் கேட்பது ஒரு தொண்டு, அது கற்றவர்களுக்கு தானே சாத்தியம், கற்றவர் தான் பரிகம்பாடு. நிறைய பேர் இருக்காங்க சைவத்துல, நீங்க பாக்கணும், வயதானவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க பள்ளிக்கூடம் எல்லாமே இருப்பாங்க. சைவம் வந்து ஒன்னு அதையும் ஒண்ணு சொல்லிருக்கேன், சைவத்துல எது தெரியுமா சாமிகிட்ட போய் சேர்க்கும், அன்புதான். சாமியுடைய சன்னதியில நான் பெரிய கலெக்டரா இருக்கலாம், ஜில்லா மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கலாம், எப்பேற்பட்ட கும்பனாவனா இருக்கலாம், எடுபடாது இந்த ஐயா பிடிக்கிற அன்புல இவருக்கு தான் முதலிடம் கொடுப்பார். விம்மி விம்மி மெய் விதித்து அழறார் பாருங்க, அவருக்கு தான் முதலிடம். திரும்ப சொல்ற, சாமி இடத்துல செல்லுகிற ஒரே துருப்பு சீட்டு அன்பு அன்பு அன்பு அன்பு அன்பு. அந்த அன்பை பெறத்தான் பரிகம் பாட சொல்றேன். பரிகம் பாடுறதே சாமியிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாரு, பரிகம் பாடி அன்பை பெற்றுத்தான் சாமிகிட்ட போக முடியும். அதுக்கு நான் ஒரே ஒரு சான்று மட்டும் காட்டிட்டு போயிருந்தேன், நிறைய சான்று சொல்லலாம்,

0: சிவ பூஜை பண்றவங்களுக்கு தெரியும். இந்த ஐயா ஒரு பூவை தொட்டு சாமிக்கு பூஜை பண்ணிட்டாருன்னா அந்த போட்ட உடனே அதுக்கு நிர்மாலி தோஷம்னு வந்துடும், அந்த பூவினுடைய தன்மை போயிடும். திருப்பி அவரும் பயன்படுத்த முடியாது, மற்றவங்களும் பயன்படுத்த முடியாது. புரியுதா? அது நிர்மாலி தோஷம்னா புரியுதா? அதாவது ஒருத்தர் சாத்திட்டார் பூவை, அந்த பூவினுடைய தன்மை போயிடும், திரும்பி அவரும் சாத்த முடியாது, அடுத்தவங்களும் சாத்த முடியாது. இதுலங்களா பதியத்துக்கு இந்த பிரச்சனை இல்ல. இவரும் அதே பாடலாம், நானும் இவர் பாடலாம், அவர் பாடலாம், அவர் பாடலாம், அவர் பாடலாம். சாமி என்னடா பாடினதே பாடினதுன்னு கேட்க மாட்டார். அதான் சொல்றேன், சொல்லியவே சொல்லி ஏத்துகப்பா. அந்த ரெண்டு பாக்கணும், நல் இசைன்னு ஒண்ணு சொன்னார், நற்றமிழ்னு ஒண்ணு சொன்ன, இதை கவனிக்கணும். அந்த ரெண்டு இடத்துல நல்லுங்கிற முன் ஒற்றுமொழி அடை வருது, நல் இசை இசைக்கு வருது, நற்றமிழ் தமிழுக்கு வருது. ஏ ரெண்டு இடத்துல நல் நல் நன்மைங்கிற சொல்ல பிறந்தது அது நல்லுங்க. என்ன அர்த்தம்? வீடு பேரு. அப்ப அந்த இசையும் வீடு பேரு தரும், அந்த தமிழும் வீடு பேரு தரும். எதுக்கு ரெண்டு சொன்னாங்க? இசையால் அன்பு விளையும், தமிழால் ஞானம் விளையும். அன்பும் ஞானம் விளைய ஞானமும் விளையவே முக்தி பேரு எளிதாகும். இதுக்குதான் பரிகம் பாட சொன்னாங்க. பரிகம் பாடினதால முக்தின்னு அர்த்தம் இல்லை, பரிகம் பாடி அதனால் அன்பு ஏற்படாத அவரே சொல்லுவார். நல்ல இசை ஞான சம்பந்தனும் நாவுக்கரசனும் பாடி லட்சபெருமாளே சொல்லியவே சொல்லி ஏத்துப்பானே தொண்டனே நறியாமை அறிந்து கல்லியல் மனத்தை கசிவித்து. அதான் அந்த இசைக்குள்ள ஆற்றல், மன கசியும், கண்ணீர் தார தார தாரியா வரும். இது சாதனமா பாடினா வராது. தோளுடைய செவியன் விடையேறி வராது. தோடுடைய செவியன் விடையேறிவோ அந்த பாட்டுக்கு அந்த பண்பு சாதனமா பாடு. சொற்றுனை வேதியன் சோதிவானவன் வராது. சொற்றுனை வேதியன் சோதிவானவன் உச்சரிப்பு சரியா பார்க்கணும். உச்சரிப்பு வானவன் சில பேர் போற்றி சொல்றோம், கற்றவங்களுக்கு முடியும். எல்லாருக்கும் முடிஞ்சது திருவமுது. கவனிங்கோ, பூஜையில சிறந்தது சிவ பூஜை, சிவ பூஜையில சிறந்தது அடியார் பூஜை, அடியார் பூஜையில சிறந்தது மாகேஸ்வர பூஜை. மாகேஸ்வர பூஜைனா அடியாருக்கு திருவமுது படைத்தல். அதை விட சிறந்த பூஜை சைவத்துல கிடையாது. எல்லாருக்கும் உகந்தது, எல்லாருக்கும் பொருந்துவது. உணவு சொன்ன மாதிரி பதிகம் அதெல்லாம் ஞானத்துண்டு. அது படிச்சவங்க நமச்சிவாயம் போடுறவங்கள அவங்க எல்லாம் இன்ஜினியரு, அவர் இன்ஜினியர், நான் சுக்கு நீர். நான் என்னதான் படிக்க போறேன்? எனக்கு என்ன தமிழும் தெரியாது, ஆங்கிலமும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. நான் என்ன பண்றேன்? படிச்சவங்க படிக்கிறேன். ஐயா இழுப்பூர் வந்திருக்கிறாரு, அவர் படிச்சவரும் செய்வாரு. என்ன போல மட்டிகளுக்கெல்லாம் அது திருவமுது பண்ணலாம். இங்க ஒரு திருவமுது ஆடவர் பண்ண முடியாது, பொம்னாட்டி தோணும். அதுதான் நான் படிக்கும் பார்த்து அம்மா அம்மாவுக்கு சொல்லி போனேன், எனக்கு இல்லைனா யோகியதை வராது, நீ என்ன சொல்ல வரேன். அந்த பெண்ணு அது இதை வந்து சிறுத்தொண்டர் புராணத்தில் சரி, அவர் கமாண்டர் இன் சீஃபா இருந்தவர் சிறுத்தொண்டர். அவர் பேர் பரஞ்சோதியாருன்னு பேரு, பெரிய ராரா படைகளெல்லாம் நடத்தியவர். அப்படிப்பட்டவர் வேதக்காரனர் அடியா வேண்டிய மெய்ப்பணி செய்ய தீதில் குடி பிறந்த திருவன் காட்டு நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வர்ற. சுருக்கமா பெண்கள் பெருமையை சொல்லிடுறேன். கணவர் சொன்ன உடனே வந்திருக்கிறவரோட போய் நின்னாங்க இயற்பகையார் தேவியார். கணவர் திருவுது படைக்க தடுமாறும் போது முளைவித்த நாற்றங்கால அமுது எடுத்துவான்னு சொன்னவங்க இளையான் குடிகார். நைகரம் இல்ல அன்பின் நங்கையாக இருந்தவர் அறிவாள் தாய் நாயனார் மனைவியார். தாலியை கழட்டி கொடுத்து சிவசேவை செய்ய துணை புரிந்தவர் குங்குளிக்கலைய மனைவியார். பழைய இலக்கண நூல்கள்ல பேதை பெதும்பை, பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரில் பண்ணி ஏழு படி பிரிவா வைப்பாங்க. அதனால சேக்கிழன் நாளா போடுவார். மகளாக, தமக்கையாராக, மனைவியாராக, தாயாராக, மகளாக வந்து பெருமை சேர்த்தவர் மானக்கஞ்சாரர் மகளார், தமக்கையாக வந்து பெருமை சேர்த்தவர் திலகவதியார், மனைவியாக வந்து பெருமை சேர்த்தவர் திருவெண்காட்டு அம்மை மானியார் மங்கையர்க்கரசியார், தாயாராக வந்து பெருமை சேர்த்தவர் சாட்சாத் காரைக்கால் அம்மையார் என சொல்லி இயன்றளவு பரிகம் பாடுங்கள். பாடும் பொழுதெல்லாம் மதுரையே பாடுங்கள், நாடும் பொழுதெல்லாம் நாயன்மார் திருவடியே நாடுங்கள் என்று சொல்லி ஒன்றுக்கும் போதா பித்தனாகிய என்னையும் இந்த பணி செய்க என்று ஆணையிட்டு இத்துணை பெரும் ஒரு கௌரவத்தை எனக்கு தந்த திருச்சிராப்பள்ளி திருமுறை மன்றத்தாருக்கு என்னுடைய பணிவான வந்தனங்களையும் வணக்கங்களையும் நன்றிகளையும் செலுத்திக் கொண்டு இத்துணை நேரம் பொறுமையாக செவிமடுத்து நா திருத்த வாய்ப்பு கொடுத்து இறைவருடைய புகழை சொல்லி என்னுடைய பாவங்களை போக்கிக் கொள்ள வாய்ப்பு கொடுத்த பெருந்தகை மாணிக்கங்களாகிய உங்கள் திருவடிகளையும் வணங்கி இந்த அளவிலே பெரிய ஒரு பெரிய புராணத்தை சொல்றது எவ்வளவு சுருக்கி சொல்றதுன்னு அவர் சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்டு கோணங்கள்ல சொல்லணும்னு சொன்னேன், அது கூட ரெண்டு மூணு விட்டுட்டாங்க நினைக்கிறேன். அவ்வளவுதான் நேரம் இருக்கு. உங்களுக்கு கேட்கறது கஷ்டம், ஏன்னா காலையில அஞ்சு மணிக்கு நீங்களாம் வந்திருப்பீங்க, மணி ஒரு மணி ஆயிடுத்து. இதுக்கு மேல உங்களுக்கு தொந்தரவு பண்றது நியாயம் இல்லை. உங்க திருவடியெல்லாம் வணங்கி வணங்கி வணங்கி நிறைவு செய்து கொள்கிற திருச்சிற்றம்பலம் வணக்கம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. 11 பாடல் முதல் 12 பாடல் வரை வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: நம்ம மனசுக்குள்ள எப்ப ஆசை உற்பத்தி ஆகிறது, எப்ப வெறுப்பு உற்பத்தி ஆகிறது, எப்ப பொறாமை உற்பத்தி ஆகிறது என்று, எப்பொழுது பயம் உற்பத்தி ஆகிறது என்றெல்லாம் பார்த்தா, எப்பொழுது நம்முடைய மனதில் ஒரு அபூர்ணத்துவம் நிறைவின்மை ஏற்படுகிறதோ அந்த நிறைவின்மையினுடைய வெளிப்பாடுதான் இவைகளெல்லாம். ஆசை, ஆசையிலிருந்து மற்றது அப்படியே கன்வெர்ட் ஆயிரும், கோபமா மாறும், பயமா மாறும், பிறகு பொறாமையா மாறும். இவைகளெல்லாம் என்ன அப்படின்னா ஆசையிலிருந்து வருகின்ற வெளிப்பாடுகள். இந்த ஆசைக்கே காரணம் வந்து அபூர்ணத்துவம், மனதில் இருக்கின்ற வெற்றிதம், மனதில் இருக்கின்ற நிறைவின்மை, அல்லது ஆங்கிலத்தில் இன்ஃபினிட்னு ஒன்று சொல்றது. இன்ஃபினிட்னா பூர்ணம், டோட்டல் அர்த்தம். ஃபைனைட் அப்படின்னு சொன்னா இன்ஃபினிட் அல்லாதது, நிறைவற்ற தன்மை, நிறையாத தன்மை. இப்ப நிறையாத தன்மைங்கிறது அஞ்சாவது படி. இந்த இது எதற்கு காரணம், விருப்பு வெறுப்பு கோபம் இவைகளினுடைய உற்பத்தி ஸ்தானம் வந்து நிறைவற்ற தன்மை. இப்போ எந்த நேரத்துல மனசு நிறைஞ்சிருக்கோ அந்த நேரத்துல நமக்கு ஆசை வராது. இல்லையே நிறைஞ்சிருக்கும் போது ஆசை வந்ததுன்னா, ஒரு மனசு நிறைஞ்சிருக்கும் போது ஒரு ஆசை வந்ததுன்னு சொன்னா அந்த ஆசை நம்ம துயரப்படுத்தாது, அந்த ஆசை சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த காலத்துல எல்லாம் சில சினிமாவில பார்க்கலாம், ராஜாவுக்கு ஒரு நல்ல நியூஸ் கிடைச்சிருக்கும், உடனே ஒரு மாலையை கழட்டி அந்த நியூஸ சொன்னவங்களுக்கு கொடுப்பார். இது என்னன்னா மன நிறைவிலிருந்து வெளிப்பட்டு அவர் அப்படி ஒரு கிஃப்ட கொடுப்பார். இப்போ அப்படி கொடுக்கிறது துயரமான சந்தோஷத்தில் அதை செய்கின்றார். அப்படி மன நிறைவிலிருந்து ஒரு ஆசைன்னு தோன்றுச்சுன்னா அது வந்து அந்த ஆசை நம்ம பந்தப்படுத்துற ஆசை அல்ல. இப்ப எந்த ஆசைகளெல்லாம் நம்ம பந்தப்படுத்துதோ அது மன நிறைவின்மையிலிருந்து தோன்றி உள்ளது. இதுவரைக்கும் நம்ம அனுபவ ரீதியாவே சிந்திச்சுட்டு போனாவே கண்டுபிடிச்சிடலாம். இதுவரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கிறது நம்முடைய அறிவு திறன், நம்மளாக சிந்திச்சு சிந்திச்சு வெளியூர் உலகத்தை குறை சொல்லாம, நீ ஒரு பொருள் வந்து எனக்கு துயரத்துக்கு காரணம் அல்ல, உன்னோட எனக்கு சம்பந்தம் வந்ததே, உன்னோட நான் பழக வேண்டியது பேச வேண்டியது வந்தது, அதுதான் காரணம். சில பேர் தலை எழுத்தேன்னு தலையில அடிச்சுக்குவார்கள், அதுதான் காரணம். சில பேர் காரணம் என்னன்னு சொன்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லி ரொம்ப தூரத்துல காரணத்தை போட்டுருவார்கள். இவருடைய தலைவலிக்கு காரணம் என்னன்னு சொன்னா எங்கேயோ செவ்வாய் கிரகம் இருந்துதான், அதுதான் காரணம் என்று விதவிதமா காரணம் காட்டிட்டு இருக்கோம். பக்கத்தில் இருக்கிற லோக்கல் இருக்கிற பொருளை விட்டுட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிற பொருளை எல்லாம் காரணமாக காட்டி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு அப்படி காரணமா தெரியுது. அதையெல்லாம் விட்டுட்டு பிறகு நம்ம மனசுக்கு வந்தோம். பிறகு என்ன சொன்னா, மனசும் காரணம் அல்ல, அதுல இருக்கிற ஆசை, ஆசா பிசாசை துரத்தின்னு சொல்லியிருக்காரு அல்லவா, அதுல இருக்கிற அந்த ஆசா பிசாசு தான் காரணம், பிசாசு போல் இருக்கிற ஆசை தான் காரணம்னு பார்த்தோம். பிறகு ஆசை மேலேயும் ஏன் பழிய போடணும், மனதில் இருக்கின்ற அபூர்ணத்துவம்னு சொன்னோம். இனி அடுத்த படிக்கு வர்றோம், ஏன் இந்த அபூர்ணத்துவம் வந்தது அப்படின்னு சொன்னா, இதற்கு மேல நம்ம முழுமையா சாஸ்திரத்துக்கிட்ட இருந்துதான் அறிவை அடையணும். இது வரைக்கும் ஏதோ நம்ம கிட்ட இருக்கிற அறிவை வச்சுட்டு போனோம். சாஸ்திரம் என்ன சொல்லுது, இந்த மனம் இருக்கல்லவா அது உண்மையிலேயே நீ அல்ல, உனக்கு அல்லாத ஒன்றை நீ உன்மீது ஏற்றி வைத்துள்ளாய். இதற்கு பேர் அத்தியாசம் அப்படின்னு சொல்ற. இந்த அபூர்ணத்துவத்துக்கு காரணம் அத்தியாசம். இந்த அத்தியாசம்ங்கிறத நம்ம ஒரு உதாரணம் சொன்னா நமக்கு புரிஞ்சிடும். கயிறு இருக்கு, அந்த கயிற்றுல அறி நம்ம வந்து பாம்பை பார்க்கிறோம். அப்படி பாம்பை பார்க்கறதுக்கு பேரு அத்தியாசம், பாம்பை ஏற்றி வைத்தல். இப்ப பாம்பை ஏற்றி வச்சுட்டோம் அப்படின்னா உடனே என்ன வரும், பயம்தான் வரும். அப்படி மனசுக்குள்ள ஏன் பயம் வருதுன்னா, அந்த மனம் வந்து ஏற்றி வைக்கப்பட்டுள்ளதனால். அப்ப மனதினுடைய தன்மைகள் எல்லாம் என்னுடைய தன்மைகள் ஆகிவிட்டது. நாம் அங்க ஒரு பொருளை பார்க்கிறோம், அதுல இல்லாத பொருள் அங்க ஏற்றி வச்சிட்டோம். இப்ப என்னையே நான் பார்க்கும் பொழுது என்ன நான் ஆத்மாவா பார்த்தேன்னு வச்சுக்குவோமே, அங்க வெறும் ஆனந்தந்தான் இருக்கும், அங்க அறிவு தான் இருக்கும், சத்து இருத்தல் சச்சிதானந்த சொரூபந்தான் இருக்கும். அப்ப சச்சிதானந்த சொரூபமாக ஆத்மாவாக என்ன நான் பார்க்காம நான் என்ன பண்ணிட்டேன்னா, அப்படி நான் பார்க்காம எனக்கு அல்லாத மனதை நான் என்று பார்க்க ஆரம்பித்து விட்டேன். இந்த இடத்துலதான் சாஸ்திரமே ஆரம்பிக்குது. இப்ப சாஸ்திரம் நமக்கு உள்ள போகணும்னா இந்த அஞ்சாவது படி வரைக்கும் நம்ம வந்திருக்கணும். நம்ம வந்து முதல் படி நம்ம பார்த்தோமே, அதுக்கும் கீழ்படியில இருந்தோம் வச்சுக்குவோமே, என்ன பண்ணிட்டு இருப்போம், அதுக்கும் கீழ்படி என்னன்னா சூரிய பகவான் சந்திர பகவான் எல்லாம் குறை சொல்லிட்டு இருந்தோம்னா அப்ப நம்ம இங்க இங்க வர்றது. இப்ப இங்க வர்றோம் அப்படின்னா எம் மனதில் இருக்கிற அபூர்ணத்துவம் தான் காரணம் என்னுடைய துயரத்திற்கு. அதற்கு ஏன் காரணம்னா, இந்த மனதை நானாக பார்த்தல், இந்த மனதை வந்து நான் நினைச்சிட்டேன், நான் வேடிக்கை பார்க்கிற ஒரு பொருளாக பார்க்கவில்லை. நம்ம எத்தனையோ பொருளை வேடிக்கை பார்க்கிறோம், கூவம் நரி கரையில உட்கார்ந்து இருக்கோம்னு வச்சுக்குவோமே, அங்கெல்லாம் போய் ரொம்ப நேரம் உட்கார முடியாது, அப்படியே உட்கார்ந்தாலும் அதுல எத்தனையோ பொருள்கள், சில பிணங்கள் மிதந்து போலாம், அல்லது எத்தனையோ பொருள்கள் போகுது. நம்ம கரையோரத்துல உட்கார்ந்து இருக்கோம், நம்ம எப்படி இருக்கோம், அவைகளையெல்லாம் பார்ப்பவன், அந்த நதி ஓட்டத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதே போல மனதினுடைய ஓட்டத்தை நான் பார்ப்பவனா இல்ல, மனதினோடு ஓடிக்கொண்டிருப்பவனாக நான் இருக்கேன். அந்த கூவ நதியிலேயே விழுந்துட்டா எப்படி இருக்கும், அது போலதான் மனதினுடைய ஓட்டத்தை பார்க்கறதுக்கு பதுவா அந்த மனதுல விழுந்துட்டோம். அந்த நதியில விழுந்தா என்ன ஆகும்னா, நதியில இருக்கிற எல்லாம் நம்ம மேல ஒட்டிக்கும். அப்படி மனதில் இருக்கின்ற ஓட்டத்தை பார்க்கறதுக்கு பதுவா மனது ஓட்டமாக நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அப்ப மனதினுடைய தன்மைகள் எல்லாம் நமக்கு வந்தாச்சு, அதுதான் அபூர்ணத்துவம். அதை தொடர்ந்து ஆசை, அதை தொடர்ந்து நமக்கு சம்பந்தம், அதை தொடர்ந்து நமக்கு பொருள்கள், அதை தொடர்ந்து சம்சாரம், இப்படி வந்திருக்கு. இப்ப நம்ம ஆறாவது எங்க இருக்கோம், அத்தியாசம் இருக்கோம். இனி ஒரு கேள்வி இருக்கு, சரி ஏன் தான் இதை நான் பண்ணினேன், ஏன் போய் பார்க்க கூடாது இந்த மனசை, நான் நினைக்க கூடாத மனசை நான் ஏன்னு நான் நினைத்தேன். இப்ப நம்ம கேட்கிற கேள்வி, அத்தியாசத்துக்கு காரணம் என்ன, நான் ஏன் அத்தியாசம் செய்வேன், அதுக்கு என்ன பதில் சொல்றது என்றால், அதற்கு ஒரு பதில் இருக்கின்றது, அது அஞ்ஞானம், அறியாமை. இந்த அறியாமையினாலதான் நான் அத்தியாசம் செய்வேன். கயிற்ற நான் ஏன் பாம்பா பார்த்தேன்னா என்ன பதில் சொல்றது, அறியாமை. ஒன்றுமே நீ அறி முழுமையான அறியாமையான அதுவும் இல்லை, கயிறே தெரியலன்னா அங்க பாம்பை பார்த்திருக்க மாட்டோம். அறகுறை ஞானம் என்னைக்குமே இதுதான், அறகுறை தான் நமக்கு கஷ்டம். முழுமையா இருந்துட்டா கஷ்டம் இல்லை, பிறகு ஒன்றுமே இல்லைனாலும் கஷ்டம் இல்லை, முழு அறியாமையில இருந்துட்டாலும் ஒண்ணு இல்லை. இந்த அறகுறையா இப்ப எல்லாம் இருக்கிறோமோ அப்பதான் சங்கடமே. இந்த அறகுறை ஞானம், இந்த கயிற்ற பார்த்தும் பார்க்காம இருக்கும், அதனால பாம்பா பார்க்கற. அப்படி இந்த ஆத்மா தெரிஞ்சும் தெரியாம இருக்கு, அறகுறையா தெரியுது. இந்த அறியாமையின் விளைவு அத்தியாசம், அதனால என்னன்னா சம்சாரம் நமக்கு வரி வர இப்ப ஏழாவது படிதான் கடைசி அறியாமைதான் காரணம். நம்ம இப்படியே ஒவ்வொன்றா கேள்வி கேட்டே போனோம் அல்லவா, விஷயத்தில் ஆரம்பிச்சு ஏன் அத்தியாசம் வந்தது. அப்ப அறியாமை கிட்ட வந்தவுடனே அதே கேள்வியை கேட்கணும் அல்ல, இந்த அறியாமை ஏன் வந்தது, அது எப்பொழுது வந்தது, எங்கிருந்து வந்தது, அப்படி ஒரு கேள்வி கேட்கும் பொழுது சாஸ்திரம் அந்த இடத்துல நமக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது. எப்படின்னு சொன்னா இந்த அறியாமை அனாதி, இதுக்கு வந்து எப்ப வந்தது, எங்கிருந்து வந்தது, ஏன் வந்ததுங்கிற கேள்விக்கு பதில் இல்லை. அப்ப ஏழாவது ஸ்டெப்புக்கு மேல எங்காவது போலாமான்னா அதற்கு மேல போக முடியாது, இந்த அறியாமை வந்துள்ளது. நீ இனிமேல் இந்த அறியாமையை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறத காட்டிலும் இதை நீக்கிறதுக்கான உபாயத்துல ஈடுபடு அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார் தெரியுமோ ஒரு உதாரணம், ஒருத்தன் காட்டுக்கு போனானா அங்க வந்து தோட்டத்துக்கு போய் விதவிதமான பழங்கள் இருந்துதான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தானா எப்ப வந்தது இந்த பழம், இது எவ்வளவு இருக்கு. இனி ஒருத்தன் என்ன பண்ணானா எடுத்து அதை சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தானா. அப்படி நீ வந்து ஒரு மான் தோப்புக்குள்ள போனேன்னு சொன்னா அதை அனுபவிப்பா, அதை போய் இங்க விசாரம் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லுவார். அதே போல அது எந்த இடத்துக்கு பொருந்தும்னா அறியாமைக்கு பொருந்தும். இது அறியாமை ஏன் வந்தது, எனக்கு எப்ப வந்ததுங்கிறத விட அதை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ண வேண்டும். அதை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா அறிவை அடைய வேண்டும். அறிவை அடைஞ்ச அறியாம போகும், அறியாம போன அத்தியாசம் போகும், அத்தியாசம் போன அபூர்ணத்துவம் போகும், காமம் குரோதங்கள் போகும், பிறகு இந்த மனம் நாசத்திற்கு சமம், பிறகு சம்பந்தம் வந்து இருந்து இல்லாததா இருக்கும், பிறகு எந்த குறையும் இல்லை, முழு மன நிறைவு. அப்படி இங்க வந்து என்ன சொன்னார், இறப்பும் பிறப்பும் கூடிய இந்த சம்சாரம் எப்படி வந்தது என்று எண்ணி பார்க்கையில் இந்த மாயை மனதினால் வளர்ந்ததுன்னு சொன்னார். இங்க தாயுமானவர் வந்து ரொம்ப அழகா போட்டிருக்கார், மாயா மனது காரணம்னு சொல்லல, மாயா மனது வளர்த்தியது சம்சாரத்தை. இப்ப காரணம் என்ன, அஞ்ஞானம், அறியாமை தான் மூல காரணம். அந்த அறியாமை மூல காரணமா இருந்து இந்த மனசு வந்து சம்சாரத்தை வளர்த்தி கொண்டே இருக்கின்றது. என்ன இந்த பொதுவா சம்சார காரணம் சொன்னா இந்த ஏழுல எங்க வேணாலும் ஆரம்பிக்கலாம், ஆனா உண்மை என்னன்னா அறியாமை தான். அதற்கு முன்னாடி இருக்கிற அத்தியாசம் இப்படியே நம்ம போவோம். ஆனா இந்த இடத்துல மனதை நமக்கு சொன்னார், ஏன்னா அந்த மனதுலதான் அந்த காரணத்தை நன்கு நம்ம அனுபவிக்கின்றோம். இந்த மனதுதான் சம்சாரத்தை வளர்க்கின்றது. இப்ப இவ்விதம் இப்ப இந்த பாடலில் இந்த இரண்டு கருத்தை ஆசிரியர் கூறினார். இந்த இரண்டு கருத்து என்ன, எது சம்சாரம், சம்சார காரணம் என்ன. அவரே ரொம்ப தெளிவா சொன்னார், நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கையில இந்த மாயா வஞ்சம் பண்ற மனசுதான் சம்சார காரணம் அப்படின்னு சொன்னார். இனி அடுத்த பாடலுக்கு நம்ம செல்லலாம். அதுல வந்து இந்த சம்சாரத்தை எல்லாம் கடந்து நான் எப்படி எப்படிப்பட்ட நிலையை அடைந்தேன், இந்த சம்சாரத்தை கடக்கிறதுக்கு எனக்கு யார் உதவி செய்தார்கள், இதையெல்லாம் மீண்டும் அழகாக கூறுகின்றார். இப்பொழுது நாம் 12வது பாடலுக்கு செல்கின்றோம். மனதே கல்லால் எனக்கு அன்றோ தெய்வ மௌன குரு ஆகி வந்து கை காட்டி எனதாம் பணியர மாற்றி அவன் இன்னருள் வெல்லத்து இருத்தி வை தாண்டி. இதுவும் மிக எளிமையான பாடல். இப்போ முதல் வரியில் என்ன சொல்றார், எனக்கு எப்படிப்பட்ட மனம் இருந்தது என்று சொல்கின்றார். எனக்கு எப்படிப்பட்ட மனசு இருந்ததா, மனதே கல்லால் அப்படின்னு சொன்னா எனக்கு கல் போன்ற பாறை போன்ற மனது இருந்தது, எனக்கு சாதாரண மனசு இல்லை, ரொம்ப கொடுமையான மனசு எனக்கு இருந்தது. மனதே கல்லால் எனக்கு அன்றோ, அதாவது இந்த ஞானம் அடைஞ்சு நான் அந்த மனசை வந்து நண்பனாக்குவதற்கு முன் எனக்கு மனது ரொம்ப ஒரு பகைவனாக இருந்தது. மனதே கல்லால் எனக்கு அன்றோ என்றால் என்னுடைய மனசு ஒரு கல்லை போல பாறையை போல இருந்தது. பிறகு என்ன ஆச்சுன்னா கல் போன்ற மனம் எனக்கு இருந்த போதிலும், குருவினுடைய திருவருள காட்டுறார், இப்படிப்பட்ட மனசு எனக்கு இருந்த போதிலும் தெய்வ மௌன குருவாகி வந்து கை காட்டி, குருவினுடைய அருளை சொல்றார், தெய்வ மௌன குரு, தெய்வத்தன்மை பொருந்திய மௌன குரு. தாய்மானவர் குருவுக்கு மௌன குருன்னு பேருன்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா அவர் அளவா பேசுவார். அப்படி இருக்கின்ற மௌன குரு, குரு ஆகி வந்து கை காட்டி தெய்வமே மௌன குருவாக வந்தது அப்படின்னு சொல்கின்றார். தெய்வமே மௌன குருவாக வந்து கை காட்டி, கை காட்டிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்று சின்முத்திரையை காட்டினார், கையில வந்து சின்முத்திரையை காட்டி எனக்கு உண்மையை உபதேசித்தார், அல்லது வழி காட்டி என்னுடைய வாழ்க்கைக்கு வழி காட்டினார். நம்ம புதிய ஊருக்கு போறோம், புதிய ஊருக்கு போகும் பொழுது அங்கங்க அங்க வழிகாட்டி இருக்கு. வழிகாட்டினா நமக்கு தெரியுமல்ல, இந்த ஊருக்கு போறதுக்கு இந்த டைரக்ஷன், இந்த ஊருக்கு போறதுக்கு இந்த டைரக்ஷன், அது வழிகாட்டி. அந்த வழிகாட்டி இருந்தா தான் நம்ம போக முடியும். ஏன்னா அந்த ரோட பார்த்தா நமக்கு தெரியாது எந்த ஊருக்கு எந்த ரோடு கொண்டு போய் விடும். எல்லா ரோடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது போலதான் இந்த வாழ்க்கையிலேயே பாதை போனா நமக்கு தெரியாது எங்க கொண்டு போய் விடும்னு சொல்லி. அப்ப அந்த குரு தான் இருந்து வழிகாட்டணும், நீ இது வழியா போனா இங்க போய் சேருவாய், இது வழியா போனா இந்த இடத்துக்கு நீ போவாய் அப்படின்னு சொல்லி, ஸ்ரேயஸ் எது பிரேயஸ் எதுன்னு வழிகாட்டணும். அப்படி வழிகாட்டி பிறகு என்ன பண்ணாராம், அவரு வழிகாட்டினார், குரு காட்டுறது காட்டிட்டு இருப்பார், இவர் என்ன செய்யணுமா, எனதாம் பணியற மாற்றி. எனதாம் பணியற மாற்றி அப்படின்னு சொன்னா என்னுடைய கடமைகள், என்னுடைய பாதைகளை எல்லாம் இவர் மாற்றி விட்டார், என்னுடைய பணிகளை எல்லாம் மாற்றி விட்டார். நான் எதோ கடமைன்னு நினைச்சிட்டு எதோ பண்ணிட்டு இருந்தேன், இப்ப இதுதான் கடமைன்னு என்னுடைய வாழ்க்கையே மாற்றி விட்டார். இவர் கை காட்டினது எப்படி இருந்ததுன்னா என்னுடைய முழு வாழ்க்கையே மாறி விட்டது. எனதாம் பணியற மாற்றி அவன் அந்த குருவானவர் இன்னருள் வெல்லத்து இருத்தி வை தாண்டி. இன்னருள் என்றால் இனிய, அருள் வெல்லம் என்றால் மோட்சம். இங்க இறைவனுடைய அருள் வெல்லம், வெல்லம் சொன்ன என்ன தண்ணீர், அருள்ல இருத்தி வைத்தாண்டினா மூழ்க வைத்தார், இறைவனுடைய அருளுக்குள் என்னை மூழ்க வைத்தார். ரொம்ப எளிமையான கருத்து. இங்க நான்கு கருத்தை சொல்லி இருக்கார், ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு கருத்து. இப்ப சென்ற பாடல்ல ரெண்டு கருத்தை சொன்னார், இந்த பாடல்ல நான்கு கருத்து. முதல் கருத்து வந்து எப்படிப்பட்ட மனம் எனக்கு இருந்தது, இல்ல கவனமா புரிஞ்சுக்கணும், இருந்தது பாஸ்ட் டென்ஸ். இப்ப வந்து அவருக்கு இருக்கிற மனம் வேறு, எப்படிப்பட்ட மனதுடன் நான் இருந்தேன் முதல் கருத்து. இரண்டாவது கருத்து குரு என்ன செய்தார். மூன்றாவது கருத்து என்னுடைய வாழ்க்கை எப்படி அமைந்தது. நான்காவது கருத்து இப்பொழுது நான் எப்படி இருக்கின்றேன். இனி ஒவ்வொரு கருத்தா மீண்டும் வருவோம். முதல் கருத்துக்கு போவோம். மனதே கல்லால் எனக்கு அன்றோ அப்படின்னு சொன்னா எனக்கு கல்ல போல மனசு இருந்தது, பாறைய போல மனம் இருந்தது. அதனால என்னன்னா யாரெல்லாம் என்னிடத்துல வருகிறார்களோ அவர்கள் என்ன ஆவார்கள், அடிபட்டு தான் போவார்கள். பாறைய போல மனசு இருந்ததுன்னு வச்சுக்கோமே, என் பேச்சு எப்படி இருக்கும், சொல் எப்படி இருக்கும், யாரெல்லாம் என்னிடம் இணக்கம் வைக்கிறாங்களோ அவங்க கஷ்டப்பட்டு தான் போவாங்க. சில பேர் அப்படி இருப்பார்கள், அவரிடம் போய் அஞ்சு நிமிஷம் பேசிட்டு வந்தோம்னா நம்ம மனது ஏதாவது விதத்துல ஹர்ட் ஆயிருக்கும், ஏதாவது விதத்துல பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். ஏன்னா பாறையை போல அவ்வளவு தூரம் இன்சென்சிட்டிவா நான் இருந்திருக்கேன்னு அர்த்தம். ஒரு மென்மை இல்லாத மனதுடன் நான் இருந்தேன். அப்படி ஒரு அறிவில்லாமல் அன்பில்லாமல் அப்படிப்பட்ட கல் மனதுடன் நான் இருந்தேன். நம்ம அதுதானே சொல்லுவோம், உனக்கு என்ன ஒரு கல் மனசா இருக்கு அப்படின்னு சொல்லி, ஒரு அன்பு இல்லை, கருணை இல்லை, அப்படிப்பட்ட மனதுடன் நான் இருந்தேன். ஏன்னா போன பாடல்ல சொன்னாரு இந்த மனசு தானே எனக்கு துயரத்துக்கு காரணம்னார் அல்லவா. அப்ப எப்படிப்பட்ட மனம் இங்க வர்ணிக்கிறார், ஆசை கோபம் பொறாமை இப்படிப்பட்ட மனதுடன் நான் இருந்தேன். சரி, தெய்வ மௌன குரு ஆகி வந்து கை காட்டி, இப்படி இருக்கிறவர் வந்து எனக்கு வந்து குருவானவர் வந்து கை காட்டினார். கை காட்டினார்னு சொன்னா வாழ வேண்டிய முறையை வகுத்து கொடுத்தார், இப்படித்தான் நீ வாழ வேண்டும் என்று கை காட்டினார், வழி காட்டினார் அர்த்தம். கை காட்டின்னு சொன்னா நீ எந்த வழியில் போக வேண்டும், எந்த பாதையில் போக வேண்டும் என்று குருவானவர் எனக்கு வழி காட்டினார். குருவினுடைய பங்கு இவ்வளவுதான். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் குருவிடமிருந்து நம்ம எவ்வளவு அடைய முடியும் எவ்வளவு அடைய முடியாதுங்கிற விஷயத்துல குரு வந்து நமக்கு வழியை காட்ட முடியும், அதுல போக வேண்டித்தவர் சிஷ்யர்கள் தான். பிறகு குருவிடமிருந்து நம்ம உற்சாகப்படலாம், சில தடைகளை நம்ம நீக்கலாம், குருவுக்கு பணிவிட செய்வதன் மூலமா சித்த சுத்தி அடையலாம், இதெல்லாம் ஓகே. ஆனா அடைய வேண்டித்தது செய்ய வேண்டித்தது யாருன்னா சிஷ்யர் தான். வெறும் குரு மட்டும் ஒருவருக்கு மோட்சத்தை கொடுக்க முடியாது. ஒரு குருவுக்கு வந்து இந்த சிஷ்யனுக்கு மோட்சத்தை கொடுக்கலாம், இந்த சிஷ்யனுக்கு மோட்சத்தை கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற விருப்பு வெறுப்பெல்லாம் இல்லை. அவருக்கு தெரியும், நான் யாருக்கும் மோட்சத்தை கொடுக்க முடியாது, அல்லது மோட்சத்தை அடைபவர்களுக்கு தடையும் செய்ய முடியாதுன்னு அவருக்கு தெரியும். காரணம் என்ன என்றால், குரு வந்து ஒருவருக்கு கை காட்டத்தான் முடியும். கை காட்டினா வழி காட்டி, முதல்ல தர்ம வழியை காட்டுவார், பிறகு ஞான வழியை காட்டுவார், தர்ம பாதையை காட்டுவார், பிறகு ஞானத்தை காட்டுவார். இதுல குரு உபதேசம் செய்து இந்த வழி அப்படிங்கறது எப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ரொம்ப தூரத்துக்கு போறோம், அவ்வப்பொழுது வழிகாட்டணும், வழிகாட்டுறதுக்கு நமக்கு கை காட்டி வேணும். ஒரே ஒன்றை மட்டும் பார்த்துட்டா போக முடியாது, ஏன்னா பல நெளிவு சுழிவுகள் எல்லாம் இருக்கும். அப்ப அவ்வப்பொழுது குருவினுடைய துணை தேவைப்படுகிறது. ஏன்னா கொஞ்ச தூரம் போன உடனே மறுபடியும் ஒரு நாலு பாதை வரும், எதுல போகணும்னு வழிகாட்டிட்டார், அதுல போன உடனே மறுபடியும் நாலு பாதைகள் பிரிஞ்சு நிற்கும். அப்ப ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் நமக்கு எப்படி வழிகாட்டி தேவைப்படுதோ, கடைசி இலக்கு அடைகிற வரைக்கும் அதே போல ஒரு சிஷ்யன் ஒரு சாதனை பண்ணிட்டு இருப்பான். அந்த நேரத்துல எப்படி சாதனை பண்ணணும், என்ன பண்ணணும்னு தெளிவா இருக்கும். பிறகு அதை முடிச்சதுக்கு அப்புறம் மீண்டும் அவனுக்கு தெரியாது, நான் அடுத்த சாதனை என்ன பண்ணணும், அடுத்தது எப்படி நான் சிந்திக்கணும், அடுத்தது என்ன எப்படி நான் பொருத்தி கொள்ள வேண்டும். அப்ப மீண்டும் அவர் வழிகாட்டுவார். அப்படி அவ்வப்பொழுது குருவானவர் எனக்கு வழியை காட்டி, பிறகு என்ன ஆச்சுங்கிறது அடுத்த பகுதி வந்தோம்னா, எனதாம் பணியர மாற்றி. எனதாம் பணியர மாற்றி என்றால், என்னுடைய பழைய கடமைகள் லட்சியங்கள் இவைகளையெல்லாம் மாற்றி விட்டார். நான் முன்ன எதையதையோ லட்சியமா நினைச்சிட்டு இருந்தேன். சில பேர் பணம் தான் லட்சியம், பதவி தான் லட்சியம், சில இவ்வுலக போகங்கள் தான் லட்சியம் நினைச்சிட்டு இருப்பார்கள். அதற்கு தகுந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். அதையெல்லாம் மாற்றி விட்டார், என்னுடைய வாழ்க்கையினுடைய இலக்கையே மாற்றி விட்டார். அதாவது காமிய கர்மத்திலிருந்து நிஷ்காமிய கர்மமா மாற்றினார். பிறகு வந்து உபாசனையிலிருந்து சிரவணத்துக்கு கொண்டு வந்தார். நான் ஏதோ ஜபம் பண்ணிட்டு இருந்திருப்பேன், தியானம் பண்ணிட்டு இருப்பேன், எதை தியானம் பண்ணணும், எதை அறியணும் என்று என்னுடைய வாழ்க்கையையே மாற்றி விட்டார். வாழ்க்கையில செய்கின்ற சாதனைகளை எல்லாம் மாற்றி விட்டார். அதுதான் எனதாம் பணியர மாற்றி.

0: உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு ஒரு மாற்றம் வந்ததற்கு காரணம் என்ன என்று ஒரு அறிஞரிடம் கேட்டதற்கு அவர் என்ன பதில் சொன்னாராம், நான் வந்து வாழ்க்கை பயணத்துல போகும் பொழுது எனக்கு முன்னாடி இரண்டு பாதைகள் இருந்தன, அதுல வந்து ஒரு பாதை அதிக மக்கள் சென்றும் வந்து கொண்டும் இருந்த பாதை, இனி ஒரு பாதை ரொம்ப ரேர், அதிக மக்கள் செல்லாத தனிமையான பாதை, ரொம்ப குறைவான மக்கள் செல்கின்ற பாதை. பிறகு என்னுடைய வாழ்க்கை ரொம்ப குறைவானது, ஒரு பாதையில போயிட்டு திரும்பி வந்து இனியொரு பாதையில போக முடியாது, டெஸ்ட் எல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா நேரம் ரொம்ப குறைஞ்சு ஆயுள் ரொம்ப குறைவானது, ஒரு பாதையில போயிட்டு திரும்பி வந்து இனியொரு பாதையில போக முடியாது. அப்ப நான் வந்து மிக குறைவானவர்கள் பயணம் செய்கின்ற பாதையை நான் தேர்ந்தெடுத்தேன், அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு வேறுபாடுன்னு சொல்றார். அதாவது த ரோடு லெஸ் டிராவல்ட் ஐ ஹவ் சோசன் சொல்றார், குறைவான மக்கள் பயணம் செய்கின்ற பாதையை நான் தேர்ந்தெடுத்தேன்னு சொல்றார். அதைத்தான் இங்க சொல்றார், எனதாம் பணியற மாற்றி, என்னுடைய பணியை மாற்றினார், நான் வந்து இந்த ஆன்மீக பாதையில் இப்பொழுது பயணம் செய்கின்றேன், அதற்கு வழியாட்டியாக குரு இருந்தார். இனி கடைசி நாலாவது வரியில, சரி இதுல போய் ரொம்ப கடினமான பாதைன்னு வேற சொல்கிறார்கள், நம்மோட சேர்ந்து பயணம் பண்றதுக்கு ஆட்கள் எல்லாம் இல்ல, இவ்வளவு கடினமான பாதையில போய் எங்கதான் வீழ்ந்தார்னா, இன்னருள் வெள்ளத்து இருத்தி வைத்தாண்டி அருள் வெள்ளத்தில் வீழ்ந்தேன். இறைவனுடைய அருள்ங்கிறது ஆனந்தம் தான், மன நிறைவு தான். அப்படி இந்த பாதையில் சென்று இறைவனுடைய அருள் வெள்ளத்துக்குள், இன்னருள் என்றால் இனிய ஆனந்தத்தை கொடுக்கின்ற அருள் வெள்ளம் என்றால் அருளில் இருத்தி வைத்தாண்டின்னு சொன்னா அதுல போய் என்னை நிறுத்தினான். இது வந்து எப்பொழுதுமே ஓடிக்கொண்டே இருக்கிறதல்ல, எங்காவது போய் ஒரு பயணம் முடிய வேண்டும் அல்லவா, அது எங்க முடிஞ்சதுன்னா இறைவனுடைய அருளில் முடிந்தது, அதாவது ஆனந்தத்தில் முடிந்தது என்று. இந்த இரண்டு பாடல்கள் எளிமையான பாடல்கள் தான், இருப்பினும் வேதாந்த கருத்துக்கள் இவ்விதம் உள்ள பொருந்தி இருப்பதாக நாம் பார்த்தோம். அடுத்த பாடலை அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.
1: ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
2: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

அம்பலம். சைவம்ரா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது அச்சம் இளர் எனத் தொடங்கும் பாடல். பாடியிருப்பவர் நடராஜன் ஓதுவார் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருவாசகம் பிடித்த பத்து பாடல் பால் நினைந்தூட்டும். பாடியிருப்பவர் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: இராமேச்சுரம் தமிழகத்தில் உள்ள ஜோதிர்லிங்க திருத்தலம். இராமேச்சுரம் காசி யாத்திரை மேற்கொள்வோர் உப்பூர் வெயிலுகந்த விநாயகப் பெருமானை வணங்கி நவசிலை எனப்படும் தேவப்பட்டணம் தொழுது திருத்தாண்டத்தில் சேவேந்து வெல்குடியானைச் சேவித்து இராமேச்சுரத்தில் காசி யாத்திரை நிறைவேற பிரார்த்தித்து பிறகு வாரணாசிக்குச் சென்று கங்கை நீர் படிந்து காசி விஸ்வநாத பெருமான் கடல் போற்றி திருவேணி சங்கம தீர்த்தம் கொணர்ந்து ராமநாத சுவாமிக்கு திருமஞ்சனம் செய்வர். யாத்திரைகளில் சிறந்தது காசி ராமேஸ்வர தலப்பயணம் என்பது உலகறிந்த செய்தி. சங்கு வடிவில் அமைந்த தீவு இராமேச்சுரம். எண்ணிலாத தீர்த்தங்கள் நடுக்கடலுள் நன்னீர் பொங்கும் வில்லூன்றி முதலான தீர்த்தங்களின் பெருமை சொல்லி முடியாது. அக்னி தீர்த்தம் 24 மணி நேரமும் நீராடக்கூடிய சிறப்புடையது. கோடி தீர்த்தமாடிய பின் இராமேச்சுரத்தில் இரவு தங்குதல் மரபன்று என்பது ஐதீகம். அமிர்த பிந்துக்கள் உண்டாகும் அற்புத தீர்த்தம் தனுஷ்கோடியில் உண்டு. சென்றாடு தீர்த்தங்களான தீர்த்தேசனாம் இராமநாத சுவாமியை சீதா பிராட்டி மணல் வடிவில் அமைக்க இராமபிரான் பூஜித்தார் என்பது வரலாறு. அனுமன் காலம் தாழ்த்து கொணர்ந்த காசிலிங்கம் இராமநாதர் பக்கத்தில் தனிச்சன்னதியாக உள்ளது. முதல் வழிபாடு இவருக்கு. இத்திருவூர் பிரகாரம் பேரழகுடன் மிளிர்வது. திருஞான சம்பந்தர் நின்றசீர் நெடுமாறர் மங்கையர்க்கரசியார் குலச்சிறையார் உடன் இருக்க இத்திருத்தல தரிசனம் செய்தார் என்பது வரலாறு. அப்பர் பெருமான் அருட்பதிகம் பெற்ற பதி. சேதுமாதவர் திருச்சுற்று வளாகத்தில் எழுந்தருளியுள்ளார். வடநாட்டினர் வருகை தேசிய ஒருமைப்பாட்டுக்கு ஓர் உரைகள். அருணகிரியார் பாம்பனடிகள் பாடல்கள் அற்புதமான சொன்மாலைகள். இறைவர் இராமநாத சுவாமி இராமலிங்கேஸ்வரர் இறைவி மலைவளர் காதலி பர்வத வர்த்தனி. தென் இலங்கை இராவணனது சிரம் பத்தும் துணித்த மன்னவன் இராமன் தமக்கு வரும் பாதகம் பற்றாது இருக்க பரமநடி பரவ விளைந்த அவனுக்கு பேரருள் புரிந்த பிஞ்சகன் இராமேச்சுரத்து மேவிய சங்கரன் என நினைந்தவராய் அப்பரடிகள் ஆலயம் சென்று தொழுது இத்திருப்பதிகம் அருள் செய்தனர். அப்பரடிகள் ஆலயம் சென்று தொழுது திருப்பதிகம் அருள் செய்தனர் என்பது பெரிய புராணம். கோடிமா தவங்கள் செய்து என தொடங்கும் பாடல் திருநேரிசை.

திருச்செம்பன் பள்ளி. இந்திரன் விருத்திராசுரனை வதைக்க வஜ்ராயுதம் பெற்ற தலம் என்பர். வசிட்டர், அகத்தியர், பிரம்மன், குபேரன், இலக்குமி முதலியோர் வழிபட்டு பேறு பெற்றனர் என்பது புராணம். கோச்செங்கட்சோழரது திருப்பணி கண்டருளிய திருக்கோயில் மக்கள் வழக்கில் இன்று செம்பனார் கோயில் என்றே வழங்குகிறார்கள். இறைவன் சொர்ணபுரீஸ்வரர், தேவப்பிரியர் ஸ்வர்ண லக்ஷ்மீஸ்வரர், செம்பன் பள்ளியார் இறைவி மறுவார்குழலி புஷ்பாழகி தாட்சாயணி சுகந்த குந்தளாம்பிகை சுகந்தவனநாயகி. திருத்தலமரம் வன்னி வில்வம். தீர்த்தம் சூரிய தீர்த்தம் காவிரி. சம்பந்தர் அப்பர் திருப்பதிகங்கள் பெற்றபதி. அழகு செம்பொன்பள்ளி ஆறு ஆனனத்தன் என்று இங்குள்ள திருமுருகப் பெருமானை சிதம்பர முனிவர் போற்றுகின்றார். திருநாவுக்கரசு நாயனார், திருநனி பள்ளி முதலான திருத்தலங்களை வழிபட்டு திருச்செம்பொன்பள்ளிக்கு எழுந்தருளி அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பராம் திறம் உலகோர் அறியும் வண்ணம் அருளிய அற்புதமான திருநேரிசை தந்தையும் தாயுமாகி எனத் தொடங்கும் பாடல்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நமஃ. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

இன்று நாம் தரிசிக்கும் கொங்கு நாட்டு திருத்தலம் வெஞ்சமாக்கூடல் என்பது. இத்தலத்தை தற்போது வெஞ்சமாக்கூடலூர் என்று அழைக்கிறார்கள். கரூரிலிருந்து அரவக்குறிச்சி நோக்கி செல்லும் சாலையில் சுமார் 20 கிலோமீட்டர் சென்ற பிறகு சீத்தப்பட்டி அல்லது ஆறுரோட்டு பிரிவில் பிரிந்து செல்லக்கூடிய சாலையில் சென்றால் இத்தலத்தை அடையலாம். கரூரிலிருந்து சுமார் 20-25 கிலோமீட்டர் உள்ள ஒந்தாம்பட்டி என்ற ஊரில் திரும்பி 4 கிலோமீட்டர் தொலைவு சென்றாலும் இந்த திருத்தலத்தை அடையலாம். இந்த ஆலயமானது சிற்றாறு என்ற நதியின் கரையில் அமைந்துள்ள அழகிய திருத்தலம். அமராவதியின் கிளை நதியாவது சிற்றாறு என்பது அது அமராவதியோடு கூடும் துறையில் உண்டான இடமாதலால் இத்தலம் வெஞ்சமாக்கூடல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சிற்றாற்றை குடவனாறு என்றும் குழகனாறு என்றும் கூறுவார்கள். இது இங்கு வரும்பொழுது வடக்கு நோக்கி ஓடுகிறது. மிக பழமையான இந்த திருத்தலத்தின் மீது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய ஒரு தேவார திருப்பதிகம் அமைந்திருக்கிறது. அதில் இந்த சிற்றாற்றின் மேன்மையை அற்புதமாக விளக்குகின்றார் நம்பியாரூரர். எரிக்கும் கதிர்வேய் உதிர் முத்தமோடு ஏலம் இலவங்கம் தக்கோலம் இஞ்சி செரிக்கும் புனலுள் பெய்து கொண்டு மண்டி திளைத்து எற்று சிற்றாரதன் கீழ்கரை மேல் என்று இந்த சிற்றாற்றில் வரும் பொருள்களை வரிசையாக குறிப்பிடும் அழகு மகத்தானது. மூங்கிலில் விளைந்த முத்துக்களையும் ஏலம் லவங்கம் தக்கோலம் இஞ்சி போன்ற பொருள்களையும் இந்த ஆறு அடித்துக் கொண்டு வருகிறது என்று அந்த வருணனை வருகின்றது. அதற்கு பிறகு இயற்கை அழகு மிக்க இடமாக இத்தலத்தை வர்ணிக்கின்றார் நாவலூர் ஆளி. முறிக்கும் தழை மா முடப்புன்னை ஞாழல் குறுக்கத்தி குறுக்கத்திகள் மேல் குயில் கூவல் அரா வெறிக்கும் கலை மா வெஞ்சமா கூடல் திகிர்தா அடியேனியும் வண்டுதியே என்பது அந்த பாடல். இந்த இறைவனை திகிர்தா என்று அழைக்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதன்படி சுவாமிக்கு திகிர்தேஸ்வரர் என்று திருப்பெயர் வழங்கப்படுகிறது. அம்பாள் திகிர்தேஸ்வரி என்றும் மதுர சுபாஷினி என்றும் அழைக்கப்படுகின்றாள். வெஞ்சமா கூடல் திகிர்தா அடியேனியும் வேண்டுதியே என்று இந்த பதிகம் பாடல்தோறும் ஒரு விண்ணப்பமாக அமைந்திருக்கிறது. இந்த திருக்கோயில் மிகவும் பாழடைந்த நிலையில் இருந்ததை அடியார்கள் திருப்பணி செய்து குடமுழுக்கு நிகழ்த்தியிருக்கிறார்கள். இது ஒரு கிழக்கு நோக்கிய ஆலயம். விநாயகர் கொடிமரம் பலிப்பீடம் நந்தி ஆகியவற்றை தாண்டி உள்ளே சென்றால் சுவாமி சன்னதியை அடைகிறோம். இங்கு உள்ள முருகப்பெருமானுடைய சன்னதியில் மயிலேறும் மாணிக்கமாக ஒரே கல்லில் அழகுக்கு நிகரில்லாதவாறு முருகப்பெருமான் காட்சியளிக்கின்றான். இந்த கந்த கடவுள் மீது அருணகிரிநாதர் ஒரு பாடல் அருளியிருக்கின்றார் திருப்புகழில். வெஞ்சமாக்கூடல் தலபுராணம் திருச்செங்கோடு திரு முத்துசாமி கோனார் என்பவரால் இயற்றப்பெற்றது. இதில் பல புராண வரலாறுகள் கூறப்படுகின்றன. வெஞ்சமன் என்ற வேட்டுவ அரசன் இத்தலத்து இறைவனை பூஜித்து பெயர் பெற்ற வரலாறு கூறப்படுகிறது. அவன் இந்த ஊரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தான். வெஞ்சமனை வெல்வதற்காக
கருவுரையாண்ட சோழன் படையெடுத்து வந்து போரிட்டான் என்றும் சொல்லப்படுகிறது. அகழ்ந்த ஒரு அகழி அந்த ஊரை சூழ்ந்து இருந்தபடியால் சோழனால் ஊருக்குள் நுழைய முடியவில்லை. அந்த அகழியின் வாய்க்கால் இருக்கும் இடத்தையும் தண்ணீர் வடிகால் இருப்பிடத்தையும் ஒரு இடையர்குல பெண் உறுத்தி மூலம் அறிந்த சோழன் அதன் வழியாக நுழைந்து வெஞ்சமனை போரில் வென்று வெற்றிவாகி சூடினான். போரில் அவ்வாறு இறந்த அந்த வேட்டுவ அரசனுக்கு சோழ அரசன் ஆற்றோரமாக வடமேற்கில் ஒரு கற்சிலை ஒன்றை எழுப்பினான். தனக்கு உதவியாக இருந்த அந்த இடையர்குல பெண்ணுக்கும் ஒரு படிமம் அமைத்து நிறுவியுள்ளான். ஊரார்கள் ஆண்டுக்கு ஒரு நாள் அந்த இடத்தில் சென்று பூஜிக்கிறார்கள். அந்த நாளில் நல்ல மழை பெய்வது வழக்கம் என்றும் கூறுகிறார்கள். இதனை பொன்பரப்பி அம்மன் கோயில் என்று கிராமத்து மக்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆகவே அவள் இந்த ஊருக்கு கிராம தேவதையாக திகழ்கின்றாள். தேவேந்திரன் தனது பாவம் நீங்குவதற்காக வெஞ்சமா கூடல் இறைவனை வழிபட்டு பாவம் நீங்க பெற்றான் என்று வரலாறு குறிப்பிடுகின்றது. சுந்தரமூர்த்தி நாயனார் இங்கு வந்தபொழுது அவருடைய பாடலுக்காக இறைவன் தனது இரு குமாரர்களையும் அடகு வைத்து பணம் கொடுத்ததாக ஒரு வரலாறு கூறப்படுகிறது. கொங்குமண்டல சதகத்திலும் இதை பற்றிய ஒரு குறிப்பு காணப்படுகிறது. கிழவேதி வடிவாகி விருத்தையை கிட்டி எந்த அழகாகும் மக்கள் அடகு கொண்டு அம்பொன் அருளுதி என்று எழு காதலால் தமிழ் பாடிய சுந்தரருக்கு ஈந்த ஒரு மழியேந்திய விகிருதேஸ்வரன் வாழ் கொங்குமண்டலமே என்று அந்த கொங்குமண்டல சதகத்தில் இந்த வரலாறு குறிப்பிடப்படுகிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வரலாறு பெரிய புராணத்தில் இடம்பெறவில்லை. சுந்தரருக்கு இறைவன் பொன் கொடுத்ததாகவும் அதில் குறிப்பொன்றும் காணப்பெறவில்லை. ஆனால் அவர் வந்து இத்தலத்து இறைவனை வணங்கினார் என்ற செய்தியை மாத்திரம் செக்கிழா பெருமான் ஏர்வன் கலிக்காமையனார் சரித்திரத்தில் குறிப்பிடுகின்றார். வண்தமிழால் விருப்போடும் பரவி பெஞ்சமாக்கூடலும் பணிந்து என்று பெரிய புராணம் குறிப்பிடுகின்றது. வெஞ்சம் அரசரின் தலைநகராக இருந்த அந்த ஊர் இப்பொழுது தூர்ந்து போன அகழியோடு சிற்றூராக காட்சியளிக்கின்றது. இறைவனுடைய கர்ப்பகிரகத்தினுடைய புறச்சுவர்கள் முழுவதும் கல்வெட்டுக்கள் பல காணப்படுகின்றன. இந்த கல்வெட்டுகளில் திருவெஞ்சமாக்கூடல் என்ற ஊரையே இறைவனுக்காக அளிக்க முன்வந்த செய்தி காணப்படுகிறது. இவ்வாறு பல அரசர்களும் பல நிபந்தங்கள் இந்த ஆலயத்திற்கு ஏற்படுத்தி வந்திருக்கிறார்கள். இத்தலத்தில் மாசி மாதத்தில் பிரம்மோத்சவம் நடைபெறுகிறது. இந்த தலத்து இறைவன் மீது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருப்பதியும் தரவல்ல பலனை அப்பதிகத்தின் கடைக்காப்பாக விளங்கக்கூடிய 10வது பாடல் நமக்கு தெள்ளு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. அதில் பஞ்சியாது அளிக்கும் வயல் நாவலர் கோன் மனப்பகை அப்பன் மண் தொண்டன் சொன்ன செஞ்சொல் தமிழ் மாலைகள் என்று இந்த திருப்பதிகத்தை குறிப்பிடுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இதில் ஒரு நயம் அமைந்திருக்கிறது. வஞ்சியாது அளிக்கும் வயல், அதாவது அந்த வயலுடைய செழுமையையும் வளமையையும் குறிப்பிடுவது போல ஒரு பொருள் கொள்ளலாம். எக்காலத்தும் இல்லை என்னாது பொய்க்காது தரக்கூடிய வளமையான வயல்கள் சூழப்பெற்ற
திருநாவலூர் என்று ஒரு பொருள். இரண்டாவது பொருள், தன்னை சரணென்று அடைந்த அடியார்களை பெருமான் எவ்வாறு காப்பாற்றுகின்றானோ அதே போல அப்பெருமானுக்கு மீளாடிமை செய்து வந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நாம் சற்குருவாகவும் துணையாகவும் கொண்டு பக்தி செய்தோமானால் நமக்கு சிவனொருள் பெறுதல் திண்ணம் என்பதை காட்டுமுகமாக மஞ்சியாது அளிக்கும் வளவையில் நாவலர் கோன் என்று அதை சுந்தரருக்கு ஏற்றி பொருள் உரைப்பது இன்னும் சுவை பயப்பதாக அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பதிகத்தை நாமும் பாராயணம் செய்வதன் மூலம் என்ன கிட்டும் என்பதையும் அவரே இந்த பதிகத்தில் கூறி இப்பதிகத்தை நிறைவு செய்கின்றார். தன்னை மண் தொண்டன் என்று இறைவன் அழைத்த அதே பெயரை இந்த பதிகத்தில் குறிப்பிடுகின்றார். திருநாட்டியத்தன்குடியில் வனப்பகை சிங்கடி என்ற இரண்டு பெண்களையும் தனது குமாரிகளாக பெண்களாக ஏற்றமையால் வனப்பகை அப்பன் வனப்பகை அப்பன் வந்தோண்டன் என்று தன்னை கூறிக்கொள்கின்றார். இந்த தமிழ் எப்படிப்பட்ட தமிழ்? செஞ்சொல் தமிழ் மாலை. செஞ்சொல் தமிழ் மாலைகள் பத்தும் வல்லார் சிவலோகத்து இருப்பது திண்ணமன்றே. இந்த திருப்பதிகத்தை பாராயணம் செய்பவர்கள் சிவனருளால் சிவகதி கட்டி சிவலோகத்து என்றும் இருப்பது நிச்சயம் என்று அறுதியிட்டு குறிப்பிடுகின்ற ஒரு பேரொருள் வாய்ந்த ஒரு திருப்பதிகம் இந்த திருவெஞ்சமாக்கூடல் திருப்பதிகம். சரி, நாம் பாராயணம் செய்து அந்த தலத்திற்கு சென்று விகிருதேஸ்வர பெருமானையும் விகிருதேஸ்வரி பெருமாட்டியையும் தரிசித்து எல்லா நலன்களையும் பூர்வமாக திருச்சிட்டம்பரம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: வடதிசையில் உள்ள தேசங்களையெல்லாம் மனவேகத்தினும் விரைந்து சென்று, மாலையென மலரும் கொன்றை மாலையை அணிந்தும், கையில் சூலத்தை ஏந்தியும் நின்று அருளுகின்ற சிவபெருமான் வீற்றிருக்கும் பேரொளி பிழம்பாக விளங்கும் திருக்கயிலையின் அருகு சென்றார் அம்மையார். அவர்க்கு கயிலாய மலையா தெரிகின்றது. காண்பார்க்கும் காணலாம் தன்மையனே, கைதொழுது காண்பார்க்கும் காணலாம், காதலார் காண்பார்க்கு சோதியாய் சிந்தையுளே தோன்றுமே, தொல்லுலகுக்கு ஆதியாய் நின்ற அரண் என்பதல்லவோ அம்மையார் எண்ணம். அம்மையாருக்கு திருக்கயிலையின் அருகு சென்று இறைவனுடைய திருக்கயிலாயமாம் அந்த பெருமலையை காலால் மிதிக்கவும் மனம் பொறாதவராய் தலையினால் நடந்து செல்லுகின்றார் அன்பின் பேருருவமான அம்மையார். இடம் திருக்கயிலாய மாமலை.

0: என் அப்பன் எழுந்தருளியிருக்கும் திருக்கயிலையில் என் காலடி படலாமா? எம் இறைவனை தலையாலே நடந்து சென்று தரிசிப்பேன்.
1: சுவாமி, தலையினால் நடந்து இங்கு ஏறி வரும் எலும்புடம்ப பெற்ற இவ்வடிவின் அன்புதான் என்ன?
2: உமையே, எலும்பு கூடாக வரும் இவள் நம்மை பேணி வரும் அம்மையே ஆவாள். மற்றும் இப்பேய் வடிவாம் பெருமை பொருந்திய வடிவத்தையும் நம்மிடம் வேண்டி பெற்றுக் கொண்டவள்.

0: அம்மையே வருக. இவ்விடத்து நம்மிடம் நீ வேண்டும் வரம் யாது?
1: எம்பெருமானே, நின்பால் என்றும் இரவாத இன்ப அன்பு வேண்டும்.

0: பிறவாதிருக்கும் வரம் வேண்டும்.
1: வணக்கம் குழந்தைகளா, சைவம் .org-ல கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். பன்னெண்டாம் திருவிளையாடல்ல முருகப்பெருமானுக்கு, அதாவது உக்கிரபாண்டியனாக அவதரித்த முருகப்பெருமானுக்கு ஈசன் வளையம் வேல் அப்புறம் சண்டாயுதத்தை கொடுத்தாருன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ அந்த ஆயுதங்கள் அவருக்கு எப்படியெல்லாம் உபயோகமாகுது அப்படின்னு இந்த 13-ஆம் திருவிளையாடல்ல பார்க்க போறோம். உக்கிரபாண்டியன் தன் தந்தை சோமசுந்தர பாண்டியனை போலவே ரொம்பவும் அருமையா ஆட்சி செஞ்சுட்டு வந்தாராம். நெறி வழுவாமல் அரசாட்சி செய்ததால் குடிமக்கள் அவரவர் தொழிலை சிறப்பா செய்தாங்களாம். பயிர் பச்சைகள் நல்லா வளர்ந்துதான், மாதமும் மாறி பெய்ததான், எங்க பார்த்தாலும் ஒரே மகிழ்ச்சி விழா கோலம் கோலாகலம்தான். இப்போ நாமெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தா உடனே ஏதாவது கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்றோம் இல்லையா, ஒரு அவுட்டிங் போனோம்னு நினைக்கிறோம் இல்லையா. அந்த காலத்துல மக்களும் அரசர்களும் அவங்களோட மகிழ்ச்சியை எப்படி வெளிப்படுத்துவாங்க தெரியுமா? பூஜைகள், ஹோமங்கள், பெரிய பெரிய யாகங்கள் செய்வாங்க. அதுக்கு தங்களோட சொந்த பந்தங்கள், தெரிஞ்சவங்க, வேலையாட்கள் எல்லாரையும் கூப்பிடுவாங்க. அந்தனர்களுக்கு நிறைய தான தர்மம் செய்வாங்க. விருந்து தட்டபுடலா நடக்கும். எல்லாரும் கூடி கழிச்சு நல்ல காரியங்கள் செஞ்சு சந்தோஷமா இருப்பாங்க. இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாரும் கலந்து பழகவும் பக்தி வளரவும் அறம் ஓங்கவும் பெரிய உதவியா இருந்தது. மக்கள் எல்லாரும் பூஜை ஹோமங்களில் பங்கெடுத்தா என்ன ஆகும்? எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்க இல்லையா? இறைவன் எல்லாரையும் வாழ்த்துவார். எல்லாரும் எந்த குறையும் இல்லாம இருப்பாங்க. இப்போ நிலைமைய பாருங்க, கோயிலுக்கு போகிறதே குறைஞ்சு போச்சு. நியூ இயர், பர்த்டே, வெட்டிங் டே, எக்ஸாமு, இன்டர்வியூன்னாதான் நம்மள பல பேருக்கு கோயிலுக்கு போகணுன்ற ஞாபகமே வருது. நாமும் திருநீர் பூசுறதில்ல, பூசுறவங்கள பார்த்தாலும் கேலி பேசுறோம். நம்மோட கெட் டுகெதர்ல வெறும் பண விரயம் தான் நடக்குது. அவங்களோட கெட் டுகெதர்ல பாருங்க, சிவ புண்ணியம் பெருகுது, வாழ்க்கை வளமாகுது. இது மாதிரி உக்கிரபாண்டியனும் மகிழ்ச்சியோட மிகுதியில இறைவனுக்கு பல விழாக்கள் எடுக்கிறாரு, ஹோமங்கள் பூஜைகள் செய்கிறாரு. மன்னர்கள் எல்லாரும் அந்த காலத்துல அஸ்வமேத யாகம்னு ஒரு யாகம் செய்வாங்க. யாகங்கள்லயே தலையானது அஸ்வமேத யாகம் தான். நிறைய செலவு பிடிக்கும் யாகம் அது. பொன்னும் பொருளும் நிரம்ப செலவு செய்ய முடிகிற மன்னனால தான் அந்த யாகத்தை செய்ய முடியும். அதை செய்யற மன்னனுக்கு பல தகுதிகள் இருக்கணும். அஸ்வமேத யாகம் செய்த மன்னர்னாலே ஒரு ஸ்டேட்டஸ் தான் அப்போலாம். இப்போ ஐஃபோன் வச்சுக்கிறது அதுலேயும் 5S 6S கூட வந்துடுச்சு, பெரிய விஷயம் இல்லையா? அது போல தான். இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னா, அஸ்வமேத யாகம் செய்யும்போது ஒரு வெள்ளை குதிரையை யாகம் செய்யும் மன்னர் அவரோட ராஜ்யத்தின் எல்லையில் ஃப்ரீயாக விட்டுருவார். அது வேற எந்த ராஜாங்கத்துக்கும் வேணாலும் போகும். அடுத்த ஊர் மன்னர் இந்த யாகம் செய்கிற மன்னரின் பலத்தை உணர்ந்து சரண்டர் ஆனா நல்லது. இல்லை நான் தான் உன்னை விட பெரிய மன்னன்னு நினச்சா அந்த அஸ்வத்தை, அதாவது குதிரையை கட்டி வச்சுடுவார். அப்படின்னா போருக்கு ரெடின்னு சிக்னல் கொடுக்கறதா அர்த்தம். ஆக இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த அஸ்வமேத யாகம் செய்யறதும் கஷ்டம், செய்தால் போருக்கு வேற போக வேண்டி வருங்கிறதுனால நிறைய மன்னர்கள் செய்யவே மாட்டாங்க. அப்படி செய்தாலும் ஒரு முறை தான் செய்வாங்க. ஆனா உக்கிரபாண்டியன் முருகப்பெருமானுடைய திரு அவதாரம் இல்லையா, அதனால அவர் அடுக்கடுக்க அஸ்வமேத யாகம் செய்தாரு. 1-2 இல்லை, 96 அஸ்வமேத யாகம் செஞ்சு முடிச்சிட்டாரு. 100 அஸ்வமேத யாகம் செஞ்சா இந்திரலோகத்தை ஆளும் பேரு அவருக்கு கிடைச்சிடும். இன்னும் 4 அஸ்வமேத யாகம் தான் பாக்கி. அதை முடிச்சுட்டா இந்திரனை தூக்கிட்டு முருகப்பெருமானை அடுத்த இந்திரனை முடிசூடிடுவாங்க. இந்த விஷயம் இந்திரனுக்கு தெரிஞ்சிருச்சு. அடடா, நம்ம பதவிக்கு இப்படி ஒரு சோதனை வந்துடுச்சே அப்படின்னு இந்திரன் கலங்கிட்டாரு. முதல் திருவிளையாடல் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? இந்திரன் பழி தீர்த்தல் நாம சிந்திச்சோம் இல்லையா? அதுல இந்திரன் குருவுக்கு செஞ்ச துரோகத்தால் எவ்வளோ கஷ்டப்பட்டார். அவரை கடைசியில சிவபெருமான் வந்து எப்படி காப்பாத்தினார்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இந்திரனுக்காக பொற்றாமரைகளை இறைவன் கொடுத்தார்னு சொன்னேன். அவரை அந்த சமயத்துல காப்பாத்தின ஈசனுக்காக இந்திரன் ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கும் வந்து பூஜைகள் செய்துட்டு இருக்கார்னு கூட அந்த படலத்துல நாம பார்த்தோம். அப்படியாகப்பட்ட இந்திரன் இவ்வளவு நன்றியையும் மறந்து சிவபெருமானுடைய மைந்தனான முருகப்பெருமான் கிட்டயே அவர் 96 அஸ்வமேத யாகம் செய்ததால் விரோதம் கொண்டாராம். 96 அஸ்வமேத யாகம் செஞ்சிட்டாரு. இன்னும் 4 தான் இருக்கு. அந்த 4 வந்து செய்ய விடக்கூடாது. அந்த 4 யாகத்தை, பாக்கி இருக்கிற 4 யாகத்தை செஞ்சு முடிச்சுட்டா முருகப்பெருமான் தான் அடுத்த இந்திரனா வருவாரு அப்படின்னு அந்த 4 அஸ்வமேத யாகத்தை செய்ய விடக்கூடாது அப்படின்னு முருகப்பெருமான் ஆண்டு வந்த மதுரை மாநகரையே அழிக்க திட்டமிட்டாராம். அந்த மதுரை மாநகர் இருந்தா தானே அதுல உட்காந்துக்கிட்டு இவர் வந்து பாக்கி இருக்கிற 4 அஸ்வமேத யாகத்தை செய்வாரு. அதனால முதல்ல அந்த நகரை அழிக்கணும், அந்த மக்களை வந்து கொன்றணும், அப்போதான் அவருடைய அட்டென்ஷன் எல்லாம் டைவர்ட் ஆகும் அப்படின்னு இவர் திட்டம் போட்டாராம். என்ன துரோகம் பாருங்க. அந்த மதுரை மாநகர் தான், அந்த மதுரை மாநகர் கடம்பவன காடா இருந்த போதே அந்த எல்லைக்குள் வந்ததும் இந்திரனை துரத்தி வந்த பிரம்மஹத்தி கிட்ட வர முடியாம அவரை விட்டுட்டு போயிடுச்சு. அந்த மதுரை மாநகரையே இப்போ இந்திரன் அழிக்க திட்டமிட்டார். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? மழை பொழிய காரணமா இருக்கிற வருண பகவான அழைச்சார். நேரா மதுரை மாநகருக்கு போய் மதுரைய மழை பொழிஞ்சு கடல் பொங்க வச்சு அழிக்க சொல்லி ஏவி விட்டுட்டார். இந்திரனுக்குத்தான் ஆணவம்னா வருண பகவானுக்காவது தெரிய வேணாமா? அவரும் புத்தி கெட்டு இவர் சொன்னதை கேட்டு கிளம்பி போயிட்டாரு. நல்ல நடு நிசி மதுரை மாநகரே ஆழ்ந்து உறங்கிட்டு இருக்கு. வருண பகவான் கடலை குமுறுவது போல பொங்க செய்து மதுரை மாநகரை கடல் தண்ணீர்ல மூழ்கடிக்க ஆரம்பிச்சார். முருகப்பெருமானுக்கு இது தெரியல, அவர் ஆழ்ந்து உறங்கிட்டு இருந்தார். அனைத்தும் அறிந்தவர் இல்லையா பெருமான்? அவர் உடனே தூங்கிட்டு இருந்த

0: திடுக்கிட்டு எழுந்தார் முருகப்பெருமான். உடனே இறைவனை வணங்கி வேலுடன் வெளியில வந்தாரு. வெளியே ஈசன் மதுரை மக்களை காக்க சித்தர் வடிவுல நின்றுட்டு இருந்தாராம். மதுரை மக்கள் மேல சிவபெருமானுக்கு என்ன அன்பு பாருங்க. முருகப்பெருமான கனவுலையே எழுப்பி வேலை எரிந்து கடலை அடக்குன்னு சொன்னதோட மட்டும் இல்லாம திருநீர் பூசி வாழ்த்திடுறாரு. அப்புறமும் சித்தர் வடிவுல அவரே வெளியில வந்து அவருடைய நேரடி பார்வையில கடலை அடக்க உறுதுணையா நிற்கிறாரு. சித்தரும் முருகப்பெருமானும் பொங்கி வந்த கடல் நீரை பார்க்கிறாங்க. முருகப்பெருமான் தன் கையில இருந்த வேலை தன் தந்தையான ஈசனை வணங்கி பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபித்து ஆக்ரோஷமா எரியறார். அவர் அந்த வேலை எரிஞ்சதும் பூமிக்குள்ள பெரிய ஓட்ட விழுந்த மாதிரி கடல் நீர் அவ்வளவும் வைகை ஆற்றில் கட்டுப்பட்டு ஒடுங்கிடுச்சான். ஒரே செகண்ட்ல தண்ணி அவ்வளவும் வற்றி போயிடுச்சு. அவ்வளவு நேரம் தண்ணியில தத்தளித்த மக்கள் சடனா தண்ணீர் வற்றவும் தங்களை இறைவன் தான் காப்பாற்றினாருன்னு புரிஞ்சுக்கிட்டு ஹரஹரா ஹரஹரான்னு கோஷம் எழுப்பினாங்க. மறுநாள் இந்த நிகழ்வை நினைவில் நிறுத்தும் வகையில புதிதா ஒரு லிங்கத்தை மீனாட்சி திருக்கோயிலுக்குள்ள பிரதிஷ்டை செய்யறாங்க. பின்னர் சோமசுந்தர கடவுளையும் வழிபடுறாங்க. சித்தர் வடிவுல இருந்த ஈசன் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு கடைச்சங்கத்தை நிறுவி தமிழ் வளர்க்க சொல்லி ஆணையிட்டுட்டு ஜோதி வடிவுல லிங்கத்துல போய் கலந்துட்டாரு. இதோட 13 திருவிளையாடல் முடிவடையுது. இந்த 13 திருவிளையாடல பக்தியோட படிக்கிறவங்களுக்கும் கேட்கிறவங்களுக்கும் நீரினால் ஏற்படும் ஆபத்துகள் எல்லாம் விலகும். கடலோர பகுதிகளில் வாழ்றவங்க சுனாமியை நினைச்சு பயப்பட வேண்டாம். இந்த திருவிளையாடலை தினமும் படிச்சாலே போதும். அதே போல ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கோ நகரத்துக்கோ பரிசல் போட்ல போறவங்க கப்பல் படையில வேலை செய்யறவங்க எல்லாரும் இந்த திருவிளையாடல் புராணத்தை படிச்சாலோ கேட்டாலோ சிந்திச்சாலோ அவங்கள எந்த ஆபத்தும் அணுகாது. மட்டுமல்ல, சில குணங்கள் கடல் மாதிரி நம்ம கிட்ட பொங்கி எழுந்து நம்மை அழிக்கும் இல்லையா? பொறாமப்படுறது, காமம், கோபம், லோபம், மோகம், இந்த மாதிரி மனசுக்குள்ள கட்டுக்கு அடங்காம ஆர்ப்பரிக்கும் எண்ணங்களும் இந்த திருவிளையாடல் புராணத்தை பக்தியோட கேட்கறது மூலமாகவும் படிக்கிறது மூலமாகவும்
1: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: இவர் எண்ணிய பரமேஸ்வரன் ஞானாசிரியன் வர வேண்டும் என்று எண்ணி அப்படின்னால ஞானாசிரிய திருக்கோலத்திலே வந்தார். அதான் ஆசிரியர். ஆசிரியன் வரவேணும். வேத ஆகம சென்னியில் விளைபொருள் அபேதம் பேதமாகிய பணக்கருத்து இருப்பினி அவிழ்த்த நாதனாகிய தன்னையும் என்னையும் நல்கும் போதனாகிய குருவரன் வருவது எப்பொழுதாவால் என்று எண்ணிக்கொண்டிருந்தாரு. எப்பொழுது குருநாதன் வருவான், ஆசிரியன் வருவான், ஆச்சாரியன் வருவான் என்று எண்ணிக்கொண்டிருந்தாரு. அப்படி எண்ணிக்கொண்டிருந்தபடியே அந்த திருக்கோலத்திலே வந்தார். அந்த திருக்கோலத்திலே வந்தார். சாமியாரா வந்தாரு, யோகியா வந்தாரு, பரமச்சாரியா வந்தாரு, வேற வடிவத்தில் வந்தார். இவர் எந்த வடிவத்தை எண்ணிக்கொண்டிருந்தாரோ அந்த வடிவத்தில் எழுந்தருளியிருந்தார். வேண்டுவார் வேண்டுவதை ஈவான் கண்டாய் என்றார் போல எந்த வடிவத்தை எண்ணிக்கொண்டிருந்தா அந்த வடிவத்தில் ஞானாசிரியன். ஞானாசிரியன் தான் வந்து அஞ்ஞானத்தை நீக்குவார். ஞானாசிரியன் இல்ல வரவில்லை அஞ்ஞானம் நீங்காது. நல்ல ஞானாசிரியன் கிடைச்சிட்டானா போதும், அவன் பார்த்தானா போதும். பார்த்தானா அந்த பார்வையிலே எல்லாம் வந்துடும், பார்வையிலேயே வந்துடும். அப்படிப்பட்ட ஞானாசிரியன் குருவடிவாகி குவலையந்தனில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என அதான் விஷயமே. குரு என்ன பண்ணுவான், திருவடி வைப்பான், இதுதான் திறம், இதுதான் பொருள். அப்படி காட்டுவான். பொருள் அல்ல.

அல்லவற்றை பொருள் என்றல்லவா நீ அலைகிறாய், பொருள் அல்லவற்றை பொருள் என்றல்லவா நீ அலைகிறாய். இல்ல புரியுதாது, பொருள் அல்லாததை பொருள் என்றல்லவா எண்ணி அலைகிறீர்கள் உலகத்தவர்களே. பொருள் அல்லவற்றை பொருள் என்றுணரும் அருளானா மானாப்பிறப்பு என்பது திருக்குறள். பொருள் அல்லாததை பொருளாக எண்ணிக்கொண்டு திரிகிற மக்களே, அதுவெல்லாம் பொருள் அல்ல, இதுதான் பொருள். விளங்குதா? அண்டம் கடந்த பொருள், அளவில்லதோர் ஆனந்த வெள்ள பொருள், பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு பொருள். என்றும் உள்ள பொருள் இதுதான். பண்டு இருந்தது, இன்றும் இருக்கிறது, என்றும் இருக்கும், என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு பொருள். அல்லாததே பொருளாக எண்ணி திரிகிறீர்கள், இதுதான் பொருள் என்று காட்டுவார். அதுதான் குருவடி வாயு கொலை என்ன திருவடி வைத்து திறம் இது பொருள், உறுதிப்பொருள். திறம் இது பொருள், உறுதிப்பொருள் இதுதான் என்று காட்டுவதற்காக ஆச்சாரியன் ஞானாசிரிய திருக்கோலத்திலே எழுந்தருள் இருந்தான். குருந்த மரத்தடியிலே, குருந்த மரத்திலே மரத்துகளில் இருந்து அவர் உபதேசம் பண்றதே. கல்லால மரத்துகள் இருந்து உபதேசம் பண்ணாரா நாலுவருக்கு? இவருக்கு குருந்த மரத்திலிருந்து. அதனாலதான் இந்த மாணிக்கவாதருக்கு மற்ற நாயன்மார்களுக்கு உள்ள வித்தியாசம். யாருக்கு அந்த மாதிரி குருவடிவாக நாயன்மார்கள் யாருக்கும் அல்ல, குருவடிவாக யாருக்கும் அல்ல, உபதேசமாக தீட்சையாக யாருக்கும் பண்ணல. அது ஒரு முறை தீட்சை. இத ஒரு தடவை சொல்லிவிட்டேன் காரைக்குடியில, மாணிக்கவாசருக்கு தான் இப்படி குருவடிவாக நமக்கு போல குருவடிவாக வந்து உபதேசம் பண்ணாரு, தீட்சை பண்ணி வச்சாரு. மற்ற நாயன்மார்ல ஆட்கொண்ட முறைமை வேற அப்படின்னு சொன்னேன். அடுத்தாப்புல குருநாதர் குருநாதர் பேசுறாரு. அவர் எப்படி பெரிய புராணத்தை வச்சு எல்லாருக்கும் தீட்சை பண்ணி வச்சுதான் சிவபெருமான் அருள் பண்ணாருன்னு நான் சொல்லுவேன். பெரிய புராணத்தை வச்சு எல்லாருக்கும் தீக்க பண்ணி வச்சு தீக்கை முறையில தான் எல்லாருக்கும் அருள் பண்ணினான் நாயன்மார்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லுவேன். அப்படின்னு சொல்லிட்டு பலவிதம் ஆசான் பாச மோசனம் தான் பண்ணு. தீட்சைங்கிறது இது மாத்திரம் தீட்சை அல்ல, அவன் எல்லாம் வல்லவனாகினாலே, எல்லாம் வல்லவையினாலே அவன் எப்படி இந்த ஆன்மாவுக்கு அருள் பண்ண வேண்டும் என்று எண்ணுகின்றானோ அப்படி அருள் பண்ணி விடுவான். அவன் செய்வதெல்லாம் தீட்சையும் பார்க்கிறானா அது தீட்சை, தொடரானா தீட்சை, உன்னை கட்டி கொண்டு போகாம உன்னை விட்டுட்டு போமாட்டேன்னு பம்புக்கு நிக்கிறான் பார், அதுவும் தீட்சை. ஓட்டை கொடுத்து விட்டு சண்டை போட்டு நிக்கிறான்ல, அவனே எடுத்துக்கிட்டு அவனே திருடிக்கிட்டு அவனே திருடி சண்டை போ, அது தீட்சை. கௌகனத்தை கொடுத்து விட்டு நீ திருடிக்கிட்டான்னு சொல்லி அம்மனி நாயனர் அத்தனைமத்து கொடுத்துக்கிட்டு திருடேன்னு இந்த திருடன் போயா, அவர் நல்லவரை போய் திருடேன்னு அவன் நாயர் ரொம்ப நல்லவர் இல்ல, நல்லா தெரியும் இல்ல நமக்கு, ரொம்ப நல்லவர். அவரை போய் இந்த திருடன் திருடேன்னு சொல்லிவிட்டேன், அது கௌரவத்தை திருடிவிட்டார். அவர் மூட்டை மூட்டையா வச்சிருக்காரு அடியாளு கொடுக்கறதுக்கு எல்லா அவசரங்களும் எல்லாம் தீட்சை அப்படின்னு சொன்னார். ஆகையினாலே இது சிவாகமத்திலே சொல்லப்பட்டபடி, சிவாகமத்திலே சொல்லப்பட்டபடி அதையாலே இங்க மாணிக்க வாசகருக்கு தீட்சை பண்ணி வச்சு உபதேசம் பண்ணி வச்சு அவரை மந்திரியா இருந்தவரை சாமியாராக ஆக்கி, மந்திரியா இருந்தவரை சாமியாராக ஆக்கி அவர் மூலமாக தன்னுடைய புகழை பாடும்படி செய்தான். பாடும்படி நீ கூடும் பொருட்டு மதுரை மாநகரில் குதிரை மாறியும் ஓம் காரியம் முடியறதுக்கத்தாவையா இந்த வேலையில நீ செஞ்ச, ஓம் புகழை பாடவனுங்கிற ஆசையினாலதான் புகழ்ச்சி விருப்பன் போலும் கூட சொல்லுவாரு. யாரு சிவராஜ கேட்டுக்காரு, அவர் ஒரு வகையா இருந்தா கூட பாட்டு சிவபெருமானுக்கு இந்த புகழ்ச்சியில ரொம்ப பிரிய இருக்க மாட்டேங்குது, அடுத்தவன் நம்மள புகழட்டும் புகழட்டும், அதுக்காகத்தான் எங்களை அப்படி பாட வச்சான். அதனாலே பாடும்படி நீ கூடும் பொருட்டு அவர் மூலமாக பாட்டு கேட்கணுங்கிற ஆசையினாலதான் அந்த பணி நடைபெறும் பொருட்டு தான் மதுரை மாநகரில் குதிரை மாறியும் விண்புகழ் முடிமிசை மண்புரை சுமந்தும். சும்மாவா சுமந்தான், பாட்டுக்காவ சுமந்தான். விண்புகள் முடிமிசை மண்புரை சுமந்து நீற்றலின் மேனியன் மாற்றடிபட்டு நின்னை தொண்டன் என்ன கொண்டனன் என்பது நால்வர் நார்மணி மாலை. ஆகையினாலே இப்படி அமைச்சராக இருந்தவரை ஆண்டியாக்கி சாமியாராக ஆக்கி அந்த சாமியாராகிய சிவஞானியின் மூலமாக திருவாசகமாகிய தேனை இந்த உலகத்துக்கு தந்தான். பாய்வரியோன் தந்த பரமானந்த பயனை, பாய்வரியோன் பாய்வரியோன் தந்த பரமானந்த பயனை வேற யாருக்கும் குதிரை மேல ஏறி வரவில்லை, எல்லாருக்கும் மாட்டு மேலதான் ஏறி வந்தாரு. நீங்க ஞாபகம் வச்சுங்க, நாயன்மார்கள் பெரிய புராணத்துல எங்கயாவது குதிரையில ஏறி வந்தாரு, யானை மேல ஏறி வந்தாரு, இருக்குதா? பெரியதுல ஏறி வந்தாரு, மாட்டு மேலதான். கடைசியில காட்சி கொடுக்கும் போது வெள்ளி வெறுப்பின் மேல் மரகத கூடியுடன் உலகம் தெள்ளு பேர் ஒளி பவள வெப்பான்,
மாட்டு மேலதான் வந்தான்னு சொல்லுகிற குதிரை மேலே இருந்தா இருக்குது. மாணிக்க வாசகருக்குத்தான் குதிரை மேலே ஏறி வந்தான், தேசிய வடிவமாக வந்தான், ஞானாசிரிய திருக்கோலத்தோடு வந்தான், உபதேசம் பண்ணி வைச்சான், தீட்சை பண்ணி வைச்சான், அவருக்காகத்தான் மஞ்சு வந்தான், அவருக்காக அடிபட்டது கிடையாது அல்லவா. அதனால நாயன்மார்கள் ஒடு மாணிக்கவாசரை சேர்க்கிற வழக்கம் இல்லை. நாயன்மார்கள் ஆண்டு கொண்ட விதம் வேறு, மாணிக்கவாசர் ஆண்டு கொண்ட விதம் வேறு. அதனால மாணிக்கவாசரை பெரிய புராணத்துல பாடவில்லை, திருத்தொண்ட தொகையில பாடவில்லை, விளங்குதா. ஆகவே அப்படிப்பட்ட மாணிக்கவாசகருக்காக சிவபெருமான் பணத்தை வாங்கி கொண்டபடியினாலே, மாணிக்கவாசர் கொண்டு போன பணத்தை வாங்கி கொண்டபடியினாலே, அந்த பணத்துக்காக ஈடா குதிரை வாங்க வந்தார் அல்லவா, குதிரையை கொண்டு போய் அரசனுக்கு கொடுக்க வேணும் என்கின்ற எண்ணத்தினாலே எல்லாம் பொய்க்குதிரை கொண்டு வந்தானே என்று உலகம் தெரிந்து அதன் மூலமாக திருநீறு பஞ்சாச்சரம் தான் உயர்ந்தது, சைவ சமயம் தான் உயர்ந்தது என்று சொல்லி பல பேர் இந்த கட்சியில சேரட்டுங்கிறதுக்காகத்தாயா குதிரை கொண்டு போனார் அவர். நிஜமா பாண்டிய பணத்துக்காக குதிரை கொண்டு போகல, அவரை தான் ஏமாத்திட்டாரு, நரிக்குதிரை கொண்டு போய் ஏமாத்திட்டாரு இல்லையோ, அவரு அந்த அதுக்காக கொண்டு போகல, பின்னே அது கொண்டு போனா தெரியுமா, சைவ சமயம் தொலைக்கட்டும் நம்ம கட்சி வலுக்கட்டும் அப்படிங்கறதுக்காகத்தான் கொண்டு போனார்ல. அங்குளர் மதுரையம் பதியில் ஆவணி, அங்குளர் மதுரையம் பதியில் ஆவணி, திங்களின் நூலானால் சிறு தினத்தினில், இது வள்ளி அர்த்தம் தெரியுதுல்ல, சிறு தினத்தினில் எங்கனும் நீரு அஞ்சலுத்து ஓங்கிட சங்கரன் இடும்பொறி சமூகம் வந்தவர். எதுக்கு? திருநீர் பஞ்சாச்சரமும் விருத்தி ஆகட்டும் என்பதற்காகத்தான் இவன் குதிரையை கொண்டு வந்தான். தவிர பாண்டியனுக்கு உண்மையா படத்துக்கு அவன் குதிரை கொண்டு வரலையா, உண்மையதுதான். அதனாலே இளவேறுகந்தேரியை பரிமாமசிவர பண்ணிய புத்தகம் நாட்டு மேலேயே எரிஞ்சுட்டு வந்தவர் இப்ப குதிரை மேலே சொன்னார் யாரு, மாணிக்கவாசகர் செவருமானை காலமாட்டில் ஏறி வர வேண்டாம் ஜெமினி குதிரை மேலே ஏறி வாண்டாரா. பரிமேல் வர அமலன் பாடிய மெய்ப்பத்தன், அந்த பாட்டு அவரை குதிரை மேலே ஏற்றிருந்து சொன்னார். பரிமேல் வர அமலன் பரியாகி குதிரை மேல வரும்படியாக பாடிய மெய்ப்பத்தன், பரிமேல் வர அமலன் பாடிய மெய்ப்பத்தன் இருபதமும் சென்னியில் வைப்பான். அதனாலே மெய்யன்புடையவராகிய மாணிக்கவாசகர் குதிரை மேலே ஏறி வரும்படியாக பரமேஸ்வரனை வேண்டிக் கொண்டார் அல்லவா, அந்த வேண்டிக் கொண்டவராகிய மாணிக்கவாசருடைய திருவடி கமலங்களை, இரண்டு திருவடி கமலங்களையும் தலையிலே சூடிக்கொள்வோமாக என்று வாழ்த்து சொல்லுகிறார். எப்படி சொல்றாரு, பரிமேல் வர அமலன் பாடிய மெய்ப்பத்தன் இருபதமும் சென்னியில் வைப்பான். அதையால பாடிய பாட்டினாலதான் குதிரை வந்துச்சுனார், பாடிய பாட்டினாலதான் மஞ்சு வந்தார்னார். சொன்னானை துளகலையும் பயில் ஆமாத்தியர் குலத்து தோன்றியாங்கோர் மன்னவர்க்கு அரசுரிமை திறன் செய்யும் மந்திரியாகி மன்னர்க்கெல்லாம் முன்னவனை, யாரு பரமேஸ்வரன், மன்னர்க்கெல்லாம் முன்னவனை பின்னு சடை முடியின் மேற் பொன்னின் முடி சூட்டியாண்ட மன்னவனை, மன்னவனை ராசாவா இருந்தவனை, மதுரையில அரசனாக வல்லவா இருந்தான் அவனை, மதுரையில குதிரை விற்க சொன்னவனை வணக்கம் செய்வான். மதுரையில தான் ராஜாவா இருந்த அவனையே மதுரையில குதிரை வைக்க சொன்னார். சொன்ன அனைத்து உலகலையும் பயில் ஆமாத்தியர் குலத்து தோன்றியாங்கோர் மன்னவர்க்கு அரசுரிமை திறன் செய்யும் மந்திரியாய் மன்னர்க்கெல்லாம் முன்னவனை பின்னுகடை முடியின் மேல் பொன்னின் முடிசூட்டியாண்ட மன்னவனை மதுரையிலே குதிரை விற்க சொன்னவனை வணக்கம் செய்வான் என்பது அதிவீரரா பாண்டியர் பாட்டு. ஆகையினாலே இப்படி வந்து அடியவருக்காக இப்படியெல்லாம் அவர் இறங்கி வந்து இப்படியெல்லாம் கருணை செய்தார் என்கின்ற அந்த கருணையிலே மாணிக்கவாசகருக்காக இப்படி குதிரை மேலையும் ஏறி வந்தார் ஐயா என்று சொல்லி அந்த குதிரை மேலே ஏறி வர சொன்னவராகி மாணிக்கவாசருடைய திருவடி கமலங்களை தலையிலே சுடிக்கொள்வோமாக என்று இதுல தோத்திரம் பண்ணுகிறார். அதற்கு மேலே மாளிகத்தேவர் முதலியோர் வணக்கம். திருமாளிகத்தேவர் என்பவர்கள் ஒன்பதாம் திருமுறையிலே முதல்ல இருப்பவர், ஒன்பதாம் திருமுறையை பாடி ஒன்பது ஆசிரியர்களே முதலாவதாக இருப்பவர், அதனால திருமாளிகத்தேவர் என்று பெயர். அப்படிப்பட்ட திருமாளிகத்தேவர் முதலாக மற்றைய அடியவர்களுக்கும், அடியவர்கள் எண்ணில்லாதவர்கள், அடியவர்கள் என்று சொன்னால் எண்ணில்லாதவர்கள், அப்படிப்பட்ட திருமாளிகத்தேவர் முதலானவர்களுக்கு
வணக்கம் சொல்றார். மாளிகை தேவர் முதல் மதுர வாக்கினர்தம் தாளினையை தாளின வைப்பாம் என் தலை. ஆகையாலே அவருடைய வாக்கு மதுர வாக்குன்னு வேறு. அந்த திருவசைப்பாவுக்கு பேர் என்ன பேரு? திருவசைப்பான்னு. திருவசைப்பாவுக்கு என்ன பேரு? திருவசைப்பான்னு பேரு. இசைப்பா பா இசைப்பா திருவிசைப்பா இசைப்பா. இசை என்றால் வந்து அதுல சந்தம் எதுகை மோனை வந்து அதுல பல வகையான ருஷிகள் அமைந்த பாடல் என்பதுக்கு இசைப்பான்னு பேரு. இசைப்பா இசைன்னா புரியுதல்ல, இசை ஏழு இசையாய். அதனால திருவசைப்பான்னு பேரு. பாட்டு அருமையா இருக்கும். அதனால அப்படிப்பட்ட பாடல்களை பாடி திருமாளிகை தேவர் முதலானவர்களுக்கு வணக்கம் சொல்லுகிறார். அதற்கு மேல அடியார் வணக்கம்னு பொதுவா சொல்றார். அடியார் வணக்கம் என்று பொதுவாக சொல்லுகிறார். அந்த பொதுவாக சொல்றதுல என்ன கருத்து சொல்றாருன்னு கேட்டா, உலகம் வந்து பொய்யா மெய்யா என்றால் பொய்யா மெய்யா என்றால் மெய்யா பொய்யா பொய்தான் பொய்தான். யாரு ஒத்துக்குவா? நம்ம அதான் அப்படி சொல்லிக்கிட்டு இருப்போம். நம்மளே அப்புறம் அங்கிட்டு போனா மெய்யின்னு தான் சொல்லுவோம். உலகம் வந்து பொய்தான். வாழ்வாவது மாயம், இது மண்ணாவது திண்ணம். அப்படித்தான் இருந்துகிட்டு கண்ணார பாக்குறாங்க, அது அற கேக்குறோம். நம்ம அனுபவத்தில் அனுபவிக்கிறோம். மண்தனில் வாழும் மந்தனில் வாழும் வானத்து அரசயன் மாலார் வாழ்வும் எண்டரு பூத பேத யோனிகள் யாவுமெல்லாம் கண்ட இந்திரமாசால கணாக்கழுது ரதங்காட்டி உண்டு போர் இன்றாம்பன் மேல் உலகினை அசத்தும் என்பார் என்பது சிவஞான சித்தியார். மந்தனில் வாழும் வானத்து அரச அயன் மாலாறு வாழும் எண்டரு பேத பூத யூனிகள் யாவும் எல்லாம் கண்ட இந்திரமாசாலம் கணா கணா கனவு கனவு போன்றது உலக வாழ்க்கை சொப்பனம் ஒரு கழுதரதம். கழுதரதம்னா காணல் நீர், காணல் நீர் போன்றது. கழுதரதம் காட்டி அதுக்கு பேய்த்தீர்னு பேர். கழுதரதம்னா அதை காணல் நீர் சொல்றது. புத்தாறும் பொய்கை புனல் இதுவே என கருதி பேய்த்தீர் முகக்கூறும் பேத குணமாகாமே. அதனாலே உலகம் பொய் என்று எண்ணி, உலகம் பொய் தான் அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. பொய்யவே நம்பிக்கிட்டு இருந்தா நாமும் பொய்யா போவே என்று சொல்லி, பொய்ய நம்பிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்க நாமும் பொய்யா போவோம் என்று சொல்லி மெய்ப்பொருளை பற்றி பொய்ப்பொருளை விட்டு, பொய்ப்பொருளை விட்டு மெய்ப்பொருளை பற்றி மெய்ப்பொருளை அடைந்தவர்களாகிய அடியார்கள். பொய்யுலக என்று அமலன் பொற்பாதம் சார்ந்தார்தாள். உலகம் பொய் என்று சொல்லி மெய்ப்பொருளாகிய பரம்பொருளுடைய திருவடியை சார்ந்தவர்கள். பொய்யுலகம் என்று அமலன் பொற்பாதம் சார்ந்தார் தாள் கைதொழுவாம் உள்ளம் கசிந்து. இப்படிப்பட்ட மெய்யடியாருடைய திருவடி கமலங்களை கையினாலே தொழுவோமாக, வாக்கினாலே வாழ்த்துவோமாக என்று சொல்லி இதுல அடியார் வணக்கம் சொல்றாரு. அதற்கு மேல மெய்கண்ட தேவருக்கு வணக்கம் சொல்றாரு. மெய்கண்ட தேவரை பத்தி உங்களுக்கு நன்றாக தெரிந்தவர் தான். அவர் வந்து அவதாரம் பண்ணின ஊரு திருப்பண்ணாகடம். அவதாரம் பண்ணின ஊரு திருப்பண்ணாகடம், வளர்ந்த ஊரு திருவண்ணைநல்லூர். மாமா வீட்டுல வளர்ந்தார். திருவண்ணைநல்லூரிலே வளர்ந்தாரு. அவருடைய அப்பா பேரு அச்சுத கலப்பாளர், அம்மா பேரு அச்சுத கலப்பாளர், அம்மா பேரு அச்சுத கலப்பாரு. அவரு உள்ள வேணும்னு வரம் கேட்டு திருவன்காட்டுல இருந்து தவம் பண்ணி இந்த பிள்ளைய பெற்றார்கள். அந்த சாமியினுடைய பெயரை வச்சார்கள், சுவேதவனப்பெருமாள்னு வச்சாங்க. சுவேதவனப்பெரும் சுவேதவனம்னா திருவன்காடு, வடமொழியில சுவேதவனம், தமிழ்ல திருவன்காடு. சுவேதம்னாலும் வெண்மைனாலும் ஒண்ணு. சுவேதம்னா வடமொழி, வெண்மைன்னா அது தமிழ். அப்படி சுவேதவனப்பெருமாள்னு வைத்தாங்க. அப்படி அந்த பிள்ளை வந்து 2 வயசுலே பொல்லா பிள்ளையாரோட பேசிக்கிட்டு இருந்துச்சான். பொல்லா பிள்ளையாருட்ட உள்ள கோயிலுக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருக்குமா, வெளியில இருக்கிறவங்களும் சத்த லேசா கேக்குமா. அப்படி அந்த பிள்ளைக்கு சின்ன வயசுலயே பொல்லா பிள்ளையார்ட்ட அவ்வளவு உறவு. அப்படி இருந்தவர் பொல்லா பிள்ளையார் மூலம் அருள் பெற்றிருந்தாரு. முன்ன தவமுடையவராக இருந்தாரு. ஞானசமுந்தர் தேவாரத்தின் மூலம் பிறந்தாரு. அவங்க அப்பா தவம் செய்தாரு. எல்லாம் சேர்ந்துருச்சு. எல்லாம் சேர்ந்தபடியினாலே கைலாயத்திலிருந்து பரஞ்சோதி முனிவர் வந்தார். பரஞ்சோதி முனிவர் வந்து அங்கே இறங்கி இவருக்கு உபதேசத்தை பண்ணி வச்சார். உபதேசத்தை பண்ணி வச்சு பேர் தீட்சா நாமம் சத்திய ஞான தரிசனிகள். தீட்சா நாமம் சத்திய ஞான தரிசனிகள். தமிழ்ல மெய்கண்ட தேவர், தமிழிலே மெய்கண்ட தேவர். சத்திய ஞான தரிசனிகள் என்பது வடமொழி, தமிழ்ல மெய்கண்ட தேவர். சத்திய ஞான தரிசனிகள் என்பது பரஞ்சோதி முனிவருடைய குரு. அகச்சந்தானம் புறச்சந்தானம்னு 2, அகச்சந்தான
புறச்சந்தானமும் இரண்டு. அகச்சந்தானம் திருநந்தி தேவர், ஜனத்குமார முனிவர், பரஞ்சோதி முனிவர், சத்திய ஞான தரிசனிகள். அகச்சந்தானம் கைலாயத்தில், அகச்சந்தானம் கைலாயத்தில் இருப்பவர்கள் அவர்கள். திருநந்தி தேவர், ஜனத்குமார முனிவர், சத்திய ஞான தரிசனிகள், பரஞ்சோதி முனிவர், நால்வரும் அகச்சந்தானம். இந்த மெய்கண்ட தேவர், அருணந்தி சிவம், மறைஞான சிவம், உமாவிசிவம், நாலூரும் புறச்சந்தானம் சொல்றது. அகச்சந்தானம் புறச்சந்தானம் சொல்றது. ஆகையினாலே அப்படிப்பட்ட பரஞ்சோதி முனிவர் மூலமாக உபதேசத்தை, ஞான உபதேசத்தை பெற்று சிவஞானபோதத்தை நமக்கு தந்தவர் இந்த மெய்கண்ட தேவர். மெய்ப்பொருளை கண்டபடியினாலே, மெய்ப்பொருளை எல்லாருக்கும் காட்டியபடியினாலே அவருக்கு மெய்கண்ட தேவர்னு பேர். பொய் கண்டவர்களாலே காண முடியாத பொருளை கண்டவர். பொய் கண்டவர்களால காண முடியாத மெய்ப்பொருளை, பொய் கண்டவர்களால காண முடியாத மெய்ப்பொருளை. பொய் கண்டார் காணா புனிதம் என அத்துவித மெய்கண்ட நாதன் அருள் மேவுநாள் இன்னாளோ தாய்மான சுவாமி. பொய் கண்டார் காணா புனிதம் என அத்துவித மெய்கண்ட நாதன் அருள். பொய் கண்டவர்களாலே காண முடியாதவர் ஆய மெய்கண்ட தேவர். உலக பெற்று அதிலே அழிந்து கிடக்கிற அஞ்ஞானிகளால அறிய முடியாது. கற்றவர் விழுங்கும் கற்பக கனியது, கரையிலா கருணைமாகடலை மற்றவர் அறியா மாணிக்கமலையும். மற்றவர்களால அறிய முடியாது. சாமான்யமா இந்த உண்மைகளையும் இந்த நூலையும் இந்த ஆசிரியர்களையும் கற்பனை சாமி கூட காலியா கூட தெரியுமா? பாவா புறாளி, அவனுக்கு சாராயமும் கெடாயும் தான் தெரியும். அவன் போய் இத போய் எல்லாம் படிக்க முடியுமா, கேட்க முடியுமா? உட்கார்ந்துருப்பான் அந்த மட்டும் நேரம் பொறுப்புடுமா? ஆகையினாலே இதை யாருக்கு தெரியும்? கற்றவர் விழுங்கும் கற்றவர் தொழுதே துஞ்சீர் கரையூறி பாண்டி கொடுமுடி நற்றவா. யாரால் இதை அறிய முடியும் என்றால் கற்றவர்களால. எதை கற்றவர்களால? எம்ஏ பிஏ கற்றவர்களால அல்ல, ஞான ஞான நூல்களை ஞானாசிரியன் மூலமாக கற்றவர்கள். அப்படி கற்றல் என்றால் ஞானாசிரியன் மூலமாக, கற்றல் என்றால் ஞானாசிரியன் மூலமாக கற்பதுப்பா, கற்பது ஞானாசிரியன் மூலமாக. படிக்கிறதுன்னா அவனா படிக்கிறது, கற்பது வேறு படிப்பது வேறு, படிப்பது வேறு கற்பது. யார் மூலமா? ஆசிரியன் மூலமாக கற்றான், இன்னார் மூலமாக கற்றான். படிக்கிறது தானா படிக்கிறது? படிக்கிறதுக்கும் கற்பதுக்கும் ரொம்ப வித்தியாசம். யார் மூலமாக, யாரிட்டே கற்றீர்கள்? மெய்கண்டதை படிச்சுக்க கற்றி கற்றி கற்றுக்கொண்டீர்கள். புரியுதான் சொல்றது? அதனாலே கற்றவர் ஞானாசிரியன் மூலமாக ஞான நூல்களை கற்றவர்களாலதான் அறிய முடியும். அதுதான் கற்றவர் விழுங்கும் கற்பகனே. ஆகவே அப்படிப்பட்ட ஞானத்தை உடையவர்களாலே அறியப்படுகின்ற மெய்கண்ட தேவருடைய அருளை எப்போது நான் பெறுவேன் என்கிறார் தாய்மான சுவாமி. பொய் கண்டாருகானா புனிதமனு அத்துவித மெய்கண்டன் அதன் அருள் மேகுனால் என்னாலோ சிந்திப்பான் வெண்ணை நகர் மெய்கண்ட தேவனடி. சிந்திப்பான் வெண்ணை நகர் மெய்கண்ட தேவனடி. வெண்ணையினாலேயே கோயில் கட்டி, வெண்ணையினாலேயே சிவலிங்கம் அமைச்சு பூஷம் நாளாம் பார்வதி. வெண்ணையினால் திருவெண்ணை நல்லூர், அதனால் திருவெண்ணை நல்லூர். அவ எப்படி வேணாலும் ஜீவ, அவ தண்ணியிலே லிங்கத்தை பண்றா, என்னென்னமோ பண்றா, அவ எல்லா வசையும் தெரிஞ்சவ, எல்லா வழியிலையும் கட்டிக்காரி. நம்ம பண்ண முடியறதுலயே பண்ண முடியல, பண்ண முடியறதுலயே பண்ண முடியல, அவ பண்ண முடியாததுல பண்றா. நம்ம பண்ண முடியற பொருள்லயே பண்ண முடியல, பண்ண முடியுதாப்பா? அவ பண்ண முடியாத பொருளிலேயே பண்ணுகிறா. சர்வசாவாத்தியமுடையோடு எல்லா வல்லவளாகையினாலே திருவண்ணூர் ஆகையினாலே அங்கதான் சுந்தரம் சுவாமி அருள் பெற்றது, மெய்கண்ட தேவர் அருள் பெற்றது. அதனாலே இந்த சைவ சமயம் இந்த சுந்தரம் சுவாமி திருக்கூட்டம் ஆரம்பிச்சிருக்கிறதும் ரொம்ப பொருத்தமானதுதான். ஆகையினாலே சிந்திப்பா வெண்ணெய் நகர் மெய்கண்ட தேவனடி, வந்திப்பா வாழ்த்தி மகிழ்வா. அதனாலே மெய்கண்ட தேவனுடைய திருவடிய வந்திப்போம், வணங்குவோம், அதற்கு மேல வாழ்த்துவோம். வாழ்த்துவதினாலும் வணங்குவதினாலும் மகிழ்வோம். அதனால இந்த வணங்குதல் இருக்குது பாரு, வணங்குதல் வாழ்த்து இருக்குது பாரு. அந்த வணங்கத்தக்கவர்களை, வாழ்த்தத்தக்கவர்களை வணங்கும் போது, வாழ்த்துவோம் போது நமக்கு ஒரு தனி மகிழ்ச்சி உண்டாகும். அது உங்களுக்கு புரியாத அனுபவத்துல நீங்க பாக்கலாம். இப்ப பெரியோர்கள், இப்ப எங்க ஞானாசிரிய குருநாதெல்லாம் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணும் போது அது ஒரு தனி மகிழ்ச்சி தெரியும். இப்படி கிடைச்சது இந்த மாதிரி திருவடியில வணங்க அப்படின்னு. புரியுதா? இதெல்லாம் நீங்க அனுபவத்துலதான், அது அந்த மாதிரி இடங்கள் வாய்க்கும் போது, அப்படி அனுபவிக்கும் போது தான் தெரியும். வந்திப்பாம் வாழ்த்தி மகிழ்வு, வாழ்த்தி மகிழ்வு என்று இப்படி மெய்கண்டதேவருடைய வணக்கம் சொல்றாரு. அதுக்கு மேல பதி உண்மை உணர்ந்தார் வணக்கம், பதி உண்மை உணர்ந்தார் வணக்கம். ஐயாலே
இது எப்படின்னு கேட்டா, பதி என்பது எது? கடவுள். பதி என்பது கடவுள். அதனால கடவுள் என்று சொன்னால் எது பிறப்பு இறப்பு இல்லாமல் இருக்கிறதோ அது கடவுள். பிறப்பு இறப்பு இல்லாதது கடவுள். பிறப்பு இறப்பு உடையது உயிர்கள். பிறப்பு இறப்பு உடைய உயிர்கள் கடவுளை போல சில செயல்களை செய்யும். கடவுள் அருளை பெற்று அதன் மூலமாக கடவுளை போல சில செயல்களை செய்யும். அதற்கு மேலே வந்து பரம விஷ்ணு முதலான தெய்வங்கள் தேவர்கள் எல்லாம் அதனால அவர் படைக்கிறவர், அவர் காக்கிறவர், அவர் மூலமா அப்படி நினைச்சு, இவர் மூலமா இப்படி நினைச்சு எல்லாம் சொல்றாங்க அல்லவா. இவர் என்ன காரியங்களை செய்தாரு, இவர் என்ன செயல்களை செய்தாரு, அதனால இவரை எல்லாரும் போற்றினார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். நான்முகன் முதலா வானவர் தொழுதல ஈரடியாலே மூவுல கலந்து நாற்றிய முடியவர் ஐம்புலம் முதல போற்று செய் கதிர் முடி திருநெடுமாள்னு சொல்றாரு அல்லவா. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பினாலே அவர்களையே கடவுள் என்று உலகம் வயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்களை நான்முகன் முதலா வானவர் தொழுதல அவர் எப்படிப்பட்ட கடவுள் என்று சொல்லி எல்லாரும் அந்த கடவுள் அல்லாததை கடவுள் என்று வணங்குவார்கள் உண்மை தெரியாமையினாலே. ஆனால் பரஞ்ஞானம் உடையவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்று கேட்டால், அதனால எது உண்மையான கடவுளோ, எது மெய்ப்பொருளோ, எது மெய்த்தெய்வமோ அந்த தெய்வத்தை வணங்குவார்கள். செத்து பிறக்கின்ற தெய்வங்கள் மனவாள செங்கீரையாடியருளை என்பது குமர ஒருவரர் புள்ளத்தமிழ். ஆகவே முத்துக்குமார சுவாமி புள்ளத்தமிழ் அப்படிப்பட்ட அயாலே மெய்ப்பொருளாயிருக்கின்ற பரமேஸ்வரனை அயாலே ஞான நூல்கள் மூலமாகவும் ஞானாசிரியம் மூலமாகவும் கண்டு தெளிந்து அந்த பொருளை உணர்ந்த அந்த புண்மையை உணர்ந்தவர்களாயிருக்கின்ற அடியார்களுக்கு வணக்கம். அதான் பதி உண்மை உணர்ந்தார் உணர்ந்து, பதி உண்மை உணர்ந்தார் உணர்ந்து அந்த அந்த தலைப்பையை பார்க்கணும். பதி உண்மை உணர்ந்தார். அது எப்படி சொல்றாருன்னா, உண்டு சிவன் என்று உயிருள்ளும் என்றுணர்ந்த பண்டிதர் பொற்பாதம் நினைப்பான். அவர்களுக்கு பண்டிதர்கள் பேர். அந்த உண்மையை உணர்ந்தவர்களுக்கு பண்டிதர்கள் என்று, பண்டிதர்கள் என்றால் ஞானிகள் என்பதும் பொருள். விளங்குதா? அவர்கள் எப்படிப்பட்டவர் என்றால், சிவன் உண்டு, சிவன் உண்டு, அவன் புறத்திலையும் இருக்கிறான், அகத்திலையும் இருக்கிறான், உள்ளேயும் இருக்கிறான், வெளியிலே இருக்கிறான், எங்கும் இருக்கிறான். அதனால அப்படிப்பட்ட பரம்பொருளாயிருக்கிற பரமேஸ்வரனை உணர்ந்த மெஞ்ஞானிகளுடைய அழகு பொருந்திய பாதத்தை நினைப்போமாக. உண்டு சிவன் என்று உயிருள்ளு என்றுணர்ந்த பண்டிதர் ஒரு பாதம் நினைப்பான் என்பது இந்த பாட்டு. அதற்கு மேல வாழ்த்து சொல்லுகிறார். வாழ்த்து சொல்லுவது நூலாசிரியருடைய வழக்கம். வாழ்த்து சொல்லுவது நூலாசிரியர்களுக்கு உண்டான வழக்கம். அதனால எல்லாரும் நன்றாக இருக்க வேணும், எல்லாரும் வாழ வேணும், எல்லாரும் வாழ வேணும், அப்படித்தானே நினைப்பார்கள் பெரியோர். பொல்லாதவன் என்ன பண்ணுவேன் தெரியுமா, கையால் எல்லாம் கெட்டு போகணும், நம்ம நல்லா இருக்கணும், பக்கத்து காணிக்காரன் நம்ம கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு நினைப்பான். அப்படித்தானே நினைப்பான். பெரியோர்கள் என்ன பண்ணுவார்கள், எல்லாரும் நன்றாக இருக்கணும், எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதே அல்லாமல் மற்றொன்று அறியன் பராபரமே. விளங்குதா? ஆகையினால குறைவிலாது உயிர்கள் வாழ்க, குறைவிலாது உயிர்கள் வாழ் என்று வாழ்த்தினார் ஒரு ஆசிரியர். அவர் யாரு? அவர் குறைவிலாது உயிர்கள் வாழ். அதுபோல இங்க என்ன பண்றாரு, ஆனினமும் அந்தனரும் அன்பரும் ஆண் ஊர்திக்கு வானவரும் வாழ்க மகிழ்ந்து. வாழ்க அந்த பாட்டினுடைய கருத்து, வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் வேந்தனு ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. அதனாலே அந்தனர் வாழ்க, அந்தனர் வாழ்க. அந்தனர் என்றால் சிவனை அரிச்சிப்பவர்கள், சிவனை அர்ச்சிப்பவர்கள், அந்தனர்கள், யாகாதி காரியங்களை செய்கின்றவர்கள். இப்ப நீங்க சிவனை அர்ச்சனை பண்றீங்களா, நீங்களெல்லாம் அந்தனர்கள் தான். சிவனை அர்ச்சிப்பவர்கள் எல்லாம் அந்தனர்கள் தான். ஆகவே அப்படி ஆணினம், ஆணினம்னா பசுக்கூட்டங்கள், பசுக்கூட்டங்கள் முதலிலே பசுக்கூட்டத்தான் சொல்றாரு. பசு கூட்டம் இல்லையானால் பூசையே இல்லை, திருநீரே இல்லை. பசு இல்லையானால் இறைவர் சாத்து மூலம் தரும் அப்படிங்கிறார் சேர்க்கிறார். திருநீற்றுக்கு மூலப்பொருளை தருகின்ற, திருநீற்றுக்கு மூலப்பொருள் இது சாணந்தம். இப்ப சாணத்தை தான் நெத்தியில பூச்சிருக்கிறோம், பதிவின் சாணத்தை வழங்குதா? ஆகையினாலே அப்படி ஆணினம் வாழ்க,
அந்த அஞ்சு பொருளையும் சிவபெருமான் அபிஷேகம் பண்ணி கொடுக்கிறான். அதுதான் பெரிய ஆச்சரியம். அஞ்சு பொருளையும் ஆவினுக்கு அருங்கலம், அறம் அஞ்சு ஆடுகள். பசுவுக்கு அருங்கலமாக சிறப்புடையதாக விளங்குவது எது என்று கேட்டால், ஐந்து பொருளையும் சிவன் ஆடிக்கொள்வதனாலே பசு சிறப்புடையது. பால், தயிர், நெய், கோஷல, கோமயா ஆகிய ஐந்து பொருள்களையும் சிவபெருமான் அபிஷேகம் பண்ணி கொடுக்கிறார். பசுவினுடைய நீர், பசுவினுடைய சாண, இவைகளை அபிஷேகம் பண்ணி கொள்கிறார். பஞ்சகவி அன்மார்த்த மூர்த்திக்கும் செய்யலாம், அது மாதிரி முறையா அதை தயார் பண்ணி செய்யும். பஞ்சகவியம் சிவபெருமானே என்று சொல்லப்படுகிறது. பஞ்சகவியம் சிவபெருமானும் வித்தியாசமே இல்லையா? சிவபெருமானே பஞ்சகவியமா அப்படின்னு பத்தத்திலே சொல்றாரு. அதனாலே பஞ்சகவியம் ரொம்ப சிறப்புடையது. அதனால எல்லா காரியங்கள்லயும், சுபகாரியங்கள்லயும், அப்புறம் மற்ற காரியங்கள் எல்லாத்திலயும் பஞ்சகவியம். புண்ணியாக வாசனம், கணபதி பூசை, பஞ்சகவியம் முக்கியம். எல்லா கிரியைகளுக்கும் புண்ணியாக வாசனம், கணபதி பூசை, பஞ்சகவியம், மூன்று முக்கியம். ஆகையினாலே அந்த பஞ்சகவியத்தை தருவது எது என்று கேட்டால் பசுக்கள். அதனால அந்த பசுக்கள் வாழ்கிறார் முதல்ல. இரண்டாவது, சிவனை அர்ச்சிக்கின்ற அந்தணர்கள் வாழ்க. ஆணினமும் அந்தணரும் அன்பரும் ஆண் ஊர்திக்கு, ஆண் ஊர்தியாகிய ரிஷப வாகனத்தை உறுதியாக உடையவனாகிய சிவபெருமானுக்கு அன்பர்களும், ஆண் ஊர்திக்கு அன்பரும் வானவரும் தேவர்களும் வாழ்க மகிழ்ந்து. அன்பர்கள் வாழ வேணும், சிவனை அர்ச்சனை பண்ணுகின்ற துப்பத்தி பண்ணுகின்ற அன்பர்கள் வாழ வேணும், பூசிக்கின்ற அந்தணர்கள் வாழ வேணும், பூசைக்கு பொருள் கொடுக்கின்ற ஆணினம் வாழ வேணும். இவர்களுக்கெல்லாம் வந்து மழையை உதவி இந்த உலகத்துக்கு உபகாரம் பண்ணுகின்ற வானவர்கள் வாழ வேணும். அவர்கள் வழங்கலா தானம் தவ இரண்டு தங்கா வெயன் உலகம் வானம் வழங்காது. இனி தானமாவது தவமாவது சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானவருக்கு. அதை யாரு தருவோர்கள்? அங்கிருந்துதான் அவங்க சப்பளம் பண்றாங்க. அங்கிருந்துதான் அவங்க இங்க இருந்து இவங்க சப்பளம் பண்றதுனால அங்க இருந்து அவங்க சப்பளம் பண்றாங்க. ஆணினமும் அந்தனரும் அன்பரும் ஆணூர்திக்கு வானவரும் வாழ்க மகிழ்ந்து. இது அப்பர் சுவாமி பூதளமும் மண்டலமும் பொருந்தும் வாழ்க்கை செய்தாரேனார். இப்ப டெல்லியில சென்னையில இருக்கிற சாமான வாங்கறேன்னா எவ்வளவு சிரமப்பட்டு போய் செலவு பண்ணி வாங்கிட்டு வரணும். ஒரு செலவும் இல்லாம அங்கிருந்து வருது, ஒரு செலவும் இல்லாம இங்கிருந்து போகுதுப்பா, இங்கிருந்து போகுது அங்கிருந்து வருதுப்பா. இவ்வளவு தூரத்துக்கு எவ்வளவு பணம் செலவு பண்ணணும்? பண்ணினால் நடக்குமாண்ணே, நடக்குமா? இதே லெகுவாண்ட செய்கிறான் உலக வாழ்க்கை, உயிர்கள் வாழ்வதற்காக. ஆகையினாலே வானவர் வாழ்க மகிழ்ந்து. வாழ்க தரணிதனை தாங்கும் மனுநீதி மன்னர், அதற்கு மேல அரசன் வாழ்கிறார். தரணி ஆகிய பூமியை தாங்குகின்றவன் அரசன், பூமியை தாங்குகின்றவன் அரசன், மக்களை எல்லா வழியிலும் துணையாக இருந்து காப்பாற்றுகின்றவன் அரசன். அதனாலதான் வேந்தனும் ஓங்கு கண்ணார், வேந்தனும் ஓங்கு கண்ணார். வாழ்க தரணிதனை தாங்கும் மனுநீதி மன்னர், கையாலே மனுசாஸ்திரப்படி நீதியோடு ஆண்டு கொண்டிருக்கிற அரசன், மனுசாஸ்திரப்படி நீதியோடு ஆண்டு கொண்டிருக்கிற அரசன் தான் மனுநீதி மன்னர். மனுநீதி சொல்றதுதான் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆகையினாலே மன்னர் வீழ்க புனல் மண் மகிழமிக்கு, அதையால புனல் வீழ்க, அதான் வீழ்க தன்புணல் நல்ல அவரு. வீழ்க புனல் மழை பெய்வதாக மண் மகிழ, உலகம் மகிழ, பூமியின் உள்ள ஆன்மாக்கள் மகிழும்படியாக இம்மிகுதியாக புனல் பெய்வதாக மன்னன் வாழ்க என்றெல்லாம் சொல்லி வாழ்த்திய சொல்ற. அதுக்கு மேல வாழ்த்து சொல்றாரு, அதெல்லாம் ரொம்ப நுட்பமானது. இந்த வாழ்த்திலேயே சிவதர்மத்தை நிறைய சொல்றாரு, வாழ்த்துல சிவதர்மத்தை சொல்றாரு, வாழ்த்திலேயே சிவதர்மம் நிறைய வருது. ஆகையினால இவைகளை தவறாமல் வந்து கேட்கணும், சிதறாமல் மனசுல வச்சுக்கணும், தவறாமல் கேட்கணும், சிதறாமல் மனசுல சிந்தையில வைக்க வேண்டும். வராதவர்கள் எல்லாம் வர வேணும், பல நாள் வராதவர்கள் எல்லாம் அவசியம் இந்த சைவ சைவசக்க வர வேணும். அதனால இது வந்து இப்ப உங்களுக்கு சாதாரணமா தெரியலாம், ஒரு லேசா தெரியலாம். நான் பின்னாலே நினைச்சு பாத்தீங்கன்னா அது அடாடா இப்படிப்பட்ட ஒரு காலம், இப்படிப்பட்ட ஒரு நூல், இப்படி சொல்றவே லேசா அமையுமா நமக்கு என்று ஒரு காலத்துல எங்க முடியா இருக்கும். புரள்வார் தொழுவார் புகழ்வாராய்
இன்றே வந்து ஆள் ஆகாதீர், மருள்வீர் பின்னை மதிப்பாரார், மதியுட் கலங்கி மயங்கிவீர், பெருள்வீராயில் இது செய்மின், சிவலோகக்கோன் திருப்புயங்கன் அருளாறு பெறுவார் அகல்டத்தை அந்தோ அந்தோ அந்தோவே என்கிறார் மாணிக்கவாசன். ஆகையினாலே காலம் உண்டாகவே காதல் செய்து கருதறிய ஞாலம் உண்டானுடன் ஆன்முகன் வானவன் அந்தறிய ஆலமுண்டானங்கள் பாண்டிப்பரான் தன் அடியவருக்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துவினேன் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நம்ம பார்வதி

0: இல் வளாது பெய்ய மலிவளம் துரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்ய உறவிலாது உயிரில் வாழ்க நான் மறை அரங்கடோங்கனற்றவம் வெள்ளிமல்ய மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதீபதே.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: கடவுள் இந்த சரீரத்தை தந்தான் என்று சொன்னால் அது ஒரு குறிப்பு, ஒரு நோக்கம் வைத்துத்தான் இந்த சரீரத்தை படைச்சிருக்கும். அரண்மனிக்காக வந்தோ என்பது அரண்மணிங்கிறதா சிவபூஷம். அரண் என்றால் சிவன், பணி என்றால் பூஷம், எங்கடன் பணி செய்யும். அதனால வந்து எல்லாருமே இந்த மனித பிறவியில அவசியமா சிவ வழிபாடுன்னு இருக்கப்படும். வழிபாடுனா சிவ வழிபாடுதான். அதனாலே அப்படிப்பட்ட ஒரு பூஜைய உமாதேவி செய்து காட்டி பூஜை பண்ணாதவர்களை பத்தி ரொம்ப பெரியவங்க வருத்தப்படுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சலிப்பா சொல்றாங்க பூஜை பண்ணாதவர்களை பத்தி. இப்ப வேலை செய்யற இடத்துல ஒருத்தன் ஜோம்பேரியா சரியா வேலை செய்யாம இருந்தா அவன் என்ன சொல்லுவாங்க? நல்ல மனுஷன் பரவாயில்லப்பா அப்படித்தான் இருக்கு. அப்படின்னா சொல்லுவாங்க, சண்டை போடுவாங்க. கூட வேலை செய்யறவங்க என்ன பண்ணுவாங்க? சண்டை போடுவாங்க. அதுபோல பெரியவர்கள் அந்த பூஜை பண்ணாதவனே, வழிபாடு பண்ணாதவனே, கடவுள் வழிபாடு செய்யாதவனை பத்தி ரொம்ப சலிச்சுக்கிறான். ஆசையராய் பாசவிடாய் ஆன சிவ பூஜை பண்ணாய், நேசமுடன் ஐந்தெழுத்தை நீ நினையாய், சீசி ஜனமே தவிராய், திருவெழுத்து ஐந்தோராய், மனமே உனக்கு என்ன வாய் அப்படிங்கிறாரு. ஆசையராய் பாசவிடாய் ஆன சிவ பூஜை பண்ணாய், நேசமுடன் ஐந்தெழுத்தை நீ நினையாய், சீசி தினமே சினமே தவிராய், திருமுறைகள் ஓதாய், மனமே உனக்கு என்ன வாய் வடிவுத்தாரு. பொய்யை ஒளியாய், புலாலை விடாய், காலத்தில் ஐயரை எண்ணாய், அறம் செய்யாய், பெய்ய சினமே தவிராய், திருவழுத்து ஐந்தோராய், மனமே உனக்கு என்ன மாண்பு அப்படி நிறைய இருக்குது. இன்னும் நிறைய இருக்கு. சிவகர்மம் செய்யார், சிவகர்மம் சிவகர்மம்னா ஜோபூஷன், சிவகர்மம் செய்யார், திருநீறு தாத்தார், தவநெறியான் சைவ நெறி சாரார், அவனிதையில் காண்பறந்த பச்சை களாநடரை கைதொடார், என்பறந்தார் மானுடராயிருந்தார் இப்படின்னு பல பேர் சண்டைக்கு வராது. இன்னும் நிறைய இருக்கு. அது இன்னொரு புலவரு, இந்த சிவபூஷம் பண்ணாத மனுஷன் நல்லவனா குரங்கு நல்லதாரு, குரங்குக்கும் மனுஷனுக்கும் ஈடு வச்சு பேசுறாரு. சிவபூஷம் பண்ணாத மனுஷனும் குரங்கையும் வச்சு, குரங்கு நல்லதா அந்த மனுஷன் நல்லவனா, குரங்கு நல்லதுன்னு தீர்மானம் இருந்தாரு. என்ன காரணம்னா, குரங்குக்கு கை இருக்குது, கால் இருக்குது, மனுஷனுக்கு கை இருக்குது, கால் இருக்குது, வாய் இருக்குது, அது பூஜை பண்ணல, இவனும் பூஜை பண்ணலன்னா அது பூஜை பண்ணாததுக்கு காரணம் அதுக்கு ஆறறிவு இல்லை, பகுத்தறிவு இல்லை. இவன் பகுத்தறிவு இருந்து பூஜை பண்ணாம இருப்பதுனால இவன் மட்டும் அது உசத்தினாரு. எது குரங்கு உசந்ததுனார். பூஜனை செய்யாத கை, புராந்தகன்புகள் பேசுதல் இல்லாத வாய், பெற்றுடன் நீசர் தம்மினும் நெடுவனத்திடை, பூசுதல் இல்லாத குரங்கு நல்லதாகும் அப்படின்னு பிரபுலிங்கிலும் இருக்கு. அதையினாலே வழிபாடு அவசியங்கிறத இந்த காஞ்சிபுரத்துல காமராஜி இப்படி பண்ணி காட்டியிருக்கிற. நானே பூசை பண்றேன் எங்கெல்லாம் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு மேல அவ என்ன பண்றா, எல்லாத்துக்கும் அவதானே தாய், அதனால ஒரு வயலும் பண்ண மாட்டேங்கிறா, நம்மளாவது பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல வழியே காட்டலாம்னு அவ பண்ணி காட்டான். இப்ப பிள்ளை வியாதிக்கு தாய் மருந்து உண்பது போல, பிள்ளையுடைய வியாதிக்கு தாய் மருந்து உண்பது போல, பத்தியம் இருப்பது போல, அந்த முறையில வெள்ளிம்மாள் வரை கைதையில் வீற்றிருந்தருளி, துள்ளுவார்புணல் வேணியார் அருள் செய்ய துழுது, தெள்ளுவாய்மையின் ஆகமத்திறனலான் தெரிய உள்ளவாறு கேட்டருளினால் உலகை ஆழ்வையாள். வெள்ளிமாள் வரை என்பது கைலாயம். அந்த கைலாயத்துல உமாதேவிக்கு சிவபெருமான் சிவாகமன் சொன்னார். சிவாகமம் என்கின்ற நூல் சிவபெருமான் அருளிச்சு, சிவபெருமானே பாடி வச்சிருக்கிறார். அதுவே சிவபெருமான பூஜை பண்ற முறையெல்லாம் அவரை பூஜை பண்ணுற முறையெல்லாம் அவரே எழுதி வச்சிருக்கிறார். சிவபெருமானே எழுதி வச்சிருக்கிறார். ஏன்னா வேற பத்தி தெரியாது அல்லவா? அப்படி அந்த ஆகமம் எண்ணில்லாத ஆகமங்களை குமாரேவிக்கு உபதேசம் பண்ணினார். அந்த நூலை எப்ப நம்ம கதை சொல்ற மாதிரி அவர் அந்த ஆகம கதைய குமாரேவிக்கு சொன்னார். அவ எல்லாம் கேட்டாள். கேட்டு கடைசியா என்ன பண்ணா, விஷயம் கேட்டார். வீட்டுக்காரராகிய சிவபெருமான் என்ன கேட்டார்னா, சுவாமி தேவநீர் ஆகமத்தில் அளவில்லாத செய்திகளை சொன்னீர்கள், எத்தனையோ விஷயங்களை செய்திகளை புண்ணிய காரியங்களை எல்லாம் சொன்னீங்க. ஆனால் தங்களுக்கு அதிகமான விருப்பமான செயல், தங்களுக்கு அதிக விருப்பம் உள்ள பிரியமான காரியம் எது உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க. பல வகை பலகாரம் இருக்குன்னு வச்சுக்கோ, பிடிக்கிற பலகாரம் ஒன்று இருக்கும்ல, எனக்கு அல்வா தான் பிடிக்கும், சில பேர் சில பேருக்கு அதில் வந்து ஜிலேபி பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி, சில பேருக்கு காரம் தான் பிடிக்கும். அந்த மாதிரி கேட்கலாம். எப்படி கேட்டார்னா, தேவரீருக்கு என்ன பிரியம், அந்த ஆகமத்தில் எண்ணில்லாத விதயங்களை சொன்னீர்களே அதே தங்களுக்கு எது பிரியம்னு கேட்டார். அவர் இப்ப என்ன சொன்னார் என்று கேட்டால், எனக்கு மிக பிரியமானது பூசைதான், மிக பிரியமானது பூசைதான், எண்ணில் ஆகம எம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தார். நான் விருப்பமாக பிரியமாக நான் விரும்புவது எது என்று கேட்டால் பூசை, பூசை ரெண்டே எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப பிரியம் வந்துருச்சா, அவனுக்கு பிரியம் வந்துருச்சா, இதுல பூசையில அவனுக்கு பிரியம் வந்துருச்சு. நம்ம சுவாமிக்கு பூஜை பிரியம் சொன்னா நம்ம கட்டாயம் செய்யணும் என்று அவரும் புரிய வந்தது. எண்ணிலாகம எம்பி இறைவர் தான் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள அன்னதாரதமை அர்ச்சனை புரிய ஆதரித்தாள் பெண்ணில் நல்லவளாயின பெருந்தவர் கொடுக்கும். அன்னலாராயின ஒருவரை அர்ச்சனை புரிய ஆதரித்தாள், ஆதரித்தவர்கள் புரியப்பட்டாள், நாசைப்பட்டாள் பூஜையில. அவ யாருன்னா, பெண்ணில் நல்லவளாயின விருந்தவன், பெண்களுக்கெல்லாம் நல்லவளாயிருக்கின்ற தவ குழுந்தாக விளங்குகின்ற பரமேஸ்வரி. அப்படி ஆசைப்பட்டு அவ விரும்பியதை பார்த்து சுவாமி மறுபடியும் அவளை கேட்டார், உமையே உனக்கு இப்பொழுது என்ன தோணுகிறது மனசுல அப்படின்னு கேட்டார்.
2: இவர் கேட்டார்,
1: சுவாமி தாங்கள் அருள் செய்த சிவாகமத்திலே சொல்லி இருக்கப்பட்டபடி தங்களை பூஜை பண்ண வேணும்னு எனக்கு ஆசை பொங்குதுன்னா, ஆசை பொங்குதுன்னா, ஆசை பொங்குதுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம், அதிகமான நங்கை உள்ளிரை காதலை நோக்கி உள்ளத்துல நடந்திருக்கிற அந்த அன்பை பார்த்து நாயகன் திரு உள்ள மகிழ்ந்தே அங்கும் தோன்ற அடுத்ததென் பால்யனவினவ. சுவாமி மிக்க மகிழ்ச்சியோடு கேட்டார், உங்க உள்ளத்துல என்ன தோணுது அப்படின்னு. கங்கை உள்ளிரை காதலை நோக்கி நாயகன் திரு உள்ளத்து மகிழ்ந்தே அங்கம் ஈரிய முருவலும் தோன்ற அடுத்ததென் பால் எனவினவ. இங்கே நாதனின் ஒளிந்த ஆகமத்தின் இயல்பினால் உனை அரிச்சனை புரிய பொங்குகின்றதென் அதையும் திறங்கி போக மார்த்த பொன் உலகினாள் போற்ற தேவரீர் அருளி செய்த அந்த சிவாகமத்தில் சொல்லி இருக்கப்பட்ட அந்த நூலிலே அந்த புத்தகத்தில் அப்படி சொன்னாங்க, அந்த புத்தகத்தில் சொல்லி இருக்க அப்படி, எந்த புத்தகத்தில், ஆகம புத்தகத்தில் சொல்லி இருக்கிறபடி தேவரீரை பூஜை பண்ண வேணும்னு ஆசையா. பூஜை என்ன, செவ பூஜை தான் பூஜை, அப்புறம் எல்லாம் பூஜை, செவ பூஜை தான் பூஜை. அதுல என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, மனம் வாக்கு காயம் மூன்றும் அதில் இருக்கு, மனம் அது நினைய வாக்கு வலுத்த மந்திரங்கள் சொல்ல இனமலர் கையில் கொண்டு சித்தத்தையும் கரிகரணங்கள் எல்லாம் அதில் ஈடுபடுத்தி ஆகணும், கண்ணு பார்த்தாகணும், மனசு நினைச்சாகணும், வந்து வாய் பாடி ஆகணும், மந்திரம் சொல்லி ஆகணும், கையினால புத்தம் போட்டாகணும், அபிஷேகம் பண்ணி ஆகணும், காலில் வளவந்தாகணும், புரியுதா, இப்படி தேவம் அர்த்தங்கள் அத்தனையும் அதில் ஈடுபடுத்தி ஆகணும். அதுக்கு மேல அதுல எல்லா புண்ணியமும் வருது. எல்லா புண்ணியம்னா, இப்ப கோயில்ல வழக்கு போடுறது புண்ணியம் இல்லவா, புண்ணியம் தானே, தூபம் போடுறது புண்ணியம் இல்லவா, தூவம் போடுறது புண்ணியம். இப்ப திருவண்ணாமலை ஐயம்பல்ல என்ன பண்ற, ஆளுக்கு ஒரு பத்தியை புரிஞ்சுக்கிட்டு முன்னாடி வரவனை சுட்டு விட்டுக்கிறேன், ஆளு ஆளுக்கு ஒரு பத்தியை புரிஞ்சுக்கிறாப்பா, அதான் பத்தியா, ஒன்றும் விவரம் தெரியலப்பா. அன்னைக்கு அய்யனோட திருவிழாவில் பாக்குறேன், அதான் அழப்பூர் பத்தி முடிச்சுடாரு அப்பா அத்தனை கூட்டிருக்கிறேன், மேல மோதிருச்சுன்னா குடுக்கணும்னா இருக்கும். ஐயா அக்கிரமம் பண்றாங்க, என்ன பத்தி அது அம்மோட பத்தி, என்ன பத்தி அது அம்மோட பத்தி. அதனாலே இப்ப ஒரு நாயனார் தூபம் போட்டே முத்தி பெற்றார், ஒரு நாயனார் தூபம் போட்டே குங்குலிய கலையனார் தூபம் போட்டு சுவாமி கோயில்ல தூபம் தூபம் குங்குலியத்தை புகைய வச்சு புகைன்னு போட்டு முத்தி பெற்றார். இன்னும் இரண்டு மூணு நாயனார்கள் விளக்கு போட்டு முத்தியை பெற்றார்கள். இன்னொரு நாயனார் நிவேதன சாமிக்கு பஞ்சரிசி மாவடு கொடுத்து முத்தியை பெற்றார். இன்னொரு நாயனார் பூக்கட்டி போட்டு முத்தியை பெற்றார். இன்னொரு நாயனார் அபிஷேகம் பண்ணி முத்தியை பெற்றார். இப்படி எல்லாம் வருது அல்லவா. இன்னொருத்தர் சந்தன அரைச்சு கொடுத்து முத்தியை பெற்றார், புரியுதா. இன்னொருத்தர் பாடியே முத்தியை பெற்றார். இப்படி எல்லா ஒவ்வொரு நாயன்மார்கள் ஒவ்வொரு வகையான புண்ணியங்களை செய்து முத்தியை பெற்றாரா. இந்த சிவபூஷணம் இத்தனையும் வருது, சந்தன அரைச்சாவனும் தண்ணி எடுத்தாவனும் வரைச்சாவனும் கட்டியாவனும் விளக்கு போட்டாவனும் பூவம் போட்டாவனும் அர்ச்சனை பண்ணி ஆகணும் வச்சாவனும் மழை வந்தாவனும் அத்தனையும் இருக்கு. ஜவுசம் அதனாலதான் ஜவுசம் போயிருக்கு, விளக்குதா. அதையினாலே ஜவுசை கட்டாயம் செய்யணும், அப்படி செய்யவில்லையானா செய்யறவனுக்கு உதவி பண்ணணும். அதை கண்ணால பார்க்கணும், காதால கேட்கணும். அந்த பூசைக்கு புஷ்பம் கொடுக்கிற செடி குடிகளுக்கு எல்லாம் முக்கியம், செடிக்கெல்லாம் முக்கியம். பூசை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு காதல கேட்டுட்டு போனா முக்கியம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு போனா அப்படின்னு கேட்டா
2: மாதவன் செய்த தென் திசை வாழ்ந்திடம்பாடு திருவாச்சிருக்க இந்த
1: நாட்டுலதான் தவ அதிகம், தென்னாட்டுலதான் தவ அதிகம். ஆகம விதி பொடி பூஜை இதெல்லாம் தென்னாட்டுல அதிகம், வடநாட்டுல பொதுவா பத்தி எங்களுக்கு வடநாட்டுல. இங்கதான் தென்னாட்டுலதான் முறையாக ஆகம விதி பொடி பூஜை அதெல்லாம் இப்ப மாறி பல வகையா செதஞ்சு கிடக்கு. ஆகையினால தேவதேவனும் அது திருவுள்ளம் செய்த தென்திசை மிக்கதை தவத்தால் யாவரும் தன்னை அடைவது மண்மேல் எங்கும் உள்ளது காஞ்சி மற்ற அதனுள் மா அமர்ந்தனம் இருக்கையில் அணைந்து மண்ண பூஜனை மகிழ்ந்து செய்வா என்று ஏவ எம்பெருமாட்டியும் பிரியா இசைவு கொண்டு எழுந்தருள்வதற்கு இசைந்தார். தென்திசையில இருக்கின்ற காஞ்சி மாநகரத்திலே இருந்து மாமரத்திற்கு அடியிலே நம்ம எழுந்தருள பண்ணி பூஜை பண்ணுவாயாக அப்படின்னு அருள். ஏதமில் பல யோனி 84,000 துருவித்த வேதமும் புறந்தருள கருணைப்பதான் முடிந்த ஆகம வழிப்பேணி போது நீர்மையை தொழுதனர் போத பொறுப்பில் வேந்தன் விருப்பில் வந்த இது மாதவம் புரிந்த அருளுதற்கு வந்த வளத்துடும் பரிசனங்கள் இருந்தான். அதற்கு மேலே உமாதேவிக்கு தகப்பனாய் இருக்கிற பர்வதராகன், பார்வதிக்கு தகப்பனாகிய பர்வதராகன், தகப்பனா உபசாரம் உண்மை தகப்பன் இல்ல, அவன் வேண்டிய பரிசனங்கள் உமாதேவிக்கு பக்கத்துல துணையாக உதவியாக இருக்கணும் இல்ல, அது பூஜைக்காரன் கட்டாய உதவி வரும். பூஜைக்காரன்லாம் ஒரு ஆள் கூட உதவிக்கு இருந்தாத்தான் நல்லா பூஜை பண்ண முடியும் இல்லையா, அதனையும் தேடி பிடிச்சு உட்கார் இருந்து பண்றதுக்கு ஒரு ஆள் உதவி இருக்கும், அந்த உதவி இல்லைன்னு கஷ்டமா இருக்கும். அதனால உமாதேவி பர்வதராஜனுடைய உத்திரி அவன் வேண்டிய ஜனங்களையும் வேண்டிய பொருளையும் கொடுத்து அனுப்பிச்சு வச்சான். துண்ணு பல்லுயிர் வானவர் முதலா சூண்டுடன் ஜல காஞ்சியில் அணைய தன்னை நேர் வரும் பதுமமானாதன் தம்பிராட்டி தாழ் மீத வைத்து தம்பிராட்டி தாழ் தலைமீத வைத்து அன்னையாயும் உலகனத்தை என்றாய் அடியனேன் உரை பலம் அதனிடையே மண்ணு கோயில் கொண்டு அருள்வாய் என்ன மலைமடந்தை மற்ற அதற்கு அருள் புரிந்து அதையால அங்கிருந்து அதையால பிளவழியாக வந்து காஞ்சிபுரத்துல பிளத்திற்கு தூமிக்குள்ளே சுரங்கப்பாதை சொல்லுவோம்ல அந்த வழியாக வந்து அதுல வந்து அரிஷடன்கிற நாகம் நீ இந்த பிளத்துல இருந்து நீ தவம் பண்ணுவாயாக அந்த நாகம் சொல்லுச்சான் உமாதேவி. அடியனே உரை பிளம் அதன் இடையே மண்ணு கோயில் கொண்டு அருள்வாய் என்ன மலை மடந்து மற்ற அதற்கு அருள். அப்ப இருக்கிற காமாட்சி உயில் அதுதான், இப்ப இருக்கிற காமாட்சி உயில் இருவாரு அந்த காம கோட்டை அது பிள வழியாக வந்து அதுல ஏற்படுவான் பிளம்னா அவர் சுரங்க பாதை வழியாகும்.
2: அங்கு மண்ணுலக துயிர் தலைப்ப அளவில் இன்பத்தின் அருட்கரு விருத்தி திங்கள் தங்கிய புரிகடையாருக்கு திருந்து பூஜனை விரும்பி செய்ய எங்கும் நாடமும் திருவிளையாட்டால் ஏகமா முதல் எதிர்ப்படாத உரிய புங்க மாதவன் செய்து காண்பதற்கே புரிவு செய்தல் பொன்மறை வள்ளி அதையாலே சுவாமிய பூஜை பண்ணுவதற்கு எண்ணினாள். எப்படி எண்ணினாள்னு கேட்டா நெஞ்சம் ஈசனை காண்பதே மனசு சிவனையே நினைக்க வேற எதையும் நினைக்காம நிரந்தரம் திரு வாக்கில் நிகழ்வது அஞ்செழுத்துவேன் வாக்குல அஞ்செழுத்து மனசுல செவருவான் திருமீனி செவருவான் திருமீனி வாக்குல அஞ்செழுத்து கையில் கும்பிடுவேன் நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி நிரந்தரம் திரு வாக்கில் நிகழ்வது அஞ்செழுத்துமே ஆக ஆளுடைய அம்மை செம்மலர் கைமுகி திறஞ்சி தஞ்சமாகி அருந்தவம் புரிய இப்படி பல நாள் தவத்தை பண்ணினாள். தனிப்பரே அவள் தனிப்பெருங் கணவர் வஞ்சநீக்கிய மாவின் மூலத்தில் வந்து தோன்றினார் மலைவுகள் இப்படி பல நாள் தவஞ்சியவோ அந்த மாமரத்துக்கு அடியிலே சுவாமி முளைச்சார் சிவலிங்கமாக இருந்தது. அது மணலை குவித்து சிவலிங்கமாக பண்ணினார் என்பது வரலாறு. மாவின் மூலத்திலே அப்படி சுவாமியே வணங்கி வந்தாலும் விருப்பன விந்தி குறித்த பூஜனை கொள்ளை நீர் கொண்டு தொண்டையங்கனி வாயுமணங்க தூய காத்தனை தொடங்குதல் புரிவாள். அதற்கு மேல சுவாமியே பூஜை பண்ண ஆரம்பிச்சார். அதனால அந்த பூஜைக்கு வேண்டிய தூப தீப நைவேத்தியம் அதற்கு மேல வர்த்தரம் மலரு மற்ற பூசைக்கு வேண்டிய அத்தனை புல்லுள்ள அந்த ஷேடிகள் எல்லாரும் தயார் பண்ணி கொடுத்தார். கும்பர் நாயகர் பூசணைக்கு அவர் தான் உரைத்த ஆகமத்து உண்மையர்கள் அந்த பூசகன் அந்த சிவாகமத்துல தான் இப்படித்தான் பூசை பண்ணணும்னு சொல்லி வச்சிருக்கோம். அதனாலதான் ஆகமும் விசேஷம்.
1: எம்பிராட்டி அர்ச்சனை புரிவதன கையில் வாழ்ந்தது சேடியரான கும்பனார். கும்பனார்கள் பூம்பிடகை கொண்டடைய குலவு மெந்தளிர் அடியினை ஒதுக்கி ஒதுங்கி அம்பிகா வனமான் திருவனத்தில் ஆன தூணரும் புதுமலர் கொய்தால் கொய்த பன்மலர் கம்பைமானதில் குலவு மஞ்சனம் தீர்த்தம் மஞ்சனம்னா திருமஞ்சனம்னா தீர்த்தம் நிலவு மெய்ப்பூச்சு மெய்ப்பூச்சுன்னா சந்தனம் மெய்ப்பூச்சுன்னா சந்தனம் மெய்ப்பூச்சு நெய்தரும் கொடும் தூப தீபங்கள் நெய்யினாலே தீபம் விளக்கு போடுறது நெய்யில போடுறது ரொம்ப விசேஷம் தீபங்கள் நிறைந்த சிந்தையில் நீடிய அன்பில் நிறைந்த சிந்தையில் நீடிய அன்பில் மெய்தரும்படி வேண்டின எல்லாம் வேண்டும் போதின் உதவ மெய்ப்பூசை எது ஆகவே விதியெல்லாம் செய்தால் உயிர்களை அவையை இயந்த எம்பிராட்டி அவையினாலே அந்த பூசைக்கு வேண்டியதெல்லாம் அந்த பணிவிடை செய்கின்ற பெண்கள் தயார் பண்ணி கொடுக்க ஆகம விதிப்படி ரொம்ப சிறப்பா பூசைய பல நாள் அப்படி பண்ணும்போது ஒரு பாட்டு சொல்றாரு கரம் தரும் பயன் இது வரக்கூடாது இந்த கையினால ஆன பயன் பூசை பண்றதான்னு சொல்லுவோம் இப்ப கையில சாப்பிடத்தானே சாப்பிடத்தானே உபயோகப்படுத்த வேற ஒண்ணும் பண்றது இல்லையே இல்ல இல்ல இதுல பூ பறிச்சு அச்சினம் பண்றதான் பயன் சொல்லுவோம் பல பேர் இது சாப்பிடத்தான பயன்படுத்துறாங்க இல்ல இல்ல கையினாலே பூ பறிச்சு அந்த கையினாலே சுவாமியை அச்சனை விடுறது விளங்குதா கரம் தரும் கரம்னா கை கரம் தரும் பயன் இது வரும் கம்பம் மேவிய உம்பர் நாயகரால் நிறந்த காதலை உள்ளத்தலாய் பயன் இதுவென உணர்ந்தது கையினாலாகிய பயன் கைகால் கூப்பி தொழில் கடிமா மலர் பூவிருந்து பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமனை கைகால் கூப்பி அதனால கையினாலே மலர் பறித்து சிவன் திருவடியிலே போடுவதுதான் கையினுடைய பிரயோஜனம் கையினுடைய பிரயோஜனம் அதனால கரந்தரும் பயன் இதுவென உணர்ந்து கம்பம் மேவிய உம்பர் நாயகர்வால் அதனால கம்பம் என்கின்ற காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற அந்த கம்பையாற்றில் இருக்கின்ற உம்பர் நாயராய் கௌரவான் திருவடியிலே நிறந்த காதல் செய்யும் உள்ளத்தராய் நீடு நன்மைகள் யாவையும் உயிருக்கு எல்லா நன்மையும் உண்டாகும் அவருக்கு ஒரு நன்மையும் வேண்டியதில்லை நீடு நன்மைகள் யாவையும் வரந்தரும் பொருளாம் அலைகள் குமாரிதான் வரத்தை கொடுக்கறவர் குமாரிதான் வரத்தை கொடுக்கறவர் அவர் சாங்ஷன் பண்ணுவாரு இவ கொடுக்கறவர் வரந்தரும் பொருளாம் மலை வெள்ளி மாரிலாவகை மலர்ந்த பேரன்றால் சிறம்பணிங்கடு பூசை நாள்தோறும் திருமணம் கூட தெரிகிறது இப்படி பலகாலம் கௌரவான பூஜை பலகாலம் கம்பெனியிலே

ஓதாமலர்கடல் ஏழு ஒன்றாகி ஓங்கி வானமும் உட்பட பிறந்து மீது செல்வது போல் வர கம்பை வெள்ளமான் திரு உள்ளவன் செய்தார். அதனால கம்பையாற்ற கரையிலே போய் உணர்றாளா அந்த பூசையை பண்ணுற அந்த இடத்துக்கு நேராக ஆற்றிலே பெரிய வெள்ளத்தை ஏழு கடலையும் பொங்கி ஒரு முடியா செய்தார். திடீர்னு வெள்ளம் வந்துச்சு, திடீர்னு வெள்ளம் வந்துச்சு. அண்ணலார் அருள் வெள்ளத்தை ஒழுக்கி, என்ன வெள்ளம் அருள்வெள்ள அண்ணலார் அருள் வெள்ளத்தை ஒழுக்கி அங்காயற்கண்ணி தம்பெருமான் மேல் விண்ணாலாம் கொல வரும் குரு வெள்ளம் மீது வந்துரு என வெறுக்கொண்டார். இப்படி வெள்ளம் அதிகமாக வருகிறது, சாமி சிவலிங்கத்தை அந்த வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு உண்ணிலாவிய பதைப்புரு காதல் உடன் திரு கையால் தடுத்து நில்லாம கையால் தடுத்தா வெள்ளத்தை நிக்கல. அது எப்படி நிக்கும் இல்லாவை தன்னிலா மலர் வேணியினாரை தழுவி கொண்டனர் தன்னையும். அப்படி வெள்ளத்தினாலே சுவாமி அடிச்சுட்டு போகாதபடிக்கு சிவலிங்கத்தை அப்படி கட்டி பிடித்துக் கொண்டார். மலைக்குலக்கொடி பரிவுரு பயத்தால் மாவின் மீதிய தேவநாயகரை முலை குவட்டோடு வளைக்கையால் நெருக்கி முருகு காதலால் இருகிட தழுவ சிலை தனித்திரு முதல் திரு முலைக்கு செந்தளிர் கரங்களுக்கும் எத்தனவே கொலை கலித்துரி உடைந்த தம்மினி குலைந்து காட்டினார் விளைந்த உழைந்தார். அப்படி மணலிங்கத்தை அப்படி கட்டி பிடிச்சா அது குலையாம அதுல இந்த கையில் இருந்த வளையல் தழும்பு இந்த தனத்தினுடைய தழும்பு பதிஞ்சு வச்சு இரண்டு தழும்பு அந்த இதுல பதிஞ்சு வச்சு குழைந்து காட்டினார் விளைந்த உள்ளினார். அந்த சிவலிங்க குழைந்து பத்திரிக்கையில காஞ்சிபுரத்துல மேல கூர்மையா தெரியும் கீழே குழைந்து காட்டினார். இது வந்து பல நூல்கள் பாடுது, இந்த வரலாற்றை இந்த அதிசயத்தை பல நூல்கள் பாடுது. திருவாசகத்திலேயும் வருது இந்த வரலாற்றை அப்படியே சுந்தரர் பாடுறார். எழுகலின்றி மயவர் போனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல உள்ளம் உழுகி உங்குமை நங்கை வழிபாடச் சென்று நின்றவா வெள்ளம் காட்டி வெருட்டிட அஞ்சி வெருகி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானை காண கண்ணடியேன் பெற்றவாரே அப்படின்னு பாடுறார். யாரு இந்த கைத்தெலும்பு இந்த முளைத்தெலும்பு வந்து வச்சா இந்த காஞ்சி புராணத்துல என்ன பண்ணாரு சொல்லியான முடியும். காஞ்சிபுராணத்துல காஞ்சிபுரத்துல இந்த மாதிரி அந்த நது வீதி வீசியர் வீதி இதெல்லாம் எழுதிட்டு வந்து அதுபோல சைவர் வீதி சைவ மடம் சைவ மடத்தை பத்தி சைவ மடத்துல துறவிகள் பல பேர் இருக்கிறார்களா துறவி சாமியார். இந்த சாமியார் எல்லாம் கூடி நம்ம கூட்டத்துக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு தேர்ந்தெடுத்தாங்களாம். நம்ம கூட்டத்துக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும், எல்லா கட்சிக்கும் எல்லா கூட்டத்துக்கும் ஒரு தலைவர் இருக்கிறாங்கல்ல, அது போல நம்ம சாமியார் கூட்டத்துக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினைச்சு தேர்ந்தார். அந்த தலைவரா இருக்கிற ரொம்ப நம்ம துறவில கட்டிக்காரரா இருக்கணும்ல, துறவிகளுக்கெல்லாம் தலைவரா இருக்கணும். அவன் எவ்வளவு பவரும் உடம்பும் ரொம்ப கட்டுப்பாடாகவும் கண்ணியமாகவும் இருக்கணும் அல்லவா, தகுதி நிறைய இருக்கணும் அல்லவா, அப்படிப்பட்ட ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு தேர்ந்தெடுத்தாங்களாம். அப்படி தேர்ந்தெடுத்த போது இவர் தான் காமனையை இருத்தவர். சாமியார் கூட்டத்துக்கு தலைவர் எப்படி இருக்கணும், காமனும் இல்லாதவனா இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். இவர் தான் காமனையை இருத்தவர், யாரு காமனையை இருத்தவர். அதுக்கு மேல வந்து கல்லாடை காவி உடை கட்டிருக்கிறாரு, இது மேல சடையும் இருக்குது. இப்படி பல வகையில பார்க்கும்போது இவர் தான் ரொம்ப நல்லவரா தெரியும், நம்ம கூட்டத்துக்கு தலைவரா இருக்கிறது இவர் தான் தகுதி அப்படின்னு சொல்லி அவரை தேர்ந்தெடுத்துட்டாரு. சாமியார் வந்ததுக்கு தலைவர் தேர்ந்தெடுத்துட்டு அப்புறம் கொஞ்ச நாள்ல பார்த்தா ஒரு பெண்ணினுடைய தனத்தினுடைய தழும்பும் வழக்கை வளையல் தழும்பும் அவர் மார்புல பறிச்சுக்கிட்டாங்க. நம்ம சாமியாருக்கெல்லாம்

0: தலைவர் நல்ல தலைவர் இவருதான் காமனை எரிச்சவர் அப்படின்னு சொல்லி நம்ம தேர்ந்தெடுக்க போய் இப்ப கடைசியில ஒரு பெண்ணினுடைய முளைத்தெலும்பும் வளைத்தெலும்பும் பதிய வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த ஆளை சும்மா விடப்படாது, வெளியிலேயே விடப்படாது, இந்த ஆளை வெளியிலேயே விடப்படாது. நம்ம சாமியார் கூட்டத்துக்கே இருக்கல்லவா, உங்க தலைவரை பாத்தியா அப்படின்னு சொல்லுவாரு. அதனால இந்த ஆளை சிறையிலேயே போட்டணும், வெளியிலேயே விடக்கூடாது அப்படின்னு உள்ளத்துல வச்சு இரவும் பகலும் தியானம் பண்றாங்க. வெளியிலேயே விடா எப்படி பாருங்க, சிவஞா அப்படி இருக்கார். காமனை நின்று நெடுஞ்சடை தரித்து கவிந்தகல்லாட மேற்புனைந்து யாமலா வழுத்தும் துறவி என்று இருந்தும் ஒரு திறன் இடமுலை சுவடு தோமுற கொண்டார் என சிறையிடல் போல் சுடர்மன குகையுள் சுடர்மன குகையுள் ஏகம்பத்து ஓமொழி பொருளை இருத்தி யோகு செய்து உருணர்வால் இடம் பல உலா உலவா. இப்படி கற்பனை இப்படி சுவாமி தழுவி கொண்டார், கட்டிக்கொண்டால் அப்படி கட்டி கொண்ட போது என்ன ஆச்சுன்னா அந்த வெள்ளை இரண்டு பக்கமும் பிரிச்சு போயிடுச்சு. அந்த இடத்துக்கு வந்தவொடனே ரெண்டா பிரிச்சு போயிடுச்சு. சாமியும் அடிச்சுட்டு போகல, உபாதேவியும் அடிச்சுட்டு வெள்ளை பிரிஞ்சு போச்சு, ரெண்டா பிரிஞ்சு போச்சு. கம்பர் காதலி தடுவமை குழைய கண்டு நிற்பவும் சரிப்பவும் மாற உம்பரே முதல் யோனிகள் எல்லாம் உயிரும் யாக்கையும் உருகி ஒன்றாகி எம்பிராட்டிக்கு மெல்லியரானார் என்று ஏகம்பர் என்று சேர்த்த வம்போலா மல நிறையவன் உடைய கம்பையாரும் அடங்கியதன்றே புதியாகிய புனிதை நீராடி புங்கு கங்கை நோய் முடிச்சடை முனைந்து யாரு மாறி புதியாகிய புனித நீராடி புதியாகிய புனித நீராடி புங்கு கங்கை நோய் முடிச்சடை முனைந்து காதில் வெண்குளை கண்டிகை தால கலந்த யோகத்தின் மருவிய கருத்தால் ஆதிதேவனார் ஆயும் ஆதவஞ்சி அவரங்குலோ அகிலன் விந்தடித்த மாதுமை பயன் கொடுப்பவே உண்டு வளைத்தடும் உடன் முளைச்சுவடிந்தார் போதிலா முதலையவள் முளைக்கு குழைந்த தம் மனவாளனர் கோலம் அது வாழவே காட்டி முன்கு வரங்கள் வேண்டுவ கொள்கையந்தருள. அதற்கு மேல காட்சி உண்டு, உனக்கு என்ன வர வேணும் அதை கேடுன்னு சொன்னார் உமாதி. நம்மளை வந்து கேட்டா பரவாயில்ல, வேண்டுவ கொள்ள என்ன வேதகாரணராகி ஏகம்பர் விரைவு மலர்ச்சிய தாமரை கணக்கில் ஏதனிங்கிய பூஜனை முடிந்ததின் மீதான் அறிவிப்பதற்கிழஞ்சி அண்டர் நாயக எதிர்ந்து கூறு அளவினால் அஞ்சு அஞ்சலி ஒப்பிக்கொண்ட இத்தையன் பூஜை இன்னும் குறை நிரம்பிடக் கொள்க என்றருள. இன்னும் பூஜை பாக்கி இருக்குது சாமினாலாம், மாறிலாக இப்பூஜனை என்றும் அண்ண எம்பி நான் மகிழ்ந்து கொண்டருளி ஈரிலாக இப்பதியினுள் எல்லா அறமும் யார் செய்ய அருள் செய்ய வேண்டும் வேறு செய்வினை திருவடி பிழைத்தல் உடையையும் கூடார் வேண்டினது என் பேரு மாதவ பயன் குடத்திருள பரவ வேண்டும் என்றவள் பிறப்புடிப்பாள். அதனாலே சுவாமி இந்த காஞ்சிபுரத்திலே தவம் செய்தேன், அதற்கு மேல தர்மமும் செய்யவும் தவமும் தர்மமும் செய்யவும். வெறும் தவ மாத்திரம் என்ன பத்தாது, பல பேர் பக்தியா இருப்பான் பஞ்சனா இருக்கும், பல பேர் தர்மம் பண்ணுவான் பக்தி இருக்க, ரெண்டும் இருக்கவும் ரெண்டும் இருக்கவும். அதனால இந்த பதியிலே நான் வந்து தர்மம் செய்யவனும்னு கேட்டாளா, 32 தர்மம் தர்மத்தை செய்ய வேணும் அப்படின்னு கேட்டாரா. விடையின் மேலவர் மலைவர்கள் வேண்ட விரும்பு பூஜனை மேவி வீட்டிருந்த இடையரா அறம் வளர்க்கும் வித்தாக தர்மம் செய்யறதுக்கு பொருள் வேணும் இல்லவா, அதுக்காக எகவரத்து நாளினர் அளித்து ரெண்டு முடிவுகளும் கொடுத்தாரா. இந்த முடிவுல வச்சு தர்மத்தை கடையராயும் உயர்ந்தவராயும் காஞ்சி வாழ்வர் தாஞ்சி தீவனையும் தடைபடாது மீ நெறி அடைவதற்கான் தவங்களாகவும் ஒன்றருளினார் எல்லாரும் ஒரு வரங்கள் முன்பற்றங்கு எம்பிராட்டி தம்பிரான் மகிழ்ந்தருள மண்ணின் மேல் வழிபாடு செய்தருளி மனையரம்பிருக்கும் கருணையினால் நன்னும் மண்ணுயிர் யாவையும் பல்க நாடுகாதலின் நீடிய வாழ்க்கை புண்ணிய திரு காமக்கோட்டத்து புலிய 30 இரண்டரம் பிறக்கும். அதனால அந்த ரெண்டு மணி நெல்ல வேளாளர்கிட்டத்தான் கொடுத்து உழவு தொழில் செய்து அதன் மூலமா 32 தர்மம் செய்தாளர்கள் வரலாறு. நிறைய வேளாளர்கள் இந்த புண்ணியத்துல பங்கு பெற்றிருக்கிறார்கள். அலையில் நீள்வன தரப்பெருஞ்செல்வி அண்டாமான் திரு மலைக்கிடும் தெய்வம் உலகில் வந்து ஒரு பயன் அறிவிக்க ஓங்கு நான்மல மூன்றுடன் வந்து நிலவ ஆண்டினு பொறுமுறை செய்யும் நீடு தொன்மையால் நிறைந்த பேருலகம் மலர் பெருந்து காமக்கோட்டத்து வைத்த நல்லறம் அண்ணவே மன்னும். ஆகையினாலே இப்படி உமாதேவி காஞ்சிபுரத்துல சௌர்மானை ஆகம் இப்படி பூசித்து அதற்கு மேல 32 தர்மங்களையும் செய்து அந்த காஞ்சிபுரத்துக்கு அளவில்லாத சிறப்பை உண்டு பண்ணினார். மத்திய நகருக்கு இல்லாத ஒரு சிறப்பு 32 தர்மங்களை அங்க பண்ணியிருக்காங்க. அதை நம்ம குமரகுருவ சுவாமின்னு ஒருத்தர் என்ன பண்ணினாருன்னா, 2 படி நெல்ல கொடுத்து பிள்ளைகளையும் பார்த்துக்கோ 32 தர்மங்களையும் செய்யணும்னு சொன்னா இது எவ்வளவு கஞ்சத்தனம், இவ்வளவு தாராளம் இருக்கக்கூடாது அப்படின்னு அப்படி பரிகாசமா பார்த்தேன். சுவய நகைச்சுவயம் எப்படி சொல்லுவாருன்னா, சிலருக்கு முத்தி சரக்கரையை திறந்து ஒரு தறந்த ஊடி பிள்ளைகள் வெற்றுடை பெருமனை கிடத்தி கே குடும்பம் வேணுகண்ணா. ஞானிகளுக்கு சிவனடியார்களுக்கு சிவலோகத்தை திறந்து விட்டாரா, நீங்க எவ்வளவு வேணாலும் கொள்ளை அடிச்சு எங்கேயே சிவலோகத்தை. அளவில்லாத பிள்ளைகளை பெற்று கொடுக்கு, அளவில்லாத பிள்ளைகளை பெற்று கொடுக்கு, 2 மணி கொடுத்து 32 தர்மத்தையும் செய்யணும்னு சொன்னா என்ன தாராளம் போகும் அப்படின்னு அப்படி நாங்க சொல்ல மாட்டார். பிள்ளையிட சிலருக்கு முத்தி சரக்கரையை திறந்து விடு திறந்த ஓடி பிள்ளைகள் வெற்றுடை பெருமனை கிடத்தி கே குடும்பம் வேணுகண்ணா. உள்ளபடி 2 நாளி கொடுத்து அது என்னங்கிறமும் ஒப்புகின்றார் கள்ளல் வளவயற்காதி அண்டனையார் பெருந்தகமை அழகிதாவே என்பது குமர உருவாட்டு. அதையினாலே இப்படி மாதேவி பூஜை பண்ணின சிறப்பை பத்தி நிறைய சொல்லுது. அதையினாலே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நிகழ்ச்சி அந்த காஞ்சிபுரத்துக்கு பெரிய ஒரு பெருமையை தந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஊர்ல இன்னும் பல வகையான அதிசயங்கள்லாம் நிறைய சொல்றாரு. பல வகையான அதிசயங்கள் அந்த ஊரிலே நிறைய இருப்பதாக 108 பாட்டு சொல்லி அதற்கு மேலதான் திருக்குறிப்பு தொண்டநாயனார் புராணம் உண்டு. அதனால அந்த திருக்குறிப்பு தொண்டநாயனார் புராணத்திலே சொல்லப்படும். நீங்க கேட்டது உமாதேவி செய்த சிவபூஷை, உமாதேவி செய்த சிவபூஷையே வேண்டீர்கள்.
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

परं सुरवरं पुरहरं पशुपतिं जनितदन्तिमुखषण्मुखममुं मृडं कनकपिङ्गलजटं सनकपङ्कजरविं सुमनसं हिमरुचिम् असङ्घमनसं जलधिजन्मकरलं कवलयन्तमतुलं गुणनिधिं सनन्दवरदं शमितमिन्दुवदनं परचिदम्बरनटं हृदि भज. ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய பஞ்சருத்ரங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நாலு சூக்தங்களை பூர்ணமாக பார்த்துட்டோம். அஞ்சாவது சூக்தம், இந்த அஞ்சாவது சூக்தத்தோட இந்த பஞ்சருத்ரம் அப்படிங்கிறது வந்து இந்த கூட்டு, இந்த ஐந்து சூக்தங்களினுடைய கூட்டு தான் ரிக்வேதத்தில் ருத்ரம் என்று அழைக்கப்படக்கூடிய சூக்தங்கள். இந்த அஞ்சு ருத்ரங்களும் சேர்ந்து முடியறது பஞ்சருத்ர சூக்தம் வந்து ரிக்வேதத்தில் பூர்த்தி ஆகிறது இந்த அஞ்சாவது சூக்தத்தோட. இதுவரைக்கும் பல்வேறு விதமாக துதித்து கொண்டு வந்தது, மின்னலுனுடைய வடிவமாக ருத்ர பரமேஸ்வரனை தியானித்தது, இடியிலிருந்து எங்களை காப்பாற்று என்று சொன்னது, வியாதியிலிருந்து காப்பாற்றுன்னு சொல்லித்து, எங்களுடைய வீட்டிற்கு வந்து அனுகிரகம் செய், எங்களை அனுகிரகம் செய், எங்களுடைய பேரன் எங்களுடைய பிள்ளைகளை அனுகிரகம் செய், எங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பாதுகாப்பை தா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டே வந்து கொண்டிருந்தது ருத்ரம். இப்போ அஞ்சாவது சூக்தம்,

0: ஆனாசன்னோ பூதம் திபதேசஞ்சதுஷ்பதே. சோமருத்ரன் அப்படிங்கிறதாக இங்கே ருத்ர பரமேஸ்வரனை பார்த்து ருத்ரம் குறிப்பிடுகிறது வேதமானது. சோம ரூபமாக இருக்கக்கூடிய ருத்ர பரமேஸ்வரனே, அசுரியம் அசுரர்களுடைய வன்மையை தாரையே தாம் எங்களிடத்தில் இருக்கச் செய்வீர்களாக. எல்லாரிடத்திலும் ஒரு நன்மையை நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும், அது எதிரியாக இருந்தாலும் சரி. அசுரர்கள் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் அவர்களுடைய பலம், அசுர பலம் அப்படிங்கிறதா இன்றைக்குமே வழக்கு சொல் வந்து அசுர பலம் பாவனுக்கு அப்படிங்கிறது தான். இந்த பலம், இந்த வன்மை நம்மிடம் இருக்க வேண்டும், ஒரு நல்லதை செய்யக்கூடிய சமயத்தில் இந்த பலம் நம்மிடம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதாக வேதம் வேண்டிக் கொள்கிறது. அந்த பலத்தை எங்களிடம் இருக்கச் செய். தமே தமே, ஒவ்வொரு வீட்டிலும் தாமம் அப்படிங்கிறது வசிப்பிடம் இருப்பிடம், இங்கே தமே தமே அப்படின்னு ஒவ்வொரு மனைகளையும் சொல்கிறது. ஒவ்வொரு இருப்பிடத்திலும் உள்ள இஷ்டயகா, இஷ்டினா வேள்விகள், அதை வந்து பகுவச்சனமாக இஷ்டயகா அப்படிங்கிறதாக சொல்கிறது. வாம், உங்கள் இருவரையும், அறம் அப்படின்னா வேண்டி, உங்கள் இருவரையும் வேண்டி. யார் இருவரையும் வேண்டி? இங்கே சோமா ருத்ரா அப்படின்னு சொல்கிறது யார் இருவரையும் வேண்டி அப்படிங்கிறது ஒரு கேள்வி, ஏன்னா வாம் அப்படின்னு த்விவச்சனமாக சொல்கிறது. பிராஷ்னு வந்து, இனிது சூழ்ந்து கொள்ளுவதாக, எது எங்களுடைய இஷ்டிகள் உங்களை இருவரையும் வணங்கி வேண்டி விரும்பி பறந்து அது வந்து உங்களை இருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். சப்த ரத்னா ததானா, ஏழு வகையான ரத்னங்கள், சப்த ரத்னான ஏழு வகையான ரத்னங்களை அணிந்துள்ள நீங்கள் இருவரும், மீண்டும் நீங்கள் இருவரும் ரெண்டு பேரை சேர்ந்து சொல்கிறது, நகா எங்களுக்கு ஷம் சுகத்தை பூதம் உண்டாக்குபவர்களாக வீற்றிருப்பீர்களாக. த்விபதே, ரெண்டு கால் உள்ள எல்லாருமே. சதுஷ்பதே, நாலு கால் உள்ள எல்லாருமே, நாலு கால் பிராணிகள், இரண்டு கால் பிராணிகள் எல்லாமே ஷம்பூதம் சுகமுடன் இருக்கட்டும் அப்படிங்கிறதாக முடிகிறது. இங்கே ரெண்டு பேராக சொல்கிறது. சோமஹா அப்படிங்கிற பதத்துக்கு உமையா எஸ்ய சகா சகா சோமஹா அப்படிங்கிறதாக கூட ஒரு அர்த்தம் பெரியவர்கள் சொல்லுவார்கள். உமையுடன் கூடியவருக்கு சோமன் என்று பெயர். சோமாஸ்கந்தர் அப்படிங்கிறதாக ஒரு மூர்த்தி இருக்கிறது. உமையும் ஸ்கந்தமூர்த்தியும் சேர்ந்தவர் தான் சோமாஸ்கந்தர். உமையா எஸ்ய சகா சகா சோமஹா, அதனால தான் இங்கே ரெண்டு பேரை சொல்கிறது. இங்கே த்விவச்சனமாக உங்கள் ரெண்டு பேரையும் நாங்கள் பரவட்டும், பரவணும், உங்கள் ரெண்டு பேரையும் நாங்கள் வந்து இங்கே ஏழு சிரேஷ்டமான ரத்னங்களை அடிந்துள்ள உங்கள் இருவர்கள், நீங்கள் இருவரும் அப்படின்னு ரெண்டு பேராக சொல்கிறது இல்லையா. இங்கே அம்பாலையும் சேர்த்து தியானம் பண்ணுறது வேதம் அப்படிங்கிறதாக நம்மளுடைய எண்ணம். சோமா ருத்ரா விவ்ருஹதம் விஷூஜி மமி அமீவாயானோ கயமா விவேஷ ஆரேபா தேதா நிருதிம் பராச்சை ரஸ்மே பத்ராசௌ ஷவசானி சந்து. மீண்டும் சோமருத்ரனாகவே இங்கே கூறுகிறது. சோமருத்ரனாகியவர் இங்கே வந்து ரெண்டு விதமான அர்த்தம் பண்ணிக்கலாம். அதாவது சோமனையும் ருத்ரனையும் சொல்கிறதுன்னு ஒரு அர்த்தம், இல்லை சோமன்னு பதம் போடுறதுனால யகா சு உமையா சகா சகா சோமஹாங்கிறதுனால உமையுடன் கூடிய பரமேஸ்வரன்னும் எடுத்துக்கலாம். ரெண்டு விதமான அர்த்தங்களும் இங்கே இருக்குது. சோமதேவன் ஆகிய நம்மளுடைய சந்திரன் ருத்ரன் ரெண்டு, சோமருத்ரன் அப்படிங்கிறதாக இங்கே அர்த்தம் பண்ணுறவாலும் இருக்கா, அதுவும் பண்ணிக்கலாம். அது ரெண்டு விதமான, நமக்கு பக்தி பாவத்தின் மேலீட்டால் நாம் தாயையும் சேர்த்து தாய் தந்தையாக வணங்குவது எப்படி விசேஷமோ அதனால் நாம் உமையா எஸ்ய சகா சகா சோமஹான்னு சொல்லிட்டு உமையினுடன் யார் கூடியிருக்கின்றாரோ அப்படிங்கிற சோமருத்ரனாக நாம் பார்க்கிறோம். நீவிர் நகா, எங்களது கயம் வீட்டை அல்லது வீட்டில் உள்ள மக்களை, யா அமீவா, எந்த ஒரு வியாதியும் இல்லாமல், விஷூச்சீம் முழுதுமாக வியாதிகளை நீக்கி, ஆவிவேஷ விவருகதம், அதை நீங்கள், அது எந்த வியாதி வந்து நம்மளை இது பண்ணுறதோ பாதையை உண்டு பண்ணுறதோ அதை நீக்க வேண்டும் நீங்கள் ரெண்டு பேருமாக சேர்ந்து, சோமனையும் ருத்ரனையும் சொல்கிறது. நிருத்திம் அப்படிங்கிறது வந்து இங்கே வறுமையை குறிக்கிறதாக சொல்கிறார். பராச்சைகி, நீக்கும் வகைகளால், ஆரே அப்படின்னா தூரத்தில், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஆரே அஸ்மத்து அப்படின்னு பார்த்துருக்கோம். ஆரேனா தூரத்தில், பாதே தாம், வறுமையை நீக்குவீர்களாக, எங்களை பாதிக்கும் வறுமையையும் வியாதியையும் நீக்குவீர்களாக. அஸ்மே, எங்களுக்கு பத்ரா மங்களத்தை, சௌஷ்ரவசானி உணவுப் பொருட்களையும் கீர்த்திகளையும் சந்து, இருக்கும்படியாக அனுகிரகம் செய்யுங்கள். ஹே சோமருத்ரனே, சோமன் ருத்ரம் என்னும் தேவர்களே, நீங்கள் இருவரும் எங்களுடைய வீட்டில் உள்ள மக்களுக்கு பிணி இல்லாது செய்தருள்வீர்களாக, தரித்திரத்தை தூரத்தில் போகச் செய்வீர்களாக. தரித்திரம் தூர போயிடுத்துன்னா மங்களம்தான், அந்த மங்களத்தை உண்டு பண்ணி எங்களுக்கு உணவுப் பொருட்களையும் கொடுப்பீர்களாக அப்படின்னு இந்த ரெண்டாவதற்கு கேட்டுக்கிறது. சோமா ஆ ருத்ரா யுவமேதான் யஸ்மே விஸ்வா தனூஷு பேஷஜானி தத்தம் அவசியதம் முஞ்சதம் யன்னோ அஸ்தி தனூஷு பத்தம் கிருதமேனோ ஓ அஸ்மத். ஹே சோமருத்ரராயே, யுவம் நீவிர் நீங்கள் ரெண்டு பேரும், விஸ்வா ஏதானி பேஷஜானி இந்த உலகத்தில் உள்ளன இந்த மருந்துகள் அனைத்தும், விஸ்வா இந்த விஸ்வத்தில் உள்ள ஏதானி பேஷஜானி எல்லா மருந்துகளும் என்னென்ன மருந்துகள் இருக்கோ அனைத்தும், அஸ்மே என்னுடைய தனுஷு உடம்பில் தத்தம் ஏறச் செய்வீர்களாக, என்னுடைய உடம்பில் இந்த மருந்துகள் அனைத்தையும் ஏறச் செய்வீர்களாக. நான் ஏற்கனவே சொன்னது போல இங்கே வா சொல்லக்கூடிய வியாதி நம்ம உடம்புக்கு வரக்கூடிய வியாதி மட்டும் இல்லை, நம்மளுடைய சம்சார வியாதியும் சேர்ந்து தான், அதுக்கு உண்டான மருந்தைத்தான் இது நம்ம உடம்பு எல்லாம் ஏற்றச் செய்யணும் அப்படிங்கிறதாக இங்கே சொல்கிறது. நகா மற்றும் எங்களது தனுஷு உடம்புகளில் கிருதம் செய்யப்பட்ட, யார் செஞ்ச, நாம் செஞ்ச இந்த தனு, நம்மளுடைய தனுவால் இந்த உடலால் நாம் செய்ய, எம்மால் செய்யப்பட்ட, எத் ஏனஹா அஸ்தி எந்த ஒரு பாவம் உண்டோ, ஏனஹாங்கிறது பாவம், எந்த ஒரு பாவம் உண்டோ அதையும், பத்தம் பந்தத்தையும், அவசியதம் போக்குவீர்களாக. திரையம்பகம் யஜாமஹே சுபந்தியும் புஷ்டிவர்தனம் உருவாருக்கமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷி யமாமிருதாத் அப்படிங்கிறதாக நமக்கு ஒரு வேத மந்திரம் நம்ம சொல்கிறோமே, அதில் எப்படி பந்தத்தை நீக்கியருள்க அப்படின்னு கேட்கிறதோ வேத மந்திரமானது, அதே போல் இங்கேயும் கேட்கிறது எனக்கு இந்த பந்தத்தை நீக்கியருள். எப்படி ஒரு முதிர்ந்த வெள்ளரி கனியானது தன்னுடைய காம்பிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு கீழே விழுகிறதோ, அதுபோல எந்த ஒரு யத்தனமுமே இல்லாமல் நான் பந்தங்களிலிருந்து விடுபட வேண்டும் அப்படிங்கிறது எப்படி அந்த திரையம்பக்கம் யஜாமகி மந்திரத்தில் சொல்கிறதோ, அதே போல் இங்கே வந்து இது கேட்கிறது, இந்த பத்தம் பந்தத்தையும் அவசியதம் போக்குவீர்களாக, அஸ்மத்து எம்மிலிருந்து முஞ்சதம் நீக்கி விடுவீர்களாக அப்படிங்கிறதாக இந்த மூணாவது இருக்கு ருத்ர பரமேஸ்வரனை பார்த்து வேண்டிக் கொள்கிறது. என்னுடைய மகனை காப்பாற்று, என்னுடைய பேரனை காப்பாற்று, என்னை சார்ந்தவர்களை காப்பாற்று, எங்களுக்கு எல்லாம் மங்களத்தை செய்து மீண்டும் மீண்டும் வந்து பகுவச்சனமாகவே சொல்லிட்டு வந்த வேதம், மகன் பேரன்னு திரும்ப திரும்ப தன்னுடைய சந்ததியே சொல்லி கொண்டு வந்த வேதம், இப்போ என்ன அழகாக முடிக்கிறது பாருங்கோ, என்னை எல்லா பந்தத்திலிருந்தும் காப்பாற்று அப்பனே, எனக்கு தெரியும் எதுவுமே சதமல்ல, ஊரார் சதமல்ல, உற்று உறவும் சதமல்ல, எதுவுமே சதமல்லன்னு எனக்கு தெரியும், நீ ஒருத்தனே சதம் அப்படிங்கிறதுனால எனக்கு எல்லா பந்தத்திலிருந்தும் என்னை விடுவி அப்படிங்கிறதாக ருத்ரம் வந்து இங்கே கடைசியாக வேண்டிக்கிறது. திக்மாயூதௌ திக்மஹேதி சுஷேவௌ சோமா ருத்ரா விஹசமிருளதம் நஹா பிரணோ முஞ்சதம் வருணஸ்ய பாஷாத் கோபாயதம் நசுமானஸ்ய மானா. ஹே சோமருத்ரர்களே, நீங்கள் ரெண்டு பேரும் நீவிர் திக்மாயுதௌ கூர்மையான ஆயுதங்களை வில்லை உடையவர்களும், திக்மஹேதி கூறிய பானத்தை உடையவர்களும், சுஷேவௌ நல்ல சுகத்தை கொடுக்கின்றவர்களும், சுமனஸ்யமானா நல்ல மனத்தை உடையவர்களும், அல்லது நல்லா நன்றாக நம்மால் துதிக்கப்பட்டவர்களும், அந்த நீங்கள் இருவரும் இஹ இந்த உலகில் நகா எங்களை சு நல்ல மிருளதம், மிருடன ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், மிருளங்கிற பதத்துக்கு இன்பம்னு அர்த்தம், மிருளதம் இன்புறச் செய்வீர்களாக. நக மேலும் எங்களை வருணசிய பாஷாத்து வருண பாஷத்திலிருந்து பிரமுஞ்சதம் விடுவிப்பீர்களாக, மற்றும் எங்களை கோபாயதம் ஆபத்திலிருந்தும் பாதுகாப்பீர்களாக. கடைசியாக என்னை கட்டக்கூடிய எல்லா விதமான கயிற்றுகளிலிருந்தும் என்னை காப்பாற்று, பந்தத்திலிருந்து எனக்கு பந்த விமோசனம் ஏற்படுத்தி கொடு, நான் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய்தேன், என்னுடைய கடமை அத்தனையும் பூர்த்தியாகிவிட்டது, இப்பொழுது என்னை இந்த உடலிலிருந்து இந்த உடலினுடன் உண்டான பந்தத்தையும் விடுவித்து, அந்த மருந்துகள் உடலில் ஏறச் செய்யின்னு சொல்கிறதே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உடலினுடனான சம்பந்தமும் கடைசியில் நீங்கி இந்த உடலும் நான் இல்லை, எனக்கு எனக்கு சுற்றி இருக்கிற பந்தங்கள் தான் என்னுடைய கனெக்டட் இல்லைங்கிறது போக, இந்த உடலோடையும் எனக்கு கனெக்ஷன் கிடையாது, நான் வெறும் சுத்த ஆத்மஸ்வரூபம் மட்டுமே அப்படிங்கிறதாக நான் மனசில் ஞானத்தை பெற்று, நான் அந்த அறிவை உணர்ந்து, நான் வெறும் சிவமாகவே இருக்கிறேன் அப்படிங்கிறதான உணர்வை ஏற்படுத்தி, அந்த தான் மருந்து ஏற்படுத்தி, எல்லா விதமான ஆபத்திலிருந்தும் என்னை காப்பாற்றுவீராக அப்படிங்கிறதாக இந்த அஞ்சாவது சூக்தமும் முடிகிறது. இதனுடன் பஞ்சருத்ரம் முடிகிறது. மேல்கொண்டு நாம் ஸ்ரீ ருத்ர பரமேஸ்வரரை பரவுவோம். அது சிவபுராணமாகவும் இருக்கலாம், கிருஷ்ண யஜுர்வேதமாகவும் இருக்கலாம், என்னங்கிறத நான் கூடிய விரைவிலேயே சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இதுவரைக்கும் நீங்கள் எல்லாமே பஞ்சருத்ரம் கேட்டீர்கள். இந்த பஞ்சருத்ரம் ரிக்வேதத்தில் மிகவும் விசேஷமாக இருக்கக்கூடியது. எப்படி கிருஷ்ண யஜுர்வேதத்தில் ஸ்ரீருத்ரம் இருக்கிறதோ அதுபோல ருக்வேதத்தில் இருக்க ருத்ர பரமேஸ்வரனை தியானிக்கக்கூடியது இந்த அஞ்சு சூக்தங்கள். இதுபோல் சாமவேதத்திலும் இருக்கிறது, அதரவண வேதத்திலும் இருக்கிறது. நாம் கண்டிப்பாக நிச்சயமாக ருத்ர பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால் கேட்போம், அவர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. அவனருளாலே அவன் தாழ் வணங்கி. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவாலய வழிபாட்டு முறையும் அதன் தத்துவங்களும். வழங்குபவர் திரு ஸ்ரீதர் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஸ்ரீ குருப்யோ நமஹ. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ. குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் தக்ஷிணாமூர்த்தயே நம. சோமமானந்த சம்பூர்ணம் சோமார்த்த கிருத சேகரம் தக்ஷிணாபிமுகம் தேவம் தக்ஷிணாமூர்த்திமாஶ்ரயே சர்வ ஶ்ருங்கார சோபாட்யாம் ஸ்மயமான முகாம்புஜாம் விதீந்திர விஷ்ணு நமிதாம் கலயே கல்பகாம்பிகாம் ஸ்மரதாம் சர்வ பாபக்னம் மயூர புரநாயகம் சர்வ ஜன ஹ்ருதாவாசம் கபாலீஷமஹம் பஜே. சஹஸ்ரம் வர்த்தந்தே ஜகதி விபுதாஹ க்ஷுத்ர ஃபலதாஹ நமன்யே ஸ்வப்னே வா ததனுசரணம் தத் க்ருத ஃபலம். ஹரி ப்ரஹ்மாதீனாமபி நிகட பாஜாம சுலபம் சிரம் யாச்சே சம்போ சிவ தவ பதாம்போஜ பஜனம். த்வதன்ய பாணிப்யாம பயவரதோ தைவத கணஹா த்வமேகா நைவாசி ப்ரகடித வரா பீத்யபினயாம் பயாத்ராதும் தாதும் ஃபலமபி ச வாஞ்சா சமதிகம். சரண்யே லோகானாம் தவஹி சரணாவேவ நிபுணௌ. உலகெலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோகராம் நர்த்தன மகாகணபதிம் பஜே. உலகெங்கும் இருக்கக்கூடியதான ஆன்மீக மெய்யன்பர்களுக்கு எனது பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சைவம் டாட் ஓஆர்ஜி என்று சொல்லக்கூடியதான ஒரு வலைத்தளத்தின் மூலமாக இன்று முதல் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை சிவாலய வழிபாட்டு முறையும் அதன் தத்துவங்களும் என்பதான ஓர் தலைப்பில் மதுரை விவேகானந்த குருகுலக் கல்லூரியில் சம்ஸ்கிருத துறை தலைவரும் உதவி பேராசிரியரும் ஆகிய முனைவர் ஸ்ரீதர் சுவாமிநாத குருக்கள் எனும் நான் சிறப்புரை ஆற்ற இருக்கிறேன். இத்தருணத்தில் எனக்கு இந்த வாய்ப்பினை நல்கிய சைவம் .org என்ற வலைத்தளத்தின் நிறுவனர் மற்றும் அங்கு பணிபுரியக்கூடியதான ஊழியர்கள், அவர்களது நண்பர்கள் ஆகிய அனைவருக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல கற்பகாம்பால் சமேத கபாலீஸ்வர பெருமானுடைய திருவருளினாலும், மீனாட்சி அம்பிகை சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவருளினாலும், அகிலாண்டேஸ்வரி சமேத மூலநாத சுவாமி திருவருளாலும், ஏழவார்குழலி சமேத ஏடகநாத சுவாமி திருவருளாலும் இந்த நிகழ்ச்சியானது செவ்வனே நடைபெற வேண்டும் என்ற பிரார்த்தனையினை மேற்கூறிய சிவபெருமானது திருவடிகளில் நான் சமர்ப்பிக்கிறேன். இந்த பேரிடர் காலம் என்பது நமக்கு பல உண்மைகளை உணர்த்தியுள்ளது. அதில் மிக முக்கியமானது யாதெனில், நாம் அனைவரும் நமக்கு அப்பாற்பட்டதான ஒரு சக்தி இந்த உலகத்தில் இருக்கிறது என்பதை உணர வைத்தது. எவ்வாறெனில், உலகத்தில் எண்ணற்ற நாட்டில் இருக்கக்கூடியதான மனிதர்கள், பல நபர்கள் பாதிக்கப்பட்ட பொழுதிலும், நமது பாரத நாட்டில் இருக்கக்கூடியதான மக்கள் தொகையின் அடிப்படையில் பார்த்தால் பல வல்லரசு நாடுகளில் விட பாதிப்பு அதிகமாக இருத்தல் வேண்டும். ஆனால் அதனை விட பாதிப்பு மிக குறைவு என்றால் அது எதனால் இருக்கக்கூடும் என்பதை எனது சிற்றறிவுக்கு எட்டியவரை நான் யோசிக்கையில், அது தெய்வத்தின் அனுக்கிரகத்தால் மட்டுமே சாத்தியம் என்பதை நான் உணர்கிறேன். இதில் பிழையேதும் இருந்தால் மன்னித்தருள வேண்டுகிறேன். அந்த தெய்வம் என்பது யாதெனில், நமக்கு அப்பார் இருக்கக்கூடியதான ஒரு சக்தி. ஆனால் அந்த தெய்வம் நம்மிலும் இருக்கக்கூடியது என்பதை நாம் உணர்தல் வேண்டும். இந்த மானுடனானவன் எண்ணற்ற பிறப்புகளை எடுக்கிறான் என்று நமது புராணங்கள் அனைத்தும் கூறுகின்றன. அவ்வாறு அவனால் எடுக்கப்பட்ட பிறவிகள் அனைத்திலும் மிகச்சிறந்ததாக திகழ்வது இந்த மானுடப்பிறவியே. ஏனெனில், இந்த மானுடப்பிறவியில்தான் அவன் முழு மனதுடன் இறைவனை வணங்க முடியும். சைவம் என்று சொல்லக்கூடியதான ஒரு மதம், மதம் என்றால் ஒரு கொள்கை உடையது, சிந்தனை உடையது என்று அர்த்தமாகும். அதனை யாரும் மதம் என்று உச்சரித்தல் தேவையில்லை. சைவம், சைவ மதம் என்றால் சிவனாரே உயர்ந்த கடவுள் என்பதான கொள்கையை கொண்டுள்ள ஒரு அமைப்பு அப்படின்னு அதனை கூறலாம். அவ்வாறு மதங்கள் அனைத்திலும் மிக உயர்ந்ததாக திகழக்கூடியதான சைவ மதம், இதனை சைவ சித்தாந்தம் என்றும் கூறுவார்கள். இந்த சைவ சித்தாந்தம் என்னும் நூலில், அதாவது சிவனாரே முழுமுதற் கடவுள் என்பதான கொள்கையை கொண்ட ஒரு மக்களிடத்தில் பல நூல்கள், முக்கியமாக அவைகள் அனைத்திலும் நாம் பார்த்தால் இந்த மானுட ஜென்மம் மிக முக்கியமானது, மிக உயர்ந்தது, மிகச்சிறந்தது என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. சைவத்தின் அடிப்படை யாதெனில், ஆன்மாக்கள் ஆகிய உயிர்கள் எப்பொழுதும் சதா சர்வ காலமும் கட்டுண்டு கிடக்கின்றன. அவைகள் கட்டிலிருந்து வெளிவந்து பரிபூரணனாகிய இறைவனாருடையதான திருவடியை அடைதலே முக்தி என்பதான ஒரு கொள்கையை உடையது. இந்த ஆன்மாக்கள் என்பதை பசு என்று சொல்லலாம். அவைகள் கட்டுண்டு இருக்கின்றன அல்லவா? அந்த கட்டுண்டு இருக்கக்கூடியதான நிலையை பாசம் என்று சொல்லலாம். அவைகள் இறைவனை அடைய வேண்டும் அல்லவா? அந்த இறைவனை பதி என்று கூறலாம். எனவே பசு, பாசம், பதி என்பதான ஒரு மூன்று விஷயங்கள் மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது. இதனை சம்ஸ்கிருதத்தில் திரிபதார்த்தம் என்று கூறுதல் உண்டு. இதை அடிப்படையாக கொண்டுதான் சைவத்தில் அனைத்து விதமான விஷயங்களும் நகர்ந்து கொண்டே இருக்கும். அப்பேற்பட்டதான சைவத்தில் சிவாலய வழிபாடு, அதன் முறையும் அதன் தத்துவங்களும் என்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். இன்றைய தினம் நாம் ஒரு மேம்போக்கான, அதாவது ஒரு பாமரனுக்கும் புரியக்கூடியதான ஒரு எளிமையான நடையில் இந்த தலைப்பினை நாம் அணுகுவோம். இதனை எடுத்துக்கொண்டால் சிவ ஆலய வழிபாடு முறை தத்துவம் என ஐந்து கூறுகள் அதில் இருக்கின்றன. அதில் சிவ என்றால் என்ன, ஆலயம் என்றால் என்ன, வழிபாடு என்றால் என்ன, முறை என்றால் என்ன, தத்துவம் என்றால் என்ன என்பதை ஒரு பொதுவான ஒரு நோக்கில் நாம் இன்று காணலாம். சிவ என்றாலே பொதுவாக மங்களஸ்வரூபி, மங்கள வடிவினன், அதாவது தூய வடிவினன் என்றெல்லாம் அதற்கு பொருள் கூறலாம். இந்த சிவ என்பதை மற்றொரு விதமாக நோக்கும் கால், இந்த சி என்ற எழுத்தானது சிவத்தையும், வ என்னும் எழுத்தானது சக்தியையும் குறிக்கக்கூடியது என்று ஒரு கொள்கை உண்டு. சிகார சிவ இத்யுக்தா வகார சக்தி ருச்சியதே என்று கூறுதலும் உண்டு. இது ஒரு விதமான ஒரு நிர்வச்சனம் என்று சம்ஸ்கிருதத்தில் இதனை கூறுவார்கள். அதாவது ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒவ்வொரு பயனையோ ஒரு விஷயத்தையோ நியமிக்கும் கால் அதற்கு நிர்வச்சனம் என்று பெயர். இந்த நிர்வச்சனம் என்பதை அடிப்படையாக கொண்டுதான் நமது இந்த ஒரு வார சொற்பொழிவில் பலவிதமான பதங்களுக்கு, உதாரணமாக பிரதக்ஷிணம், ஜபம் என்றால் அனைத்திற்கும் அர்த்தம் கூறப்படும். இது ஒரு விதமான அர்த்தம் கூறும் முறை. அடுத்தது சிவ என்றால் ஞானமே வடிவானது, தூய வடிவானது, அன்பே வடிவானது, உணர்வே வடிவானது என்றெல்லாம் கூறலாம். இவ்வாறு ஞானமே வடிவானது, தூய வடிவானது என்றெல்லாம் கூறும் சமயத்தில் அதனை நிஷ்கல சிவம் என்று கூறுதல் உண்டு. அதாவது கலைகள் ஏதும் அற்றது. தூய தமிழில் கூற வேண்டுமென்றால் குணம் குறிகள் அற்றது, கலைகள் ஏதும் அற்றது, குணம் குறிகள் அற்றது என்பதை நிஷ்கல சிவம் என்பதற்கு ஒரு உதாரணமாகும். அடுத்தபடியாக சகல நிஷ்கலம் என்பதான ஒரு மூர்த்தம், அதாவது குணம் குறி இருப்பதை போல் இருக்கும், ஆனால் முழுமையான குணம் குறி இருத்தல் என்பது கிடையாது என்பது அதன் பொருளாகும். சகல நிஷ்கலம், சகலம் என்றால் குணம் குறிகள் உள்ளது, நிஷ்கலம் என்றால் குணம் குறிகள் அற்றது. இது நாம் அனைவரும் இன்று சிவாலயத்தின் கருவறையில் பார்க்கக்கூடியதான லிங்கத் திருமேனி ஆகும். இதற்கு அடுத்தபடியாக நாம் சகலமூர்த்தி என்பதை பார்க்க வேண்டும். அதாவது முழுக்க முழுக்க குணம் குறிகளுடன் கூறியது, முழுக்க முழுக்க குணம் குறிகளுடன் கூடியது. இவ்வாறு இருக்கும் மூர்த்தி யாதெனில் சோமாஸ்கந்தர், சந்திரசேகரர், நடராஜர், லிங்கோத்பவர், தட்சிணாமூர்த்தி போன்றதான எண்ணற்றதான சிவத்திருவடிவங்கள். எனவே சிவம் என்பதற்கு மூன்று விதமான நிலைகள் உள்ளது. இந்த மூன்று விதமான நிலைகளுள் முதலில் பார்த்ததான நிஷ்கல வடிவு என்பது தானாகவே மக்களுடையதான நன்மையின் பொருட்டு சகல நிஷ்கலமாக உருவெடுத்தது. அந்த சகல நிஷ்கலத்திலிருந்து சகலமூர்த்தங்கள் தோன்றின என்பதே சைவத்தில் இருக்கக்கூடியதான ஒரு கொள்கையாகும். அதாவது நிஷ்கலமூர்த்தி என்று சொல்லக்கூடியதான பரசிவத்திற்கு அதனுடன் இணைபிரியாததான சக்தி என ஒன்று இருக்கின்றது. அந்த சக்திக்கு அந்த சக்தியினுடையதான ஆயிரத்தின் ஒரு பங்கிலிருந்து மற்ற ஒரு மூர்த்தமானது தோன்றியது. இவ்வாறு பல படிகள் தாண்டி இந்த நிஷ்கலமூர்த்தியே சகல நிஷ்கலமூர்த்தியாக கருவறையில் இருக்கக்கூடியதான சிவலிங்க மேனியாக ஆவிர்பவித்தது. இவ்வாறு குணம்குறிகள் அற்றதான நிஷ்கலமூர்த்தம் திருக்கோவிலின் கருவறையில் இருக்கக்கூடியதான சிவலிங்க மேனியாக உருவெடுத்து வரும் இந்த வழியினை சாதாக்கியம் என்று கூறுவதுண்டு. இதனை ஐந்து நிலைகளில் வருவதால் பஞ்சசாதாக்கியம் என்று கூறுவார்கள். அவ்வாறு நாம் இன்று கோவிலில் காண்கிறோமல்லவா, சிவலிங்க திருமேனியாக நாம் காண்கிறோமல்லவா, அதற்கு மற்றொரு பெயர் கர்மசாதாக்கிய மூர்த்தம் என்று பெயர். சிவசாதாக்கியம், அமூர்த்த சாதாக்கியம், மூர்த்தி சாதாக்கியம், கர்த்திரு சாதாக்கியம், கர்ம சாதாக்கியம் என்று சொல்லக்கூடியதான ஐந்து நிலை நமது சைவத்தில் ஒத்துக்கொள்ளப்படுகின்றது. இவர் எதற்காக இந்த நிலையினை எடுத்தல் வேண்டும் என்பதான ஒரு கேள்வி தானாகவே தோன்றுகிறது. யோகினாம் உபகாராய ஸ்வேச்சையா சிந்தியதே சிவா, தியான பூஜா நிமித்தாய நிஷ்கல சகலோபவேத் என்று வாத்துல சுத்தாக்கியம் என்று சொல்லக்கூடியதான ஒரு ஆகமம் இயம்புகின்றது. யோகிகளும் ஞானிகளும் ஞானம் அடைதலின் பொருட்டு இந்த அருவ வடிவானதான சிவனார், அதாவது நிஷ்கலஸ்வரூபி சிவன் தானாகவே இந்த உலகத்தில் சகல நிஷ்கல மூர்த்தமாக அவர் ஆவிர்பவித்தார். அந்த சகல நிஷ்கலமான லிங்கத்தினுடையதான மத்தியில் ஐந்து முகங்கள், பத்து திருக்கைகள் கொண்டதான சதாசிவமூர்த்தம் என்று சொல்லக்கூடியதான ஒரு பெருமான் வீற்றிருக்கிறார். அந்த பெருமானுடையதான ஆயிரத்தில் ஒரு பங்கிலிருந்துதான் சோமாஸ்கந்தர், சந்திரசேகரர் போன்றதான அனைத்து மூர்த்தங்களும், விநாயகர், ஷண்முகர் போன்றதான அனைத்து மூர்த்தங்களும் ஆவிர்பவித்தன என்ற ஒரு கொள்கையை கொண்டது நமது சைவ மதம். எனவே எதற்காக உலகத்தில் வர வேண்டும்? ஆரம்ப நிலையில் ஒரு மனிதனுக்கு, ஒரு சாதகனுக்கு குணம் குறிகள் அற்றதான ஒன்றின் மேல், அதாவது ஞானமே வடிவான ஒன்றின் மேல் தியானம் செய்தல் என்பது இயலாத காரியம். இதனை கௌணபக்தி என்று கூறுதல் உண்டு. ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியதான பக்திக்கு கௌன பக்தி என்று பெயர். அந்த கௌன பக்தி நிலையில் இருக்கக்கூடியதான பக்தனுக்கு ஒரு குணம் குறிகள் அற்றதான ஒன்றை நீ வணங்குதல் வேண்டும், நீ அதனை நினைத்தல் வேண்டும் என்றெல்லாம் கூறினால் அவனுக்கு அது சாத்தியமற்ற செயலாக இருக்கின்றது. எவ்வாறு ஒரு சிறிய செடிக்கு அந்த செடியினை வைத்த பிறகு ஒரு வளைவு அமைக்கிறோமோ, அதைபோல் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியதான பக்தனுக்கு இந்த உருவங்கள் போன்றவைகள் தேவைப்படும். அதே அந்த செடியானது வளர்ந்து மரமான பிறகு அதற்கு அந்த அதனை சுற்றி இருக்கக்கூடியதான அந்த பாதுகாப்பு வளையங்கள் தேவைப்படா, அப்பொழுது அது தானாகவே வளர்ந்து இருக்கும். அதேபோல் ஞானம் அடைந்ததான ஒரு ஞானியருக்கு இதை போன்றதான முறைகள் அனைத்தும் தேவைப்படா. அது உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியதான மனிதர்களுக்கு. தற்பொழுது வரை நாம் அனைவரும் ஆரம்ப நிலையிலேயே இருந்து கொண்டு வருகிறோம். எனவே நம் அனைவருக்கும் சிவபெருமானவர் அருள் புரிதலின் பொருட்டு சைவத்தின் அடிப்படையில் கூற வேண்டுமென்றால், பசுக்களாகிய உயிர்கள் பாசத்திலிருந்து விடுபட்டு பதி ஆகிய சிவனாரை அடைவதே முக்தி. அவ்வாறு சிவனாரை அடைய வேண்டும் என்றால் அந்த சிவனார் லிங்கத்திருமேனியாக இருத்தல் வேண்டும். மேலும் லிங்கத்திருமேனிக்கு அப்பாற்பட்டு அவர் சோமாஸ்கந்தர், சந்திரசேகரர் போன்றதான வடிவங்களையும் எடுத்துள்ளார். அவர்களை வணங்குதல் வேண்டும், அதன் மூலமாக முக்தி பெறுதல் வேண்டும் என்பதே சிவ என்பதான ஒரு பதத்தின் அர்த்தமாகும்.
4: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
5: எனவே அறியப்படுகிற பொருள் எல்லாம் பாசப்பொருள்கள். நம்முடைய கருவிகள் எங்கிருந்து வந்தவை என்றால் அவையும் மாயையிலிருந்து வந்தவைதான். நம்முடைய கருவிகளும் மாயா கருவிகள், எனவே பாசமாகிய கருவிகள். பாசமாகிய கருவிகள், எனவே பாசமாகிய கருவிகளை கொண்டு பாசமாகிய உலகப் பொருள்களை அறிவதனாலே பாச அறிவு என்ற பெயர். பாசமாகிய கருவிகளால் பாசமாகிய பொருள்களை அறிகிற அறிவு. இன்னொரு பெயரும் உண்டு, ஏகதேச அறிவு. ஏகதேச அறிவு, ஏகதேசம் என்றால் என்ன பொருள்? ஏகதேசம் அதாவது வியாபகத்துக்கு நேர்மாறானது. வியாபகம் என்றால் எங்கும் நிறைந்தது. ஏகதேசம் என்றால் பகுதின்னு அர்த்தம். ஏகதேசம் என்றால் பகுதி, அளவு உடையது, அளவுபட்டது. அளவுக்கு உட்பட்ட பொருள் எல்லாம் ஏகதேச பொருள்கள். எனவே நாம் அறிகிற பொருள்கள் எல்லாமே ஏகதேச பொருள்கள் தான். அவற்றை அறிகிற நம்முடைய கருவிகளும் ஏகதேசமாகிய கருவிகள் தான், அளவுபட்ட கருவிகள். எனவே ஏகதேசமாகிய கருவிகளால் ஏகதேச பொருள்களை அறிவதனாலே ஏகதேச அறிவு. சிற்றறிவு அது தெரிந்தது உங்களுக்கு, சிற்றறிவு. என அதுவும் வியாபக அறிவுக்கு எதிர்மறைதான் சிற்றறிவு. இப்படி பல பெயர்களால் சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட நம்முடைய அறிவினால், பாச ஞானத்தால் அறியப்படுகின்ற பொருள்கள் எல்லாம் தோன்றி அழியக்கூடியவை. பாச அறிவினால் அறியப்படுகிற பொருள் அனைத்துமே தோன்றி நின்று அழியக்கூடியவை. இப்படிப்பட்ட பாச ஞானத்தால் இறைவன் அறியப்படுவான் என்றால் அவனுக்கு அதே கதிதான். எந்த கதி? அவனும் தோன்றி நின்று அழிகின்றவனாவான். எனவே என்ன தெரிகிறது இதிலிருந்து? இறைவன் பாச ஞானத்தால் அறியப்படாதவன் என்றுதான் நாம் முடிவு செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே பாச அறிவினால் அறியப்படுகின்றவன் என்றால் இறைவன் தோன்றி அழிகின்ற பொருளாகி விடுகிறான். அப்படியானால் அவன் ஆன்மாவினால் அறியப்படாதவன் என்று முடிவு கட்டலாமா என்றால், ஆன்மா அறிவினால் அறியப்படாதவன் என்றால் அவன் இல் பொருள்தான். அறியப்படாத பொருளெல்லாம் இல் பொருள். எனவே இறைவன் நம்மால் அறியப்படாதவன் என்றால் அவன் முயல் கொம்பு போல, ஆகாயத்தாமரை போல, மணல் கயிறு போல இல் பொருள் ஆகிறான். இந்த ரெண்டுல எது பெட்டர்னு வைத்துக் கொள்ளலாம், எது சிறந்தது? அவனை இல் பொருள் என்று வைத்துக் கொள்ளலாமா, அல்லது தோன்றி அழியக்கூடிய பொருள் என்று வைத்துக் கொள்ளலாமா என்றால் இரண்டும் கொள்ள இடம் இல்லை, இரண்டும் பொருந்தாது. இதென்ன சிக்கலாக அல்லவா இருக்கிறது? அறியப்படுபவன் என்றாலும் தொல்லை, அறியப்படாதவன் என்றாலும் சிக்கல். எப்படி இதற்கு தீர்வு? அங்கே சொல்லுகிறார், உணர்வுரு நூற்பாவை பாருங்கள். உணர்வுரு அசத்து எனின், அதை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும்? உணர்வுரு எனின் அசத்து, உணர்வுரு எனின் அசத்து. அசத்து என்ற சொல்லுக்கு பொருள் அசத். அசத்து, அசத்து என்றால் தோன்றி அழியக்கூடிய பொருள், அதான் அசத்து பொருள். நிலையில்லாத பொருள், நிலை மாறக்கூடிய பொருள், எல்லாமே அசத்து. எனவே மாற்றத்துக்கு உட்படுகிற பொருள்கள் எல்லாமே அசத்து. சுருக்கமாக சொன்னால் உலகப் பொருள் அனைத்துமே அசத்து, உலகமே அசத்து, உலகம் என்பது அசத்து. எனவே உணர்வுரு நம்முடைய பாச ஞானத்தால், பாச அறிவினால் உணரப்படுகிற உருனா பொருள், உணர்வுரு உணரப்படுகிற பொருள், பாச ஞானத்தால் உணரப்படுகிற பொருள், உணர்வுரு எனின் எது? யாரை சொல்லுகிறார்? இறைவன். இறைவன் உணர்வுரு எனின், இறைவன் நமது நமது பாச ஞானத்தால் உணரப்படுகிற பொருள் என்றால் உணர்வுரு எனின் அசத்து. ஏனைய உலகப் பொருள்களைப் போல அவனும் அழியக்கூடிய பொருளாகிறான். உணர்வுரு எனின் அசத்து. அடுத்து என்ன சொல்லுகிறார்? உணராது எனின், உணராது எனின் இறைவன் ஆன்மாவினால் உணரப்படாத பொருள் என்றால் என்று கொள்ளலாம் என்றால், உணராது எனின், உணராது எனின் இன்மையின், அவன் இல்லாத பொருளாகிறான், இல் பொருளாகின்றான். இன்மையின் எப்படி தர்க்க முறையிலே அமைத்துக் கொண்டு போகிறார் என்று பாருங்கள். உணர்வுரு எனின் அசத்து, உணராது எனின் இன்மையின். அடுத்து என்ன சொல்லுகிறார்? இரு திறன் அல்லது, இரு திறன் அல்லது. இந்த இரண்டு தன்மையும் இல்லாதவன் இறைவன். இரு திறன் அல்லது, இரண்டு தன்மையும் அற்றவன். இந்த இரண்டு தன்மையும் அற்றவன். எந்த இரண்டு தன்மை இல்லாதவன்? உணரப்படுகின்ற தன்மை, உணரப்படாத தன்மை. உணரப்படுகிற தன்மையும் இல்லாதவன், உணரப்படாத தன்மையும் இல்லாதவன். உணரப்படும் தன்மை இல்லாதவன் என்ன பொருள்? உணரப்படும் தன்மை இல்லாதவன் என்ன பொருள்? அதுக்கு என்ன பொருள்? உணரப்படும் தன்மை இல்லாதவன், உணரப்படாதவன். உணரப்படும் தன்மை இல்லாதவன், உணரப்படாதவன். உணரப்படாத தன்மை இல்லாதவன் என்ன? உணரப்படாத தன்மை இல்லாதவன், உணரப்படுபவன், உணரப்படுபவன். அதாவது உணரப்படாதவன், உணரப்படுபவன். இரு திறன் அல்லது, இந்த இரண்டு தன்மையும் இல்லாதவன். இரு திறன் அல்லது, அடுத்த வரியில் என்ன? இரண்டு வகையின், இந்த இரண்டு தன்மையும் உடையவன். இந்த இரண்டு தன்மையும் உடையவன். எந்த இரண்டு தன்மை உடையவன்? உணரப்படும் தன்மையும் உடையவன், உணரப்படாத தன்மையும் உடையவன். எனவே உணரப்படும் தன்மை உடையவன் என்றால், உணரப்படும் தன்மை உடையவன் என்றால் வேறொரு வகையிலே அவன் உணரப்படுகிறான். உணரப்படாத தன்மை உடையவன் என்றால் அதான் உணரப்படுபவன். உணரப்படாதவன் என்றால் நம்முடைய பாச ஞானத்தால் உணரப்படாதவன், ஆனால் வேறொரு அறிவினால் உணரப்படுகிற, நம்முடைய அறிவினால் பாச அறிவினால் உணரப்படாதவன் தான், ஆனால் வேறொரு வகையினால் அவனை உணரலாம். இந்த வழி பயன்படாது, அந்த இன்னொரு வழி இருக்கிறது. இப்போ வானத்துல நெடுந்தொலைவிலே எத்தனையோ விண்மீன்கள், அவையெல்லாம் நம்முடைய கண்களுக்கு புலப்படுகின்றனவா? அவையெல்லாம் உணரப்படாதவை, ஆனால் உணரலாம் அல்லவா? எப்படி? அதற்கு என்று கருவிகள் இருக்கின்றன, தொலைநோக்கி மூலம் பார்த்தால் அவற்றை உணர முடியும். எனவே அவை உணரப்படுகின்றவை, உணரப்படாதவை. அதே போலத்தான் இறைவனும் நம்முடைய பாச அறிவினால் உணரப்படாதவன், ஆனால் வேறொரு அறிவினால் அவன் உணரப்படுகிறவன். இதுல முரண்பாடு ஒன்றும் இல்லை. அந்த வேறொரு வகையினால் உணரப்படுகின்றவன் என்றால் அந்த வேறொரு வழி, வேறொரு அறிவு என்ன என்பதற்கு விடை இங்கே சொல்லவா? ஒன்பதாம் நூற்பாவிலேதான் சொல்லுகிறார், அதுவரை நீங்கள் காத்திருக்க வேண்டுமே. அதாவது இருக்கின்ற அறிவுகள் எத்தனை? இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அறிவுகள் எத்தனை? இருக்கிற அறிவுகள் ரெண்டு தான், இரண்டே அறிவுகள் தான். ஒன்று இறைவனுடைய அறிவு, இன்னொன்று உயிர்களுடைய அறிவு, மூணாவது பொருள் பாசம். அதற்கு தான் அறிவு இல்லையே. எனவே இருக்கிற அறிவு ரெண்டு தானே, ஆன்மாவின் அறிவு, இறைவனது அறிவு, இரண்டு அறிவுகள் தான் உள்ளன. ஆன்மாவினுடைய அறிவினால் உணர முடியாது என்று பார்த்து விட்டோம். எனவே எஞ்சி இருக்கிற இறைவனுடைய அறிவினாலேதான் இறைவனை உணர முடியும். இறைவனுடைய அறிவினாலேதான் அந்த இறைவனை உணர முடியும். இப்ப சூரியன் இருக்கிறது, சூரியன் வராத போது எத்தனை விளக்குகளை, மெழுகுவர்த்திகளை எல்லாம் ஏற்றி தேடினாலும் சூரியனை காண முடியுமா? சூரியனை அறிய முடியுமா? கோடானு கோடி விளக்குகளை ஏற்றினாலும் காண முடியாது. இப்ப எப்படி அறிவது? சூரியனே தன்னுடைய ஒளியை கொடுத்து ஒளியை காலையிலே பரப்பினால்தான் அந்த ஒளியின் மூலம் அவனை உணர முடியும். சூரியனை சூரிய ஒளியின் மூலமாக அறிய முடியுமே தவிர வேறு ஒளிகளால் அறியவே முடியாது. அவனுடைய ஒளி வர வேண்டும். சூரிய ஒளி வந்தாலன்றி அவனை உணர முடியாது. அதேபோல இறைவனுடைய அறிவை நாம் பெற்றாலன்றி அவனை உணர முடியாது. அந்த இறைவனுடைய அறிவுக்கு தான் என்ன பேரு? நாம் இப்பொழுது பார்த்து கொண்டு வந்தோமே, திருவருள். அதுதான் திருவருள். திரோதான சக்தி, அருள் சக்தி என்றெல்லாம் பார்த்து கொண்டு வருகிறோமே, அதுதான் இறைவனுடைய அறிவு, இறைவனுடைய சக்தி, இறைவனுடைய ஆற்றல், இறைவனுடைய ஞானம், திருவருள். அந்த திருவருளை உணர்ந்தாலன்றி இறைவனை உணர முடியாது. அந்த திருவருளை எப்படி பெறுவது? அது எட்டாம் நூற்பாவுக்கு போனால்தான், இப்போது சொல்லக்கூடாது. எனவே இறைவனை பாசானத்தால் உணர முடியாது. பதிஞானம், அந்த திருவருளுக்கு இன்னொரு பெயர் தான் பதிஞானம். பதின கடவுள், பதியினுடைய ஞானம். பாச ஞானம் என்றால் அதை எப்படி விரிப்பீர்கள்? பாசத்தினுடைய ஞானம் என்று சொல்லலாமா? பாசத்தினது ஞானம் அல்லவே. பாச ஞானம் என்றால் பாசத்தினால், பாசத்தினால் ஆன்மாவுக்கு உண்டாக அறிவு, பாசத்தினால் ஆன்மாவுக்கு உண்டாகிற அறிவு. இந்த பாசத்தினாலே ஆன்மாவுக்கு வருகிற அறிவு இயற்கையான அறிவா, செயற்கையான அறிவா? செயற்கையான அறிவு. அப்படியான இயற்கையான அறிவு இருக்கிறதா இல்லையா ஆன்மாவுக்கு? அதற்கு என்ன பேரு? அதுதான் பசு ஞானம். அதுதான் பசு ஞானம். பசுனா உயிர், அதனுடைய அறிவு, இயற்கையான அறிவு பசு ஞானம். அது எப்படிப்பட்ட அறிவு? பசு அறிவு, பசு ஞானம் எப்படிப்பட்ட அறிவு? அது பாச ஞானம் இல்லையா? அது பாச ஞானம். பசு ஞானம் என்பது வியாபக அறிவு, அதுதானே ஆன்மாவுக்கு இயற்கையான அறிவு. ஆன்மாவுக்கு இயற்கையான அறிவு வியாபக அறிவு. இதை வைத்துதான் மூன்று அறிவுன்னு சொன்னாங்க இல்லையா? பாச ஞானம், பசு ஞானம், பதிஞானம். ஆனா உண்மையில ரெண்டு அறிவு தான். மூன்று என்றாலும் ஆன்மாவினுடைய அறிவு ரெண்டு. எந்த இரண்டு ஆன்மா

என்றால், அதாவது இந்த ஆன்மா இந்த கருவிகளோடு ஐம்பொறிகளோடு கூடியிருக்கிற வரை சிற்றறிவு தான், பாசஞானந்தான். இந்த ஐம்பொறி முதலிய கருவிகள் நான் அல்ல, இவையெல்லாம் அந்நியம், எனக்கு அந்நியமானவை. நான் இவற்றுக்கு வேறாகிய சித்து பொருள், நான் இவற்றுக்கு வேறானவன் என்ற தெளிவு உண்டாகி இந்த ஐம்பொறி முதலிய கருவிகளிலிருந்து நீங்க வேண்டும். கருவிகளிலிருந்து நீங்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? காதை அறுத்துக் கொள்வதா? கண்ணை குத்திக் கொள்வது? எப்படி நீங்குவது? நம்மோடு கூடத்தானே இருக்கின்றன. எனவே இவற்றிலிருந்து விடுபட வேண்டும், நீங்க வேண்டும் என்றால் இவற்றின் வசப்படாமல் இருக்க வேண்டும். இந்த ஐம்பொறி அந்த கரணங்கள் முதலியவற்றின் வசப்படாமல், அவை காட்டிய வழியிலே அந்த வழியிலே போகாமல், நம்முடைய வழியிலே அவற்றை கொண்டு வர வேண்டும். அதுதான் கருவிகளை விட்டு நீங்குதல். அப்படி நீங்கினால் அது பக்குவப்பட்ட காலத்தில் தான் முடியும். அதற்கு பக்குவம் வர வேண்டும், அதெல்லாம் இப்போது இல்லை. அப்படி பக்குவத்தினாலே அந்த கருவிகளின் வேறுதான் என்று அந்த பக்குவ ஆன்மா உணர்ந்து விட்டால் என்ன நீங்கிவிடுகிறது? சிற்றறிவு, பாச அறிவு நீங்கிவிடுகிறது. கருவிகளாலே உண்டாகிற அறிவு நீங்கிவிடுகிறது. கருவிகள் நீங்கினால் அந்த கருவி அறிவும் நீங்கிவிடும். அதாவது செயற்கை அறிவு நீங்கிவிடுகிறது. அப்படியானால் இதுவரை மறைந்திருந்த புலப்படாத வியாபக அறிவு, இயற்கையான அறிவு உண்டாகி விடுகிறது. கருவி அறிவு இருக்கிற வரை வியாபக அறிவு தெரியாது. கருவி அறிவு நீங்கினால் வியாபக அறிவு புலப்படும். அப்போது அந்த சாதகன்னு பேர் அவனுக்கு. சாதகன், சாதனை மேற்கொள்ளுகிறவன். சாதகன் அல்லது அந்த மாணாக்கன், பக்குவ மாணாக்கன், இந்த வியாபக அறிவை பெற்றவுடனே அவனுக்கு எல்லாவற்றையும் அறியக்கூடிய ஒரு திறன் வந்து விடுகிறதல்ல. வியாபக அறிவு எங்கும் நடக்கின்ற எல்லாவற்றையும் அறியக்கூடிய ஒரு நிலை கிடைத்தவுடனே அவனுக்கே ஒரு வியப்பு. இதுவரை பெறாத அனுபவம் இல்லையா? அதை கண்டவுடனே, ஓஹோ, நாம் தான் பெரிய பொருள், நாம் தான் பெரிய பொருள், நான் தான் முதல்வன் என்று அவனுக்கு ஒரு செருக்கு உண்டாகிறது. அவனை அறியாமலே நாம் பெரிய பொருள், நான் பெரியவன், நான் முதல்வன். இந்த நினைப்பை கொடுத்தது எது என்றால் ஆணவ மலத்தினுடைய வாசனை. ஏதோ பெருங்காயம் அது இதுன்னு பார்த்தீங்களா? அந்த பெருங்காய பெருங்காய வாசனை போல அந்த மல வாசனை தான் அந்த எண்ணத்தை, நான் பெரியவன் என்ற எண்ணத்தை தூண்டுகிறது. அப்போதுதான் அந்த ஞானாச்சிரியர் அந்த மாணவனுக்கு உணர்த்துவார், நீ இதுவரை பாசத்திலே கட்டுண்டு இருந்தாய், அதை மறந்து விட்டாயா? உன்னை இதுவரை மறைத்திருந்தது பாசம். எனவே பாசத்துக்கு உட்பட்ட நீ பசு எனப்படுவாயே தவிர நீ பதியைப் போல பெரும் பொருள் ஆக மாட்டாய். இப்பொழுதும் உனக்கு இந்த வியாபக அறிவை தந்தது எது? திருவருள். திருவருள் தான் இப்பொழுதும் உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. நீ வியாபக அறிவை பெற்றாலும் நீயாக அறியவில்லை, இறைவன் உணர்த்தத்தான் உணர்கிறாய் என்ற உண்மையை ஞானாசிரியர் தான் அவனுக்கு உணர்த்துவார். அந்த உண்மையை உணர்ந்தவுடனே அந்த மாணாக்கன் அந்த தன்முனைப்பு அடங்கி போய் திருவருள் வழிபடுகிறான் என்று நாம் பின்னாலே பார்க்க போகிறோம். எனவே பசு ஞானம் என்பது ஆணவ மல வாசனை உடையது. மல ஆணவ மலத்தின் வாசனையினால் உண்டாவது செருக்கு, தன்முனைப்போடு கூடியது பசுஞானம். வியாபக அறிவுதான் சந்தேகமில்லை,

0: வியாபக அறிவு என்றாலும் அது தன்முனைப்போடு கூடிய அறிவு. தன்முனைப்பு இருக்கிற இடத்திலே இறைவன் தோன்றமாட்டான். தன்முனைப்பு இருக்கிற இடத்திலே இறைவன் தோன்றமாட்டான். நான் என்ற நினைப்பு இருந்தாலே போச்சு. நான் என்ற நினைப்பு போக வேண்டும். அந்த நான் ஒளிந்தாலன்றி இறைவன் புலப்பட மாட்டான். எனவே பசுஞானத்தாலும் இறைவன் அறியப்படாதவன், பாசஞானத்தாலும் அறியப்படாதவன், தன்முனைப்போடு கூடிய பசுஞானத்தாலும் அறியப்படாதவன், எஞ்சி இருக்கிற பதி ஞானத்தினாலேதான் அவன் உணரப்படுகிறான். எனவே உணர்வுரு எனின் அசத்து, உணராது எனின் இன்மையின் இருதிறன் அல்லது. இரண்டு வகையின் இசைக்கும்னா சொல்லுவார்கள். இப்படி இரண்டு வகை உடையவனாக அவனை சொல்லுவார்கள். இடையில ஒரு தொடரை விட்டு விட்டேன், தெரிந்துதான் விட்டுருக்கேன். அசத்து என்று முன்னாலே பார்த்தோம். அசத்து என்பதற்கு பொருள் என்ன? தோன்றி அழியக்கூடியதெல்லாம் அசத்து. மாறக்கூடிய பொருள் எல்லாம், மாற்றத்துக்கு உட்படுகிற பொருள் எல்லாம் அசத்து. அதற்கு நேர்மாறானது சத்து. சத்து என்றால் நிலை மாறாதது, என்றும் ஒரு தன்மையோடு இருப்பது, என்றும் ஒரு தன்மையாக இருப்பது, அதுதான் சத். எனவே உலகம் அசத்து, இறைவன் சத்து, நிலை மாறாத என்றைக்கும் ஒரே தன்மையாக இருக்கிற பொருள். சிவம் என்ற சொல், அடுத்து முன்னால் இருக்கிற சிவம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? அறிவு. அறிவு என்ற பொருள். சிவம் என்றால் அறிவு. அறிவு என்றால் எப்படிப்பட்ட அறிவு? நாம் சொன்னோம் அல்லவா, அதி சூக்கும சித்து. எனவே சிவம் என்றால் சித்து என்ற பொருள். சிவம் என்றால் சித்து. எனவே இரண்டையும் சேர்த்தால் சித்தி சத்து. இறைவன் சித்தி சத்து, சிவசத்து சித்தி சத்து. சித்து என்றால் நுண்ணிய அறிவாக இருப்பவன், அதிசூக்கும சித்தாக இருப்பவன். அந்த தொடரிலே இறைவன் அப்படிப்பட்ட அதிசூக்கும சித்தாக இருப்பதனாலே பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் அறியப்படாதவன். அவன் சித்தாக இருப்பதனாலே, சிவமாக இருப்பதனாலே பாச பசுஞானங்களால் அறியப்படாதவன். அவன் சத்தாக இருப்பதனால், சத்துனா மாறாத உள்பொருள், என்றும் ஒரு தன்மையாக இருக்கிற உள்பொருள், மாறாத உள்பொருளாக இருப்பதனால் அவன் பதிஞானத்தாலே உணரப்படுபவன். இப்படி இறைவனை சிவசத்து என்று இரண்டு வகையாக சொல்லுவார்கள். அந்த சிவசத்து என்பதிலேயே அந்த இரண்டு வகையும் அடங்கியிருக்கிறது. அதாவது எந்த இரண்டு வகை அடங்கியிருக்கிறது? பாசஞானம் பசுஞானம் ஆகியவற்றால் உணரப்படாமை, பதிஞானத்தால் உணரப்படுதல் என்ற இரண்டையும் உணர்த்துவது இந்த தொடர் சிவசத்து. இந்த இரண்டு தன்மையும் உடையவன் என்பதை சிவசத்து என்ற தொடர் நமக்கு உணர்த்தி நிற்கிறது. எனவே சிவம், சிவம் என்றாலே என்ன நினைக்க வேண்டும், என்ன கொள்ள வேண்டும்? இறைவனுடைய அறியப்படாத எல்லாவற்றையும் கடந்த நிலை. இறைவனுடைய கடந்த நிலைதான் சிவம், யாராலும் அறிய ஒண்ணாத நிலை. இப்படி இரண்டு வகையின் இசைக்கும் சொல்லுவார்கள். இறைவனுடைய இலக்கணத்தை இப்படி இரண்டு வகையாக சொல்லுவார்கள். யார் அப்படி சொல்லுகிறவர்கள்? யார்? மண் உலகை. மண் உலகை. உலகம் என்ற சொல் உயர்ந்தோரை குறிக்கும். உலகம் என்றால் உயர்ந்தோர். உலகம், மண்ணுலகு, மண் என்றால் நிலை பெற்ற, மண்ணுதல்னா நிலை பெற்ற, நிலைத்த. எனவே இந்த உயர்ந்தோர் ஞானத்திலே நிலை பெற்றவர்கள், ஞான நிலையிலே நிற்பவர்கள். ஞானத்தில் நிலை பெற்ற உயர்ந்தோர் இவ்வாறு இறைவனுடைய உண்மை இயல்பை உணர்ந்து சொல்லுவார்கள். எனவே இந்த நூற்பாவிலே சொல்லப்பட்டிருப்பது இறைவனுடைய உண்மை இயல்பு. இறைவனுடைய உண்மை இயல்பு, இறைவனுடைய உண்மை இயல்பு என்ன? சித்தாகவும் சத்தாகவும், இன்னொன்னு என்னது? ஆனந்தம். சத்து சித்து ஆனந்தம், சத்து சித்து ஆனந்தம், சச்சிதானந்தம் என்று வேதங்கள் இறைவனுடைய உண்மை இயல்பை மூன்றாக சொல்லுகின்றன. சத்து சித்து ஆனந்தம், அதை மெய்கண்டார் இரண்டிலே அடக்கி சொல்லுகிறார். சத்து சித்து, வேதங்கள் இறைவனுடைய குணங்களை மூன்றாக சொல்லுகின்றன, அவற்றை மெய்கண்டார் இரண்டாக சொல்லுகிறார். ஆகமங்கள் எட்டாக சொல்லும். ஆகமங்கள் இறைவனுடைய இயல்புகளை எண்குணங்கள் என்று விரித்து கூறுகின்றன. ஆகமங்கள், சைவ ஆகமங்களிலே இறைவனுடைய குணங்கள் எட்டாக சொல்லப்படுகின்றன. அந்த எட்டு குணங்களும் இந்த மூன்றினுடைய இரண்டினுடைய விரிவுகள்தான். அந்த எட்டு குணங்கள் முதலிலே தன் வயத்தன் ஆதல். இதை எதில் அடக்கலாம்? எதிலே அடக்குவீர்கள்? தன் வயத்தனாதல். தன் வயத்தனாதல் விளங்குதா என்ன பொருள்? பொருள் விளங்கினால்தான் இப்படி அடக்க முடியும். தன் வயத்தனாதல் என்ன பொருள்? சுதந்திரமான அறிவு. அதுதான் சித்து. சித்து அவனுடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவு? சுதந்திர அறிவு. அதுதான் தன் வயத்தனாதல். தூய உடம்பினன் ஆதல், தூய உடம்பினாதல். இதற்கு என்ன பொருள்? தூய உடம்பினாதல், நம்முடைய உடம்புகள் எல்லாம் அசுத்த மாயை, அசுத்த மாயையிலிருந்து வந்தவை அல்லவா? ஆனால் இறைவனுடைய சரீரம் மாயா சரீரமா? மாயா சரீரம்தான் இல்லையா? மாயாத சரீரம். இறைவனுடைய சரீரம் அழிவில்லாத சரீரம். நம்முடைய சரீரம் அழியக்கூடியது. அதாவது அவனுடைய உடம்பு எதனால் ஆனது? ஆமா, அருள் உடம்பு, அருள் திருமேனிங்கிறோம். அவனுடைய அருளே அவனுக்கு திருமேனி. இறைவனுக்கு அருள்தான் வடிவம். அருள்னா அறிவு, அறிவுதான் இறைவனுக்கு வடிவம். அறிவே வடிவானவன். எனவே அறிவு வடிவம் என்றாலும் அருள் வடிவம் என்றாலும் ஒன்றுதான். அறிவுதான் இறைவனுக்கு வடிவம். இதை எதில் அடக்கலாம்? தெரிகிறது, சித்து என்பதில்தான் அதுவும் அடங்குகிறது. சித்து, மற்றவற்றை நாளைக்கு தான் அடக்க வேண்டும் இல்ல. நேரம்
1: அடுத்து அந்த ஆணவத்தை போக்கு, பொல்லாத ஆணவம் என்று சொன்னார் அல்லவா, அதனுடைய இலக்கணத்தை அடுத்த பாட்டில். அந்த பொல்லாத ஆணவம் எப்படிப்பட்டது என்று அதனுடைய இலக்கணத்தை எல்லாம் தொகுத்து தருகிறார். மாயை பற்றி முன்னாடி கொடுத்தார் அல்லவா, என்ன? நித்தமாய் அருவாய் ஏக நிலையதாய் உலகத்திற்கோர் வித்துமாய் அசித்தாய் எங்கும் வியாபியாய் விமலனுக்கோர் சக்தியாய் புவன போக தனு கரணமும் உயிர்க்காய் வைத்ததொரு மலமாய் மாயை மயக்கமும் செய்யுமன்றே என்று ஒரு பாட்டிலே உணர்த்தியதை போல இங்கு ஆணவம் அதனுடைய இலக்கணத்தை ஒரு பாட்டிலே தருகிறார். பொன்றதாய், பொன்றதாய். ஆணவமலம் ஒரே பொருள்தான், பொருளால் ஒன்றுதான். ஒன்றதாய், அநேக சக்தி உடையதாய். ஆனால் அதனுடைய சக்திகள் ஒன்றல்ல, எண்ணற்றவை. ஏன் அப்படி சொல்லுகிறார்கள்? ஆணவ மலத்தினுடைய சக்தி ஒன்று என்று சொன்னால் என்ன? ஆணவ மலம் ஒன்று, அதனுடைய சக்தியும் ஒன்றாகத்தானே இருக்க வேண்டும். ஏன் பல என்கிறார்? ஒரே சக்தி மறைக்க முடியாதா? அதாவது ஒரே சக்தி தான் எல்லா ஆன்மாக்களையும் மறைத்து கொண்டு இருக்கிறது என்றால், ஒரு ஆன்மா முத்தி அடைகிற போது அந்த சக்தி நீங்கிவிட்டது இல்லையா? முத்தி அடைந்த ஆன்மா அந்த சக்தி நீங்கிவிட்டா எல்லா ஆன்மாக்களுக்கும் நீங்கிவிட வேண்டுமல்லவா? ஒரு சக்தி தானே, ஒரு சக்தி தான் உண்டு என்றால், ஒரு ஆன்மா முத்தி அடைந்தால் ஏனைய உயிர்களும் தானாக அந்த ஆணவ மலம் நீங்கி நீங்கி என்று ஆகுமே. அப்படி இல்லை. எனவே ஒவ்வொரு ஆன்மாவிடத்திலும் மறைத்துக் கொண்டிருக்கிற சக்தி வேறு வேறு. அதனால்தான் ஒவ்வொரு ஆன்மாவும் தனித்தனியாக பல்வேறு கால அளவுகளிலே முத்தி அடைகின்றன. எனவே அநேக சக்தி உடைய உடனாய் ஆன்மாவோடு உடனாகவே இருக்கிறது. உடனாகவே இருப்பது இன்னொன்றியது இறைவன். இறைவன் அந்த இறைவனைப் போலவே அந்த இறைவனோடு ஆணவ மலமும் உடனாக இருக்கிறது ஆன்மாவில். எனவே ஆன்மாவில இறைவனாகிய ஒளியும் இருக்கிறது, ஆணவமாகிய இருளும் இருக்கிறது. ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், ஒன்றே இடம். எனவே இறைவனைப் போல உடனாகவே இருக்கிறது இந்த ஆணவ மலம். உடனாய் ஆதி அன்றதாய், இதற்கு தோற்றம் என்பது இல்லை. தோற்றம் இல்லை என்றால் அழிவும் இல்லை. தோற்றமும் அழிவும் இல்லாத அனாதி பொருளாக இருக்கிறது. ஆதி அன்றதாய், பிறகு ஆன்மாவின்தன் அறிவோடு தொழிலை ஆர்த்து நின்று. ஆன்மாக்களுடைய அறிவையும் தொழிலையும் ஞானம் கிரியை அதோடு எதையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். எதை சேர்த்துக் கொள்ள வேண்டும்? இச்சை என்ற மூன்றையும் அறிவோடு தொழிலை ஆர்த்துனா பிணித்து கட்டி செயலற்றதாக்கி தொழிலை ஆர்த்து நின்று போத்திருத்துவத்தை நிகழ்த்தி. போத்திருத்துவம் என்றால் நுகர்வோன் என்ற தன்மை. நுகர்வோன் என்ற தன்மை, ஆன்மா எப்போது நுகர்வோனாகிற தன்மை அடைகிறது? எப்போது நுகர்வோன் என்ற தன்மை அடைகிறது? நாம் தத்துவங்களிலே பார்த்தோமே, புருடன் என்ற நிலையில. அதாவது காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்ற அந்த பஞ்சகஞ்சுகங்கள் ஆன்மாவோடு சேருகிற போது, அதனுடைய அறிவு இச்சை செயல்கள் விளங்குகிற போது ஆன்மா உலகத்தை நுகர்வதற்கு தகுதியை அடைகிறது. நுகர்வோனாம் தன்மையை அடைகிறது. அந்த நிலைதான் போத்திருத்துவம், நுகர்வோனாம் தன்மை. இதேபோல இன்னொன்று சொல்லுவார்கள், அதையும் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த இரண்டையும் உண்டாக்குவது ஆணவ மலம் உயிருக்கு. போத்திருத்துவம், கர்த்திருத்துவம். ஆக செய்வோனம் தன்மை எப்போது வரும் என்றால், அந்த ஆணவ மலமானது அந்த உயிருக்கு நான் என்ற தன்முனைப்பை கொடுக்கிற போது அது அவன் செய்வோனாக நான், இது என் செயல் என்று ஆணவ மலத்தினாலே உண்டாகின்ற நிலை. தன்னையே எல்லா செயலுக்கும் கர்த்தாவாக நினைத்தல், தன்னையே எல்லா செயலுக்கும் கர்த்தாவாக, அது ஆணவ மலத்தினாலே வருவது. அதேபோல போத்திருத்துவம், நுகர்வோன் என்ற தன்மையை ஆணவ மலம்தான் உண்டாக்குது. அதாவது நுகர்வோனாம் தன்மை எப்போது வரும் என்றால், அந்த விருப்பு வெறுப்பு, விருப்பு வெறுப்பினாலேதான் நுகர்வோன் என்ற நிலை வருகிறது. ஆக ஒன்றை விரும்பி இது எனக்கு வேண்டும் என்று நினைக்கிற போது அவன் அந்த நுகர்வோனாம் தன்மையை அடைகிறான். இது வேண்டும், இது வேண்டா என்று வெறுத்தும் விரும்பியும் செய்கிற போது இந்த போத்திருத்துவமும் கர்த்திருத்துவம் இந்த ரெண்டையும் உண்டாக்குவது ஆணவமான. இங்கே ஒன்றுதான் சொல்லியிருக்கிறார், நாம இரண்டையும் கொள்ளலாம். எனவே போத்திருத்துவத்தை நிகழ்த்தி செம்பினில் களிம்பு எய்ந்து, செம்பிலே களிம்பு என்ற குற்றம் இயற்கையாக அமைந்திருப்பது போல, செம்பு என்று உண்டோ அன்றே அதனிடத்திலே களிம்பும் ஒட்டி கொண்டிருப்பதைப் போல, ஆன்மா என்று உண்டோ அன்றே அதனிடத்திலே ஆணவ மலமும் இயற்கையாக இயற்கை குற்றமாக அமைந்திருக்கு. அதைத்தான் செம்பினில் களிம்பு எய்ந்துன போல, எய்ந்து என்றால் போல, என்றும் அஞ்ஞானம் காட்டும். எனவே ஆணவத்தினுடைய தன்மையே என்ன என்றால், என்றும் உயிர்களுக்கு அஞ்ஞானத்தை தருவது, அறியாமையை உண்டாக்குவது. அந்த அஞ்ஞானத்துல ரெண்டு வகை இருக்கு, இரண்டு வகையான அஞ்ஞானம். ஒன்றையும் அறிய முடியாமல் இருப்பதும் அஞ்ஞானம்தான், ஒன்றையும் அறிய மாட்டாமை, யாதொன்றையும் அறியாதிருப்பது அஞ்ஞானம். இன்னொன்று, ஒன்றை இன்னொன்றாக தவறாக உணர்வது விபரீத ஞானம், அதுவும் அஞ்ஞானம்தான். விபரீத அறிவும் அஞ்ஞானம். இந்த இரண்டையும் செய்வது ஆணவமலம். அதாவது கேவல நிலையில ஆணவமலம் செய்வது என்ன என்றால், அந்த கேவல நிலையில ஆன்மாக்களிடத்திலே ஆணவம் செய்வது முழு அஞ்ஞானம். முழுதும் மறைத்து ஆன்மாவை ஒன்றையும் அறிய ஒட்டாமல் வைத்திருப்பது, அது முழு அறியாமல், ஒன்றையும் அறிய விடாமல், அது கேவல நிலையில. ஆனால் இப்பொழுது சகல நிலையில அது முடியவில்லை, ஆணவ மலத்தினால் அப்படி செய்ய மறைக்க முடியவில்லை முழுதும். ஏன், அது அறிவை விளக்குவதற்கு உடம்பு கருவிகள் எல்லாம் அமைந்து விட்டனவே. எனவே இவற்றினுடைய சேர்க்கையினாலே, இவை ஒளி பொருள் அல்லவா, எனவே முழுதும் இருளாக்க முடியவில்லை ஆன்மாவை. எனவே இந்த மாயையினாலே வருகிற அறிவை, அந்த சிற்றறிவை விபரீத அறிவாக அந்த ஆணவ மலம் மாற்றுகிறது. அன்றைக்கு சொன்னேன் அல்லவா ஒரு உதாரணம், ஒரு இருட்டு அறை, இருட்டு அறை இருள் செறிந்திருக்கிறது, ஒரு பொருளும் புலப்படவில்லை, அதுதான் கேவல நிலையில ஆன்மா இருக்கிற நிலை, ஒன்றையும் அறியாத நிலை, இருட்டு அறை. அந்த அறையில ஒரு சிறிய தீவர்த்தியை, மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்தால் அந்த சிறிய ஒளிதான் மாயையினாலே நமக்கு வருகிற சிற்றறிவு. அந்த மெழுகுவர்த்தியினுடைய ஒளியிலே இருள் கொஞ்சம் விலகுகிறது, முழு இருட்டு போய் நீங்கி கொஞ்சம் மங்கலான வெளிச்சம் கிடைக்கிறது. அந்த ஒளியில அந்த அறையினுடைய மூலையிலே கிடக்கிற கயிறு, கயிறு வளைந்து சுருண்டு கிடக்கிற கயிறு பார்ப்பவனுக்கு பாம்பை போன்ற ஒரு காட்சியை கொடுக்கிறது. இதுதான் திரிபு, விபரீத அறிவு, ஒன்றை இன்னொன்றாக காணுதல். இந்த காட்சிக்கு எது காரணம் என்றால் இருள். அந்த அறையில இருக்கிற இருள் என்ன செய்கிறது, முழுதும் மறைக்க முடியாமல் அந்த மெழுகுவர்த்தியினாலே கிடைக்கிற அந்த ஒளியை திரிபுபடுத்தி விபரீத அறிவை, காட்சியை உண்டாக்கு. அதுபோலத்தான் ஆணவம் மாயையினாலே நமக்கு வருகிற இந்த அறிவை புல்லறிவாக மாற்றுகிறது. திருக்குறளிலே ரெண்டு அதிகாரம் இருக்கு, ஒன்று பேதமை, இன்னொன்று புல்லறிவாண்மைங்கிற அதிகாரம். ரெண்டு அதிகாரம் அமைத்திருக்கிறார், பேதமை புல்லறிவாண்மை. பேதமை என்றால் ஒன்றையும் அறிய அறியாத தன்மை, பேதமை மூடத்தன்மை பேதமை. புல்லறிவாண்மை என்றால், புல்லறிவு என்றால் இந்த திரிபு அறிவு, நில்லாதவற்றை நிலையின என்று அறியும் புல்லறிவாண்மை கடை. நில்லாத பொருளையெல்லாம் நிற்பன போல நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், அற்பமான பொருளை உயர்ந்த பொருளாக மதிக்கிறோம், அதெல்லாம் விபரீத அறிவு, மயக்க அறிவு. இந்த மயக்க அறிவை கொடுப்பது ஆணவமலம். என்றும் அஞ்ஞானம் காட்டும் ஆணவம் இயைந்து நின்றே. ஆக நல்ல நல்ல பாட்டு, ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாய் உடனாய் ஆன்மாவின்றன் அதான ஆதி அன்றதாய் ஆன்மாவின்றன் அறிவோடு தொழிலை ஆர்த்து நின்று போத்திருத்துவத்தை நிகழ்த்தி செம்பினில் களிம்பு எய்ந்து என்றும் அஞ்ஞானம் காட்டும் ஆணவம் இயைந்து நின்று. இதுதான் ஆணவத்தினுடைய ஒரு முழுமையான இலக்கணம். ஆனால் இந்த ஆணவ மலத்தை சொல்லுகிறவர்கள் சைவ சித்தாந்திகள் மட்டும்தான், வேறு யாரும் ஒத்துக்கொள்வதே இல்லை. இந்த நாட்டில், இந்திய நாட்டில் இந்த சித்தாந்த சைவர்களை தவிர பிற சமயத்தார் இந்த ஆணவ மலம் என்பதை ஒப்புக்கொள்வது இல்லை. ஆனால் எதை ஒப்புக்கொள்வார்கள்? எல்லா ஆன்மாக்களுக்கும் அஞ்ஞானம் உண்டு என்பதை ஒப்புக்கொள்வார்கள். நாம் அஞ்ஞானத்திலே இருக்கிறோம் என்பது எல்லாருக்கும் தெரிகிறது. அதற்கு என்ன காரணம்? அதிலேதான் கருத்து வேறுபாடு. காரணம் தான் பலவிதமாக சொல்லுகிறார். காரியம் ஒத்துக்கொள்கிறார்கள், காரியம் அஞ்ஞானம். அந்த அஞ்ஞானத்துக்கு எது காரணம் என்று மற்றவர்கள் என்ன பொதுவாக சொல்லுகிறார்கள்? நம்முடைய உடம்புதான், உடம்புதான் ஆன்மாவை மயக்கி அஞ்ஞானத்தை கொடுக்கிறது, அதாவது மாயை. அவர்கள் கருத்துப்படி மாயை, உடம்பு இவைதான் உயிருக்கு அஞ்ஞானத்தை தருகின்றன என்று பலர் கருதுகிறார்கள். அதை மறுக்கிறார் அருள்நந்தி சிவம். மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அந்த சொல்லுகிறார், மலம் என வேறொன்று இல்லை. மலம் என்றால் ஆணவ மலம், ஆணவ மலமாவது ஒன்றாவது, அதெல்லாம் கிடையாது. மலம் என வேறொன்று இல்லை, மாயா காரியம் அது. அதாவது அஞ்ஞானத்தை தருவது எது என்றால் மாயையினுடைய காரியங்கள். மாயையினுடைய காரியங்கள் என்றால் நம்முடைய உடம்பு முதலியவை, இவைதான் அஞ்ஞானத்தை தருகின்றன என்னின் என்று நீங்கள் சொன்னால் அதை மறுக்கிறார். இனி இலகு உயிர்க்கு, இலகு உயிர்க்கு இச்சா ஞான கிரியைகள் எழுப்பும் மாயை. ஆக மாயையினுடைய இயல்பு என்ன என்றால் உயிர்களுக்கு இச்சா ஞான கிரியைகளை எழுப்பும். உயிர்களுடைய இச்சை, அறிவு, செயல் இவற்றை தூண்டுவதுதான் மாயையினுடைய தன்மை. அடுத்து, ஆனால் ஆணவ மலம் என்ன செய்யும்? விலகிடும் மலம் இவற்றை, இந்த மூன்றையும் ஆணவ மலம் விலகிடும், நீக்கிவிடும். அதாவது இச்சை, ஞானம், கிரியை இவற்றை மறைப்பது ஆணவ மலம். வேறும் அன்று, வேறும் அன்று, அதாவது ஆணவ மலம் உயிருக்கு வேறாக இருப்பதும் அன்று, வேறும் அன்று. அப்படி என்றால் உயிருக்கு வேறாக இல்லை, அதாவது உயிர்களோடு இந்த ஆணவ மலம் இரண்டர கலந்திருக்கிறது. இரண்டர கலந்து உயிர்களோடு ஒன்றாக இருக்கிறது. எப்படி இறைவன் உயிர்களோடு ஒன்றுபட்டு அத்துவிதமாக இருக்கிறானோ, அதே போல ஆணவ மலமும் உயிர்களோடு அத்துவிதமாக இருக்கிறது. ஆக நமக்கும் இறைவனுக்கும் உள்ள அந்த தொடர்பு அத்துவிதம். அதே போல ஆணவ மலத்திற்கும் நமக்கும் உள்ள தொடர்பும் அத்துவிதம் தான். ஆக இறைவனோடு போட்டி ஓடுகிறது. ஆணவ மலம் வேறும் அன்று, ஆனா அடுத்து என்ன சொல்லு, அது வேறாகி எது, அது என்று எதை சொல்லுகிறார்? இல்ல, இப்ப ரெண்டு பொருளை பற்றி பேசுகிறார். மாயை ஆணவர் ரெண்டையும் எடுத்துக்கொண்டு இங்கே விளக்குகிறார். ரெண்டுக்கு உள்ள வேறுபாட்டை காட்டுகிறார். மாயை ஞானம் இச்சை கிரியைகளை எழுப்பும், இது மறைக்கும், அது ஒரு வேறுபாடு. அடுத்து ஆணவ மலம் உயிருக்கு வேறாக இல்லை, ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அது, அது என்றால் மாயை வேறாகி, ஆனால் மாயையோ உயிருக்கு வேறாக இருக்கிறது. எனவே உடம்பு நமக்கு வேறாகத்தான் இருக்கிறது. மாய உடம்பு மாயைதானே, எனவே உடம்பு நமக்கு வேறாகத்தான் இருக்கிறது. அது வேறாகி உலகு உடல் கரணமாகி உதித்திடும். உலகமாயும் உடலாயும் கருவிகளாயும் இந்த மாயை தான் தோற்றுவிக்கிறது. உணர்ந்து கொள்ளே. இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை நீ முதலிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். மாயை ஆணவ மலம். உடனே அந்த அவர் இன்னொரு கேள்வி கேட்கின்றார். மறுபடியும் தான் சொன்ன கருத்தையே அவர் வலியுறுத்துகிறார். மாயை தான் மறைக்கும், மாயையே ஆன்மாவினுடைய ஞான கிரியையை மறைத்து நிற்கும். எது போல ஒரு ஓமை சொல்லுகிறார். எப்படி எங் ஒளிமயமான சூரியனை அந்த மேகம், மேகங்கள் வந்து மேகக்கூட்டம் வந்து மறைக்கிறதல்லவா, அப்படி மறைக்கிற போது எங்கும் இருளாகி விடுகிறதே, அந்த சூரியனை புலப்படவில்லையே. அதுபோல ஆன்மாவினுடைய ஞானம் கிரியைகளை இந்த மாயை மறைக்கிறது என்று சொல்லுகிறார். இரண்டாவது வரியில தூய அப்பரிதி தன்னை சூரியனை, பரிதி சூரியனை சுடர் முகில் மறைத்தாற் போல, மேகம் மறைத்து நிற்பதை போல, அங்க நம்ம முற்றுப்புள்ளி மறைத்தார் போல. அடுத்த வரியில அந்த முகில் நீங்கினால், மேகம் நீங்கினால் சூரியனுடைய ஒளி எங்கும் பரவும். அதுபோல போய் முகில் அகல சோதி புரிந்திடும், எங்கும் ஒளியை கொடுக்கும். அதுவே போல காயமும் அகல, இந்த உடம்பு உடம்பாகிய இந்த மாயா காரியம் அகன்றால் ஞான தொழில் பிரகாசமாமி, அறிவும் செயலும் கிரியையும் ஞானமும் பிரகாசம் அடையும் என்று அவர்கள் சொல்லுகிறார். ஆக எப்போது அறிவும் தொழிலும் விளங்குமா? இந்த உடம்பு இருக்கிறவரைதான் மறைக்கும். இந்த உடம்பு நீங்கினால் நாம் முழு அறிவு விளக்கம் பெறுவோம். அதற்காக உடம்பை விட முடியுமா? அடுத்த பாட்டிலே மறுக்கிறார் ஆசிரியர். பரிதியை முகில் மறைப்ப, அவன் சொன்ன கருத்தை சொல்லுகிறார். முகில் மறைப்ப பாய் ஒளி பதுங்கினாற்போல் உரு, உருன உடம்பு, உடம்பானது உயிர் மறைக்கின், உயிரை மறைக்குமானால் இந்த உடம்பாகிய மாயை, நீ சொல்வது போல உயிரை மறைக்குமானால் ஞான கிரியைகள் ஒழிக்கும், அறிவும் செயலும் மறைந்துவிடும். ஆனால் உண்மை அப்படியா இருக்கிறது? உடம்பு விழிப்பு நிலையில இருக்கிற போதுதான் என்ன நிகழ்கிறது? அறிவும் செயலும் செயல்படுகின்றன, விளக்கமடைகின்றன. இந்த உடம்பு செயற்படாத உறக்க நிலையிலே உடம்பு இல்லை என்றால் அறிவும் தொழிலும் விளங்காமல் இருக்கிறது. இது எதை காட்டுகிறது? உடம்பு செயல்பட்டால் அவை விளங்குகின்றன, உடம்பு செயல்படவில்லை என்றால் அறிவும் தொழிலும் இல்லை. இது எதை காட்டுகிறது என்றால் உடம்பினாலேதான் ஞானமும் கிரியையும் விளங்கும், நீ சொல்வது போல இல்லை என்று அனுபவத்தை சொல்லுகிறார். உரு உயிர் மறைக்கின் ஞான கிரியைகள் ஒழிக்குமாகும் என்று அதுவரை அவனுடைய கருத்தை சொல்லி அதை மறுக்கிறார். கருதிடும் இச்சா ஞான காரியம் காயம் பெற்றால் மறுவிடும். உடம்பு காயம், காயம் என்றால் உடம்பு செயல்படுமானால் காயம் பெற்றால் மறுவிடும் உயிருக்கு. உயிர்களுக்கு அந்த அறிவு விளக்கம் பொருந்தும். இது விழிப்பு நிலையிலே, இது விழிப்பு நிலை. காயம் பெற்றால் மறுவிடும் உயிர்க்கு. காயம் வந்திடாவிடின் உடம்பு செயல்படவில்லை என்றால் உறக்க நிலையிலே காயம் வந்திடாவிடில் மறைப்பே. அப்போது ஆன்மாவினுடைய அறிவு செயல்கள் மறைந்து போகின்றன. ஆதலால் என்ன முடிவு தெரிகிறது அடுத்த பாட்டுல? போத காரியம் மறைத்து நின்றது புகழ் மலம் காண். போதம் என்றால் அறிவு, போதம் என்றால் அறிவு. போத காரியம் அறிவினுடைய செயல், அறிவினுடைய செயலை மறைத்து நின்றது எது என்றால் புகழ் மலம். ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற ஆணவ மலமாகும். ஆகமங்கள்தான் இந்த ஆணவ மலத்தினுடைய உண்மையை வலியுறுத்தி அந்த மலம்தான் அறிவை மறைக்கிறது என்று ஆகமங்கள் சொல்லுகின்றன. ஆதலால் மறைத்து நின்றது புகழ் மலங்கான். ஓதலாம் குணமுமாக அந்த ஆணவ மலத்தை எப்படி சொல்லலாமா? உயிரினுடைய குணமென்றும் சொல்லலாம், உயிரினுடைய குணமென்றும் சொல்லலாம். சொல்லலாமா? அந்த உண்மைக்கு என்ன அர்த்தம்? குணமுமாக ஓதலாம் என்றால் அது உண்மை இல்லை, செயற்கை. ஆக ஆணவம் என்பது குற்றமே தவிர குணமல்ல. ஏன் குணமென்றும் சொல்லலாம் என்கிறார் என்றால் ஆன்மா என்று உண்டோ? அன்றே அதனிடத்தில் பொருந்தி இருக்கிறதே. எப்படி குணம் பொருள் என்று உண்டோ அன்றே குணமும் சேர்ந்திருக்கிறது, அதே போலத்தான் ஆணவமாகிய குற்றமும் ஆன்மா என்று உண்டோ அன்றே அதனிடத்திலே மறைத்து கொண்டிருக்கிறதே. அந்த வகையில ஆணவ மலத்தை குணமென்றும் சொல்லலாம், அவ்வளவுதான். அந்த உண்மையினாலே அது குற்றம் என்பதை வலியுறுத்தி ஓதலாம் குணமுமாக உயிரினுள் விரவலாலே உயிரோடு கலந்திருப்பதனால். அடுத்து மாயையை குறிப்பிடுகிறார். காதலால் அவித்தை சிந்த தரும் கலையாதி மாயை. அம்மாயையானது கலையாதிகளை, அதாவது இந்த கலை முதலிய தத்துவங்களை கலையாதிகளை அவித்தை சிந்த அறியாமை, அவித்தைன அறியாமை, அறியாமை நீங்கும்படியாக தரும், தருகிறது. மாயைதான் இந்த கலை முதலிய தத்துவங்களை கொடுத்து நமக்கு அறியாமை நீங்க உதவுகிறது. காதலால் அது என்ன? அன்போடு நம்மீது, நம்மீது யாருக்கு காதல்? மாயைக்கா? மாயைக்கு நம்மீது அவ்வளவு நேசமா? இறைவன், இறைவன் உயிர்கள் மேல் வைத்த காதலால் இப்படியெல்லாம். அவனுடைய விருப்பத்தினால், இறைவனுடைய விருப்பத்தினால் மாயை இப்படியெல்லாம் உதவி செய்கிறது. காதலால் அவித்தை சிந்த தரும் கலையாதி மாயை. ஆதலால் இரண்டும் சோதி இருள் என வேறாமன்றி, இருளும் ஒளியும் போல மாயையும் ஆணவமும், ஆணவம் இருள் மாயை ஒளி, சோதி இருள் என வேறாம். அடுத்த பாட்டுல புருடந்தன் குணம் அவித்தை எனின், ஆன்மாவினுடைய குணம் அவித்தை. அவித்தை என்னது? அறியாமை அல்லது ஆணவமலம். முந்தின பாட்டில் அதான சொன்னார், ஆணவமலம் உயிரினுடைய குணமாக இருக்குமானால், புருடந்தன் குணம் அவித்தை எனில் சடம் புருடனாவான். புருடன் சடப்பொருளாவானே. ஏனென்றால் அறியாமை என்பது ஜடப்பொருளினுடைய தன்மை. ஆன்மாவினுடைய தன்மை அறிவு. ஆன்மாவினுடைய இயல்பு அறிவு, சடப்பொருள்களுடைய இயல்பு அறியாமை. புருடன் சடமாவான். இன்னொரு கேள்வி கேட்கிறார், குருடந்தன் கண்ணின் குற்றம். குருடனுடைய, பார்வை தெரியாதவனுடைய கண்ணிலே உள்ள குற்றமாகிய படலம் கண்ணின்தன் குணமோ? அந்த கண் பார்வையை மறைக்கிற படலம் கண்ணுக்கு குணமாக இருக்க முடியுமா? குருடன் தன் கண்ணின் குற்றம் கண்ணின் தன் குணமோ கூறாய். அடுத்து என்ன சொல்லிருக்கு? மருள். மருள் தன்றன் குணமதாகி மலம் அசித்தாகி நிற்கும். மருள்னா அறியாமை. அறியாமையை தன் குணமதாகி, தன்னுடைய குணமாக கொண்டு, அறியாமையை தனது குணமாக கொண்டு மலம், ஆணவமலம் அறியாமையை தனது குணமாக கொண்டு அசித்தாகி நிற்கும். ஜடமாகி, அது ஜடப்பு. எனவே அசித்தாகி சடமாகி நிற்கும். ஆணவமலம் ஜடம். அதற்கு மாறாக தெருள், தெளிவு, அறிவு தெளிவு, தெளிவு அறிவு, தன் குணமதாகி தன்னுடைய குணமாக கொண்டு அறிவை சித்தென நிற்கும் சீவன். சித்து பொருளாக ஆன்மா விளங்கு. அடுத்து இந்த மும்மலங்களுக்கும் இடையிலே இருக்கிற தொடர்பை, இது ஒரு நல்ல பாட்டு பாருங்க. இந்த மும்மலங்களுக்கும், மும்மலங்களை எப்படி இயைந்து செயல்படுகின்றன என்று இணைத்து காட்டுகிறார். மும்மலங்களுக்கு இடையிலே உள்ள தொடர்பை பார்ப்போம். இப்போ நெல், நெல்லிலே உமி இருக்கிறது, தவிடு இருக்கிறது. தெரியுமில்ல உங்களுக்கு, அது வேற தெரியாத பொருளையும் ஓமையா சொல்லிட்டு. நெல்ல உமி இருக்கிறது, உமிக்கு உள்ள தவிடு என்பது என்ன? ஆங்கிலத்தை சொல்றீங்க. அந்த அரிசியை ஒட்டி இருக்கிற அந்த பழுப்பு நிறத்துல இருக்கிற அந்த தவிடு, இந்த இரண்டோடு அந்த அரிசியில முளைக்கிற தன்மை இருக்கிறது, முளைக்கின்ற சக்தி. அந்த நெல்லை விதைத்தால் முளை தோன்றும், முளைக்கின்ற சக்தியும் அதனிடத்திலே இருக்கிறது. எனவே முளைக்கின்ற சக்தி, தவிடு, உமி என்ற மூன்றும் அடங்கியிருக்கிறது. அந்த உமியை எடுத்துவிட்டு விதைத்தால் முளைக்குமா? எனவே அந்த முளைத்தல் சக்தியை பாதுகாத்து வைத்திருப்பது உமி என்று தெரிகிறது. அதே போல இந்த தவிடை நீக்கிவிட்டால் முளைக்குமா? இந்த மூன்றும் சேர்ந்திருக்க வேண்டும். அதுபோல இந்த மும்மலங்களும் எப்படி என்றால், உமி போல ஆணவமலம், ஆணவமலம்தான் உமி. தவிடு போல இருப்பது மாயை, மாயைதான் தவிடு. அந்த உள்ளே இருக்கிற முளைக்கின்ற சக்தி, முளைக்கின்ற ஆற்றல் போன்றது எது என்றால் கண்மம். கண்மந்தான் முளை. எனவே கண்மம் எதை தோற்றுவிக்கிறது? அந்த முளைக்கின்ற ஆற்றல் அந்த செடியை தோற்றுவிப்பதைப் போல், அந்த முளைக்கின்ற ஆற்றல் அதுபோல கண்மம் எதை தோற்றுவிக்கிறது? எதை? இன்பம் துன்பம். இன்பம் துன்பம் என்ற போகத்தை கண்மமாகிய வினைதான் தோற்றுவிக்கிறது, இன்ப துன்பங்கள். எனவே அந்த கண்மம் என்பது முளைக்கின்ற ஆற்றல், அது தோற்றுவிக்கிற இன்ப துன்பங்கள் தான் முளை. இன்ப துன்பங்கள் தான் முளை. இந்த தவிடு போன்றது எதை சொன்னேன்? மாயை. மாயை எப்படி உதவுகிறது என்றால், இந்த கண்மம் இன்ப துன்பங்களை தர, இந்த இன்ப துன்பங்கள் எப்படி நம்மை வந்து அடைகின்றன? எதன் வாயிலாக வருகின்றன? உலகப்பொருள். உலகப்பொருள் என்றால் உடம்பும் சேரும். உலகப் பொருள்களின் வழியாகத்தான் இன்ப துன்பங்கள் நம்மை வந்து அடைகின்றன. இதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆக எப்படி நமக்கு இன்ப துன்பங்கள் வருகின்றன, எந்த வழியாக என்றால், இந்த உலக பொருள்கள் மூலமாகத்தான் நமக்கு இன்ப துன்பங்கள் வருகின்றன. நம்முடைய உடம்பே நமக்கு துன்பத்தை தருகிறது. அந்த மூன்று விதமாக சொல்லுவார்களே வினை, துன்பத்தை தருகிற வழி, ஆதி பௌதிகம், ஆதி ஆன்மீகம், ஆதி தெய்வீகம். ஆதி பௌதிகம், ஆதி ஆன்மீகம், ஆதி தெய்வீகம் என்ற இந்த மூன்று வழியாக துன்பங்கள், இன்பங்களை பற்றி பேசியில்லை, துன்பங்கள் இப்படி வருகின்றன என்று வகுத்து வைத்திருக்கிறார்கள். ஆதி ஆன்மீகம் என்றால் ஆன்மான உயிர்தானே. எனவே ஆதி ஆன்மீகம் என்றால் தன்னாலும் பிற உயிர்களாலும் வருகிற துன்பங்கள், தன்னாலும் பிற உயிர்களாலும் வருகிற துன்பங்கள். ஆக குடும்பத்தில் மனைவியினால கணவனுக்கு துன்பம் வரலாம், வருதல் இல்லையா? அதே போல கணவனாலே மனைவிக்கு துன்பம், வேண்டுகிறாலே துன்பம் வரும்போது வேண்டாதவர்கள் எவ்வளவு துன்பம் கொடுப்பார்கள். ஆக எந்த வழியிலையும் வரலாம். ஆதி ஆன்மீகம், ஆதி பௌதிகம். பௌதிகம் என்றால் இந்த இயற்கை, வெள்ளம் புயல், ஆமா நெருப்பு பிடித்து எரியுது, நெருப்பு விபத்து எல்லாம். ஆதி தெய்வீகம். தெய்வீகம்னா பிற தெய்வங்கள். தெய்வங்கள் என்றால் இந்த என்ன, ஆமா சிறு தெய்வங்கள், பேயெல்லாம். அந்த அவரை காணவே பேயை பற்றி கேட்டவர். தெய்வீகம் தெய்வத்தினாலே வருவது. ஆமா இதெல்லாம் ரொம்ப தெய்வீகத்தை. இப்படி பிற பொருள்களால் நமக்கு அந்த அவற்றின் வழியாக நமக்கு இன்ப துன்பங்கள் வருகின்றன. எனவே மாயை, இந்த உலகப் பொருள் என்பது மாயை தானே, மாயா காரியங்கள். எனவே இன்ப துன்பங்கள் கண்மத்தினாலே வருகின்ற மா இன்ப துன்பங்கள் நம்மை வந்து அடைவதற்கு வழியாக வாயிலாக இருப்பவை மாயா காரியங்களே. எனவே எப்படி அந்த அந்த நெல்லிலே இருக்கிற அந்த தவிடு அந்த அரிசி முளைப்பதற்கு துணை செய்கிறதோ, அதுபோல மாயை இந்த கண்மம் செயல்படுவதற்கு துணை செய்கிறது, கண்மத்துக்கு துணை போகிறது மாயை. மாயையினுடைய துணை இல்லாமல் கண்மம் தன்னுடைய பயனை தர முடியாது. அப்படி மாயையும் கண்மமும் இணைந்து செயல்படுகின்றன. அதாவது இறைவன் தான் அவற்றை ஏவித்து கொடுக்கிறான். இவையெல்லாம் ஜடம் தானே, அதை பார்த்தோமே. எனவே இறைவனுடைய செயல்தான். சரி, இன்னொன்று ஆணவத்தினுடைய செயல் என்ன? அதுதான் உமி போல. அந்த உமி போல இங்கே ஆணவமலன்தான் எதை கொடுக்கறது? நான் பார்த்தோமே போத்திருத்துவம் கர்த்திருத்துவம் என்றெல்லாம் பார்த்தோமே. இந்த இன்ப துன்பங்களை நுகர வேண்டுமானால் ஆன்மாவுக்கு என்ன வேண்டும்? அந்த நுகர்வோன் என்ற தன்மை இருக்க வேண்டும். அதாவது விருப்பு வெறுப்பு ஆன்மாவிடத்தில் இருந்தால்தான் இந்த உலக போகத்தை நுகர முடியும். விருப்பு வெறுப்பு இல்லாத ரெண்டையும் தாண்டி விட்டான் என்றால் அவனுக்கு உலக போகம் கிடையாது, அவனுக்கு கிடையாது. விருப்பு வெறுப்பு உடையவன் தான் உலகத்தை நுகர்வதற்கு தகுதி உடையவன். அந்த தகுதியை கொடுப்பது ஆணவமலன்தான், விருப்பு வெறுப்பு. எனவே ஆணவமலம் உயிர்களிடத்திலே விருப்பு வெறுப்பை தோற்றுவித்து நான் என்ற தன்முனைப்பை செய்து அந்த உலக போகத்திலே ஈடுபடுத்துகிறது ஆணவமலம். உலகத்தை நோக்கும்படியாக நாடும்படியாக தூண்டுகிறது ஆணவமலம். இச்சை உலக இச்சையை தூண்டுகிறது. இறைவனை நோக்க விடாமல் உலகத்தையே நோக்கும்படியாக ஆணவமலம் வைக்கிறது. எனவே அந்த வகையிலே ஆணவமலம் பிற இரண்டு மலங்களோடும் இயைந்து செயல்படுகிறது. எனவே இறைவன்தான், இறைவனுடைய திரோதான சக்தி தான், அதை மறந்துவிடக்கூடாது. இந்த சகல நிலையிலே இறைவனுடைய திரோதான சக்தி மறைந்திருந்து இந்த மும்மலங்களையும் செயற்படுத்தி உயிர்களுக்கு இன்ப துன்பமாகிய போகத்தை ஊட்டுகிறது திரோதான சக்தி.
2: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: தில்லைவாழ் அந்தணர்கள் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: இப்ப அளவிலா அளவுன்னா எதனால் அளக்க முடியாதுன்னா, மனிதன் ஒரு எக்ஸ் ஒரு உயிருடைய அறிவுடைய பொருளாலும், இன்னொன்று அவன் அறிவற்ற பொருளை கொண்டு அளக்கலாம். அறிவற்ற பொருளாலும் இந்த ரெண்டால் அளக்க முடியாது. இசைக்கொண்டு அவங்க அந்த பசுஞானத்தாலும் பாசஞானத்தாலும் சொன்னாங்க அவங்களுடைய. அப்ப அளவிலா அளவும் ஆகி உயிர் தன்னறிவை கொண்டோ அல்லது தனக்கு துணையாயிருக்கிற அந்த உலகியல் பொருள்களை கொண்டோ அளக்க முடியாதது, அளக்க முடியாது. அதுதான் திருவாசகத்தில் அளவறுப்பதற்கு அறியவன். ஏண்டா நீ யாவரை போய் அளந்துடுவேனே, அளவறுப்பதற்கு அறியவன். அப்ப முடியலன்னா நம்ம இந்த சிந்தனையே திருநீருக்கு பூச வேணாம் போயிடலாமே சார்னாரு. ஆடாடா உட்கார்றாரு. அடியவர்க்கு எளியன். அடுத்த வரி திருச்சதத்தில் வேதம் சொல்லிருக்காரு. இப்படி எல்லாம் பார்க்கும்போது அளவிலா அளவும் ஆகி உயிர் தன்னாலும் தன்னுடைய துணைக்கருவியாக இருக்கிற பொருள்களாலும் அளக்க முடியாத அளவாக இருக்கிறான். ஜோதியாய் நல்ல ஒளிப்பிழம்பா இருக்கிறான். ஒளிப்படம மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரி என்றெல்லாம் சொல்றது. அந்த ஜோதியே ஜோதின்னு சொன்னது உண்டு, ஒளிவளர் விளக்கே என்று சொன்னது உண்டு. திருவிசைப்பாவில ஒளிவளர் விளக்கே என்றெல்லாம் சொல்றது அல்லவா. இப்படி எல்லாம் ஜோதியாய் உணர்வும் ஆகி அறிவாக அல்ல இந்த உயிருக்கு அறிவாகவும் இருக்கிறான். இப்படி எல்லாம் ஆகி தோன்றிய பொருளும் ஆகி, தோன்றிய பொருளும் ஆகி. தோன்றிய பொருள் எது? நம் கண்ணால் தோன்றப்படுகிற பொருள். கண்ணால் தோற்றப்படுகிற பொருள் என்ன? ஒண்ணு நம்ம விளக்கமே வேணாம். இரு நிலனாய் தீயாகி நீரும் ஆகி எரியும் காற்றாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி தோன்றிய பொருளும் ஆகி. தோன்றிய பொருளாவது என்வகை பொருள். அந்த என்வகை பொருளாகவும் இருக்கிறான், என்வகை பொருளாகவும் இருக்கிறான். தோன்றிய பொருளும் ஆகி பேதியா ஏகம் ஆகி, பேதியா ஏகம். பேதித்தல் பேதித்தல்னா பிரிக்கப்படுதல், பிரிக்க முடியாத ஒன்றுபட்டிருக்கிறான், பிரிக்க முடியாமல் ஒன்றுபட்டிருக்கிறான். அது எப்படின்னாரு, பிரிக்க முடியாத ஒருமைப்பாடு. அதுதான் ரொம்ப அருமையா சொன்ன, வேற யாரும் சொல்லல, ஞான சம்பந்தர் தான் சொன்ன. இருமையின் ஒருமையும், இருமையின் ஒருமையும், இருமை இருமை தான், ஆனா அது ஒருமை. அப்படியா? ஆண்டவனும் உயிரும் வேறு வேறு தான், ஆனால் அந்த முத்தி நிலையில் எப்படி இருக்கும்? இருமையின் ஒருமையம் ஒருமையும். அல பெருமான், பெருமானுடைய திருவடி கீழே இந்த ஆன்மாவானது அப்படியே சார்ந்து அந்த திருவள்ள இன்பத்தை திளைச்சு போட்டிருக்கும். திளைச்சதுனால ஆண்டவனே ஆயிட்டான் அர்த்தம் இல்ல. நமக்கு மற்றவங்களுக்கு அதான் வெட்டுமே. திளைச்சதுனால ஆண்டவனே ஆயிட்டான்பாங்க. இல்ல, ஆண்டவன் ஆண்டவன் தான், டெல்லிக்கு பாய்ச்சாலும் தள்ளிக்கு புள்ளதான், ஆண்டவன் ஆண்டவன் தான், இந்த ஆன்மா ஆன்மா தான். ஆனால் இதுவரை இருந்த இந்த இன்ப துன்பங்கள் பிறப்பிறப்புகள் போன்ற இந்த கட்டுக்கழிவை எல்லாம் இல்லாமல் அந்த அருளானந்தத்தை அப்படியே வடங்குகின்றாய்க்கு உன் அருளாரமுதத்தை வாரி விழுங்கினேன் விக்கினேன் என்று அந்த அனுபவத்திலேயே ஒன்றி இருப்பது இருக்குதே, அது புத்தி பேரு. அதான் இருமையின் ஒருமையும். அருமையான சித்தாந்த சொல்லது இல்ல, அந்த அத்வைதம் அத்வைதம் சொல்றாங்களே வட சொல், அதுக்கு நேர் ஒரு தமிழ் சொல் இருக்குமானால், தொடர் இருக்குமானால் இருமையின் ஒருமை. ஞான சம்பந்த எழுகூட்டு இருக்கல இது சொல்றாரு, இருமையின் ஒருமை. இங்கதான் சொல்றது, இப்ப சொல்றது நம்ம எங்கப்பா உரை சொல்ல முடியும் ஞானியருடைய இதுக்கு? ஒரு ஞானியனுடைய தொடருக்கு இன்னொரு ஞானியனுடைய உரையை இணைச்சா அதான் உரையே தவிர உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? ஒன்னும் தெரியாதுங்கிறதா தெரியுது. அதான் பேதியா ஏகம் ஆகி இருமையின் ஒருமையும் இந்த சித்தாந்த சொல்லால் சொன்னா. இப்ப எல்லாம் இவங்க எல்லாம் கூட படிச்சவங்க எல்லாருமே நல்லது சிவியான பதில் நல்ல விளையாண்ட பக்கத்துல எல்லாரும் இப்ப திருவாரூர் ஆதினு சொல்லி இப்படி எல்லாம் படிக்கிறாங்க. அந்த சொல்ல சொன்னா அவனே தானே ஆகிய அன்னறி ஏகன் ஆகி. பத்தாஞ்சூத்திரம் ஏகன் ஆகி இறை பணி நிற்க மலமாய தன்னோடு வல்வினை என்று அறிந்தது. அதான் எனவே பேதியா ஏகமாகி இந்த உயிர் வேறு பெருமான் வேறு என்று பிரிக்க முடியாத ஒருமை உடையவனாக இருக்கிறான். பெண்ணுமாய் ஆணும் ஆகி, பெண்ணுமாய் ஆணும் ஆகி அப்படின்னாரு. அவன் பெண்ணாக ஆணாக இருக்கிறான், மற்றதாகவும் இருக்க. இப்படியெல்லாம் கூட முனிவாஸ் சொல்லுவார். ஆனா எது எடுத்தாலும் இதுல ரெண்டு அடங்கிடும், எது பெண் ஆண்ல அடங்கிடும். இங்கே இலக்கணம் தான் வருது. முதல்ல பெண் ஆண் அலின்னு பிரிச்சாங்க. அப்ப அந்த அலியை வந்து எந்த பாலில் சொல்றதுன்னு, அலியே ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை என்ன பண்றதுன்னு. தொழுவாப்பியர் கூட லேசாக தான் விட்டாரு, நன்னூலாளர் ஒரு அலசலசி விட்டாரு. ஏன் சார், அலியை போய் அலி வந்தான் அப்படின்னு சொன்னா ஆடவர் உலகமெல்லாம் வெறுக்குது. என்னையா, நாங்கெல்லாம் சுத்த மீசு உடைய மாப்போசி, இவன் வந்து ஆணும் பெண்ணும் இல்லாருக்கும் என்ன ஆண்பாலில் சேர்க்கிறியே அப்படின்னு சொல்லிடுவான். பெண் பாலை கொண்டு சேர்த்தோம்னு வச்சுங்க, என்னையா நாங்கெல்லாம் பெண்மைக்கே நானும் அச்சமும் நானும் மடனும் மந்திரத்த நிச்சயம் பெண்பார்க்கூறி என்ப என்று தொழுவாப்பின் சொல்லுது. அப்படி பெண்மை உடையவர் இந்த ரெண்டு கட்டான பிள்ளைங்களது இல்லைங்க மகன். பாவம் இந்த அலி ஆண்லையும் கேட்க முடியல பெண்மையும் சொல்ல முடியல. உடனே பார்த்தார் பர்சன்டேஜ் பாடுறான்னு. அதனால பண்ணாரு, ஆண் தன்மை மிக்க இருந்து பெண் தன்மை குறைஞ்சது ஆண்னு தள்ளு. என்ன பண்றது, மெஜாரிட்டி பார்த்துக்க. இல்லை பெண் தன்மை மிக்க இருந்து ஆண் தன்மை குறைஞ்சது பெண்ணோட சேர முடியுது சார். அந்த ரெண்டு இனமும் வந்து இது வேணான்னு சொல்லி சைட் பண்ணுது சார் அப்படின்னாரு. இருமையும் அகரிணை அன்னவும் ஆகும். உடனே அகரணையில சேர்த்து என் கோரிக்கை வெற்றி பெற்றது. வெளியில வந்துட்டான். என்ன பண்றது, அந்த காலத்திலேயே கோரிக்கை வச்சு வெற்றி பெறான், ஒரு வாரம் இருந்து வெற்றி பெறான். இதை முன்னே சொல்லி சொல்லி இந்த இவ்வளவு இப்ப இவ்வளவு தபால் எல்லாம் வரப்போகுதா நமக்கு. சிவ சிவ போக்கும் வரவும் புணரும் இலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே. இது வரைக்கும் பெட்டியில காத்துக்கிட்டு இருந்தது, இனி காண்பறிய பேரொழியே. இத்தையும் வரப்போகுது நமக்கு, ஒரு காலத்திலயும் இல்ல, நல்ல காலத்திலயே இல்ல, நீ தானே வரப்போகுது. நேற்று கூட ரொம்ப கடினப்பட்டேன். ஆணும் ஆகி அப்படியே பெண்ணானா இருந்தான். அங்க அவன் அவள் அது என்று சொன்னார். இங்க அவனாகி அவளாகி அதுவாகி இருப்பதும் தெரியும். எனவே இதுவரையில் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ யார் போதிப்பது, இப்படி எல்லாம் இருக்கின்ற பெருமான் போதிப்பது. யாருக்கு, பெருமான் அல்லாத நம்மனோருக்கு. அப்ப பெருமான் அல்லாம ரெண்டு பொருள் இருக்குது சித்தாந்தப்படி. என்னது, ஒண்ணு உயிராகிய நாம், நம்ம பிடிச்சிருக்கிற சனியனாகிய மலம் அல்லவா, அது அறிவற்றது, அதனால அதுக்கு ஒண்ணும் போதிக்க வேண்டியது. அது என்ன தெரிய போகுது, இந்த தூணுக்கும் இதுக்கும் ஒண்ணும் கிடையாது. அதனால எனவே இறைவன் போதிக்கிறான். எனவே அவனை விட்டு இரண்டு மூன்றாக எண்ணுகின்ற பொருள் உயிரும் தலையும் உலகம். இங்க தலை தானே உணராது, அதனால என்னைக்கு உணர முடியாது, அதனால உணர வேண்டிய நம்ம தான். எனவே உயிருக்கு உணர்த்துகிறான் போதித்தல். யாருக்கு, உயிர்களுக்கு. போதிப்பது யார், இறைவன். என்ன போதிக்கிறான், என்ன போதிக்கிறான். இது மாதிரி தான் சித்தாந்தம் வேணுங்கிறேன். என்ன பண்ணுவீங்க இல்லைன்னா, எதை போதிக்கும், எதை போதிக்கும். 14 சாத்திரத்துல ஒரு சாத்திரம் அதுக்காக காத்துக்கிட்டு என்று வந்தா

அதான் போதிக்குது. அப்பா இந்த பெருமான் ராஜ பெருமான் படியே இருங்கிறாரே, அந்த எதை போதித்துக் கொண்டிருக்கிறான், அந்த நடனத்துல தோற்றம் துடியதனில் விடாது ஒழித்துக் கொண்டிருக்கிறான். ஏன் சுவாமி கைவழிக்காதா, அந்த அந்த கருவிதான் ஒண்ணு கெட்டு போகாதா அப்படின்னாரு. அந்த கருவியும் கிடாது கையும் கிடாது, அதுல ஏதேனும் ஒண்ணு கெட்டுச்சு நாம கெட்டு போடுவோம், அதனால நமக்காக அது கெடாமையே இருக்குது. தோற்றம் துடியதனில் அந்த ஒழிப்பினாலேயே தான் இந்த தோன்றுகிறது. இப்ப அண்மையில ஒரு விஞ்ஞானி கண்டுபிடித்து நம்ம தினமணியில வந்தது, அது எந்த தாழ்ந்தா எங்க எடுத்து வைக்கிறது இல்ல, அவ்வளவு எல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த உலக தோற்றம் எப்படி வருதுன்னு கேட்டா, ஒரு பெரிய பேரொளி ஒண்ணு இருக்குமா வருமா, அந்த பேரொளி ஆன உடனே இந்த உலகம் தோன்றும் என்று இன்னும் அப்படி கண்டுபிடிச்சிருக்கிறார். நாம என்ன சொல்றோம், அந்த நாதம் அதுல இருந்துதான் விந்து மற்றதெல்லாம் வந்தது. நாத விந்து கலாதி நமோ நம, நம்ம நாதம் ஒலிங்கிறோம். அவங்க என்ன ஒரே ஒரு இடி மாதிரி ஒரு பெரிய சத்தம் கேட்கும், அதன் பிறகுதான் அந்த உலக தோற்றம் தோன்றும். எனவே இந்த உலக தோற்றத்திற்கு மூலம் ஒலி, ஒலி என்று இந்திய விஞ்ஞானத்துல அது குறிச்சு வச்ச எங்க நாள் இதெல்லாம் தினமில தான் வந்தது. ஆகவே இந்த உடுக்கையினுடைய ஒலி இந்த உலக தோற்றத்திற்கு காரணம். தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில், பெருமான் அப்படியே சொல்றான் அல்லவா, தோயும் திதி அமைப்பில் திதினா காத்தல், அப்படியே இருந்து என்று வந்தா என்னும் என் பெருமாந்தன் திருக்குறிப்பி என்று சொல்லிட்டு என்னைக்குப்பா வந்து இப்ப வா வந்து என்று சொல்லி எல்லாரோடும் வழங்குவது. தோயும் திதி அமைப்பில் சாற்றிடும் அங்கியிலே சங்காரம், இந்த ஒரு பிறப்பில் நீ பாஸ் பண்ணா முத்திக்கு போடலாம், ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு விட்டுனா, ஒரு தாள் ரெண்டு தாள் விட்டுருந்தீன்னா நீ என்ன பண்ணுவேன், ஏப்ரல் மாசம் ரிசல்ட் வருது, ரிசல்ட் வந்தவொடனே என்ன பண்ற அப்படின்னு சொன்னா, சார் ஒரே ஒரு தாள் போட்டுது அப்படிங்கிறீங்க, உடனே மறுநாளா தேர்வு வைக்கிறான் கிடையாது, ஒரு 6 மாதம் அவகாசம் கொடுத்து அதுக்குள்ளேயாவது படிச்சு தோல என்று சொல்லி அவகாசம் கொடுக்கிறான். அது போல இந்த உலகத்திற்கு ஒரு காலத்துல எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் என்று அவன் இழைக்கும் போது, அப்படியாப்பா சரி பேசாம இருப்பா, ராஜாவை கொஞ்ச நேரம் பேசாம இருப்பா, படுத்துக்கப்பா படுத்துக்க, அதான் ஒடுக்கம். ஒடுக்கம் அது சுயான சித்தியார்ல சும்மா ரெண்டு சொல்லுல, அடிப்பு இழைப்பாரல், அழிப்பது அழிப்பதுன்னு என்னதுக்குன்னு கேட்டாரு, நம்ம இழைப்பாருவதற்காகத்தான், வேற ஒண்ணும் இல்லை. இந்த உயிரில் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் என்று சொல்லுதே, அது மாதிரி இழைச்ச மாட்டை நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச நேரம் தட்டி கொடுத்து நிறுத்தணுமே தவிர தார் குச்சி எடுத்து குத்தப்படாது. நமக்கு இருக்கிறாரா ஆண்டவனுக்கு இருக்காதா, நமக்கு இருக்கிறாரா, சிமெண்ட் மூட்டை எழுதிட்டு போச்சுன்னா மணல்ல மாடு அப்படியே நீ திணறுது வாயில அப்படி நுட தள்ளிட்டு இருக்கும்போது ஓட்டுறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு நிறுத்திடுவான், ராஜா அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் நிறுத்துவான், நிறுத்திட்டு புறா ராஜா புடி, புறா ராஜா புடி என்று சொல்கிறான் மாடு மேய்க்கிறவன். அப்ப அந்த மாட்டுக்கு அதுதான் அழிப்பு, அழிப்புன்னா இழைப்பாரல் என்று சொன்னார். நம்ம தத்துவ மாதிரி எளிமையும் இனிமையும் உடையது வேற எங்க இருக்கு, அழகா செய்த. அப்ப அது ஒடுக்கிறான், அந்த ஒடுக்கிறது என்ன, சாத்தியிடும் அங்கியிலே சங்காரம், நெருப்பு இருந்தா தானப்பா எல்லாம் சங்காரம் அடிக்க முடியும், அதுக்காக நெருப்பு வச்சிருக்காங்க. ஊற்றமாய் ஊன்று மலர்ப்பதத்தே உற்ற திரோதம், ஒரு ஆளை போட்டு அமுகிட்டே உட்கார்ந்துருக்கான மனுஷன், மனுஷனுக்கு சார் முதுகு வலிக்காதா, இந்த மனுஷன் தான் ஒரே காலில் ஊனிட்டு இருக்காரு ஏன்னாரு, அந்த அழிப்பு தான் உனக்கு மறைப்புன்னர். என்ன மறைப்புன்னர், இந்த வினை அனுபவத்தை இந்த நேரத்தில் இது மாதிரி நீ அனுபவிக்கிறேங்கிற அந்த எண்ணம் இருக்குமானா, நீ ஏன் போற, நீ ஏன் போற, என்னமோ சார் நான் போவேனான்னு தான் நினைச்சேன் பாருங்க, என்னமோ இன்னைக்கு பாருங்க நான் நின்னுனா பஸ் நின்னுது, நின்று ஐயா இடம் இருக்கான்னு ஏறலாம் ஐயா அப்படின்ட்டான், ஏறணும் பாருங்க ஒரு பரலாங்களை பாருங்களேன், இன்னும் ஒரு 2 செகண்ட் தள்ளி இருந்தேன்னா எனக்கு இந்த மாதிரி வந்திருக்காரு என்னரே, அது உனக்கு தெரிஞ்சிருந்தா தான் வம்பு இல்லையே, தெரியலையே, அதான் மறைப்பு. ஊற்றமாய் ஊன்று மலர்ப்பதத்தே உற்ற திரோதம், சுவாமி இந்த விடுதலை எல்லாம் பெற்று இந்த ஆன்மா என்னைக்கு கரையேறும்னர், முத்தி நான்ற மலர்ப்பதத்தே நாடு, இந்த எடுத்த திருவடி இருக்குதே அந்த எடுத்த திருவடி தான், எப்பா இதை பார்த்துக்கடா இதுலதான் உனக்கு கரையேறணும்னர், இதை வச்சுதான் நீ கரையேறணும் அப்படிங்களா சுவாமி, இதுதான் கரையேறணுமன்னார், அதனாலதான் இப்ப ஏன்னா மார்கழி மாசம் வரப்போகுது, அதனாலதான் கரையேற போறோம். எப்படி போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், திருவடியை வாழ்த்தி வாழ்த்தி சொன்னது ஏன் கரையேற்றுறது, அதுதான் திருவடி தான். இப்படி போதியா நிற்கும் இந்த மாதிரி தோற்றத்தையும் காத்தலையும் மறைத்தலையும் அப்புறம் அந்த அறிவு கொடுத்து அல்லவா அருளலையும், அருளல் என்பது இருவகைப்படும், இந்த உடம்பு கொடுத்து வினையை அனுபவிக்கின்ற பொழுதே இடைக்க

காலமான சில அருள் முத்தி பேருங்கிறது நிலையான அருள், முத்தி பேர் நிலையான அருள். இப்படி அருளல் ஆகிய இந்த ஐந்தையும் ஆன்மாக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறான் என்பதை அந்த திருநடனம் போதிக்குது, போதிக்குது, போதித்துக் கொண்டே இருக்கிறது. போதியா நிற்கும் தில்லை திருநடம் போற்றி போற்றி, ஐந்தொழிலையும் அந்த பெருமான் செய்கிறான். அப்படி செய்கின்றுதான் இந்த உயிர்கள் எல்லாம், நாம் எல்லாம் உயிகின்றோம். நாம் உய்வதற்காகத்தான் அந்த நடனமே செய்து கொண்டிருக்கிறான் என்பதை போதித்துக் கொண்டிருக்கிறதாம், அறிவுறுத்தி கொண்டிருக்கிறதாம் அந்த தில்லை திருநடம். அதனால் அதற்கு வணக்கம், வணக்கம். அருமையான பாட்டு தான். அடுத்த பாட்டு தான் இவங்க இறைவணக்கமா சொன்னது. கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி, கற்பனை கடந்த சோதி. அந்த சோதி அந்த ஒளின்னு சொன்னீங்களே, அந்த ஒளி எப்படி இருக்கும்னு கேட்டார். நீங்க நானும் சொல்லி கற்பனை பண்ணி அதை என்னதுன்னு முடிச்சுக்க முடியாதுங்க அடிகளார். இப்ப அண்மையில் வந்தவர் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி என்று முடிச்சுட்டார் அல்லவா. அருளாக இருக்கும், பெருசா இருக்கும்ப்பா. அது எப்படி இருக்கும் சாமி, அனுபவிச்சதுதான் தெரியணும்னு. ஆமா, என்னதுன்னு சொல்ல முடியல. என்னென்னமோ சொன்னார் அவரும், சொல்லி பார்த்த அதுக்கு மேல அவன் தான் அந்தந்த அந்தந்த ஆன்மா தான் உணரணும்னாரு. அந்தந்த ஆன்மா தான் உணரணும்னு. என்னென்னமோ சில அனுபவம்லாம் அவருக்கு வந்திருக்கு. அண்மை காலத்துல இருந்து அவருக்கு ஒரு சில அனுபவம்லாம் வந்திருக்கு. வானத்தின் மீது மயிலாட கண்டேன், மயில் குயில் ஆச்சுதடி என்கிறார். நமக்கு வானம் தான் தெரியுது, மயில் விராலி மலையில இருக்குது, குயில் மரத்துல இருக்கு. அவருக்கு என்னமோ வானத்தின் மீது தெரியுதான். சிவ சிவ என்ன தெரியுது நமக்கு, என்ன தெரியும் என்ன தெரியுது, வானத்தின் மீது மயிலாட கண்டேன். அது பாரு அப்படியே குயில், மயில் குயில் ஆச்சுதடி. அம்மா திருவியாத்துக்கு நாமும் போறோம், அப்பர் சாமியிலும் போனார், அந்த குளத்தங்கரையில ஏறினார். ஏறின உடனே அப்படியே பார்க்கிறார், பார்த்தா என்ன தெரியுதான், நம்ம போய் பார்த்தோம்னா ஏ பாரடி மலையாளத்து யானை வருது, அது பொன்னானடி, அது ஆணியானடி அப்படின்னு சொன்னார். அவர் அதுதான் பார்க்கிறார், அவர் அதுதான் பார்க்கிறார். ஆஹா, முன்னால வர்றது ஆணியானை, பின்னால வர்றது பெண் யானைன்னு. அதோட நம்முடைய அனுபவம் நின்று போகுது. ஆனா அவருக்கு

அது அவங்க அனுபவம். ஆகவே அனுபவத்தால் உணர முடியுமே தவிர கற்பனையினால பண்ணி பார்க்க முடியாது. கற்பனை கடந்த ஜோதி குரு சுவாமிகள் சிதம்பரம் முனி கோவில உன்னுடைய திருவடி எப்படிப்பட்டதுனாரு, கற்பனை கடந்த நின் பொற்காடல் இறைஞ்சதும் அப்படின்னாரு. கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்ட உன்னுடைய திருவடியை நான் வணங்கத்தான் முடியும். அதுதான் நடக்கிற காரியம். கற்பனை கடந்த ஜோதி, ஆனா உயிரை ஆட்கொள்ளுகின்ற பொழுது அப்படி இப்படி உருவமா வந்திருக்குதே அப்படின்னு கேட்டா, அது கருணையே உருவமாக உயிரின் பால் கொண்ட கருணையினாலே அந்தந்த ஆன்மாவை கரையேற்றும் போது அதற்கேற்ற வடிவை கொள்றோம். கருணையே உருவம் ஆகி அற்புத கோலம் நீடி, அற்புத கோலம், அந்த கோலம் இருக்குதே அந்த நடன கோலம் இருக்குதே அது அற்புதமான நடனம். ஏன் அப்படின்னா அது அவங்க அனுபவிச்சவங்க தெரியுது. இப்ப நாம நடராஜாதான் பார்த்துட்டு இருக்கிறோம், ஆனா ஒரு மனுஷன் பார்த்தார் ஏழாம் நூற்றாண்டுல, அவர் அப்படியே சொக்கி நிற்கிறார், சொக்கி நிற்கிறார். நாம் என்ன பண்றோம்னு கேட்டா, சரி பார்த்துட்டில, சரி சரி வா ட்ரெயினுக்கு நேரம் ஆச்சு அப்படின்னு வந்துடுறோம். ஆனா அவர் குனித்த புருவம் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும்

மனித பிறவியும் வேண்டுவதே. இதெல்லாம் ரெண்டு விதமான உரையெல்லாம் பண்ணுவாங்க. மனித பிறவியும் வேண்டுவதே, காணப்பட்ட மனித பிரிவையும் வேண்டுவதே. இப்படியும் விரிக்கலாம், இப்படியும் விரிக்கலாம். இம்மாநிலத்தே வேண்டுவதே என்று சொல்லி பாருமே. அப்படி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம். அருமறை சிரம் நரே வேதங்கள் என்னமோ ரொம்ப அருமையானது, இறைவன் அருளை செய்யப்பட்டு சொல்றோம். ஆனா அந்த வேதங்களுடைய முடிவாக இருக்கான் பெருமான். அந்த வேதங்கள் காண முடியாத முடிவாக இருக்குதான். அப்ப வேதங்கள் அவனால் ஒளிச்சியப்பட்டதுனால ஓரளவு அவனை போற்றும் பாராட்டுமே தவிர, ஆனா அந்த வேதங்கள் அவனை அறிய முடியாது. வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனி. அதனால அந்த வேதங்களுடைய முடிபொருளாக இருக்கிறான். திற்பரவியோமமாகும் திருச்சிற்றம்பலம். அப்பா இப்ப தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் நான் இங்கதான் சொல்லியிருக்கணும், இல்ல வேற எங்க சொல்லணும்னு தெரியல. நம்ம மார்கழி மாதத்துல இந்த பத்து நாளும் நடராஜாவுக்கு அந்த பத்து நாள் நம்ம திருவாதிரைக்கு முன்னே வழிபாடு செய்யறோம். எல்லா திருக்கோயிலும் வழிபாடு செய்யறோம். இதெல்லாம் காட்டுறோம், கற்பூரம் எல்லாம் காட்டுறோம் இல்லைங்களா. ஆனால் திருநெல்வேலியில நடராஜாவுக்கு இது மாதிரி அந்த சிவாச்சாரியார் காட்டும்போது கொஞ்சம் கையை அப்படியே நொடிச்சு நொடிச்சு நொடிச்சு நொடிச்சு காட்டுற அங்க இருக்கிற அன்பர்கள் எல்லாம் நல்ல அருமையா திருவாசகத்துல முற்றுவதல் ரொம்ப திருநெல்வேலியில தான் திருவாசகம் முற்றுவதல் 180 தர்மம் 188 தர்மம் சொல்லிருக்காங்க. எல்லாருமே தெரியும் அங்க இருக்கிற பெண்கள் ஏதேனும் ஒண்ணு மட்டும்னு சொன்னா பட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஈரோடு, ஈரோடு இப்படிதான் இருக்குது. அது மாதிரி இருக்குங்க. அதனால எல்லா அன்பர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, தினமும் இந்த பத்து நாளும் காலையும் மாலையும் எல்லா வழிபாடும் சோடச்ச உபச்சாரம்னு சொல்றேன், 16 வகையான உபசாரங்கள் எல்லாம் முடிந்த பிறகு அந்த 5 விளக்கு தீபம் இருக்குதே அதை மட்டும் எடுத்துக்கிட்டு வரும்போது இப்படி வைக்கும்போது முறை அந்த நடராஜா பெரிய நடராஜா இல்ல அப்படி வாட்டுவார் அல்லவா. இவங்க என்ன பண்ணுவாங்க, தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் அப்படி கீழே இறக்கிட்டு வந்து திருவடியிட்ட மீண்டும் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திரு அப்படி ஏறத்தாலும் அந்த பத்து நாளும் காலை மாலை இந்த தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம்ங்கிற அந்த அருமையான மந்திரத்தை அத்தனை பேர் சேர்ந்து கண்ணால் யானும் கண்டேன் காண்க. நடராஜா பார்த்து வழிபாடு செய்யறது தமிழகத்தில் எங்கேயும் இருக்குது நடராஜாவுக்கு இந்த மாதிரி சொல்லி அந்த ஒலிக்குறிப்போட வழிபாடு செய்வதை நாங்கள் தான் பார்த்தோம். வேற எங்கேயாவது இருந்தால் செய்யலாம். இப்ப குற்றாலத்தில் எப்படி இருக்கு அதெல்லாம் தெரியல. அது என்ன திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்ங்கிறது அங்கே இடத்த போய் பார்த்தோம்னா உள்ளே இருக்கிற பரம்பரை, அதாவது வெளியில் இருக்கிற சபையில உள்ளே அந்த பெருமான் அந்த 5 பஞ்சாட்சரப்படின்னு சொல்றமே அது பஞ்சாட்சரப்படிங்கிறோம். சைவ சித்தாந்தத்தில் திருக்களிற்றுப்படிங்கிறது திருக்களிற்றுப்படி என்ன திருநர் திருவை தாங்கி இருக்கும்படியான படிதான் அது. இந்த படியை கடந்தா தானே திரு நடராஜாவை பார்க்கலாம். திருக்களிற்றுப்படி என்று சொன்னார். இந்த திருக்களிற்றுப்படிக்கு உள்ளே இருக்கிற பெருமானும் அண்மையில் இருக்கிற சிவகாமந்துடி ஆகிய பெருமாட்டி இருக்கிறார். இது சிற்றம்பலம் என்று சொல்றோம். அந்த சிற்றம்பலம்ங்கிறது எதுப்பா அப்படின்னு கேட்டா, இது இப்ப எப்பொருள் எத்தன்மை தாயின் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்ற அல்லவா அல்லவா. இது புறத்தே காணுகிறாய். சபை சபைக்குள்ள போய் சட்டையெல்லாம் கழட்டிட்டு உள்ளதான் போய் அங்கதான் பார்க்கணும். வெங்கட்ராமன் பதவியில் இருந்த போதே வந்தாராம். வந்தபோது சட்டையை கழட்டுட்டாங்க இல்லைங்களா. இவர் ஒண்ணு சரி பரவாயில்ல இந்த இந்த பக்கத்தால் பட்டுக்கோட்டை ஆழ்த்துட்டு சட்டையை கழட்ட ஆரம்பிச்சுட்டு மெய்க்காப்பாளர்லாம் கூடாதுட்டானோ சட்டை கழட்டப்படாட்டாங்க. அப்படியே நான் அங்கேருந்து பார்க்க வேண்டியதான்ட்டாங்க. கீழே இருந்தா பார்த்துட்டு போனார், மேலே ஏற முடியாது விட்டாங்க. அதுல பிடிப்பு இருக்கு அது வரைக்கும் தெளிவா இருந்த அந்த ஆத்துல சொல்றமே அதுல ஏதோ போய் இப்போ இந்த அளவிலாவது இருக்கு. அதை காப்பாத்தின வரைக்கும் பெருமை தான். நடராஜா என்னைக்கு நடராஜா இல்ல, இவங்க சில ஆண்டு இருக்கிறாங்க சில ஆண்டு இருக்காங்க. சில ஆண்டு இருக்கவங்களுக்கா பல ஆண்டு இருக்கிற ஒரு பெரிய சம்பிரதாயத்தை மாத்தணுமா, மாற்றக்கூடாதுதான். நல்ல நெறிதான் அருமையா செய்வார். கீழே இருந்தா பாத்துட்டு போனார். அதனால இந்த அந்த மாதிரி இருக்கு. அது வந்து நீங்க புறத்தையே காணுகின்ற தோற்றம். ஆனா அது எங்க இருக்குது சிற்றம்பலம்னா, நம்ம ஒவ்வொருவர எல்லா உயிரிடத்திலும் அந்த சிற்றம்பலம் இருக்கிறது. அப்படியா அச்சிற்றம்பலத்தை காணலாம். வேலூர்ல இருந்து ரத்தனையில இருந்து ஆற்காடுல இருந்து எங்கேயும் காணலாங்க. சிற்பரவியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலம். மூன்று இலக்கணம் தர சித்து அறிவாக இருப்பது, பரம் மேலாக இருப்பது, வியோமம் வெளியாக இருப்பது, பரந்த வெளியாக இருப்பது. அப்ப
アリバーヘヴェイルンディ、メラーン、アリバーヘヴェイルンディ、アリバーヘヴェイルンディ、アリバーヘヴェイルンディ、アリバーヘヴェイルンディ、アリバーヘヴェイルンディ、アリバーヘヴェイルンディ、アリバーヘヴェイルンディ、アリバーヘヴェイルンディ、アリバーヘヴェイルンディ、アリバーヘヴェイルンディ、アリバーヘヴェイルンディ、アリバーヘヴェイルンディ、アリバーヘヴェイルンディ、アリバーヘヴェイルンディ、アリバーヘヴェイルンディ、アリバーヘヴェイルンディ、アリバーヘヴェイルンディ、アリバーヘヴェイルンディ、アリバーヘヴェイアダルカムメラーのアルバティンパイナーゲイン、ウチトレイルゲイ、ウチトレイナマガラ、エラーメイルゲイ、チンナプレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレレアリワーヘ、メラーヘ、パラヴィリアヘ、ベタヴィリアヘ、クレアメルケ、アンデランダン、ペルマン、イルカレラム。イルカレラム、プリケラ、フォローサミル、ヨングアマ、ヨングアパナ、ヨングアマンガラウンド、シューンズ、グラマー、ミナチューマー、ミナチューマー、アラウンド、ウォラマダネ、イルウィラマー、アナレ。

0: சித்திரம்பலம் ரெண்டும் ஒண்ணுதான்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: இனி இருள் மலங்களிலே பார்க்க வேண்டிய புரட்பாக்களை ஒருவர்களாலே பார்க்க இருக்கின்றோம். அதிலே ஏழாவது குரட்பா நூல் என்று பார்த்தோம் என்றால் 27வது குரட்பா இருள்மலங்களை அதிகாரத்திலே ஏழாவது குரட்பா. இருளின்றேல் துன்பேன் உயிர் இயல்பேர் போக்கும் பொருளுண்டேல் ஒன்றாக போம். ஆனவளத்தை பற்றி அருமையாக விளக்கி வருகின்ற ஆசிரியர் எழுப்பப்படுகின்ற ஒரு தடைக்கு விளக்கமாக இந்த பாடலை அருளி செய்துள்ளார். இருளின்றேல் இங்க ஆனவளத்தை பற்றி கொடுத்த விளக்கம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, ஒத்துக்கிடுறோம், நல்ல பாராட்டுறோம், அருமையான விளக்கம். ஆனா இந்த ஆனவளம் இருக்கின்றதா என்று நாம் எவ்வாறு முடிவு செய்வது? அது இருந்தாதானே இந்த விளக்கங்கள்லாம் வந்து உண்மைன்னு கொள்ள முடியும். கேட்பதற்கு நல்லா இருக்கலாம் உங்க விளக்கங்கள்லாம், நல்லா அருமையா சொல்றீங்க. ஆமா, இருபொருளும் காட்டாது இது அப்படி இப்படிதான் சொல்றீங்க, நல்லா தான் இருக்கு. அந்த ஆனவளம் இருக்கின்றது என்பதற்கு என்ன ஆதாரம் இல்லையா என்று சொல்லி எல்லாம், அதாவது சொல்பவற்றையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டு கடைசியில் வந்து நான் தாம் சிறிதும் ஒத்துக்கொள்ளவில்லை என்று பெருமையோடு சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார். அந்த மாதிரி ஒருத்தன் வந்து கேட்கிறான், என்ன ஐயா ஆணவ மனமாவது ஒண்ணாது, அப்படி ஒன்னே இல்லை, அதை பற்றி இப்படி பலவாறு வர்ணித்துக் கொண்டு வருகின்றீர்களே அப்படின்னா. அப்ப சொன்னார், ஏ இருள் மலம் என்று ஒன்று இல்லாவிட்டால் உயிர்களுக்கு ஏன் துன்பம் வருகின்றது? உனக்கு ஏன் துன்பம் வருது? இருளின்றேல் துன்பே, துன்பமே எனக்கு இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு வகையில் துன்பம் இருக்கும் இல்லையா? அந்த துன்பம் ஏன் வருகின்றது? அது காரணம் என்ன? யான் எனது என்ற உணர்வு தான் அது காரணம். அந்த உணர்வை விளைவிப்பது ஆணவ பலம். ஆகவே இருட்சார்பு இருள் என்று சொல்லும் பொழுது அது இருள் மலமாகிய ஆணவமலத்தை குறிக்கும். அதான் அதிகாரம் பேரே இருள் மலநிலை. இந்த நூலில் வந்து ஆணவமலத்தை பற்றி சொல்ல வருகின்ற இடங்களில் எல்லாம் இருள் இருள் என்றே குறிப்பிடுவார்கள். உவமையாக சொல்லக்கூடிய பெயர் இருள். உவமையே வந்து ஆகுபெயராக பொருளை உணர்த்தலாம். உவமை ஆகு பெயர் சொல்வார்கள். காளை வந்தான் அப்படின்னு சொன்னா காளை போன்ற இளைஞன் வந்தான் அர்த்தம். காளை போன்ற இளைஞனை காளை என்றே உவமை ஆகு பெயராக சொல்வது போல இருள் போன்ற ஆனவளத்தை இருள் என்றே சொல்வார்கள் இந்த நூல்ல. இருளின்றேன் துன்பேன், துன்பம் ஏன்? துன்பம் என்பது அம்மு கெட்டு துன்பு என நின்றது. ஆனவள சார்பு உயிர்களுக்கு இல்லைன்னா உயிர்களுக்கு துன்பம் வரப்போவதே இல்லையே அப்படின்னு சொன்னா, அதுக்காக வேண்டி நம்ம ஆணவமலன் ஒண்ணு இருக்கணும்னு கொள்ளணுமா? துன்பம் வருவதனால அதுக்கு அதை தோற்றுவிப்பதாக ஆணவம் உள்ளதுன்னு அப்படிதான் கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். உயிர் இயல்பேல் அப்படின்னா பிறவி துன்பம் என்பது ஆணவமனத்தினால் தான் வரணும்னு ஏன் கொள்ளணும் இல்லையா? ஐம்பொறிகளுக்கும் ஏவல் செய்யக்கூடிய பிறவி துன்பம் அருமையா சொல்றாங்கன்னு நிரம்பலிகை தேசிகள். துன்பம்னா என்ன? எதிர்பார்த்த பொருள் கிடைக்காததான் துன்பம் அப்படின்னா, கிடைச்சாலும் துன்பம் தான். ஏன்னா பிறவி என்பதே துன்பம் தான். நம்ம என்னமோ கிடைச்சாது இன்பம்னும், எதிர்பார்க்கிற பொருள் கிடைச்சிட்டா இன்பம், கிடைச்சாட்டா துன்பம் நினைக்கிறோம். இந்த அஞ்ஞானம் இருக்க வரைக்கும் துன்பம் தான். ஆனால் அந்த பக்குவம் நமக்கு வருவதற்கு நாம் இன்னும் எவ்வளவோ நாம சிவநெறியிலே ஒழுகி செல்ல வேண்டியுள்ளது. இருளாகிய இந்த அவிச்சை இல்லையாயின் இந்திரியங்களுக்கு ஏவல் செய்யும் பிறவி துன்பம் படற்கு காரணம் என்னை என்ன காரணம் சொல்ல முடியும்? அது ஆன்மாவினது சுபாவம் அப்படின்னு, உயிர்களுடைய இயல்பு. யா பிறவி துன்பத்தில் சிக்குவது உயிர்களுடைய இயல்பு அப்படின்னு சொல்றான். அது ஆணவ மனம்னா ஒண்ணும் காரணம் இல்ல, உயிர்களின் இயல்பு தான் பிறவி துன்பம் என்பது அப்படின்னா. அப்போ போக்கும் பொருள் உண்டேல், இந்த பிறவி துன்பத்தை போக்கக்கூடிய பொருள் உள்ளது என்று சொன்னால் அப்போ இந்த துன்பமானது உயிர்களுக்கு இயல்பாக இயல்பான ஒன்றாக இருக்குமே ஆனால், அப்ப இறைவன் இருப்பான் நீ ஒத்துக்கிடுற, ஆணவ மனத்தை தான் ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிற. இறைவன் இருப்பான், அவன் பிறவி துன்பத்தை போக்குவான் என்பதெல்லாம் உனக்கு உடன்பாடுதான். அப்ப இறைவன் வந்து உயிர்களுடைய துன்பத்தை போக்கும் பொழுது நீ சொல்கின்றபடி துன்பம் என்பது உயிர்களின் இயல்பாக இருக்கின்றபடியினாலே, அந்த உயிர்களின் இயல்பாகிய துன்பத்தை போக்கும் பொழுது ஒரு பொருளின் இயல்பு நீங்கினால் அந்த பொருளே வந்து அழிந்து போய்விடும். ஆகவே உயிர்களுக்கு இயல்பாக உள்ள துன்பத்தை இறைவன் போக்கும் பொழுது அந்த உயிர்களும் சேர்ந்து அழிந்துவிடும். இதுதான் வந்து உனக்கு கிடைக்கக்கூடிய முடிவு உன் கருத்துப்படி. ஆகவே உன்னுடைய இந்த தவறான கருத்தை மாற்றிக்கொள் என்பது அங்கே குறிப்பு. போக்கும் பொருள் உண்டே அப்படின்னா போக்கக்கூடிய பொருள் உண்டு, இருந்தாலும் ஒரு நயமா சொல்றாங்க, அப்படி ஒரு நயத்துக்காக சொல்றாங்க. என்ன அப்படின்னா, துன்பத்தை போக்கக்கூடிய பொருள் தானே இறைவன், அதுல யாருக்கும் சந்தேகம் இல்லை. இருந்தாலும் ஒரு நயமா சொல்றாங்க, போக்கும் பொருள் உண்டே உண்டு, உனக்கும் உடன்பாடு தானே, ஆணவம்தான் உடன்பாடு இல்லை, ஆனா நமக்கு துன்பம் இருக்கின்றது என்பது உடன்பாடு தான், இந்த துன்பத்தை போக்குபவன் தான் இறைவன் என்பதும் உடன்பாடு தான். அப்போ இந்த துன்பத்தை வந்து நீ ஆணவமனத்தை உடன்படாததுனால உயிர்களுக்கு துன்பம் என்பது இயல்பு அப்படின்னு ஒரு முடிவுக்கு நீ வர வேண்டியது இருக்கின்றது. அப்ப உயிர்களுக்கு இயல்பாக துன்பம் உள்ளது என்று கொண்டால், அப்ப பக்குவ காலத்தில் உயிர்களை விட்டு அந்த துன்பத்தை இறைவன் போக்கும் பொழுது, அந்த துன்பம் உன் கருத்துப்படி உயிர்களின் இயல்பாக இருக்கின்றபடினாலே அந்த துன்பம் கெடும் பொழுது அந்த துன்பத்தை இயல்பாக உடைய உயிர்களும் சேர்ந்து கெடும் என்ற விபரீத முடிவு ஏற்பட்டுவிடும். ஆகையினாலே துன்பத்தை உயிர்களின் இயல்பு என்று கூறாதே. உயிர்களுக்கு துன்பம் வருவதற்கு காரணம் ஆணவமல சேர்க்கையே ஆகும். ஆகையால் ஆணவமலம் என்று ஒரு பொருள் உண்டு என்று தெளிவாயாக என்று அருமையாக அறிவுறுத்துகின்றார்கள். தம்முடைய விரிவான நூலாகிய சிவப்பிரகாசம் என்ற நூலிலும் உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் ஐக்கியவாத செய்வரை மறுத்து ஆணவமலத்தின் உண்மையினை அற்புதமாக ஒரு விருத்தப்பாவினை அவர்கள் அருள் செய்வார். அதுவும் மிகச்சிறந்த பாடம். அதுபோல நம்முடைய பண்டார சாத்திரங்களிலே சித்தாந்த சிகாமணி என்று சித்தாந்த சாத்திரங்களுக்கெல்லாம் மணிமுடியாக திகழக்கூடிய அருமையான அந்த நூலிலே ஆசிரியர் இப்படியெல்லாம் ஆணவமலம் அதை ஏது அப்படிதான் கேள்வி கேட்டுட்டு இருக்காத, என்ன உன் அறிவிலே தோன்றக்கூடிய பொய்யுணர்வு, பொய்யுணர்வு போலி உணர்வு, அதாவது நில்லாதவற்றை நிலையின என்று உணரக்கூடிய, நிலையற்ற பொருள்களை எல்லாம் நிலையானவை என்றுதானே உணர்ந்து வருகின்றோம், அதை மறுக்க முடியுமா? அவற்றை நிலையான நிலையற்றவை என்று நாம் கருத்தளவில் உடன்பட்டுக் கொண்டாலும், உலக அனுபவம் என்று வரும் பொழுது அந்த நிலையற்ற பொருள்களை நிலையானவை என்று கருதித்தான் அனுபவிக்கின்றோம். நிறைய பற்றை அவற்றின் மீது நாம் வளர்த்து வருகின்றோம். அப்போ அவை நிலையில்லாமல் நீங்கும் பொழுது துன்பத்தையும் அனுபவித்து வருகின்றன, அதை நம்மால் மறுக்க முடியாது. இந்த பொய் உணர்வு, நிலை இல்லாதவற்றை நிலையின என்று மயங்கக்கூடிய இந்த பொய் உணர்வு நம்முடைய அறிவிலே எழுகின்றது என்று சொன்னார். இந்த பொய் உணர்வுக்கு காரணமாக இருப்பதுதான் ஆணவ மலம். ஆகவே ஆணவ மலமா அதெல்லாம் ஏது என்று கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்காது என்று அருமையாக சொல்கின்றார்கள் நம்முடைய அருள் அம்பலவான தேசிக சுவாமிகள். ஆகையினாலே நம் உள்ளத்திலே பொய் உணர்வை விளைவிக்கும் பொருளாக இந்த ஆணவ மலம் இருக்கின்ற படியினாலே நம்முடைய பக்குவத்திற்கேற்ப இறைவன் சிவாகமத்திலே அருளியுள்ள தவநெறியினை நம்முடைய பக்குவத்திற்கேற்ப அந்த தவநெறிகளுள் ஒன்றினை பின்பற்றுக. சரியை தான் முடியும், என்னால சிவபூசை முடியாது, அது இன்னும் அந்த பக்குவம் இல்ல, சரி சமயதிக்கு எடுத்து சரியை நெறியில் ஒழுக வேண்டும், அதுக்குரிய பக்குவம் வரும்போது பூசை எடுக்கலாம். அழகாக சொல்லியிருக்கின்றார், அவரவர் பக்குவத்திற்கு ஏற்ப சிவநெறியிலே ஒழுகிக்கொள்ளலாம். எல்லாரையும் எல்லா செய்யணும் அப்படிங்கிறது சித்தாந்தத்துக்கே முரணானது. ஏன்னா உயிர்கள் படிமுறையில் அறிவிக்க அறிவன, படிமுறையில் பக்குவப்பட்டு வருவன, அதுதான் சித்தாந்தம். ஆகையினாலே அங்கு அருமையாக சொல்லியிருக்கின்றார்கள் நம்முடைய மூன்றாவது குருமூர்த்திகள் அவர்கள், மலம் ஏது என வேண்டாம், மற்ற உயிர்மேல் நின்ற புலமேல் எழுந்த நெடும் பொய்யாம், உயிர் அறிவிலே தோன்றக்கூடிய அந்த பொய்யுணர்வினை விளைவிக்கும் பொருள்தான் மலம். ஆகவே இளமேல் இருந்து அவத்தை செய்யாதே, வீட்டிலேயே இருந்து கொண்டு அவத்தை பெருக்காமல் ஐம்புலப்பற்றினையே வளர்த்து கொண்டு வருதல், அதுதான் அவம், தவத்துக்கு மாறான அவம். ஐம்புலப்பற்றுகளிலேயே உழன்று வருதல் தான் தவத்துக்கு மாறான அவம். ஆகையினாலே இளமேல் இருந்து அவத்தை செய்யாதே, ஈசன் தருந்தவத்தை ஏதேனும் தரி, ஈசன் தரக்கூடிய தவநெறிகளுள் உன்னுடைய பக்குவத்திற்கு ஏற்ற ஏதேனும் ஒரு தவத்தை, சரியை கிரியை யோகம் இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தரிப்பாயாக, தாங்கி நிற்பாயாக என்று சொல்லி அறிவுறுத்துகின்றார்கள். ஆகவே நமக்கு துன்பம் விளைவது உறுதி, அதிலே நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. துன்பம் விளைவதில் வந்து நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை, தெளிவா இருக்கிறோம் துன்பம் விளைகின்றது. அப்போ ஆணவமலம் உண்டு என்பதிலும் நாம வந்து தெளிவா இருக்கணும். ஆகையினாலே இந்த துன்பத்தை நீங்குவதற்கு ஒரே வழி சிவநெறியை பின்பற்றுவதுதான் என்பதிலும் தெளிவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இத்தனை தெளிவுகளையும் தரக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் விளங்குகின்றது. சரி, இனி ஆணவமலத்தை ஒத்துக்கொண்டு அதே சமயத்தில் அந்த ஆணவமலம் ஒரு காலத்திலே உயிர்களை வந்து கூடியது என்ற ஒரு சிந்தனையும் எழுகின்றது, அதனையும் மறுத்து உரைக்கின்றார்கள். ஆசு ஆதி ஏல் அனைவ காரணமென் முத்தினிலை பேசாதகவும் பிணி என்று சொன்னார். ஆணவமலமானது அனாதியே இருப்பது, அதாவது நான் நன்கு உளத்தில் கொள்ள வேண்டும், உயிரும் அனாதி பொருள், ஆணவமலமும் அனாதி பொருள், அந்த உயிருக்கும் ஆணவத்திற்கும் உரிய தொடர்பும் அனாதி. ஆணவமும் அனாதி, உயிரும் அனாதி, ஆணவத்திற்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பும் அனாதி. அதுதான், ஒரு காலத்தில் ஆணவமும் உயிர்களும் ஒரு காலத்தில் பிரிந்து இருந்தன, ஒரு காலத்தில் தான் அந்த உயிர் போய் ஆணவத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. ஆணவம் உயிருக்கு அனாதி சம்பந்தம் அதான் சொல்வார்கள். எல்லா கருத்துக்களையும் திரட்டி ஒரே வாக்கியமா சொல்லணும் அப்படின்னா, ஆணவம் எல்லாம் உயிருக்கு அனாதி சம்பந்தம், அனாதியே உயிரின் அறிவை பிணித்துள்ளது. ஆக அது ஆதி ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துல பிணித்ததுன்னு சொன்னா அனைவ காரணமே ஆணவம் ஏன் உயிரை வந்து சேர்ந்தது, அதுக்கு காரணம் என்ன? அதெல்லாம் ஒரு காரணமும் இல்லையா, இதுக்கெல்லாம் என்ன காரணம் பாக்குறது? ஏதோ இடையில ஒரு காலத்துல ஆணவம் வந்து உயிரை பிணித்தது அப்படின்னு சொன்னா, அப்படி பிணித்த மாதிரி அப்புறம் முத்தி நிலையில அந்த ஆணவத்தை விட்டு உயிர் நீங்கி விட்டது சொன்னால், அந்த முத்தி நிலையிலும் வந்து இடையில ஒரு சமயத்துல வந்து இந்த ஆணவம் ஏன் உயிரை பற்றாது? ஏன்னா முதல்ல வந்து காரணமின்றி தானே இந்த உயிர் அறிவை அந்த ஆணவம் மூலம் பற்றியது. அதுபோலவே ஆணவத்தினின்று நீங்கிய முத்தி நிலையிலும் எந்த காரணமின்றி இடையில் வந்து உயிரறிவை இந்த ஆணவ மலம் சார்ந்து கொள்ள வாய்ப்பு இருக்கின்றதே. ஆகவே ஆணவ மலம் ஒரு காலம் தொடங்கி உயிரறிவை பற்றியது என்று சொல்வது பொருந்தாது. ஆணவ மலம் உயிருக்கு அனாதி சம்பந்தம் ஆகும் என்று கூறி அருளினார். இனி அடுத்த பாடலை பார்த்தோம் என்று சொன்னால் மிக சிறப்பான பாடல். ஒன்று மிகினும் ஒளி கவராதேல் உள்ளம் என்றும் அகலாது இருள். ஒன்று மிகினும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதாவது ஆணவ மலத்தோடு கூடிய உயிர்களுக்கு இந்த மாயா காரியங்கள் என்பவை கிடைத்தன, சிற்றறிவை விளக்கக்கூடியவை. இருளிலே கிடப்பவனுக்கு கைவிளக்கு கிடைத்தார் கூட அடுத்த குறட்பாவிலே அந்த ஓமையும் சொல்ல இருக்கின்றார். அப்ப இருளிலே கிடப்பவன் வந்து ஒரு விளக்கு கிடைத்தால் அவனால் பார்க்க முடியவில்லை என்று சொன்னால், விளக்கு கிடைத்தாலும் அவன் வந்து ஒன்றையும் காண முடியாதபடி இருக்கின்றான்னு சொன்னா, கதிரவன் ஒன்று விடிந்த பொழுதும் அவன் எதையுமே பார்க்க முடியாதவனதான் இருக்கான் இருப்பான். ஏன்னா கிடைத்த விளக்கொழியை துணை கொண்டு அந்த விளக்கொழி மூலம் காணத்தக்க பொருள்களை அவன் காண வேண்டும். அப்படி காணக்கூடியவன் தான் கதிரவன் தோன்றிய பிறகு அந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி நன்றாக தெளிவாக காண்பான். அது மாதிரி தத்துவங்களை பெற்ற உயிர் வந்து இந்த சிற்றறிவாதவற்றுக்கு விளங்கணும். விளங்கினாதான் அது வந்து பக்குவம், அந்த சிற்றறிவினால் சிற்றறிவை படிப்படியாக வளர்த்து பக்குவம் பெற்று, அந்த பக்குவம் பெற்றவுடன் சிவஞானம் கைவரப்பெற்று, குருவருடைய சிவஞானம் கைவரப்பெற்ற பின் தெளிவான அறிவே அது பெறும். ஆணவமலத்தில் நின்று அது முற்றிலும் நீங்கும். ஆகையினாலே இந்த பாடல் வந்து எதிர்மறையில சொல்கின்றது. என்ன அப்படின்னா, மாயா கருவிகள் கிடைத்த உயிர் வந்து சிற்றறிவு விளக்கம் பெறவில்லை என்று சொன்னால், அப்புறம் சிவஞானம் கைவரப்பெற்று ஆணவமலத்தில் நின்று முற்றிலும் நீங்குதல் என்பது இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிற. அப்படின்னா இதுக்கு குறிப்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஆணவமலம் நீங்கக்கூடியதுதான். ஏன் அப்படின்னா, மாயாகாரியமாகிய இந்த தனுகரணாதிகள் பெற்றவுடன் உயிர் சிற்றறிவு பெறுகின்றதல்லவா? அதுபோலவே பக்குவம் காலத்தில் சிவஞானத்தை பெறும் பொழுது பேரறிவு விளக்கம் பெறும், அப்ப ஆணவத்திலிருந்து நீங்கிவிடும். ஆகவே இன்றளவும் நின்றது இருள் என்று ஏற்கனவே குறிப்பாக உணர்த்திய ஆசிரியர், அந்த இருள் நீங்கக்கூடியதுதான் என்பதை அங்கே குறிப்பாக காட்டிய ஆசிரியர் இந்த குரட்பாவில வந்து அதை அருமையாக விளக்கிச் சொல்கின்றார். குறிப்பாக சொன்னதை அங்கே விளக்கிச் சொல்கின்றார். முதல் அதிகாரத்துல நிகரின் இறை அப்படின்னு குறிப்பா சொன்னத, அப்புறம் பெருமைக்கும் உண்மைக்கும் சொல்லி விளக்கமா சொன்னார்கள் அல்லவா, அது மாதிரி இன்றளவும் நின்றது இருள் என்று இந்த இருள்மல நிலை அதிகாரத்திலே முன்னால் ஒரு குரட்பாவிலே குறிப்பிட்டார்கள் அல்லவா, 24 குரட்பாவிலே இன்றளவும் நின்றது இருள் என்றார் அதனுடைய விளக்கமாக. அப்போ இன்றளவும் நின்றது இருள்னா இது ஒரு காலத்துல நீங்கக்கூடியதுதான் அப்படின்னு சொல்றாங்க, குறிப்பா காட்டுறாங்க. இது அங்க விளக்கமா வலியுறுத்தி சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஆணவத்திலேயே இருந்து கொஞ்சம் கூட அறிவு விளங்கம் பெறாமல், அறியாமைனா அப்படி ஒரு அறியாமையில கேவலாவத்தில கிடந்தன உயிர்கள், அப்படிப்பட்ட உயிர்கள் இன்று மாயா காரியமாகிய இந்த தனுகரணாதிகளை பெற்றவுடன் இந்த அளவிற்கு அறிவு விளக்கம் பெறுகின்றன அல்லவா? அப்போ இதே உயிர்கள் வந்து சிவஞான பேற்றினை பெறும் பொழுது, இந்த பிறவியை தக்க முறையில் பயன்படுத்தி பக்குவப்பட்டு குருவருளாலே சிவஞான பேற்றினை பெறும் பொழுது, இப்ப கொஞ்சமா ஆணவமலத்தை விட்டு விலகிருக்கிற உயிர்கள் அப்ப முற்றிலுமே விலகித்தானே நிற்கும். அந்த சிவஞான பேர் வாய்த்த பொழுது ஆணவமலத்தை விட்டு முற்றிலும் விலகிதானே இருக்கும். ஆகவே ஒரு காலத்தில் இல்லாவிட்டாலும் ஒரு காலத்தில் இந்த ஆணவமலம் நீங்கத்தான் செய்யும், நம்முடைய துன்பங்கள் எல்லாவும் தொலையத்தான் செய்யும் என்று சொல்லி நமக்கு அருமையான முறையிலே ஊக்கமருகின்றார்கள் ஆசிரியர் உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள். ஆகையினாலே என்றும் அகராத இருள் அப்படின்னா அப்படின்னு முடிச்சிருக்காங்களே அப்படின்னா, அப்ப அதனுடைய குறிப்பு என்ன? ஆகையினால இருள்மலம் வந்து அகலக்கூடியதுதான் அப்படின்னு அர்த்தம். அதுதான் அந்த குறிப்பு. ஆகவே அடுத்த பாடலை சொல்கின்றார்கள், விடிவாம் அளவும் விளக்கணைய மாயை வடிவாதி கண்மத்து வந்து. அப்படின்னா மாயை, மாயையிலிருந்து வடிவாதி, வடிவாதிங்கும் போது வடிவங்கிறது உடலை குறித்தது, உடல் கரணங்கள் உலகங்கள் இவையெல்லாம் தனுகரண போன போகங்கள் இவைதான் வடிவாதி. இவை சும்மா வரல, வினைக்கீடாக வரும். ஆமா, வினைக்கீடாகத்தான் வரும். எத்தனையோ சரீரங்கள் இருக்கின்றன, எல்லா உயிர்களுக்கும் வந்து சிறந்த சிறந்த தனுகரணாதிகள் கிடைக்கின்றனவா? இல்லை, வினைக்கீடாகத்தான் வரும். அதான் கண்மத்து வந்து, வினைக்கீடாக வந்து மாயை, மாயையில் இருந்து அப்படின்னு பொருள் பண்ணணும். அதான் நீக்க பொருள், அதுக்கு இன் உருவு போட்டுக்கணும். மாயைனா மாயையின் அப்படின்னு போட்டு மாயையில் இருந்து அப்படின்னு பொருள் பண்ணிக்கணும். மாயையிலிருந்து வடிவாதி தனு கரண போன போகங்கள் ஆகியவை கண்மத்து வந்து வினைக்கீடாக, உயிர்களின் வினைக்கீடாக தோன்றி வந்து அந்த உயிர்களுக்கு எப்படி துணை செய்கின்றன? விடிவாம் அளவும் விளக்கணைய, விடிய அதாவது விடுகின்ற வரை கைவிளக்கு எவ்வாறு துணை செய்யுமோ, இருளிலே கிடப்பவனுக்கு விடுகின்ற வரை கைவிளக்கு எவ்வாறு துணை செய்யுமோ, அதுபோல ஆணவ இருளிலே மூழ்கி கிடக்கின்ற உயிர்களுக்கு சுத்தாவத்தை ஆகிய விடியல் தோன்றும் வரை, தத்துவ சுத்தி நிகழும் வரை இந்த உயிர்களுக்கு விளக்கு போல துணை செய்கின்றன என்று சொல்லி அருமையாக கூறினார்கள். ஆக இந்த அளவிலே இந்த இருள்மல நிலை அதிகாரத்தை நிறைவு செய்து இன்றைய திருவருட்பயன் சிந்தனை நிறைவு செய்து இன்றைய
3: ஓம் நம சிவாய். சைவம்.org வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 7.
1: எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை பிரார்த்தித்து தத்துவ ஞானத்தை நமக்கு உபகரிக்கின்ற மனவாசகம் கடந்த தேவர் திருவடிகளை போற்றி அவர் குருநாதராகிய மெய்கண்டரை வணங்கி இன்றைய பாடத்துக்குள்ளே நுழையலாம் என்று நினைக்கிறேன். உண்மை விளக்கம் என்ற நூல் 54 வெண்பாக்களை கொண்டது. அதிலே ஒரு வெண்பா காப்பு செயலாக அமைய 53 வெண்பாக்களுக்குள்ளே சைவ சித்தாந்த தத்துவ ஞானத்தை நமக்கு வனவாசகம் கடந்த தேவர் ஊட்டுகிறார். அதிலே 3 பாடல்களை 2 பாடல்கள் முழுமையாக பார்த்திருக்கிறோம். 3வது பாடல் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய அபிப்பிராயத்தின்படி ஒவ்வொரு நாளும் வகுப்பு தொடங்குகிற பொழுது படித்த பாடலை ஒரு புறம் வாசித்து விட்டுட்டு மெல்ல அந்த பாடல் மனதிலே பதிந்துவிடும். ஆகவே முதல் 2 பாடலை படித்து 3 பாடலிலே விட்ட இடத்திலே இருந்து இன்றைக்கு வகுப்பை ஆரம்பிப்போம். காப்புச்செய்யுள்.
2: காப்புச்செய்யுள் வன்மை தரும் ஆகமநூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் முறை செய்ய தின்மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற் ஐங்கரனை வந்தமர பொந்தியுள் வைப்பாம். பாடல் 1. பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் பொய்காட்டா மெய்யா திருவெண்ணை வித்தகா சுத்தவினா ஐயா நீதான் கேட்டருள். பாடல் 2. ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றேதான் மாறா வினை ஏது மற்றவற்றின் வேறாக நான் ஏது நீ ஏது நாதன் நடம் அஞ்செழுத்து தான் ஏது தேசிகனே சாற்று. பாடல் 3. உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உந்தனக்கு வள்ளல் அருளால் அன்று வாய்மலர்ந்த தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்று.
1: 3வது பாடலிலே இந்த 8 கேள்விகள் பற்றிய செய்திகள் மெல்ல மெல்ல உரையாசிரியராலே சொல்லப்படுகின்றன. ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது
2: வினை ஏது மாறா வினை ஏது.
1: நீங்களே வாசிங்க.
2: ஆறாறு தத்துவம் ஏது அது 2 பாட்டுங்க ஐயா. ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றே தான் மாறா வினை ஏது மற்றவற்றின் வேறாக நான் ஏது நீ ஏது நாதன் நடம் அஞ்செழுத்து தான் ஏது தேசிகனே சாற்று.
1: இப்ப நாங்க படிக்கிறது எத்தனையாவது பாட்டு?
2: பாடல் 3 ஐயா. உள்ளபடி இத்தை உரைக்க கேள் அந்த பாட்டு.
1: சரி, விட்ட இடத்துல இருந்து நீங்க வாசிக்க தொடங்கலாம்.
2: சரிங்க
3: ஐயா. பக்கம் 31 இருக்குங்க.
1: 31. சரி சரி,
2: அது அந்த போன பத்தியும் படிச்சிருங்க ஐயா. இந்த
1: சரி,
2: யோகம் நிகழ் புதல்வா என்ற வெளியின் உட்பொருள். நல்லாசிரியரது உபதேசம் மாணாக்கனது அறிவில் பக்குவம் இருந்தாலே விளங்கும். பக்குவம் என்பது ஆசிரியர் அறிவுறுத்தும் உண்மையை விளக்கம் இல்லாதும் பொருள் மாறுபடவும் உணராமல் உள்ளவாறு உணரும் நிலையாகும்.
1: நேற்று அது பார்த்தோம். ஐயம் இருக்கக்கூடாது, திரிவிருக்க கூடாது, தெளிவிருக்க வேண்டும். நல்வினை இருந்தால்தான் அத்தகைய கல்வி வந்து வாய்க்கும். பெரிய பெரிய பேராசிரியர்கள் எல்லாம் படித்துவிட்டு படித்ததனுடைய உண்மை அறியாமல் திரிவு கல்வி பற்றி குழம்பி இருக்கிறார்கள். கடவுள் இல்லை என்கிறவர்கள் போன்ற பல பேர் இருக்கிறார்கள். நூலாசிரியன் சொன்னது ஒன்று இருக்க அவர்கள் வேறொன்றை விளங்கிக் கொள்வார்கள். அது அவர்களே. நாம் குற்றம் சொல்லி பிரயோசனம் இல்லை. அவர்களுக்கு அமைந்த விதி அவ்வளவுதான். அனிசை 1000 அனிசை காவியம் ஆயிரம் கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவியுளம் காண்கிறார் என்று பாரதியார் பேசுகிறார். ஆகவே ஒரு நூலை படிக்கிற பொழுது ஐயமும் தெளிவுமற்று தெளிவு வருவதற்கே இறைவனுடைய கருணை வேண்டும். அந்த கருணை அந்த தன்மையைத்தான் இதிலே அவர் சொல்லுகிறார். ரசிங்கள்,
2: இந்த பக்குவம் ஆன்ம அறிவை ஆணவ மலம் பற்றியுள்ள வரையில் உண்டாகாது.
1: பிரச்சனை ஆன்ம அறிவை ஆணவ மலம் பற்றி இருக்கும் மட்டும் இருள் இருக்கும், அந்த இருள் காரணமாக தெளிவு வருவதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்கும்.
2: அம்மலம் அறிவை திசை திருப்பி இழிந்த உலகப் பொருளையே பெரிதாக மதித்து அதனையே நாடும்படியாக செய்யுமே அன்றி உயர்ந்த ஞான பொருளில் நாட்டத்தை செல்ல விடாது.
1: இதுதான் நான் நேற்று சொன்னது. இந்த கம்பனை பார்க்கிற பொழுது அண்ணாதுரைக்கு கம்ப ரசம்தான் தெரிந்தது. அவ்வளவு தத்துவம் பாடி இருக்கிற கம்பனிலே முடிந்தது என்றால் என்றால் அவர்களுடைய மனதே ஆணவம் பற்றி இருந்தது. ஆணவம் பற்றி இருந்த காரணாலே உண்மை தெரியாமல் பொய் தெரிகிறது. அது அவர்கள் பல பிறவிகள் எடுத்து அந்த பிறவிகளிலே அனுபவம் பெற்ற பிறகுதான் அவர்களுக்கு அந்த உண்மை தெரிய போகிறது. அந்த ஒப்பீட்டிலே நாம் புண்ணியம் செய்தவர்கள் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். கடவுள் ஏதோ சில நெறிகளையாவது நமக்கு சுலபமாக காட்டி தருகிறார் என்ற அளவிலே தெய்வத்துக்கு நன்றி சொல்லி சொல்லித்தான் படிக்க வேண்டும்.
2: எனவே ஆணவ மலத்தின் ஆற்றல் தேய வேண்டும். மலத்தின் ஆற்றல் தேய தேய ஆன்ம அறிவு சிறிது சிறிதாக விளக்கம் பெற்று படிப்படியே பக்குவம் எய்தும்.
1: இருள் குறைய குறைய ஒளி அதிகரித்துக் கொண்டே போகும்.
2: ஆணவ மலத்தின் ஆற்றல் எவ்வாறு தேயும் எனில், பதியை தொடுதல் ஆகிய தவத்தினாலேயே மல ஆற்றல் தேய்வதாகும்.
1: இதுல ரெண்டு கருத்து இருக்கிறது. ஆணவ மலத்தை எப்படி தேய்க்கலாம் என்றால் இறை நம்பிக்கை அதை தேய்க்கும். இறை நம்பிக்கை எப்படி தேய்க்கும் என்று கேட்டால், புறவிகளிலே தோய்வித்து அல்லது தோய்ப்பித்து அதனாலே ஏற்படுகிற இன்ப துன்ப அதிர்வுகளாலே அனுபவத்தை விரிவித்து அந்த அனுபவத்தினாலே ஆணவ மலத்தினுடைய தன்மையை இறைவன் குறைக்க செய்வான். அதுதான் அந்த ஆணவ மலத்தை தேய்க்கிற முறைமை.
2: ஆணவ மலத்தின் ஆற்றல் எவ்வாறு தேயும் எனில், பதியை தொழுதல் ஆகிய தவத்தினாலேயே மல ஆற்றல் தேய்வதாகும். அத்தவம் சரியை கிரியை யோகம் என மூன்றாய் நிகழும். அவற்றுள் சரியை என்பது திருக்கோயில் வழிபாடு செய்தல், அடியார்களை சிவன் எனவே கருதி வழிபடுதல் முதலியன. இது புற வழிபாடு என்பது புலமாகும் புலனாகும். கிரியை என்பது தம் தம் இல்லங்களில் சிவலிங்கப் பெருமானை ஆன்மார்த்த மூர்த்தியாக எழுந்தருளித்துக் கொண்டு அகத்தும் புறத்தும் வழிபடுதல். இதில் உடலோடு உள்ளமும் ஈடுபடுவதால் புறமும் அகமும் கலந்த வழிபாடாகிறது.
1: யோகம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், வழிபாடு என்பது நாங்கள் பெரும்பாலும் சரியையை தாண்டுவதில்லை. இன்றைய நிலைமையிலே பெரும்பாலானோர் புற வழிபாட்டிலேதான் அதிகம் மெனக்கெடுகிறார்கள். ஓரளவு இந்த தத்துவத்தை படிக்கிற உங்களை போன்றவர்கள் எல்லாம் என்ன செய்ய வேணும் என்றால் அடுத்த நிலை வழிபாட்டுக்கு போக வேண்டும். போக வேணும் என்றால் பிடித்து கொண்டு போவதல்ல, தெரிய வந்தால் அதை ஒரு நல்ல சுவை இருக்கிறது என்று தெரிய வந்தால் அதை கட்டாயமாக சுவைப்ப முனைவோம். இந்த நூல்களை படிக்கிற பொழுது அது தெரிய வருகிறது, தெரிய வருகிற பொழுது ஆசை வருகிறது. கிரியை வழிபாடு என்பது என்னவென்றால், அது கிரியை என்பதற்கு பல விளக்கங்கள் சொல்வார்கள். அடிப்படையிலே புறத்திலே செய்கிற வழிபாட்டை அகத்துக்கு உண்டாக்கி கொள்வது. அதாவது சிவ பூஜையை உங்களுடைய மனதுக்குள்ளே நிகழ்த்த பழக வேண்டும். அது ரொம்ப முக்கியம். மனதுக்குள்ளே, அதாவது புறத்திலே மெய் வழிபாடு செய்ய அகத்திலே மனம் வழிபாடு செய்ய வேண்டும். அப்போதான் வாய் சொல்லுகிற மந்திரங்கள் மூன்றுமாக சேர்ந்து திரிகரணமாக வழிபடுகிற அந்த ஆற்றல் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ மனதிலே வழிபடுகிறது என்கிறது முதல் ஆரம்பத்திலே அதற்கு பயிற்சி பண்ண வேண்டும். மனதிலே திடீரென்று மன வழிபாடு வராது. சாமிக்கு ஒரு பூ வைக்கிறோம் என்பது போல மனதிலே பூ வைக்க வேண்டும். மனதிலே அபிஷேகம் செய்ய வேண்டும், மனதிலே பிரசாதம் படைக்க வேண்டும். இதனால் வரைக்கும் வெளியிலே செய்து கொண்டிருந்த பூசை முறைகளை எல்லாம் அகத்துக்குள்ளே செய்யப்படுகிறது. அப்படி செய்ய செய்ய செய்ய இறைவனுக்குடனான நெருக்கம் உண்டாகும். அதைத்தான் இவர்கள் கிரியை வழிபாடு என்கிறார்கள். அதை நாம் பயிற்சியில் நாம் முன்பு உங்களுக்கு திருக்குறள் வகுப்பிலேயும் சொல்லியிருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வழிபாட்டினுடைய தரத்தை நாங்கள் உயர்த்தி கொண்டு போக வேண்டும். பெருமனை கோயிலை கண்டு அல்லது ஒரு படத்தை கண்டு கும்பிடுவது என்பது ஒரு அது தவறல்ல ஒரு நிலை, அதற்கு மேலே போக வேணும் என்ற ஒரு நிலையும் இருக்கிறது. நான் எப்பொழுதும் சொல்வேன், சுலபமான வழி குளிக்கிற பொழுது உங்களுடைய மையை சிவனாக நினைத்து கொண்டு அது சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று தலையிலே ஒரு வாடி தண்ணி வாருங்கள், அது அக வழிபாடாக மாறும். அதுபோல உணவு உண்ணுகிற பொழுது ஒரு பிடி உணவை எடுத்து இறைவனுக்கு படைக்கிறேன் என்று நினைத்து நீங்களே உண்டால் கூட, மற்றொரு உயிருக்கு போடுவது சிறந்தது, நீங்களே உண்டால் கூட ஒரு உயிருக்கு கொடுக்கிறீர்கள், ஆகவே சிவனுக்கு பிரசாதம் படைக்கப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு செயல் செய்கிற பொழுதும் அது சிவார்ப்பணம் பண்ணி பண்ணி செய்ய வேண்டும். தூங்குகிறீர்களா, இறைவனிடம் ஒப்படைத்து தூங்குவது. படிக்கிறீர்களா, இறைவனிடம் ஒப்படைத்து படிக்கிறது. இது தொடக்கத்திலே கொஞ்சம் ஒரு பொய்மை இருக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் சும்மா ஒரு டூப்பு விடுகிறோமோ என்று நமக்கே படும். ஆனால் இது பயிற்சியாக பயிற்சியாக பயிற்சியாக அது உங்களை அறியாமல் உங்களுடைய வழிபாடாக மாறிவிடும். நாவுக்கரசர் சொல்லுகிறார், நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லு நான் அமைச்சி வாயமே என்று நாவுக்கரசர் தேவாரத்திலே ஒரு வரி முடியும். அவருடைய முதல் பதியத்திலேயே வரும். அந்த அந்த வார்த்தைகளை பிடித்து கொள்ள வேண்டும். நற்றவா உன்னை நான் மறைக்கினும் சொல்லு நான் அமைச்சிவாயவே. தொடர்ந்து ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து பழகினால் அந்த பழக்கம் வழக்கமாக மாறும். பழக்க வழக்கம் என்ற சொல்லுக்கு நான் முன்பு உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன். பிரிந்து செய்வது பழக்கம். சில நாட்களிலே அந்த பயிற்சியாலே அறியாமலே செய்வது வழக்கம். இறை வழிபாட்டை தேவையில்லாத பல விஷயங்களை எல்லாம் பழக்கமாகி வழக்கமாகி வைத்திருக்கிறோம். அப்படி இல்லாமல் இறை வழிபாட்டை முதல் பழக்கப்படுத்துங்கள். இந்த நான் சொன்னது போன்ற அக வழிபாடு என்பது ஒவ்வொரு செயலிலேயும் இறைவனை பூஜிக்கிற தன்மையை நினைத்து நினைத்து செய்து கொண்டு வர கொஞ்ச நாளாலே ஆனாக நாம் மறந்தாலும் நம்முடைய அறிவு, நம்முடைய மனம், நம்முடைய ஆத்மா அந்த வழிபாட்டை செய்யும். இப்படி செய்கிற பொழுதுதான் வழிபாடு புறத்திலேயே நிகழ்ந்து அகத்தோடும் தொடர்பு கொள்ளும். அதற்கு கிரியை என்று அதைத்தான் ஆசிரியர் சொல்கிறார்.
2: அவற்றுள் சரியை என்பது திருக்கோயில் வழிபாடு செய்தல், அடியார்களை சிவன் எனவே கருதி வழிபடுதல் முதலியன. இது புற வழிபாடு என்பது புலனாகும். கிரியை என்பது தம் தம் இல்லங்களில் சிவலிங்க பெருமானை ஆன்மார்த்த மூர்த்தியாக எழுந்தருளித்துக் கொண்டு அகத்தும் புறத்தும் வழிபடுதல். இதில் உடலோடு உள்ளமும் ஈடுபடுவதால் புறமும் அகமும் கலந்த வழிபாடாகிறது. யோகம் என்பது மனத்தை அடக்கி ஒரு வழியில் நிறுத்தி இறைவனை அகக்காட்சியில் கண்டு அவனோடு உள்ளம் ஒன்றுபடுதல். இஃது அக வழிபாடு ஆகும்.
1: யோகம் என்பதை எட்டு கூறுகளாக பிரிக்கிறார்கள். அட்டாங்க யோகம் என்று யோகத்தை எட்டு கூறுகளாக பிரிப்பார்கள். அதிலே முதலிலே ஒழுக்கம் பயில்வதுதான் அது. அங்கே அந்த முதல் ரெண்டும் யமம் யமம் என்று ரெண்டு படிகள் சொல்வார்கள். யமம் என்பது பிழைகளில் இருந்து, அதாவது நாங்கள் சொன்ன விலக்கியன ஒழித்தல். நியமம் என்பது விதித்தன செய்தல். ஒழுக்கம் இல்லாதவனுக்கு யோகம் இருக்கக்கூடாது என்று நம் பெரியவர்கள் நினைத்தார்கள். ஏனென்றால் ஒழுக்கம் இல்லாதவன் யோகத்தை பயின்றால் யோகத்தாலே வருகிற சித்திகளினாலே சமுதாயத்திற்கு நட்டம் செய்வான் என்று பல சாமிமார்கள் ஊடாக நாங்கள் அதை கண்கூடாக காணுகிறோம். ஆகவே ஒழுக்க பயிற்சி முதல் ரெண்டு நிலை. மூன்றாவது சொல்கிறார்கள் ஆசனம். ஆசனம் என்பது ஒரு இடத்திலே உட்கார்ந்து நிம்மதியாக சுகமாக உடம்பை அமைத்து பழகுதல். எவ்வளவுதான் ஞானம் இருந்தாலும் உட்கார்ற பொழுது களைப்பு வந்தால் அந்த களைப்பிலே நாம் யோகத்தை கைவிட்டு விடுவோம். அதனாலே ஒரு இடத்திலே உட்கார்ந்து அதுக்கு ஆசன முறைகள், அதாவது யோகத்தை தரக்கூடியதான ஆசன முறைகளை நமக்கு நம்முடைய பெரியவர்கள் சொல்லி இன்றைக்கு உலகம் பூராகவும் அங்கீகரிக்கப்பட்டு போய்கொண்டிருக்கிறது. உலகம் அங்கீகரித்த பிறகுதான் நாங்கள் அங்கீகரிக்கிறது என்று ஒரு முறை வைத்திருக்கிறோம். நாம் அங்கீகரித்து உலகத்துக்கு கொடுத்தோம் என்று இல்லை, உலகம் பூராகவும் இன்றைக்கு அந்த அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. ஆகவே ஆசனங்களை அவரவர் உடம்புக்கு வாய்ப்பான ஆசனத்திலே அமர பழகுவது, இது மூன்றாவது நிலை. நான்காவது நிலை, இப்ப யமம் வந்து விட்டது, நியமம் வந்து விட்டது, அதுக்கு பிறகு ஆசனம் வந்து விட்டது. ஆசனம் வந்த பிறகு அதற்கு அடுத்த நிலையாக சொல்வார்கள் பிராணாயாமம், மூச்சை மூச்சிலே பயிற்சி பண்ணுவது. மூச்சுக்கும் நம்முடைய முக்கோணங்களுக்கும் தொடர்பு உண்டு. மூச்சு பயிற்சி செய்ய செய்ய நம்முடைய முக்கோணங்களிலே இருக்கக்கூடிய தேவையற்ற குணங்களை நீக்கி சாத்வீக குணத்தை உருவாக்கலாம். மூச்சு பயிற்சியினாலே அது அது ஒரு நாள்லயே ரெண்டு நாள்லயே வர்ற விஷயங்கள் அல்ல. ஆசனம் பிராணாயாமம் எல்லாம் மூச்சு பயிற்சியினாலே நம்முடைய உடல் இயல்பாக ஞான மார்க்கத்திலே போகக்கூடிய அந்த அந்த பயிற்சியை உண்டாக்குது. இது நாளையும் யோகத்தினுடைய ஆரம்ப நிலை என்று சொல்வார்கள். இது பற்றி நான் முன்பு உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், மீண்டும் சொல்லுகிறேன். அப்போ இந்த முதல் நான்கு அட்டாங்க யுகத்திலே முதல் நான்கும் புறப்பயிற்சிகள், அதற்கு பிறகுதான் உண்மையான யோக பயிற்சி தொடங்கும். அது என்ன செய்வார்கள் என்றால், பெயர்கள் நாலு சொல்வார்கள் எனக்கு இப்ப தேகாக்கிரம் பிரத்யாகாரம் என்று நான்கு நிலை இருக்கிறது. அந்த முதல் நிலை என்னவென்றால், எண்ணங்கள் மனதுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கும். உலக தொடர்பு பட்ட நமக்கு எண்ணங்கள் மனதுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கும். திடீரென எண்ணங்களை பிடித்து நிறுத்த முடியாது. அதற்காக அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், முதல் நிலையிலே பல எண்ணங்களுக்குள்ளே கெட்ட எண்ணங்களும் வரும், நல்ல எண்ணங்களும் வரும். அது சாமி கும்பிடுகிற பொழுது, படிக்கிற பொழுது, எப்பவும் எல்லாம் கலந்து கலந்து வரும். வருகிற பொழுது அவர்கள் சொல்வார்கள், ஒரு கெட்ட எண்ணத்தை முதல் ஒரு நல்ல எண்ணத்தாலே நீக்கு. ஒரு கெட்ட எண்ணம் வருகிற பொழுது அதை எப்படி நீக்குவது என்று கேட்டால், பிடித்து தள்ள முடியாது. பிடித்து தள்ள தள்ள இன்னும் அது பற்றிய பல எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கும். அவர்கள் சொல்லுகிற வழி என்னவென்றால், ஒரு நல்ல ஒரு ஒரு தீய எண்ணம் மனதிலே வருகிறது என்றால், அந்த நேரம் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நினைத்தால் இது மறந்து போய். ஆகவே ஒரு நல்ல எண்ணத்தாலே கெட்ட எண்ணத்தை நீக்கி கெட்டதுகளை முதல் நீக்குவது, எண்ணங்களிலே தீயதுகளை நீக்குவது, இது ஐந்தாவது நிலை. இப்போ நல்ல எண்ணங்கள் மட்டும் தேங்கி நிற்கின்றன. நல்ல எண்ணங்கள் கூட நம்முடைய எண்ண ஒருமைப்பாட்டுக்கு இடம் தராது. ஆகவே என்ன செய்ய வேணும் என்றால், நல்ல எண்ணங்களிலே ஒரு ஒரு ஒரு எண்ணத்தை பற்றி கொண்டு, ஏதாவது ஒரு குறித்த எண்ணத்தை பற்றி கொண்டு அதிலே நீக்க பயிற்சி பண்ணுவது. அது அஞ்சாவது என்ன, ஏகாக்கிரமா,
2: தாரணை, பிரத்யாகாரம்,
1: தாரணை,
2: தியானம்,
1: தியானம், சமாதி. சரி, தாரணை என்பது ஒரு எண்ண ஒரு எண்ணத்திலே மனதை பல எண்ணங்களை அடக்கி அல்லது ஒடுக்கி ஒன்றாக நிற்க பண்ணுவது. அடுத்த நிலை என்னவென்று கேட்டால், அந்த ஒரு எண்ணத்திலே அதிக நேரம் நம் மனதை நிறுத்திப்படுவது. என்றால் ஒரு எண்ணத்திலே நீக்கி திருப்பி மனம் உடைக்கப்பட்டு பல எண்ணங்களுக்குள்ளே ஓடும். அப்படி ஓடாமல் பற்றிய ஒரு எண்ணத்திலேயே தொடர்ந்து மனதை பிடிக்க பண்ணுவது, அது தியானம் என்று பெயர். அதனால் தான் நான் சொல்வது, எங்கள் ஊர்களில் எல்லாம் வழக்கம் இருக்கிறது, முன்னும் சொல்லியிருக்கிறேன். ஒரு பெண் ஒரு பையன் ஒரு பெண்ணை காதலிக்கிறான் என்றால் வீட்டிலே பிரச்சனை வரும். அப்ப அவர்கள் இந்த வீட்டிலே சொல்றது, அவன் அந்த பெண்ணினுடைய தியானத்திலேயே இருக்கிறான் என்பான். ஓ, தியானம் என்ற சொல்லினுடைய அர்த்தம் நம் பெரியவர்களுக்கு, நம் இல்ல சாதாரண மனிதர்களுக்கும் தெரிஞ்சிருக்கிறது. தியானம் என்றால் தொடர்ந்து ஒரு எண்ணத்தை பேணுவது. அப்போ தியான நிலை, இப்போ ஒரு எண்ணம் வந்து ஒரு எண்ணத்தை தொடர்ந்து நிலைநிறுத்த பழகிவிட்டால் பிறகு என்ன ஆகும் என்று கேட்டால், அந்த எண்ணம் நம்முடைய எண்ணங்களை எல்லாம் மெல்ல மெல்ல அழித்து எண்ணமில்லாத ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு போகும். அதைத்தான் சமாதி என்கிறார். சமாதி என்ற சொல் எட்டாவது நிலை, யோகத்தினுடைய எட்டாவது நிலை. அதிலே அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், இந்த சமாதியிலே ஆரம்பத்திலே நாங்கள் நாலு விஷயம் படிக்கிறோம். அகக்கரணங்கள் என்று, அந்த கரணங்கள் என்று படிக்கிற பொழுது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று நாளை படிக்கிறோம். ஆனால் தத்துவார்த்தமாக நீங்கள் பார்க்கிற பொழுது மூன்றைத்தான் சொல்லுவார்கள். அது நான் தத்துவம் படிக்கிற பொழுது விளங்கப்படுத்துகிறேன். இந்த சித்தத்தை விட்டு ஒன்று குணதத்துவம் எடுத்தால் சித்தத்தை விட்டு விடுவார். சித்தம் என்பது என்னவென்றால், இந்த எண்ணங்களினுடைய மூலாதாரம் அதுதான். அதிலே இருந்துதான் மனம், புத்தி, அகங்காரம் எல்லாம் புறப்படுகின்றன. இப்போ எண்ணங்களை ஒடுக்கி ஒடுக்கி ஒடுக்கி கொண்டு வர மனம் இல்லாத நிலை வந்துவிடும், புத்தி இல்லாத நிலை வந்துவிடும், அகங்காரம் இல்லாத நிலை வந்துவிடும். அப்பொழுது சித்தம் மட்டும் நிற்கும். அதை பெரியவர்கள் எழுதுகிற பொழுது எழுதுகிறார்கள். சித்தம் என்பது ஒரு தளம் போல, ஒரு நிலம் போல, அதிலே முளைப்பதுதான் மனம் புத்தி அகங்காரங்கள் எல்லாம். மனம் புத்தி அகங்காரங்களை எல்லாம் கொண்டு வந்து ஒடிக்க விட சித்தம் மட்டும் நிற்கும். இந்த சித்தம் நிற்கிற நிலைதான் ஆன்மாவினுடைய ஆரம்ப நிலை. அதுல என்ன என்ன சலனங்கள் ஒன்றும் இருக்காது. ஆகவே ஆன்மாவினுடைய ஆரம்ப நிலையோடு திருப்பி கொண்டு வந்து அதை பொருத்துவது, ஆதி நிலையோடு சமப்படுத்துவது என்றபடியால் தான் சமாதி என்று அந்த எட்டாவது நிலைக்கு சொல்வார். இது படிமுறையாக வர வேண்டியது யோக நிலையிலே. இந்த யோக வழிபாடு என்பது மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல நகர்த்தி இந்த இந்த உயர்நிலைக்கு சமாதி நிலை வரையும் வர வேண்டும். ஒவ்வொன்றும் சரியே இல்லையும் புற வழிபாடு ரொம்ப கீழ்மையாக புற வழிபாடு செய்கிறவர்கள் இருப்பார்கள். அதிலே படிப்படியாய் உயர்ந்து போய் கொண்டிருக்க ஒரே இல்லையிலே அது தானாக கிரியைக்கு மாறும். கிரியையிலே உயர்ந்து உயர்ந்து போய் கொண்டிருக்க தானாக யோகத்துக்கு மாறும். யோகத்திலே உயர உயர தானாக ஞானத்துக்கு மாறும். அது பற்றி தான் இப்ப நாங்கள் படித்துக் கொண்டிருக்கோம்.
2: யோகம் என்பது மனத்தை அடக்கி ஒரு வழியில் நிறுத்தி இறைவனை அகக்காட்சியில் கண்டு அவனோடு உள்ளம் ஒன்றுபடுதல். இஃது அக வழிபாடு என ஆகும். சரியை கிரியை யோகம் ஆகிய இவ்வழிபாட்டினை உலகப்பற்றுடன் செய்யாமல் பற்றற்ற நிலையில் செய்தால் அதுவே உண்மை தவமாகும்.
1: உபாயச்சரியை உண்மை சரியை என்று படிக்கிறோமே, அதுபோல உண்மை என்றால் என்னவென்றால் உலகியல் பற்றி நீக்கி உண்மையான இறைப்பற்றோடு செய்வதுதான் அந்த உண்மை யோகம் என்று பெறுது.
2: உண்மை தவத்தினால் ஆன்மாவினது அறிவு மேலும் மேலும் நுணுகி வரும். அது நுணுகி வர வர அதனை மறைத்து நின்ற ஆணவ மலமும் அதற்கேற்ப தேய்ந்து தேய்ந்து வரும். அந்நிலையில் அவ்வான்ம அறிவின் கண் இறைவனது திருவருள் பதிந்து மேம்பட்டு விளங்கி வரும்.
1: இதைத்தான் நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே சத்தினிபாதம் என்று சொல்வார்கள். இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தினிபாதம் என்று மூன்று பிரயோகங்கள் இருக்கிறது. நன்மை தீமையை சமமாக கருதி பழகுவது, அதற்கு இருவினை ஒப்பு என்று பெயர். அப்படி அந்த நிலையை நாம் பேணிக் கொண்டு வர மலம் பரிபாகமாகும். இப்படி இவர்கள் சொல்லுவது மலம் மெல்ல மெல்ல தேய்ந்து கொண்டு வரும். மலம் எவ்வளவுக்கு எவ்வளவு தேய்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இறைவனுடைய சக்தியின் அருள் நம் ஆன்மாவிலே பதியும். அதைத்தான் சக்தி நிபாதம் என்று சொல்வார்கள். அது எவ்வளவுக்கு எவ்வளவு எவ்வளவு இருள் போகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு வெளிச்சம் பெறும். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேணும் எப்படி என்றால், இப்ப திடீரென்று இருள் போய் திடீரென்று வெளிச்சம் பெறுவதில்லை. நான் சொல்வது இயற்கையிலே. காலை பொழுதை பார்த்தீர்களானால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இருள் போகும். இருள் போகிற அளவுக்கு ஒளி வரும். அதுபோலத்தான் இறைவன் இறை வழிபாட்டிலேயும் ஆணவத்தினுடைய சக்தி குன்ற குன்ற குன்ற குன்ற குன்ற அந்த அளவுக்கு இறை சக்தி பதியும். அதை பின்னாலே படிக்க போறோம். அது அவர்கள் சொல்வார்கள், தரம் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துவார். தரம் என்று சொல் என்றால் ஒன்றை விட அதிகமானது. அது அது எப்படி சொல்வார்கள் என்றால், அது நான்கு பகுதிகளாக பிரிப்பார்கள். இந்த சத்தினிவாதத்தை நான்கு பகுதிகளாக பிரித்து விட்டு ஒன்று கீழ்நிலை, கீழ்நிலையிலும் கீழ்நிலை, பிறகு மேல்நிலை, பிறகு மேல்நிலையிலையும் மேல்நிலை என்று பிரிப்பார்கள். அந்த உயர்நிலைக்கு வருகிற பொழுது முற்றாக இறைவனுடைய சக்தி நம் ஆன்மாவிலே பதியும். அப்பொழுதுதான் ஞானம் என்பது முழுமை பெறும். அதை எப்படி சொல்வார்கள் என்றால், மந்தம் இந்த மந்த தரம் மந்தம் மற்ற ரெண்டு எனக்கு மறந்து போச்சு. அது எப்போ பாடத்துல வரப்போகிறது நான் சொல்லுகிறேன்.
2: உண்மை தவத்தினால் ஆன்மாவினது அறிவு மேலும் மேலும் நுணுகி வரும். அது நுணுகி வர வர அதனை மறைத்து நின்ற ஆணவ மலமும் அதற்கேற்ப தேய்ந்து தேய்ந்து வரும். அந்நிலையில் அவ்வான்ம அறிவின் கண் இறைவனது திருவருள் பதிந்து மேம்பட்டு விளங்கி வரும். அதனால் உலக இன்பத்தில் வெறுப்பும் வீட்டின்பத்தில் விருப்பும் வளர்ந்து வரும். ஞான நெறியில் மனம் செல்லும். இப்பக்குவ நிலை உடையவரே சீடராதற்கு ஏற்றவர்.
1: அதாவது நாங்கள் அங்க படித்தது திருக்குறள்ல படித்தது அறம் வளர பாவந்தேயும் பாவந்தேயே அறியாமை நீங்கும் அறியாமை நீங்க என்று அது ஒரு வரிசை சொல்லுகிறார் பரிமளகர். அதைத்தான் இங்கேயும் சொல்லுகிறார். அந்த பக்குவம் வருகிற போது சீடனுடைய மனம் ஆசிரியனுடைய செய்திகளை அப்படியே உள்வாங்குகிற தகுதியை பெறும்.
2: அதனால் உலக இன்பத்தில் வெறுப்பும் வீட்டின்பத்தில் விருப்பும் வளர்ந்து வரும். ஞான நெறியில் மனம் செல்லும் இப்பக்குவ நிலையை உடையவரே சீடராவதற்கு ஏற்றவர். இங்கே ஆசிரியர் மாணாக்கரை நோக்கி யோகம் நிகழ் புதல்வா என அழைக்கிறார். அம்மாணாக்கர் சரியை கிரியைகளை முற்றச் செய்து யோக நெறியில் நின்று அதன் பயனாக ஞானத்தை பெறுதலில் வேட்கையுற்று இவ்வினாக்களை கேட்கின்றார். ஆகலின் தாம் கூறும் விடைகளை வாங்கிக் கொள்ளும் பக்குவம் அவர்க்கு இருத்தலை நோக்கியே இவ்வாறு அழைக்கின்றார் என்று கொள்ளலாம்.
1: ஒரு நல்ல ஆசிரியன் மாணவனை நெருப்பா யாருக்கு இதை கொடுக்கலாம் என்று தெரிந்து கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஒரு ஆசிரியன் குற்றவாளியாக போய்விடுவான். தகுதி இல்லாதவனுக்கு தகுதியானவற்றை கொடுத்தால் அவன் அதை உதாசீனப்படுத்தி கொடுத்த பொருளையும் கொடுத்த மனிதரையும் இழிவு செய்வான். ஆகவே ஒரு ஆசிரியன் முதல் இதை யாருக்கு கொடுப்பது என்று தீர்மானிக்க வேண்டும். நம்முடைய தமிழ் இலக்கிய நூல்களிலே எல்லாம் இந்த நூல் யாருக்கு படிப்பிக்கப்பட வேண்டும் என்பது பற்றி முன்னே சொல்வார். அதாவது அவர் 7-8 செய்திகள் சொல்வார்கள் முதலிய பொருள் அப்படி சொல்லி கொண்டிருக்கிற பொழுது யாருக்கு இந்த புத்தகத்தை படிப்பிக்கலாம் அப்படி அதை ஒரு ஆசிரியன் தீர்மானிக்க வேண்டும். அதுக்கும் தத்துவ நூல்கள் இந்த சித்தாந்த தத்துவ நூல்கள் படிப்புகிற பொழுது சொல்கிறார்கள். நான் அன்றைக்கே சொன்னேன், எவனுக்கு ஆத்ம விசாரம் வருகிறதோ அவனுக்கு தான் அந்த படிப்பு. மற்றவனை வீணாக பிடித்து இதில் உட்கார வைத்து நாம வேதனைப்படுத்தக்கூடாது என்பது அவருடைய கருத்து. அப்போ இங்கே அதைத்தான் சொல்லுகிறார். அந்த பக்குவம் உள்ள மாணவன் என்பதை மெய்கண்டார் கண்டுபிடித்து விடுகிறார். கண்டுபிடித்து விட்டு இவரை அழிக்கிற பொழுதே யோகம் நிகழ் புதல்வா, அதாவது உயர்ந்த யோக நிலையினுடைய உச்சியிலே வந்து நீ நிற்கிறாய் என்று அவனை விழிக்கிறதன் மூலமே அந்த

0: திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு திருவுந்தியாரும் திருக்கழுற்றுப்படியாரும். உரை வழங்குபவர் சிவ விஜயலட்சுமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: மக்களுக்கு இயைபு உடைய சித்தியார் பாடலும் திருவருட் பயன்பாடலும். இதுல வந்து பிண்டத்தில் வாரார் என்று ஒரு உந்தி பெற, பிறப்பு இறப்பு இல்லை என்று உந்தி பெற அப்படின்னு சொல்றோம் இல்லையா. பிண்டம் எடுப்பதற்கு வினைதான காரணம் இல்லையா. அப்ப அந்த வினை மாழ்வதனால பிண்டத்தில் வரமாட்டார்கள். ஏன் அவர்களுக்கு வினை மாழ்கிறது? அங்க சொல்றார், உலகினில் என் செயலெல்லாம் உன் விதியே என்றும், உள்நின்று செய்வித்தும் செய்கின்றாய் என்றும். யார்ட்டா இறைவன்ட்ட அவர்கள் வைத்திருக்கிறார? எப்படி என்ன சொல்றாங்க? உலகினில் என் செயலெல்லாம் உன் செயல்தான், அப்புறம் உள்நின்று நீ தான் என்ன பண்ணுகிறாய், செய்விக்கிறாய், செய்ய மட்டும் இல்ல நீ தான் செய்கின்றாய் என்றும். நிலவுவதோர் செயல் எனக்கு இன்று, எனக்கென்று எச்செயலும் நிலவுவதில்லை உன் செயல் என்றும். நினைவார்க்கு வினைகள் எல்லாம் நீங்கும் அன்றே. இப்ப வினைகள் நீங்கிறதுனால பிறப்பு நீங்குகிறது. இது வந்து எதனால இப்படி ஒரு மனப்பாங்கு வரும், நிலவுவதெல்லாம் உன் செயலே, ஏ செய்வித்தும் செய்கின்றாய் என்று சொல்லக்கூடிய அந்த மனப்பாங்கு எப்ப வரும்? உபதேசத்தை எல்லாம் அத கேட்டு சிந்தித்து தெளிந்த பின்தான் இந்த இப்படி ஒரு அவன்கிட்ட எல்லாவற்றையும் பூரணமான சரணாகதி அடையதுக்குரிய நிலை வாய்க்கும். அதனால வினைகள் எல்லாம் நீங்கும் என்று இன்னொன்னு ரெண்டு மூணு பாடல் இதை தொடர்புடைய பாடல்கள் எல்லாம் இறைபணியாளருக்கு எத்தனுவில் நின்றும், எந்த தனுவில் நின்றாலும் அவர்களுக்கு வினை தாக்கம் கிடையாது. இறைபணியாருக்கு இல்லை வினை, எத்தனுவில் நின்றாலும் அவர்களுக்கு வினை இல்லை. அதைத்தான் நம்ம திருவருட்பயன்ல சொல்றாரு. என்ன சொல்றாரு? எல்லாம் அறியும் அறிவுறிங்கவர் அல்லாது அறியார் பிற, திருவருளை அல்லாது வேறு என்று எதையும் அறியார்கள். நம்ம பார்த்தோம்ல இப்போ அதுக்கு ஒப்பான திருக்கழிற்றுப்படியார் பாடல்ல, அப்புறத்தும் என்னாது இப்புறத்தும் என்னாது, எல்லா அறிவிலையும் ஆன்மாவின் அறிவிலையும் நிறைந்து நிற்பார்கள் என்று. எல்லாம் அறியும் அறிவும் இங்கு இவர் அல்லாது அறியார், எது அறியாது, அருள் அல்லாது வேறு ஒன்றையும் அறியார் பிற. அதான் பரமே பார்த்திருப்பார் தங்கள் பாரார். அப்புறம் உள்ளும் பிற, உள்ளும் உள்ளும் புறமும், உள்ளும் புறமும் தான், ஆமா உள்ளும் புறமும், உள்ளும் புறமும் ஒரு தன்மை காட்சியவருக்கு எள்ளும் திறம் ஏல். எல்லாமே சிவமாக பார்ப்பார்கள். உள்ளத்திலும் வெளியிலும் அவர்களுக்கு ஒரே காட்சிதான். உள்ளத்தில் எங்க இருக்கிற பெருமானை அவர்கள் எங்கே காண்பார்கள்? வெளியிலும் காண்பார்கள். அதனால வெளியில படக்கூடிய காட்சி எல்லாமே சிவமாகவே காண்பர். எள்ளும் திறம் ஏதும் இல், எதையுமே எதையும் யாரையும் எள்ளமாட்டார்கள், எல்லாமே சிவமாகவே காண்பர். ஒரு வாய்மொழியாக ஒரு செய்தி சொல்வார்கள், தாய்மான சிவா சுவாமிகள் மிகப்பெரிய அரச நிலையில் அரசருடைய அவையில் மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தில் இருந்தவர். அப்புறம் அவருடைய அந்த பக்குவத்தை அறிந்த மன்னன், இவரை இனிமே நாம வேலை ஏவக்கூடாது என்று நினைத்து அவருக்கு தக்க மரியாதைகளை செய்து அவரை அந்த அரச வேலையிலிருந்து விடுவிக்கிறான். அவர் எல்லாம் தன்னையே மறந்த ஞானியாக திரிகிறார். மிகப்பெரிய அரச உபச்சாரங்களோடு அந்த ஊர்ல நடமாடியவர். அப்படிப்பட்டவர் இப்போ ஒரு பெரிய ஞானியா ஒரு கோவனாண்டியாக திரிகிறார். அப்ப அதை பார்த்த சில உள்ளங்களுக்கு மனதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எப்படி இருந்தவர் இந்த மாதிரி பனியும் பொருட்படுத்தாது வெயிலும் பொருட்படுத்தாது இப்படி அலைகிறாரு என்று. ஒரு தடவை சரியான பனிக்காலம் அப்படியே போயிட்டு இருக்கிறார், உடம்பெல்லாம் குளிரால் நடுங்குகிறது. அதை பற்றியெல்லாம் அவருக்கு உடல் உணர்வே இல்லை. ஒன்னா அதை தாங்க மாட்டாத ஒரு அன்பர், அவருக்கு மிக ஒரு உயர்ந்த சால்வையை, விலை கூடிய ஒரு அருமையான சால்வையை எடுத்து அவர் உடம்புல போத்தி விடுறார். போத்தி விட்டோன்னா இவர் அவர் பாட்டில் பரபிரம்மமா அவர் பாட்டில் போயிட்டே

0: இருக்கிறார். உடனே மறுநாள் பார்த்தா மறுநாளும் இப்படி கை கால் நடுங்க போயிட்டே இருக்கார். உடனே அவர் வந்த இது குழந்தை தன்மையாக குழந்தை போலும் பிசாசர் போலும் சொல்லுவாங்க இல்லையா, சீவன் முத்தர்களுடைய நிலையை பார்த்தா பைத்தியம் பிடிச்சவன் போலும் பிசாசு பிடிச்சவன் போலும் குழந்தை போலும் தான் நடப்பாங்க. அப்போ அவர் தாய்மான சுவாமியை பார்த்து கேட்கிறார், சுவாமி நேத்துக்கு போர்த்தி விட்டனே அந்த சால்வை எதுக்கு மறுபடியும் இப்படி குளிரால் நடுங்கி செல்கிறீர்களே அப்படின்னு சொன்னோன்னு அவர் சொன்னாராம், அம்மை குளிரால் நடுங்கி கொண்டிருந்தாள் ஒரு இடத்துல, உடனே நான் அவளுக்கு அதை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அது பார்த்தா என்னன்னா மறுநாள் ஒரு பிச்சைக்காரியனுடைய உடம்புல அந்த சால்வை இருந்துதான். அவன் எங்கேயோ குளிரில் நடுங்கிட்டு இருந்திருக்கா. உடனே அப்போ அண்ட சராச்சரங்களில் உள்ள அத்தனையும் திருவருளாகவே காண்கின்ற ஒரு நிலையை இந்த ஞானிகள் பெற்றிருப்பார்கள் எல்லாம். அதைத்தான் என்ன சொல்றார், உள்ளும்புறமும் ஒரு தன்மை காட்சி, அதை தவிர அந்த திருவருள் காட்சியை தவிர எந்த காட்சியும் தென்படாது, எல்லாமே அதான் தெரியும். அப்பர் பெருமான் அண்டா எல்லாம் ஆணும் பெண்ணும் அத்தனையும் சிவமும் சக்தியுமாக காண்கிறார் இல்லையா, கண்டேனவர் திருப்பாதம், எல்லா நிற்பனவும் சரிப்பனவும் எல்லாவற்றிலும் அந்த காட்சியை காண்றார், அம்மையப்பனாகவே காண்கிறார். மாதர்பிறை கண்ணியானை முழுக்க பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் சிவமும் சக்தியுமாக அவருக்கு காட்சி அளிக்கிறார்கள். அதத்தாங்க எள்ளும் திறம் ஏதும் இல், எல்லா உயிர்கள் வர்க்கத்திலையும் எல்லாவற்றிலையும் அவர்களுக்கு ஒரே காட்சி தான், அந்த உள்ளிலும் புறத்திலும் இருக்கக்கூட அந்த ஒரே திருவருட்காட்சி தான் எங்கும் நிலைத்து நிற்கும். அதான் நம்ம இப்ப பார்த்தோம், அப்புறத்தும் இப்புறத்தும் என்னாது, எல்லா ஆன்ம அறிவிலும் அப்புறத்திலும் இப்புறத்திலும் எல்லா இடத்திலும் அவர்கள் பெருமானையே காண்பர் என்பதற்கு இயல்பாக இந்த பாடல்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, அடுத்ததுக்கு போவோம். நாலாவது உந்தியார் பாடல், இங்கன் இருந்ததென்று எங்கனம் சொல்லுகேன், அங்கன் இருந்ததென்று உந்தீபர, அறியும் அறிவு அதென்று உந்தீபர. இதுலயும் பாடபேதம் உண்டு, இங்கன்னு சொல்லுவாங்க எங்கன்னு போட்டிருக்கும் சில புத்தகத்துல, அதான் எங்கன்னு போட்டிருக்கோம் எவ்வண்ணம்னு போட்டிருக்கா, எங்கன்னு போட்டிருக்கோம் சில இடத்துல, சில பாட புத்தகத்துல இங்கன்னு போட்டிருக்கோம். பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பொருள் ஒன்றுதான். இங்கன் இருந்ததென்று எங்கனம் சொல்லுகேன், அங்கன் இருந்ததென்று உந்தீபர, அறியும் அறிவு அதென்று உந்தீபர. சிவபோக அனுபவம் எப்படி இருந்தது என்பது வெளியில சொல்ல முடியாது, ஏன்னா அந்த அனுபவத்துல அது திரிபுடி ஞானம் அற்ற அனுபவம். அனுபவிக்கிறவன், அனுபவ பொருள், அனுபவிக்கக்கூடிய அறிவு, இந்த மூணும் அந்த தோன்றாதபடி அந்த இன்பத்தை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அந்த பேரின்ப நுகரு திரிபுடி ஞானம் அற்ற நிலை. திரிபுடி ஞானம்னா தெரியும் இல்லையா, பொதுவா எதையுமே நம்ம அனுபவிக்கும் போதே எப்படி அனுபவிப்போம், அனுபவிக்கிறவன் நான், அனுபவிக்கக்கூடிய பொருள் இது, இதன் மூலமாக அனுபவிக்கிறேன் என்ற மூன்றும் உணரப்படும் பொதுவா எந்த அனுபவத்திலையும். ஆனா சிவபோக அனுபவம் என்பது என்னதே, அதுல முழுமையா ஆன்மா தன்னை அழுந்தி அனுபவிக்கிறதுனால அங்க அனுபவிக்கப்படும் பொருளாகி அந்த சிவபோகமோ, அனுபவிக்கிற தானோ, அனுபவத்திற்கு துணையாக இருக்கிற திருவருளோ எல்லாம் ஒன்றாகவே இருக்கும், அந்த சிவபோக அனுபவமாகவே இருக்கும் இல்லையா. அதனால அப்படிப்பட்ட நிலையை அதை எப்படி சொல்ல முடியும் வெளியில, சொல்வதற்கு மனத்தாலும் நினைக்க முடியாது, கருத்தாலும் நினைக்க முடியாது, சொல்லாலும் அதை சொல்ல ஒண்ணாது இல்லையா, சொல்ல முடியாது. நம்ம சொல்லுவது அறியேன் வாழி முறையோ அப்படிம்பார். நம்ம திருவாசகத்துல மணிவாசக பெருமான் சொல்றார் இல்லையா, அந்த அவன் ஆண்டு கொண்ட நிலையே, அன்பெனும் ஆறு கரையது புரள நண்புலன் ஒன்றி நாதை என்று அரற்றி உரை தடுமாறி ரோமம் செழிப்ப இல்லையா, கரமலர் முட்டித்து இருதய மலர கண்களி கூற நுண்துளி அரும்ப. இந்த அனுபவத்தை சொல்ல முடியுமானா, பாக்கிறந்த அமுதம் மயிர்கால்தோறும் தேக்கினன் இல்லையா, அமுதத்தாரைகளை மயிர்கால்தோறும் தேக்கினன், அதையெல்லாம் எப்படி எடுத்து சொல்ல முடியும் அப்படிங்கிறார். அதுபடி அந்த பேரின்ப உணர்வை இங்கன் இருந்தது என்று சொல்லும் தரமன்று சொல்லுபவும் முடியாது இல்லையா. நம்ம என் இதயத்தும் நாட்டத்தும் என் சிரத்தின் மேலும் என் பாதத்தை பணிவித்தான் அந்த பராபரன் நந்தி. அவன் கதி வைத்தவாறும் எனக்கு கதியை அளித்த அந்த முறையையும் மெய் காட்டிய அந்த முறையையும் விதி வைத்தவாறும் விளம்ப ஒண்ணாதே அப்படிம்பார் திருமூலர். அதுவும் அருமையான பாடல். என்னுடைய இதயத்தில் தன் திருத்தாளை பதிய வைத்தான், என் கண்களில் என் அறிவில் அவனுடைய சிந்தனையே பதிய வைத்தான், என் சிரசினில் அவன் பாதத்தை பதிய வைத்தான். அப்படிப்பட்ட அந்த பராபரனாகிய நந்தியம் பெருமான் எனக்கு என்னெல்லாம் அளித்தான், கதி அளித்தான். இந்த ஆன்மாக்கள் அடைய வேண்டிய கதி அந்த சிவபோகத்தை அளித்தான். கதி வைத்தவாறும் மெய்நதி காட்டியவாறும் எனக்கு அந்த உபதேசத்தை அளித்தான். மெய்நதியை காட்டினான், விதி வைத்தவாறு என்பது உபதேசம். இதையெல்லாம் என்னால் விளம்ப ஒண்ணாதே அப்படிம்பார். அது வேணா குறுத்துக்கிடுங்க. அந்த அதுவும் அந்த சிவபோக அனுபவத்தை விளம்ப முடியாதுங்கிறது தான். இதயத்தும் நாட்டத்தும் என்று தொடங்கும் அந்த பாடல். இதயத்தும் நாட்டத்தும் எந்தன் சிரத்தும், இதயத்தும் நாட்டத்தும் இல்ல திருமந்திரம், இதயத்தும் நாட்டத்தும் எந்தன் சிரத்தும் பதிவித்த பாத பராபரன் நந்தி, கதி வைத்தவாறும் மெய் காட்டியவாறும் விதி வைத்தவாறும் விளம்ப ஒண்ணாதே. அதையெல்லாம் வெளியில் சொல்லி இந்த அனுபவம் இப்படி இருந்தது என்பதை சொற்களாலோ மற்றவற்றாலோ அதை வெளிப்படுத்த முடியாது. அவர்கள் அனுபவம் தான் அவர்களுக்கு சான்றாக அமையும். அதத்தான் இங்கன் இருந்ததென்று எங்கன் சொல்லுகேன், அங்கன் இருந்ததென்று உந்திபர. அந்த போகம் அப்படியே இருந்தது, அப்படியே அனுபவிக்கப்பட்டது என்றுதான் சொல்ல முடியும். அறியும் அறிவதென்று உந்திபர, அதை அறிவினால் அறிய முடியும் சொல்ல முடியும் என்பது முடியாத காரியம். அப்ப அந்த அனுபவம் அவனோடு ஒன்றி நின்று அனுபவிப்பவர்களுக்கு தான் அது புலப்படும், மற்றவர்களுக்கு அது புலப்படாது. இதுக்கு இணையான திருக்கழிச்சு பாடல் 9வது பாடல். அன்று முதல் யாரேனும் ஆளாய் உடனாகி, ஆளாய் என்றால் அவனுக்கு அடிமையாகி, அவனுக்கு ஆட்பட்டு. அன்று முதல் யாரேனும் ஆளாய் உடனாகி அவனுக்கு ஆட்பட்டு அவனோடு உடனாகி சென்றவர்க்கு இன்னது என்று சென்றதில்லை. யாருமே அன்னைய முதல் அவனுக்கு ஆட்பட்டு அவனோடு உடனாகி நின்றவர்கள் இந்த அனுபவம் இப்படி இருந்தது என்று சொன்னதில்லை. சென்றவர் என்னதில் என்ன சொல்ற, அன்று முதல் யாரேனும் இன்னது என சென்றது இல்லை, இன்னதுதான் என்று சொன்றது சென்றது இல்லைனா சொன்னது இல்லை, சென்றது இல்லைனா சொன்னது இல்லை. இன்று இதனை இவ்வாறு இருந்ததென்று எவ்வாறு சொல்லுகேன். அவ்வாறு இருந்தது அது, கடைசி வரி அப்படிதானே இருக்கு, அவ்வாறு இருந்தது அது. அது எப்படி இருந்ததுன்னு கேட்டா அவ்வாறு இருந்தது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதான் அந்த நிட்டை அனுபவம். அடுத்த பாடலும் இதோடு இயைபுடைய பாடல் தான். ஒன்றும் குறியே குறியாதலால், இவருடைய திருக்கழிச்சுப்படியார் பாடல்ல ஒரே சொல்லு பலவித பொருளோட ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு விதமான பொருளோட அமையும்படிதான் பாடல்கள் இருக்கின்றன இல்லையா. இதுலயும் குறி குறின்னு நிறைய இடங்கள்ல வருது. போனதோட உரு பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி. ஒன்றும் குறியே குறியாதலால் அதனுக்கு ஒன்றும் குறி ஒன்று இல்லாமையினால், இதனுடைய பொருள் பொதுவா என்ன பொருள்னா, அந்த சிவபோக அனுபவத்தை அதுக்கு உவமையாக எதையுமே சொல்ல முடியாது. அதை அனுபவிக்கிறாங்கல்ல அவங்க தான் அதுக்கு அடையாளம். அவங்களுக்கு சிவபோக எப்படி சிவஞானிகளுக்கு சிவஞானிகளே ஒப்பாவாரோ, அதுபடி சிவபோகத்துக்கு ஒப்புமையாக சொல்லணும்னா சிவபோகம்தான், வேற எதையும் ஓமித்து சொல்ல முடியாது. அதுதான் இங்க சொல்றார். இது வேணா பொருள் வேணா எழுதிக்கிடுங்க. ஒன்றும், ஒன்றும் போட்டு ஒரு கோடு போட்டு, சிவானுபவத்தில் ஒன்றிணைத்தலாகிய, சிவானுபவத்தில் ஒன்றிணைத்தலாகிய, அடுத்த வரி குறியே, குறியே ஒன்றிணைத்தலாகிய, அதுக்கப்புறம் தனியா அடுத்த வரியில எழுதுங்க குறியே என்பதற்கு என்ன பொருள்னு. முதல்ல முழுக்க அப்படி தனித்தனியா எழுதிக்கிடுங்க, அப்புறம் சேர்த்து பார்ப்போம். குறியே அதுக்கு வந்து அவ் அனுபவிப்பவர்களின் நிலையே, அவ் அனுபவிப்பவர்களின் நிலையே, அப்புறம் ஒரு குறி வருது குறியே, அப்புறம் குறி, குறின்னு போட்டு ஒரு கோடை போட்டுட்டு எழுதுங்க. அவ் அனுபவத்துக்கு அடையாளம், ஆதலால் அடுத்த வரி ஆதலால் அதனுக்கு, ஆதலால் அதனுக்கு, அதுக்கு பொருள் ஆதலால் அதனுக்கு, அதுக்கு பொருள் ஆதலால் அவ் அனுபவத்துக்கு, ஆதலால் அவ் அனுபவத்துக்கு, அனுபவத்துக்கு. ஒன்றும் ஒன்றக்கூடிய பொருந்தக்கூடிய, அதுக்கு பொருள் வந்து ஒன்றும்னா ஒன்றக்கூடிய பொருந்தக்கூடிய, ஒன்றும் ஒன்றக்கூடிய பொருந்தக்கூடிய. குறி ஒன்று இல்லாமையால், குறி ஒன்று இல்லாமையால், ஓர் அடையாளம் இல்லாமையால், ஒன்றோடு உவமிக்கல், ஒரு கோடு போட்டுட்டு அவ் அனுபவத்தை எதனோடாவது உவமித்து கூறுதற்கு, ஆவதும் இல்லை, அதுக்கு நேரம் ஒரு கோடு போட்டு உலகில் எப்பொருளும் இல்லை, ஒவ்வா தவமிக்காரே, ஒவ்வா அதெல்லாம் செய்யுள்ள வர்றது, ஒவ்வா தவமிக்காரே, ஒப்பற்ற அத்தவ சிரேட்டரே, ஒப்பற்ற அத்தவ சிரேட்டரே, இதற்கு சான்று, ஒரு கோடு போட்டுட்டு இதற்கு சான்றுனா அவ அனுபவத்துக்கு எடுத்துக்காட்டாவார், அல்லது அவ அனுபவ நிலைக்கு எடுத்துக்காட்டு ஆவார். இப்ப கோடு போட்டதுக்கு அப்புறம் எழுதிருக்கீங்களா, அது எவ்வளத்தையும் வச்சாத்து வாசிங்க. கோட்டுக்கு அப்புறம் எழுதிருக்கீங்களா, அது அவ்வளவு என்னது, அவ் அனுபவத்தில் ஒன்றி நிற்றலாகிய, எந்த அனுபவம், சிவானுபவத்தில் போட்டிருக்கீங்க இல்லையா, சிவானுபவத்தில் ஒன்றி நிற்றலாகிய அந்த அனுபவிகளின் நிலையே அவ் அனுபவத்துக்கு அடையாளம். அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமானா, சொல்ல முடியாது. அப்ப அதை எப்படித்தான் அடையாளம் கண்டுபிடிக்கணும்னா, எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கணும், அந்த அனுபவம் உடையவங்க என்ன நிலையில இருக்கிறாங்கிறது தான் அடையாளம். அந்த அனுபவத்துல உள்ளவங்களுடைய நிலைதான் அடையாளம். அப்புறம் என்ன பண்ணிருக்கீங்க, ஆதலால் அவ அனுபவத்துக்கு பொருந்தக்கூடிய ஒரு அடையாளம் இல்லாதபடியால் உலகத்தில் உள்ள அந்த அனுபவத்தை எதனோடாவது ஓமித்து கொள்வதற்கு எப்பொருளும் இல்லை, நிகரற்ற ஒப்பு உயர்வற்ற அந்த தவ சிரேஷ்டர்களே அதற்கு சான்றாவர், அதற்கு அடையாளம் ஆவர். அதாவது எப்படி சிவானுபவத்துக்கு, சிவ தவ சிரேஷ்டர்களுக்கு ஒப்பாக யாரையும் சொல்ல முடியாதோ, அதே மாதிரி சிவானுபவத்துக்கும் ஒப்பாக எதையும் சொல்ல முடியாது. இப்ப பாட்டை வாசிங்க. ஒன்றும் குறியே குறி ஆதலால், அதா இருங்க, அதுக்கு என்ன பொருள், ஒன்றும் குறியே குறி ஆதலால், அந்த ஒன்றும்னா அர்த்தம் ஒன்றி நிற்கக்கூடிய, அந்த ஒன்றி நிற்கக்கூடிய அந்த நிலை தான் அதுக்கு அடையாளம். ஒன்றும் குறினா ஒன்றி நிற்கக்கூடிய அந்த நிலை, ஒன்றி நிற்கக்கூடிய நிலை தான் ஒன்றும் குறி. குறினா என்னது, சாதாரண அடையாளம், இந்த இடத்துல அந்த ஒன்றி நிற்கக்கூடிய நிலை அதுதான் அது, எதுக்கு அதற்கு குறி, அதற்கு அடையாளம். ஆதலால் அதனுக்கு ஒன்றும் குறியின் ஒன்று இல்லாமையினால், அதை ஒப்புமையாக சொல்லக்கூடிய வேற எதுவுமே இல்லாததுனால, ஒன்றால் ஓமிக்கலாவதும் தான் இல்லை, ஒவ்வா தவமிக்காரே இதற்கு சான்று, இதற்கு அந்த ஒப்பு உயர்வற்ற தவ சிரேஷ்டர்களே சான்றாவார். அதுக்கப்புறம் தனியா இன்னும் புரியதுக்கு இன்னும் ஒரு வரி எழுதிக்கிடுங்க. அந்த யாரு, அந்த அனுபவ நிலைக்கு அந்த தவ சிரேஷ்டர் தான் எடுத்துக்காட்டு ஆவார்கள். அப்புறம் எழுதிக்கிடுங்க, சிவானுபவத்துக்கு ஓமை இல்லாத போல சிவானுபவத்துக்கு வேறு ஓமை இல்லை. அதை அனுபவிக்கும் தவ சிரேஷ்டர்களே சான்றாவர். இப்ப இதுல இந்த பாடல்ல முதல்ல வர்ற குறி வந்து நிலை, அனுபவ நிலை. எத்தனை முதல் பாட முதல் வரியிலே ரெண்டு குறி வருது இல்லையா? ஒன்றும் குறியே, ஒன்றி நிற்கக்கூடிய நிலையே. முதல்ல வர குறிக்கு பொருள் நிலை. இப்படி பலவேறு கோணங்கள்ல அந்த பாட்டை பார்த்தாதான் பொருள் புரியும். இல்லாட்டா எல்லாம் ஒரே குறி குறின்னு ஒரே குறிமயமா ஆயிரும் இல்லையா? முதல்ல வர குறிக்கு நிலை, அந்த ஒன்றும் நிலை. அதே வரியில வர ரெண்டாவது குறிக்கு ஒன்னாவது குறி ரெண்டாவது குறின்னு போட்டுக்கிடுங்க. ரெண்டாவது அதே வரியில வர குறிக்கு பொருள் அடையாளம். அப்புறம் மூணாவது வரிக்கும் ரெண்டாவது வரியில வர குறிக்கும் அடையாளம் தான், அல்லது ஒப்புமை. அந்த ஆனந்தம் ஓமைகளையெல்லாம் கடந்த ஆனந்தம், அதான் இதுல உள்ள இது. சிவானந்தம் எதற்கும் ஒப்புமையாக சொல்லப்பட முடியாது.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சங்கற்ப நிராகரம். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: அஞ்சு ஆயா, நீ சிலந்தியிலிருந்து சிலந்தி நூல் மட்டும்தானே தோன்றுது. அப்ப இறைவன் சேர்ந்து ஒரு உருவம் தானே தோன்றணும், முத்தப்பன் மட்டும்தானே தோன்றணும். ஒரு உயிர் பொருள் இருந்து ஒரு ஜடப்பொருள் தானே தோன்றுச்சு, அதான சிலந்தியிலிருந்து சிலந்தி நூல். அது மாதிரி ஒன்றுதானே தோன்றணும். மைக்கா இருக்குங்கிற, சாட்சிசா இருக்குங்கிற, சாவியா இருக்குங்கிற, எல்லாவா இருக்குங்கிறியே அப்படின்னா அதையடா ஒரு மரத்துல காய் கனி இலை இதெல்லாம் தோன்றது இல்லையா? அது போலாம். ஒரு மரத்தில இருந்து மரத்திலிருந்து மரமா தோன்றுச்சு, மரத்திலிருந்து வெறும் காய் மட்டுமா தோன்றுச்சு? மரத்துல முதல்ல கிளை, அப்புறம் இலை, அப்புறம் பூ, அப்புறம் காய், அப்புறம் கனி, வருதா இல்லையா? அது மாதிரி இறைவனிடத்திலிருந்து இத்தனை ஜடப்பொருளும் தோன்றும். அஞ்சாவது கருத்து, உயர்நிலையாக இருக்கக்கூடிய கடவுளிடத்திலிருந்து ஜடப்பொருளாக இருக்கிற பல பொருள் தோன்றுவது எது போல என்றால், நான் எழுத வேண்டியதான, உயர் பொருளாக இருக்கிறது அறிவுடை பொருளாக இருக்கிற கடவுளிடத்திலிருந்து அறிவற்றதாக இருக்கிற ஜடப்பொருள்கள் பல தோன்றுவதற்கு காரணம் என்ன என்றால், ஒரு மரத்தில் தோன்றுகின்ற காய் இலை கனி இவை கிளை, அப்புறம் இலை, அப்புறம் பூ, அப்புறம் காய், அப்புறம் கனி, இவை போல ஒரு பொருள் இருந்து பல பொருள் தோன்றும் இல்லைங்களா? இப்ப மாமரத்திலிருந்து வேதத்துக்கு மாவில கிடைக்குது, வேதத்திற்கு மாவில கிடைக்குது. வேலியில் போடுவதற்கு குச்சி கிடைக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்காரம்மா விலைக்கு வாங்கிட்டு வந்து சொல்ற மா வடு கிடைக்குது. எல்லாம் வீட்டோட தான் சித்தாந்தத்தை பார்க்கணும். மாவடு கிடைக்குது, அப்புறம் மாங்காய் கிடைக்குது, அப்புறம் மாம்பழம் கிடைக்குது. அப்ப ஒரு பொருள் இல்லையே, பல பொருள் கிடைக்குதே. இலை பூ, இலைங்கிறது தனி, பூங்கிறது தனி, அப்புறம் அது காயா தனியா வருது, அப்புறம் அது தனியா மாறுது. இது மாதிரி இருக்கா இல்லையா? மின்சாரம்னு தோன்றுச்சு, அது கடவுள் தான். அது மின்சாரத்துல பேனா தோன்றுச்சு, எது போல பூவிலிருந்து காய் தோன்றியது போல. அந்த காய் எப்படி தனியாக மாறுச்சுன்னா, இப்ப பேன் தோடுச்சு, பேன்ல கொஞ்சம் ஓட வச்சு தண்ணி குளிர்ச்சியாயிருந்தா பிரிட்ஜ் உருவாகுமா? முதல்ல கண்டுபிடிச்சது பேனு, அப்புறம் கண்டுபிடிச்சது அந்த பேனை சுத்த விட்டா, உள்ளுக்குள்ளேயே சுத்த விட்டா குளிர்ச்சியாகும். குளிர்ச்சியானா பிரிட்ஜ் கண்டுபிடிச்சான். சுத்தனை ஃபேனை வச்சு கண்டுபிடிச்சதுதான் ஃப்ரிட்ஜு. அப்ப காய்ந்த காய் காய்ச்ச காய் தான் கனியா மாறுச்சு. அது சொல்றவங்களுக்கு தருதாரு. அப்ப ஒரு உயிர் பொருளில் இருந்து பல மரம் என்ற உயிர் பொருளில் இருந்து பல ஜடப்பொருள் கிடைக்குது. இலை ஜடப்பொருள், பூ ஜடப்பொருள். பூ உயிரோட இருந்தா நம்ம தலையில உட்காருமா? சிக்கு பிடிச்ச தலைக்கு இதுக்கு வேற நான் வேற இருக்கணுமா? பூ தானே கீழே விழுந்துடும். நல்ல வேலையா அதுக்கு உயிர் இல்லை. இல்ல என்ன பாருங்க, பூவுக்கு மட்டும் உயிர். இப்ப செடி உயிர், உயிரோடு கூடிய பூ வருது. பூ எடுத்து நம்ம தலையில வைக்கிறோம். சத்தியத்துக்கு அந்த பூவுக்கு உயிரா இருந்தா எல்லா தலையிலும் இருக்குமா? இருக்கா? அதுக்கே தெரியும் இந்த தலையில் இருக்கப்படாதுன்னு. அதுவே கேள்வி விழுந்து நல்ல வேலையா அது உயிர் இல்லாத பொருள். அப்ப உயிர் பொருள் இருந்து உயிரற்ற பொருள் தோன்றுதா இல்லையா? பல தோன்றுதா இல்லையா? இலை தோண்டிச்சு, இலைய கிள்ளிட்டா தருது. பூ தோண்டிச்சு, அவன் சொல்றது நியாயம் தானே. அப்ப அறிவு பொருளாக இருக்கிற இறைவனிடத்தில் இருந்து, அறிவு பொருளாக இருக்கிற இறைவனிடத்தில் இருந்து பலவிதமான ஜடப்பொருள்கள் தோன்றுகிறது. எவ்வாறு என்றால், ஒரு உயிராக இருக்கிற மரத்தில் இருந்து பலவிதமான உயிர் தத்த பொருள்கள் தோன்றுவது போல. நாலாவது பாயிண்ட் முடிஞ்சுதா? அடுத்தது அஞ்சாவது. ஏயா, ஒரு உயிர் பொருளிலிருந்து ஒரு பயனற்ற பொருளாக இருக்கிற இந்த உயிர்கள், இந்த ஜடப்பொருள் தோன்ற வேண்டுமா? ஏன் அரை இறைவன் இறைவனா இருக்கலாம். எதுக்காக நம்ம உடம்பா தோன்றும்? அது உடம்பு தோன்றி அப்புறம் மறுபடியும் அந்த உடம்ப அவன் ஐம்புலங்கிறது நீக்கி மறுபடியும் அவன் மறுபடியும் உடம்பெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் கடவுளா ஏன் மாறான்? கடவுளா பிறந்த நம்ம எப்படி மறுபடியும் கடவுளா மாறி? கடவுளா இருந்தது உடம்பு தோன்றிய உடம்பு கடவுளா மாறும். அதனாலதான் குடத்தை கூட நம்ம கும்பிடும். ஏன் குடம் தானே, நாரி போற குடம் தான் உடம்பு தான், ஏன் கும்பிடுமா? கடவுள். ஏன்னா கடவுளை நம்மள சமயம், நம்ம சமயத்திலயும் அவனும் சேர்ந்த வந்தேன். அவன் சொல்ற கருத்திலயும் நம்ம கொண்டு வந்து உடன்பாடாத்தான் இருக்கும். நாம அவன் உடம்பு தான் கடவுள் நினைச்சு உடம்ப வணங்கலாம். நாம உடம்பு கடவுள் இருந்த இடம், நாம கொஞ்சம் அதுல இருந்து வேறுபடுறோம். அவன் உடம்பு தான் கடவுள் நினைச்சு மாலையை போட்டேன் நம்ம செத்த உடம்பு. நாம ஏன் மாலையை போட்டோம்னா, அந்த கடவுள் இருந்த கருவறை, அதனால் செத்த உடம்புக்கு நாம வணக்கம் செலுத்தணும். அதனால நாம இப்ப அவன் கடவுளா நினைக்கிறான். அவன் கேக்குறான், ஏயா ஏன் இந்த உடம்பா? கடவுள் சும்மாவே அங்க இருக்கப்படாதா? நெல்லு உனக்கு நலமான பொருள் இல்லையா? நெல்லு அதனால உணவு பொருள், நமக்கு வேண்டிய பொருள். நெல்ல மண்ணுல போடுறோம், மறுபடியும் நெல்லாத்தானே முளைக்கணும். அது நெல்லா முளைக்காம வைக்கோலா முதல்ல முளைக்குது. அப்படியே வளர்ச்சி நெல்லு வைக்கோல இருந்து அப்படியே காயா வந்து பதறாவும் போயிருது. நெல் போட்ட நெல் என்னவாயிடுச்சு? பதறாவும் போகுது, வைக்கோலாவும் பயனற்ற. நமக்கு பயனா? நல்ல வேலை நமக்கு பயன் இல்லாத விட்டதுனாலதான் அந்த மாடு அதை பயனோடு சேர்ந்து பார்த்தது. அதே நம்ம சாப்பிட்டு இருந்தா அந்த மாடும் தராது. நல்ல வேலை நமக்கு பயன் இல்லைன்னு வைக்கோல நிற்க. ஒரு காலத்து ஒரு ஆளுக்கு ஒரு காலாக ஒரு காம்பத்தான் தொடுவாரா? கண்டிகேசர் பெருமான் ஒரு காலத்தை ஒரு தொடுவார், ஒரு ஆவுக்கு ஒரு காலாக. அப்ப ஒரு கால் இறைவனுக்கு அபிஷேகத்துக்கு ஒரு கால்னா, மற்ற மூன்றுக்கு மற்ற மூன்றுன்னு சீக்கிய துறை எழுதுகிறார். இப்ப பயனற்ற பொருள் ஏன் தோன்றுவானே? அதான் கேள்வி. அட, நெல்லுல வைக்கோலும் பதரும் தோன்றுதா இல்லையா? அது மாதிரி இது வைக்கோல், இது வைக்கோல் பயனற்று பதரா போச்சு. சொல்றல இவன் வாழ்ந்து என்ன பண்ண, பதறு வள்ளுவனே சொல்றான் இவன் பதறு அப்படின்னு பதில் சொல்றான். இப்ப அஞ்சாச்சா, அடுத்தது ஆறு. சரி, அப்படியே இருக்கட்டும். நம்ம இறைவன் பல விதமான உருவங்களாக காட்சி தர்றான்னா, அப்ப அவனுக்கு பலவித நிலைகள் உண்டோ? முத்தப்பண்ணா முத்தப்பன் என்ற கடவுளுக்கு முத்தப்பண்ணு ஒரு பாகம், ஒரு நடிக ஒரு பாத்திரமா, அப்ப இது ஒரு பாத்திரமா, அப்ப இறைவன் ஒவ்வொரு வடிவமாக தோன்றுவானோ, அதெல்லாம் பல வடிவமாக தோன்றினாலும் அதில் இருப்பது ஒருவன் தான். அது எப்படியா என்ன கேள்வி? இறைவன் ஒருவன்ட்ட அவன் பலவித உலக பொருள்ல இருக்கிற மாயாக தோன்றுகிறாங்க. அதை மைக்காக முத்தப்பனாக டேபிளாக வருகிறது சொல்றேன். அப்படின்னா அவன் பலவீதத்திற்கும் அவன் தன்னை மாற்றிக்கொண்டு இதுல இரும்பாக காட்சி தருகிறான், இதில் கதையாக காட்சி தருகிறான், இதில் மரமாக காட்சி தருகிறான், இதில் புத்தகமாக காட்சி தரானா? அப்ப பலவித நிலை உண்டோ? கடவுள் ஒரு ஒரு நிலை இல்லையோ? அப்ப அந்த கடவுளுக்கு எதுதான் நிலை? சுமாரியா மாட்டுல எத்தனை மாடு பார்த்துருக்கேன்? மாடு ஒண்ணுதான். சவளக்கால பார்த்துருக்கியா இல்லையா? கருப்பு காலை பார்த்துருக்கியா இல்லையா? வெள்ளை காலை பார்த்துருக்கியா இல்லையா? ரவுண்ட் ரவுண்டா கலர் நிறக்கிற மாடு பார்த்துருக்கியா இல்லையா? அப்ப பலவிதமான நிறங்களோடு இருக்கிற மாடாக இருந்தாலும் அது கறக்கின்ற பால் வெள்ளையாக இருக்கும். அதுபோல பலவிதமான உருவங்களாக இருந்தாலும் அதற்குள் இருக்கிறவன் பசும்பாலை போல இறைவன் ஒருவன் தான். இப்ப கேள்விக்கு அவன் எவ்வளவு அழகா பதில் சொல்றாங்க. ஒருவன் தான் பலவித வடிவங்களை ஏற்கிறான் என்றால் இறைவனுக்கு பலவித வடிவங்களா? இல்லை, இறைவன் ஒருவன் தான். வடிவங்கள் பலவாக இருந்தாலும் வடிவங்கள் ஜடப்பொருள், அதற்குள்ளே இருக்கிற ஒரே அறிவு பொருள் ஆண்டவன் தான். எது போல என்றால் பல நிற மாடுகள் இருக்கிற பொழுது அந்த பல நிற மாடுகள் தருகிற பால் ஒரே மாதிரியான தன்மையுடையது போல, வெண்மை துசி எல்லாம் உள்ளது. கருப்பு மாட்டுப்பால் கருப்பாக இருக்குமோ? கருப்பு மாட்டுப்பால் கருப்பாக விஷம் போல இருக்குமா? இல்லை, கருப்பு மாட்டுப்பாலும் வெள்ளையாகத்தானும், வெள்ளையாக இருக்கிற பாலும் ருசியாகத்தானும். அதுபோல பலவித முத்தப்பனாக இந்த மைக்காக இந்த டேபிளாக இருந்தாலும் அதற்குள் இருக்கிற உணர்ச்சி இறைவன் ஒருவர் மட்டும்தான். பாராவு தெரியாப்பட்ட அறிவுடைய பொருளாக இருக்கிற இறைவன் அறிவற்ற பொருளாக காட்சி தருகிறான் என்றால் அறிவற்றதும் அவனுக்கு உருவமா? அறிவற்றதும் அவனுக்கு உருவமா என்றால் இல்லை. பலவிதமான நிறங்களை உடைய, இல்லை பலவிதமான நிறங்களை உடைய மாடு இருந்தாலும் அவற்றின் உள்ளே அவற்றால் தரப்படுகிற பால் ஒரே தன்மையாய் இருத்தல் போல பல வடிவங்கள் இருந்தாலும் ஒரே கடவுள்தான், ஒரே உணர்ச்சியுடைய கடவுள் தான். இது ஏழாவது. அப்புறம் ஒண்ணு கேட்டான், அப்படியா? அப்படியானா ஓ இறைவன் முத்தப்பனாக முத்தப்பனாக இருக்கிறான், வடிவம் இல்லை. ஆனா முத்தப்பனுக்கு மத்தியானம் சாப்பிட்ட மோர் குழம்பு துவைச்சு, அது மாதிரி உங்க சாமி சுவைப்பாரோ? கேட்டான் உன் சாமி அது போல சுவைப்பாரோ? இந்த உடம்பு சுவைக்க அது போல சாமி சுவைப்பாரவன்னா? சுமார் கண்ணாடியில் தோன்றும் உருவம் சுவைக்குமா? பதில், கண்ணாடியில் தோன்றும் உருவம், உருவம் இருக்கு, அது போல இது பிரம்மம் உருவம் தான். ஆனா உருவம் சுவைக்குமா? கண்ணாடியில் தோன்றுகிற பிம்பம் சுவைக்காது. பிம்பத்துக்குரியவன் வேண்டுமானால் துவைக்கலாம், இந்த பிம்பம் கண்ணாடியில் தெரிகிறது. நான் சாப்பிடற மாதிரி கண்ணாடியில் இருந்து சாப்பிடுறேன்னு வச்சுங்க. யாரு சொல்லுவாங்க கண்ணாடியில என்ன மாதிரி அழகு உண்டாது? தரைய வாரி இப்படி வரும் இப்படி வரும் பார்த்து, யாராவது கண்ணாடியை பார்த்து தான் அழகுன்னு சொல்லுவாங்களா? ஒவ்வொருத்தரும் கண்ணாடியை பார்க்கும்போது தான் தான் சூப்பர் ஸ்டார் மாதிரி அப்படி தெரியுதுன்னா அடுத்த நாள் கண்ணாடியை பார்க்க மாட்டோம். இப்ப சூப்பர் ஸ்டாரா தெரியறதுனால கண்ணாடியில் தோன்றும் அந்த உருவம் அழகுடையதாக நான் நினைத்தால் அந்த கண்ணாடியில் தெரிகிற உருவமும் அழகுடையது என்று அதுவும் நினைத்துக் கொண்டு, முத்தப்பா உன்னை போல்தான் நான் அழகா இருக்கிறேன் அப்படின்னு கண்ணாடியில தோன்றுகிற உருவம் சொல்லுமோ? அது நீ என்ன நினைச்சாலும் அது நெளியும், நீ என்ன குனிஞ்சாலும் அது குனி, அது விலகிச்சின்னா ஒண்ணுமே இருக்காது. அதுபோலத்தான் கடவுள் இங்கே இந்த வடிவமாக தோன்றுகிறான். கண்ணாடியில் தோன்றுகிற வடிவம் சீவார், கண்ணாடியில் தோன்றுகிற வடிவம் அந்த எண்ணெயை தடவிக்காது. நல்ல எண்ணெயா கெட்ட எண்ணையா அது தெரியாது, ஆனால் தடவுற உனக்குத்தான் தெரியும். அதுபோல இந்த உடம்புக்குத்தான் தெரியுமே தவிர கண்ணாடியாக இருக்கிற இறைவனுக்கு அது வேண்டியதில்லை. அப்பா சரிதான், நீங்க மாட்டிக்கிட்டோம். இப்ப ஏழு முடிஞ்சு போச்சா? அதுக்கப்புறம் அவங்க சொல்றான், நீங்க இதெல்லாம் கொஞ்சம் மனசுல வாங்கிட்டீங்கன்னா தான் படிக்கிற போது புரியும். இப்ப ஒன்பதாவது பத்தாவது சொல்லி முடிச்சேன், எட்டு ஒன்பது பத்து ஏழு சொல்லி முடிச்சேன். ஏன் யார் கண்ணாடியில் இருக்கிற உருவம் அனுபவிக்காதுங்கிற கரெக்ட், அதனால சாமி அனுபவிக்காதுங்கிற கரெக்ட். ஏன்னா கண்ணாடி தெரியுது நிழல், கண்ணாடி தெரிகிற உருவம் எது? சாமி, சாமியினுடைய நிழல் தான் இது. சாமி இப்ப உடம்பாக நிழலாக இருக்கிறார், அதனால கண்ணாடியில் தோன்றுகிற நிழல் எப்படி அனுபவிக்காதோ அந்த கண்ணாடிக்கு உள்ளே இருக்கிற இந்த உடம்பு செய்யக்கூடிய நிலையை கண்ணாடியாக இருக்கிற இறைவன் அனுபவிக்க மாட்டான். இது அப்புறம் மறுக்க போறார், எது நிழல் எது இதுன்னு அவர் சொல்றது அப்படி கேட்க. அப்புறம் சொன்னா, ஆமா நிழல் அனுபவிக்காதுன்னா எப்படி அனுபவிக்காது? நிழல் அனுபவிக்காதுன்னா ஏய், நிழல் வந்து அனுபவிக்காதுங்கிறது அது எப்படி அனுபவிக்காது? இப்ப கண்ணாடியில் தோன்றுகிற ஒரு உருவம், முத்தப்பர் உருவம், நான் கண்ணாடியிலே ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கேன். அந்த நேரத்துல என் வீட்டுக்காரி வந்து, ஏங்க இப்படி கண்ணாடியை பார்த்துட்டே நிக்கிறீங்க அப்படின்னு ஒரு குத்து குத்தோடும் நினைச்சு கண்ணாடியில் தெரிகிற முத்தப்பராகிய என்னுடைய கன்னத்தில் ஒரு குத்து குத்துறேன்னு கண்ணாடியில் தெரிகிற கன்னத்தில் குத்தினார். எனக்கு குத்தியதாக இருக்கும், கண்ணாடி தான் உடையும். அதுபோல இறைவன் எந்த விதத்திலும் நிழல் தான், உன்னுடைய நிழலாக இருக்கிற இந்த உடம்பு தான் அனுபவத்தை அனுபவமே தவிர கண்ணாடிக்கு முன்னே இருக்கிற ஒருவனுடைய கண் குத்துப்படாது. நிழல்ல இருக்கிற கண்ணாடியில குத்துனா கண்ணாடி உடையும், ஆனா நிழலுக்குரிய கண்ணுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அப்புறம் பத்தாவது வந்த, கொஞ்சம் இரியா, நீ உங்க வேதத்தினுடைய கருத்தாக என்ன சொல்கிறாய்? தத்துவம் அசியா? தத்துவம் அசி அதானே, அந்த தத்துவமத்தி தான் வேதத்தின் வாக்கியம், அந்த வாக்கியம் தான் நாங்கள் சொல்வதற்கு ஆதாரம். தத்துவம் அசி, தத் நீ, துவம் அவனாக ஆகினாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதரினாலேதான் நான் என்ற உடம்பு என்னுடைய உடம்பு அல்ல, அவன்தான் என் உடம்பாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிற கருத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே என் கருத்து தப்பு அல்ல என்று முடிக்கிறான். தத்துவமசி என்ற சொல் அகம்பிரமாத்மி என்ற பொருளை தருவதால் மாயாவாதியாக நாங்கள் சொல்லுகிற கருத்து என்றைக்கும் மாறாது. எனவே இதுதான் எங்கள் கொள்கை அப்படின்னு மாயாவாதி கொள்கையை வரையறுத்தார். இப்ப நான் மறுபடியும் அதை ஒரு தொகுத்து சொல்கிறேன். இறைவன் யார், அவன் அருள் என்ன என்று வஞ்சப்பிறவிக்கு அஞ்சிய ஒருவன் கேட்கிறான். கேட்ட பொழுது இறைவன் யார் என்பதற்கு பதில் மாயாவாதி சொல்கிறான், இறைவன் எல்லாவற்றிலும் உயர்ந்தவன், அவன் யார் என்றால் இந்த உலகத்து பொருளாக பிம்பமாக நிழலாக தோற்றம் அளிக்கிறான். அந்த இறைவன் இந்த கேள்வி, இறைவன் யார் என்பது ஒவ்வொரு பதிலா பார்த்துட்டே வந்தீங்கன்னா இறைவன் யார் என்பதற்குரிய பதில் தெரியும். இந்த பத்துமே இறைவன் யார் என்பதற்குரிய பதில், பத்துமே இந்த முக்திக்கு நம்ம போகல, இறைவனுக்குரிய பத்து சிறப்புகள். இறைவன் யார் என்ற கேள்விக்கு பதில், முதல் பதில், இறைவன் எல்லாவற்றிற்கும் உயர்ந்தவன், உயர்ந்த அறிவுடையவன். அவன் பிற பொருளாக அறிவற்ற பொருளாக காட்சி தருகிறான். அவன் அறிவற்ற பொருளாக காட்சி தருவதற்கு காரணம் அவருடைய எளிவந்த தன்மை, அதாவது தன் பெருமையை தானறியாத தன்மை. அந்த தன்மைக்கு கரும்பு தன் சுவையை உணராததை மாயாவாதி ஓமையாக காட்டுகிறான். அவ்வாறு எளிமையாக வருகிற இறைவன் அப்படியே தோன்றுகிறானா என்றால் இல்லை, பல பாகங்கள் ஒன்று சேர்ந்து தோன்றுகிறான். அந்த பாகங்கள் எது என்றால் ஐந்து பூதங்கள், ஆறு தாதுக்கள், அஞ்சு விதமான உடம்பு. இவை போன்ற நிலையில் அவன் பல பொருள் ஊட்டுணர்ச்சியாக தோன்றுகிறான். அவ்வாறு ஏன் தோன்ற வேண்டும், அதான் அடுத்த கேள்வி. அவன் ஏன் அவ்வாறு தோன்ற வேண்டும், இழி பொருளாக ஏன் அவன் தோன்ற வேண்டும், அதற்குத்தான் நாம் பதில் சொன்னோம். இல்லை, அவன் தோன்றினான் என்பதல்ல, அவன் தோன்றியது போல் ஒரு பிரம்மை நமக்கு ஏற்படுகிறது, அங்கதான் வழுகிறான். அவன் தோன்றியது போல் பிரம்மை. இப்பொழுது இந்த உடம்பு இறைவனுடைய நிழல் பிரம்மை, கனவுல காண்பது மாதிரி. ஏனென்றால் இந்த பொருள் நித்திய பொருள் அல்ல, அழியக்கூடியது. கனவு அழியுமா அழியாதா? ராத்திரி பார்த்த கனவு காலையில நேமாறுதா என்ன ஆகும் கதை? கனவு நிலைக்காது. அது போல இந்த ஐந்து தாதுக்களாக, ஆறு தாதுக்களாக, ஐந்து உடம்பாக தோன்றுகிற நிலை ஒரு பிரம்மை. எது போல என்றால், வெள்ளி என்று நாம் சிப்பியை நினைப்பது போல. இதை நீ கடவுள் என்று நினைக்காது, இது கடவுளுடைய பிம்பம், கடவுளுடைய பிரம்மை. கடவுள் இருக்கிறாரா? இது சிப்பி, கடவுள் வெள்ளி. அந்த வெள்ளி சிப்பி போல இருப்பது போல காட்சி அளிக்கிறார். ஓ, அறிவான பொருளுக்கு இப்படி அறிவற்ற பொருளை நீ ஒரு உதாரண காட்சியே. அறிவுடைய பொருளாக இருக்கிற கடவுளுக்கு வெள்ளியும் சிப்பியும் அறிவற்ற பொருளாச்சே, இதனை உதாரணம் காட்டியேதான் அப்படின்னு அப்படின்னு அவனுக்குள்ளே கேட்டுக்கிறான் என்று நீ கேட்பாயானால், அறிவுடையதாக இருக்கிற சிலந்தியில் இருந்து அறிவற்ற நூல் வருவது போல. அப்ப அறிவற்ற சிலந்தி நூல் ஒன்று தானே இருக்கு. ஆனா இங்க முத்தப்பன், கந்தப்பன், சொத்தப்பன், இத்தனை அறிவற்ற உடம்பு இருக்கு. ஏன்னா அட மரம் என்ற அறிவினால் தாய், கனி, இலை, பூ என்று சொல்லப்படுகிற ஜடப்பொருள் போல தோற்றும். அப்படி ஏண்டா ஜடப்பொருளா அந்த இறைவன் தோன்றணும்? எந்த அறிவன் அறிவுடையவனா இருக்கப்படாதா? ஆனா அறிவுடைய பொருளோடு அறிவற்ற பொருள் உடன் தோன்றும்டா. அறிவற்ற பொருளோடு அறிவுடைய பொருள் இருக்க அறிவற்ற பொருள் தோன்றும். அறிவாக இருக்கிற இறைவன் அறிவற்ற உடம்பாக தோன்றுவார். அறிவாக இருக்கிற நலமாக இருக்கக்கூடிய நெல்லில் எப்படி தவிடு அது பதரும் வைக்கோலும் தோன்றுகிறதோ அது போல. உடனே அவன் கேட்டான், வைக்கோலும் அதுவும் தோன்றுவது போல என்று நீ சொன்னால், அறிவற்ற பொருள் தோன்றுகிறது என்று நீ சொன்னால், அப்ப அறிவற்றவனாவே? அவன் இல்லடா, அறிவற்ற பொருளாக இருந்தாலும் அறிவற்ற பொருளுக்குள்ளே அவன் இருக்கிறான். அது எப்படான்னா, பலவிதமான நிறங்களை உடைய பசுக்களுக்குள்ளே பால் என்ற ஒன்று இருப்பது போல. ஓ, அப்படி சொல்லியா? அறிவற்ற பொருளுக்குள்ளே அறிவு உள்ளே இருக்கிறது. ஒரு நூலில் பல மணிகள் பொறுப்பது போல, ஒரு கடலிலே அலை நுரை இவை தோன்றுவது போல என்றெல்லாம் ஓமை சொல்கிறான். அதுல இந்த பசுக்கள் ஓமை பலவிதமான நிறங்களையுடைய பசுக்கள் போல ஒரு பொருள் உள்ளுக்குள்ளே தோன்றும் என்று சொல்ல. சரி, அப்படியானால் அந்த தோன்றுகிற பொருள் அதற்கு எப்படி கரு நிறம் இருக்குன்னா, அது அனுபவம் உண்டா? அனுபவம் இல்லை. ஏனென்றால் கண்ணாடியில் தோன்றுகின்ற, இப்ப மாறுது, கண்ணாடியில் தோன்றுகின்ற நிழல் எதையும் அனுபவிக்காது. அதை மறுக்க போறான், கண்ணாடியில் தோன்றுகிற நிழல் எதனையும் அனுபவிக்காது. அதுபோல இதனை அனுபவிக்க மாட்டான். உதாரணம் சொல்லு, நிழல்ல இருக்கிற கண்ணுக்குள்ள குத்துனா அது நிழல் கண்ணாடி உடைக்குமே தவிர இதற்கு வராது. எனவே நிழலாக இருக்கக்கூடியவற்றை நிகழ்வது அந்த நிழலுக்குரிய தலைவனுக்கு ஆவது இல்லை. அதுபோல நிழலாக இருக்கக்கூடிய இவை அனுபவிப்பது இறைவனுக்கு இல்லை. இதெல்லாம் எதனால தெரியுனா இந்த நிழல் தான் நீ, இந்த நீ தான் அவன், நீ அவனாக ஆகிறாய். இதைத்தான் எங்கள் தத்துவமூர்த்தி சொல்லுகிறது. இதுதான் மாயாவாதியின்.
4: ஓம் நமஃ சிவாய்.
5: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு கடிநெடில். வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம. நமக்கு இன்பம் நானாவது நம்ம இன்பங்கள் இருக்கு. இப்படி
1: முப்பது உணர்ச்சி நாம செஞ்சா இன்பம் நம்மை பொருந்துவதற்கு நாமம், இன்பம் நம்மை பொருந்துவதற்கு நாமம். என்ன வழிமுறையை கையாளலாம், இவன்ட போய் நாம சேரலாமா, இன்பம் நாமம் இவர் அருமையா இருக்காரு. ஆகவே குருவின் வழி நின்று ஆகம உபதேசத்தின் வழி நின்றால் இன்பம் நானாது. இது நிச்சயம் என்றால் சிவாய நம குருவே என்றார். இதுவே நிச்சயம் இயல்பு என்று சிவாய நம குரு சொன்னார். அஞ்சு எழுத்தையே நம்மை நாமமாக கொண்ட நமச்சிவாய சக்தி சொன்னான். நமச்சிவாய சக்தி சங்கங்கள்ல சிவாய நம குரு சொல்வார், சங்கங்கள்ல அனைத்து போன சிவாய சத்குருவே சொல்வாங்க. ஆகவே நிச்சயம் என்பது என்ன என்றால் அது நெருங்க வீடு, அதற்கு கையை கிழிய யோகம் நெருங்கிய ஒளி, அதன் வழியாக சிவபெருமானே உன்னாதனாக இருந்தவர்களுக்கு
2: இயல்பினை அழித்தவனே, அதற்கு இயல்பினை அழித்தவனே, அதற்கு இயல்பினை அழித்தவனே. ஆவல் குலத்தை

0: என்ன சுவாமிகள் உணர்த்துள்ளார்கள், உன்குளம் இரண்டு என் குளம் இரண்டு இருக்கு, இந்த மாதிரி அழகாக தான் எல்லாரும் எழுதுவோம். ஞானம் செய்யணும், அறிவும் செய்யணும். உன்குளம் இரண்டுனா சிவபெருமானுடைய ஞானம் செய்யணும், என் குளம் இரண்டுனா அந்த முக்கிய அம்மாவினுடைய ஞானம் செய்யணும். உன்குளம் இரண்டு என் குளம் இரண்டு, அதாவது சிவபெருமானுடைய ஞான கிரியைகளுக்கு உள்ள இந்த முத்தாம்மாவுடைய ஞான கிரியைகள் அடங்கியிருக்கும். இது
1: இன்பம் ஆழ்வார் பெருமையாக நம்மை போ

0: என்றால் என்னை பெற்றால் உண்மையா நிலையில் நின்றார் என்றாலே உண்மையில் ஒன்றுமில்லா அருமை அருமையா நிலையில் நின்றார் அன்பினால் இன்பம் ஆழ்வார் உண்மையால் உதவி செல்வார் உண்மையில் ஒன்றுமில்லா அருமையா நிலையில் நின்றார் அன்பினால் இன்பம் ஆழ்வார் அடியார்கள் வெள்ளை சுந்தரம் சுவாமிகளுக்கு சிவபெருமான் சொல்ற இடம் தேவாசி மண்டபத்தில் எழுந்து சொல்லி சொல்றார் அப்ப என்ன அன்பினால் இன்பம் ஆழ்வார் அன்பை வளர்த்து வளர்த்து இன்பத்தை பெறுவார்கள் சொல்றாங்க ஈராவரங்கள் யாரையும் நடந்த இன்பமே என்னுடைய அன்பே அயரா அன்பின் அன்பு நடத்துமே இருக்கிறோம் ஆகவே அவன் மீது அன்பு பெருக பிறகுதான் நிச்சயமாக விளையும் அப்ப அன்பு பெருகணும்னா ஆத்மாவின் ஞானம் கெடாமல் இருக்கணும் இல்லையா அரணுக்கு தான் வந்து எங்களிடம் பணி செய்து கிடப்பதே எங்க பணி என்ன என் செயலில் எதுவும் இல்லை எல்லாம் சிவன் செயல் என்ற உணர்ச்சி தான் அங்க செய்யக்கூடிய பணி இல்லையா ஆகவே அரண் பணி நிற்கிறது
1: அதாவது கொஞ்சம் கோயில் தான் அதாவது கொஞ்சம் கோயிலாம் இருக்கு அதாவது கொஞ்சம் கோயில்
0: அங்கீகாரம் வாங்கி
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 53 படலம் முதல் 57 படலம் வரை. வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: கிரணை கரையேற்றியது. கிரண் வந்து வெற்றாமரைக்குள்ள முழுகி கிடக்கிறான். வெளியில வந்தா அந்த நெருப்பு அவனை கொன்றுவிடும். வெற்றாமரை மட்டுமே அவனை காப்பாற்றி கொண்டிருக்கின்றது. அந்த நிலையில சங்கத்திலே கிரண் இல்லை. கிரண் இல்லாத சங்கம் எப்படி இருக்குன்னா, நிலா இல்லாத வானம் போல இருண்டு இருக்கு. அது ஞானம் இல்லாதனுடைய கல்வி போல இருக்கு. நாயக மணி இல்லாத மாலை போல இருக்கு. மாலர் இல்லாத ஒரு மாலை வட்டமா இருக்குன்னா அது அழகு இல்லாம இருக்கு. அரசன் இல்லாத நாடு போல இருக்கு. நல்ல பெண் இல்லாத வீடு போல இருக்கு. நிறைய பசங்க இங்கேயும் ஓடி வந்துருக்கு. ஆனா வரவாளுக்கு வாங்கன்னு கூப்பிடுறதுக்கும் ஒரு காபி போட்டு கலந்து தரத்துக்கும் ஒரு பெண் இருக்கணும் அங்க. அதுல மனையாட்டி இல்லாத மனை போல இருக்கு. ஆறு இல்லாத ஊர் போல இருக்கு. நீர் இல்லாத நெற்றி போல இருக்கு. இது கிரண் இல்லாத சபை. அதனால ஏனைய புலவர்களாகின்ற கபிலன் பரணன் புத்தவர்கள்லாம் பெருமானிடத்திலே மன்னிப்பு கேட்டு அந்த கிரணுடைய ஒரு குற்றத்தை மன்னிக்க சொல்லி நாம அந்த கிரணை வந்து கரையேறும் வண்ணம் பெருமான் திருள் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனா அவர்களுக்கும் பயம். என்ன பயம்னா, இவன் எல்லை மீறி வாய விட்டுருக்கிறான். ஞான பூங்கோதையே வந்து இவன் பகைச்சுட்டான். அப்படிப்பட்டவனுக்கு அவனுக்கு வக்காலத்தை வாங்குறதுக்கே பயம். எல்லாருக்கும் பெரிய தப்பு பண்ணவனுக்கு வக்கீல் போக மாட்டான் கூட. அது போல கோதையார் உலகம் இன்ற துரிதையார் பரஞான பூங்கோதையார் குழற்கும் தீங்கு கூறிய கொடியனாவின் தீதையார் பொறுப்பார். ஞான பூங்கோதையுடைய கூந்தலுக்கும் தீங்கு சொன்ன கொடிய நாக்கு, அந்த நாக்குடைய தீங்கை யார் பொறுப்பார்? உத்தர தான் பொறுப்பார். யாருன்னா, பெருமான் மட்டும்தான் பொறுக்க முடியாது. அந்த குற்றத்தை யாரால் மன்னிக்க முடியும்னா, பெருமான் ஒரு நாள் தான் அந்த குற்றத்தை மன்னிக்க முடியும். என்பதனால பெருமானே உன்னை தவிர கதியில்லை, கிரணை காத்துருள வேண்டும் என்று சொல்லி அந்த சங்கத்தில் இருக்கின்ற ஏனைய புலவர்கள்லாம் கபிலரை வந்து கபிலர் தலைமையிலே சுக்கராத பெருமான் இடத்திலே மண்டியிட்டு வேண்டிக் கொள்கிறார்கள். அவரை தோத்திரம் பண்ணுகிறார்கள். உடனே பெருமான் கருணை கூர்ந்து மீண்டும் சங்க புலவனை போல் வருகின்றான். வந்து என்ன பண்றாரு, அந்த பொற்றாவரியுடைய படிக்கட்டுகளில் இறங்குகின்றார். கீரா, என்னை பார் என்று சாமி சொல்றார். கீரன் தலை தூக்கி பார்க்கின்றான். அப்பொழுது பெருமானுடைய திருவுருள் நோக்கம் படுகின்றது. அதனால அவனுக்கு நல்லறிவு தோன்றுகின்றது. அந்த அவன் பட்ட கஷ்டத்தினாலே அவருடைய அறியாமை நீங்கி பெருமானுடைய திருவுருள் நோக்கத்தினாலே அவனுக்கு நல்லறிவு தோன்றியது. உடனே இந்த பெருமாட்டியாகின்ற ஞான பூங்கோதையை நாம் குற்றம் கூறினோம், ஆகவே அவருடைய திருவுருளை பெற வேண்டும் என்று சொல்லி அந்த கீரன் அந்த தொற்றாமரையிலே மூழ்கிய வண்ணமே பெருமானை பார்த்தபடி கையிலை பாதி காலத்தை பாதி அந்தாதி என்ற ஒரு 100 பாடல்கள் நேரிசை வெண்பாக்களால் பாடுறார். ஒரு பாடல்ல கைலாச பெருமானை பாடுவார், அடுத்த பாடல்ல காலத்தி பெருமானை பாடுவார். அடுத்தடுத்து இவ்வாறு அந்த கையிலை பாதி காலத்தி பாதி என்ற அந்த நூலினை பாடுகின்றார். உடனே பெருமான் மனமகிழ்கின்றான். கீரா, நீ எனக்கு எப்பொழுதுமே வேண்டியவன் என்று சொல்லி தன்னுடைய கையினை கொடுத்து அந்த கீரனை கரையேற்றுகின்றான். கீரன் உடலில் இருக்கின்ற பிணி நீங்கி நல்ல புன்னார் மெனியனாக கரையேறி விட்டான். என்போட கரையேறி விட்டான். பெருமான் தன் கை கொடுத்து இந்த குளத்தில் இருந்து அவனை கரையேற்றினானா? அந்த பெருமான் தன் கால் கொடுத்து பிறவியாகின்ற சமுத்திரத்திலிருந்து பல உயிர்களையும் கரையேற்ற வல்லவன். திருவடியை கொடுத்து பெரிய சமுத்திரத்திலிருந்து நம்மை கரையேற்ற வல்ல அந்த பெருமான் கை கொடுத்து இந்த கீரனை கரையேற்றினான். கரையேற்றியுடனே கீரன் பெருமானுடைய திருவடியிலே கண்ணீரினால் நினைத்து பெருமானை பாடுகின்றான். கோபப்பிரசாதம் என்ற ஒரு நூல். பெருமானை பகைத்து யார் யாரெல்லாம் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், பெருமானுக்கு தொண்டு செய்து யார் யாரெல்லாம் அவனுடைய அருளை பெற்றிருக்கிறார்கள் ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார் புராணங்களில் இருந்து. அதான் கோப பிரசாதம் என்ற ஒரு நூல் நக்கீரர் பாடியது. பெருந்தேவபாணி என்ற ஒரு நூல். தேவபாணி என்பது ஒரு வகையான பாடல். அது தெய்வத்தை பாடுவது. தெய்வங்களில் பெருந்தெய்வம் எது? மகாதேவர் பரமேஸ்வரர். ஆகவே அவரை பாடுகின்ற நூலுக்கு பெருந்தேவபாணி என்று பெயர். பிறகு திரு எழுகூற்றிருக்கை என்று ஒரு ரதபந்தம் என்று சொல்ற சித்திர கவி. அது என்ன அலங்காரமாக, ஒன்று 1, 2, 1, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 3, 2, 1 என்ற எண்கள் இந்த வரிசையில் வரும்படியாக, அந்த எண்ணினுடைய பெயர்கள் வரும்படியாக பெருமானுடைய பெருமையை சொல்லி பாடிட்டு, பிறகு அதே வந்து 1, 2, 3, 4, 5, 6, 5, 4, 3, 2, 1 இப்படி குறுகி போகும். இதை எழுதி வச்சா ஒரு தேர் எப்படி வரும்? தேர் கீழே ரெண்டு தகடு இருக்கு, கீழுடைய தேருடைய அந்த தேரு கட்டும் போது இப்படி போகுது. நடுப்புற தேர் தட்டுன்னு ஒரு பெரிய அகலமான பகுதி இருக்கு, அதிலிருந்து தேர் வந்து டேப்பரிங்கா இப்படி குறுகி போகுது. அப்படி இந்த பாடலில் இருக்கிற எண்களை கட்டமிட்டு எழுதினால் ஒரு தேர் போல இருக்கும். இதற்கு ரதபந்தம் என்று திரு எழு கூற்றிருக்கே. இதை முதலிலே பாடினார் தமிழிலே நக்கீரர் சுக்கராத பெருமானை கூட்டி. அதை பாடின பெருமான் அவரை மிகவும் மனமகிழ்ந்து அந்த நக்கீரனை பெருமான் ஆசீர்வாதம் பண்ணி தன் திரு கையை திருக்கரத்தினாலே அவனுக்கு திருநீர் அணிவித்து, நீ எப்பொழுதும் போல சங்கத்திலே இருந்து நம்மை பாடுவாயாக என்று அருளினார். அதான் கீரனை கரையேற்றியது. உடனே கீரனே வந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டான் பெருமான்ட்ட. பெருமானே, நான் அறியாமை காரணமாக இல்லாத குற்றத்தை கற்பித்தேன். உண்மையில் அந்த பாடலிலே குற்றம் இல்லை, அதுதான் உண்மை. இருந்தும் அந்த உண்மையை நான் அறிந்திருந்தும் பொறாமை காரணமாக இவன் அந்த பரிசை பெறுவதை தடுத்தேன். ஒப்புகிறார், மன்னிப்பு கேட்கிறார். தாங்கள் சொல்வதே சாத்திரத்தின் மெய்ப்பொருள் என்பதை நான் அறிவேன். ஆனா அந்த உண்மையை எழுதி கொடுத்து நான் வாங்க வேண்டிய காசை எவனோ வாங்கிட்டு போறேங்கிற பொறாமையினால தப்பு பண்ணிட்டேன். அறிந்த உண்மையை நான் ஒரு கவிதையா எழுதி நான் அந்த காசை வாங்கியிருக்கலாம். ஆனா மன்னன் வந்து இது உண்மை இல்லைன்னு சொல்லிடுவானோ என்பதுக்காக பயந்துட்டு அவர் எழுதல. இப்ப நாம இந்த பிரைஸ் வாங்கியிருக்கலாமே நினைச்சு இவன் பிரைஸ் வாங்குறதுல பொறாமை காரணமாக பொய் கூறிவிட்டு என்னை மன்னித்தருளுங்கள் என்ன நக்கீரன் மன்னிப்பு கேட்டுக்கோ. பெருமான் மன்னித்தருளினார். என்ன காரணம்னா, பொறுப்பரன்றே பெரியோர் சிறு நாய்களிடம் பொய்யினையே. இன்னைக்குமே பெரியவா இதை தெரிஞ்சுக்கணும். திருவாசகம் சொல்றது, யாரையுமே நம்ம கீழே இருக்கிறவாள அவ என்ன தப்பு பண்ணாலும் மன்னிக்க மாட்டேன்னு நம்ம சொல்லக்கூடாது. மன்னிப்பது நம்முடைய கடமை. தப்பு பண்றது அவளுடைய இயல்பு. தப்பு பண்றதுனால அவன் தப்பு பண்ணினோட ஆயிடமாட்டான், ஏன்னா தேள் கடிக்கத்தான் செய்யும். ஆனா அதை மன்னி பொறுமை நம்ம கிட்ட இல்லைன்னா நாம் செய்கின்ற தப்பாயிடும். குழந்தைகள் தப்பு தான் பண்ணும், பெரியவா பொறுத்துக்கலாம் மன்னிக்கலன்னு சொன்னா பெரியவா பண்றது பெரிய தப்பாயிடும். நமக்கு மன்னிக்கிற கடமை இருக்கு. பொறுப்பரன்றே பெரியோர் சிறு நாய்களிடம் பொய்யினையே என்று திருவாசகம் சொல்லு. பெருமான எல்லா குற்றங்களையும் பொறுக்கின்ற குற்றம் பொறுத்த நாதன். இந்த காரணத்தினாலே அந்த குற்றத்தை பொறுத்து கொண்டான். அப்புறம் பெருமான் நினைக்கிறானா, நம்ம குழந்தை கீரன், அந்த கீரன் செவ்வனே குருமுகமாக எல்லா இலக்கண இலக்கியங்களையும் அறியவில்லை. அந்த காரணத்தினாலே அவனுக்கு இந்த இடர்பாடெல்லாம் வந்தது. அச்சம் அழுக்காறு போன்ற குணங்கள்லாம் கல்வியை ஒழுங்காக கற்றால் இருக்காது. நல்ல குருநாதன்ட்ட நம்முடைய தமிழ் சாத்திரங்களை ஒழுங்காக கற்றால், திருக்குறள் கற்றால், திருவாசகம் கற்றால் முக்தி பெறும். என்ன காரணம்னா, கல்வியை கற்பதனாலேயே உயிருக்கு இருக்கிற குற்றங்கள் நீங்கும், நிற்க அதற்கு தக என்பதனால. ஆகவே இவன் ஒழுங்காக குருமுகமாக இலக்கணத்தை அறியவில்லை. இவனுக்கு இலக்கணத்தை போதிக்கணும். இவனுக்கு இலக்கணம் போதிக்க வல்லவர் யார் இருக்கா? அந்த சங்கத்துல எல்லோரும் கீரனை விட சற்று தகுதி குறைந்தவர்கள். கீரன் தான் நடராஜமணி. அப்பொழுது கீழிருப்பவர்கள் மேலிருப்பவருக்கு உபதேசிக்க முடியாது. ஆகவே யாரை கொண்டு கீரனுக்கு இலக்கணம் உபதேசிக்கலாம் என்று சொக்கராதர் நினைச்சிட்டு இருக்கிறார். சொக்கராதர் நினைப்பது மீனாட்சிக்கு தெரியும். என்ன காரணம்னா, சொக்கராதருடைய மனமாக மீனாட்சி இருக்கிறார். சொக்கராதர் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டும். உயர்ந்த தம்பதிகள்னு சொன்னா வீட்டுக்காரர் நினைக்கிறது வீட்டுக்காரிக்கு தெரியும், சொல்லி தெரிய வேண்டிய தெரியும். ஞானசம்பந்த பெருமானுடைய தாயார் அப்படி இருந்தாங்களாம். தந்தையார் நினைப்பதே அறிவர்களா இருந்தார். கற்பின் மேம்பட்டவர்னு சொல்றார். கற்பு என்பது கணவன் சொல்வதை கேட்டு நடப்பது, சொல்றதுக்கே வாய்ப்பு இல்லாம சொல்றதுக்கு முன்னாடி நடக்கிறது கற்பின் மேம்படுதல், மனதறிந்து நடப்பது. அப்படி வந்து மக்கள் இருந்திருக்கிறார்கள். மீனாட்சி சொன்னா, பெருமானே நமக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆச்சு இல்லையா முன்னாடி பர்வத மலையில அந்த ஹிமாலயத்துல. அப்பொழுது வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்தது, பூமியை சமன்படுத்துவதற்காக நீங்க அகத்தியரை தானே அவன் மனைவியோடு அனுப்பினீர்கள். அகத்தியரை மட்டும் சாமி அனுப்பல, அதுக்காக சொல்றேன். அகத்தியரை லோபாமுத்திரோட அனுப்பிச்சார். அகத்தியர் மட்டும் போனார் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாதுங்கிறதுக்காக. ஆகவே அந்த அகத்தியனுக்கு தாங்கள் தமிழ்நாட்டுக்கு அவனை அனுப்பும் முன்பாக தமிழ் மக்களிடம் அவன் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக தமிழை கற்பித்து அனுப்பினீர்கள் என்ற காரணத்தினாலே அகத்தியனை கொண்டே கீரனுக்கு இந்த இலக்கணத்தை கற்பிக்கலாமே என்று மீனாட்சி ஐடியா கொடுத்தார். சொக்கர் சொன்னார், மீனாட்சி, நான் நினைத்ததை நீ சொன்னாய், அதுக்காக நீ எப்படி என் பக்கத்திலே இருக்க, நான் நினைத்ததை நீ சொன்னாய் என்று சொல்லிவிட்டு அந்த அகத்தியனை மனதால் நினைக்கிறார் சுக்கநாதர். உடனே என்ன பண்ணார், புதிய மலையிலிருந்து ஓடி வந்தார். லோபாமுத்திரையோட அகத்தியர் வந்து மீனாட்சிந்தர்களை வணங்கி, பெருமானே என்னை நினைத்தது இதற்காக, எனக்கு இடுகின்ற பணி யாது என்று கேட்ட உடனே அவர் சொல்றார், பெருமான் சொல்றார், கீரனுக்கு தமிழ் இலக்கணத்தை செம்மையாக உபதேசம் செய்வாயாக என்று சொன்ன உடனே அகத்தியர் கீரனுக்கு பிழையற அந்த இலக்கணத்தை ஓதுகின்றார். கீரனும் அந்த இலக்கணத்தை கற்று துறை போகின்றார். இந்த லீலை என்பது சண்பகமார பாண்டியன் அவருடைய ஆட்சியில் நடக்குது. சண்பகமாறன் தான் அந்த கோவில்பட்டியில பெருமானுக்கு கோயில் எடுத்தது. கோயில்பட்டியில் கோயில் இருக்கு இல்லையா, விஸ்வ கணேஸ்வரர் சண்பகவல்லி தாயார், அந்த கோயில் கட்டுது. அந்த சண்பகமாரனுடைய காலத்துல இந்த இது நடக்குது. அப்ப அம்பாள் கேட்கிறா, பெருமானே நீங்கள் நேரடியாவே கீரனுக்கு பரிசு பண்ணிருக்கலாமே, ஏன் அகத்தியனை கூப்பிட்டீர்கள்? நல்லா கதையா இருக்க, நீ தானே அகத்தியனை கொண்டு அவனுக்கு இலக்கணம் உபதேசம் பண்ணு சொன்ன, இப்ப பிளேட்டை மாத்தி போட்டு நீனே உபதேசம் பண்ணிருக்கலாமே, அகத்தியனை கூப்பிட்டேன்னு கேக்குறிய அப்படின்னு கேட்கிறேன். அப்படி இல்ல பெருமானே, யாரை கொண்டு உபதேசிப்பது நீங்க நினைச்சீங்க, அதனால அகத்தியனை கொண்டு உபதேசிக்கலாம் சொன்னேன். அப்படி நினைக்காமல் நீங்களே உபதேசிக்கலாம் ஏன் நினைக்கலன்னு இப்ப கேக்குறேன். நம்ம குழந்தைக்கு நாமளே உபதேசிக்கலாமே. இப்ப சுவாமி சொன்னார், நம்ம குழந்தையா இருந்தாலும் கூட சில நேரங்கள்ல நாம் உபதேசிக்க கூட இன்னத்திற்கு உபதேசிக்கணும். பெருமான் சொன்னார், நான் யாருக்கு நேரடியாக உபதேசிப்பேன் என்று சொல்றார். தன்னை நித்தலும் வழிபடும் தகுதியோர், அன்றாடம் என்னை விடாது பூசிக்கின்றவர்கள், வேறு தகுதி வேண்டாம் அவர்களுக்கு, அவர்களுக்கு நான் உபதேசிப்பேன். சால பொன்னளிப்பவர், சிவதர்மங்களுக்காக எல்லை இல்லாமல் தன்னுடைய அந்த தனத்தை கணக்கு பார்க்காம கொடுக்கிறவர், அவர்களுக்கு உபதேசிப்பேன். தொடுத்த மத்தர் அமிலா புனிதர், பிறருடைய வாழ்க்கை கல்வி செல்வம் இதை கண்டு சிறிதும் பொறாமை இல்லாமல் குழந்தை போல் இருப்பவர்கள், அழுக்கார் இல்லாதவர்கள், அனசூயா என்ற உயர்ந்த குணம், அசூயை இல்லாதிருத்தல், அப்படி பொறாமையற்றவர்கள், சொன்ன சொல் கடவாதவர், கனவிலும் குருநாதன் சொன்ன கட்டளையை மீறாது நடப்பவர்கள், நூற்றுக்கு நூறு பட்டத்தை குருமொழி காப்பவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு தான் நேரடியாக உபதேசிக்கலாம், சனக்கர் முதலியவர்கள் என்று சுவாமி சொன்னார். ஆகவே இவன் பொறாமை காரணமாக குற்றம் கூறுகிறான் என்ற காரணத்தினாலே அந்த பொறாமை நீங்குவதற்காக, அது நீங்கிற பிறகு நான் உபதேசிக்கல, அது நீங்குவதற்காக நேரடியாக உபதேசிக்கவில்லை என்று சுவாமி சொன்னார். நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சனக்கர் முதலியோர் பெருமானிடம் வேண்டினார்கள், ஞானத்தை வேண்டினார்கள், பெருமானவர்களுக்கு மௌனமாக அதை உணர்த்தினான். ஆனால் பெருமான் சனக்கரை விட உயர்ந்ததாக நம்முடைய குருநாதர் திருவாரூர்களை கருதி குதிரை வாங்க போனவருக்கு குறுக்க வந்து உபதேசம் பண்ணார். அப்படின்னா இந்த உலகத்திலேயே எம்பெருமானால் உபதேசிக்கப்பட்டவர்கள தலையாயவர் யார் என்று சொன்னால் திருவாசகம் பாடிய குருநாதர் மட்டும்தான். இதை குறிப்பால் உணர்த்துவது போல பெருமான் சொல்றார், அவரை விட உயர்ந்து தகுதிப்படுத்தவர்கள் யாரும் கிடையாது என்ற காரணத்தினாலோ என்னவோ அந்த குருநாதருடைய மொழியை அவர் தன் திருக்கரத்தினாலேயே நடராஜா எழுதியிருக்கிறார் என்று பார்க்கின்றார். அப்புறம் சங்கத்தார் கழகம் தீர்த்தது. பெருமான் இவ்வாறு அந்த கழகத்திலே அமர்ந்திருக்கின்றான். அப்படி இருக்கும் பொழுது சங்க புலவர்கள், பெருமான் இங்க இறையராக தன்னுடைய திருமேனியை கொடுத்துவிட்டு இதை வழிபடுங்கள் என்று சொல்லிவிட்டு லிங்க உருவனை கொடுத்துவிட்டு அவன் தன்னுடைய தெய்வ மானுஷ வடிவினை மறைத்துக் கொண்டான். உள்ளிசை மர்மமாக வந்த அந்த வடிவினை மறைத்துக் கொண்டு சுக்கலிங்கத்திலே புகுந்து விட்டான். அந்த சங்கத்திலே 48 புலவர்கள் வந்து தமிழ் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்துல அவர்களுக்குள்ள நிறைய பிணக்கு வருது. என்ன பிணக்குன்னா, ஒருவர் பாடலிலே ஒருவர் குற்றம் கூறுகிறார்கள், எது உயர்ந்த பாடல், இந்த கருத்தினை செம்மையாக கூறுகின்ற பாடல் இது என்றெல்லாம் அவர்களுக்குள்ள பிணக்கு வருகின்றது. அப்படி வரும்பொழுது அவர்கள் பெருமாண்டமே விண்ணப்பித்தார்கள், இந்த பிணக்கினை நீங்களே தீர்த்தீர்கள். சுவாமி சொன்னாரு, உங்கள் பிணக்கினை ஒரு ஊம குழந்தை தீர்க்கும். இந்த ஊரிலேயே வணிகர் தெருவில் தனபதி என்று ஒரு வணிகன் இருக்கின்றான், அவனுக்கு குணசாலினி என்று ஒரு மனைவி இருக்கின்றாள், அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அவன் வந்து குமார வடிவத்தில் இருக்கின்றான், அவன் பிறந்ததிலிருந்து ஊமை, பேச மாட்டான், அவன் வந்து உங்களுடைய கழகத்தை தீர்ப்பான் என்று சொன்னார். நல்ல கதையா இருக்கே, பேசுறவன் பேசினாலே எங்களுடைய பிணக்கு தீராது, அவன் பேச்சுக்கு மேல இன்னொரு கோர்ட்டுக்கு போவோம், நாங்கள் கீழ்கோட்டிலேருந்து மேல்கோட்டு, மேல்கோட்டிலேருந்து அதுக்கு மேல்கோட்டு அப்படி போவோம், எல்லா மேல்கோட்டுக்கும் போகிறப்ப எலெக்ஷன்ல பார்த்துக்கோன்னு சொல்லுவோம், மக்கள் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம், யாரையும் எடுத்துக்காதாங்க, ஒரு ஊமை எப்படி எங்களுடைய கழகத்தை தீர்ப்பார் என்று சொன்னபோது நல்ல கவிதையா இருந்தால் அவன் மனமகிழ்ந்து கண்ணிலிருந்து நீர் வார்த்து தலையசைத்து மகிழ்வான், அந்த கவிதையிலே ஆழம் இல்ல பொருட்குற்றம் இருந்தால் சினந்து பார்ப்பான், இதுவும் ஒரு கவிதையா, சீச்சி போதும், அதை தொடர்ந்து படிக்காதேன்னு காதம் பிடிக்கும், அப்படித்தானே உங்கள் கவிதைகளிலே உயர்ந்தது இது ஆழ்ந்தது என்று அறியலாம் என்று சொன்னார். அந்த முருகப்பெருமானே அந்த ஊமையா பிறந்திருக்கிறார்கள், அதுக்கான காரணம் பின்னாடி வரும். அந்த குழந்தையை அவர்கள் நாடி சங்கத்துக்கு அழைத்து வந்து கவிதைகளை பாடி காண்பிக்கிறார்கள். சிலர் கவிதைகளை மகிழ்ந்து அவன் தலையாட்டுகின்றான். மகிழ்ந்தான் சிலர் சொல் ஆட்சியை, மகிழ்ந்தான் சிலர் பொருளினை, இகழ்ந்தான் சிலர் சொல் வைப்பினை, இகழ்ந்தான் சிலர் பொருளினை, புகழ்ந்தான் சிலர் சொல் இன்பமும் பொருள் இன்பமும் ஒருங்கே, திகழ்ந்தான் சிலர் சொல் திண்மையும் பொருள் திண்மையும் தெரிந்தே. அப்ராப்ரேட்டான வார்த்தை இது என்று சில பேர் மகிழ்வான். சிலருடைய பொருளை மிகச்சிறப்பு என்று மகிழ்வான். நன்னா சொல்லியிருக்கீங்க என்பதை தலையாட்டி காண்பிப்பான். சிலர் பாடல்களை காதை கொண்டு மூடிக்கொள்வான். சீச்சி என்பதைப் போல அறுவறுத்த முக பாவனை காட்டுவான் என்று இவ்வாறு அவருடைய கழகத்தை அவன் தீர்த்துள்ளினான் என்பது சங்கத்தால் கழகம் தீர்த்த ஒரு திருவிளையாடல். அடுத்தது இடைக்காடன் பிணக்கு தீர்த்தது. சண்பகமாறன் சிவகதியை அடைந்தான். அவனுக்கு 15 தலைவர்கள் பின்னாடி அவனுடைய பிள்ளை, அவனுடைய பிள்ளை என்று நீண்ட காலத்திற்கு பின்னால் 16வது தலைமுறையில ஒரு வீர மகன் தோன்றினான். நல்ல புலவனாக இருந்தான் அவன். அவனுக்கு குலேச பாண்டியன் என்று பெயர். அவன் வடமொழி தென்மொழி ஏனைய மொழிகள் எல்லாம் வல்லவனா இருந்தான். தமிழ் இலக்கண இலக்கணங்களே வல்லவனா இருந்தான். அவனே பாடல்கள்லாம் பாடுவான். அவனே ஒரு புலவன். அவனுக்கு என்ன சிறப்புனா, அவன் இந்த சங்கத்திற்கு செல்லும் போது அந்த சங்க பலகை அவன் அமர்வதற்கு இடம் கொடுக்கும். அப்ப அந்த சங்கத்தலைவர்களே ஒருவனாக இருக்கின்றது. இப்ப 48 பேர் அந்த பலகையில உட்காரலாம் அப்படின்னா அவர்களா காலகதியை அடைந்தானோ அந்த தகுதியுள்ளவர்கள் என்ற எந்த இன்றும் அந்த பலகையில உட்கார் என்ற பொருள். அப்படிப்பட்ட புலவர்களை பொய்யடியே பொய்யடிமை இல்லாத புலவர்கள் என்று திருத்தண்டு தொகையில நம்முடைய நம்பி அவர்கள் சொல்றார். நம்பியன்ற நம்பி இந்த சங்கத்தலைவர்கள் தான் சொல்றார், சங்க பலகை யாரை தள்ளி விடாதோ அந்த புலவர்களுக்கு பொய்யடிமை இல்லாத புலவர்கள் என்று பெயர். அவர்கள் உலகப்பற்று இல்லாமல் எம்பெருமானையே பாடுபவர்கள். அப்ப அந்த தேசத்துல இடைக்காடன் என்று ஒரு புலவன் இருந்தான். அவன் கவிதனுடைய நல் மதிப்பை பெற்றவன். அவன் சிறந்த ஒரு கவிதையை எழுதி கொண்டு மன்னனுடைய அரசவைக்கு சென்று, மன்னா ஒரு நல்ல பிரபந்தம் பண்ணியிருக்கேன், இந்த பாடலை கேட்டுப்பார் என்று சொல்லி பாடினான். மன்னனுக்கு அந்த பாடல் பிடித்திருந்தது. அது உயர்ந்த பாடல் என்ற அறிவும் இருந்தது. இருந்தாலும் பொறாம இவன் இப்படி இவ்வளவு நல்லா பாடுறானே என்று சொல்லி அந்த அழுக்காறு காரணமாக இதுல இருந்து புராணம் என்ன சொல்லுது நமக்கு, மிகப்பெரிய பாவம் என்பதும் அவகுணம் என்பதும் பொறாமைதான். ஒருத்தர் நல்லா படிக்கிறாங்க, ஒருத்தர் நல்லா கையில காசை வச்சிருக்காங்க, நல்லா வாடுறாங்கிறது கண்டு நம்ம பொறாமைப்படவே கூடாது. அவரவர் வினை வழி அவரவர் வந்தது. நமக்கு உள்ளதை சுவாமி நமக்கு தருவார். சுவாமி என்னைக்குமே நமக்கு நம்ம பண்ற தப்புக்கு குறைச்ச தண்டனையும் நம்ம பண்ற புண்ணியத்துக்கு நிறைய பரிசு தான் கொடுக்குறான் என்ற நம்பிக்கை நமக்கு வேணும். நம்ம பண்ற தப்புக்கெல்லாம் அவன் தண்டிக்க ஆரம்பிச்சான்னா நமக்கு கதியே கிடையாது. நம்ம கொஞ்சம் நன்னா சொன்னா கூட நிறைய மார்க் போடுற வாத்தியார் தான் சுவாமி. அவர் கருணையோட என்ன பண்றாருன்னா, பாஸ் எப்படியாவது இந்த குழந்தை பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இது ஃபெயில் ஆகிற மாதிரி எழுதியிருந்தா கூட எல்லா விடைகளிலும் 6.5 மார்க் போட்டு 34 பண்ணி அதை ரவுண்ட் பண்ணி 35 மார்க்கா பண்ணி அடுத்த கிளாஸுக்கு போகும் தள்ளி விட்டுருவார். அவர் கிருபா சமுத்திரமா இருக்கார் என்பதனால பிறரை கண்டு நாம் வந்து அழுக்காறு கொள்ளக்கூடாது. அவர்கள் பண்ணின புண்ணியம் அவர்கள் மாறி. உடனே என்ன பண்ணா, அதை அந்த கவிதையை கேட்டு மன மகிழ்ந்தான். இருந்தாலும் ஜாக்கிரதையா இருந்தான். தலை அசைக்காம அந்த பொருள் ஆழம் அதுல இல்லை என்பதை போல மூட்டு வலையை பார்த்துக்கிட்டு சரி சரி அப்படின்ட்டு. இந்த கூட எத்தனையோ கவிதை என்னமோ இல்லாத சொல்ற மாதிரி வந்துட்டேங்கிற மாதிரி, அதாவது அவன் மனம் முன்முறையா பேசவும் இல்லை, மனமகிழ்ந்ததை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு பரிசு தரவும் இல்லை, அவனை இகழ்ந்தான். இகழ்தல் தான் என்ன, இழனம்ன்றதில்லை, புறக்கணித்தல், நெக்லெக்டிங். தமிழில் இகழ்ச்சி என்ற சொல்லுக்கு புறக்கணித்தல் என்பது பொருள். பாராமுகமாக இருக்கு. அவனுக்கு உரிய மரியாதையை தரவில்லை. அதனால அவன் மனம் மிகவும் புழுங்கினான். இடைக்கணன் நேராக சுவாமிகிட்ட போனான். சுவாமிகிட்ட போய் சொல்றார், இடைக்கணன் சொல்றார், பெருமானே இந்த அவமானம் எனக்கு இல்லை, பாக்காக இருப்பவள் மீனாட்சி, அதன் பொருளாக இருப்பவன் நீ. பாகர்த்தா இவ சம்பிருத்தோ பாகர்த்த பிரதிபத்தையே, ஜகத பிதரோ வந்தே பார்வதியே பரமேஸ்வரோ. சொல்மயமாக அம்பாள் இருக்கா, பொருள்மயமா நீ இருக்க. சப்த பிரபஞ்சமா அம்பாள் இருக்கா, அர்த்த பிரபஞ்சமா அம்பாள் இருக்கா, சப்த பிரபஞ்சமா நீ இருக்க. இப்படி நீங்க ரெண்டு பேரும் சிவசக்தி சமவேதையாக இருந்து அந்த சமன்வயத்தினால பிரபஞ்சமாக நடக்கிறது. அப்படி இருக்கும்போது அவன் இதை இகழ்ந்தான் என்று சொன்னால் உண்மை இகழ்ந்தான். இந்த அவமானம் உனக்கு தான், எனக்கு இல்லை என்று அழுதான். அதனால சுவாமி என்ன சொன்னார், நீ பயப்படாத, நீ இருக்கிறதுல நான் இருக்கேன், உனக்கு நான் தானே வேணும் என்று சொல்லி சாமி இடைக்காலனோடு வந்து விட்டார். இடைக்காலனுடைய வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, வைகை கரையில இருக்கு. நம்முடைய ஆலவாய் பெருமானுடைய கோயிலுக்கு வடதிசையில வைகையின் தென்கரையில இடைக்காலனுடைய வீடு இருக்கு. நான் உங்க கூட இருக்கேவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கு பெருமான் இன்று ஆதிசொக்கநாதர் என்ற கோயில் இருக்க அந்த இடத்துக்கு வந்து இருந்துட்டார். ஆதிசொக்கநாத பெருமானுடைய லிங்கத்துல ஆலவாய் பெருமான் உறைந்து விட்டார். காத்தால திருப்புழிச்சிக்காக கோயில சிப்பந்திகள்லாம் திறந்து உள்ள போய் பார்க்கும்போது பெருமானுடைய சிவலிங்க திருவேணியே காணும். மீனாட்சி அம்மன் கோயில்ல மீனாட்சியை காணும். வெறும் கருவறையா இருக்கு, வேகண்டா இருக்கு. அவரெல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள், அதிர்ச்சி அடைந்தார்கள். மன்னன் போய் ஓடி போய் சொல்றாங்க, மன்னன் புழுங்கினான், இது பெரிய ஆபத்து இல்லையா, என்ன உலகம் அழிய போகின்றதா, இது பெரிய உற்பாதமா, என்ன பாவம் பண்ணினோம் என்று தெரியாமல் ஓடி வந்து பார்த்தான். பெருமான் இங்கு காணவில்லை, அழுது புரண்டான். பிறகு சில உற்றர்கள் வந்தார்கள், மன்னா ஒரு அதிசயம் கண்டோம், நேற்று வரை இல்லாத ஒரு கோயில் அங்க இருக்கு, ஐகை கரையில விமானத்தோடு நாகாரத்தோடு ஒரு திருக்கோயில் இருக்கின்றது, அதுல எம்பெருமான் கோயில் கொண்டிருக்கின்றான். மன்னன் அங்கு ஓடி வந்து பார்த்தான், இடைக்காலன் வீட்டுக்கு அருகிலேயே பெருமானுடைய கோயில் இருக்கின்றது, பெருமானுடைய திருவடியில் விழுந்து வணங்கி, பெருமானை நான் என்ன குற்றம் செய்தேன் என்று கேட்கின்றான். அப்பொழுது ஆகாய வாணியாக அந்த பெருமான் சொல்றார், உன்னிடம் வந்து நீ பல இயல் இசைகளெல்லாம் அறிந்திருந்தும் கூட பொறாமை காரணமாக இந்த இடைக்காலன் நீ வந்து அவன் மனம் புழுங்கும்படி செய்து நடந்து கொண்டு விட்டாய், எப்பொழுதுமே எம்மை பாடுகின்ற புலவர்கள் பக்கம் நான் இருப்பேன், தமிழும் புலவர்களும் எங்கிருக்கிறார்களோ அங்கு தமிழ் சொக்கம் இருப்பான் என்ற காரணத்தினால இதை நீயும் பிறரும் வருங்காலமும் அறிய வேண்டும், வருங்காலமும் அறிய வேண்டும் என்பதற்காக இங்கு நான் எழுந்தருளினோம். இந்த ஆதி சொக்கநாதர் கோயில் இருக்கின்றது, இது உத்தர ஆலவாய் என்று பெயர் பெறும். இந்த ஆலவாய் தலங்களிலே மிக அதிகமானது. இங்கு நம்முடைய சொக்கலிங்கம் தான் இருக்கு என்று நினைக்காத, இங்கு எண்ணில்லாத கோடி லிங்கங்கள் இந்த பூமியில இருக்கு. மதுரை மாநகரம் இருக்கின்றது ஆலவாய், இதுல எண்ணில்லாத லிங்கங்கள் இருக்கின்றன, ஆயிரக்கணக்கான லிங்கங்கள் இருக்கின்றன. அந்த லிங்கங்களிலே 66 லிங்கங்கள் உத்தம லிங்கங்கள், அதில 8 மிக முக்கியம். அந்த 8 திசை காவலர்களால் நிறுவி எம்மை அதில் பூசிக்கப்பட்ட லிங்கங்கள், அச்சத்திற்கு பாலர்கள் எம்மை பூசித்த லிங்கங்கள், அதுல இது குபேர லிங்கம், நம்முடைய நண்பனாகின்ற குபேரன் பூசித்த லிங்கம் இந்த ஆதி சொக்கநாத லிங்கம், உத்தர ஆலவாய் என்று இந்த தலத்திற்கு பெயர். உன் மனம் மகிழ நாம் இங்கும் உறைவோம் அங்கும் உறைவோம், பண்டுபோல் எங்கும் உறைவோம் என்று சொல்லி பெருமான் மீண்டும் எழுந்தருளினார். அந்த இடைக்காலனுடைய பெருமையை உணர்ந்த மன்னன் குலேச பாண்டியன் அவனிடம் மிகுந்த மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவனுக்கு பொன்னும் துகிலும் அளித்து அவனை யானை மீது ஏற்றி அவனை சிறப்பு செய்து அவனுக்கு பல மானியங்கள் அளித்தான் என்பது இந்த திருவிளையாடு. வலை வீசியது மீனாட்சி சுந்தர சோழன் தனியா பேசிட்டு இருக்கான், அவ ரெண்டு பேரும் பேசினா இதை பத்தி பேசுவான், வேதாதி சாஸ்திரங்களை தான் பேசுவான், அவரவர் தகுதி கேட்டு பேசுவான். ஸ்கூலுக்கு போற பசங்க லீவில வெக்கேஷன்ல பேசிட்டு இருந்தாங்கன்னா ஐபிஎல் மேட்ச் பத்தி பேசுவாங்க, ஓதுவர்கள் பேசிட்டு இருந்தாங்கன்னா தேவார பாடல் பத்தி பேசிட்டு இருக்காங்க, வேத வித்வான்கள் பேசிட்டு இருக்கும்போது வேதத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க, சிவாச்சாரியர்கள் பேசிட்டு இருக்காங்கன்னா ஆகமங்கள் பத்தி பேசிட்டு இருக்காங்க. மீனாட்சி சுந்தரன் பேசுறான்னா எல்லா சாஸ்திரங்களுக்கும் ஹிருதயமான அந்த முக்கியமான மூல கிரந்தங்கள் வேதங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப பரமேஸ்வரன் சொக்கநாதர் மீனாட்சிக்கு வேதாதி சாஸ்திரங்களுடைய ஹிருதயம் ரகசியத்தை எடுத்து பேசிட்டு இருக்க விளையாட்டா, அப்படி பேசிட்டு இருக்கும்போது என்ன காரணமோ தெரியல, நம்ம எல்லாம் பெற்ற தாயார் பராமுகமா இருந்தாலும் பாடத்தை கேட்காம எங்கேயோ எதையோ நினைச்சிட்டு இருந்தார், ஏன் அப்படி இருந்தா என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க யாருக்கும் தெரியாது, நம்மளோட முக்கியமா மேல இருக்கிறவா பகவானுக்கு வேணா தெரியலாம், பகவானே அவளை அவளுடைய சித்தத்தை அவர் மறைச்சிட்டாரோ என்னமோ ஒரு லீலைக்காக, அவள் பாடத்துல கவனம் இல்லாம இருந்தார். உடனே சுவாமி சொன்னார், நீ பாடத்துல கவனம் இல்லாம இருக்க அதனால படிப்பிலேயே நாட்டம் இல்லாத ஜாதியில போய் பிறந்துடும், மீன் பிடிக்கிற ஜாதியில போய் பிறந்துடும் என்று சொல்லி சொன்னாராம். பெருமானே உங்களை நான் பிரிஞ்சு எப்படி இருப்பேன் அப்படின்னு கேட்டானா, நான் மட்டும் உன்னை பிரிஞ்சு எப்படி இருப்பேன், சீக்கிரம் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிருப்பேன், நீ தான் என்னை பிரிஞ்சிருப்பியா, நீ 4 நாள் பிரிஞ்சிருப்பேன்னா நான் 2 நாள் கூட உன்னை பிரிஞ்சிருக்க மாட்டேன் என்று சுவாமி, நான் உடனே வந்து உன்னை திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்லி சுவாமி சொன்னார். நீ வருந்தாது ஏகலாம், உன்னை மகளாக பெற வேண்டும் என்று ஒரு மீனவர் அரசன் தவம் செய்து கொண்டிருக்கின்றான், அவன் தவத்திற்காக தான் உன்னை அனுப்புகின்றான், நம்ம பக்தாளுடைய மனோபிஷ்டங்களை நம்ம நிறைவேற்றணும், அந்த கடமை நமக்கு இருக்கு. சீர்காழியில சிவபாத ஹிருதயரும் பகவதி அம்மையாரும் இந்த உலகம் உய்ய வேண்டி, சைவம் சைவ தர்மங்கள் உய்ய வேண்டி, சைவர்கள்லாம் மதம் மாறாமல் அந்த பசுமருத்திரர்களை தரித்து பெருமாண்டி திருவிழி அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு உலகுய்ய ஒரு பிள்ளை பெற வேண்டும் தவம் பண்ணினார். அதனாலதான் ஜன்மாந்திர கர்ம சேஷம் இல்லாத முக்தி நிலையில இருக்கிற ஒரு உயிரையே சுவாமி பூமிக்கு அனுப்பிச்சார், சுவாமி விருப்பத்துல பூமிக்கு வந்தார், கர்மசேஷத்தினால யாரும் இந்த பிரிவன் வரல, குரான் அப்படிலாம் சொல்றது, அவள் தபஸ்னால வந்தார். அது போல அம்பாளிகா இந்த மீனவனுடைய தபஸ்னால மகளாக வருகின்றன. தண்டுரை பாக்கம் என்று ஒரு ஊர், அது அந்த உத்தரகோசம் எங்க தூத்துக்குடி போற வழியில் இருக்கு, அந்த தண்டுரை பாக்கத்துல ஒரு பரதவர் தலைவன், மீனவர் தலைவன், அவன் சிறந்த சிவபக்தன், அவனுக்கு நெடுநாட்களாக பிள்ளை இல்லை, இனி நமக்கு பிள்ளை பேரோ இல்லையோ, பிள்ளை பேர் கிடையவே கிடையாதோ என்று வருந்தி அவன் இருந்த இடத்திலிருந்தே மீனாட்சி சுந்தர சோழ வணங்கிக் கொண்டே இருக்கிறான், வடதிசையை நோக்கி வணங்குவான். என்ன காரணம்னா சுக்கேசர் அங்கிருந்து நமக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்று சொல்லி திசை நோக்கி வணங்குவான். அப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் அவன் கடற்கரைக்கு செல்லும் பொழுது ஒரு பச்சை இலைகளை கொண்ட பொன்மயமாக பூக்கின்ற புன்னை மரத்தினுடைய நிழலிலே அதனுடைய மலர்கள் மலர்களாகின்ற படுக்கையில ஒரு சிறு குழந்தை, பெண் குழந்தை கிடந்தது. கரிய பொன்னை உருக்கி வார்த்ததை போல, கரும் பொன் அதை உருக்கி வார்த்ததை போல அந்த பெண் குழந்தை இருந்தது. உடனே அதனை கண்டு மகிழ்ந்து வாரி அணைத்துக் கொண்டான். அணைத்த பொழுது அவனுக்கு என்ன தோன்றியது, பெருமான் முன்பு மலையரசனாகின்ற இமவானுக்கு அளித்ததை போல, தொடர்ந்து மலையத்துஜுவனுக்கு அந்த ஹோமத்தில் அளித்ததைப் போல, இன்று நாம் கேட்டுக்கொண்டதனால நமக்கு அளித்திருக்கின்றான் என்று உள்ளத்திலே தோன்றிவிட்டது. வந்தது அம்பாள் சொன்னதோ இல்லையோ, சாமி அவளுக்கெல்லாம் கேட்டவொடனே எப்படி கொடுத்தார், அதே போல நமக்கும் கேட்டவொடனே கொடுத்திருக்கார். ஆகவே பெருமான் தான் நமக்கு இந்த பிள்ளையை கொடுத்திருக்கிறார், இது நம்முடைய பிள்ளை என்ற உறுதி. உடனே கொண்டு போய் மனைவிட்டு கொடுத்தான், இங்க பாரு சாமி நமக்கு கொடுத்த குழந்தை, இதை நீ வள என்று சொல்லி கொடுத்தோன்னா அவள் அதை வாங்கி முத்தம் கொடுத்து அணைத்து கொண்டு அதை சீராட்டி நாளாட்டி உணவூட்டி வளர்க்கின்றாள். அவ்வாறு அந்த பிள்ளையை பெற்றவுடனேயே அவனது வலது தோல் துடித்தது, அந்த குழந்தையை அவர்கள் வளர்க்கின்றார்கள். பிறவிக்குளுடன் கண்பற்றதை போல அவர்களுக்கு அந்த பிள்ளையானது அந்த இன்பத்தை செய்கின்றது. பரம தரித்திரன் அவனுக்கு கோடி ரூபாய் லாட்டரி சீட்டு விழுந்ததை போல அந்த பிள்ளை அவர்களுக்கு வந்தது. அந்த அன்போடு அவர்கள் அதை வளர்க்கின்றார்கள். அப்படி இருக்கும்பொழுது பெருமான் பிராட்டியை அனுப்பிவிட்டார், உள்ள வந்தார் விநாயக பெருமான். என்ன பண்ணார், அம்பாளுக்கு சுவாமி சாபம் கொடுத்திருக்கிறார், அதனால அம்பாள் பூமியில போய் பெண்ணா பிறந்திருக்கிறார் தெரிஞ்ச உடனே அவருக்கு கோபம் வந்தது. இந்த புஸ்தகங்கள்னாலதான இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லி சுவாமிகளுக்கு புத்தகத்தெல்லாம் பிடுங்கினார், சமுதிரத்தில் தூக்கிப்பட்டு உடனே ஓடி வந்தார் முருகப்பெருமான். சுவாமிக்கெல்லாம் ஒரே ஒரு புக்கு பாக்கி இருந்தது, சிவகான பகவான் ஒரு புக்கு, அது மட்டும் பாக்கி வச்சிருந்தார் சுவாமி. அதை பண்ணார், இது பாக்கி இருக்கா, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை பிடுங்கி போட்டார் சமுதிரத்தில். உடனே சுவாமி சொன்னார், நந்தியை கூப்பிட்டார், நீ ஏன் என் பர்மிஷன் இல்லாம இந்த பசங்களெல்லாம் உள்ள விட்ட, எல்லாம் ரெண்டு கட்டான வேலை செய்யறது என்று சொல்லிட்டு விநாயக பெருமானுக்கு சாபம் கொடுக்கலையா. என்ன காரணம்னா, அந்த விக்ன விநாயக பெருமான் இறைவனை வழங்கின்ற அடையாளருடைய துன்பங்களை நீக்குவதற்கென்றே படைக்கப்பட்ட பெருமான், அதனால அவருக்கு மட்டும் மன்னிச்சு விட்டுட்டார். அது பெருமானுடைய இது, ஒரு ஒரே குற்றத்தை இருவர் புரிந்திருந்தா அந்த குற்றத்துக்கு நியாயம் வழங்கக்கூடியவர் ஒருவர் குற்றத்தை மன்னிக்கலாம், இன்னொருவருக்கு ஒரு சிறு தண்டனை தரலாம், அது அவருடைய இஷ்டம். பெருமான் மன்னித்தார். முருகப்பெருமான பார்த்தார், நீ எப்ப வித்தைக்கு விரோதமா இதே மாதிரி பண்ணினையோ நீ பூமியில ஊமையா போக கிடவுது, இந்த தனபதிங்கிற வணிகனுக்கு மகனாக ஊமையாக நீ பிறக்க கிடவுது. அவர் தான் சங்கத்தாருடைய கழகத்தை தீர்த்தார். முதல் நிலையில நந்தி பெருமான கூப்பிட்டார், இந்த பசங்களை நீ வந்து உத்தரவு இல்லாம விட்ட காரணத்தினால நீ சுறாமீனாக போய் அம்பாள் எந்த கடற்கரையில இருக்காளோ அதுக்கு பக்கத்தாப்புல சமுதிரத்துல சமுதிரத்தை கலக்கிட்டு கட. ஆனா அந்த சமுதிரத்துல இந்த புஸ்தகங்களையும் இவெல்லாம் தூக்கி போட்டிருக்கான், அந்த புஸ்தகத்தை மட்டும் ஜாகிரதையா காப்பாற்றி வச்சுக்கோ. என்ன, அவர் தான் நம்முடைய சைவ சித்தாந்த மரபிற்கு ஆதி குருநாதர். அதனால குருநாதருக்கு தான் பொறுப்பு, ஞானத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாருக்கு, குருநாதருக்கு பொறுப்பு. அதனால நந்திய பெருமான் அந்த பொறுப்பை கொடுத்தார். இப்படி இருக்கும் போது நந்திய பெருமான் சுறாமீனாக அங்கு வந்து அந்த சமுத்திரத்தை கலக்கின்றிருக்க, யாராலும் எந்த மீனவர்களாலும் இந்த சமுத்திரத்துல ஒரு தோணியை ஓட்டிட்டு போய் ஒரு படகை ஓட்டிட்டு போய் ஒரு நாலு மீன் பிடிக்க முடியல. அந்த படகை ஓட்டிட்டு போன உடனே படகை உடைச்சிடுறாரு இவர். படகு வரதுன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவார், தோன்றுவார் நடு சமுத்திரம் தோன்றுவார், தன்னுடைய மூக்காலேயோ வாலாலேயோ அந்த படகுல ஓங்கி ஒரு அடி அடிப்பார், அது சுக்குநூறுவா போயிடும். ஆனா அந்த மீனவர்கள் ஒண்ணும் பண்ண மாட்டார், அவளை தூக்கி கரையில தூக்கி எரிஞ்சிருவார், உயிர் பிடிச்சிக்கோ போ சாமியுடைய கிருபை. இப்படி பார்க்கும்போது அந்த ராஜா இந்த மீனை வந்து வதம் பண்ணால் ஒழிய, இந்த மீனை பிடிச்சால் ஒழிய நாம வந்து மீன் இல்லாமல் வந்து சாக வேண்டியதுதான், சாப்பிட்றதுக்கும் மீன் இருக்காது, நம்ம தொழிலும் இருக்காது என்று சொல்லி நமக்கு எதிரியா வந்திருக்கிற இந்த சுறா மீனை எப்படியாவது வலை வீசி பிடிக்க வேண்டும் என்று சொல்லி மன்னன் பெரிய சைன்யத்தோட ஆயிரக்கணக்கான போட்ல போறான். அந்த 1000 போட்லயும் மீனவர்கள் இருக்கிறார்கள், நடுப்புற ஒரு போட்ல அந்த மன்னன் போறான், போய் வலை வீசுறான். அவன் வலையை கிழிக்கின்றது, அத அவருடைய போட்டை தூக்கி எறிகின்றது, கரையில வந்து ஒடிஞ்சு விழுந்தது. அப்ப மன்னன் என்ன பண்றான், தான் உயிர் பிழைப்பதற்காக அடுத்த போட்ல தாவிக்கிறான். அவன் எந்த போட்ல தாவிக்கிறானோ அந்த போட்டை உடையிறது, இந்த பக்கம் தாவறான் முன்பக்கம் தாவறான், அது எல்லா பக்கத்திலையும் மூஞ்சி காமிக்கிறது. சுறாமீன் என்ன பண்றது, வடக்கை இருப்பதை போல தெற்க இருக்கு, தெற்க இருக்கு கிழக்க இருக்கு, கிழக்க இருக்கு மேற்க இருக்கு, சுத்தி போட்டு வந்தா எல்லா போட்டையும் ஒண்டியா இருந்து எம்ஜிஆர் எல்லா வில்லனே அடிக்கிற மாதிரி ஒண்டியா இருந்து அத்தனை போட்டையும் உடைக்கிறது. அப்ப இவன் உயிர் தப்புறதுக்காக ஒரு போட்ல இருந்து ஒரு போட்டுக்கு மாறி மாறி இந்த மன்னன் தாவுகின்றார். அது எப்படி இருக்கா, நாமெல்லாம் உடம்பு தோறும் தாவி தாவி பிறக்கிற மாதிரி இருக்கு. ஒரு உடம்பை விட்டு ஒரு உடம்பை பிடிச்சிருந்தா நம்ம இத்தனை ஜென்மா எடுத்திருக்கிறோம், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லாய் என்ற தாவர ஜங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்து நிலைத்தேன் பெருமான், நான் எல்லா போட்டுக்கும் ஓடிட்டே பெருமானே, போட்டே பாக்கி போட்டுங்கிறது கரை சேர்ப்பது, ஒவ்வொரு பிறவியும் நம்மை கரை சேர்ப்பன. ஆனால் அந்த கரை சேர்க்கின்ற போட்டு உடஞ்சு போச்சு, அதாவது நாம் தவற விட்டுட்டோம். ஒவ்வொரு பரீட்சையும் பாஸ் பண்றதுக்காக தான் எழுதுறோம், ஒழுங்கா படிக்காதனால ஃபெயில் ஆகிருக்கோம், பரீட்சை எழுத வேண்டியது. ஒவ்வொரு பிறவியும் போட்டு போல கரை சேர்க்கும், ஆனா பிறவியை ஒழுங்கா பயன்படுத்தாத காரணத்தால திரும்ப பிறக்க வேண்டும் அப்படிங்கிற உபமானத்தை சொல்றார். கடைசியில மன்னன் என்ன பண்றான், இந்த சுறாவின் திவ்யமான மீனாக இருக்கின்றது என்று சொல்லி இந்த மீனை யார் பிடித்து தருகின்றார்களோ அவர்களுக்கு பிறர்க்கறிய என் பெண் ரதிதேவி போன்று இருப்பவள், அவளை திருமணம் செய்து கொடுக்கின்றேன் என்று தலை அறிவிக்கின்றான். அப்ப சொக்கநாதர் ரொம்ப நாள் ஆயிடுத்து, ரொம்ப நேரமா ஆயிடுத்து, அதனால நேரம் தாழ்த்தாது மீனாட்சியுடைய கரத்தை பிடிக்க வேண்டும், 5 நிமிஷம் கூட இவனால் கொடுக்க முடியாது என்று பெருமான் வருகின்றார். வந்து சுந்தர ரூபத்தோட வரார். வந்தா ஒவ்வொரு ஜாதிக்காரனுக்கும் என்ன எண்ணம் இருக்குமா, நம் ஜாதி உயர்ந்துங்கிற எண்ணம் இருக்கும். அந்த எண்ணத்தை பெருமான் கொடுத்திருக்கிறார். ஒரு குறவன் தன் குலத்து பெண்ணை இன்னத்திற்கு கட்டி கொடுத்துட மாட்டான், ஒரு மீனவன் தன் குலத்து பெண்ணை இன்னத்திற்கு கட்டி கொடுக்க மாட்டான். ஆகவே சொக்கநாதரா வந்தாலும் சரி, அந்தனரா வந்தாலும் சரி, அவன் மாட்டேன்மான் என்பதனால மீனவனாகவே வந்தான். அப்பதான் நம்ம நம்ம நம்ம பெருமான் என்று அவன் நினைப்பான் என்று சொல்லி சுந்தர மீனவனாக பெருமான் வருகின்றார். அந்த மீன் வேடன் கே வேடர்னு பேரு, மீனையும் அவர்கள் பிடித்து கொள்வதனால கே வேடர்கள். அந்த வேடத்திலே வந்து மன்னன்னா அந்த பரதவ மன்னன், மன்னாநிக்கு வரப்படாத உன்னுடைய துயர் கட்டு நான் வந்தேன், எளிதில் நான் இந்த மீனை பிடித்து தருகின்றேன் என்று சொல்லி ஒண்டியா போறார். நீங்க யாரும் எல்லாம் கரையில இருந்துட்டு வேடிக்கை பாருங்க, யாரும் கிட்டக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிறு தோணி கால் வைப்பிருந்து தான் இடம் இருக்கும், அதை எடுத்துக்கொண்டு ஒண்டியா போறார். ஒண்டியா போய் வலையை வீசுறார், அந்த மீன் மாட்டுகின்றது. அந்த மீனை பிடித்து வலையை எப்படி எந்த வேகத்துல நடுக்கடலில் வீசினாரோ அதே வேகத்துல இன்னொரு கையினாலே அந்த சிக்கிய மீனோட கூடிய வலையை கரையில வீசுகின்றார். அந்த மீன் கரையில இருந்து விழுகின்றது. அதனுடைய சில சில திவ்யமான வேதாதி சாஸ்திரங்களும் ஆகங்களும் இருக்கின்றன. அந்த பெருமான் அந்த சாஸ்திரங்களை கையில எடுத்துக்கொண்டுடன அந்த மீன் நாற்கரங்களோடு மான்மொழியோடு நந்தியம் பெருமானாக விண்ணிலே சென்று நடக்கின்றது. பெருமான் அந்த வேடவருடைய அந்த பரத மன்னனுடைய பெண்ணை கரம் பிடித்துக் கொண்டு ஆகாயத்திலே ரிஷபாரதராக இப்ப நம்ம பார்க்கிறோம். மீனாட்சி பேசுறாங்க, சிரிச்ச முகமா சக்கர் இருக்கிறாரு. அந்த காட்சியை இந்த மீனவருக்கு நல்கி அவருடைய பிறவி நோயை நீக்கி விடுகின்றார். நீக்க விடையுடனே சுவாமி மீனாட்சி சொல்றா, சரி சுவாமி, நான் பண்ணின தப்பு தான், ஒழுங்கா பாடம் கேட்கல, நான் வந்து திரும்ப இந்த பாடலாம் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா பாடத்தை கேட்டால்தான் இந்த கதைக்கு பலன். சிவகாமி ஆண்டாருடைய அந்த கையில இருக்கிற பூங்குடலையிலேருந்து இந்த பூவை அந்த யானை பறிச்சது, அதனால இறைபத்தர் வெட்டினார். பிறகு வந்து புகழ்ச்சோழர் இறைபத்தர் யானை ஆகல் எல்லாருக்கும் இறைவன் வந்து அருள் செய்து உயிர் கொடுத்தான். ஆனா கதை அப்படி முடியல. சிவகாமி ஆண்டாருக்கு பூ வேணுமே, சுவாமிக்கு பூஜை பண்றதுக்காக பூ வேணுமே, பெருமாள் அந்த குடலிலே பூ நிரம்பும் பண்ண அருள் செய்தார். அது போல இப்ப அம்பாள் சொல்ற, நான் பிறந்தது சரிதான், என்னுடைய தோஷம் நீங்கிடுத்து, ஆனா வித்தியை வேணுமே என்று சொன்ன உடனே பெருமாள் சொன்னார், இப்படியே வா, மதுரைக்கு போற வழியில உத்தரகோசம் ஒரு ஊர் இருக்கு, அங்க கொஞ்ச நாள் தங்கிட்டு போலாம். மதுரைக்கு போற வழியில உத்தரகோசம் போய் தங்கிட்டு போலாம்னு சொல்லி அங்கிருந்த வண்ணம் மங்களநாதராக இருந்த பெருமாள் மங்களநாயகி என்ற அம்பாளுக்கு வேதாதி சாஸ்திரங்கள் அவளுக்கு இருக்கிற ஐயங்களெல்லாம் விளக்கி அவளுக்கு தான் புகட்ட வேண்டிய பாடம் அனைத்தையும் புகட்டினார். அப்பொழுது அம்பாள் கேட்ட ஐயங்களுக்கெல்லாம் அவர் விடை அளித்தார். கோஷம் என்பது ஐயங்களுடைய கோஷம், மங்கையினுடைய ஐயங்களுடைய கோஷத்திற்கு பெருமாள் அளித்த விடைகளின் கோஷம் அந்த ஊரில் இருக்கு. அப்ப அந்த ஊரிலே பெருமாளுடைய காட்சி என்பது திவ்யமான ஞானத்தை தரக்கூடியது. அந்த ஊர் தான் உத்தர கோஷமங்கை. அங்கே பெருமான் சொன்னாரா, தெல்லு கிடைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே புசியுவோம் என்ற வண்ணம் ஜெகன் மாதா இருக்கின்ற அம்பாள் சொன்னார், நான் தாயார், ஒரு தாய் என்பவள் தனக்கு மட்டுமே சமைத்துக் கொள்ள மாட்டாள், வேற யார் வேணா தனக்கு தானே சமைச்சு சாப்பிடுவாங்க, ஆனா ஒரு அம்மா தனக்கு மட்டும் சமைக்க மாட்டாள். சமைக்கும் போது வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் குழந்தைக்குமா சேர்த்து சமைப்பான். ஆகவே நான் கேட்கின்ற பாடத்தை என் கூட நிறைய குழந்தைகள் கேட்கணும்னு சொன்னாராம். அப்ப கேட்கும் தகுதி கொண்ட 60,000 சீடர்கள், அந்த 60,000 சீடர்களையும் வைத்துக் கொண்டு பெருமான் உத்தர கோசம் அங்கேயிலே பெருமாட்டிக்கு அந்த ஞானத்தை போதித்திருந்தார். அதிலே ஒருவர் திருப்பெருந்துறையிலே திரும்பவும் தீட்சை பெறுவதற்காக திருவாதூர் அடிகளாக நம்முடைய மதுரைக்கு அந்த வடகிழக்கே இருக்கின்ற திருவாதூரிலே அவதரிக்கப் போகின்றார். அந்த பெருமானுடைய திவ்ய சரித்திரத்தை நாம் கேட்போம். நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவ, ஆடக மதுரை அரசே போற்றி, உடலிலங்கே குருமணி போற்றி.
4: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
5: கந்தபுராணத்திலே அடுத்த சரித்திரமாக நாம் பார்க்கக்கூடியது ஒரு சின்ன சரித்திரம் தான். அதில் பலவிதமான கருத்துக்கள் நம்முடைய சிந்தனைகளை தூண்டக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கின்றன. பிரம்மனுடைய மானச புத்திரரான நாரத மகர்ஷி சிவபெருமானை குறித்து உலகமெல்லாம் நலம் பெற வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய யாகம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார். முனிவர்களை எல்லாம் அவர்களுடைய அழைத்து அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு ஒரு நல்ல இடத்தை தேர்ந்தெடுத்து ஏராளமான அந்தணர்களை நியமித்து முனிவர்களை எல்லாம் வரவழைத்து அதற்கு இருக்கக்கூடிய ரித்விக்குகள் எல்லாரையும் அமைத்து யாகத்தை தொடங்கினர். இந்த யாகம் நடத்தும் பொழுது இந்த யாகம் சிவபெருமானை மகிழ்வித்து அவர் மூலமாக அவருடைய மகிழ்ச்சியின் மூலமாக உலகங்களுக்கெல்லாம் நன்மை செய்ய வேண்டும் என்பதே நோக்கத்தை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அதிலே ஆட்டினுடைய வபையை எடுப்பதற்காக அதனை விசனம் செய்யும் பொழுது அந்த ஆட்டிலே இருந்து ஒரு மிக பெரிய உருவத்தோடு ஒரு சிவந்த நிறத்திலே ஒரு ஆட்டுக்கடாயானது தோன்றியது. இந்த யாகத்தில் யாகப்பசு என்று சொல்லும்படியாக சில பிராணிகள் வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. இவை அந்த யாகத்திலே யாகப்பசுவாக வழி கொடுக்கப்பட்டு யாக வேள்வியிலே சேர்க்கப்பட்டிருக்கின்றன. இதை பற்றி பலவிதமான கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம். அதெல்லாம் நம்ம அதற்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. பண்ணலாமா கூடாதானா வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முறையிலே செய்கின்றார்கள், முடிந்தது. நம்ம அந்த கருத்துக்குள்ளே நம்ம நுழைய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விசனம் செய்யக்கூடிய ஆட்டுக்கடாயிலே இருந்து ஆட்டிலே இருந்து ஒரு பெரிய கடாய் தோன்றியது. செந்நிறத்தோடு மிகச்சிறந்த அப்படியே தீயை கக்கக்கூடிய விதத்தில் தன்னுடைய மூச்சு காற்றை எடுத்துக்கொண்டு வளர்கிறது. பெரிய உருவத்திலே வளர்ந்தது. எல்லாரும் பயந்து நடுங்கி ஓடினார்கள் அந்த யாகசாலையை விட்டு. இந்த ஆடு ஆட்டுக்கடாய் தன்னுடைய மதம் வளர்ந்து மதநீர் வளர்ந்து அந்த ஒரு வாசனையோடு உலகங்களை எல்லாம் அழிக்கும்படியாக எல்லாரோடும் போய் போர் செய்ய சென்றது. எல்லாரும் அஞ்சி நடுங்குகின்றார்கள். யாராலையும் இந்த ஆட்டுக்கடாயை எதிர்க்க முடியவில்லை. எல்லாரையும் அது வென்று இங்கிருந்து இந்த உலகத்தை வென்று மேலே இந்திரலோகத்துக்கு சென்று அங்கிருந்து சத்தியலோகத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது. நடு நடுங்கிய இந்த ரிஷிகள் எல்லாம் சிவபெருமானை கண்டு அவரிடத்திலே இதை பற்றி முறையிட வேண்டும் என்பதற்காக கைலாயத்திற்கு சென்றார்கள். அங்கே போகும் பொழுது தன்னுடைய தம்பியரோடு நவ வீரர்களோடு மிருகப்பெருமான் விளையாடி கொண்டிருக்கிறார். சின்னஞ்சிறு பாலகனாக பார்த்த உடனே நாரதருக்கு பரம சந்தோஷம். உடனே கீழே விழுந்து வணங்கினார். முருகப்பெருமானே, உன்னை அல்லாது எங்களை காக்கக்கூடியவர் யார் யார் என்று சொல்லி ஓலம் ஓலம் என்று அந்த இடத்திலே முறையிடுகின்றார்கள். அவர் கேட்டார், என்ன விஷயம், என்ன நடந்தது? இது மாதிரி யாகம் செய்வதற்காக சென்றோம். அங்கே யாகத்திலே இருந்து ஒரு பெரிய ஆட்டுக்கடாய் தோன்றியது. உலகங்களை எல்லாம் அழித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அப்படியா? சரி, வீரபாகு இவா. வீரபாகு தான் முதன்மையான தம்பி. வந்தார். வந்த உடனே வீரபாகு, ஏதோ ஒரு ஆட்டுக்கடா இங்கே உலகங்களை எல்லாம் அழித்துக் கொண்டிருக்கிறதாம், அதை பிடித்து இங்கே கொண்டு வா. இந்த ஆட்டுக்கடாயை பிடிப்பதற்காக எல்லா இந்த பிரபஞ்சத்திலே எல்லா இடத்திலையும் தேடிக்கொண்டு வீரபாகு செல்லுகிறார். பார்த்தால் சத்தியலோகத்திலே நின்று பிரம்மனையும் விரட்டி கொண்டிருக்கிறது. உடனே அந்த ஆட்டுக்கடாயனுடைய கொம்பை பிடித்து தர தர என்று இழுத்துக் கொண்டு வருகிறார். நன்றாக கவனிக்க வேண்டும், இந்த ரிஷிகள் தபோபலம் பொருந்திய ரிஷிகளோ அல்லது இந்திராதி தேவர்களோ பிரம்மனோ இந்த ஆட்டுக்கடாயை ஒன்றும் அடக்க முடியவில்லை. எவன் சிறு பாலகன் என்று நம்ம முதலே பார்த்தோம். எவன் சிறு பாலகன் என்று இந்த தேவர்கள் எல்லாம் போரிட்டார்களோ அந்த பாலகனுடைய தம்பி அந்த முருகப்பெருமான் கூட கிடையாது, அவருடைய தம்பி வீரபாகு அந்த கொம்பை பிடித்து இந்த ஆட்டுக்கடாயை இழுத்துக் கொண்டு வருகிறார். வந்த உடனே பார்த்தார், முருகப்பெருமான் அதன் மீறி ஏறி அமர்ந்தார். அது தன்னுடைய மதம் கர்வத்தினாலே உலகெங்கும் பறந்து சென்று இவரை கீழே தள்ளி துவைக்க வேண்டும் என்று நினைத்தது. ஆனால் சாட்டையினாலே அடித்து தன்னுடைய கால்களினாலே உதைத்து துவைத்து அதனுடைய கர்வத்தை அடக்கி அது களைப்படந்து இதற்கு மேல என்னால என்ன செய்ய முடியாது என்று திகைத்து மீண்டும் கந்தகிரியிலே, அதாவது கைலாமரையனுடைய ஒரு பகுதி நம்ம பார்த்திருக்கிறோம், அவருக்கு எப்பொழுது தேவ சேனாதிபதி என்று பட்டம் கட்டினார்களோ அந்த இடத்துக்கு மீண்டும் வந்து நின்றது. முருகப்பெருமான் ஆரோக்கணித்திருக்கின்ற அந்த ஆட்டுக்கடாயில தன்னுடைய கர்வமெல்லாம் அடங்கியதாக தன்னுடைய பலமிழந்து கர்வமிழந்து அறிவிழந்து கீழே கிடக்கின்றது அட்டுக்கடாய். எல்லா முனிவர்களும் தேவர்களும் துதிக்கின்றார்கள், உங்களை எல்லாமே எங்களை காக்கக்கூடியவர்கள் வேறு யாரும் இருக்க முடியும், மிருகப்பெருமானே காப்பாற்றினீர் காப்பாற்றினீர் என்று ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். உடன் அவர் சொன்னார், கவலைப்பட வேண்டாம், இந்த ஆட்டுக்கடா இனிமேல் எதுவும் செய்யாது, நம்முடைய பாத ஸ்பர்சத்தினாலே நல்வினை பெற்றது என்று அதற்கு நல்லறிவு கொடுத்தார் முருகப்பெருமான். அது மட்டுமல்ல, நாம் இதனை வாகனமாக ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று முதல் முதல்ல முருகப்பெருமானுக்கு வாகனமாக ஆனது ஆட்டுக்கடாய். அதனால்தான் நீங்க பார்த்திருக்கிறான் கோயில்களிலே இந்த சூரகுங்காரத்தை அந்த கந்தசெட்டி திருவிழா நடக்கும் பொழுது முருகப்பெருமான் முதல்ல ஆட்டுக்கடாய் வாகனத்துல தான் வருவார். அப்புறம் சூரசம்ஹாரம் நடந்த பிறகுதான் இவர் மயில் வாகனத்துல வருகிறார். இப்படி எல்லாம் நீங்கள் பார்த்திருக்கலாம், அந்த இடத்துல உற்சவாதிகள் நடக்கும் பொழுது நம்ம இதை அப்படியே நடத்தி காண்பிப்பார்கள். இதுல சில சில மாறுபாடுகள் உண்டு. இதுல இன்னொரு விதத்தில் புராணத்தில் சொல்லும் பொழுது, நாரதர் என்பவர் பிரம்மனுடைய மகன் அல்ல, நாரதர் என்கின்ற பிராமணர் இறைவனை சுமையாகத்தாலே சிவபெருமானை திருப்தி பெய்ய வேண்டும் என்று யாக பசு, இந்த யாகத்திலே வேள்வியிலே பலி கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பசுவை, அதாவது பசுன்னா இந்த இடத்துல ஒரு பிராணி, தேடிச் சென்றார் என்றும், அப்போ அந்தணர்களை பரிகசிப்பதற்காக அவர்களை கொல்லுவதற்காக ஆடு வேஷத்திலே இருக்கக்கூடிய ஒரு ராட்சசன் அவன் ஆடாக மாறி நிற்க அவனை பணம் கொடுத்து வந்து வாங்கி அவனை இந்த வேள்வியிலே பலி கொடுக்கும் பொழுது அவன் வளர்ந்து மாறுபட்டான் என்பதாகவும் ஒரு சரித்திரமும் உண்டு. இந்த சரித்திரத்தில் அவனுக்கு 1000 அஸ்வமேத பலனை கொடுத்தார் முருகப்பெருமான் என்று இந்த சரித்திரமானது முடியும். இதுல இந்த ஸ்காந்தம் கந்தபுராணம் எப்படி வால்மீகி ராமாயணம் கம்பராமாயணம் இருக்கிறதோ அதே போல சில விஷயங்கள் ஸ்காந்தத்திலே வெளிப்படையாக இல்லாத பொழுது அதை வெளிப்படுத்தி இப்படித்தான் என்று சொல்வதற்காக கந்தபுராணத்திலே கச்சியப்ப முனிவர் மிகச்சிறப்பாக சொல்லுகிறார். இந்த ஆட்டை விசனம் செய்யும் பொழுது ஒரு பெரிய மேஷமானது வந்து தோன்றியது. ஆனா ஏன் இப்படி வந்தது? எல்லா இடத்திலையும் வேள்வியிலே செய்கிறார்கள், இந்த வேள்வியிலே ஏன் வந்தது என்று சொல்லும் பொழுது கச்சியப்பர் சொல்லுகிறார், மந்திர மாறுபாட்டினாலே இது ஏற்பட்டது என்று அந்த இடத்துல விளக்கம் அவர் கொடுத்து அந்த கதையை சொல்லுகிறார். மந்திர மாறுபாடு ஏற்படும் பொழுது ஒரு காரியம் செய்வதற்காக நம்ம கூட கதை கேள்விப்பட்டிருப்போம், நித்தியத்துவம் வேண்டும் என்று கும்பகர்ணன் கேட்பதற்காக போனானோ, மூணு பேரும் சென்று ராவணன் கும்பகர்ணன் விபீஷணன் மூணு பேரும் பிரம்மாவனிடத்திலே சென்று, ஏன்னா அவர் தான் தாத்தா, அவரிடத்துல போய் வரம் கேட்க வேண்டும் என்று கேட்டாராம். போகும்பொழுது இவன் கும்பகர்ணன் இது அவன் வந்து பெரிய பலசாலி, அவன் போகும்பொழுது அவனிடத்துல சொன்னாங்களா, நீ பார் நித்தியத்துவம் வேணும் அழியாத வரம் வேணும்னு போய் பிரம்மாவனிடத்துல கேளுன்னுட்டு. ஆனா தேவர்களுக்கெல்லாம் பயம், இவன் எப்பவுமே அழியாம இருந்தானா என்னடா ஆகுறதுன்னு சொல்லி சரஸ்வதியினிடத்திலே பிரார்த்திக்க அவள் கொஞ்சமாக தந்த தூக்கத்திலே வாயை குளர வைத்தாள். நித்தியத்துவம் பதிலாக மித்திரத்துவம் என்று கேட்டானோ, அதை எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கேட்டானோ, இந்த வாய் குளரும் பொழுது என்ன ஆகிறது, மாறிவிடுகிறது. மாறும் பொழுது அர்த்தமே அனர்த்தமாகிறது, அர்த்தமே மாறுபடுகிறது. நம்ம சாதாரணமா சொல்லலாம், துவனி மாறுபடும் பொழுது என்ன ஆகும், அர்த்தம் மாறுபடும். ஒன்றும் இல்லை, நீங்க போயிட்டு இருக்கீங்க, கேட்கிறோம் சார் சௌக்கியமா எப்படி இருக்கீங்க, இப்படி கேட்கிறோம், உடம்பு எப்படி இருக்கு, நல்லா இருக்கீங்களா, இந்த துவனி எப்படி இருக்கிறது, உடம்பு எப்படி இருக்கு, என்ன சௌக்கியமா, ரொம்ப சௌக்கியம் போல இருக்கு. இந்த துவனி மாறும் பொழுது வார்த்தைகள் இருக்கலாம், துவனி பொருள் மாறுகிறது. இந்த துவனிக்கே இப்படி இருந்தால் மந்திரங்கள் சப்தங்களாக இருக்கப்படக்கூடிய வேத மந்திரங்கள் மாறும் பொழுது என்னாகும், அர்த்தம் அனர்த்தமாகலாம் ஆகியிருக்கிறது என்பதுதான் இந்த காந்தபுராணத்திலே சொல்லக்கூடிய விஷயம். இதுல ஏராளமான கருத்துக்கள், கதை இப்படி போனாலும் ஏராளமான கருத்துக்கள் இங்கே நம்முடைய மனத்தில் வருகின்றன. சரி, இந்த ஸ்காந்தத்துல நம்ம ஒரு சரித்திரத்தை பார்த்தோம், இது நமக்கு இந்த வாழ்வில என்ன சொல்லுகிறது, அதானே முக்கியமான விஷயம், நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது. இதுல ஒரு வேடிக்கையா ஒரு கருத்து உண்டு, இந்த ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம் சொல்லும் பொழுது சொல்லுவார்களா, யாகத்துல வந்து ஏன் ஆட்டை கொண்டு போய் பலி கொடுக்கணும், ஒரு ஆணையை கொடுக்க வேண்டிதானே, ஒரு புலியை கொடுக்க வேண்டிதானே, ஒரு சிங்கத்தை கொடுக்க வேண்டிதானே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வரும். ஆனா கொடுக்க முடியாது, யானையை கொண்டு போய் பலி கொடுத்தா இவன் பலி ஆயிடுவான், சிங்கத்தை கொண்டு போய் சிங்கமோ புலியோ பலி கொடுக்க முடியுமா, இவனை சாற்றும். எவன் எளியவனாக இருக்கிறானோ அவனைத்தான் எல்லாரும் மெய்கிறார்கள், அவனைத்தான் எல்லாரும் அடக்கி ஆளுகிறார்கள் என்று ஒரு வேடிக்கையான ஒரு ஸ்லோகம் வரும். இது வேடிக்கைக்காக சொன்னது, இருக்கட்டும். இதுல பல நம்முடைய இன்றைய சிந்தனைகளுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான கருத்துக்கள் இந்த சிறிய சரித்திரத்தில் அடங்கி இருக்கின்றன. முதல் விஷயம், இன்றைய காலகட்டத்துக்கு நம்ம முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, வேதங்கள் அந்தணர்கள் தான் சொல்லணுமா, வேற யாரும் சொல்லக்கூடாதா, நான் எல்லாம் சொன்னா என்ன, எல்லாரும் சொல்லலாம், வேதத்தை சொல்லக்கூடியவன் அண்டனன் ஆ

காதின் வழியாகத்தான் படித்து பார்ப்பது கிடையாது. வேதத்தில் என்ன குற்றம் என்று சொல்லும் பொழுது, எவன் அந்த ஸ்ருதியை மாறுபட்டு சொல்லுகிறானோ, உதாத்த அனுதாத்தங்கள் தீர்க்கஸ்வரங்களை மாற்றி சொல்லுகிறானோ அவனுக்கு பாபம் வரும், எவன் எழுதி வைத்து படிக்கிறானோ அவனுக்கு பாபம் வரும். இப்ப பார்த்தா எல்லா இடத்துலயும் புத்தகங்கள் போடப்படுகின்றன, போடணும். காரணம் என்னன்னா, அப்படி சொல்லக்கூடியவர்கள் இல்லை, புத்தகத்திலேயாவது இந்த வேத மந்திரங்கள் இருக்கின்றன என்றுதான் பெரியவர்கள் போட்டார்கள். ஆனா நம்ம புத்தகத்தை பார்த்து படிக்கலாம் என்று சொல்லக்கூடியதற்கு இது வேத மந்திரங்கள் சாதாரணமான விளையாட்டு பொருள் அல்ல. ஒரு சினிமா பாட்டை படிக்கணும்னு சொன்னா கூட, சாதாரணம்னு சொல்லப்படக்கூடிய சினிமா பாட்டுக்கு கூட இப்படித்தான் நீங்க பலவிதமான போட்டிகள் நடக்கின்றன. எல்லாரும் ஒரே சினிமா பாட்டை ஒரே மாதிரி பாடிடுறாங்களா? அதுக்கு கூட ஒரு பிராக்டிஸ் உண்டு. அதுக்கு கூட என்ன செய்ய வேண்டி இருக்கின்றது? நம்ம முயற்சி செய்து கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. ஒன்றும் இல்லை, அவ்வளவுதான் ஒரு சினிமா பாடல். ஆனால் இறைவனை எது தனக்குள்ளே புதிந்து வைத்து மறை என்று பெயர் கொண்டிருக்கிறதோ, எது சொல்லி சொல்லி ஓத்து என்று பெயர் பெற்றிருக்கிறதோ, அப்பேற்பட்ட வேதத்தை, எது ஞானத்தை, விது என்று சொல்லும்படியாக இருக்கப்பட்ட எந்த ஞானத்தை வேதமானது கொடுக்கிறதோ, அதை வந்து நான் சாதாரணமா புத்தகத்தை பார்த்து படிச்சிருவேன், என் இஷ்டத்துக்கு நான் சொல்லுவேன் என்று சொல்லக்கூடியது எப்படிப்பட்ட நியாயமா இருக்கும்? ஒன்று. இரண்டாவது விஷயம், ஒரு விஷயத்துக்கு மேல நமக்கு மதிப்பு இருக்கிறது என்று சொன்னால், அந்த விஷயத்துக்கு இருக்கக்கூடிய, ஒரு பொருளுக்கு இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தை ஒருவர் உண்மையாக மதிக்கிறார்கள் என்று சொன்னால், வேதம் இப்படித்தான் சொல்லப்பட வேண்டும். நன்றாக கவனிக்க வேண்டிய வார்த்தையை, இன்னார் சொல்லணும்னு நான் சொல்லல, இப்படித்தான் சொல்லப்பட வேண்டும், அவருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வேதமே சொல்லும் பொழுது, இல்லை நான் அப்படி பண்ண மாட்டேன், ஏன் இஷ்டத்துக்கு நான் செய்வேன்னு சொன்னா உங்களுக்கு அந்த வேதத்தின் மீது மரியாதை இல்லைன்னு அர்த்தம். மரியாதை இல்லாத ஒரு பொருளை நீங்கள் அணுகுவது தவறு. அதுக்கு மேல உங்களுக்கு எந்த விதமான ரைட்ஸ் கிடையாது. நான் அந்த இடத்துல சொல்ல முடியாது, இது என்னுடையது, நான் எப்படி வேணாலும் பண்ணுவேன். ஏன்னா இது உங்களுடையது அல்ல, இந்த வேதம் உங்களுடையது, நீங்கள் கொடுத்ததோ நீங்கள் வாங்கினதோ அல்ல. அனாதி காலமாக பலவிதமான தவம் செய்து முனிவர்கள் கொண்டது, அவர்கள் பெற்றுக்கொண்டது அவர்களுக்கு. அதனால தான் மந்திர திரஷ்டாக்கள் என்று சொல்லுவார்கள். யாரும் மந்திர கர்த்தாக்கள் அல்ல. கர்த்தான்னு சொன்னா செய்தவர்னு பொருள், திரட்டார்னா பார்த்தவர்னு பொருள். இந்த வேத மந்திரங்களை எல்லாம் அவர்கள் பார்த்தார்கள். அனாதி காலமாக இந்த வேதங்கள் இருக்கின்றன இந்த பிரபஞ்சத்துல. இறைவனுடைய, பரமேஸ்வரனுடைய உஸ்வாச நிஸ்வாசங்களாக இருக்கின்றன. இவர்களை தரிசித்தார்கள். எப்படி தரிசித்தார்கள்? பலவிதமான தவம் செய்து, அனாதி காலம் தவம் செய்து முறைப்படி இருந்து அவர்கள் வேதத்தை தரிசித்தார்கள். அப்படிப்பட்ட மகரிஷிகள் கொடுத்ததே, நான் எந்த கட்டமும் பட மாட்டேன், என் இஷ்டத்துக்கு தான் அதை கையாளுவேன்னு சொல்வது எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். ஒரு பெரிய 12,000 வாட் இருக்கக்கூடிய பெரிய கேபிள் போயிட்டு இருக்கு, நீங்க பார்த்துருக்கலாம். ஹை டென்ஷன் வயர் போயிட்டு இருக்கிறது, எலக்ட்ரிசிட்டி வயர். இந்த பார்ப்பா, அது வந்து பொது சொத்து. ஏன் எல்லாருக்கும் இந்த ஹை டென்ஷன் வயர்ல இருந்தா டிஸ்ட்ரிபியூட் பண்றான், பவர் டிஸ்ட்ரிபியூட் பண்றான். இது பொது சொத்து, இது ஏன் சொத்து? நான் போய் கைய வைப்பேன்னு சொன்னா என்ன ஆகும்? ஒரு அணுகுண்டு, ஒரு விஞ்ஞானி அணுகுண்டை தயாரிக்கிறார். அணுகுண்டு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வத்துக்காக அணுவை வைத்துக் கொண்டு பரிசோதனை செய்கிறார் ஒரு விஞ்ஞானி. அவரிடத்தில் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், எந்த விதமான பரிசோதனைக்கும் நான் உட்பட மாட்டேன், எனக்கு எந்த விதமான முறையும் தேவையில்லை, நான் அதை பண்ணுவேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இதே போலத்தான் வேதமந்திரங்களும். ஒரு விஷயம் உங்களுக்கு அதிலே மரியாதை இருக்குமானால், அது எப்படி சொல்லப்படுகிறதோ அப்படித்தான் நீங்கள் செய்ய வேண்டும். இரண்டாவது விஷயம், இது அது மட்டும் கிடையாது, இதிலே பலவிதமான சக்திகள் இருக்கின்றன. வேத மந்திரங்களுக்கு சக்திகள் உண்டு என்பதையெல்லாம் நிரூபித்திருக்கின்றார்கள். சக்தி உடைய ஒரு பொருளை என்னுடைய முறையற்ற முறையிலே, என்னுடைய இஷ்டத்துக்காக நான் வளைப்பேன் என்று சொன்னால் அது அனர்த்தத்திலே தான் கொண்டு வரும். ஏன் இதையெல்லாம் சொல்லுகிறேன்னா, இன்றைக்கு பலவிதமான பத்திரிகைகள் வருகின்றன, பலவிதமான டிவி சேனல்கள் வருகின்றன. அங்கே பார்த்தா எல்லாரும் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த ஒரு மந்திரம், அந்த ஒரு மந்திரம், காசு சம்பாதிக்கணுமா, வேலை தேடிக்கணுமா, கல்யாணம் நடக்கணுமா, ஒரு மந்திரம். மந்திரங்கள் எல்லாம் விளையாட்டு பொருள்கள் அல்ல, ஒரு ஆச்சாரியன் மூலமாக கொடுக்கப்படக்கூடியது. நம்ம அடுத்த கருத்து, நம்ம ஆச்சாரியனை பற்றி தான் அடுத்த சரித்திரம் நம்ம பார்க்க போகிறோம். ஆச்சாரியன் மூலமாக நடக்க வேண்டியது. இப்ப இதே பழைய உதாரணத்துக்கே நான் வருகிறேன். என் வீட்டில் ரொம்ப அழகான ஒரு சாண்டிலியர் போட்டிருக்கிறேன், பலவிதமான விசித்திரமான லைட்ஸ், அங்கங்கே பல்ப்ஸ் எல்லாம் கலர் கலராக பல்ப்ஸ் வச்சிருக்கிறேன், வயர் கனெக்ஷன் எல்லாம் எல்லா இடத்துலையும் உள்ள சீலிங் ஆகி இருக்கிறது, எல்லா இடத்துலையும் இருக்கிறது, அழகான மெயின் பாக்ஸ் எல்லாம் இருக்கிறது, எல்லாம் இருக்கு, ரொம்ப அழகாக இருக்கு. சுவிட்சை போட்டேன், ஆனால் லைட் எல்லாம் எரியலை. ஏன்? மெயினோட அது கனெக்டே ஆகலை. இது மெயின் லைனோ இருக்கு, எங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட்

0: போயிடுமோ, போல்ல போய் நான் கனெக்ஷனே கொடுக்கல. போல்ல கனெக்ஷனே கொடுக்காத பொழுது உள்ள வீட்டுல லைட் எரியுமா? நான் எவ்வளவு அழகா பல்பு போட்டான, சாண்ட்லியர் போட்டான, எந்த விதமான லைட் போட்டான, பிரயோஜனம் உண்டோ? நான் எப்படிப்பட்ட 320 720 எந்த கேபிள் போட்டான, பிரயோஜனம் இல்ல. ஏன்? முக்கியமான ஒரு விஷயம் எங்கே கொண்டு போய் இந்த பவர் கனெக்ஷன் கொடுக்கணுமோ நான் கொடுக்கல. கொடுக்கலன்னா லைட் எரியுமா? எரியாது. வேத மந்திரங்கள் இருக்கின்றன, புத்தகத்துல அழகா பிரிண்ட் போட்டிருக்கிறோம், அது சரியாகவே இருக்கலாம். வேத மந்திரங்கள் சொல்லப்படுகின்றன, இதுக்கு பலன் இருக்கிறது, அழகழகான பலவிதமான மந்திரங்கள் இருக்கின்றன. ஆனால் குரு என்கின்ற மெயின் இல்லாத பொழுது, குரு என்கின்ற ஒருவர் தன்னுடைய சக்தியை இங்கே கொடுக்காத பொழுது இந்த இடத்துல எப்படி லைட் எரியும்? எப்படி இந்த மந்திரங்களுக்கு வந்து பலன் ஏற்படும்? பலன் ஏற்படாது, நிச்சயமாக பலன் ஏற்படாது. அடித்து சொல்லலாம், நான் வருத்தத்தோடு நினைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, எவ்வளவு சாதாரணமாக ஒரு உயர்ந்த பொருளை நாம் அணுகுகிறோம் என்பதுதான். உங்களுக்கு அவ்வளவு ஆசை இருந்தால் ஒரு குருவை தேடிச் செல்ல வேண்டும், அவரிடத்திலே பணிவிடை செய்ய வேண்டும், அவரிடத்திலே இருந்து மந்திரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். காசு கொடுத்து வரக்கூடியதல்ல மந்திரம், நாம் அவரிடத்திலே பணிவிடை செய்து அவர் மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்கும் பொழுது இதுதான் உனக்கு தகுந்த மந்திரம் என்று சொல்லி அவருக்கு நமக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட மந்திரமானது நமக்கு பலன் தரும், இல்லைன்னா நமக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. இது 10 to 11 வார்த்தைகள் எனக்கு தெரியும், இது 1001 வார்த்தையா இருக்கும், அவ்வளவுதான். இன்னொரு விஷயமும் நடக்கலாம், இதனால கெடுதலும் ஏற்படலாம். இதனால கெடுதலும் ஏற்படலாம். எப்படி நான் முதல்ல சொன்ன பொழுது 12,000 volt ஒரு பெரிய ஹை டென்ஷன் வயர் போய் கொண்டு இருக்கிறது, அந்த இடத்துல போய் நான் வெறும் கையால பிடிப்பேன் அப்படின்னு சொல்லுகிறோமோ, 12,000 volt வேண்டாம், இருக்கிற இந்த 200 watts இருக்குன்னே வச்சுக்கலாம். வீட்டிலேயே இந்த வீட்டில் சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த 220 volts இருந்தாலும் கூட நான் வெறும் கையால தொடுவேன் லைவ் வயரேன்னு சொல்ல முடியாது, சாகத்தான் வேணும். அதே போலத்தான் லைவ் வயர் மாதிரி இந்த வேத மந்திரங்களும் பல மந்திரங்களும் இருக்கின்றன. இதை நான் கிளவுஸ் போடாம, கீழே ஒரு செப்பலோ அல்லது அதை நம்ம தடுத்துக் கொள்ளக்கூடிய விஷயமோ இல்லாம நான் போய் தொடுவேன் என்று சொல்வது எவ்வளவு முட்டாள்தனமோ, அதே போலத்தான் வேத மந்திரங்களை நாம் அணுகுவதும். இதை சொல்லக்கூடிய ஒரு சரித்திரம் எப்படின்னு கேட்கலாம். மிக சிறந்தவரான மானசபுத்திரராக இருக்கக்கூடிய நாரதருக்கே இந்த கதி, அவர் வேத மந்திரங்களின் மாறுபாட்டினாலே உலகங்களையே அழிக்கக்கூடிய ஒரு ஆடு தோன்றியது என்று பார்க்கிறோம். சரி, இல்ல சார் நான் நீங்க சொல்றதெல்லாம் நீங்க எங்கேயோ வலிந்து பொருள் கொள்ளுகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம், கிடையாது. நான் அதுக்கு வந்து அப்படியே கொண்டு வருகிறேன், இந்த சரித்திரத்தில் இருக்கக்கூடியது அப்படியே நீங்க பார்க்கலாம். எப்படி? இந்த பிரபஞ்சம் இருக்கிறது, பிரபஞ்சத்திலே நன்மைக்காக இந்த பிரபஞ்சம் நடக்க வேண்டும் என்பதற்காக இயற்கை இருக்கிறது. இயற்கை என்கின்ற ஒரு தன்மை, இதனுடைய இயல்பு என்கின்ற ஒன்று இருக்கிறது, அதுதான் வேத மந்திரங்கள், வேற ஒண்ணுமே கிடையாது. வேதம் என்ன? பிரபஞ்சத்தினுடைய இயல்பு, இறைவனுடைய உஸ்வாச நிஸ்வாசங்கள், அவனுடைய மூச்சு காற்று என்று இந்த வேத மந்திரங்கள் சொல்லப்படும். அப்படின்னா என்ன? பிரபஞ்சத்தினுடைய உலகமே தன்னுடைய வடிவாக இருக்கப்பட்ட இறைவனுடைய உஸ்வாச நிஸ்வாசங்கள் என்கின்ற வேத மந்திரங்கள் இந்த பிரபஞ்சத்தினுடைய இயல்பு. இந்த இயல்பை நாம் என்ன செய்கிறோம்? நாம் இந்த இடத்துல இருந்து ஒரு காரியம் செய்கிறோம், ஒரு கர்மம் செய்கிறோம். கர்மம்னா காரியம், ஒரு வினை, ஒரு ஏதோ ஒரு செயல் செய்கிறோம். யாகமாக இருக்கலாம், பூஜையாக இருக்கலாம், எதாக வேணும்னாலும் இருக்கலாம். அதுதான் நாரதர் செய்த வேள்வி. இவர் நல்லதை நினைத்துத்தான் செய்கிறார், சிவபெருமானை திருப்தி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் செய்தார். இந்த பிரபஞ்சத்திலே நாமும் சில காரியங்களை செய்கிறோம், இந்த உலகத்திலே நாமும் சில வினைகளை செய்கிறோம். ஆனால் அந்த வினை நம்முடைய அறியாமையின் காரணத்தினாலே மாறுபடுகிறது. ஒரு உதாரணம் பார்க்கலாம். நம்ம என்ன நினைச்சோம்? ராக்கெட்டு, ஏரோப்ளேன் எல்லாம் வந்து நம்முடைய விஞ்ஞானத்தினுடைய மிகச்சிறந்த வெளிப்பாடு. நான் வந்து தரையில நடந்து கொண்டு சென்று கொண்டிருந்தேன், பின்னாடி குதிரை வந்தது, ஆனை வந்தது, படகு, என்னென்னமோ பண்ணேன், தரையில போவதற்காக பலவிதமான வாகனங்களை கண்டுபிடித்தேன், ரத்தம் வந்தது, எல்லாம் இருந்தது. இதெல்லாம் பற்றாது, எனக்கு ஒரு பெட்ரோல் டீசல்னு சொல்லி அதுல இருக்கக்கூடிய வாகனங்களை கண்டுபிடித்து, இல்ல நீராவி என்ஜினை கண்டுபிடித்து நான் எவ்வளவு வேகமா போகலான்னு பார்த்தேன். இல்ல அதுவும் பற்றாது, நான் வானத்திலே பறக்க வேண்டும் என்று மனிதன் நினைத்தான். இது கண்டுபிடிப்பு தானே. இவன் இந்த இயற்கையை என்ன செய்கிறான்? இயற்கை ஒரு இயல்பை, இந்த பூமியினுடைய இயல்பு ஈற்றுக் கொள்வது, இல்லை நான் அதை தாண்டுவதற்காக அதை மாறி செல்லுகிறேன் என்று சொல்லும்படியாக அதை மாற்றுவதற்காக நம் பலவிதமான கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தோம். அது என்னாச்சு? இப்ப நம்ம என்ன புலம்புகிறோம்? ஓசோன் லேயர் இதிலே ஓட்டையிடப்பட்டிருக்கிறது, இதுல இந்த மண்ணெண்ணெயினாலே இந்த எரிபொருளினாலே பலவிதமான வாயுக்கள் கிளம்பி ஓசோன் லேயரை அங்கங்க ஒட்டை போடுகிறது. நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்திலே இயற்கை என்கின்ற நேச்சர் இருக்கிறது, அதுதான் வேதமாக இருக்கிறது. அதிலே மாறுபாடு ஏற்படும் பொழுது நம்முடைய அறியாமையினாலே, முதல்ல அதுதான் பெரிய விஷயம்னு நினைச்சோம், உலகம் தட்டையானதுன்னு ஒரு காலத்துல நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனா அது உருண்டையானதுன்னு சொன்னவரை எரிச்சு கொண்டாங்க. அது அடுத்தது, அது உருண்டே உலகம் உருண்டையானதுன்னு சொல்லும் பொழுது அவரை எரிச்சு கொண்டார்கள் கலிலியோவை. பின்னாலே இல்லை, உலகம் உருண்டையானது என்று சொல்லும் பொழுது பலவிதமான கண்டுபிடிப்புகள், இப்படி இப்படி கண்டுபிடிப்பு எதுவும் கிடையாது, உலகம் முதல்ல இருந்து உருண்டையா தான் இருக்கு. உலகம் உருண்டைன்னு கண்டுபிடிச்ச, இப்போ பூமி சூரியனை சுற்றுகிறது, முதல்ல இருந்தே சுற்றின் இருக்கு. இவர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியும் இப்படித்தான் சுற்றி கொண்டிருந்தது. இவர் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்புறமும் இந்த பூமி சுற்றி கொண்டிருக்கிறது சூரியனை. ஆனால் கண்டுபிடிப்பல்ல, முதல்ல இருந்தது, ஆமா இப்படி இருக்கிறது என்று அறிந்து கொண்டோம். ஒரு அதனுடைய இயல்பை, நேச்சரை, இயற்கையை நாம் அறிந்து கொண்டோம். ஆனால் அறியாத பொழுது என்ன செய்கிறோம் நாம்? அதிலே இருந்து கண்டுபிடிப்புகள் என்ற பெயரிலே ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது நமக்கு அழிவாக வந்து முடிகின்றது. இப்ப என்ன செய்கிறோம்? கிடையாது, எல்லாரும் குறைத்துக் கொள்ளுங்கள், எத்தனையோ அது வேண்டாம், நேச்சருக்காக போகணும், எரிசக்தினாலே, இந்த எரிசக்தினாலே, எரிபொருளாலே, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வேண்டாம். என்ன செய்ய வேண்டும்? சூரிய சக்தியிலே செல்லுங்கள், மின்சார சக்தியிலே நீங்கள் வாகனத்தை ஓட்டுங்கள். இதெல்லாம் இப்ப வருகிறோம். கண்டுபிடிச்சது யாரு? நாம தான். கண்டுபிடிச்சப்ப என்ன சொன்னோம்? இதுதான் மிகச்சிறந்ததுன்னு சொன்னோம். இப்ப என்ன சொல்லுகிறோம்? கிடையாது கிடையாது, இது அழிவுக்கு வழிவகுக்கிறதுன்னு. ஒரு பிரபஞ்சத்திலே நாம செய்யக்கூடிய காரியம் இயற்கையை மாற்றி செய்யும் பொழுது அழிவுக்கு வழிவகுக்கின்றது என்று சொல்லக்கூடியதைத்தான் உருவகமாக இந்த கதை சொல்லுகிறது. வேள்வி என்று சொல்லக்கூடியது ஒரு செயல், மந்திரங்கள் என்று சொல்லக்கூடியது அதனுடைய இயற்கை, செய்யக்கூடிய இயற்கை. ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்கு இதுதான் தண்ணீருடைய இயல்பு, தன்மையாக இருப்பது. இத மாணிக்க வாசகத்துல ரொம்ப அழகா சொல்லுவார். அது யாருன்னா, அந்த இயல்பு யாருன்னா இறைவன் தான் அப்படின்னு சொல்லுவார். நீரில் திண்டிரல், தீயில் வெண்மை செய்தோன், பொய்தியில் வானில் கலப்பு வைத்தோன், மேதகு காலின் ஊக்கம் கண்டோன், நிழல் திகழ் நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன், வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன் என்றென்று வாய்த்தலை தபையின் அடைத்தோன் அகுதான்று முன்னோன் காண்க முழுதோன் காண்க தன்னேரில்லோன் தானே காண்க ஏனத்தொல் ஏயிரு அணிந்தோன் காண்க என்று சொல்லபடியாக மிகச்சிறப்பாக மாணிக்கவாசகர் பாடி வருவார். இயற்கையாகவே இருக்கக்கூடியவன் இறைவன். இந்த இயற்கை தான் வேதம். இந்த இயற்கை மாறுபடும் பொழுது, இந்த இயற்கை மாறுபடும் பொழுது, வேத மந்திரங்களிலே மாறுபடும் பொழுது ஆக்கம் அழிவாகிறது. ஆக்கம் அழிவாகிறது, இவ்வளவுதான். இந்த சரித்திரமானது இதைத்தான் சுட்டி காட்டுகிறது. சரி, இதனால நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? இரண்டு விஷயம். இயற்கையை எதிர்த்து இயற்கையை மாறுபட வேண்டும் என்று நினைத்தால் அது நம்மை அழிக்கும். இயற்கையோடு இயைந்து வாழ வேண்டும், இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், வேத மந்திரங்களை விளையாட்டுத்தனமாக நினைத்து இதனால நம்ம இஷ்டத்துக்கு அதை வளைக்கலாம்னு நினைச்சால் நமக்கு அழிவு வரும், நமக்கு துன்பம் தான் வரும். இது இரண்டாவது விஷயம். இதுல இன்னொன்னு உண்டு. சரி ஆச்சு சார், தெரியாதனமா பண்ணிட்டோம், நான் என்னை அறியாது ஒரு தவறு செய்து விட்டேன். இப்ப நான் அவருக்கு தெரிஞ்சு அவர் செய்யல, அவருக்கு வந்து தெரியாமல், அவர் மந்திர மாறுபாடு அடைந்ததை கூட அறியாமல் அவர் செய்தார். அப்படி செய்யும் பொழுது, மந்திர மாறுபாடு ஏற்படும் பொழுது, இதுக்கு என்ன விமோசனம், இதுக்கு என்ன விடிவு, இதுக்கு ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டேன், எப்படி திருத்திக் கொள்வது? அது ஒண்ணு இல்லையா, நான் தவறு செய்து விட்டேன், தவறு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த சில மதங்கள்ல என்ன உண்டுன்னா, நீ இப்ப என்ன நல்லா தப்பு பண்ற, நல்லது பண்ற, அங்க போய் பகவான் என்ன பண்ணுவார்னா, தப்பு பண்ணவனையெல்லாம் தூக்கி நரகத்துல போட்டுருவார், நல்லதெல்லாம் தூக்கி சொர்க்கத்துல போட்டுருவார், அவ்வளவுதான். நீ வந்து தப்பு பண்ணது அதுக்கப்புறம் திருத்திக்க முடியுமா முடியாதா, அதெல்லாம் அதுக்கு ஒரு சான்ஸே கிடையாது. நம்முடைய மதத்துல அப்படி கிடையாது. மறுபிறவி என்று சொல்லக்கூடிய கொள்கையெல்லாம் வரும் பொழுது, இந்த உயிர் எப்பொழுது பார்த்தாலும் பிறந்து இறந்து புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் தேய பெய்யாய் கணங்களாய் வல்லசுராராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறக்கிறோமே, மறுபடி பிறந்து புனரபி ஜனனம் புனரபி ஜன புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜட்டரே செயனம் என்று சொல்லும்படியாக பிறந்து இறந்து பிறந்து இறந்து நடந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காரியத்தை செய்கிறோம், அது தவறாக இருக்கலாம் நல்லதாக இருக்கலாம், திருத்திக் கொள்ளுகிறோம், மீண்டும் காரியத்தை செய்கிறோம். இந்த காரியம் திருத்திக் கொள்வதும் கூட ஒரு காரியம் தான். செய்து கொண்டே இருக்கிறோம். இதுதான் நம்முடைய மிக சனாதனமான இருக்கப்பட்ட நம்முடைய வேத மார்க்கம் சொல்லிக் கொடுத்தது. இப்போ ஒரு கேள்வி வரும், என்ன இவர் தவறு செய்தார் அல்லது நாம் தவறு செய்கிறோம், மந்திர மாறுபாடு போல இயற்கையை விரோதித்துக் கொண்டு நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம், இதை எப்படி சரிப்படுத்துவது? ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். தவறு செய்து விட்டோம், தவறு செய்து விட்டோம், நம்ம தெரியாமல் தவறு செய்து விட்டோம், எப்படி நாம் சரி செய்து கொள்வது? அதானே முக்கியம். ரொம்ப அழகான வழியை இங்கே சுட்டி காட்டுகிறது. யார் நமக்கு கதி? அந்த இறைவன் தான் கதி. எவன் ஒருவன் இந்த பிரபஞ்சமாகவே இருக்கிறானோ, எவன் இந்த இயற்கையாகவே இருக்கிறானோ, அவன் ஒருவனே இதனை சரி செய்கிறான். வேற ஒண்ணுமே கிடையாது, நம்மாலே செய்யக்கூடியது கிடையாது, அந்த இறைவன் தான் இதனை சரி செய்கிறான் என்பதுதான் இது சொல்லக்கூடியது. சரி சார், சொல்லிட்டீங்க, ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் கடவுளை போய் எங்க பாக்குறது? கடவுள் இடத்துல போய் எப்படி நான் மன்னிப்பு கேட்பது? பாவம் மன்னிப்பா? இன்னைக்கு போய் தவறு செய்து விட்டேன், நாளைக்கு போய் கடவுளே நான் தவறு பண்ணிட்டேன், ஏன் அடுத்தது பண்றதுக்காக? கிடையாது. ஒரு முறை தவறு செய்தால் நான் தவறுக்காக மன்னிப்பு கேட்கிறேன், பச்சாதாபப்படுகிறேன்னா அடுத்த முறை அந்த தவறை நான் செய்யக்கூடாது. சரி, இதெல்லாம் இருக்கட்டும், நான் இறைவனிடத்துல போய் நான் வேண்ட வேண்டும், இறைவன் இதனை மாற்ற வேண்டும். இறைவனை எங்கே போய் பார்க்கறது? இறைவனை எங்கே சென்று காண்பது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இறைவனை பார்க்க முடியாம, இறைவனை பற்றி தெரியாமத்தானே ஒரு தப்பே பண்றோம். இப்ப இறைவனத்திலே போய் பண்ணுன்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா? அதான் ரொம்ப வேடிக்கையா சொல்லுவாங்க, பிள்ளைக்கு பைத்தியம் முடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி வச்சா சரியா போயிடும். கல்யாணம் பண்ணி வைக்கிறது பொண்ணு இடத்துல போய் கேட்டா பைத்தியம் தெளியட்டும், கல்யாணம் பண்ணி வச்சு விடலாம். இப்ப பைத்தியம் தெளிஞ்ச பிறகு கல்யாணமா, கல்யாணம் பண்ணி வச்ச அப்புறம் பைத்தியம் தெளியுமா? அவ்வளவுதான், இப்படியே நின்று கொண்டிருக்க வேண்டியதுதான். கடவுளை பார்த்திருந்தா, கடவுளை பற்றி அறிந்து கொண்டிருந்தால் நாம் தவறு செய்திருக்க மாட்டோம். சரி, இப்ப தவறு செய்து விட்டோம், கடவுள் இடத்திலே சென்றால் அவர் நம்மை காப்பாற்றுவார். எப்படி சார் போறது? எனக்கு தெரியலையே. அதற்கு இங்கே ஒரு நுட்பமான ஒரு கருத்து இருக்கிறது, ஒரு நுட்பமான ஒரு கருத்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அழகுன்னா, நம்மை நேரடியாக இறைவனை பற்றி நமக்கு தெரியலே, அவனை புரிந்து கொள்ள முடியவில்லை, அவ்வளவுதானே. இறைவனுடைய பிரதிநிதிகளாக, இறைவனுக்கும் மேற்பட்டவர்களாக, ஏன் இறைவனையே காட்டி கொடுக்கக்கூடியவர்களாக இறைவனுடைய அடியவர்கள் இருக்கிறார்கள். இறைவனுடைய அடியவர்களை அணுகினால் இறைவன் காப்பாற்றுகிறான். எப்படி சொல்லப்படுகிறது? முருகப்பெருமானா போய் ஆட்டுக்கடாயை எடுத்துக்கொண்டு வந்தார், முருகப்பெருமான் தான் ஆட்டுக்கடாயை அடக்கினார், அவனுடைய ஆணவத்தை மாற்றி நல்லறிவு புகழ்ந்து தன்னுடைய வாகனமாக ஏற்றுக்கொண்டார். ஆனால் இறைவனா பிடித்துக் கொண்டு வந்த இவர் போய் கேட்ட பொழுது, இறைவா என்னை காப்பாற்றுன்னு சொன்னா யார் மூலமாக காப்பாற்றுகிறான்? வீரபாகு என்று சொல்லும்படியாக தன்னுடைய அடியவர் மூலமாக, தன்னுடைய அடியவர் மூலமாக இறைவன் நம்மை காப்பாற்றுகிறான். இதுல இன்னொரு விஷயம் உண்டு, இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே நல்லதும் இல்லை, எதுவுமே கெட்டதும் இல்லை. இதுதான் இயற்கை, சாதாரணமான இயற்கை. நம்ம தான் நல்லதும் போ கெட்டதும் போ. ஒரு உதாரணம் சொல்றேன், இந்த அறிவியல் உதாரணம் சொன்னா தான் பல பேருக்கு புரிகிறது. இந்த பென்சிலின் வந்த பொழுது அவருக்கு நோபல் பிரைஸ் எல்லாம் கிடைத்தது, பென்சிலின் உயிர் காக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருந்து என்று சொன்னார்கள். இப்போ சில பல வருஷங்களுக்கு முன்பாக என்ன சொன்னார்கள், பென்சிலின் போட்டுக்கொண்டவர்கள் உயிர் இழந்தார்கள். அதனால முதல்ல டெஸ்ட் டோஸ் போட்ட பிறகுதான் இப்ப என்ன செய்கிறோம், பெனிடியூர் இது மாதிரி உள்ளதெல்லாம் பென்சிலின் சம்பந்தப்பட்டதெல்லாம் டெஸ்ட் டோஸ் போட்ட பிறகுதான் இன்ஜெக்ஷன் கொடுக்கிறார்கள். அது உயிர் காப்பாற்றக்கூடியது தானே, அது எப்படி உயிரை குடிக்கக்கூடியதாக மாறுகிறது? ஒரே பொருள் தான், இந்த பிரபஞ்சம் இந்த இயற்கை ஒன்றுதான். அது நதி சாதாரணமாக ஓடிக்கொண்டிருக்கிறது, நல்லது பண்ணுகிறது. இதே நதி பெரிய வெள்ளமாக வரும் பொழுது நமக்கு அழிவு செய்கிறது. பிரபஞ்சம் ஒன்றுதான், வேறொன்னும் கிடையாது. அதுல நல்லதும் தீயதும் வருகிறது, ரெண்டும் இறைவனுக்கு ஒண்ணுதான். அவனுக்கு நல்லதுங்கிறது கிடையாது, தீயதுங்கிறது கிடையாது. தீயதை நல்லதாக மாற்றுகிறான், நல்லதிலே இருந்து தீயதும் வருகிறது. இங்கே பார்த்தால் யாகம் என்று சொல்லக்கூடிய நல்ல விஷயத்தில இருந்து ஆட்டுக்கடாய் என்கின்ற தீமை உலகத்தை அழிக்கக்கூடியதாக வந்தது, இறைவன் அதனை மாற்றுகின்றான். ஆட்டுக்கடாயை இறைவன் மாற்றினான், அதை தன்னுடைய வாகனமாக ஏற்றுக்கொண்டான், தீயதையும் நல்லதாக மாற்றிக்கொண்டான். இறைவன் தீயதையும் நல்லதாக மாற்றிக் கொடுத்தான். ஒரே பிரபஞ்சம் தான், ஒரே சக்தி தான், அது நல்லதும் தீயதுமாக மாறுகிறது இறைவனுடைய சங்கல்பத்தினால. இதான் பேலன்சிங் ஆக்ட் என்று சொல்லுவார்கள். அளவுக்கு அதிகமாக வந்து செல்லும் பொழுது இறைவன் அதனையே மாற்றி அதன் மூலமாகவே அதனை தீயதை அதிலே இருந்து எடுத்துக் கொடுக்கிறான். பலவிதமான உதாரணங்கள் சொல்ல முடியும். இருக்கட்டும், இப்ப நம்முடைய விஷயம் எதுக்காக சொல்ல வருகிறேன்னா, நம்மை அறியாத ஒரு தவறு செய்யும் பொழுது அடியவர்கள் நம்மை காப்பாற்றுகின்றார்கள். பலவிதமான சரித்திரங்கள் நம்ம பார்க்க முடியும், ஏராளமான சரித்திரங்கள், ஒன்று ரெண்டு இல்லை. கீரடி சத்யசாய்பாபா பற்றி சொல்லும் பொழுது, அவ்வளவு வயதான தன்னுடைய அடியவர் ஒரு பெண்மணி அவருக்கு குழந்தை இல்லைன்னு வந்து அழுத பொழுது அவரை காப்பாற்றி அவருக்கு என்ன செய்கிறார், தன்னுடைய அருள் மூலமாக குழந்தையை அவர் அடையும்படியாக செய்கிறார். அந்த வயதான பெண்மணிக்கும் குழந்தை வருகிறது. இது ஒரு விஷயம். ராமகிருஷ்ணனிடத்தில் கிரீஷ் சந்திர கோஷ் என்று சொல்லக்கூடிய நாடக ஆசிரியர் வந்து சேர்ந்தார். அவருக்கு அவர் பண்ணாத தப்பே கிடையாது. அவர் சொல்லிட்டார், பரமஹம்சா பகவானே, என்னால தப்பு பண்ணாம இருக்க முடியாது, என்னால தப்பு பண்ணாம இருக்க முடியாது, என்னுடைய இயல்பு, நான் குடிக்கணும், நாடகத்தில் ஆடணும், பாடணும், பல பேர் வீட்டுக்கு போவேன், நான் தப்பு பண்ணுவேன், என்னால பண்ண முடியாம இருக்க முடியாது, ஆனா எனக்கு தெரிகிறது தவறுன்னு, எனக்கு தெரிகிறது, நான் என்ன பண்றதுன்னு. அவர் சொன்னார், அப்படியா, இப்படி சொல்லி பார்த்தார், அப்படி சொல்லி பார்த்தார் ராமகிருஷ்ணர், ஒன்னும் ஆகல. கடைசியில பகவான் சொன்னார், அப்படியா ஒரு காரியம் பண்ணு, என்ன, நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ, குடிக்கணுமா சந்தோஷமா குடி, சீட்டாடணுமா சந்தோஷமா சீட்டாடு, விலைமகளின் இடத்துல போனோமா சந்தோஷமா போ, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், என்ன, போன பிறகு இதெல்லாம் ராமகிருஷ்ணருக்கு போய் சேரும் சொல்லிடு, நல்லா குடிச்சியா எல்லா பாவமும் ராமகிருஷ்ணருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போதும், எல்லாம் என்கிட்ட தள்ளி விட்டுரு அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம் இவருக்கு, ஏன், லைசன்ஸ் கொடுத்தாச்சு இல்லையா, நல்லா குடிச்ச, ஒரு நாள் ரெண்டு நாள் பத்து நாள் ஒரு மாசம் பண்ணார், இது என்ன பண்ணும், இவர் குடிச்ச பிறகு எல்லாம் ராமகிருஷ்ணருக்குன்னு சொல்லணும். அங்கே கல்கத்தாவில் அவர் விலைமகளிர் இடத்துல போனா எல்லாம் ராமகிருஷ்ணருக்கு கடைசியில் சொல்லணும். ஒரு தடவை சொல்லி பார்த்தார், ரெண்டு தடவை சொல்லி பார்த்தார், இவருக்கே தாங்கல, அவர் ஓடி வந்து காலை பிடிச்சு கதறினார், என்னால பண்ண முடியலையேன்னார். ஏன்னா நீங்க ஒண்ணுமே, நீங்க பகவான், நீங்க தப்பு பண்ணல, நான் தப்பு பண்ணிட்டு என் தப்பெல்லாம் பாவம் எல்லாம் உங்களுக்கு போகணும்னு சொல்றேனே, என்னால சகிக்க முடியல, அப்படின்னா விட்டுரு, அவ்வளவுதான், விட்டுரு, எது பிடிச்சிட்டு இருக்கிறேன். இவரை மாற்றினார், கிரீஷ் சந்திர கோஷையும் பகவான் ராமகிருஷ்ணர் மாற்றினாராம். ரொம்ப இப்ப இருக்கக்கூடிய ஒரு சரித்திரத்து கூட நம்ம வரலாம். காஞ்சி மகான் மகா பெரியவர் என்று எல்லாராலையும் அழைக்கப்பட்டவருக்கு தெரியும், அவர் அப்படியே இந்தியாவில் பல இடங்களுக்கு அவர் கால்நடையாக தான் யாத்திரை போயிருக்கிறார். அவர் ஆந்திரால, இது அவருடைய நூற்றாண்டு விழா சமயத்தில் ஹிந்து பேப்பர்லேயே வந்தது, ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் எழுதியிருந்தார், சந்தேகம் இருந்தால் ஹிந்துவையும் படிச்சு பாருங்க. ஆந்திராவிலே ஒரு பகுதி மழையே இல்லாமல் 10-12 வருடமாக மழையே இல்லாமல் தவித்த ஒரு பகுதி, மழையே கிடையாது, அத்தனை பேரை வந்து வேண்டுகிறார்கள், நீங்க எங்க இடத்துக்கு வர வேணும், மழையே கிடையாது, எல்லாரும் ஊரை விட்டு காலி பண்ணிட்டாங்க, எங்களால போக முடியல, சாகவும் முடியல, வாழவும் முடியல, தவித்துக் கொண்டிருக்கிறோம், நீங்க தான் எல்லாருக்கும் காப்பாற்ற வேண்டும். நான் முதல்ல சொன்ன அந்த விஷயத்தை இதோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அதுக்காகத்தான் இந்த சரித்திரங்கள் எல்லாம் சொல்லுகிறேன். இவர் என்ன பண்ணார், அப்படியே வருகிறேன், அவ்வளவுதானே, போகிறார் மகா பெரியவர், அங்கே போகிறார், ஒரு சின்ன குன்று, அந்த குன்றின் மேலே ஏறி நிற்கிறார், அங்கே ஒரு சின்ன கோயில், பூஜையெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியல, ஏன்னா அவன் சாகுறான், யாரு போய் சாமியை பாக்குறான், நமக்கு மிஞ்சித்தான் சாமி எல்லாம், நம்ம சந்தோஷமா இருந்தோம்னா சாமிக்கு எல்லாம் கொண்டு போய் கொடுப்போம், இல்லைன்னு சொன்னா அடப்பு ஐயா நானே துவச்சுட்டு இருக்கேன்வோம். இங்க சாமி அப்படி இருக்கிறார், போனார், சரி அபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னா தண்ணி இருக்கணுமே, சரி கொண்டு வா, கொஞ்சம் இருக்கிறத பண்ணுன்ட்டு அங்க என்ன பண்ணானா, தன்னுடைய மேலே இருக்கக்கூடிய காவி வஸ்திரம், அவர் வந்து காதி தான் கட்டுவார், காதி வஸ்திரம், அது காவி வஸ்திரம், அந்த வஸ்திரத்தை மேலே இருக்கக்கூடிய அங்க வஸ்திரத்தை எடுத்து மேலே போட்டுக் கொண்டிருக்கிறத எடுத்து தலை மேல அப்படியே மூன்று முறை சுழற்றினோம். என்னமோ நினைச்சாங்க, சரி ஏதோ ஒன்று ரொம்ப புழுக்கமா இருக்கிறது போல இருக்கு, ஏன்னா இந்த இடத்துல மழையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, காத்து வரல, ஏதோ பண்ற, என்னங்க உங்களுக்கு விசிறி வேணுமா, ஒண்ணும் வேண்டாம், ஒண்ணும் சொல்லல, மழை இறங்கவில்லை, அவ்வளவுதான், அத்துணை வருஷமாக வராத மழை வராத இடத்துல மழை கொட்டு கொட்டு என்று சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கு மழை கொட்டியதான். ஒரு அடியவர் ஒரு பெரியவர் இதை செய்ய முடியும் என்று சொன்னால், ஒரு தப்போதனர் செய்ய முடியும் என்று சொன்னால், தான் அடியவன் என்று நினைத்து செய்ய முடியும் என்று சொன்னால், ஆண்டவன் யார் மூலமாக நமக்கு அருள் புரிகிறான், தன்னுடைய அடியவர் மூலமாக, குரு மூலமாக அருள் செய்கிறான். இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அவர் வரும்பொழுது எல்லாரும் கொடைபிடிக்கு வந்தாங்களாம், அவர் சொன்னார் ஒண்ணு வேண்டான்னு, மழையிலே நனைந்து இன்னொரு 10 வயல் அவர் போகணும். அப்போ சரி என்னதான் ஒண்ணு மேலே ஏதாவது போட்டுட்டு போகணுமே, அவர் கேட்டாராம், என்னுடைய மடி அது வந்து எதுவும் ஒத்து வராதனுடைய கொடை இடையெல்லாம் கோணி இருந்தா கூட நான் கோணியை மேல போட்டுட்டு போறேன்னு கேட்டாராம்.
1: இப்ப யோசிச்சு பார்க்கணும், நாம பண்ணிட்டோம்னு சொல்லி அவர் எதுவும் சொல்லல, இவரால வந்ததுன்னு அவர் பேசக்கூட இல்லை. கருணையினாலே மனம் இறங்கினார், மழை வந்தது. ஒரு அடியவர் மகா பெரியவர் செய்தார். அதே போலத்தான் ஒரு இயற்கையிலே மாறுபாடு ஏற்படும் பொழுது, நம்முடைய அறியாமையினாலே நமக்கு துன்பம் ஏற்படும் பொழுது, நம்ம செல்லக்கூடிய ஒரே ஒரு இடம் எதுன்னு கேட்டா அடியவருடைய திருவடிகள். அது அருணகிரிநாதர் ரொம்ப அழகா சொல்லுவார். அடியவரை பவித்துக் கொண்டார், என்ன நடக்கணும், அடியார் மன்னன் சலிக்க

0: அடியார் மனம் செலிக்க எவராகினும் பகிக்க அபராதம் வந்து கெட்ட பிடிமூடி. உண்மையான பலவிதமான சரித்திரங்கள் தெரியும். நல்ல அடியவர்களை, நல்ல கற்புக்கரசிகளாக இருக்கக்கூடிய பெண்மணிகளை, பக்தர்களை எல்லாம் யார் நிந்திக்கிறார்களோ, அவர்கள் மனம் நோகும்படியாக செய்கிறார்களோ, அவர்களுக்கு வியாதி, தீராத வியாதி வருகிறது. இது பலவிதமான அனுபவத்துல நானும் பார்த்திருக்கிறேன். தீரான வியாதி வந்து சேருகிறது. அவங்க போய் அங்கே சேர்ந்தால்தான் அடியவரிடத்திலே திருப்பியும் போய் பாவம், தன்னுடைய பாவத்தை நினைத்தால் மட்டுமே அவர்களுக்கு நல்லது நடந்திருக்கிறது. இருக்கட்டும். ஆக அடியவர்கள் மூலமாக இறைவன் இதுல இருக்கக்கூடிய தீமையை மாற்றி நல்லதை கொடுக்கிறான் என்கின்ற மிகப்பெரிய தத்துவத்தை இந்த ஒரு சரித்திரம் சொல்லும். நம்ம முதல்ல பார்த்த சரித்திரம், தன்னுடைய அகங்காரத்தினாலே இறைவனுடைய தன்னை தெரியாமல் இருந்து இறைவனை எதிர்த்தவர்கள் தேவர்கள். அறியாமையினாலே வேத மந்திரங்கள் மாறுபட்டன என்று கூட தெரியாதவராக வேள்வி செய்தார். அதன் மூலமாக ஒரு தீமை வந்தது. இது நாரதனுடைய சரித்திரம். அடுத்தது இன்னொரு சரித்திரம் நம்ம பார்க்க போகிறோம். அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு முன்னாலே இது அருணையர்னால ரொம்ப அழகா சொல்லுவார். அண்டம் கண்டும் பண்டுண்டும் புங்கமர்தனில் விஜயம நிரதமை நடவிய துங்கன் வஞ்சன் சங்கன் மைந்தன் தருமகன் முனி தழல் வருதகன் இவர் வல அங்கம் கஞ்சம் சங்கம் பொங்கும் கயனிறை துடம் வளமுரு சிவகிரி மருவிய பெருமாடே சங்கன் மைந்தன். சங்கன்னா சங்கத்தை ஏன்றி ஏந்தி இருக்கக்கூடிய திருமால். அண்டம் கண்டும் பண்டு உண்டும், அண்டத்தை உலகத்தையெல்லாம் அவன் ஆளிலை பாலகனாக உண்டான். பொங்கு அமர்தனில் விஜயவன் இரதமை நடவிய துங்கன், ரொம்ப பரிசுத்தனாக இருக்கப்படவன். துங்கன்னா பரிசுத்தன், பார்த்தசாரதியாக இருந்தவன். வஞ்சன் ஏ திருநவன். சங்கன் சங்கபாணி, அவனுடைய மைந்தன் பிரம்மா. தருமகன் முனி, பிரம்மாவினுடைய மானசபுத்திரன் நாரதர். தழல் வரு தகர் இவர் வல. தகர் என்று சொன்னால் ஆட்டுக்கடாய், ஆண் ஆட்டுக்கடாய் என்ற அர்த்தம். தழல் வரு தகர் இவர் வல அங்கம் கஞ்சம் சங்கம் பொங்கும் கையநிறை வளமொரு சிவகிரி மருவிய பெருமாளே என்று சொல்லி குன்றும் குன்றும். ரொம்ப அழகான பெரிய பாடல். தெரிந்தவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். குன்றும் குன்றும் படி என்று வார்த்தையில தமிழில விளையாடி இருக்கிறார் அருணகிர் பெருமான். பழனி பழனியா முருகப்பெருமானுக்கு பாடிய திருப்புகள். அதற் போல நமக்கு ஒரு தீமை வரும் பொழுது எதனால நடந்ததுன்னு நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அடியவர்களை வேண்டி, அடியவர்கள் மூலமாக இறைவனை நாம் யாசித்தோம் என்று சொன்னால் நம்முடைய தீமைகளை விலக்கி நல்லது செய்கின்றான் இறைவன் என்று சொல்லக்கூடிய சரித்திரமாக இது இருக்கும். அடுத்த சரித்திரம் பார்க்கலாம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஸ்ரீ சிவமகாபுராணம் முதலாம் அத்தியாயம், வித்வேஸ்வர சம்ஹிதை, அதிலே அத்தியாயம் 14. சௌனகர் முதலிய முனிவர்கள் வினவுதல். சூதரே, ஔபாசனம் எனப்படும் அக்னியஜம், தேவயஜம், பிரம்மயஜம், குருவை பூஜிப்பது மற்றும் பிரம்மத்தை மகிழ்ப்பது பற்றி தயவு செய்து விளக்கமளிக்க வேண்டுகிறோம். சூதர் கூறுகிறார், மகர்ஷிகளே, இல்லறத்தில் இருப்பவர் காலையிலும் மாலையிலும் அரிசி மற்றும் நெய் முதலியன கொண்டு அக்னியில் ஹோமம் செய்வதை அக்னியஜம் உபாசனம் என்பர். பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருப்பவர்கள் காலையிலும் மாலையிலும் அரசங்குச்சி கொண்டு அக்னியில் செய்யும் ஹோமத்திற்கு சமிதாதானம் என்ற பெயர். அவர்கள் சமித்துக்கள் கொண்டுதான் அக்னியில் ஹோமம் செய்ய வேண்டும். அந்தணர்களே, பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கும் அந்தணர்களான பிரம்மச்சாரிகள் திருமணமாகி உபாசனம் மேற்கொள்ளும் வரை சமித்துக்களால், அதாவது அரசங்குச்சிகளால் அக்னியில் ஹோமம் செய்தல், விரதம் இருத்தல், விசேஷமான பூஜைகள் செய்தல் முதலியன கட்டாயம் செய்ய வேண்டும். இவையே அவர்களுக்கான அக்னி காரியம். அந்தணர்களே, வெளிப்படையாக செய்யும் அக்னி வேள்வியை விடுத்து தன் ஆன்மாவிலேயே அந்த சமிதாதான அக்னியை ஆரோபணம் செய்து, அதாவது ஏற்றுக்கொண்டு, இப்படி ஏற்றுக்கொண்டுள்ள வானப்பிரஸ்த ஆசிரமிகள் மற்றும் துறவிகளுக்கு உரிய சமயத்தில் உடலுக்கு நன்மை தரக்கூடிய அளவிற்குட்பட்ட தூய்மையான உணவு என்பதே அவர்களுக்கான அக்னி யக்ஞமாகும். ஏனெனில் அவர்கள் உண்ணும் உணவை ஓம் என்று கூறிக்கொண்டு துறவிகளும் பிராணாய சுவாகா முதலிய ஆறு மந்திரங்களை கூறி வானப்பிரஸ்த ஆசிரமிகளும் உண்பதால் அவையே ஜடராக்னியில் செய்யப்படும் ஹோமமாகிறது. மாலையில் அக்னியில் செய்யப்படும் ஆகுதி செல்வத்தை தருவதாகிறது. காலையில் சூரியனை குறித்து செய்யப்படும் ஆகுதி நீண்ட ஆயுளை தருகிறது என்றறிந்து கொள்ள வேண்டும். பகலில் அக்னி தேவன் சூரியனில் புகுந்திருப்பதால் காலையில் சூரியனை குறித்து செய்யப்படும் ஆகுதி அக்னிக்கும் தந்ததாகிறது. இதுவே அக்னியை குறித்த வேள்வியாகும். இந்திரன் முதலிய தேவர்களை குறித்து அக்னியில் செய்யப்படும் ஆகுதிகள் தேவ யஜ்யம் எனப்படும். தாலி பாகம் முதலிய யஜ்யங்கள் தேவ யஜ்யமாகும். சூடா கர்மம் அதாவது குடிமை வைத்தல் எனப்படும் சடங்கிற்காக லௌகீகமாக அக்னியை பிரதிஷ்டை செய்து அதில் செய்யப்படும் ஹோமமும் தேவயஜ்யமே என அறிந்து கொள்க. இனி பிரம்ம யஜ்யம் பற்றி கூற கேளுங்கள். அந்தணர்கள், தேவர்களின் திருப்திக்காக தினமும் பிரம்ம யஜ்யம் செய்ய வேண்டும். வேதத்தை தினமும் கற்பதும் ஓதுவதுமே பிரம்ம யஜ்யமாகும். தினமும் காலையில் செய்ய வேண்டிய நித்திய கர்மானுஷ்டானங்களை முடித்த பின் மாலை வரை பிரம்ம யஜ்யம் எனப்படும் வேதத்தை கற்பதும் ஓதுவதும் செய்யலாம். இரவில் வேதம் ஓதுவதற்கான விதி இல்லை. அதாவது இரவில் வேதம் ஓதுவது தவிர்க்கப்பட்டுள்ளது. அக்னியின்றியே தேவயக்கியம் செய்வது எப்படி என்பதை ஸ்ரத்தையுடன் கவனமாகவும் கேளுங்கள். படைத்தலை தொடங்கும் போது அனைத்தும் அறிந்த கருணை கடலான பகவான் ஸ்ரீ பரமசிவன் அனைத்து உலகங்களுக்கும் உபகாரமாக கிழமைகளை படைத்தார். இவ்வுலகியல் நோயை தகர்த்து எரியும் சிறந்த மருத்துவர் பகவான் ஸ்ரீ சிவன் அல்லவோ? அவர் அனைத்தும் அறிந்தவர், மருந்துக்கும் மருந்தாவார். அவ்விறைவன் நோயின்றி ஆரோக்கியத்தை தரும் ஞாயிற்றுக்கிழமையை படைத்தார். பின் அனைத்து செல்வங்களையும் தரும் தன் மாயாசக்தியின் கிழமையான திங்கட்கிழமையை படைத்தார். பிறவியிலிருந்தே தாழ்ந்த இழிவான நிலையை கொண்டுள்ள குழந்தையை காக்க குமாரனான முருகனின் கிழமையான செவ்வாய்க்கிழமையை படைத்தார். அதன் பின் திரள் கொண்ட பரமசிவன் சோம்பேறித்தனத்தையும் பாவத்தையும் நீக்கி அனைத்து உலகங்களுக்கும் நன்மை பெற காக்கும் கடவுளான ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நாடான புதன்கிழமையை படைத்தார். அதன் பின் முழுமுதற் கடவுளான பரமசிவன் செழுமையும் காத்தலும் பெற மும்முலகங்களையும் படைக்கும் ஆய்வுளை தரும் பரமேஷ்டியான பிரம்மதேவரது நாளான வியாழக்கிழமையை படைத்தார். அதனால் அனைத்து உலகங்களும் நீண்ட ஆய்வுளை பெறுகிறது. அதன்பின் சிவபரம்பொருள் மும்முலகங்களும் பல்கிப் பெருகி நிற்க புண்ணிய பாவங்களை படைத்து அதை செய்யும் மக்களுக்கு அதற்கான நற்பயன் தீய பயன்களை தருவதற்காக இந்திரனது கிழமையான வெள்ளிக்கிழமையையும் யமனது கிழமையாக சனிக்கிழமையையும் படைத்தார். இவை முறையே போகத்தை தருவதும் மரணபயத்தை விலக்குவதும் ஆகும். இதன்பின் தன் சுரூபங்களே ஆன பிராணிகளின் இன்ப துன்பங்களை தெரிவிக்கும் சூரியன் முதலிய ஏழு கிரகங்களையும் அந்த ஏழு கிழமைகளையும் தலைவர்கள் ஆக்கினார். இவர்கள் அனைவரும் கிரகங்களும் நட்சத்திரங்களும் அடங்கிய ஒளிமண்டலத்திலேயே நிலையாக இருப்பவர்கள். சிவனது கிழமைக்கும் பகலுக்கும் தலைவன் சூரியன், சக்தியின் நாளுக்கு சந்திரன், முருகன் தொடர்புடைய நாளுக்கு அதிபதி செவ்வாய், விஷ்ணுவின் நாளுக்கு தலைவன் புதன், பிரம்மாவின் நாளுக்கு அதிபதி வியாழ பகவானான குரு, இந்திரன் நாளான வெள்ளிக்கிழமைக்கு தலைவர் சுக்கர பகவான், யமனது நாளான சனிக்கிழமைக்கு அதிபதி சனீஸ்வரர். அந்தந்த கிழமைகளில் அந்தந்த தேவதைகளை குறித்து செய்யும் பூஜை அந்தந்த தெய்வங்களின் அருளை பெற்று தரும். சூரியன் ஆரோக்கியத்தையும் சந்திரன் செல்வத்தையும் தருபவர், செவ்வாய் நோயை தீர்ப்பவர், புதன் செழுமையை தருபவர், வியாழ பகவானான பிரகஸ்பதி நீண்ட ஆயுளை தருபவர், சுக்கர பகவான் போகங்களை தருகிறார், சனைச்சரர் யமபயத்தை நீக்குகிறார். இப்பொழுது கூறிய ஏழு நாட்களின் பயன்களை அந்தந்த தேவதைகளை மகிழ்வப்பதன் மூலம் பெறலாம். பிற தேவதைகளை பூஜிப்பதன் பயனையும் தருபவர் பகவான் ஸ்ரீ சிவபெருமானே. தேவதைகளை மகிழ்விக்க செய்யும் பூஜை ஐந்து விதங்களாக பகுக்கப்பட்டுள்ளன. அந்தந்த தேவதைகளின் மந்திரங்களை ஜபிப்பது முதல் முறை, ஹோமம் செய்வது இரண்டாவது முறை, தானம் அளிப்பது மூன்றாவது முறை, தவம் செய்வது நான்காவது முறை, வேதிகையில் கலசத்தை வைத்த கலசத்தில் அல்லது பிரதிமையில் தீயில் அல்லது அந்தணர்களது திருவேணியில் நாம் ஆராதிக்கும் தேவதையை தியானித்து ஆவாகனம் முதலிய 16 வகை உபச்சாரங்களோடு அவற்றை பூஜித்து ஆராதிப்பது ஐந்தாவது வகை. இவை முறையே ஒன்றை விட மற்றொன்று உயர்ந்தது. முதலாவது இயலாமல் போனால் அடுத்ததனை கை கொள்ளலாம். கண்ணோய், தலைநோய், தொழுநோய் நீங்க சூரிய பகவானை பூஜித்து அந்தணர்களுக்கு அன்னம் பாலிக்கலாம். ஒரு நாளோ, ஒரு மாதமோ, ஒரு வருடமோ அல்லது 3 ஆண்டுகளோ தொடர்ந்து இம்மாதிரியே பூஜித்து வர வேண்டும். இதனால் முன்வினையால் விளைந்த நோய் மற்றும் கிழட்டுத்தன்மை முதலிய ரோகங்களும் நசித்துவிடும். இஷ்ட தேவதையின் நாமத்தை ஜபிப்பது முதலிய சாதனைகள் அந்தந்த கிழமைகளுக்கு ஏற்றாற்போல பயனை தருவதாக ஆகும். ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனை குறித்தோ அல்லது மற்ற தேவதைகளை குறித்தோ அல்லது அந்தணர்களை குறித்தோ உயர்ந்த வஸ்துக்களை அர்ப்பணிக்கலாம். இது உயர்ந்த பயனை தருவதோடு அல்லாமல் பாவங்களையும் நீக்கும். உயர்ந்த செல்வங்களை பெற திங்கட்கிழமையில் திருமகளை பூஜிக்க வேண்டும். மனைவியோடு இல்வாழ்க்கை வாழும் அந்தணருக்கு நெய்யில் தயாரிக்கப்பட்ட அன்னத்தை கொண்டு விருந்து படைக்க வேண்டும். நோய் நீங்குவதற்காக செவ்வாய்க்கிழமைகளில் காளியை பூஜிக்கவும். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு முதலிய பருப்பு வகைகளோடு அந்தணர்களுக்கு அன்னமிட வேண்டும். புதன்கிழமையில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு தைரன்னம் நிவேதனம் செய்து பூஜிக்க வேண்டும். அதனால் மகன், நண்பன், மனைவி ஆகியவர்கள் சிறப்புடன் வாழ்வார்கள். நீண்ட ஆயுளை விரும்புபவர்கள் வியாழக்கிழமையன்று வஸ்திரம், பூணூல் மற்றும் நெய்ப்பாயசம் வைத்து படைத்து மிருத்யுஞ்சயரான ஸ்ரீ சிவபெருமானை வழிபட வேண்டும். நல்ல சிறந்த போகங்களை பெற விரும்பினால் வெள்ளிக்கிழமையன்று ஒன்றுபட்ட மனதோடு ஸ்ரீ மகாலட்சுமியை பூஜித்து அந்தணர்களுக்கு அறுசுவை உண்டி படைக்க வேண்டும். பெண்களை மகிழ்விக்க நல்ல புடவைகளை வாங்கித்தர வேண்டும். சனேச்சரர் அகாலத்தில் நிகழும் யமபலத்தை போக்குபவர். விஷயமறிந்தவன் அன்றைய தினம் ஸ்ரீ ருத்ரனை பூஜிப்பான். எள்ளினால் ஹோமம் செய்து எள்ளை தானமளித்து எள் அன்னத்தால் அந்தணர்களுக்கு அன்னம் பாலித்தால் தெய்வங்கள் மகிழ்வுறும். இவ்வாறு தெய்வங்களை பூஜிப்பவன் நோய் நொடியின்றி வாழ்வான். தேவதைகளின் நித்திய பூஜை, விசேஷ காலங்களில் செய்யும் நைமித்திக பூஜை, திரு அபிஷேகம், தானம், ஜபம், ஹோமம், அந்தணர்களுக்கு விருந்தோம்பல் ஆகியவைகளால் ஞாயிறு முதலிய கிழமைகள், விசேஷமான திதிகள், நட்சத்திரங்கள் சேரும் விசேஷ காலங்களில் செய்யும் பூஜையால் சர்வலோக நாயகரான பகவான் ஸ்ரீ பரமசிவனே அந்தந்த தேவதையின் சுரூபத்தில் பூஜிக்கப்படுகிறார். அதனால் அனைத்து மக்களுக்கும் ஆரோக்கியம் முதலிய பலன்களை தருகிறார். இடம், காலம், நல்ல சத்பாத்திரம், நல்ல திரவியம், ஈடுபாடும் பக்தியும் செய்பவரின் தன்மை ஆகியவற்றிற்கேற்பவே பகவான் தன்னை பூஜிப்பவனுக்கு ஆரோக்கியம் முதலிய நற்பலன்களை தருகிறார். இல்லறத்தார்கள் தம் வீட்டில் நடக்கும் திருமணம் முதலிய சுபமான மங்களச் சடங்கின் தொடக்கத்திலும் ஈமக்கடன் முதலிய அமங்கலமான கர்மங்களின் முடிவிலும் தன் பிறந்த நட்சத்திரத்திலும் வீட்டில் நோய் நொடியின்றி செல்வம் செழிக்கவும் சூரியன் முதலிய நவகிரகங்களுக்கு பூஜை செய்ய வேண்டும். இதனால் தேவதைகளை குறித்து செய்யும் பூஜை விரும்பும் அனைத்து பொருள்களையும் தருவது என்பது நிச்சயமாகிறது. அந்தணர்கள் வேத மந்திரங்களை கூறி பகவானை பூஜிக்க வேண்டும். இங்கு அந்தணர்கள் என்று கூறுவது க்ஷத்ரியர்கள், வைசியர்கள் ஆகிய இருவருக்கும் பொருந்தும். வேளாளர்கள் முதலிய நான்காம் வருணத்தவர்கள் புராணங்களில் கூறப்பட்ட மந்திரங்களை கூறி தாந்திரீக முறையில் பூஜை செய்ய வேண்டும். நற்பலன்களை விரும்புபவர்கள் வாரத்தின் ஏழு நாட்களிலும் தங்கள் சக்திக்கேற்ப தேவ பூஜை செய்ய வேண்டும். ஏழை உடலை வருத்தும் விரதம் முதலிய தவத்தின் மூலமாகவும் செல்வந்தன் செல்வத்தை தானம் செய்வது போன்றவை மூலமாகவும் தேவ பூஜை செய்ய வேண்டும். அவன் இவ்வாறு ஸ்ரத்தையோடு அடிக்கடி பூஜை செய்வதால் பல பிறவிகளில் புண்ணிய உலகங்களில் பலவாறான இன்பங்களை அனுபவித்து பின் இம்மண்ணுலகில் திரும்பவும் பிறக்கிறான். செல்வந்தன் நல்ல இன்பபோகங்கள் சித்திப்பதற்கு தொலைவழிகளில் மக்களுக்கு நிழல் தரும் மரங்களை நட வேண்டும். நீர்விடாய் நீக்க கிணறு, குளம், குட்டை முதலிய நீர்நிலைகளை அமைக்க வேண்டும். வேதங்களும் சாஸ்திரங்களும் அடியாமல் நினைத்திருக்க வேதபாட சாலைகள் அமைத்தல் போன்ற பலப்பல வகைகளிலும் தர்மத்தை சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். செல்வந்தர்கள் இம்மாதிரியான தர்ம காரியங்களை எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். காலத்திற்கேற்ப புண்ணிய கர்மங்களின் நற்பயனால் மனம் மாசற்றதாக ஆகி தூய்மை அடையுமேயானால் ஞானத்தின் சித்தி பெறலாகும். அந்தணர்களே, இவ்வத்தியாயத்தை கேட்பவன், படிப்பவன் அல்லது கேட்கும்படி செய்பவன் ஆகிய மூவரும் தேவயஜத்தை செய்த பலனை பெறுவர். ஸ்ரீ சிவமகா புராணம் முதலாவது வித்யேஸ்வர சம்ஹிதை அத்தியாயம் 15. சௌனகாதி ரிஷிகள் கேட்கிறார்கள், அனைத்தும் அறிந்த அறிஞர்களின் சிரோமணியே, சூத புராணிகரே, இப்பொழுது நீங்கள் இடம், காலம், பொருள், தானம் முதலிய பற்றி எங்களுக்கு விளக்க வேண்டும். சூதர் பதில் கூறுகிறார், மகரிஷிகளே, தேவயஜமான பூஜை முதலிய தூய்மையான கர்மங்கள் தூய்மையான நம் வீட்டைப் போல பலன் தருவதாக ஆகிறது. அதாவது நம் வீட்டில் செய்யும் பூஜை முதலியன சாஸ்திரங்களில் கூறியுள்ள பயன்களை சமமாக, அதாவது முழுமையாக தரக்கூடியன. வீட்டைக் காட்டிலும் பசுமாடு கட்டும் கொட்டில் 10 மடங்கு அதிக பலன் தருவதாகும். ஆறு முதலிய நீர்நிலைகளின் கரை அதைவிட 10 மடங்கு உயர்வானது. பில்வமரம், துளசி செடி, அரசமரம் இவற்றின் தாழ்வரை நீர்நிலைகளை காட்டிலும் 10 மடங்கு அதிக பலன் தருவதாகும். தேவாலயங்களோ இவற்றை விட 10 மடங்கு அதிக உயர்வானது. இதைவிட 10 மடங்கு உயர்வானது புண்ணிய தலங்கள். இதைவிட 10 மடங்கு உயர்வானது நதிகளின் கரைகள். இதைவிட 10 மடங்கு உயர்ந்தது புண்ணிய நதிக்கரைகள். இதை காட்டிலும் சப்த கங்கைகள் என்று அழைக்கப்படும் நதிக்கரைகள் 10 மடங்கு உயர்வானது. கங்கை, கோதாவரி, காவேரி, தாமிரபரணி, சிந்து, சரயு, நர்மதை ஆகிய நதிகளே சப்தகங்கை என்று அழைக்கப்படுவன. சப்தகங்கையை காட்டிலும் சமுத்திரக்கரை 10 மடங்கு தூய்மையானது. மலைச்சிகரம் கடற்கரையை காட்டிலும் 10 மடங்கு தூய்மையானது, புண்ணியமானது. இவை அனைத்திலும் சிறப்புடைய இடம் மனம் ஒன்றுபட்டு நைத்திருக்கும் இடமே ஆகும். இதுவரை இடத்தின் பெருமையை கூறினேன். இனி காலத்தின் பெருமை சிறுமைகளை கூறுகிறேன். சத்திய யுகமான கிருதயுகத்தில் செய்யும் வேள்வி தானம் முதலின பூரணமான அதாவது முழுமையான பலனை தருவதாகும். திரேதாயுகத்தில் 1/4 பலனே கிடைக்கும். துவாபர யுகத்திலோ பாதி பலனே பெறுவதாகும். கலியுகத்திலோ எனில் 1/4 பலன்தான் பெறலாகும் என்று அறிந்து கொள்ளுங்கள். கலியுகம் பாதி கழிந்தவின் கிடைக்கும் பலனோ அந்த 1/4 குறைந்து விடுகிறது. அதாவது 3/16 பயனே கிட்டுகிறது. தூய்மையான மனம் கொண்டவனுக்கு சுத்தமான புண்ணியமான தினம் முழுமையான பயனை தருவதாக ஆகிறது. அறிஞர்களே, சூரியன் ஒரு ராசியில் இருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் சங்கராந்தி தினத்தில் செய்யும் நற்கர்மங்கள் முன்கூறிய சுபதனங்களை காட்டிலும் 10 மடங்கு அதிக பலனை தருவதாகும். விஸ்வயோகத்தில் செய்யும் கர்மம் அதை காட்டிலும் மேலும் 10 மடங்கு அதிக பலனை தரும். விஸ்வம் என்பது சூரியன் பூமத்திய ரேகையின் மீது வரும் நாள். அன்றைய தினம் பகலும் இரவும் ஒரே அளவு இருக்கும். இந்நாள் வருஷத்தில் இருமுறையே வரும். ஒன்று சித்திரை மாதம் நவமு திதியிலும், அநேகமாக மார்ச் மாதம் 21ஆம் தேதியிலும், மற்றொன்று அஸ்வின மாதமான புரட்டாசி மாதம் நவமி திதியிலும், அநேகமாக செப்டம்பர் 22ஆம் தேதியிலும் வருகிறது. தட்சிணாயன ஆரம்பமான சூரியன் கடகராசியில் பிரவேசிக்கும் ஆடி மாத பிறப்பின் போது அதாவது தட்சிணாயன புண்ணிய காலத்தன்று செய்யப்படும் புண்ணிய கர்மம் விஸ்வதினத்தில் செய்வதை விட 10 மடங்கு உயர்ந்தது. சூரியன் மகர ராசியில் புகும் உத்தராயண புண்ணிய காலமான அதாவது தை மாதம் முதல் நாள் மகர சங்கராந்தி என்று செய்யும் புண்ணிய கர்மம் தட்சிணாயன புண்ணிய காலத்தை விட 10 மடங்கு உயர்ந்தது. அதை விட 10 மடங்கு புண்ணியமானது சந்திர கிரகணத்தின் போது செய்வது. சூரிய கிரகணத்தின் போது செய்வது எல்லாவற்றைக் காட்டிலும் மிக மிக உயர்ந்தது. இச்சமயத்தில் செய்யும் புண்ணிய கர்மம் சந்திர கிரகணத்தின் போது செய்வதை விட அதிகமான பூரணமான பலனை தருவது என்பது அறிஞர்கள் கருத்து. அதாவது இச்சமயத்தில் சூரிய கிரகணத்தின் சமயத்தில் செய்யும் புண்ணிய கர்மம் சந்திர கிரகணத்தின் போது செய்வதை விட அதிகமான பூரணமான பலனை தருவது என்பது அறிஞர்கள் கருத்து. உலகமே வடிவமாக கொண்ட சூரிய பகவான் ராகு என்னும் விஷத்துடன் சேரும் போது அதாவது அதனால் பீடிக்கப்படும் போது அதனை சூரிய கிரகணம் என்கிறோம். அச்சமயம் நோய் பரவ காரணமாகிறது. ஆகவே அந்த விஷத்தன்மை நீங்க அச்சமயம் நீராடி தெரிந்த ஏதாவது ஒரு மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். தானம் கொடுப்பது மிகவும் நல்லது. கிரகண காலம் விஷத்தன்மை குறைவதற்கு காரணமாக அமைவதால் புண்ணியம் அளிப்பதாக கொள்ளப்படுகிறது. நாம் பிறந்த ஜென்ம நட்சத்திர நாளும் மேற்கொண்டுள்ள விரதத்தின் நிறைவு தினமும் சூரிய கிரகணம் காலம் போலவே புண்ணிய காலமாக கருதப்படுகிறது. ஆனால் மகாத்மாக்களான சான்றோர்களின் சேர்க்கை பெறும் காலம் அதாவது சத்சங்கத்தின் சமயம் கோடிக்கணக்கான சூரிய கிரகண புண்ணிய காலத்திற்கு சமம் என்பது அறிஞர்களின் கருத்தும் நம்பிக்கையும். பாவங்களின் அழிவிற்கு காரணமாவதால் தவம் செய்யும் யோகிகளும் ஞானத்தில் ஊறிய துறவிகளும் நம்மால் பூஜிக்கத்தக்கவர்கள். 24,00,000 காயத்ரி மகாமந்திரத்தை ஜபித்த அந்தணனும் உத்தமமான பூஜைக்கு உரியவரே ஆகும். அவரே பூர்ண பலனையும் போகங்களையும் அளிக்க வல்லவர். எவனொருவன் நம்மை கீழ்நிலைக்கு செல்லாது கைதூக்கி உயர்த்தி காப்பவனோ அதாவது நரகத்தில் வீழ்ந்து அழிவதிலிருந்து காப்பாற்றுவானோ அவனை அவ்வுயர்ந்த குணத்தினால் சாஸ்திரங்கள் பாத்திரம் என்று அழைக்கின்றனர். தானம் அளிப்பவனை பாதகமான நரகத்திலிருந்து விழாமல் காப்பதால் அவன் பாத்திரம் எனப்படுகிறான். பதனாத்ராயதைதி பாத்திரம் சாஸ்திரே பிரயுஜ்யதே தாதுஷ்ச பாதகாத் த்ராணாத் பாத்திரம் இத்யபிதீயதே என்று சிவராணத்திலே சொல்லப்படுகிறது. இங்கே காயத்ரி மகாமந்திரம் தன்னை நித்தமும் ஜபிப்பவனை கீழே நரகத்தில் விழுவதில் இருந்து காப்பாற்றுவதால் காயத்ரி என்று அழைக்கப்படுகிறாள். இவ்வுலகில் பணமற்ற ஏழை மற்றொருவனுக்கு பணம் தர இயலாதது போல், பணம் உள்ளவன் பிறருக்கு பணம் தர இயல்வது போல், எவனொருவன் தூய்மையும் புண்ணியமும் படைத்தவனோ அவனன்றோ பிறரை காக்கவோ கையமர்த்தி தூக்கிவிடவோ முடியும். எவன் காயத்ரியை ஜபித்து தூய்மை அடைந்தவனோ அவனே உண்மையான தூய்மையான அந்தணன் எனப்படுவான். ஆகவே தானம் ஜபம் வேள்வி மற்றும் பூஜை முதலிய கர்மங்களுக்கு அவனேதான் தூய்மையான ஏற்ற சத்பாத்திரம் ஆவான். அம்மாதிரியான அந்தணனே தானம் பெறவும் கொடுப்பவனை ரட்சிக்கவும் தகுந்தவன். பெண்ணோ ஆணோ பசித்திருப்பவரே அன்னதானம் பெற சற்பாத்திரம் ஆவர். எவனுக்கு எப்பொருள் மேல் ஆசை இருக்கிறதோ அவனுக்கு அப்பொருளை அவன் கேட்காமலேயே ஒருவன் கொடுப்பானே யாகில் அக்கொடையாளிக்கு அத்தானத்தின் முழு பயனும் கிட்டுகிறது என்பது மகரிஷிகளின் எண்ணம். கேட்ட பின்போ யாசித்த பின்போ தருவான் ஆகில் அத்தானம் பாதிப்பலனையே தருவதாக கூறப்படுகிறது. தனது வேடையாளுக்கு தரும் தானம் கால்பங்கு பலனைத்தான் தரும். பிறப்பிலேயே அந்தனாக பிறந்து ஏழ்மையிலேயே வாழ்க்கையை கழிப்பவனுக்கு தரும் தானம் அக்கொடையாளியை இப்புவுலகின் 10 வருட காலம் சீரும் சிறப்பும் மிக்கவனாக வாழச் செய்கிறது. அதே தானம் வேதம் நன்கு கற்றறிந்த அந்தனருக்கு தரப்பட்டால் தானமளித்தவன் விண்ணுலகில் தேவர்களின் வருடத்தில் 10 வருட காலம் உயர்ந்த போகங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பான். வயலில் சிந்திய, அதாவது வயலின் சொந்தக்காரனால் எடுக்கப்படாமல் விடப்பட்ட நெல் முதலிய தானியங்களை பொறுக்கி எடுத்துக்கொண்டு ஜீவிப்பது சிலம் எனப்படும். கடைகளில் கீழே விழுந்து பிறரால் எடுக்கப்படாமல் விடப்பட்ட தானியங்களை சேகரித்தல் உஞ்சம் எனப்படும். இம்மாதிரி உஞ்ச விருத்தியிலும் சில விருத்தியும் பெறப்படும் மற்றும் குருதட்சிணையாக பெறப்படும் அன்னமும் தனமும் தூய்மையான திரவியங்களாகும். இவ்வாறான பொருளை தானமளிப்பது கொடுப்பவனுக்கு முழு பயனையும் அளிப்பது என்று கூறப்படுகிறது. க்ஷத்திரியர்களுக்கு வீரத்தினால் பெறப்பட்ட, வைசியர்களுக்கு அறமுறையில் செய்த வியாபாரத்தினால் பெறப்பட்ட, வேளாளர்களுக்கு தொண்டு புரியதின் வாயிலாக பெறப்பட்ட தனமே உத்தமமான திரவியமாக கூறப்படுகிறது. தர்மத்தில் விருப்பம் கொண்ட பெண்களுக்கு தந்தையோ கணவனோ தரும் பொருளே தனமே அவளுக்கு உயர்ந்த திரவியம் ஆகும். பசு முதலிய 12 வஸ்துக்களையும் முறையே சித்திரை முதலிய 12 மாதங்களில் தானம் செய்ய வேண்டும். பசு, பூமி, எள், தங்கம், நெய், வஸ்திரம், நெல் போன்ற தானியங்கள், வெல்லம், வெள்ளி, உப்பு, பூசணிக்காய், கன்னிகை என்பனவே 12 வஸ்துக்கள். கோதானம் செய்வதால் மனோபாக்காயங்களால் செய்யப்பட்ட பாவங்கள் நீங்குகின்றன. உடலால் செய்யப்பட்ட புண்ணிய செயல்கள் முழுத்திறனை பெறுகின்றன. அந்தணர்களே, பூதானம் செய்வது ஈக்க பர உலகங்களில் நமக்கும் ஓர் இடம் நிச்சயிக்கப்படுகிறது. எல்லை தானம் செய்வது நமக்கு நிகரான நமக்கு திறனை தருவதோடன்றி மரணபயத்தை போக்குகிறது. தங்கத்தை தானம் அளிப்பது ஜடராக்னியை வளர்த்து பசியை உண்டாக்குகிறது, மேலும் வீரியத்தை பெருக்குகிறது. நெய் தானம் புஷ்டியை, அதாவது செழிப்பை தரும். வஸ்திர தானம் நீண்ட ஆயுளை தருகிறது என்று அறியவும். வாசோ ததாதி தேன ஆயு பிரதிரதே என்பது வேதம். தானியங்களை தானமாக அளிப்பது அன்னம், அதாவது உணவு, தனம் இவற்றின் செழிப்பை தரும். வெள்ளத்தை தானம் அளிப்பது இன்சுவை உண்டியை தரும். வெள்ளி தானம் வீரியத்தை பெருக்கும். உப்பு தானம் அறுசுவை உண்டியை தரும். எல்லா தானங்களும் எல்லா செழிப்பையும் அளிப்பனவே. பூசணிக்காயை தானம் அளிப்பது புஷ்டியை, அதாவது உடல் நலத்தை தருவதாக அறிஞர்கள் கூறுகிறார்கள். கன்னிகா தானம் செய்வது வாழ்நாள் முழுவதும் இன்பத்தை தருவதாகும் என கூறுகிறார்கள். அந்தணர்களே, அந்த கன்னிகாதானம் இகபர உலகங்களில் முழுமையான போகங்களை தருவதாகும். எந்தெந்த பொருட்கள் செவிக்கின்பம் போல் மற்ற புலன்களுக்கும் இன்பம் அளிக்குமோ அவற்றையே எப்பொழுதும் தானம் அளிக்க வேண்டும். செவிப்புலன் முதலிய 10 புலன்களுக்கும் இன்பம் பயக்கும் சப்தம் முதலிய 10 விஷயங்களையும் தானம் செய்வானேயாகில் அந்த தானம் அனைத்து போகங்களையும் அளிப்பதாகிறது. மேலும் திக்குகள் முதலிய புலன்களுக்குரிய தேவதைகளை மகிழ்ச்சி கொள்ளச் செய்கிறது. புலன்களுக்குரிய தேவதைகள் செவிக்கு திசைகள், கண்களுக்கு சூரியன், மூக்கிற்கு அஸ்வினி தேவர்கள், நாக்கிற்கு வருணன், தொடு உணர்ச்சிக்கான தோலிற்கு வாயு, வாக்குக்கு அக்னி, பால்குறிக்கு பிரஜாபதி, எருவாயுக்கு முத்திரன், கைகளுக்கு இந்திரன், கால்களுக்கு ஸ்ரீ விஷ்ணு. வேதசாஸ்திரங்களை ஒரு குருவின் மூலம் நன்கு கற்று குருவின் உபதேசத்தினாலோ அல்லது தானாகவோ பெற்ற ஞானத்தினாலோ கர்மத்திற்கான பலன் நிச்சயம் கிடைக்கத்தான் போகிறது என்ற உறுதியான எண்ணம் ஏற்படுமானால் அதையே மிக மிக உயர்ந்த ஆஸ்திகம் என்கின்றனர். சுற்றத்தார் அல்லது அரசனிடம் கொண்ட பயத்தினால், அதாவது பிறர் திணிப்பதால் ஏற்படும் ஆஸ்திக புத்தி அல்லது இஷ்டத்தை மிகவும் மட்டமான தாழ்ந்த தரத்ததான ஆஸ்திகமாகும். முற்றிலும் ஏழ்மையானதால் கைப்பொருள் ஒன்றுமின்றியுள்ள வறியவன் சொற்பணியோ உடல் உழைப்போ செய்யலாம். மந்திரம், தோத்திரங்கள், ஜபம் முதலியன சொல்லாலே செய்யப்படும் சிறந்த பணிகளாகும். தீர்த்த யாத்திரை செய்வது, விரதம் இருப்பது முதலான உடல் உழைப்பால் செய்யப்படும் வேள்வியாகும். இது அறிஞர்களின் கருத்து. ஏதோ ஒரு உபாயத்தினால், அது சிறியதோ பெரியதோ, தேவதைக்கு இது அர்ப்பணம் என்கின்ற எண்ணத்தில் எது கொடுக்கப்படுகிறதோ அல்லது செய்யப்படுகிறதோ அத்தானம் அல்லது அச்செயல் அனைத்து போகங்களையும் தரவல்லது. தவமும் தானமும் எல்லோராலும் எப்பொழுதும் செய்யத்தக்கனவே. வீடு தானம், அதாவது கிரக தானம் செய்வதாக இருப்பின் அது நன்கு தூய்மையானதாகவும் நல்ல வசதி உள்ளதாகவும் அழகாகவும் இருக்க வேண்டும். சான்றோர்கள் தெய்வங்களது மகிழ்ச்சிக்காக எதை அர்ப்பணிக்கின்றனரோ அது எப்படியாயினும் அனைத்து நலங்களையும் வியக்கும் அளவில் தந்தருளும். அதலால் அவ்வறிஞன் உயர்ந்த பிறவியும் ஈகபர உலகங்களில் நல்ல சுகபோகங்களும் பெறுகிறான். அத்தானத்தையே பகவது அர்ப்பணமாகச் செய்தால் அது மோட்சமாகிற உயர்ந்த பயனை தருகிறது. இவ்வத்தியாயத்தை படிப்பதாலும் கேட்பதாலும் அறவழியில் நற்புத்தியும் நல்லெடுக்க நல் எண்ணங்களும் ஞானமும் சித்திக்கின்றன.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
4: அற்புத பத்து திருப்பெருந்துறையில் அருளியது அனுபவம் ஆற்றாமை. மாணிக்கவாசகப் பெருமான் மறுமையின் உண்மையான தெளிவினை தமக்கு வழங்கி ஆண்டுகொண்ட அதிசயத்தினையும் பொங்கிப் பெருகும் சிவானந்த அனுபவத்தினையும் சொல்ல இயலாமல் ஏங்கும் பொருட்டு சுவாமிகள் அருளிச் செய்த இப்பத்து பாடல்களே அற்புத பத்து ஆகும்.

0: விளையாட்டு சிற்றம்பலம். மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
1: சனற்குமார சங்கிரியில அந்தர்யாகம் இதை பற்றி சிந்தித்தோம். அதாவது உள்ளே அகத்திலே பூஜை செய்வது பற்றி அப்ப பேசினா கொஞ்சம் எனக்கு நோஞ்ச சொல்லலாமோன்னு ஒரு ஆசை. யோகினை கூடி தன்னுடைய இதயத்து ஈசன் என்று உரைக்கும் எட்டிதழும் சேகு அருண் வைராக்கியம் என்னும் பொகுட்டும் செப்பும் வாமாது கேசரமும் ஆகிய கமரம் ஆவி ஆயாமற்று அலர்வர கண்டு மற்ற அதன்மேல் ஏகன் மும்மூர்த்தி முக்குணங்கள் இறைவன் மும்மண்டிலம் ஈசன். காஞ்சிபுராட்டு சனக்குமார எப்படியோ இருந்தார். நம்முடைய இதயத்தை தாமரை கூவமாக சொல்வது வழக்கம். இதய தாமரை வளமுடியல ஹிருத்புண்டரீகம். இந்த இதயத்தை எப்படி பூஜ வேண்டும் ஈசனை என்ற பற்றி விரிவாக சொன்னார். தாமரை என்று சொன்னா அதுக்கு கீழே தண்டு இருக்கணும், அது கீழே கிழங்கு இருக்கணும், கிழங்குல இருந்து தண்டு வரும். கிழங்குக்கு வடமொழி கந்தம் என்ற பெயர். கந்தம் கந்தம் ஸ்கந்தம் மூணு பதம் இருக்கு. கந்தம்னா வாசனைத்தான், கந்தம்னு அதே கந்தம் சொன்னா கிழங்கு. அந்த கிழங்குலிருந்து தண்டு மேல வரும். கிழங்கு வந்து பிருத்திவி தத்துவத்தை குறிக்குது. அதான் பூஜை முதல்ல கந்தாய நமஹ. அது ரெண்டு நாளம் மேல வரும். நாள் விரல் கிடை நாளம் இருக்கிறதா, அது அப்பு தத்துவத்து வித்யா தத்துவம் வரல. அது நீளம் நாளாய நமஹ. அடுத்து தாமரை வரும். தாமரையில் என்ன இருக்கும், உள்ள பொகுட்டு இருக்கும், அதுக்குள்ள விதை இருக்கும், மேல அங்குரம் இருக்கும், கேசரம் இருக்கும், இதழ்கள் இருக்கும், கழுத்து தண்டத்து இருக்கா இருக்கும். இந்த தண்டத்துக்கும் தாமரைக்கும் இருக்கிற தொடர்பு இருக்க அது கண்டாய நமஹ. கண்டகேபியோ நமஹ. அது இதழ் தலேபியோ நமஹ. நான் அதை சொல்றேன். எப்படி சொன்னா, நாட்டும் இதயந்தானம் நாபியினில் அடியாய் ஞானமுதல் தத்துவத்தால் என்ற நாழத்தாய் மூட்டு மோகினி சுத்தவித்தை மலர் எட்டாய் முழு இதழ் எட்டக்கரங்கள் முறைமையினால் உழைத்தாய் நாட்டு கமலாசனம் மேல் ஈசர் சதாசிவமும் கலாமூர்த்தமுமாம் இவற்றின் கண்ணாகும் சக்தி வீட்டை அருள் சிவன் மூர்த்திமானாகி சக்தி மேலாகி நிற்பன் இந்த வினையறிந்த போற்று. ஹிருதயத்தில இருந்து நிலம், அது நிலம் கிழங்கு வந்து நிலம் பிரிவியிலேருந்து தொடங்கி சக்தி தத்துவம் எல்லாம் முடிக்கிறது. இதுல நாட்டு இதயந்தானம் மாபியினில் அடியாய் எப்படி பூஜிக்கிறோம், ஆதார் சக்தி நமஹ, அனந்தாசனாய நமஹ, அப்புறம் தர்மாய், அதாவது திசையை சொல்லும் பொழுது திசை சொல்லி சொல்வது வழக்கம் ஒரு ஞாபகத்துக்காக. ஆக்னயாதி கோணேஷு ஆன்னு சொல்லுவோம். அதாவது கோணம்னா முக்கு. ஆக்னயாதி கோணேஷு அக்னி முதலிய நாலு கோணங்கள் அக்னி மிருதி வாயு ஈசானம். இதனால்தான் தக்ஷாய நமஹ, தர்மாய நமஹ, ஞானாய நமஹ, வைராக்யாய நமஹ, ஐஸ்வர்யாய நமஹ ஆன்னு சொல்றோம். அப்புறம் பூர்வாதி தளேஷு, அத கிழக்கு முதலிய தளங்களில், அன கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு. இப்ப இது சிவலிங்கம் ஆகுது. இது கிழக்கு. பர்மாய நமஹா, ஞானாய நமஹா, வைராக்யாய நமஹா, ஐஸ்வர்யாய நமஹா. இப்ப கிழக்கு முதலிய தலங்கள் பூர்வாதி தடு. அகர்மாய நமஹா, அஜ்ஞானாய நமஹா, அவைராக்யாய நமஹா, அனைஸ்வர்யாய நமஹா. ஆக்னேயாதி கோணேஷு ஹிருதயுகாய நமஹா, த்ரேதாயுகாய நமஹா, தாபரயுகாய நமஹா, கலியுகாய நமஹா. பூர்வாதிதயேஷு ரிக்வேதாய நமஹா, யஜுர்வேதாய நமஹா, சாமவேதாய நமஹா, அதர்வணவேதாய நமஹா. இந்த வேதத்துல மாத்திரம் குறிப்பாக கவனிக்கணும், நாளையும் வருத்தமா சொல்லக்கூடாது. ரிக்வேதாய கிழக்கு, யஜுர்வேதாய நமஹா தெற்கு, வழக்கு சாமவேதாயனமா மேற்கு தான் அதர்வணவேதாயம். அது ஒரு சின்ன சுரு. அப்புறம் அவ்யக்தாய நமஹா, நிஜதய நமஹா, காலாய நமஹா, கலாய நமஹா. அப்புறம் பூர்வாதி ஈசான பூர்வையோர் மத்திய அதசதனாய நமஹா, மிருதி வர்ணையோர் மத்திய ஊர்த்வ அதசதனாய நமஹா. அதசதனாயனா கீழ்நோக்கி தாமரை, மேல்நோக்கி தாமரை. இந்த மேல்நோக்கி கீழ்நோக்கி தாமரைக்கு மேலதான் சுவாமி வர்றார். அதுக்கப்புறம் கந்தாய நமஹா ஆன்னு சொல்றான், நாளாய நமஹா. அந்த கிழங்குல இருந்து எட்டங்குல நிலம் உடையதாக இருக்கு நாளம். இதுக்குள்ள துவாரம் இருக்கான், தண்டுல துவாரம் இருக்குமே. நீங்க பாத்துருக்கலா, தண்டு பாத்துருக்கலா, அனைவரும் பேர் பார்த்துக்க மாட்டாங்க. அது வந்து அப்பு தத்துவம் முதல் 23 தத்துவத்தை அதை குறிக்கிறது. அடுத்தா என்ன, அந்த பொகுட்டுக்குள்ள இருக்கிற பீஜம் விதை, அது 51 விதை இருக்கிறதாக

சர்வபூதமன்யே நமஹ மனோன்மன்யே நமஹ ஆனு சொன்ன. இப்படி வாமாதி அஷ்ட சக்திகளை பூஜிக்கிறோம். அப்புறம் கேசரங்கள், அதுக்கு இதுல ஈஸ்வர தத்துவம் சதாசிவ தத்துவத்தை அது குறிக்கிறது இந்த கேசரங்கள். அததான் கேசரேபியோ நமஹ, அதாவது பன்மையில சொல்லியிருக்கு நிறைய இருக்கிறதுனால உள்ள ஒரு பொகுட்டு இருக்க அது கன்னிகாயி நமஹா ஆனும். உள்ள இருக்கிறவருக்கு பீஜேபியோ நமஹா ஆனும். இதுல ஆவரண பூஜைன்னு ஒண்ணு, அதாவது போகாங்க பூஜைன்னு சொல்றாங்க, லயாங்க பூஜை போகாங்க பூஜைன்னு சொல்லுங்க. அதாவது பஞ்சபிரம்ம சடங்கத்தோட நிப்பாட்டிக்கிறது அது லயாங்க பூஜை. அதுக்கு பின்பு ஆபரண பூஜைன்னு சுற்றி ஐந்து ஆபரண சுவாமிக்கு. இதுல ஒரு கட்சி என்னன்னா, உங்களுக்கு விஷயம் தெளிவுதான் தெரியணுங்கிறக்காக சொல்லேன்றவர போய் சண்டை போடுறதுக்காக சொல்லல, அது வேண்டாம். ஆகமங்கள் போறான், சைவாகமங்கள் போறான், பஞ்ச ஆவணத்துக்கு மேல் சொல்லவில்லை. எந்த மூர்த்தி எடுத்துக்கொண்டாங்க சரி, கணேசாதி சண்டபரியன் தான், எந்த மூர்த்திக்கானாலும் அஞ்சு ஆவரம் தான், அதுக்கு சப்தாவரம் நவாவரம்லாம் கிடையாது. நவாவரங்கிறது சாத்தமரம், சாத்தமரை அது எப்படி உள்ள நுழைஞ்சிருக்கு. இதுல கழிஞ்ச சன்னிதானங்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஒரு கேள்வி கேட்டான், ஏதோ சாத்தது வரை நமக்கு உடன்பாடு இல்லையில வானார். உடன்பாடுன்னு சொல்ல முடியாது, உடன்பாடு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் சிவஞான சுவாமி அதை சொல்றார், ஒவ்வொரு தத்துவத்தை பற்றி சொல்லிக்கொண்டே வரும் பொழுது சக்தி தத்துவத்தை வந்து சொல்லும் போது சக்தி தத்துவத்தில் உள்ள ஒரு ஆன்மாவால் செய்யப்பட்டதுன்னு சொல்லி முடிச்சிட்டார். வேற ஒரு வார்த்தை சொல்ல, மற்ற சமயங்கள்தான் சொல்லி பூரம் சொல்லி கண்டிக்கிறார், சித்தாந்தம் பண்றார். இது விஷயம் வரும் டக்குன்னு போயிட்டார், சக்தி தத்துவத்தில் ஒரு ஆன்மாவால் செய்யப்பட்டது சொல்லி முடிச்சிட்டார். அதுக்கு கண்டனம் பண்ணல, ஆத்மானம் பண்ணல, அப்படியே விட்டார். இப்ப சக்தி தத்துவ ஆன்மான நான் நீங்கள் நானுமா, எவ்வளவு பெரிய அவரால் செய்யப்பட்டது. சக்தி அந்த சாத்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு சமயம் இதை பற்றி பேசக்கூட வேண்டிய ஒரு சபையில வந்தது. ஆனால் சாத்தத்தில் ஸ்ரீ சக்கர பூஜைன்னு மேரு பீஜன் மேரு, அதாவது அந்த ஸ்ரீ சக்கரம் படுக்க போட்டார், மேருன்னா ஸ்டெப், அதுக்கு நவாபரணம் நவாளுக்கு. கடைசியில வரும்போது சக்தி தத்துவத்தையும் 36 தத்துவத்தையும் உடன்படுகிறது. சைவம் போல நம்ம கூடையே வர சைவம் சமயங்களெல்லாம் பார்த்துக்கிட்டே வரும்போது எல்லாம் கலண்டுருவான், சாத்த மாத்திரம்தான் நம்ம கூட வருவான். 36 தத்துவத்தை ஒத்துக்கிறான், 36 தத்துவத்துக்கும் பூஜை வச்சிருக்கு. 36வது தத்துவத்துல காமேஸ்வரன் மடியில் இருக்கிற காமேஸ்வரி பாட்டுட்டான். அப்ப சிவன் ஒப்புக்கொள்றான், சக்திக்கு தான் மேல், சிவன் கிடையாதுன்னு சொல்லல, சக்தி தான் எல்லாம், சிவனே கிடையாது அப்படின்னு சொல்லல. சிவனை ஒப்புக்கொண்டு அவனுடைய மடியில என்னுடைய சக்தி இருக்கான். இப்ப 36 தத்துவத்தையும் அவன் ஒத்துக்கிட்டான். ஆனால் நம்மோடு கூட அவர் அண்ணாச்சவர், அதனால அவர் தள்ளவும் முடியாது கொள்ளவும் முடியாது, அதனால அதான். ஆனா நவாவரங்கிறது ஆகமத்தை சொல்லப்பட்டதல்ல, பிற்காலத்தில் வந்து என்ன தப்பு இல்லை நடத்திட்டு போட்டோம். இப்படி பஞ்சாவரணம் என்று சொல்லும் பொழுது முதல் ஆபரணத்துல ஈசானாதி அஸ்திரம் வரை, ஈசானமூர்த்தாய நமஹ ஈசானே, தத்புருஷபக்தராய நமஹ பூர்வே, அகோரஹதயாய நமஹ தட்சிணே, வாமதேவ்யாய நமஹ உத்தரே, சத்யோஜானமூர்த்தே நமஹ பஸ்மே, நேத்திரேபியோ நமஹ ஈசான பூர்வையோர் மத்யே, ஹிருதயாய நமஹ ஆக்னேயான், சுரசே நமஹ ஈசான்யான், சிகாய நமஹ நரதிச்சான், கவஜாய நமஹ வாயவியான், அஸ்திராய நமஹ அஸ்திராய நமஹ அஸ்திராய நமஹ நாடு.

பிரசமாபரணம். அடுத்து இரண்டாதாரம் துதியாவணத்துல தந்த அனந்தேஸ்வர பரத் அனந்தாய் பிரதமாவரம் துதியாவரம் வரவே கிட்டத்தான் சக்தி தத்துவம் வரும். அந்த சக்தி தத்துவத்தை தான் அனந்தேஸ்வரர் இருக்கார். அனந்தாய நமஹா, சூஷ்மாய நமஹா, சிவோத்தமாய நமஹா, ஏகநேத்ராய நமஹா, ஏகருத்ராய நமஹா, துதிகண்டாய நமஹா, ஸ்ரீகண்டாய நமஹா, சிகண்டினே நமஹா, திரிமூர்த்தயேன வரும் எட்டு பேர். அது அனந்தாதி அஷ்ட வித்யேஸ்வரன். இதுல வருகிற இந்த அனந்தேஸ்வரர் தான் சிவஞான போதத்தை சத்யஞான தரிசனைக்கு உபதேசம் செய்தார். நந்திய பெருமானத்திலே கேட்ட முகத்தானே சத்யஞான அனந்த தேவரானவர் பூஜை சொல்றாரு. இந்த சக்தி தத்துவத்தில் அனந்தேஸ்வரர் தான் நந்தி தேவர்கிட்ட சிவஞான போதத்தை வாங்கி சத்யஞான தரிசனம் கொடுத்தார். இவர் அவரே சக்தி தத்துவத்தில் இருக்கிறார். மூன்றாவது ஆவரணம் என்ன, அவரே சதாசிவ தத்துவத்தில் இருக்காங்க. நந்தினே நமஹா, பிருங்கினே நமஹா, மகாகாளாய நமஹா, கணபதயே நமஹா, ரிஷபாய நமஹா, ஸ்கந்தாய நமஹா, தேவி நமஹா, சண்டாய நமஹா. மூணாவது ஆவரணம் ஆவரணம். அதுக்கு அடுத்த தத்துவத்தில் உள்ளவர்கள் தான் இந்திராதி திக்பாலர்கள். இந்திராய நமஹா, அக்னேய நமஹா, யமாய நமஹா, மிருதய நமஹா, வருணாய நமஹா, வாயுவே நமஹா, குபேராய நமஹா, ஈசானாய நமஹா, ஈசான பூர்வோர் மத்தியே பிரம்மணே நமஹா, மிருதி வருணையோர் மத்தியே விஷ்ணவே நமஹா. விஷ்ணு அங்கே இருக்கார். அதுக்கப்புறம் பஞ்சமான புத்திரி அவருடைய தச ஆயுதங்கள் பற்றி வரணும். இப்படி அந்த தத்துவங்கள் குறைந்து கொண்டு சதாசிவத்தை கட்டால வரணும். இதுல இந்த வாமாயணம் ஜேஷ்டாயனமாக சொன்ன இந்த அஷ்ட சக்திகள் இருக்காங்க. வேதத்துல உள்ளதுதான் அப்படியேங்க வேதசாரம் இடம் சந்திரம்னு சொன்னது.

ಬಲಾಧಿಕರಣಾಯ ನಮೋ ಬಲಾಧಿಕರಣಾಯ ನಮೋ ಬಲಾಯ ನಮೋ ಬಲ ಪ್ರಮಥನಾಯ ನಮಃ ಸರ್ವಭೂತ ದಮನಾಯ ನಮೋ ಮನೋನ್ಮನಾಯ ನಮಃ. அதுக்கப்புறம் ஆண் பாலா இருக்கு பேத்துல, இங்க பெண் பாலா இருக்கு. இப்படி சூரிய மண்டலம், சோம மண்டலம், அக்னி மண்டலம், அதற்கு மேல் சக்தி மண்டலம், ஈஸ்வர சிவாசனாய நம சிவமூர்த்தையே நமஹான முடிச்சு. இதை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பிரம்ம விஷ்ணு ருத்ர இந்திராதிகள் இவர்கள்லாம் கீழே இருக்கிற மாதிரி மேலே இருக்கான் ஒரு செட்டு, வித்யாதத்துவத்துலயும் ஒரு செட்டு இருக்காங்க. அங்கேயும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இந்திராதி பார் இருக்கா, அவ வேற இவா வேற. அவ யாரு ஆனா அத சுவிஞான சுவாமி தான் அதை தெடுவா சொல்றார் பாஷத்தன். இதனை சுத்த வித்யா தத்துவத்தில் உள்ளவர்களை பற்றி கூறும் பொழுது முக்தி பெற்று மலவாசனை மாத்திரம் உடையவராய், அவள் முக்திக்கு வந்தாச்சு, கொஞ்சம் மலவாசனை லேசா இருக்கு, கொஞ்சம் கீழுள்ள ருத்திரன் மால் அயன் இந்திரன் முதலியோரை தொழிற்படுத்துவோராகிய ருத்ரன் மால் அயன் இந்திரன் முதலியோருக்கும் அவர் தனுகரணாதிகளுக்கும் இடமாம் என்று உணர்க. சுத்த வித்தியே அவளுக்கெல்லாம் இருக்கு, அங்கே இருக்கா, அங்க ஒரு செட்டு, அங்க ஒரு செட்டு இருக்கா, அவாதான் இவாளா இயக்குகிறா. இப்படி இதன் சிவமூர்த்தையே நமஹான்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் நியாசங்கள்னு ஒன்று. நியாசம் என்பதற்கு பதிதல், பொருத்துதல், தண்ட நியாசங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க அவங்கள, அதெல்லாம் பண்ணங்க கும்பாபிஷேகத்திலேயே நடக்க மாட்டேங்குது. அவன் கும்பாபிஷேகத்திலேயே சொல்லப்பட்ட நியாசங்கள்லாம் உனக்கு நடக்கல, லௌகியங்கள் வந்து நம்ம போட்டு அழுத்திடுவான், ஒன்றும் நடக்காது. ஆமாம், தண்ட வங்கி, முண்ட வங்கி, பத்திர வங்கி, கலா வங்கி, பகிர் மாத்ருகாநாசம், அந்தர் மாத்ருகாநாசம், ஆகம நியாசம்னா அப்படி நிறைய சொல்லிட்டே ஒரு அஞ்சு நியாசம் மாத்திரம் கண்டிப்பாக பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா தண்ட வங்கி நியாசம், அது எப்படின்னா ஈசான மூர்த்தாய நமஹா மூர்த்தே, தத்புருஷ பக்தராய நமஹா பக்தரே, அகோர் ஹுதயாய நமஹா ஹுதயே, வாமதேவ்யான் குச்சே, சத்யோதாரமூர்த்தே நமஹா பாதயோஹோ. ரூபமா நினைக்க அது லிங்கம்தான், நான் ரூபமா கல்பன. இது தண்ட வங்கி நியாசம். முண்ட வங்கி நியாசம் ஈசானம் விரல் மாறியும், ஈசான மூர்த்தாய நமஹா ஊர்த்வமூர்த்தனே, தத்புருஷ மூர்த்தாய நமஹா பூர்வமூர்த்தனே, அகோர மூர்த்தாய நமஹா தட்சிணமூர்த்தனே, வாமதேவ மூர்த்தாய நமஹா உத்தரமூர்த்தனே, சத்யோஜார மூர்த்தாய நமஹா பஸ்ம மூர்த்தனே. அது கலாபங்கி பத்திரம் பக்திரபங்கி நியாசாகத்து நான் ஈசான பக்தராய நமஹா ஊர்த்வபக்தரே, தத்புருஷ பக்தராய நமஹா பூர்வபக்தரே, அகோர பக்தராய நமஹா தட்சிண பக்தரே, வாமதேவ பக்தராய உத்தர பக்தரே, சத்யோஜார பக்தராய நமஹா பஸ்ம பக்தரே. அதுக்கு பகிர் மாத்ருகா நாசன் மாத்ருகா ஆ முதக்ஷாபர். இந்த பகிர் மாத்ருகா நாசன் மாத்ருகா நியாசத்தை சாத்த ரொம்ப பெருசா பிரமாதமா சொல்லுவாங்க, அதுதான் நியாசமே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு எழுத்துமே ஒரு மந்திரம், கா அது ஒரு மந்திரம், தான் அது ஒரு மந்திரம் அப்படின். அப்போ அத நியாசம் நானும் சிறு சிறு இருந்து கீழே பாடம் வரையில இந்த ஐம்பத்தோரு எழுத்துக்கள் இந்த இடத்துல வைக்கணும். அம் நமஹா, ஆ நமஹா, என் நமஹா, ஏ நமஹா, உன் நமஹா, ஓம் நமஹா, ரன் நமஹா, ரே நமஹா, லென் நமஹா, ரே நமஹா, ஏ நமஹா, ஐ நமஹா, ஓ நமஹா, ஓம் நமஹா, அம் நமஹா, நமஹா, கம் நமஹா, கம் நமஹா, கம் நமஹா, கம் நமஹா, கம் நமஹா, சன்மஹா, சன்மஹா, சன்மஹா, ஜம் நமஹா, ஜம் நமஹா, ஞம் நமஹா, டம் நமஹா, டம் நமஹா, டம் நமஹா, நம் நமஹா, தம்னஹா, தம்னஹா, தம்னஹா, பன்னமஹா, பன்மா, பன்மஹா, யம் நமஹா, ரம்னஹா, ரன்வன, சம்னஹம், ரம, சம்னமா. இப்படி இப்ப நாம செய்யற மாதிரி சுவாமிக்கும் செய்யணும். இப்படி நியாசங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நியாசங்கள்லாம் செய்து முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் வித்யாதேகன் ஞானஸ்வரூபமாக
அந்த தேகத்தை தியானித்தல். இதுல ஒரு சூட்சம இருக்கு, இந்த சூட்சம் அதுக்கு வந்து என்ன யாரையும் பயிர் சொல்ல மாட்டேங்கிறாங்க, எனக்கு சந்தேகம் இருக்கு தீரல. அருவம் அரு உருவம் உருவம், இறைவன் அருவமாக இருக்கிறார், மகேஸ்வராதி மூர்த்தங்கள் உருவம், இரண்டுக்கு நடுவில் சிவலிங்கம் ஆறு உருவம். ஆறு உருவம் ஏதாவது உருவம் இருக்கால, சிவலிங்கத்தை ஏதாவது உருவம் இருக்கா? ஒண்ணும் இதான் ஒட்டம் வளர்க்கிட்டா இருக்காங்க. ஆனால் உருவம் இல்லாம இருக்கா? ஏதோ ஒரு வடிவத்தில் இருக்கு, உருவமாவும் இல்லை உருவம் இல்லாமல் ஏதோ ஒரு வடிவத்தில் இருக்கு, அதுதான் அரு உருவம் ஆன்மத்தில். ஆனா இதுக்கு தியானம் சொல்லும் போது உருவமா சொல்லிட்டு ஆகவும், நான் கேட்டேன் சார் அரு உருவம் சொல்லிட்டு தியான சுலமெல்லாம் உருவமா வச்சிருக்கல, என்ன கான்ட்ரவர்சின்னு கேட்டேன். எனக்கு தெரிஞ்சோன்னு சொல்லல, ஏதோ சொல்லியிருக்கு அப்படிதான் ஆகமும் சொல்லியிருக்கு. மூச்சு கேட்டா எத்தனை விடாம தர வேண்டா விவகாரம் பண்ணப்படாது. சரி ராய் நான் கேட்கல வேண்டாம். சித்யாதி குடில பிராந்த மந்திர சிம்ஹாசனஸ்திதம்

ஜாஸ்யம் பிரதிவத்ரம் த்ரிலோசனம் மிருத்ப்ரியே சா விசாலாக்ஷம் ஞானசந்திரகலான்விதம் தவளே சான்னவதனம் வீதம்

0: அம்புஜம் வாம தட்சிணயோர்ஹஸ்தே டமரும் வீதபூரதம் நாகாட்ச சூத்திர நீராப்தம் விப்ராணம் பஞ்சபிக்கரைஹி. என்ன சார் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு உட்காந்துக்க முடியுமா? நானா மரப்பழம் ஆகிட்டா ஓடிடும், அது ஒரு செகண்ட்ல ஓடிடும். சித்தாதி குடில பிராண்டன் சுவாமி எப்படி இருக்காருன்னா, பிருத்திவியை முதல குடிலே வரும் யாபகமா இருக்கார். அவர் ஆசனம் மந்திர சிம்ஹாசனஸ்திரன், பஞ்சபிரம்மே ஆசனமாக இருக்கு. சுத்த ஸ்படிக சங்காசன், ஸ்படிக மாறி இருக்கார். யாரும் காத்திரம் சல்லக்ஷணான்விதம், 32 லட்சணம் கூட இருக்காரு. அது என்ன சார் 32 லட்சணம்? திருமுகங்கள் 5, கண்கள் 15 கண், கரங்கள் 10, திருவடை 2, ஆக 32. காத்திரம் சல்லக்ஷணம், 32 லட்சணத்தோடு இருக்கார். பத்மாசனஸ்தம், பத்மாய் பத்மாசனத்தில் இருக்கார். பஞ்சாசன், 5 முகம். பிரதிபத்ரம் திரிலோச்சனன், ஒவ்வொரு முகத்திலும் 3 கண். இதுல ஒரு கேள்வி வந்தது. ரத்னேஸ்வரர் நாங்க மரத்துல பேசிட்டு இருக்கும் போது, சண்முருக்கு எத்தனை கண், ஆறுமுனைனாருக்கு எத்தனை கண், 6 முகம். இப்ப 6×2=12, 6×3=18. ஆனா தியான சுலம் பூரா 12 தான் இருக்கு. அவர் கந்தபிரானந்த 18 சொல்லி வச்சிருக்காரு. கணிசுவாச்சாரர் நாங்க என்ன சார், எங்க பூரா 12 சொல்லியிருக்கு, இவர் 18 சொல்லியிருக்காரு, 18ஆ 12ஆ, பெரிய கட்சி வந்து 12 முடிவாயிட்டு. அதோட தான் அவர் ஏதோ ஒரு ஆழமத்தில் அடிப்படையா சொல்லியிருப்பார், நமக்கு தெரியல. கட்சி வசிவாச்சாரா சும்மா சொல்லியிருக்க மாட்டார், நமக்கு தெரியல, விட்டுருங்கன்ட்டு. 18ஆனா இருந்துட்டு போறோம், நம்ம போறோம். 12 தானா, 18 தானா, அமைந்து என்ன போறோம் ஒன்னொன்று. ஏ பிரதிபத்திரம் திலோச்சனம், ஒவ்வொரு முகத்துக்கும் 5 முகம், 15 கண். விருக்ரியேதா விசாலாட்சம், விசாலமான கண்களை உடைய. ஞான சந்திர கலான்விதம், ஞானமாகிய சந்திரனை சுடியவர். ஞான சந்திரன் அவர் சுடியிருக்கிறது. பின்னால பௌராணிகமா ஒரு சந்திரன் மேலே எரிக்கு வந்திருக்கா, அது வேற. அதுக்கு முன்னாலேயே சந்திரன் இருக்காரு. ஒருத்தன் கேட்டான், இப்போ இவ சந்திரன் கால வாய்க்கு முன்னால சந்திரன் கிடையாதா, அவர் தலையில படம்லாம் போட்டு வச்சிருக்கல. அதுக்கு முன்னாலே ஞானனாய் சந்திரன், ஞான சந்திரகளான். தபளே சாண்ணபதனம் வீரம், ஒவ்வொரு முகத்துக்கும் நிறம் சொல்லியிருக்கார். தபளே சாணம்பதனம், ஈசானம் பளிங்கு நிறத்துல இருக்கு. பீதம் தத்புருஷானனம், தத்புருஷம் மஞ்சள் நிறத்துல இருக்கார். கிருஷ்ணா அகோரமுகோ பேதன், அகோரமுகம் கருப்பு. ரத்தாபோ ரத்தபத்ரகன், அவருக்கு ஈசான் வாமதேவன் வந்து ரத்த நிறத்துல இருக்கார். சுஷ்பேதம் பஸ்திமாசைகன், மேற்கு முகம் வெள்ளை. இப்படியாக அவருடைய நவரங்களுடைய நாகோபீதினம் சாந்தம், பூணர் இருக்கேதான் நாகத்தை தான், நான் பாம்பு தான் பூனைதான் போட்டிருக்காராம். பூ பாம்பையும் நம்மளுக்கு மூர்த்தி இணைக்கார, தியானஸ்வரமே இல்லை. எல்லாம பிள்ளையார் அறையில கட்டியிருக்காரு, ஒருத்தர் இருப்பில் கட்டியிருக்காரு, ஒருத்தர் கழுத்த போட்டிருக்காங்க. இப்படி கேட்டவர் பாம்புக்கும் நம்ம மூர்த்திக்கு என்ன சம்பந்தமோ தெரியல. எல்லா தியானஸ்வரத்திலையும் பாம்பை சேர்க்காத தியானஸ்வரமே கிடையாது. இவர் பூனைதான் போட்டிருக்காரு. பிள்ளையார்ட கேட்டு அவர் அறையில கட்டியிருக்காங்க, என்ன பண்ணுவாரு? ஜடா கண்டு வந்து ஜடையுடன், அப்புறம் 16,000 10 திருக்கணங்களுக்கு 10,000 சக்தி சீசூல கட்வாங்கம், சக்தி 80,000 சூலம் கட்கு கத்தி. வரவுயக்ரகராங்குஜம் வாம தட்சிணயோர்ஹஸ்தே டமருன் பீஜபூரகம் நாகாட்ச சூத்திர நீலாத்மம், நாகம் வச்சிருக்கார். விப்ராணம் பஞ்சபிக்கரைஹி, இப்படியாக அவனை தியானம் பண்ணணும்னு சொல்ற. தமிழ்ல இதுக்கு நேரான ஒரு பாடல் இருக்கிற மாதிரி தெரியல. அவர் சைவானுஷ்டான வீல வாலையானந்த ஒரு செய்யுள் போட்டிருக்காரு, ஆனா அவராய் ஏற்றி போட்டிருக்காரா வேற எதிரிருந்து போட்டாருங்கிறது தெரியல. இதன் பின்பு ஆவாகனம் தான் சொன்ன. இது வித்யாதேகாய நமஹா ஆனு போட்டோம். அப்புறம் நேத்திரேபியோ நமஹா நேத்திரம் கொடுக்கணும். அப்புறம்தான் ஆவாகனமே சொல்லப்பட்டிருக்கு. வைதிக பூஜைக்கும் ஆகம் பூஜைக்கும் டிஃபரன்ஸ் இங்கே தான் வரும். நம்ம ஆகம் பூஜையில பூரா முதல்ல வித்யாதேகம் அங்கே ஞான ஸ்லோகம் வரும், நேத்திரம், அதுக்கப்புறம்தான் ஆவாகனம். அவன் இரண்டு கைகளை புஷ்பங்கள் எடுத்துக்கொண்டு மூலாதாரத்திலிருந்து போறதாக பாய்ச்சி நடக்கும். துவாரசாந்தத்தை விளங்கணும். துவாரசாந்தத்தில் எங்கும் நிறைந்திருக்கிறான் இறைவன் அந்த புஷ்பத்தில் வந்ததாக பாவிச்சு அப்படியே இருக்கும். அங்கிருந்து இதை வராரு, அவருக்கு ரெஸ்ட் வேண்டாமா? அதுக்காக நீங்க இந்த நந்தவொடனே ஒரு செகண்ட் அப்படி நிப்பாட்டி எனக்கு எழுது காசினால மூச்சை உள்ள வாங்கி ஸ்தம்பனம் பண்ணி இயன்றளவு பஞ்சாட்சரம் ஜெபம் பண்ணி பலதாசனாவிட இங்க சுவாமி இங்க புஷ்பத்தை வந்ததாக பாவிச்சு இந்த ஆவாகனம் அழைத்தல் நல்லதான பொருள். ஸ்தாபனம் ஏன்னா எனக்காங்க இருக்கும் ஆண்கள்ற மாதிரி. அது சன்னிதானம் நமக்கு சமீபத்தில் வரணும். அவருக்கு நமக்கும் அங்க காலுக்கு எண்ணில் ஆறும் எனக்கு இனியார் இல்லை. நமக்கு யார் இனியார் சொல்லுங்க பாவம். கௌச்சரன் பையன் சொல்லுவான், கழடி சாக மாட்டான் கழுத்தறிட்டு இருக்கு, இவர் போனாலும் நமக்கு அடுத்த கால பேங்க் எவ்வளவு வச்சிருக்காரு போக்குன்னு பார்க்கறதுக்கு வழி இல்லாம தலமாட்டை வச்சுட்டு படிச்சிடாரு. எல்லாம் முற்றார் துட்டு இருந்தா போட்டுவான், இல்லைன்னா போயிடுவான். ஓரவினர்கள் எல்லாம் ஒட்டும் நமக்கு வரமாட்டான். நமக்கு இனியவன் யாருமே இல்லை. இருக்கிற போல நடிப்பான், நாடகத்தான் உன் அடியார் போல் நான் நடுவே நடித்தேன். அடியாரே நாடகம் போட்டான்னா நான் விளையாட்டு. என்னில் யாரும் எனக்கு இனியார் இல்லை, என்னிலும் இனியான் ஒருவன். நமக்கு நாம் இனியன் தானே, ஆனா அதை விட இனியனா என்னில் இனியான் யாரும். என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம்போங்க, என்னுள்ளேன்னு இருக்க என்னன்பர்தான் அவன் தான் நமக்கு இனி, யாரும் நமக்கு இனியார். அட இப்போ சிவலிங்கருக்கு இப்போ ஆவுடையாள் போயிட்டு ஆவுடையாளுக்குள்ள சீனிவாசன் இது சிவம் ஆவுடையாள் சக்தி ரெண்டும் சேர்ந்து சிவசக்தி ஐக்கியத்தைதான் அதை குறிக்கிறது. உடையாள் உண்டன் நடுவிருக்கும் உடையாள் நடுவில் நீருச்சு. உடையாள் அதுக்கு நடுவில் நீருக்க இதுக்கு நடுவில் அதுக்கு அது அடியேன் நடுவில் இருவீரம் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கலான். சத் சங்கன்னு சொல்ற அடியார் நடுவில் இருக்கணும். இதனால தான் நம்ம தவறு செய்ய முடியாது. அவன் பார்த்துட்டு காண்டே கஜான் ஆண் அரை இன்னொரு இடத்துல ஆரணம் நான்கிற்கும் அப்பாலவன். ஆரணம் நான் வேதங்கள், வேதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். அரியத்துணின் ஆரணம் நான்வனுக்கும் அறியான், அவாருக்கும் அறியான். நடுவாய் நிறைந்த பூரணன் எந்த புகழி பெருமான் பொழில் அத்தனைக்கும் காரணம். அந்த கரணம் கடந்த கருப்புரள், நம்முடைய அந்த கரணங்களெல்லாம் கடந்தவன் அவன். அதனால்தான் அன்பரியாகத்தில் அவர் பூஜை பண்றான். இப்படி அவருடைய சுவாமியை தியானம் பண்ணி கணக்கணும். இதை 11 திருமுறையில் அழகான ஒரு பாடல் இருக்கு. கருமுதல் தொடங்கி பெருநாள் எல்லாம் காமம் வெகுழி கழிபெறும் பொய் எனும் தூமையில் குப்பை தொலைவின்றி கிடந்து. உள்ள இவ்வளவு குப்பை கிடக்கு, எப்போ இவ்வளோ கிடக்கு. அரிகின் இகழ்ந்து போக்கி நோக்கி பொருதினன் மயிருள் நிறத்து மதுனரை அடுசினத்து ஐவகை கடாவும் யாப்பமின் அகற்றி அன்பொழு மெழுகி அருள்விளக்கேற்றி துன்பம் எனும் இருளை துறந்து முன்புற மெய்யனும் விதானம் எரிற்று. சுவாமிக்கு விதானம் இருக்கிறார் கிழமை. மெய்யனும் விதானம் எரித்து நொய்ய கீழ்மையில் தொடர்ந்து கிடந்த எண்ணம் என் சிந்தை பாடரை உனக்கு பள்ளியறையாக்கி. நான் கொடுத்துருக்க இடம் அப்படின்னா கீழ் நொய்ய கீழ்மையில் தொடர்ந்து கிடந்த என் சிந்தை பாடரை உனக்கு பள்ளியறையாக்கி எந்த சிந்தை தாமரை செழுமலர் பூந்தபிசு எந்த நீ இருக்க இட்டன. அந்த இளைய தாமரத்தை உன் வைத்தான் அருணனி சுரக்கும் பிரளய விளங்க நின் செல்வ சிலம்பு மல்லனமிழற்ற அமையா காட்சி இமயக் குழந்தையும் உடனே கொண்டு இழந்திருத்தகம் எம்பெருமானே சுவாமியும் எழுந்த நான் எப்படி கடந்தேன், அதை என்னை எடுத்து கொண்டு வந்திருக்கியே. அதனால அந்த உன்னை மன ஹிருதயத்தை உனக்கு பள்ளடியை ஆக்கியிருக்கேன், எழுந்தளம் என்று பிரார்த்தனை. அந்த அந்தரங்க, அதாவது அந்தர்யாகத்தை குறிப்பாக அப்படி அங்கங்கே திருமுறைகளை சொல்லியிருந்தேன். அப்புறம் சனி ஆபாகனம், ஸ்தாபனம், சன்னிதானம், சன்னிரோதனம், தாளத்திரயம், திக்பந்தனம், அவகுண்டனம், தேனுமுத்திரை கொடுக்கும். பின்பு என்ன, அதுக்கப்புறம் தான் பாத்திய ஆகமனார்க்கியம். சுவாமி வந்தாச்சுன்னா அவருக்கு உபச்சாரம் பண்ணணும் இல்லையா. அதாவது ஒரு பெரியவாள் வந்தா என்னெல்லாம் செய்யணும், முதல்ல வாளுக்கு பாத பிரசாரம் எல்லாம் எடுத்து கொடுக்கணும், உடனே ஆசனம் போட்டு அவள் உட்கார சொல்லணும், காலதபனா ஆச்சமனம் பண்ணியே ஆகணும். எப்பதான் ஆச்சமனம் பண்ணணுங்கிறது சொல்ல சொல்லியிருக்கேன், காலதபனா உடனே ஆச்சமனம் பண்ணணும். ஆச்சமனம் கையை காட்டா அர்ஜுன் கையில ஜலம் விடணும், உழவுக்கு அப்புறம் தான் அடுத்த சமாதானம் பேசணும். அதுமாரி நான் சுவாமியே வந்து உட்கார்ந்துருக்கார், இப்ப அவருக்கு பாத்தியாச்சமனே யாரும் கொடுக்க வேண்டாம். பாத்தியம் திருவடி கழுவுதல், அவருக்கு ரெண்டு திருவடி இல்லையா, அப்ப ரெண்டு தரம் கொடுக்கணும். அப்புறம் ஆச்சவனம் மூணு தரம் இல்லையா, இப்ப மூணு தரம் கொடுக்கணும். அர்க்கம் ஒரு தரம் சிறசில கொடுக்கணும். இதுக்கு மந்திரம் என்ன, எல்லாம் சிவாயனமாதான். நமக என்ற சப்தத்தினாலே பாத்தியமம், சுதா என்ற சப்தத்தினாலே ஆச்சமனியமம், ஸ்வாஹா என்ற சப்தத்தினாலே அர்க்கம் கொடுக்க. சிவாய நமஹா, சிவாய நமஹா, சிவாய சுதா, சிவாய சுதா, சிவாய சுதா, சிவாய ஸ்வாஹா சரசன் பாத்யாஜமனார்க்கம் கொடுக்கும். இதுல ஒரு சிக்கல் இருக்குப்பா, ஏன்னா திருவாளுதுறை ஆதீன சம்பிரதாயத்துக்கு விரோதமா தர்மோர்கனியாக ஒரு தம்பிரான் ஒரு எழுதினார், சிவசமவாதமாக ஒரு எழுதினார் சித்தியார். அதுக்கு சுவாமி கண்டனம் பண்ணார், சுஞ்ஞாசன் அதுக்கு கண்டனம், கண்டனத்துக்கு கண்டனம், சித்தாந்த மரபு கண்டனம், சித்தாந்த மரபு கண்டன கண்டனம். அதுல ஒரு இடத்த வருது, எது சொல்றேன்னா, இந்த கலையில என்னத்துக்கே எங்களுக்கு என்ன, தவறாக குறுகொண்டிருக்கிறார்கள் நமது அடியாரிலே சில பேருங்க காட்டு. அதாவது அவர் இடத்துல சொல்றாருன்னா, ஆபாகனமே இல்லாத போது அபிஷேகம் எற்றுக்குன்னு ஒரு கேள்வி வருது. இதை நம்ம அடியார வச்சு தடுத்துருக்கார். அப்போ ஆபாரம் பண்ணிட்டா அபிஷேகம் பண்ணணும், அபிஷேகம் பண்ணிட்டு ஆபாரம் பண்ணணுமா, இந்த கேள்வி. அபிஷேகம் பண்ணிட்டு ஆபாரம் பூஜை பண்ணணுமா, ஆபாரம் பண்ணிட்டு அபிஷேகம் பண்ணணுமா, ஆனமா. இவா வெறும் பெரிய சண்டை எங்கள் ஊரில் நடந்து, அப்போதான் நிறைய ஆட்கள் படித்தவரெல்லாம் நிறைய ஜாதி சொன்ன. அதாவது என் பேர பையன் ஒருத்தன் மூணு வேதையும் படிச்சுட்டான், மூணு வேதமும் படித்து, ஏன்னா படிச்சிருக்கானே தெரியாது, இப்போ மாடத்தில் வந்தால் என்னடா படிச்சிருக்கேன்னு சொன்னாலும் சரி படிக்கவன்ட்டேன். அடுத்தவரை என்ன செய்ய போறேன்னா, மீமாம்சை படிக்க போறேன்னா, மீமாசை படிச்சு என்ன செய்ய போறாங்க, நான் தான் படிக்கணும். ஒருத்தர் கேட்டார், மீமாசைனா என்னதுன்னு கேட்டாரு பெரியமாமக்கு. அவன் உண்டுன்னு சொன்னா நான் இல்லே சொல்லணும், அவன் இல்லைன்னு சொன்னா நான் உண்டு சொல்லணும். இந்த பாத்திரத்தை அவன் கவுத்தணும்னு சொன்னா இல்லை நிமித்தனும் நான் சொல்லணும், இல்லை நான் நிமித்தம் சொன்னா அவன் கவுத்தணும் சொல்லணும். இதுதான் இது படிச்சாரு விவகாரம் பாய்ச்சி போறான். எது சொல்ல, அது மாதிரி சித்தான உறவு கண்டனான் நான். அவர் வந்து சனிகலிங்கத்தை பத்தி பேசும்போது சொல்லியிருக்கார், சனிகலிங்கத்தை வந்து ஆபாரம் பண்ணதுக்கு அப்புறம் தானே நம்ம அபிஷேகம் எல்லாம் பண்ண முடியும் மானசீகமா இல்லையா. சனிகலிங்கத்தை அபிஷேகம் பண்ணோம்னா பண்ண அப்படியே கரைஞ்சி வீடு தந்தனம் போறான், சுவாமியே வல்லிய ஜெயிக்க அபிஷேகம் பண்றது. அவர் அதுதான் கேட்டார், சனிகலிங்கத்துக்கு தான் அவரு ஆவானத்துக்கு அப்புறம் அபிஷேகம் சொல்லியிருக்காரு, ஸ்வரலிங்கத்துக்கு அப்படி இல்லை. எப்படின்னா எங்க நாங்க வச்சுக்கோம் ஸ்வரலிங்கம், அது சுவாமி அங்கேதான் இருக்காரு, எங்க போனாரு, நீங்க சனங்கலிங்கத்துல நீங்க ஒடுக்குறீங்க, நாங்க ஒடுக்க மாட்டோமே, ஸ்வரலிங்கத்துல ஒடுக்கமே கிடையாது, அங்கேதான் இருக்காரு. அதனால வச்ச உடனே நாங்க அபிஷேகத்தை ஆரம்பிச்சிடறோம், பாத்தியாச்சனம் கொடுத்த உடனே அபிஷேகத்தை ஆரம்பிச்சிடறோம். அதை புரிஞ்சுட்டு அப்படி நீங்க செய்யறது தப்பு, ஆபாரம்லாம் பண்ணிட்டு தான் அபிஷேகம் பண்ணணும், இந்தப்பா இப்படி நீங்க கடைசியில் உன் போய் சேருன்ட்டேன். தப்பாக பொருள் புரிந்து கொண்டு அதான் இங்கே எதுக்கு சொல்ல வரேன்னா, சனிகலிங்கத்தை பூஜை செய்கிறவர்கள் முதல் ஆவாகனாதி உபச்சாரங்கள் எல்லாம் கண்ணிய பின்பு மானசீகமாக அபிஷேகத்துவனும். சிரலிங்கம் பூஜை பண்ணுறவர்களுக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்கு. பண்ணுறதுனால தப்பு இல்லை, ஆவாகனம் பண்ணிட்டு பண்ணுறதுனால தப்பு. இப்படி கொடுத்து அப்போ மூன்று தத்துவ திரையங்களால பூஜை, ஆத்ம தத்துவாய நமஹ, அபிஷேகம், மற்ற வஸ்திரங்கள்லாம் சாற்றி எல்லாம் செய்யணும். இதுக்கு ஒரே வாக்கியமா அடிச்சு கடிசூத்திர கௌபீன வஸ்திர யஜ்ஞோபவீத திவ்ய பரிமள கந்த குங்கும லாஜ புஷ்ப அக்ஷதான் சமர்ப்பதான் ஒரே அடி எல்லாம் போட்டாச்சு உங்கள்கிட்ட. அவட கடிசூத்திரம் சாப்பிட்டாவே உபயம் சாப்பிட்டாப்பியான்னு முடிட்டாச்சு எல்லாம் முடிச்சாச்சு. அப்புறம் ஆத்மத்திரயம் தத்துவத்திரயம். அப்போ ஆவாரம் பண்ணி முடிஞ்ச உடனே அவருக்கு ஒரு பிரார்த்தனை, சுவாமின் சர்வ ஜெகநாத யாவது பூஜாவசாமகம் தாவத்தம் பிரீதிபாவேன லிங்கேஸ்மின் சந்நிதர் பவ. சுவாமி சர்வ ஜெகநாதரே, நான் பூஜை முடிச்சேன்னே கொஞ்சம் ஏந்திரும், யாவது பூஜாபசான பூஜை முடிந்தன்னையும் தாபத்தம் பிரீதிபாவின என் மேல இறக்கம் கொண்டு இங்கே இருந்தரணும். இப்படி அது பூஜை. அதுக்கப்புறம் ஈசானாதி பஞ்சபிரம்மத்தினால லயாங்க பூஜை, அதுக்கப்புறம் தான் போகாங்க பூஜை பஞ்சாவரம் சொன்னோம். எடுத்து சொல்ல வர பஞ்சாவரம் பூஜை செய்து முடிஞ்சதுக்கு அப்புறம், அப்புறம் தூபதீப நைவேத்தியம் கற்பூரம், கற்பூரம் கிடையாது பண்ணு பண்ணி நான் சொன்ன அடிக்க வந்துடும் என் புழப்பை கெடுக்க வந்துச்சேம். கற்பூரம் காட்டுறதே நம்ம சம்பிரதாயத்தில் கிடையாது, இன்று இடையில வந்தது. அதுக்கு ஒரு தனியாக ஒரு கற்ற எழுதி எல்லாரும் ஊருக்கெல்லாம் அனுப்பிச்சேன். டிவியில இருந்து எங்கிட்ட வந்து பேட்டி எடுக்க வந்தான், எல்லாம் சொன்னேன். இது அப்படித்தான் செய்யறாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா நீங்க சொல்றபடி இது வந்து கெமிக்கல் தாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, எங்க வீட்டு எடுத்தாப்பு தான் சூடம் செய்யறான். நாங்க போய் கேளுன்னு போனோம், தோழி வருட்டான் சொல்ல முடியாதுட்டான், தொழில் ரகசியம் சொல்ல முடியாது போன்ட்டான். பார்த்தலா சொன்னாரா பார்த்தலான்னு ஒழுங்கு இருக்குன்னா காட்டிடலாமே, அவர் சொல்றது தப்பியான்னு சொல்லிடலாம்ல, குற்றம் அல்ல முடியாது காட்ட முடியாது போன்ட்டான். அவ்வளவுதான் ஆசிட். அதாவது பெட்ரோல் எடுக்கிறான், பெட்ரோல் எடுத்து அதுக்கு அடுத்த கழிவு தான் டீசல், அது இருந்த கழிவு ஆயில். இப்படியே எடுத்து எடுத்து எல்லாம் முடிஞ்சு கடைசியில ஒரு பொருள் மிஞ்சிருது, அது வெள்ளையா இருக்கும். அதை கொண்டு வந்து வேற என்னெல்லாமோ சேர்த்து சூடம் தயார் பண்றோம். அதனால அது கொளுத்தணும்னா பக்கத்தில் இருக்க முடியல, அது கொளுத்து முடிஞ்சோன்னா ஒரு கொஞ்சம் போல ஆயில் மிஞ்சிருக்கும் பார்த்தா செய்யும் கொஞ்சம் போல திறவும். இதைத்தான் சொல்ல காட்டக்கூடாது. இது என்னன்னா ஒரே புகையா இருக்காலும் ஒரு அச்சருக்கு தொண்டை பேச முடியல, டக்குன்னு தொண்டை அடிச்சு சரி டாக்டர்கிட்ட கொண்டு காட்டினா நீர் என்ன பண்றேன்னு இந்த மாதிரி போதும், கற்பூரம் காட்டணும் இனிமே காட்டக்கூடாது. அந்த புகை ஊராங்க இருந்து உருண்டு ஆயிடுச்சு, பேச முடியல முழுங்க முடியல. அந்த டீ வடிவு அனைய கோயில பாட்டிட்டான். ஆமா, இந்த சூடங்காற்றுங்கிறது நம்ம வழக்கத்தில் இல்லை, தூப தீபம் தான். ஆமா, தீபத்தையே ரெண்டாந்திரம் காட்டலாம், கட சூடனுக்கு வரலாம். தூப நிவேத்த கற்பூரம், அப்புறம் பிரதட்சணம் பிரார்த்தனை, அப்புறம் பஞ்சபுராணம், இதை தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லணும். பூஜை முடிஞ்சாச்சு. இதுல எதுக்கு இத்தனையும் கண்ணி பாடத்தை படுத்தினார்கள் சித்தாந்த இந்த சித்தியா இருந்தா, சிவஞான சிவன் காஞ்சி புராணத்தை ஒரு முறை சொல்லிக்கிட்டே போறார், சித்தியாரத்துல வேறொரு முறையா இருக்கு. அன்பர் யாகந்தனை முக்தி சாதனமாய் அரங்கிடுவர் அருதானம் ஆன்ம சுத்தியாகும் கந்தமலர் புகை ஒளி மஞ்சனம் அமுது முதலாக கண்டனமெல்லாம் மனத்தால் கருதி கொண்டு சிந்தனையில் அர்ச்சிக்கும் சிவனை ஞானத்தால் சிந்திக்க சிந்திக்க கற்பனத்தை விளக்க வந்திடன் அவ்வொழிகோல் மருவியார் உள்ளத்தே வரவர வந்திடுவன் என் மலமானது அருமை. அதாவது இப்படி அந்தர்யாயத்தினாலே மனத்தினாலே சிந்திச்சு சிந்திச்சு வழிபட வழிபட எப்படி ஒரு கண்ணாடியிலே உனக்கு அழுக்கானது கொஞ்சம் கொஞ்சமான் நீங்குமோ, தர்ப்பணத்தை விளக்க வந்திருந்த அவ்வொழியோ நமக்கு நிமலமாகி வாசனம் என் மலமானது அருமே. அந்தர்யாகத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கும். சாரா தண்டவாணி தேசியர்கள்லாம் கேள்விப்பட்டி மகாவித்வான், ரெண்டு மொழியிலும் வல்லவர். அவர் எங்க ஊர்ல வந்து பேசிட்டு இருந்தார் எங்க கழகத்துல. அவர் சும்மா இருக்க மாதிரி நான் முன்னால உட்கார்ந்துருந்தா பேசி டப்புன்னு இப்பாட்டிடுவார். அதுக்கு அத்தாவில் என்னது எங்கிட்ட கேட்பார். அது கூட நான் எடுத்து கொடுக்கணும் பம்பு. அவர் தெரியாம இல்லை பம்பு பிடிக்காம பார்ப்போம். வித்வாத்தின் வித்வான் வந்தாச்சினாலே பம்பு அது உள்ள சேர்ந்துடும். ஆமா, இந்த மாதிரி அந்தர்யாயத்தை பேசிக்கிட்டே வந்தார். ஆமா, இந்த ஆர்மாவுக்கு வந்து ஒடுக்கியாச்சு, அப்புறம் மீள வரணும்ல ஆனார். ஆமா வரணும்னு. அது எப்படி வரும் ஆனார். நாம தொட்டி போட்டா எடுத்து வர முடியும் எப்படி வரும் கேட்டேன். பாவனை தானே யார், அது எதுக்காக செய்யறோம். நல்ல கரு சொன்னார். போய் சேர்த்துட்டு வருத்த ஒரு செகண்ட் அங்க இருக்குல்ல, அப்படி தினசோறும் ஒரு செகண்டு அரை செகண்டு ஒன்றரை செகண்டு அங்க இருந்து வர வர வர சுவாமி கொஞ்சம் கொஞ்சமா அங்க சிவனுடைய போயிட்டு போயிட்டு வரனால பக்குவமாகறது. அதனால ஆன்மா பக்குவம் அடைய வேண்டுமானால் அந்தர்யாகம் கண்டிப்பா அவசியம். அதான் தர்ப்பணத்தை விளக்க வந்திடம் அவ்வொழிகோல் பின் மலமானது அருமே. இந்தனத்தின் எரி பாலின் நெய் பலனத்தின் இரதம் எள்ளின் கண் எண்ணையும் போல் எங்கும் உடன் இறந்தன். இறைவன் எங்க இருக்காங்கிறதுக்கு உதாரணம் இந்தனத்தில் எரி, விறகுல இருக்கிற அக்னி. அனே மாதிரிக்கு அது புரியல, எனக்கும் நம்மளா புரியாம இருந்தது. விறகுக்குள்ள தீ இருக்குன்னு அது எப்படியா இருக்கு, அது வெறும் கட்டை. நான் தட்டி பார்த்தேன் கொட்டி பார்த்தேன், ஒரு தீயும் காணாமையா. அது யாகத்தை பற்றி வைக்கும்போதுதான் வரும். அதாவது யாகசாலையில அக்னியை எப்படி உண்டாக்கணும் ஆனு முறைகள் சொல்லியிருக்கான். முருகா வாங்கி கடைய ஒன்றுக்கு மேம்படுத்தேன் கடைஞ்சி எடுக்கணும், அதுதான் உத்தமமான அக்னி. அது போச்சு. இல்லை அந்த மடப்பள்ளியிலேருந்து அக்னியை எடுத்துட்டு வரணும் உத்தம். இல்லை அதுவும் இல்லை, மடப்பொடியில பூனை உடச்சு போய் கிடக்கு ஒன்றும் இல்லை. ஆனா அப்படின் இங்கே வச்சு அக்னியை உண்டாக்கி அதை கொண்டு வச்சு சூடனை வச்சு கொடுத்தே கூடாது. நான் சூடனே கூடாதுங்க, சூடன் வச்சா இப்போ கொடுத்துறான்னு ஆட்டு வைக்கணும். இப்போ இந்தனத்தில் அறிய எப்படியா வரும், முருக வாங்கி கடை நிற்குமேனா அது யாகங்கள் செய்கிற வீடுகளில் இருக்கும். நான் ஒரு ரெண்டு தரம் நான் பார்த்தேன், அது பண்ணி காட்டினார். அந்த குழி மாறி இருக்கும் மரத்தில், மேலே ஒரு கம்பு நீளமான கம்பு, அதில் கயிறை கட்டு தயிர் கடையை மாதிரி இருக்கும். ரொம்ப இழுக்கணும், சும்மா லேசாக அழுத்தா வந்துடாது. ஒரு பலமான ஆள் இழுத்தா தான் ஒரு என்ன மாதிரி அழுத்தா வராது. கிரு கிரு கிருன்னு இழுத்து இழுக்க டப்பு டப்புன்னு பொறி வரும். பஞ்ச பக்கத்தில் அழைப்பாங்க, டக்குன்னா பஞ்சில் பிடிச்சா பஞ்சம் எடுத்து அதை வச்சு டெவலப் பண்ணணும். அக்னி டெவலப் பண்ணி அதை தான் ஒன்றரை வைக்கணும்னு கடையவா கிடையாது. தயிரே கடையில் நாம் வைப்போம், வேணாம் விலைக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதைத்தான் இங்க எரி இந்தனத்தின் எரி, அப்பதான் மரத்துக்குள்ள அக்னி இருக்கு. பாலின் நெய் பலனத்தில் ரம், பழத்தில் இருக்கிற ரசம். எள்ளின்கள் எண்ணெய் தில தைலமைவஸ்தித்வா பகிரந்தர் விவசிதான் ஆகணும். தில தைலமை திலத்தில எப்படி எள்ளுக்கோ நெல்லில் எப்படி எண்ணெய் இருக்கோ அது போல இறைவன் இருக்கான். பகிரந்தர் உபஸ்திதாக மேலும் இவனை என்னதான் வந்தனை செய்து எவ்விடத்தும் வடிவளரே அருளும் மலம் அறுப்போர் ஆன்மாவில் மலர் அடிஞானத்தால் சிந்தனை செய்து அர்ச்சிக்க சிவன் உள்ளத்தே தோன்றி தீ இரும்பை செய்வது போல் சீவன் தன்னை வந்தனைய அறுத்து தானாக்கி இரும்பு வச்சன் டான் டான் அட்டிங்க அட்டிச்சு அந்த மாதிரி நம்ம அப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். ஆமா, துன்பங்கிறானுக்குள்ள வச்சு நல்லா நடிக்கிறாங்க நம்ம. அது மாதிரி தீயில நல்ல காய வச்சோம் சுமாட்டி விட்டு அடிக்கிறதான் நமக்கு இஷ்டம் போல வளையன். நம்ம வளைக்கணுமே, எப்படி வளைக்க முடியும்? இது பண்ணாதான் வரும், கஷ்டப்பட்டாதான் அவனுக்கு ஞானம் வரும். கஷ்டமே பண்ணலன்னா அவன் ஞானம் வரும். வந்த மாதிரி பாவனை பண்ணலான், உண்மையான ஞானம் யாருக்கு வரும்னா வாழ்க்கையில அடிபட்டாதான் அவனுக்கு வரும். அது மாதிரி பாராக்கி தன் பரப்பெல்லாம் கொண்டு போந்து பறிப்பன் இப்படி சொல்லியிருக்கார். இந்த மாதிரி பாஷ்யத்துல இத வேறொரு மா சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, அந்தரத்து எங்கன் அவள் கோள்கள், அந்தரத்துல ஒன்பது கோள்கள் எங்குறது, ஏனை கோள்கள் போல காணப்படாத ராகு கேதுக்களை, சூரியன் சந்திரன் எல்லாம் இருக்கு அதெல்லாம் காணலாமா, ராகு கேது பார்க்க முடியாதுன்னு சொன்னார். காணப்படாத ராகு கேதுக்களை உபராகத்தில் சந்திராதித்யரிடத்தில் காணுமாறு போல, உபராகம்னா கிரகணம், கிரகணத்துல பார்க்கணும், ராகு கேதுக்களை பார்க்கணும், சந்திரனோடு சேரும் போது பார்க்கணும். பதி பசு பாசங்களுள் யான் இதனை அறிந்தேன் அறிகின்றேன் என்னும் உணர்வுக்கு விடயமாக காணப்படும் பசுப்பாசங்களோடு ஒப்ப வேறு காணப்படாத பதிப்பொருளாகிய முதல்வனை தன் இதயத்தின் கண் அங்கெழுத்து ஊதுமுறையால் காணுமாயின், கோலை நட்டு கயிற்றினால் சுற்றி கடையவே காட்டத்தினன்றும் தோன்றும் அஞ்சு காட்டன மரம், அதிலிருந்து தோன்று அங்கி போல அக்னி போல் அமுதல்வன் ஆண்டு தோன்றி அறிவு கருவாய் விளங்கி நிற்கும். அப்பொழுது தானும் கணவைச் சேர்ந்த இரும்பு போல தன் சுதந்திரத்தை விட்டு அம்முதல்வனுக்கு அடிமையாமாகலாம். அந்தரியாகத்தை பற்றி இப்படி குறிப்பா சொல்றார். இப்படி அந்தரியாகத்தை பற்றி மிக விரிவாக சொல்றார். உற்சவத்தை பற்றியும் சொன்ன அத சிவஞான புறத்துல ஒரு உதாரண சீவிடால உங்களுக்கு தெரியும் என்னன்னு. மண் முதல் நாளம் மலர் வித்தை கலாரூபம் எண்ணிய ஈசர் சதாசிவம் நன்னில் கலையுருவாம் நாரமாம் சக்தியதன் கண்ணாம் நிலையதாம் அச்சிவன் தான் நேர். அதாவது பிருத்திவி முதல் சுத்த வித்தை தத்துவரை இருக்கின்ற ஹிருதய கோயிலே இறைவன் இருக்கின்றான் இப்படி எல்லாம் சொல்லி பூஜை பண்ணலாம் சொல்லிட்டாங்க. இதுக்கு வேதத்துல ஒரு ஆதாரம், தகரம் விபாவம் பரமேஷ்டபூதம் தக்ரம் விபாவம் பரமேஷ்டபூதம் யத் புண்டரீகம் புரமத்யதக்ரஸ்தம் தத்ராவிதக்ரம் ககனம் விசோக தஸ்மினயதந்தஸ்தசுபாசிதௌயம் யோ வேதாதௌ ஸ்வரக் ப்ரோக்தௌ வேதாந்தே ச ப்ரதிஷ்டிதஃ. யோ வேதாதௌ ஸ்வரக் ப்ரோக்தௌ, எந்த வேதத்தினாலே சொல்லப்படுகிறாரோ, வேதாந்தே ச ப்ரதிஷ்ட வேதத்தினாலே நிலைநாட்டப்படுகிறாரோ, தஸ்ய பிரகிருதீன சௌர்யான யப்பரஸ்ஸ மகேஸ்வரஹ. மகேஸ்வரன் தான் சூரமான் தான். இப்படி அந்தரியா தகரம் விபாவம் என்ற சொல்லி சொன்னார். இப்படி சொல்றார். இந்த கதையெல்லாம் இப்ப காஞ்சிபுராணம் என்னாச்சியா ஆன்னு கேட்டேன். அதாவது
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org. ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். திருப்பெருந்துறை இறைவன் திருவாதவூரரை ஆட்கொள்ளுதல் தொடர்ச்சி. வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அப்பொழுது மாநகர் என்று சொல்வது நகை. ஏன் மாநகர் என்று சொல்ல வேண்டும் என்றால், பெருமான் அங்கு அருள்பாலிப்பது அதனை மாநகர் என்று கருதி போலும் அருள்பாலிக்கின்றான். பெருமானுடைய வியூல அது நல்ல சிவத்தலம், அதனால பெருமானுக்கு புரியுற மாதிரி பேசுறார். இப்பொழுது உலகம் எல்லாம் எதை பெருசு நினைக்குதோ அந்த பெரிய பொருள் எனக்கு வேண்டாம், உலகம் பெரிய பொருள் என்று கருதுகின்ற எந்த பொருளும் எனக்கு வேண்டாம். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும். சரி, அப்ப என்ன வேணும்? பெருமானே, உன் திருவடிக்கு தொண்டு செய்து நான் உற்பவம் ஒழித்தல் வேண்டும், உருபவம் ஒழித்தல் வேண்டும், மறுபிறவி அழிக்க வேண்டும். உன் திருவடிக்கு தொண்டு செய்து கொண்டு மறுபிறவியை நான் நீங்க வேண்டும். உன்னடி அணிந்து நாயேன், உருபவம் ஒழித்தல் வேண்டும். என்னை இன்று அடிமை கொள்வாய் எம் உயிர்க்கு இறைவா, என்னை நீ அடிமை கொள்ள வேண்டும் பெருமானே. எனக்கு ஒரே பர்பஸ் வந்து பிறவி அறுத்தல் தான். பார்த்த பிற பருத்திடுவான் யானும் உனை பரவுவனே. எத்தனையோ பேர் பெருமாட்ட வந்து எத்தனையோ வேண்டிக் கொள்கிறார்கள், கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆனா குழந்தை பிறக்கணும், குழந்தை பிறந்தா ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்கணும், அது நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வரணும், அப்புறம் அதுக்கு கல்யாணம் ஆகணும், அதுக்கு வேலை கிடைக்கணும், அதுக்கு குழந்தை பிறக்கணும். லிஸ்டுக்கு ஒரு முடிவு கிடையாது. இந்த லிஸ்டுக்கு முடிவு கிடையாது என்பதை அறிந்த உடனே பக்குவம் இருந்ததுன்னா, பெருமானே இந்த லிஸ்ட் நான் அடுத்த ஜென்மாலையும் போடாம பெரிய மளிகை கடை லிஸ்டா இல்லாம உன்னுடைய திருவடியில சேர்த்துக்கணும். மீண்டும் பிறக்க கூடாது. வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை. கடவுளிடத்தில் நீ எதையாவது வேண்டு வேண்டுகின்றாய் என்று சொன்னால் பிறவாமையை கெட்டு பெற்றுக்கொள்ளும் வள்ளுவர் சொல்றார். கடவுள்கிட்ட வேண்டி பெற வேண்டும் என்றால் பிறவாமையை வேண்டி பெற வேண்டும். பிறவு பிறப்பு எடுத்துக்கிட்டா எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களும் வந்துடும். அதுக்கப்புறம் நம்மால அந்த சிக்கல் இந்த முடிச்ச அந்த சிக்கல் விழுந்த முடிச்ச நம்மால அழிக்க முடியாது. நம்ம ஆற்றல்ல இல்ல, குருநாதனுடைய ஆற்றல் தான் இருக்கு இந்த சிக்கல் எடுத்து விடுறது. ஆகவே பிறவிக்கு ஆசைப்படக்கூடாது. அப்ப பிறவாத நிலை வேண்டும் என்பதுக்காக என்னை அடிமை கொள்ள வேண்டுங்கிறார் சாமி. ஒரு பார்வை பார்த்தாரா, இப்பவுமே ஒரு பொருளை ஒருத்தன் வாங்கணும் அல்லது அனுபவிக்கணும்னு சொன்னா அது என்கும்பரன்ஸ் இல்லாம இருக்கணும். ஃப்ரீ ஆஃப் என்கும்பரன்ஸ், டைட்டில் பியூரா இருக்கணும். நீங்க ஒரு வீடு வாங்குறீங்கன்னா அதுல வில்லங்கம் இருந்தா வாங்குவீங்களா? ஒரு நகை வாங்குறோம் அப்படின்னா அது திருட்டு நகையா இருந்தா நீங்க எத்தனை பைசா கொடுத்து வாங்கியிருந்தாலும் பின்னாடி போலீஸ்காரன் திருப்பி கொடுங்கன்னு வாங்கிட்டு போடுவோம். திருடப்பட்ட நகையை நம்ம வாங்கி வைத்துக் கொண்டாலும் நம்ம தான் காசு கொடுத்துருக்கோமே அப்படிங்கறதால நகைக்கு சொந்தம் கொண்டாட முடியாது. டைட்டில் சுத்தமா இருக்கணும். இப்ப என்னை அடிமை கொள்வாய்ன்னு கேட்ட உடனே சாமி ஒரு பார்வை பார்த்தாரா, ஏற்கனவே நீ பாண்டியனுக்கு அடிமை தானே அப்படி சாமி நம்மளெல்லாம் பாப்பார். ஏற்கனவே நீ மனைவிக்கு அடிமை தானே, ஏற்கனவே நீ மக்களுக்கு அடிமை தானே, ஏற்கனவே நீ செல்வத்திற்கு அடிமை தானே, ஏற்கனவே நீ உன்னுடைய குலத்திற்கு அடிமை தானே, ஏற்கனவே நீ உன்னுடைய தவத்திற்கு அடிமை தானே, ஏற்கனவே உன் படிப்புக்கு அடிமை தானே. ஏன்னா இன்னைக்கும் சித்தாந்த சாத்திரமா இருந்தாலுமே கூட வாசல்ல சாமி வரும்போது பாக்காம புஸ்தகத்தை படிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. இதை எப்ப வேணா படிச்சுக்கலாம் மூடி வச்சுட்டு ஓடி போய் சாமியை பாக்கணும். சிவம் நம்முடைய சைவம் வந்து அன்பு நெறி, வழிபாடுதான் முக்கியம். சைவத்துல அண்ணா தெரிஞ்சுக்கணும், வழிபாடும் தொண்டு தான் முக்கியம், கல்வி என்பது செகண்டரி தான். கல்வி இல்லாமல் இருக்கக்கூடாது. கற்றல் கெட்டல் உடையார் பெரியார்னு சொல்லியிருக்கு. கல்வி என்பது நமக்கு ரிமைண்டர், அலாரம் மாதிரி. 7:50 இது அடிக்கும். ஏன்னா எல்லாரையும் அவங்க அவங்க வீட்டுக்கு அனுப்பணும். அவங்க அவங்க வீட்டுக்கு நீ இன்னைக்கு நேரத்துல அனுப்பிச்சா அடுத்த மாசம் 19 அவங்க நேரத்துல வருவாங்க. நீ இன்னைக்கு அவங்க வந்துதான் மாட்டிருக்காங்களேன்னு சொல்லி நீ அதிக உரிமை கொண்டாடினா அவங்க அவங்களுக்கு மட்டும் தெரியாதா? அடுத்த மாசம் வந்தாதான் அப்படின்னு ஒரு ரிமைண்டர் அலாம். கல்வி என்பது நம்முடைய கடமைகளை நமக்கு அறிவுறுத்து கொண்டே இருக்கும். அப்பொழுது அன்றாடம் திருமுறைகள் கல்வி வேணும். அது இந்த நீண்ட வாழ்க்கை பயணத்தை நாம வந்து படுகுழியில விழுந்துடாம போறதுக்கு இதே போன்ற கல்வி. இது அலாரம். இந்த 2 சொற்பொழிவா இருந்தா கூட இது அலாம் தான். ஆனா இது மியர்லி அந்த அலாம். நீங்க 2 தான் கேட்கணுங்கிறது இல்ல, நீங்க 1 கேட்டாலும் போதும். 1 தான் கேட்கணுங்கிறது இல்ல, 1/2 கேட்டாலும் போதும், 10 கேட்டாலும் போதும். நிறைய கேட்கணுங்கிறது கிடையாது. ஆனா என்ன செய்யணும்? நிறைய செயல்படுத்த வேண்டும். பெருமானை வழிபடுவதும் பெருமக்களை வழிபடுவதும் தொண்டு இயற்றுவதும். ஏன்னா வாழ்த்தவாயும் நினைக்க மடஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன், இதெல்லாம் சாமி கொடுத்துட்டு வேஸ்ட் பண்ண கூடாது அப்படின்னு பாக்கணும். ஆகவே நீ ஏற்கனவே வந்து நம்ம எல்லாத்துக்கும் அடிமையா இருக்கிறோம், பாண்டியன்ட்ட சம்பளம் வாங்குற ஆள் தானே நீ அப்படின்னு சாமி பார்த்தாரு போல இருக்கு. உடனே தொடர்ந்து குருநாதர் சொல்றார், எம் உயிர்க்கு இறைவா. எம் என்று சொல்லும் பொழுது பன்மையில சொல்றார். பன்மையில சொல்றாருன்னா தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்பவன் பன்மையில பேசுவான். ஐயா நீங்க எங்க வீட்டுக்கு வரணும், அவர் ஒத்தரதான் அவர் வீட்டுல இருக்கிறவர், நம்ம மரியாதைக்காக நீங்க எங்க வீட்டுக்கு வரணும். அப்ப அவர் எப்படி சொல்லணும்? நாளைக்கு எனக்கு அலுவலகத்துல முக்கியமான வேலை இருக்கு, இன்ஸ்பெக்ஷன் வராங்க, நாளைக்கு என்னால் உங்கள் வீட்டுக்கு வர முடியாது, மறுநாள் வந்து அரசாங்க விடுமுறை தான், அன்றைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வரேன். மரியாதை சொல்லுவோம். நாம் உங்கள் இல்லத்திற்கு எழுந்துள்ள வேண்டும் என்றால் தாங்கள் எனக்கு ஒரு ஏசி டொயோட்டா அனுப்புவீர்களா? நினைக்காங்க நாங்க திருமறை வகுப்பு எடுக்கணும்னா எங்களுக்கு என்ன சம்பளம் தரணும்? நாங்க எங்க மனைவி மக்களோட தான் எந்த ஊருக்கு போனாலும் போவோம். ஏன்னா அவங்க முகத்தை பார்க்காம எங்க கடவுளை பார்க்க முடியாது எங்களால. அதனால நாங்க வந்தா எங்களுக்கு நல்ல ஒரு ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணணும் அப்படின்னு கேட்கறவங்களும் இருக்காங்க. தங்களை தாங்களே பெருமையாக கருதி கொள்வதனால பன்மை வரும். நாம் நாங்க எம் உயிர்க்கு இறைவான்னு சொல்றார், எங்கள் உயிர்க்குங்கிறார். அப்ப குருநாதர் அகந்தையினால தன்னை பெரியவனா கருதுறாரா? அப்படி கிடையாது. எம் என்பது உளப்பாட்டு பன்மை. என்ன அர்த்தம்னா, நாம எல்லாம் புரிதர் பேரவையினுடைய உறுப்பினர்கள். புனிதர் பேரவை. அப்ப நான் மட்டும்தான், நானும் உங்க பேரவையில் ஒரு உறுப்பினர்னு வச்சுக்கோங்க, உறுப்பினர் தானே, அது ஒன்றும் சந்தேகம் இல்லையே. வந்து கேட்குறாங்க, ஐயா புனிதர் பேரவை வந்து வருமா, இந்த இடத்துக்கு வந்து திருவாசம் முற்றுதல் செய்வாங்களா? அப்போ சொல்கிறேன், எங்களுக்கு அன்றைக்கு திருமுறை வகுப்பு இல்லைன்னா நிச்சயமாக நான் அங்கே வருவோம். அப்போ ஒருவரை பார்த்து கேட்டால் கூட பலரையும் உளப்படுத்தி சொல்கிறோம். என்னென்னா ஒவ்வொருத்தரையும் நான் கேட்டு பர்மிஷன் வாங்க வேண்டியதில்லை, நான் தைரியமாக சொல்லலாம், நாம் எப்படி செயல்படுவோம்னு நமக்கு தெரியும். அப்போ உளப்பாட்டு பன்மையின் பேரு எம் உயிர்க்கு இறைவான்னு சொல்லும் போது, எம் என்பது உயிர்களை உளப்படுத்துகின்றார், எல்லா உயிர்களுக்கும் கடவுள் ஒருவன் தான். ஆகவே இந்த உயிர்களாகின்ற எங்களுக்கு உண்மையான தலைவன் நீ, மற்றவர்கள்லாம் பொய்யான தலைவர்கள் தான். அது பாண்டியனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, நண்பனா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி, பதவியா இருந்தாலும் சரி, அது நமக்கு உண்மையான தலைமைப்பாடு கிடையாது. அதுக்கு உண்மையான அடிமைப்பட போவதில்லை. உண்மையிலே இந்த உயிர் வந்து உயிர்கள் யாருக்கு அடிமை? உயிர்கள் இறைவனுக்கு அடிமை என்பதனால உளப்பாட்டு பன்மையினால எம் உயிர்க்கு இறைவா அப்படின்னார். ஆனால் எம் உயிர்க்கு இறைவா என்று சொன்னாலும் கடவுளே உண்மையான தலைவர் என்பதை அறிந்த அந்த உயிர் மட்டும்தான் பெருமாண்டத்திலே அடிமைப்படுமே தவிர, உண்மை நிலையிலே கடவுள் எல்லோருக்கும் தலைவனா இருந்தாலும் அந்த தலைமை உணராத உயிர்கள் தலைவனுக்கு அடிமைப்படாது, பொதுமக்களாக இருக்கும், அடியார்களாக இல்லாமல் பொதுமக்களாக இருக்கும். எம் உயிர்க்கு இறைவா அப்படின்னு சொன்னார். ஆகவே எனக்கு புறப்பொருளிடத்திலே பற்று கிடையாது, நான் இந்த உலகத்திலே எந்த ஒரு தலைவருக்கும் அடிமையும் கிடையாது, உனக்கு மட்டுமே நான் அடிமை என்று சொன்னார். முன்னுற வணங்கி நின்றார் முகமெல்லாம் கண்ணீர் வார, தன்னுடைய திருக்கண்களில் இருந்து கண்ணீர் ஆறு ஒழுக பெருமானுடைய திருவடியில விழுந்து வணங்கி, மாட்டேன்னு மட்டும் சொல்லிடக்கூடாது, அழுத புள்ள பால் குடிக்கும், அழுது கொண்டே ஒரு விண்ணப்பம் செய்யும் பொழுது பெருமானுக்கு மனம் இறங்கும். எனக்கு வேற இடத்திலே பற்று கிடையாது பெருமானே, நீ ஆட்கொள்ள வேண்டும் என்று உணர்ச்சியின்றி சும்மா சொன்ன ஒரு வாரம் கழிச்சு வாங்க அப்படின்னு சாமி சொல்லுவார். எனக்கு வேற வழி கிடையாது பெருமானே, என்னை ஆட்கொள்ளவில்லை என்றால் உன் திருவடியில விழுந்து உயிரை விட்டு விடுவேன் என்று அழுதுகொண்டே சொன்னால் பெருமானே நினைச்சிருப்பாரு, ஒரு நல்ல நாளா பார்த்தவனுக்கு உபதேசம் பண்ணலான் இருந்தேன், இருந்தாலும் நீங்க இருந்துட்டு போ, இங்கே இருந்துட்டு போ, நீ என்னை பிரிந்து உயிர் வாழ மாட்டாய், நீதான் அழறிய, இதுதான் அழுகையினுடைய ஆற்றல், அழுதால் உன்னை பெறலாமே. யானே போய், என் நெஞ்சும் போய், என் அன்பும் போய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறான். பெருமானே உன்னை பிரிந்து நான் வாழ மாட்டேன், எனக்கு ஒண்ணு தகுதி கிடையாது, நீ ஆட்கொள்வதற்கு எனக்கு தகுதி இருக்கு அப்படின்னு நான் சொல்ல தகுதி கிடையாது, நான் ஒன்னும் உரிமையா கேட்கல, நீ ஆட்கொள்ளவில்லை என்றால் நான் வீணாகி அழிவேன் அவ்வளவுதான். என்னை ஆட்கொள்வதற்கு என்னிடம் ஒன்னும் தகுதி இல்லை, நீ ஆட்கொள்ள மறுத்தால் அந்த பாவமும் பழியும் உன்னை வந்து சேரும், அதுல சந்தேகம் கிடையாது. உரியே நல்லேன் உனக்கு அடிமை, உனக்கு அடிமை செய்வதற்கு எனக்கு தகுதியே கிடையாது. எத்தனையோ பெரிய தவசைகள்லாம் உனக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள், அந்த அவர்களுக்கு இணை நான் கிடையாது. ஆகவே பெருமானுக்கு நான் அடிமை என்று சொல்லிக் கொள்வதற்கு கூட எனக்கு தகுதி கிடையாது. உரியே நல்லேன் உனக்கு அடிமை, இருந்தாலும் அப்படின்னா நீ போய் வேலையில வெளியில எங்கேயாவது ஜோலியை பார்த்துக்கன்னு சொன்ன பெருமானே என்னை நீ வெளியில தூக்கி போட்டு செத்துருவேன், உன்னை பிரிந்து இங்கு ஒருபொழுதும் தரியேன். என்ன பதிகம்ங்கிற பதிகத்தில் இந்த கருத்து வருது, உரியே நல்லேன் உனக்கு அடிமை, உன்னை பிரிந்து இங்கு ஒருபொழுதும் தரியேன். நாயேன் சரி, பெருமானை பிரிந்து தரிக்க மாட்டேன், உயிர் வாழ மாட்டேன் என்பதனால பேரன்பன் போலும் அப்படின்னு நினைச்சிடாத, பேரன்பர்களைப் போல இருப்பேன், ஆனால் நாயின் தன்மை கொண்டவன். அன்பு கொண்டவர்களும் பெருமானை பிரிந்து வாழ மாட்டார்கள், அன்பில்லாத நானும் பெருமானை பிரிந்து வாழ மாட்டேன். எப்படின்னா நோய்வாய்ப்பட்ட குழந்தையை போல, அம்மாட்ட ரொம்ப அன்பு வச்சிருக்கிற குழந்தையும் அம்மாவை விட்டு பிரிஞ்சு வாழாது, அம்மா மருந்து தந்து பால் ஊட்டவில்லை என்றால் மறித்து விடுகின்ற நோய்வாய்ப்பட்டிருக்கிற குழந்தையும் அன்பில்லாவிட்டாலும் அம்மாவை அம்மா பக்கத்துல இருந்தாதான் வாழும். அன்பின் காரணமாக அம்மாவை பிரியாத குழந்தையும் உண்டு, அன்பு இல்லாட்டாலும் இந்த குழந்தையை பிரிந்தால் செத்துருங்கிறதால அம்மா பிரியாம இருப்பதும் உண்டு. நான் ரெண்டாவது கேஸ், நாயேன். அப்ப உன்னை பிரிந்து ஒருபொழுதும் தரியேன், நாயேன் இன்னதென்று அறியேன், சங்கரா கருணையினால் பெரியோன் ஒருவன் கண்டுகொள் என்று உன் பைகளில் அடிகாட்டி பிரியேன் என்றென்று அருளி அருளும் பொய்யோ, உன்னை நான் பிரிய மாட்டேன் என்று சொல்லி நீ முதல் நாளிலே முன்னாளிலே ஆட்கொண்டாயே அந்த அருளும் பொய்யோ, அது கூட பொய்யா பெருமானு கேட்கிறார். என்ன காரணம்னா, உலகத்தை பொய்யென்று எனக்கு காட்டியதே உன்னுடைய மெய்யான அருள் தான், அதுவும் பொய் என்று சொன்னால் இந்த உலகத்தை நம்புவதற்கு ஒண்ணுமே கிடையாது. கடவுளுடைய அருளும் பொய்ன்னு சொல்லிட்டா உலகம் நம்புறது. இப்படியே இந்த திருவாசகத்துக்கு இணையான திருக்கோவையார் இருக்கு, அதனாலதான் திருவாசகம் படிக்கிறவங்கலாம் திருக்கோவையாரும் சேர்ந்தே படிக்கணும், அப்பதான் திருவாசகம் உண்மை பொருள் தெரியும். தலைவி சொல்ற, தலைவன் பிரிஞ்சு போயிருக்கிறார் ஏதோ காரணத்தினால சம்பாதிக்கிறதுக்காக, வரேன்னு சொல்ல நாள்ல வரல, அதுக்கப்புறம் மழை வருது வரல, அப்ப தோழி வந்து தலைவனை இயற்பழிப்பாள், உண்மையான அன்பு இருந்தா வராம இருப்பாரா, நீதான் வந்து ரொம்ப ஏமாந்துட்டாவுன்ட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்ற. அப்ப சொல்ற, என்னை ஆட்கொண்ட பெருமான் அன்பில்லாத என்னை அவன் ஆட்கொண்ட திறம் நான் மட்டும்தான் அறிவேன். இன்னொருத்தருக்கு எப்படி தெரியும்? இந்த உயிரை கடவுள் ஆட்கொள்வது அந்த உயிருக்கு தான் தெரியும், இன்னொருத்தருக்கு தெரியுமா? அம்மையார் அற்புத திருவந்தாதியில சொல்றாங்க, நான் எத்தனை பாட்டு பாடினாலும் கடவுளை நான் அறிந்து வைத்திருப்பதும் அவன் எனக்கு காட்டிய கருணையும் எனக்கு தான் தெரியுமே தவிர யாருக்கும் தெரியாது. அம்மையார் சொல்றாங்க, இது கடவுளுக்கும் உயிருக்கும் உள்ள உறவு, அது அந்த பெருமானுடைய அருளை பெற்ற உயிர் மட்டும்தான் அறியும். அப்ப அவர் சொன்னதே பொய் என்று சொன்னார், உலகத்தில் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை. ஆகவே தலைவன் சொல்லை பொய் என்று கருதக்கூடாது. வர்றேன்னு அவர் சொன்ன சொல்லு பொய்யாக, ஏன் பொய்யாகாது? எது உண்மையோ இத பொய்னு சொல்லிட்டா உலகத்துல உண்மை என்று ஒன்றே கிடையாது. உலகத்துல எல்லாமே பொய் தான். உலகத்துல எல்லாமே பொய்னா உண்மை என்று ஒன்று இருந்தால் தானே மற்றது பொய்யாகும். உண்மையே இல்லைன்னா எல்லாமே உண்மையாகும். உண்மை என்று ஒன்று இருந்தால்தான் ஏனைய பொய்யாகும். கடவுள் பொய் என்று சொன்னால் உலகத்துல உண்மை என்பதே கிடையாது என்ற கருத்துல சொல்றார். அப்படி பெருமானிடத்திலே உன்னை பிரிந்து வாழமாட்டேன் என்று கண்ணீர் பெருக இவர் வந்து பெருமானிடத்திலே விண்ணப்பம் செய்தார். கண்ணீர் பெருக விண்ணப்பம் செய்தார் என்பதை எப்படி தெரிஞ்சுக்கிறோம் சொன்னா, இது புராணம். கண்ணீர் பெருக பெருமானத்தில் விண்ணப்பம் செய்தார் என்பது திருவாசகம் தெரிஞ்சுக்கிறோம். எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா, பெருமானிடத்திலே என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று பணிந்து விழுந்த பிறகு பெருமான் என்ன செய்தாரா, அந்த கண்ணீரை மாற்றி விட்டார். அப்படி கன்னத்துல கைய வச்சு கண்கள் இருக்கிற கண்ணீரை தொடச்சு விட்டு, இனிமே நீ அழ வேண்டாம், உன் எண்ணத்தை நிறைவேற்றுகின்றேன், அஞ்சற்க என்று அன்போடு அருகிலே வருவதற்கு பணித்தார். ஐந்து பயந்து எட்டி இருக்க வேண்டாம், பக்கத்துல வந்து கீழே திருவடி கீழே உட்காந்துக்க, இனிமே நீ எப்ப வந்தாலும் நேரம் வந்துடலாம், கிட்டக்க வந்துடலாம், இங்கேயே உட்காந்துக்கலாம் அப்படின்னு. அதான் வண்ண பணித்தல், நிறைய தகுதியை கொடுத்து பணித்தல். பணித்தல்னா பெருமாள் ஒரு அனுகிரகம் செய்யறார். என்ன, அருகிலே வா என்று அருகிலே வைத்துக் கொண்டார். வண்ண பணித்தென்னை வா என்ற வான் கருணை, அஞ்சேல் என்று அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே, பயப்பட வேண்டாம் நீ இனிமே உன் எண்ணத்தை முடிக்கின்றேன் என்று சொன்னார்னு திருநாள் வருது. நீ விரும்பினதை நான் செய்யறேன் சாமி சொல்றார். நீ இனிமே அழக்கூடாது. அப்பா என்ன சொல்றாரு, பிள்ளை அழும்பொழுது இங்க பாரு நீ கேட்டதை வாங்கி கொடுக்கிறேன், அழுதது போதும், அழ வேணாம் இனிமே, நீ கேட்டதை வாங்கி கொடுக்கிறேன். பெருமாள் சொல்றார், உன் எண்ணத்தை முடிக்கின்றேன், அழ வேண்டாம் என்று மலங்கினேன் கண்ணில் நீரை மாற்றி. அப்படியே பயந்து அழுகின்ற என்னுடைய கண்ணிலே இருக்கின்ற மலங்குதல் விக்கி விக்கி பயந்து போய் அழுதல், அந்த கண்ணில் இருக்கின்ற நீரினை மாற்றினார் பெருமாள். தொடச்சு விட்டார் கண்ண, இப்படி இன்னொருத்தர் தொடச்சு விட்டுருக்கிறார். அந்த பிரம்மதீர்த்த கரையில ஒரு குழந்தை அழுது அம்மையா அப்பான்னு, அதுக்கும் சாமி என்ன பண்ணாரு, கண்ணில் இருக்கிற ஜலத்தை தொடச்சு விட்டார். நம்ம குருநாதருக்கும் அது குழந்தை, இது இவர் இளைஞர், இவர் கண்ணில் இருக்கிற கண்ணீரை துடைத்து விட்டு மலங்கினேன் கண்ணில் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துரை என்று சொல்றார். ஆகவே முகமெல்லாம் கண்ணீர் வர விண்ணப்பிக்கின்றார். என் உயிர்க்கு இறைவான்னு சொன்னார். இப்ப இந்த உயிர் தன் உயிர்க்கு இறைவனா யாரையும் கருததில்லை. அப்படி கருதினால்தான் அடிமை முழுமைப்படும் என்று பார்க்கின்றோம். ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறோம், மேனேஜர் மெமோ கொடுக்கும் போது நம்ம பணிவா பதில் சொல்றோம், எதுனா சம்பளம் வேண்டிருக்குங்கிறதுனால. இதை இன்னொரு இடத்துல வேலைக்கு போக போறோம், இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்துட்டோம், அவங்களும் கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க, இந்த இந்த இந்த மேனேஜர் நம்ம விடைப்போம், விடைப்போமா மாட்டோம், என்னையா பெரிய என்னையா பெரிய ஆபீஸ். அது தன்னுடைய உயிர்க்கு அவன் தலைவன் அல்லன், ஆகவே அவனிடத்தில் நம்ம முரண்டு பிடிக்கலாம். நம் உயிர்க்கு ஒருவன் தலைவனா இருக்கின்ற பட்சத்துல இந்த உயிர் அவனுக்கு அடங்கி வாழும். இந்த கருத்து பெரிய புராணத்துல வருது. இப்ப எல்லா மனைவியரையும் போல இல்ல இயற்பகை என்னுடைய மனைவி. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, திருக்கோயில சொல்லப்பட்டபடி ஒரு தலைவனும் தலைவியும் பிறவிதோறும் இறைவனுக்கு அடிமைப்பட்டு கணவனும் மனைவியாக பிறவி எடுப்பதை ஒத்தது. அப்ப இவர் என்ன சொல்றாரு, விதி மணக்குல மடந்தை இன்று உனையும் மெய்த்தவர்க்கு நான் கொடுத்தனன்னு நாயனார் சொல்றார். விதி மணக்குல மடந்தைன்னு சொன்னா சட்டப்படி கல்யாணம் பண்ணிட்டு பண்ணேன்னு அர்த்தம். என்ன அர்த்தம், சட்டப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிற பெண்ணுன்னா அந்த பெண்ணுக்கென்று சில கடமைகள் உண்டு, ஆணுக்கென்று சில கடமைகள் உண்டு. கணவனுக்கு என்ன கடமைன்னா கடைசி வரையும் கண்கலங்காம காப்பாத்துறது கடமை. பெண்ணுக்கு கணவனிடத்தில் உண்மையாக இருப்பது என்பது கடமை. இந்த ரெண்டு கடமைகளும் நம்ம ரெண்டு பேருக்கும் உண்டு. இந்த கடமைகளை புறக்கணித்து நான் உனக்கு இந்த பணியை தரல அப்படின்னு அர்த்தம். என் கடமையை நான் உணர்ந்திருக்கிறேன், உன் கடமையை நான் உணர்ந்திருக்கிறேன். விதிமணக்குல மடந்தை இன்று உனை இம்மெய்த்தவர்க்கு நான் கொடுத்தனன். வீட்டுக்குள்ள வந்த ஒருத்தன் கேக்குறான், நான் கேட்கறத கொடுப்பேன்னு தான் சொல்லுவேன்னு சொல்றான். நீ எது கேட்டாலும், அது இருக்கின்ற பொருளா இருந்தாலும் ஈட்டுகின்ற பொருளா இருந்தாலும், அது பெருமானுடைய அடியவர் உடைமை என்பதில் ஐயமே இல்லை, சிறிதும் ஐயம் இல்லாமல் நீங்க எந்த பொருளா இருந்தாலும் கேட்கலாம்னு இவர் சொல்றாரு. உடனே காதல் உன் மனைவியை விரும்பி வந்தேன்னு சொல்றாரு. காதல் மனைவினா சரி எவனா கேட்க மாட்டானா தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு சண்டை போடுற மனைவி இல்ல, அன்றாட அன்பு ஒழுக பழகின்ற மனைவி காதல் மனைவி. அந்த மனைவிக்காக யாற்ற வேணா சண்டைக்கு போகலாம், அப்படி அப்படிப்பட்ட மனைவி. அது கேட்டோன்னா இவருக்கு கொடுக்க போறார். அந்த பெண்ணிட்ட சொல்லணுமே என்ன சொல்றார், ஒருவன் நம்ம வீட்டு வாசல்ல வந்து நம்மளை கேட்கிறா நம்ம வீட்டுக்காரர் என்ன, அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருக்கணுங்கிற எண்ணம் வருமா வராது? அந்த எண்ணம் வரக்கூடாது என்று மனைவியை காக்கின்றார். அப்ப மனைவியை காக்க கடைசி வரையும் அறம் பிழையாமல் மனைவியை காக்கின்ற கடமையை அவர் தவறாது செய்கின்றார். அதாவது வருகின்ற ஒரு தவசியை இவன் அயோக்கியன் நினைச்சிட்டா அந்த பாவம் வந்து பற்றுமா இல்லையா? அந்த பாவம் யார பற்றும்? அந்த பாவம் உயிரினை பற்றும். நல்லா கவனிங்க, நம் உடல் வேறு, நம் உயிர் வேறு. உயிர் தான் புண்ணிய பாவங்களை ஈட்டுது. அந்த புண்ணிய பாவங்களை அறுவடை செய்வதற்காக ஒரு கருவியாக இந்த உடம்பு வந்து அமைஞ்சிருக்குது. உடம்புக்கு புண்ணியமோ பாவமோ கிடையாது, இன்பமோ துன்பமோ கிடையாது. இப்ப வால் இருப்பதுனால, கூட்டுக்குள் இருப்பதுனால ஒரு கிளி சிறைப்பட்டு இருக்கு. கூட்டுக்கு எந்த துன்பமும் கிடையாது. கூட்டி

அப்ப கணவன் தவசி என்று நினைப்பதனால நாம் இவரை தவசி என்று நினைக்க வேண்டுமே தவிர தவறாக நினைக்க கூடாது. அப்படி காப்பாத்திட்டார். கணவன் என்பவன் மனைவியை அவள் தவறு இழைக்கின்றாளா என்று மேற்பார்வை பார்ப்பவன் அல்லன், அவளிடத்திலே தவறு நிகழாமல் அவளை காப்பவன். காதலன் பேர், காத்தல் தொழிலை செய்வதனால காதலன் என்று பெயர். பிள்ளைக்கும் காதலன் பேரு, அம்மாவுக்கு வயசாயிடுச்சுன்னா காக்கின்றது, வயிற்றுல பிறந்த பிள்ளைக்கும் காதலன் பேரு, கழுத்துல தாலி கட்ட வீட்டுக்காரருக்கும் காதலன் பேர். என்னன்னா அவர்கள் நம்மை காத்து வருபவர்கள். அப்ப இம்மெய்த்தவருக்கு உனை கொடுத்தனன்னு சொன்னார். அந்த நுண்ணறிவு படைத்த அந்த பெண் ஒரு நிமிஷம் மனசு கலங்கினாலும் தெளிந்தாள். என்ன காரணம்னா பிறவிதோறும் இவனை கணவனாக பெற்றிருக்கின்ற அந்த தெய்வத்தன்மை இருக்கின்ற காரணத்தினாலே, தேற்றம் மருவிய தெய்வக்கற்பு இருக்கிற காரணத்தினாலே அவங்க சொல்றாங்க, நீங்க சொல்றதா மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றாங்க. எவ்வளவு அழகா சொல்றாங்கன்னு பாருங்க. கணவனாட்ட, நீங்க இட்ட பணியை செய்ய முடியாது என்று நான் மறுக்க மாட்டேன், நீங்கள் இட்ட பணியை செய்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். என்ன காரணம்னா நீர் இந்த உடம்பிற்கு கணவன் அல்லர், என் உயிருக்கு கணவன் அப்படின்னு சொல்றாங்க. இன்றனுக்கு நீர் அருள் செய்தது, என் உயிர்க்கு ஒரு நாது நீர் உரைத்த தொன்றை நான் செய்யும் அத்தனை. இன்றனுக்கு நீர் அருள் செய்தது இதுவேல் பெருமானே. அன்றாட ஒரு வேலை கொடுக்கறீங்க, என்ன கொடுக்கறீங்க, கத்திரிக்காய கறி பண்ணுங்கிறீங்க, புடலங்காய கூட்டு பண்ணுங்கிறீங்க, இந்த துணியை தோச்சு பிடுங்கிறீங்க, இதை செய்யுங்கிறீங்க, அதை செய்யுங்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பணி கொடுக்கிறாரு வீட்டுக்காரர். வீட்டுக்காரர் இட்ட பணியை செய்வதை பாக்கியமா நினைச்சு செய்யறாங்க, அது சுமையா நினைக்காம பாக்கியமா செய்யறாங்க. அது போல இன்றைக்கு கொடுத்திருக்கிற பணி இது, இவன் கூட போங்கிறது. இன்றைக்கு நீர் பணி செய்தது இதுவேல், என் உயிர்க்கு ஒரு நாத நீர் உரைத்தது ஒன்றை நான் செய்யும் அத்தனை அல்லால், உரிமை வேறு உள்ளதோ எனக்கு என்று தன் தனிப்பெரும் கணவரை வணங்க. உலகத்துல எந்த கணவனும் இப்படி செய்ய மாட்டான், வந்திருக்கின்ற அடியார்களுக்கு கெட்டதெல்லாம் கொடுக்க மாட்டான். அவர் கொடுக்கும்போது எப்படி கொடுத்தாரா, பெருமானே எனக்கு சிரமமே இல்லாம வீட்டுல இருக்கிற பொருளா நீங்க கேட்டீங்க, ஒரு 10 ரூபாய் எடுத்துக்கிட்டு போய் பக்கத்து கடையில வாங்கிட்டு வர பொருளா கேட்காம வீட்டுல இருக்கிற பொருளா. ஒரு 2 வருஷம் முன்னாடி சாமி எனக்கு எதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சாருன்னு இப்பதான் தெரியுது. எங்கிட்ட இருக்கிற எல்லா பொருளும் அடியார்களுக்கு பொருள், அது யாருக்கு எது சொந்தன்னு தெரியாம நான் ஜாகிரதையா பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஒருத்தர் வீட்டுக்கு வராரு, இந்த பிரிட்ஜ் நல்லா இருக்குன்னு சொன்னா இது உங்களோட தான் எடுத்துட்டு போயிடுங்கன்னு சொல்லுவேன். என்ன காரணம்னா அந்த பிரிட்ஜ் அவரோடதுங்கிறது எனக்கு இதுவரையும் தெரியாது, இப்ப தெரிஞ்சிருச்சு இந்த பிரிட்ஜ் இவரோடது எடுத்துட்டு போங்க. அப்ப பெருமாள் எனக்கு எதுக்காக கட்டி வச்சிருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது, இவருக்காக தான் கட்டி வச்சிருக்காரு தெரிஞ்சிருச்சு எடுத்துட்டு போங்க. அப்ப இது எனக்கு முன்பு உள்ளதே வேண்டி எம்பிரான் செய்த அருள்னு முதல் பாட்டுல சொல்றாரு. சாமி முன்னாடியே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறார். என்ன காரணம்னா ஒரு அடியவர் வந்து கேட்கும் போது இல்ல நான் கல்யாணம் பண்ணிட்டு தரேன்னா சொல்ல முடியும், இருக்கிறது தானே கொடுக்க முடியும் என்பதற்காக பெருங்கருணையோடு செஞ்சு வச்சிருக்கிறார் என்ற பக்குவ நிலையில் இருக்கிற அந்த கணவரை பார்க்கும்போது இந்த மனைவியை நினைக்கிறாங்க, உலகத்துல யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு தூய உள்ளமோ, கடவுளுக்கும் அவனுடைய அடையாளர்களுக்கும் அடிமைப்பட்டிருக்கின்ற உயர்ந்த அன்பு நிலையோ யாருக்கும் கிட்டாது. நம்முடைய கணவர் தனித்தன்மை வாய்ந்தவர், அவருக்கு யாரும் இணை கிடையாதுங்கிற பெருமித உணர்ச்சி இருக்கு அந்த அம்மாவுக்கு. அதனால என்ன பண்றாங்க, வந்திருக்கிற அடியார் கூட போறதுக்கு முன்னாடி தன் கணவரை வணங்குறாங்க, தன் தனி பெரும் கணவரை வணங்க. அவர் என்ன பண்றார், அவரை எதிர் வணங்குறார். என்ன, தன் மனைவி என்று கருதாது அவரோட அனுப்பிச்சிட்டதுனால அடியாருக்கு சொத்து, அவரை வணங்கும் போது அந்த வணக்கத்தை திருப்பி செலுத்துறார். சென்று மாதவன் சேவடி பணிந்து திகைத்து நின்றனால் திருவினும் பெரியாள், லட்சுமி விட உயர்ந்தவங்கன்னு சொல்றாங்க. அப்பொழுது இந்த நிலை தேற்றம் மருவிய தெய்வ கற்பு நிலை, இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்காங்க, இப்படி எல்லாம் இருந்திருக்காங்க, நினைச்சிருக்காங்க, செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அதற்கு காரணம் தன்னை உயிர் என்று கருதுவதும், இந்த உயிர் கடவுளுக்கு அடிமை என்ற அந்த நிலையும் இருப்பதனால, தன்னை உடல் என்று கருதாமல் தன்னை உயிர் என்று கருதுகின்ற விவேகமும், உயிருக்கு தலைவன் உண்டு அவன் கடவுள் என்ற விவேகம் இருக்கின்ற காரணத்தினாலே அந்த விவேகம் வந்தால்தான் குருநாதனை நம்ம வந்து விண்ணப்பிப்போம். அதே போல இவர் விண்ணப்பிக்கிறார், எம் உயிர்க்கு இறைவன், எம் உயிர்க்கு இறைவா என்று கேட்டார். எம் உயிர்க்கு இறைவன் சொன்னதினாலேயே சாமி தன்னை உயிர் என்று கருதுகின்றான், கடவுளை தேடுகின்றான். ஆகவே இவன் உலகத்திலே எத்தனை தலைவர்களை பெற்றிருந்தாலும் அவர்களை துறந்து விட்டான் என்ற பொருள் அனுகிரகம் பண்ணப்படுற. இவ்வகை புகன்று முன்னோன் முன்னுரை இறங்கி நிற்ப இறங்குதல்னா உள்ளத்தினாலே அடிமைப்பட்டு கிடத்தல், பெருமானே என்னை ஆட்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் நான் உயிர் வாழ மாட்டேன், முடிவேன் என்று நிற்க வேண்டும் நிற்ப. திவ்ய தலைமையான செய்தியர் என்று நாடி பெருமான் ஆராய்ந்து பார்த்தாராம். அவர் ஒரு தடவை நோட்டம் போட்டார், ஆராய்ந்து பார்த்தார்னா அவருக்கு அதிக நேரம் பிடிக்காது. ராமகிருஷ்ண பரமசர் அப்படின்னு ஒரு பெரிய குருநாதர் இருந்தார். அவர் எல்லாருக்கும் பொதுவா எல்லா மக்களுக்கும் கருணையோடு வந்திருக்கிற மக்கள்ல பல தகுதி படைத்தவர்கள் இருப்பார்கள். அதனாலலாம் அவர் வந்து ஏற்றத்தாழ்வுகள் பார்க்காமல் அவர்களுக்கு அருள் செய்வார். ஆனா ஒருத்தர் வந்த உடனே டக்குன்னு வாய மூடிட்டாராம். அவர் எழுந்து போறவரையும் வாயே பேசலையா. அவர் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருந்தார், பொறுமை இல்லாமல் எழுந்து போயிட்டார்.
உடனே குருநாதர் போய்

0: ஐயா திடீர்னு பேசுறது நிறுத்திட்டீங்களே, வந்தவன் அயோக்கியம், அவன் பண்ணாத பாவம் இல்ல, அவர் முன்னே உங்களுக்கு தெரியுமா, முன்னே எனக்கு தெரியாதவன பார்த்தாலே தெரியுதுன்ற. பெரியவர்களுக்கு எல்லாம் ஒரு பார்வை பார்த்தாலே யாருன்னு தெரியும், நம்ம பத்தி முழுக்க தெரியும் உங்களுக்கு. கருணையினால போனா போறதுன்னு நமக்கு அனுகிரம் பண்றாங்க, அனுகிரம் பண்ற அளவுக்கு தகுதி இல்லைன்னா தூக்கி துரத்தி போட்டுருவாங்க. எப்படின்னா வீடு கட்டுற ஒரு மேஸ்திரி அரைக்கல்லு காக்கல்லு எல்லாத்தையும் வச்சுதான் சிமெண்ட் பூசுறான், ஒரு சுவர் எழுப்பணும்னா எல்லாம் முழுக்கல்லா இருக்கணும்னு அவன் எதிர்பார்க்கறது இல்ல. ஆகவே முழு தகுதி படைத்தவர்களுக்கு தான் அருள் செய்வேன்னு குருநாதன் நினைக்கிறது கிடையாது. அரைக்கல்லு முக்காக்கல்லு மூலிக்கல்லு கேப்பில வச்சு வச்சு பூசிடுவார். ஆனால் கல்லே இல்லைன்னா தகுதியே இல்லைன்னா இருக்க மாட்டார். அது போல பெருமான் இவருடைய தகுதியை நாடும் பொழுது பெருமான் நினைத்தாரா, திவ்ய தரமேயான செய்தியர், செய்தி என்றால் செய்கை, இவர் தரம் என்றால் மேன்மை, திவ்ய தரம் மேலானதற்கு மேலானது, திவ்யம் என்றால் தூயது, டிவைன். என்ன டிவைன் அப்படின்னு கேட்டா தன்னளவிலே தூயது, தூயது தன்னை சார்ந்ததையும் தூயது ஆக்குவது திவ்யமானது. பியூர்னு ஒரு பொருள், டிவைன் ஒரு பொருள், தூய பொருள், திவ்யமான பொருள், தெய்வத்தன்மை வாய்ந்த பொருள். என்னன்னா ஜலம் தூயது ஆனா அழுக்கு சேர்ந்தா அழுக்காயிடும், பால் தூயது ஆனா அழுக்கு சேர்ந்தா அழுக்காயிடும். பால் தூயது, பாலல்லாத பொருளாகின்ற ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டீங்கன்னா பால் திரிந்து போகும் இல்லையா. சரி, கங்கா ஜலம் தூயது, அதுல சாக்கடை கலந்தாலும் அது தூயது. சிவநாமா தூயது, அது அதை சொல்பவன் தீவனா இருந்தாலும் அவனை நல்ல வழிக்கு கொண்டு போகும். கொல்வாரேனும் குணம் பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவராயிடின் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பதால் நல்லான் நாமம் நமசிவாயவே. அப்பொழுது தாயன் தான் தூயதாக இருப்பதோடு தன்னை சார்ந்திருக்கின்ற தூயதற்ற ஒரு பொருளை தூயதாக்குகின்ற தன்மை கொண்டது திவ்யம். தூய பொருளுக்கும் திவ்யமான பொருளுக்கும் வேறுபாடு இதுதான். தூய பொருள் தன்னளவிலே தூயது. கொடியில வந்து நம்ம வஸ்திரம் தோச்சி உணர்த்திருக்கிறோம், அது மடி வஸ்திரம்னு பேர், தூய வஸ்திரம். விழுப்போட அதுல பட்டுட்டோம் அப்படின்னா அது தோச்ச வஸ்திரமே தவிர பூஜைக்கு உரியதல்லது, விழுப்பு வஸ்திரமா. ஒரு தூய பொருளோடு தூயமை அற்ற பொருள் சேரும் பொழுது தூய பொருள் தான் தூய்மையை இழக்கின்றது, தூயதற்ற பொருள் தூய்மை பெறுவதில்லை. பன்னியோட சேர்ந்தா கண்ணுக்குட்டி சொல்லுவாங்களே எதையோ திங்க போச்சுன்னு போகும், கண்ணுக்குட்டியோட சேர்ந்ததுனால பன்றி வந்து குணம் மாறாது, நம்முடைய தூய்மையை கெடும் தூயதற்ற பொருள்னால. ஆனால் திவ்யமான பொருள் என்பது தூயதற்ற பொருளுடைய தூய்மையற்ற தன்மையை மாற்றி தூயதாக்கும். கங்காஜலம் போல, சிவநாமத்தை போல, கொலகாரன் சொன்னாலும் சிவநாமம் அவருக்கு திருவடியை கொடுக்கும். படிப்படியாக குலத்திற்கேற்போதோர் நலமிக கொடுப்பது நம சிவாயவே. ஏன்னா அது தூயதற்ற பொருளை தூயதாக்குவதற்கென்றே உண்டாயிருக்கின்றது, அதான் திவ்யம். அப்ப தெய்வத்தன்மை என்பது அழுக்கை நீக்குகின்ற தன்மை, மலத்தை போக்குகின்ற தன்மை, தூய்மையின்மையை நீக்குகின்ற தன்மை. தன்னளவிலே தூயதா இருந்தா பத்தாது, திவ்யமா இருக்கணும். நம்ம குருநாதருடைய செய்கைகள்லாம் எப்படிப்பட்டதுன்னா திவ்ய தரம் என்று அவருடைய குருநாதரை நினைக்கிறாராம். இந்த வாதவருடைய செய்கைகள்லாம் வாதவர்களோடு ஒருத்தர் சேர்ந்தார் என்று சொன்னால் அவர்கள் பெருமானுடைய திருவிழை பெறுவதற்கு தகுதி பண்ணும், அவங்களுக்கு வந்துடும். அது அவர் வாழ்ந்த காலத்தில் மட்டுமில்ல, அவர் பாடிவிட்டு போன திருவாசகம் ஒரு சிறு நூல், அந்த நூல் வருகின்ற ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு உயிர்களை முக்தி கரைக்கு சேர்க்கின்ற ஆற்றல் இருக்குன்னா அவருடைய செய்கை எப்படிப்பட்டதா இருக்கணும். ஜெகத்குரு, உலகிற்கெல்லாம் ஆசிரியர், சமய ஆச்சரியருங்கிறது அந்த தன்மை அப்படிப்பட்டது. அதிவ்ய தரமான செய்தியர், இவர் உலகனை காக்கின்ற அளவிற்கு தெய்வத்தன்மை வாய்ந்தவர் என்று தன்னுடைய சீடனை பற்றி கருதுகிறார். ஒரு ஆசிரியர் என்பவர் சீடனை பற்றியும் உயர்வாக கருதுவார். சீடன்னா ஒன்னும் தெரியாதவன் நினைக்க மாட்டார் ஆசிரியர். ராமகிருஷ்ணர் விவேகானந்தரை பத்தி கருதும் போது உயர்வாக கருதினார். எப்ப பார்த்தாலும் நரேன் நரேன் சொல்லுவாராம், மற்றவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் வருத்தமா இருந்தது. நரேன் என்பது விவேகானந்தருடைய பெயர். திரும்பி திரும்பி உங்களுக்கு நரேன் தான் பிடிக்குமா, அவருடைய தகுதி அப்படிப்பட்டது. நீங்கெல்லாம் உங்களுக்கு புராண வைராக்கியம் தான், இங்க கேட்பீங்க வீட்டுக்கு புறணம் மாறிடுவீங்க, அவன் வீட்டுல போய் என்னையே நினைச்சிட்டு இருப்பான், எப்படா திரும்பி நாளைக்கு குருநாதனை பார்க்கலாங்கிற எண்ணத்திலேயே இருப்பான். இங்க இருக்கும் போது அவன் என்னுடன் இருக்கிறான், அங்க இருக்கும் போது நான் அவனுடன் இருக்கிறேன், அந்த நிலையில அவன் இருக்கிறான். ஒரு கொசு என்ன பண்ணும், பூவில உட்காந்து தேனும் குடிக்கும், மலத்திலையும் உட்காரும். ஆனா கோத்தும்பி என்று சொல்லப்படுற தேனி இருக்கே அது மலரில் மட்டும் அமரும். நரேன் அப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்றார் அவர் சொல்றது. அப்ப தன்னுடைய சீடனை பற்றியும் குருநாதர்கள் உயர்வாக கருதுவார்கள். அப்ப ஆத்ம குருநாதர் நம்முடைய குருநாதராக இந்த திருவாதிரிகளை பற்றி என்ன கருதினார்னா, திவ்ய தரமான செய்தியர், இவருடைய செய்தின செய்கை, இவருடைய செயல்கள் எல்லாம் உலகை காக்கும், இவர் பண்ண போற காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணும், உலகத்தில எல்லா உயிர்களையும் காப்பாற்றக்கூடிய தன்மை கொண்டது. திவ்ய தரமான செய்தியர் என்று நாடி ஆராய்ந்து பார்த்து அவ்வடியவரின் மிக்கார் ஒருவர், அங்க நிறைய அடியார்கள் இருக்கிறார்கள், 999 அடியார்கள் இருக்கிறார்கள் பார்த்தோம். அதுல தலைவரா ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய பெயர் இந்த புராணத்தில் சொல்லப்படல. திருப்புறந்துறை புராணத்தை கொண்டு அவர் பெயர் ரௌக்ஷாயனர் என்று ஊகிக்கலாம். அவருக்கு ரௌக்ஷாயனர் பெயர். அவர் தான் மனிதரிலே முதன்முறையாக ஆத்மநாதரை வழிபட்டவர். அதற்கு முன்பு பிரம்மதேவனே வழிபட்டான். அவன் ஒரு தெய்வன். அவன் என்ன பண்ணா, அந்த தேவர் பிரம்மதேவர் என்ன பண்ணாரு, பெருமான் சொன்னார், என்னுடைய வழிபாட்டை நீ முக்கியமாக கருதாமல் இந்த வழிபாட்டிற்கு ஒருவரை சிருஷ்டித்து விட்டு நீ சத்தியலோகத்தில் இருந்து கலைமகளோடு இருந்து உலகங்களை படைக்கின்ற அந்த கடமையை செய்வாயாக அப்படின்னு ஆத்மநாதர் சொன்னார்னு வருது திருப்புரந்தரி புராணத்துல. அப்ப பிரம்மன் என்ன பண்ணாரு, திருப்புரந்தரில் இருக்கின்ற ஆத்மநாத சுவாமியை வழிபடுவதற்காக பூஜைக்காரர்களை உண்டாக்குவதற்காக ஒரு ருத்ரோகமம் பண்ணினார். அதிலே நெருப்பிலிருந்து 7 வயது சிறுவனாக ரௌக்ஷாயனர் என்ற ஒருவர் தோன்றினார், ஒரு சிறுவர் தோன்றினார். அவருக்கு பஞ்சாட்சர உபதேசம் பண்ணி ஆத்மநாதர் எப்படி பூஜை பண்றது சொல்லி கொடுத்தாங்கன்னு. அவர் தான் இந்த ஆத்மநாத சுவாமியினுடைய முதல் சீடர், தலைமை சீடர். அவராக இருக்கலாம் இவர், அவராக ஏன் இருக்கலாம்னு கேட்டா, திருப்பரந்துரையில நீங்க பார்த்திருப்பீங்க, திருப்பரந்துரை மூலஸ்தானத்துக்கு பின்னாடி குருந்த மூலம்னு ஒரு வழிபாட்டு தலம் இருக்கு. சாமிக்கு தீபாரதனம் அங்க காமிப்பாங்க. அங்க தெற்கு நோக்கி தன்னுடைய வலது கால் மீது இடது காலை மடித்து போட்டு சின்முத்திரையோடு குருநாதர் எழுந்துள்ளிருப்பார். அவருடைய திருவடியை, அவருடைய வலது திருவடியை, வலது திருவடி என்பது தொங்க விட்ட திருவடி, இடது திருவடி என்பது வலது திருவடிக்கு மேல் போட்டு அமர்ந்திருக்கிற திருவடி. ஆகவே இடது திருவடி தூக்கிய திருவடி மேல இருக்கும், வலது திருவடி தொங்கிட்டு கீழே இருக்கும், அதான் ஊன்றிய திருவடி. வலது திருவடியாகின்ற ஊன்றிய திருவடியை தன்னுடைய தலையினால் தாங்கிக் கொண்டு பெருமானுடைய அந்த தூக்கிய திருவடியாகின்ற இடது திருவடியை தன் இரண்டு கைகளால் பிடித்துக் கொண்டு ஒருத்தர் இருப்பார். வஸ்திரம் சாத்திருக்கும் போது அவர் பார்க்க முடியாது, அபிஷேகம் பண்ணும்போது பார்க்கலாம். அவர் தான் நம்ம குருநாதர். இப்படி அவருக்கு ஒரு வடிவம் காட்டிருக்காங்க. இந்த வடிவத்தை எப்படி காட்டிருக்காங்கன்னா, திருவாசகம் திருக்கோவையார் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி காட்டியிருக்காங்க. அதை நம்முடைய புராணம் சொல்லும் போது நான் சொல்றேன், நீங்க எங்கேயும் கேட்க முடியாது இந்த செய்தியை. இந்த இந்த குருந்த மூலம் எப்படி அமைச்சிருக்காங்கன்னா, திருவாசகத்துல குருநாதர் பெற்ற இன்பத்தையும் திருக்கோவையாறுல பெற்ற அருள்நிலைகளையும் சேர்த்து இப்படி இந்த இன்பத்தை ஆத்மநாதருக்கு கொடுத்தார் அப்படின்னு காமிக்கிறாங்க. அப்படி இருக்கிற வலது திருவடியை தன் சிரத்தினால் தாங்கி, இடது திருவடியை இரண்டு கைகளால் பிடித்துக் கொண்டு குருநாதர் கீழே இருப்பார். திருவாசம் மாண்டவர் எழுத்தா மாதிரி ஒருத்தர் நின்றுட்டு இரண்டு கைகளை கூப்பிக்கிட்டு இருப்பார். குருநாதருக்கு பின்னாடியே நின்ற திருக்கோலத்தில் ஒரு அடியவர் இருப்பார். விஷயம் தெரியாம என்ன சொல்லுவாங்க கைட்லாம், நமக்கு வஸ்திரம் சாத்திருக்கும் போது நம்ம குருநாதர் கண்ணுக்கு தெரிய மாட்டார் இல்லையா, கீழல்ல இருக்கிறார். ஆத்மநாதருடைய முகம் தெரியும், ஏத்தாமரி நிக்கிற ஒரு அடையாருடைய முகம் தெரியும். திருப்புரந்தரி ஆத்மநாத சுவாமி, ஏத்தாமரி மாணிக்க வாசகர் அப்படின்னு காமிச்சிருவாங்க. நாமளும் கேட்டு ஆமா ஆமா சொல்லி கண்ணத்தை போட்டுட்டு வந்துருவோம். அவர் மாணிக்க வாசகர் இல்ல, கீழேதான் மாணிக்க வாசகர் இருக்கிறாரே. அப்ப கீழே உட்காந்துட்டு எழுந்து நிற்கிறாரு சொல்லணுமா? எழுந்து நிற்பவர் ஒரு விண்ணப்பம் பண்றார். என்ன விண்ணப்பம் பண்றாருனா, பெருமானே இந்த அடியவனை உடனே ஆட்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பம் பண்றார். அப்ப பெருமான் அவருடைய விண்ணப்பத்தை தட்டி கழிக்க மாட்டான்ங்கிற அளவுக்கு பெருமானுக்கு செல்ல பிள்ளையா இருக்கிற ஒருத்தர் இருக்காருங்க. அவர் சொன்னா பெருமான் கேட்டு நடப்பான். அவரும் வந்து தவறா ஒரு வார்த்தை சொல்லக்கூடியவர் இல்ல. பெருமான் திருவுள்ள மறைந்து சொல்றவர், அவ்வளவுதான். பெருமான் விரும்புறதே தான் அவர் சொல்லுவார், மாத்தி சொல்ல மாட்டார். ஒரு கணவன் மனைவி எது சொன்னாலும் கேட்பார், அந்த மனைவி வீட்டுக்காரர் விரும்புவதை மட்டும் தான் சொல்லுவாங்க. அதான் 100% பர்ஃபெக்ட் கப்புள். அது போல குருவும் சீடனும், சீடன் வாய் திறந்து சொன்னான்னா குருநாதர் நினைச்சிட்டாருன்னு அர்த்தம். குருநாதன் மனசுல அந்த நினைப்பு வராம இவன் வாயில வார்த்தை வராது. இந்த சீடன் சொல்லி மாட்டேன்னு குருநாதர் சொல்லவே மாட்டார். அப்படி அவங்களுக்குள்ள உறவு இருக்கு. குருநாதனுக்கு சீடனுக்கு இருக்கிற உறவு கிட்டத்தட்ட கணவனுக்கு மனைவி இருக்கிற உறவு மாதிரி, அவ்வளவு அன்புனால, அன்பு நெறியில ஒத்தர ஒத்தர் புரிஞ்சுக்கிறதுல இதுதான் ஹையஸ்ட் எக்ஸாம்பிள்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: நன்றி டாக்டர். இன்னொரு இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
3: வணக்கம். சிவகுமார், இருவருக்கும் வணக்கம்.
4: வணக்கம் சிவகுமார்.
3: நீங்க அந்த MBBS டாக்டரா மட்டுமே உங்களை ஒரு ஆன்மீக டாக்டரா பாக்குறேன்.
4: நன்றி. இது உறவினருக்கு கருணை காட்டி அது வழிநடத்தலுக்கு உதவ வேண்டும். அவருடைய வார்த்தையைத்தான் நான் சொல்லுகின்றோம். அவருடைய அருள் இல்லாவிட்டால் நாங்கள் எல்லாம் வெறும் வெற்றொலி செய்கின்ற பாத்திரங்கள்.
3: பள்ளிக்கூடத்துல டீச்சர் படிக்க படிப்பிக்க பிளாக் போர்டு எழுத நாங்களும் கொப்பிலதான் நானும் எழுதி எழுதி வச்சிருக்கேன் சின்ன சின்ன வசனங்களை உங்களோட ஆன்மீக வசனங்களை.
4: அதான் அதுகள் வந்து ஒன்றும் என்னுடைய சுயமான வசனங்கள் இல்லை, இதெல்லாம் எங்களுடைய ஞானிகள் எங்களுடைய பெரியவர்கள் எங்களுடைய வேத ஆகமங்கள் புராண இதிகாசங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டது. இந்த கிளிப்புல சொல்றது போல நான் திருப்பி சொல்றேன், அவன் சொல்ல வைக்கிறான். நான்
3: சொல்றதுக்கான கேள்வி என்னென்னா, உயிர் வந்து உடம்புக்குள்ள எங்க இருக்கு டாக்டர்? திருமூலர் சொல்றார், உச்சிக்கு கீழே உள்நாக்கின் மேலே வைத்த பொருளின் வகை அறிவார் இல்லை என்று திருமூலர் சொல்றார். சயின்ஸ் வந்து என்ன சொல்லுது? அது ஒரு கேள்வி. உடம்புல உயிர் எங்க இருக்கு? அதான் இந்த கேள்வி. மற்ற அடுத்த கேள்வி, சாதாரண நாங்கள் டாக்டர் அருள் அருளை நோக்கி போகிறோம், பொருளை நோக்கி போகிறோம், பந்தபாச சேர்த்துக்களையும் புதஞ்சிருக்கிறோம், வீட்டு சண்டையிலுமே நாட்டு சண்டை மட்டும் மறைச்சு எல்லாத்தையும் நாங்கள் செய்யறோம். அப்ப வந்து தந்தை தாய் சகோதரர்கள் பொய்யனவே சிந்தையில் காட்டி நிற்பது எக்காலம், அந்த அருள் 100% அருள் கிடைப்பது எக்காலம். அதான் இந்த ரெண்டாவது கேள்வி. நன்றி டாக்டர்.
4: நன்றி. இரண்டாவது கேள்வி, இந்த 100% அருள் கிடைப்பது நல்ல வடிவாக சொன்னீர்கள். எப்பொழுதும் அருள்ல தான் இருக்கிறோம், எல்லாரும் முன்னோக்கிய ஞானத்திலே போய்கொண்டுதான் இருக்கிறோம். இந்த ஞானத்திலே போய்கொண்டு இந்த உலகத்திலே நாங்கள் மருத்துவம் படிக்கின்றோம், கணக்கியல் படிக்கின்றோம், சட்டம் படிக்கின்றோம், அரசியல் படிக்கின்றோம், எல்லா பாடங்களையும் படிக்கின்றோம். இந்த பாடங்களிலே ஒருபோதும் நாங்கள் பூரணத்துவம் பெற முடியாது. இப்ப மருத்துவத்தில் நாங்கள் படிக்கக்குள்ள ஒரு பகுதியை படிப்போம், அதே பிறகு ஒவ்வொரு நாளைந்து ஒவ்வொரு முறையும் அது நாளும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. சொல்லுவார்கள் மெடிக்கல் டெக்ஸ்ட் புக் படிச்சு கொண்டிருக்கிற பிரியோஜனம் இல்ல, அதுக்கெல்லாம் அண்டர் கிராஜுவேட்ஸுக்கு போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் மெடிக்கல் ஜேர்னல்ஸ் படிக்கணும். ஒவ்வொரு மாசமுமே சேஞ்சஸ் வந்து கொண்டிருக்கு தொடர்ந்தேச்சியாக. அப்ப இது ஓன் கோயிங் திங், இந்த அறிவுக்கு இந்த ஞானம் வந்து இட்ஸ் அன் ஓன் கோயிங் திங், ஓன் க்ரோயிங் திங். அதாவது உலக ஞானம், பசு ஞானம் அல்லது பாச ஞானம் என்று சொல்லுவார்கள். இந்த உலக விடயங்களிலே நாங்கள் அறிவின்ற அறிவு, எங்கள் புலன்கள் எங்களுடைய மனம் புத்தி போன்ற உள்கரணங்களை வைத்து அறிகின்ற அறிவு, இது தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த 100% இதுக்கு நேவர் கம்ஸ். இது 50 இயர்ஸுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் கூட வரும், 500 இயர்ஸ், 5000 இயர்ஸ், 500,000 வருஷத்துக்கு பிறகு இது வளர்ந்து கொண்டே இருக்கின்ற அறிவு தான். அது உண்டு. இப்ப இந்த பூரண அறிவுன்றது இதற்கு அப்பாலே, இந்த பூரண ஞானம் அறிவுன்றது ஞானம் மெய். இந்த பூரண ஞானம் எப்ப வரும் என்று சொன்னால், அந்த இந்த பூரண ஞானத்தோடு நாங்கள் ஒன்றாகின்ற பொழுது பூரண ஞானம் வரும். அதுல இருந்து வேறா இருக்கிற மட்டும் வராது. அதாவது வந்து அது ஒருவரை அறிகின்றது என்றால், உண்மையை அறிகின்றது என்று சொன்னால் உண்மையை கிட்ட கிட்ட போக போக கூட கூட தெரிஞ்சு கொண்டு வரும். அந்த உண்மைக்கு மிக அணுக்கமாக வருகின்ற பொழுது மிக கூடுதலாக உண்மை தெரியும். அந்த ஆக கிட்ட வந்து உண்மையும் நானும் ஒன்றாக இணைகின்ற பொழுது, ஏக பூகமாய் நீயும் நானுமாய், அந்த பவுண்டரியும் இல்லாமல் வருகின்ற நிலை, அதைத்தான் சொல்லுவார்கள் இரண்டர கலத்தல் அத்துவித முத்தி என்று சொல்லுவார்கள். அந்நிய மின்மையின் அரண்களோ செலுமே, இது சொன்னார் போது சூத்திரம். அந்த டியூவல்னஸ் இருக்காது, ஏலியன்னஸ் இருக்காது, அந்நியன் தன்மை இல்லாமல் அந்த உண்மையோடு அந்த ஞானத்தோடு அந்த உரையோடு ஆன்மா ஒன்றுகின்ற தன்மை. சொல்லுவார்கள் யானாகிய எண்ணெய் விழுங்கி வெறும் தானாயினன் என்றது தற்பரமே. அந்த இறைவனோட நாங்கள் என்னுடைய நான் என்ற இருப்பு விழுங்கப்பட்டு அந்த இறைவனாகவே இருக்கின்ற அந்த நிலை சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் சிவன் சிவனாகின்ற தன்மை, அதுதான் த மேக்சிமம் ஸ்டேட், த 100% த சோல் கேன் கெட். அதுதான் அந்த ஞானம். இது எப்ப வரும்? முந்தி சொன்ன மாதிரி தான், அநேக ஜென்ம சம்சித்தா சதோஜாதி பராங்கதி, அநேக ஜென்மங்களிலே செய்கின்ற நற்கர்மங்கள். எங்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும் வந்து என்ன சொல்லுகிறார்கள், இந்த வேதங்கள் வந்து எல்லாருக்கும் சொல்றது இந்த உலகத்தை விட்டு ஓடணும்னு சொல்லல, தந்ததாயெல்லாம் பொய்ண்டு வருகின்ற அந்த நிலைக்கு உடனே போக முடியாது. எல்லாரும் சொல்லுகிறது என்ன, இந்த உலகத்துல அறம் செய்ய வேணும், தர்ம வழிப்படி வாழ வேணும். முதலாவது அறம் அல்லது தர்மம், இரண்டாவது அர்த்தம் அல்லது பொருள், பொருள் தேட வேண்டும், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் வடிவா செய்ய வேணும். அதான் திருக்குறள் இருக்கிறது அறம்பொருள். இன்பம், இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க வேண்டும், இன்பம் அல்லது காமம் என்று சொல்லுவார்கள். இன்பத்துப்பால் திருக்குறள் பார்த்தா தெரியும். அடுத்தது இந்த மூன்றும் செய்து முறைப்படி இந்த வேதங்கள்ல விதிக்கப்பட்டபடி செய்து கொண்டு வர அந்த பக்குவ நிலை வரும். இஃப் அண்ட் வென் வி ஆர் ரெடி, அந்த பக்குவ நிலை வரும் பொழுது இறைவனே குருவாக வருவான். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நாங்க ஓடி போய் இங்கே அட்வர்டைசன் பண்ணி இருக்கு, இங்க குண்டனி தீட்சை கொடுக்கிறார்கள், இங்க நிர்விகல்ப சமாதி தீட்சை கொடுக்கிறார்கள், இங்கே இந்த குருமார் வந்தவர்கள் ஓடி பிடித்து தேடல் தேவையில்லை. அதெல்லாம் யோகம் பழகுவதற்கு சில விஷயங்கள் கேட்பதற்கு உதவும், ஆனா அந்த 100% அந்த ஞானம் அந்த பரஞானத்துக்கு உதவாது. அப்ப இந்த ஞானம் வந்து இறைவனே வந்து தருவது. அந்த மெய்யே வந்து மெய்யை உணர்த்தல், மெய்யே வந்து மெய்யை தருதல், மெய்யே வந்து மெய்யில் அமிழ்த்துதல், அவன் வந்து அவன் காட்ட நாம் காண்பது, அவன் வந்து அவன் அவிழ்த்த நாம் அமிழ்வது, அவன் வந்து அவன் தர நாம் அனுபவிப்பது, அதுதான் இந்த ஞானம். இது அந்த இஃப் அண்ட் வென் வி ஆர் ரெடி, அது தன்னுடைய பாட்டிலே வரும். சொல்லுவார்கள் ஈதல் அறம், மற்றவர்களுக்கு கொடுத்து ஷேர் பண்ணி சீவிப்பதுதான் அறம். தீவினை விட்டு ஈட்டல் பொருள், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். தீவினை இல்லாமல் மற்றவருக்கு தீங்கு செய்யாமல் இந்த ரிசோர்ஸ் மேனேஜ் பண்ண வேண்டும். பாலிடிக்ஸ் எக்கனாமிக்ஸ் எல்லாம் இதுக்கு தான் வருது. காதலர் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பெற்றதே இன்பம். ஆண் பெண் இன்ப வாழ்க்கையில சந்தோஷமா இந்த உலகத்துல இன்பங்களை அனுபவிச்சு வாழ வேண்டும், அனுபவிக்கப்படாது என்று சொல்லல. அதுவெல்லாம் வந்து கொண்டு வர எத்தனையோ புறவிகள்ல இதை செய்து கொண்டு வர பிறகு பரணன் இணைந்து இம்மூன்றும் விட்டதே பேருந்த வீடு. அது தன்பாக நித்திரையிலே கைப்பொருள் வளவுமா போல வளவும். நாங்கள் போய் உதவி போட்டு போறது கிடையாது. இது யூ ஜஸ்ட் ஸ்லிப் என்றது. நித்திரை விழுகிறது எங்களுக்கு தந்த பால் நித்திரைக்கு போறோம். அது கனவு வருது, நித்திரை வருது கையில, அது மாதிரி இது. இது ஜஸ்ட் யூ ஸ்லிப் என்றது. இட்ஸ் நாட் யூ ஆர் நாட் ஸ்ட்ரைவிங். அந்த அந்த இதுல அந்த இதுக்குள்ள வரும். அந்த நிலையில வாழ்றதுக்கு இந்த உத்திகள் இருக்குது, பூஜைகள் இருக்குது, கோயில் இருக்குது, மந்திரம் இருக்குது, தீட்சை இருக்குது, அதெல்லாம் உதவு. அடுத்த கேள்வி, இந்த உடலிலே உயிர் எங்கே இருக்கின்றது? மாயா யந்திர தனுவினுள் ஆன்மா, சிவஞான போத சூத்திரம். யந்திர தனு, தனு என்றால் உடம்பு, யந்திரம் என்றால் மிஷினரி. இந்த உடம்புல எத்தனையோ மிஷினரி இருக்கு. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சுவாச தொகுதி, அலிமெண்டரி சிஸ்டம், உணவு கால்வாய் தொகுதி, நர்வஸ் சிஸ்டம், நரம்பு தொகுதி, எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், கழிவு தொகுதி, ஸ்கெலிட்டல் சிஸ்டம், வெண்கூட்டு தொகுதி. இப்படி உலக இது முழுக்க தொகுதிகளும் அங்கங்களும் உலயங்களுமாக இருக்குது. மருத்துவத்திலாம் இதைத்தானே படிக்கின்றோம் நாங்கள். வேற்று விகார விட குடம்பின் உட்கிடப்ப ஆத்தேன் எம்மையா அரணே ஓன்றென்று சிவபுராணத்துல சொல்றாரு. வேற்று விகார விட குடப்பின் வெவ்வேறு மெக்கானிசம், வேறு வேறு வேறு வேறு மெக்கானிசம் உள்ள இந்த விட குடப்பின் உள் கிடப்ப, இந்த உடம்புக்குள்ள கட்டுண்டு கிடக்க ஆத்தேன் என்னால் இயலாதையா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்து இருந்து பொய் கட்டு மெய்யான. அவரை போற்றி புகழ்ந்திருங்க, பொய் கட்டு, அதான் இந்த 100% ஞானம். பொய் கட்டு மெய்யான. இப்ப இந்த உடம்புக்குள்ளதான் இருக்குது. இது எங்கே இருக்குது? ஹார்ட்ல இருக்குதா, லங்ஸ்ல இருக்குதா, தலையில இருக்குதா, எங்கே இருக்குது? ஆத்மா ஒரு இடமண்டு இல்லை. ஆத்மா பிரமாணு என்று சொல்லுவார்கள். அதுக்கு பிரமாணம் கிடையாது, இவ்வளவு சைஸ் என்று கிடையாது. மிகவும் அணுத்தன்மையாகவும் அணுத்தன்மையான நுண்ணியது. ஆத்மா எங்கே இருக்குது? சில பேர் புருவ நடு, உச்சைக்குழி எல்லாம் சொல்லுவோம். ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு இடமாக இருக்கிறது. அந்த ஆன்மா வந்து 5 அவஸ்தை, 5 நிலைகளை அனுபவிக்கின்றது இந்த உடம்பிலே இருக்கின்ற பொழுது. 5 அவஸ்தைத்தே அமைச்சு ஏற்ப அரசு, அமைச்சு அரசு ஏற்ப நின்று 5 அவஸ்தைத்தே 5 அவஸ்தைகளை அனுபவிக்கின்றது. முதலாவதாக எங்களுடைய நினைவு நிலையிலே இந்த ஆத்மா புருவ மத்தியிலே நின்று தொழிற்படுகின்றது, 35 தத்துவம். பிறகு அங்கால கனவு நிலையிலே கண்டத்திலே வந்து தொழிற்படுகின்றது, 24 தத்துவம் இல்லையா. அதுக்கு அடுத்ததாக ஆழ்ந்த உறக்க நிலையிலே இருதயஸ்தானத்திலே தொழிற்படுகின்றது, என்ன கொஞ்சம் குறைஞ்சது. அதுக்கப்புறம் உந்தி ஸ்தானத்திலே வருகின்றது துரியம். துரியாதீதம் என்றது மூலாதாரம். அப்ப இந்த உச்சியில இருந்தே இந்த மூலாதாரம் வரைக்கும் ஆன்மா பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றது உடம்பிலே. இதுதான் சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது, 5 அவஸ்தைகள். இந்த உடம்புல வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தூக்கம் நாங்கள் முழித்திருக்கின்றோம் 30, இது விழிப்பு. நல்லா ஆழ்ந்து தூங்குகின்றோம், அது 2வது. மற்றது அதுக்கு இடையிலே கனவு வருகின்றது, அது 3வது. இந்த 3 நிலையும் எங்களுக்கு தெரியும். இதற்கு அப்பாற்பட்டு ஒரு ஞான நிலை ஒன்று இருக்கின்றது, அது இடக்கிட எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து போகும். இந்த ஆத்மீகத்தில் மட்டுமல்ல, சில பேரோடு மின் மறந்து அந்த ஆழ்ந்து போகும் அந்த தியான நிலை வரும், துரியம் என்று சொல்லுவோம். துரிய நிலை வந்து போறது உண்டு. அந்த நிலைக்கு இடக்கிட வந்து போறது உண்டு, அது துரியம். அதிலேயே ஆழ்ந்து 24 மணித்தால் நிலை பெற்றிருத்தல் துரிய அதீதம். ரமண மகரிஷி போன்றவர்கள் அந்த நிலையிலே வாழ்ந்தவர்கள், துரியாதீதம். இதைத்தான் சொல்றார்கள், தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது காலம். இதன் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று சொல்லுகிறார்கள். அப்ப இந்த நிலையில வந்து அந்த ஆத்மா வந்து அஞ்சு அவஸ்தைகளுக்கு கூட போய்கொண்டிருக்கு, இன்ன இடத்தில் என்று இல்லை அந்த ஆத்மா. மேலும் அதிசயம் என்று கேட்டால் இந்த உடம்புல ஆத்மா உள்ளுக்கு இருக்கிறது. இன்னொரு விதத்தில் சொல்லுவார்கள், இது ஒரு கூட்டுக்குள்ள இருக்கிறது. இந்த ஆத்மா வந்து சொல்லுவார்கள் கேஜ், இந்த உடம்பு வந்து ஒரு கூடு, ஒரு கூட்டுக்குள்ள ஒரு பட்சி வச்சுங்க. உபனிஷத்துலயும் அப்படித்தான் சொல்லியிருக்கு, ரிக்வேதத்திலையும் உபனிஷத்துலையும் சொல்லி இருக்குது. கிளிக்கூடு, ஒரு பட்சி கூடு மாதிரி இந்த ஆத்மா வந்து ஒரு கூட்டுக்குள்ள இந்த உடம்புக்குள்ள இருக்குது என்றுதான் சொல்லுகிறார்கள். அது இன்னொரு விதமாக சொல்லுவார்கள், ஒரு விருட்சத்துல இருக்கிற மாதிரி, ஒரு மரத்துல ரெண்டு பறவைகள் இருக்கின்றன. உபனிஷத்துல சொல்லுவார்கள் இந்த மரத்திலே ரெண்டு பறவைகள் இருக்கின்றன, ஒரு பறவை அந்த மரத்திலே இருக்கிற பழங்களை பட்சிக்கின்றது, சாப்பிடுகின்றது, அனுபவிக்கின்றது, இன்னொரு பறவை பார்த்து கொண்டு சும்மா இருக்கின்றது. ரெண்டும் அந்த மரத்துல தான் இருக்கு. இந்த மரத்துல இருக்கிற அந்த பட்சிக்கின்ற பறவை சாப்பிடுகின்ற பறவை தான் ஆன்மா. அதை பார்த்து கொண்டு அதிலே தான் பட்சியாமல் ஆனால் சாட்சியாக இருக்கின்றது, அதுதான் பரமாத்மா, ஜீவாத்மா பரமாத்மா. அந்த இறைவன் உயிரோடு உயிராக இருக்கின்றான், உயிருக்கு உயிராக, உயிருக்கு தலைவனாக. அதைத்தான் சொல்வார்கள் இஜமானன். இறைவன் வெளிப்பட்டு நிற்கிற எட்டு மூர்த்தங்களில் ஒன்று இஜமானன். உயிருக்குள்ள உயிரா நிற்கிறான், எனக்கு உடம்புக்குள்ள உயிர் இருக்கிற மாதிரி உயிருக்குள்ள உயிராக இறைவன் இருக்கிறான். அதான் இயமானன் ஆம்பிமனா. எட்டு இடங்களிடம் வெளிப்பட்டுள்ள எல்லா ஆன்மாக்கள்லையும் அவன் இருக்கிறான். எப்படி இருக்கிறான், பிரியாமல் இருக்கின்றான். உடம்பை விட்டு உயிர் பிரியும், உடம்பை விட்டு உயிர் பிரிந்தால் இது சமம், அப்படித்தானே சொல்ல வேண்டும். ஆனால் உயிரை விட்டு இறைவன் பிரிவான் என்றால் பிரியான், அதனால்தான் அவனுக்கு பெயர் பிரான். பிரியான் என்பதனால்தான் பிரான், அவன் உயிரோடு உயிராக இருக்கிறான். இதைத்தான் சொல்லுகின்றார், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கள். ஒரு இமைப்பொழுது கூட அவன் நீங்க மாட்டான். இந்த உள்ளம், நெஞ்சு, இதெல்லாம் எண்ணத்தை குறிப்பது என்பதற்கு பார்க்க வேண்டும். நெஞ்சென்றா சிலர் ஹார்ட் என்று சொல்லுவார்கள், இங்கு வந்து அது ஆன்மாவை குறிக்கின்றது. தோருடைய செவியன் விடையேறியோர் என்ற தலைவரின் என் உள்ளம் கவர்கள்வன் என்றால் அந்த உள்ளத்தை கவர்ந்தான் என்றால் மனத்தை கவர்ந்தானா, இல்லை. அங்கே உள்ளுக்கு இருப்பது உள்ளம், ஆன்மா. சித்த மனம் அறிவித்து சிவமாக்கி என ஆண்டு அப்பன் என்றா சித்தம்டா என்ன, கான்சியஸா, இல்லை. சித்தம் என்பது இங்கே ஆன்மா, சித்தத்துக்கு உள்ளாக இருக்கின்ற ஆன்மா, அப்படி பார்க்க வேண்டும். அப்ப இந்த இறைவன் உள்ளுக்கு இருக்கின்றான், உயிர் எங்கள் உடலுக்குள்ளே இருக்கின்றது, உயிர் இன்ன இடத்திலேதான் இருக்கின்றது என்று இல்லை. இது உயிருக்குரிய ஒரு விளக்கம். உயிருக்குரிய அடுத்த விளக்கம் உயிருக்குரிய பெயர் ஆத்மா. அத் என்ற சமஸ்கிருத மூலத்திலிருந்து வந்தது. வேதங்களுக்கு நான்கு ஆக்சிலரி, ஆறு ஆக்சிலரி டெக்ஸ்ட் இருக்கு. ஆறு அங்கன் நாள் வேதம் ஆனாய் போட்டி இல்லையா. அந்த அதுல வந்து அந்த ஆக்சிலரி டெக்ஸ்ட்ல ஒன்றுல இந்த சொற்களுக்கு பொருள்காணும் விதம் இருக்கிறது. அதி என்றால் எங்கும் வியாபகம், எது எங்கும் வியாபகமாயிருக்கிறதோ அது ஆத்மா. இப்படி உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மா அதே நேரத்திலே எல்லா இடமும் வியாபகமாயும் இருக்கிறது, சர்வ வியாபகமாயும் ஆத்மா இருக்கின்றது. இது புரிவதற்கு கஷ்டமாக இருக்கும், சிம்பிள். நீங்கள் எல்லாரும் வந்து ரேடியோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், இந்த அலைவரிசை எல்லா இடமும் இந்த வழியிலே வியாபித்திருக்கின்றது. ஆனா நீங்க டியூன் பண்ணி உங்க ரேடியோ பெட்டியில அந்த அலைவரிசைக்கு டியூன் பண்ண அந்த பெட்டியிலே அந்த சத்தம் வருகின்றது. அதே மாதிரிதான் இந்த ஆத்மா எல்லா இடமும் வியாபித்திருந்தாலும் இந்த உடம்பிலே நின்று தொலைப்படுகின்றது. அதான் இந்த விளக்கம்.
2: நன்றி டாக்டர் சிவகுமாரனுடைய கேள்விக்கு அருமையான பதில் கூறினீர்கள். நீண்ட நேரமாக நிற்கும் நேரை இணைத்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
5: வணக்கம்.
2: வணக்கம்
4: பொதுவாக சில காரியங்கள் மஸ்குலைன் அண்ட் ஃபெமினைன் என்று சொல்வது இல்லையா. அப்ப குழந்தை பார்ப்பது, பராமரிப்பது போன்றவைகள்லாம் பெண்களுக்கு சொல்லுவார்கள், அதுக்காக ஆண்கள் பராமரிக்கப்படாது என்று இல்லை. வேதம் ஓதுவது பெண்கள் செய்யப்படாது என்று சொல்வார்கள், அதுக்காக பெண்கள் வேதம் போடப்படாது இல்லை. மகாபாரதத்திலே குந்தி தேவி அதர்வ வேதம் ஓதியவள் என்று இருக்கின்றது. அது வந்து ஒரு ரிலீஸ், அதாவது உங்களுக்கு அந்த கடப்பாடு. சங்கு எப்போது ஊதுவார்கள் என்றால் ரெண்டு மூணு விஷயங்கள்ல ஊதுவார்கள். ஒன்று வந்து ஒரு குழந்தை பிறந்தவுடன் சங்கு ஊதி சங்கநாதத்தினாலே அதை அறிவிப்பார்கள், அது முதல் சங்கம். இரண்டாவதாக கல்யாண வீட்டில் ஊதுவார்கள், அதான் முடைச்சங்கம் அமது ஊட்டும், இடச்சங்கம் மொய்குழலார் நல்விலங்கு பூட்டும், கடைச்சங்கம் வந்து இந்த எங்களுடைய இறப்பு கிரியையும் போது சங்கு சேமங்களோட போனது. அந்த மூன்று சங்கு ஊதுவார்கள் அது உண்டு. அடுத்ததாக யுத்தத்திலே போகின்ற பொழுது சங்கு ஊதுவார்கள். அர்ஜுனனுடைய சங்கு இருக்கின்றது, கிருஷ்ணனுடைய சங்கு இருக்கின்றது, பாஞ்சு சங்கம் கிருஷ்ணனுடைய சங்கு, அப்படி அந்த சங்கு ஊதுவார்கள். யுத்தத்திலே தன்னுடைய கீர்த்தியை அழைப்பை யுத்தத்துக்கு அழைக்கின்ற காரணம் அப்படியான இடங்களை ஊதுவார்கள். கோயில்களிலே இறைவனுக்கு மங்கள வாத்தியமாக ஊதுவார்கள். பெண்கள் ஊதப்படாது என்று நித்தியமாக சொல்ல முடியாது. ஆனா பெண்ணுடைய பெண்கள் வந்து ஒரு மெல்லியலார்கள், மென்மையானவர்கள் என்ற விதத்தில் சங்குவதற்கு நிறைய நீங்க ப்ளோ பண்ண வேண்டும். அந்த பிரஷரை எடுத்து ப்ளோ பண்ணாதான் வரும். அதுக்கு ஒரு பயிற்சி தேவை. அதை செய்தவர்கள் அதை செய்யறாது, செய்யப்படாதன் இல்லை. இது மெஸ்குலைன் வே. ஆனா இன்றைக்கு நாங்கள் ட்ரக் ஓடுகின்றோம், டிரைவ் பண்ணுகின்றோம், பெண்கள் எல்லாம் எத்தனையோ வேலைகள் எல்லாம் செய்கின்றார்கள், நாடாளுகின்றார்கள். ஆனால் இது செய்யப்படாதென்று இல்லை.
2: நன்றி, நன்றி, நன்றி. இணைப்பில் இணைந்திருக்கின்ற அர்த்தனியர் வணக்கம்.
3: ஹலோ,
4: வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
4: வணக்கம், சொல்லுங்க.
3: மனதில சொல்றது ஒரு ஒரு ஒரு அளவு பலன், ஒரு பலன் என்று வைத்தால் வாயால முணுமுணுத்து சொல்றது இருக்கல்லோ, அதுக்கு அதை விட ரெண்டு மூன்று மடங்கு பலன். சத்தமாக வெளியில சொல்றதுக்கு பல மடங்கு பலன் என்று சொல்லி ஒரு பிரசங்கத்துல கேட்டிருக்கேன். அது உண்மையா இருக்குமோ? அடுத்த அது வந்து என்ன ஒரு கேள்வி உண்டு, அந்த உயிர் வந்து ஒரு இடத்துல இந்த பிரம்மகுமாரிகள் அபமத ராஜஸ்தான் அவைந்த தியானத்தின்படி அதை சொல்லினோம் இந்த தலையீட்டுல இருக்கின்றோம். என்ன ஒன்று வந்து அந்த இதயத்தின் வலது பக்கத்துல இதய தாமரை என்று சொல்ற அந்த கொஞ்சம் நடு குளிக்கு கொஞ்சம் வலது பக்கமாக உயிர் இருக்கிறதாக ஆன்மான்றது உயிர்தானே இருப்பதாகவும் எங்களை இது சொல்லினோம். பிரம்மகுமாரி ஆக்க கூடாது நாம் பாகடேசில் அதை சொல்லினோம். அழுத்த வெட்டினால் என் ஆக்காசாயின உயிர் மேல இருந்த வழியா தான் என்று சொல்லினோம். கையை வெட்டினால் ஆக்காசாகர இல்ல அங்க உயிர் இல்லை என்ற மாதிரி சொல்லினோம். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு வியாதம் பண்ணி இந்த மதத்துக்குள்ளே அந்த உயிர் போய் அடைதல் மீண்டும் புறத்தல் அது அந்த வைஷ்ணவத்துக்கும் இதுக்கும் இடையில முரண்பாடுகள் இருக்கிற மாதிரி கன முரண்பாடுகள் இருக்குது. நான் இந்த உயிரையும் இந்த மந்திரத்தையும் பற்றி கேட்கிறேன்.
4: நல்ல விஷயம். நாங்கள் இரண்டாவது கல்வியை முதல் சொல்லி எடுப்போம். முதலாவதாக இந்த உயிர் வேறுபாடுகள் உண்டு, உண்மை சொல்லுவார்கள் உண்டு. வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல், வேதங்களும் இறைவனோடு வந்தன, ஆகமங்களும் இறைவனோடு வந்தன, இவையெல்லாம் மெய்யான இறைவன் நூல். பேதமது என்பர் பெரியோர்க்கு அபேதனை. மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது ஒன்றோடொன்று முரண்படுகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஞான நிலையடைந்த பெரியவர்களுக்கு பேதம் இல்லை, அபேதம். இது திருமந்திரம். அடுத்ததாக சொல்லுவார்கள், ஒரு சமயங்கள் பொருள் நூல்கள் ஒன்றோடு ஒன்று ஒவ்வாமல் உள்ள பலவு. இப்படி சமயங்கள் நூல்கள் எல்லாம் ஒன்றோடொன்று ஒத்துக்கொள்ளாமல் பல இருக்கின்றன. இவற்றில் ஒன்றோடு கன்ஃபிளிக்டா இருக்குது. இவற்றில் ஜாதி சமயம், பொருள் நூல் ஜாதி இங்கு என்னின், இதுக்குள்ளே இதுதான் சமயம், இதுதான் இதில் பொருள் நூல். அவர் அப்படி சொல்றார், இவர் இப்படி சொல்றார் என்று கேட்டால், நீதி இது ஆகும் அது அல்லது எனும் புனக்கது என்று. ஒரு பக்கம் சார்ந்து இதுதான் சமயம், இதுதான் புஸ்தகம், அது இல்லை இதில் என்ற புனக்கொண்டும் இல்லாமல், நீதியினால் இவையாவும் ஓரிடத்தே காண நின்றது யாது ஒரு சமயம் அது சமயம். எல்லாவற்றையும் டோட்டலிஸ்டிக்காக பார்க்கணும். ஒவ்வொரு மதங்கள், ஒவ்வொரு சங்கங்கள், ஒவ்வொரு சபைகள் தங்கள் தங்கள் நிலையில் இருந்து தான் பார்க்கிறார்கள். ஆனால் மற்ற டோட்டாலிஸ்டிக் வியூ வந்து குறைவு. இது சொல்வார்கள் ஏக தேச ஞானம், ஒரு இடத்துல நின்று தன்னுடைய நிலையில் நின்று பார்ப்பது, மற்றவர்களே என்ன சொல்றாரு பார்ப்பது இல்லை. அப்ப இந்த எல்லாத்தையும் டோட்டாலிஸ்டிக்கா பார்த்து நீயினால் நீதியினால் ஜஸ்டிஸோட இதை யாவும் ஓரிடத்தையே காண நின்றது யாது ஒரு சமயம் அது சமயம், அது பொருள் நூல். அப்படி பார்க்கிற நூல் தான் பொருள் நூல். ஆகையினால் இவை யாவும் அடிமறை ஆகமத்தை அடங்கிடும். இப்படி எல்லா சமயங்களையும் எல்லா நூல்களையும் ஒன்றாக டோட்டலாக பார்க்கின்ற தன்மை இந்த வேதங்கள் ஆகமங்களிலெல்லாம் இருக்கின்றன. அடிமறை, அருமையான மறை, மறை என்றால் வேதங்கள், ஆகமங்கள் ஆகமத்தை அடங்கிடும். அங்கே இது இருக்கின்றது, அடங்கி இருக்கின்றது. இதெல்லாம் எங்கே இருந்து வந்தது? இறைவனிடமிருந்து வந்தது. இது நான் சொன்னதில்லை, என்னை போல ஞானிகள் மனிதர்கள் சொன்னதில்லை. அபௌர்ஷேயம், புருஷ என்றால் மனுஷன், மனுஷனால வராது, அபௌர்ஷேயம் இறைவனிடமிருந்து வந்தது, அவன் தான் முதற்குரு என்று சொன்னோம். அப்ப இவை இரண்டும் அருமறை ஆகமத்தை அடங்கிடும். இவை இரண்டும் அரணடி கீழடங்கும், அரணுடைய பாதத்திலே அடங்கும். இது சிவஞான சித்தியர். அப்ப பேதங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் ஒன்றாக பார்க்கின்ற தன்மை இந்த சைவத்துக்கு இருக்கின்றது. அது ஒன்று. இரண்டாவதாக இந்த ஆத்மா எங்கே இருப்பது என்று கேட்டா, நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு ஆறு ஆதாரங்கள் சொல்லுவார்கள், தெரியும் உங்களுக்கு. மூலாதாரம், அதாவது ஜனனத்துவ ஜனனத்துக்கு அங்கத்துக்கும் குதத்துக்கும் இடையிலே இருப்பது, மூல வருத்தம் என்று சொல்லுவோம் இல்லையா, இந்த மூலம் அது. அதுக்கு அடுத்ததாக சுவாதிஷ்டானம், அடுத்ததாக மணிபூரகம், அடுத்ததாக அநாகதம், சுத்தி, ஆக்ஞை. ஆட்சி என்பது பூர்வ மத்தி. இந்த ஆறு ஆதாரங்கள் இருக்கின்றன யோகத்திலே. இதற்கு மேலே உச்ச தலையிலே இருப்பது சொல்லுவார்கள் சகஸ்ட்ராரம். இதெல்லாம் சில பேர் நிரம்ப முடிச்சு ஸ்பைனல் கார்ட், நர்வ் பிளக்ஸஸ், பிரெயின் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்படி சொல்வது அபத்தம். இந்த யோக நூல்கள்ல பதஞ்சலி யோக சீஸ்திரத்திலேயோ கடஜோக தீபிகாவிலேயோ இது எல்லாம் ஸ்பைனல் கார்ட் உண்டோ, நர்வ் பிளக்ஸஸ் உண்டோ, பிரெயின் உண்டோ சொல்லவில்லை. அவர்களுக்கு என்னட்டு தெரியும். இது சக்ராஸ். இதெல்லாம் டிசெக்ட் பண்ணி பார்க்க முடியாது, எம்ஆர்ஐ டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது, ஈவன் எலக்ட்ரிக்கல் டெஸ்ட் கூட செய்து பார்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் இது எல்லாம் ரெமினன்ஸ் ஆஃப் சுத்த மாயா. சரிசித்தாந்த குழந்தைங்க எல்லாம் இந்த மாயால தான் இந்த உடம்பு இதெல்லாம் இருக்குங்கிற மனம் எல்லாம். இங்கே இருக்கிற என்னுடைய மாயா வந்து பிரகிருதி மாயா. ஆனால் சுத்த மாயா வந்து ஒரு ஒரு பரிமாணம். அந்த மாயா கருவிகளை கரணங்களை இந்த பிரகிருதி மாயா கருவிகரணங்களால பகுத்தறிய முடியாது. இட் இஸ் நாட் மெஷரபிள், நாட் டெமென்ஷரபிள். இந்த சக்கரங்கள், இந்த சக்கரம் சொல்லுவார்கள் ஆதார சக்கரம். ஆதாரம் என்றால் இந்த உடம்புக்கு இந்த உயிருக்கு ஆதாரமா இருக்குது. இந்த சக்கரத்துல ஒன்று இல்லாவிட்டாலும் இருக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, கையை வெட்டினா இருக்கலாம், காலை வெட்டினா இருக்கலாம், இடுப்பு கீழே வெட்டினா இருக்க இல்லாது. தலை மட்டும் இல்லை, இடுப்பு கீழே ஒரு ஒரு ஆக்சிடென்ட் வந்தாலே ஆள் இல்லை, நெஞ்சு போனா இல்லை. அப்ப இது தலையில மட்டுமன் இல்லை, இந்த சக்கரம் அதான் நான் சொன்னேன். இந்த உயிர் பயணம் செய்து கொண்டிருக்குது இந்த ஆதார சக்கரங்கள்ல. சொன்னேன் இல்லையா, மேலும் கீழமாக அந்த அஞ்சு அவத்தகல்ல போய் கொண்டிருக்குது. அந்த அஞ்சு அவத்தில மேலான இருக்குது, இதுலயே அஞ்சு மட்டும் இல்லாது, அஞ்சு பிறகு அஞ்சு மூணு நிலைகள்ல பதினைந்து அவத்தை என்றெல்லாம் இருக்குது. அதெல்லாம் விரிவு கூட சுருக்கமாக இந்த உயிர் வந்து மேலும் கீழமாக போய்கொண்டிருக்கு, ஒரு இடத்துல இல்லை. அதுல நீங்க சொன்ன இதயத்தாமரை இருக்கின்றது. அந்த இதயத்தாமரை வந்து இந்த ஆத்மா பரமாத்மா இருக்கின்ற இடம், அதான் இதயத்தாமரை. நீங்க சொன்னது சரி. அதை பற்றிய விளக்கங்கள் சித்தாந்த நூல்கள் இருக்கு. அதாவது ஒரு தாமரை போல இருக்கின்றது. இந்த தாமரை வந்து மொட்டு, இந்த மொட்டு வந்து கவிண்டு இருக்கின்றது. தெரியுமா, அந்த தாமரை மொட்டு ஒரு பக்கம் கவிண்டு இருக்கின்றது. அது மாதிரி இந்த தலைகளாக கவிண்டு இருக்கின்றது. இது வலை பக்கமாக கவிண்டு இருக்கிறது நெஞ்சில. இந்த ஞான நிலையில போகின்ற பொழுது தாமரை நினைந்து இதழ் முகத்தும் விரிய அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் சீவனை காணுவீர்கள், சிவனை காணுவீர்கள். அங்கேதான் அவர் உறவன் இருக்கிறார். அந்த தாமரைக்குள்ளே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ஆகாசம் தான் சித் ஆகாஷ். அது சின்ன ஆகாசம், அதுதான் சித் அம்பரம். சித் என்றால் சிறிய, அம்பரம் என்றால் ஆகாசம். சித் என்றால் அறிவுப்பொருள். இது பார்ட் ஆஃப் த சோல், பார்ட் ஆஃப் த சோல் என்பதனால அறிவுப்பொருள். வெளியில் இருக்கிற ஆகாசம் வந்து பேரம்பலம், அது ஜடம். சிதம்பரத்தை போனால் சொல்லுவார்கள் இங்கே இருக்கிற ஆகாசம் வந்து சித் ஆகாசம், அறிவுப்பொருள், சக்தி என்றெல்லாம் சொல்லுவார்கள். அது வந்து இந்த உள்ளுக்கு இருக்கிற ஆகாசம், அது ரிப்ளிக்காக நங்கால. அந்த அந்த தாமரை இதழுக்கு ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் இருக்கின்றது. இதழ்களுக்கு, தண்டுக்கு, கிழங்குக்கு, கிழங்கு வந்து மண்பொண்ணு 36 தத்துவங்களும் சொல்லி அதற்கு அப்பால அங்கே சிவலிங்கமாக நடராஜராக இறைவன் அங்கே இருக்கின்றான் நடுவிலே. அந்த தத்துவம் அது மேலான சைவ சித்தாந்த ஞானத்திலே போகின்ற பொழுது அது புரியும், அது விளங்கும். அது இரண்டாவது கேள்விக்கு சொல்லி போட்டோம். முதலாவது கல்வி நீங்க மந்திர ஜபம். மந்திர ஜபம் வந்து மூன்று வகையாக ஜபிக்கலாம். ஒன்று வந்து உபாஞ்சு. உபாஞ்சு என்றால் தன்னுடைய செவிக்கு மாத்திரம் கேட்கும்படி நானுனி உதட்டை தீண்ட மெல்ல செபித்தல். இதற்கு மந்தம் என்று சொல்லுவார்கள். இது எங்க இருக்குது? இது ஆரம்ப நாளுடைய சைவ வினாவிட இரண்டாம் இரண்டாம் சைவ நாளில் 190 கொஸ்டின் கேள்வியில இருக்கிறது. மந்தம் செவிக்கிற விதங்கள். மற்றது அடுத்தது வந்து வாசகம். வாசகம் என்றால் மற்றவற்ற செவிக்கும் கேட்கும்படியாக செவிக்கிறது வாசகம். மூன்றாவது மானசம். மானசம் என்றால் தனக்கு மட்டும் மனசிலே செவித்தல். இந்த மூன்று வகையாக இருக்கின்றது. இப்ப இந்த மனசுக்குள்ளேயே மந்திரத்தை சொல்லுறது உண்டு, என்னுடைய காதுக்கு மட்டும் கேட்கும்படியாக சொல்லுகின்றது உண்டு. சில வேலை நான் இன்னொன்று செய்யறேன், ஒரு காதை பொத்தி கொண்டு மந்திரத்தை சொல்லி பாருங்க, உங்களோட தலைக்குள்ளேயே அந்த மந்திரம் வைப்ரேட் பண்ணும். ஒவ்வொரு பிராக்டிஸ் ஒவ்வொரு விதமாக மற்றவற்ற காலுக்கும் கேட்கும்படியாக பிளத்து சொல்வது. ஹரே கிருஷ்ணா கோயிலுக்கு போனால் அவர்கள் அந்த ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே என்ற அந்த மந்திரத்தை எல்லாரும் கேட்கும்படி சொல்லுவார்கள். அது அவர்களுக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு கேட்பதனால மற்றவர்களுக்கும் பயன் உண்டு. பிறகு பிளத்து சொல்லும் பொழுது கவனக்கலைப்பான் என்று இருக்கின்றது. இப்ப மற்ற டிஸ்ட்ரக்ஷன்ல இருந்து இந்த சத்தமே எங்களுக்குள்ளே ஆழ்ந்து இருப்பதனால சுற்றி வர அந்த மற்ற டிஸ்ட்ரக்ஷன்ல இருந்து கவர்ந்துடுவோம், பிறந்த புறக்கணித்து விட்டு இருப்போம். பக்குவ நிலையில தொடக்கத்தில் அது கேட்க மந்திரம் பாசகமாக சொன்னால் சிறப்பு என்று கேட்டால், அந்த மந்திரம் மனதில் சொல்றதோட வாக்கில வந்து அந்த சத்தமே எங்களை சூழ்ந்திருப்பதாக சுற்றி வர்ற இருக்கிற டிஸ்ட்ரக்ஷன்ல இருந்து எங்களை தடுக்கிறது. அது கொஞ்சம் முன்னோரி கொண்டு போகும்பொழுது தன்னுடைய காதுக்கு மட்டும் கேட்கும்படியாக சொல்லலாம். இன்னும் முன்னோட மனசுக்கு மட்டும் கேட்க சொல்லலாம். உங்களுக்கு எது அந்த நேரம் சரியா வருவதோ அதன்படி சொல்லலாம். இதன் பலனில் ஏற்றத்தாழ்வு உண்டு. அதாவது வாயால மற்றவர்கள் கேட்க சொல்றதுக்கு வந்து பலம் வந்து இருக்கிறது, அது குறைவு. தன் செவிக்கு கேட்க சொல்றது அதை விட கூட மனதுக்குள்ள சொல்றது கோடி மடங்கு பலன். மனசுக்கு சொல்றதுதான் கூட பலன் தரும். அப்ப இது வந்து 191 விடாமணையில சொல்றார், இந்த மூவகை செபமும் பலத்தினால் ஏற்ற குறைவு உடையனவா? நீங்க கேட்ட கல்வியே கேட்கிறார் சொல்றார். ஆம், வாசகம் 100 மடங்கு பலம், மற்றவர்களை கேட்கும்படி சொல்றது. உபாஞ்சு 10,000 மடங்கு பலம். மானசம், மனதுக்க சொல்றது கோடி மடங்கு பலம். ஆனா மனசு சொல்றது மிகவும் கஷ்டம். நாங்க நிக்கிற மாதிரி இந்த மனது ஒரு குரங்கு இருக்காது. அதை மனதுக்குள்ள யோசிச்சு கொண்டு கொஞ்ச நேரத்துல எங்களுடைய மந்திரம் இல்லாம வேறு எல்லாம் வந்துடும். ஆனப்படினால நாங்கள் வாயால முதல் சொல்லி பிறகு தன் பாட்டிலே அது வரும். அந்த அது வந்து அந்த மந்திரம் வந்து எங்கட மனதுக்குள்ள தானாக ஒலிக்க தொடங்கும். அவரால் இந்த 3 வகையான மந்திர சுரங்களும் விதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஏற்றத்தாழ்வு இதில் இருக்கின்றது. எல்லாவற்றையும் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம், அதில் எந்த விதமான தப்பும் இல்லை.
2: நன்றி சிவகுமார். நேயர்கள் நினைந்திருக்கின்றார்கள்.
4: அடுத்தவரை நான் எடுத்துக்கொள்ளேன்.
2: சிவகுமார் குறை வழங்கக்கூடாது. ஒருவர் ஒரு கேள்வி மட்டும்தான் டாக்டருக்குரிய கேள்வி, ஆனால் உங்களுக்காக நாங்கள் எடுத்திருந்தோம். இணைப்பிலே இணைந்திருக்கின்ற நேயர் வணக்கம். இழப்பிலே இணைந்திருக்கின்ற நேயர் தயவு செய்து இந்த 3 நிமிடங்கள் இருக்கின்றன. உங்களுடைய கேள்வியை கேளுங்கள் ஐயா.
5: வணக்கம் டாக்டர்.
4: வணக்கம் அம்மா.
5: நான் ஜோஹா
4: கவிக்கின்றேன்.
5: சித்தாந்தம் வேதாந்தம் என்று ரெண்டு இருக்குது. அதுல சித்தாந்தம் என்ற சரியை கீரியை, வேதாந்தம் என்ற ஜோகம் ஞானம். அப்ப அந்த வேதாந்தத்தை படித்து அதை பிராக்டிஸ் பண்றவர்கள் இந்த சடங்கு சம்பிரதாயங்களை பின்பற்றுவதில்லை. உள்ளவர்கள் தான் கூட சடங்குகள் சம்பிரதாயங்களை பின்பற்றுகிறார்கள். அப்ப அவர்கள் வந்து தியானம் மதிகளைத்தான் செய்கிறார்கள். அப்ப நாங்க எல்லா சடங்குகள் சம்பிரதாயங்களையும் பின்பற்றணும் வந்து இல்லைத்தானே?
4: நல்ல ஒரு கேள்வி. வேதாந்தம் சித்தாந்தம் முதலாவது வந்து இந்த சரியை எளிய யோக ஞானம் வேதாந்தத்திலே கிடையாது. வேதாந்தத்துல நீங்கள் எடுத்து பார்த்தால் சொல்லுவார்கள் கர்ம யோகா, ஞான யோகா, ராஜ யோகா, பக்தி யோகா, இப்படி எல்லாம் யோகா யோகான்னு சொல்லுவார்கள். தவிர சரியை கிரியை யோக ஞானம் என்பது ஆகமங்களிலே சொல்லப்பட்டது, சைவ சித்தாந்தத்திலே உரியது. அது உண்டு. இரண்டாவதாக வேதாந்தத்திலே ஈடுபடுபவர்கள் இந்த புறக்கிரியர்கள் ஆலய அவங்க வழிபாட்டிலே ஈடுபடுவதில்லை என்று சொல்கிறார்கள். அப்படி சில பேர் சொல்லுகிறார்கள், சேவை செய்வதன் சொல்லுவார்கள். சில பேர் என்று கேட்டால் அதெல்லாம் ஆரம்பத்திலே தேவை. அதாவது ஆரம்ப பள்ளிக்கூடத்திலே கிண்ட காடின் மாதிரி இந்த கிரியர்கள் இதையெல்லாம் தேவை. ஆனால் ஆத்ம நிலையிலே முன்னேற்றம் அடைகின்ற பொழுது இவை தேவையில்லை, இப்படி சில பேர் சொல்லுகின்றார்கள். ஆனால் எங்களுடைய இதன்படி இந்த வேதாந்த சம்பிரதாயத்தை நிலைநிறுத்திய ஆதிசங்கர் பகவத் பாதர் சங்கராச்சாரியாரே தான் எல்லா கோயில்களுக்கும் போய் பக்தி பாடல்கள் பாடியிருக்கிறார். அவர் வந்து மீனாட்சிக்கு மீனாட்சி பஞ்சவர்த்தனம் பாடியிருக்கிறார். காசி விஸ்வநாத அஷ்டகம் பாடியிருக்கிறார். மற்றது அன்னபூர்ணி அஷ்டகம் அன்னபூர்ணிக்கு பாடியிருக்கிறார். லிங்காஷ்டகம் பாடியிருக்கிறார். பில்பாஷ்டகம் பாடியிருக்கிறார். சொல்கிறார் திருஜன்ம பாபசம்ஹாரம் ஏகபில்பம் சிவார்ப்பணம். ஒரு பில்பத்தலத்தை இறைவனுக்கு போடுவதால 3 ஜென்மங்களிலே செய்கின்ற பாவங்கள் நலியும் என்று பில்பாஷ்டகத்திலே சங்கராச்சாரியார் சொல்லுகின்றார். பஜகோவிந்தத்திலே பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சன்னிகிதே காலே நகினகி நகினகி டொக்ருண்ய கரணே. நீ கோவிந்தனை பஜனை செய், கோவிந்தனை பஜனை செய், மூட மனமே ஃபூலிஷ் மைண்ட் கோவிந்தன பதினசை சம்பிராப்தே சன்னிகிதே காலே. உன்னுடைய கடைசி காலத்துல உன்னுடைய இல்லத்துல யமன் வந்து நிற்கின்ற பொழுது நீ படிக்கின்ற கல்வி எல்லாம் வந்து உதவாது. நகி நகி நகி நகி, சிங்களம் தெரிஞ்சவர்களுக்கு தெரியும் நகி என்றா ஒன்றும் இல்லை. இப்படி அவரே அத்வைத சங்கராச்சாரியாருக்கு மேல ஞானி இல்லை. அவரே இந்த ஆலய வழிபாடு பில்ப பூஜை நாம பஜன் எல்லாம் சொல்லி இருக்கின்றார். அவனுடையால் இதை நாங்கள் விடுவது தவறு. நம்முடைய சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவார்கள் 12வது சுவஞான சூத்திரத்துல மாலர நேயம் மலிந்தவர் வீடமும் ஆலயந்தானும் அரணத்திலுமே அம்மலங்களி அன்பருடுமரி. இந்த மலங்கள் எல்லாம் நீங்கி நின்ற ஜீவன் முக்த நிலையில இருக்கும் பொழுது லிபரேட்டட். லிபரேட்டட் வாய் அனாய். அந்த நிலையில் கூட அந்த ஆன்மாக்கள் அன்பருடைய மரி சிவனடியாரோடு சேர்ந்து மாலர நேயம் மலிந்தவர் நேடவும் குற்றமற்ற நேயமுள்ள குற்றமற்ற நேயம் என்று சொல்ல வேண்டும். அந்த மாசில்லாத நேயமுள்ள இறையடியாகக்கூடிய வீடம் ருத்ராட்சம் மற்றது விபூதி போன்ற வீடங்களையும் ஆலயம்தானும் ஆலயங்களையும் அரண் என தொழுமே இறைவன் என்றே தொழும் தொழுமே தொழுவென்று சொல்லவில்லை தொழுமே. இது வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி ஜீவன் முக்தாஸ். ஜீவன் முக்தாஸ் எப்படி இருப்பார்கள் என்று சிவஞான போதத்தின் கடைசி சூத்திரம் வர்ணிக்கின்றது. ஜீவன் முக்தர்களே வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது அவர்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் என்றால் மற்றவைக்கு பிரிஸ்கிரிப்ஷன். டாக்டர் சொல்லுகின்றேன் பிரிஸ்கிரிப்ஷன் என்றால் கொடுக்கிறது. இது ஜீவன் முக்தருக்கே இது டிஸ்கிரிப்ஷன் என்றால் இது வந்து மற்றவர்களுக்கு பிரிஸ்கிரிப்ஷனாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனபடியினாலே இந்த வழிபாடுகள் இதுகள் எப்பொழுதுமே தேவை. இந்த இடையிலே நாங்களாக கைதட்டி உதறி விடக்கூடாது. ஆனாலும் ஒரு நிலையிலே ஒரு சில பேருக்கு ஞான நிஷ்டையிலே நோகி இருப்பவர்களுக்கு இவை தானாக கைவிலகும். அதான் அங்கே இருக்கிறது. ஞான நிஷ்டையிலே எப்பவும் இருப்பவர்களுக்கு இந்த கிரியைகள் பூதங்கள்லாம் அதிலிருந்து வந்து செய்ய முடியாது, தானாக போகும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளி தேவியுடைய பூஜையை செய்து கொண்டு வருகின்றார் தட்சிணீஸ்வரத்திலே. அவருக்கு அந்த காளி தரிசனம் எல்லாம் வந்து அந்த ஞானம் வந்த பிறகு பூஜையை செய்ய முடியவில்லை. போய் அங்க பூஜை செய்ய தொடங்கி போட்டு இதில் பிரசாதத்தை எடுத்து அம்பாளுக்கு ஊட்டி தானும் சாப்பிடுவார். அது செய்ய முடியவில்லை. அந்த நேரம் வந்துவிட்டபடியினாலே அந்த நிலை தானாக வருகின்ற பொழுது நித்திரையில் கைப்பொழுவதுமா போல நிஷ்டோடையவர்களுக்கு போகலாம். தவிர நாங்களாக இது ஞானத்திலே இல்லை என்று விடக்கூடாது. வேதாந்தம் ஞானாந்தம் வேதாந்தம் என்ற பேரம் கிடையாது. சித்தாந்தமும் வேதாந்தமும் அத்வைத முத்தியை ஒன்றையே சொல்லுகின்றன. எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த சேம் பட் எக்ஸ்பிரஷன் இஸ் த டிஃபரெண்ட். ஒரே அனுபவ முத்தி, ஆனால் அவருடைய வெளிப்பாடுகள் வித்தியாசம். அவ்வளவுதான். இதை பற்றிய மேலதிக விளக்கங்களும் அடுத்தடுத்த இடங்களிலே கலப்போம். என்னுடைய சத்சங்க நிகழ்ச்சி நாளைக்கு இருக்கின்றது. நீங்கள் அதிலே கலந்து கொண்டு பயங்கரமாக உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
2: நன்றி டாக்டர். அருமையான கேள்விகளுக்கு மிகவும் ஆக்கப்பூர்வமான விடைகளை கூறி எங்களுடைய நேயர்களை திருப்திப்படுத்திய உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை நேயர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும்.
6: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
7: மனுஷாளுக்கு இந்த மனசானது துன்புறுத்துண்டே இருக்க பழைய கதைகள்லாம் ஞாபகப்படுத்துறது, ஏதோ எண்ணத்தை உண்டு பண்றது, அது படுத்து சும்மா இருக்க மாட்டேங்கிறது. அப்படி வெங்கல பானையில ஜலத்தை விட்டுனா அது எப்படி கொதிக்கிறதோ அப்படித்தான் கொதிச்சுண்டே இருக்காது. அதனுடைய சுபாவம் அது கொதிச்சுண்டு பொங்கிண்டு வேலை வருது பாருங்க. அந்த பாலானது எப்படி பொங்குறதோ, அந்த பொங்குற பாலுக்கு என்ன பண்றதோ, கொஞ்சம் தீர்த்தத்தை விடுவா. அந்த தீர்த்தத்தை அதனால அப்படி தெளிச்சா அது எப்படி தானா இறங்கி போறது பாத்தீங்களா. அதே மாதிரி இந்த பொங்கிண்டு மேல கொதிச்சுண்டு வரக்கூடியதான் இந்த மனசுக்கு பகவானுடைய நாமாவை விடுங்க. அந்த கொதிக்கிறது தானா குறையும், வேற வழி இல்லை. ஆகையால் மற்ற தேவதைகளை ஆயாலும் லப்யதே காவா முக்தி, அந்த மனசானது தானா சமிச்சு மனசு தன் வேலை பண்ணாம நின்று போறது பார்த்தீங்களா, அதான் நிஜமான முக்தி. முக்தின்னா ஞானத்தினால மனோநாசம், மனோலயம் இல்லை. மனசு அப்பப்ப லயத்தாலையும் மறுபடியும் வந்துடும். மனசு டோட்டலா அழிஞ்சு போகணும். அப்பப்ப தூக்கத்திலையும் மனோலயம் ஏற்படுறது, சமாதியிலையும் மனோலயம் ஏற்படுறது, மனசு லயிச்சு மறுபடியும் தீர்ந்து வருது. அழகான சங்கீதம் கேட்டிருக்கள் எந்த ரோமகானுபாவும் மனசு லயத்தை அடையிறது, ஆனா முடிஞ்சதுமே மறுபடியும் வந்துடுறது. இப்படித்தானே இருக்கு. ஆனா இங்க என்ன, டோட்டலா மனசு அழிஞ்சு போயிடும். பித்யதே ஹ்ருதய கிரந்தி சித்யந்தே சர்வ சம்சயா க்ஷியந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. அந்த பராவரமான அந்த பரமாத்மாவை பார்த்த மாத்திரத்தினால் அபரோட்சமாக நீங்க பார்த்தேவையானால் இனிமேல ஒரு கவலையும் கிடையாது. ஏன்டா மனசானது வேலை செய்யறது நின்று போயிடுச்சு. இங்கேயும் இங்கேயும் அலையாது இங்க மேல மனசு, அதனுடைய ஸ்வரூப நாசமா போயிடுது. அப்படி ஒரு நிலை வந்தா தான் அதுதானே முக்தி. அது உங்களாலத்தானே முடியும். நீங்கத்தானே ஞானத்தை, ஞானம் மகேஸ்வராதிச்சே, ஞானம் நீங்கத்தானே கொடுப்பேள். தட்சிணாமூர்த்தியா ரூபமா இருந்து கொண்டு என்ன பண்றேள், எல்லோருக்கும் ஞானத்தை கொடுக்கறேன். அந்த ஞானமானது நீங்க பேச்சு கொடுக்கல, நீங்க என்ன பண்ணிவிட்டீர்கள், ஒரு குருவை தயார் பண்ணி அனுப்பிச்சுட்டேன், அவர் சாஸ்திரத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காள். ஒரு நாளைக்கு நீங்க உங்க முத்திரையை பார்க்கறான், சின்முத்திரையை பார்க்கறான், அந்த ஜீவ பிரம்மைக்கியம் தெரியறது, அடுத்த க்ஷணம் தானா ஞானம் வந்துச்சு. அந்த ஞானத்துக்கு வேற ஒண்ணும் அது இது ஒண்ணும் பண்ண வேண்டாம், தட்சிணாமூர்த்திய அனுகிரகம் உங்களுக்கு வருது. ஆகையால் அந்த முத்திரை காவா முக்தி இதா குதோ பவதி சேத், இதை விட வேறாத வழியில வரும்னா கிம் பிரார்த்தனியம் ததா, அதை விட வேற எதா என்ன கேட்கறது. ஆகையால் பகவானே ஒன்னே ஒண்ணுத்தான், உங்களுடைய பூஜை, உங்களுடைய நமஸ்காரம், உங்களுடைய துதி, உங்களுக்கு பூஜை பண்றது, உங்களை மனசால நினைக்கிறது, உங்களுடைய கதாசிரவணத்தை பண்ணி கொண்டிருக்கிறது, எண்ணிக்காது உங்களுடைய ஸ்வரூபத்தை இதயத்துல பார்க்கிறது. இதை பண்ணி பண்ணி கடைசியில உங்க இதயத்துல பார்க்கணும், ஹிருதயத்துக்குள்ள தோணணும் அந்த ஸ்வரூபம். இதுதான் சுவாமி நிஜமான பக்தி. சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியமத்ம நிவேதனம். ஸ்ரீமத் பாகவதத்துல 9 விதமான பக்தி சொல்லியிருக்கார். பகவானுடைய நாமாவை கேட்கறது, பகவான் நாமாவை சொல்றது, பகவான மனசால தியானம் பண்றது, பகவானுடைய பாதங்களுக்கு பூஜை பண்றது, ஆத்ம நிவேதனம், எல்லாமே என் வாழ்க்கையே பகவானுக்காகத்தான் என்று நம் வாழ்க்கையை பகவானுக்கு அர்ப்பணம் பண்றது. எட்டரோடு எஜோது எதா செய்யுது, நீங்க எதை பண்றோ வாழ்க்கையில எல்லாம் பகவானுக்காக பகவானுக்காக என்று நினைக்கிறது, இதுதான் சுவாமி பக்தி. அந்த பக்தியை முதல்ல இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணின பிறகு அந்த பகவானுடைய ஒரு ஸ்வரூபத்தை அடுத்த ஸ்லோகத்துல சொல்லிட்டு இருக்கார். ஏன்னா இந்த பக்திக்கு முக்கியமாக வரக்கூடியது இந்த பயம். நமக்கு எப்ப மரணத்தை அடைவோமோன்னு ஒரு பயம், அந்த பயமானது மரண பயத்திலிருந்து நமக்கு போகணும். அந்த மரண பயத்தை போக்கக்கூடியதான லீலை அடுத்தது, கிம் ப்ரூமஸ்தவ சாஹசம் பசுபதே கஸ்யாஸ்தி சம்போ பவத் தைரியம் ஜெத்ருஷமாத்மனஸ்தி திரியம் சன்யை கதம் லப்யதே பிரஸ்ய தேவகணம் வசந்த்ரசன் முனிகணம் நஸ்யத் பிரபஞ்சம் லயம் பஸ்யன் நிர்பய ஏக ஏவ விஹரதி ஆனந்த சாத்ரோ பவானு. ஆனந்த வடிவமாக தங்கள் இருக்க இருந்த போதே உங்களை கண்டு நடுங்கிறதுன்னு அர்ஜுனன் முதல்ல பகவானுடைய விஸ்வரூபத்தை காமின்னு கேட்டார். அவர் பாட்டுக்கு விபூதி யோகத்துல 10வது அத்தியாயத்துல நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு சொன்னார். சொன்னதுமே நம்ப வேண்டியது தானே, எல்லாம் நம்புறேன், நீங்க சொன்னபடி எல்லாம் யதார்த்தத்துவம் அதெல்லாம் அது ரைட்டு தான், நான் நம்புறேன், ஆனாலும் பார்த்தா தேவையில்லை என்ன சுவாமி, அது பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்துருது, பகவான காமிங்கோன்னு கேட்கிறார். அது எப்படி முடிஞ்சா காமிங்கோ, அது வேற பகவான் பார்த்தா நீ என்னைக்கு பார்க்கணும்னு நினைச்சியோ உங்க மனசுல என்ன உண்டாச்சோ நான் சித்தமாயிட்டேப்பேன். பக்தர் நினைக்க வேண்டியதே தவிர அவள் ஒண்ணும் என்ன பிராதேய பண்ணும்னு ஒண்ணும் கிடையாது. நீங்க சொன்ன போறோம் அடுத்த மனசுல நினைச்சாலும் இல்லையா பார்க்க, ஆனா ஒண்ணு இந்த கண்ணால பார்க்க முடியுது. உங்க கண்ணுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு, அதை தாண்டி ரொம்ப டூ மச் லைட் வந்ததுன்னா உங்களால பார்க்க முடியாது. என்னுடைய ஸ்வரூபமா தேஜஸ்வரூபம், திவி சூரிய சஹசிரஸ்ய பா எதிரி, 1000 சூரியர்கள் வந்தா எப்படியோ அப்படி பாசஸ்தஸ்ய மகாத்மனா, அந்த ஒரு பிரகாசம் இருக்கிறதுனால பார்க்க முடியாதப்பா. ஆகையால் நான் என்ன பண்றேன் தெரியுமோ, நான் திவ்யம் ததாமிதே சட்சுஹோ, அந்த வேற திவ்யமான அதை பார்க்க தகுந்ததான ஒரு கண்ணை உங்களுக்கு கொடுக்குறேன். பகவத் ஸ்வரூபத்தை பார்க்கறதுக்கு நமக்கு பகவானே முன்னால அனுகிரகம் பண்றார், பிறகு அந்த ஸ்வரூபத்தை பார்க்கும்படி ஒரு தன்மையை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து அதுக்கப்புறம் பார்க்க வைக்கிறார். ஆகையால் அப்படி பண்ணின மாதிரி அதை பார்த்து காமிச்சார். முதல்ல நன்னத்தான் இருந்ததுன்னு, ஆஹாஹா என்ன எத்தனை தேவ பத்தியாம தேவாம் சவ தேவ தேகே ஹரே கிருஷ்ணா கமலாசனஸ்தம், பிரம்மதேவர் இருக்கார், மற்ற தேவதைகள்லாம் இருக்கார், எல்லோரும் இருக்காங்க, தேவகணங்கள் முஷி கணங்கள் முனி கணங்கள் ரிஷி கணங்கள் எல்லோரும் என்ன ஆனந்தமா இருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பயமா மாறித்து, யார் யார் என்னோட சண்டை போடணும்னு நினைக்கிறாளோ அவள்லாம் நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கேன். ஒரு மனுஷன் மனுஷனையே சாப்பிட்டே இருந்தா பார்த்தா எப்படி இருக்கும், வடான்னு சாப்பிட்றாப்பல மனுஷனு சாப்பிட்டுருக்க என்னமா பண்றது, அங்கே கீழே தொங்கிண்டே இருக்க அது நாக்கால உள்ள தள்ளிண்டே இருக்கார். அப்படியேப்பா இது ரொம்ப பயமா இருக்கேன், விவகாரம் என்னமோ நினைச்சேன், இவர் என்ன இப்படி பயமா இருக்காரு என்ன பண்றது போரும்ன்ற. முதல்ல நம்ம கேட்டுக்கிறது ஒண்ணு, அது என்னடா அது போரும், அது பேர் கேட்குங்க. ஏன்னா எங்கே பார்த்தாலும் அந்த ஸ்வரூபம் முன்னால புறத்தா புரட்டதா பார்த்ததா மேலையும் கீழையும் எந்த பக்கம் திரும்பினாலும் தெரியுது. அர்ஜுனன் பார்த்தா என்னடா ஆச்சுன்னார், கண்ணை மூடிப்போம் மறந்துடுவோம், கண்ணை மூடிண்டாலும் தெரியுது. என்ன சுவாமி இது இப்படி ஆயிடுது, இத பாருங்க இந்த ஸ்வரூபத்தை நமஸ்காரம் பண்றேன், ஸ்தானே ஹிருஷிகேஷ தவ பிரகத்திய நமஸ்காரம் பண்றேன், ஆனா ஒன்னே ஒண்ணு இந்த உருவத்தை எடுத்திருக்கோம், இது என்ன பண்ற சுவாமி, கால் பணத்தை கொடுத்து வாங்கினா ஒரு பணத்தை வேண்டாம் நான் அது போல ஆயிடுது வாரம் இப்ப வேண்டாம்னு சொல்ல வேண்டிய பரிஸ்தி வந்துருச்சு. என்னடா பயமா இருக்கு நடுங்கிட்டு இருக்கேன், நான் மட்டும் இல்ல தேவதை எல்லாம் பயப்படுறேன், மாறுகள் எல்லாம் அரே அரே முடிச்சுக்கோ அப்படிங்கிற அப்படின்னு ஆயிடுத. அதனால தேனைவ ரூபேன சதுர்புஜேனா, முன்னால எந்த ஒரு ரூபம் சதுர்புஜத்தோட எனக்கு மட்டும் காமிச்சுளோ, இதனால என்ன தெரியுதுன்னா அர்ஜுனனுக்கு மட்டும் எப்பொழுதுமே சதுர்புஜ சேவை உண்டு பகவான், மீதி எல்லோருக்கும் ரெண்டு கை தான் தெரியும், ஆனா அர்ஜுனனுக்கு மட்டும் நாலு கையோட செய்வேன், ருக்மிணிக்கு ரெண்டு கையோட தான் செய்வேன், அது கவனிக்கணும், ஸ்ரீமத் பாகவதத்தை படிக்கணும், அக்கா ருக்மிணி முதல்ல இருந்து பகவான ரெண்டு கையோட தான் பார்த்திருக்கா, நாலு கையோட பார்க்கல, மற்ற தேவிகள் எல்லோருக்கும் ரெண்டு கையோட தான் பகவானுடைய சேவை, அர்ஜுனுக்கு மட்டும் நாலு கையோட. தேனைவ ரூபேன சதுர்புஜேனா, அந்த பழைய உருவமே அந்த சிரிக்கிற உருவம் இருக்கு பார்த்தேடா, புன்சிரிப்போட கூடியிருந்தார் அதை காமிங்கோ அப்படின்னா, அது மாதிரி எங்க பகவானுடைய ஸ்வரூபத்தை பார்த்ததுமே என்னடா அர்ஜுனர் தேவகணங்கள தேவகணம் இப்பொழுது இல்ல பிரளய காலத்துல உலகத்தை எல்லாம் ஐக்க வேண்டியதான ஒரு சந்தர்ப்பத்துல, இப்பொழுதெல்லாம் நாம பார்த்துட்டே இருக்கோம் உலகம் எல்லாம் ஆனந்தமா இருந்துட்டு இருக்கு, ஆனா இந்த உலகத்தையும் மாத்தணும், புதுசா ஒண்ணு கொண்டு வரணும், பழச அழிச்சாத்தான் புதுச கொண்டு வர முடியும், நமக்கெல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கார், எத்தனையோ ஜென்மாக்களை கொடுத்து இது இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு ஒவ்வொரு பிறவியும் கொடுத்தா அந்தந்த பிறவியில சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கமே தவிர துன்பத்துக்கிட்டே போறதில்லை, பகவானை நினைக்கிறதே இல்லை. அழகான அந்தனரா பிறந்தார், வேதாத்தியனம் பண்ணல, காசுக்காக அலைஞ்சிட்டு இருக்கார், வேதாத்தியனம் பண்ணினாலும் காசுக்காக அலையறா, பகவானும் நினைக்க மாட்டேங்கிறீங்களே, எவ்வளவு இருந்தது அழகான ஒரு ஸ்திரீ சரீரம் கொடுத்தா அந்த ஸ்திரீ சரீரத்துல நாலு பேரை வசம் பண்ணுன்னா நான் அழகா இருக்கணும்னு அழகு மண்டலத்திலேயே பொழுது போறதே தவிர பகவான நினைக்கிறேடோ, யவனமெல்லாம் போயிடுது, வயசான காலத்துல என்னடா அஜுனர் ஊர்வம் இருக்கு, மணிக்கணக்கா டிவி சீரியலை பத்தி பேசிட்டு இருக்கிற பாகவதத்தை வந்து பேசுறோமா, ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு நேரம் நம்ம பகவான் பக்கத்துல நம்ம மனசு போகும்படி வச்சுட்டு இருக்கோம்னு யோசனை பண்ணிடா, ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம்னு சொல்ல முடியுமா, எட்டு மணி நேரம் நிச்சயமா தூங்குறோம், பகல்லையும் சாயங்காலம் எப்ப தூங்கப்படாதோ அப்பவும் தூங்குறா, விவகாரம் என்ன நேரம் இருந்தாலும் மீதி பதினாறு மணி நேரம் முடிச்சுட்டு இருக்கோமே, பதினாறு மணி நேரத்துல ஆக்சுவலா எவ்வளவு நேரம் நீங்க பகவானுக்காக ஸ்பெண்ட் பண்ணிருக்க, பகவான நினைச்சுட்டு இருக்க, எந்த பகவான் உங்களை படைச்சாரோ, எந்த பகவான் உங்களுக்கு இந்த சரீரத்தை கொடுத்தாரோ, எந்த பகவான் உங்களுக்கு உத்தியோகத்தை கொடுத்து காசை கொடுத்தாரோ, எந்த பகவான் உங்களை பார்த்துக்கிறதுக்கு அம்மாவையும் அப்பாவையும் கொடுத்தாரோ, எந்த பகவான் நீங்க சந்தோஷமா இருக்கணும் உங்களுக்கு குழந்தைகளை கொடுத்தாரோ, எந்த பகவான் உங்களுக்கு வீடை கொடுத்தாரோ, எல்லா வசதியும் கொடுத்தாரோ, அவளை பத்தி நினைக்கிறதே கிடையாது, எப்பவும் நான் இனிமேல எனக்கு என்ன வரும், எதை பண்ணினா நான் சௌக்கியமா இருக்கும், எதை பண்ணா இப்படி நானும் கவனிக்கிறேன் தவிர இந்த நானுக்கு காரணமா இருக்கிற பகவான கவனிக்கிறேன். அதனால அவரும் பார்த்தார், எத்தனையோ பிறவியை கொடுத்துருக்கேன், ஆணா கொடுத்துருக்கேன், பெண்ணா கொடுத்துருக்கேன், மனுஷனா கொடுத்துருக்கேன், பசுவா கொடுத்துருக்கேன், என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், சரியா வரல சார் என்ன பண்றதுன்னு, ஆட்டம் சரியா இல்லைன்னா கெடுத்து விடணும், மனுஷன் ஃப்ரம் தி பிகினிங் ஆடுனர், அதே போல விவகாரம் என்ன, அட்லீஸ்ட் இன்னொரு தரம் கிருத்த யுகத்திலிருந்து ஆரம்பிப்போம், அந்த கிருத்த யுகத்துல ஆரம்பித்த கிருத்த யுகத்துல என்விரான்மெண்ட் எல்லாம் சௌக்கியமா இருக்குன்னு ரொம்ப பேர் ரிஷிகள் இருக்கா மகர்ஷிகள் இருக்கா, அவ தபஸ் பண்ணிட்டு இருப்பா, அதனாலயாவது இவன் திருந்துறானோ என்னமோ பார்த்து அப்படிங்கிற அபிப்பிராயத்துல மறுபடியும் பிரளயத்தை கொண்டு வர, இவர் கலியுகத்த பிரளயத்தை கொண்டு வரதுக்கு காரணம் என்ன, புதுசாக ஒரு கிருதயுகம் பண்ணணும், பில்டிங் ரொம்ப பழசா போச்சு தானா உதுந்து கீழே விழுந்துரும், அதுக்காக அதை கம்ப்ளீட்டா எடுத்து மறுபடியும் புதுசா ஃபவுண்டேஷன் பண்ணி அழகா நம்ம மாடர்னா கட்டுறோமோ இல்லையா, அதே மாதிரி தான் இவைகள்லாம் அழிச்சு விட்டு பழசா அழிச்சாதான் புதுசா உண்டு பண்ண முடியும், அதுக்காக பிரளயத்தை கொண்டு வர, அந்த பிரளயத்தை கொண்டு வரும் பொழுது அதுக்குன்னு ஒரு வழி இருக்கு, பாதாள லோக்கத்துல, பாதாள லோக்கம்னு இங்க இருந்து ஏழு லோக்கம் கீழே, அங்க இருந்து சம்பத்தாக்னி வர ஆரம்பிக்கிறது, அந்த நெருப்பானது பிரம்மலோகம் வரைக்கும் அதனுடைய ஜுவாலை போறதாம், இப்படி ஜஸ்ட் நினைச்சு பாருங்க, சம்பத்தாக்னி பாதாள லோக்கத்துல இருந்து பிரம்மலோகம் வரைக்கும் ஜுவாலை போறது, இருக்கா கொடுக்கிறான் எல்லா பதார்த்தங்களும் தானா எரிஞ்சு பட்டு பட்டுன்னு விழருது. அது மாதிரி இருக்கிற அவருடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கு இதை கண்டதுமே தேவகணம், தேவதைகள்லாம் ஓடுறாளாம், அவ இருக்கிற இடத்த போட்டு ஓடுறா. ஏண்டன்னார், நெருப்பு வந்தா என்ன பண்ணுவா? முதல்ல அங்கிருந்து நான் ஓடுவான், அதுக்கப்புறம் எட்டி இருந்தேன்னா அதுல ஜலத்தை விடுவான், அங்கே இருந்து ஜலத்தை விட மாட்டான், ஓடி வந்து தான் எட்டு முதல்ல தான் சேஃபா பிளேஸுக்கு போய் அப்புறம் ஜலத்தை எடுத்து அந்த அக்னியை அணைக்கிறதுக்கு வழி பண்றாளோ இல்லையா, முயற்சி எடுத்துக்கிறாளோ இல்லையா. அதே போல என்ன பண்ணார், தேவகணம் அடாடா சொர்க்கலோகத்தில் இப்படி வந்துட்டே நம்ம இங்கிருந்து கிளம்பணும், ஓடினா சரி அவள்லாம் ஓடினா. மகர்ஷியெல்லாம் என்ன பண்ணா, நத்ரஸ்யன் முனிகணம், முனிகள்லாம் பார்த்தா அவா பார்த்தா அவ ஓட வேண்டியது இல்லை, நினைச்சா சங்கல்பத்தினாலையும் எங்கேயும் போவா. ஆனா என்னன்னார், அவ நடுங்கின்னு அங்கே ஸ்வஸ்தி வாசனங்கள் பண்ணிட்டு இருக்கா, வேதத்தில் இருக்கக்கூடியதான ஸ்வஸ்தி மந்திரங்களை சொல்லிருக்கா. ஸ்வஸ்தின இந்திரோ விருத்த ஸ்ரவாஹ, ஸ்வஸ்தின பூஷா விஸ்வவேதாஹ, ஸ்வஸ்தி நத்தார்க்ஷோ அரிஷ்டனிமி. எதற்காக? குலங்கள்லாம் சௌக்கியமா இருக்கணும். இந்த ஸ்வஸ்தி அப்படின்னு சொன்னா நன்னா இருக்கணும்னு பிரார்த்திக்கிறது. சு அஸ்து, நன்றாக இருக்கட்டும், நன்றாக இருக்கட்டும், இருந்த ஸ்வஸ்தி, ஸ்வஸ்தினா நன்னா இருக்கட்டும், க்ஷேமமா இருக்கட்டும், சாந்தமா இருக்கட்டும். இந்த ஸ்வஸ்தி வசனம், ஸ்வஸ்தி நம்ம

தேவதைகள்லாம் ஓடுறா, மகர்ஷிகள்லாம் ஓடல, ஆனா இருக்கிற இடத்திலேயே பயந்து ஸ்வஸ்தி வாசனம் பண்ணிட்டு இருக்காள். நஸ்யத் பிரபஞ்சம் லயம், நஸ்யத் பிரபஞ்சம், உலகமெல்லாம் தானே உதுந்து உதுந்து கீழே விழுந்து அழிஞ்சு போயிட்டே இருக்கு. லயம் பசியன்னு பார்த்துட்டே இருக்க. ஆனா இத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது அந்த பரமாத்மா, அவருக்கு பயம் உண்டோ? இல்ல. நிர்பய ஏகையேவை விஹரதி, பயம் இல்லாமல் ஏகாந்தியாக ஒண்டியாக நீங்க சுத்தி கொண்டு டான்ஸ் ஆகிட்டு இருக்க, இது எப்படி சார் உங்களால முடியும்னு கேட்கிறேன். உலகம் எல்லாம் அழிச்சுட்டு இருக்க, ஒரு சின்ன பொருள் வந்தாலே ஜனங்கள்லாம் நடுங்குதா? அந்த நடுங்கி ஏதாவது ஒண்ணா அதுக்கு உங்க டிவியில எல்லா டிவியும் அதைத்தான் சொல்லிட்டு இருக்கான். அது ஏதோ நடக்கிறது போட்டோம், அது நடந்த பிறகு ஒரு மாசம் வரைக்கும் இப்படி ஆயிடுது அப்படி ஆயிடுது, அதுக்கு காரணம் என்ன? யோஜனம். இவன் ஆனந்தமா ஏசி ரூம்ல உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கான். அங்க இருக்கிறவருடைய கஷ்டம் அவனுக்கு என்ன தெரியா? ஆனா விவகாரம் என்ன? இப்படி ஆயிடுது அப்படி ஆயிடுது, ஜனங்கள் பண்ணினதுனால்தான் ஆச்சு, இன்னொருத்தர வெய்யறதுல இருந்துட்டு இருக்கான். ஆனா அது கொஞ்சமா இருந்தாலும் அது மறுபடியும் மறுபடியும் காட்டினா மனசுல பயம் ஜாஸ்தி ஆயிடுது. அதேபோல இந்த ஜனங்கள்லாம் நடுங்கிறார். பிரபஞ்சம் லயம்பஸ்யன்னு இத பார்த்துட்டே இருந்த நீங்க பயம் இல்லாம இருக்கல. ஹே பரமேஸ்வரா, நிர்பய ஏகயேவ விஹரதி, ஆனந்த சாந்த்ரோ பவான். இது காரணம் என்ன? நீங்க ஆனந்த கட்டி, ஆனந்தமானது அது உறையாம இருக்கக்கூடியதான ஒரு ஆனந்தம். நெய் இருக்கு பார்த்தேடா, பாத்திரத்துல போட்டு அந்த நெய்யை நெருப்பு வேலை வச்சோம்னா அது ஆனா உருகி போறதோ இல்லையா? அப்படி உருகி அது பொழுதுன்னா அது பிரயோஜனம் இல்லை. என்ன பண்ணாலும் உருகாட அப்படியே ஆனந்தமா அப்படியே கட்டி நிக்கிறது பத்தல, அப்படிப்பட்டதான ஆனந்த கட்டி நீங்க விஞ்ஞான கணம் வாரேய மகாத்மா வேதம் கட்டும் அறிவு கட்டி. அதே போலயே ஆனந்த கட்டி அவர் என்னைக்கும் அழிஞ்சு போக மாட்டார். அந்த ஆனந்தத்துக்கு ஒரு சிறிதேனும் நாசம் வராது. அப்படிப்பட்டது ஆனந்தம். அதையே பட்டதை சொல்லும்போது சாந்திரானந்தாவபோதாத்மக அனுபமிதம், இந்த சாந்திராங்கிற பதம் அவரும் சொல்லியிருக்கார், வேதத்துல இருக்கு. அது வர பசியன் ஆனந்த சாந்திரோ பவானு, நிஜமா நானும் பாக்குறேன். இவ்வளவு பயம் வந்துட்டு இத்தனை ஜனங்கள் வணுந்துட்டு இருக்க, நடுங்கிட்டு ஓடுற பக்கத்திலையும் எல்லா பக்கத்திலையும் தேவதைகள் மார்ஷிகள்லாம் எதுக்கும் பயப்படாதவாள், அவளுக்கும் பயம் வந்து அவள சொத்தி பாத்திரம் சொல்லிட்டு இருக்க. பிரபஞ்சமா ஒவ்வொன்னா போயிட்டே இருக்கு, இருந்தாலும் அத்தனையும் பார்த்து நீங்க ஆனந்தமாக கூத்தாட்டே இருக்கேன்னா நிஜமாக சொல்லணும், உங்க ஆனந்தத்துக்கு ஒரு நாளும் குறவில்லை, ஒரு நாளும் அசையறது இல்லை. அப்படிப்பட்டதான உங்களுடைய தைரியத்தை நான் என்ன சொல்றேன்? கிம்ப்ரூமஸ்தல சாகசம் பாருங்க. ரோட்ல ஏதாவது ஆக்சிடென்ட் இருந்தா கண்ணை முன்னு ஓடி போயிட்டான் சார், ரெண்டு பேரும் உறக்க கத்தினா போறோம், அங்கிருந்து முதல்ல இவன் இடம் கழிட்டு போயிட்டான், ஒன்றும் இல்லைன்னா எட்டி எட்டி பார்க்கறான். அங்கவே இந்த ஊர்வம்பும் வேண்டி இருக்கு, பயமும் இவனுக்கு இருக்கு. நாலு பேர் கத்தினா நமக்கு என்ன சார் மேல விழ போறது, அடி என்ன அந்த பக்கம் ஓடி போயிட்டான். ஆனா இவ்வளவு ஆனாலும் ஆனந்தமா பார்த்துட்டு இருக்காரு அந்த பரமேஸ்வரனுடைய சாகசத்தை என்ன சொல்ல முடியும்? கிம்ப்ரூமஸ்தவ சாகசம் பசுபதே, இத்தனையும் சொன்னாலும் காரணம் நீங்க பசுபதி. நீங்க எதை பண்ணினாலும் ஜனங்களுக்கு நல்லதாகணும் தான் பண்ணிட்டு இருக்கு. டீச்சர் ஒரு தரம் இந்த ஸ்கூல்ல காப்பி ரை காப்பி, இவர் தரம் தப்பு பண்ணிட்டான்னு 100 தரம் எழுதுங்கிறான். இது நிஜமான பனிஷ்மெண்ட் தானே? அதையே 100 தரம், 10 தரம் சொன்னா எழுதினாலே 100 ரூபாயிடும் சார், சின்ன குழந்தைக்கே 100 தரம் எழுதுங்கிறான். எழுத வேணா அன்னைக்கு நாளைக்கு வருது இன்னொரு 100 தரங்கிறான். எதற்காக? எதை பண்ணினாலும் அந்த குழந்தைக்கு நிஜமாக ஞானம் வரணும்னு ஒரு எண்ணத்தினாலத்தானே. அதே போல பசுபதியா இருக்கக்கூடியதான தாங்கள் எதை பண்ணினாலும் குழந்தைகள் சௌக்கியமா இருக்கணும், அவ முன்னுக்கு வரணுங்கிற ஒரு அபிப்பிராயம் தான். ஆகையா ஹே பசுபதே, கஸ்யாஸ்தி சம்போ பவ தைரியம், உங்க போன்றதான ஒரு தைரியம் யாருக்கு இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். ஏன்னா எல்லா தேவதைகளும் ஓடிவிட்டான்னு இந்த பிரளய காலத்துல எல்லா தேவதைகளும் அவ என்ன பண்ணிவிட்டான், பிரம்மலோகத்துக்கு போனா. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? அங்கேயும் சரியா இல்லையா, கேவலமான ஒரு ஸ்வரூபத்தை நிர்குண சைத்தன்ய பாவத்தை அரைஞ்சுட்டாளாம். இங்க இருந்தா கஷ்டம்னு, லோகத்துல எங்க இருந்தாலும் எந்த மூலையில இருந்தாலும் கஷ்டம்னு ஆரம்பிட்டா பிரஸ்யத்தேவகணம். ஆகையால் பரமேஸ்வரா சம்போ பவத்தைரியம் சைத்ருஷம் ஆத்மனஸ்திதி, உங்களுக்கு இருக்கக்கூடியதான ஒரு தைரியமும் ஆத்மனஸ்திதி, உங்களுடைய மனசுல இருக்கக்கூடியதான இந்த மனசுல ஒரு சாஸ்வதமான ஒரு எண்ணம் இருக்க, திருடமான ஒரு நிச்சயம். இது எப்படி கிடைச்சது பார்க்கலாம். ஆச்சாரியால இன்னொரு அளவு பஞ்சத்வம் ரஜதி.

0: ಅಪಿ ಆಪ್ನೋತಿ ವಿರತಿಂ ವಿನಾಶಂ ಕೀನಾಶಃ ಭಜತಿ ಧನದೋ ಯಾತಿ ನಿಧನಂ. ಹೇ ಪರಮೇಶ್ವರ, ವಿಧಿಂಚಿ ಪಂಚತ್ವಂ ರಜತಿ. எல்லாம் ஆண்டவரும் பரமே மகா விஷ்ணு என்ன பண்ணினார், பிரம்மதேவரை போறோம்னு அனுப்பிச்சுட்டார். நீங்க மோட்சத்தை அடைஞ்சுங்கொண்டு என்ன சுவாமினார், உலகத்தையெல்லாம் அழிக்க போறேன், இப்ப இந்த டிபார்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணி பண்ணும், இனிமேல யாரும் விட்டு பறக்க வைக்கப்படாது இல்லை. ஆகையால் உலகத்தை படைக்கிறதுங்கிற டிபார்ட்மெண்ட் அதை க்ளோஸ் பண்ணுறேன், எல்லாத்தையும் அழிக்கணும்னு வரப்ப இவர் அதுக்குன்னு விரிஞ்சி பஞ்சத்வம் ரஜதி. அதுக்கப்புறம் ஹரிரபி ஆப்னோ திவிராஜையும் மகாவிஷ்ணு பார்த்தார். இத்தனை நாளாக ஆனந்தமாக பார்க்கடல, காலை நீட்டுண்டு மகாலட்சுமி காலை பிடிச்சுட்டே இருந்தேன்னா ஆனந்தமாக சிரிச்சுட்டே அப்படியே இருந்துட்டுருந்தார். உலகத்தை காக்க வேண்டியதான ஒரு நிலை இப்போ இல்லை. ஏன், உலகத்தை அழிச்சுட்டு இருக்கேன், உலகத்தை பண்ணிட்டு இருக்கிறேன். ஆகையால் நீங்களும் என்னென்ன சுத்த பிரம்ம பாவத்தை அடைங்க ஒரு விட்டார், அவர் உருவத்தை வரைஞ்சுட்டார். விநாசம் கீநாசோ பஜதி, யமதம ராஜாவுக்கும் நாசம் வந்தாச்சு. தனதோ யாத்திரை தனம், எல்லோருக்கும் பணத்தை கொடுக்கக்கூடியதான குபேரன் அவரும் போருண்டர். என்ன ஆச்சுனர், விதந்திரி மகேந்திரி விரதி சமீலி ததிருஷா, எல்லாரும் போயாச்சு, இந்திரனும் எதுக்குண்டர் அனுப்பிச்சுட்டுருந்தார். என்ன ஆச்சுனர், அப்படிப்பட்டதான மகா சம்ஹாரேஸ்வின்னு, அப்படிப்பட்டதான மகத்தான சம்ஹாரம் பண்ணக்கூடியதான காலத்துல விஹரதி சதித்வத்பதி ரசோ. அம்மா, உங்க ஆத்துக்காரர் பரமேஸ்வரர் அவர் ஏகாந்தமாக ஆனந்தமா இருந்துட்டு இருக்கார், அவர் தான் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கார். அப்ப இது எல்லாரும் அவாவா பார்த்தா நமக்கு போறோம், உத்தியோகத்திலிருந்து ரிட்டையர் ஆக வேண்டிய சந்தோஷம் வந்து இருந்தேன்னு அவர் ரிட்டையர்ட்டு போயிட்டா. இவர் மட்டும் என்னன்னார், இவர் பட்டுக்கு ஆனந்தம், மறுபடியும் இவரது புதுசா உண்டு பண்ணுவோம், புதுசாக வீடு கட்டுறவாளுக்கு ஒரு சந்தோஷம் தானே, என்னடா நம்ம ஆனந்தமாக இருப்போம் அப்படிங்கிற. இப்போ இருக்கக்கூடியதான இவர்கள்லாம் கஷ்டங்கள்லாம் விட்டு நமக்கு வசதியாக மாடர்னாக இருக்கிறதுக்காக இப்போ புதுசாக ரிட்டையர் ஆனப்புறம் வந்த காசில் இது சரி பண்ணி அது சரி பண்ணி நமக்கு கிட்டேயே அட்டாச்சு பாத்ரூம் நன்னா வச்சுண்டு, எது போடாதோ அதை வச்சுட்டு இருக்கோம், இத்தனையும் பண்ணிட்டு நம்ம வசதிகளாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணுற பதிலாக அதே போலயே மகாவிஷ்ணு என்ன பண்ணினா, பரமேஸ்வரன் எல்லாத்தையும் அழிச்சு விட்டு புதுசாக ஒரு சட்டத்தை யார் பண்ணணும் அப்படின்னார். இதுக்கும் இந்த தேவதைகள்லாம் என்ன தெரியுமோன்னா, அமிர்தத்தை குடிச்சவா, அவளுக்கு நிஜமா பயம் இருக்கலாமா சார். சுதாமப்பி ஆஸ்வாத்ய பிரதிபட்ட பிரதஞ்சாரணி, சுதாமப்பி ஆஸ்வாத்ய, சமுத்திரத்தையும் சாப்பிட்டு என்ன பண்ணினார், பிரதிபய ஜரா மிருத்யு ஹரணி, மனுஷியாளுக்கு பயமோ அல்லது கிழத்தனமோ இல்லாதான போக்கக்கூடியதான அமிர்தத்தை சாப்பிட்ட போதிலும் விபத்யந்தே விஸ்வே விதி முக மகாத்யாதி விஷதா. பிரம்மதேவர் என்ன, சதமகத் யார், நூறு யாகம் பண்ணினதானே இந்திரன், அந்த தேவதைகளும் நடுங்கிறாளாம் பிரளய காலத்தில். என்ன, விபத்யந்தே விஸ்வே விதி சதமகாத்யாதி விஷதா. ஆனா என்ன, உங்க பரமேஸ்வரனோ கராளம் யக்ஷேளம் கபலிதவதா, நிஜமா இவர்னா பயப்படணும். என்ன, எல்லோருடைய பிராணியும் வாங்கக்கூடியதான ஹாலாகல விஷத்தை சாப்பிட்டிருக்கார். சில விஷங்கள்லாம் சாப்பிட்டா அது அன்னைக்கே வேலை செய்யாது சார், சைனைட் மாதிரி இருந்தால் தான் உள்ளே போகிறப்பவே கொண்டுபிடும், சிலதெல்லாம் உள்ள போய் அப்படியே நிற்கிறது, ஒரு 15 வருஷம் 20 வருஷம் ஆனப்புறம் அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. என்னடா அதுனர், அது தெரியாது, அது எப்போ வேலை செய்யுமோ அப்போ தான் வேலை செய்யும். விஷமாக சாப்பிட்டா அது அப்படியே இருக்குது, வெளியிலையும் வரமாட்டேங்கிறது, என்றைக்காவது ஒரு நாள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த பரமேஸ்வரன் இவர்னா நடுங்கணும், என் உடம்புல விஷம் இருக்கே அது எண்ணிக்கிறேன் சார்தோ, வியாதிகள்லாம் அது வந்த க்ஷணத்திலேயே வேலை செய்யாது, அப்படியே உள்ள இருக்கா. அது என்ன ஆச்சுன்னார், என்னைக்கு உடம்புல தடுப்பு சக்தி குறையிறதோ அன்னைக்கே அது தளத்துக்கும், அது வரைக்கும் அங்கேயே இருக்கு, நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அதே போல ஒரு நாளைக்கு நான் விஷத்தை சாப்பிட்டேனே, சாதாரண விஷம் இல்லப்பா, கராளம் யக்ஷேளம் கபளி தவதா காலகலனா, அவர் வந்து இந்த இதுக்கு பயப்படவே இல்லையே, காலத்துக்கு பயப்படவே இல்லையே. அது என்னன்னார், அங்கே அம்பாட ஸ்தோத்திரம் பண்ற, அது என்னன்னார், தவதன நீ தாட்டங்க மகிமா ந சம்போ தன்மூலம். அது ஏதோ பரமேஸ்வரன் வசத்தையும் நினைக்காதையும், உங்களுடைய ஐஸ்வர்யம் உங்களுடைய மாங்கல்ய பலம் அதனால அவர் இருக்கார் அப்படின்ட்டார். அப்படி என்ன விவகாரம், அப்போவும் அவன் நடுங்கலையா, இவ்வளோ உலகம் முழுக்க நடுங்கின போதிலும் நடுங்காம இருக்கல, அந்த மனசுல ஒரு கான்பிடன்ஸ், அதுதான் மனுஷனுக்கு வேணும். நடுங்கி போனேன்னா ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுது நீங்க நடுங்கி விட்டீங்கன்னா மனசை தளர விட்டீங்கன்னா ஜெயிக்கவே முடியாது. எந்த சந்தர்ப்பம் வந்தாலும் மனுஷனுக்கு முக்கியமா வேண்டியது வில் பவர். அது போயிடுத்துன்னா வாழ்க்கை பிரயோஜனம் இல்லை. கட்டங்கள் வரட்டுமே, நான் தாங்க முடியும் என்னால. எனக்கு பகவான் காமாட்சி காடம் அவலம்பிய கடாட்ச எட்டி உன்னுடைய கடக்கன் பார்வைங்கிற ஒரு ஸ்வரூபத்தை வச்சுன்னு நான் மூலத்தையும் ஜெயிப்பேன்னு ஒரு நம்பிக்கை இருக்கணும். இது போயிடுது அது போயிடுதுன்னா வாழ்க்கையில என்ன வேலை புதுசா வந்தது அதுக்காக பிராணம் போயிடு விட்டுக்கிறத கிடையாதுன்னு என்ன ஆனாலும் என்னால ஜெயிக்க முடியும்னு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்துக்கு இருப்பிடமா இருக்கக்கூடியது பரமேஸ்வரன். அதான் விசேஷமா சொல்றார், இந்த தைரியம் ச ஈதிருஷம் பவத் தைரியம் ச ஈதிருஷம் ஆத்மநஸ்தி திரியம் ச அந்நை கதம் லப்யதே. மற்றவர்கள்னால் எப்படி கிடைக்கும் பரமேஸ்வர? இப்படி பிரளய காலத்துல எல்லோரும் நடுங்கினாலும் நடுங்காம இருக்கக்கூடியதான நிலை இருக்க, அப்படி வாழ்க்கையில யாருக்கு எந்த கட்டம் வந்தாலும் அந்த கட்டமானது என்ன தாக்காமல் நான் அதை எதிர்த்து ஜெயிக்கக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் நமக்கு வரணும். இதே தான் ஆச்சாரியால் சொல்றார் தைத்தரிய உபனிஷத் பாஷ்யத்துல, உலகம் முழுக்க உங்களுக்கு எதிர்க்க இருக்க நீங்க சொல்றது ஒத்துக்கொள்ளாமல் நீங்க சொல்றது தப்புன்னு சொல்லிட்டு இருக்காளே, நீங்க ஒருத்தர் மட்டும் அந்த வாதிகளை எப்படி ஜெயிக்க போறீங்க? இப்ப அவர் சொல்றார், நீ என்ன பண்ணினே, உலகம் முழுக்க ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் ஒரு இடத்துல இருக்கேன், யார் வசத்தின்னு உலகம் முழுக்க சேர்ந்து என்ன ஹிம்ச பண்றதுக்காக ஒன்னா சேராதவா சேர்ந்து இருக்கான். அதுலயும் இந்த புத்திசாலிகளா இருக்கிறவா சேரவே மாட்டான். எல்லாம் ஒண்ணு சாதாரண மனுஷால ஒரு சேர்த்து வைக்கலாம் ஒரு பேச்சு பேச்சு. புத்திசாலிகளை நீங்க என்ன என்ன பண்ணுவாங்க, இவர் பேசுறது ரைட்டா தப்பா ரெண்டு படிச்சவும் ஒத்துக்க மாட்டான் சார், அவன் சொந்த ஐடியா தான் பண்ணிருப்பான். அது மாதிரி இவெல்லாம் எல்லோரும் ஒன்னா சேர்ந்திருக்கான்னு சேர்ந்துருந்து என்னை எதிர்த்து பண்ணணும்னு இத்தனை பேருக்கு சமானமா என்ன ஒன்னத்தானு வச்சுருக்கேன். ஆகியல் இதம் மே ஸ்வஸ்தியனம் ஏகதேவ மே ஸ்வஸ்தியனம், இதுதான் எனக்கு ஒரு ஆசீர்வாதம். எம் துவாம் பகுபட்சமாத்தா, இத்தனை பேருக்கு எதிர்க்கா நான் ஒத்த நிற்கிறேன் சொன்னதே ஒரு ஆசீர்வாதம்ங்கிறார். அது மாதிரி உலகம் முழுக்க அழிஞ்சாலும் அத்தனை தேவதைகளும் அவள்கிட்ட ரெஸ்ட் எடுத்துட்டாலும் கடைசியில் இருந்துட்டு காத்துட்டு இருக்கக்கூடியதான் அந்த தைரியம் பரமேஸ்வர அனுகிரகத்தினால நமக்கு கிடைக்கும். ஆகையால் அந்த தைரியத்துக்கு காலனை எதிர்த்து நிற்கக்கூடியதான ஒரு தைரியம் ஈஸ்வர அனுகிரகத்தினால கிடைக்கும். ஆகையால் நம்ம க்ஷேமமா இருக்கலாங்கிறது இந்த பக்தியினுடைய ஒரு பிரயோஜனம் சொன்னார். கிம் ரூமஸ்தவசம் பசுபதே கசியாஸ்திஜம்போ பவத் தைரியம் ச ஈதம் ஆத்மனஸ்திதிஹி இயம் நான்யை கதம் லப்யதே பிரத்யத்தேவகணம் த்ரசன்முனிகணம் நஸ்யத் பிரபஞ்சம் லயம் பஸ்யன் நிர்பய ஏக ஏவ விஹரதி ஆனந்த சாந்த்ரோ பவான் அப்படின்னு பகவானுடைய ஆனந்த வடிவத்தை சொன்னதான ஒரு ஸ்லோகம். அதுக்கப்புறம் மேல் ஸ்லோகங்கள் ரெண்டு இது நாளைக்கு.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய. சைவம்.org இன் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு நியாய பாதகிருத்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஹரி ஓம். ஓம் நிதாய ஹரி விஸ்வேஷம் விதாய குரு வந்தனம் பாலானாம் சுகபோதாய கிரியதே தர்க்க சங்கிரஹ. காரணம் த்ரிவிதம், சமவாய சமவாய் நிமித்த பேதா. அது காரணம் எத்தனை வகை? மூணு வகை. சமவாய் அசமவாய் நிமித்தம் அப்படின்னு மூணு வகையான காரணம், சமவாய் காரணம் அசமவாய் காரணம் நிமித்த காரணம் அப்படின்னுட்டு. பதக்கிருத்தியம் ஒண்ணுமே இல்லை, ஏன்னா இது வந்து வெறும் சூளுரை மாத்திரம் தான், பிரதிஜா மாத்திரம் தான் இங்க உத்தேசம் சொல்லியிருக்கீங்க. எத் சமவேதம் காயம் உற்பத்தியதே தத் சமவாய் காரணம் யதா தந்தவஹ பதஸ்ய பதஸ்ச ஸ்வகத ரூபாதே. எத் சமவேதம் காரியம் உற்பத்தியதே, எது சேரதனால காரியமானது உண்டாரதோ தத் சமவாயி காரணம், அதுக்கு பேரு சமவாயி காரணம். இது பிரிக்க முடியாம சேர்றதுனால காரியமானது உண்டாரதோ அதுக்கு பேரு சமவாயி காரணம். தந்தவக படசிய, தந்து நூலானது துணிக்கு, நூலையும் துணியும் பிரிக்க முடியாது, நூலை பிரிச்சுட்டோம்னா துணி இருக்காது. அதே மாதிரி பட்டச்ச சுகத்த ரூபாதே, நூல் துணியில துணியோடைய நிறம் முதலியது, துணியும் நிறத்தையும் பிரிக்க முடியாது. அப்படி பிரிக்க முடியாத சம்பந்தத்தோட எது காரியத்துக்கு உதவியா இருக்கோ அதுக்கு பேரு சமவாயி காரணம். எஸ்பின் சமவாய சம்பந்தேன வர்த்தமானம் தத் இத்தியர்த்த சக்கராதி வாரணாய சமயத்தம் இது. அப்போ எது பிரிக்க முடியாத சம்பந்தத்தோட சேர்ந்திருக்கோ அதுக்கு பேரு சமவாயி காரணம். காரியத்துக்கு உதவி புரியறதா, காரியம் உண்டாகிறதுக்கு உதவி புரியறதா, பிரிக்க முடியாத சம்பந்தத்தோட எது இருக்கோ அந்த காரணத்துக்கு பேரு சமவாயி காரணம். அங்க சமவேத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சமவேத்தம் காரியம் உற்பத்தியத்தேன்னு சொல்லியிருக்கு. எது காரியம் உற்பத்தியத்தேன்னு சொல்லி சொன்னா சக்கரம் முதலியதும் காரியம் உற்பத்தி உற்பத்தி காரணமாகுது. அதனால அங்க போயிடக்கூடாதுன்ற கோசனம் எது சமவேத்தம் அப்படின்னு சமயத்த சப்தத்தை பிரயோகம் பண்ணியிருக்கு. காரியன காரணேன வா சக ஏகஸ்மின் அர்த்தே சம்வேதம் சது காரணம் சமவாயி காரணம். இங்க படத்துவாவ சின்னம் ஃபர்ஸ்ட் உதாரணம் தந்தவக பட்டசிய அப்படின்னு சொல்லிட்டு அதுல படத்துவாவ சின்னம் காரியம் பட தந்துத்வாவ சின்னேஷு தந்துஷு சமவாய சம்பந்தேன உற்பத்தியதே அத படத்துவாவ சின்னம் பிரதி தந்துத்வாவ சின்னம் சமவாயி காரணம். படத்துவாவ சின்னம் காரியம் பட்டத்தன்மை கூடியதானது துணித்தன்மை கூடியதான காரியம். அந்த துணித்தன்மை கூடியதான காரியமான துணிக்கு தந்துத்துவ அவச்சின்னேஷு தந்துஷு சமவாய சம்பந்தின உற்பத்தியதே. அந்த துணியானது எப்படி உண்டாருது, தந்துத்தன்மை கூடியதான நூல் தன்மை கூடியதான நூலு ஆனது சமவாய சம்பந்தத்துல சேர்றதுனால உண்டாருது. அதனால பட்டத்துவாவ சின்னம் பிரதி துணித்தன்மை கூடியதான அந்த விஷயத்துக்கு காரியத்துக்கு தந்துத்துவாவ சின்னம் சமவாய காரணம். தந்துத்தன்மை நூல் தன்மை கூடியதானது சமாய காரணம், துணித்தன்மை கூடியதானதற்கு நூல் தன்மை கூடியதான சமாய காரணம். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா அங்க பிரிக்க முடியாத சம்பந்தத்தோட அது துணித்தன்மை கூடிய நூல் தன்மை கூடியதானது சேர்ந்து துணித்தன்மை கூடியதான துணிய உண்டு பண்றது. இது முதல் உதாரணம். இரண்டாவது உதாரணம் பட்ட சுகத ரூபாதேகே பாட்டாக பட்டரூபம் பிரதி சமாய காரணித்தியர்த்த பட்டமானது நூலானது நூலுடைய துணியானது துணியினுடைய ரூபத்துக்கு சமாயி காரணமா இருக்கு. துணியும் ரூபத்தையும் பிரிக்க முடியாது நம்ம, அதனால குணம் குணி ரெண்டுமே பிரியாது அப்படிங்கறதுனால அது சமாயி காரணம். ரூபத்துவாவ சின்னம் காரியம் படத்துவாவ சின்னே உற்பத்தியதே அப்படின்னு சொல்லிட்டு நியாய பாஷையில சொல்றது. அந்த நியாய பாஷையில சொல்ற அந்த விஷயத்தை பிரசன் பண்றதுதான் அங்க டீக்காக்குள்ள போன நான். காரியன காரணேன வாச ஏகஸ்மின் அர்த்தே சமவேதம் சது காரணம் அசமாயி காரணம் சந்து சஞ்சயோக பட்டசிய தந்து ரூபம் பட ரூபசிய காரியன காரணேன வாச ஏகஸ்மின் அர்த்தே சமவேதம் சது காரணம் அசமாயி காரணம். காரியத்தோடையோ இல்ல காரணத்தோடையோ ஏதாவது ஒரு விஷயத்தோட சமவேத சம்பந்தத்தோட எது இருக்கோ அதுக்கு பேரு அசமவாயி காரணம். தந்து சஞ்சயோக பட்டசிய நூலானது சேர்றது துணிக்கு காரணமாது அசமவாயி காரணமா. தந்து ரூபம் பட்ட ரூபசிய நூல் ரூபமானது துணி ரூபத்துக்கு காரணமாறுது அப்படி அசமாயி காரணம். காரியன காரணேனவா ச ஏகஸ்மின் அர்த்தே சமயதத்வே சதி ஆத்ம விசேஷ குண பின்னத்வே சதி எது காரணம் தத் அசமாயி காரணம். அப்படி காரியத்தோடையோ இல்ல காரணத்தோடையோ சமயத சம்பந்தத்தோட ஆத்ம விசேஷ குணத்திலிருந்து வேறுபட்டதா இருந்த நிலையில எது இருக்கோ அதுக்கு பேரு சமவாயி அசமவாயி காரணம் சொல்லிட்டு தந்து சஞ்சயோகாதவ் அதிவ்ய தந்து சஞ்சயோகாதவ் அவ்வியாப்தி வாரணம் காரியன இது. தந்து சஞ்சயோகத்துல அவ்வியாப்தி வரக்கூடாது அப்படிங்கறதுக்கோசரம் காரியன அப்படின்னு சொல்லியிருக்கு. தந்து ரூபாதவ் அவ்வியாப்தி வாரணம் காரணேனே தி தத்து ரூபத்துல அதிவியாப்தி போயிடும் அவ்வியாப்தி ஆயிடும் இல்ல இடனால இதை மாத்திரம் சொன்ன காரியனம் அப்படின்னு சொல்லி சொன்னா தந்து ரூபத்துல போயிடும். காரணம்னு சொல்லி சொன்னா மாத்திரம் காரணம் மாத்திரம் சொன்னா துணி ரூபத்துல போயிடும். அதனால அங்கேருந்து அதுல இருந்து அவ்வியாப்தி தந்து சஞ்சயோகத்துல போயிடும். அதுல இருந்து அவ்வியாப்தி வரக்கூடாது அப்படிங்கறதுக்கோசரம் அது ரெண்டுத்தையும் அந்த ரெண்டு பதத்தையும் பிரயோகம் பண்றோம். ஆத்ம விசேஷ குணையே அதிவியாப்தி வாரணாய ஆத்ம விசேஷ குண பின்னத்வேச தீதி ஆத்ம விசேஷ குணத்துல அதிவியாப்தி போயிடக்கூடாதுங்கிறதுக்கோசரம் ஆத்ம விசேஷ குணத்தை நாம இங்க பின்னத்வேசத்தி அப்படின்னு சொல்லிட்டு இச்சா முதல் இதெல்லாம் இச்சா ஞானம் அதெல்லாம் வந்து ஆத்ம விசேஷ குணம் அதுல போயிடக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் அதுல இருந்து வேறுபட்டதாக அப்படின்னு சொல்லி இங்க லட்சணம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. விசேஷ வாரணாய காரணம் இது விசேஷ குணத்தை நிராகரணம் பண்றதுக்கோசரம் காரணம் சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா கணுக்கு முதல் இதெல்லாம் பரமாணு சேர்றதுனால சமய பிரிக்க முடியாத சம்பந்தத்தோட பரமாணு சேர்றதுனால கணுக்கு முதல் இதெல்லாம் உண்டாருது அங்க போயிடும். ததுபயம் பின்னம் காரணம் நிமித்த காரணம் யசா துரியம் துரி பேமாதிக்கம் பட்டசிய அது ரெண்டுத்திலிருந்தும் சமவாய காரணத்திலிருந்தும் அசமவாய காரணத்திலிருந்தும் வேறுபட்டதா எது இருக்கோ அது நிமித்த காரணம்னு பேரு. யதா துரி வேமாதிக்கம் அந்த தரியும் அதுல போற அந்த கயரும் அந்த கம்பு அது போல துணிக்கு சமவாயி அசமவாயி காரண வாரணாய ததுபய பின்னத்துவம் இது. சமவாயி காரணம் அசமவாயி காரணம் காரணம் நிமித்த காரணம் சொல்லிட்டானா சமவாயி காரணத்தையும் அசமவாயி காரணத்தையும் லட்சணம் போயிடும். அதனால தூபய பின்னம்னு சொல்லிட்டு சமவாய சமவாய பின்னம் அப்படின்னு சொல்லிருக்கு. விசேஷாதவாதி வியாப்தி வாரணாய காரணமிதி தது உபய பின்னம் அப்படின்னு சொல்லிட்டாலே போதுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டா தது உபய பின்னம்னு சொல்லிட்டா வேற தெரியாது போயிடும். அசமவாய காரணம் இல்ல சமவாய காரணம் வேற என்ன விசேஷமான ஏதோ ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விசேஷமான இடத்துல போயிடும். அது விசேஷத்துல போகாம இருக்கணும்ன்றது நம்ம என்ன சொல்றோம் காரணம் அப்படிங்கிற அந்த பதத்தை சேர்த்துக்கிறோம். நடுவுல எது அசாதாரணமான காரணமா இருக்கோ அதுதான் காரணம்னு சொல்லப்படுறது. எது விசேஷ காரணமா இருக்கோ அதுக்கு பேர் தான் காரணம். எஸ்மாத் காரணாத் கரணத்வா கரணத்துவ கடகம் எஸ்மாத் காரணாத் கரணத்துவ கடகம் காரணம் உபதர்ஷிதம் தஸ்மாத் ஏதத் த்ரிவித சாதக மத்தியே எது சாதகதமம் ததைவ காரணம் இதி பாவக. அப்படி இந்த காரண கூட்டத்து நடுவுல எந்த காரணமானது ரொம்ப ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமா இருக்கோ அதாவது காரியம் உண்டாத்துக்கு ரொம்ப முக்கியமா இருக்கோ சாதக தமம்னு சொல்லியிருக்கு. எந்த சாதகமானது காரணமானது ரொம்ப சிரேஷ்டமான காரணமா இருக்கோ அதாவது காரியம் அது இல்லைன்னா நிச்சயமா உண்டாக முடியாது மற்றதா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நிலையில எது அவசியம் பாவியா இருக்கோ அந்த அவசியம் பாவியா இருக்கிற காரணத்துக்கு பேர் தான் இங்க காரணம்னு சொல்லியிருக்கு. வியாபாரவத்தே சதி இது பூரணியம் சொல்லிருக்கு. இல்லாட்டி வியாபாரவத்தே சதி ஏத்த அசாதாரண கணம் வியாபாரவத்தே சதி அப்படின்னு அங்க லட்சணம் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கு. இல்லாட்டி தந்த சயோகத்தையும் கபால சயோகத்தையும் அதிவியாப்தி ஆயிடும். தத்திர பிரத்யக்ஷ ஞானகரணம் பிரத்யக்ஷம் பிரத்யக்ஷ ஞானகரணம் எதுவோ அதுதான் பிரத்யக்ஷம். பிரத்யக்ஷ பிரமாணத்தை எடுக்கிறோம் இங்கே இருந்து ஆரம்பிக்கிறோம். பிரத்யக்ஷ ஞானகரணம் பிரத்யக்ஷ ஞானத்துக்கு எது கரணமா இருக்கோ அதுக்கு பேரு பிரத்யக்ஷம். பிரமாண சதுஷ்டய மத்தியே இத்தியர்த்தம் பிரமாண சத்திரா அப்படின்னு சொல்லி சொன்னா பிரத்யக்ஷம் அனுமதி உபமிதி சாப்தம்னு நாலு பிரமாணத்தை சொன்னோம். அந்த நாலு பிரமாணத்துக்கும் நடுவுல எது பிரத்யக்ஷ ஞான காரணமா இருக்கோ அதுதான் பிரத்யக்ஷ பிரமாணம். தண்டாதி வாரணாய ஞானேதி பிரத்யக்ஷ கரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா தண்டமும் பிரத்யக்ஷ கரணமாயிருது. கரணம் பிரத்யக்ஷ ஞான கரணம் சொல்லாம பிரத்யக்ஷ கரணம்னு சொல்லி சொன்னா தண்டமும் பிரத்யக்ஷ கரணம் அதுவும் தெரியும் நமக்கு பிரத்யக்ஷமா தெரியறது கருவியா இருக்கு அப்படின்றது சக்கரத்தை சுத்தத்துக்கு அங்க லட்சணம் போயிடும். அதனால பிரத்யக்ஷ ஞான கரணம்னு சொல்லிட்டு அது ஞானத்துக்கு உதவியா இருக்கிறது இல்ல அதனால அங்க லட்சணம் போகாது. அதே மாதிரி அனுமானாவதி காரண பிரத்யக்ஷி பிரத்யக்ஷ ஞான கரணம்னு சொல்லாம ஞான கரணம்னு மாத்திரம் சொல்லிட்டோம் அப்படின்னா ஞானத்துக்கு கருவியா இருக்கிறது பிரத்யக்ஷம்னு சொல்லிட்டாங்க. அனுமானமும் ஞானத்துக்கு கருவியா இருக்கு அனுமதி ஞானத்துக்கு கருவியா இருக்கு அதனால அனுமானத்துல லட்சணம் போயிடும். நீங்க பண்ண போனது பிரத்யக்ஷத்துக்கு லட்சணம் போறது அனுமானத்துக்கு அதனால பிரத்யம் அப்படிங்கிற அந்த வார்த்தைய நம்ம சேர்க்க வேண்டியதா இருக்கு. அந்த பிரத்யம்னா என்ன அப்படின்னா இந்திரியா சன்னிகர்ஷம் ஜன்யம் ஞானம் பிரத்யம் இந்திரியம் அர்த்தம் விஷயம் சேர்றதுனால உண்டார ஞானத்துக்கு பேரு பிரத்யம் தத்விதம் நிர்விகல்பகம் சவிகல்பகம் சேதி. அது ரெண்டு வகை ஒண்ணு நிர்விகல்பக பிரத்யம் இன்னொன்னு சவிகல்பக பிரத்யம்னு சொல்லிட்டு இந்திரியம் சாதிக்கம் அர்த்தோ கடாதி தயோ சன்னிகர்ஷ சயோகாதி சயோகாதி தஜன்யம் ஞானம் பிரத்யம் இத்தியர்த்தம். அப்படி இந்திரியம்னா என்ன கண்ணு காது முதலியது எல்லாமே இந்திரியம் தான். புலன்கள் அப்புறம் அர்த்தம் விஷயம் விஷயம் சொல்லி சொன்னா பானை முதலிய எல்லாமே. அப்படி புலன்களும் விஷயமும் சேர்றதுனால சன்னிகர்ஷம் சொல்லி சொன்னா சயோகம் முதலிய ஆறு வகையான சன்னிகர்ஷம் சொன்னோம் ஆறு வகையான சேர்க்கை. அந்த ஆறு வகையான சேர்க்கையில ஏதாவது ஒரு வகையான சேர்க்கையோட இந்த இந்திரியமும் அந்த விஷயமும் சேர்றதுனால உண்டார ஞானத்துக்கு பேரு பிரத்யம். சன்னிகர்ஷ துவம்சவாரணாய ஞானம் தி சன்னிகர்ஷ துவம்சவாரண ஞானம்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இந்திரியார்த்த சன்னிகர்ஷ ஜன்யம் அப்படின்னு சொல்லிட்டாலே போதுமே அப்படின்னு கேட்டா இந்திரியார்த்த சன்னிகர்ஷத்தினாலதான் உண்டாருது சன்னிகர்ஷ துவம்சமும் கூட. இந்திரியம் அர்த்தமும் பிரியும் போது இந்தியார்த்த சன்னிகர்ஷம் தானே உண்டாருதாங்க பிரியறதுனால அங்கேயும் அது அதனாலதான் சேர்ந்ததுனால தானே பிரியறது அப்போ அதனாலதான் உண்டானது அப்படிங்கறதுனால அங்க லட்சணம் போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்கோசரம் ஞானம்னு சொல்றோம் நம்ம அத தெளிவா பண்றதுக்கோசரம். அனுமதி அனுமித்தியாதி வாரணாய இந்திரியார்த்த சன்னிகர்ஷி சரி ஞானம் பிரத்யம்னு சொல்லி சொல்லிட்டா ஜென்யம் ஞானம் பிரத்யம்னு சொல்லிட்டா ஜென்யம் ஞானம் பிரத்யம்னு சொல்லுங்க லட்சணம் வச்சுக்கோங்களேன். ஏன் இந்திரியார்த்த சன்னிகர்ஷம் சொல்றீங்க அப்படின்னா ஜென்யம் ஞானம் தான் அனுமதியும் கூட ஜென்யம் ஞானம் தான் உபமித்தியும் கூட ஜென்யம் ஞானம் தான் சாப்தமும் கூட அதெல்லாம் கூட உண்டார ஞானம் தான். அதனால ஆனா என்ன விஷயம் அப்படின்னா இந்திரியம் அர்த்தம் விஷயம் சேர்றதுனால உண்டார ஞானம் இல்ல. ஏன் அனுமானத்துல இந்திரியமும் அர்த்தமும் சேர்றது இல்ல இந்திரியமும் அர்த்தத்தோட சம்பந்தப்பட்ட வேற ஏதோ ஒரு வியாப்தி சம்பந்தப்பட்டதான ஒரு விஷயம் தான் சேர்றது. நமக்கு புகையை தான் பாக்குறீங்க நெருப்பு பாக்குறது இல்ல அதனால இந்திரியமும் அர்த்தமும் சேர்றது இல்ல. ஆனா ஞானம் என்னாருது நெருப்பு ஞானம் உண்டாருது. இங்க ஆனா நெருப்பு நீங்க நேரா பார்த்து நெருப்போட ஞானம் உண்டாருது அதனால இந்திரியார்த்த சன்னிகர்ஷம்னு சொன்னதுனால மத்த பிரமாணத்தெல்லாம் நிராகரிச்சுட்டா மத்த ஞானத்தெல்லாம் நிராகரிச்சுட்டா ஆயிடுறது. ननु सोपनेत्र चक्षुषा कथं पदार्थ ग्रहणं चक्षुषः उपनेत्र निरुद्धत्वेन पदार्थेन सह सन्निकर्ष अभावात् कथं वा स्वच्छ जाह्नवी सलिल आवृत मत्स्यादेः चक्षुषा ग्रहणमिच्छेत् न போங்க ஒரு சின்ன விசாரம் வந்தவர் என்ன அப்படின்னு கேட்டா சோப்பனேத்திர சக்ஷா கண்ணாடி போட்டுருக்கான் ஒருத்தன் கண்ணு இல்ல இந்த கண்ணாடி போட்டு கண்ணாடி வழியா பாக்குறாரு அப்போ கண்ணாடி வழியா பார்க்கும் போது இந்திரிய அர்த்த சன்னிகர்ஷம் உண்டாருது இல்ல இந்திரிய கண்ணாடி சன்னிகர்ஷம் கண்ணாடி விஷய சன்னிகர்ஷம் தான் உண்டாருது இல்லாட்டி ஸ்வச்ச ஜாஹ்னவி ஜலை ஜாஹ்னவி நீர் இருக்கு நம்ம கங்கா நீர் இருக்கு கங்காஜியோட நீர் கீழே இருக்கிற மீன் முதலியதெல்லாம் கல்லு மீன் முதலியதெல்லாம் நமக்கு தெளிவா தெரியுது இப்பவும் இந்திரியார்த்த சன்னிகர்ஷம் நடக்கல நடுவுல தடை ஒண்ணு இருக்கு இப்ப அது பிரத்யட்ச ஞானம் எப்படி ஏத்துப்பீங்க அது பிரத்யட்ச ஞானம் இல்லதானே அப்படின்னு கேட்டா இல்ல அதுவும் பிரத்யட்ச ஞானம் தான் ஏன் அப்படின்னு கேட்டா ஸ்வச்ச திரவியசிய தேஜோ நிரோதகத்துவ அபாவேன தக்ஷு பிரவேச சம்பவாது ஸ்வச்சமானது தெளிவான எது நீ எது இருக்கோ நீரோடையோ இல்ல கண்ணாடியோ தெளிவானது எது இருக்கோ அது கண்ணு வந்து கண்ணுடைய பார்வை எப்படிப்பட்டது பார்வையானது தேஜோ திரவியம் தேஜஸோட சொருப்பம்ங்கிறதுனால அது இத பிளந்துட்டு போயிடும் அந்த தடைய பிளந்துட்டு போயிடும் அதனால அங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல நச்ச ஈஸ்வர பிரத்யட்ச அவ்யாப்தி ரீதி வாச்சியம் அத்த ஜன்னிய பிரத்யட்சஸ்ய ஏவ லட்சியத்துவாது இந்திரியார்த்த சன்னிகர்ஷம் ஜன்யம் ஞானம் பிரத்யட்சம்னு சொல்லி சொன்னா ஈஸ்வரனும் கூட இந்திரியார்த்த சன்னிகர்ஷம் ஜன்யம் அவனுக்கும் இந்திரியார்த்த சன்னிகர்ஷம் உண்டாருதே ஈஸ்வரனும் கூட விஷயத்தை பாக்குறானே அப்ப அவருடைய ஜானமும் கூட ஜன்ய ஜானம் அவருடைய ஜானம் கூட அப்படிப்பட்டதான்னு கேட்டா அப்படி இல்ல நித்திய ஜானவான்னு சொல்லிட்டோம் ஈஸ்வரன் இங்க ஜென்ய ஜானத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் உண்டார ஜானத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் அவருக்கு நித்திய ஜானம் உண்டார ஜானம் இல்ல அவருக்கு அதனால அவர்ல லட்சணம் போகாது அதனால பிரச்சனை இல்ல அவரது நித்திய ஜானம் அப்படிங்கறதுனால அங்க பிரச்சனை இல்ல அப்படின்னு நிராகரிச்சாச்சு தத்ர நிஷ்பிரகாரகம் ஞானம் நிர்விகல்பகம் அப்போ நிர்விகல்பகம் சவிகல்பகம் ரெண்டு வகை சொன்னோம் நிர்விகல்பகம் என்ன அப்படின்னு நிஷ்பிரகாரக ஞானம் தெளிவில்லாததா ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞானம் இருக்கிறதுக்கு பேரு நிர்விகல்பகம் சவிகல்பகை அதி வியாப்தி வாரணாய் நிஷ்பிரகாரகம் இது பிரகார வாரணாய ஞானம் இது ஞானம் நிர்விகல்பகம்னு சொல்லிட்டா போதுமே அப்படின்னு கேட்டா சவிகல்பத்துல போயிடும் ஞானம் நீங்க லட்சணம் பண்ண போனது நிர்விகல்பகத்துக்கு லட்சணம் போனது சவிகல்பத்துக்கு சவிகல்பத்துக்கும் அதனால அதிவியாப்தி ஆடுறது அதனால நீங்க நிர்விகல்பகம் நிஷ்பிரகாரகம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை சேர்க்கிறீங்க சரி நிஷ்பிரகாரகம் அப்படின்னு மாத்திரம் சொன்னா போதுமே அப்படின்னா ஞானத்துல லட்சணம் போயிடும் பிரகாரம் பிரகாரத்துல லட்சணம் போயிடும் பிரகாரத்துல லட்சணம் போகாம இருக்கணுன்றதுக்கோசம் நீங்க என்ன பண்றீங்க ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஏதோ இருக்கு அப்படின்ட்டு ஒரு ஞானத்துக்கு நிர்விகல்பகம் அடுத்தது சவிகல்பகம் சப்பிரகாரகோ ஞானகம் ஞானம் சவிகல்பகம் யதா டித்தோ எம் பிராமணோ எம் ஷியாமோ எம் இது சப்பிரகாரக ஞானம் அதாவது தெளிவான ஞானம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஞானம் உண்டாருதோ இது இப்படித்தான் இப்படிப்பட்டது அப்படின்றத தெளிவான ஞானம் எது உண்டாருதோ அதுக்கு பேரு சவிகல்பகம் இது செவரு இது பிராமணன் பிராமணன் இவர் இது இவர் வெள்ளையர் அப்படின்னு பல வகையான இந்த விசேஷணத்தோட கூடியதான ஞானம் கட்டாதிவாரண ஞானம் இது சப்பிரகாரகம்னு சொல்லிட்டானா சப்பிரகாரகம் சவிகல்பகம்னா பிரகாரம் கூடியது இது பாணி முதலியதும் கூட அதனால கடத்துவ பிரகாரகம் கட்டம் அதனால அங்க லட்சணம் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசம் நீங்க என்ன பண்றீங்க ஞானம்னு சொல்லி சொல்றீங்க நிர்விகல்பகவாரணாய சப்பிரகாரகம் இது ஞானம் சவிகல்பகம்னு சொன்னா நிர்விகல்பகத்திலையும் போயிடும் அதனால சப்பிரகாரகம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இதுல என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னா நிர்விகல்பம்னா என்ன நாம ஜாத்தியாதி விசேஷ விசேஷிய சம்பந்த அவகாசி ஞானம் இத்தியர்த்த அதாவது நாமம் ஜாதி பேரு உருவம் இந்த ஜாதி அதோட சம்பந்தத்தோட விசேஷம் அதெல்லாம் விசேஷங்கள் நாம ஜாதி எல்லாம் விசேஷங்கள் விசேஷம் சிறப்பு இதெல்லாம் எது சிறப்பிக்கப்பட்டதோ அந்த சிறப்போட உண்டார சம்பந்தம் சிறப்பும் சிறப்பிக்கப்பட்டதுக்கும் உண்டார சம்பந்தத்தோட ஞானமானது சப்பிரகாரகம் சவிகல்பகம் அர்த்தம் சவிகல்பக ஞானம் அர்த்தம் பிரத்யக்ஷ ஞான ஹேத்து இந்திரியா சன்னிகர்ஷ சக்கிரக அப்படிப்பட்ட அந்த பிரத்யக்ஷ ஞானத்துக்கு காரணமா இருக்கிற இந்திரியா சன்னிகர்ஷமானது இந்திரியும் அர்த்தமும் சேர்றதுதான் பிரத்யக்ஷ ஞானத்துக்கு ஹேத்து காரணம் அந்த சேர்க்கையானது ஆறு வகை என்னது சயோகம் சயுக்தம் சயோக சயுக்த சமவாய சயுக்த சம்வேத சமவாய சம்வாய சம்வேத சமவாய விசேஷ விசேஷ பாவச்ச அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆறுத்துக்கும் பேரு உத்தேசம் சொல்லியாச்சு உத்தேசத்துல எந்த ஒரு பதக்கிருத்தியும் இருக்காது பதக்கிருத்தியம் இருக்கே தச்ச பிரத்யம் சர்விதம் கிராணஜ ராசன சாக்ஷுஷ ஸ்ரௌத்ர துவாச மானச பேதாத் நனு பிரத்யக்ஷ காரணீபூத இந்திரிய நிஷ்ட பிரத்யக்ஷ சாவானாதிகரண கடக சன்னிகர்ஷக பிரத்யக்ஷமானது ஆறு வகை என்னது ஒரு ஒரு இந்திரியத்தினோட சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு பிரத்யக்ஷம் உண்டாருது ஆறு அஞ்சு இந்திரியங்கள், ஆறாவது மனசு. அப்படியே ஆறு இந்திரியத்தோடையும் உண்டார சம்பந்தத்தினால இங்க மனசு இந்திரியமா இருக்கு. அதனால ஆறு இந்திரியத்தோட ஒன்னொன்னு சேரும் போது உண்டார சம்பந்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா எதோட என்ன மாதிரி சம்பந்தம் உண்டாருது அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றோம், இந்திரிய நிஷ்ட பிரத்யக்ஷ சமானாதிகரண்ய கடக சன்னிகர்ஷக. அந்த இந்திரியத்தோட சம்பந்தப்பட்ட சமானாதிகரணத்துல அந்த இந்திரியத்தோட அதே அதிகரணத்துல அதே நிலையில இருந்து சம்பந்தத்தை உண்டு பண்ற அந்த சம்பந்தமானது என்னது, அந்த சன்னிகர்ஷமான சம்பந்தமானது என்னது அப்படின்னு கேட்டா அதுதான் சொல்றோம், என்னது ஒரு ஒரு இந்திரியத்துக்கும் இப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலையில வர்றது அப்படின்னுட்டு. சக்ஷுஷா கட பிரத்யக்ஷனே சயோக சன்னிகர்ஷ, கண்ணானது கடத்தை பிரத்யம் பண்றது சன்னிகர்ஷம் சயோகம் அப்படிங்கிற சம்பந்தத்தை எதிர்பார்க்கிறது. சக்ஷுஷத்வாச்ச மானசேஷு சயோக ஏவ சன்னிகர்ஷ இது பாவக. கண்ணுனால அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்ணு, அதே மாதிரி திரவியத்தோட கண்ணு தோல் மனசு இது மூணுமே திரவியத்தோட சம்பந்தம் படுறது என்ன சம்பந்தத்தினால, சயோக சம்பந்தத்தினால. திரவியமும் இந்திரியமும் சேர்றது சயோக சம்பந்தத்தினால அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது குணமும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வருது, கடரூப பிரத்யக்ஷ ஜனனி சயுக்த சமவாய சன்னிகர்ஷ சசு சயுக்தே கடே ரூபசி சமவாயாத். கட ரூப பிரத்யத்துக்கு சயுக்த சமவாய ஏற்கனவே சொல்லிட்டேன், முதல்ல சயோகம், அந்த சயோகமானது ரெண்டாவது நிலைக்கு சயுக்தம் ஆயிடுறது. ரெண்டாவது நிலை சமவாயம், என்னது பிரிக்க முடியாது, கட்டமும் கட்டரூபமும் பிரிக்க முடியாது, அதனால சமவாய சம்பந்தத்துல இருக்கு. சயோக சமவாயங்கிறது சயுக்த சமவாயம் ஆயிருக்கு. சக்ஷா இது அனுசச்சிச்சே ததாச்ச திரவிய சமவேத சாட்சுஷத்வாச்ச மானச ராசன கிராசனே கிராணிஜேஷு சயுக்த சமவாய ஏவ சன்னிகர்ஷ. திரவியத்தோட சமவேதமா இருக்க சமவாய சம்பந்தத்துல இருக்கிற திரவியத்தோட பிரிக்க முடியாத சம்பந்தத்துல இருக்கிற விஷயத்தோட நமக்கு எந்தெந்த இந்திரியங்களோட சம்பந்தப்படுறதோ அதெல்லாம் என்னது சமவேத சமவாய சம்பந்தத்துலதான் சமவேத சயுக்த சமவாய சன்னிகர்ஷத்துலாம் உண்டாகும். அடுத்தது ரூபத்துவ சாமானிய பிரத்யக்ஷே சயுக்த சமவேத சமவாய சன்னிகர்ஷ. ஃபர்ஸ்ட் திரவியத்தோட இந்திரியம் சம்பந்தப்படும் போது அது சயோக சன்னிகர்ஷம், திரவியத்தோட சமவாய சம்பந்தத்தில் இருக்கிறதோட சம்பந்தப்படும் போது சயுக்த சமவாய. அடுத்தது சொல்றாரு ரூபத்துவ சாமானிய பிரத்யக்ஷே சயுக்த சமவேத சமவாய சன்னிகர்ஷ. ரூபத்துவ சாமானிய ரூபத்தோட ரூபத்தன்மையோட பிரத்யக்ஷத்துல நமக்கு சயுக்த சமவேத சமவாய சன்னிகர்ஷ. எப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டா சக்ஷு சயுக்த கட்டே ரூபம் சமவேதம், கண்ணானது பானையோட சம்பந்தப்பட்டிருக்கு இது சயோகம், அந்த பானையில ரூபமானது சமவாயமா இருக்கு பிரிக்க முடியாதா இருக்கு அது சமவேத சம்பந்தமா இருக்கு, ரெண்டாவது நிலை சமவேதமாகவும் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அந்த ரூபத்தோட ரூபத்தன்மையானது சமவாயமா இருக்கு, அதனால சயுக்த சமவாயமானது ரெண்டாவது நிலையில சமவேத்தமாச்சு, சயுக்த சமவேத சமவாயம் அப்படின்ட்டு சம்பந்தமானது உண்டாருது. ரூபத்வாத்மகம் யத் சாமான்யம் தத் பிரத்யக்ஷ இத்யர்த்த. ரூபத்வாத்மகமான எந்த பிரத்யக்ஷமோ அந்த ரூபத்தன்மையை அறியக்கூடியதான பிரத்யக்ஷத்துக்கு இந்த சம்பந்தம்னு சொல்லியிருக்கு. அத்தாபி சாக்ஷா இத்தியனுசிச்சத்தை கண்ணுனால அப்படின்ட்டு, சாக்ஷுஷா கண்ணுனால இந்திரியத்தினால அப்படின்னு இங்கேயும் புரிஞ்சுக்கணும் நீங்க. ததாச்ச திரவிய சமவேத சம்வேக சாக்ஷுஷ, அப்படி திரவியத்தோட சமவேதத்தோட இருக்கிற சம்பந்தத்துல திரவியத்தோட சமவாயமா ஒண்ணு இருக்கு, அதோட சமவாயமா இருக்கிற எந்த பொருளோ அது வந்து கண்ணோட சம்பந்தப்படும் போது கண்ணோடையோ மூக்கோடையோ இல்ல வாயோடையோ இல்ல ஸ்பர்ஷன தோலோடையோ இல்லாட்டி மனசோடைய சயுக்தம் சமவேத சமவாய சன்னிகர்ஷத்துல தான் உண்டாகும் அப்படிங்கறது அர்த்தம். சயுக்த சமவேத சமவாய ஏவ சன்னிகர்ஷ இது பாவக. அத திரவிய தத் சமவேத பிரத்யக்ஷே அபி சயுக்த சமவேத சமவாய ஏவ சன்னிகர்ஷ அஸ்தி இது சேத் நைதது. ஈஸ்வர ஆத்மாதேகே அனத்யக்ஷத்வ பிரசங்காத். சரி, இது எதுக்கு இவ்வளவு சுத்தி கொண்டு வரணும், நீங்க வந்து சயுக்த சமவேத சமவாய சன்னிகர்ஷத்தையே நீங்க எல்லாத்தையும் ஒத்துன்றீங்களா, திரவியத்தை சம்வேத பிரத்யக்ஷத்தை, திரவியத்துல எந்த சம்வேதமா இருக்கோ அந்த பிரத்யக்ஷ தன்மையிலையும் திரவியத்தோட சம்வேத சம்பந்தத்துல இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, சமவாய சம்பந்தம் சயுக்த சமவாயம் சொல்லி சொன்னீங்க. அதை விட்டுட்டு இந்த லட்சணத்தையே எதையே ஒத்துன்றீங்களா எல்லா இடத்துலயும் அப்படின்னு சொல்லி சொன்னா இல்ல. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா ஈஸ்வர ஆத்மாதேகே, ஈஸ்வர ஆத்மா முதலிய விஷயத்துல ஆத்மால வந்து ஆத்ம சுகம் துக்கம் முதலிய அனுபவத்துல இது வந்து அதிப்பிரசங்க தோஷம் வந்துடும், இது நிலைப்படாத ஒரு பிரச்சனை வந்துடும். அதாவது ஆத்மா அதுல ஆத்மால உண்டார இந்த குணங்களான சுகம் துக்கம் முதலிய அனுபவத்துக்கு வராததா போயிடும். ஸ்ரோத்ரேன சாட்சப்த சாட்சா்காரே சமவாய சன்னிகர்ஷ, ஸ்ரோத்ரத்தோட சப்தமானது சாட்சா்காரம் பண்ணப்படுறது அறியப்படும் போது அது பிரத்யமாகிறது, சாட்சா்காரம்னா பிரத்யம், பிரத்யம் ஆகிறது சமவாய சன்னிகர்ஷ. சமவாயம் சன்னிகர்ஷம் பிரிக்க முடியாத சன்னிகர்ஷம் சமவாய சன்னிகர்ஷம். அதுல ஏன் அப்படின்னா கர்ண விவர விரவர்த்தி ஆகாஷஸ்ய ஸ்ரோத்ரத்வாத், காதுக்குள்ள இருக்கிற அந்த காது இந்திரியத்துக்குள்ள இருக்கிற ஆகாசமா ஆகாசத்தை தான் ஸ்ரோத்திரம்னு சொல்றோம். சப்தசிய ஆகாச குணத்துவத்தை, அந்த ஆகாசத்தோட குணம் என்ன? சப்தம். அதனால குணகுணினோ சமவாயா, குணமும் குணியும் குணத்தையுடையதும் சமாய சம்பந்தத்துல பிரிக்க முடியாத சம்பந்தத்துல இருக்கிறதுனால, ஆகாசமும் சப்தமும் பிரிக்க முடியாத சம்பந்தத்துல இருக்கு அப்படிங்கறதுனால சமாய சம்பந்தத்துலதான் அதோடைய அறிவானது உண்டாருது. நானும் தூரஸ்தப்தசிய கதம் ஸ்ரோத்திரே சம்பந்தம் இது சேத் மீசி தரங்க நியாயன கதம் மௌகுல நியாயினவா சப்தத்வாவ சப்தா சப்தாந்தர உற்பத்தி கிரமேன ஸ்ரோத்திர தேச ஜாத்தசிய ஸ்ரோத்த சம்பந்தா பிரத்யக்ஷ சம்பந்த பிரத்யக்ஷ சம்பவா. அது அது தூரத்தை ஏதோ சப்தம் உண்டாயிருக்கு. அந்த தூரத்துல உண்டாத சப்தமானது நமக்கு எப்படி கேட்கறது? இன்றியும் விஷயமும் சேரவே இல்லையே இங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, வீச்சி தரங்க நியாயம் கதம் உங்கள் நியாயம்ன்ற மாதிரி ஒரு கல்லு போடுறீங்க தண்ணியில, அது என்ன பண்றது? ஒரு அலைய உண்டு பண்றது. அடுத்த அலை உண்டாகும் போது, அந்த நடுவுல இருந்து அடுத்த அலை உண்டாகும் போது முன்னாடி உண்டான அலைய தள்ளுறது. அது அப்படி ஒரு ஒரு அலைய தள்ளி தள்ளி தள்ளி நம்ம காது கிட்ட வரைக்கும் அந்த சப்தமானது வர்றதுனால நம்ம காதால கேட்க முடியறது அப்படின்ட்டு. அதனாலதான் என்ன ஆறுது, இந்த தள்ளுற போர்ஸ் கம்மியாக ஆக ஆக தூரத்துல போனவன கேட்க மாட்டேங்குது நமக்கு, அந்த தள்ளுற போர்ஸ் ஆனது கம்மி ஆயிடுது அப்படின்ட்டு. இங்க இவங்க இப்படி ஒத்துக்கிறாங்க, அதாவது சப்தமானது காதை வந்து சேர்றதுன்ட்டு. வேதாந்திகள் எப்படி ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, காதானது சப்தத்தை போய் அடையறதுன்ட்டு. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, சப்தமானது எல்லா இடத்தையும் நித்தியமா நிக்கிறது, அது போய் ரீச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த விஷயத்த போய் ரீச் பண்ண முடியலன்னா அது சரியா இருக்காது அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. இந்திரியமானது பழுதடையும், ஒரு தூரத்துக்கு பதவிக்கு மேல போக முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். அதனால இந்திரியத்தோட சக்தி க்ஷீணமாறுது அப்படிமா, இவன் சப்தத்தோட சக்தி க்ஷீணமாறுதும்மா, அவன் இந்திரியத்தோட சக்தி க்ஷீணமாறுது அப்படிமா, அதோட சக்தி கம்மி ஆகுது அப்படிமா. வித்தியாசம் அவ்வளவுதான், புரிஞ்சுக்கோங்க. சப்தத்த சாட்சாத்காரே சமவேத சமவாய சன்னிகர்ஷ, சப்தத்தை சம்பந்த சப்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சமவாயம். சப்தத்துல சப்தத்தன்மை இருக்கு, அது சமவாயத்துல இருக்கு. சப்தத்தோட சப்தத்தன்மை சமவாயத்துல இருக்கு, அதனால சமவேத சமவாயம். சமவாயம் ரெண்டாவது நாளைக்கு போனா சமவேதம்னு சொல்லியிருக்கேன். அதனால சமவேத சமவாய சன்னிகர்ஷத்தினால சப்தத்தன்மையானது அறியப்படுது. ஸ்ரோத்ர சமவேதே சப்தே சப்தத்தசிய சமவாயா, ஸ்ரோத்ரத்தோட சமவாய சம்பந்தத்துல சப்தம் இருக்கு, அது சமவேதம் ஆச்சு. அந்த சமவேத சம்பந்தத்துல இருக்கிற சப்தத்தோட சப்தத்தன்மையானது சமவாயத்துல இருக்கிறதுனால சமவேத சமவாயம்ன்ற சன்னிகர்ஷம். சமவாய சன்னிகர்ஷம் உதாரதி ஜனநீயே இதி ஜனநீ இதி சேஷ. நனு ஸ்ரோத்ர சப்தயோ கதம் சமவாயத்தி அபேக்ஷானா அபேக்ஷமானம் பிரதி தம் உபவாதே தர்ஷதி கர்ணீதி. அங்க பதக்கிருத்தியம் ஒண்ணு, அது அங்கே நீங்க ஒண்ணுதாங்க. எப்படி ஸ்ரோத்ரத்தோட சமாய சம்பந்தத்துல இருக்கு சப்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்ண விவரத்தை விவரவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அது விளக்கம் கொடுக்குறாங்க. காது கஹதுக்குள்ள ஆகாசம் இருக்கு, அந்த ஆகாசத்தோட குணம் சப்தம், அதனால சப்தம் வந்து காதோட சமவாய சம்பந்தத்துல இருக்குன்னு அர்த்தம். அத விளக்காங்க. அத சமவாயசி நித்தியத்துவேன சப்த பிரத்யக்ஷ கியா வியாபாரத்தை செய்யுது. ஆனா சமவாய சம்பந்தமான நித்திய சப்தம் சம்பந்தம் அப்படிங்கறதுனால சப்தம் எப்பவுமே கேட்டுட்டே இருக்கணுமே. இப்ப வியாபாரம் என்ன, அங்க செயலே இல்லையே, சப்தம் கேட்டுட்டே இருக்கணுமே அப்படின்னு கேட்டா, அதுக்குதான் சப்த ஸ்ரோத்ர மன சயோகவே வாயி கிரகான. சப்தம் ஸ்ரோத்ரம் மனம் இதோட சயோகம். சப்தம் வந்து ஸ்ரோத்ரத்தோட சம்பந்தப்படுறது, ஸ்ரோத்ரம் வந்து மனசோட சம்பந்தப்படுறது. இங்க எந்த இடத்துலயும் ஞானமானது உண்டாருது தடை வர வாய்ப்பு. சப்தமானது ஸ்ரோத்ரத்தோட சம்பந்தப்படலை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் ஞானம் உண்டாகாது. மனசானது ஸ்ரோத்ரத்தோட சம்பந்தப்படலை அப்படின்னாலும் காதல விஷயம் விழுந்துருக்கும், ஆனா அது தெளிவா புரியாது நமக்கு, அதோட அர்த்தம் புரியாது. அதனால அபாவ பிரத்யட்சே விசேஷ விசேஷ பாவ சன்னிகர்ஷ கடபாவத் பூதலம் இத்தியத்ர சஸ்வ சயுக்தே பூதலே கடாபாசிய விசேஷத்வாத். அபாவ பிரத்யட்சத்தை இன்மையை பார்க்கும் போது நம்ம அதுவும் பிரத்யம் தான் பாத்துருங்க, இங்க அபாவத்தை பிரத்யத்துல கொண்டு வந்துச்சு. அபாவ பிரத்யத்துல எப்படி நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, விசேஷ விசேஷி பாவ சன்னிகர்ஷ அப்படிங்கிறது. விசேஷ விசேஷ பாவம் கட அபாவத்து பூத்தலம்னு சொல்லும் போது, கட அபாவத்து பாணி இன்மை உடையது அப்படிங்கிற விசேஷம் உடையது இந்த பூத்தலம் தரை. தரை பாணி இன்மை உடையது, பாணி இன்மையுடையது தரை, ரெண்டு வகையா இருக்கு. தரை பாணி இன்மையுடையதுங்கிறதுல சிறப்பு தரை, சிறப்பிக்கப்பட்டது பாணி இன்மையுடையது. பாணியின்மையுடைய தரை அப்படின்னு சொல்லி சொன்னதுல சிறப்பு சிறப்பிக்கப்பட்டது, மாறுறது வேற ஒண்ணும் இல்ல. விசேஷண அபாவ விசேஷ பாவஸ்தி போத்தியம், விசேஷண பாவ விசேஷ பாவ அப்படின்னு ரெண்டு வகையான பாவ சன்னிகர்ஷத்தை இங்க சொல்றோம். இந்திரிய சம்பந்த விசேஷணத்துவ இந்திரிய சம்பந்த விசேஷத்துவம் இது யாவது, அதாவது இந்திரியம் விசேஷணத்தோட சம்பந்தப்படுறதோ இல்ல இந்திரிய விசேஷத்தோட சம்பந்தப்படுறதோ அப்படிங்கறத பொறுத்து ஞானமானது உண்டாருது. விசேஷண பாவ சன்னிகர்ஷம் உபாதி உதர்ஷிதி கடாபாவதி, அதாவது விசேஷண பாவ சன்னிகர்ஷத்தை வச்சுண்டு கட அபாவத்து பாணி இன்மையுடையது, விசேஷம் பாணி இன்மையுடையது, விசேஷம் பூத்தலம், அப்படி முதல் வகையான சம்பந்தம். இக பூத்தலே கட்டவனாஸ்தி, இந்த தரையில பாணி இல்ல அப்படின்னு சொல்லியிருக்க. பாணி இன்மைங்கிறது விசேஷம், இந்த தரை அப்படிங்கிறது விசேஷம் சிறப்பு அப்படி வேற மாதிரி மாறுது. யதோ விசேஷதா சன்னிகர்ஷி அவய அவசிய விசேஷ சன்னிகர்ஷ அவசேஷ அவசி அவசிய பூத்தலம் மாத்திரம் தான் நீங்க பாக்குறீங்க, அதனால விசேஷதா சன்னிகர்ஷம் சொல்லிட்டு இங்க புரிஞ்சுக்கணும். சப்தம் எந்த விசேஷத்துவா, ஏன்னா எப்பவுமே சப்தம் எந்தம் விசேஷனத்துக்கு சப்தம் எந்த சத்திய சப்தமின்னு சொல்றோம், விசேஷத்துக்கு சப்தம் எந்த ஏழாம் வேற்றுமை தான் நம்ம பிரயோகம் பண்றோம். ஏவம் சன்னிகர்ஷ்கன்ய ஞானம் பிரத்யக்ஷம், இப்படி அறுவகை சன்னிகர்ஷத்தினால எந்த ஞானம் உண்டாரதோ அதுக்கு பேர் பிரத்யக்ஷம். தத் கரணம் இந்திரியம், அதுக்கு கருவியா இருக்கிறது இந்திரியம். அந்த கரணமானது மூணு வகை அப்படின்னு பார்த்துட்டோம், இங்கே கரணமானது இந்திரியம் தான் கரணம். தஸ்மாத் இந்திரியம் பிரத்யக்ஷ பிரமாணம் இது சித்தம், அதனால இந்திரியம் தான் பிரத்யக்ஷ பிரமாணம் அப்படிங்கிறது இங்க நிறுவனமானது. பிரத்யக்ஷம் வியாக்கியாத்தம், அதனால பிரத்யக்ஷமான நிரூபிக்கப்பட்டதா எடுத்து பிரத்யக்ஷ பிரமாணம் பிரசம்ஹரதி. பதர்சித கிரமேன இத்யர்த்த, இவ்வளவு நேரம் ஏவம்னு சொல்லி சொன்னா இப்ப இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோமோ இந்த முறையில நானு சித்தாந்த பிரத்யக்ஷ ஞான கரணம் இந்திரியா சன்னிகர்ஷ கிம் கிம் நசியாதி சேது நைத்தியாக. சித்தாந்தத்துல இந்த உங்களுடைய தர்க்க சித்தாந்தத்தை பிரத்யக்ஷ ஞான கரணம் இந்திரியமா ஏன் எடுத்துக்கூடாது, இந்திரியா சன்னிகர்ஷம் ஏன் எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்திரியம் தான் கரணம், அதோட சன்னிகர்ஷம் ஞான கரணமா இல்ல, பிரத்யக்ஷ ஞான கரணம்னு சொல்லி சொல்ல முடியாது. பிரத்யக்ஷ ஞான கரணம் இந்திரியா சன்னிகர்ஷம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க கூடாது நீங்க, ஏன்னா தத் கரணம் இந்திரியம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியாச்சு. பிரத்யக்ஷ பிரமாணம் நிகமயதி முடிஞ்சிருக்கு, பிரத்யக்ஷம் தஸ்மாத் அப்படின்னா நிகமனம் ஏற்கனவே பார்த்திருக்கோம். இனிமேல் அனுமானத்தை திருப்பி பார்ப்போம். பிரத்யக்ஷ பிரமா கரணத்துவாத் இத்யர்த்த, பிரத்யக்ஷ பிரமா கரணத்தினால அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பிரத்யக்ஷ பிரமாணம் அப்படின்றது நியாய சித்தாந்த சித்தம் சித்தம் எதனால எங்க நிரூபிக்கப்பட்டது அப்படின்னா நியாய சித்தாந்தத்தை இப்படி ஒத்துக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். சித்தாந்தம்னா சித்த அர்த்தம் சித்தாந்தம், எது நிரூபிக்கப்பட்டதோ எது நிலையானதோ எது தீர்மானமானதோ நாம ஏத்துக்கிறோமோ அதுக்கு பேர் சித்தாந்தம். அந்த சித்தாந்தமானது நியாய சித்தாந்தத்துல அப்படின்னு சொல்லி அர்த்தம். சாதாரண காரணமா இந்திரியத்தை புரிஞ்சுக்கணும் காரணமா. சரி, ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
4: ஓம் நமசிவாய.
5: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
4: ஓம் நமசிவாய்.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தார்கள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: அருள் விளக்கம், ஆனந்த விளக்கம் என்பதை வைத்துக் கொண்டு நான் அந்த இதுக்கும் அந்த ஏன்னா இது முடிந்த நிலைன்னு சொல்ல பாத்தீங்களா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா இறைவனுடைய அந்த சாதனையில இது வந்து முடிந்த நிலை இல்லைன்ட்டாங்க. யோகம் என்பது முடிந்த நிலை இல்லை, இது ஞானத்தை அடைவதற்கு ஒரு ஸ்டெப் வருது, இங்க யோகத்துக்கு வருது. யோகத்துக்கு வரும்போது என்ன பண்ணுதுன்னு கேட்டா அவருக்கு அதாவது உண்மையில சொல்ல போனா அந்த யோக நிலையை அடையும் பொழுதுதான் யான் எனது என்ற செருக்கு முழுவதுமாக அருகிற இந்த ஆன்மாவும். அது எப்படி எப்படி எழுதுறாங்க, திருக்குறளை கூட எழுதுறாங்க, ஒருத்தர் ஐனஸ் அண்ட் மைனஸ் எழுதினார். யான் என்பதற்கு ஐனஸ், எனது என்பதற்கு மைனஸ், ஐனஸ் அண்ட் மைனஸ் இப்படி எல்லாம் வார்த்தை ஜாலங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆனாலும் அந்த திருவள்ளுவர் என்ன சொல்ல வர்றாருங்கிறத புரிய முடியுமா? அங்க என்னன்னு கேட்டா அதைத்தான் மெய்கண்டார் என்ன சொல்றாருன்னா அந்த யான் என்ற செருக்கு வந்து ஏகனாகி நிற்றதை நிற்கும் பொழுது யான் என்ற செருக்கு அறம், இறைவனி நிற்கும் பொழுது எனது என்ற செருக்கு அறம். இந்த ரெண்டு செருக்கும் அரும்பொழுது என்ன ரிசல்ட் அப்படின்னா இந்த ஆணவம் கண்மம் மாயை என்று இந்த மூன்று மலங்களினாலே வரக்கூடிய எந்த தாக்கமும் இல்லாம போயிருது அந்த ஆன்மாவுக்கு. அதான் மலம் மாயை தன்னோடு வல்வினை இன்றே, அந்த இன்று என்ற அந்த ஒரு ஒருமைக்கு பயனிலை எப்படி கொடுக்கிறார், எழுவா எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா மலம் இன்றே மாயை தன்னோடு வல்வினை இன்றே அப்படி சொல்லும்போது இலக்கணத்துல தமிழ் இலக்கணம் வந்து அங்க சிக்கல் வராது. அது தொல்காப்பியத்துல ரொம்ப அருமையா சொல்வேன், அதாவது அந்த நூல்களை படிச்சுக்கும் போதுதான் நமக்கு அது தெரியும். அது வேணா ஒருமைக்கு சொல்லும் பொழுது சொல்வார் எப்படி இந்த ஒருமை சிங்குலர் அதாவது எழுவாய் வந்து ஒருமையா இருக்கும் பொழுது பயனிலை எப்படி வரும், அகிரிணையா இருந்தா அப்படி கேட்டா ஒன்றரை கிளவி த ர ட ஊர்ந்த குன்றியல் உகரத்து இறுதியாகும். இந்த த ர டங்கிற குன்றியல் உகரம் குட்டியல் உகரத்தோட முடியும். அப்ப என்ன அர்த்தம், தூ எழுவாய் வந்து ஒருமையா இருந்தா இப்படிதான் முடியணும். இங்க எப்படி முடிஞ்சிருக்கு, இதான முடிஞ்சிருக்கு. அது உயர்நியா வரும்போது சொல்வாரு ரகர ஈரும் ரகான் ஒற்றும் பகர இறுதியும் மாறை கிளவி உளப்பட நேரத்தோன்றும் பலரை சொல்லே. ஆண்பால் வந்து வன்மையா இருந்தா என்ன வரணும்னாரு, ரகான் ஒற்றும் இரு வரணும், பகர இறுதியும் கூறுவர் அவர் சொல்லுவர் கூறுவர் அப்படிங்கும்போது ரகான் ஒற்றும் இல்லையா. அப்புறம் வந்து என்ன பகர என்ப தமிழ் என்பன்னு சொல்லலாம் தமிழ்ல என்ப என்றால் இது கூறுவார்கள். இன்னொன்னு மார் மாறணும் முடியலாம் என் மார் அப்படி சொல்லலாம். அப்ப அங்க சொல்லும்போது சொல்லுவாரு அந்த ரகான் ஒற்றும் பகர இறுதியும் மாறை கிளவி உளப்பட மூன்றும் நேரத்தோன்றும் பலரணி சொல்லே. அப்ப அதெல்லாம் படிச்சாதான் ஸ்ட்ரைக் ஆகும், இப்படி சொல்றது என்ன மிஸ்டேக் வருது ஏன் சொல்றாரு, முதல்ல மிஸ்டேக்னு தெரியணும் இல்லையா, அது வந்து இலக்கணத்துல பிழை. அப்ப மெய்கண்டா திருவள்ளுவர் போனவங்க பிழை விடுவாங்களா? இப்ப பாருங்க, இப்ப திருக்குறள்ல ஒரு விஷயம் பாருங்க, எல்லாரும் எழுதி போடுற குரல் கேட்டேன். நான் என்ன சொல்றேன்னா தமிழ்நாட்டுல ஒரு மரபு உண்டு, இந்த கல்யாண பத்திரிகை அடிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, சைவர்களா இருந்தா இதை போட்டுருவாங்க, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் கூட தேவாரம் சைவர்களா இருந்தா போட்டுருவாங்க. வைணவர்களா இருந்தா என்ன போட்டுருவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பூத்து, வைணவர்களா நடக்கிற என்ன பண்ணுவாங்க, ஆண்டாளுடைய பாசுரம் மத்தளம் கொட்ட வரிசன் வரிசங்கம் இந்துதன் முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பண்பர்க்கு மைத்துணன் நம்பி மதுசூதனன் வந்து என் கைத்தளம் பற்றி கணாக்கண்டேன் தோடினான், இது ஆண்டாளுடைய பாசுரம் அதை போட்டுருவாங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் என்ன பண்ணுவான்னா அன்பு மரணம் உடைத்தாயும் இல்வாழ்க்கை பண்பும் பயனும். அது நான் போட்டவிட அவளை பாட்டு கேட்பேன், இந்த குரல்ல ஒரு இலக்கண பிள்ளை இருக்கு தெரியுதான்னு கேட்பேன். இந்த குரல்ல அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அவைன்னு சொல்லணும், அன்பு அறன் பண்பும் பயன் ரெண்டு என்னது புளூர் இல்லையா, அன்பும் அறனும் உடைத்தாய் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அவை தானே சொல்லணும், பண்பும் பயனும் அதுன்னு சொல்றாரு. இதெல்லாம் நாங்க பாக்குறது இல்ல சார் அப்படின்னு. அதுபோல அங்க என்ன அங்க உடைமை, அதாவது அன்பும் அரணும் உடைமை என்று அந்த மை விதி பெற்ற தொழிற்பெயரா தான் அதை அர்த்தம் பண்ணணும்னு அர்த்தம். சொல்றது என்னன்னு ஏன் போடுறாருன்னா அது கருத்து அதே மாதிரிதான். ஏன் அது சொல்றாருன்னா அங்க அன்பும் வரணும் உடைத்தாயின். அப்போ அங்க அது என்பது அன்பும் அரணும் உடை உடைமை என்ற ஒரு அந்த மை விகுதி பெற்ற தொழிற்பெயராக கன்வெர்ட் பண்ணிக்கணுங்கிறது அங்க குறிப்பு. அப்ப உடைமை என்று வந்தா அதுன்னு வரலாம் பாத்தீங்களா. அப்படிங்கலாம் தமிழ்ல வந்து என்ன அப்படி எப்படி கொண்டு கூட்டணுங்கிறத இங்க வைக்கிற. அதுபோல எப்படி கொண்டு கூட்டணும்னா மலம் இன்றே மாயை தன்னோடு வல்வினை இன்றே என்று இந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த உற்பத்திக்குள்ள போகும்போது தமிழை அனுபவிப்பது, அடுத்தால நம்முடைய நம்முடைய கடவுள் கொள்கையை அனுபவிப்பது, இப்படி பலவிதமான நுணுக்கங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. அதனால சாஸ்திரங்கள் படிக்கும்போது நமக்கு டாக்டர் லம்பாடிகளே சொல்ற சைவ சித்தாந்தம் படிக்கும்போது இலக்கண நுட்பங்களும் தெரியுது நான் தெரியும் அப்படி வச்சு காட்டுறாங்க. அப்ளைட் கிராமர், இந்த அப்ளைட் கிராமர் வர வரவே உங்களுக்கு ஓரளவுக்கு என்ன தெரியும்னா ஓரளவுக்கு நம்முடைய மொழியினுடைய அமைப்பு எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சு போயிடும். அன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா, அதாவது இந்த சந்தானக்குரவர்கள் நான் ஏதாவது என்கிட்ட கேட்பாங்க திருவள்ளுவர் சிலை வச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா திருவள்ளுவர் சிலையை பார்க்கணுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயம். அரசாங்கமே கட்டிச்சு அந்த மூணு கடலும் சந்திக்கிற இடம், முப்பாலையும் செய்த திருவள்ளுவருக்கு மூணு கடலும் சந்திக்கிற இடத்துல சிலை வச்சிருக்காங்களாம். திருவள்ளுவர் சிலை வந்து நம்முடைய சைவத்தின் மரபு பிரகாரம் சரியில்லை, திருவள்ளுவருடைய சிலை என்று சொன்னால் திருவள்ளுவரை குருநாதனாக நாம் வைக்கும் பொழுது திருவள்ளுவரை எப்படி வைக்கணும்னா இந்த மாதிரி கோலத்துலதான் பார்க்கணும் சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவருடைய தியான சுலோகத்துல அமர்ந்த கோலம் தான், திருவள்ளுவருக்கு நின்ற கோலம் கிடையாது. இவர்களுக்கு நால்வர் கோலம் இருக்க மாதிரி திருவள்ளுவருக்கு ஒரு கோலம் நமக்கு சொல்லி தியான சுலகத்துல திருவள்ளுவரை நின்ற கோலத்துலதான் வைக்கணும் அப்படின்னு இருக்கு. கையில எழுத்தாணி இருக்கக்கூடாது, எழுத்தாணி இருக்கக்கூடிய எழுத்தாணியை கொடுத்தாதான் திருவள்ளுவர் நினைக்கிறான், எழுத்தாணியில எழுத முடியாதா. அப்ப அங்க திருவள்ளுவரை எப்படி தியானம்னு கேட்டீங்கன்னா வலது கையில தாமரை மலரும் இருக்கணும், அப்படிதான் நமக்கு தியான
2: சுலோகத்தை.
1: இது போல அது போல நெற்றியில விபூதி, கழுத்துல ருத்ராட்சம் எல்லாம் போட்டாதான் திருவள்ளுவர். மற்றவங்களை மட்டும் இப்படி செய்யணும், மதர் தெரசாவை போட்டா அவர் போடுறான்னா அந்த ட்ரெஸ்லதான போடுறான். மதர் தெரசான்னு உனக்கு அந்த ஏசுநாதர் கொள்கை ஒத்துக்கிறியோ இல்லையோ நீ எப்படி போடுற? மதர் தெரசாங்கும் போது கிறிஸ்டியன் ட்ரெஸ் தான் நீ போடுற, ஒரு நன்னுக்கு என்ன ட்ரெஸ்ஸோ அந்த ட்ரெஸ் தானே போடுறேன். அப்ப மட்டும் உன்னுடைய கொள்கையை காத்துல பறக்க விடுறீங்கள, மதர் தெரசாவு கொடுக்குற ரைட்டு மரியாதை கூட இல்லைன்னு சொல்லல. ஆனா மதர் தெரசாவுக்கு படம் போடும்போது உருவம் வைக்கும்போது எப்படி வைக்கிற? அந்த நன்கிற கோலத்துல நான் வைக்கிறேன். இப்ப அது மட்டும் அப்ப மட்டும் உடன்பாடு ஆயிருது உனக்கு. நம்ம கிட்ட சொல்லும் போது மட்டும்தான் திருநீர் பூசணும், அது வந்து என்னாகும், அது வந்து செக்யூலர் பிரின்சிபிளுக்கு அகேன்ஸ்டா போகலாம். மத தெரசாவை போடும்போது மட்டும் இது செக்யூலர் வரலையாங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், திருவள்ளுவர் உண்மையான கோலம் எங்க இருக்குன்னு கேட்டா மயிலாப்பூர்ல திருவள்ளுவர் தெருன்னே இருக்கு, அதுல போய் பார்த்தா தெரியும். அதுல போய் பார்த்தா திருவள்ளுவர் அதுதான் உண்மையான திருவள்ளுவருடைய வடிவம். திருவள்ளுவர் கோயில் இருக்கு இல்லையா மயிலாப்பூர்ல, மயிலாப்பூர் தான் இருந்த இடம். மயிலாப்பூர்ல திருவள்ளுவர் ஸ்ட்ரீட்னே ஒன்னு இருக்குது, அந்த திருவள்ளுவர் ஸ்ட்ரீட்ல திருவள்ளுவர் கோயில் இருக்கு, அந்த திருவள்ளுவர் கோயிலுக்கு வழிபாடு நடக்குது. அப்படி வந்து அந்த நமக்கு அந்த மரபுகளை வந்து நம்ம மாற்றக்கூடாது. இந்த 11வது சூத்திரத்துக்கு நாம் செல்வதற்கு முன்பாக இந்த பெத்தம் முட்டியில இப்படி இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அந்த உண்மையை அப்பர் சுவாமிகள் தேவாரத்தில் அப்படியே வருது இந்த கருத்து. அதாவது பெத்தத்தில் அவன் என்ன செய்கிறான், அவன் ஒளிந்து கொண்டு ஆன்மாவை முன்னிறுத்துகிறான். ஆனா சிவயோகத்தில் அவன் என்ன செய்கிறான், ஆன்மாவை தன்னுள் ஒளித்துக் கொண்டு அவன் காட்டுகிறான். இதை என்னோட அப்பர் சுவாமிகள் திருப்புகலூர் தேவாரத்தில் தனி நேரிசை திருப்புகலூர்ல எம்பிரான்னு ஆரம்பிக்கும், அதுல நாலு வரியிலுமே எம்பிரான் எம்பிரான்னே வரும் அப்பருடைய தேவாரம் அது. திருப்புகலூர் எம்பிரான் ஆரம்பிக்கிறது போட்டா நீங்க பாத்துக்கலாம். அதுல சொல்லுவார் தெளிவாக, எம்பிரான் என்றதே கொண்டு என்னுள்ளே புகுந்து நின்று இங்கு எம்பிரான் ஆட்டாடி என்னுள்ளே ஒளிதறிவேனே. அதாவது எம்பிரான் என்றதே கொண்டு என்னுள்ளே புகுந்து நின்று எம்பிரான் ஆட்ட ஆடி அவன் ஆட்டுவிக்கின்றான். அதாவது சாட்டை இல்லா பம்பரம், தாய்மான சொல்லும் பொழுது சாட்டை இல்லா பம்பரம். பம்பரத்தை ஆட்டும் பொழுது நம்ம என்ன தெரியுது, பம்பரம் ஆடுவது தெரிகிறது, ஆட்டுகின்றவன் தெரிகிறான், இந்த பம்பரம் ஆடுவதற்கு காரணமாக இருந்த கயிறும் கண்ணுக்கு தெரிகிறது. பம்பரத்தை ஆட்டினா ஒரு கயிறு வேணும் இல்லையா? ஆனா இறைவன் அதையோடு ஆட்டுவிக்கிறான், ஆனால் அங்க என்ன இல்ல, கயிறு இல்ல. சாட்டை இல்லா பம்பரம் போல் என்னை ஆட்டுவித்தின்னு சொல்லுவார். ஆகவே ஆடுதல் அத இவரும் சொல்வார். நம்ம அப்பர் சுவாமிகள் இன்னொரு தேவாரத்திலயும் சொல்லுவாரு,
3: கயிறு இல்லாம இப்ப வயலே பண்றாங்க.
1: அது போல அத சொல்றாரு பாருங்க, எம்பிரான் ஆட்ட ஆடி, நான் இதுவரைக்கும் ஆடினது எம்பிரான் ஆட்ட ஆடுகிறேன், என்னுள்ளே உடிதருவேனை எம்பிரான் என்னை பின்னை தன்னுள்ளே கறக்கும் என்றார். இந்த கருத்து அப்படியே முதல்ல அவன் என்ன செய்யறானா, என்னுள்ளே புகுந்து நின்று வருகிறான், அப்புறம் என்னது பின்னை அப்படின்னே சொல்ற பின்னை. அந்த பின்னைங்கிறது சிவ யோகத்துக்கு வந்த பின்னை, எம்பிரான் என்னை தன்னுள்ளே கறக்கும் என்றால் எம்பிரான் எண்ணில்லல்லால் என் செய்கேன் இழையேனே. ஆகவே நெல்லா நீதான் என்பதற்கு இதை விட என்ன சான்று வேணும்னு கேட்கிற மாதிரி ஒரு தேவாரம். அதுபோல இந்த தேவாரத்தில் வரக்கூடிய பல நுட்பங்கள் வந்து அந்த நம்முடைய கான்செப்டை வந்து அவங்க இலக்கிய வார்த்தைகளில் விளக்கும் போது நாம் அதை புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினமா இருக்கு. அதுக்குதான் சாத்திரங்கள் படிக்கும்போது என்ன கருத்தை எங்க சொல்ல வர்றார், தேவாரத்தில் இங்க வந்து என்ன வலியுறுத்த வருகிறார் என்பது சாத்திர பயிற்சி இருந்தால் தான் தெரியும். ஆகவே பெத்தம் முத்தி என்ற ரெண்டு நிலையில அவன் இறைவன் நிற்கக்கூடிய நிலையை தான் அந்த தேவாரத்தில் சொன்னேன். இப்ப நம்முடைய அடுத்த பாடலுக்கு போவோம். இந்த 11 சூத்திரம் என்பது சிவபோகம், அதுக்கு இன்னொரு பேர் நின்மல துரியாதீதம். யோகத்தை என்ன சொல்றோம், நின்மல துரியம்னு சொன்னான். இது நின்மல துரியாதீதம். இது ஓரளவுக்கு முக்கியமான இலக்கண குறிப்பு மட்டும் நான் சொல்லிடுறேன். காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல, பொதுவாக இந்த உளம் என்று நம்முடைய சாத்திரங்களை வருவது இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா புருடன்கிற அர்த்தம். உளம் என்பது நம்முடைய திருமுறைகளில் மூணு பொருள்ல வரும். அன்னைக்கே சொன்னேன், உள்ளம் உள்ளம் என்பது உளம் என்று வரும் மைண்டுங்கிற பொருள்ல. இன்னொன்று வந்து நம்முடைய சூக்கும சரீரம் இருக்கு இல்லையா, அதையும் உள்ளம்னே தமிழ்ல சுட்டுவாங்க. சூக்கும சரீரத்தையும் குறிக்கும். அது சிவஞான போத உதாரணம் என்பாலே வரும், உள்ளம் போமாறு அது. இப்ப இந்த இடத்துல என்ன வருதுன்னா புருடன், அதாவது அந்த கஞ்சுக சரீரத்தை பெற்றுக்கொண்ட ஆன்மா இருக்கு இல்லையா, அந்த கஞ்சுக சரீரத்தை பெற்றுக்கொண்ட பிறகுதான், அதுக்குதான் அந்த சித்தாந்த வார்த்தைகளை ஞாபகத்துக்கிட்டே வரணும். இங்க சொல்லப்படுவது இப்ப கண்ணுக்கு வந்து அந்த கண்ணுக்கு காட்டும் உபகாரத்தை செய்வது எதுன்னா புருடன். இந்த உதாரணத்தின் மூலம் என்ன விளக்கு வர்றாரு பாக்குறேன். இன்னொரு உதாரணம், இன்னொரு இலக்கண நுட்பம் என்னன்னா உள்ளத்தை என்பது அதுக்கு என்னன்னா ஒரு வேற்றுமை ஒரு இடத்துல இன்னொரு வேற்றுமையுடைய பொருளை கொள்ளணும், அதுக்கு வேற்றுமை மயக்கம்னு பேரு. நீங்க அர்த்தம் பண்ணும்போது உள்ளத்துக்குன்னு அர்த்தம் பண்ணும். உள்ளத்தை என்பது இரண்டாம் வேற்றுமை உருவு, ஆனா நான்காம் வேற்றுமை பொருள்ல வரும்பொழுது உள்ளத்திற்கு, அதுக்கு தமிழ்ல என்ன பேரு, வேற்றுமை மயக்கம்னு பேரு இலக்கணத்துல. அந்த ஓசைக்கு உள்ளத்துக்குன்னு சொல்றதை விட உள்ளத்தை என்பது அந்த ஓசை வருது, ஓசை நயம். உள்ளத்துக்கு கண்டு காட்டலின் அப்புறம் அயரா அன்பின், இந்த அன்பின் என்பது என்ன, ஏது பொருள், ஏது பொருள்னா ரீசனிங். இன் என்பது ஐந்தாம் வேற்றுமை உருவு. இந்த ஐந்தாம் வேற்றுமை உருவு அன்னைக்கே சொன்னேன், நான்கு பொருள்ல வரும், ஒப்பு பொருள், உரட்சி பொருள், ஏது பொருள், எல்லை பொருள். இப்ப மதுரையின் நீங்கினான் அப்படின்னா மதுரையை விட்டு போனான்னு அர்த்தம். அன்னைக்கு திருக்குறள் ஒண்ணு சொன்னேன் இல்லையா, அவிர் சொரிந்து ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று. அந்த இடத்துல ஒப்பு பொருள் என்று வைத்துக் கொண்டாலும் உரட்சி பொருள் என்று வைத்துக் கொண்டாலும் பரவாயில்ல. ஒப்பு பொருள், உரட்சி பொருள், ஏது பொருள், எல்லை பொருள், நீங்கள் பொருள், அஞ்சு பொருள் வரும். அதனாலதான் அந்த காலத்துல வந்து தமிழர்களுக்கு பொருள் சொல்லும் பொழுது நல்ல இலக்கண குறிப்பை முதல்ல கேட்பாங்க. சில சமயத்துல என்ன வரும்னா ஒரு இடத்துல நவுனா வரும், இன்னொரு இடத்துல வந்து வெறுபா வரும். தமிழ்ல வந்து ஒரே ஒரு சொல் மட்டும்தான் நான்குலே வரும், பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என்ற நான்கு பொருளையும் வரக்கூடிய ஒரு சொல் வந்து தமிழ்ல ஆ. ஆங்கிற சொல் வந்து பெயரா நவுனாவும் வரும், வினையாவும் ஒரு ஆதல் அப்படிங்கிறது அந்த ஆதல் தன்மையும் பிடிக்கும். தல்விகுதி இல்லாம ஆண்ணு வரும், என்னவா என்னவா என்றால் என்னவா என்னவா என்னவாதல் அப்படிங்கிற பொருள் வரும். அது ஒரு பெரிய இலக்கண நுட்பம். அயரா அன்பின் காரணமாக. எட்டாம் சூத்திரத்திலையும் அறன்கடல் செலுமேன்னு வந்தது, இங்கேயும் அறன்கடல் செலுமேன்னு வருது. அங்க அர்த்தம் வேற, இங்க அர்த்தம் வேற. எட்டாம் சூத்திரத்துல என்ன படிச்சோம்? ஐம்புல வேடலின் அயந்தனை வளர்ந்தனை தமுதல் குருவுமாய் தவத்தினின் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அறன்கடல் செலுமே. அறன்கடல் செலுமேங்கிறது அங்கேயும் வந்துச்சு, இங்கேயும் அறன்கடல் செலுமே வருது. அங்க எட்டாம் சூத்திரத்துல அரண் அரண்கடல் செலுமேன்னா என்ன அர்த்தம் சொன்னீங்க அவருக்கு அவங்களுக்கு? அது வந்து என்னன்னு கேட்டா, அது வந்து இறைவன் தான் தன்னை செலுத்தினான் என்பதை அனுபவத்துல உணர்வு தாங்க. இட் ரியலைஸ். அதுக்கு உதாரணம் சொன்னேன், நாம வந்து ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தை வரைக்கும் நம்மளுடைய அம்மா வந்து நம்மளை வளர்க்கிறார். ஆனா அந்த குழந்தையில அம்மாவுடைய வளர்ப்பு இருக்கு, ஆனா அந்த குழந்தைக்கு என்ன தெரியாது? அம்மாதான் தன்னை வளர்க்கிறாள்னு தெரியாது, தெரியுமா? அப்புறம் வயது வந்த உடனே தெரியுது, இந்த வயசுல அம்மாதான் வளர்த்திருக்க முடியும்னு ஒரு அனுமானத்தினால வர்றோம் இல்லையா? எதை வச்சு? நம்மளை வளர்க்கும் போது தெரியல, நம்மளை வளர்க்கும் போது அம்மாதான் வளர்த்தான்னு தெரியல. ஆனா என்ன வருது? நம்ம ஒரு குழந்தைய பெற்று வளர்க்கும் போது தெரியுது, இப்படித்தானே நம்ம அம்மாவும் வளர்த்திருப்பான்னு அப்ப தெரியுது இல்லையா? சில விஷயங்கள் அப்பதானே தெரியுது. அப்ப என்னன்னு கேட்டா, அந்த அவள் தான் நம்மை வளர்த்தாள் என்பது தெரிகிறது அல்லவா? அந்த வளர்ப்புல இருக்கிற நிலை வேற, வளர்த்தால் தெரிகிற நிலை வேற. அங்க எட்டாம் சூத்திரத்துல இறைவன் தான் நம்மை வளர்க்கிறான் என்பது. அதாவது பொதுவாக நான் இந்த பெற்றோர்கள் வந்து அவர் சில கேள்வி கேட்பேன், அதாவது எங்க குழந்தைய வளர்க்கறதுக்கு நான் அப்படிப்பட்டிருக்கேன் இப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னு சொல்லுவாங்க. அப்ப நான் ஒரு கேள்வி கேட்பேன், சரி உங்களை உங்க குழந்தைய வளர்க்கறது நீங்க, ரைட், உங்களை வளர்க்கறது யாரு கேட்பேன். வயது கேக்குறது உங்களை வளர்க்கறது யாருன்னு அப்படின்னா, எங்களை வளர்க்கறது கடவுள் தான். அடுத்த கேள்வி என்ன வருது? உங்களை வளர்க்கற கடவுளுக்கு குழந்தைய வளர்க்க தெரியாதா? அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா, எல்லாமே அந்த திரைவன். அப்ப என்னன்னு கேட்டா, அந்த குழந்தையினுடைய வினைக்கு தகுந்தால ஒரு பெற்றோரை கொண்டு கூட்டுறாரு, அவ்வளவுதானே. உடைய கூட்டல வளர்ப்பு வருமா? அதனால அந்த அப்ப என்ன ஒரு நிலைதான் தெரிகிறது, எதுவும் நம்முடைய செயல்ல இல்ல. ரொம்ப நல்லாவே தெரியுது இளைஞர்களுக்கு, முதல்ல கல்யாணம் ஆனவுடனே நம்ம செயல்ல ஒண்ணு இல்லைன்னு தெரிய ஆரம்பிச்சிருது. அது வரைக்கும் ஆகுமா? வருதுல அதுவும் ஒரு உணர வேண்டி இருக்க. அது போல அங்க வந்து என்ன அர்த்தம்னா, த சோல் வில் ரியலைஸ் so far God only has nourished us அப்படிங்கிறது தெரியுதுங்கிறது அங்க அரண்களை செலுமேங்கு அங்க அர்த்தம். இங்க அரண்களை செலுமேங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, நிட்டை கூடும் முழுவதுமாக இறைவன் திருவடியில் அடங்கின உடனே அரண்களை செலுமே என்பதற்கு என்ன இலக்கணம் எழுதணும்?

0: அது ஒண்ணு இல்லதானே. அதாவது கற்கு என்ன பண்ணுதுன்னா தன்னை மறந்து நிலையை உண்டாக்குது. ஒரு வகையில ரெண்டும் பங்கன் அதானே. பிளிஸ்ங்கிறது என்னன்னா என்னன்னா பிளிஸ்ங்கிறது அவர் அது வரைக்கும் செலுத்துகின்ற அந்த இது இருக்கு இல்லையா, அதுக்கு தான் பிளிஸ் சொல்றது. அது வந்து அருள் கருணை ரெண்டு விஷயம். கருணை அது ரெண்டு சைவிசுதாங்க எப்பயுமே கருணை வேற அருள் வேற. கருணை என்பது திரோதான சக்தியினால் வளர்க்கும் போதுதான் கருணை. அருள் சக்தியினால் வளர்க்கும் போது அது இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா ரெண்டும் கிரேஸ் அண்ட் பிளிஸ் மாதிரி. கிரேஸ் அண்ட் பிளிஸ் கருணை கேன் பி ஈக்குவல் டு கிரேஸ், அருள் கேன் பி ஈக்குவல் டு பிளிஸ். அவங்களும் ரெண்டு வார்த்தை கொஞ்சம் நியரஸ்டா வர மாதிரி வச்சிருக்காங்க. ஆகவே இங்க வந்து அன்பின் என்பது அன்பின் காரணமாக அங்க வந்து என்னன்னா, அதாவது இந்த அன்பு அன்னைக்கு சொன்ன இல்லையா, அன்பு என்பதற்கு நம்முடைய சைவ சித்தாந்தத்துக்குள்ள அர்த்தம் வேற. அதை எல்லாம் யோசிக்கும். அன்பு என்பது இந்த இடத்துல இலக்கிய அர்த்தம் கிடையாது. இந்த அன்பு என்ற சொல்லுக்கு இலக்கியத்துல ரெண்டு அர்த்தம் வந்துச்சு. இலக்கியத்துல என்ன அர்த்தம், தொடர்புடையவர்கள் மாட்டு செலுத்துவது அன்பு. திருவள்ளுவர் எப்படி பயன்படுத்துறார் என்று சொல்ல, இல்லறவியல் தொடரவியல், தொடர்புடையார் மாட்டு நாம் செலுத்துவது அன்பு, தொடர்பு இல்லாத இடத்திலே நாம் செலுத்துவது அருள். This is literal meaning. அதனாலதான் கணவன் மனைவிட்டு செலுத்துவது அருள்னு அவர் சொல்லல, அன்பும் மரணம் உடைத்தாயின்னு தானே சொன்னார். ரெண்டுக்கு ஒரு அடிப்படையில ஒரு வித்தியாசம் கேட்டா, அன்பு வந்து எப்பயுமே எக்ஸ்சேஞ்சபிள். அன்பை செலுத்தினா அன்பு என்ன பண்ணும், பிரதி உபகாரத்தை எதிர்பார்க்கும். எப்பயுமே அன்புங்கிறது அதான், அன்பு செலுத்தினவுடனே என்ன ஆகுது, அது திரும்ப வந்து அது நமக்கு ரீபே ஆகுதா, ரெசிப்ரேக்கெட் ஆகுதான்னு பார்ப்போம். அதுதான் அன்பு. இப்ப நம்ம குழந்தைய கஷ்டப்பட்டு வளர்க்கணும், எல்லாம் பண்ணோம், பண்ண உடனே அப்புறம் என்ன பண்றோம், இந்த பையன் நம்ம கிட்ட நம்மளை வந்து நம்மளை டிபெண்ட் பண்றானா, ஒரு முக்கியமான இஷ்யூஸ் தான் நம்மளை கரெக்டான பத்தியம். எப்படி எல்லாம் அவனை படிக்க வச்சோம், ஒரு வீட வித்துல அவனை கடைசி ஆத்தேன் எம்பிபிஎஸ்ல. அன்னைக்கு பாரு ஒரு சின்ன வார்த்தை கேட்டாலாம் பாரு அதை வருது பாருங்க. அப்ப என்ன தெரியுது, நம்ம செலுத்தின அன்புக்கு ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்கு. அன்பு வந்து ரெண்டு காரணம், ஒன்னு தொடர்புடையவர்கள் மாட்டு செலுத்துவது, இன்னொன்னு எக்ஸ்சேஞ்ச் எதிர்பார்க்கும். ஆனா அருள் என்பது என்ன என்பது தொடர்புடைய மாட்டு. இப்ப துறவிகள் வந்து எல்லாரும் ஒன்னால பார்க்கணும் அவங்களுடைய கடன், அது அவங்களுக்கு எனக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க அருள், அதாவது துறவிக்கு அது அது ஒரு இலக்கணம். ஆனா சைவ சித்தாந்தத்துல அருள் அன்புக்கு அர்த்தம் வேற. சைவ சித்தாந்தத்தில் அருள் என்று சொல்ல அன்பு என்று சொன்னால் ஆன்மாக்கள் இறைவனிடத்து செலுத்துவது அன்பு, இறைவன் நம்மிடத்தை செலுத்துவது அருள். பக்தி, பக்திங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை, இது ரெண்டும் தமிழ் வார்த்தை இல்லையா. பக்திக்கு தான் என்ன சொன்னாரு, அதுதான் அயரா அன்பு. இந்த பக்திங்கிற வார்த்தைக்கு பக்திங்கிறது இன்னும் கொஞ்சம் சிறப்பு என்னன்னு கேட்டா, இடைவிடாமல் நிகழ்வது அன்பு தான் பக்தி. அதாவது பக்திங்கிற வார்த்தையை சம்ஸ்கிருதத்தில் எப்படி வச்சான்னு கேட்டீங்கன்னா, அன்பு இடைவிடாமல் நிகழ்ந்தால் அது பக்தி. அதனாலதான் என்ன சொன்னாரு, அதுக்கு என்ன சொன்னாரு, பக்திங்கிறதுக்கு வார்த்தை அயரா அன்பு. மாணிக்க வாசகர் என்ன சொன்னார், சாயா அன்புன்னாரு. பக்திக்கு தான் சாயா அன்பு மாணிக்க வாசகர் சொல்லு. சாயா அன்பினை நாடரும் தழைப்பவர் தாயேயாகி வளர்த்தனை போட்டி. சாயா என்ன சொன்னா என்றைக்கும் அது வந்து அதாவது இது பண்றது இல்லை, இடைவெளி இல்லாம விழாது, சாயாம நிக்குது அப்படின்னு சொல்லிங்களா சாயா
1: சூரியன் சாய்,
0: அது ஷாயை. அதுக்கு வந்து நிழல், அந்த இடத்துல அந்த இடத்துல ஷாயை என்று சொல்றது நிழல், ஷேடோங்கிற பொருள் அவர், அது வேற.
2: ஆமா,
0: சாய் தமிழ் வார்த்தை, சாய்தல் சாயாமல் சாயா அன்புங்கிறது மாணிக்க வாசகர் அந்த பக்திங்கிற சொல்லுக்கு பயன்படுத்தின வார்த்தை. சுந்தரர் அப்படியே சொல்லிட்டார், கத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன். அதாவது சம்ஸ்கிருதத்துல எப்படி வரும், பக்தின்னு தான் வரும், பக்தி. தமிழ் இலக்கணத்தில் எப்படி பக்தின்னு சொல்லக்கூடாது, அதனால பக்தின்னு தான் சொல்லணும். தமிழ் இலக்கணத்தில் பக்தி அது இலக்கணம், அதான் பத்தரா, அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாம்.
1: பக்தியால் ஞானமே பலகாலம்,
0: பக்தியால் ஞானமே பலகாலம், அது அரங்கினாங்க. ஆமா, பக்தி என்பது அந்த ரெண்டு ஒரே சொல்லுதான். இந்த சொல் வந்து இங்க வரும்பொழுது
1: முக்தி, முக்தியா முக்தியா,
0: அதுவும் அது முக்தி, முக்தி
2: முக்தி
0: முக்திங்கிற சம்ஸ்கிருதத்துல முக்தின்னு தான் வரும்,
1: முக்தி தமிழ்,
0: தமிழ்ல வரும்பொழுது முக்தின்னு தான் வரும். ஏன்னா இந்த ரெண்டு வல்லினம் அவர் வரக்கூடாதுங்கிறது தமிழ் இலக்கணம். தமிழ் இலக்கணத்தில் ஒரு வல்லினம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மெல்லினம் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. ரெண்டு ஒரே சொல்லுதான். அதுபோல என்ன சொல்ல வந்து என்ன அனுப்போ, அந்த பத்த அவர் அப்படி சொல்லிட்டார், பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன். அந்த இறைவனிடத்துல

0: அந்த அன்பு வந்து மேலும் மேலும் இதுக்கு அந்த 100% அன்பு எப்ப வருது பாருங்க, அதான் சொன்னாரு அயரா அன்பு. அந்த அயராமல் அதை சிவஞான சுவாமி சொல்லுவோம் இடையரா பேரன்புன்னார். இந்த பக்திங்கிறதுக்கு ஒருத்தர் ஒரு தமிழ் கொடுத்தாங்க. சிவஞான சுவாமி சொல்லும் போது இடையரா பேரன்பு, அதான் பக்தி. இப்ப நமக்கு என்னன்னா ஒரு பொருள் அன்பை செலுத்தும் போது இன்னொரு பொருளை மறந்துடுவோம், அந்த நிலையில நமக்கு ஞாபகம். அதான் இடைவிட்டு நிகழ்வு. நம்ம அன்பு வந்து இடைவிட்டு நிகழும், ஒன்னுல இருந்து இன்னொன்று தாவும், அது வேற இருக்கு, அதுவும் இருக்கு. என்னைக்கு நிலையாக ஒன்று ஒரு பொருளையும் படித்துக் கொண்டு இருக்காது. இளையரா பேரன்பு இப்படிலாம் இருக்கு விளக்கம் சொன்னாங்க. அந்த பக்தியினுடைய முடிந்த நிலையாக அது என்ன பண்ணும், நிட்டை கூடும். இந்த நிட்டை கூடும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டா 36 தத்துவங்களுடைய செயல்பாடே இல்லாம போயிருக்கு, குறைந்து கொண்டே வந்து கடைசி நிலையை அடையும் பொழுது. அப்ப இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அந்த அருள் விளக்கம், அது ஆனந்த விளக்கம் சிவயோகத்துல அது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டுக்கு என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, சிவயோக நிலையிலே, சிவயோக நிலையில் இறைவனின் கிரியாசக்தியும் ஞானசக்தியும், கிரியாசக்தியும் ஞானசக்தியும் ஆன்மாவின் மீது முழுவதும் பதியும். சிவபோகம் வரும்போது என்ன கேட்டா, சிவபோகத்தில் இறைவனுடைய இச்சாசக்தியும் சேர்ந்து பதியும். என்ன சொல்றாங்கன்னா, அங்கதான் என்ன வருதுன்னு கேட்டா, கோயின்சைடிங் சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஆங்கிலத்தை சொல்வதா இருந்தா, இப்ப ரெண்டுக்கும் என்ன பொருள், இறைவனுக்கும் இச்சா ஞான கிரியை இருக்குது, ஆன்மாவுக்கும் இச்சா ஞான கிரியை இருக்கு. ரெண்டுக்கும் என்ன, அந்த அந்த ஒரு பொருள் இருந்தா அது ஒரு சித்து பொருளுக்கு, அது எலக்ட் சித்து பொருள் என்று சொன்னால் அதுக்கு என்ன இருக்கணும், அதுக்கு ஒரு விருப்பம் இருக்கும், அதுக்கு ஒரு செயல் இருக்கும், அதுக்கு ஒரு அறிவு இருக்கும். அதான் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி அப்படிங்கிற அது உயிருக்கும் இருக்கு. அப்போ என்ன கேட்டா, எப்ப கம்ப்ளீட்லி கோயின்சைட் ஆகும், அந்த இறைவனுடைய இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தியோட இந்த உயிரோட ஞானசக்தி கிரியாசக்தி இருக்கு இல்லையா, அது கம்ப்ளீட் கோயின்சிடன்ஸ் 100% வருது பாருங்க, அதான் நிஷ்டை.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
2: நேர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு, ஞானம் அளந்த மேன்மை தெய்வத் தமிழ் நல்கியருள் ஞான பேராளர். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இப்ப அடுத்து கழுமகவரர். கழுமகம் சீகை, சீகை வரும்போது சுந்தரம் தடுமாற்றம் வாழ்ந்தவங்க, இப்ப நேற்று வாழ்ந்தவங்க இல்ல, நம்ம வருஷம் முந்தி. இனி அது சீகாடி திருஞான சம்பந்தர் அவதரித்த இடம், அவர் திருவடி பட்ட இடம், நான் உள்ள போக மாட்டேன். தோணி பிற பார்க்க மாட்டேங்கிறார் தோணிங்க, தோணியப்பரை விட பெரிய நாச்சியாரை விட திருஞான சம்பந்தர் பெரியவர், அவர் பிறந்த ஊர்ல நான் கால வைக்க மாட்டேன். இப்படி எல்லாம் பக்தி பண்ண நீங்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க, தயவு பண்ணி தயவு பண்ணி யோசிச்சு பாருங்க, நம்ம தயங்கி இருக்கோமோ யோசிச்சு பாருங்க. ஊருக்கு போகணும்னு முதல்ல என்ன கேட்போம், வேர் இஸ் தி ரெஸ்ட் ரூம், கேன் யூ பிளீஸ் டைரக்ட் மீ டு தி ரெஸ்ட் ரூம் பிளீஸ், அதான் கேட்கணும். யோசிச்சு பாருங்க, என்ன கட்டிக்கோ எதுக்காக, சுந்தரம் நம்ம தாண்டி போயிட்டு இருக்கா, அவனுக்கு போய் காட்சி கொடுக்கணும். மண்டிய பேரன்பினால் வண்டொண்ட நின்றி தென்திரை வேதையில் மிதந்த திருத்தோணி புறத்தாரை கண்டு கொண்டேன் கையிலையில் வீட்டிருந்தபடி. இப்படியே கையில வீட்டிருந்தபடின்னு சொன்னாரு இவர். அணுக்க தொண்டர ஆளாள சுந்தர அங்கதானே இருந்தாரு, அங்க இருந்த சாமி இங்க இருக்கிற இடம் தோணிபுரம் சீகாடி. உங்களுக்கு நான் சத்தியம் பண்ணி சொல்லுவேன், திருமலை என்பது கட்டுமலை கைலாய மலை. நீங்க கஷ்டப்பட்டு கைலாயத்துக்கு 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி எல்லாம் போக வேண்டாம், உங்களுக்கு போகணும்னு ஆசை இருந்தா சீகாடி போய் பெரிய நாச்சியாரை பார்த்துட்டு சாமியை பார்த்துட்டு வாங்க, உங்க 2 லட்சம் எனக்கு வேண்டாம், முடிஞ்ச அடியாருக்கு கொடுப்பேலா தெரியும், தயவு பண்ணி சொல்றேன். அதே மாதிரி கஷ்டப்பட்டு டைம்ல புக் பண்ணி 2 மாசம் முந்தி காசி போய் கும்பிடுறேன்னு தலைகீழ நிக்க வேண்டாம், இங்க பக்கத்துல திருநனா இருக்கு, கூடல் அழகர் இருக்கார், கூடுதல் குழகர் இருக்கார், ஆனந்தமா கும்பிட்டு திருவேரி சங்கமத்துல தீர்த்தமாடி திருஞான சம்பந்த திருவடி பட்டகடம் மறந்து விட வேண்டாம். அத்தனை அருளி வாங்கிட்டு வாங்க. அது என்ன ஊர் தெரியுமா? அது செல்லா அருளிக்கு. இது வேற எந்த தேவத்திலையும் சொல்லல, ஊர்லதான் சொல்லிட்டு போறேன். அது என்னையா செல்ல அருள்நிதி, அதுக்கு என்னையா செல்ல அருள் புரியறாங்க. நிறைய சொல்லிட்டு போலாம். அடுத்தது ஆச்சாரம் இன்னும் கொஞ்சம் சொல்லிடு. இப்போ திருவடி வேணும்னா அப்பறம் கும்பிடணும், கையில காட்சி வேணும்னா சம்பந்தரை கும்பிடணும்னு சொன்னேன். ஒருத்தர் இவர் கேக்குற, எனக்கு ரெண்டுமே வேணுமே, இவர் கொஞ்சம் பேராசை, கையிலையும் வேணும் திருவடியும் வேணும். அதுக்கு நான் வழி சொல்றேன், சுந்தரரை கும்பிட்டுருவோம், ரெண்டும் கிடைச்சிடும். இன்னொரு சார்ந்த சொல்ல, சில பேர் சொல்றாங்க, நிறைய பேர் பேச எது பேச விருப்பாங்கல்ல, அட போய் அதிகமா பெருசா சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் முடியாது. இதுக்கு நான் சேக்கிரார் வாக்கு போறேன். திருப்பரங்குன்றத்துல சுந்தரமூர் சுவாமிக்கு சேரரோட போற, அங்க சேக்கிரார் சொல்ற, அங்க பாடுற பாட்டு இந்திரத்துல அருமையா இருக்கும். கோத்திட்டையும் கோவலும் கோவில் கொண்டீருமை கொண்டுடல்கின்றது ஓர் கொல்லை சில்லை, அருமையா இருக்கும் அந்த பையன். அந்த திருப்பரங்குன்றம் சம்மத்த சுவாமி திருஞான சுவாமி பாடினது குறிஞ்சி பண்ணல, அவர் பாடிப்பார். இப்ப சேக்கிரார் வர கவனிங்களேன், அஞ்சு தினமே அஞ்சு தினமே அந்த பாட்டு முடியும். அதை ஒண்ணு விளக்கிறார் சேக்கிர, இறைவர் திருத்தொண்டுபுரி அருமையினை இருநிலத்து முறைபுரியும். அப்ப சேர சோழ பாண்டியர் மூணு பேரும் அங்க இருக்காங்க. முறைபுரியும் முதல்வேந்தர் மூவர்களும் கேட்டு அஞ்சு. நான் சுருக்கமா சொல்லிடு, சோழ சேர பாண்டியர் இருக்கிற இடம் திருப்பரங்குன்றம் வந்திருக்காங்க, சுந்தரோட வந்திருக்காங்க. சேரதான் முக்கியமா வந்த, சோழரும் பாண்டியரும் கூட வந்தாங்க. அவன் சொல்றாங்க, சாமி கும்பிடுறது கஷ்டம், சாமி கும்பிடுறது அருமைப்பாடு உடையது, நாங்க என்ன பண்றோம் தெரியுமா, சாமிய காட்டின குருநாதராகி உங்களை கும்பிடுறோம். பாருங்க, சுந்தரரை கும்பிட்டாங்க, இது பரமசத்தி. இன்னும் கொஞ்சம் சார்ந்து சொல்லு, இந்த நெடுமாறர் இருக்கார் அல்லவா கும்பாண்டியர், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தானே வர்றார். அதுக்கு சேக்கிரார் சொல்றார், தடுமாறும் நெறியதனை தவமென்று தன்னுடலை அடுமாறு செய்துவிடும் அமன்வலையில் அகப்பட்டு விடுமாறு தமிழ் விரகர் வினைமாறும் கடலடைந்த நெடுமாறனார் பெருமை. இப்படிதான் ஆரம்பிக்குது அவர். சரி, அந்த வினையிலிருந்து அவரை காப்பாத்தினது எது தெரியுமா? திருஞான சம்பந்தர் திருவடி. நல்ல திரும்ப திரும்ப திரும்ப புரிய வேண்டிய இடம் அதெல்லாம். இன்னொரு அதே கணநாத புராணத்தில் இன்னொரு சார்ந்து சொன்னேன், கணநாத புராணம். கணநாதர் சீலையில் அவதரித்தவர் தான், அவர் தோழி போறதான் கும்பிடுவார். அப்ப என்ன சொல்லுவார் சேக்கிரார், ஆய அன்பர் அவ்வளவுதான் சொல்லுவார், ஆய அன்பர். அதுக்கப்புறம் அவர் திருத்தொண்டுல பல பேரை பயிற்றுவிப்பார். ஒன்பது வகை திருத்தொண்டு அவர் புராணத்துல இடம்பெறும். நல்ல நந்தனவனப்படி செய்பவர், நறுந்துணர் மலர் பொய்வோர், பல்படி தொடை புனைபவர், குளதிரு மஞ்சன பணி குள்ளோர், அல்லும் நண்பகலும் திருவலை விட்டு திரு. நீங்க பெரிய புராணம் வாசிக்கணும், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி சொல்லலாம். வாசித்தால் அவ்வளவு பொருள் புரியாட்டி கவலைப்படாதீங்க, அந்த தமிழ் புரியலேன்னு கவலைப்பட, தெரிஞ்ச வரைக்கும் வாசிங்க. அது மிகப்பெரிய சிவ புண்ணியம், சைவ ஆராதனை, சைவ ஆராதனை வழிபாடு. பண்ணினார் இசையால் வழிபாடு செய்து வண்ணினார் வினையாயின மாயுமே. இதுக்கு பிரமாணம் தான். நீங்க திருத்தொண்டு மத்த நூல் படிக்கிறீங்களோ இல்லையோ படிங்கோ, ஏன்னா அது ரூட்டு வேற பெரிய புராணம். பதினோரு திருமுறை ஆதிமான்ப சொல்லிட்டே போச்சு, சாமி புகழ சொல்லிட்டு பதினோரு திருமுறை. பன்னெண்டாம் திருமுறை பார்த்தது போராது, என்ன பண்ணணும், அடியார் புகழ சொல்லி பாருங்களேன். பதினோரு திருமுறை செஞ்ச வேலைய ஒரு திருமுறை செய்யுதுன்னா எது பெருசு, நீங்களே கண்டுபிடிங்களேன். என் வீட்டை வீடு கட்டுறையா, பதினோரு கொத்தனார் வேலை செய்யறாங்க, இன்னொரு வீடு கட்டுறேன், ஒரு கொத்தனார் வேலை செய்யறாரு. இத பதினோரு கொத்தனார் செஞ்ச வேலைய அந்த ஒரு கொத்தனார் செய்யற, எதுயா எளிது, எதியா பிரமிக்கத்தக்கது, ஒத்தர் செய்யறது தானே. அப்ப இருபத்தி ஆறு ஆசிரியர்கள் பதினோரு திருமுறையில் அருளினத ஒரே ஒரு ஆசிரியர் பன்னெண்டாம் திருமுறையில் அருளினார்னா அவர் பெரியவில்லையா? எப்ப எப்படி கணக்கு என்னெல்லாமா போட்டு நானும் பாக்குறேன், மயங்க மாட்டேங்க. இப்ப என்ன சொல்ற, இந்த கணநாதர் இருக்காரு இல்லையோ, அவர் திருவாரூர் சமுதிரம் கும்பிட ஆரம்பிச்சுரு, முதல்ல தோழிப்பறதான் கும்பிடுவார், அப்புறம் அடியாருக்கெல்லாம் திருவிழா பண்ணுவார். பாருங்க படிப்படியா வருது, முதல்ல சுவாமி அடியார், அப்புறம் குருராட்ட போடுவார். அது என்ன சொல்லுவார் ஆசிரியர், இப்பெரும் சிறப்பீதிய தொண்டர்தான் ஏறு சீர் வளர்காழி மீப்பெரும் தரு ஞான போனகர் கடல் மேவிய விருப்பாலே முப்பெரும்போது அர்ஜனி வழிபாடு மூடு மண்போடு நாளும் உப்பில் காதல் கூர் உளங்களில் சிறந்திட உழுகினார் விழுவாலும். அப்படி பாட்டு போகும், பாட்டு கேட்டு மரளாதீங்க, தமிழ் கொஞ்சம் ரசிச்சு பாருங்க, தமிழ் ரசிங்க, தமிழ் சுவை பருகுங்க. அப்ப என்ன சொல்றாரு சங்கரர்? ஆய தொண்டினில் அமர்ந்த பேரன்பர். இதை விட ஒரு நல்ல சான்று சொல்லு. சாமி கொண்டு தொண்டரா இருந்தாரா, இப்ப பேரன்பரா மாறிட்டார். யாரு? கணனா. இன்னொரு சாமி சுந்தரர் ஆடி சுவாதி அன்னைக்கு சாமிட போறது முத நாளே அவரை கும்பிட்டு சாமிட்ட போனவர் பெருமையில குருபீங்களே. குருநாதருக்கு கிடைக்கிறதுக்கு முந்தி குருவை கும்பிட்டு சீடருக்கு கிடைக்கிது. இப்ப கவனிங்க, குரு வழிபாடு அவ்வளவு பெருசு. இப்ப பெரியவனத்தை நம்ம இப்படி ஒரு மாதிரி அமைச்சு கொண்டு வந்துடணும். அப்படின்னா முதல்ல அரண் புகழ். சாமி அப்படித்தான் சொல்றாரு. ஆழமே அமுதமாக உண்டு வானவர் கழித்து காலனை மார்க்கண்டர் காய்ந்தனை அடியற்கு இன்று ஞானம் நின்றுவதே ஆக வேண்டும். தயவு பண்ணி புரிஞ்சு நாங்க தற்பரம் அடிக்கவே வரல. உங்க திருவடியை வணங்க தற்பரமே நம்ம சைவத்துல என்ன பண்ண தெரியுமா? நரகத்துல கொண்டு தள்ளிடும். நான் கத்துக்கிட்ட உண்மையை சொல்றேன். நீங்க பெரியவங்க, நான் சின்ன. சத்தியமா சொல், உள்ளும் புறமும் ஒத்து சொல். ஆழமே அமுதமாக உண்டு வானவர் கழித்து என்ன எத்தனை பாட்டை படிக்க வேண்டியது, எத்தனை சொல்ல வேண்டியது. எனக்கு இவ்வளவு ஒரே ஒரு ஆசை, அந்த வரம் மட்டும் நீங்க கொடுத்துக்கோ. நான் வர கும்பிடுறேன் சொல்ல மாட்டேங்கிறல. என்ன இத்தனை ரெண்டாவது தான் சொல்லுவேன். ஏ இப்படி இருந்த அப்புறம் இன்னும் ஆபத்தா போயிடுங்க. பஸ்ல ஏற ஆனா பின்னான்னு யோசிச்சு ஆபத்தா போயிடுங்க. இன்னும் ரொம்ப இருக்கு உங்களோட. ஏன் விழுமையா நாயன்மார கும்பிட? ஆழமே அமுதமாக கொண்டு வானவர் கழித்து காலனை மார்க்கண்டற்கா காய்ந்தனை அடியற்கின்ற ஞானம் நின்புகளே ஆக வேண்டும். தன்புகள் கேட்கல, நின்புகள். இது சம்பந்தர் கேட்டார். கவனிக்க தேவைப்படுது. இதை கேட்டது சம்பந்த பெருமான், கேட்கப்பட்டவர் ஆலவாகிசன். சம்பந்தர் சாமி புகழ் தானே கேட்டார். பார்த்தார் சேக்கியாருக்கு பொறுக்கல. அப்ப சம்பந்த புகழ நாங்க பெருமை சைவத்துல இறைவர் புகழே ஆச்சாரியார் கேட்டார். ஆச்சாரியர் புகழ அண்ணலார் சேர்க்கிறார் கேட்கிறார். என்ன சொல்ற? மீனவர் குயிரை நல்கி மெய்நெறி காட்டி மிக்க ஊனமாம் சமணி நீக்கி உலகளாம் கொண்ட ஞான சம்பந்தர் வாயிலை ஞானத்தில் பெருகி ஓங்க தேனலர் கொன்றையாதம் திருநெறி நடந்ததன்றே. அப்ப சிவநெறி நடக்கணுமா? அதுக்கு சம்பந்தர் நெறி நடக்கணும். கவனிங்க, சம்பந்தர் சொன்னாலும் ஏனைய ஆச்சாரியர்களும் அதில் அடக்கம். அப்ப திருமுறை நெறி விளங்குவே ஆனால் சிவநெறி நன்றாக விளங்கும். சரின்னு சொல்லிட்டாரா. கடைசியில பார்த்தார் ஆசிரியர். முதல்ல சாமியை சொன்னார் ஆச்சாரியர், கடைசியில தான் அடியாத்த வர நின்று நிலாவுக ஒன்றுள்ளார் அவர் வாழ்ந்து. அது நல்ல கவிதை தான். செய்வோம் மூணு இடத்துல வணங்கணும், சுவாமி தேசிகர் அடியார். இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரேன். சாமியை வணங்கினா அருள் வரும், ஒரு வகைப்பட்ட அருள். தேசிகரை வணங்கினா பல விதமா அருள் வரும், அதுவும் பல வகைப்பட்ட அருள். ஆனால் கணக்கிட முடியாதபடி, அளவு சொல்ல முடியாதபடி, எண்ணற்றபடி அருள் வேண்டும் விரும்புறவங்க தயவு பண்ணி கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னுடைய ஆத்மார்த்தமான விண்ணப்பமா உங்க திருவிடிகளை பிரார்த்தனை பண்ணி கேட்டு இருக்காருன்னா இதுல எனக்கு ரெண்டு பலன் வரும். ஒரு பலன் நீங்களும் நல்லா இருப்பீங்க. பல பேர் வீட்டுல பிரச்சனை இருக்கும், சில வீட்டுல குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும், ஹார்ட்ல ஒரு வால்வு பயன் இல்லைங்க, ஒன்னு இருந்துட்டே இருக்கும். அதுதான் வழி சொல்லு. உங்களுக்கு கெடுக்க மாட்டேன், அருளை கொடுக்கத்தான். தயவு பண்ணி புரிஞ்சுக்கோங்க. நீங்க நாயன்மாரை வணங்கணும். எனக்கு கிவ் மி எ டைம் ஆஃப் ஒன் இயர், நெக்ஸ்ட் இயர் வி மீட் இன் தி ஆடிட்டோரியம் தி சேம் டே. அன்னைக்கு சொல்லுங்க அருள் வரலன்னு சொல்லுங்க. மீண்டும் சொல்றேன், சத்தியம் பண்றேன், நாயன்மாரை கும்பிடும். தயவு பண்ணி உங்க நன்மைக்கா சொல்லு, உங்க நன்மைக்கா சொல்லு. எனக்காக நீங்க கும்பிட்டா எனக்கு யாராவது கோடி ரூபாய் கொடுக்க போறாங்களா? இது நான் கண்ட உண்மை. இத்தனை வீபதி பூசிக்கிட்டு சிவனை நம்பி வந்துட்டீங்க. உங்களுக்கு நான் நற்கதி காட்டலைன்னா நாசமா போயிடும். நான் பெற்ற நற்கதி உங்களுக்கு கொள்ள சொல்லணும் அல்லவா? இந்த நன்மையை நான் பெற்றிருக்கேன். நீங்களும் பெறணுங்கிற ஆசையில தான் கெஞ்சி கேட்டு எனக்கு திருமுறை மன்றத்தார் இந்த ஞான பிச்சையை இட்டாங்க. இப்ப ஆச்சாரியர் புகழும் ஒருவாறு சொன்னேன், அடியார் புகழும் ஒருவாறு தான், முழுசா சொல்லல, ஒருவாறு சொன்னேன். இனி அம்மாக்கள் புகழுக்கு போகணும். நம்ம சொன்ன அம்மா இல்லைன்னா சைவமே இல்லை. கொஞ்சம் சொல்லிருங்க ஐயா. பெருமக்களே, சைவத்துல தலை சிறந்த தொண்டு எது அப்படின்னா ஆச்சரியரே ஒன்று சொல்லுவார். வாய்மை சாலமுக்கு உயர் திருத்தொண்டுன்னு பேர் இருப்பாரு. அது என்ன அப்படின்னாக்க, திருப்பதியை செழிந்தமிழின் திறம்போற்றிய மகிழ்வுற்று பொறுப்பறையின் மடப்பாவை இடப்பாக பொற்றாளி திருப்படிய திருத்தொண்டர் பெருமையினை விரித்துரைத்தல். நான் மீண்டும் சொல்றேன், நீங்க நாயமாரை கும்பிட்டு சமகால அடியாரை கும்பிட்டீங்கன்னா பலன் வராம போகவே போகாது. நீ கும்பிடலன்னா உங்களுக்கு விபரீதம் வரலாம். அப்ப பிராரத்தவனை நீங்க சில பேர் பாக்குறோம், நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். அடியார் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். நான் பழைய ஊர் போயிருக்கேன், வயசான பயதானே, எத்தனை அனுபவம் இருக்கும் நீங்க உங்களுக்கே தெரியுமே. பல ஊர் போயிருக்கேன், பல பேரை சந்திச்சிருக்கேன், அடியார்னா திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஆனா சேக்கியார் வேற மாதிரி சொல்லுவார், பத்து பத்தியின் பாலராகி பரமனுக்காளாமன்பர் தத்தமில் அந்த மாதிரி வாழ்க்கையில நீங்க நடைமுறையில் இருக்காது. அதெல்லாம் மாறணும். நீங்க மாறிட்டுன்னா நம்ம நாட்டில் எதுவும் கஷ்டமே இருக்காதுயா. பழைய காலத்துல சொல்றாங்கல்ல, சோழர் ஆட்சியில தேனும் பாலுமா ஓடித்து தெருவில்ன்னு. அந்த ஆட்சி வரும், ரொம்ப நல்லது நடக்கும். உங்க வீட்டுல குறைகள் திரும்ப திரும்ப அல்லன்னா எதுக்கையா பெரிய புறான பாட்டு அவங்களுக்கு என்ன தலையெழுத்தாங்க, எதுக்கையா சொல்லணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பொண்ணு பூவை மோந்தா, மூக்க வெட்டினாங்க, கைய வெட்டினாங்க, அந்த கதையை நான் எதுக்கையா சொல்லணும்? நீங்க நினைப்பீங்க பெரிய புராணம் ரத்தம் சிந்தர கதை, ரத்தம் சிந்தர கதை, சத்தியமா கிடையாது. பெரிய புராணம் நம்ம பித்த சிந்தர கதை, பித்து போடுறியா பெரிய புராணம் படிக்க. நீங்க ரெண்டு சொல்றேன், இன்னொரு முக்கியமான செய்தி சொல்ல மறந்துட்டேன், இப்ப ஞாபகம் வருது சொல்றேன். எல்லாருமே பெரிய புராணத்தை கண்டு அஞ்சறது ஒரு இடத்துல, அதை நான் தெளிவு பண்ணிரு. கண்ணப்பரா கண்ணை கொடுத்தாரு, சிறுத்தொண்டரா புள்ளிய வெட்டினாரு, சண்டேசரா அப்பாவை வெட்டினாரு, ஏப்பையாரா மனைவியை கொடுத்தாரு, அப்புறியாரா புள்ளைய நாகப்பாம்புக்கு பலி கொடுத்துட்டு பேசாம இருந்தாரு, ஐயோ என்னால இந்த தொண்டெல்லாம் பண்ண முடியாது, நான் பண்ண முடியாது அப்படிங்கிற விடை தந்துடுறேன் ஐயா. நீங்க அந்த தொண்டு பண்ண வேண்டாம், பண்ண வேண்டாம், பண்ண வேண்டாம். நாயன்மாரை கும்பிடுங்க, நாயன்மாரை கும்பிட்டு மகிழ்ச்சி அடைங்க. மகிழ்ச்சி அடைந்த அந்த அடுத்த கணமே நாயன்மார் செஞ்ச பிரம்மாண்டமான தொண்டின் பெரும் பயன் உங்களை வந்து சேரும். திரும்ப சொல்றேன், நாயன்மார் செஞ்ச தொண்டுகள் எல்லாம் நம்ம செய்ய முடியாது, செய்யவும் வேண்டாம், செய்ய முடியாது, செய்யவும் வேண்டாம். அவங்கள வணங்க முடியுமா? அதை மட்டும் செய்யுங்க. இதுக்கு நான் பிரமாணம் காட்டுறேன். இதுக்கு சாத்திர பிரமாணத்துக்கு பேரு சிவஞான சித்தியார். இவன் உலகில் இதமகிதம் செய்த எல்லாம் இதமகிதம் இவனுக்கு செய்தார்பாலை செய்யும். அவன் இவனான் இன்ற முறை ஏகமாகி அரண்பணியில் நின்றிடமும் அகலும் குற்றம் சிவனும் இவன் செய்தி எல்லாம் என் செய்தி என்றும் செய்தது எனக்கு இவனுக்கு செய்தது என்றும் பவமகள உடனாகி நின்று கொள்வன் பரிவா பாதகத்தை செய்திடும் பணியாக்கி விடுவேன். பாட்டு கஷ்டமா இருக்கும். பொருள் சொல்லி ஒரு சிவனடியார் இருக்கார், இவர் எடுத்துப்போம் அவர் எடுத்துப்போம் அவர் எடுத்து, நான் அவரை வணங்க, நான் வேற ஒண்ணும் செய்ய வணங்குறேன், இவரை வணங்குறேன், அவரை வணங்குறேன். இப்ப கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இவங்கெல்லாம் தவம் பண்ணிப்பாங்கல்ல, தவம் பண்ணிப்பாங்கல்ல, அவங்க பண்ண தவம் அத்தனையும் நான் வணங்கினா எனக்கு வந்து சேரும். கவனிங்கோ, தயவு பண்ணி. இப்ப நான் இதை திட்டேன்னு வச்சுங்களேன், இவரை திட்டா அவரை திட்டா அவரை திட்டேன், திட்டி அவரை வசப்பாடுறேன், இவங்க ஏதாவது தப்பு பண்ணிருப்பாங்கல்ல, தப்பு பண்ணிருப்பாங்கல்ல, அந்த பாவம் என்ன வந்து சேரும். இப்ப திரும்ப சொல்றேன், விதியா சொல்றேன், நாயன்மாரை கும்பிட்டு வணங்கிய அளவிலே அவர்கள் எட்டிய உயரத்தை நீங்கள் எட்டலாம். சத்தியமாக தொண்டு செய்யாமல், இதைதான் கவனிக்கணும், தொண்டு செய்யாமல் பிள்ளைக்கறி கொடுக்காமல் சிறுத்தொண்டராக ஆகலாம், சிறுத்தொண்டரை வணங்கி. கண்ணை கொடுக்காமல் கண்ணப்பர் ஆகலாம், கண்ணப்பரை வணங்கி. இது மாதிரி மற்ற நாயனருக்கு வச்சுக்கோங்க. சம்பந்தர் அடைந்த ஞானத்தை நீங்கள் அடையலாம், அவரை வணங்கி. திருநாவுக்கரசர் கல்லிலே மிகுந்த பெருமையை நீங்கள் அடையலாம், அவரை வணங்கி. வணங்குறது கஷ்டமா? வணங்குறது கஷ்டம், யோசிச்சு பாருங்க. இது மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்களா இதுவரை? ஏன்னா நாயன்மா புகழ் பரவணும். நான் மீண்டும் சொல்றேன், இதை நான் கண்டுபிடிச்ச உண்மை, இதை நான் பெரிய புராணத்துல கண்டுபிடிச்ச உண்மை, இது எந்த நூல்லையும் சொல்லப்படலாம். சேக்கியார் சில இடங்கள்ல சொல்லுவார், தீதினை நீக்க முற்று சிறப்புலியாரு செப்பி சொல்லுவார். போற போக்குல சொல்லிட்டு போவார், கூர்ந்து கவனிச்சாதான் அந்த இடம் தெரியும். கூர்ந்து கவனிக்கணும், கொஞ்சம் வேகமா படிச்சோம்னா அந்த பாட்டு நம்மளை தாண்டிட்டு போயிடும். அது நம்ம இதோட ஒரு நோட்டீஸ் மறைஞ்சு போயிடும். அப்ப என்ன சொல்றாரு, நான் என்ன பண்ண சிறப்புலியார செப்பின தீது போயிட்டு கவனிங்க. இதே மாதிரி சாக்கியனார குணத்த கடைசி பாட்டுல இப்படி வரும், கோதில் சீர் தொண்டர் கொண்ட குறிப்பினை அவர்க்கு நல்கும் சோதியார் அறிதலன்றி பிடிவதன் அவர் தாதிலை சூடி. அதுதான் சொல்ல, தீதினை நீக்கலுட்டேன் சிறப்புலியை அரைச்சிப்பேன். இன்னொரு புராணம் அது தண்டிகைகள் புராணம், கண்ணின் மணிகள் அவனின்றி கயிறு தடவி குளம் தொட்ட எண்ணில் பெருமை திருத்தொண்டர் பாதம் இறைஞ்சி இடர் நீக்கி. பாதம் இறைஞ்சினா இடர் நீங்க, இதுக்கு மேல என்னையா சொல்ல முடியும்? எப்படியா அந்த பக்தியை விளைக்கிறது முடியும், எப்படி ஊட்ட முடியும்? இன்னும் சொல்ல, உங்களுக்கு கடன் இருக்கலாம், எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், கழுத்தளவு கவலைகள்ல நீங்க மூழ்கி இருக்கலாம், அத்தனையும் தீருகின்ற இடம் நாயன்மார் திருவடிகள். இதுக்கு மேல என்ன சொல்ல தெரியல, இதுக்கு மேல ஐ அட்மிட் மை ஃபெயிலியர், இதுக்கு மேல என்ன சொல்ல தெரியல. இப்ப அடுத்தது திருமுத பத்தி சொல்லணும். சேக்கையார் சொன்னார், பரிகம்பாடுறது ஒரு தொண்டு, அடியார் புகழ் கேட்பது ஒரு தொண்டு. அது கற்றவர்களுக்கு தானே சாத்தியம், கற்றவர் தான் பரிகம்பாடு பண்ணி. நிறைய பேர் இருக்காங்க சைவத்தில், இன்னைக்கு பாக்குறோம், வயதானவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க பள்ளிக்கூட எல்லாமே இருப்பாங்க. சைவம் வந்து உன் அதையும் ஒண்ணு சொல்லிடுறேன். சைவத்துல எது தெரியுமா சாமிகிட்ட போய் சேர்க்கும்? அன்புதான். சாமியுடைய சன்னதியில நான் பெரிய கலெக்டரா இருக்கலாம், ஜில்லா சித்தாவனா இருக்கலாம், எப்பேற்பட்ட கும்பனாவனா இருக்கலாம், எடுபடாது இந்த ஐயா பிடிக்கிற அன்புல இவருக்குதான் முதலிடம் கொடுப்பார். விம்மி விம்மி மெய் விதித்து அழறாரு பாருங்க, அவருக்கு தான் முதலிடம். திரும்ப சொல்ற, சாமி இடத்துல செல்லுகிற ஒரே துருப்பு சீட்டு அன்பு அன்பு அன்பு அன்பு அன்பு. அந்த அன்பை பெறத்தான் பரிகம் பாட சொல்றேன். பரிகம் பாடுறதே சாமியிட கொண்டு போய் சேர்த்துறாது. பரிகம் பாடி அன்பை பெற்றுத்தான் சாமிகிட்ட போக முடியும். அதுக்கு நான் ஒரே ஒரு சான்று மட்டும் காட்டிட்டு போயிருந்தேன். நிறைய சான்று சொல்லலாம்,

0: சிவ பூஜை பண்றவங்களுக்கு தெரியும். இந்த ஐயா ஒரு பூவை தொட்டு சாமிக்கு பூஜை பண்ணிட்டாருன்னா அந்த போத்த உடனே அதுக்கு நிர்மாலி தோஷம்னு வந்துடும், அந்த பூவினுடைய தன்மை போயிடும். திருப்பி அவரும் பயன்படுத்த முடியாது, மற்றவங்களும் பயன்படுத்த முடியாது. புரியுதா? அது நிர்மாலி தோஷம்னா புரியுதா? அதாவது ஒருத்தர் சாத்திட்டார் பூவை, அந்த பூவினுடைய தன்மை போயிடும், திரும்பி அவரும் சாத்த முடியாது, அடுத்தவங்களும் சாத்த முடியாது. விளங்குதா? பதியத்துக்கு இந்த பிரச்சனை இல்லை. இவர் அதே பாடலாம், நானும் இவர் பாடலாம், அவர் பாடலாம், அவர் பாடலாம், அவர் பாடலாம். சாமி என்னடா பாண்டதே பாண்டிகன்னு கேட்க மாட்டார். அதான் சொல்றேன், சொல்லியவே சொல்லி ஏத்துகப்பா. அந்த ரெண்டு பாக்கணும், நல் இசைன்னு ஒண்ணு சொன்னார், நற்றமிழ்னு ஒண்ணு சொன்னார். இதை கவனிக்கணும். அந்த ரெண்டு இடத்துல நல்லுங்கிற முன் ஒட்டுமொழி அடை வருது, நல் இசை இசைக்கு வருது, நற்றமிழ் தமிழுக்கு வருது. ஏ ரெண்டு இடத்துல நல், நல் நன்மைங்கிற சொல்ல பிறந்தது அது. நல்லு என்ன அர்த்தம்? வீடு பேரு. அப்ப அந்த இசையும் வீடு பேரு தரும், அந்த தமிழும் வீடு பேரு தரும். எதுக்கு ரெண்டு சொன்னாங்க? இசையால் அன்பு விளையும், தமிழால் ஞானம் விளையும். அன்பும் ஞானம் விளைய, ஞானமும் விளையவே முக்தி பெறு எளிதாகும். இதுக்குதான் பரிகம் பாட சொன்னாங்க. பரிகம் பாடினதால முக்தின்னு அர்த்தம் இல்லை, பரிகம் பாடி அதனால் அன்பு ஏற்படாத அவரே சொல்லுவார். நல்ல இசை ஞான சம்பந்தனும் ஆவக்கரசனும் பாடி அற்றமாலே சொல்லியவே சொல்லி ஏற்றுப்பானே. தொண்டனே நறியாமை அறிந்து கல்லியல் மனத்தை கசிவித்து, அதான் அந்த இசைக்குள்ள ஆற்றல், மன கசியும், கண்ணீர் தார தார தாரையா வரும். சாதனமா பாடினா வராது. தோளுடைய செவியன் விடையேறி வராது. தோடுடைய செவியன் விடையேறிவோ, அந்த பாட்டுக்கு அந்த பண்பு சாதனமா பாடு. சொற்றுணை வேதியம் சோதிவானம் வராது. சொற்றுணை வேதியம் சோதிவானவன், உச்சரிப்பு சரியா பார்க்கணும். உச்சரிப்பு வானவன், சில பேர் போற்றி சொல்றோம், கற்றவங்களுக்கு முடியும். எல்லாருக்கும் முடிஞ்சது திருவமுது. கவனிங்கோ, பூஜையில சிறந்தது சிவபூஜை, சிவபூஜையில சிறந்தது அடியார் பூஜை, அடியார் பூஜையில சிறந்தது மாகேஸ்வர பூஜை. மாகேஸ்வர பூஜைனா அடியாருக்கு திருவமுது படைத்தல், அதை விட சிறந்த பூஜை சைவத்துல கிடையாது. எல்லாருக்கும் உகந்தது, எல்லாருக்கும் பொருந்தது. உண்மையும் சொன்ன மாதிரி பதிகம் அதெல்லாம் ஞானத்துண்டு, அது படிச்சவங்க நமச்சிவாயம் போடுறவங்கள அவங்க இன்ஜினியர், அவர் இன்ஜினியர், நான்லாம் சுக்கு நீர். நான் என்னதான் படிக்க போறேன்? எனக்கு என்ன தமிழும் தெரியாது, ஆங்கிலமும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. நான் என்ன பண்றேன்? படிச்சவங்க படிக்கலாம். ஐயா இழுப்பூர் வந்திருக்கிறாரு, அவர் படிச்சவரும் செய்வாரு. என்ன போல மட்டிகளுக்கெல்லாம் அது திருவமுது பண்ணலாம். இங்க ஒரு நுட்பம் சொல்லிருக்கேன், திருவமுது ஆடவர் பண்ண முடியாது, பொம்னாட்டி தோணவன். அதுதான் நான் படிக்கும் பார்த்து அம்மா அம்மாவுக்கு சொல்லி போனேன், எனக்கு இல்லைனா யோகியதை வராது, நீ உட்காந்து போ அப்படின்னு என்ன சொல்ல வரேன். அந்த பெண்ணு அது இதை வந்து சிறுத்தொண்டர் புராணத்தில் சரி, அவர் கமாண்டர் இன் சீஃபா இருந்தவர் சிறுத்தொண்டர், அவர் பேர் பரஞ்சோதியாருன்னு பேரு, பெரிய ராரா படைகளெல்லாம் நடத்தியவர். அப்படிப்பட்டவர் வேதக்காரன ரெடிய வேண்டிய மெய்ப்பணி செய்ய தீதில் குடி பிறந்த திருவன் காட்டு நகை கல்யாணம் பண்ணிட்டு வர்ற. சுருக்கமா பெண்கள் பெருமையை சொல்லிடுறேன். கணவர் சொன்ன உடனே சந்திரக்கரவரோட போய் நின்னாங்க இயற்பகையார் தேவியார். கணவர் திருவுது படைக்க தடுமாறும் போது முளைவித்த நாற்றங்கால இருந்து அமுது எடுத்துவான்னு சொன்னவங்க இளையான் குடிகார். நைகரம் இல்ல அன்பின் நங்கையாக இருந்தவர் அறிவாழ்தாய் நாயனார் மனைவியார். தாலியை கழட்டி கொடுத்து சிவசேவை செய்ய துணை புரிந்தவர் குங்குளிக்கலைய மனைவியார். பழைய இலக்கண நூல்கள்ல பேதை பெதும்பை, பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரில் பண்ணி ஏழு படி பிரிவா வைப்பாங்க. அதை சேர்க்கிற நாளா போடுவார். மகளாக, தமக்கையாராக, மனைவியாராக, தாயாராக, மகளாக வந்து பெருமை சேர்த்தவர் மானக்கஞ்சாரர் மகளார், தமக்கையாக வந்து பெருமை சேர்த்தவர் திலகவதியார், மனைவியாக வந்து பெருமை சேர்த்தவர் திருவெண்காட்டு அம்மை மானியார் மங்கையர்க்கரசியார், தாயாராக வந்து பெருமை சேர்த்தவர் சாட்சாத் காரைக்கால் அம்மையார் என சொல்லி என்ற அளவு பரிகம் பாடுங்கள். பாடும் பொழுதெல்லாம் அதரையே பாடுங்கள், நாடும் பொழுதெல்லாம் நாயன்மார் திருவடியே நாடுங்கள் என்று சொல்லி ஒன்றுக்கும் போதா பித்தனாகிய என்னையும் இந்த பணி செய்க என்று ஆணையிட்டு இத்துணை பெரும் ஒரு கௌரவத்தை எனக்கு தந்த திருச்சிராப்பள்ளி திருமுறை மன்றத்தார்க்கு என்னுடைய பணிவான வந்தனங்களையும் வணக்கங்களையும் நன்றிகளையும் செலுத்திக் கொண்டு இத்துணை நேரம் பொறுமையாக செவிமடுத்து நா திருத்த வாய்ப்பு கொடுத்து இறைவனுடைய புகழை சொல்லி என்னுடைய பாவங்களை போக்கிக் கொள்ள வாய்ப்பு கொடுத்த பெருந்தகை மாணிக்கங்களாகிய உங்கள் திருவடிகளையும் வணங்கி இந்த அளவிலே பெரிய ஒரு பெரிய புராணத்தை சொல்றதை எவ்வளவு சுருக்கி சொல்ல முடியுமோ அவ்வளவு சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்டு கோணங்கள்ல சொல்லணும்னு சொன்னா அது கூட ரெண்டு மூணு விட்டுட்டாங்க நினைக்கிறேன். அவ்வளவுதான் நேரம் இருக்கு. உங்களுக்கும் கேட்கறது கஷ்டம், ஏன்னா காலையில 5 மணிக்கு நீங்களாம் வந்திருப்பீங்க, மணி 1 மணி ஆயிடுது. இதுக்கு மேல உங்களுக்கு தொந்தரவு பண்றது நியாயம் இல்லை. உங்க திருவடியெல்லாம் வணங்கி வணங்கி வணங்கி நிறைவு செய்து கொள்கிற திருச்சிற்றம்பலம் வணக்கம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. 11 பாடல் முதல் 12 பாடல் வரை. வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: நம்ம மனசுக்குள்ள எப்ப ஆசை உற்பத்தி ஆகிறது, எப்ப வெறுப்பு உற்பத்தி ஆகிறது, எப்ப பொறாமை உற்பத்தி ஆகிறது என்று, எப்பொழுது பயம் உற்பத்தி ஆகிறது என்றெல்லாம் பார்த்தா, எப்பொழுது நம்முடைய மனதில் ஒரு அபூர்ணத்துவம் நிறைவின்மை ஏற்படுகிறதோ, அந்த நிறைவின்மையினுடைய வெளிப்பாடுதான் இவைகளெல்லாம் ஆசை. ஆசையிலிருந்து மற்றது அப்படியே கன்வெர்ட் ஆயிரும், கோபமா மாறும், பயமா மாறும், பிறகு பொறாமையா மாறும். இவைகளெல்லாம் என்ன அப்படின்னா ஆசையிலிருந்து வருகின்ற வெளிப்பாடுகள். இந்த ஆசைக்கே காரணம் வந்து அபூர்ணத்துவம், மனதில் இருக்கின்ற வெற்றிதம், மனதில் இருக்கின்ற நிறைவின்மை, அல்லது ஆங்கிலத்தில் இன்ஃபினிட்னு ஒன்று சொல்றது. இன்ஃபினிட்னா பூர்ணம், டோட்டல் அர்த்தம். ஃபைனைட் அப்படின்னு சொன்னா இன்ஃபினிட் அல்லாதது, நிறைவற்ற தன்மை, நிறையாத தன்மை. இப்ப நிறையாத தன்மைங்கிறது 5வது படி. இந்த இது எதற்கு காரணம், விருப்பு வெறுப்பு கோபம் இவைகளினுடைய உற்பத்தி ஸ்தானம் வந்து நிறைவற்ற தன்மை. இப்போ எந்த நேரத்துல மனசு நிறைஞ்சிருக்கோ அந்த நேரத்துல நமக்கு ஆசை வராது. இல்லையே நிறைஞ்சிருக்கும் போது ஆசை வந்ததுன்னா, ஒரு மனசு நிறைஞ்சிருக்கும் போது ஒரு ஆசை வந்ததுன்னு சொன்னா அந்த ஆசை நம்ம துயரப்படுத்தாது, அந்த ஆசை சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த காலத்துல எல்லாம் சில சினிமாவில பார்க்கலாம், ராஜாவுக்கு ஒரு நல்ல நியூஸ் கிடைச்சிருக்கும், உடனே ஒரு மாலையை கழட்டி அந்த நியூஸ சொன்னவங்களுக்கு கொடுப்பார். இது என்னன்னா மன நிறைவிலிருந்து வெளிப்பட்டு அவர் அப்படி ஒரு கிப்ட கொடுப்பார். இப்போ அப்படி கொடுக்கிறது துயரமான சந்தோஷத்தில் அதை செய்கின்றார். அப்படி மன நிறைவிலிருந்து ஒரு ஆசைன்னு தோன்றுச்சுன்னா அது வந்து அந்த ஆசை நம்மை பந்தப்படுத்துற ஆசை அல்ல. இப்ப எந்த ஆசைகள் எல்லாம் நம்ம பந்தப்படுத்துதோ அது மன நிறைவின்மையிலிருந்து தோன்றி உள்ளது. இதுவரைக்கும் நம்ம அனுபவ ரீதியாவே சிந்திச்சுட்டு போனாவே கண்டுபிடிச்சிடலாம். இதுவரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கிறது நம்முடைய அறிவு திறன், நம்மளாக சிந்திச்சு சிந்திச்சு. வெளியூர் உலகத்தை குறை சொல்லாம, நீ ஒரு பொருள் வந்து எனக்கு துயரத்துக்கு காரணம் அல்ல, உன்னோட எனக்கு சம்பந்தம் வந்ததே, உன்னோட நான் பழக வேண்டியது பேச வேண்டியது வந்ததே, அதுதான் காரணம். சில பேர் தலை எழுத்தேன்னு தலையில அடிச்சுக்குவார்கள், அதுதான் காரணம். சில பேர் காரணம் என்னன்னு சொன்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லி ரொம்ப தூரத்துல காரணத்தை போட்டுருவார்கள். இவருடைய தலைவலிக்கு காரணம் என்னன்னு சொன்னா எங்கேயோ செவ்வாய் கிரகம் இருந்துதான், அதுதான் காரணம் என்று விதவிதமா காரணம் காட்டிட்டு இருக்கோம். பக்கத்தில் இருக்கிற லோக்கல் இருக்கிற பொருளை விட்டுட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிற பொருளை எல்லாம் காரணமாக காட்டி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு அப்படி காரணமா தெரியுது. அதையெல்லாம் விட்டுட்டு பிறகு நம்ம மனசுக்கு வந்தோம். பிறகு என்ன சொன்னா, மனசும் காரணம் அல்ல, அதுல இருக்கிற ஆசை, ஆசா பிசாசை துரத்தின்னு சொல்லியிருக்காரு அல்லவா, அதுல இருக்கிற அந்த ஆசா பிசாசு தான் காரணம். பிசாசு போல் இருக்கிற ஆசை தான் காரணம்னு பார்த்தோம். பிறகு ஆசை மேலேயும் ஏன் பழிய போடணும்? மனதில் இருக்கின்ற அபூர்ணத்துவம்னு சொன்னோம். இனி அடுத்த படிக்கு வர்றோம். ஏன் இந்த அபூர்ணத்துவம் வந்தது அப்படின்னு சொன்னா, இதற்கு மேல நம்ம முழுமையா சாஸ்திரத்துக்கிட்ட இருந்துதான் அறிவை அடையணும். இது வரைக்கும் ஏதோ நம்ம கிட்ட இருக்கிற அறிவை வச்சுட்டு போனோம். சாஸ்திரம் என்ன சொல்லுது? இந்த மனம் இருக்கல்லவா, அது உண்மையிலேயே நீ அல்ல. உனக்கு அல்லாத ஒன்றை நீ உன்மீது ஏற்றி வைத்துள்ளாய். இதற்கு பேர் அத்தியாசம் அப்படின்னு சொல்ற. இந்த அபூர்ணத்துவத்துக்கு காரணம் அத்தியாசம். இந்த அத்தியாசம்ங்கிறத நம்ம ஒரு உதாரணம் சொன்னா நமக்கு புரிஞ்சிடும். கயிறு இருக்கு, அந்த கயிற்றுல அறி நம்ம வந்து பாம்பை பார்க்கிறோம். அப்படி பாம்பை பார்க்கறதுக்கு பேர் அத்தியாசம், பாம்பை ஏற்றி வைத்தல். இப்ப பாம்பை ஏற்றி வச்சுட்டோம் அப்படின்னா உடனே என்ன வரும்? பயம்தான் வரும். அப்படி மனசுக்குள்ள ஏன் பயம் வருதுன்னா, அந்த மனம் வந்து ஏற்றி வைக்கப்பட்டுள்ளதனால். அப்ப மனதினுடைய தன்மைகள் எல்லாம் என்னுடைய தன்மைகள் ஆகிவிட்டது. நாம் அங்க ஒரு பொருளை பார்க்கிறோம், அதுல இல்லாத பொருள் அங்க ஏற்றி வச்சிட்டோம். இப்ப என்னையே நான் பார்க்கும் பொழுது, என்ன நான் ஆத்மாவா பார்த்தேன்னு வச்சுக்குவோமே, அங்க வெறும் ஆனந்தந்தா இருக்கும். அங்க அறிவு தான் இருக்கும், சத்து இருத்தல் சச்சிதானந்த சொரூபந்தா இருக்கும். அப்ப சச்சிதானந்த சொரூபமாக ஆத்மாவாக என்ன நான் பார்க்காம நான் என்ன பண்ணிட்டேன்னா, அப்படி நான் பார்க்காம எனக்கு அல்லாத மனதை நான் என்று பார்க்க ஆரம்பித்து விட்டேன். இந்த இடத்துலதான் சாஸ்திரமே ஆரம்பிக்குது. இப்ப சாஸ்திரம் நமக்கு உள்ள போகணும்னா இந்த அஞ்சாவது படி வரைக்கும் நம்ம வந்திருக்கணும். நம்ம வந்து முதல் படி நம்ம பார்த்தோமே, அதுக்கும் கீழ்படியில் இருந்தோம் வச்சுக்குவோமே, என்ன பண்ணிட்டு இருப்போம்? அதுக்கும் கீழ்படி என்னன்னா, சூரிய பகவான் சந்திர பகவான் எல்லாம் குறை சொல்லிட்டு இருந்தோம்னா அப்ப நம்ம இங்க இங்க வர்றது? இப்ப இங்க வர்றோம் அப்படின்னா, எம் மனதில் இருக்கிற அபூர்ணத்துவம் தான் காரணம் என்னுடைய துயரத்திற்கு. அதற்கு ஏன் காரணம்னா, இந்த மனதை நானாக பார்த்தல். இந்த மனதை வந்து நான் நினைச்சிட்டேன், நான் வேடிக்கை பார்க்கிற ஒரு பொருளாக பார்க்கவில்லை. நம்ம எத்தனையோ பொருளை வேடிக்கை பார்க்கிறோம். கூவம் நரி கரையில உட்கார்ந்து இருக்கோம்னு வச்சுக்குவோமே, அங்கெல்லாம் போய் ரொம்ப நேரம் உட்கார முடியாது. அப்படியே உட்கார்ந்தாலும் அதுல எத்தனையோ பொருள்கள், சில பிணங்கள் மிதந்து போலாம், அல்லது எத்தனையோ பொருள்கள் போகுது. நம்ம கரையோரத்தில் உட்கார்ந்து இருக்கோம், நம்ம எப்படி இருக்கோம்? அவைகளையெல்லாம் பார்ப்பவன். அந்த நதி ஓட்டத்தை பார்த்துட்டு இருக்கோம், அதே போல மனதினுடைய ஓட்டத்தை நான் பார்ப்பவனா இல்ல, மனதினோடு ஓடிக்கொண்டிருப்பவனாக நான் இருக்கேன். அந்த கூவ நதியிலேயே விழுந்துட்டா எப்படி இருக்கும்? அது போலதான் மனதினுடைய ஓட்டத்தை பார்க்கறதுக்கு பதுவா அந்த மனதுல விழுந்துட்டோம். அந்த நதியில விழுந்தா என்ன ஆகும்னா, நதியில் இருக்கிற எல்லாம் நம்ம மேல ஒட்டிக்கும். அப்படி மனதில் இருக்கின்ற ஓட்டத்தை பார்க்கறதுக்கு பதுவா மனது ஓட்டமாக நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அப்ப மனதினுடைய தன்மைகள் எல்லாம் நமக்கு வந்தாச்சு, அதுதான் அபூர்ணத்துவம். அதை தொடர்ந்து ஆசை, அதை தொடர்ந்து நமக்கு சம்பந்தம், அதை தொடர்ந்து நமக்கு பொருள்கள், அதை தொடர்ந்து சம்சாரம், இப்படி வந்திருக்கு. இப்ப நம்ம ஆறாவது எங்க இருக்கோம்? அத்தியாசம் இருக்கோம். இனி ஒரு கேள்வி இருக்கு, சரி ஏன் தான் இதை நான் பண்ணினேன், ஏன் போய் பார்க்க கூடாத இந்த மனசை, நான் நினைக்க கூடாத மனசை நான் ஏன்னு நான் நினைத்தேன்? இப்ப நம்ம கேட்கிற கேள்வி, அத்தியாசத்துக்கு காரணம் என்ன? நான் ஏன் அத்தியாசம் செய்தேன்? அதுக்கு என்ன பதில் சொல்றது என்றால், அதற்கு ஒரு பதில் இருக்கின்றது, அது அஞ்ஞானம், அறியாமை. இந்த அறியாமையினாலதான் நான் அத்தியாசம் செய்தேன். கயிற்ற நான் ஏன் பாம்பா பார்த்தேன்னா என்ன பதில் சொல்றது? அறியாமை. ஒன்றுமே நீ முழுமையான அறியாமையான அதுவும் இல்லை. கயிறே தெரியலன்னா அங்க பாம்பை பார்த்திருக்க மாட்டோம். அறகுறை ஞானம் என்னைக்குமே இதுதான். அறகுறை தான் நமக்கு கஷ்டம். முழுமையா இருந்துட்டா கஷ்டம் இல்லை, பிறகு ஒன்றுமே இல்லைனாலும் கஷ்டம் இல்லை, முழு அறியாமையில இருந்துட்டாலும் ஒண்ணு இல்லை. இந்த அறகுறையா இப்ப எல்லாம் இருக்கிறோமோ அப்பதான் சங்கடமே. இந்த அறகுறை ஞானம், இந்த கயிற்ற பார்த்தும் பார்க்காம இருக்கும், அதனால பாம்பா பார்க்கிற. அப்படி இந்த ஆத்மா தெரிஞ்சும் தெரியாம இருக்கு, அறகுறையா தெரியுது. இந்த அறியாமையின் விளைவு அத்தியாசம். அதனால என்னன்னா, சம்சாரம் நமக்கு வர இப்ப ஏழாவது படிதான் கடைசி, அறியாமைதான் காரணம். நம்ம இப்படியே ஒவ்வொன்றா கேள்வி கேட்டே போனோம் அல்லவா, விஷயத்தில் ஆரம்பிச்சு ஏன் அத்தியாசம் வந்தது. அப்ப அறியாமை கிட்ட வந்தவுடனே அதே கேள்வியை கேட்கணும் இல்ல, இந்த அறியாமை ஏன் வந்தது, அது எப்பொழுது வந்தது, எங்கிருந்து வந்தது, அப்படி ஒரு கேள்வி கேட்கும் பொழுது சாஸ்திரம் அந்த இடத்துல நமக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது. எப்படின்னு சொன்னா, இந்த அறியாமை அனாதி, இதுக்கு வந்து எப்ப வந்தது, எங்கிருந்து வந்தது, ஏன் வந்ததுங்கிற கேள்விக்கு பதில் இல்லை. அப்ப ஏழாவது ஸ்டெப்புக்கு மேல எங்காவது போலாமான்னா அதற்கு மேல போக முடியாது, இந்த அறியாமை வந்துள்ளது. நீ இனிமேல் இந்த அறியாமையை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறத காட்டிலும் இதை நீக்கிறதுக்கான உபாயத்துல ஈடுபடு அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார் தெரியுமோ ஒரு உதாரணம், ஒருத்தன் காட்டுக்கு போனானா அங்க வந்து தோட்டத்துக்கு போய் விதவிதமான பழங்கள் இருந்துதான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தானா, எப்ப வந்தது இந்த பழம், இது எவ்வளவு இருக்கு. இனி ஒருத்தன் என்ன பண்ணானா, எடுத்து அதை சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தானா. அப்படி நீ வந்து ஒரு மான் தோப்புக்குள்ள போனேன்னு சொன்னா அதை அனுபவிப்பா, அதை போய் இங்க விசாரம் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லுவார். அதே போல அது எந்த இடத்துக்கு பொருந்தும்னா அறியாமைக்கு பொருந்தும். இது அறியாமை ஏன் வந்தது, எனக்கு எப்ப வந்ததுங்கிறத விட அதை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ண வேண்டும். அதை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா அறிவை அடைய வேண்டும். அறிவை அடைஞ்ச அறியாம போகும், அறியாம போன அத்தியாசம் போகும், அத்தியாசம் போன அபூர்ணத்துவம் போகும், காமம் குரோதங்கள் போகும், பிறகு இந்த மனம் நாசத்திற்கு சமம், பிறகு சம்பந்தம் வந்து இருந்து இல்லாததா இருக்கும், பிறகு எந்த குறையும் இல்லை, முழு மன நிறைவு. அப்படி இங்க வந்து என்ன சொன்னார், இறப்பும் பிறப்பும் கூடிய இந்த சம்சாரம் எப்படி வந்தது என்று எண்ணி பார்க்கையில் இந்த மாயை மனதினால் வளர்ந்ததுன்னு சொன்னார். இங்க தாயுமானவர் வந்து ரொம்ப அழகா போட்டிருக்கார், மாயா மனது காரணம்னு சொல்லல, மாயா மனது வளர்த்தியது சம்சாரத்தை. இப்ப காரணம் என்ன, அஞ்ஞானம். அறியாமை தான் மூல காரணம், அந்த அறியாமை மூல காரணமா இருந்து இந்த மனசு வந்து சம்சாரத்தை வளர்த்தி கொண்டே இருக்கின்றது. என்ன இந்த பொதுவா சம்சார காரணம் சொன்னா இந்த ஏழுல எங்க வேணாலும் ஆரம்பிக்கலாம், ஆனா உண்மை என்னன்னா அறியாமை தான். அதற்கு முன்னாடி இருக்கிற அத்தியாசம் இப்படியே நம்ம போவோம். ஆனா இந்த இடத்துல மனதை நமக்கு சொன்னார், ஏன்னா அந்த மனதுலதான் அந்த காரணத்தை நன்கு நம்ம அனுபவிக்கின்றோம். இந்த மனதுதான் சம்சாரத்தை வளர்க்கின்றது. இப்ப இவ்விதம் இப்ப இந்த பாடலில் இந்த இரண்டு கருத்தை ஆசிரியர் கூறினார். இந்த இரண்டு கருத்து என்ன, எது சம்சாரம், சம்சார காரணம் என்ன. அவரே ரொம்ப தெளிவா சொன்னார், நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கையில இந்த மாயா வஞ்சம் பண்ற மனசுதான் சம்சார காரணம் அப்படின்னு சொன்னார். இனி அடுத்த பாடலுக்கு நம்ம செல்லலாம். அதுல வந்து இந்த சம்சாரத்தை எல்லாம் கடந்து நான் எப்படிப்பட்ட நிலையை அடைந்தேன், இந்த சம்சாரத்தை கடக்கிறதுக்கு எனக்கு யார் உதவி செய்தார்கள், இதையெல்லாம் மீண்டும் அழகாக கூறுகின்றார். இப்பொழுது நாம் 12வது பாடலுக்கு செல்கின்றோம். மனதே கல்லால் எனக்கு அன்றோ தெய்வ மௌன குரு ஆகி வந்து கை காட்டி எனதாம் பணியர மாற்றி அவன் இன்னருள் வெல்லத்து இருத்தி வை தாண்டி. இதுவும் மிக எளிமையான பாடல். இப்போ முதல் வரியில் என்ன சொல்றார், எனக்கு எப்படிப்பட்ட மனம் இருந்தது என்று சொல்கின்றார். எனக்கு எப்படிப்பட்ட மனசு இருந்ததா, மனதே கல்லால் அப்படின்னு சொன்னா எனக்கு கல் போன்ற பாறை போன்ற மனது இருந்தது. எனக்கு